0: அதுக்காக அவர் சொந்த ரத்தத்தை நம்மளெல்லாம் பரிசுத்தமாக இருக்க என்ன செஞ்சார், அவருடைய ரத்தத்தை நமக்காக சிந்தி நகரவாசல் புறம்பே பாடுபட்டார், அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார், கைகளாணி கார்களாணி விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விட்டப்பட்டார், முதுவெல்லாம் அடிக்கப்பட்டார், ஒவ்வொரு சதையும் பிந்து தொங்குச்சு. சங்கீதக்காரர் சொல்றாரு, அவர் சரீரம் எப்படி இருந்ததான், முதுவெல்லாம் பிஞ்சி உழுக்கப்பட்ட நடத்தி போல இருந்து. வாசித்து பாருங்க, சங்கீதம் 129 சங்கீதம் 3 வசனம்.
1: உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது,
0: உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது,
1: தங்கள் படைச்சாலைகளை நீளமாக்கினார்கள்,
0: தங்கள் படைச்சாலைகளை நீளமாக்கினார்கள். ஆமாருமையானவர்களே, நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முது மேல அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு முதுகல எப்படியாச்சா படைச்சாலை நீளமாக்கிறாங்க. இவர்களை நான் பார்த்திருக்கிறேன், அந்த மாடு வச்சு உழுதாங்கன்னா அப்படியே கட்டி கட்டியா அடியில இருக்க நிலம் மேல வரும், மேல இருக்க மணல்லாம் அடியில போவோம். அந்த மாதிரி கர்த்தராகிய தேவன் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். அதை நமக்கு ஒரு நாள் விசுவாசிக்க வேண்டும். ஆமாண்டவர், என் பாவத்தை உங்க மேல சிலுவையில சுமந்துட்டீங்கப்பா, எதற்காக நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு படைத்திருக்கும்படிக்கு ஆண்டவரே நீ உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். முழு மனதோடு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுத்து நாளை பின்வாங்கிறது இல்ல, முழு மனதோடு முழுதோடு நம்ம ஒப்பு கொடுத்து திரும்ப 2 நாள் கழிச்சு திரும்ப அதே பாவம் அல்ல, என்ன செய்யணும், முழு மனதோடு முழு இதயத்தோடு தேவனிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். 1 பேதுரு 3:18 வசனம்.
1: ஏனெனில்
0: கிறிஸ்துவும்
1: நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி,
0: எதற்காக பாருங்க, நம்மை தேவனிடத்தில் சேரும்படி,
1: அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக,
0: அநீதி நம்மள அநீதி உள்ளவங்க நமக்கு பதிலாக,
1: நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம்,
0: ஒரு தரம் பாடுபட்டார். நமக்காக பாருங்க, நம்முடைய பாவங்களுக்காக ஒரு தரம் பாடுபட்டார். நம்மள என்ன செய்யணும், தேவனிடத்துல சேரணும். பாவம் செஞ்சு மனம் போல பாவம் செஞ்சு வாழ்ந்தோம், அதனால என்ன ஆயிட்டோம், கர்த்தரை விட்டு எங்க செய்யிட்டோம், தூரம் போயிட்டோம். நமக்காக இந்த உலகத்துல வந்து என்ன செஞ்சாரு, அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக ரத்தத்தை சிலுவையில சிந்தினாரு, நம்ம பாவத்துக்கு சேர்த்து நீதி பிழைக்கும்படி.
1: ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி, அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக,
0: நம்மள அநீதி உள்ளவங்க நமக்கு பதிலாக,
1: நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம்,
0: நம்முடைய பாவங்கள் நிமித்தம்
1: ஒரு தரம் பாடுபட்டார்.
0: நமக்காக தான் என்ன செய்ய, ஒரு தரம் பாடுபட்டார். இந்த உலகத்துல குழந்தையா வந்தாரு, 33 இந்த உலகத்துல வாழ்ந்து நமக்காக பாடுபட்ட, எதற்காக நம்மெல்லாம் தேவனிடத்துல சேரும்படி, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. முதலாவது அவன் பாவத்துக்கு செத்து நீதி பிழைத்திருக்க வேண்டும். நம்ம ஒருவரும் தேவனிடத்துல சேர வேண்டும். அதுக்குத்தான் தேவநாயகத்த நமக்காக சிலுவில் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், நம்முடைய பாவங்களை அவர் தோளில சுமந்தார், நம் அக்கிரமத்தை அவர் மேல விழ பண்ணினார். அல்லேலூயா. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து எதுக்காக சிலுவில் அடிக்கப்பட்டார், 2 குருந்தியர் புஸ்தகம் 8
1: அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும், நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே,
0: ஐஸ்வர்யமுள்ளவராகும்படிக்கு
1: உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே.
0: நம்முடைய நிமித்தம் அவர் என்ன செஞ்சாரு, தரித்திரமானாரே. அவர் கிருபி அறிஞ்சிருக்கோம், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், நமக்காக அவர் தரித்திரமானார். ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுறதுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செஞ்சாரு, தரித்திரரானார். ஆமா அருமையானவர்களே, நமக்காக தான் அவர் தரித்திரரானார். தரித்திரமா இருந்த நம்மளை ஐஸ்வர்யமாக்குறதுக்காக தான் தேவனாய் கர்த்தர் தரித்திரரானார். ஆண்டவரே எனக்காகத்தான் ஆண்டவரே, என்னை ஐஸ்வர்யமாக்குறதுக்காக நீர் தரித்திரியாரே என்னப்பா, என் உள்ளத்துல வாங்க, எனக்குள்ள தங்கிருங்கப்பா, நான் பாவத்துக்கு சேர்த்து நீதி படைக்க உங்களை கர்த்தர் ஒப்பு கொடுக்குறேன், நான் முழுமையா இயேசப்பா உங்களிடத்துல சேர்வேன்னு சொல்லி முழுத்தோடு நீ கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போம். யோவான் சுவிசேஷம் 19:23 வசனம்.
1: போர் சேவகர் வஸ்திரங்களை எடுத்து, ஒவ்வொரு சேவனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள்.
0: அங்கியையும் எடுத்தார்கள்.
1: அந்த
0: அங்கி
1: தையல் இல்லாமல் முழுவதும் நெய்யப்பட்டதா இருந்தது.
0: பாருங்க, அவர் அங்கியும் எடுத்துட்டாங்க, வஸ்திரத்தை என்ன செஞ்சாங்க, 4 பங்கு போட்டாங்க. கத்திரி வேதம் சொல்லுது பாருங்க, என்னை மீட்கிறதுக்காக, உங்களை மீட்கிறதுக்காக, நம்ம ஐஸ்வர்யா மாறுறதுக்காக அவருக்கு வஸ்திரம் கூட இல்லாம நமக்காக சிலுவை தொங்கினார். பாருங்க, வஸ்திரத்தையும் பங்கு போட்டு எடுத்துக்கிட்டாங்க, அங்கேயும் எடுத்துட்டாங்க. அந்த அங்கே எப்படி இருந்துச்சா, மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரே போல நெஞ்சிருந்திருக்காங்க. அந்த அங்கே கூட பங்கு போட்டாங்க. அதான் சங்கீதம் 22:18 வாசிப்போம்.
2: என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு,
0: பாத்தீங்களா, வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கு போட்டு
2: என் உடையின் பேரிலே சீட்டு போடுகிறார்கள்.
0: வஸ்திரங்களை தங்களுக்குள்ள பங்கு போட்டாங்க, உடையின் பேரில என்ன செய்யறாங்களா, சீட்டு போடுறாங்க. எத்தனை வேதனைகளை சொல்லனா நமக்காக பாடுகளான் வச்சிருக்காரு அருமையானவர்களே. வஸ்திரங்களெல்லாம் கூட தங்களுக்குள்ள பங்கு போட்டாங்க, அங்கேயுமே எடுத்துக்கொண்டாங்க. எனக்காக உங்களுக்காக வானாதி வானவர் ஐஸ்வரியம் உள்ள தேவன் உங்களுக்காக எனக்காக எவ்வளவு பாடுகள் எவ்வளவு வேதனைகள் அனுபவிச்சார் அருமையாளர். யோசித்து பாருங்க, தேவனாய் கர்த்தர் எனக்காகத்தான என்னுடைய என்ன ஐஸ்வர்யனா மாக்கிறதுக்காக தேவனாய் கர்த்தர் எனக்காக தருத்திரர் ஆனாரே. நம்ம யோசித்து பாருங்க, ஆசிரியச்சிட்டாருனா செவிக்கு வர்றதுல தேவனை துதிக்கிறதுல தேவனை மறந்துடுறோம், தேவனை துதிக்க மறந்துடுறோம், தேவனை தேட மறந்துடுறோம். எப்படியோ நம்ம மனம் போல வாழ ஆரம்பிச்சிடறோம். ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை ஐஸ்வர்யமாக்குறதுக்காகத்தான் ஆண்டவராக இயேசுக்கு நமக்காக தரித்திரர் ஆனார். அங்கிகளெல்லாம் எடுத்துக்கொண்டாங்க, வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டாங்க. எவ்வளவு வேதனை பாருங்க. கத்துடி வேதஞ்சில் வெள்ளியும் என்னுடையது பொண்ணும் எல்லாம் அவருடையது தான். ஆனா உங்களையும் என்னையும் ஐஸ்வர்யனும் ஆக்குறதுக்காக தான் தேவனாய் கர்த்தர் கர்த்தரானார். ஆகாயின் புஸ்தகம் 2:8 வசனம்,
2: வெள்ளியும் என்னுடையது,
0: வெள்ளியும் என்னுடையது,
2: பொன்னும் என்னுடையது,
0: பொன்னும் என்னுடையது
2: என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார்.
0: என்று சேனையில் கர்த்தர் சொல்ல, வெள்ளி அவருடைய தான், பொண்ணு அவருடைய தான். உங்களையும் என்னையும் தரித்திரராக இருந்த நம்மளை ஐஸ்வர்யம் ஆக்குறதுக்காகத்தான் ஒரு வஸ்திரத்தை விட்டு கொடுத்தார். எல்லாமே விட்டு கொடுத்துறாரு, சரீரத்தை பிக்க கொடுத்தார், வஸ்திரங்களை கூட கழட்டி கூட விட்டு கொடுத்தார், அங்கிகளை விட்டு கொடுத்தார். 1:4 வாசித்து பாத்தீங்கன்னா 29:12 வாசித்து பாருங்க,
2: ஐஸ்வர்யம் கனமும்,
0: ஐஸ்வர்யம் கனமும்
2: உம்மாலே வருகிறது,
0: கர்த்தராலதான் வருது. ஐஸ்வர்யம் கனம் யாரால வருது, கர்த்தராலதான் வருது. வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. நம்மளை ஐஸ்வர்யமாக்குறதுக்காக அவர் கர்த்தரர் ஆனார். முதலாவது நம்ம பாவத்துக்கு செத்து நீதி பிழைக்கும்படிக்கு அவர் சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிவிலையில் சுமந்தார். நம்ம தேவனிடத்தில் சேர்றதுக்காக தான் அவர் நமக்காக பாடுபட்டார். 2வது தரித்திரமா இருந்த நம்மள ஐஸ்வர்யமாக்குறதுக்கு தான் கர்த்தராகி தேவன் நமக்காக தான் அவர் தரித்திரரானார். அவர் வஸ்திரத்தெல்லாம் நமக்காக விட்டு கொடுத்தார், அங்கேயும் நமக்காக விட்டு கொடுத்தார், எல்லாருமே நமக்கு கொடுத்துட்டாரு. அதாங்க சொல்லுது வாசித்து பாருங்க, கர்த்தர் வேதம் சொல்லுது. எபேசியர் புஸ்தகம் 5:27 வசனம்,
2: கரை திரை முதலானவைகள்
0: நம்ம எப்படி இருக்கணுமா, அன்று சித்தம் கரை திரை முதலானவைகள்
2: ஒன்றும் இல்லாமல்,
0: ஒன்றும் இல்லாமல்,
2: பரிசுத்தமும்
0: பரிசுத்தமும்
2: பிழை அற்றதுமான,
0: பிழைய மற்றதுமான
2: மகிமையுள்ள சபையாக,
0: சபையாக
2: அதை தம் முன் நிறுத்திக் கொள்வதற்கும்,
0: நம்மளே அவருக்கு முன்பை நிறுத்திக் கொள்வதற்கும்
2: தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார்,
0: தம்மை தாமே அதுக்காக ஒப்பு கொடுத்தார்.
3: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கிற நாம் இப்பொழுது நம்ம கர்த்தர் நோக்கி நம்ம செவிக்க போறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்களை பரம தகப்பனையும் கோடான கொடி ஸ்தோத்திரம். வியாதியை குணமாக்கப்பா, நோயை குணமாக்க, பலவீனத்தை குணமாக்கப்பா. தீ பார்த்து கொண்ட ஒவ்வொரு மக்களும் வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் நீங்கி போட்டும் ஐயா. கப்பாவை துதிக்கிற என்ன வியாதியாலும் சுகமாக்கம்மால முடியும் ஐயா. இதோ மாம்சமணி யாவருக்கும் தேவனை கர்த்தர் என்னால செய்யக்கூடாத அவசியமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரு. வியாதியை குணமாக்கப்பா, நோயை குணமாக்கப்பா, பலவீனத்தை குணமாக்கப்பா. மந்திர கட்டு உடங்கியப்பா, செவன கட்டு உடங்கியப்பா, பிசாசுங்கிற அழித்து போடுங்க ஏசப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க ஏசப்பா, திருமணமாக்காத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் ஏசப்பா, குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாங்க ஏசப்பா, கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்கு கண்ணீர் துடைங்கப்பா. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க, எல்லா முகத்திலும் கண்ணீர் துடைச்சிருங்கப்பா. எத்தனை குடும்பங்கள் கல்யாணம் பண்ணி அப்பா டைவர்ஸ் பண்ணிடுறாங்க ஏசப்பா. அப்பா எஸ்அப்பா எஸ்அப்பா டைவர்ஸ் பண்ணவே கூடப்பா, எந்த குடும்பத்திலும் டைவர்ஸ் ஆகக்கூடாதப்பா. பரலுக்கு தகப்பனே அப்பா பெரிய காரியத்தை செய்ய, எவ்வளவு வேதனையான காரியம் ஆண்டவர். எத்தனையோ குடும்பங்கள் டிரைவர்ஸ் பண்ணிடுறாங்க, டிரைவர்ஸ் பண்ணக்கூடாதுரைச்சா கெஞ்சிரப்பா கெஞ்சிரோ. பிசாசன் குடும்பத்தை உடைக்கிற பொல்லாதாவி இயேசுக்கு திரமத்தை சபித்து கட்டி அப்புறப்படுத்துறோம் அப்பா. குடும்பம் கொண்டு சேர்ந்து வாழ கிருபை செய்ய வைக்கிறோம். பெரிய காரியத்தை செய்ய, மகத்தான காரியத்தை செய்ய சப்பா. கடன் கரம் பிடித்து நடத்துங்கப்பா, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, ஆத்துமா கண்களை திறந்துடுங்க. அறிந்து கொள்ள மண்டிக்கொள்ள கிருவை சிந்தாச்சு வைக்கிறோம். எல்லா மக்களும் வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை கை கொண்டு நடக்கணும் அப்பா. பரலோக ராஜாவே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. அப்பாமை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிடமா இருப்பது செங்கப்பா ஆசீர்வதிச்சு உயர்த்த வேண்டும் என்று கெஞ்சுகிறங்க தாவே. எத்தனையோ குடும்பங்களை சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் ஆண்டவர எல்லா குடும்பங்களும் பிரச்சனைகள் மாற்றுங்கப்பா மாற்றுங்கப்பா மாற்றுங்கப்பா. அன்பின் தகப்பரே தகப்பரே அப்பா இறங்குங்கப்பா இறங்குங்கப்பா. சமாந்து தாரு சந்தோஷ தாரு. குடும்பத்துல மாமியார் மருமகளுக்குள்ள சமானம் வேணும் ஆண்டவரே. சந்தோஷம் வேணுமப்பா. மகத்தான காரியத்தை செங்க அதிசயங்களை செங்க ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் என்று செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செங்க சப்பா கர்த்தருடைய வல்லக்கரை தாங்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ராஜா. மகத்தான காரியத்தை செங்க ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆத்மாக்கள் வேஸ்ட போயிடக்கூடாது. எல்லாரும் செபிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா ஆராதிக்கிறவங்களா மாற்றுங்க. நாட்கள் கொள்ளாத ஆனப்பினால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபை செங்க. ஒவ்வொரு உள்ளத்திலும் பேசுங்கப்பா பேசுங்கப்பா பேசுங்க. எத்தனையோ சனங்கள் நாட்கள் வேஸ்ட் பண்ணிருக்காங்கப்பா. அப்படி யார் வேஸ்ட் பண்ணாதபடி காத்துக்கொள்ளும் பெரிய காரியத்தை செஞ்சேசப்பா. அப்பா வியாபாரம் செய்யற மக்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா அமை துதிக்கிற தொழிற்சர குடும்பங்களாம் ஆசீர்விக்கப்படணும். கத்துடைய வல்லக்கரை தாங்க வேண்டும் என்று செபிக்கிறோமப்பா. பெரிய காரியத்தை செய்ய அன்பின் தகப்பரையும் துதிக்கிற ஒவ்வொரு பேரும் நீ வைத்திருக்க சீப்பத்தில் எழுதி கொள்ளுங்க ஏசப்பா. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமாம் சேர்த்து கேட்டுக்க சந்தோஷமா இருங்க.
4: கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இது ஒரு ஜெப நேரம். வழக்கம் போல நாம் யாரும் இப்பொழுது தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். சகோதரி அவர்கள் சொல்கின்ற ஜெப குறிப்பை நன்கு கவனித்து அவளோடு இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் யாரும் இணைந்து ஜெபிக்கின்ற ஜெபம் நிச்சயம் வல்லமையுள்ளது. நமது இணைந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார். நிச்சயம் நமது தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார்.
0: டிரைவருக்காக ஜெபம் பண்ணும். லாரி ஓட்டுறவங்களுக்காக, வேன் ஓட்டுறவங்களுக்காக, கார் ஓட்டுறவங்களுக்காக, எத்தனையோ டிரைவர் இருக்காங்க, பிளேன் ஓட்டுறவங்களுக்காக, எல்லாருக்காக பாதுகாவலுக்காக நம்ம ஜெபம் பண்ணும்.
5: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி உணவு துதிக்கிறோம். ஏசப்பா உங்களுடைய ரத்தத்தினால் என்னுடைய இரத்தத்தை கழுவி சுத்திகரிப்பீராக. இந்த வேளையில கூட ஏர் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வேண்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிளேனை ஏக்கிறதான ஒவ்வொருத்தருக்கும் உன்னத ஞானத்தை கொடுங்க அப்பா. எந்த விதத்திலும் அப்பா ஆண்டவரே அப்பா விமானங்கள் விபத்துக்குள் ஆகாதபடிக்கு பைலட்டுக்கு உரிய ஞானத்தையும் அப்பா அவர்களுக்கு தெளிந்த புத்தியும் தாரும் அப்பா. மகிமையுள்ள காரியங்களை செய்ய எந்த விதத்திலும் அவர்களுக்கு சிக்னல் தடைப்படாதபடிக்கு சிக்னல் கரெக்டா செய்யும்படியாகவும் இந்த ஏர் டிரான்ஸ்போர்ட் வழியாக அப்பா ஆண்டவரே அப்பா சுகமாய் பயணங்கள் இருக்கும்படியாகவும் உதவிச்சேங்க. அதே போல ட்ரெயின் ஓட்டுகிற ஒவ்வொரு டிரைவர்ஸ்க்கு வேண்டி ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் உன்னத ஞானத்தையும் உன்னத கவனத்தையும் அவர்களுக்கும் கொடுங்கப்பா. அப்பா எந்த விதத்திலும் எந்த ஒரு பாதிப்புக்குள் ஆகாதபடிக்கு அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து அன்றுவரே ட்ரெயின்களை இயக்கும்படியாக உதவி செய்வீராக. சிக்னலை கவனித்து அப்பா ட்ரெயினை இயக்கும்படியாக அந்த ஞானத்தையும் கிருபலை தருவீராக. அதே போல சாலையில அப்பா ஓட்டுகிற ஒவ்வொரு ஓட்டுநர்களுக்கு வேண்டி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் உன்னத ஞானத்தையும் உன்னத கிருபலை தாரும் அப்பா. அன்றுவரே அரசாங்கம் அப்பா சொல்லுகிற அப்பா அந்த அப்பா டிராபிக் விதிமுறைகளை பின்பற்றக்கூடிய அந்த இருதயத்தை அப்பா அப்பா தரை ஓட்டுகிறதான ஒவ்வொரு வாகனங்கள் வாகன ஓட்டிகளுக்கும் கொடுப்பீராக. ஆம் தகப்பனே அப்பா கவர்மெண்ட் என்னென்ன டிராபிக் ரூல்ஸ்கள் அப்பா பின்பற்ற சொல்லுகிறாங்களோ அந்த டிராபிக் அப்பா ரூல்ஸ் எல்லாம் ஒவ்வொரு ஓட்டுநர்களும் பின்பற்ற உதவிச்சீங்க. அதே போல மது அருந்து விட்டு யாரும் வாகனங்களை இயக்கக்கூடாதப்பா அப்பா. அதே போல தூக்க கழகத்துல யாரும் வாகனங்களை இயக்கக்கூடாதப்பா. எல்லா வாகன ஓட்டிகளுக்கும் அப்பா தேவையான பலனையும் ஞானத்தையும் கிருபைகளையும் கொடுப்பீராக. மகிமையுள்ள காரியங்களை அப்பா இந்த வாகன ஓட்டுகிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை செய்ய ஒவ்வொரு வாகன ஓட்டிகளையும் ரட்சிப்பீராக. மகிமையுள்ள காரியங்களை செய்ய சப்பா எல்லா ஜபங்களையும் ஆண்டவராகிய அப்பா கிறிஸ்து விளையற பெற்ற நாமத்தில் கெஞ்சுறோம் எங்கள் பரலோக பிதாவே.
0: ஆமென். சிறு பிள்ளையில கடத்திட்டு போயிறாங்க, வாலி பிள்ளையில கடத்திட்டு போயிறாங்க. இப்படிப்பட்டவங்களை எல்லாம் கர்த்தர் பாதுகாக்கணும், பராமரிக்கணும். கடத்திட்டு போற மக்கள் தேவன் ரட்சிக்கணும். அவங்க இப்படிப்பட்ட பாவமான செயல்களில் ஈடுபடக்கூடாது. அதுக்காக சாப்பிடணும்.
6: ஸ்தோத்திரமாப்பா துதிக்கிறோம் ராஜாங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே. இந்த அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. தேசம் முழுவதும் ஆண்டவரே சிறு பிள்ளைகளை ஆண்டவரே கடத்தி செல்கிறாங்க தகப்பனே. கத்தாவே அந்த ஆண்டவரே மக்களை நீர் எப்படியாவது சந்திக்க வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. தேசம் முழுவதும் ஆண்டவரே சிறு பிள்ளைகளை நீர் பாதுகாக்க வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. சிறு பிள்ளைகளை சுற்றி நீர் வேலி அடைச்சது நீர் பொருட்படுத்த நம்பிக்கை கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பன. சிறு குழந்தைகள் ஆண்டுகிற தகப்பன, கடைக்கு சென்று ஆண்டுகிற தகப்பன, அவர்கள் என்னென்ன காரியங்களுக்கு ஆண்டுகிற ஈடுபடுத்துறாங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் அவர்களை விட்டு நீர் விலக்கி போடும்படிக்காய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பன. சிறு பிள்ளைகள் எல்லாம் ஆண்டுகிற தகப்பன, நீர் ஆண்டுகிற கரை வைத்து நீர் பாதுகாக்க முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம். எந்த வீடுகளிலும் சிறு பிள்ளைகள் காணாமல் போகாதபடி பாதுகாத்துக்கோங்க தகப்பன. ஆண்டவரே, சிறுபிடையில கடத்தி செல்கிற அந்த ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுங்க தகப்பன. சிறுபிடையில் ஒருபோதும் ஆண்டவரே கத்தாவே கடத்தி செல்லாதபடிக்கு ராஜா நீங்க தான் ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்படுக்க முடிக்காய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. தேசம் முழுவதற்கு தானே சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்படவும் சிறு பிள்ளைகள் பாதுகாக்கப்படவும் சிறு பிள்ளைகள் ஆண்டவரை தேடவும் அண்டிக் கொள்ளவும் நீங்க தானே பலப்படுத்த முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம். இந்த சிறு பிள்ளைகள கொரோனா வைரஸ் ஆண்டவரே ஒருபோதும் தொடாதபடி நீர் பாதுகாத்து பலப்படுத்த முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. அலி பிள்ளைகளும் எங்கேயும் காணாமல் போகாதபடி பாதுகாத்துக்கோங்க தகப்பனே. நீங்க முழுமையாய் பொருட்படுத்த ஆசீர்வதிக்க முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம். நமக்குமே யாவற்றையும் நமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே.
7: இந்த சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்ட பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க.
2: 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 8144192 192 ஈஸியா மனசில் வச்சுக்கலாம். 8144192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாக வெளியே ஊழியத்துக்கு போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஊழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்க தேவையோடு ஏதாவது நீங்க உங்க பிரச்சனைகள் சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த போன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜெப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜெபங்களை உங்கள் ஜெப குறிப்புகளை நீங்கள் சொல்லி ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜெப வீரர் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்கள் நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹலேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா.
8: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
9: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
10: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குரூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் asminkaram@gmail.com. அவர் வெப்சைட்

0: லூக்கான் சுவிசேஷம் 22:29.
1: ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன்
0: ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பிதா எப்படி இயேசு கிறிஸ்துக்கு ஏற்படுத்தினாரோ அதே போல நமக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினார். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்த அல்ல, உலகத்தின் வேச ஒரு நாள் கடந்து போகும். நமக்கு ராஜ்யத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அதுக்கு அதை நோக்கித்தான் நம்ம ஒரு நாளும் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதை நோக்கித்தான் நம்ம ஒரு நாளும் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த நாளுக்காக தான் நம்ம ஒரு நாளும் கர்த்தரை அதிகமா நேசிக்கணும், செபிக்கணும், துதிக்கணும் சொல்லி நம்ம எல்லாரும் நம்ம அறிந்திருக்கிறோம். இப்ப என்ன சொல்றது, ராஜ்யத்துக்கு நம்ம போகணும். அந்த ஆண்டவர் இயேசுக்குதுக்கு சொன்னார், யோவான் சுவிசேஷம் 14:2.
1: என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால்
0: நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்
1: ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
0: அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நம்ம இந்த உலகத்துல எந்த அளவுக்கு கர்த்தருக்காக நம்ம கிரியை செய்யறோமோ, எந்த அளவுக்கு கர்த்தருக்காக எதை செய்யறோமோ, கர்த்தருக்காக எந்த அளவுக்கு ஊழியம் செய்யறோமோ, கர்த்தருக்காக நம்ம எந்த அளவுக்கு தேடுறோமோ, கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யறோமோ, அதுதான் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். கர்த்தருக்காக எதை செய்யறோமோ அதுக்கு தகுந்த ஒரு ஸ்தலங்கள் உண்டு. அந்த ஸ்தலத்துக்கு போகிற நாம என்ன செய்யணும், இந்த உலகத்திலேயே அதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கணும். அதுக்காக நம்ம கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், கர்த்தருக்காக எதையா செய்யணும். அதான் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. இல்லாட்டி உங்களுக்கு என்ன செஞ்சிருப்பேன், சொல்லியிருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்ற. நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறாரு. அந்த ஸ்தலம் எப்படிப்பட்ட வாசஸ்தலம் பாருங்க, சங்கீத புஸ்தகம் 145:13.
1: உம்முடைய ராஜ்யம்
0: சதா
1: காலங்களிலும் உள்ள ராஜ்யம்.
0: அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம், சதா காலங்களில் உள்ள ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்கள் நானும் நம்ம ஊரும் போகிறதுக்காகத்தான் நம்ம ஒரு நாளும் கர்த்தரை தேடுறோம், கர்த்தரை துதிக்கிறோம், செபிக்கணும், கர்த்தருக்காக எதையாவது செய்யணும். ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும். அந்த ராஜ்யத்துக்கு எல்லாரும் வரணும். அந்த ராஜ்யத்தை பற்றி நம்ம எல்லாரும் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா நம்ம மட்டும் போனால் போதாது, நம்ம கூட சேர்ந்த நம்ம உறவினர், உற்றார் உறவினர், நம்ம வாசம் பண்ற இடத்துல உள்ள மக்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வரணும். அதனால நம்ம மேல உடந்த கடமை, சுவிசேஷத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் என்ன செய்யணும், சொல்லியே ஆகணும். சொல்லாம இருக்கும்போது நமக்கு என்ன செய்யும், உனக்கு எனக்கும் ஐயோன்னு கர்த்தர் எதுன்னு சொல்லுது. அந்த ராஜ்யத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். நம்மளும் நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட மாத்தும் போதாவது எல்லாருக்கும் நம்ம சொல்லணும். அந்த இப்படி கர்த்தர் நமக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்திருக்கிறார். அந்த ராஜ்யத்துக்கு நீங்கள் தான் வரணும். அந்த ராஜ்யம் சதா காலமுள்ள ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு போறதுக்காக நம்ம எல்லாருக்கும் ஆண்ட பெற்றி நம்ம சொல்லணும். சரி, அந்த ராஜ்யத்து போறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவது பாக்கிறோம் மத்தியான சுவிசேஷம் 4:17.
1: அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார்.
0: மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப என்ன, என்னமோ பெரிய நம்ம ஏதோ செய்யும் போல அப்படிலாம் இல்ல. நம்ம இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை விட்டு கத்திர பிரியமில்லாத காரியம் நமக்குள்ள என்னென்ன இருக்கு நம்ம சிந்தித்து பார்த்து முழுமையா கத்திரத திரும்ப வேண்டும். அதுதான் அதான் அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். முதல் எடுத்தேன், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நம்ம பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்ப வேண்டும். நம்ம முதல்ல கோவப்பட்டிருப்போம், ஒரு உதாரணத்துக்கு முதல்ல கோவப்பட்டிருப்போம். இப்ப நம்ம கோவப்படாம நம்மளால இருக்க முடியல. ஏசப்பாட்ட நம்ம சொல்லணும், ஆண்டவரே இந்த கோபத்திலிருந்து எனக்கு விடுதலை செய்யுங்க, எனக்கு எப்படியாவது மாத்திருங்கப்பா, என் தாயின் வயிற்றுல பிறந்த இந்த சென்ம சுபாவை என்னை விட்டு மாற வேண்டும். ஆண்டவரே தாயின் வயிற்றுல பிறந்த நம்ம சொல்லுவாங்களே, அவங்க அப்பா மாதிரி ரொம்ப கோபப்படுவாங்க, அவங்க அம்மா மாதிரி, அவங்க குடும்பத்துல அவங்க இப்படிதான் கோபப்படுவாங்க, இப்படித்தான் பிரச்சனை பண்ணுவாங்க, இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுலேருந்து நான் மனம் திரும்பணும். ஆண்டவரே இந்த காரியம் எனக்குள்ள வரவே கூடாதப்பா, என் வாழ்க்கையை மாற்ற வேண்டும், சென்மசுவா எனக்கு நீக்கப்பட வேண்டும். ஆண்டவரே ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா புது சிருஷ்டியா இருக்கு. அப்ப நமக்குள்ள கிறிஸ்துக்குள்ள வாழ்க்கை என்ன செய்யணும், ஒரு புது சிருஷ்டியா மாற வேண்டும். வாசித்து பாருங்க 2 Corinthians 5:17.
1: இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால்
0: புது சிருஷ்டியா இருக்கிறார்.
1: பழையவைகள் ஒழிந்து போயின
0: எல்லாம் புதிதாயின. பழையவைகள் ஒழிந்து போக வேண்டும். நம்ம கோபப்பட்டிருப்போம், பொறாம் போட்டிருப்போம், சண்டை போட்டிருப்போம், கர்த்தர் பிரியமில்லாத காரியம் எவ்வளவு காரியம் நமக்குள்ள இருக்கலாம். அப்ப நம்ம ஆண்டவர் கேட்கிற ஆண்டவரே, என்னுடைய சொன்ன சுபாவம், என்னுடைய தாயின் வயிற்றுல பிறந்த சுபாவம் எனக்குள்ள நீக்கப்படணும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் யாஸ்பாட்டை கேட்கணும். அப்ப நமக்கு என்ன சொல்லுங்க, நம்ம கிறிஸ்துக்குள்ள தான் புது சிருஷ்டி, ஆண்டவர் தான் மாற்றணும். நம்ம ஒவ்வொரு நாள் கேட்கணும், ஆண்டவர் நீங்க சொல்லியிருக்கீங்க அவர்கள் கிறிஸ்துக்குள்ள அந்த புது சிருஷ்டியா இருக்கிற பழையெல்லாம் ஒளிந்து போன எல்லாம் புதிதான்னு சொன்னீரே, அந்த புதிதான சுபாவத்தை எனக்கு கொடுங்கப்பா, நீங்க என்னை மாத்துக்கணும் கேட்டு ஆண்டவர் மாத்துவார். சீக்கிரம் புஸ்தகம் 18:30
1: நீங்கள் மனம் திரும்புங்கள்,
0: நீங்கள் மனம் திரும்புங்கள்,
1: உங்களுடைய எல்லா மீறுதலையும் விட்டு திரும்புங்கள்.
0: எல்லாம் மீறி மீறி நம்ம செய்யறோம் பாத்தீங்களா, இது பாவம்னு தெரியும், அதை தான் நம்ம செய்வோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், நேரம் பாக்குறது, நாக்கள் பாக்குறது, இதெல்லாம் நமக்கு தெரியும் இது தப்பு, கர்த்தர் பிரியமில்லாத காரியம் நமக்கு தெரியும், அதவே நம்ம செய்வோம். அது அந்த காரியம் நம்ம என்ன செய்யறோம், கர்த்தருக்குள்ள வந்துட்டோம், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், விடுதலை போறோம். சரி போறாங்க, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்க, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஒன்றும் செய்யக்கூடாது. எல்லா நாளும் கர்த்தர் படைத்த நாள், எல்லா நாளுமே கர்த்தருக்கு பிரியமான நாள், அந்த காரியத்துல நம்ம வந்து விடுதலை பெறணும். எத்தனை பேர் பாருங்க பழைய சுபாவத்திலே இருப்பாங்க, இது செவ்வாய்க்கிழமை, இது புதன், இந்த கிழமை செய்யக்கூடாது, அந்த கிழமை செய்யக்கூடாது, இந்த மாசம், அந்த மாசம், இந்த நாள் பார்க்கறதெல்லாம் விட்டு நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்பணும். வாசித்து பாருங்களேன், இந்த கலாத்தியர் புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா 9:9-10 நிறைய பேர் அந்த காரியத்தில் இருக்கிறோம். அதுல எல்லாம் நம்ம என்ன செய்யணும், விட்டு மனம் திரும்பணும்.
1: இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க,
0: நீங்க தேவனை அறிந்திருக்க,
1: அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க,
0: நீங்க தேவனை அறிஞ்சிருக்கீங்க இல்லாட்ட தேவன் உங்களை அறியப்பட்டு இருக்க,
1: பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி,
0: அடிமைப்பட விரும்புவது எப்படி,
1: நாட்களையும்
0: நாட்களையும்,
1: மாதங்களையும்
0: மாதங்களையும்,
1: காலங்களையும்
0: காலங்களையும்,
1: வருஷங்களையும் பார்க்கிறீர்களே,
0: வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த வருஷம் 8 வருஷங்க, இந்த வருஷம் திருமணம் நடக்கூடாது, 8 வருஷம்

0: என்ன செய்யணும், புது சிட்டியா இருக்கணும், பழையவில்லையா என்ன செய்யணும், ஒழிஞ்சு போற எல்லாம் புதிதாகணும். இந்த காரியத்தில் மனம் திரும்பணும். நிறைய பேர் மனம் திரும்புறதுல நிறைய பேர் நாள் பாக்குறதும் நேரம் பாக்குறதும் நம்மளுக்கு மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம், கத்துடி வேதம் சொல்றது மற்றவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் பாருங்க. பழையபடி நம்ம அந்த காலங்களை நம்ம இருக்கக்கூடாது. நம்ம வந்து நம்ம பழைய காரியங்கள் எல்லாம் நம்மளை விட்டு அகன்று போகணும். நிறைய பேர் அதை தான் நம்ம செய்யறோம். நிறைய காரியங்கள் இதுலேருந்து நம்ம மனம் திரும்ப வேண்டும். ஆண்டு நிறைய பேர் இந்த காரியத்துல மனம் திரும்பாம இருக்கிறோம். எத்தனையோ காரியங்கள் நம்ம பழைய காரியத்தை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு நம்ம செய்யவே கூடாது. கத்துடி வேதம் சொல்லுது இறை மேல பழைய மனுஷர்களும் மற்றவங்களுக்கு காரியங்களை என்ன செய்யக்கூடாது, கற்றுக்கொள்ளக்கூடாது. இறை மேல சொல்றாரு பாருங்க, இறைமே 10:2
1: புறஜாதிகளுடைய
0: புறஜாதிகளுடைய
1: மார்க்கத்தை
0: மார்க்கத்தை
1: கற்றுக்கொள்ளாதிருங்க.
0: கற்றுக்கொள்ளாதிருந்தோம் இருந்தோம், இப்ப அந்த காரியத்தின் மனுஷர்கள் கற்றுக்கொள்ளக்கூடாது. நம்ம கிறிஸ்துக்குள்ள இருந்தா புது சுற்றியா இருக்கணும். நாள் பார்க்க கூடாது, மாசம் பார்க்க கூடாது, நேரம் பார்க்க கூடாது, அப்புறம் அது என்ன வருஷம் பார்க்க கூடாது. இது இல்ல, இது இது ரெட்டை வருஷம், இது ஒத்த வருஷம், ஒத்த வருஷத்துல மேரேஜ் ஆகிறோம் நல்லது, ரெட்டை வருஷம் இருக்கக்கூடாது. இப்படி எத்தனை பேர் இன்னும் பழைய காரியத்தினை பார்த்துட்டு இருக்கோம். அதுல இருந்து நான் மனம் திரும்ப வேண்டும். எதுல இருந்து மனம் திரும்ப வேண்டும், இப்படிப்பட்ட காரியங்கள்ல எத்தனையோ பேர் அடிமைப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம், ஆனா இன்னும் பழைய சுபாவம் தான் நமக்குள்ள இருக்கு. இதுல இருந்து நம்ம என்ன செய்யணும், விட்டு விலகிறதுக்கு கத்துட்டு ஒவ்வொரு நாளும் பலன் கேட்க வேண்டும். ஆண்டவரே இந்த பெட்டி காரியம் எனக்குள்ள இருக்கப்ப அதான் எல்லாம் மீறுதல் விட்டு மனம் திரும்புங்கள். வாசிப்பா எசேக்கியேல் 18:30
1: நீங்கள் மனம் திரும்புங்கள்,
0: நீங்கள் மனம் திரும்புங்கள்,
1: உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள்.
0: எல்லா மீறுதலையும் விட்டு திரும்புங்கள். எத்தனை பேரு இன்னும் பழைய பழைய காரியத்துக்கு அடிமையா இருக்கிறோம். இந்த காரியத்தை விட்டு நம்ம திரும்ப வேண்டும். திரும்பிட்டா போதும். அந்த ஆண்டவர் சொல்றாரு, மன்னிக்கிறதுக்கு அப்படி எப்படி இருக்கிறாரா, தயப்பெருத்திருக்கிறாரா. ஏசாயின் புஸ்தகம் 55:7
1: துன்மார்க்கன் தன் வழியையும்
0: துன்மார்க்கன் தன் வழியையும்
1: அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு
0: இன்னும் அந்த நினைவுகள் பழைய பாரம்பரிய நினைவுகளை விட்டு
1: கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன்
0: கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன்
1: அவர் அவன் மேல் மனதுருகுவார்.
0: அவர் அவன் மேல் என்ன செஞ்சிருவாரு, மனதுருகுவார்.
1: நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன்
0: தேவனிடத்திற்கே திரும்ப கடவன்
1: அவர் மன்னிக்கிறதற்கு தயப்பெருத்திருக்கிறார்.
0: மன்னிக்கிறது எப்படி இருக்கிறாரா, தயப்பெருத்திருக்கிறார். பழைய சுபாவம், பழைய வாழ்க்கை, பழைய எண்ணங்கள் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம்னு சொல்றோம். இன்னும் பழைய சுபாவத்தில் தான் இருக்கிறோம், பழைய எண்ணங்கள் இருக்கிறோம், பழைய சாஸ்திரத்துல இருக்கிறோம். சாஸ்திரம் எத்தனை பேர் சாஸ்திரம் பார்த்துக்கொண்டு இருக்கீங்க. இந்த பழைய விதமான சாஸ்திரத்தில் நம்ம விடுதலை பெற வேண்டும். கத்தலுக்கு வந்துட்டு உண்மைதான், ஆனா சாஸ்திர காரியங்கள் இந்த சாஸ்திரமா பார்க்கவே கூடாது. நம்ம பழைய பழைய காரியங்கள் அடிமை ஆகவே கூடாது. நம்ம இப்படி இருக்கிறோமா, யாரால அப்படி இருக்கிறோமா, இன்னைக்கு நம்ம மனம் திரும்ப வேண்டும். இப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம விடுதலை பெற வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்குள்ள இருக்கக்கூடாது ஆண்டவரே, என்னை மாற்றுன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டார். மன்னிக்க தாய் பெருத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை கேட்போம், கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். தன் நம்ம நினைவு, நம்ம சிந்தனைகள், நம்ம நினைவுகளை நினைவுகளை சாஸ்திரம், அந்த காரியம், இந்த காரியம், அந்த நாள் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, நட்சத்திரத்தை பார்க்கறது, சாதகம் எழுதுறது, இந்த மாதிரி காரியத்தை நம்ம இந்த நிச்சயம் மனம் திரும்ப வேண்டும். முழுமையாய் மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் வர போறாரு, அதுதான் சொல்றாரு. 3:40
1: நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து
0: நம்ம தான் நம்முடைய வழிகளை என்ன செய்யறோம், சோதித்து ஆராய்ந்து
1: கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம்.
0: கர்த்தரிடத்தில் நம்மளே நானே நீங்கள் ஒவ்வொருத்தரும் அப்ப அவங்க மற்ற வழி இல்ல, நம்ம வழிய சோதித்து என்ன செய்யற, ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப என்னென்ன குறை இருக்கு, அந்தவரு என்ன காரியம் எனக்குள்ள இருக்குன்னு சொல்லி ஆராய்ந்து நம்ம என்ன செய்யணும், கர்த்தரிடத்தில் திரும்பணும். மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமயமா இருக்குன்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்யணும், பிரசங்கிக்க தொடங்கினார். பரலோகராஜ்யம் சமயமாயிருச்சு. இன்னும் சாஸ்திரத்துக்கும் ஆட்களுக்கும் இன்னும் பலவிதமான காரியங்களுக்கு அடிமைப்பட்டிருந்தால் பரலோக போக முடியும். எல்லாமே செஞ்சு இதில் நான் மற்ற இதெல்லாம் செஞ்சிருக்கேன், இந்த ஒண்ணுதானங்க தப்பு, அது ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபின் புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, யாக்கோபின் புஸ்தகம் 2:10
1: எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தோம்,
0: ஒருவன் நியாயப்பிரமாணம் எல்லாத்தையும் கை கொண்டுட்டோம், கை கொண்டு இருந்தோம்,
1: ஒன்றிலே தவறினா எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான்.
0: ஒன்றிலே தவறிச்சா என்ன செய்யுமா, எல்லாவற்றிலையும் குற்றவாளியா இருப்பான். எங்க சொல்லியிருக்காரு, யாக்கோபு புதிய ஏற்பாட்டுல சொல்லியிருக்கிறாரு. அதனால நம்ம உள்ள தெளிச்சு ஆராய்ந்து நம்ம வழிகளை ஆராய்ந்து நம்ம சோதித்து கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். இன்றைக்கே ரச்சினால் இன்றைக்கு அனுக்கிறாள். இந்த சின்ன சின்ன காரியம் யாராருக்குள்ள இருக்கோ

0: இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்த்து கர்த்தரை திரு வேண்டும். அதை நம்ம வழிகளை ஆராய்ந்து பார்த்து நம்ம சோதித்து பார்த்து எதிலெல்லாம் நான் மாற வேண்டும், எதிலிருந்தாலும் விடுதலை பெறலாண்டவரை எனக்கு உதவிச்சிங்கன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சொல்லித் தருவார். இந்த மாதிரி காரியத்திலிருந்து நம்ம விடுதலை பெற வேண்டும். அல்லேலூயா. ரெண்டாவதாக கர்த்தர் ராஜ்யத்துக்கு முதல்ல கர்த்தர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா ஆண்டவர் சொன்னாரு, என் பிதா எனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியது போல நான் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணிருக்கிறேன்னு சொன்னாங்க. என்ன எத்தனை இருக்கு, அநேக பாசத்தலங்கள் உண்டு. ரெண்டாவதாக நான் பரலோகத்துக்கு போனேன் என்ன செய்யணும், என்ன செய்யணும் பாருங்க. யாக்கோபின் புஸ்தகம் 2:5
1: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா
0: ஆண்டுட்டு அன்பு குருமா நமக்கு என்ன கொடுக்கிறார், தம்முடைய ராஜ்யத்தை நமக்கு தருவேன்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, வாக்கு பண்ணிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம சமம் பண்ண போறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனை கர்த்தாவே போற்றுகிறோமே, வாழ்த்துகிறோம் ஐயா. கர்த்துடைய கிருபை, கர்த்துடைய பிரசனம், கர்த்துடைய மகிமை எல்லாரையும் மூடட்டும் ஐயா. முடிச்சு உள்ள வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரச்சிங்க, பரிசுத்தாவை நிரப்புங்க, பக்தி வரை தாங்க செபிக்க துதிக்க உதவி செய்யுங்க. அறிந்து கொள்ள வேண்டிக்கொள்ள மே சார்ந்து கொள்ள கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம் அப்பா. மோசை போல நாங்களும் உங்களிடத்துல முகமுகமாய் பேசுன ஆண்டவர கர்த்தாவே, எங்களுக்கு இந்த கிருபை தாங்க. ஏனோக்கை போல உங்களுக்கு சஞ்சரிக்கணும் ஐயா, நோ போல உங்களுக்கு சஞ்சரிக்கணும் ஐயா. அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க சப்பா. வல்லவரே நல்லவரே மே துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களும் தொடுவீராக ஆண்டவரை தொடுவீராக அப்பா. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியாது செபிக்கிறோம். ஆன்மீ கண்கள் திறக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். இறுதித்துல கர்த்தாவே உங்களுடைய வல்லம் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் தகப்பனையும் முடி. ஒவ்வொருவரையும் தொடுவீராக தொடுவீராக தொடுவீராகப்பா. ஆற்றுல பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க ஆண்டவரே, குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்க ஏசப்பா. சளி உருவாகாதடி காத்துக்கொள்ளுமையே, சளினாலே எத்தனை மக்கள் கஷ்டப்படுறாங்கப்பா. அவங்களை தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. சளி ஆண்டவரே யாருக்குமே சளினால கஷ்டப்படக்கூடாது, வல்லம் இறங்கட்டும் தகப்பனே. ஐயாமை துதிக்கிறோம். பெரும்பாடுனால கஷ்டப்படுற மக்கள் மேல விட வல்லம் இறங்கட்டுமே ஏசப்பா, இறங்கட்டும். குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்க ஏசப்பா. கெஞ்சி கேட்கிறேன் ஏசப்பா, கெஞ்சி கேட்கிறோம். உங்களுடைய அக்கினி மூடட்டும், தேவ பிரசனம் மூடட்டும், பரிசுத்தேன் அபிஷேகம் அளவுலாம ஊற்றுமையா, ஊற்று மாண்டவர், ஊற்று மாண்டவர். அக்கிலே நிரப்புங்கப்பா. மந்திரம், ஜெய்வனிகள், பெல்லிசனிகள், எல்லா கிரியலையும் தேவனாய் கர்த்தர் நாமத்துல அபத்தமாக்கி போடுறோமே, நிர்மணமாக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய வல்லம்ல ரத்தம் எல்லாருமே தெளிப்பீராக ஐயா. பெரிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவர ஐயாமை துதிக்கிற. வேலையில பிரச்சனையோடு இருக்கிறாங்களப்பா, வேலையில இருக்கப்பட்ட பிரச்சனைகளா மாற்றுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் சப்பா. குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாக்கியத்தை தாங்க தகப்பனே. குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பாய் தாரும். கற்பத்தின் கனி கத்தரால கிடைக்கும் சுகந்தரடிச்ச நீர். எத்தனை மக்கள் கண்ணீர் பிடிக்கிறாங்கப்பா குழந்தை இல்லாம. நீ குழந்தை தர வேண்டும் செபிக்கிற, தர வேண்டும் அப்பா, தர வேண்டும். இயேசுவே கற்பத்தின் கனி கர்த்தரால கிடைக்கும் சுகந்தரடி சொன்னீரு. மலடி சந்தோஷமான பிள்ளைத்தாச்ச மாற்றுகிற தேவன் நீங்க ஆண்டவர. அதிசயங்களை அற்புதங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் செபிக்கிற ஐயா. பலத்த காரியத்தை செய்யுங்க. தொடுங்க, தொடுங்க, தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவரை. குடும்பத்துல சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் மாற்றுங்க ஆண்டவரை, மாற்றுங்கப்பா. ஐயாமை துதிக்கிறோம். குடும்பத்துல சமான சந்தோஷத்தை தாரும். கண்டன் பிரச்சனை மாற வேண்டும், கண்ணீர் துடைக்க வேண்டும் ஐயா. ஆண்டவரையுமே துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரை. வேலையில கஷ்டப்படுற மக்களுக்கு வேலை கஷ்டத்தை மாத்தி வேலை தந்து உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. கர்த்தருடைய மகத்துவம்ல நாம் மகிழ்படுவதாக ஆண்டவரை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டுமா செபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்யுங்க சப்பா. ராஜாவையுமே துதிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுத்தவங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க சப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வீங்க. அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிற. வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க சப்பா. அப்பா சமாளாத மக்கள் சமான் தாங்க. வாலிபர்லாம் ரட்சிக்கப்படணும் அப்பா. சிறுப்பிள்ளைலாம் ரட்சிக்கப்படணும் ஐயா. தகப்பனையுமே துதிக்கிறோம். கொரோனா கொள்ளை நோயில கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஆண்டவர் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்கப்பா. தகப்பனையே குணமாக்கி உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. கர்த்துடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்ய தருணி சொன்னீரே. ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. பலப்படுத்துங்க. எல்லா துதிக்கா நம்ம மகிமைக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரம பிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம செலுத்த கேட்டார் கலங்காதீங்க.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதி வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறது உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானா வாதி உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட் ஆகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 17வது வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாத்திலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81-44-192-192 81-44-192-192
4: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81-44-192-192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
2: கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் 1000 மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101 சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி,
5: பேங்க் நேம் பேங்க் ஆப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் பிஏஆர்பி 0 COONOO, அக்கவுண்ட் நம்பர் 10490100000229. மே காட் பிளஸ் யூ.
6: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி ஏசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: அனைத்துக்கும் ராஜாவா இருக்க போற, ராஜாதி ராஜா கத்தாதி கத்தர், அவரு தான் பெரிய ராஜா. அல்லேலூயா, கலங்காதீங்க. அதுக்கு தான் கர்த்தர் நம்ம சொன்னார், மீட்கப்பட்டீர்கள், நீ என்னோட மீட்டுக்கொண்டு, நீ என்னோட பேர் சொல்லி அழைத்தேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். மீட்டுக்கொண்டு சும்மா அவரோட உட்கார்றது மாத்திர இல்ல, நம்ம ஒரு நாள் அரசால போறோம். அந்த பெரிய பாக்கியத்தை யாரு இழந்து போக வேண்டாம், ஒருத்தர் கூட இழந்து போகாதீங்க அருமையானவர்களே. கர்த்தர் ஓடி வாங்க. ரெண்டாவது எதில் நம்மளை மீட்கிறாரம் பாருங்க, மீகான் புஸ்தகம் முதல் பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் மீறுதலும் மீட்டு நம்மளை ராஜாக்களும் ஆசரியமாத்துறார். நம்ம பூமி அரசால போறோம். ரெண்டாவது எதில் மீட்கிறாரம் பாருங்க, மீகான் புஸ்தகம் 4:10.
1: கர்த்தர் உன்னை,
0: கர்த்தர் உன்னை
1: உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார்.
0: என்ன எதுக்கு கேட்பார் ரெண்டாவது, சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். பாத்தீங்களா, சத்துருவின் கைக்கு நம்ம விரோதமா யார் என்ன செய்யல, நிறைய பேர்லாம் பாத்தீங்கன்னா உன அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் எத்தனையோ பேர் கலங்கியிருக்காங்க. அதை பார்த்து பயப்பட வேண்டாம். கர்த்தர் வேதம் சொல்லு, சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்பேன்னு சொல்லி கர்த்தர் நம்மளை நீங்க சத்துருவின் கையிலிருந்து நீங்களாக்கி மீட்பார். சத்துரு யார் நமக்கு, பிசாசு தான். அவன் கைக்கு நம்மளை நீங்களாக்கி மீட்பார். கலங்காதீங்க, உங்க கண்ணீர் துடைச்சிக்கோங்க. சத்துரு பிசாசாய கைக்கு நம்மளை நீங்களாக்கி மீட்க அவர் வல்லவரா இருக்கிறார். முதல்ல பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் நம் மீறிலிருந்து நீங்களாக்கி மீட்கிறாரு. ரெண்டாவது சத்துருவின் கைக்கு நம்மளை நீங்களாக்கி மீட்கிறாரு. சங்கீத புஸ்தகம் 31:4-5.
1: அவர்கள் எனக்கு,
0: அவர்கள் எனக்கு
1: மறைவாய் வைத்த வலைக்கு,
0: அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு
1: என்னை நீங்களாக்கி விடும்.
0: பாத்தீங்களா, அவருக்கு நமக்கு விரோதம் இருக்கிறவங்க எத்தனை வலை வச்சிருப்பாங்களோ அந்த வலைக்கு என்னை நீங்களாக்கி விடும்.
1: தேவரீரே எனக்கு அரண்,
0: தேவரீரே நீர்தான் எனக்கு அரண்.
1: உமது கையில்,
0: உம்முடைய கையில்
1: என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்.
0: உமது கையில் என் ஆவி ஒப்புவிக்கிறேன்.
1: சத்திய பரனாகிய கர்த்தாவே,
0: சத்திய பரனாகிய கர்த்தாவே
1: நீர் என்னை மீட்டுக் கொண்டீர்,
0: நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். ஆவியை முடித்து ஒப்பு கொடுக்கிற நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். எதுக்கு சத்துருவின் வலைக்கு நம்மளை மீட்டுக் கொள்றாரு. சத்துருவின் விரோதமா என்ன செஞ்சாலும் கர்த்தர் அதிலிருந்து நம்ம மீட்டுக் கொள்கிறார். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ஒவ்வொரு நாளும் ஆவியை ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவரே, ஆவி உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. நீர் என்னை வழி நடத்தும், நீர் என்னை கரம் பிடித்து நடத்தும். என்னை இன்னைக்கு நீர் வருவினானாலும் நம்ம ராஜ்யத்துக்கு வரணப்பா, என் ஆவி ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கருத்துல நம்ம ஆவியை ஒப்பு கொடுக்க வேண்டும். தீபரநாய் கர்த்தாவே என் ஆவி உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன்னு ஆவியை ஒப்பு கொடுத்தார். நம்மளும் கூட ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கருத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். சங்கீத புஸ்தகம் 107 1:2-3.
1: கர்த்தரை துதியுங்கள்,
0: கர்த்தரை துதியுங்கள்,
1: அவர் நல்லவர்,
0: அவர் நல்லவர். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர்,
1: அவர் கிருபை என்றும் உள்ளது.
0: கிருபை என்ன செய்யணும், கர்த்தருடைய கிருபை நமக்கு என்றும் உள்ளது.
1: கர்த்தரால்,
0: கர்த்தரால்
1: சத்துருவின் கைக்கு,
0: சத்துருவின் கைக்கு
1: நீங்களாக்கி மீட்கப்பட்டு,
0: பாத்தீங்களா, சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு
1: கிழக்கிலும்,
0: கிழக்கிலும்
1: மேற்கிலும்,
0: மேற்கிலும்
1: வடக்கிலும்,
0: வடக்கிலும்
1: தெற்கிலும் உள்ள,
0: தெற்கிலும் உள்ள
1: பல தேசங்களிலும் இருந்து,
0: பல தேசங்களில் இருந்து
1: சேர்க்கப்பட்டவர்கள்,
0: சேர்க்கப்பட்டவர்கள்
1: அப்படி சொல்ல கடவர்கள்.
0: அப்படி சொல்ல எப்படி சொல்லுவாங்க, கர்த்தர் நல்லவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம சொல்லணும், நம்ம மீட்டிருக்காரு, கர்த்தர் நல்லவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம ஒரு நாள் அவர் சொல்லி துதிக்க வேண்டும். அதிகாலை எழுந்து நம்ம ஒரு நாளும் கர்த்தர் நல்லவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம ஒரு நாளும் துதிக்கணும். என்னைக்கோ ஒரு நாள் துதிக்கிறது இல்ல, ஒவ்வொரு நாளும் துதிக்கணும். அவருக்கு நமக்கு நல்லவரவே இருக்கிறார். நம்ம எத்தனையோ தூரம் அவரை விட்டு வழி வெளியே போனோம், அவரை விட்டு எத்தனையோ தூரம் தூணம போனோம். நம்ம சத்துரு வரும்போது நம்ம நமக்கு ஒரு எதிர்ப்பு, நமக்கு ஒரு ஆபத்து, நமக்கு ஒரு விபத்து வரும்போது கர்த்தர் தேடுறோம். மற்ற நம்ம எங்கேயோ விலகி போயிருக்கோம். அப்படி இராத விடிக்கு கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவரை துதிக்கணும். நம்ம ஆண்டவர் நமக்கு செய்த நன்மையை நினைச்சு நினைச்சு நம்ம துதிக்கணும். கர்த்தர் நம்மளை முதல்ல நினைச்சார், பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் நேர்தலிருந்தும் நம்ம வீட்டுக் கொண்டார். ரெண்டாவது எதுலேருந்து வீட்டுக் கொள்றாரா, சத்துருவின் கைக்கு நம்ம நீங்களாக்கி மீட்டுக் கொள்கிறார். மூன்றாவதாக அவர் சொன்னார், அவர் வாசிக்க கேட்டார் இல்லையா, அவர் திரளான் மீட்பு உண்டு. இன்னொரு வாசிக்கலாமா, சங்கீத புஸ்தகம் 130:7.
1: இஸ்ரவேல்,
0: இஸ்ரவேல்
1: கர்த்தரை நம்பி இருப்பதாக,
0: கர்த்தரை நம்பி இருப்பதாக
1: கர்த்தரிடத்தில்,
0: கர்த்தரிடத்தில்
1: கிருபையும்,
0: கிருபையும்
1: அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு.
0: அவரிடத்தில் எவ்வளவு இருக்கா கிருபை இருக்கு, அவர்கிட்ட திரளான மீட்பு. மதப்பாத்தை நம்ம பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து மீறுதல மீட்டுக் கொண்டார். ரெண்டாவது என்ன இருக்குது, சத்துருவின் கைக்கு நம்மளை நீங்களாக்கி மீட்டுக் கொள்றார். மூன்றாவது நம்ம எதிர்த்து மீட்டுக் கொள்றாரு பாருங்க, ஓசியான் புஸ்தகம் 13:14
1: அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன்.
0: அவர்களை பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன் சொல்லியிருக்கிறாரு. நம்மளை பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்கிறவர்.
1: அவர்களை மரணத்திற்கு நீங்களாக்கி விடுவிப்பேன்.
0: மரணத்துக்கு நீங்களாக்கி என்ன செய்யற, நம்மள விடுவிக்கிறார். எந்த மரணம்?
1: மரணமே
0: மரணமே
1: உன் வாதைகள் இங்கே,
0: உன் வாதைகள் இங்கே.
1: பாதாளமே
0: பாதாளமே
1: உன் சங்காரம் இங்கே,
0: உன் சங்காரம் இங்கே.
1: மனமாறுதல்
0: மனமாறுதல்
1: என் கண்களுக்கு மறைவானதா இருக்கும்.
0: மனமாறுதல் கத்தோடைய கண்களுக்கு, நம்ம கண்களுக்கு எப்படி இருக்கு, மறைவானதா இருக்கும். எந்த மரணம் நம்ம முடியாது. இந்த மரணம் மாத்திரம் இல்ல, இது எல்லாருக்கும் வர மரணம். நமக்கு என்ன மரணம் இருக்காது, ரெண்டாவது மரணம் இருக்காது. இந்த மரணம் எல்லாருக்கும் வர்ற மரணம். இது இல்ல நம்மள என்ன வைக்கிறாரா, மரணத்துக்கு நீங்களாக்கி வைப்போம். எந்த மரணம் வசிக்கிறோம் இல்லையா, நீங்க வாசித்திருப்பீங்க அடிக்கடி. வெளிப்படுத்தும் விசேஷம் 21:8
1: பயப்படுகிறவர்களும் அவிவிசுவாசிகளும்
0: அவிவிசுவாசிகளும்
1: அருவறுப்பானவர்களும்
0: அருவறுப்பானவர்களும்
1: கொலைபாதகரும்
0: கொலைபாதகரும்
1: விபச்சாரக்காரரும்
0: விபச்சாரக்காரரும்
1: சூனியக்காரரும்
0: சூனியக்காரரும்
1: விக்கிரக ஆராதனைக்காரரும்
0: விக்கிரக ஆராதனைக்காரரும்
1: பொய்யர் அனைவரும்
0: பொய்யர் அனைவரும்
1: இரண்டாம் மரணமாகிய
0: இரண்டாம் மரணமாகிய
1: அக்னியும்
0: அக்னியும்
1: கந்தகமும்
0: கந்தகமும்
1: எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார்.
0: எரிகிற கடலிலே பங்கு, அந்த மரணத்தை நம்ம நீங்களாக்கி வைக்கிறார். ரெண்டாவது மரணமாகி, இது உலகத்துல எல்லாருக்கும் வரணும் மரணம். ஆனா அவர் எந்த மரணத்தில் மீட்பாராம், இரண்டாவது மரணத்தில் நம்ம மீட்கிறார். இப்ப ஆசிக்கு கேட்கலாமா, ஓசியா 13:14
1: அவர்களை
0: அவர்களை
1: நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன்.
0: பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன்.
1: அவர்களை
0: அவர்களை
1: மரணத்திற்கு நீங்களாக்கி விடுவிப்பேன்.
0: மரணத்துக்கு நீங்களாக்கி, அந்த எந்த மரணம் ஆசிரியர், அந்த மரணம் மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன்.
1: மரணமே
0: மரணமே
1: உன் வாதைகள் இங்கே,
0: உன் வாதைகள் இங்கே.
1: பாதாளமே
0: பாதாளமே
1: உன் சங்காரம் இங்கே,
0: உன் சங்காரம் இங்கே.
1: மனமாறுதல்
0: மனமாறுதல்
1: என் கண்களுக்கு மறைவானதா இருக்கும்,
0: என் கண்களுக்கு மறைவானதா இருக்கும். பாத்தீங்களா, அந்த ரெண்டாவது மரணங்களுக்கு நம்மளை நீங்களாக்கி மீட்பார். பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல, கத்துட்டு ஓடி வந்துடணும். பாதாளத்துக்கு நீங்களாக்கி மீட்கிறார், ரெண்டாவது மரணத்திலிருந்து நம்மளை நீங்களாக்கி மீட்கிறார். சங்கீத புஸ்தகம் மாஸ்கி கேட்டோம் இல்லையா, 49:15
1: ஆனாலும்
0: ஆனாலும்
1: தேவன் என் ஆத்மாவை
0: தேவன் என் ஆத்மாவை
1: பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார்.
0: பாத்தீங்களா, ஆத்மா கர்த்தர் என்ன செய்யறது, பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார்.
1: அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுவார்.
0: அவர் என்னை ஏற்றுக்கொள்ள, பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். அவர் நம்மளை என்ன செஞ்சிருவாரு, ஏற்றுக்கொள்ளுவார். ஹல்லேலூயா. நம்மளை என்ன செய்யறாரு, பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மளை தப்புவித்து மீட்கிற தேவன். அதான் பார்த்தோம், அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு. நம் பாவத்திலிருந்து நம் அக்கிரமத்திலிருந்தும் மீறுதலிருந்து மாத்திரம் மீட்கிற தேவன் அல்ல, சத்துருவின் கையிலுக்கு நம்மளை நீங்களாக்கி மீட்கிறார். பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மளை தப்பித்து மீட்கிறார். கலங்காதீங்க, கண்ணீரை துடைச்சிக்கோங்க. கர்த்தர் நம் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் துதிக்க வேண்டும். அவர் பூமி அனைத்துக்கு ராஜா, நம்ம ஒரு நாள் அவரோட ஆளுகை செய்ய போறோம். கலங்காதீங்க, நம்ம யாரும் கலங்க வேண்டாம். வெளிப்படுத்துற விசேஷம் 6:8
1: நான் பார்த்தபோது இதோ
0: இதோ
1: மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன்.
0: மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன்.
1: அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு
0: மரணம் என்று பெயர்,
1: பாதாளம் அவன் பின் சென்றது, பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியில் கால்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது.
0: அந்த வல்லம் இருந்து கர்த்தரை மீட்கிறார். கலங்காதீங்க, மரணத்தின் வல்லமை, நம்ம பாதாளத்தின் வல்லமையில நம்ம மீட்கிற பாதாளம் நம்ம மேற்கொள்ள முடியாது. நம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை அண்டிக் கொள்ள வேண்டும். 49:15
1: ஆனாலும் தேவன் என் ஆத்மாவை
0: பாதாளத்தின்
1: வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார்.
0: இந்த வசனம் எப்பவுமே சொல்லுங்க, ஆனாலும் என் ஆத்மாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார்.
1: அவர் என்னை ஏற்றுக்கொள்வார்,
0: என்னை சொந்த பிள்ளையின் ஏற்றுக்கொள்வார், பாதாளத்தின் வல்லமைக்கு தப்பு மீட்பார் என்று சொல்லி வாசனத்தை என்னைக்குமே சொல்லி பாருங்க. பாதாள எனக்கு ஒரு நாள் மேற்கொள்ள முடியாது, பாதாளமே போ அப்படின்னு சொல்லுங்க, தப்புவித்து மீட்பார். அது மாத்திரல்ல, ஏசாயின் புத்தகம் 52:3
1: விலையின்றி விற்கப்பட்டீர்கள்,
0: விலையின்றி விற்கப்பட்டீர்கள்,
1: பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று,
0: பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று
1: கர்த்தர் சொல்லுகிறார்.
0: கர்த்தர் சொல்லுகிறார் விலையின்றி. நம்ம பாவத்தில் விலையெல்லாம் இல்ல, ஒண்ணுமே இல்ல, நம்ம பாவத்தில் அப்படியே போயிட்டோம். இப்ப என்ன செய்யற கர்த்தர் நமக்கு, பணமின்றி நம்ம மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்ற. யார் சொல்றார்? கர்த்தர் சொல்றார். என்ன அருமையான வார்த்தை பாருங்க, விலையின்றி விற்கப்பட்டீர்கள். ஒரு நாள் பாவத்துக்கு அடிமையா இருந்தோம், இன்னைக்கு எப்படின்னு பாருங்க. நம்ம பணமின்றி நம்ம மீட்கப்படுகிறது கர்த்தர் சொல்கிறார். பணம் ஒன்னும் கொடுக்கல, நம்ம ஆண்டுக்கு ஒண்ணுமே செய்யல, பணமின்றி நம்மளை மீட்டிருக்கிறாரு பாதாளத்தின் வல்லமைக்கு. கலங்க வேண்டாம், பாதாளம் நம்மளை ஒரு நாள் மேற்கொள்ளாது. அருமையானவிலே கலங்காதீங்க. முதல் நம்ம பாவத்தில் மீட்கிறாரு, அக்கிரமத்திலிருந்து மீட்கிறாரு, மீறுதலிருந்து மீட்டாரு. ரெண்டாவது சத்துருன் கைக்கு நம்ம நீங்களாக்கி மீட்டாரு. மூன்றாவதாக பாருங்க, நம்ம என்ன செய்யறாரா, நம்மள வந்து பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மள மீட்டு கொண்டார். கலங்காதீங்க, அதான் கத்திர கத்திரத்தின் திரளான் மீட்பு உண்டு, நம்ம மீட்டாரு, கலங்காதீங்க. கடைசியாக நம்ம எதிலிருந்து மீட்கிறார் பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 63:4
1: நீதியை சரிக்கட்டும் நாள்,
0: நீதியை சரிக்கட்டும் நாள்
1: என் மனதில் இருந்தது,
0: என் மனதில் இருந்தது,
1: என்னுடையவர்களை,
0: என்னுடையவர்களை
1: மீட்கும் வருஷம் வந்தது,
0: என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. பாத்தீங்களா, அவர் நாள் அவர் உள்ளத்தில் மனசில் இருந்துதான், நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. கர்த்தருடையில் மீட்டுக் கொள்றாரு. அருமையான கலங்காதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்னை மீட்டுக் கொள்ளுங்கப்பா, எனக்கு எந்த இதுக்கும் நான் பயிர மாட்டேன், உங்களிடத்தில் திரும்புற ஆண்டவரே, நம்மிடத்தில் திரும்புற ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, என்னை மீட்டுக் கொள்ளுங்க. கர்த்தர் வருகிற ரொம்ப நாள் ஆச்சு, கடைசி வினாடியில இருக்கிற அருமையான அவர்ல, இன்னும் ரொம்ப நாள் இருக்குன்னு சொல்லி யாரும் ஏமாந்து போக வேண்டாம். கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்கள் நிறைவேறி கொண்டு வருகிறது, அதுதான் நமக்கு. கர்த்தர் வருகையினால யாரும் அறிய, பிதாவை தவிர வேறு யாருமே அறிய முடியாது. ஆனா ஒன்னு தெரியும், கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டு வருகிறது சொல்றாரு. இதுதான் மீட்கு வருஷம். இந்த நாள்ல நீங்க திரும்பி போகாதீங்க, கர்த்தருடைய திரும்பி போகாதீங்க, கர்த்தருடைய எங்கேயும் போகாதீங்க, கர்த்தர் பார்த்து உறுதியே பற்றிக்கோங்க. மீட்கும் நாள் வந்தது, இதுதான் அவளுக்கு, அவர்கிட்ட ஓடி வந்துடணும். மீட்கும் வருஷம் இந்த நாள்ல கத்துட்டு வந்துருங்க. இனிமேல கத்தர் விட்டு பிரியாதீங்க, ஒரு வினாடி விட பிரியாதீங்க. நம்ம ஒரு வினாடி விட பிரியக்கூடாது. கத்தர் முழுமையா பற்றி கொள்ள வேண்டும், உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவர் மனதில் இருந்தது நீதியை சரிக்கட்டு நாள். பாத்தீங்களா, இந்த காலங்கள் நீதியை சரிக்கட்டு நாள். அவர் உறுதியாய் பற்றி கொள்வோம். லூக்கானு சுவிசேஷம் 21:28
1: இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது,
0: இவைகள் நல்ல கவனிங்க, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது
1: உங்கள் மீட்பு,
0: உங்கள் மீட்பு
1: சமீபமாய் இருப்பதால்,
0: சமீபமாய் இருப்பதால்
1: நீங்கள் நிமிர்ந்து பார்த்து,
0: நீங்கள் நிமிர்ந்து பார்த்து
1: உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார்.
0: உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றால், இனி இப்ப சமீபிக்கும் நாள், ஒவ்வொரு காரியம் இப்ப சம்பவித்துக் கொண்டிருக்கல, என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது? லூக்கான் சுவிசேஷம் 21:11
1: பல இடங்களில்,
0: பல இடங்களில்
1: மகா பூமி அதிர்ச்சிகளும்,
0: மகா பூமி அதிர்ச்சிகளும்,
1: பஞ்சங்களும்,
0: பஞ்சங்கள். இப்ப பாத்தீங்களா, எங்க பார்த்தாலும் பூமி அதிர்ச்சி, பஞ்சங்கள். இப்ப எவ்வளவு பணம், பணக்காரங்கள் தெரியாது, பணம் இல்லாதவங்களுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள், பஞ்சங்களும்,
1: கொள்ளை நோய்களும் உண்டாகும்.
0: கொள்ளை நோய்கள் உண்டு பாத்தீங்களா, என்ன கொள்ளை நோய்கள், பயங்கரமான கொள்ளை நோய், பூமி அனைத்திலையும் கொள்ளை நோய் பாத்தீங்களா, கொள்ளை நோய் உண்டாகும்.
1: வானத்திலிருந்து,
0: வானத்திலிருந்து
1: பயங்கரமான தோற்றங்களும்,
0: வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும்,
1: பெரிய அடையாளங்களும் உண்டாகும்.
0: பெரிய அடையாளங்கள் பாருங்க, இப்ப எங்க பாருங்க, பஞ்சம், பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய்கள். கொள்ளைனால ஒரு நாட்டில இல்ல, பூமி உலகம் எங்கும். அது ஆண்டவர் சொன்னார். லூக்கான் சுவிசேஷம் 21:35
1: பூமியில் எங்கும்,
0: பூமி எங்கும்
1: குடியிருக்கிற,
0: குடியிருக்கிற
1: அனைவர் மேலும்,
0: அநேகர் மேலும்
1: அது ஒரு கண்ணியை போல வரும்.
0: அது எப்படி இருக்கு வருதான், ஒரு கண்ணியை போல. கர்த்தருக்குள்ள அன்பானவர்களே, இதுவரைக்கும் ஆண்டடி பார்த்து கேட்டோம், இப்ப நம்ம சவம் போட போறோம். சவம் போடலாமா? எங்களை அன்பார் இயேசுத்து வழி நடத்துறங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடு மீ துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே உமை நம்புறவங்களை கர்த்தர் கிருபை சூழ்ந்து கொள்ளும் சொன்னீங்கப்பா ஒவ்வொருவனையும் கிருபை சூழ்ந்து பாதுகாக்க வேண்டுமா செபிக்கிறோம் பொல்லாங் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம் ஆண்டவரே நீர் ஒவ்வொரு எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீர் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்து வழி நடத்த முடியாது செபிக்கிறோம் நாங்கள் உண்மை சார்ந்து வாழ உண்மை நம்பி வாழ உண்மை அண்டி வாழ உண்மை அறிந்து வாழ எங்களுக்கு கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம் வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க சப்பா திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்து தரணும் சமாளம் இல்லாத மக்கள் சமாளத்தை தரணும் வேலை உயிரை தரணும் ஏசப்பா வேலை ப்ரமோஷன் கிடைக்க உதவி செய்யப்பா வேலையில பர்மனண்டாக கிருபை தாங்க ஏசப்பா அற்புதங்களை செய்யுங்க அதிசயங்களை செய்யுங்க நன்மையினால முடிச்சு விட்டு காத்துக்கோங்க அதிசயங்களை செய்யுங்க ஆசீர்வத்து உயர்த்துங்க பெரிய காரியத்தை செய்யுங்க ஏசப்பா கர்த்தாவே மை நோக்கி நாங்கள் மன்றாடி கெஞ்சுரோ ஏசப்பா கெஞ்சுரோ தேவ கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் நன்மையினால முடிச்சு விட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி சோதியின் பிதாழ்த்தி இறங்கி வருகிறது மாறுதல்கள் வேற்றுமான எந்த நிழலின்னு சொன்னீரே கத்தாவே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க சப்பா ஆண்டவரே மழைனால அழிவராம காப்பாத்துங்க ஆண்டவரே மழைனால எந்த பகுதியுமே அழிவு வரக்கூடாதப்பா தகப்பனே மீன் நோக்கி நாங்கள் கெஞ்சுறோம் இயற்கையினால எந்த காரியமும் யாருக்கு எந்த ஆபத்து வித்தில்லாம காத்துக்கோங்கப்பா மழைனாலேயோ காத்துனாலேயோ அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கத்தாவே அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்ப கடல்னால எந்த கடல் சீற்றத்தினால யாருக்கு அழிவு வரக்கூடாதுப்பா அன்றைய விசேஷமா மீனவர்களாம் பாதுகாத்துக் கொள்ளும் பராமரித்துக் கொள்ளும் தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா நன்மையினால முடிச்சு விட்டு காத்துக்கொள்ளும் அவட பாத்துல கெஞ்சுகிறோம் தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க கேசில இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா சமாளாத குடும்பத்துல சமான் தரணும் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க ஞாபகத்தை தாங்கப்பா அதிசயங்களை செய்யுங்க அற்புதங்களை செய்யுங்க இந்த வாலிப சகோதர சகோதரர் இந்த கேம்ஸுக்கு அடிமையா இருக்கிற மக்களை மீட்டுக் கொள்ளுங்கப்பா மீட்டுக் கொள்ளுங்க உங்க நாம் மகிப்பிடட்டும் எல்லா துதிக்கான மகிமுக்கு செலுத்துறோம் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையா கேஜிக்கிறோம் பரமபிதாவே ஆமே கத்திரம் செலுத்த கேட்டாரு கலங்காதீங்க
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதி வந்தாலும் நம்ம கத்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன் அணுகாதுன்னு சொல்லி கத்தர் வேத நமக்கு சொல்லுகிறது
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள் ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும் உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும் அதை அட்டன் செய்யுங்கள் சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு அம்மாரிமானவர்களே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை பிரச்சனையிலிருந்து விடுதலை கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை பாவத்திலிருந்து விடுதலை நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும் பரிசுத்தாவினை கேளுங்க பரிசுத்தவனையார் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார் நீங்க கேட்டீங்கன்னா உங்க பரிசுத்தவனையார் தருவாரு எல்லாத்திலும் விடுதலை பாவத்திலிருந்து விடுதலை சாபத்திலிருந்து விடுதலை கண்ணியிலிருந்து விடுதலை
2: இது முற்றிலும் இலவசம் எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம் அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள் இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் தேவன் நமக்கு துணை நிற்கிறார் இந்த சத்தியம் இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும் இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்
2: அன்பு நேயர்களே உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள் உங்கள் திருமண நாள் குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள் அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1049010000229 என்ற எண்ணிக்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

0: எங்களின் எதிரின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. In English, Hand of Jesus Ministries, Toll Bar 80, Ambedkar Nagar, Darlington Bridge, Khunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers 944-30-780-19 and 7598-112435. Our email address aislinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
1: வெளிப்படுத்தின விசேஷம் 22:12.
2: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்,
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்.
2: அவனவனுடைய கிரியைகளின்படி,
1: அவனவனுடைய கிரியைகளின்படி
2: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்,
1: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்
2: என்னோட கூட வருகிறது,
1: என்னோட கூட வருகிறது. ஆமா, அருமையானவர்களே, கர்த்தர் சொல்றாரு, நான் வரும்போது அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட வருகிறது அப்படி சொல்றாரு. ஆண்டு வரும்போது இந்த உலகத்துல எதுக்காக எதெல்லாம் கர்த்தருக்காக நம்ம செஞ்சிருக்கோமோ, ஒரு வழிக்கு கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சிருக்கலாம், கர்த்தருக்காக போராடி செவித்திருக்கலாம், கர்த்தருக்காக ஊழியத்தை தாங்கியிருக்கலாம், என்ன நம்ம செஞ்சிருக்கோமோ அந்த கிரிகளை கர்த்தராக இயேசுகிட்டு வரும்போது அவன் அவனுக்கு அளிக்கும் போல என்னோட கூட வருகிறது. ஆண்டவரை இயேசுகிட்டு வரும்போது நம்ம கர்த்தருக்காக செய்த ஒவ்வொரு பலனும் அவர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருக்காக என்ன கிரியை செய்திருக்கோமோ அந்த பலனை கர்த்தர் கட்டாயம் கொண்டு வருவார். அது மாத்திரல்ல, 62:12.
2: கிருபையும் உம்முடையது ஆண்டவரே,
1: கிருபையும் உம்முடையது ஆண்டவரே.
2: தேவரீர்,
1: தேவரீர்
2: அவனவன் செய்கைக்கு தக்கதாக,
1: அவனவன் செய்கைக்கு தக்கதாக
2: பலன் அளிக்கிறேன்,
1: பலன் அளிக்கிறார். அதான், அவனவன் செய்கை தக்கதாக பலன் அளிக்கிறார். கிருப கர்த்தருடையது. அவனவன் செய்கை தக்கதாக கர்த்தர் என்ன செய்யறார், பலன் அளிக்கிறார். அப்ப நம்ம இந்த உலகத்துல இருக்க மட்டும்தான் நம்ம எதையாவது கர்த்தருக்காக செய்ய முடியும். நம்ம உலகத்திலிருந்து நம்ம எடுத்துக்கொண்ட அப்புறம் நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த உலகத்திற்கு மாதிரி எதை நம்ம அதிகமா செவிக்கணும். பாருங்க, எங்க பார்த்தாலும் மழை, மழையினால எவ்வளவு சனங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப நம்ம செவிக்கணும், இல்லாட்ட நம்ம கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், கர்த்தரை பற்றி யாருக்காக சொல்லணும், இல்லாட்ட நம்ம கர்த்தருடைய ஊழியத்தை எதாவது தாங்கணும். கர்த்தருக்காக எதை செய்தாலும் அவர் அவங்க கர்த்தராகி தேவன் வரும்போது அவர் கட்டாயம் அந்த பலனை கொண்டு வருவார். யாரையும் கர்த்தர் வெறுமே விடுகிற தேவன் அல்ல. நம்ம ஒவ்வொரு தேவைகளும் கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். ஏன்னா நம்ம செய்யறது அவருக்கு எப்படி தெரியும் நினைக்கிறீங்களா? சங்கீதத்தில் வாசிக்கிறோம், 56:8.
2: என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர்.
1: நம்ம அலைச்சல் கூட கர்த்தர் எண்ணி வச்சிருக்கிறாரா? எண்ணி வச்சிருக்கிறாரா? நம்ம அலைச்சலே கர்த்தர் எண்ணி வச்சிருக்கிறாரு. தேவரீன் அலைச்சலை எண்ணி வைத்திருக்கிறீர்.
2: என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும்.
1: என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும்.
2: அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது.
1: பாத்தீங்களா, நம்ம அலைச்சல எண்ணி வச்சிருக்கிறாரு. நம்ம கண்ணீர்ல நினைச்சாரு அவர் கணக்குல வச்சிருக்கிறாரு. அம்மா, அது போல நீங்க செய்த ஒவ்வொரு உதவிகளையும் கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சீங்கன்னா அதையும் கர்த்தர் கணக்குல வைப்பாரு. கர்த்தருக்காக நீங்க செபித்தீங்கன்னா அதையும் கணக்குல வைப்பாரு. கர்த்தருக்காக நீங்க ஏதாவது ஊழியத்தை தாங்குறீங்க, அதையும் கர்த்தர் கணக்குல வைப்பாரு. அது அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருது. நீங்க என்ன கர்த்தர் செய்வீங்களோ அந்த பலன் நம்ம கர்த்தர் வரும்போது உங்களுக்கு கொண்டு வருவார். இந்த நாட்கள் நம்ம என்ன செஞ்சிடும், வேஸ்ட் பண்ணிடவே கூடாது. நாட்கள் பொல்லாத ஆன அப்படின்னா காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். நம்ம ஆண்டு சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறு. வாசித்து பாருங்க, லூக்கான் விசேஷம் 21:25.
2: சூரியனிலும்
1: சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும்
2: அடையாளங்கள் தோன்றும்.
1: அடையாளங்கள் தோன்றும். இப்ப சூரியன்ல வாட்டர் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. இப்ப சந்திரன் ஏதோ சந்திரன் கருப்பா இருக்குன்னு சொல்றாங்க. எத்தனையோ காரியம் சொல்றாங்க இல்லையா. அடையாளங்கள் தோன்றும்.
2: பூமியின் மேலுள்ள
1: ஜனங்களுக்கு
2: தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும்.
1: பாத்தீங்களா, பூமியில் உள்ள ஜனங்களுக்கு என்ன தத்தளிப்பும் இடுக்கும். மழை வந்துருச்சு, என்ன செய்யறது? மழை பாருங்க, சென்னையில மக்கள்லாம் கலங்குற, சென்னை மாத்திர செங்கல்பட்டு மாவட்டம், இது இன்னும் நிறைய மாவட்டங்கள்ல தண்ணி புகுந்து காடுகள்லாம் தண்ணி கிடக்குது. நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க. எல்லாம் இடுக்கம் தானே, இடுக்கங்களும் தத்தளிப்பும் ஜனங்களுக்கு உண்டாகும். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுது.
2: சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும்.
1: பாத்தீங்களா, சமுத்திரமும் அலைகளும் முழக்கமா இருக்கு. எங்க பார்த்தாலும் காத்து, பலவிதமான சமுத்திரமும் அலைகளும் முழக்கமா இருக்கும். கத்து சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறுது. நம்ம ஆண்டு வருது, அதனாலதான் நாட்கள் பொல்லாத ஆண்டு காலத்தை என்ன செஞ்சிடணும், பிரயோஜனப்படுத்திக்கணும். நாட்கள் வேஸ்ட் பண்ணிடவே கூடாது. கத்தர் வரப்போறார். அல்லேலூயா. அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. சரி, நம்ம என்னெல்லாம் செய்யணும், கத்தர் வரப்போற நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:3
2: ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து.
1: நமக்கு பெரிய பாரத்தை ஆண்டவர் கொடுக்கல. நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து. நமக்கு பெரிய காரியத்தை நமக்கு ஆண்டவர் சொல்ல, நீ என்ன ஆண்டவரை பத்தி கேட்டிருக்க, கேட்டு பெற்றுக்கொண்டதை நினைவு கூறும்படி
2: அதை கை கொண்டு மனம் திரும்பு.
1: அந்த வசனத்தை என்ன செய்யே, கை கொண்டு மனம் திரும்பு.
2: நீ விழித்திராவிட்டால்,
1: நீ விழித்திராவிட்டால்
2: திருடனை போல் உன்மேல் வருவேன்.
1: திருடனை போல் உன்மேல் வருவேன்.
2: நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பார்.
1: நீ நான் உன்மேல் வர்ற வேலையை என்ன செய்யாதிருப்பார், அறியாதிருப்பார். அதுதான் கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. மனம் திரும்ப என்ன செய்யணும், நம்ம ஆண்டவர் அறியாத காலத்துல நம்ம மனம் போல வாழ்ந்திருப்போம். உதாரணத்துக்கு சினிமா பாட்டு கேட்டிருப்போம், பாட்டுலாம் நாடகம் பார்த்துருப்போம், சினிமா பார்த்துருப்போம், பலவிதமான பாவங்கள் கோபப்பட்டிருப்போம், பொறாமப்பட்டிருப்போம், எரிச்சல் இருக்கும். இப்படி நிறைய காரியங்கள் நமக்குள்ள இருந்துச்சு. இப்ப என்ன செய்யணும், மனம் திரும்ப என்ன செய்யணும், அந்த காரியத்திலிருந்து நம்ம மனம் திரும்ப வேண்டும். கேட்டுக்கொண்டது நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்ப. எத்தனை வசனம் கேட்டிருக்கோம், கர்த்தர் நம்மளும் பேசி, நீங்க வேதத்தை வாசித்திருப்பீங்க, கர்த்தரோடு பேசியிருப்பாரு. இப்ப நீங்க வேதம் வாசிக்கும் போது, நீங்க டிவியில வசனம் கேட்கும் போது, எத்தனையோ காரியங்கள் கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பாரு. அதை கேட்டுக்கொண்டு நினைவு கூர்ந்து என்ன செய்யணும், மனம் திரும்பணும். கர்த்தர் வரப்போறாரு. ஏன்னா அதை விழித்திருக்கா விட்டால் திருடனை போல வருவார், திடீர்னு வருவார். ஏன் அப்படி சொல்றாரு, திருடனை போல திருட வர்றது யாருக்குமே தெரியாது. அதுதான் ஆண்டவர் அந்த வார்த்தையை நமக்கு சொல்றாரு. திருடன் வந்து எப்போ வருவார், என்ன வருவான், என்னன்னு யாருக்காவது தெரிஞ்சுன்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம், அன்னைக்கு போலீஸ் எல்லாம் காவல் போட்டு நம்ம ரொம்ப பத்திரமா நம்ம வீட காத்துருப்போம், நம்மளையும் காத்துக்கொள்வோம். ஆனா திருடு வர்றது யாருக்கும் தெரியல. அதே போலதான் சொல்றாரு, நீ கேட்டுக்கொண்ட வகையில் நினைவு கூர்ந்து மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நம்ம மேல திருடனை போல வருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் கேட்ட ஒவ்வொரு வசனையை கை கொண்டு நம்ம மனம் திரும்ப வேண்டும். நம்ம வாழ்க்கை நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். நம்ம நாளுக்கு நாள் நம்ம வாழ்க்கை புதிதாக்கப்பட வேண்டும். பழைய ஏதோ ஒரு வாழ்க்கையா, பழைய வாழ்க்கையை நம்ம இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா புது சிருஷ்டியா இருக்கணும். பழையவெல்லாம் ஒளிந்து போற எல்லாம் புதிதான் என்ன. நம்ம கிறிஸ்துக்குள்ள இருந்தால் நம்ம புது சிருஷ்டியா மாற வேண்டும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்ன புது சிருஷ்டியா மாத்துக்கு, நாளுக்கு நாள் நாளுக்கெல்லாம் இவ்வீரே மாற வேண்டும் ஐயா, என் சிந்தனைகள் மாற வேண்டும் ஆண்டவரே. எனக்கு கோபம் வரக்கூடாது, கோபம் எரிச்சல் கசப்பு வெறுப்பு இதெல்லாம் என்னை விட்டு எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே. என்னை புது சிருஷ்டியா மாத்தும், நம்மளால முடியாது, கர்த்தரே நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே என்னை எப்படியாவது ஒரு புது சிருஷ்டியா மாத்தும் ஆண்டவரே, என்னை மாற்றுன்னு சொல்லி நம்ம கேட்டா கர்த்தர் நிச்சயமா நம்மள மாத்துவார். 2 Corinthians 5:17
2: இப்படி இருக்க,
1: இப்படி இருக்க
2: ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால்,
1: ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால்
2: புது சிருஷ்டியாயிருக்கிறான்.
1: நம்ம எப்படி இருக்கோமா, ஒரு கிறிஸ்துக்குள்ள இருந்தா நம்ம இதுல தான் நம்ம தெரிஞ்சுக்கணும், கிறிஸ்துக்குள்ள இருக்கமா கிறிஸ்து விட்டு வெளியே இருக்கிறமா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா எப்படி இருக்கிறான், புது சிருஷ்டியா இருக்கிறான்.
2: பழையவைகள் ஒளிந்து போயின,
1: பழையவைகள் ஒளிந்து போயின,
2: எல்லாம் புதிதாயின,
1: எல்லாம் புதிதாயின. ஒரு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோமா, நம்ம கிறிஸ்துக்குள்ள இருந்தா புதிய சிருஷ்டியா இருப்போம், புதிய மாறி. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நம்ம ஒவ்வொரு காரியத்தை நம்ம செய்யும் போதெல்லாம் கர்த்தர் நம்மளோட பேசுவார், இது தப்பு தப்புன்னு சொல்லி. பரிசுத்தேவன் மக்கள் இருந்தால் சகலத்தையும் போதிப்பார். அதான் பரிசுத்தேவன் இருந்து பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாயத்தீர்ப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்ப பரிசுத்த அதான் கிறிஸ்துக்குள்ள இருக்கமா, கிறிஸ்துக்கு வெளியே இருக்கிறோமா, அது நம்ம தான், நம்மளே நம்மளே தலைஞ்சா நமக்கு தெரியும். கிறிஸ்துக்குள்ள இருந்தா பழைய காரியம் நம்மளை விட்டு விலகி இருக்கணும். பல பழைய காரியத்துல நம்ம புல்லா மாறி இருக்கணும். அதான் சொல்லுவோம், ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா புது சிருஷ்டியா இருக்கிற, பழையவெல்லாம் ஒளிந்து போ. நம்ம எங்க இருக்கிறோம், கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோமா கிறிஸ்து விட்டு வெளியே இருக்கிறோமா, நம்ம அப்படி ஆராய்ஞ்சு பார்த்து ஆண்டு கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அதான் சொல்றாரு, நம்ம பழைய காரியத்தை விட்டு விலகணும். அப்ப அதான் சொல்றாரு, இப்ப என்னன்னா நாட்கள் அதிகமா கத்திர வருகிற சமயம் இருந்துச்சு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நமக்கு அறியாத காலத்துல அவர் காணாதொழி போல இருந்தாராம். இப்போதோ எல்லா மனிதருக்கும் மனம் திரும்ப வேண்டும் கட்டளை கொடுக்கிறார். வாசித்து பாருங்க, அப்போஸ்தலர் நடுவின் புஸ்தகம் 17:30.
2: அறியாமையுள்ள காலங்களை
1: அறியாதமுள்ள காலங்களில்
2: தேவன் காணாதவர் போல் இருந்தார்.
1: தேவன் காணாதவர் போல் இருந்தார்.
2: இப்பொழுதோ
1: இப்பொழுதோ
2: மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார்.
1: எங்குமுள்ள மனுஷர் உலகம் முழுக்க எல்லா மனுஷருக்கும் கட்டளையிடுறார். இன்றி நம்ம அறியாத காலங்கள்ல அவர் நம்மள என்ன செய்ய, அறியாத காலம் என்னென்னமோ தப்பு பண்ணிருக்கோம், நம்ம தெரியாத எவ்வளவு பாவம் பண்ணிருக்கோம். அப்ப கர்த்தர் என்ன காணதுரி போல இருந்து இப்பொழுதோ எல்லாரும் சரி, எங்கும் உள்ள மனிதர் யாவருக்கும் என்ன செய்யறா, மனம் திரும்ப வேண்டும் சொல்லி கட்டளை எடுக்கிறார். நம்ம பழைய பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். பழைய காரியங்கள் நமக்குள்ள வராதபடிக்கு நம்ம தான் பாதுகாக்கணும். ஆண்டவரே இந்த காரியத்திலிருந்து என்னை மாத்தும் ஆண்டவரே. நம்ம கேட்டா அவர் அவர் நமக்கு உதவி செய்வார், அவர் நம்மளை மாத்துவாரு. நம்ம கேட்கணும், ஆண்டவரே இந்த காரியத்தில் ரொம்ப கோபம் வருது, பராம வருது, கசப்பு வருது, வெறுப்பு வருது, வைராக்கி வருது, எனக்கு எரிச்சல் வருது, மற்றவங்களை பார்த்தா எனக்கு பிடிக்க மாட்டேன்து, இப்படி எல்லாம் இருக்குது அப்பாண்டு. நம்ம கேட்டா மாத்துவார், கேட்காட்டா மாற்ற மாட்டார். அதை கேளுங்க உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிற எவனோ பெற்றுக்கொள்ளு. ஆண்டவரை பார்த்து வசனம் சொல்லுது, நம்ம கேட்கணும், ஆண்டவரே என் வாழ்க்கை மாற வேண்டும். இன்னும் இப்பதான் இப்ப கோபப்படுறேன், இன்னொன்னு இப்படியா தான் இருப்பா இருக்கப்பா, பழைய வாழ்க்கை இப்படியே இருக்கப்பா, எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே, எனக்கு கசப்பு வெறுப்பு, மற்றவங்களை பார்த்தா எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுப்பா, இந்த குணங்கள் மாற வேண்டும். ஆண்டு சொல்ல ஒருவர் ஒருவர் எப்படி இருக்குமா, 4:8.
2: அன்பில்லாதவன்
1: அன்பு இல்லாதவன்
2: தேவனை அறியான்,
1: தேவனை அறியான்,
2: தேவன் அன்பாகவே

0: ஒருவர் அன்பா இருக்கணும். அன்பு அன்பு ஆண்டவரே இருக்கு, அன்பை தாரும், அன்பின் அபிஷேகத்தை தாரும் எனக்கு. அது பரிசுத்தான நமக்குள்ள வந்தா தான் அந்த அன்பு வரும். அப்பதான் மற்றவங்களை பார்த்த கோபம் வராது, எரிச்சல் வராது. அவங்க தப்பு பண்ணா கூட மன்னிக்க கூடிய மன்னிக்கணும்னு சொல்லி மக்களை ஒரு எண்ணம் வரும். இந்த அன்பு இல்லாதனாலதான் மற்றவங்களை பார்த்தா கோபம் அப்படிலாம் வருது. இப்ப நம்ம மறந்துட வேண்டும். கர்த்தர் அறியாத உள்ள காலத்துல கர்த்தர் எப்படி இருந்தாரா? காலத்தில் இப்பொழுதோ எங்கும் உள்ள ஜனங்களுக்கு மறந்துட வேண்டும் சொல்லி கட்டளை கொடுக்கிறார். உலகம் முழுவதும் நமக்கு மாத்திரல, உலகத்தில் முழுவதும் எல்லாரும் மறந்துட வேண்டும் சொல்லி தேவன் கட்டளை கொடுக்கிறார். நாம் மறந்துட வேண்டும். ஆண்டவரே மறந்துருமல் கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். ரெண்டு பேதின் புஸ்தகம் 3:9
1: தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி,
0: தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி
1: கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து,
0: கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து
1: தாமதமாயிராமல்,
0: தாமதமாயிராமல்
1: ஒருவரும் கெட்டு போகாமல்,
0: ஒருவரும் கெட்டு போகாமல்
1: எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி.
0: பாத்தீங்களா, ஒருத்தர் கூட என்ன செய்யக்கூடாதா? கெட்டு போகாமல் அவங்க என்ன செய்ய எப்படி விரும்புறாரா? எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி
1: நம் மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார்.
0: நம்ம மேல் நீடிய பொறுமை, ஒருவர் கூட கெட்டு போக கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப சொல்லிதான் கர்த்தர் இன்னும் நீடிய பொறுமையா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம மேல நீடிய பொறுமையா இருக்கார். இப்ப ஆண்டவர் சொல்லணும், ஆண்டவரே நான் மனம் திரும்ப எனக்கு உதவி செய்யுமாப்பா, பழைய சுபாவம் மாறணும். ஆண்டவரே நான் சும்மா கிறிஸ்தவன் சொல்றது இல்லப்பா, நான் கிறிஸ்து உண்மை போல என்னை மாற்றும் ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தர் கேட்கணும். ஆண்டவரே நான் உண்மை போல மாற்றும் ஐயா, என்ன மாற்றும் சுவாமி, நான் மனம் திரும்ப வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. பழைய சுபாவம் இருக்கிறப்ப மலை சிலர் பழைய முந்தி கொஞ்சம் கோபப்பட்டு இருப்பாங்க, இப்ப அதிகமா கோபப்படுவாங்க. இன்னும் நம்ம என்ன சொல்ல, மனம் திரும்பல ஆண்டவர் நம்மளை பார்த்தான்னு சொல்ல, ஒருவரு கூட கெட்டு போகாத, ஒருவரும் என்ன செய்யணும், மனம் திரும்ப வேண்டும் சொல்லி அவர் என்ன செய்யணும், இன்னும் நீடிய பொறுமையா இருக்கிறார். மனம் திரும்பி இருக்கம்மா, இல்ல பழைய சுவாவம் இருக்குதா, இல்ல நம்மத உள்ள தலைசி பார்த்து ஆண்டவரே எனக்கு மனம் திரும்பக்கூடிய கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லி கர்த்தரை கேட்கணும். கர்த்தராகிய தேவன் கடைசியை சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லூக்காவின் சுவிசேஷம் 24:47
1: அன்றியும்,
0: அன்றியும்
1: மனம் திரும்புதலும்,
0: மனம் திரும்புதல் பாத்தீங்களா, அன்றியும் மனம் திரும்புதலும்
1: பாவ மன்னிப்பும்,
0: பாவ மன்னிப்பும்
1: எருசலேம் தொடங்கி,
0: எருசலேம் தொடங்கி
1: சகல தேசத்தாருக்கும்,
0: சகல தேசத்தாருக்கும்
1: அவருடைய நாமத்தினாலே,
0: அவருடைய நாமத்தினாலே
1: பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது,
0: பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. பாத்தீங்களா, அவர் நாமத்தினுமே தன் ஒவ்வொருவரும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பு பற்றி தான் பிரசங்கப்பட வேண்டியது அப்படி சொல்றாரு. 48
1: நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள்.
0: சீசர்கள் தான் அவங்க மற்றவங்களுக்கு சாட்சியா இருந்தாங்க. ஒரு காலம் மீன் பிடிக்க போனாங்க, நாங்களே இப்படி இருக்கோம், இவங்க காரியம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க மற்றவங்களை பத்தியே பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் கடைசியில சீசர்களை மனம் திரும்பினாங்க, இவங்க தான் உங்களுக்கு சாட்சியா இருக்காங்கன்னு சொல்றாரு. அதே போல நம்ம வாழ்க்கையிலையும் கூட மனம் திரும்ப வேண்டும், பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை பத்தி தான் பிரசங்கம் பண்ணப்படும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. கடைசியாக நம்ம எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். அது பழைய சுபாவம் நம்ம விட்டு மாறணும். ஒரு கிறிஸ்துக்குள்ள இருந்தா எப்படி இருக்காங்களா? புது சிட்டியா, பழையவெல்லாம் பழைய காரியம், பழைய சுபாவம் நம்ம விட்டு ஒளிந்து போனோம். புது ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா புது சிருஷ்டியா, பழையவெல்லாம் என்ன செஞ்சிருச்சா, ஒளிஞ்சு போய் எல்லாம் புதியதான். என்ன நம்ம வாழ்க்கையில எல்லாம் புதியதான். ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே நீ மாற்றும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கணும். அல்லேலூயா. ஏற்கனவே ஆண்டவரை வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம செவிக்க போறோம். செவிப்பிக்கலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, மீன் அஞ்சோடு மீ துதிக்கிறோம். சரு வல்லமுள்ள தேவனாய் கர்த்தாவே, மெய் போற்றுகிறோம், மெய் வாழ்த்துகிறோம், அனுகிற சுவாமி. ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சம்மான் தேர்லி சந்தோஷ தேர்லி ஆசீர்வதிச்சு உயர்த்த முடியாச்சு வைக்கிறோம். கேளுங்க, உங்களுக்கு சந்தோஷம் நிறைவா இருக்குன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா, கெஞ்சுறோம். இந்த மகிழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு மக்களையும் சம்மான் திறனாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்ப வேண்டும் செபிக்கிறோம். மகிழ்ச்சி தர முடியாச்சு வைக்கிறோம். கத்தோடி மகத்துமில் நாம் அவங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறையா? அவங்களை பலப்படுத்துங்க, இந்த குடும்பத்தின் தேவைகளை சந்திங்கப்பா. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பணும், குணப்படாத மக்கள் குணப்படணும், பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் செய்யுள்ள சாட்சியார் மாற்றும் ஐயா. ஆசீர்வதித்து உயர்த்துங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க சப்பா. மந்திரம் செய்வனையும் பெல்லிசீனிகளை உடைத்து போடும், பிசாசுங்களை அழித்து போடுங்க ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும், சமம் இல்லாத மக்கள் சமான் தரணும், கடன் பிரச்சனை மாறணும் ஐயா. அவங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்று செபிக்கிற ஐயா. பிரிந்து குடும்பம் இணைக்கணும் ஐயா, சமம் இல்லாத குடும்பத்தில் சமான தரணும் ஐயா.

0: அப்பாமே துதிக்கிறோம், அறிந்து கொள்ளுமே அன்றிக் கொள்ள கிருவை செய்யுங்களா செபிக்கிறோம். தொழிற்சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்து கொடுங்க, இணைக்கணும். ஆத்மா கண்களை திறந்து விடுங்க, அறிந்து கொள்ள உதவிச்சிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு அப்பாமே ஸ்தோத்திரம். செபிக்கிற பிள்ளைகளா, துதிக்கிற பிள்ளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்க சப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பத்துல காணப்படுற எல்லா பிரச்சனையும் மாற வேண்டும் ஐயா. எல்லாரும் அதிசயங்களை செய்ய வேண்டும், எல்லார் வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியரங்கமா செய்ய வேண்டும் ஐயா. ஆசீர்வதித்து உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். ஆசீர்வதித்து உயர்த்துங்க, பொறுப்படுத்து காத்துக்கோங்க. எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கத்தர் நம்ம சேர்த்த கேட்ட சந்தோஷமா இருங்க.
1: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை ஒன்று அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
1: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்குத்தத்தம் 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரி மாணவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனையார் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
1: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
1: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192.
3: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
2: இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க அன்புணையர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு
4: மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் 1000 மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆஃப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் BARB0 COONOO, அக்கவுண்ட் நம்பர் 1090100000229. மே காட் பிளஸ் யூ.
5: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனு, 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address: aslinkaram@gmail.com. Our website: handofjesus.in. God bless you.

0: உத்தரங்கள் பாடுகள் வந்தாதான் நம்ம என்ன செய்ய பரலூர் ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்போஸ்தலர் நடுவின் புஸ்தகம் 14:22
1: சீசருடைய மனதை திடப்படுத்தி
0: விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி
1: அவர்களுக்கு புத்தி சொல்லி
0: நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய்
1: தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள்.
0: பிரவேசிக்க நினைச்சிடும், அநேக உபத்திரத்தின் வழியாதான் போனாதான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். நம்ம இந்த உபத்திரத்தை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. கஷ்டத்தை பார்த்து நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்ம ஆண்டவரை இயேசுக்கு அதைத்தான் சொன்னாரு, உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்க, உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னாரு. உலகத்துல உபத்திரம் உண்டு, உபத்திரம் தான் நமக்கு பரீட்சை. இதை பார்த்து நம்ம சோர்ந்து போகாம இயேசுக்கு திரும்ப அதிகமா அவரோடு நெருங்கி ஜீவிக்க, அவர் சார்ந்து கொள்ள கத்திரி கேட்டு பெற்றுக் கொள்ளணும். ஆண்டவரே இந்த உபத்திரத்தை பார்த்து நான் சோர்ந்து போகக்கூடாதுப்பா, உபத்திரம் வந்தாலும் நான் நெருங்கி ஜீவிக்க எனக்கு உதவி செய்ய. உபத்திரம் என்ன செய்யணுமா, திடன் கொள்ளணுமா, வாசித்து பாப்போமா. யோவான் சுவிசேஷம் 16:33
1: என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு,
0: என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு
1: இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு.
0: ஆண்டு சொல்லியிருக்காரு, இயேசு கிறிஸ்துவே சொன்ன வார்த்தை, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு,
1: ஆனாலும்
0: திடன் கொள்ளுங்க, நீ தைரியமா இருங்க அப்படின்னு ஆண்டு சொல்லியிருக்க, திடன் கொள்ளுங்கள்,
1: நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார்.
0: உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவராக இயேசுக்கு நமக்குள்ளே இருக்கிறாரு, நம்மளை ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால பயப்பட வேண்டாம். என்ன பொல்லாதெல்லாம் சொல்லுவாங்க, இருக்கிறது இல்லாதெல்லாம் சொல்லுவாங்க, நம்ம அதை பார்த்து பயப்படவே வேண்டாம். நம்மளை குழப்பி ஒரு வழியை பண்ணிடுவாங்க, அதை பார்த்து சோர்ந்து போ. நம்ம கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறாரு, ஹல்லேலூயா. யாரு சோர்ந்து போகாதீங்க, இத்தனை மக்களை எப்போது இருக்கிறாரு, அந்த திடமனது தரணும். அதாவது ரோமர்கள் நிறுவம் 12:12
1: நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்க, உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்க.
0: பொறுமையா இருக்கணும், கேள்வி கேட்க கூடாது. எனக்கு மட்டும் ஏன் உபத்திரம், எனக்கு வேண்ட கஷ்டம் சொல்லி ஒரு நாளும் கேள்வி கேட்க கூடாது. உபத்திரத்தில் எப்படி இருக்கணுமா, பொறுமையா இருங்கள்,
1: ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள்.
0: நம்ம என்ன செய்யணும், உபத்திரத்துல பொறுமையா இருக்கணும். என்ன வந்தாலும் சரி, மறுமுறுத்தக்கூடாது, கர்த்தரை குறை சொல்லிடக்கூடாது. சரி, வேற நம்மளுக்கு நமக்கு விரோதம் எழும்புற மக்களையும் நம்ம திட்டக்கூடாது, அவங்களையும் நம்ம கர்த்தரை சொல்லி ஆசீர்வதி. ஆண்டவர் சொல்லி சத்துருக்களை சொன்னீங்க, நிந்திக்கிறவங்களுக்காக துன்பப்படுத்தி செவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம சொல்லி வச்சிருக்கிறாரு. அதனால நம்ம சோர்ந்து போகக்கூடாது, அவங்களையும் குறை சொல்லக்கூடாது. நம்மளை திட்டவங்களும் சரி, நமக்கு விரோதமா பேசுறவங்களும் சரி, நம்ம இல்லாத பொல்லாதெல்லாம் பேசி நம்ம பேரையெல்லாம் கெடுப்பாங்க, அதெல்லாம் பார்த்து சோர்ந்து போகாதீங்க. கத்துட்டு நம்ம என்ன செய்யணும், உபத்திரத்துல பொறுமையா இருக்கணும். ராமர் 12:12
1: நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க, உபத்திரவத்திலே பொறுமையா இருங்க.
0: உபத்திரத்துல என்ன செய்யணும், பொறுமையா இருக்கணும். கத்தரையும் குறை சொல்லிடக்கூடாது, நமக்கு விரோதமா பேசுற மக்களையும் குறை சொல்லிடக்கூடாது. அவங்க கத்தர் ஆசிரியக்கிட்டு நல்லா ஆசிரியச்சு இன்னும் அவங்களால உயர்த்துட்டோம். 2 Corinthians 4:17 இத்திய கடமைக்கு நமக்கு உண்டாக்கும். யாருமே சோர்ந்து போகுது, யாராலும் அந்த உபத்திரத்தின் பாதையில போயிட்டு இருக்கீங்களா, கலங்காதீங்க. கத்தர் நம்மள ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். சோர்ந்து போகாதீங்க, உபத்திரத்தை பார்த்து சோர்ந்து எனக்கு மட்டுமா இந்த உபத்திரம் நினைக்காதீங்க. அது நமக்கு நித்திய கடமைக்குமே உண்டாக்கும். அதனால நமக்கு சோர்ந்து போகக்கூடாது. ரோமர்கள் நிறுவம் 8:18
1: ஆதலால் இக்காலத்து பாடுகள்
0: இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு
1: ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன்.
0: இந்த காலத்து பாடுகள் என்ன செய்யுது, இனியெல்லாம் வெளிப்படுகிற அந்த மகிமை ஒப்பிடத்தக்க அல்லவென்று எண்ணுகிறேன். அந்த அவ்வளவு பெரிய மகிமை நமக்கு கத்து நமக்கு வச்சிருக்கிறாரு, அந்த மகிமை நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். அதனால இந்த உலகத்துல பாடுகளை பார்த்து ஒத்துறதை பார்த்து நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. நம்ம ஆண்டவரை இயேசுகிறது என்றைக்கும் சீருள்ள தேவனா இருக்கிறாரு. கலங்காதீங்க, உங்க கண்ணீர் துடைச்சிக்கோங்க, கத்தர் பெரிய காரியத்தை செய்ய போறார். சோர்ந்து போகாதீங்க, கத்தர் உங்களை நிச்சயமா உயர்த்தி ஆசீர்வதிப்பார். 2 Timothy 2:12 வாசிக்கிறோம், இந்த உலகத்துல பாடுபாடாட்டா கத்திரத்துல என்ன செய்ய முடியாது, ஆளியும் செய்ய முடியாது. அதுக்குத்தான் கத்திரவுக்கு இந்த சின்ன சின்ன பாடுகள் வழியாக நம்மளை எடுத்து செல்கிறாரு.
1: அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால்
0: அவரோட கூட
1: ஆளுகையும் செய்வோம்.
0: இந்த இடத்துல இந்த உலகத்துல அவரோட பாடுகளை சகித்தா நம்ம அவரோடு ஆளுகை செய்வோம். 1000 வருஷ ஆட்சியில நம்ம அவரோடு ஆளுகை செய்வோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? அப்ப நம்ம பரலோகத்துக்கு போன முதல் என்ன நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சுட்டே இருக்கணும். ரெண்டாவது நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். மூன்றாவது என்ன வேணும்? நமக்கு உத்தரத்தை பார்த்து சோர்ந்து போக கூடாது. உத்தரம் ஏன் நமக்கு இந்த உத்தரம், ஏன் இந்த கஷ்டம், ஏன் பாடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போக கூடாது. அந்த உத்தரத்தில் கர்த்தரையும் நம்ம குறை சொல்லக்கூடாது, நம்ம உத்தரத்தை உண்டாக்குற மக்களையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. நம்ம இந்த உத்தரத்தின் வழியா நம்ம சோர்ந்து போகாம உற்சவத்தை உறுதியா தரித்திருக்கணும். கர்த்தர் நிச்சயமா ராஜ்யத்தை நம்மளை சேர்த்துக் கொள்வார். நான்காவதாக எபிரேயன் புஸ்தகம் 11:16
1: அதையல்ல
0: அதிலும் மேன்மையான
1: பரம தேசத்தையே விரும்பினார்கள்.
0: ஆகையால்
1: தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட
0: வெட்கப்படுவதில்லை.
1: அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே.
0: அவர்களுக்கு ஒரு நகரத்தை என்ன செஞ்சாரா? ஆயத்தம் பண்ணினார். அவர்கள் என்ன பாடுபட்டாங்கன்னு சொல்லி எபிரேயர் 11:16 முழுமையா நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல அவ்வளவு பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள் பட்டாங்க. ஏன்னா பரம தேசத்துல நம்ம குடியிருக்க போறோம், கர்த்தரோடு குடியிருக்க போறோம், கர்த்தருக்குள்ள நம்ம இருக்க போறோம்னு சொல்லி அவங்க அவ்வளவு சந்தோஷப்பட்டு இந்த பாடுகளை பார்த்து அவங்க சோர்ந்து போகல. எவ்வளவு பத்திரங்கள் வாழால அறுக்கப்பட்டாங்க, கல்லறி உண்டாங்க, எவ்வளவு பாடுகள் பட்டாங்க. எப்படியாலும் பரம தேசத்துக்கு அடைஞ்சிடணும், எப்படியாவது பரலோர் ராஜ்யத்துல அவரோடு அவரு எங்க இயேசுகிறது எங்க இருக்கிறாரோ, பிதாவை தேவன் எங்க இருக்கு, அங்க நான் இருக்கணும். அதுதான் அவங்க வாஞ்ச தாகமா இருந்துச்சு. அருமையான சகோதரி சகோதரிய, நம்ம இந்த உலகத்துல இந்த உலக காரியத்துக்கால உலகத்தின் வேச ஒரு நாள் கடந்து போக போகுது. நம்ம பரலோகத்துக்கு போனா நமக்கு என்ன செய்யணும்? துதிக்கணும். ரெண்டாவது விசுவாசம் நமக்குல வேணும். மூணாவது உபத்திரத்தை பார்த்து நம்ம சோர்ந்து போக கூடாது. நாலாவது பரம ராஜ்யத்தை நம்ம விரும்பணும், தேடணும், வாஞ்சோட தேடணும். அப்ப நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். மத்தேயு சுவிசேஷம் 6:9-10
1: நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது
0: பரமண்டலங்களில் இருக்கிற
1: எங்கள் பிதாவே
0: உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக
1: உம்முடைய ராஜ்யம் வருவதாக
0: நம்ம ஆண்டவர் கேட்கணும். ஆண்டவர் ராஜ்யம் வரணும், பச்சீக்கிரமா ராஜ்யம் வரணும். நம்ம தாகத்தோடு வாஞ்சியோடு கேட்கணும், ஆண்டவரையும் ராஜ்யம் வரணும், ராஜ்யம் வரணும், அந்த ராஜ்யத்துக்கு நான் வரணும். இப்ப நான் மக்களை நெருங்கி செவிக்கணும்ப்பா, ராஜ்யம் வரணும் ஏசப்பா, அதுக்கு எனக்கு உதவி செய்ய ஏசப்பா. எப்படியாவது ராஜ்யத்துக்கு வரணும், ஆண்டவரையும் ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு எனக்கு உதவி செய்ய, உதவி செய்யன்னு சொல்லி நம்ம ஒரு நாள் ஆண்டவர் நோக்கி நம்ம கதறி செவிக்கணும். ராஜ்யம் வரட்டும் ஏசப்பா, சீக்கிரமா ராஜ்யம் வரட்டும், பெரிய காரியத்தை செய்யன்னு சொல்லி நம்ம கேட்கணும். இந்த உலகம் நமக்கு சொந்த இல்லை. உலகத்தின் வேசம் என்ன செய்ய போகுது? கடந்து போகுது. பரம ராஜ்யத்தை நம்ம அடைஞ்சு கொள்ள வேண்டும். எதை எதை இழந்தாலும் பரவாயில்ல, பரம ராஜ்யத்தில என்ன செஞ்சிடக்கூடாது, யாருமே இழந்து போக கூடாது. இந்த உலகம் நம்ம சொந்த இல்ல. உலகத்தின் வேச ஒரு நாள் கடந்து போகும். உலகத்தை நம்பி வாழாதீங்க, இயேசுவை நம்பி வாழுங்க. நம்ம இந்த உலகத்துல எதை இழந்தாலும் பரவாயில்ல, பரலோகத்துக்கு நம்ம போகணும். அதுதான் பெரிய பாக்கியம். தேவனுடைய நாள் சீக்கிரமா வரும்படிக்கு
1: மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள்.
0: எப்படி காத்திருக்கணுமா? மிகுந்த ஆவலோடு. எப்ப இயேசு வருவாரு, எப்ப வருவாரு சொல்லி மிகுந்த ஆவலோடு காத்திருக்கணும். இயேசு கிறிஸ்து எப்ப வருவாரு, எப்போ வருவாருன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போடு காத்திருக்கணும். காத்திருந்தா கத்து நம்மள ஒரு நாள் வரும்போது நம்மள ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போவாரு. இந்த உலகம் நம்ம சொந்த இல்ல பாத்தீங்களா. உலகத்தின் வேச ஒரு நாள் கடந்து போகும். நம்ம ஏக்கம் தாகம் வாஞ்ச எல்லாம் கத்துருதான், என்னுடைய ஏக்கம் எல்லாம் கத்துருதான்னு சொல்லி அவரை நோக்கி அவர் துதிச்சு அவர் மேல விசுவாசத்தோடு இருக்கணும். உபத்திரம் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், நிந்தனைகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும் அவரை விட்டு நம்ம என்ன செய்ய கூடாது? வலதுவரும் இடதுவரையும் சாயவே கூடாது. என்ன வந்தாலும் சரி, நம்மை பின்பற்றி வர உதவி செய்ய மாண்டவரே. உண்மையை நான் பின்பற்றி வரேன், தன்னைத்தானே வெறுத்து தன் சிறுவிடத்தை பின்பற்றாவிட்ட எனக்கு சீசன் இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. எந்த உத்தரத்திலையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போக கூடாது. அது மாத்திரம்ல நம்ம என்ன செய்ய, பரமராஜ்யத்தை காண வாஞ்சோடு இருக்கணும். அப்படி காஞ்சிருக்கும் கத்த நினைச்சு நம்முடைய தேவன் சொல்ற அவர் என்ன செய்ய மாட்டாரா, வெக்கப்பட மாட்டாராம். பாருங்களா, அவரே நம்ம தேவன் சொல்ல வைக்கப்பட மாட்டார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா. இந்த சிலாக்கியத்தை நம்ம யாரும் இழந்து போக கூடாது. அவர் ராஜ்யம் வர்றதுக்கான நினைச்சுக்கணும், மிகுந்த அவரோடு காத்திருக்கணும். 2 பேதுரு புஸ்தகம் 3:14
1: ஆகையால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்கள்.
0: நம்ம எப்படி இருக்கோம்? ராஜ்யத்து போகணும்னா திட்டத்தை கொடுத்திருக்காரு. நம்ம எப்படி இருக்கணும்? கரையற்றவர்களும்
1: பிழை இல்லாதவர்களும்.
0: கரை இருக்கக்கூடிய ஆட்கள் கொஞ்சம் கூட கரை இருக்கக்கூடாது. கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களும்
1: சமாதானத்தோடு அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருங்கள்.
0: ஜாக்கிரதையா இருங்கள். சமாதானம் உள்ளத்துல குறையக்கூடாது. கரையற்றவர்களும் பிழையற்றவர்களும் கரை இருக்கக்கூடாது. அவர் சமாதானத்து போனா மென்சினோம் நம்ம உள்ளத்துல குழப்பங்கள் சோர்வுகள் வராதோடிக்கு சமாதானத்தோடு இருக்க முடியும். நம்ம என்ன செய்யணுமா? ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. சமாதானத்தை இழந்து போக கூடாது. பிசாசு வேலை அதுதான். நம்ம சமாதானத்தை இழந்து போறது எத்தனையோ பிரச்சனையை கொண்டு வருவான். நம்ம ஒவ்வொரு நாளும் கரை பிழை இல்லாம அவர் சன்னியாந்து போகணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? சமாதானத்தோடு இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கணும். ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற கரை தேர உங்க ரத்தத்தால கழுவுங்க, எனக்கு சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. அதான் ஆண்டவர் சொன்னார், உலகம் கொடுக்கற சமாதானத்தை என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொன்னார். யோவான் சுவிசேஷம் 14:27 பாருங்க.
1: சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்.
0: சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்.
1: என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்.
0: என்னோட சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். போதும் பாத்தீங்களா? என்னோட சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கற சமாதானத்துல என்னோட சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அதுதான் இங்க சொல்றாரு. கரையற்றவர்களும் பிழை இல்லாமலும் தேவையான சன்னிதானத்தில் எப்படி இருக்குமா? சமாதானத்தோட காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்கள். சன்னிதானத்தில் காணப்படணும். என்ன செய்யணும்? சமாதானத்தோடு காணப்படணும். ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ஆத்மாவை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். முதல்ல பார்த்தோம் பரலோகத்துக்கு போனா என்ன செய்யணும்? சோத்திரம் பண்ணு, துதிக்கணும். ரெண்டாவது விசுவாசம் நமக்கு வேணும். மூணாவது நமக்கு உபத்திரம் வந்தாலும் பாடுகள். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லியிருக்கிறார். மூணாவது உலகத்துல உபத்திரம் வந்தாலும் அதை பார்த்து நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு அந்த உபத்திரத்தினாலேயே போகும்போது அவர் கத்தர் கரத்தை நம்ம பிடிச்சுக்கணும். கத்தாவே என் கரத்தை நீ பிடிச்சுக்கோங்கப்ப, இதை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. என்ன வந்தாலும் அவர் சோர்ந்து போகக்கூடாது. பின்பற்றி வர எனக்கு பலன் கொடுங்கன்னு சொல்லி அவர் கரத்தை நம்ம பிடிச்சுக்கணும். நாலாவது என்ன சொல்லணும்? பரமராஜ்யத்து மேல நமக்கு தாகம் வாஞ்ச விருப்பம் இருக்கணும். அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். கத்துட்டு ஒப்பு கொடுப்போமா? அவர் ராஜ்யத்துக்கு போனா கடைசியா பார்த்தோம், சமாதானத்தோடு இருக்கும்படி நம்ம என்ன மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்கணும். அப்பதான் அவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். எத்தனையோ காரியங்களை பார்த்திருக்கோம். இன்னைக்கு கத்தை நமக்கு இந்த காரியத்தை சொல்லி வச்சிருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை பின்பற்றி வர ஆண்டவர் கத்தல அர்ப்பணித்தாம் போனுமா?
2: நாம் இந்த நேரத்திலும் நாம் யாவரும் எழுந்து நின்று கத்துடைய கரத்தில் இந்த கேட்ட கத்துடைய வசனங்களுக்காக நாம் அர்ப்பணித்து கத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் எழுந்திருப்போம்.

0: நாம் நெஞ்சில் மீது கட்ட வரப்போகிறார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராயிருக்கிற இரட்சகராயிருக்கிற இயேசு கிறிஸ்து வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. அந்த பரலோக குடியிருப்புக்குள்ளே நாம் செல்ல வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தான் நான்கு காரியங்களை ஆவியானவர் நம்மோடு கூட பேசினார். ஆம், நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆகையால் உங்கள் உதலில் கனியாகிய ஸ்தோத்திர பிள்ளையை அவர் மூலம் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். துதிக்கும் பொழுது கர்த்தர் இயேசு நம் உள்ளத்திலே அசைவாடுவார். துதின் மத்திலே அவர் வீற்றிருக்கிறவர். நிச்சயம் அவர் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவார். எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டோம். ஆகவே அந்த துதியினுடைய கர்த்தரிடத்திலே கேட்டு இன்றைக்கு பெற்றுக் கொள்வோமா? இரண்டாவதாக விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் பார்த்தோம். கர்த்தரா இயேசு கிறிஸ்து சொன்னார், மனம் கலங்காதிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், இதோ உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்னார். விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒரு ஸ்தலம், ஒரு குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ஆம் கர்த்தாவே, நான் ஒருபோதும் பயப்படக்கூடாது, ஏன் பயப்பட்டீர்கள் என்று சீசலை பார்த்து கர்த்தர் கேட்டார். ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று சொன்னார். எந்த பிரச்சனையை பார்த்து அப்பா நான் விசுவாசத்தை விட்டுவிடாதபடிக்கு அப்பா எனக்கு விசுவாசத்தின் ஆவியை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். மூன்றாவது, உபத்திரத்தின் வழியாக தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள், பரலோக குடியிருப்புக்குள்ளே பிரவேசிக்க முடியுமா? என்ன உபத்திரம் வந்தாலும் நான் பொறுமையாயிருக்க சொல்லாம, அந்த பொறுமையாயிருக்க எனக்கு உடைய கிருபை கொடுங்க, உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் என்று சொன்னீரே, அந்த உபத்திரத்தில் எனக்கு என்ன உபத்திரம் வந்தாலும் அதை பொறுமையாயிருக்கணும் ஆண்டவரே. வாய் திறந்து கேட்கலாமா? இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவையில் அல்ல, அதி சீக்கிரத்தில் நீங்கும். இந்த லேசான உபத்திரம் நமக்கு மிகவும் நித்திய அதிகமான கனமகி உண்டாக்குறதாம். அப்பா எனக்கு பொறுமையை தாங்க என்று சொல்லி வாய் திறஞ்சிக்க. நான்காவதாக எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும். ஆம், கர்த்தருடைய வருகைக்காய் நாம் ஆயத்தத்தோடு எதிர்பார்ப்போடு கூட இருக்கணும் சொல்லி நாம் கேட்டோம். நன்றி ராஜா, வாய் திறந்து சொல்லுங்க. இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்திலே ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி கொடுத்தார். கேட்கலாமா? அப்பாம் ராஜ்யம் வரணும், அப்போ வருகைக்கு எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே, நாங்களும் அந்த பரலோகத்துக்குள்ள வரணும். ஆம், அந்த வாஞ்சையோடு கூட பரம ராஜ்யத்தை ஆதிகால பக்தர்கள் விரும்பினது போல நாம் அந்த பரம ராஜ்யத்தை விரும்ப வேண்டும். யார் யாரெல்லாம் அந்த பரம ராஜ்யத்தை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு தேவன் நகரத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். பேதர் சொன்னார், இதோ தேவனின் நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு காத்திருங்கள். வெறுமனே காத்திருப்பதல்ல, கரை திரைப்பில் இல்லாதவர்களாய் அவர் சன்னதி முன் நீங்கள் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்க சொன்னார். அப்ப எங்க வாழ்க்கையில கரை திரைப்பில எதுவும் வராதபடிக்கு காத்துக்கொள்ளும் என்று சொல்லி அர்ப்பணம் செய்து எல்லாரும் நம்ம எழுந்து நின்று ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். பரலோகத்திலே வாசமா இருக்கிற நல்ல கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கர்த்தோட மகிமின் பிரசனம் எங்களை முழுமையாக நிரப்பும்படிக்கு நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆட்கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடியிருப்பு இந்த உலகத்தில் அல்லப்பா, எங்கள் குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறதப்பா. அப்பா அந்த பரலோக குடியிருப்புக்குள்ளே நாங்கள் வர வேண்டும் ஐயா. இந்த உலகத்தின் வேஷம் எல்லாம் கடந்து போகிறதப்பா. ஒரு போது அந்த பரலோக குடியிருப்பை எங்களுக்கு என்று நீர் அப்பா கட்டி வைத்திருக்கிற நித்திய அந்த நாட்டை வீட்டை நாங்கள் இழந்துடாதபடிக்கு உமோடு கூட இருக்கத்தக்கதான ஒரு சாக்கியத்தை எங்களுக்கு தாரும். எப்பொழுதும் அப்பா நாங்கள் துதித்துக் கொண்டும் ஸ்தோத்தரித்துக் கொண்டும் ஜெபித்துக் கொண்டும் உட உறவாடிக்கொண்டே நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. இந்த பாக்கியத்தை தாங்கப்பா. அதே போல என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்னி உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுங்கள் சொன்னீர் ஐயா. நாங்கள் விசுவாசத்தோடு இருக்கணும், விசுவாசத்தை ஒருபோது விட்டுவிடக்கூடாதப்பா. விசுவாசத்திலே ஆதிகால சபைகள் எல்லாம் ஸ்திரப்பட்டு பெருகினதாம் ஆண்டவரே. நாங்களும் விசுவாசத்திலே ஸ்திரப்பட்டு பெருக எங்களுக்கு அந்த குருபையை தாங்க. எந்த உபத்திரம் வந்தாலும் நாங்கள் சோர்ந்து விடாதபடிக்கு உபத்திரவத்திலே பொறுமையாயிருக்க கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உபத்திரத்தின் உடைய தான் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்று ஆதிகால அப்போஸ்தலர் மூலமா எங்களுக்கு சொல்லி வைத்திருக்கிறீங்கப்பா. உபத்திரத்தை பார்த்து நாங்கள் சோர்ந்து விடாதபடிக்கு பொறுமையாயிருக்க எங்களுக்கு அந்த குருபையை தாங்க. திடமாயிருக்க உதவி செய்யுங்க ராஜா. அப்ப அது மாத்திரமல்ல, ஆதிகால பக்தர்கள் பரம ராஜ்யத்தையே விரும்பினார்லாமே, நாங்களும் அந்த பரம ராஜ்யத்தை விரும்ப எங்களுக்கு அது குருபை கொடுங்கப்பா. ராஜ்யம் எங்களுக்குள்ளே வரட்டும், அந்த பரலோக ராஜ்யம் சீக்கிரம் வரணும்ப்பா. அப்பா உங்களோடு கூட நாங்க இருக்கணும் ஆண்டவரே. அப்பா கர்த்தா இயேசுவே, உன் வருகைக்கு நாங்கள் அப்பா ஆயத்தமாயிருக்க அப்பா எங்களுக்கு குருபை தாங்க. அப்ப உன் வருகை எதிர்பார்க்கிறோம், விரும்புகிறோம் ஆண்டவரே. நீங்க தான் அதற்கு இன்னும் எங்களுக்கு அந்த வாஞ்சி விருப்பத்தை கர்த்தர் கொடுத்து எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கரை திரைப்பில இல்லாதவர்களாய் தேவன் நாள் வர நாங்கள் ஆயத்தத்தோடு நாங்கள் ஆவலோடு காத்திருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. இந்த வார்த்தை கேட்டவன பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய வல்லமையின் கரம் இறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பாந்த அர்ப்பணிப்பிலே நிலைத்திருக்க கிருபைத்தான் செய்வதற்காக நன்றி ராஜா, நன்றி. கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக இப்பொழுது அருமையான சகோதரர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. அவர்களோடு கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா?
1: மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்ப அந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். டிவி பாக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உங்களுடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க. டிவி பார்க்க போற மக்களையும் ஆசீர்வதிங்க. அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்கப்ப. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யுங்க. கத்துடி கரம் தாங்க வேண்டும் ஜெபிக்கிறோம். வியாதிகள் பலவீனங்கள் நீங்கி போட்டு ஆண்டவர, என்ன வியாதி இருந்தாலும் நீங்கி போட்டும், என்ன பலம் இருந்தாலும் நீங்கி போட்டும் ஆண்டவர. அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. தகப்பறைய இறங்குமப்பா. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். முட்டு வலியை குணமாக்கப்பா. கைகால் முடியாம படுத்திருக்காங்களப்பா, அவங்கள தொடுங்க தொடுங்க தொடுங்க, சுகமாக்குங்க சப்பா. கைகால் முடியாம படுத்திருக்க ஒவ்வொரு மக்கள் மேலும் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். அக்கினி மூடட்டும், பிரசனை மூடட்டும் ஐயா. தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவரை, தொட்டு சுகமாக்க முடியல. வல்லமை உண்டாண்டவரை அப்பாமை சோத்திரம் மிகுந்த வல்லமை உடத்துல உண்ட பண்ணீர். வல்லமையில உயர்ந்தவர் ஆண்டவர். தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவர. அற்புதம் செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. வயிறுவலினால கஷ்டப்படுற அந்த அருமையான சகோதரியை தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க. அப்ப வயிறுவலி தொடுங்க. பெரும்பாடுனால கஷ்டப்படுற மக்களுக்கு உங்களுடைய வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் அப்பா. பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. உங்க நாமத்தை மட்டும் மகிழ்படுத்துங்க ஏசப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் நீர் அதிகமாய் கிரியச்சிரு தேவன் அப்பா. ஐயா தொடுங்க, ஐயா தொடுங்க, ஐயா தொடுங்க, ஐயா சுகமாக்குங்க, சுகமாக்குங்க, சுகமாக்குங்க. அரிப்பினால கஷ்டப்படுற மக்களை தொட்டு சுகமாக்குங்கப்பா. அரிப்பினால கஷ்டப்படுற மக்கள் மேல தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். அரிப்பை குணமாக்குங்கப்பா, அரிப்பை குணமாக்குங்க தகப்பனே. ஐயா மனிதனால முடியாது, தேவனால முடியும். இயேசுவே தொடுங்க, தொடுங்க, தொட்டு சுகமாக்கி உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. குணமாக்கும் ஐயா, குணமாக்கும் ஆண்டவரை, குணமாக்கும் ஐயா. அறுப்பினால் கஷ்டப்படுற மக்கள் மேல தேவனுடைய வல்லமை இறங்கி அவங்களை குணமாக்கி உங்க நாமத்தை மையப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஐயாமை நோக்கி நாங்கள் வன்றாடி ஜெபிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க சப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை பாக்கி இல்ல சகோதரி, குழந்தை பாக்கத்தை தாங்க. கடன் பிரச்சனை இருக்க மக்கள் கடன் அடைக்க உதவி செய்யுங்க. கண்ணீரை துடைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கப்ப. நன்மையான காரியத்தை செய்யுங்க. கர்த்தருடைய மகத்துவம்ல நாம் மகிழ்படுவதாக ஆண்டவர். வியாதியை சுகமாக்கிருங்க, சுகமாக்கிருங்க, சுகமாக்கிருங்க ஏசப்பா. அப்பா குடிக்கிற குடும்பத்துல விடுதலையாக்குங்கப்பா. குடியை பார்க்கும்போது வெறுப்பை தாருமப்பா. குடிக்கிற மக்களுக்கு விடுதலை தாங்கப்பா. போதைப்பொருளுக்கு அடிமையா இருக்கிற மக்களை குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. அதுலேருந்து விடுதலை தாங்கப்பா, விடுதலை தாங்க இயேசுவே, இயேசுவே. அப்பா விட முடியாத மக்களுக்கு விடுதலை தர முடியாது செபிக்கிற என் மகத்தான காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. அன்பின் ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்க அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்கிறாச்சா ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளையும் செபிக்கிற பிள்ளைகளா, துதிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. கருணை கடலே, கருணா சமுத்திரமே, துதிக்கிறோமே, போற்றுகிறோமே, வாழ்த்துகிறோம், வணங்குறோம் ஐயா. ஒவ்வொரு மாதிரி தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும், இறங்கட்டும். அக்கினி மலாந்து கத்துக்கோங்க. எல்லா துதிகான மகிமைக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு
2: அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
3: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கு உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
3: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவீர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
3: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
4: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-112435. Our email address acinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கொலோசியர் புத்தகம் 4:2
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்.
0: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்.
1: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
0: ஸ்தோத்திரத்தோட என்ன செய்யணும்? ஜெபத்துல விழித்திருக்கணும். இடைவிடாமல் ஜெபம் பண்ண சொல்றாரு. இடைவிடாமல் ஜெபம் பண்ணும் பரிசுத்த பாவில இடைவிடாமல் ஜெபிச்சாராம் பாருங்களேன். கொலோசியர் புத்தகம் 1:9 அவர் சொன்னாரு, செஞ்சிருக்கிறாரு.
1: இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல்
0: உங்களுக்காக
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம்.
0: இடைவிடாமல் ஜெபம் பாத்தீங்களா, பரிசுத்த பாவில் சொன்னாரு, சொன்ன மாத்திர வாழ்க்கையில செய்தாரு. இடைவிடாமல் ஜெபம் பண்றோம்னாரு. நம்மளும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். ஜெபிச்சுட்டே இருக்கணும், துவிச்சுட்டே இருக்கணும். நம்ம நடந்தாலும் உட்கார்ந்தாலும் பேசினாலும் நமக்கு அப்படி ஜெபிச்சா கூட இப்ப இருக்கிற பிரச்சனைகளுக்கு நமக்கு ஜெப நேரம் போதாது. எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், எவ்வளவு காரியங்கள், நம்ம இடைவிடாம ஜெபிச்சாலும் நமக்கு நேரம் போகாது. அல்லேலூயா, ஜெபிக்கணும். சரி, யாருக்கு தான் ஜெபம் பண்றது அப்படின்னு நம்ம உள்ளத்துல ஒரு கேள்வி வரும். இவங்க சொல்றாரு, பரிசுத்த பவுல் சொல்றாரு, எபேசியர் புத்தகம் 6:18
1: எந்த சமயம்
0: சரி, துன்பமா இன்பமா கஷ்டமா வியாதியா பலவீனமா எந்த சமயத்திலும்
1: சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும்
0: விண்ணப்பத்தோடும்
1: ஆவியினாலே ஜெபம் பண்ணி
0: நம்ம என்ன செய்யணும்? ஆவியில் அன்னி பாசல் நிறைஞ்சி எதுக்கு நமக்கு தெரியாது இல்லையா? சில கறி எதுக்கு தான் ஜெபிக்கிறது யாரு அப்படி நமக்கு தெரியாது. அதனால சொல்றாரு, எந்த சமயத்திலும் வேண்டுதலோ
1: விண்ணப்பத்தோடும்
0: ஆவினால அன்னி பாசல் நிறைஞ்சி ஜெபிக்கணும். நமக்கு தெரியாது பரிசுத்தவனர் எதுக்கு ஜெபிக்கணும், ஜெபிக்க வைங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவர் கையில கொடுத்துட்டு அப்படின்னு நம்ம ஜெபிச்சிருக்கோம். ஆவினால ஜெபம்
1: அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும்
0: சகல பரிசுத்தவான்களுக்காக
1: பண்ணும் வேண்டுதலோடும்
0: விழித்துக் கொண்டிருங்கள். பரிசுத்தவங்களுக்கு ஜெபிக்கணும், மன உறுதி வேணும். ஒரு நாளைக்கு ஜெபிக்கிறது, ரெண்டு நாளைக்கு ஜெபிக்கிறது இல்லை, அப்படி இல்ல. அதுக்குதான் மன உறுதி. மன உறுதியோடு ஜெபிக்கணும். ஒரு நாளைக்கு ஜெபிச்சு ரெண்டு நாளும் விட்டுறக்கூடாது. பரிசுத்தவான்களுக்காக எப்பொழுதும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஜெபிச்சுட்டே இருக்கணும். அன்று எப்போ வர தெரியாது. நம்ம பரிசுத்தவன் நிறைஞ்சி இங்க அன்னி பேசல நிறைஞ்சி ஜெபிக்கிறதே இல்லையா? நம்ம எல்லாம் ஆவில ஜெபிக்க சொன்னா யாருமே ஜெபிக்க மாட்டேன்றோம். பரிசுத்த பவுல் நமக்கு சொல்லியிருக்காரு, எந்த சமயத்திலும் வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடும் பரிசுத்தவில மன உறுதியோடு பரிசுத்தவன்களுக்காக எப்பொழுது நம்ம ஜெபிக்கணும். அது நம்ம இந்த பரிசுத்தம் இப்ப நம்ம மனுஷர் மிஷினியர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாள் நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, ஜெபிக்கணும். அப்ப ஜெபிக்க முடியாது. ஆண்டவர் கேளுங்க, சகரியா 12:10 சொல்லி, கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவி ஊற்றுவேன்னு சொல்றாரு. கேளுங்க, ஆண்டவரே ஜெபிக்க முடியல கேளுங்க.
1: நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும்
0: எருசலேம் குடிகள் மேலும்
1: கிருபையின் ஆவியையும்
0: விண்ணப்பங்களின் ஆவியையும்
1: ஊற்றுவேன்.
0: விண்ணப்பத்தின் ஆவி இல்ல, விண்ணப்பங்களின் ஆவி ஊற்றுவேன்றாரு. நம்ம ஏற்பாடு கேட்கணும், ஆண்டவரே விண்ணப்பங்களாவை ஊற்றுமாண்டவரே, கிருபையின் ஆவி விண்ணப்பங்களை ஊற்றுமாண்டவரே, நான் செவிச்சே இருக்கணும் பையன் செவ்வாவி ஊற்றுமன்னு சொல்லி நம்ம ஒரு நாளும் ஏஸ்பாட்டை கேட்கணும். ஹல்லேலூயா. கடைசி நாட்கள் வந்துட்டோம். நமக்கு எப்போதும் கிருபையின் ஆவி விண்ணப்பங்கள் ஊற்றுமையா சொல்லி நம்ம கேட்டே இருக்கணும். இங்க சொல்றாரு, 1 Peter 4:7 பாருங்க,
1: எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று.
0: என்ன ஆயிடுச்சு? முடிவு சமயமாயிட்டு. தெளிந்த புத்தி உள்ளவர்கள்
1: ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள்.
0: தெளிந்த புத்தி நமக்கு வேணும். புத்தி தெளியாம இருந்த உலகத்துக்குள்ள இருந்தா தெளிந்த புத்தி வராது. உலக காரியத்துல மூழ்கி இருந்தா தெளிந்த புத்தி வராது. சொல்ற தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், ஜெபம் பண்ணுவதற்கு
1: ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள்.
0: ஜெபம் பண்றதுக்கு எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். அன்று சொன்ன வாக்குத்தம் நிறைவேறும் வாக்குத்தில எத்தனையோ வாக்குத்தம் கொடுத்திருக்காரு, இன்னும் வாக்குத்தம் நிறைவேறலையே, எப்ப நிறைவேறும் நினைக்கல. இந்த காலத்தை நம்ம ஜெபிக்கணும். அத கத்தடி ஒரு பக்தன் பாடிப்பாரு, காலத்தை அறிந்து வாழா விட்டா கண்ணீர் விடிப்பாய். இதுதான் காலம் கடைசி. இப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நம்ம ஆண்டவர்கிட்ட விடா புரியா கேட்கணும், ஆண்டவரே நீ கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றும். நாள் இருக்கு நம்ம ஏமாந்து போக கூடாது. காலத்தை அறிந்து வாழாவிட்டா கண்ணீர் வெடிப்பாய். இந்த காலத்தை நம்ம அறிந்து வாழாது, இனி காலம் செல்லாது. அல்லேலூயா. இனி என்ன செய்யாது? காலம் செய்ய நமக்கு நமக்கு வாக்குத்தத்து நாள் இருக்கு, வாக்குத்தத்துனால ஏமாந்து பார்க்க கூடாது. இப்ப நம்ம செபிக்கணும். இந்த நாட்களை வேஸ்ட் பண்ணிட்டேன்னா நமக்கு நாளை கிடைக்காது. நம்ம செபிக்கணும், ஆண்டவரே எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுமப்பா, நான் இன்னும் இப்படி இருக்கிறேன், எனக்கு எப்படியாவது இறங்கும் சொல்லி கண்ணீரோடு கேட்கணும். நம்ம செபிக்காம இருந்துட்டா நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்ப கேட்கணும், ஆண்டவர், ஆண்டவரே என் வாழ்க்கையில் நிறைவேற்றுமப்பா, நீ சொன்ன காரியங்களா நிறைவேற்றுங்க. கர்த்தர் எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு நம்ம வாக்குத்தத்தை கொடுத்திருக்காரு. அந்த வாக்குத்தான் நம்ம அப்படியே அசதியா இருந்தோம்னா நம்ம வாக்குத்தத்தை நிறைவேற்றும். ஏமாந்து போக கூடாது. இப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கேட்ட கட்டாயம் நம்ம ஆட்கள் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. வாக்கு பண்ணினவ வாக்கு மாறாதவர். நம்ம கேட்கணும், கேட்காம இருந்தாலும் நிறைவேற்ற மாட்டார், கேட்கணும். அதுதான் ஒரு வசனம் இருக்கு பாருங்க, எசேக்கியேல் புத்தகத்துல 36:37. வாக்குத்தத்தை நிறைவேறணும்னு சொல்லி நம்ம கேட்டாதான் தருவாரு.
1: கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக,
0: இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக
1: நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி,
0: நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி
1: அவர்களிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும்.
0: என்ன பண்ணனா விண்ணப்பம் பண்ண வேண்டும். நம்ம ஆண்டு நம்ம கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறிக்க நம்ம விண்ணப்பம் பண்ணிட்டே இருக்கணும். ஆண்டவரே எத்தனையோ வாக்குத்தத்தை என் வாழ்க்கையில் கொடுத்தீங்க, நிறைவேற்றணும் அப்ப ஒண்ணு கூட நிறைவேறலையே அப்படின்னு சொல்லி கேட்டே இருக்கணும். கேட்டாதான் கொடுப்பாரு. அதான் அவங்க வாக்குத்தத்தை நிறைவேற நம்ம என்ன செய்யணும், கத்துட்டு என்ன செய்யணும், விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இனி வரப்போற இவைகளுக்கெல்லாம் தப்புன்னு என்ன செய்யணும், ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். இரண்டாவதாக ஆண்டு சொல்றாரு, சங்கீத புஸ்தகம் 2:12.
1: கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும்,
0: கோபம் பற்றி எரியும்,
1: அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள்.
0: அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். கொஞ்ச காலத்தில் கோபம் பற்றி எரியும், அண்டிக் கொள்கிற பாக்கியவர்கள். அண்டிக் கொள்கிற என்ன, அவரோடு ஒன்றரை கலக்கணும். அவரோடு ஒன்றரை கலந்துட்டோம்னா அவரை அண்டிக் கொள்ளணும். மழை வந்துச்சுன்னா என்ன செய்வோம், வீட்டுக்கு ஓடி வந்து வீட்டுக்குள்ள தங்கிடுவோம். மழை வந்துருச்சுன்னா என்ன செஞ்சிடும், வீட்டுக்குள்ள உடனே வந்து தங்கிடுவோம். வீட்டுக்குள்ள தங்கணும். வெளி மழையில இருந்தோம்னா மழை என்ன செய்யும், நம்மள நினைச்சு விட்டுரும் இல்லையா. அப்ப நம்ம என்ன செய்யறோம், மழை பெய்தா உடனே என்ன பண்ணுவோம், எப்படியாவது ஓடி வந்து கொடைகளை இருக்கோ இல்லையெல்லாம் ஓடி வந்து வீட்டுக்கு வந்துடுவோம். அதே பண்ணி சொல்றாரு, கொஞ்ச காலத்தோட கோபம் பற்றி அவர் அண்டிக் கொள்ற யாவரும் பாக்கியவான்கள். அவர் அண்டிக் கொள்ள வேண்டும். இந்த அண்டிக் கொள்ற காலங்கள்ல உலகத்தோடு வத்து வாழ்ந்துட்டு இருந்தேன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. கத்து திட்டமா சொல்றாரு, கொஞ்ச காலத்தோட கோபம் பற்றி அவர் அண்டிக் கொள்ற யாவரும் பாக்கியம் உள்ளவர்கள். அண்டிக் கொள்ளணும் உலகத்தை விட்டு, நம்ம ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி இயேசுக்கு ஓடி வந்துடணும். இயேசுவே நீரிடம் போகுதுன்னு சொல்லி ஓடி வந்துடணும். இந்த நாள்தான் கடைசி நாட்கள். எந்த அளவுக்கு செவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவர் பார்த்த பற்றி பிடிச்சிக்கணும். அது 73:28 பாருங்க, 73:28.
1: எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம்.
0: எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே எனக்கு நல்ல. இந்த உலகத்துல எல்லாம் இருக்கு, எத்தனையோ காரியங்கள் இருக்கு, அது நலம் அல்ல. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். இந்த உலகத்துல எத்தனையோ காரியங்கள் இருக்கு, அதெல்லாம் நலம் அல்ல. அவர் தேவனை அண்டிக் கொண்டிருப்பதுதான் நலம். அவர் அண்டிக் கொள்ளணும், உறுதிய பிடிச்சுக்கணும், பாதத்தை பற்றி பிடிச்சுக்கணும். இது முகத்திரத்தின் காலம். இப்ப அவர் அண்டிக் கொள்ள வேண்டும், அதிகமா அண்டிக் கொள்ளணும். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருக்கதே நலம். அவர் உறுதியா பிடிச்சுக்கணும், அதுதான் நலம். அதான் நல்லது, நலம்னா என்னது, அதான் நல்லது, வேற வழியில கிடையாது. அவர் நம்பிக் கொண்டிருப்பதனால. சங்கீத புஸ்தகம் 57:1.
1: எனக்கு இறங்கும் தேவனே,
0: எனக்கு இறங்கும் தேவனே,
1: எனக்கு இறங்கும்,
0: எனக்கு இறங்கும்,
1: உம்மை என் ஆத்மா அண்டிக் கொள்கிறது,
0: உம்மை என் ஆத்மா அண்டிக் கொள்கிறது.
1: விக்கனங்கள் கடந்து போக மட்டும்,
0: விக்கனங்கள் கடந்து போக மட்டும்,
1: உமது செட்டைகளின் நிலையிலே வந்து அடைவேன்.
0: செட்டையின் நிலையிலே வந்து அடைவேன். விக்கனங்கள் பயங்கரமான காலங்கள். எனக்கு இறங்கும் கர்த்தாவை எப்படி கேட்கிறார் பாத்தீங்களா. நம்ம அண்டிக் கொள்ள ஆண்டவரே, அண்டிக் கொள்ள வேண்டும். இயேசு எந்த அளவுக்கு அண்டிக் கொள்றோமோ அண்டிக் கொள்ள வேண்டும். மழை வந்து எப்படி வீடு தேடி ஓடி வர்றோமோ அதே போல அவரை நம்ம அண்டிக் கொள்ள வேண்டும். இங்க ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், லூக்கா விசேஷம் 19:48.
1: ஜனங்கள் எல்லாரும்,
0: ஜனங்கள் எல்லாரும்
1: அவருக்கு செவி கொடுத்து,
0: அவருக்கு செவி கொடுத்து
1: அவரை அண்டிக் கொண்டிருந்தபடியா,
0: அண்டிக் கொண்டிருந்தபடியா. லூக்கா 13 சொல்றாரு பாருங்க, 13:34.
1: எருசலேமே எருசலேமே,
0: நம்ம ஆண்டு அழைக்கிறார் பாருங்களேன், எருசலேமே எருசலேமே
1: தீர்க்கதரிசிகளை கொலை செய்து
0: உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே
1: கோழித்தன் குஞ்சுகளை
0: சிறகுகளின் கீழே
1: கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன் உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டு.
0: ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, எத்தனையோ தடவை கூட்டி சேர்க்க மனதா இருந்தேன், ஆனா உங்களுக்கோ மனதெல்லாம் போயிடுச்சு. நம்ம ஆண்டவரு எத்தனையோ தண்ணி கூப்பிட்டீங்க ஆண்டவரு. கோழி எங்கூர்லாம் நாங்க பாத்திருக்கோம், கோழி பறந்து வந்துச்சுன்னா கோழி அனுச்சு கொக்கன்னு கூப்பிடுவோம். வேலை வே அங்க பறந்து போய் கூப்பிடும், இங்க பறந்து போய் கூப்பிடும், ஐயோ கோழி அப்படி கூப்பிடும். அதான் சொல்றாருங்க, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிறோம். எத்தனையோ தடவை என்ன சரி கூட்டி சேர்க்க மனதா இருந்தேன், உங்களுக்கோ வளம். இன்னைக்கு நம்ம கேட்போம் ஆண்டவரே, எங்கெங்கும் வீட்டு தூரம் போயிட்டேன் ஆண்டவரே, இன்னைக்கு நம்ம இடத்துல வாராண்டவரே, நான் உடத்துல வாரப்பா, எனக்கு உதவிச்சிங்க, நம்ம அண்டி கொண்டிருக்கணும்ப்பா, நான் எப்போதும் உண்மையோடுதான் இருக்கணும் ஆண்டவரே, உண்மையிட்டு நான் தூரம் போகக்கூடாது ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கலாம். லூக்கான் சுவிசேஷம் 19:48
1: ஜனங்கள் எல்லாரும்
0: அவருக்கு செவி கொடுத்து
1: அவரை அண்டி கொண்டிருந்தபடியா
0: செவி கொடுத்து ஆண்டவரே செஞ்சாங்களா அண்டி கொண்டிருந்தாங்க. நம்மளும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நம்ம அண்டி கொண்டிருக்க வேண்டும். கடைசி நாளில் வந்திருக்கோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் அண்டி கொள்ள வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. முத ஆண்டு சொல்றாரு, இனி சம்பவிக்க பாரு இவங்களுக்கெல்லாம் தப்பு என்ன செய்ய, நீங்க தப்பு மனசுக்குமார் முன்பாக நிற்க பார்த்தவரோட என்ன பண்ண என்ன செய்யணும், எப்பொழுதும் செபம் பண்ணி விழித்திருக்கு. ரெண்டாவது என்ன செய்யணும், கொஞ்ச காலத்தோட கோபம் பற்றி அவர் அண்டி கொள்ற யாபரம் பாக்கியவான்கள். மூன்றாவதாக வேதத்தில் வாசிக்கிறோம், 7:9
1: பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி
0: நாம் செய்கிறது நியாயமல்ல
1: இந்நாள் நற்செய்தியை அறிவிக்கும் நாள்.
0: இந்நாள் என்ன நாள், நற்செய்தியை அறிவிக்கும் நாள்.
1: நாம் மௌனமாயிருந்து
0: பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால்
1: குற்றம் நம்மேல் சுமரும்.
0: குற்றவாளி அங்க இருக்கிறாங்க, சாப்பாட்டுக்கு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க, பயங்கர பிரச்சனை, சாப்பாடுக்கு ரொம்ப பிரச்சனை. ஆனா இவங்க என்ன செய்றாங்க, பரவாயில்ல இஸ்ரேல் சீரிய தேசத்துல போய் ஏதாவது இருக்கான்னு பாக்கலான்னு போறாங்க. இங்க இஸ்ரேல்லயே ரொம்ப கஷ்டம், சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம். பொழுதுபிடி மட்டும் மௌனமா இருந்தா குற்றம் நம்ம மேல சுமரும். இந்த நாள் என்ன நாள், நற்செய்திய அறிவிக்கும் நாள். அதே போல நம்மளுக்கும் கூட நம்மள ஆண்டவரை இயேசுக்கு ஒரு சொந்த பிள்ளையா ஏற்றுக்கொண்டார். நம்ம என்ன நற்செய்தி மற்றவங்களுக்கு இயேசு பத்தி நம்ம சொல்லி எதை ஒன்று சொல்லிடக்கூடாது, நற்செய்தி அறிவிக்கும் நாள். அந்த ஆண்டு சொன்னார், ஒருவன் கிரியச்ச கூட ராக்காலாம் வரப்போகுது. இந்த நாள் என்ன செய்யணும், நம்ம எல்லாருக்கும் நற்செய்திய அறிவிக்கணும். அல்லேலூயா, நற்செய்தி அறிவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பத்தி மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம சொல்லணும். அல்லேலூயா, எல்லாருக்கும் ஆண்டரை பத்தி நம்ம சொல்லணும். கடைசி வினாடியில இருக்கோம், எல்லாருக்கும் ஆண்டரை பத்தி சொல்லணும். என்ன சொல்லணும் சொல்ற பாருங்க, சங்கீதம் 105:1
1: கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள்.
0: அவர் நாமத்தை என்ன செய்யணும், பிரஸ்தாபமா.
1: அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள்.
0: அவருடைய செய்கைகளை என்ன செய்யணும், ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்தணும். ஹல்லேலூயா. அவர் என்னென்ன நம்ம வாழ்க்கையில செஞ்சிருக்கிறாரு, என்னென்ன அற்புதம் செஞ்சிருக்கிறார், அந்த செய்கைகளை என்ன செய்யணும், ஜனங்களுக்குள்ள என்ன செய்யணும், பிரஸ்தாபடுத்தணும். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இது வரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம செவிக்க போறோம். எங்களான் பாடி இயேசித்து வழி நடத்துறேன் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றி ஓடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம் அப்பா. அப்பா அந்த நிகழ்ச்சி பார்த்துக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க அப்பா. அவங்களோட பார்த்துருந்து கெஞ்சுகிறோம் அப்பா, ஒவ்வொரு தேவையும் சந்திங்க, பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. எங்க எத்தனை இடத்துல மழை இல்லாத தேச இடங்கள்ல நல்ல மழையை தாருமாண்டவரே, மழைனால யாருக்கும் இந்த ஆபத்து விபத்து வராதபடி காத்துக்கொள்ளுங்க. மழையினால எந்த மாவட்டத்திலயும் எந்த கிராமங்கள்லயும் பாதிப்பு உண்டாகாதபடி காத்துக்கொள்ளுங்க. பரிபூரம் விடுதலை கொடுங்கறாச்சா, மழை இல்லாத இடத்துல மழையை தாரு சுவாமி. ஆண்டவரே ஆசீர்வாதமான மழையை தாருமையா, ஆண்டவரையும் நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், ஆசீர்வாதமான மழை தாரு. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசன்னத்தை மூடி கொள்ளட்டும். ஆண்டவரே வியாதினால கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் குணமாக்க முடியா, கெஞ்சி ஜெபிக்கிறோம், கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா அவட பார்த்துருந்து கெஞ்சிரும், எத்தனையோ காய்ச்சல் எத்தனையோ கொள்ளை நோய்களும் எங்க தேசத்துல வந்து கொண்டிருக்கிறப்பா, நீங்க தான் குணமாக்கும், நீங்க தான் குணமாக்கடே சப்பா, உமால மட்டும்தான் முடியறாச்சா அப்பா. ஹார்ட் பலவீனங்களை குணமாக்குங்க, பெரும்பாடு கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்கப்பா. கர்த்தாவே நோக்கி நாங்கள் கெஞ்சிரோம். தலைவலியில கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்கப்பா. சளினால கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. அதிசயங்களை செய்ய, அற்புதங்களை செய்ய, ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அசியங்களை செய்யுங்க ராஜா. அன்பின் தகப்பனையும் நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம். ஒரு இசை தொடுமையா, தொடுமையா, தொடுமையா முதல்ல இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பாமே துதிக்கிறோம். மந்திரம் பெல்லீசனிங்களை அழிந்து போட்டும் கத்துடி கரங்களை தாங்கட்டு. அற்புதங்களை செய்யுங்க சப்பா. நானே இல்லாத டீச்சரை கத்தன்னு சொன்னீங்க, நீங்க செய்ய முடியாச்சு வைக்கிறோம். ஒரு குடும்பத்தின் தேவைகளை சந்திங்கப்பா. வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும். சமாளாத மக்கள் சமான் தரணும். கடன் கஷ்டங்கள் மாற்றுமையா, கண்ணீரை துடைச்சிருங்க, பிரச்சனையை மாத்திருங்கப்பா. ஐயாமை துதிக்கிறோம். தொழிற்சர குடும்பங்களை ஆசிரியங்க, அவரஜர குடும்பங்களை ஆசிரியங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்து கொடுங்க, இணைக்கணுமையா. ஆத்மா கண்களை திறந்துடுங்க, அறிந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா. ஒரு குடும்பத்திலயும் உள்ளத்திலயும் சமானமையா, குடும்பத்துல சமான் தருமையா. எத்தனை குடும்பங்கள் அப்பா சமாளாம இருக்காங்கப்பா. குடும்பத்துல சமாளாத குடும்பத்துல சமானத்தை தாரோ, உள்ளத்துல சமானம் வேணாண்டவரே. அப்பாமி துதிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலே ஆசீர்வாதத்தையும் சமானத்தையும் சந்தோஷத்தை நீர் கட்டளிட முடியாது சிபிக்கிறோம். கத்தர் தம்முடைய சனத்தை பலப்படுத்தி சமான் தரலி ஆசீர்வதிப்பாரு சொன்ன வாக்குத்தத்தை நினைத்தருளும் ஐயா ஆண்டவரே. நீ சொன்னீரே அப்படியாக எங்க மக்களுடைய வாழ்க்கையில எல்லார் குடும்பங்களையும் சமாளித்து தாரு, சந்தோஷத்தாரும். ஒரு வாழ்க்கையில நன்மையினால முடிச்சு விட்டு கத்துக்கோங்க. எல்லா துதிக்கான மகிமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். யாஸ்பா நமத்தூர் தாழ்மையா கேஞ்சுகிறோம் பரமசிதாவே. ஆமே கர்த்தர் செபத்தை கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.
2: இந்த சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் வெப்சைட்ட பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.

0: அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 8144 192 192 ஈஸியா மாதிரி வச்சுக்கலாம். 8144 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமார் வெளியே ஒழித்து போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்கள் தேவையோடு ஏதாவது நீங்கள் உங்கள் பிரச்சனையை சொல்ல நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களே அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களை அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜெப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜெபங்களை உங்கள் ஜெப குறிப்பில் நீங்கள் சொல்லி ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜெப வேர் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா.
1: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 1,000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
0: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களுக்கு சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சிங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க

0: பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா, ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுனா ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 75-98-11-2435. Our email address: asinkaram@gmail.com. Our website:

0: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 8144192192, 8144192192.
1: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
3: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானா வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 93 84 84 13 99 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட் ஆகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
3: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாவற்றிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: ஐம்பதாம் சங்கீதம் 3 வசனம்.
4: நம்முடைய தேவன் வருவார்,
3: நம்முடைய தேவன் வருவார்,
4: மௌனமாயிரார்,
3: மௌனமாயிரார்,
4: அவருக்கு முன்,
3: அவருக்கு முன்
4: அக்கினி பட்சிக்கும்,
3: அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும்,
4: அவரை சுற்றிலும்,
3: அவரை சுற்றிலும்
4: மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும்.
3: அவரை சுற்றிலும் மகா புசல் என்ன எப்படி இருக்குமா, கொந்தளிப்பா இருக்கும். வருவார், மௌனமா இருக்க மாட்டார், வரப்படுறாரு. வருகைக்கு நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும். அவரை சந்திக்க நம்ம தகுதியா இருக்க வேண்டும். கத்திர வரப்படுறாரு. அவருக்கு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டு வருகிறது. செபிக்காம நிறைய பேர், எத்தனை பேர் செபிக்காம இருக்கோம், எத்தனை பேர் துதிக்காம இருக்கிறோம், எத்தனை பேர் பைபிள் வாசிக்காம இருக்கிறோம், எத்தனை பேர் தேவனை தேடாம இருக்கிறோம். அருமையான சகோதரி சௌரி, இன்றைய ரச்சனையால், இன்றைய அணுக்கிற நாள், இன்றைக்கு நம்ம கருத்து நம்ம ஒப்பு கொடுப்போம். மார்க்கன் சுவிசேஷம் 13:19 வசனம்.
4: ஏனெனில் தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல்,
3: தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல்
4: இதுவரைக்கும்
3: சம்பவித்திராததும்
4: இனிமேலும்
3: சம்பவியாததுமான
4: உபத்திரவம் அந்நாட்களில் உண்டாயிருக்கும்.
3: அது நாட்களில் உண்டாயிருக்கும். பாத்தீங்களா, இப்ப பாருங்க, இப்பயே நமக்கு என்ன சரி, இதுவரைக்கும் சம்பவியாதமான காரியம்தான் கொரோனா கொள்ளை நோய். 1வது அலை நாங்க, 2வது அலை நாங்க, இப்ப 3வது அலை வருதுன்றாங்க. எல்லா விலைவாசி அதிகமாயிடுச்சு, எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்யறோம், இந்த சூழ்நிலையாவது நம்ம ஆண்டவர் தேடணும், இயேசு தேடணும். இந்த சூழ்நிலை நம்ம தேடாம இருப்போமானா இந்த உபத்திரங்கள் பாடுகள் இனிமேல் இது கொஞ்சம் தான் பயங்கரமான உபத்திரங்கள். எங்க பார்த்தாலும் மழை ஒரு பக்கம், வெள்ளம் ஒரு பக்கம், காற்று ஒரு பக்கம், நெருப்பு ஒரு பக்கம், கொள்ளையின் ஒரு பக்கம், என்னென்ன வருமோ தெரியும், பூமி அதிர்ச்சி ஒரு பக்கம், என்னென்ன வருமோ நமக்கு தெரியாது. இனிமேல் இப்படிப்பட்ட நாட்கள்ல நம்ம கடந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால என்ன செய்யணும், கர்த்தரை தேடணும். கர்த்தர் வேதம் சொல்லு கொஞ்ச காலத்தினுடைய கோபம் பற்றி அறியும். அவர் அண்டிக்கொள்ற யாவரும் பாக்கியவான்கள். அண்டிக்கொள்ள வேண்டும், அவர் தேட வேண்டும், அவரோடு நம்ம ஒன்றரை கலக்க வேண்டும். அப்ப நம்ம கர்த்தர் நமக்கு என்ன பத்திரம் இருந்தாலும் பாதுகாக்க அவர் வல்லவரா இருக்கிறாரு. அவரை தவிர இந்த உலகத்துல வேற பாதுகாவலே கிடையாது. நம்ம வேற எந்த பாதுகாவலும் நம்ம என்னதான் பாதுகாவலுக்கு நம்ம அப்படி செஞ்சலாம் இப்படி செஞ்சலாம் நினைச்சாலும் அதை செய்ய முடியாது. அதான் கொஞ்ச காலத்தோட கோபம் பற்றி அவர் அண்டிக்கொள்ற யாவரும் பாக்கியவான்கள். அவரை முழுமையா நம்ம அண்டிக்கொள்ள வேண்டும், அவர் சார்ந்து கொள்ள வேண்டும், அவர் தேட வேண்டும். அவர் தேடுமன்னா நிச்சயமா பெரிய ஆபத்து பத்துக்கு நம்மளை கத்த தப்பு வச்சு பாதுகாப்பார். மாத்திர கடைசி காலத்துல என்ன நடக்கணும் சொல்லி அசுத்த பாவல் நமக்கு திட்டம் எழுதியிருக்காரு பாருங்க. ரெண்டு தீமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து அஞ்சு வரைக்கும் வாசிக்க கேட்போம்.
4: மேலும் கடைசி நாட்களில்,
3: கடைசி இதான் கடைசி நாட்கள் பாத்தீங்களா, கடைசி நாட்களில்
4: கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக.
3: கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக.
4: எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும்.
3: மனிதர் எப்படி இருப்பாங்க, தற்பிரியம். அவங்க நல்லா இருந்தா போதும், அவங்க நான் நல்லா இருந்த போது அந்த தற்பிரியராயும்
4: பணப்பிரியராயும்.
3: பணப்பிரியராயும் என்ன இருந்தாலும் இல்லாட்டாலும் பணம் இருந்தா எப்படி வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனா பணப்பிரியராயும்
4: வீம்புக்காரராயும்.
3: வீம்புக்காரராயும்
4: அகந்தை உள்ளவர்களாயும்.
3: அகந்தை உள்ளவர்களாயும்
4: தூசிக்கிறவர்களாயும்.
3: தூசிக்கிறவர்களாயும்
4: தாய் தகப்பன்மார்க்கு கீழ்படியாதவர்களாயும்.
3: தாய் தகப்பன்மார்க்கு கீழ்படியாதவர்களாயும்
4: நன்றி அறியாதவர்களாயும்.
3: நன்றி அறியாதவர்களாயும்
4: பரிசுத்தம் இல்லாதவர்களாயும்.
3: நன்றியே இருக்காது அந்த காலத்துல பாருங்க, நன்றி இல்ல பாத்தீங்களா. பரிசுத்தம் இல்லாதவர்களாயும்
4: சுவாப அன்பில்லாதவர்களாயும்.
3: சுவாப அன்பில்லாதவர்களாயும்
4: இணங்காதவர்களாயும்.
3: இணங்காதவர்களாயும்
4: அவதூறு செய்கிறவர்களாயும்.
3: அவதூறு செய்வர்களாயும்
4: இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும்.
3: இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும்
4: கொடுமை உள்ளவர்களாயும்.
3: கொடுமை உள்ளவர்களாயும்
4: நல்லோரை பகைக்கிறவர்களாயும்.
3: நல்லோரை பகைக்கிறவர்களாயும்
4: துரோகிகளாயும்.
3: துரோகிகளாயும்
4: துணிகரம் உள்ளவர்களாயும்.
3: துணிகரம் உள்ளவர்களாயும்
4: இருமாப்பு உள்ளவர்களாயும்.
3: இருமாப்பு உள்ளவர்களாயும்
4: தேவ பிரியராயிராமல்.
3: தேவ பிரியராயிராமல்
4: சுகபோக பிரியராயும்.
3: சுகபோக பிரியராயும்
4: தேவ பக்தியின் வேசத்தை தரித்து.
3: தேவ பக்தி வேசத்தை பக்தி மாறி வேசத்தை தரித்து
4: அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள்.
3: அதன் பலனை மறுதளிக்கிறவர்களும் இருப்பார்கள்.
4: இப்படிப்பட்டவர்களை
3: இப்படிப்பட்டவர்களை
4: நீ விட்டு விலகு.
3: விட்டு விலகு பரிசுத்த பவுலம் அந்த சபைக்கு புத்தி சொல்லி இருக்கிறாரு. இப்படிப்பட்டவங்களை என்ன செஞ்சுற விட்டு விலகிற அவங்களோட இருந்தா நீயும் அப்படி மாறிடுவ அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாரு. அது கடைசி காலத்துல கொடிய காலம், இதுதான் கொடிய காலம், பயங்கரமான காலம். நீங்க நம்ம வாசித்து ஒவ்வொரு காலையும் நடந்து கொண்டிருக்கு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்லணும் இல்லை, உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். நம்ம எப்படி இருக்கணும், நம்ம அதிகமா கர்த்தரை தேடணும், அதிகமா வேதத்தை வாசிக்கணும், நம்ம அதிகமா பைபிள் வாசிக்கணும், செபிக்கணும், துதிக்கணும், ஆண்டவரோடு இருக்கணும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவினர் நமக்குள்ள இருந்தாதான் இப்படிப்பட்ட காலங்கள் எல்லாம் கடந்து வர முடியும். பரிசுத்தர் நமக்குள்ள இருந்தா தான் நம்மளும் பேசுவாரு. அப்ப நமக்கு சகல இந்த இப்படிப்பட்ட தீங்கான காரியங்கள் நம்ம கடந்து வர முடியும். அருமையானவர்களே, பரிசுத்தேவின் அபிஷேகத்தை பெற்றுக்கோங்க. கேளுங்க, அன்று சொன்னார் கடைசி நாள் மாம்சமணி யாருமே நாவி ஊற்றின்னு சொல்லியிருக்கிறாரு. பரிசுத்தேவை கொடுப்பது அதிக நிச்சயம்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தேவன் இருந்தாதான் நம்ம எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், எல்லாமே நம்மளோடு பேசுவாரு, நம்ம போதிப்பாரு, கடந்து வர முடியும். கத்திர வருகை சமீபம், அப்ப நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படித்தான் நம்ம பார்க்கணும். நம்ம அதிகமா கத்திர வருகை தான் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த வார்த்தை தியானிக்க போறோம், என்ன செய்யணும். எப்ரேயன் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் 37 வசனம் 38 வசனம்.
4: வருகிறவர் இன்னும் கொஞ்சங்காலத்தில் வருவார்.
3: இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார்.
4: தாமதம் பண்ணார்
3: விசுவாசத்தினாலே
4: நீதிமான் பிழைப்பான் பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்கிறார்.
3: பாத்தீங்களா, விசுவாசத்தான நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் நமக்கு தேவை. பின்வாங்கி போனா கர்த்தருடைய ஆத்மா நம்ம மேல என்ன இருக்காது, பிரியமா இருக்காது. கர்த்தருடைய ஆத்மா நம்ம மேல பிரியமா இல்லாட்டா நமக்கு எத்தனை பேர் இந்த உலகத்துல பிரியம் வந்து என்ன பிரச்சனை இருக்குமையானவர்களே, யோசித்து பாருங்க. பின்வாங்கி போனானா அவன் மேல என் ஆத்மா பிரியமா இருக்காதுன்னு சொல்லி ஆண்டவராக இயேசுக்கு சொல்லி இருக்கிறார். ஆனா என்ன செய்யணும், கர்த்தரே நம்ம இடத்துல பிரியமா இல்லாட்டா இந்த உலகத்துல யார் பிரியமா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை பாருங்க. அதனால கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கணும். அப்ப நமக்கு என்ன விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்ப விசுவாசத்தை நம்ம கேட்கணும். ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை தாங்கப்பா, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான்னு சொல்லியிருக்கீங்களே, அந்த விசுவாசம் எனக்கு தாங்க ஆண்டவரே. விசுவாசம் மிக மிக அவசியம். விசுவாசத்தை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்க, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான்னு சொல்லி இந்த விசுவாசம் எனக்கு வேணும் ஆண்டவரே. உங்க மேல விசுவாசம், எனக்காக மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார், திரும்ப வருவார், அந்த விசுவாசம் எனக்கு வேணும் ஆண்டவரே, விசுவாசம் எனக்கு தாருன்னு சொல்லி நம்ம கேட்கணும். தாவீது ராஜா சொல்றார் பாருங்க, 27:13.
4: நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே,
3: ஜீவனுள்ளோர் தேசத்திலே
4: கர்த்தருடைய நன்மையை,
3: கர்த்தருடைய நன்மையை
4: காண்பேன் என்று,
3: ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மை காண்பேன் என்று
4: விசுவாசியாதிருந்தால்
3: கெட்டு
4: போயிருப்பேன்.
3: கெட்டு போய் அப்ப ஜீவனுள்ளோர் தேசத்துக்கு நான் போகணும், அங்க நன்மை எல்லாம் புசிக்கணும், அங்க நன்மை எல்லாம் நான் காணணும் நினைச்சேன். நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லாட்ட நான் கெட்டு போயிருப்பேன்னு சொல்லி தாவி சொல்றேன். அப்புறம் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் என் விசுவாசம் தாங்கப்பா, எனக்குள்ள விசுவாசம் இல்லாம இருக்குதுப்பா, எனக்குள்ள அவிசுவாசம் வந்துருது, இது எப்படி ஆகும் அப்படின்னு குழப்பம் வந்துருது. ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்க. விசுவாசம் தொடங்குற அவர் தான், முடிக்கிறவர் அவர் தான். நம்ம ஆண்டவர்கிட்ட விசுவாசம் கேட்கணும். விசுவாச ஆண்டவரே என் விசுவாசம் தாரும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். எனக்கு விசுவாசம் இல்லப்பா, விசுவாசம் இல்லாம சோர்ந்து போயிடுறேன், எனக்கு அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கி போடும். வாலிபனுடைய தகப்பன் கேட்கிறாரு, விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பான் ஆண்டு சொல்லும் போது கேட்கிறார் பாருங்க. மார்க்கள் சுவிசேஷம் 9:23.
4: இயேசு அவனை நோக்கி,
3: நீ
4: விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு, எல்லாம் கூடும் என்றார்.
3: எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசம் நமக்கு அதிகமா தேவை. அப்ப ஆண்டு கேட்கணும் விசுவாசம், அதுக்கு வாசிப்பா.
4: உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று.
3: அப்ப ஆண்டு கேட்கிறாரு, விசுவாசிக்கிறான் ஆண்டவர், ஆனா என்ன செய்யணும்? விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று
4: கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான்.
3: சத்தமிட்டு நம்ம ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசிக்கிறேன், அவிசுவாசம் என்ன விட்டு நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு அவிசுவாசம் வந்துருது ஆண்டுக்கு, இன்னி கண்ணீர் கூட நம்ம கேட்க வேண்டும், விசுவாசம் தாங்கன்னு சொல்லி பாக்குறோம். லூக்கான் சுவிசேஷம் 22:32.
4: நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு.
3: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுரை பார்த்து சொல்றாரு, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு
4: உனக்காக வேண்டிக் கொண்டேன்.
3: நல்ல சேவம் பண்ணும் அந்த மாதிரி கூட அவர் வேண்டிக்கல. என்ன சொன்னாரு? உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். அப்ப நம்ம விசுவாசம் என்ன செய்யணும்? ஒளிஞ்சு போகக்கூடாது. விசுவாசம் நாளுக்கு நாள் விருத்தி அடையணும். விசுவாசத்தை நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? விருத்தி அடையணும். ஆண்டவரே விசுவாசத்தை தாங்கப்பா, விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். ஏற்பாட்டை கேட்கணும். கேட்டா கட்டாயம் ஆண்டு நமக்கு தருவாரா தரமாட்டாரா? கட்டாயம் தருவார். விசுவாசத்தை கேட்கணும். ஆண்டவர் எனக்கு விசுவாசம் தாங்கப்பா, விசுவாசம் இல்லாம இருக்கணும், விசுவாசம் தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டுகிட்ட கேட்கணும். ஜீசர்கள் கேட்டாங்க, ஆண்டவர் விசுவாசம் வர்த்திக்க பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க. லூக்கால் சுவிசேஷம் 17:5.
4: அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள்.
3: எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். விசுவாசம் வர்த்திக்க பண்ணணும். விசுவாசம் இருந்தா தான் நான் பரலோகத்துக்கு போகணும், போக முடியும். விசுவாசம் இருந்தா தான் பரலோகத்துக்கே போக முடியும். விசுவாசம் எல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாது. அதனாலதான் ஜீசஸ் சொன்னாங்க, ஆண்டவரே என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. நம்மளும் கேட்கணும், ஆண்டவரே விசுவாசத்தை என்ன தாங்கன்னு சொல்லி கேட்கணும். ஆண்டவர் கட்டாயம் விசுவாசத்தை கேட்டா ஆண்டவர் கட்டாயம் தருவாரா தரமாட்டாரா? கட்டாயம் தருவாரு. விசுவாசத்தை கேட்போம். பாருங்க எப்ரேயன் புஸ்தகம் 11:5.
4: விசுவாசத்தினாலே ஈனோக்கு
3: மரணத்தை காணாதபடிக்கு
4: எடுத்துக்கொள்ளப்பட்டார்.
3: அப்ப பரலோகத்துக்கு போன எதுதான் டிக்கெட்? விசுவாசம் தான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரி வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப சவம் பண்ண போறோம். சவம் பண்ணலாமா? எங்க அன்பாரி சித்து வழி நடத்துற எங்க பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எஸ் அப்பா, நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உடைய வசனத்தை கேட்ட ஒவ்வொரு சனங்களையும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டுமாய் செவிக்கிறோம். நன்மையினால முடிச்சூட்டி காத்துக்கொள்ளுங்க. அநேக மக்கள் அப்பா நேரலை பார்க்க உதவி செய்ய தேவக்கருவை சூழ்ந்து கொள்ளட்டும். தேவ பிரசரம் மூடிக்கொள்ளட்டும். ஐயா ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, சுகமாக்குங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா. என்ன பலவி இருந்தாலும் குணமாக்குங்கப்பா. ஆண்டவரே இறங்கும் இறங்கும் அப்பா. கால் வலியை குணமாக்குங்கப்பா. முட்டி வலியை குணமாக்குங்க சப்பா. அப்பாமை துதிக்கிறோம் தகப்பனே. இறக்க செய்யப்பா, இறக்க செய்யுங்க அப்பா. மந்திரம் செய்வன கட்டுகள் எல்லாம் இயேசுக்கு நாமத்தில் உடை தெரிகிற சுவாமி, உடை தெரிகிறோம் ஐயா. கத்ராக இயேசுக்கு நாமத்தில் பல்லாத பிசாசை அழித்து போடுகிறோம் ஆண்டவர. அக்கினி அனுப்பி எல்லா சாத்தனையும் அழித்து நிர்மலமாக்கி செபிக்கிறோம் ஆண்டவர. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. அக்கா தலைவலியை குணமாக்க சப்பா. தலைவலியை குணமாக்கி உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. நெஞ்சோலியை குணமாக்கி உங்க நாமத்தை மகிப்படுத்துங்கப்பா. கொலவலியை குணமாக்கி உங்க நாமத்தை நான் மகிப்படுத்துங்க சப்பா. ஆண்டு உரே குழந்தை பாக்கம் இல்லா சகுலி குழந்தை பாக்கியத்தை தாரும். குழந்தை நீர் கொடுத்திருக்க மக்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தாரும். சபிக்கமாக்கி ஆரோக்கியம் வரப்பண்ணுன்னு சொன்னீரே. குணமாக்குங்கப்பா. பரிபூர்ண சமாந்தை தந்து சட்டித்து வெளிப்படுத்தும் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க சப்பா. தகப்பனே வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. வேலையில எத்தனை குடும்பங்களை சொல்றாங்கப்பா. வேலையில பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்றாங்களப்பா. எந்தெந்த எந்தெந்த சகோதரர்களுக்கு வேலையில பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் மாற்றுங்கப்பா. கண்ணீர்லாம் துடைச்சிருங்க. கவலையெல்லாம் மாற்றிருங்க. வியாதியை குணமாக்குங்க சப்பா. பலவீனத்தை குணமாக்குங்க சப்பா. அண்டு வரையும் குழந்தை பாய்க்கலாம் சகோதரி குழந்தை பாய்த்து தாங்க. திருமணமாக சகோதர சகோதரி திருமணம் நடக்க உதவிச்சிங்க. அண்டு வரையும் நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் அப்பா. இந்த காரியம் கத்திரால் வந்து சொல்லத்தக்கதாக எத்தனை சகோதரர்களுக்கு திருமணம் ஆகாம இருக்கப்பா. அண்டு வரையும் திருமணம் நடக்க உதவிச்சிங்க. திருமணம் நடக்க உதவிச்சிங்கப்பா. கடன் பிரச்சனை தவிக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவிச்சிங்க. கண்ணீரை தொடுங்க. பிரச்சனையை மாத்திருங்கப்பா. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆராய்ந்து நம்முடைய பெரிய காரியத்தை நிமிடாத அதிசயங்களை செய்யுங்கப்பா. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க. அப்பாவை துதிக்கிறோம். எங்கள் வாலிப சகோதர சகோதரா நீ பாதுகாக்கணும் ஐயா. அவர்களாம தேடணுமே அறிந்து கொள்ளணும் அப்பா. எண்டிக்கொள்ளணும் வாலிப சகோதரெல்லாம் பைபிள் வாசித்து வேதத்தை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியாது ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரையும் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. கண்கண்ட காட்சியிலே அவங்க மகிழ்ந்திருந்திடக்கூடாது ராஜா. ஆண்டவரே வேதத்தை வாசித்து பிரியமான பிள்ளைகளாக ஒவ்வொரு வாலிப சகோதர சகலையும் மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க சப்பா. ஆண்டு வரையே இறக்க செய்யுங்க இறக்க செய்யுங்க இறக்க செய்யுங்க சப்பா. ஆண்டு வரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கத்தாவே கெஞ்சுகிறோம் அப்பா. அந்த அப்பா நிகழ்ச்சி எங்கெல்லாம் பாக்குறாங்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க. ஒவ்வொரு மலையும் தேவ பிரசனம் மூடிக்கொள்ளட்டும். அக்கினி மூடிக்கொள்ளட்டுமே சப்பா. பலத்த காரியத்தை செய்யப்பா. அருமையா ரச்சகராகிய தெய்வமே அவங்க உள்ளத்தை ஆளுகை செய்யப்பா. பெரிய காரியத்தை செய்ய சப்பா. நாங்கள் யார் இடத்துல போவோம்? நீர் தான் அவங்களை ஆசீர்வதிக்க முடியுமையா. கத்துடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்யத்தை தரணும் சொன்னீரே. ஆசீர்வத்திலும் ஐயா நன்மை செய்யுங்கப்பா. அப்பாமை துதிக்கிறோம் தேடி அப்பாமிடத்துல பழகி அப்பாமுடைய சமாரம் இருக்கும் நன்மை உண்டாகும்னு சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு மக்களும் வளர்க்கணும் அவளுக்கு சமாரம் இருக்கணும் நன்மை உண்டாக்குற தேவ நீர் மாற்றுனா அப்பா. எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்தீரே அப்பா. எங்களுக்காக மரண ஆக்கிரி ஏற்றுக்கொண்டீரே அப்பா. எங்களுக்காக கைகளிலும் கால்களிலும் ஆணியடிக்கப்பட்டீரே. விழால குத்தப்பட்டீரே. முள்ளு முடி சூட்டப்பட்டீரே. முதுகுலாம் அடிக்கப்பட்டு ஒறுக்கப்பட்டீரே தகப்பனை. ஒவ்வொருவர் அன்பு ருசிக்கத்தக்கதாக பிரகாச மனக்கண்கள் திறந்து விடுங்க ஆண்டவர். கத்தவர் நல்லவர் ருசித்து பார்க்கத்தக்கதாக ஆத்மா கண்களை திறந்து விடுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு ஆட்களையும் உள்ளத்தில் வெளியிறங்கமா செய்யுங்க. ஆசீர்வங்க இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் தேவோட வல்லமை நிறப்பட்டு நிறப்பட்டு நிறப்பட்டு ஆசீர்வதிங்க. பொறுப்படுத்திக்கோங்க. எல்லா துதிக்கு செலுத்துறோம் எங்கள் அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கேஜிகிறோம் பரமபிதாவே ஆமே. கத்தர் நம்ம செவத்தை கேட்டாரு. கலங்காதீங்க.
5: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
3: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை ஒன்று அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
5: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும். அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
3: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17வது வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரி மாணவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்கள் வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்கள் கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாத்திலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
6: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நீலகிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
0: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜபயன் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192.
1: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
6: இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க அன்புணையர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கையை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 வசனத்தின்படி, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் 1000 மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி, இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101 நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101 நீலகிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் BARB 0 COONOO. அக்கவுண்ட் நம்பர் 1409010000229. மே காட் பிளஸ் யூ.
7: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிக்கை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி
8: இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: ஆண்டவரை கேசுகிட்டு எப்படி இருந்தாரு, பரிசுத்தாவியில நிறைந்தவரை. நம்மளும் பரிசுத்தாவிக்குள்ள ஜெபம் பண்ணணும். தீத்து 3:7 வாசிக்கிறோம், பரிசுத்தாவி எப்படி பெற்றுக்கொள்ளுமா, சம்பூர்ணம் பெற்றுக்கணும். வாசிங்க, நீங்களே எல்லாம் எடுத்துக்கோங்க.
1: அவர் நமது இரட்சகராகிய
0: இயேசு
1: கிறிஸ்து மூலமா
0: அந்த
1: பரிசுத்த ஆவியை
0: நம்மில்
1: சம்பூரணமாய் பொழிந்தருளினார்.
0: நம்மள எப்படி பெறுகிறாரா, சம்பூரணம். அந்த அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். நம்ம ஆண்டவராக இயேசுக்கு பரிசுத்தாவி எவ்வளவு பெற்றிருந்தாரு, பரிசுத்தாவில நிறைஞ்சிருந்தார். வாசிங்க, லூக்கா 4:1.
1: இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய்.
0: ஆண்டவராக இயேசுக்கு எப்படி இருந்தாரு, பரிசுத்தாவினால நிறைந்திருக்கிறாரு. பரிசுத்தாவில் நிறைஞ்சிருக்காரு. நம்ம எப்படி பெற்றுக்கணும், பரிசுத்தாவி எப்படி பெற்றுக்கொள்ளணும், சம்பூர்ணம் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. தீத்து 3:7 வாசிக்கிற, எப்படி பெற்றுக்கொள்ளணுமா, பரிசுத்தாவினை சம்பூர்ணமா பெற்றுக்கொள்ளணும். நிறைய பேர் அன்னி பசுல பேசுறதே இல்ல, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றதும் இல்ல. நிறைய பேர் ஆண்டவற்றை கேட்கறதும் இல்ல. கேட்கணும், கேளுங்கிற அப்பளம் உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்டா தானே கொடுப்பாரு, கேட்கட்டி இப்படி தருவாரு. கேட்கணும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்பதான் நம்ம அன்னி பசுல செபிக்க முடியும். நமக்கு என்ன செபிக்கணும், இனிமேல வர காலங்கள்ல பயங்கரமான காலங்கள் வரப்போகுது. இப்பே பாருங்க, நிறைய பேருக்கு வேலை இல்ல, எவ்வளவோ கஷ்டம் பாருங்க. வேலை கிடைச்சா சம்பளம் கிடைக்கிறதில்ல, வேலைக்கு போனா சம்பளம் இருக்கிறதில்ல. இப்படி பயங்கரமான உபத்திரத்தில் ஜீவிக்கிறோம். இனிமேல் வரும்போது பயங்கரமான காலங்கள் வரப்போகுது. அப்ப நம்ம எப்படி ஜீவிப்போம், அதான் சொல்றாரு. நீங்க என்ன ஜெபிக்கணும் உங்களுக்கு தெரியாது, அதனால நீங்க என்ன செய்யுங்க. ரோமர்கள் நிருபம் 8:26.
1: அந்தபடியே
0: ஆவியானவரும்
1: நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று
0: அறியாமல் இருக்கிறபடியா
1: ஆவியானவர் தாமே
0: வாக்கு கடங்காத
1: பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார்.
0: பரிசுத்தா நமக்குள்ள இருந்து அறிஞ்சிருவாரு. நமக்கு வேண்டிக் கொள்ளு இன்னும் நம்ம அறியாம இருப்போம். பெருமூச்சோடு நமக்காக வேண்டிருச்சு. அதுக்குத்தான் பரிசுத்தன் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும். சும்மா கைத்தட்டுறதுக்கு இல்ல, சும்மா நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்கு இல்ல. பரிசுத்தன் அபிஷேகம் நமக்குள்ள இருந்தானா, நமக்காக எப்படி ஜெபம் பண்ணுவாரா, வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு ஜெபம் பண்றாரு. அதுக்குத்தான் பரிசுத்தன் தேவை. நம்ம கேட்டு பெற்றுக்கொள்வோம். அபிஷேகம் இன்னைக்கு பெற்றுக்கொள்ளட்டா, திரும்ப கிடைக்குமா நம்ம சொல்ல முடியாது. இதுதான் இதை கர்த்தர் சொன்னார், கடைசி நாள் மாம்சமான யாவர் வேல் ஆவிய ஊற்றி உங்களுக்கு குமாரன் குமார்த்தியும் தீர்க்கு தரிசனம் சொல்லுவாங்க. அப்புறம் வாலிபர்கள் தரிசனம் பார்ப்பாங்க, மூப்பர்கள் செப்பல் ஊழிக்காரன் மேலேயும் ஊழிக்காரி மேலே ஆவி ஊற்றி அவங்க என்ன செய்வாங்க, தீர்க்கு தரிசனம் சொல்லுவாங்க. அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தன் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதுக்குத்தான் பரிசுத்தன் அபிஷேகத்தை நம்ம கொடுக்க வாஞ்சியா இருக்கிறாரு. நம்ம கேட்டு என்ன செஞ்சிடணும், பெற்றுக்கொள்ளணும். முதல் பார்த்தோம், முதல்ல எப்படி இருக்கணும், கர்த்தராக இயேசுக்கிறது வரும்போது நம்ம எப்படி இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். ரெண்டாவது எப்படி இருக்கணும், பரிசுத்தாவில நிறைஞ்சி நம்ம செபிக்கணும். ஹல்லேலூயா. பரிசுத்தாவில நிறைஞ்சி செபிக்கணும். அவர் 1000 பரிசுத்தவன்களோடு வரப்போறாரு. அப்ப நம்ம என்ன, இப்ப நம்ம செவிச்சாத்தான் அவர் வருகைக்கு நம்ம பரிசுத்தவன் இருந்தா தான் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருப்பார். இப்படி செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும்னு சொல்லி பரிசுத்தவரை சகல காரியத்தை நம்மளை போதிப்பார். 1 யோவான் 2:27 என்ன சொல்றாரு, நீங்க பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு சகலத்தை குறித்தும் போதிக்கு. வாசிங்க,
1: நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது
0: ஒருவரும்
1: உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை.
0: ஒருவரும் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம், போதிக்க வேண்டாம். நம்ம பெற்ற பரிசுத்தவனவே எல்லா கருத்தும்
1: அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது.
0: அந்த அபிஷேகம் என்ன செய்யறாரா, சகலத்து குறித்து நமக்கு போதிக்கிறார். அபிஷேகத்தை அதுதான் பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அன்னி பஸ்ல பேசுங்களா, யார் பேசுறீங்க, பேச மாட்டேன்றீங்க. ஒரு நாள் கிடைக்க கூடாத காலம் வரும். அப்ப நீங்க என்னதான் அழுது முட்டி மோதினாலும் கிடைக்காது. இப்ப கிடைச்ச இப்ப கேட்டாதான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. 3வதாக பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 4:16-17.
1: ஏனெனில்
0: கர்த்தர் தாமே
1: ஆரவாரத்தோடும்,
0: கர்த்தர் எப்படி வரப்போறா, ஆரபாரத்தோடும்
1: பிரதான தூதனுடைய சத்தத்தோடும்
0: தேவ எக்காலத்தோடும்
1: வானத்திலிருந்து இறங்கி வருவார்.
0: அப்பொழுது
1: கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள்.
0: கிறிஸ்துக்குள்ள யாராலும் மரிச்சவங்களும் அவங்க என்ன செஞ்சிருவாங்க, முதலாவது எந்திரிப்பாங்க.
1: பின்பு உயிரோடு இருக்கும் நாமும்,
0: பின்பு உயிரோடு இருக்கும் நாமும்
1: கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக,
0: கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக
1: மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு, இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்.
0: நாம் எப்படி செய்ய இவ்விதமாய் கர்த்தரோட கூட எப்போது இருப்போம். அப்ப இந்த உலகத்துல பரிசுத்தமா இருந்தோம்னா, கிறிஸ்துக்களை மறித்தாலும் கூட, நம்ம ஒரு வழிக்கு ரகசிய வருகைக்கு நம்ம இருக்காம இறந்து போனாலும் கூட, கிறிஸ்துக்களை மறித்தான்னு முதலாவது நம்ம தான் எந்திரிப்போம். அல்லேலூயா. அதுதான் அது கர்த்தர் எப்படி வரப்போற ஆரவாரத்தோடும், கர்த்தருடைய ஆரவாரத்தோடும், பிரதான தூதரை சத்தத்தோடும், தேவ காலத்தோடு வரும்போது கிறிஸ்துக்களை மறித்தவங்க என்ன செய்வாங்க, முதலாவது எந்திரிப்பாங்க. ரெண்டாவது இப்ப நம்ம உயிரோடு இருக்க நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். சரி, உயிரோடு இருக்கிறவங்க அத்தனை பேருமே எடுத்துக்கொள்ளப்படுவாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல. எல்லா உயிரோடு இவ்வளவு சனங்கள் இருப்பாங்க, அத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்களா? இல்லவே இல்லை. கர்த்தர் சொல்றா, உயிர் உள்ளோன்னு பேர் கொண்டிருந்தோம் செத்து அந்த சூழ்நிலை இராதபடிக்கு இருக்கிறவங்க தான் எடுத்து பாசித்து பாருங்க. வெளிப்படுத்தும் விசேஷம் 3:1
1: சர்தை சபையின் தூதனுக்கு,
0: தூதனுக்கு
1: நீ எழுத வேண்டிய என்னவெனில்,
0: தேவனுடைய
1: 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும்
0: 7 நட்சத்திரங்களையும்
1: உடையவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோம்,
0: செத்தவனாயிருக்கிறார். அப்ப உயிர் உள்ளவரை நம்ம இருக்கணும்னு சொன்னா நம்ம எப்படி இருக்கணும்? செவிக்கணும், துதிக்கணும். ஆண்டவர இருக்கிறவங்க தான் பரலோக ராஜ்யத்துல போக முடியும் இல்லையா. நம்ம கிரியை வந்து நம்ம உலகத்துல இருக்கும் போது நான் கிரியை செய்தாதான், கர்த்தருக்காக எதையாவது கிரியை செய்யணும், கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், இல்லாட்டா கர்த்தருக்காக எதையாவது செய்யணும். செய்யும்போது ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். உயிர்களும் யாரையும் என்ன செய்யறாரு கர்த்தர், என்ன செய்யறாரு எடுத்துக்கொள்ற. அப்பதான் வாசித்தோம், மறந்துட்டீங்களா? வாசிங்க, பைபிள் வச்சுக்கணும். நீங்க கர்த்தர் ஆரவாரத்தோடும், பிரதான தூதனோடும், தேவக்காலத்தோடும் கர்த்தர் வருவார். வரும்போது என்ன செய்வோம்? மத கிறிஸ்துக்கள் மறித்தவங்க முதலாவது எந்திரிப்பாங்க. அப்ப அதுக்கு பிறகு என்ன செய்வோம்?
1: பின்பு உயிரோடு இருக்கும் நாமும், கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக,
0: மேகங்கள் மேல்
1: அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்போதும் கர்த்தரோட கூட இருப்போம்.
0: அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்னா நம்ம உயிர்களோட இருக்க என்ன செய்யணும்? கர்த்தர் எப்போதும் செபிக்கணும், துதிக்கணும். யார் உயிருள்ளவங்க? கர்த்தருடைய வேதம் சொல்லு பாருங்க, 1 யோவான் 5:12
1: குமாரனை உடையவன்
0: ஜீவனை உடையவன்
1: தேவனுடைய குமாரன் இல்லாதவன்,
0: தேவனுடைய குமார் யாருக்குள்ள இல்லையோ
1: ஜீவன் இல்லாதவன்.
0: அப்ப குமாரன் உடையவன் பரிசுத்தாவி நிறைஞ்சி பரிசுத்தாவி கர்த்தருக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க? ஜீவனுடையவளா இருப்பீங்க. பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாம அப்படியே நேரம் கிடைக்கிறப்ப வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, குமாரன் உடையவன் சீவன் உடையவன், குமார் இல்லாதவன் சீவன் இல்லாதவன். பரிசுத்தாவி நமக்குள்ள இருந்தா தான் அவர் தான் குமாரனுடைய ஆவியை நமக்காக தந்திருக்கிறாரு இல்லையா. அவர் தான் வாசிக்கிறார். கலாத்தியர் புஸ்தகம் 4:6 பாருங்க. நீங்க பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ள மாட்டேன்றீங்க. வாசிங்க.
1: மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால்,
0: அப்பா பிதாவே
1: என்று கூப்பிடத்தக்கதாக
0: தேவன் தமது
1: குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார்.
0: அதுதான் சொல்ற குமாரனுடையவன் சீவனுடைய, குமார் இல்லாதவன் சீவன் இல்லாதவன். அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அன்னை பாசல் நிறைஞ்சி கர்த்தர் வரும்போது நம்ம இருந்தா தான் ஜீவனுடையவனா இருப்போம். அப்பதான் ஆண்டவர் அதான் அவங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு, உயிர் உள்ளவர் என்று சொல்றாரு. நம்ம குமாரன் இல்லாம, பரிசுத்தாவினர் இல்லாம வெறுமே போய் கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போகவே முடியாது. அருமையானவர்களே, நீங்க என்னதான் செஞ்சாலும் அப்ப பாத்துக்கலாம் நினைச்சீங்கன்னா முடியாது. கர்த்தர் திடீர்னு வருவாரு. குமாரோட ஆவி இல்லாதவன் நீங்க உயிர் உள்ளன்னு சொல்ல முடியாது. அதனால இந்த உலகத்துல நம்ம கர்த்தர் கொடுக்கப்பட்ட நாட்கள்ல பரிசுத்தன் அபிஷேகத்தில் இறைஞ்சி அபிஷேகத்தில் அது ஆவியில எப்படி இருக்கணுமா? வெளிப்படுத்தல் 3:14
1: இப்படி நீ குளிருமின்றி
0: அனலுமின்றி
1: வெதுவெதுப்பாயிருக்கிறபடினால் உன்னை என் வாயில் என்று வாந்தி பண்ணி போடுவேன்.
0: இப்ப ஆவியில எப்படி இருக்கணும்? நம்ம பரிசுத்தன் இருந்தா நம்ம எப்படி இருப்போம்? ஆவியில அனலா இருப்போம். அல்லேலூயா. அபிஷேகம் நமக்குள்ள இருந்தா தான் நம்ம குமாரனுடையவன். அப்புறம் அபிஷேகம் இல்லாதவங்க என்ன செய்யறாங்க, சீவன் இல்லாதவங்க ஆயிடுவாங்க. அருமையான விலை இந்த நாள்ல கர்த்தர் கொடுத்த நாட்களை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. யோவான் சுவிசேஷம் 14:23
1: இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால், அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பா இருப்பான், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம்,
0: வசனத்தை எடுத்து நம்ம ஒவ்வொரு நாளும் கை கொள்ள வேண்டும். தேவன் கொடுத்த வசனத்தை ஒவ்வொரு வசனத்தையும் கை கொள்ள வேண்டும். இந்த நேரம் வரைக்கும் ஆண்டவர் வார்த்தை கேட்ட நாம் இப்பொழுது செபிக்க போறோம். சேர்ந்து செய்ப்போமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மெய் துதிக்கிறோம், மெய் போற்றுகிறோம், மெய் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீர் எங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக கூட ஆனக்குடி ஸ்தோத்திர ராஜா. அன்பின் தகப்பனே, இந்த அப்பாவுடைய சிவுள்ள வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் அதிகமா நீர் ஆசீர்வித்து பலப்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவை ஸ்தோத்திரிக்கிற யாரெல்லாம் அலர்ஜினால கஷ்டப்படுறாங்களோ சுகமாக்குங்க ஏசப்பா. கேன்சர் வியாதியால கஷ்டப்படுற மக்களை சுகமாக்குங்க ஆண்டவரே. தகப்பனையுமே துதிக்கிறோம், தகப்பனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. என்னென்ன பலவீனத்தில் கஷ்டப்படுறாங்களோ ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. கண்பாறை குறைவுள்ள மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம், கண்பாறை தாரும் ஆண்டவரே. மனம் திரும்பி தேடும் எண்டிக்குள்ள உதவிச்சிங்கப்பா. பயத்தோடு பக்தோடுமே தொழுது கொள்ளணும் ஆண்டவரே. ஆசீர்வதிச்சு உயர்த்த முடியாது செபிக்கிறோம். சிவுள்ள பிதாவையுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு வாழ்க்கையிலும் என்ன தேவையோ நீர் அறிந்திருக்கிறப்பா. மனிதர் முகத்தை பார்க்கிற நீ இருதயத்தை பார்க்கிற தேவன். ஒவ்வொருவர் தேவையும் சந்தித்து நிறைவேற்றி தர வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனையுமே நோக்கி கெஞ்சுறோம். கை கால பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க ஆண்டவரே, குணமாக்குங்க. எத்தனையோ பேர் முட்டி வழியாலும் கஷ்டப்படுறாங்க ராஜா, அவங்களெல்லாம் குணமாக்குங்க தகப்பனே. கண்மணி ஆகி தேவனையுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இறக்க செய்யப்பா, கிருபை செய்யுங்க சப்பா. அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிறோம். கடன் கஷ்டங்களை படுற மக்களை கண்ணீரெல்லாம் தொடங்க, கடனால கஷ்டப்படுறாங்க, கண்ணீர்னால வேதனையால எத்தனையோ மக்கள் இருக்காங்கப்பா. கடன் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாத்திருங்க ஆண்டவரே. இறக்க செய்யுங்க சப்பா, கிருபை செய்யுங்க சப்பா. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. அபிஷேகத்துல நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்க சப்பா. அப்பா எல்லாரும் ஜெபிக்கிற மக்களா மாற்றுங்க, துதிக்கிற மக்களா மாற்றுங்க, ஆராதிக்கிற மக்களா மாற்றுங்க சப்பா. அன்பின் தகப்பனையுமே துதிக்கிறோம். காய்ச்சல்னால பலவீனத்தால கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கிருங்க அன்பின் ஆண்டவரே. நானே நல்லமைப்பன் சொன்னீங்க, நீங்க தான் நல்லமைப்பனாக இருந்து ஒவ்வொருவரையும் வழி நடத்தி செல்ல முடிய பார்த்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க ஏசப்பா. சமாளாத மக்களுக்கு சமானத்தை கொடுங்கிறாச்சா. ஐயாமை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பீங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. தேவ கிருபிச்சு உழுந்து கொள்ளட்டும், தேவ பிரசனம் மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவர. அன்பின் தகப்பனையை இறக்கச்சிங்க, இறக்கச்சிங்க ஏசப்பா. அப்பாமை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க ஏசப்பா. அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் ராஜா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. படிக்கிற சிறு பிள்ளைகள் கூட தேவனை தொழுது கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க சப்பா. நான் மாம்சமணி யார் மேலே நான் ஆவி ஊற்றுவேன். அவர் அவன் குமாரரும் குமார்த்தியும் தீர்க்கு தரிசனம் சொல்லுவாங்கன்னு சொன்னீங்களே அப்பா, எல்லா சிறு பிள்ளைகளும் ஆவி ஊற்றுமாண்டவர. தீர்க்கு தரிசனம் சொல்லக்கூடிய மக்களாக மாற்றுங்க. பெரியவங்களும் தீர்க்கு தரிசனம் சொல்லணும் ஆண்டவர். உங்களிடத்துல வாஞ்சியோடு தாகத்தோடு அப்பாவை தேடணும், எண்டிக்கொள்ளும், அறிந்து கொள்ளும், விசுவாசத்தில் நிலைச்சிருக்கணும் ஆண்டவர. அன்பின் தகப்பனையும் ஒவ்வொரு பேரையும் நீங்க வைத்திருக்க சீஃப் போஸ்டர் எழுதி கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. அன்பின் தகப்பனையும் துதிக்கிறோம். நாட்கள் பொல்லாத ஆனப்படினால காலத்தை பிரயோஜனம் கொடுத்துக்கூடிய மக்களாக மாற்றுங்க ஆண்டவர. அப்பா எல்லாரும் நல்லா செவிக்கணுமே ஐயா, துதிக்கணுமே ஐயா, ஆராதிக்கணுமே, அறிந்து கொள்ளணும். சர்ச்சுக்கு வரது வாஞ்சியோடு வரணும் அப்பா, தாகத்தோடு வரணும் அப்பா, ஓடி வரணும் ஆண்டவர. பொறுப்பிடுங்க, கரம் பிடித்து நடத்துங்க. எல்லா துதிக்கான மகிமையும் மகிழ்ச்சியில் தரும் எங்களை அன்பு ரச்சர் யஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென். கர்த்தர் அமைச்சரித்து கேட்டுவிட்டார், கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ₹100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்களாமே. மத்தேயு 25:40, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30-780-19, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1-49-10-00-00-2229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1-33-10-00-00-2624 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்களும் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது உங்களை

0: புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒழித்தல் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகனா ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பேர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நம் தேசியின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் தேசியின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் acinkaram@gmail.com. அவர் வெப்சைட் and

0: நம் பாவத்துல எங்க தூக்கி எறிஞ்சிட்டாரு, முதுகு பின்னால தூக்கி போட்டாரு. பாவத்தோட பரலூர் ராஜ்யத்துக்கு போகவே முடியாது, கரை தர பழை ஒண்ணு இல்லாம தான் பரலூர் போக முடியும். அதனால தான் நம் பாவத்துல எங்க தூக்கி எறிஞ்சிட்டாரு, முதுகு பின்னால தூக்கி போட்டாரு. ஹல்லேலூயா. மொத்தம் நமக்கு என்ன செய்ய கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்ன செய்யறாரு? ஃபர்ஸ்ட் அதிசயங்களை செய்யறாரு, ரெண்டாவது ஆறுதல் செய்யறாரு, மூன்றாவது நமக்கு என்ன செய்யறாரு கிருப செஞ்ச நம்ம பாவங்கள என்ன செஞ்சிட்டாரு, கர்த்தருடைய முதுகு பின்னால தூக்கி போட்டாரு. எங்க ஊர்ல நான் இருக்கும் போது எங்க சொந்தக்காரங்களா நம்ம நாடாரு, நம்ம நாடாரில் வந்து இப்படிப்பட்ட குழந்தை இருந்தா நம்ம குடும்பத்துக்கு தருத்துறோம், இதை கொண்டு கணத்தில் கொண்டு போட்டுருங்க அப்படின்னு எங்க அம்மா பாட்ட சொன்னாங்க. அப்ப நான் சின்ன பிள்ளை, ரொம்ப ரொம்ப சின்ன பிள்ளை, எங்க இந்த பிள்ளைய கொண்டு கணத்தில் போட்டுருங்க, இது நம்ம வீட்டுல இருந்தா ரொம்ப தருத்துறோம், வீட்டுல கொண்டு கணத்தில் போட்டுருங்க, இது நம்ம வீட்டுல இருக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் நம்ம குடும்பத்துக்கே தருத்துறோம், கொண்டு போட்டுருங்கன்னு எங்க அம்மா அப்பா சொல்லிட்டாங்க. என் பிள்ளை வந்து நீங்க உங்க வீட்டுக்கு நீங்க வரலினாலும் பரவாயில்ல, உங்க குடும்பம் எங்களுக்கு குடும்பம்னு சொல்லாட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளை நான் வந்து கணத்துல போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆதாரத்தில் வல்லமைக்கு அப்பயே கர்த்தர் தப்புவிச்சார். அது பேர் பாத்தீங்கன்னா வளர வளர எவ்வளவு கஷ்டங்கள் பிரச்சனைகள் அப்பெல்லாம் கூட கர்த்தர் அவர் என் மேல் வைச்ச கிருவை பெரியது, அவர் பாராட்டின கிருவை பெரியது, அழிவின் பாதாளத்துக்கு என்னை தப்புவிச்சார். எத்தனையோ ஒரு தடவை நான் வந்து எங்க அம்மா அப்பா இறந்த புதுசு ஹாஸ்டல்ல இருந்து வரும்போது நினைச்சேன் நம்ம வந்து எங்கேயாச்சும் வண்டியில குதிச்சு இறந்துடலாம்னு நினைச்சு ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல பின்னால இறங்க போறேன், இறங்கி இப்படி விழுந்துடணும், நம்ம செத்துடலாம், நம்ம அம்மா அப்பா நம்ம யார் பின்னாலும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டேன். அப்ப ஒருத்தர் வந்து சொன்னாங்க, நீ ஏன் கீழே கரத்து விழுந்து சாவலாம் நினைக்கிற, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி என்னை தூக்கி என்னை வந்து ட்ரெயின்ல வந்து என்னை உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. எத்தனையோ தடவை இந்த பாதாளத்தின் வல்லமைக்கு கர்த்தரை தப்பு வச்சார். ஹல்லேலூயா. அவர் எனக்கு மாத்திரல தேவன் எல்லாருக்கும் அவர் பச்சை மது பச்சை பாதமுள்ள தேவன் அல்லவே அல்ல. ஹல்லேலூயா. நம்மளுக்கு நம்ம அவர் வச்ச நம்ம மேல வச்ச கிருவை பெரியது. ஹல்லேலூயா. அதான் சங்கீதக்கார் சொன்ன கர்த்தர் எனக்காக யாவையும் செய்தி கொடுப்பேன். என்ன செய்வ முதல்ல அதிசயங்களை, ரெண்டாவது மூணாவது கிருவை செய்த என்ன செஞ்ச நம்மளுக்கு பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மள தப்பு வைக்கிறார். அவர் நம்மளை நேசித்து என்ன செய்யற பாவங்களை எல்லாம் கர்த்தரின் புதுவுக்கு பின்னால போட்டாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல வச்ச கிருவை பெரியது. கடைசியாக சகரியன் புஸ்தகம் 8:15
1: இந்நாட்களில்
0: எருசலேமுக்கும்
1: யூதாவுக்கும்
0: நன்மை செய்யும்படி
1: திரும்ப நினைத்தேன்,
0: இன்ப நினைத்தேன்,
1: பயப்படாதீர்கள்
0: நன்மை செய்யும்படி கர்த்தர் என்ன செஞ்சாரா திரும்ப நினைச்சிருக்காரு. ஒரு வேலைக்கு உங்க வாழ்க்கையில நன்மையே இல்லையா? இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில கவலை சோர்வு துக்கம் பாரந்தானா? கர்த்தர் நன்மை செய்யும்படி நினைச்சிருக்கிறாரு. அவர் நினைச்சது யாரும் எரிச்சு முடியாது, தடுக்கவே முடியாது. தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. இப்ப ஆபீஸ்ல வேலை செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்க, வேலையில இருக்கும்போது கூட வேலை மற்றவங்க உங்களுக்கு வேலை ப்ரமோஷன் கிடைக்காம யாராவது தடுத்து நிறுத்திடலாம் அவங்களுக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா நம்ம ஆண்டவராக இயேசுக்கு செய்ய நினைச்சிட்டாரு, யாரும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியவே முடியாது. தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. அதங்க சொல்றாரு சகரியா 8:15
1: இந்நாட்களில் எருசலேமுக்கும்
0: யூதாவுக்கும்
1: நன்மை செய்யும்படி
0: திரும்ப நினைத்தேன்
1: பயப்படாதீங்க.
0: பாத்தீங்களா, நாட்கள்ல நன்மை செய்ததுக்காக திரும்ப நினைச்சிருக்கா என்ன செய்வ நம்ம பயப்படாதீங்க. யாரெல்லாம் பயந்துட்டு இருக்கோம், யாருமே பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யும்படி திரும்ப நினைச்சிருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில நன்மை செய்வார். அவர் செய்தது யாருமே என்ன செய்ய முடியாது, தடுக்கவே முடியாது. மனிதர் செய்தாங்கன்னா தடுத்துடலாம், கர்த்தர் செய்தாங்க யாரும் என்ன செய்ய முடியாது, தடுக்கவே முடியாது. நன்மை செய்ய முடியும் திரும்ப உங்களை நினைச்சீங்க, என்ன செய்யறீங்க பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. அவர் நன்மை செய்கிற தேவன், உங்கள் வாழ்க்கையில் கட்டாய நன்மை செய்வார். சங்கீத புஸ்தகம் 84:11
1: தேவனாகிய கர்த்தர்
0: சூரியனும்
1: கேடகமுமானவர் கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார்
0: உத்தமமாய்
1: நடக்கிறவர்களுக்கு
0: நன்மையை
1: வழங்காதீரார்.
0: உத்தமாய் நடந்தா என்ன செய்ய மாட்டார்? நன்மை நமக்கு வழங்காம இருக்கவே மாட்டார். கட்டாயம் நன்மை செய்வார். நம்ம உத்தமா நடந்தா கர்த்தர் நன்மை வழங்காத இருக்கவே மாட்டார். ஹலேலூயா. அதான் சங்கீதக்காரன் செவிக்கிற பாருங்க, 25 சங்கீதம் 21 வசனம்.
1: உத்தமமும் நேர்மையும்
0: என்னை
1: காக்க கடவுது நான் உமக்கு காத்திருக்கிறேன்.
0: நான் உமக்கு காத்திருக்கேன். அந்த சங்கீதக்காரன் செவிக்கிற பார்த்தீங்க, நம்மனா ஆண்டவரே அது வேணும் பலப்படுத்துங்க ஏசப்பா, எனக்கு ஆசீர்வதிங்க ஏசப்பா, இது வேணும் ஆண்டவரே அது வேணும் கேட்கிறார். அவர் என்ன செவிக்கிறார்? சங்கீதக்காரர் என்ன செவிக்கிறாரு? உத்தமமும் நேர்மையும் என்ன காக்க கடவுது. நம்ம எனக்கு நம்ம கேட்கறது என்ன? ஆண்டவரே எனக்கு இது வேணும் ஆண்டவரே, கடல்ல அடிச்சுக்கணும் கஷ்டத்தெல்லாம் மாத்திரும். ஆனா சங்கீதக்காரன் கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு? உத்தமமா நேர்மையும் என்ன காக்க கடவுது. அவர் செவத்துக்கு நம்ம செவத்துக்கு பாத்தீங்களா, நம்ம அப்படித்தான் செபிக்கணும். உத்தமம் நேர்மையு காக்க கடவுது. சங்கீதக்காரர் அப்படி செபிக்கிறாரு, உத்தமம் நேர்மையு காக்க கடவுன்னு சொல்லி நம்ம அப்படி ஆண்டவர்ட கேட்கணும். உத்தம நேர்மையு காக்கணும் ஆண்டவரே, எனக்கு உதவிச்சிங்கப்பா. அதான் ஆண்டவர் சொன்னாரு, நாட்களிலே நன்மை செய்ய நினைத்தேன், பயப்படாது இருங்கள். அப்ப யாருக்கு நன்மை செய்வாரா? உத்தமமா நடக்கிறவங்களுக்கு அத்த நன்மை வழங்கா இராது. அதனாலதான் சங்கீதக்காரன் கேட்டாரு, உத்தமம் நேர்மை என்ன காக்க கடவுது. சங்கீதக்காரர் எப்படி வாழ்ந்தாரு பாருங்க, சங்கீத புஸ்தகம் 26:1 வசனம்.
1: கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும் நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன்.
0: செவிச்சாரு, இங்க சொல்றாரு நான் உத்தமத்திலே என்ன செய்யறா நடக்கிறேன். இங்க செவிச்சாரு, ஆண்டவரே உத்தமம் நேர்மையை காக்கடவுன்னு சொன்னாரு. இங்க சொல்றாரு நான் உத்தமத்திலே நடக்கிறேன். நம்ம சொல்ல முடியுமா? அருமையானவர்களே, நம்ம ஆண்டவர்கிட்ட கேப்போம், ஆண்டவரே உத்தமம் நேர்மையை காக்கணும். ஆண்டவரே உத்தம நேர்மையை காக்கணும் ஐயா. அங்க சொல்ற உத்தமத்திலே நடக்கிறேன் பாத்தீங்களா, அவர் வாழ்க்கையில உத்தமத்திலே நடக்கிறாராம். நீங்கள் தான் அப்படித்தான் நடக்கணும். கடைசி நாள்ல வாழ்றோம், எது இருந்தாலும் இல்லாமல் போனாலும் கத்தர் வாழ்க்கையில கத்துடைய பாதத்தோட உத்தமத்திலே நடக்க வேண்டும். ஒரே ஒரு வாழ்க்கை அருமையானவர்களே, ஒரே ஒரு வாழ்க்கை. நம் வாழ்க்கையில உத்தமத்திலே நம்ம நடக்க வேண்டும். அதனாலதான் இங்க சங்கீதக்கர் இங்கேயும் சொல்றாரு, 23:6
1: என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்.
0: ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும்.
1: நான் கர்த்தருடைய வீட்டிலே
0: நீடித்த
1: நாட்களாய் நிலைத்திருப்பேன்.
0: பாத்தீங்களா, என் ஜீவன நாளெல்லாம் என்ன என்ன தொடருமா? நன்மையும் கிருபையும் தொடரும். நான் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். நான் நீடித்த நாட்களை கர்த்தர் வீட்டில நிலைத்திருப்பேன். இந்த உலகத்துல என்ன தங்கமான வீடு கட்டினாலும் எத்தனை என்ன செஞ்சாலும் நம்ம உலகத்தில் இருக்கிறது கொஞ்ச நாள் தான். அதங்க சொல்றாரு, என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். நான் கர்த்தர் வீட்டில நீடித்த நாள் சொல்ற அங்கதான் போக போறோம். அதுக்கு தான் இந்த உலகத்திற்கு நம்ம பாடுபடுறோம். இந்த உலகம் நமக்கு எதுவுமே சொந்த இல்ல. என்னதான் உலகத்தில் இருந்தாலும் நம்ம உலகத்துல ஒன்னும் கொண்டு போக முடியாது, ஒன்னும் கொண்டு வந்தது இல்ல, ஒன்னும் கொண்டு போறதும் இல்ல. இந்த உலகத்தில் இருந்த போது என்ன செய்யணும்? நம்ம ஒரு நாளும் கத்தாவே என் சிவன நாளெல்லாம் நன்மையும் கிருவியும் தொடரும். ஆண்டவரே நான் கத்திரி வீட்டில நீடித்த நாட்களை இழைத்திருக்கிற அந்த பாக்கியத்தை எனக்கு தரணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையை பொறுப்படுத்துக்கோங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கர்த்தர் கர்த்தர் ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்னென்ன செய்வாரு? அதிசயங்களை செய்வார். ரெண்டாவது ஆதல் செய்வார். மூணாவது கிருவை செய்வார். கிருவை செய்தனால் நமக்கு என்ன செய்வார்? தாழ்ந்த பாதாளத்துக்கு நம்மள தப்பு வைக்கிறார். பாதாளத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தோம், புழுவோ அக்கினு பார்த்தோம். லாஸ்டர் என்ன சொல்றாரு? அங்க என்ன செய்றாரா? வேதனை இருந்துச்சு, அந்த வேதனைக்கு நம்மளை தப்பு வைக்கிறார். தப்பு வச்சு நம்மள என்ன செய்யறோம்? பாவ நம்ம நம்ம ஆத்துமன் ஏசித்ததுனால என்ன செய்யறாரு? அழிவின் குழிக்கு நம்மள தப்பு வைக்கிறார். பாவங்களை எங்க போட்டாரு? முதுகு பின்னால போட்டாரு. ஹல்லேலூயா. அது மாதிரி நாலாவது வாழ்க்கையில் என்ன செய்யறாரு? நன்மை செய்கிறார். பயப்படாதீங்க, நன்மை செய்ய திரும்ப நினைத்தேன்னு சொல்றாரு. உத்தம நடந்த கட்டாயம் நமக்கு நன்மை கட்டாயம் தருவார். அதான் நம்ம ஒரு நாள் சங்கீதக்கார் போல கேட்கணும், ஆண்டவரே உத்தம நேர்மையே காக்க கடவுள். நம்ம வாழ்க்கையில் அப்படித்தான் கேட்கணும், உத்தம நேர்மையின் வாழ்க்கையை காக்க கடவுள். ஆண்டவரே உத்தம நேர்மையின் வாழ்க்கையில காக்கணும்னு சொல்லி கேட்கணும். அப்புறம் சொல்றாரு, 26 சங்கீதத்தில் நான் உத்தமத்திலே நடக்கிறேன்னு சொன்னாரு. அல்லேலூயா. இங்க சொல்றாரு 23 சங்கீதத்தில், என் சிவல நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரணும், நான் கர்த்தர் வீட்டில நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன் சொன்னாரு. இந்த உலகத்தை விட்டு நம் பிரியும் போது கர்த்தருடைய வீட்டில நீடித்த நாட்களை நிலைத்திருக்கணும். அதுக்காக நம் இந்த உலகத்திலேயே இருக்கும்போது கர்த்தரோடு உறவாடணும், கர்த்தரோடு சஞ்சரிக்கணும், கர்த்தரோடு எப்போதும் துதிக்கணும், செபிக்கணும், பாடணும், அவர் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். வாழ்நாள் முழுவதும் நம்ம ஆத்மா கரவடாதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம ஆத்மாத்துல எந்த சின்ன கரவடை இருந்தா பரலோகத்துக்கு போக முடியாது. நம்ம ஆத்மா கரவடாதபடி காத்துக்கொள்ளணும். அப்பதான் கர்த்தர் வீட்டுல நம்ம வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் நம்ம வாழ்க்கையில தொடரும். நம்ம நீடித்த நாட்கள கர்த்தர் வீட்டுல நிலைச்சிருக்க முடியும். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக.
2: நாம் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா?

கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். எல்லாரும் கர்த்தர் நோக்கி பார்ப்போமா. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, இந்த நேரத்தில் கூட இந்த வார்த்தையை கேட்டு தன்னை அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய கிருபையின் கரங்கள் இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக, தேவனுடைய ஆளுகையின் பிள்ளைகளை எல்லாரையும் நிரப்புவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்து வரட்டும் பிரசன்னம், கடந்து வரட்டும் மகிமை, கடந்து வரட்டும் ஆளுகை. அப்பா, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்யுங்கப்பா. இது எப்படி நடக்கும், இது எப்படி கூடும் என்று கலைஞர்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்வீராக. நீரே அதிசயங்களை செய்கிற தேவன் அப்பா, அதிசயத்தை செய்யுங்க அப்பா. மனம் இறங்க அவரே அதிசயங்களை செய்கிறார் என்று கேட்டோமே. அதிசயம் பிள்ளைகள் வாழ்க்கை நடக்கட்டும், இயற்கைக்கு மேற்பட்ட காரியம் நடக்கட்டும், தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தை உடைந்து போகட்டும். இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கீங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தவர்கள், எந்த மூலையிலிருந்து கேட்டுக் கொண்டிருந்தாலும், இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகள் மீது கடந்து வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆறுதல் செய்யுங்க. உள்ள உடைந்து அப்பா, தனக்கு அருமையான விழுந்து தவிக்கிறவர்கள் இன்னும் பலவிதமான பிரச்சனை போராட்டத்தினால, உடல் பலவீனங்களால சோர்ந்து போய் ஆறுதல் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதல் இயேசுவின் நாமத்தில் இறங்கி வருவதாக என்று சொல்லி நாங்க ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. பாமப்பா, நீர் எங்கள் மேல் வைத்த கிருபை பெரியது. எங்கள் ஆத்மாவை நேசித்து பாதாளத்தின் அழிவு குளிக்கு எங்களை விலக்கி நீ மீட்கிறீர், ரட்சிக்கிறீரா, பாதுகாக்கிறீர் ஐயா. எங்கள் பாவம்லாம் முதுகு பின்னால் எரிந்து விடுகிறீர். உடைய அன்பு எத்தனை பெரியது ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போது உடைய பிள்ளைகள் கிருபை செய்வீராக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. நன்மை செய்வேர் சொன்னீரே அப்பா. தீமையே பார்த்த மக்கள், எதிர்ப்பையே கண்ட மக்கள் ஐயா, தரித்திரத்தையே பார்த்த மக்கள், உள்ள உடைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது கத்தராங்க தேவன், மனம் இறங்கி நன்மை செய்வீராக, நன்மை செய்வீராக, நன்மை செய்வீராக. எல்லார் வாழ்க்கை நன்மை உண்டாவதாக, உத்தமமாய் நடக்க அந்த கிருபை தருவீராக. உத்தமமும் நேர்மையும் எங்களை காக்கணும் ஆண்டவரே. இப்பொழுது கர்த்தருடைய கரம் அப்ப இயேசு கிறிஸ்தன் ஆணிப்பாய்ந்த கரங்கள் ஒரு விஷயம் பிள்ளைகள் எல்லார் மீதும் கடந்து வருவதாக, இறங்கி வருவதாக. தேவட மகிமை, ஓ மகிமின் பிரசன்னம், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இறங்கி வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவரே, இப்பொழுது உங்க வல்லமை கடந்து வருவதாக, கடந்து வருவதாக. அர்ப்பணிக்கிறவர்களை கர்த்தர் தொடுவாராக என்று ஜெபிக்கிறோம். செய்து கொடுத்தாக இன்னும் வல்லமையாக பயன்படுத்தும். தேங்க்யூ லார்ட். எல்லாரும் சொல்லாம அந்த நாள்ல கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. தேவன் உங்கள் அருகில் இருக்கிறார். அசைவாடும் ஆவியே என்று சொல்லி ஆவியானவரை கூப்பிடுவோமா? நீங்க இருக்கிற இடத்துல ஆவியர் உங்கள் மேல் அசைவாடுவார், இங்க வந்திருக்க உங்கள் மேல் அசைவாடுவார், வீட்டில் பார்த்துக் கொண்டிருக்க உங்கள் மேல் அசைவாடுவார். எஃப்எம் ரேடியோ, ஆன்லைன் எஃப்எம் கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள், ஆஃப்லைன் எஃப்எம் சின்ன போன்ல கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள், உங்கள் மேல கத்தோடைய வல்லம் இறங்கி வரப்போகிறது. ஆவியர் உங்களை தொடப்போகிறார். ஜீசு எந்த இடத்துல இருந்தாலும் இப்பொழுது கத்தோடைய வல்லமை கடந்து வருவங்க மேல. ஆமென். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவர் வானத்தையும் பூமியை நிரப்புகிற தேவன். அவர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூர இடத்திற்கும் தேவனாயிருக்கிறார். இப்பொழுது கர்த்தருடைய மகிமை இறங்கி வரப்போகிறது.

0: பலிபீடம் அசைபடியாக
1: கர்த்தாவே பரிசுத்தாவே நிரப்புங்க ஐயா, எங்களை அபிஷேகத்தில் நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, அக்கில் நிரப்புங்கப்பா வல்லமேல் நிரப்புங்கப்பா, அக்கில் நிரப்புங்கப்பா வல்லமேல் நிரப்புங்க ஏசப்பா, பரிசுத்தாவே நிரப்புங்கப்பா தேவ வல்லமேல் நிரப்புங்க தேவ, அக்கில் நிரப்புங்க தேவ, பிரசுரத்தால் நிரப்புங்கப்பா, இக்கலபா ஷபலபா ரக்கலபா ரபலபா ரக்கலபா ரபலபா ரபலபா. ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்தை மக்கள் உணரட்டும் ஆண்டவரே, தகப்பனே நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா அவங்க பிரசுரத்தை உணரணும் ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, உடைய பிரச்சனத்தை உணரணுமையா, மக்கினை உணரணுமையா, மகத்துவத்தை உணரணுமையா, மகிமை உணரணுமையா, கர்த்தாவே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்களுடைய வாழ நாள் முழுவதும் எங்கள் அன்பின் கிருபை எங்களை தொடரட்டும் ஆண்டவரை. கபரி கபரி கபரி கபரி கபா ரீ கபால ரபலபா ரீபலபா ரபலபா ரபலபா ரபலபா ஷபலபா ரபலபா ரபலபா, இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே, பரிசுத்தம் நிரப்புங்க பக்தி வராய் தாங்க செபிக்கணும் துதிக்கணும் பரிபத்தின் தேவனே, இறக்க செய்ய இறக்க செய்ய இறக்க செய்ய இறக்க செய்ய இறக்க செய்யப்பா, மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை, இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே, வல்லமை நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க, அக்கிலன் நிரப்புங்க வல்லமை நிரப்புங்க தேவ கிருபை நிரப்புங்க, ரீபா லபா ரபா லபா ஷபா லபா ரபா லபா, ஓ சீச சீச சீச சீச சீச சீச, தொடுங்கய்யா தொடுங்கய்யா யா யா, ஒவ்வொரு குலத்தையும் ஆளிகை செய்ய ஆளிகை செய்ய ஆளிகை செய்ய, ஏசப்பா ஏசப்பா ஒவ்வொருத்தையும் ஆளிகை செய்ய, ஒவ்வொரு வாரையும் ஆபியானவர் இறங்கி வருவீராக கடந்து வருவீராக, என் தேவனே என் மேல ஆளிகை இறங்கட்டும், எங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி ஆளிகை இறங்கட்டும் அப்பா, ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா என் மேல ஆளிகை இறங்கட்டும், எங்கள் மேல ஒவ்வொரு மாதிரி ஆளிகை இறங்கட்டும் ஐயா, எங்களை முழுமையா ஆளிகை செய்ய, தொடு தொடுங்காண்டவரே தொடுங்காண்டவரை தொடுங்காண்டவரை தொடுங்காண்டவரை தொடுங்காண்டவரை தொடுங்காண்டவர், மகிமுள்ள கர்த்தர் மகத்தான காரியத்தை செய்வீராக, அதிசயங்களை செய்யுங்க அற்புதங்களை செய்யுங்க, உங்க நாமத்தை மட்டும் மையப்படுத்துங்க, சீச சீச சீச சீச, மகிமை மூடட்டு அக்கினி மூடட்டு, மகத்தான காரியத்தை செய்யுங்கப்பா, ஆவியானவர் ஆளிகை செய்யுங்க ஐயா, எங்களுக்கு இறங்குமப்பா, அன்னை பாசல பேசட்டு மாண்டவர் அன்னை பாசல பேசட்டு மாண்டவர், எங்களை அன்பான் ஏசித்து வழி நடத்துறங்க தகப்பறையை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற எல்லா மக்களுக்காக துதிக்கிறோம், அந்த அப்பா அவனுடைய வார்த்தையே அப்பா வெப்டி மூலமாக கர்த்தாவையுமே ஸ்தோத்திரிக்கிறோம், ரேடியோ நிமித்தமாக கேட்கிற ஒவ்வொரு சனங்களையும் ஆசீர்வதிப்பீராக ரட்சிப்பீராக, பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரப்பீராக, அக்கீல மூடுவீராக, தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டுமையா அப்பா, எங்களை எல்லாரும் அழிவின் பாதைக்கு அழிவின் புளிக்கு எங்களை விலக்கி காத்துக் கொள்ளுவீராக ரச்சா, பெரிய காரியத்தை செய்யுங்க, எங்க பாவங்களா உங்களுக்கு மிதுகு பின்னால போடுகிறவரையுமே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம், ஒவ்வொருவரும் பற்றி குடித்துக் கொள்ளட்டுமே, ஆதிலிருந்து விசுவாச வளரட்டும் ஆண்டவர, ஆதிலிருந்து விசுவாச வளரட்டு உலக காரியங்களிலிருந்து மீட்டுக் கொள்ளுமே அவருடைய பிள்ளைகளை, ஒவ்வொருவரும் யாரெல்லாம் ஆதியில இந்த விசுவாச பின் வாங்கி அப்பா தூரமா போயிருந்தாங்களோ அவங்களெல்லாம் மீட்டுக் கொள்ளுங்க மீட்டுக் கொள்ளுங்க மீட்டுக் கொள்ளுங்க மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவர ஐயா, மீட்டுக் கொள்ளுங்க, யாரை விடாதீங்க சப்பா விடாதீங்க சப்பா விடாதீங்க, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே எத்தனையோ மக்கள் அப்பா அம்மை ஸ்தோத்திரம் ஆதிலிருந்து விசுவாச பின் வாங்கி ஆண்டவரே உலக காரியத்துக்குள்ள கால் எடுத்து வைத்திருக்க ஒவ்வொரு சனங்களை மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவர், மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவர், மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவர, உலக ஆசை பாசங்கள் எல்லாம் மாறி போயிடும் ஆண்டவர், என் தேவனுடைய அன்பு மாத்திரம் மாறாத அன்பு ஆண்டவர, ஹல்லேலூயா ஆண்டவரே, அன்னைக்கு நீ சொன்னீர் ஆண்டவரே ஸ்தோத்திரவே அப்பா, அவன் மீட்பர் உயிரோடு இருக்க சொன்ன தேவனே, இன்னைக்கு வரைக்கும் என்னை மாறவே இல்லை தேவனே, நான் எத்தனையோட சோர்ந்து போனாலும் கூட ஒருவன் அவன் தாய் தேற்றி போல தேற்றி சொல்லி தேற்றி நீங்க ஆற்றி நீங்க அரவணைத்தீங்க ஆண்டவர, ஆசீர்வதித்து உயர்த்துமாப்பா, நன்மையான காரியத்தை செய்யுங்க, கத்துடைய வல்லக்கரம் தொட வேண்டும் செபிக்கிற அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவர, நேசுடைய கரம் தாங்கட்டும், நீர் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்து வழி நடத்தும், எங்கள் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரட்டும் ஐயா, நாங்கள் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரட்டும், நாங்கள் கத்துடைய வீட்டில நீண்ட நாட்களாக நிலைத்திருக்க ஆண்டவர், ஆசீர்வதிங்க, வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க, திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கியெல்லாம் சகோதரில் குழந்தை பாக்கியத்தை தரணும், சமாளாத குடும்பங்களை சமாளித்து தரணும், கஷ்டங்கள் கண்ணீர்கள் வேதனைகள் எல்லாம் மாற்றணும் ஆண்டவர, அப்பா மே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா, உத்தமம் நேர்மைங்களை காக்க கடவுள் ஆண்டவரே, சிறுவர்கள நாளெல்லாம் ஆண்டவரே உத்தமம் நேர்மைங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவர், காத்துக்கொள்ளும் ஐயா, தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாதியில கஷ்டப்படுற மக்களை விடுதலை செய்யுங்க, கண்ணீர்ல வேதனையா இருக்கிற மக்களை விடுதலை செய்யுங்க, கஷ்டத்தெல்லாம் மாத்திருங்க ஆண்டவர், வீடு கட்டுற மக்களுக்கு வீடு கட்டித்தாங்க, அவங்க நாம் மகிழ்ப்படட்டும் கர்த்தாவே, ஆண்டவரே மே துதிக்கிற படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல அப்பா அம்மா நல்ல படிக்க உதவிச்சிங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு காலேஜுக்கு சேரணும்னா காலேஜ் நல்ல காலேஜ் ஆயத்து பிடித்தாங்க, அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க, கர்த்தருடைய கிருபை தாங்கட்டும் அப்பா, புதிய ஆண்டுல அப்பாமை ஸ்தோத்திரம். பணத்தேவைகள் சந்திங்க, பொருளாதேவை சந்திங்க ஆண்டவர். கத்தாவையுமே ஸ்தோத்திரிக்கிறோம், பணத்தேவை சந்திங்க. பீஸ் கட்ட பணத்தை ஆறும் ஆண்டவர். பெரிய காரியத்தை செய்யுங்க, நன்மைகளை செய்ய முடியாது செபிக்கிறோம். ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கனா மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சர் யாஸ் பண்ணாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே.
0: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தர் கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, அதை நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பிரியமானவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112-435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andofjesus.com. God bless you.

கடந்த 28ஆம் தேதி பிசினஸ் விஷயமா பாம்பே போயிருந்தேன். 28ஆம் தேதி அங்க போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 29ஆம் தேதி நான் இருந்த இடத்துல இருந்து திரும்ப பாம்பேக்கு வந்திருந்தேன். சாயந்தரம் ஒரு 4:30 மணிக்கு சாப்பிட்டு ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி நாசிக்கின்ற இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது 1:09 இருக்கும், திரும்ப ஏதாவது சாப்பிடலாம்னு சொல்லி வண்டியில் நிறுத்தியிருக்கும் போது எனக்கு இந்த ரெண்டு பகுதியிலும் பயங்கரமான வலி வந்துச்சு. பயங்கரமா இருக்கு வலி, என்ன பண்றதுன்னே தெரியல. கூட என்ன பிசினஸ் சம்பந்தமானவங்க தான் இருந்தாங்க, யாரும் வேற யாரும் இல்லை. அப்போ அவங்கள்ட்ட எதுவும் சொல்ல முடியல. அந்த டைம்ல வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அம்மாட்ட இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி ரொம்ப வலியா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு. அம்மா சொன்னாங்க, அது மம்சா இருக்கலாம், நீ மாத்திரை எதுவும் போட்டுறாத, தைலம் வேணும்னா போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு அப்பத்துலேருந்து சாப்பிடவும் முடியல. அப்புறம் ஒரு 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நான் இருந்த இடத்துக்கு போய் ரூமுக்கு போனால் என்னால் இரவு முழுவதும் தூங்க முடியல, பயங்கரமான வலியினால் கஷ்டப்பட்டேன். அதுக்கிடையில் காலையில் எனக்கு ஃபீவரும் வந்துருச்சு, அதுக்கப்புறம் கை கால்லாம் பயங்கர ஷிவரிங் ஆயிடுச்சு. ஆனால் அன்னைக்கு தான் எனக்கு முக்கியமான வேலை, நான் அன்றைக்கி அந்த வேலையை முடித்து அங்கேருந்து நைட்டு திரும்பி வர்றதுக்காக டிக்கெட்டெல்லாம் போட்டாச்சு. ஆனால் எனக்கு அங்கே அவங்க கூட போய் நின்று வேலையும் செய்ய முடியல. அதுக்கிடையில் வேற இங்கேயும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஃபோன் பண்ணி எல்லாமே ஒரே நெருக்கமாயிருச்சு எனக்கு. அந்த இடத்துல போயிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் பலவீனமாக இருக்கேன், ஒரு பக்கம் எனக்கு ஆஃபீஸ் டென்ஷனு, ஒரு பக்கம் குன்னூர் ஆஃபீஸ் டென்ஷனு, எல்லாமே ஒரே நேரத்தில் என்னை போட்டு ரொம்ப படுத்திருச்சு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதுக்கிடையில் எப்படியாவது வேலையை முடித்து அங்கேருந்து கிளம்பி வந்தால் போதும் அப்படின்ற நிலமையில் சாயந்தரம் 4:30 மணிக்கு காரில் அங்கேருந்து பாம்பே வந்துட்டு இருந்தேன். வந்துட்டு இருக்கும்போது எனக்கு 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ண முடிச்சு, அதுக்கப்புறம் 100 கிலோமீட்டர் வண்டி நகரவே இல்லை. நைட்டு 9:30 மணிக்கு எனக்கு ஃப்ளைட்டு, ஆனால் 9:00 மணிக்கு தான் ஏர்போர்ட்டுக்கு போய் சேர்ந்தேன். அங்கே போய் பார்த்தா ஆல்மோஸ்ட் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, உங்களோட ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த நேரத்தில் நான் தனியாக வேற இருக்கேன், என்ன பண்ணணும், ஒரே ஒரு பக்கம் பலவீனம், ஒரு பக்கம் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டோம், எப்படி போய் வீட்டு சேருவோம், எப்படியாவது வண்டி ஏறியிருந்தால் கிட்டத்தட்ட 11:30 மணிக்கு வீட்டுக்கே வந்து சேர்ந்துருப்பேன் நான். அதுக்குள்ளார இந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அப்படியே கலங்கி நின்றுட்டு இருந்த நேரத்தில் அங்கே கவுண்டர்லேருந்து ஒரு மேடம் கூப்பிட்டாங்க, உங்களுக்கு டைரக்ட் ஃப்ளைட் வேணும்னா நாளைக்கு மதியானம் 2:30 மணிக்கு தான், என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. என்ன ஒரு ஆப்ஷன் இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னோடனே, வேணா கனெக்ஷன் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன்னு சொல்லி கனெக்ஷன் கொஞ்சம் பேமெண்ட் பண்ண சொன்னாங்க. கர்த்தருடைய கிருபியில் நான் கொஞ்சம் கேஷ் கையில் வச்சுருந்தனால அந்த காசை கொடுத்து சென்னை வந்து இறங்கினேன். சென்னை வந்து இறங்கினாலும் என்னால் வெளியில் வரவே முடியல. அதுக்கப்புறம் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், அண்ணன் அங்கேருந்து வந்தாப்புல, அவர் வந்து 2 நாள் ஆயிடுச்சு, அதுக்குள்ளே நான் சாப்பிட்டு வந்து அண்ணன் ஒரு காஃபி வாங்கி ஒரு பிஸ்கட் கொடுக்குறாப்புல என்னால் அந்த காஃபியும் அந்த பிஸ்கட்டையும் சாப்பிட முடியல. அந்தளவுக்கு என்னோட தொண்டையெல்லாம் முகம்லாம் பயங்கரமாக வீங்கி ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏர்போர்ட்டில் வெளியில் 2 பேர் உட்காந்துருந்தோம், அவன் மேலேயே அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழித்து கோயம்புத்தூருக்கு வர வேண்டிய ஃப்ளைட்டு, உள்ளே போகிறேன், என்னால் நடந்து போகக்கூட முடியல. உள்ளே போய் செக்யூரிட்டி செக்கிங் முடித்து பஸ்ஸுக்கு போகணுன்னா என்னால் நடக்க முடியல. ஏசுப்பா எப்படி போவேன், எப்படி போய் நான் சேருவேன், தனியாக வேற இருக்கேன் அப்படின்னு அப்படியே ஏசுப்பாவோட கிருபியில் வந்து ஃப்ளைட்டும் ஏறிட்டேன். கோயம்புத்தூர் வந்து இறங்கணுன்னு என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு சொன்னேன், அவன் என்னை காரில் கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டான். உடனே அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க, டாக்டர் பார்த்துட்டு பிபி ரொம்ப அதிகமாக இருக்குது, அதே சமயத்தில் இந்த மம்சதும் இது இருந்தது, அப்புறம் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனாலும் எனக்கு சுகமாகலை. அக்கா வீட்டுக்கு வந்தாங்க, எனக்கு இங்கே வர முடியல. அக்கா வீட்டுக்கு வந்தாங்க, வந்து பாரத்தோடு எனக்காக காத்திருந்து ஜெபம் பண்ணாங்க. ஏசப்பா எனக்கு நல்ல ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. அந்த நேரத்தில் பலவீனம் சிக்கு மட்டும் இல்லை, வேற ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி அதுக்காக ஜெபம் பண்ணி எனக்காக கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான மரண போராட்டமே நடந்துச்சுன்னு சொல்லலாம். கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும், கொஞ்ச நேரம் முடியாமல் ஆயிரும். அக்காவோட தொடர்ந்து ஜெபத்தினால இன்னைக்கு கர்த்தர் என்னை இங்கே உயிரோடு நிறுத்தியிருக்கிறாரு. அப்படி செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கொடி நன்றி. எனக்காக அக்கா வந்து இந்தளவுக்கு ஜெபம் பண்ணி இன்னைக்கு எங்கள் இயேசு பாட்டிருந்து சுகத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் அண்ணனுக்கும் எல்லாருக்கும் நன்றி. சபையார் எல்லாரும் என்னை வந்து பார்த்தீங்க, எனக்காக ஜெபிச்சிங்க, எல்லாருக்கும் நன்றி.

0: கர்த்தர் நமக்கு தந்த வசனம் யோவான் சுவிசேஷம் 14:18 வசனம்.
1: நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன்,
0: நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன்,
1: உங்களிடத்தில் வருவேன்,
0: உங்களிடத்தில் வருவேன். கர்த்தர் நினைச்சு மாட்டாரா, திக்கற்றவங்களா விடவே மாட்டார். நம்ம நினைச்சுக்கலாம், ஐயோ நான் இந்த உலகத்தில் திக்கற்றவங்களா இருக்கிறேனே, எனக்கு யார் இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கர்த்தர் சொல்றாரு அவங்களை திக்கற்றவங்களா விடே, நான் உங்களிடத்துல வருவேன். ஒரு நாள் நம்ம திக்கற்றவங்களும் இல்ல, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் கூட நமக்கு போய் திக்கற்ற விடவே மாட்டார். நம்ம ஒரு நிமிஷம் அவரோடு இருக்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் 14:3 வசனம்.
1: நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு,
0: உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு,
1: நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி
0: நான் மறுபடியும் வந்து
1: உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன்.
0: நான் ஒரு ஸ்தல ஆயத்தம் பண்ண போற வந்து உங்களை என்னிடத்துல உங்களை சேர்த்துக்கொள்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. 2000 வருஷமா நம்ம கர்த்தர் நினைச்சிருக்கிற ஸ்தலத்தை நமக்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த ஆயத்தப்படுத்தின சலை எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. ஆனா கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கு. ஆண்டவரை இயேசுக்கு வருகை ரொம்ப சமீபம். சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி வாசித்து பாருங்க. சிவக்கான் விசேஷம் 21:25 வசனம்.
1: சூரியனிலும் சந்திரனிலும்
0: நட்சத்திரங்களிலும்
1: அடையாளங்கள் தோன்றும்
0: பூமியின் மேலுள்ள
1: ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும்.
0: இப்பாருங்க, எப்ப பார்த்தாலும் சமுத்திரத்தை என்ன இருக்கு, இப்ப முழக்கம். மீன் பிடிக்க போவாண்டா, சமுத்திரத்துல கோயில் உண்டா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. இப்ப எப்ப அடிக்கடி இந்த வார்த்தையை நம்ம கேட்கிறோம். கர்த்தர் முன்பேரே சொல்றாரு, சமுத்திரத்துல என்ன செய்யிருக்கோம், முழக்கமா இருக்குன்னு சொன்னாரு. இப்ப அடிக்கடி சொல்றாங்க, சமுத்திரத்துல கடல் கொந்தளிக்குது. நியூஸ்ல பார்த்தா அடிக்கடி அதான் சொல்றாங்க, பாருங்க நிறைய கடல் கொந்தளிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சூரியன்லயும் சந்திரனிலும் கூட பாருங்க, சூரியன்ல வெளியே போனா அந்த சூரியனுடைய வெப்பத்தினால மக்களுக்கு என்ன செய்யுது, பலவீனங்கள்லாம் வருது. சின்ன சின்ன அரிப்பு, தோல்ல பலவீனம், இப்படி இந்த காரியங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கு. அது மாத்திரல்ல, லூக்கான் சுவிசேஷத்துல வாசித்து பார்த்தா 21:11 வாசித்து பாருங்க.
1: பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும்,
0: பூமி அதிர்ச்சி அடிக்கடி நம்ம கேள்விப்படுறோம், மகா பூமி அதிர்ச்சிகளும்
1: பஞ்சங்கள்
0: வேலை செய்ய. எத்தனையோ பேர் பாருங்க, நல்லா படிச்சிருக்காங்க, வேலை இல்ல. அது பஞ்சங்களும்
1: கொள்ளை நோய்களும்
0: விதவிதமான கொள்ளை நோய் பாத்தீங்களா, எத்தனையோ விதமான கொள்ளை நோய்களும்
1: உண்டாகும்.
0: டிங்கா காய்ச்சல், அப்புறம் மர்ம காய்ச்சல், சிக்கன் குனியா, எத்தனையோ காய்ச்சல், பன்றி காய்ச்சல், எத்தனையோ காய்ச்சல் வந்து கொண்டிருக்குது. இத்தனை பலவீனங்கள், சொல்ல முடியாத பலவீனங்கள்லாம் வந்துட்டே இருக்கு. ஹாஸ்பிட்டல் பார்க்கும் போதே நமக்கு பயமா இருக்கு, அவ்வளவு பலவீனங்கள் இருக்கு. பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள், ஆண்டர் சொன்னது இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு. ஆண்டர் வருக யாருக்கும் தெரியாது, பிதா தவிர யாருமே அறிய முடியாது ஆண்டர் சொல்லிட்டாரு. ஆனா சொன்ன அதுக்கு முன்னால சொன்னதுல என்ன செஞ்சிட்டு இருக்கு, இப்போ நிறைவேறி கொண்டிருக்குது. அப்ப ஆண்டர் வருக ரொம்ப சமீபமா இருக்குது.
1: குடும்பத்திலையும் யுத்தங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதீர்கள்.
0: யுத்தங்களையும் என்ன செய்ய, கலகங்களையும் கேள்விப்படும் என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. இதெல்லாம் கர்த்தர் வருக சமயமாயிருச்சு. நம்ம சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறிக்கு. நீங்க இந்த இன்னும் நிறைய இந்த 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்தெல்லாம் படிச்சீங்கன்னா அப்படியே ஃபுல்லா நிறைவேறிடுச்சு. கர்த்தர் வருக சமீபம். நம்ம ஆண்டு வருகைக்கு என்ன செய்யணும், ஆயத்தமா இருக்கணும். எப்போ வருவார தெரியாது, நம்ம என்ன செஞ்சிடணும், அவர் எப்போ வந்தாலும் நம்ம ஆயத்தத்தோடு அவரை சந்திக்க ஆயத்தத்தோடு இருக்கணும். முதலா பார்க்கிறோம் மத்தேயு சுவிசேஷம் 25:34 வசனம்.
1: அப்பொழுது ராஜா
0: தமது
1: வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்
0: நமக்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த ஸ்தலத்துக்கு நான் போறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 25:40
1: அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு
0: நீங்கள்
1: எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள்
0: என்று
1: மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்
0: பார்த்தீங்களா. ஒண்ணுமே முடியாதவங்களுக்கு சின்ன சிறியவங்களுக்கு எதை செய்து எனக்கே சரின்னு சொல்றாரு. ஏழை எளிய மக்களுக்கு இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நீங்க உதவி செய்யும்போது யாருக்கு செஞ்ச மாதிரியா கத்திற்கே செய்த மாதிரி அந்த மாதிரி செய்யும் போது கத்திர செய்றாரு. பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதே போல சங்கீத புஸ்தகம் 41:1-2
1: சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் கர்த்தர் அவனை பாதுகாத்து
0: அவனை
1: உயிரோடே வைப்பார் பூமியில் அவன் பாக்கியவனாயிருப்பான்.
0: பூமியில் எப்படி இருப்பாங்க அவங்க? யார் மேல் சிந்தை உள்ளவங்க? சிறுமைப்பட்டவன் சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவங்க. அவங்களை என்ன செய்வாங்க? கர்த்தர் உயிரோடு வைப்பார்.
1: கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார் பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான்.
0: பூமியில் அவங்க எப்படி இருப்பாங்க? பாக்கியவானாயிருப்பான். சிறுமை பெற்றவன் சிந்தைகளை பாக்கியவான் பாதுகாத்து உயிரோடு வைப்பார். அது மத்தியில் அவங்க எப்படி இருப்பாங்களா? பூமியில பாக்கியவான்களா இருப்பாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அதான் சொன்னார், உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்றேன். அந்த ஸ்தலத்துக்கு போனோம்னா என்ன செய்யணும்? சின்ன சிறியவங்களுக்கு எதை செய்தாலும் கர்த்தருக்கே செய்தன்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் அவங்கள தான் குறித்து பாண்டவர் சொல்றாரு. செம்மறியாடு அப்படின்னு சொல்றாரு. செம்மறியாடு எந்த பக்கம் நிறுத்தினாரு? வலது பக்கத்தில். அவங்கள பார்த்துதான் என்ன சரி உலகம் உண்டான முதலா இருக்கிறப்பட்ட இந்த ராஜ்யத்தை என்ன செய்வீங்க? சுதந்திரித்துக் கொள்ளுவீங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. வெளிப்பத்திர விசேஷம் 22:12
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்
0: என்னுடைய
1: கூட வருகிறது
0: பாத்தீங்களா. நீ இவ்வளவுலாம் செஞ்சிருக்க சின்ன சிறுமெல்லாம் ஐக்கியமா இருந்திருக்கிற அவங்களுக்கு எல்லாம் இப்படி உதவிச்சிருக்கேன்னு சொல்லி கத்திர இந்த நாள் என்ன செய்வாரு? அந்த பலனை அவனவனுக்கு பலன் என்ன அந்த ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு இந்த உலகத்திலையும் கொடுப்பாரு, பரலோகத்திலையும் கொடுப்பாரு. இந்த உலகத்திலயும் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் தருவாரு. ஹல்லேலூயா. அதான் சின்னஞ்சிறியவனுக்கு எதை செய்தாலும் கர்த்தருக்கே சேரவங்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலயும் கைவிட மாட்டார், பரலோகத்திலயும் அவர் ராஜ்யத்தில் அவரோட நம்ம இருப்போம். ஹல்லேலூயா. அதான் சின்னஞ்சிறியமா சிந்தை உள்ளவர்களா நம்ம இருக்கணும். ரெண்டாவதாக ஊழியம் செய்யும் போது கர்த்தர் நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை தர வாசிக்க கேட்டோம். மத்தேயு சுவிசேஷம் 25:21 உத்தமமும்
1: உண்மையும் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன்.
0: கொஞ்சத்தில் உண்மையாந்த கத்திர என்ன செய்யறாரா? அநேகத்தின் மேல
1: உன்னை அதிகாரியாக
0: வைப்பேன்.
1: உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான்.
0: உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரிவேசி என்றார். பாத்தீங்களா, நம்ம வந்து புடுத்த தாளந்து புடுத்த ஊழியம் கர்த்தருக்காக செய்யும் போது நம்ம எங்க பிரவேசிக்க முடியும்? கர்த்தருடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். புடுத்த தாளந்த கர்த்தருக்காக உபயோகிக்கும் போது நம்ம என்ன செய்வோம்? அநேகத்துல அதிகாரி நம்ம மாத்துறாரு. கொடுத்த பொறுப்பு வந்து அசதியா இருந்து நிர்வாசாரமா அது செய்யாம நாளைக்கு செய்யலாம் இன்னைக்கு செய்யலாம் நம்ம அசதியா இருந்தா அது பிரயோஜனமே இல்லை. அதாவது 20 வாசிக்க கேட்கலாம். அத்தையை 25:20
1: அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன்
0: 5 தாலந்தை வாங்கினவன்
1: வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து ஆண்டவனே
0: ஆண்டவனே
1: 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே
0: 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே
1: அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான்.
0: ஐந்து தாலந்தை கொடுத்தவன் திரும்ப வேற 5 தாலந்தை சம்பாதிச்சிட்டாரு. அதேபோல் நம்ம கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை உண்மையோ உத்தமா சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ கர்த்தர் நம்ம கையில எதை கொடுக்கிறாரோ அதை கட்டாயம் உண்மையா நம்ம செய்ய வேண்டும். வீட்டுல ஏதாவது ஒரு காரியம்னா என்ன செய்யறோம், முழுமையா பொறுப்படுத்தி முக்கியத்துவத்தை செய்து அதுக்காக நம்ம செய்யறோம். ஊழியத்தில் மட்டும்தான் நம்ம நிறைய பேரு ரொம்ப அசதியா இருக்கிறோம். அதனால கர்த்தர் மன்னிப்பு கேட்கணும், ஆண்டவரே என்னை சரிப்படுத்துங்கப்பா, நீர் கொடுத்த தாளந்த உமக்காக உபயோகிக்கணும் சுவாமி, எனக்கு உதவிச்சிங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். ரோமர்கள் நிறுவம் 12:7
1: ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன்
0: போதிக்கிறதிலும்
1: புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும்
0: தரித்திருக்கடவன் ஊழியத்தில் சரித்திருக்க ஊழிஞ்சர் ஊழியத்தில் தரித்திருக்கணும். அப்படி சரித்திருக்கும்போது அந்த உலகத்திலும் காசு இருப்பார் கர்த்தர், பரலோகத்திலும் அந்த பொக்கிச நமக்கு சேர்த்து வச்சிருப்பாரு. இந்த உலகத்துல அந்த கர்த்தர் கொடுத்த பொக்கிச நம்ம இழந்துடக்கூடாது. கர்த்தர் நமக்கு சென்றிருக்காரு ஊழியர் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறதுலயும் புத்தி சொல்றதுலயும் தரித்திருக்க கடவுள். அந்த கரெக்டா நம்ம இருந்தாதான் கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அந்த ஊழியத்த நேரம் அசதியா இருந்துட்டு கடைசியில அது ஒரு பிரயோஜனமே இருக்காது. இந்த ஊழியத்தை கர்த்தரிடத்தில் பெற்ற அந்த ஊழியத்தை கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுக்கு என்ன செய்யணும், நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ ஊழியத்தை கரெக்டா நம்ம செய்யணும். இப்ப சண்டை கிளாஸ் ஊழியம் செஞ்சாங்கன்னா அவங்க சண்டை கிளாஸ்ல கரெக்டா இருக்கணும். ஹாஸ்பிட்டல் ஊழியம் செஞ்சாங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஊழியர்ல கண்ணும் கருத்துமா இருக்கணும். எப்படி செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கரெக்டா இருக்கணும். உள்நாடு ஒழிஞ்சவங்க அந்த ஊழியத்தை எப்படி செய்யணும், கத்திர பிடிக்குமா நான் செய்யற ஊழியம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம உள்ளத்தை அலசி பார்க்கணும். நாங்க எப்படி செய்யற கத்திர கொடுத்த பொறுப்பை நான் கரெக்டா செய்யறேனா இல்லையான்னு சொல்லி நம்ம உள்ளத்தை அலசி பார்க்கணும். நமக்கே தெரியும் நம்ம கரெக்டா செய்யறோமா இல்லையாங்கிறத. அல்லேலூயா. நம்ம கரெக்டா இருக்குமா இல்லையாங்கிறது யாருக்கு தெரியும், நமக்கு தெரியும், யாஸ்பாக்கும் தெரியும். நம்ம ஊழித்து பெற்ற ஊழித்த கரெக்டா செய்யறனா அது அசதியா இருக்கிறமா. அவருக்கு ஆபீஸ்ல வேலை செய்யறோம்னு வச்சுக்கோங்க, 2-3 நாள் போகாம இருந்தா என்ன சொல்லுவாங்க, சத்தமா சொல்லுங்க. கண்டிப்பாங்க. அது போல கத்தடி ஊழியத்தை நம்ம செய்யும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கத்தர் கொடுத்த பொறுப்பை நம்ம கரெக்டா செய்யணும். அன்று ஒரு நாள் மொத்தம் என்ன செய்வார், கணக்கு கேட்பார். அவனுக்கு இவ்வளோலாம் செஞ்சனே, நீ என்ன செஞ்சிருக்க, எனக்காக என்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லி நம்ம கர்த்தர் கேட்பார்.

0: தாவீது
1: தன் காலத்திலே
0: தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு
1: பாத்தீங்களா, தாவீது பெரிய ராஜா, இஸ்ரேலே 40 வருஷம் அரசாண்டாரு. ஆனா அவர் கர்த்தர் அவரை குறித்து என்ன செய்து ஊழியத்தை எப்படி செஞ்சாரா, தேவனுடைய சித்தத்தின்படியே தேவன் ஊழியம் செஞ்சாரா. நம்ம எப்படி செய்யறோம், நம்ம கர்த்தரத்தை பெற்ற ஊழியத்தை எப்படி செய்யறோம் யோசிச்சு பாருங்க. நம்ம கத்துக்கிட்ட பெற்று குளித்து வந்து நம்ம அசதியா இருக்கிறோமா, நிர்வாசாரமா இருக்கோமா? எவ்வளவு பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க, ஆனா கத்து நம்மளை மட்டும்தான் உலகத்துக்கு தெரிந்து கொண்டிருக்காரு. எத்தனையோ படிச்சவங்க, எத்தனையோ பட்டம் பெற்றவங்க, எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க, ஆனா கத்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க. பலவீனரும் நம்ம சுகவீனமா இருக்கிறவங்க எல்லாரையும் நம்மளதான் தேவன் தெரிஞ்சிருக்கிறாரு. அது பெரிய பாக்கியம், கத்துக்கு ஊழிச்சது பெரிய பாக்கியம். இந்த ஊழியத்தை வந்து பொறுப்பா செய்யணும். நம்ம இஷ்டம் குளித்துக்கு வரோம் இல்லைன்னா விட்டுறோம், அப்படி இல்ல. கத்தர் ஒரு நாள் என்ன செய்ய நம்ம கணக்கு கேப்பாரா கேட்க மாட்டாரா? கேப்பார். 12:14-12 தன்னை குறித்து நம்ம என்ன செய்யறோம், கணக்கு ஒப்புவிக்கிறவங்களா இருக்கிறோம். நம்ம கையில கத்தர் கொடுத்த ஊழியத்தை உண்மையை உத்தமா செய்ய வேண்டிய எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ படிச்சவங்க, எத்தனை பேர் அழகானவங்க, எத்தனையோ நல்ல அநேக மொழி தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் கத்தர் குளித்து கலைக்கல, நம்மளே கத்தர் குளித்து கலைத்திருக்கிறார். அந்த ஊழியத்தை கத்திரத்தை பெற்று ஊழியத்தை நிறைவேற்ற நம்ம என்ன செய்யணும், ஜாக்கிரதையா இருக்கணும். தாவீது பாருங்க, கத்தடி ஊழியத்தை என்ன செய்ய அவர் சித்தத்தின்படியே செய்தார. நம்மளும் இப்படி செய்யணும். ஆண்டுட்டு ஒப்பு கொடுங்க. ஹாஸ்பிட்டல் ஊழிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, சண்டை கிளாஸ் ஊழியங்களை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, உள்நேர ஊழியங்களை இருந்தவங்க செய்தாலும் சரி, கத்தர் ஒரு நாள் மட்டும் இல்ல கணக்கு கட்டாயம் கேட்பார். ஊழியத்தை கரெக்டா செய்யணும். நம்ம வீட்டில் ஒரு காரியம்னா என்ன பண்றோம், ரேஷன் கடை நிறைய இதை புடவைலாம் நிறைய கொடுக்கறாங்க, இல்ல சர்க்கரை அது கொடுக்கறாங்க இது கொடுக்கறாங்க, என்ன செஞ்சிருவோம், அந்த கடை திறக்கிறதுக்கு முன்னாலே நம்ம போய் லைன்ல நிப்போம். என்ன ஊத்துறாங்க இன்னைக்கு 10 லிட்டர் அதிகமானு சொல்றாங்க வச்சுக்கோங்க, என்ன செய்வோம், சீக்கிரமா போய் நின்றுவோம். ஆனா கத்தடி ஊழியத்தில் மட்டும் நம்ம என்ன செய்யறோம், ரொம்ப அசதியா இருக்கிறோம். ஊழியத்தில் நம்ம அசதியா இருந்த கத்து நம்ம ஒரு நாளைக்கு கணக்கு கேட்பார். ஹல்லேலூயா. 3வதாக மத்தேயு சுவிசேஷம் 5:3
0: ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள்.
1: ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
0: பரலோக ராஜ்யம் அவர்களுடையது.
1: பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமையா இருக்கு, நம்ம ஒண்ணுமே இல்ல, கத்தர் என்னை நிச்சயமா உயர்த்துவ நான் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நம்ம உள்ளத்துல எப்பவுமே அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். அதான் சொல்றாரு, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. நம்ம ஒண்ணுமே இல்லைங்கிறத நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் சிந்தித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷம் நம்ம சிந்திக்கணும், ஒண்ணுமே இல்லை, கத்தர் என்ன இவ்வளவு உயர்த்தி இருக்கிறாரா, கத்தர் என்னை இவ்வளவு ஆசிரிச்சிருக்கிறாரா, அந்த எண்ணம் நமக்குள்ள எப்பவுமே இருக்கும். அப்ப பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. யாரு, ஆவியில எளிமையா இருக்கிறவங்களா, அவங்களுக்கு தான் பரலோக ராஜ்யம். அப்புறம் என்ன செய்யணும், ஆவியில் எளிமையா இருக்கணும். அலையிலுயா கத்திர கேட்கணும், ஆண்டவரே எனக்கு எளிமையான உள்ளத்தை தாரு சுவாமின்னு சொல்லி. அதான் தாவீதுராஜா சொல்றாரு, சங்கீத புஸ்தகம் 40:17
0: எளிமையானவன் கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார்.
1: கர்த்தரோ என் மேல நினைவா இருக்கிறார். அவர் எப்படி பயங்கரமான பெரிய ராஜா, இஸ்ரேல 40 வருஷம் 6 மாசம் அரசாண்டாரு. அவர் தான் சொல்றாரு, நான் சிறுமையும் எளிமையான கத்திரையின் மேல நினைவா இருக்கிறேன். அப்படி நம்ம தாழ்த்தி ஆவியில எளிமையா இருந்தோம்னா கத்தர் நிச்சயமா நம்ம இந்த உலகத்திலேயே ஆசீர்வதிக்கப்படும். பரலோகராஜ்யம் நம்மடையதான் இருக்கும். அல்லேலூயா. சந்தை மேல பரலோகத்தை யாருமே இழக்கவே மாட்டோம். எளிமை உள்ளவர்களா இருக்கணும். நம்மளை கொஞ்சம் கூட நம்மளை உயர்த்தாதபடிக்கு ஆவியில என்ன செய்யணும், எளிமுள்ளவர்களா இருக்கணும். கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எந்த விதமான சந்தேகமே இல்லை, பரலோக ராஜ்யம் அவர்களுடைய இதுன்னு சொல்லியிருக்க. நம்ம வந்து எதுலையுமே ஒண்ணுமே இல்லை என்பதை நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நினைக்கணும். நினைச்சோம்னா கர்த்தர் நம்மளே நம்ம எளிமையான இருக்கும்போது கர்த்தர் பரலோக ராஜ்யம் நம்முடையதா ஆகும். கர்த்தர் நம்மள அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளேயும் நம்ம பிரவேசிக்க முடியும். இந்த உலகத்தில் நம்ம ஆண்டுக்குள்ள நல்ல ஆசீர்வாதமாகவும் இருக்க முடியும். அல்லேலூயா. யாக்கோபின் புஸ்தகம் 4:6

0: அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே,
1: அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. அதனால்
0: தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்.
1: தேவன் என்ன செய்யறாராம்? பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்.
0: தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது.
1: தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன செய்யறாரா? கிருபை அளிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது சொல்றாரு. தாழ்வே இருந்த கர்த்தர் நம்ம கிருபை அளிப்பார். நம் நிர்மலமாக இருப்பதோ கர்த்தருடைய கிருபை. நம்ம தாழ்மை இருக்கும்போது கர்த்தர் நம்ம கிருபை அளிக்கிறார். கிருபை இருந்தா நம்ம நினைச்ச மாட்டார். ஒரு நாள் கர்த்தர் நம்ம கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அன்றே நம்ம தாழ்மையா இருக்க வேண்டும். ஆவியில் எளிமுள்ளவராக இருக்க வேண்டும். நம்ம நம்மளை உயர்த்தாதோடிக்கு நம்ம கர்த்தருக்குள்ள எளிமையா இருக்கும்போது இந்த உலகத்தில் நம்ம ஆசீர்வதிப்பார். பரலோகத்திலயும் நம்ம பரலோகம் நமக்கு பிரியதா இருக்கும். யார் எளிமையா இருக்காங்களோ பரலோகம் வச்சோ அவர்களுடைய இது. தாழ்ந்த போது கர்த்தர் உங்களை கட்டாயம் உயர்த்துவார். அது அன்னை மரியா சொல்றாங்க. லூக்கான் சுவிசேஷம் 1:48.
0: அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார்.
1: பார்த்தீங்களா? அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அவங்க தாழ்மையா இருந்திருக்காங்க, கர்த்தருக்கு அடிமையா இருந்திருக்காங்க. அவர் அடிமையை நோக்கி பார்த்துதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்க வயிற்றுல பிறந்தாரு. எத்தனையோ கன்னிகள் அந்த காலங்களில் காத்திருந்தாங்களாம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரை தெரிந்து கொண்டார்? அன்னை மரியாவை தெரிஞ்சு கொண்டு. ஏன்? அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? அன்றைக்கு அடிமையா இருந்திருக்காங்க, தாழ்மையா இருந்திருக்காங்க. தாழ்மையோடு இயேசுவின் உள்ளத்துக்களை வரணும், எனக்குள்ள முழுமையாக நீங்க வந்து தங்கணும்னு கேட்கும் போது கர்த்தர் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. கடைசியாக 73:24.
0: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன்,
1: நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன்.
0: என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன்,
1: என் வலது கரத்தை பிடித்து தாங்குகிறேன்.
0: உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி,
1: உம்முடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி,
0: முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர்.
1: முடிவில் என்ன செய்ய? மகிமையில ஏற்றுக்கொள்ளும். நம்ம கர்த்தரோடு எப்போது இருக்கும்போது அவர் என்ன செய்ய நம்மளை என்ன செய்யறாரா? தாங்குறாரு. கரத்தை பிடிச்சி தாங்குற. எப்போது என்னோட இருக்கிறேன்? வலது கருத்து பிடிச்ச என்ன செய்யறாரா? தாங்குறாரு. அது மாத்திரல நம்ம என்ன செய்ய? ஒவ்வொரு நாளும்
0: ஆண்டவர்
1: நமக்கு ஆலோசனை தாராரு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையிலே என் கண்ணவை உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொல்ற ஆலோசனை தருவாரு. நம்ம தப்பு மூலமாதான் நம்ம சரிப்படுத்துவாரு. நமக்கு ஆலோசனை சொல்லுவார். அவர் ஆலோசனை வெளி நடந்தா முடிவில் நம்ம எங்க சேர்க்கிறாரா? அவருடைய மகிமையிலே சேர்க்கிறார். நம்ம சொல்ற ஆலோசனைபடி நடந்தா நம்மளை முடிவில் அவர் மகிமையில சேர்க்கிறார். இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை, அவருடைய ஆலோசனைபடி நடக்கணும். இந்த உலகத்தில் அவரோடு இருந்தா சரி, வலது கருத்தை பிடிச்சி நம்ம என்ன செய்யறாரா? தாங்குறார். தாங்குவார். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம தாங்குறார். நம்மளோடு பேசுறார், நம்ம ஆற்றுறார், தேற்றுறார். நம்ம எப்படி நடக்கணும்னு சொல்லி ஆலோசனை நமக்கு தர்றாரு. அதுதான் எப்போதும் நம்ம அவரோடு இருக்கணும். அப்புறம் வலது கருத்தை பிடிச்சி நம்ம தாங்குறாரு. இது சங்கீதக்காரர் சொல்றாரு. 139:18.
0: நான் விழிக்கும் போது,
1: நான் விழிக்கும் போது
0: இன்னும் உம் மண்டையில் இருக்கிறேன்,
1: இன்னும் மண்டையில் இருக்கிறேன். நம்ம செபிச்சுட்டே படுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நம்ம செபிச்சுட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம செவம் பண்ணிட்டு அவரோடே தூச்சிட்டு செவம் பண்ணிட்டு அன்னி பாசல இறங்கி நம்ம செபிச்சுட்டே படுக்கிறோம் வச்சுக்கோங்க, விழிக்கும் போதும் நம்ம அதே மாதிரி தான் இருப்போம். விழிக்கும் போது உம்மண்டே இருக்கிற அதுல பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும். அப்ப எப்போது அவரோடு இருக்கணும். நம்ம எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் கர்த்தரோடு இருக்கணும். அப்ப அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இந்த உலகம் ஒரே ஒரு வாழ்க்கை அருமையான அவர்களே. இந்த உலகத்துல நம்ம அவரோடு எப்போது இருக்கணும். அல்லேலூயா. அவரோடு எப்போது இருக்கணும். 1 Corinthians 6:17.
0: அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும்,
1: கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும்
0: அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறார்.
1: அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறோம். கர்த்தரோட இசைந்து அவர் சொன்னதெல்லாம் நம்ம கேட்டு நம்ம செய்யும் போது, நம்ம கர்த்தரோட இசைந்திருக்கும் போது ஒரே ஆவியா, நம்ம கர்த்தருடைய ஆவியும் நம்ம ஆவியோ ஒரே ஆவி இருக்கு. அது ஆவிக்குள்ளாக முடியும். அந்த உன்னதமான அனுபவத்தை நம்ம ஒவ்வொருத்தரும் கர்த்தர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. விட்டக்கூடாது. இந்த கொடுத்த தருணம் ஒரே ஒரு வாழ்க்கையில. நம்ம தருணத்தை கத்தர் கொடுத்துருக்கிறாது. இந்த தருணத்தில் யாரும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நம்ம எப்போது அவரோடு இருக்க கற்றுக்கொள்ளணும். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யணும். படுத்தாலும் உட்கார்ந்தாலும் நம்ம செவம் பண்ணிட்டு அன்னி பாசில் பேசிட்டே இருக்கும்போது அதான் சொல்றாரு, இன்னும் விழிக்குவது இன்னும் அவரோடே இருக்கிறேன். அந்த பெரிய பாக்கியத்தை யாருமே இழந்து போகாதீங்க. கர்த்தர் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த காரியத்தை யாரும் இழந்து போகாதீங்க. பெரிய பாக்கியம். அல்லேலூயா. கர்த்தரோடு இசைந்திருக்க ஒரே ஆவியா இருக்கிற அவர் என்ன சொல்றாரோ அதுபடி நம்ம நடக்கும்போது அவரோட ஆவியோட ஒரே ஆவிய மாறிடுறோம். அவர் சொன்னதுக்கு நம்ம கீழ்படியாம போகும்போது அவரோட இசைந்து வாழ முடியாது. அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நடந்தா அவரோட இசைந்து வாழ முடியும். யோவின் புஸ்தகம் 22:21
0: நீர் அவரோடே பழகி,
1: நீ அவரோட எல்லாம் எடுத்துக்கோங்க பாருங்க, நீங்க அவரோடே பழகி
0: சமாதானமாயிரும்,
1: சமாதானமாயிரும்,
0: அதனால உமக்கு நன்மை வரும்.
1: அதனால உங்களுக்கு என்ன வரும்? நன்மை வரும். அவரோட பழகி அவர்கிட்ட என்ன செய்ய எப்படி இருக்கணுமா? சமாதானமா இருக்கணும். அதனால உங்களுக்கு நன்மை வரும். அவர்கிட்ட பழகிறது விட்டுட்டீங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம உள்ளத்துல குழப்பம், சோர்வு, அப்படியே உள்ளத்து அல கவலை பயங்கரமா இருக்கும். அவரோட பழகி அவர்கிட்ட சமாதானம் வருங்க. அதனால உங்களுக்கு என்ன வருமா? நன்மை வரும். கத்துட்டு ஒவ்வொரு நாளும் பழகணும். கொஞ்ச நேரம் மாத்திரம் அவரோடு இருந்துட்டு அவரை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது. ஒரு நாளைக்கு அவரை விட்டு செவிக்கவே முடியாத ஒரு சூழல் பேசாது கொண்டு வருவான். ஆனாலும் கத்துட்டு கேட்கணும், ஆண்டவர் ஏன் எனக்கு செவிக்க முடியல, ஏன் எனக்கு செவிக்க முடியல கேட்டா ஆண்டவர் நமக்கு சொல்லி தருவாரு. அவரோடு பழகி சமாதானம் இருந்தா அதனால நமக்கு என்ன வரும்? நன்மை வரும். கலந்து போகாதீங்க. நீங்க இந்த கொடுத்த வாழ்க்கையில இந்த பாக்கியத்தை யாருமே கலந்து போகாதீங்க. எப்போதும் கத்துற துதிச்சு சவம் பண்ணிட்டு பாருங்க. அவரோடு பழகி சமாதானம் வருங்க. அதனால உங்களுக்கு என்ன வரும்? நன்மை வரும். இந்த உலகத்துல 1000 நன்மைகள் இருக்கலாம், ஆனா கர்த்தரத்துல நம்ம ஒன்னா இருந்தாதான், கர்த்தருடைய சேர்ந்திருந்தாதான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். கர்த்தருக்கு முதலாவது முக்கியத்துவம் கொடுங்க. அதான் அன்றை சொல்ல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவைகளை உங்களுக்கு கொடுக்கணும். ரெண்டாவது தான் உலக பிரகாரமான வேலை. கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. அவரோடு பழகி சமாதானம் வருங்க. அதனால என்ன வருமா? உங்களுக்கு நன்மை வரும். ஆமோஸின் புஸ்தகம் 3:3
0: இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய,
1: இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய,
0: ஒருமித்து நடந்து போவார்களோ,
1: ஒருமித்து நடந்து போவார்களோ. கத்திருக்கும் நமக்கு ஒருமனப்பாடு இருக்கணும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே உங்க மனசுல என்ன பாராண்டவர் எனக்கு சொல்லுங்க. ஆண்டவரே உங்களுக்கு என்ன உள்ளத்துல பாரோ அதை நான் செய்யறேன். கேட்டீங்கன்னா கத்து சொல்லு. ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமித்து நடந்து போற. இப்ப கத்தர் என்ன மனசுல வச்சிருக்கிறாரோ அதுட்டு நம்ம அவர்கிட்ட கேட்டா நமக்கு சொல்லி தருவாரு. அதனபடி நம்ம செஞ்சா அவரோட நம்ம என்ன செய்ய ஒருமித்து நடக்க முடியும். அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் கூட நடந்தாலும் ஒரு நாள் அவங்க கைவிட்டுருவாங்க. ஆனா கத்தர் மாத்திரம் ஒரு வினாடி கூட நம்ம கைவிடவே மாட்டார். அவரோடு ஒருமித்து நடக்கணும். ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவரே நம்மோடு நடக்கணும். ஆண்டவரே இந்த உலகத்துல எத்தனையோ பேர் கூட நடந்தாச்சே பாண்டவர் கொஞ்சம் ஒரு நிம்மதி இல்லை. ஆண்டவரே நான் உம்மோடு நடக்கணும், உம்மோடு பழகி சமாதானமா இருக்கணும். எனக்கு நன்மை செய்கிறீர்கள் ஆண்டவரே, எனக்கு இந்த பாக்கியத்தை தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். முதலாவது என்ன செய்யணும்? சிறுமை பெற்ற மேல சிந்துலா இருக்கு. ரெண்டாவது ஊழியம் செய்யணும். கத்திட்ட பெற்ற ஊழியத்தை நம்ம ஒன்னை கூட தவறாம ஊழியம் செய்யணும். மூன்றாவது நம்ம ஆழ்வியில எளிமுள்ளவர்களா இருக்கணும். நான்காவதாக என்ன செய்யணும்? எப்போதும் சொல்லுங்க, எப்போதும் கர்த்தரோடு இருக்கணும். எப்போதும் கர்த்தரோடு இருக்கணும். அவர் நம்ம தாங்குற தேவன். ஹல்லேலூயா. அது மாத்திரம் நமக்கு ஆலோசனை தந்து எங்க நடத்துற நம்மள, கர்த்தருடைய மகிமையில நம்மள நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. நம்ம எப்பவுமே செவம் பண்ணி துதிச்சு நல்ல அன்னி பத்து நிறைஞ்சி செவிச்சு பார்த்து பாருங்க. கர்த்தருடைய இசைந்து இருக்கிறவன் ஒரே ஆவி இருக்கணும். ஆண்டுட்டு ஒரு நாள் அவர் பழகி அவர்கிட்ட என்ன செய்ய நம்ம சமாதானமா இருக்கணும். கத்துட்டு சமாதானமா இருக்கணும். நம்மளுக்கு ஒரு நாள் அவர் கைவிடாத தேவன் அவர் மட்டும்தான். அவரோட ஒருமித்து நடந்து போகணும். அவர் என்ன சொல்றாரு கேட்டு நம்ம எப்பயுமே கர்த்தரோடு நடக்கணும். அதான் சொல்றாரு வெளிப்படுத்த விசேஷம் 3:4
0: ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத
1: சில பேர்
0: சர்தையிலும் உனக்குண்டு,
1: சர்வையிலும் உனக்குண்டு,
0: அவர்கள் பாத்திரவான்களானபடியால்
1: வெண் வஸ்திரம் தரித்து
0: என்னோட கூட நடப்பார்கள்.
1: நம்ம இன்வெஸ்ட் இருந்தாச்சு கத்தரோட நடப்பாத ஒருமித்து நடக்க முடியும். நம்ம ஒரு நாள் இன்வெஸ்டர் கிடைச்சு அவரோட நடக்க முடியும். இந்த பாக்கெட்டை யாரும் எழுந்து போக வேண்டாம், கத்திரம் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்வோம்.
0: நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், இதோ நான் மறுபடியும் உங்களிடத்திலே வரப்போகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின உடனே நான் மீண்டும் உங்களிடத்தில் வருவேன் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு சொன்னார். அவர் சொல்லி சென்ற வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறிய வண்ணமாகவே இருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் வந்திருக்க நாம் கர்த்தருடைய கரத்திலே நாம் அர்ப்பணம் செய்வோமா? ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே, எல்லாரும் நம்மை அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, உம்முடைய வருகையில் நான் பங்கு பெற வேண்டும் ஆண்டவரே.

0: அர்ப்பணம் செய்வோமா? அந்த பரலோக ராஜ்யத்திற்கு யார் யாரெல்லாம் செல்வார் என்பது குறித்து ஆவியானவர் நம்மோடு கூட பேசினார். சின்னம் சிறியவன் ஆகிய என் சகோதரில் ஒருவனுக்கு நீங்க செய்யும் போது அதை எனக்கே செய்தீர்கள். சிறுமை பட்டமே சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார், கர்த்தர் அவனை பாதுகாப்பார், அவனை உயிரோடு வைப்பார், அவன் பாக்கியவானாக இருப்பான். இந்த உலகத்தில் மாத்திரமல்ல பரலோக ராஜ்யத்திலும் அவரோடு கூட இருக்கும் சாக்கியத்தை பெறுகிறோம். ஆகவே நாம் சொல்வோமா, ஆண்டவரே சின்னம் சிறிய ஜனங்களுக்கு எளியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல் மனதை எனக்கு தாரும் என்று கேட்போம். இரண்டாவதாக, கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை உண்மையோடும் உத்தமத்தோடும் நாம் நிறைவேற்றும் பொழுது, கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை நாம் அவருக்கென்று பயன்படுத்தும் பொழுது அதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அவர் வரும்பொழுது அவர் சொல்லுவார், உத்தமமும் உண்மையும் நிறைந்த ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரி ஆக்குவேன், நீயும் உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லுவார். அந்த பாக்கியத்திற்காக நாம் கேட்போம், ஆண்டவரே ஏசப்பா என் கையில் எத்தனையோ ஊழியத்தை கொடுத்தீங்க, உண்மை இல்லாம போயிட்டேன், சரியா செய்யாம போயிட்டேன், நோக்கம் இல்லாம நடந்துட்டேன், என்னை மன்னி மீண்டும் அந்த ஊழியத்தை கண்ணும் கருத்துமாய் நான் செய்வதற்கு எனக்கு அந்த பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? மூன்றாவதாக, தாழ்மையுள்ளவர்களுக்கு அந்த பரலோக ராஜ்யம் சொந்தமாகும். ஆவில் எளிமல்லவர்கள் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் அவருடைய, ஆண்டவரே எனக்கு மன தாழ்மையை கொடுங்கப்பா, தாழ்மையுள்ளவனாய் நான் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. அவர் தாழ்மையுள்ளவர்களுக்கு அதிகம் கிருபை கொடுக்கிறாரே, எனக்கு மனத்தாழ்மை தாரும் என்று சொல்லி மனத்தாழ்மைக்காய் நாம் கேட்போமா? இயேசு சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொன்னார். அதை திறந்து சொல்லுமா, எனக்கு அந்த மனத்தாழ்மையை கொடுமா ஆண்டவரே, தாழ்மை உள்ள ஒரு மனதை எனக்கு தாரும் ஆண்டவரே. நான்காவதாக, எப்பொழுதும் கர்த்தரோடு இருக்கும் பொழுது அவர் வலது கையால் நம்மை தாங்குவார், நித்தமும் தமது ஆலோசனையால் நம்மை நடத்துவார். முடிவிலே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையின் முடிவோ அல்லது உலகத்தின் முடிவோ அல்லது இயேசுவின் வருகையோ, அந்த முடிவிலே மகிமையிலே என்னை ஏற்றுக்கொள்வார். ஆம் அன்பானவர்களே, எப்பொழுதும் கர்த்தரோடு இசைந்திருக்கிறவர்கள் அவருடனே ஒரே ஆவியா இருக்க முடியும். அவரோடு பழகி சமாதானமா இருக்கும் பொழுது அவரோடு கூட நாம் இருக்க முடியும். அவரோடு ஒருமனப்பட்டிருக்கும் பொழுது நாம் அவரோடு கூட இருக்க முடியும். அதை திறந்து சொல்லுவோமா, நான் விழிக்கும் பொழுதும் சாயலில் திருப்தி ஆகணும் ஆண்டவரே, எப்பொழுதும் மண்டையிலே உம்மோடு கூட இருக்கணும், அந்த பாக்கியம் தாரும் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தில் வாசம் செய்கின்ற அன்பின் நல்ல தகப்பனே, என் கொடுத்தது அருமையான சத்திய வார்த்தைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வருகை அதி சமீபமாய் இருக்கிறது. ஆமாண்டவரே, தேவன் வருவார், வேகம் இறங்கி என்று சொல்லி நாங்கள் பாடியோம். ஆமாண்டவரே, நீர் வரப்போகிறீர் ஐயா, அந்த மகிமையின் ராஜாவாகி நீர் வரப்போகிறீர் ஐயா, அந்த மகிமையின் வருகிறை நாங்கள் பங்கு பெறுவதற்கு எங்களுக்கு நீ கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏழை ஏழைய ஜனங்கள் மீது அப்பா, இந்த சின்ன சிறியவளா என் சகோதரன் சொன்னீரே அப்பா, உண்மை அறிந்து ஏழை ஏழைமொழி பிள்ளைகள் மீது நாங்கள் கண்ணோக்கமாக இருந்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல் மனதை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே. எங்கள் கையில் கொடுத்த அந்த ஊழியத்தை உத்தமத்தோடும் உண்மையோடும் தாவீதின் சித்தத்தின்படி செய்து முடித்தது போல நாங்களும் உண்மை உத்தமமாய் சித்தத்தோடு இந்த ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்க எங்களுக்கு பாக்கியம் கொடுங்கப்பா. எங்கள் உள்ளத்தில் மனத்தாழ்மையை கொடு ஆண்டவரே. மனத்தாழ்மை உள்ளவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்கும்படிக்கு உங்க சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா, எப்பொழுதும் உம்மோடு இருக்கணும், உம்மோடு பழகணும் ஆண்டவரே, உம்மோடு பேசணும், உம்மோடு நடக்கணும், உம்மோடு பழகி சமாதானமாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு பாக்கியம் கொடுங்கப்பா. உம்மோடு இருக்கக்கூடியவர்கள் எங்களை மாற்றும் ஆண்டவர், உம்மோடு இசைந்து இருக்கணும், உம்மோடு ஒருமனதா இருக்கணும் ஆண்டவரே. நாங்கள் விழித்து பார்க்கும் பொழுது கூட உங்களுக்கு சாயலால் திருப்தி அடையணும், உம்மண்டையில் இருக்கணும், அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தான். அந்த வார்த்தை கேட்டு அர்ப்பணிக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் தொடும் ஆண்டவரே. ஜெயம் கொள்கிற உம்மோடு கூட வெண்வஸ்திரம் தரித்து உம்மோடு கூட நடப்பான் என்று சொன்னீரே. எங்கள் ஆவிக்குரிய வஸ்திரத்தை அசுசிப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற சபையார், இந்த வார்த்தையை அப்ப டிவியிலும் ரேடியோலும் கேட்கிற ஜனங்கள், உனக்கு வெப் டிவியில பார்க்கிற ஜனங்கள், தொலைக்காட்சி மூலமாய் பார்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாருமே இந்த கர்த்தருடைய ஆளுகை போல இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக, கர்த்தர் அவர்களுக்கு துணையாய் இருப்பீராக. இந்த நான்கு விதமான காரியத்தை நாங்கள் செய்து நீர் உலக தோற்றம் முதற்கொண்டு எங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பரலோக பரம ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய சுதந்திரதாரமாக எங்களை நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கூட செய்ய போவதற்காய் கோடான கூடிய ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடைசியாக உங்கள் ஆசீர்வாதத்திற்காக அக்கா அவர்கள் ஜெபிப்பார்கள். ஒரு நிமிஷம் அவர்களோடு இணைந்து ஆண்டவரே மிகப்பெரிய ஆசீர்வாதத்திலே மிகப்பெரிய ஆசீர்வாதம் ரட்சிப்பு. நான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், ரட்சிப்பில் அசதியா நான் இருக்கிறேன், என்னை மன்னிய ஆண்டவரே. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அசதியா இருக்கிறேன், என்னை மன்னிய ஆண்டவரே. இருப்பதிலேயே பெரிய ஆசீர்வாதம். ரட்சிப்பு தான். அந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். உன் வருகிறே நான் பங்கு பெற வேண்டும். அது மாத்திரம் பூமிக்குரிய நன்மை உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க கேட்காமலேயே கர்த்தரது எங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கு அக்கா ஜெபிப்பாங்க.
1: பலப்படுத்துங்க, சமாந்தை தந்து சந்தோஷத்தை தந்து காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. சமாந்தை யாரு இழந்துட வேண்டாண்டவரே, சமாந்தை சந்தோஷத்தை தாரும் ஆசீர்வதியும் பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. உன்னத பலத்தில இடக்கட்டுங்க, அக்கினியால மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடக்கூடிய மக்களாக ஒவ்வொருத்தரையும் மாற்றும் ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும் ஐயா. ரட்சிக்கப்படுவதே தேவை சித்தமா இருக்குது ஆண்டவரே. சத்தியத்தை அறியிற அறிவையும் ரட்சிப்புதான் தேவர் சித்தம் ஆண்டவரே. நாங்கள் ரட்சிக்கப்படணும் ஒருவரும் கத்தாவே. உண்மை அறிந்து கொள்ள அன்றி கொள்ளமே சார்ந்து கொள்ள மோடு இருக்க உதவி செய்யப்பா. ரட்சிக்கப்படணுமையா மனம் திரும்பி கொணப்படணுமையா உண்மை தேடணும் அன்றி கொள்ளணும் உண்மை அறிந்து கொள்ளணும். எப்போதும் கத்தாவே நாங்கள் உம்மோடு இருக்க அந்த கிருபை எங்களுக்கு தரவடியா செவிக்கிறோம். நாங்கள் எப்போதும் உம்மோடு இருக்க முடியும். வலதுகிறத்தால எங்க தாங்குகிறீர் ஐயா. அதற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரேசப்பா. எல்லாரையும் பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. உன்னத பலத்தில இடக்கட்டுங்க, அக்கில மூடிக்கோங்க, மகிமையில மூடிக்கோங்க ஆண்டவரே. கத்தாவே எந்த குடும்பத்திலையும் சமான குலைச்சல் வர வேண்டாம் ஆண்டவரே. எல்லா குடும்பத்திலும் சமானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வத்தையும் அளவுலாம் தாரும். காத்துக்கொள்ளும் அப்பா. அரிய அறிவில் நிரப்பப்படணும் ஆண்டவரே. விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும் ஆண்டவரே. யாருமே விசுவாசத்தை இழந்து போக கூடாது ரச்சா. ஆமாண்டவரே, பரிசுத்த பவுல் சொன்னா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் சொன்னாரப்பா. ஒவ்வொரு விசுவாசத்தை காத்துக்கொள்ள தேவனாய் கர்த்தர் அனுக்கிரம் பண்ண வேண்டும் ஜெபிக்கிறோம். வேதத்தை வாசிக்கணும் ஐயா. எல்லாரும் வேதத்தை வாசித்து சத்தியத்தை அறியிற அறிவில் நிரப்பப்பட முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. உன்னத பலத்தில் இடக்கட்ட முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. செபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், மூடு இருக்கணும் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. திருமணமாக்காத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும். சமாதி இல்லாத மக்களுக்கு சமான் தரணும். கடன் பிரச்சனை, கண்ணீர், வேதனைகள், துன்பங்கள், தொக்கங்கள் எல்லாவற்றையும் விடுதலை செய்யுங்கப்பா. குடிக்கிற குடும்பத்துல விடுதலை தாங்க ஆண்டவரே. கவலைகள் சோர்வெல்லாம் நீக்கி போடுங்க ஆண்டவரே. அப்போ அமை ஸ்தோத்திரம். தகப்பனையமை துதிக்கிறோம். தொழில் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. கர்த்தருடைய கரம் அவங்களை தாங்கணும் ஐயா. சாபத்திலையும் பாவத்திற்கு மக்களை விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா. என்ன நோயா இருந்தாலும் சுகமாக்குங்க. டிவி பாக்குற மக்கள், ரேடியோ கேட்கிற மக்கள் எல்லா வாழ்க்கையிலையும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை ஞாபகத்தை தாரு. அவர்கள் எல்லாரும் செவிக்கிற பிள்ளைகளாய் மாற்றி ஆசீர்வச்சு உயர்த்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க. ஒரு நன்மை குறைபடக்கூடாதுன்னு சொன்னீரப்பா. ஒரு நன்மை குறைபடாவிடி காத்துக்கொள்ளும். ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா, உயர்த்துங்க. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதிங்கப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. அதிசயங்களை அற்புதம் செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரட்சகர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே.
2: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
4: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12:80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், லக்னோன்னு 643-101 நீலகிரி சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் aswinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192.
1: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
0: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
2: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கு உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384-8414-1399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 வசனம், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: அப்ப பரலோகத்துக்கு போன எதுதான் டிக்கெட்? விசுவாசம் தான். விசுவாசம் இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. விசுவாசத்தினால ஈனோக்கு மரணத்தை காணாம எடுத்துக்கொள்ளப்பட்டார். நம்ம விசுவாசம் தான் மிக மிக அவசியம். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்கப்பா, எனக்கு விசுவாசம் தாங்க, என்னுடைய அவிசுவாசம் நீங்கி போடுங்கப்பா. நான் விசுவாசனால அடிக்கடி சோர்ந்துடுற ஆண்டவரே, இந்த விசுவாசம் எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். இன்னொருத்தர் வாசிக்கு கேட்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 11:5
3: விசுவாசத்தினாலே
2: ஏனோக்கு
3: மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார்.
2: விசுவாசத்தினால மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். நமக்கு விசுவாசம் வேணும். எபிரேயர் புஸ்தகம் 12:1
3: ஆகையால்
2: மேகம் போன்ற
3: இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க
2: பாரமான யாவற்றையும்
3: நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி
2: பாத்தீங்க, விசுவாசம் தொடங்குற அவர் தான் முடிக்கிறவர் தான். நம்ம இயேசுப்பா நோட்டு கேட்கணும், இயேசுவே எனக்கு விசுவாசம் தாங்கப்பா, எனக்கு அடிக்கடி விசுவாசம் குறைஞ்சிருதாண்டவே, எனக்கு அவிசுவாசம் நீங்க முடிச்சியும். அந்த பிள்ளையோட தகப்பன் கேட்டார்ல, எனக்கு அவிசுவாசம் நீங்க முடிச்சுன்னு கண்ணீரோடு கேட்டாரு. நம்மளும் கேட்கணும், ஆண்டவர் எனக்கு அவிசுவாசம் நீங்க முடிச்சியும், எனக்கு விசுவாசம் தாங்க. விசுவாசம் இருந்தா தான் பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். ஈனோக்கு விசுவாசித்ததுனாலதான் மரணத்தை காணாத விடிக்கை எடுத்துக்கொள்ளப்பட்ட. நம்மளும் கத்துட்டு கேட்போம் விசுவாசத்துக்காக. நான் பரலோகத்துக்கு போட முதல் என்ன நமக்கு விசுவாசம் வேணும். ரெண்டாவதாக நம்ம பாக்குறோம் பரலோகத்துக்கு போகணும்னு என்ன வேணுமா நமக்கு? ஏசாயின் புஸ்தகம் 59:20
3: மீட்பர் சியோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
2: மீறுதலை விட்டு திரும்ப வேண்டும், பாவத்தை விட்டு திரும்ப வேண்டும். நம்ம மீறி மீறி செய்யற காரியத்தை விட்டு திரும்ப வேண்டும். நம்ம செஞ்சிட்டு செஞ்சு திரும்ப திரும்ப மன்னிப்பிருக்கிற அந்த காரியத்தை விட்டு திரும்ப வேண்டும், பாவத்தை விட்டு திரும்ப வேண்டும். அவங்களுக்கு தான் கர்த்தர் வருவார். முதல் விசுவாசம் இருக்கணும், அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். ஆண்டவராகிய இயேசுக்கு நம்மளை எடுத்துக்காரு, அவர் ராஜ்யத்துக்கு நம்மளுக்கு சேர்த்துக்காரு. ரெண்டாவது என்ன வேணும், மீறுதல் விட்டு திரும்பர்களுக்கு அவர் வருவார். நம்ம பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும், அப்ப நம்ம கர்த்தர் நம்மளை கூப்பிட்டு போவார், அவர் ராஜ்யத்துக்கு நம்ம போவோம். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் விசேஷம் 2:5.
3: ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து
2: விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி
3: ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக
2: இல்லாவிட்டால்
3: நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில்
2: உன் விளக்குத்தண்டை
3: அதனிடத்தில் நின்று நீக்கிவிடுவேன்
2: சொல்றாரு. மனம் திரும்ப வேண்டும். எந்த இடத்துல விழுந்தோம், எந்த இடத்துல கத்திருக்கும், நமக்கும் பிரிவு வந்துச்சு. நான் நல்லா தானே ஓடிட்டு இருந்தேன், நல்லா தானே இயேசுக்காக நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், எப்படி எனக்கும் கத்திருக்கும் பிரிவு வந்துச்சு, கத்துட்டு நீ செபிக்க முடியல, துதிக்க முடியல, ஆராதிக்க முடியல, என்னால உள்ளத்தை ஒருமைப்படுத்த முடியல, சிந்தனை செதறுது, கத்திர செபிக்கிறான்னு வாய் செபிக்கிற வாய் தான் செபிக்குது, துதிக்க முடியல, வாய் தான் துதிக்குது, ஆனா ஆண்டவருக்கு எனக்கு ஒரு இணைப்பு இல்லாம இருக்கிறேனே, என்ன செஞ்சேன்னு சொல்லி அதான் சொல்லி. இந்த எந்த இடத்துல விழுந்தாய் என்று நினைத்து மனம் திரும்பு. எந்த இடத்துல கத்திருக்கோம் உங்களுக்கு பிரிவு வந்துச்சு, அது யோசித்து பாருங்க. அதை விட்டு நான் பார்த்து மனம் திரும்பேன்னு துதிக்க முடியும், செவிப்போம், சும்மா வாய் செவிக்கும், வாய் துதிக்கும். கத்திருக்கும் நமக்கு இணைப்பு இருக்கா, இல்ல ஆண்டு விட்டு ஆண்டு கூட ஒன்றரை கலந்துருக்கிறோமா, ஆண்டுக்கும் நமக்கு பிரிவினை இருக்கா, பார்த்து நினைத்து மனம் திரும்பு. அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். செய்த பாவத்தை நம்ம செய்யக்கூடாது, செஞ்ச பாவத்தை செய்வோமானால் பரலோர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாது. மனம் திரும்பு. மனம் திரும்ப என்ன, ஆமா ஆண்டவரே செய்த தப்புதான்ப்பா, இனிமேல் செய்யாத காத்துக்கொள்ளும், இதுல இருந்து எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கணும். தாவீதை கேட்கிறார் பாருங்க, 39:8.
3: என் மீறுதல்கள் எல்லாவற்றிலிருந்து
2: என்னை விடுதலையாக்கும். நம்ம ஆண்டவரே கேட்கணும், என் மீறுதல் எல்லாவற்றிலிருந்து என்னை விடுதலையாக்கும். அவர் நம்மளுக்கு போல பாடுள்ள மனுஷன்தான் கேட்கிறாரு, என் மீறுதல் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கும். அப்பதான் நமக்கு ஆண்டவருக்கு ஒரு இணைப்பு இருக்கும், ஆண்டவருக்கும் நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்கும். ஆண்டு கூட ஐக்கியமா இருக்க முடியல, மீறுதல் செய்து பாவத்தை திரும்பி திரும்பி நம்ம செய்வோமானால் கத்திற்கு நமக்கு ஐக்கியம் இருக்க முடியாது. சொல்றாரு மீறுதல் எல்லாவற்றையும் இந்த விடுதலையாக்கும். ஆண்டோட கேட்கணும், நம்ம மன்னிப்பார், நிச்சயமா கேட்ட மன்னிப்பார். அவர்கிட்ட நம்ம கேட்கணும். அதே இளையகுமாரத பாக்குறோம், எல்லாம் சொத்தெல்லாம் செலவு பண்ணிட்டாரு, மனம் போல வாழ்ந்து பார்த்தாரு, நிம்மதி இல்லை. சொத்தை செலவு பண்ணி பார்த்தாரு, மனம் போல ஃப்ரெண்ட்ஸோட என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு பார்த்தாரு. அவங்க தகப்புன்னு என்ன பண்ணிட்டார், நீந்தா கொஞ்சம் உனக்கு பேர கொடுக்குற சொத்தனை கொடுத்துட்றேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நீ பண்ணப்பில்ல. ஆனால் அங்கே என்ன இல்லை, நிம்மதி இல்லை, மனதில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சாப்பாடு இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சாப்பாடு இல்லை, எல்லாமே இல்லை. அது பிறகு அவர் நினைக்கிறாரு. லூக்கா விசேஷம் 15:20.
3: எழுந்து புறப்பட்டு
2: அவருக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சு, இவ்வளவோ செஞ்ச எல்லாம் செஞ்சாலும் நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல, சாப்பாடு கிடைக்கல அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு, எழுந்து புறப்பட்டு அந்த இடத்தை விட்டு. அதுதான் மனம் திரும்பல புரிக்குது. எழுந்து புறப்பட்டு
3: தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன்
2: அவனை கண்டு மனதுருகி ஓடி
3: அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான்.
2: அவன் என்ன செய்ய எழுந்து புறப்பட்டாரு அந்த இடத்துல வந்து மன திரும்பல. அதான் மன திரும்பல குறிக்குது. எழுந்து பாருங்க, லூக்கா விசேஷம் 15:17.
3: அவனுக்கு புத்தி தெளிந்த போது,
2: அந்த புத்தி தெளியணும், நம்ம இவ்வளவுலாம் செஞ்சோம் என்ன நிம்மதி இருக்குது ஒண்ணுமே இல்லை, புத்தி தெளிஞ்ச போது
3: அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர்,
2: என் தகப்பனுடைய கூலிக்காரர்
3: எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன்,
2: அவனுக்குள்ள ஒரு உணர்வு வந்துருச்சு, புத்தி தெளிஞ்சிச்சு, எல்லா சொத்தையும் வேசித்தனமும் வேசித்தனம் பச்சரம் பாவம் எல்லாத்தையும் செலவு பண்ணி போட்டான், அவனுக்குள்ள என்ன நிம்மதி இல்லை. அப்ப சொல்றான், இது நான் எத்தனையோ கூலிக்கார் அங்க சாப்பிடுறாங்க, நானும் தப்புறத போவேன்னு சொல்லி அந்த பாவத்தை விட்டு என்ன செஞ்சார், எழுந்தாரு. 23
3: கொளுத்த கன்றை கொண்டு வந்து,
2: அடியுங்கள்,
3: நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம்,
2: புசித்து சந்தோஷமா பாத்தீங்களா. அதனால அந்த மனம் திரும்ப வேண்டும் அருமையானவர்கள், என்ன பாவமோ அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். எதுக்கு நம்ம அடிமையா இருக்கிறோம், எதுக்காக தேவையில்லாத காரியத்துக்கு அடிமையா இருக்கிறோம், அதுலேருந்து நம்ம மனம் திரும்பிட்டோம்னா நம்ம என்ன செய்யலாம், ஆண்டுகிட்டு வந்துடலாம். தாவீதுராஜ் கேட்டது போல, கர்த்தாவே எல்லா மீறலேருந்து எனக்கு விடுதலை தாரும் கேட்போம். ஆண்டவரே எல்லா மீறலேருந்து எனக்கு விடுதலை தாங்க, ஆண்டவரே எல்லா மீறலேருந்து எனக்கு விடுதலை தாங்க எனக்கு கேட்போம். கர்த்தர் நிச்சயமா நம்மளை விடுவிப்பார், அவர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். இதுதாங்க சொல்றாரு 2 பேதுரு 3:9
3: தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி, கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து,
2: தாமதமாயிராமல்
3: ஒருவரும் கெட்டு போகாமல்,
2: எல்லாரும்
3: மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி, நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார்,
2: நீடிய பொறுமையுள்ளவரா இருக்கிறார், ஒருத்தர் கெட்டு போக கூடாது விரும்பி நீடிய பொறுமையுள்ளவரா இருக்கிறார். என் மக மனம் திரும்பமாட்டாளா, என் மக மனம் திரும்பமாட்டாளா, அவருக்கார ரத்தத்தை என்ன சிந்தினேனே, அவருக்கு அடிக்கப்பட்டனே, நொறுக்கப்பட்ட அந்த கேடு அடைந்தனே, கைகளா நீ கால்களா நீ அடிக்கப்பட்டனே, நொறுக்கப்பட்டனே, விழால குத்தப்பட்டனே, முள்ளு முடிச்சு விட்டப்பட்ட முதுவெல்லாம் அடிக்கப்பட்டு எவ்வளோ பாடுகள் பட்டிருக்க, இன்னும் என் மகன் திரும்பலையே, இன்னும் மக திரும்பலையே அப்படின்னு சொல்லி கத்த நமக்காக ஏக்கத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரு. ஒருவரும் கெட்டுப்போகூடாதுன்னு சொல்லிதான் விரும்பி இன்னும் நீடி பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டுகிட்ட வருமா, உங்க பாவ வழியெல்லாம் விட்டு கத்துட்டு வருவோமா, கத்துறவங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். என் மக எப்போ வருவா, என் மக எப்போ வருவா, அவளுக்கெல்லாம் பட வேண்டி பாடெல்லாம் பட்ட எல்லாம் நம்ம செய்து முடிச்சுட்ட இன்னும் வரலையேன்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுப்போமா, இன்னொரு காய்ச்சிக்கலாமா. 2 பேதுரு 3:9
3: தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி, கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து,
2: தாமதமாயிராமல்
3: ஒருவரும் கெட்டு போகாமல்,
2: எல்லாரும்
3: மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி, நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார்,
2: ஆண்டு மனம் திரும்புமா, ஆண்டுட்டு வருமா, பழைய காரியத்தில விட்டுட்டு எனக்கு ஏசு போகுதுன்னு சொல்லி வருமா. கர்த்தர் உங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் மேனவர்களே, நீங்களா மனம் திரும்பதான், நம்ம ஒவ்வொருவரும் மனம் திரும்பதான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஆண்டு கர்த்தர் ஒப்பு கொடுப்போம்மா. முதல்ல நமக்கு விசுவாசம் இருந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும். ரெண்டாவது மனம் திரும்பி, மனம் திரும்பினாதான் பரலோகத்துக்கு போக முடியும், பாவத்தோடு பரலோகத்துக்கு போக முடியாது. 3வதாக மார்க்கு சுவிசேஷம் 13:33
3: அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால்,
2: காலத்தை நீங்க எப்ப எந்த காலம் இயேசுக்கு எப்ப வருவாருன்னு சொல்லி நீங்க அந்த காலத்தை அறியாதபடியால்
3: எச்சரிக்கையாயிருங்கள்.
2: என்ன அறியாது, நீங்க உங்களுக்கு தெரியாது எப்ப வருவாருன்னு தெரியாது, பிதாவை தவிர யாருக்கும் குமாரனு கூட அறியாதுன்னு சொல்லி இருக்கு கர்த்தருவே சொல்லுது. ஆனா அவர் எப்ப வருவார் நமக்கு தெரியாது, அந்த காலத்தை அறியாதபடியா நீங்க எச்சரிக்கையா இருங்கள்,
3: விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள்,
2: விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள்,
3: என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து
2: எனக்கு
3: செவி கொடுத்தருளும்,
2: செவி கொடுக்கணும்,
3: மரண நித்திரை அடையாதபடிக்கு,
2: மரண நித்திரை அடையாதபடிக்கு
3: என் கண்களை தெளிவாக்கும்,
2: என் கண்களை தெளிவாக்கும். நம்ம விழித்திருக்கணும். நம்ம அப்படி என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. நம்ம என்ன செய்யறோம், நம்ம தப்பு பண்றோமா ரைட் பண்ணுமா தெரியாது. அதெல்லாம் தாவி வச்சு கேட்கிறேன், ஆண்டவரே நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். செவம் பண்ணி விழித்திருந்து செவம் பண்ணுங்க. எப்படி விழித்திருந்து? நம்ம ஆத்மாத்த காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் இங்க சொல்ற சார் உன்னத பாட்டில் வாசிக்கிறோம். 5வது அதிகாரம் உன்னத பாட்டின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனம்.
3: நான் நித்திரை பண்ணினேன்,
2: நான் நித்திரை பண்ணினேன்,
3: என் இருதயமோ விழித்திருந்தது.
2: இருதயமோ விழித்திருந்து ஆண்டவராக இயேசுகிட்ட சொல்லுகிறார், விழித்திருந்து செவம் பண்ணுங்க. வாசிக்க கேட்கலாமா? மார்க் 13:33.
3: அக்காலத்திலே நீங்கள் அறியாதபடியால், எச்சரிக்கையாயிருங்கள்,
2: எச்சரிக்கையாயிருங்கள்,
3: விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள்,
2: விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். நித்திரை செய்தாலும் நம்ம ஆத்மத்துல விழித்திருந்து ஜபிச்சுட்டே இருக்கணும். அந்த விழிப்பை தாங்க ஏசப்பா, எனக்கு அந்த விழிப்பு தரணும்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஆண்டவரே நான் விழித்திருந்து ஜபம் பண்ண எனக்கு உதவி செய்யப்பா, எனக்கு விழிப்பை தாரு. கர்த்தர்கள் பிரியமானவர்களே, ஆண்டோட வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம ஜபம் பண்ணுவோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறீங்க பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, மே துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்தி சந்தோஷித்தாரு ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கோங்க. தெய்வீக பிரசனம் கூட இருக்கட்டும். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, சுகமாக்குங்க, சுகமாக்குங்க. காய்ச்சலை குணமாக்குங்கப்பா. கொரோனால கஷ்டப்படுற மக்களையும் குணமாக்குங்க, குணமாக்குங்க சப்பா. ஆண்டவரே நீங்க குணமாக்கம்மால முடியுமையா, வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும். தேவ பிரசனம் மூடட்டுமையா. நரம்பு மண்டலத்துல சுகமா இல்லாத மக்களுக்கு நரம்பு மண்டலத்தை குணமாக்குங்க ஆண்டவரே. ஐயாமை துதிக்கிறோம். கழுத்தோலியை குணமாக்குங்கப்பா. கழுத்துல பலவீனப்பட்ட மக்களை சுகமாக்குங்க, சுகமாக்குங்க, சுகமாக்குங்க சப்பா. கை கால் வலியை குணமாக்குங்கப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா. மஞ்சக்காமல வியாதியை சுகமாக்குங்க சப்பா. மஞ்சக்காமல வியாதியை சுகமாக்குங்கப்பா. மஞ்சக்காமல வியாதி இருக்குது நீ செபிக்க சொல்றீங்க. மஞ்சக்காமல கஷ்டப்படுற மக்களை என் தேவனை கர்த்தர் குணமாக்குங்க, குணமாக்குங்க, குணமாக்குங்கப்பா. அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாம ஒன்றே மகிப்பிடட்டும் ஐயா. பலத்த காரியத்தை செய்யுங்க சப்பா. கர்த்தருடைய கரம் தாங்கட்டும் அப்பா. அப்பா செபிக்க முடியாத மக்களுக்கு நல்ல செபிக்க கிருபை செய்யுங்க. துதிக்க முடியாதவங்களுக்கு துதிக்க கிருபை செய்யுங்க ஐயா. பைபிள் வாசிக்க முடியலன்னு சொல்லி கலங்குற மக்கள் பைபிள் வாசிக்க கிருபை தர முடியாது செபிக்கிறோம். பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்கப்பா. நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். தகப்பனே, தகப்பனே, என் அப்பன் இயேசுவை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க சப்பா. சாக்கியத்தை கொடுங்க சப்பா. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க சப்பா. நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கொள்ள முடியும். பாத்துல கெஞ்சுகிறோம் ஐயா, கெஞ்சுகிறோம். என் தேவை என்னவென்று படைத்தவர் அவர் அறிவார்னு சொல்லி பாக்குத்தின்படி நீ அறிந்திருக்கிறீரப்பா. ஒவ்வொருவர் தேவை நீர் அறிந்திருக்கிற உள்ளத்திலும் வெளியிறங்கமா அற்புதம் செய்ய முடியாது செபிக்கிறோம். அண்டிக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும்னு கெஞ்சுகிறப்பா. நம் நன்மையினால நிரப்பும் அப்பா, நிரப்பும் அப்பா. அப்பா நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவில் தெரிந்து இறங்கி வருகிறது. மாறுதல் வேற்றுமேனு எந்த நிழலின்னு சொன்னீரே அப்பா. நில இல்லைன்னு சொல்ல தெய்வநாய் கத்தர் ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய. எத்தனையோ பேர் வேலை இழந்திருக்காங்கப்பா. அவங்களுக்கு திரும்ப அந்த வேலை தர வேண்டுமே சப்பா. பரலோக பிதாவே வேலை இழந்திருக்கிற மக்களுக்கு வேலை தர வேண்டும் ஐயா. வேலையில எத்தனையோ பேர் அப்பா பிரச்சனையோடு கலங்கியிருக்காங்கப்பா. வேலையில பிரச்சனையெல்லாம் மாற்றி போடுங்க. வேலை சில இடத்துல எல்லார் கண்களும் தாய்வும் இறக்கம் கிடைக்க கிருவை செய்ய. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. ஐயாமை துதிக்கிறோம். திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பை தரணும். சமாளம் இல்லாத மக்கள் சமானத்தை தரணும். கடனோடு இருக்கிற மக்களுக்கு கடனை தாரு. குடும்பத்துல சமான சந்தோஷத்தை கட்டளிடுங்க ஆண்டவரே. எத்தனை குடும்பங்களை பிரச்சனைகள் போராட்டங்கள் ஆண்டவரே. எல்லா குடும்பத்திற்கு பிரச்சனைகள் போராட்டத்தை மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஐயாமை துதிக்கிறோம். தொழில் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸ்ல இருக்கிற மக்கள் வெற்றி தாங்க. பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. ஆத்மா நேசரையும் அண்டிக்குழுக்கொடி உன்னதமான பாக்கியத்தை தர வேண்டும் என்று செபிக்கிறோம். ஐயாமை துதிக்கிறோம். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கப்பா. சிறுப்பிள்ளை நல்லா படிக்கணும், ஞானத்தை கொடுங்க. போக்கிலும் வரத்திலும் தேவனுடைய கிருபை அவங்களை தாங்க வேண்டும் என்று செபிக்கிறோம். கர்த்தர் வீடு கட்டாவிட்டால் கட்டங்கள் பிரயாசங்கள் விருதா. கர்த்தர் நகரத்தை காக்காவிட்டால் காவலர் விழித்திருக்கிறதுன்னு சொன்னீரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ பாதுகாக்கணும், பராமரிக்கணுமே. எங்கு சென்றாலும் நீ தேவாதி தேவன் கூட இருந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். அப்பா எத்தனையோ பிள்ளைகள் வாழ்க்கை பாழாகி போகிறப்பா, அப்படிப்பட்ட காரியங்களை வரவே கூடாது ஏசப்பா. எங்களை ஆண்டவராக இயேசுவே எங்க வாழை பிள்ளைகளை பாதுகாக்கணும் ஐயா, பராமரிக்கணும் ஐயா, தேவ கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க, சமாளம் இல்லாத மக்கள் சமாளம் தாங்க. கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும் ஐயா. பெரிய காரியத்தை செய்யுங்க அப்பா. குழந்தை பாய்க்கலாம் சகுல, குழந்தை பாய்த்த தாங்கே சப்பா, தாங்கே சப்பா. அதிசயங்களை செய்யுங்க சப்பா, ஆசீர்வத்தை உயர்த்துங்கப்பா. ஐயாமை துதிக்கிறோம், கத்துடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரிய தருணு சென்னீரை ஆசீர்வத்தை உயர்த்துங்க. பொறுப்படுத்து காத்துக்கோங்க சப்பா. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்புரை யாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமே. கத்து நாம் சேவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
4: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
2: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கு உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானா வாதை ஒன்று அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
4: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாரி மாணவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்கள் கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களை பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
4: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
5: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவிங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
4: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192.
1: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
5: இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க அன்புணையர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் ஆயிரம் மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் BARB0 COONOO, அக்கவுண்ட் நம்பர் 1090100000229. மே காட் பிளஸ் யூ.
6: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: வாசிக்க கேட்ட 91 சங்கீதம் 3 வசனம்.
1: அவர் உன்னை வேண்டனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பார்.
0: ஆமா மாணவர்களே, இந்த பொல்லாங் நிறைந்த உலகத்துல வாழ்றோம். இனிமேல் அடிக்கடி வரப்போது நிறைய கஷ்டங்கள், கண்ணீர்கள், ஆபத்துகள், பத்துக்கள் நிறைய இருக்கும். ஆனாலும் கர்த்தர் நினைச்சாரு, கர்த்தர் தேடுறவங்களை நினைச்சாரு, வேடண்டி கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்பிப்பார். உமைக்காரம் நோய் வந்தாலும் சரி, தேங்காய் காய்ச்சல் இருந்தாலும் சரி, கொரோனா கொள்ளை நோய் என்ன கொள்ளை நோய் உலகத்துல இருந்தாலும் ஆண்டவரை இயேசுக்கு திரும்பி வேடண்டி கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கி நம்மளை என்ன செய்வாரா, தப்பிப்பாரு. அல்லேலூயா. நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வந்து கர்த்தர் மாத்திர உறுதியை பற்றி கொண்டா போதும், எந்த கொள்ளை நோய் நம்மளை தொட முடியாது. எந்த வேடன் யாரு பிசாசு அமைக்கிற கண்ணிக்கு நம்மளை விலக்கி காத்துக்கலாம். பிசாசை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கொள்ளை நோய் பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதான் சொல்லு, வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி நம்ம தப்பு வைக்கிற தேவன் நம்முடைய தேவன், கலங்க வேண்டாம். அவர் உறுதியை பற்றி பிடித்து கொள்ளணும். நம்ம செவத்தில் உறுதியை தரித்திருக்கணும். வேத வாசிக்கப்பிலையும் குடும்பச்சவம் பண்றதுலயும் எல்லாருக்கும் வீட்லயும் குடும்பச்சவம் பண்ணணும். அப்ப கர்த்தர் வேலடிச்சு காத்து கொள்வாரு. அல்லேலூயா. யார் வீட்டிலாம் குடும்பச்சவம் பண்றோமோ வேலடிச்சு கர்த்தர் காத்து கொள்வார். நம்ம நடந்தாலும் உட்கார்ந்தாலும் செவத்தோடு துதியோடு இருக்கும்போது எந்த வேடன் யாரு பிசாசு வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் நம்ம தப்பிப்பார். அது மாத்திரம் வாசிக்க கட்ட சங்கீத புஸ்தகம் 49 சங்கீதத்துல 15 வசனம்.
1: ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார்.
0: பாதாளத்தின் வல்லமைக்கு என்ன செய்கிறார், நம்மள தப்புவித்து மீட்பார்.
1: அவர் என்னை ஏற்றுக்கொள்வார்.
0: பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மளை தப்புவித்து மீட்பார், அவர் நம்மள ஏற்றுக்கொள்வார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா. பாதாளம் நம்மள என்ன செய்ய முடியும், ஒரு நாளும் மேற்கொள்ள முடியவே முடியாது. பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மளை தப்புவித்து மீக்கிறதேவன். எந்த பாதாளமும் நம்ம மேற்கொள்ள முடியாது. எத்தனை பாதாளங்கள் நம்ம குரோதம் வந்தாலும் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வாசிக்கிறோம். 6:8 வாசித்து பாருங்க. பாதாளம் பின் செல்லுமாமா, அப்படி வந்தாலும் நம்மளை என்ன செய்ய, பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மளை தப்புவித்து மீக்கிற தேவன்.
1: நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம்
0: என்ன செஞ்சிச்சு, அவன் பின்னால சென்றுச்சு. இங்க என்ன சொல்றாரு கர்த்தர், நமக்கு பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மள என்ன செய்யறாராம், தப்புவித்து மீட்பார். அல்லேலூயா. மீட்பார் மாட்டில நம்மள என்ன செய்வாராம், நம்மள அவரு ஏற்றுக்கொள்வார. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா. நம்ம எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம், நம்ம எதை பார்த்தும் பயப்பட, பாதாளம் ஒரு நாள் மேற்கொள்ள முடியாது, பாதாளம் தொடவே முடியாது. ஒவ்வொரு நாள் நம்ம செபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், கர்த்தரோடு இருக்கணும், வேதத்தை வாசிக்கணும், வீட்டுல குடும்பச்சவம் பண்ணணும். எப்போது நம்ம வீட்டுல நம்ம உள்ளத்துல நம்ம செபிச்சும் தூசிட்டே இருந்தோம்னா எந்த பாதாளம் மேற்கொள்ள முடியாது, எந்த கொள்ளை நோய் நம்மள மேற்கொள்ள முடியாது, எந்த வேடனுடைய கண்ணி நம்மள மேற்கொள்ளவே முடியாது. அதை பார்த்து நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா கடைசி நாளுடைய காரியங்கள் இப்ப நடந்து கொண்டிருக்கு. மலேசியால எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரம் வெள்ளம், நீங்களா பார்த்திருப்பீங்க, பயங்கரமான வெள்ளம் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்குது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவருடைய பிள்ளைகள் என்ன செய்வார், எல்லாத்திலையும் தப்புவித்து நம்மள என்ன செய்யறாரு, காக்கிற தேவன். எதை பார்த்து நான் பயப்பட வேண்டாம். நம்ம எல்லாம் செபிக்கணும், அதிகமா செபிக்கணும், அதிகமா தேவனோடு உறவாடணும், அதிகமா ஆண்டு பாதத்துல காத்திருக்கணும். அது மாத்திர காலையில எந்திரிச்சு கர்த்தருடைய கரத்துல நம்ம உப்பு கொடுத்து செபிச்சுட்டு தான் நம்ம வெளியே போகணும். அப்ப தேவனுடைய பாதுகள் நமக்கு எப்பவுமே கூட இருக்கும். நம்ம வெளியே போய் எந்திரிச்சு போய் சும்மா போயிடக்கூடாது. காலையில எந்திரிச்சதும் கொஞ்ச நேரம் செபிச்சு பைபிள் வாசித்து ஆண்டோட வார்த்தையை நம்ம தியானித்து போகும்போது அந்த நாளெல்லாம் உங்களோடு கர்த்தர் கூட இருப்பாரு, உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். எந்த தீங்கு நம்மளை தொடவே முடியாது, எல்லா தீங்குக்கு நம்மள விலக்கி காப்பாரு. அல்லேலூயா.

0: அல்லேலூயா. நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நம்ம தப்பித்தனம் என்னெல்லாம் செய்யணும்னு நம்ம தியானிக்க போறோம். முதலாவதாக பார்க்கிறோம் தானியல் புஸ்தகம் 6:16.
1: அப்பொழுது ராஜா
0: கட்டளையிட
1: அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற
0: உன் தேவன்
1: உன்னை தப்புவிப்பார் என்றார்.
0: அல்லேலூயா. ஒரு புரட்சியாதி ராஜா அறிஞ்சிருக்கிறாரு, நீ இடைவிடாம நீ ஆராதிச்சுட்டே இருக்கப்பா, உன்னை என்ன சொல்ல, நீ இடைவிடாத ஆராதிக்கிற உன் தேவன் உன்ன தப்புவிப்பார். எதுல இருந்து? சிங்கத்தின் வாயிலிருந்து. ஹலேலூயா. சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவிப்பார் என்று சொல்லி தவியார் அந்த ராஜா. ஆண்டவர் அறியாத ஒரு ராஜா தான் அவர் சொல்றாரு, நீ இடைவிடாம ஆராதிக்கிற உன் தேவன் சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவிப்பார். அப்ப நம்ம இடைவிடாம ஆராதிச்ச போதும், அவர் நம்ம எந்த சிங்கமா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி நம்மளை நினைச்சுவாரு, நம்மளை தப்புவிப்பார். இடைவிடாம தூச்சிட்டும் சோத்திரம் பண்ணிட்டு உள்ளத்துல பாட்டு பாடிட்டும் ஆண்டவரை ஆராதிச்சே இருந்தா நம்மளை தப்பிப்ப எந்த ஆபத்தை மேற்கொள்ள முடியவே இல்லை. எந்த விபத்து வந்தாலும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. எந்த நிலைமையிலையும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து நம்மளை தப்பு வைக்கிற தேவன். நீங்க இங்க கலங்க வேண்டாம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளோட கூட இருந்து நம்மளை நடத்துகிற தேவன். 2 தீமோத்தேயு 1:4.
1: என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன்.
0: என்ன சித்திரியத்தோடு தேவனை ஆராதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இது ஒண்ணு பெரிய காரியம் இல்லையே. நம்ம இங்க இருந்து எருசலேம் போய் ஆராதிக்கணும்னா நம்ம கஷ்டம். நம்ம எங்க இருந்தாலும் சித்திரியத்தோடு தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தா நம்மள அவர் தப்பிப்பார். நம்ம ஆராதித்த போதும், அவர் நம்ம தப்பி வைக்கிற வல்லவராக இருக்கு. சிங்கத்திலிருந்து தானியில தப்பி வைத்த தேவன் உங்களே கைவிட்டுவாரா? நிச்சயம் விட மாட்டார். நம்ம இடைவிடாமல் அவர் ஆராதித்து துதித்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் செவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்மளை அவர் தப்பி வைப்பார். அவர் நம்மளை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். நம்ம என்ன செய்யணும்? இடைவிடாம ஆராதிக்கணும். இங்க சொல்றாரு எப்ரேயின் புஸ்தகம் 12:28.
1: ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம்
0: பெறப்படுற ராஜ்யம் என்ன ராஜ்யம்? அசைவில்லாத ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை பெறுகிறவர்கள் நாம்
1: பயத்தோடும்
0: பக்தியோடும்
1: தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி.
0: பயத்தோடும் பக்தியோடு அந்த ஆராதனை எப்படி இருக்கணுமா? தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி
1: கிருபையை பற்றிக் கொள்ள கடவும்.
0: பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய முடியும். அவரை தேவனுடைய கிருபையை நம்ம என்ன செய்யணும்? பற்றிக்கொள்ளணும். ஆராதனை செய்யும் போது கர்த்தர் தானியில் இடைவிடாம ஆராதித்தார். சிங்கத்தின் கையிலிருந்து அவரை காத்தார். சிங்கங்கள் அப்படிதான் போட்டிருக்கு. சிங்கங்கள் அப்படி போட்டிருக்குது. அப்ப நம்மளையும் கர்த்தர் நிச்சயமா தப்பிப்பார். யாரும் பயப்பட வேண்டாம். இந்த புது வருஷத்துல கிரமான கஷ்டங்களா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை இடைவிடாமல் ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: நம்ம எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 26:7.
1: இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய 12 கோத்திரத்தாரும்.
0: அந்த 12 கோத்திரத்தார் என்ன செஞ்சிருக்காங்க? இடைவிடாம இரவும் பகலும் இடைவிடாம ஆராதித்திருந்தாங்களம்மா நம்ம முற்பிதாக்கள். அப்ப இது நம்ம அது மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும்? இனிமேலும் இடைவிடாம துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி அன்று ஓட்டு இருந்தோம்னா எந்த சிங்கமும் மேற்கொள்ளாது. கெச்சிக்கிற சிங்கத்தை போல எலும்புற பொல்லாத பிசாசு நம்மளை மேற்கொள்ள முடியாது. எந்த ஆபத்து பத்து நமக்கு வராது. இந்த உலகத்துல என்ன ஆபத்து வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, நம்மள தேவன் பாதுகாப்பாரு. அல்லேலூயா. எதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம என்ன சரி, இடைவிடாம தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கணும், துதிச்சு கொண்டிருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கணும். நிச்சயமா தேவன் நம்மளை தப்பிப்பார். ரெண்டாவதாக நம்ம ஆசிக்கு கேட்ட 2 கொரிந்தியர் 1:10 எப்படி எப்ப தப்பி வைக்கிறார பாருங்க. 1:10:10.
2: அப்படிப்பட்ட
1: மரணத்தினின்றும்
2: அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார். இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம்.
1: கத்திர நம்பி இருந்தாங்க. நம்மள அவர் அவரை நம்பி இருக்க வேண்டிய என்ன மரணம் வந்தாலும் நம்ம தப்புவிக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். அவரை முழுமையா நம்ப வேண்டும். ஒவ்வொரு நாள் அவரை முழுமையா நம்பி இருக்கணும். நம்மளை போதும், வேற ஒன்னும் ஆண்டவர் கேட்கலாம். அவர் நம்பி அவங்க இன்னமும் தப்பிப்பாருன்னு சொல்லி அவங்க அப்போஸ்தலர்கள் அப்ப கர்த்தரை நம்பி இருந்தாங்க. அதே போல நம்மளும் கர்த்தரை நம்ப வேண்டும். எல்லா சூழ்நிலையும் அவரே நம்ப வேண்டும். கர்த்தரை தப்பிப்பார், எல்லா இக்கட்சியங்களும் விடுவிப்பார் சொல்லி அவரை நம்ப வேண்டும். தாவீது ராஜா சொல்றாரு 62:8.
2: ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள்.
1: எந்த நேரத்திலையும் அவரை நம்புங்க. யாரை நம்ப வேண்டாம், அவரை நம்புங்க. எக்காலத்திலே அவரை நம்புங்கள். நிச்சயமா உங்களை கட்ட எல்லா இக்கட்டுக்கும் தப்பிப்பார். எந்த மரணம் என்ன பிரச்சனை வந்தாலும் கத்த நம்மளை தப்பிப்பார். நம்ம கலங்க வேண்டாம். நம்ம அவர் முழுமையா நம்பினா போதும். ஆபிரகாம் பத்தி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ரோமர்கள் நிருபம் 4:18.
2: உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு
1: தகப்பனாவதை
2: நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும்.
1: ஆபிரகாமுக்கு 100 வயசாயிருச்சு, சாராளுக்கு வயசாயிருச்சு, நம்பருக்கு என்ன செய்யல, ஏதுவே இல்லாம இருந்தோம்.
2: அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான்.
1: அவருக்கு என்ன செஞ்சாரா, நம்பிக்கையோட விசுவாசித்தான். இன்னைக்கு அவங்க மூலியமா வந்ததுதான் இஸ்ரேல் சந்ததி. நம்பிக்கை பெரிய காரியம். நம்ம நம்பணும். எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை நம்ப வேண்டும். நம்பிக்கையோட விசுவாசிச்சாரான். அவருக்கு 100 வயசு, சாராவுக்கு 90 வயசு, எல்லாமே அவங்களுக்கு முடிஞ்சிச்சு. ஆனா நம்புறதுக்கு எதுவே கிடையாது. குழந்தை கிடைக்குமுங்கிற நம்பிக்கை எதுவே கிடையாது. ஆனா அவங்க நம்பி இருந்தாங்க. அதனால கர்த்தர் அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து இன்னைக்கு அவங்கள நிமித்தாதான் இஸ்ரேல் சந்ததி உருவாயிருக்கு. அதனால நம்ம நம்புவோம். ஆபிரகாமை போல நம்புவோம். பரிசுத்த பாவுல அவங்கள நம்பினாங்க. தாவீது நம்பி இருந்தாங்க. நம்ம அவரை நம்புவோம். முதல்ல இடைவிடாம ஆராதிக்கணும். ரெண்டாவது அவரை முழுமையா நம்பணும். நம்பிக்கையே எனக்கு வரமாட்டேங்குதே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரோமர்கள் நிருபம் 15:13.
2: பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு.
1: எப்ப நமக்கு நமக்கு நம்பிக்கை பெருகும்? பரிசுத்தாவின் பலம் அவர் நமக்குள்ள வந்துட்டார்னா அதங்க வேதத்துல வாசிக்கிறேன். பரிசுத்தாவின் வரும்போது அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவினர் வரும்போது பலன் அடைந்து எருசலேமிலும் யூதியா முழுவதும் சமாரியாவிலும் பூமி கடீஸ்வரன் சாட்சி ஏற்படுத்த அந்த பலன் நமக்குள்ள வரணும். பரிசுத்தாவின் பலத்தினால் நம்பிக்கை என்ன செய்தா பெருகும்படிக்கு. பரிசுத்தாவை நமக்குள்ள இருந்தார்னா நமக்கு நம்பிக்கை பெருகும். நம்ம ஆண்டவரே பரிசுத்தாவின் அபிஷேகம் சம்பூர்ணமா தாங்கப்பா, கொஞ்சம் கொஞ்சம் வேண்டாப்பா, சம்பூர்ணமா தாங்க கேட்கணும். பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றும். கர்த்தர் சொன்னா இதோ மாம்சமணி யார் மேல ஆவிய ஊற்றுவேன்னு சொல்லி இருக்கிறாரு. நம்ம கேட்கணும். கேட்டதான் பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. தனியா என்னால வாழ முடியாது. அதனாலதான் இன்னொரு மொழிபெயர்ப்புல சொல்லி இருக்காரு, பரிசுத்தாவே வந்து நமக்கு துணையாளர் நமக்கு வந்துடணும். நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளும். பரிசுத்தாவின் பலத்தினாலே நம்பிக்கை பெருகும். பரிசுத்தாவின் நமக்குள்ள வந்துட்டார்னா நமக்கு நம்பிக்கை பெருகும். ஆண்டவர் கேட்டு பெற்றுக்கொள்ளுவோம். முதல்ல நம்ம தப்புக்கிற என்ன செய்யணும், இடவிடாம தேவனை ஆராதிக்கணும். ரெண்டாவது நம்ம தப்புக்கிறனா என்ன செய்யணும், கர்த்தரை என்ன செய்யணும், நம்பணும். எக்காலத்திலையும் எந்த காலத்திலையும் அவர் நம்பி இருக்கணும். என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் மகிழ்ச்சியா இருந்தாலும் எல்லா நாளையும் எக்காலத்திலே அவர் நம்ப வேண்டும். நம்பி இருந்தா போதும். கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆண்டவர் ஆசிரிக்க ஒரு வல்லவரா இருக்கிறார். நம்ம நம்பணும். வேற ஒண்ணு நம்ம ஆண்டவர் நம்பிட்ட கேட்கல. அவர் நம்ப வேண்டும். மூன்றாவதாக எப்ப நம்மளை தப்பிப்பாரா? லூக்காள் சுவிசேஷம் 21:36.
2: ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி.
1: இனி சம்பவிக்க போற பூமி அதிர்ச்சி, இன்னும் ஆண்டவர் கொள்ளை நோய், பகல் மீதமான இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது. பூமி அதிர்ச்சி, எங்க பார்த்தாலும் யுத்தங்கள், எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், சகலமான காரியங்கள் நிறைய நடக்கும்.
0: ஆனா ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு வீட்டுல வாசிச்சு பாருங்க, மத்தியில சுவிசேஷம் 24 மதியம் வாசித்து பாருங்க, என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு. அதான் இனி நடக்க பாரு இவைகளுக்கெல்லாம் நீங்க என்ன செய்யணுமா, தப்பி இனி நடக்க பாரு இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்புன்னு என்ன செய்யணுமா, வாசி
2: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிக்க.
0: இனி நடக்க போற இவர்களை தப்பணும். ரெண்டாவது என்ன செய்யணும், மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க.
2: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு,
0: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
2: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். இனி சம்பவிப்பார் இவைகளுக்கெல்லாம் தப்பணும்னா, மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரவானை எண்ணப்படும்னா எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும், விழித்திருங்கள் என்றார். விழித்திருக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எனக்கு செவ்வாய் தாங்கப்பா, விண்ணப்பத்தை நாம வைத்தாங்க, எப்பொழுதும் செவ்வனப்பா, நடந்தாலும் உட்கார்ந்தாலும் இயேசுவோடு பேசிட்டே இருக்கணும். ஆண்டவரே, நீங்க இயேசுவோடு பேசினவங்களுக்கு எல்லா ஆலோசனையும் தந்து கொண்டே இருப்பார். நீங்க எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், எல்லா ஆலோசனையும் தருவார். அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. இனி நடக்க போற இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பணும்னா, இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் தப்பணும்னா எப்பொழுதும் செவ்வமணி விழித்திருக்கணும். செவந்தான் செவச்சி இனி சம்பவிக்கிற இவைகளுக்கு தப்புணும். அது மாத்திர மனுஷக்கும் வர வரப்போற அவருக்கு முன்பாக நம்ம பாத்திரம் எண்ணப்படணும்னா என்ன செய்யணும், எப்பொழுதும் செவமண்ணி விழித்திருக்க வேண்டும். வேற எதுவுமே செய்ய முடியாது, எப்பொழுதும் செவமண்ணி விழித்திருக்க வேண்டும். இருதயம் கத்தரோடு இருந்து வேலை செஞ்சாலும் நடந்தாலும் போனாலும் இருதயம் கத்தரோடு இசைந்திருக்கணும். அப்ப நமக்கு எந்த ஆபத்து விபத்து வராது. அதான் எப்பொழுதும் இனி சம்பவிப்பார் இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரவனை எண்ணப்படணும். எப்பொழுதும் ஜெபமணி என்ன செய்யணுமா, விழித்திருக்கணும். ஜெபமணி ஒப்பு கொடுப்போமா, ஆண்டவரே என் கிருபி நாம விண்ணப்பத்தை நாம தாங்கப்பா, நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே சொல்லி கேட்போம். முதல்ல என்ன செய்யணும், இது தப்புன்னு என்ன செய்யணுமா, இடவிடாம தேவனை ஆராதிக்கணும். ரெண்டாவது அவரை நம்பணும், நம்புறது எப்ப பரிசுத்தன் பலத்தினால நமக்கு நம்பிக்கை பெருகுன்னு வாசிக்க கேட்டோம். மட்டும் கத்தடி பார்த்து கேட்டிருக்கோம், இப்ப நம்ம செவம் பண்ணுவோம். எங்களான் இசித்து வழி நிறுத்துறீங்களா, பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வல்லமுள்ள தேவனை கத்தாவே, மை போற்றுகிறோமே, வாழ்த்துகிறோம், அனுகிறோம் கத்தாவே. ஆகியா எங்கள் மத்தியில இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ரெண்டு பேராது மூணு பேராது நாமத்துல எங்கே குடியிருக்கீங்களோ உங்க நடுவில் இருக்கிறேன்னு சொன்னீர் ஆண்டவரே. ஐயா ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வித்து பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். சமாந்தி சந்தோஷத்தை தர முடியா செபிக்கிறோம். பலவீனத்தை மாற்ற வேண்டுமா செபிக்கிறோம். எல்லா கட்டுகளும் உடைத்து போட வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே கண்ணீர்லாம் துடைக்க வேண்டும் செபிக்கிறோம். ஐயா ஒவ்வொரு குடும்பத்தில் காணப்படுற எல்லா பிரச்சனைகள் கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தர முடியாது செபிக்கிறோம். கொரோனா கொள்ளை நோயிலிருந்து விடுதலை கொடுங்க ஏசப்பா. மேக்கரான் வியாதியிலிருந்து விடுதலை தாங்க. யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ ஒவ்வொருவரையும் குணமாக்கிருங்க ஏசப்பா, குணமாக்கிருங்க ஏசப்பா. அன்பின் ஆண்டவரே நீங்க தான் சுகமாக்கணுமே. டெங்கு காய்ச்சல கஷ்டப்படுற மக்களையும் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ விதத்துல கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா. அவங்க கஷ்டத்தெல்லாம் மாத்துங்க, கண்ணீர்லாம் தொடங்க, பிரச்சனையால் நீக்கிருங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்ய முடியாது. உண்மை நோக்கி நம்ம அன்றாடி செபிக்கிறோம் ஐயா. அதிசயங்களா அற்புதங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்ய சப்பா. வேண்டி குளிர்ந்திருக்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியிச்சிரு எங்கள் பரம தகப்பனே. கோடி கோடி ஸ்தோத்திரம் அண்டவரே. வீசிங்க வியாதியை குணமாக்குங்கப்பா. வீசிங்கனாலே எத்தனை பேர் மூச்சு விட முடியாம கஷ்டப்படுறாங்க ஏசப்பா. குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க ஏசப்பா. கெஞ்சி கேட்கிறேன் ஏசப்பா, கெஞ்சி கேட்கிறோம் அண்டவரே. இப்படி வல்லமை அவங்களுக்கு இறங்கி குணமாக்குங்கப்பா. 107 சங்கீத 20 வசனத்தில் சொன்னீரேன், வசனத்தை அனுப்பி குணமாக்குன்னு சொன்னீரப்பா. குணமாக்க முடியாது செபிக்கிறோம். கத்தாவே குணமாக்குங்க. தலைவலியை குணமாக்க, தலைப்பாரத்தை குணமாக்கப்பா அண்டவரே. தலைவலியை குணமாக்க, நரம்பு பலவீனப்பட்ட மக்களை குணமாக்கு. நரம்புகளால எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்களப்பா. லாங் குணமாக்குங்க சப்பா, குணமாக்குங்க சப்பா, குணமாக்குங்க சப்பா. பரலோக தேவனே ஒரு வீசம் விட வல்லமே அவங்கள மூடட்டு, அக்கினி மூடட்டு ராஜா. ஐயாமை துதிக்கிறோம் தகப்பனையுமே ஸ்தோத்திர. வேலையில பரமோசம் இல்லாத மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வேலையில பரமோசன் கிடைக்கணும். வேலை கன்ஃபார்மாகாத மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வேலை கன்ஃபார்மாக்கணுமே. கஷ்டப்படுற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கஷ்டத்தெல்லாம் மாத்துங்க, கண்ணீர்லாம் தொடங்க சப்பா. கத்துடைய பிரசனம் மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். தகப்பனையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுக்கிறோம் ஐயா. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்காக செபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்தை தாங்க. வேலையில்லாத மக்களுக்காக செபிக்கிற வேலையை தாங்கப்பா. வேலையில்லாத மக்களுக்கு வேலையை தாங்க. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவி செய்யப்பா. கடன் பிரச்சனை தவிக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்ய, உதவி செய்ய சப்பா. அண்டு வரையே கடன் பிரச்சனை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. உள்ளத்திலையும் வெளியிறங்குமா அற்புதத்தை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். வியாதியை குணமாக்குங்க சப்பா, பலவீனத்தை குணமாக்குங்கப்பா, தொழிற்சிற மக்களை ஆசீர்வதிங்க, வியாபாரஞ்சிற மக்களை ஆசீர்வதிங்க, காத்துக்கோங்கப்பா, குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்கப்பா, குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்கப்பா, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா, பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும், பராமரித்துக் கொள்ளும், தேவைக்குருவ எல்லாரையும் சொல்லுந்து கொள்ளட்டும், ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. கரண் அப்பாமே ஸ்தோத்திரம், ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பது செய்யப்பா, எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்க. குடும்பத்துல எத்தனை குடும்பங்களை சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்லப்பா, அன்றைய எத்தனையோ வேலையை கிடைச்சி வேலையை இழந்திருக்காங்கப்பா, அவங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை செவிக்கிறோம், வேலை கொடுங்கப்பா, பிரச்சனையை மாத்திருங்க சப்பா, எல்லா மக்களும் செபிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா மாற்றுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம், எங்களை அன்புரச்சரி அஸ்பா நாமத்தில் தாழ்மையா கேட்டுக்கிறோம் பரமபிதாபி, ஆமி. கர்த்த நம்ம செவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் தெரிவிங்கள், இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன்னை அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேத நமக்கு சொல்லுகிறது.
3: உங்கள் மொபைல் போனில் 9384-8414-1399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3:17 வசனம், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணீர்லேருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணீர்லிருந்து விடுதலை.
3: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்து செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
4: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101 நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானா வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினை அன்று தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினை தருவாரு. எல்லாத்திலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
1: வாழ்க்கையில் எல்லாம் இதாகணும். ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே நீ மாற்றும் ஆண்டவரின்னு சொல்லி கேட்கணும். அல்லேலூயா. ரெண்டாவதாக நம்ம என்ன செய்யணும்? முதல்ல மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் ஆட்சி இது போன்னு சொன்னா மனம் திரும்ப வேண்டும். ரெண்டாவதாக 1 பேதுரு 13
3: ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு,
1: மனதின் அறையை கட்டிக்கொண்டு,
3: தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து,
1: தெளிந்த புத்தியுள்ளாயிருந்து,
3: இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது,
1: இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது,
3: உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல்,
1: உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல்
3: பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள்.
1: பூரண நம்பிக்கை உள்ளவர்கள் மத என்ன செய்யணும்? மனதின் அறை கட்டணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? தெளிந்த புத்தியுள்ளவர்கள். மூணாவது என்ன செய்யணும்? நமக்கு வெளிப்பட போறாங்க, கிருபையின் மேல நம்பிக்கையுள்ளவர்களா இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். கடைசி வினாடியில் இருக்கிறோம். நம்ம என்ன செய்யணும்? மனது நிறைய கட்டணும். இங்கதான் உட்கார்ந்துருக்கோம், சிந்தனை எங்கெங்கயோ போயிட்டு இருக்கோம். போய் எப்பதான் பிரேயர் முடியும்? போய் சாப்பாடு செய்யணும், அதை செய்யணும், இது என்ன செய்யுது, அதை என்ன செய்யுது, இதுக்கு என்ன பண்றது அப்படி நம்ம உள்ளத்துல எங்கேயோ அலைஞ்சிருக்கோம். அத மனது நிறைய என்ன செய்யணும்? கட்டணும். மனதா மனதுதான் நம்ம அங்கங்க அங்கங்க அழிஞ்சிட்டே இருக்குது. மனதின் அறையை கட்டணும். ஆண்டவரே, எனக்கு மனதின் அறையை கட்ட எனக்கு பலன் கொடுங்கப்பா, எனக்கு உதவி செய்ய. மனசு அங்க இங்க அழிஞ்சிட்டு இருக்குது, என் மனசு அடக்கும், எனக்கு பலன் கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். இங்கே அதைத்தான் சொல்றாரு ஆண்டவர இயேசு கிறிஸ்து. லூக்கான் சுவிசேஷம் 12:35
3: உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும்,
1: நம்ம அறைகள் கட்டப்பட்டதாகவும்,
3: உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும்.
1: நம்ம அறைகள் கட்டப்பட்டு, மனதின் அறை கட்டப்பட்டிருக்கணும். இல்ல சிந்தனை அப்படியே எங்கேயோ அலைஞ்சிட்டு இருக்கோம். நம்ம அறைகள் கட்டப்பட்டதாக ஆண்டவரே, மனதின் அறையை கட்டு சுவாமி. என் சிந்தனை காத்துக்கொள்ளும், எண்ணங்களை காத்துக்கொள்ளும். எனக்கு ஏன் அப்படி சொல்றாருன்னா, எண்ணங்களையும் செய்திகளையும் கூட கடைசியில கத்துற என்ன செய்வாரா? ஞாயிற்றுக்கு நாள் வரப்போகுது. பிரசங்கி 3:17 பாருங்க.
3: சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியா?
1: அதுதான், சகல எண்ணங்களையும் செய்கைகளையும் இனி நியாயம் தீர்க்கும் காலம் இருக்கிறபடியால். அதனாலதான் நம்ம எண்ணங்களை சிந்தனைகள் எல்லாம் நியாயம் தீர்க்கனால, அதனால நம்ம மனது நிறைய நம்ம கட்டணும். எப்படி நம்ம கட்ட முடியும்? எபேசியர் புஸ்தகம் 6:14
3: சத்தியம் என்னும்
1: கச்சையை
3: உங்கள் அறையில் கட்டினவர்களாயும்.
1: சத்தியம் வசனத்தை தேவசனம் இல்ல, இதை நம்ம சிந்திச்சா கத்திரி பிரியமில்லாத காரியம். இதை நம்ம செய்யக்கூடாது, இது இந்த பொய் சொல்லக்கூடாது, கோபப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, எரிச்சல் வரக்கூடாது, கசப்பு வரக்கூடாது. இதெல்லாம் நம்ம சத்தியத்துலதான் நம்ம காண்டி சொல்லி கொடுத்திருக்கிறாரு. சத்தியம்னா கச்சை என்ன செய்ய எங்க கட்டணுமா? நம்ம அழுதுதா கட்டணும். சத்தியத்தை சத்திய வசனத்தை கேட்டு கேட்டு நம்ம அதுபடி வாழணும். சத்தியத்தை கேட்கணும், அதுபடி நம்ம வாழணும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு தாங்கப்பா. சத்தியத்தை கேட்டு அதுபடி சத்தியத்தை மனசுல வச்சுக்கணும். சத்தியம் நம்ம கேட்டு ஒரு வசனத்தை கேட்கிறோம், இன்னொரு காலம் விட்டு போயிரும், அது பிரயோஜனமே கிடையாது. சத்தியம் என்னும் கச்சையை எங்க கட்டணும்? மனசுல கட்டணும். சத்திய வசனத்தை கேட்டு நம்ம அதன்படி நடக்கிறது கத்துட்டு பலன் கேட்கணும். ஆண்டவரே இந்த வசனத்தபடி நடக்க எனக்கு உதவிச்சிங்க, ஆண்டவரே எனக்கு உதவிச்சிங்கன்னு சொல்லி கேட்டா தான் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். சத்தியம்னு கச்சையை கட்டிக்கணும். உபாகம் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், உபாகம் புஸ்தகம் 11:19.
3: நீங்கள் என் வார்த்தைகளை
1: உங்கள்
3: இருதயத்திலும்
1: உங்கள்
3: ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி.
1: பாத்தீங்களா, நம்ம வசனத்தை ஆண்டோட வசனம் தெரிஞ்சு இருதயத்திலையும் நம்ம ஆத்மாத்திலையும் பதித்து வசனத்தை என்ன செய்யணுமா? நம்ம கைகளை அடையாளமா கட்டி
3: உங்கள் கண்களின் நடுவே
1: ஞாபக
3: குறியாக வைத்து
1: உங்க வசனத்தை நம் இறுதியத்திலும் நம் ஆத்மாத்திலும் பதித்து வைக்க வேண்டும். அருமையானவர்களே, வசனத்தை இங்க கேட்டு இந்த இடத்துல விட்டுட்டு போயக்கூடாது. வசனத்தை உள்ளத்துல போய் நம்ம பாருங்க, இந்த மாடெல்லாம் சாப்பிட்டுச்சுன்னு என்ன செய்ய அசைபடுது. சாப்பிட்டுட்டு முதல் சாப்பிட்டுரும், பின்னால் எடுத்து எடுத்து அசைபாடி அசைபாடி சாப்பிடும். அதே போல நம்ம வசனத்தை கேட்கிறோம், கேட்டு விட்டுறக்கூடாது. திரும்ப வீட்டுல போய் யோசிக்கணும், இன்னைக்கு என்ன வசனம் கொடுத்தாங்க, இன்னைக்கு எதை பத்தி ஆண்டவர் கூட பேசுறாரு, நான் எந்த வசனத்தை கேட்டுன்னு விட்டுட்டானா, வசனத்தை மறந்துட்டானா சொல்லி நம்ம என்ன செய்யணும்? வசனத்தை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வசனத்தை கேட்டு இப்படி விட்டுட்டு போயிடக்கூடாது. இங்க போறோம், அதுக்குள்ள நம்ம ஒருத்தர் ஒருத்தர் விசாரிக்கணும், அலம்பலம் விசாரிக்கிறோம், விசாரித்து அப்படியே நம்ம அந்த வசனத்தை விட்டுட்டு போயிரும். அப்படி போகாத படிக்கு இந்த வசனத்தை நம்ம வீட்டுல போய் சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு வசனம் கத்திரி என் கூட என்ன பேசினாரு, இன்னைக்கு எதை பத்தி பேசினாங்க, என்ன எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் தேவன் நம்மோட பேசுவார். இந்த வசனத்து மூலமா பேசுவார். இந்த மாடெல்லாம் என்ன சாப்பிட்டுட்டு அசைப்பாடு, அதே போல நம்ம வசனத்தை நம்ம அசைப்பாட்டு பார்க்கணும். கர்த்தர் இன்னைக்கு என் கூட என்ன பேசினார், இன்னைக்கு என்ன வசனம் சொன்னாங்க, நான் அதுபடி நடக்கிறான்னு சொல்லி நம்ம தனிமையா இருக்கும்போது வசனத்தை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்பதான் வசனம் நம்ம உள்ளத்துல தங்கும். ஏதோ சொன்னாங்க அப்படின்னு கேட்டுட்டு போறதல்ல, அது நம்ம இதயத்துல போய் வீட்டுல போய் யோசிக்கணும். யோசித்து நம்ம நடக்கும், அதன்படி நடக்கிறோமா, இல்ல வசனத்தின்படி நம்ம செய்யறோமா, இல்ல அது விட்டுட்டு போயிடுறோமா, இங்க கேட்டு அப்படியே காத்திரே விட்டுட்டு போயிடுறோமா சொல்லி நம்ம தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். வசனத்தை நம்ம சத்தியத்தை நம்ம அறையில கட்டணும். வசனத்தை நம்ம இருதயத்திலையும் ஆத்மத்திலையும் நம்ம பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். பாத்தீங்களா, இருதயத்திலையும் ஆத்மத்திலையும் என்ன செய்யணும், வசனத்தை பதித்து வைக்க வேண்டும். கேட்டுட்டு இங்க போறதுனால இல்ல, அது இன்னொரு வாசிப்பா, உபாகம் புஸ்தகம் 11:19.
3: நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும்
1: உங்கள்
3: ஆத்மாவிலும் பதித்து அவைகளை
1: உங்கள்
3: கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து
1: வைத்துக் கொள்ள வேண்டும். கத்தனம் எப்படிலாம் சொல்லி தர பாருங்க, வசனத்தை மறந்துட்டு போயிடக்கூடாது, இங்கே விட்டுட்டு போயிடக்கூடாது. ஏதோ ஒரு வசனம் கேட்டாங்க, என்ன சொன்னாங்க, அப்படி போயிடக்கூடாது. ஏன்னா கடைசி காலத்துல பிசாசன வரானாமா, அப்ப நமக்கு விழித்திருக்கணும். விழித்திருந்து தெளிந்தவர்களா இருந்தா தான் பிசாசன நம்மளை மேற்கொள்ள முடியாது. இங்க சொல்றாரு பாருங்க, 1 பேதுரு 5:8.
3: தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்தா
1: எப்படி இருக்கணுமா? தெளிந்த புத்தி, நம்ம மனசுல குழப்பம் சோர்வு தெளிந்த பிதனை என்ன, மனசுல சோர்வு குழப்பம் பிரச்சனை உள்ளத்துல கொண்டு வரக்கூடாது.
3: விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான்.
1: பிசாசு என்ன செய்யுது? வகை தேடி சுற்றி திகிறான். எவனை விழுங்கலாமோ, என்ன செய்யலாம், அவனை எப்படி தள்ளலாம், அவன் எப்படி கர்த்தர் வீட்டு பிரிக்கலான்னு சொல்லி என்ன செய்யற வகை தேடி என்ன செய்யறானா என்ன செய்யறான்
3: சுற்றி திரிகிறான்
1: சுட்டி திரி ஒரு இடத்துல இல்ல சுட்டி திரிகிறான் அப்ப நம்ம அதுக்கு எப்படி உள்ளவர்களா இருக்கணுமா தெளிந்த புத்தியுள்ளவர்கள் வாசிப்பா இருக்க
3: தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருங்கள்
1: தெளிந்த புத்தியுள்ளா இருங்கள்
3: விழித்திருங்கள்
1: விழிப்பா இருக்கணும் நம்ம ஆத்மாத்துல விழிப்பா இருக்கணும் நம்ம விழிப்பு இல்லாம நம்ம தூங்கிட்டே போறோம் வச்சுக்கோங்க நம்ம கையில இருந்தா கூட பொருள் என்ன சரி யாராவது திருடிட்டு போயிருவாங்க நம்ம விழித்திருந்தா நம்ம நம்ம என்ன செய்ய முடியாது நம்ம விழிப்ப தூக்கத்தா தூங்காம விழிச்சிருந்தா எந்த பொருளும் திருட முடியாது அதே போல நம்ம ஆத்மாத்துல விழிப்பா இருந்தா தான் பிசாசு நம்மள எந்த பொருளும் நம்மளை விட்டு திருட முடியாது நம்ம விழிப்பு இல்லாம இருந்தோம்னு வச்சுக்கோங்க நம்மளை விட்டு திருடிட்டு போயிருவான் அதான் விழித்திருங்கள் தெளிந்த புத்தி உள்ளீங்க
3: ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசான
1: உங்கள் எதிராளி நமக்கு எதிராளி யாரு சொல்லுங்க சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க நமக்கு எதிராளி யாரு பிசாசானவன்
3: கெச்சிக்கிற சிங்கம் போல்
1: அவன் சிங்கம் கிடையாது கெச்சிக்கிற சிங்கம் போல ஒரு மாய்மலம் கெச்சிக்கிற சிங்கம் போல்
3: எவனை விழுங்கலாமோ என்று
1: எவனை விழுங்கலாமோ என்று
3: வகை தேடி சுற்றி திரிகிறான்
1: வகை தேடி சுற்றி எப்படி உங்களை விழுங்கலாம் எப்படி உங்களை கர்த்தரோடு பிரிக்கலாம் சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான் நம்ம என்ன செய்யணும் தெளிந்த புத்தி உள்ள இருக்கணும் கர்த்தர் கேட்கணும் ஆண்டவரே எனக்கு தெளிந்த புத்தி கொடுங்க ஏசப்பா என குழம்ப கூடாது யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் தெளிந்த புத்தி கர்த்தர் கேட்கணும் எங்க அப்பா அப்படிதான் சொல்லுவாரு எங்க அப்பா சொல்லுவாரு நீ வந்து உனக்குள்ள எந்த குழப்பம் வரக்கூடாது அது இல்லை இது இல்லை இல்லை வரக்கூடாது கடவுளும் கூட வந்துட்டாலும் உன்னை எல்லாம் பாத்துக்குவாரு நான் கடவுள் கையில உன்னை ஒப்படைச்சிட்டேன்டா நீ கவலைப்படாத நீ தான் நல்லா ஆசீர்வாதமா இருக்க போற அப்படின்னு சொல்லுவாரு அது போல தெளி உன் மனசுல குழப்பம் இருந்தா ஒன்னும் செய்யாது ஒன்னும் தெரியாது கடவுள் உன்னை பார்க்க முடியாது கடவுள் நீ அறிஞ்சிக்க முடியாது அப்படின்னு எங்க அப்பா சொல்லுவாரு கடத்துல ஒரு மோதிரம் போட்டா தண்ணி தெளிவா இருந்தா தான் அந்த மோதிரத்தை ஏதாவது பொருள் கடத்துக்குள்ள போட்டோம்னா வந்து என்ன தெளிவா அந்த தண்ணி தெளிஞ்சிருந்தா தான் அதுக்குள்ள என்ன கிடக்குன்னு தெரியும் தண்ணி குழம்பி கலங்கிட்டு இருந்தா ஒண்ணுமே தெரியும் அதே போல நீ கடவுளும் கூட வரணும்னு சொன்னா உனக்குள்ள என்ன வரக்கூடாது எந்த எண்ணமும் உனக்கு பொருளாசை எந்த எண்ணமே வரக்கூடாது அங்க அப்பா சொல்லுவாரு அதே போல நமக்கு புத்தி தெளிந்தா இருந்தா தான் நம்ம கர்த்தர் அறிஞ்சு கொள்ள முடியும் பிசாசை எப்படி நம்ம மேற்கொள்ள பாக்குறா எல்லாமே நமக்கு தெரியும் அதனால கர்த்தர் நம்ம கேட்கணும் ஆண்டவரே எனக்கு தெளிந்த புத்தி தாங்க சப்பா கெச்சி உங்களுக்கு எதிராளியாக நமக்கு எதிராளி யாரு பிசாசு தான் கெச்சிங்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமான்னு சொல்லி என்ன செய்யறானா வகை தேடி சுட்டி தீர்கிறான் அவனுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும் சொன்னா நமக்கு தெளிந்த புத்தி வேணும் ஆண்டு கேட்கணும் முதல் என்ன ஆண்டு வருகைக்கு நம்ம என்ன செய்யணும் மனம் திரும்பணும் இல்லையா மனம் திரும்பணும் ரெண்டாவது என்ன செய்யணும் நம்ம அறைய கட்டிக்கணும் அறைய எதனால கட்டணும் தேவனுடைய வசனத்தை வச்சு கட்டிருக்கணும் அப்படித்தானே பார்த்தோம் ஆண்டோட வசனத்தை என்ன செய்யணும் இதயத்திலயும் ஆத்மாத்திலயும் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும் வசனத்தை கேட்டுட்டு ஏதோ பாசனம் வாசித்தோம் இன்னைக்கு என்னமோ ஒரு அதிகாரம் வாசித்தேன் மறந்து போச்சு அதுக்கு பிரயோஜனம் இல்லை வாசித்தும் பிரயோஜனம் இல்லை ஒரு வசனம் அவர் அதிகார வாசித்தா ரெண்டு வசனமாவது உங்க உள்ளத்துல கர்த்தர் பேசணும் இன்னைக்கு என்ன வாசித்தீங்க அந்த வசனம் உங்களோட பேசிச்சா நான் இன்னைக்கு இத்தனை வசனம் வாசித்தேன் இன்னைக்கு இத்தனை அதிகாரம் வாசித்தேன் அது முக்கியம் இல்லை வசனத்து மூலமா கர்த்தர் உங்களோட பேசணும் அதுதான் முக்கியம் கர்த்தர் கூட பேசுறாரா வசனம் என்ன வாசிங்க உங்களுக்கு யாவும் இருக்கா கேட்கணும் அதுதான் கர்த்தர் நம்மளத்துல எதிர்பார்க்கிறாரு அலையிலுயா சொல்லுங்க அலையிலுயா கர்த்தர் வர போறாரு அலையிலுயா வசனம் ஒன்னோட மறக்க கூடாது முதல் நம்ம மனம் திரும்பணும் ரெண்டாவது என்ன செய்யணும் வசனம் உள்ளத்துல நம்ம உள்ளத்துல இதயத்தில் எழுதி வச்சுக்கணும் அலையிலுயா இல்லாட்டம் சிந்தனை அங்கங்க அலை பயும் ஏன்னா எண்ணத்தையும் செய்யும் ஒரு நாள் நாய் திருக்கும் காலம் இனி இருக்கிறபடி நம்ம என்ன எண்ணம் சிந்தனம் என்ன சிந்தனை பண்ணும் என்ன எண்ணம் மற்றவங்களுக்கு ஏதாவது எண்ணி இருக்கமான்னு சொல்லி அது ஒரு நாள் கத்து நாய் தீர்ப்பாரு அதனாலதான் உங்க மனது நிறைய என்ன எதாச்சும் கட்டணுமா சொல்லுங்க சத்தியத்தை வச்சு மனது நிறைய கட்டணும் அலையிலுயா மூன்றாவதாக வெளிப்படுத்துற விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினொன்னாவது வசனம்
3: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்
3: ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடி
1: ஒருவனும் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாத விடிக்கு
3: உனக்குள்ளதை பற்றி கொண்டு
1: உனக்குள்ளதை பற்றி கொண்டு ஹலேலூயா நம்ம கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு கிரீடம் கொடுத்திருக்காரு தெரியுமா உங்களுக்கு நமக்கு நமக்கு எல்லாருக்குமே கர்த்தர் கிரீடத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த கிரீடம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன கிரீடம்? யாராவது சொல்லுங்களேன் பாக்கலாம். என்ன கிரீடம்? யோவான் சுவிசேஷம் 10:10.
3: திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி,
1: திருடவும்
3: கொல்லவும்
1: கொல்லவோ
3: அழிக்கவும்
1: அழிக்கவோ
3: வருகிறானே அன்றி,
1: வருகிறான் அன்றி
3: வேறொன்றுக்கும் வரான்.
1: வேறொன்று கொல்லவும் திருடவும் கொல்லவும் அழிக்கதான் வரான். திருட நம்ம திருடி போ வரார். அவன் தான் நமக்கு எதிராளியாகிய பிசாசு. வெளிப்படுத்தல் 3:11.
3: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்.
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன். கர்த்தர் வரப்போறாரு. இதோ சீக்கிரமா வருகிறேன்.
3: ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாத.
1: ஒருவனும் உன் கிரீடத்தை, உன்னோட கிரீடத்தை, மற்றவங்க கிரீடத்தை நீ பார்க்க வேண்டாம். உங்க மனைவி கிரீடத்தையோ உங்க பிள்ளைய கிரீடத்தை அவங்க பார்க்க வேண்டாம். அவங்க அவங்க கிரீடத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அதை வந்து அவங்கவுங்க தான் காத்துக்கணும். அதான் சொல்றாரு, ஒருவரும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாத விடிக்கு.
3: உனக்குள்ளதை பற்றி கொண்டு,
1: உனக்குள்ளதை பற்றி கொண்டு, உனக்குள்ளதை பற்றி கொண்டு. மற்றவங்களை நீ பார்க்க முடியாது, உன்னால முடியும். உன் கிரீடத்தை, உனக்கென்று கர்த்தர் கொடுத்த கிரீடத்தை உனக்குள்ளதை பற்றி. திருட வந்து என்ன செய்ய? திருடவும் கொல்லவும் அழிக்கவே வரான். வேறொன்றுக்கு வரான். பிசாசனுக்கு அந்த 3 காரியம் தான், கொல்லவோ அழிக்கவோ திருடவும் தான் வரான். அவனுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. திருட பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? இடம் கொடாதீங்க. அவன் சும்மா நமக்கு உள்ளத்துலேருந்து திடீர்னு வரமாட்டான். இடம் கொடுத்தா வந்துருவான். கொஞ்சமாவது இடம் கொடுத்தா வந்துருவான். பவுல் சொன்னாரு, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்கு. வாசிங்க எபேசியர் 4:27.
3: பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருக்கு.
1: பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? இடம் கொடாமல் இருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திருடன் வரப்போறான். திருடன் அவனுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கூடாது. இடம் கொடுத்தா உங்களுக்கு உங்க கிரீடத்தை திருப்பி திருடி போயிருவான். என்ன கிரீடன் பார்ப்போம். வாசிங்க எபிரேயர் லேபியராம் புஸ்தகம் 21:12.
3: அவனுடைய தேவனின் அபிஷேகம் தைலம் என்னும் கிரீடம்,
1: அவனுடைய தேவனுடைய அபிஷேகம் தைலம் என்னும் கிரீடம்
3: அவன் மேல் இருக்கிறது.
1: அவன் மேல் இருக்குது பாத்தீங்களா. அவனுடைய தேவனுடைய அபிஷேகம் என்னும் தைலம் என்னும் கிரீடம்
3: அவன் மேல் இருக்கிறது.
1: நம்ம ஒவ்வொருத்தர் மேலும் இருக்கிறது. யாரால அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்களோ உங்க மேல அபிஷேகம் பண்ணும் கிரீடம் நம்ம தலை நம்ம மேல இருக்கிறது. அந்த கிரீடத்தை பிசா திருடத்தா வருவான். குழப்பத்தை கொண்டு வருவான், சோறு கொண்டு வருவான், துக்கத்தை கொண்டு வர்றான், பாரத்தை கொண்டு வருவான், நமக்கு தேவையில்லாத குழப்பம் யோசனை சண்டை. அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுறது. அவருக்கு என்ன செய்ய? அவர் துக்கப்படுத்தாதீங்க. நீங்க பெற்ற அபிஷேகத்தை வாசிங்க எபேசியர் புஸ்தகம் 4:29.
3: கெட்ட வார்த்தை ஒன்றும்,
1: கெட்ட வார்த்தை ஒன்றும்
3: உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்.
1: உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்.
3: பக்தி விருத்திக்கு ஏதுவான,
1: பக்தி விருத்திக்கு ஏதுவான
3: நல்ல வார்த்தை உண்டானால்,
1: நல்ல வார்த்தை உண்டானால்
3: அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள்.
1: அதை கேட்கிறவர்கள் பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள்.
3: அன்றியும்,
1: அன்றியும்
3: நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று,
1: நீங்க மீட்கப்படும் நாளுக்கென்று
3: முத்திரையாக பெற்ற,
1: முத்திரையாக பெற்ற
3: தேவனுடைய பரிசுத்த ஆவியை,
1: தேவனுடைய பரிசுத்த ஆவியை
3: துக்கப்படுத்தாதிருங்கள்.
1: துக்கப்படுத்த நம்மளை நம்மளை விட்டு ஓடிடுறாரு. அபிஷேகம் பெற்றிருக்க உண்மைதான். யாரெல்லாம் துக்கப்படுத்துறோம்? கர்த்தருக்கு பிரியமான வார்த்தை வாயில வருதா? வந்தா கர்த்தர் நம்ம வீட்டு விலகிடுவாரு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப சவம் பண்ண போறோம். சவம் பண்ணலாமா? எங்கள் அன்பாரியை சித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றி ஓடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எஸ் அப்பா, மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய வசனத்தை கேட்ட ஒவ்வொரு சனங்களையும் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டுமா செவிக்கிறோம். நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கொள்ளுங்க. அநேக மக்கள் அப்பா நேரலை பார்க்க உதவிச்சிங்க. தேவக்கருவை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசரம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, சுகமாக்குங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா. என்ன பலவி இருந்தாலும் குணமாக்குங்கப்பா. அண்டவரே இறங்கும் இறங்குமப்பா. கால் வெளியை குணமாக்குங்கப்பா. முட்டி வெளியை குணமாக்குங்க சப்பா. அப்பாமை துதிக்கிறோம். தகப்பனையும் இறக்க செய்யுங்கப்பா, இறக்க செய்யுங்க அப்பா. மந்திரம் செய்வன கட்டுகள் எல்லாம் இயேசுக்கு நாமத்தில் உடைத்தெறிகிறோம் சுவாமி, உடைத்தெறிகிறோம் ஐயா. கத்ராக இயேசுக்கு நாமத்தில் பல்லாத பிசாசு அழித்து போடுகிறோம் ஆண்டவரே. அக்கினி அனுப்பி எல்லா சாத்தனையும் அழித்து நிர்மலமாக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். அப்பா அக்கா தலைவலியை குணமாக்கியேசுப்பா, தலைவலியை குணமாக்கி உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. நெஞ்சவலியை குணமாக்கி உங்க நாமத்தை மகிப்படுத்துங்கப்பா. கொலவலியை குணமாக்கி உங்க நாமத்தை நான் மகிப்படுத்துங்க ஏசப்பா. ஆண்டு விரைய குழந்தை பாக்கி இல்லா சகுலி குழந்தை பாக்கியத்தை தாரும். குழந்தை நீ கொடுத்திருக்க மக்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தாரும். சபிக்கமாக்கி ஆரோக்கியம் வரப்படுவேன்னு சொன்னீரே. குணமாக்குங்கப்பா. பரிபூர்ண சமாதத்தை தந்து சத்தியத்தை வெளிப்படுத்தும் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க ஏசப்பா. தகப்பனே, வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. வேலையில எத்தனை குடும்பங்களும் சொல்றாங்கப்பா, வேலையில பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்றாங்களப்பா. எந்தெந்த சகோதர சார்களுக்கு வேலையில பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் மாற்றுங்கப்பா. கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாத்திருங்க. வியாதியை குணமாக்குங்க சப்பா, பலவீனத்தை குணமாக்குங்க சப்பா. அண்டு விரைய குழந்தை பாய்க்கல சகோதரி குழந்தை பாய்த்தை தாங்க. திருமணமாக சகோதர சகோதரிக்கு திருமணம் நடக்க உதவிச்சிங்க. அண்டு விரையும் நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் அப்பா. இந்த காரியம் கத்திரால் வந்து சொல்லத்தக்கதாக எத்தனை சகோதரர்களுக்கு திருமணம் ஆகாம இருக்கப்பா. அண்டு விரைய திருமணம் நடக்க உதவிச்சிங்க, திருமணம் நடக்க உதவிச்சிங்கப்பா. கடன் பிரச்சனை தவிக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவிச்சிங்க. கண்ணீரை தொடங்க பிரச்சனையை மாத்திருங்கப்பா. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆராய் நம்முடைய பெரிய காரியத்தை நிமிடாத அதிசயங்களை செய்யுங்கப்பா. உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க அப்பாவை துதிக்கிறோம். எங்கள் வாலிப சகோதர சகோதரா நீ பாதுகாக்கணும் ஐயா. அவர்களாமே தேடணுமே அறிந்து கொள்ளணும் அப்பா. எண்டிக்கொள்ளணும் வாலிப சகோதரெல்லாம் பைபிள் வாசித்து வேதத்தை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியா ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டு வரையும் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. கண்கண்ட காட்சியிலே அவங்க மகிழ்ந்திருந்திருக்கூடாது ராஜா. ஆண்டு வரைய வேதத்தை வாசித்து பிரியமான பிள்ளைகளாக ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரையும் மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டும்படி ஜெபிக்கிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபார சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க சப்பா. அண்டு விரையை இறக்க செய்யுங்க இறக்க செய்யுங்க இறக்க செய்யுங்க சப்பா. அண்டு விரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கத்தாவை கெஞ்சுகிறோம் அப்பா. அந்த அப்பா இந்த நிகழ்ச்சி எங்கெல்லாம் பாக்குறாங்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க. ஒவ்வொரு மேலையும் தேவ பிரசனம் மூடிக்கொள்ளட்டும், அக்கினி மூடிக்கொள்ளட்டுமே சப்பா. பலத்த காரியத்தை செய்யப்பா. அருமைய ரட்சகராகிய தெய்வமே அவங்க உள்ளத்தை ஆளுக செய்யப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. நாங்கள் யார் இடத்துல போவோம்? நீர் தானே அவங்களை ஆசீர்வதிக்க முடியுமையா? கத்துடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்யத்தை தருன்னு சொன்னீரே. ஆசீர்வித்தலும் ஐயா, நன்மை செய்யுங்கப்பா. அப்பாமை துதிக்கிறோம் தேடி அப்பாமிடத்துல பழகி அப்பாமோட சமாரம் இருக்கணும் நன்மை உண்டாகும்னு சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு மக்களும் பழகணும் அவங்களுக்கு சமாரம் இருக்கணும் நன்மை உண்டாக்குற தேவ நீர் மாத்திருங்க அப்பா. எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்தீரே அப்பா. எங்களுக்காக மரண ஆக்கிரி ஏற்றுக்கொண்டீரே அப்பா. எங்களுக்காக கைகளிலும் கால்களிலும் ஆணியடிக்கப்பட்டீரே, விழால குத்தப்பட்டீரே, முள்ளு முடி சூட்டப்பட்டீரே, முதுவெல்லாம் அடிக்கப்பட்டு ஒறுக்கப்பட்டீரே தகப்பனை. ஒவ்வொருவரும் அன்பு ருசிக்கத்தக்கதாக பிரகாச மனக்கண்களை திறந்து விடுங்க ஆண்டவர். கத்தவர் நல்லவர் ருசித்து பார்க்கத்தக்கதாக ஆத்மா கண்களை திறந்து விடுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு ஆட்களையும் உள்ளத்தில் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்க. ஆசீர்வங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு மாதிரி தேவையான வல்லமை நிறப்பட்டும் நிறப்பட்டும் நிறப்பட்டும் ஆசீர்வதிங்க. பொறுப்படுத்திக்கோங்க. எல்லா துதிகான சொல்லுறோம் எங்களை அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கேஜுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கத்த நாம செவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
4: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கு உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை ஒன்று அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
4: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஆராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3:17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
4: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
5: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192.
6: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
7: எங்களின் ஏசிலம் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
8: எங்கள் முகவரி ஏசிவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர்,

0: அந்த வஸ்திரத்தை மெனிச்சைக்குள்ள பிசா திருடாது பிடிக்கிற மெனிச்சை விழித்துக் கொண்டு தன் மான கடப்படைக்கு வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவன். அப்படித்தானே, அன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவன். நம்ம வஸ்திரத்தை கத்தர் கொடுத்துருக்காரு, ரட்சிப்பின் வஸ்திரம் வாசித்து கூட பாருங்க. யாசாயா 61:10
1: மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும்,
0: மணவாளன் தன் ஆபரணங்களால் அலங்கரித்துக் கொள்வதற்கும்,
1: மணவாட்டின் நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும்,
0: மணவாட்டி தன் நகையினால் சிங்காரித்துக் கொள்வதற்கும்
1: ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி.
0: நமக்கு என்ன வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறாரு? ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி
1: நீதியின் சால்வை எனக்கு தரித்தார்.
0: எனக்கு என்ன கொடுத்திருக்காரு? நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரங்கள் உடுத்தி என்ன கொடுத்திருக்கிறாரு? நீதின் சாலுவே கொடுத்திருக்கிறார். அதை தான் திருட பாப்பான் பிசாசு. அதான் சொல்லு, தன் மானம் காணப்படாதபடிக்கு தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கிவான். திருடா திருட எப்பா எப்படா இவங்க ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதின் சாலுவை எப்படா திருடான்னு தான் பிசாசு ஆனவன் அலைஞ்சிட்டே இருக்கான். நம்மளுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? அவனுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லு, பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? இடம் படாமல் இருங்க. பிசாசு எதுக்கு வர வாசித்து பாருங்க, லூக்கால் விசேஷம் 10:30
1: இயேசு பிரதியுத்தரமாக,
0: இயேசு பிரதியுத்தரமாக
1: ஒரு மனுஷன்,
0: ஒரு மனுஷன்
1: எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில்,
0: எரிகோவுக்கு போகையில்
1: கள்ளர் கையில் அகப்பட்டான்.
0: கள்ளர் கையில் அகப்பட்டான்.
1: அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு,
0: அவன் என்ன செய்ய உடனே எதை விரிஞ்சிட்டா? வஸ்திரங்களை உரிந்து கொண்டு
1: அவனை காயப்படுத்தி,
0: காயப்படுத்தி
1: குற்றுயிராக விட்டு போனான்.
0: அந்த குற்றுயிரை சொல்றாங்களே பாரு, என்னங்க எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்க, குத்துயிரா இருக்கிற, நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிற, ஏன்டா எதா இருக்கிற, எப்பா வெந்தது தின்ட்டு விதி வந்து எனக்கு எதா பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அது யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை. அதான் சொல்லுங்க, என்ன செய்ய இவங்க என்ன பண்ணாங்க? எருசலேமில் எங்க பண்ணாங்க? எரியோக படங்க. நம்ம கூட இந்த ஒரு நாளைக்கு உள்ள காரியங்கள் உள்ள காரியங்கள்லாம் போகினாலும் நம்ம ஆத்மா என்ன செய்யணும்? நம்ம வஸ்திரத்தை நம்ம கத்து கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதின் சாலுமையை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம கொடுத்த வஸ்திரத்து மேல நம்ம கண்ணா இருக்கணும். நம்ம ஏதோ உலக மக்கள் மாதிரி உலக காரியங்களை போயிடக்கூடாது. ஏன்னா பிசாசு வேலை. அதான் பரிசுத்த பவுல் எழுதுற, பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? எபேசியர் புத்தகம்

0: 4:27
1: பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள்.
0: பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? இடம் கொடுக்காதீங்க, கொஞ்சம் கூட அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. எப்பா என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், என்ன செய்யலாம்னு நம்ம பாத்துட்டே இருப்பான். நமக்கு ஒரு நாள் அவருக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, இடம் கொடுத்துடக்கூடாது. நம்ம ரட்சிப்பாஸ்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு, நீதின் சாலுவை நமக்கு கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. அதை நம்ம அதைத்தான் சொல்லுங்க. தன்மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமா நடவடிக்கை, தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம வஸ்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வஸ்திரம், கர்த்தர் என்ன கொடுத்த வஸ்திரம், தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிற மனுஷன் அப்படித்தானே சொல்லி. மத்தவங்க வஸ்திரத்தை பார்க்க சொன்னாரா இல்ல? என்ன சொல்றாரு, தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கியம். எங்க போனாலும் நம்ம கையில அப்படியே இயேசு கிறிஸ்துவோடே நம்ம இறுதி இருக்குமானால் நம்ம வஸ்திரத்தை தொலைக்கவே மாட்டோம். நம்ம அப்படி கொஞ்சம் இருந்துட்டாங்கன்னா அவங்க ஏதாவது நினைச்சுக்குவாங்களா, இவங்க ஏதாவது அவங்க வழியில் நம்ம செய்யாட்டா அவங்க ஏதாவது கோவிச்சுக்குவாங்க, அவங்களை பிரியப்படுத்தணும், இவங்களை பிரியப்படுத்தணும் நினைச்சோம், நம்ம வஸ்திரத்தை விளந்துருவோம். அதன் தன்மானம் காணப்படாதபடிக்கு தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கியமான். வஸ்திர கர்த்தர் நம்ம கொடுத்த வஸ்திரம் என்ன வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரமோ நீதியின் சால்வை. அது காதல் இலக்காது பிடிக்கணும், போக வேண்டிய வரும் உலக நம்ம ஆண்டவர் அறியாத மக்களுடைய கல்யாணத்துக்கு போகணும், நம்ம சொந்தக்காரர் வீடு போகணும், உலக மக்களோட நம்ம ஒத்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. உலக மக்களோட என்ன செஞ்சிருக்க ஒத்து போகக்கூடாது, இப்படி செய்யணுவாங்க அப்படி செய்யணுவாங்க ஒண்ணுமே செய்யக்கூடாது. நம்ம ஆண்டவருக்கு எப்பவுமே நம்ம சிலுவையில் ஒரு கை, நம்ம கையை சிலுவையில் இருந்து கொண்டே இருக்கணும். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 5:8
1: தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள்.
0: நம்ம எப்படி இருக்கணும், தெளிந்த புத்தி. நம்ம ஆண்டு கேட்டே இருக்கணும், ஆண்டவரே தெளிந்த புத்தி உள்ளவர்கள் இருங்கள்.
1: விழித்திருங்கள்,
0: விழித்திருக்க எப்போ ஆத்மத்தில் விழிப்பு சரீரத்தில் சொல்லலாம். எனக்கா பாருங்க நிறைய நாள் தூக்கமே வரல, நான் விழிச்சுதான் இருக்கிறேன். அந்த விழிப்பு ஆண்டர் சொல்ல, ஆண்டு என்ன சொல்லுறது, நம்ம ஆத்மத்தில் விழிப்பா இருக்கிற அதான் சொல்லு. தெளிந்த புத்தி உள்ள இருங்க,
1: விழித்திருங்கள்,
0: ஏனெனில்
1: உங்கள் எதிரானியாகிய பிசாசானவர்,
0: எதிராளியான பிசாசானவர்
1: கெர்ஜிக்கிற சிங்கம் போல,
0: சிங்கம் கிடையாது, என்ன செய்ய சிங்கம் போல என்ன செய்யறானா, எவனை
1: விழுங்கலாம
0: என்று
1: வகை தேடி சுட்டி தெரிகிற,
0: வகை தேடி சுட்டிக்கிற எங்கெல்லாம் இங்கதான் இருப்பா அங்கதான் இருப்பா. நாங்களாம் சின்ன பிள்ளைகள் என்ன செய்வோம்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல போயிட்டா இங்க பிசாசு இருக்குன்னு கத்திட்டே விட, பிசாசு இங்க இருக்குது, பிசாசு கத்திட்டே போய் சின்ன பிள்ளைங்கள அப்படி இல்ல இல்ல. பிசாசு என்ன செய்யறானா, எவனங்கள் விழுங்கலாமா என்று சொல்லி என்ன செய்யறா, சுற்றி திரியா. ஹல்லேலூயா. அவனுக்கு நம்ம என்ன செய்யறது, இடம் கொடுத்தாதான் வருவான். நம்ம அவனுக்கு நம்ம உள்ளத்துல அவனுக்கு இடம் இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அவனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இருதயத்துல பிசாசுக்கு இடம் கொடுத்தா நமக்குள்ள வருவான். இருதயத்துல இடம் கொடுக்கலன்னு வரவே முடியாது. அதான் சொல்றாரு, விழித்திருங்க, என்ன செய்ய தெளிந்தவர்களா இருங்க, விழித்திருங்க. எதிராளி பிசாசு எப்படி இருக்காரா, கெச்சிக்கிற சிங்கம் போல, சிங்கம் இல்ல அவன், சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி என்ன செய்யறானா, வகை தேடி சுட்டிட்டு. அவனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல, அவனை நம்ம தொடவே முடியாது. ஆத்மாத்திர விழிப்பு நம்ம தெளிந்தவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம உத்தியில நம்ம குழப்பம் சோர்வு வரும்போதுதான் அவன் நம்மளை மேற்கொள்ள பாக்குறான். நம்ம எப்பவுமே நம்ம விழிப்புள்ளவர்களா செவம் பண்ணி தூச்சிட்டே இருந்து வச்சுக்க ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம கொஞ்சம் குழம்பிட்டேன்னா புல்லா அவன் குழப்பிடுறான். அதுதான் முதல் என்ன செய்யணும், செவம் பண்ணி. யாருக்கெல்லாம் சேவம் பண்ணும், பரிசுத்தவன்களுக்கு சேவம் பண்ணும், எல்லா மனிதருக்கும் சேவம் பண்ணும், ராஜாக்களுக்கு சேவம் பண்ணும், அதிகாரிகளுக்கு சேவம் பண்ணும். ரெண்டாவதாக பாவம் செய்ய அப்படிங்கிற மாத்தமாவ நம்ம என்ன செய்யணும், நீதிக்கேற்க விழித்திருந்து தெளிந்தலா இருக்க வேண்டும். மூன்றாவதாக தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு என்ன வஸ்திரம் கொடுத்திருக்க, ரட்சிப்பின் வஸ்திரம் நீதியின் சாலையை கொடுத்திருக்காரு. அது வந்து அவன் திருடி போகாதபடிக்கு நம்ம வஸ்திரத்தை என்ன செஞ்சணும், காத்துக்கணும். பிசாசுக்கு இடம் கூட இடம் கொடுத்தா தான் உள்ளத்துல வருவான், இடம் கொடுக்கல வரவே முடியாது. ஹல்லேலூயா. கடைசியாக 4வது நம்ம என்ன செய்யணும் பாருங்க, 119:148
1: உமது வசனத்தை தியானிக்கும்படி,
0: உமது வசனத்தை தியானிக்கும்படி
1: குறித்த ஜாமங்களுக்கு
0: முன்னே
1: என் கண்கள் விழித்துக் கொள்ளும்.
0: என் கண்கள் விழித்துக் கொள்ளுது. பாத்தீங்களா, நடு ஜாமத்துல எந்திரிச்சு என்ன செய்யும், தேவனுடைய வசனத்தை தியானிக்கும். சங்கீதக்காரர் சொல்றாரு, குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் வசனத்தை தியானிக்க என் கண்கள் விழித்துக் கொள்ளுது. பாத்தீங்களா, அவரு கண்ணை பாத்தீங்களா, தியானிக்கிறதுக்காக அவர் கண்ணு என்ன செஞ்சிடலாம், விழித்துக் கொண்டிருக்கு. நம்ம மொத்தத்துல பகலையாவது தியானிக்கிற வசனத்தை, வசனத்தை தியானிக்கிறதுக்கு அவர் கண்ணு விழி, நான் விழிச்சிட்டேன்னு சொல்ல அவர் என்ன சொல்றாரு, என் கண்ணு விழித்துட்டு. அப்ப அந்த கண்ணு தாவிதுல அந்த சங்கீதக்காரருடைய கண்ணு எப்படி இருக்க, விழிப்பா இருந்திருக்குது. எப்ப தேவனுடைய வசனத்தை தியானிக்கணும், எப்ப ஆண்டவரோடு இருக்கணும், அந்த வாஞ்ச தாகம் விருப்பம். அதனாலதான் குறித்த சாமங்களுக்குள்ள தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறதுக்கு என் கண்கள் விழித்துக் கொள்ளுது. அந்த கண்ணு நம்ம இருக்குதா, யோசிச்சு பாருங்க, நம்ம கண்ணு எதுக்காக விழித்திருக்கோம். அருமையானவர்களே, நம்மளும் ஆண்டவரே கேட்போம், ஆண்டவரே சங்கீதக்காரனை போல எங்கண்ணும் உங்களுடைய தேவனுடைய வசனத்தை தியானிக்க விழிக்கணும், ஆண்டவரே பைபிள் வாசிக்க விழிக்கணும், செவிக்க விழிக்கணும். ஒன்னா சங்கீதம் 1, 2, 3 வசனம்.
1: துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும்,
0: துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும்,
1: பாவிகளுடைய வழியில் நில்லாமல்,
0: பாவிகளுடைய வழியில் இல்லாமலும்,
1: பரியாசக்கார உட்காரம் இடத்தில் உட்காராமலும்,
0: பரியாசக்கார உட்கார இடத்தில் உட்காராமலும்,
1: கர்த்தனி வேதத்தில் பிரியமாயிருந்து.
0: கர்த்தனி வேதத்தில் எப்படி இருக்கும், நமக்கு பிரிய வேணும், பிரிய இருந்தா தான் நம்ம தியானிக்க முடியும். கர்த்தனி வேதத்தில் பிரிய இருக்கணும். உலகத்துல எத்தனையோ காரியத்தில் உபத்திரி கேட்ட சொல்லுவாங்க, எனக்கு இதுதாங்க பிரியம், எனக்கு இதுதான் பிடிக்கும். எத்தனையோ காரியங்கள் பட்டியல் போட்டு சொல்லுவோம், எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், இதுதான் பிடிக்கும். ஆனா கர்த்தர் வேதம் நமக்கு என்ன சொல்லுது, கர்த்தரி வேதத்தை மேல என்ன செய்யணுமா, பிரியமாய் இருந்து
1: இரவும் பகலும்,
0: இரவும் பகலும்
1: அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
0: பாத்தீங்களா, கர்த்தரி வேதத்தை மேல பிரிய வேணும், பிரிய இருந்து இரவும் பகலும் ஒரு வேதத்தின் மேல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியா. அவன் நீர்க்கால உடம்பு நடப்பட்டு தம் காலத்துல
1: தம்
0: கையிலிருந்து இளைவதா இருக்கும் மரத்தை போல இருப்பான். செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன் நம்ம செய்வது வாய்க்கல, நம்ம ஏன் செய்வது வாய்க்கல, நம்ம எது மேல பெரியமா இருக்கிறோம், எனக்கு அவங்க பெரிய இவங்க பெரிய, எனக்கு ரொம்ப இஷ்டம் அவங்க தான், அவங்க எனக்கு இந்த காரியந்தரவை பெரிய பட்டியல் போட சொன்னா ஒவ்வொருத்தரும் பட்டியல் நிறைய போடுவோம் இல்லையா. ஆனா சங்கீதக்கார சொல்றாரு, கத்துடி வேதத்தின் மேல பெரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவன். அவன் நீர்க்காலில் ஓரமா நடப்பட்டு தம் காலத்துல தம் கடிதந்து இலைபுதராத மரத்தை போல இருப்பான். செய்வதெல்லாம் வாய்க்கும், அது தடையே இல்லை. அதை தடைச்ச எந்த பிசாசுக்கும் அதிகாரமே கிடையாது. அப்படிப்பட்டு வாஞ்ச நம்ம அதுக்கு அப்படி சொல்லுவோம், அவங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க பேசினாங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க, அவங்க தான் பிடிக்கும், இப்படி எத்தனையோ பட்டியல் போடுவோம். ஆனா சங்கீதக்காரன் சொல்றாங்க, கர்த்தருடைய வேதத்தினால் பிரியமா பிரியமா இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீர்க்கால ஓரமா நடப்பட்டு தம் காலத்துல தம் கடிதந்து இல்லை உதராத மரத்தை போல செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்ம வாழ்க்கையில செய்வதில் வாய்க்கலையா, எனக்கு எந்த எடுத்தாலும் தடையா இருக்கு நினைக்கிறீங்களா? அருமையான சங்கீதக்காரர் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தர் வேதத்தில் பெரியமா இருக்க வேண்டும், எப்போது அவர் தியானமா இருக்க வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும். அதான் 119 சங்கீதம் 97 வசனம்.
1: உமது வேதத்தில்,
0: உமது வேதத்தில்
1: நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன்
0: பாத்தீங்களா, சொல்றாரு பாத்தீங்களா, வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன்,
1: நாள் முழுதும் அது என் தியானம்.
0: நாள் முழுதும் எனக்கு எது தியானம், வேதம் தான் தியானம். நான் வேதத்துல எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், பிரியமா இருக்கீங்களா, வேதத்து மேல வாஞ்சா இருக்கீங்களா, தாகமா இருக்கீங்களா? நிறைய பேர் டிவியில வசனம் சத்தி வந்தா கூட அதை மாத்திடுவாங்க, மாத்திட்டு பாட்டு கேட்பாங்க, அவங்க என்ன படம் கட்டியிருக்காங்க, எப்படிலாம் இருக்கிறாங்க அதை பாடுவாங்க, அவங்க எப்படி கையாசிக்கிறாங்க, என்ன பண்றாங்க, அதை பாடிய பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா சங்கீதக்கார சொல்றாரு, வேதத்துல நானு எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுது அதுதான் என்னுடைய தியானம். அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில என்ன தியானமா இருக்கிறோம், நமக்கு எது பிரியமா இருக்குது, யோசித்து பாருங்க. நம்ம பிரியமா இருக்கு தேவனுடைய வசனத்தை கேட்க, நம்ம கண்கள் குறித்த சாமத்தில் நம்ம கண்கள் விழித்துக் கொள்ளுகிறதா, எது மேல நம்ம பிரியமா இருக்கிறோம், எதுதான வாஞ்சா இருக்கிறோம். அவருக்கு வேதத்துல அவ்வளோ வாஞ்சா, அவ்வளோ பிரியும், அதனாலதான் சொல்லி குறித்த சாமத்தில் என் கண்கள் விழித்துக் கொள்ளும். வசனத்தை கேட்காட்டா, வசனத்தை வாசிக்காட்டா, மனசுல ஒரு உள்ளத்துல ஒரு பாரமா இருக்கும். உங்களுக்கு அந்த பாரம் இருக்குதா, யோசித்து பாருங்க. இல்லைன்னா ஆண்டுகிட்ட கேளுங்க. வேதத்தை வாசிக்கிறது அவர் கண்கள் விழித்துக் கொள்ளுகிறான். நடுச்சாமத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, யோசித்து பாருங்க. கர்த்தர் ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே என்னை மாத்தும், ஆண்டவரே செபிக்கிறதுக்காக என் கண்கள் நான் விழிப்பா இருக்கிறேன், ஆண்டவரே பரிசுத்தவான்களுக்கு ராஜாக்களுக்கு அதிகாரம் யாவருக்கு எல்லா சனங்களுக்காக செபிக்கிறதுக்காக நான் விழிப்பா இருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு அந்த விழிப்பை தாரும். பாவம் சேவடி நான் ஆத்மா காத்துக்கொள்றதுக்கு நீதிக்கே இருக்க என் கண்கள் தெளிவா இருக்குது, ஆண்டவரே என்னை மாற்றும். நீர் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீர் கொடுத்த நீதியின் சால்வியை காத்துக்கொள்ள எனக்கு விழிப்பை தாரும். 119 சங்கீதம் 92 வசனம்.
1: உமது வேதம்,
0: உமது வேதம்
1: என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தா,
0: பாத்தீங்களா சங்கீதக்காரர் சொல்றாரு, உமது வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியா இராதிருந்தால்
1: என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன்.
0: என் துக்கத்திலே அழிந்து போயிருவேன் பாத்தீங்களா. கர்த்தரி வேதம் தாங்க மன மகிழ்ச்சி. அப்படி இருந்தா உங்க வாழ்க்கையில் எந்த குறையுமே வராது, உங்க வாழ்க்கையில சகல ஆசிரியர் தேவர் சம்பூர்ணமா கொடுப்பார். வேதத்தை மேல பிரியமா இருந்தா அதுதான் மன மகிழ்ச்சி ஆக்கி கொள்வோமானால் கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு எந்த குறை இல்லாதபடிக்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிரியர் வல்லவராக இருக்கிறார். முதல் நம்ம என்ன செய்யணும், பரிசுத்தவான்களை செபிக்கணும், எல்லா சடங்களுக்கும் செபிக்கணும், ராஜாக்களுக்கு செபிக்கணும், அதிகாரிகளுக்கு செபிக்கணும். ரெண்டாவதாக என்ன செய்யணும், நம் பாவஞ்சேவடிக்கு நம்மளுக்கு என்ன செய்யணும், ஆத்மாவை காத்துக்கொள்ளணும், நீதிக்கேற்க விழிப்பா இருக்கணும். மூன்றாவதாக வாஸ்திரத்தை கத்தர் கொடுத்த ரட்சிப்பின் வாஸ்திரத்தை காத்துக்கொள்ள விழிப்பா இருக்கணும். தேவனுடைய வாஸ்திரத்தை தியானிக்க நம்ம குறிப்பிட்ட சாமத்துல நம்ம விழித்துக் கொள்ளணும். நாள் முழுதும் அதுதான் என்னுடைய தியானம். நம்மளுடைய வேதத்துல எவ்வளவு தெரியுமா இருக்க, அந்த மாதிரி இருந்த நம்ம வாழ்க்கையில கத்தர் எந்த குறையும் இல்லாதபடிக்கு நிச்சயமா கத்தர் ஆசீர்வதிப்பது உறுதி.
1: நாம் எழுந்து நின்று இந்த கடைசி நேரத்தில் கத்துடைய கரத்தில் நம்மை நாம் அர்ப்பணம் செய்து நாம் ஜெபம் பண்ண போறோம். கர்த்தர் நல்லவர், பெரியவர், நாம் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். விழித்தெழு சபையே என்று சொல்லி நம்மை பார்த்து அழைக்கிறார். மாரி காலம் சென்றது, மழை பெய்து ஒழிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் பூத்து குலுங்குகிறது, காட்டுப்புறாவின் சத்தம் நம் தேசத்திலே கேட்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து அழைக்கின்றார். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்க்கணும் ஜெபங்களை ஏறெடுப்போமா? ஆம், நாம் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசினார். எல்லா மனிதர்களுக்காகவும், ராஜாக்களுக்காகவும், அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காகவும், சகல பரிசுத்தமானவர்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடு நாம் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசினார். இன்றைக்கு கேட்போமா? ஆண்டவரே, எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிப்பதற்கு அந்த ஜெபத்தின் ஆவியை, விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய அந்த கிருபையை, விழிப்புள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தயவாய் கிருபையாய் தாரும் என்று சொல்லி நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து கேட்போமா? ஹல்லேலூயா. அதை திறந்து சொல்லுங்க, அந்த விழிப்புள்ள இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரெண்டாவது, பாவம் செய்யாமல் இருக்க விழித்திருக்க வேண்டுமா? ஆம், நீ பாவம் செய்யாமல் நீதிக்கேற்ப, நீதியாக இயேசுக்கு ஏற்ப விழித்துக் கொண்டு தெளிந்தவளார் என்று சொன்னார். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை என்று சொன்னாரே. அதை நோக்கி கேட்போமா? பாவம் செய்கிற ஆத்மா சாகும். எனவே ஆவியானவர் நமக்குள் வைக்கப்படும் பொழுது நாம் உயிரடைவோம் என்று கேட்டோம். சொல்லமா, ஆண்டவரே, நான் பாவத்தில் ஒருபோதும் நாம் மடிந்து போயிடக்கூடாது, மறித்து போயிடக்கூடாது, எனக்குள்ள ஆவியானவரை வைத்தருளும் ஆண்டவரே. ஜெபிங்க, ஜெபிங்க, எல்லாரும் கேட்போம். பாவம் செய்யாம நான் விழித்திருக்கணும். மூன்றாவது, கர்த்தருடைய வஸ்திரம், கர்த்தர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரம், வெண் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், மெல்லிய வஸ்திரம், அலங்கார வஸ்திரம், சிறந்த வஸ்திரம், துதியின் வஸ்திரத்தை நாம் காத்துக்கொள்ளும்படி விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டோமே. ஆண்டவரே, நான் எப்பொழுதுமே விழிப்பாயிருக்க எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. வஸ்திரம் என்னை விட்டு எடுக்கப்படக்கூடாது ஆண்டவரே. இந்த வஸ்திரத்தை எப்படியாவது நான் காத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அப்ப கள்ளர் கையில் அகப்படக்கூடாது ஆண்டவரே. நான் எந்த உலகத்தினுடைய கடந்து சென்றாலும் கூட, ஐயா, நான் கண்ணும் கருத்துமா என் வஸ்திரத்தை நான் கவனித்துக் கொள்ள எனக்கு அந்த கிருபை தாரும். எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் கேட்போமா, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை தயவாய் தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சாத்தானுக்கு இடம் கிடாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. கேட்போமா? எல்லாரும் கேட்போமா? அடுத்தபடியாக கடைசியாக நாம் கேட்டோம், கர்த்தருடைய வசனத்தை தியானித்துக் கொள்வதற்கு நம் கண்கள் விழிப்புள்ளதாக இருக்க வேண்டும். ஆம், தாவீதின் கண்கள் விழித்துக் கொள்ளுமாம் தியானம் செய்வதற்கு. தூங்கிக் கொண்டிருந்தாலும் தானாக கண்கள் விழித்துக் கொள்ளுமாம். ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை தாரும். அப்பா, என் கண்ணை திறக்க முடியாதபடி தூக்கம் வந்து விடுகிறதே. ஐயா, என் கண்கள் திறந்து வசனத்தை தியானிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு தாரும். நாள் முழுதும் வேத வசன தியானமா இருக்கணும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த பிதாவே. இப்படி எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற திருச்சபையார் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தயவு கொண்டு பொறுப்பெடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்க ஜனங்கள், டிவியில பார்த்து கொண்டிருக்க ஜனங்கள், வெப் டிவியில பார்க்கிற ஜனங்கள், ஆண்டவர் எஃப்எம் ரேடியோ கேட்கிற ஜனங்கள், தொலைக்காட்சியில் இந்த நேரத்திலே அப்பா இதை கவனித்து பார்த்து தன்னை அர்ப்பணம் செய்து கொண்டிருக்க பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் இப்பொழுது கர்த்தருடைய ஆளுகை இறங்கி வருவதாக. பரிசுத்த ஆவியானவரே, உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, எசேக்கியேல் 37:14 சொல்லப்பட்ட அந்த உயிர்ப்பிக்கும் ஆவியானவர் இப்பொழுது எனக்குள், எங்களுக்குள், இதை பார்த்துக் கொண்டிருக்க, கேட்டுக் கொண்டிருக்க, இங்கு ஜெபித்துக் கொண்டிருக்க எல்லாருக்குள் வைக்கப்படுவாராக. ஆவியானவர் உள்ளத்தில் வைக்கப்படுவாராக. ஆவியானவர் விழிப்புள்ள இருதயத்தை எங்களுக்கு தருவாராக. விழிப்புள்ள கண்களை தருவாராக. விழிப்புள்ள சிந்தை எங்களுக்குள் உருவாக்குவாராக. இதை எப்பொழுதுமே விழித்திருக்க எங்களுக்கு அந்த கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபம் பண்ண விழித்திருக்க, பாவம் செய்யாமல் விழித்திருக்க, வஸ்திரத்தை காத்துக்கொள்ள நாங்கள் விழித்திருக்க, வசனத்தை தியானம் செய்ய விழித்திருக்க எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையை தாரும். இப்பொழுது கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய பிரசனம் எல்லாரும் இந்த இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக. ஆவியானவர் இப்பொழுது தயவு கொண்டு இறங்கி வருவாராக. இப்பொழுது தொடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு உள்ளங்களை, இதயங்களை அப்பா நீர் தூய்மையாக மாற்றுவீராக. ஒவ்வொரு மனதை தொடும், வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியை தொடுங்க, நரம்புகள் எலும்புகளை தொடும் ஆண்டவரே. விழிப்புள்ள இருதயத்தை எங்களுக்கு அருளணும் நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. செய்வதற்காக கோடி நன்றிகள் அப்பா. கடைசியாக நம் அனைவரின் ஆசீர்வாதத்திற்காக அக்கா ஜெபிப்பாங்க. ஒரு நிமிஷம் அவர்களோடு இணைந்து பிரார்த்தனை ஏறெடுக்க போகின்றோம். உங்க கரங்களை பரலோகத்தின் நேராய் உயர்த்துங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் ஜெபங்களை ஏறெடுப்போமா?
0: எல்லாரையும் ஆசீரியங்க, உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க, அக்கீழ மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். தேவாதி தேவனையுமே துதிக்கிறோமே. இந்த அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. இந்த புதிய ஆண்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதமான ஆண்டா இருக்கட்டும் ஐயா. வருஷத்தை உன் நன்மையினாலே முடிச்சுட்டு பாதையெல்லாம் நெய்யாய் பொழி முடிய கிருப தர முடியாது ஜெபிக்கிறோம். ஆசீரியத்தை உயர்த்தகு நன்மையான காரியத்தை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. தடையான காரியங்களை எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க, மாற்றி போடுங்க, மாற்றி போடுங்க ஆண்டவரே. புதிய ஆண்டில புது கிருவ புது பலன் புது சீவனை கொடுத்து ஆற்றி தேற்றி ஆறுதல்படுத்தி சமாதானப்படுத்தி சந்தோஷப்படுத்தி உங்களோடு இணைத்துக் கொள்ள நம்முடைய பாத்திரம் மன்றாடி ஜெபிக்கிற ஐயா. கர்த்தருடைய வல்லக்கரம் தாங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்மை போல மாற்ற வேண்டும் ஜெபிக்கிற ஐயா. ஆண்டவரே, இந்த உலக எங்களுக்கு சொந்த அல்ல, உலகத்தின் வேசவரால் கடந்து போகும் ஆண்டவரே. உம்மை அறிந்து விசுவாச நிலைச்சிருக்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். பசுத்தத்தில் நிலைத்திருக்க கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம். பக்தி வராயத்தை தர முடியாது ஜெபிக்கிறோம். தேவனுக்குள்ள நெருங்கி ஜீவிக்கக்கூடிய கிருபைகளை தர முடியாது ஜெபிக்கிறோம். என்ன செய்தான்போதே உள்ளத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கத்தக்கதாக தேவனை கர்த்தர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். விழிப்புள்ளவர்களாய் காணப்பட கிருபை தாருமப்பா. வியாதிகள் நோய்கள் பலவீனங்களை எல்லாம் மாற்றுங்க. மந்திரம் செய்வனைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை உடைத்து போடு. யார் பிசாசுக்கு இடம் கொடுக்காது இருக்க கிருபை தாருமப்பா. பலப்படுத்துங்க, உன்னதாவில் நிரப்புங்க அப்பா. பரலோக தேவனே, வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க. திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத சகோதரி குழந்தை பாக்கத்தை தர முடியாது கெஞ்சுகிறோம் ஐயா, கெஞ்சுகிறோம். கற்பத்தின் கனி கத்தரால கிடைக்கும் சுதந்திரன்னு சொன்னீர் ஆண்டவர. நீங்க தான் குழந்தை பாக்கத்தை தர முடியும் ஆண்டவர. உள்ளத்திலும் வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. சமானத்தை கொடுங்க. கடன் கண்ணீர் வேதனைகள் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க ஆண்டவர. எந்தெந்த குடும்பத்தில் குடிக்கிறாங்களோ அவங்களை எல்லாம் விடுதலை பெற்று உங்க நாம் மகிமைக்கென்று ஜீவிக்க இறக்கம் பாராட்ட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. ஆசீர்வித்து உயர்த்துங்கிற தொழில் செய்ய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸ்ல இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க. வாகனம் வச்சிருக்க மக்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கட்டளட முடியாது ஜெபிக்கிறோம். பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சமாளாத குடும்பத்தில் சமான் தரணும். கடனோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. கண்ணீரோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிற சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அப்பா சிறு பிள்ளை நல்லா படிக்கக்கூடிய உன்னத ஞானத்தை கொடுத்தவர்களும் கர்த்தாவே அபிஷேகத்தில் நிறைஞ்சிருக்கணும். வாலிபர்ல பரிசுத்தம் நிறைஞ்சிருக்கணும். தேவக்கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவர். எல்லார் பேரும் நீங்க சீஃப் போஸ்ட் எழுதிக்கோங்க. எல்லா துதி கனமாக்கி முக்கிய செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுரோ பரமபிதாவே. ஆமே.
2: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டி மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: நம்முடைய 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியா மனசில் வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாரி வெளியே ஒழித்து போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்க தேவையோட ஏதாவது நீங்க உங்க பிரச்சனையை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களே அந்த போன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜெப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்க பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்க உங்க ஜெபங்களை உங்க ஜெப குறிப்புகளை நீங்க சொல்லி ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜெப வேறு உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளில் தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-307-0019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங் டெம்பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1-409-10-00-00-2229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1-3-3-1-0-0-0-0-0-2-6-2-4 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங் டென்பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-307-0019 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங் டென்பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் asinkaram@gmail.com. அவர் வெப்சைட்

0: வாசிக்கப்பட்ட 91 சங்கீதம் 3 வசனம்.
1: அவர் உன்னை வேண்டனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பார்.
0: ஆமா மாணவர்களே, இந்த பொல்லாங்க நிறைய இந்த உலகத்துல வாழ்றோம். இனிமேல் அடிக்கடி வரப்போது நிறைய கஷ்டங்கள், கண்ணீர்கள், ஆபத்துகள், பத்துக்கள் நிறைய இருக்கும். ஆனாலும் கர்த்தர் நினைச்சு, கர்த்தர் தேடுறவங்களை நினைச்சுறாரு, வேடண்டி கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கும் தப்பிப்பார். இன்னும் உமைக்காரம் நோய் வந்தாலும் சரி, தேங்காய் காய்ச்சல் இருந்தாலும் சரி, கொரோனா கொள்ளை நோய் வந்து என்ன கொள்ளை நோய் உலகத்தில் வந்தாலும் ஆண்டவராக இயேசுக்கு திறமைச்சு வேடண்டிய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கி நம்மளை என்ன செய்வாரா? தப்பிப்பார். அல்லேலூயா. நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வந்து கர்த்தர் மாத்திரம் உறுதியை பற்றி கொண்டா போதும், எந்த கொள்ளை நோய் நம்மளை தொட முடியாது. எந்த வேடன் யாரு பிசாசு அமைக்கிற கண்ணிக்கு நம்மள விலக்கி காத்துக்கலாம். பிசாசை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கொள்ளை நோய் பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதான் சொல்ற வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி நம்ம தப்பு வைக்கிற தேவன் நம்முடைய தேவன். கலங்க வேண்டாம். அவர் உறுதியா பற்றி பிடித்துக் கொள்ளணும். நம்ம செவத்தில் உரிய தரித்திருக்கணும். வேத வாசிக்கலையும் குடும்பச்சம் பண்றதுலயும் எல்லாருக்கும் வீட்லயும் குடும்பச்சம் பண்ணணும். அப்ப கர்த்தர் வேலடிச்சு காத்து கொள்வார். அல்லேலூயா. யார் வீட்டிலாம் குடும்பச்சம் பண்றோமோ வேலடிச்சு கர்த்தர் காத்து கொள்வார். நம்ம நடந்தாலும் உட்கார்ந்தாலும் சபத்தோடு துதியோடு இருக்கும்போது எந்த வேடன் யாரு பிசாசு வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் நம்ம தப்பிப்பார். அது மாத்திரம் வாசிக்க கட்ட சங்கீத புஸ்தகம் 49 சங்கீதத்துல 15 வசனம்.
1: ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார்.
0: பாதாளத்தின் வல்லமைக்கு என்ன செய்கிறார்? நம்மள தப்புவித்து மீட்பார்.
1: அவர் என்னை ஏற்றுக்கொள்வார்.
0: பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மளை தப்பிவிட்டு மீட்பார். அவர் நம்மள ஏற்றுக்கொள்வார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? பாதாளம் நம்மள என்ன செய்ய முடியும்? ஒரு நாளும் மேற்கொள்ள முடியவே முடியாது. பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மளை தப்பிவிட்டு மீக்கிறதேவன். எந்த பாதாளமும் நம்ம மேற்கொள்ள முடியாது. எத்தனை பாதாளங்க நமக்கு வந்தாலும் நம்ம வெளிப்படுத்தும் விசேஷத்துக்கு வாசிக்கிறோம். 6:8 வாசித்து பாருங்க. பாதாளம் பின் செல்லுமாமா. அப்படி வந்தாலும் நம்மள என்ன செய்ய, பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மள தப்பிவித்து மீக்கிற தேவன்.
1: நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம்
0: என்ன செஞ்சிச்சு? அவன் பின்னால சென்றுச்சு. இங்க என்ன சொல்றார் கர்த்தர்? நமக்கு பாதாளத்தின் வல்லமைக்கு நம்ம என்ன செய்றாராம்? தப்புவித்து மீட்பார். அல்லேலூயா. மீட்பார் மாட்டில நம்மள என்ன செய்வாரா? நம்மள அவரு ஏற்றுக்கொள்வாரா? எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? நம்ம எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம். நம்ம எதை பார்த்தும் பயப்பட, பாதாளம் ஒரு நாள் மேற்கொள்ள முடியாது. பாதாளம் தொடவே முடியாது. ஒவ்வொரு நாள் நம்ம செபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், கர்த்தரோடு இருக்கணும், வேதத்தை வாசிக்கணும், வீட்டுல குடும்பச்சம் பண்ணணும். எப்போது நம்ம வீட்டுல நம்ம உள்ளத்துல நம்ம செபிச்சு துதிச்சுட்டே இருந்தோம்னா எந்த பாதாளமும் மேற்கொள்ள முடியாது. எந்த கொள்ளை நோய் நம்மள மேற்கொள்ள முடியாது. எந்த வேடனுடைய கண்ணி நம்மள மேற்கொள்ளவே முடியாது. அதை பார்த்து நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா கடைசி நாளுடைய காரியங்கள் இப்ப நடந்து கொண்டிருக்கு. மலேசியால எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரம் வெள்ளம், நீங்களா பாத்திருப்பீங்க, பயங்கரமான வெள்ளம் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்குது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவருடைய பிள்ளைகள் என்ன செய்வாரு? எல்லாத்திலையும் தப்புவித்து நம்மள என்ன செய்யறாரு? காக்கிற தேவன். எதை பார்த்து நான் பயப்பட வேண்டாம். நம்ம எல்லாம் செபிக்கணும், அதிகமா செபிக்கணும், அதிகமா தேவனோடு உறவாடணும், அதிகமா ஆண்டு பாதத்துல காத்திருக்கணும். அது மாத்திர காலையில எந்திரிச்சு கர்த்தருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுத்து செபிச்சுட்டு தான் நம்ம வெளியே போகணும். அப்ப தேவனுடைய பாதுகள் நமக்கு எப்பவுமே கூட இருக்கும். நம்ம வெளியே எந்திரிச்சு சும்மா போயிடக்கூடாது. காலையில எந்திரிச்சதும் கொஞ்ச நேரம் செபிச்சு பைபிள் வாசித்து ஆண்டோட வார்த்தையை நம்ம தியானித்துட்டு போகும்போது அந்த நாளெல்லாம் உங்களோடு கர்த்தர் கூட இருப்பாரு. உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். எந்த தீங்கு நம்மளை தொடவே முடியாது. எல்லா தீங்குக்கு நம்மள விலக்கி காப்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நம்ம தப்புக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு தான் நம்ம தியானிக்க போறோம். முதலாவதாக பார்க்கிறோம் தானியேல் புஸ்தகம் 6:16 வசனம்.
1: அப்பொழுது ராஜா
0: கட்டளையிட
1: அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி,
0: நீ
1: இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன்
0: உன்னை
1: தப்புவிப்பார் என்றான்.
0: உன்னை தப்புவிப்பார் என்றார். அல்லேலூயா. ஒரு புரட்சியாதி ராஜா அறிஞ்சிருக்கிறாரு, நீ இடைவிடாம நீ ஆராதிச்சுட்டே இருக்கப்பா. உன்னை என்ன சொல்வது, நீ இடைவிடாத ஆராதிக்கிற உன் தேவன் உன்ன தப்புவிப்பார். எதுல இருந்து? சிங்கத்தின் வாயிலிருந்து. ஹலிலுயா. சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவிப்பார் என்று சொல்லி தவியார் அந்த ராஜா. ஆண்டவர் அறியாத ஒரு ராஜா தான் அவர் சொல்றாரு, நீ இடைவிடாம ஆராதிக்கிற உன் தேவன் சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவிப்பார். அப்ப நம்ம இடைவிடாம ஆராதிச்ச போதும், அவர் நம்ம எந்த சிங்கமா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி நம்மளை நினைச்சுவாரு, நம்மள தப்பிப்பார். இடைவிடாம துடிச்சிட்டும் சோத்திரம் பண்ணிட்டு உள்ளத்துல பாட்டு பாடிட்டும் ஆண்டவரை ஆராதிச்சே இருந்தா நம்மளை தப்பிப்ப. எந்த எந்த ஆபத்தை மேற்கொள்ள முடியவே இல்லை, எந்த விபத்து வந்தாலும் நம்ம மேற்கொள்ள முடியாது. எந்த நிலைமையிலையும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து நம்மளை தப்பு வைக்கிற தேவன். நீங்க இங்க கலங்க வேண்டாம், கர்த்தர் ஒவ்வொரு நாள் நம்மளோட கூட இருந்து நம்மளை நடத்துகிற தேவன். ரெண்டு திமேத்தின் புஸ்தகம் 1:4
1: என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன்
0: என்ன சித்திரத்தோடு தேவனை ஆராதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இது ஒண்ணு பெரிய காரியம் இல்லையே. நம்ம இங்க இருந்து எருசலேம் போய் ஆராதிக்கணும் நம்ம கஷ்டம். நம்ம எங்க இருந்தாலும் சித்திரத்தோடு தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தா நம்மளை அவர் தப்பிப்பார். நம்ம ஆராதித்தா போதும், அவர் நம்மளை தப்பி வைக்கிற வல்லவரா இருக்கு. சிங்கத்திலிருந்து தானியில தப்பி வைத்த தேவன் உங்களே கைவிட்டுவாரா? நிச்சயம் விட மாட்டார். நம்ம இடைவிடாமல் அவர் ஆராதித்து துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும், எப்பொழுதும் செவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்மளை அவர் தப்பி வைப்பார், அவர் நம்மளை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். நம்ம என்ன செய்யணும், இடைவிடாம ஆராதிக்கணும். இங்க சொல்றாரு எப்ரேயும் புஸ்தகம் 12:28
1: ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம்
0: பெறப்படுற ராஜ்யம் என்ன ராஜ்யம்? அசைவில்லாத ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை பெறுகிறவர்கள் நாம்
1: பயத்தோடும்
0: பக்தியோடும்
1: தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி.
0: பயத்தோடும் பக்தியோடும் அந்த ஆராதனை எப்படி இருக்கணுமா? தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி
1: கிருபையை பற்றி கொள்ள கடவும்.
0: கிருபையை பற்றி கொள்ள கடவும். பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய முடியும். அவரை தேவனுடைய கிருபையை நம்ம என்ன செய்யணும், பற்றி கொள்ளணும். ஆராதனை செய்யும் போது கர்த்தர் தானியில் இடைவிடாம ஆராதித்தார். சிங்கத்தின் கையிலிருந்து அவரை காத்தார். சிங்கங்கள் அப்படிதான் போட்டிருக்கு, ஒரு சிங்கம் இல்ல சிங்கங்கள் அப்படி போட்டிருக்குது. அப்ப நம்மளையும் கர்த்தர் நிச்சயமா தப்பிப்பார். யாரும் பயப்பட வேண்டாம், இந்த புது வருஷத்துல கிரமான கஷ்டங்களா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை இடைவிடாமல் ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: நம்ம எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம். அப்போஸ்தலர் நடுவடி புஸ்தகம் 26:7
1: இரவும் பகலும்
0: பாத்தீங்களா, இரவும் பகலும்
1: இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய 12 கோத்திரத்தாரும்.
0: நம்முடைய 12 கோத்திரத்தார். அந்த 12 கோத்திரத்தார் என்ன செஞ்சிருக்காங்க, இடைவிடாம இரவும் பகலும் இடைவிடாம ஆராதித்திருந்தாங்களம்மா நம்ம முற்பிதாக்கள். அப்ப இது நம்ம அது மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், இனிமேலும் இடைவிடாம துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டு ஓட்டு இருந்தோம்னா எந்த சிங்கமும் மாறிக்கொள்ளாது. கெச்சிக்கிற சிங்கத்தை போல எலும்புற பொல்லாத பிசாசு நம்மளை மேற்கொள்ள முடியாது. எந்த ஆபத்து பத்து நமக்கு வராது. இந்த உலகத்துல என்ன ஆபத்து இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, நம்மளும் தேவன் பாதுகாப்பார். அல்லேலூயா. எதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம என்ன சரி, இடைவிடாம தேவனை ஆராதித்து கொண்டிருக்கணும், துதிச்சு கொண்டிருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கணும். நிச்சயமா தேவன் நம்மளை தப்பிப்பார். ரெண்டாவதாக நம்ம ஆசிக்கு கேட்ட 2 Corinthians 1:10 எப்படி எப்ப தப்பி வைக்கிறார பாருங்க. 1:10
1: அப்படிப்பட்ட
0: மரணத்தினின்றும்
1: அவர் எங்களை தப்புவித்தார்.
0: இப்பொழுதும் தப்புவிக்கிறார்
1: இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம்.
0: இன்னமும் தப்பிப்பார் என்று சொல்லியிருக்காங்க. கர்த்தரை நம்பி இருந்தாங்க. நம்மள அவரை நம்பி இருக்க வேண்டிய என்ன மரணம் வந்தாலும் நம்ம தப்புவிக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். அவரை முழுமையா நம்ப வேண்டும். ஒவ்வொரு நாள் அவரை முழுமையா நம்பி இருக்கணும். நம்மளும் போதும், வேற ஒன்னும் ஆண்டவர் கேட்கல. அவர் நம்பி அவங்க இன்னமும் தப்பிப்பார்னு சொல்லி அவங்க அப்போஸ்தலர் ஆதி அப்போஸ்தலர்ல அப்ப கர்த்தர் நம்பியிருந்தாங்க. அதே போல நம்மளும் கர்த்தரை நம்புறமே நம்ப வேண்டும். எல்லா சூழ்நிலையும் அவரே நம்ப வேண்டும். கர்த்தரை தப்பிப்பார், எல்லா இக்கட்சியில் விடுவிப்பார் சொல்லி அவரை நம்ப வேண்டும். தாவீது ராஜா சொல்றாரு 62:8.
1: ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள்.
0: எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், எந்த நேரத்திலையும் அவரை நம்புங்க. யாரையும் நம்ப வேண்டாம், அவரை நம்புங்க. எக்காலத்திலையும் அவரை நம்புங்கள், நிச்சயமா உங்களை கட்ட எல்லா இக்கட்டுக்கும் தப்பிப்பார். எந்த மரணம் என்ன பிரச்சனை வந்தாலும் கத்து நம்மளை தப்பிப்பார். நம்ம கலங்க வேண்டாம், நம்ம அவர் முழுமையா நம்பினா போதும். ஆபிரகாம் பத்தி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், ரோமர்கள் நிறுவம் 4:18.
1: உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு
0: தகப்பனாவதை
1: நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும்.
0: ஆபிரகாமுக்கு 100 வயசாயிருச்சு, சாராளுக்கும் வயசாயிருச்சு, நம்பருக்கு என்ன செய்யல, ஏதுவே இல்லாம இருந்தோம்,
1: அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான்.
0: ஆபிரகாம் என்ன செஞ்சாரா, நம்பிக்கையோட விசுவாசித்தான். இன்னைக்கு அவங்க மூலமா வந்ததுதான் இஸ்ரேல் சந்ததி. நம்பிக்கை பெரிய காரியம், நம்ம நம்பணும். எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை நம்ப வேண்டும். நம்பிக்கையோட விசுவாசிச்சாரான். ஆபிரகாமுக்கு 100 வயசு, சாராவுக்கு 90 வயசு, எல்லாமே அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஆனா நம்புறதுக்கு ஏதுவே கிடையாது, குழந்தை கிடைக்குமுங்கிற நம்பிக்கை ஏதுவே கிடையாது. ஆனா அவங்க நம்பி இருந்தாங்க, அதனால கர்த்தர் அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து இன்னைக்கு அவங்கள நிமித்தாதான் இஸ்ரேல் சந்ததி உருவாயிருக்கு. அதனால நம்ம நம்புவோம், ஆபிரகாமை போல நம்புவோம். பரிசுத்த பாவுல அவங்களாம் நம்பினாங்க, தாவீது நம்பி இருந்தாங்க. நம்ம அவரை நம்புவோம், முதல்ல நம்ம இடப்படாம ஆராதிக்கணும், ரெண்டாவது அவரை முழுமையா நம்பணும். நம்பிக்கையே எனக்கு வரமாட்டேங்குதே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரோமர்கள் நிருபம் 15:13.
1: பரிசுத்தாவின் பலத்தினாலே,
0: பரிசுத்தாவின் பலத்தினாலே
1: உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு.
0: நம்பிக்கை பெருகும்படிக்கு எப்ப நமக்கு பரிசுத்தா நமக்கு நம்பிக்கை பெருகும்? பரிசுத்தாவின் பலம் அவர் நமக்குள்ள வந்துட்டாருனா அதங்க வேதத்துல வாசிக்கிறோம். பரிசுத்தாவின் வரும்போது அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவினர் வரும்போது பலன் அடைந்து எருசலேமிலும் யூதியா முழுவதும் சமாரியாவிலும் பூமி கடீஸ்வரன் சாட்சியா இருக்கும். அந்த பலன் நமக்குள்ள வரணும். பரிசுத்தாவின் பலத்தினால் நம்பிக்கை என்ன செய்தா பெருகும்படிக்கு. பரிசுத்தாவின் நமக்குள்ள இருந்தார்னா நமக்கு நம்பிக்கை பெருகும். நம்ம ஆண்டவரே பரிசுத்தாவின் அபிஷேகம் சம்பூர்ணமா தாங்கப்பா, கொஞ்சம் கொஞ்சம் வேண்டாப்பா, சம்பூர்ணமா தாங்க கேட்கணும். பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றும் கர்த்தர் சொன்னா, இதோ மாம்சமணி யார் மேல ஆவிய ஊற்றுவேன்னு சொல்லி இருக்கிறாரு. நம்ம கேட்கணும், கேட்டுத்தான் பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, தனியா என்னால வாழ முடியாது. அதனாலதான் இன்னொரு மொழிபெயர்ப்புல சொல்லியிருக்காரு, பரிசுத்தாவே வந்து நமக்கு துணையாளரா, அந்த துணையாளர் நமக்குள்ள வந்துடணும். நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளும். பரிசுத்தாவின் பலத்தினாலே நம்பிக்கை பெருகும். பரிசுத்தாவின நமக்குள்ள வந்துட்டார்னா நமக்கு நம்பிக்கை பெருகும். ஆண்டவரை கேட்டு பெற்றுக்கொள்ளுவோம். முதல்ல நம்ம தப்புக்குன்னு என்ன செய்யணும், இடவிடாம தேவனை ஆராதிக்கணும். ரெண்டாவது நம்ம தப்புக்குன்னா என்ன செய்யணும், கர்த்தரை என்ன செய்யணும், நம்பணும். எக்காலத்திலும் எந்த காலத்திலையும் அவர் நம்பியிருக்கணும். என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் மகிழ்ச்சியா இருந்தாலும் எல்லா நாளும் எக்காலத்தில் அவர் நம்ப வேண்டும். நம்பியிருந்தா போதும், கர்த்தர் நிச்சயமா நம்மள ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஒரு வல்லவரா இருக்கிறார். நம்ம நம்பணும், வேற ஒன்னு நம்ம ஆண்டவர் நம்ம கேட்கல, அவர் நம்ப வேண்டும். மூன்றாவதாக எப்ப நம்மளுக்கு தப்பிப்பாரா? லூக்காவின் சுவிசேஷம் 21:36.
1: ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி.
0: இனி சம்பவிக்க போற பூமி அதிர்ச்சி, இன்னும் ஆண்டவர் கொள்ளை நோய் தகவல் மீதமான இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது, பூமி அதிர்ச்சி, எங்க பார்த்தாலும் யுத்தங்கள், எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், சகலமான காரியங்கள் நிறைய நடக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு, நீங்க வீட்டுல வாசிச்சு பாருங்க, மத்தியில சுவிசேஷம் 24:00 வாசித்து பாருங்க, என்னெல்லாம் நடக்க போகுது ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு. அதான் இனி நடக்க பாரு இவைகளுக்கெல்லாம் நீங்க என்ன செய்யணுமா, தப்பி. இனி நடக்க பாரு இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்புன்னு என்ன செய்யணுமா, வாசி.
1: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிக்க,
0: இனி நடக்க போற இவர்களுக்கு தப்பணும். ரெண்டாவது என்ன செய்யணும், மண்சுகுமரனுக்கு முன்பாக நிற்க
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். இனி சம்பவிப்பார் இவைகளுக்கெல்லாம் தப்பணும்னா மண்சுகுமரன் முன்பாக நிற்க பாத்திரவானை எண்ணப்படும்னா எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். விழித்திருங்கள் என்றார். விழித்திருக்கணும். ஆண்டவற்றை கேட்கணும். எனக்கு செவ்வாபி தாங்கப்பா, விண்ணப்பத்தை நாம தாங்க. எப்பொழுதும் செவ்வனப்பா, நடந்தாலும் உட்கார்ந்தாலும் இயேசுவோட பேசிட்டே இருக்கணும். ஆண்டவரே, நீங்க இயேசுவோட பேசினவங்களுக்கு எல்லா ஆலோசனையும் தந்து கொண்டே இருப்பாரு. நீங்க எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், எல்லா ஆலோசனையும் தருவாரு. அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. இனி நடக்க போற இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பணும்னா, இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் தப்பணும்னா எப்பொழுதும் செவ்வமணி விழித்திருக்கணும். செவந்தான் செவச்சி இனி சம்பவிக்கிற இவைகளுக்கு தப்பணும். அது மாத்திரல, மனசுக்கு வர வரப்போற அவருக்கு முன்பாக நம்ம பாத்திரம்னா என்னப்படணும்னா என்ன செய்யணும், எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். வேற எதுவுமே செய்ய முடியாது. எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். இருதயம் கத்தரோடு இருந்து வேலை செஞ்சாலும் நடந்தாலும் போனாலும் இருதயம் கத்தரோடு இசைந்திருக்கணும். அப்ப நமக்கு எந்த ஆபத்து வித்து வராது. அதான் எப்பொழுதும் இனி சம்பவிப்பார் இவைகளுக்கெல்லாம் தப்பி மனசுகுமரன் முன்பாக நிற்க பாத்திரவனை என்ன பண்ணணும், எப்பொழுதும் செவமணி என்ன செய்யணுமா, விழித்திருக்கணும். செவமனை ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே, என் கிருபி நாவி விண்ணப்பத்தினை தாங்கப்பா, நான் செவிக்கணும் ஆண்டவரே சொல்லி கேட்போம். முதல்ல என்ன செய்யணும், இது தப்புனா என்ன செய்யணுமா, எடவிடாம தேவனை ஆராதிக்கணும். ரெண்டாவது அவரை நம்பணும். நம்பர் எப்ப பரிசுத்தன் பலத்தினால நமக்கு நம்பிக்கை பெருகுன்னு வாசிக்க கேட்டோம். மட்டும் கத்தடி பார்த்து கேட்டிருக்கோம். இப்ப நம்ம செவம் பண்ணுவோம். எங்களான் பாரு இசித்து வழி நிறுத்துறீங்க பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வல்லம்ல தேவனை கத்தாவே, மெய் போற்றுகிறோமே, வாழ்த்துகிறோம், அணுகிறோம் கத்தாவே. ஆகியா எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ரெண்டு பேராது மூணு பேராது என் நாமத்தில் எங்கே குடியிருக்கீங்களோ உங்கள் நடுவில் இருக்கிறேன்னு சொன்னீர் ஆண்டவரே. ஐயா, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வித்து பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். சமாந்தி சந்தோஷத்தை தர முடியாத செபிக்கிறோம். பலவீனத்தை மாற்ற வேண்டுமா செபிக்கிறோம். எல்லா கட்டுகளும் உடைத்து போட வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீர்லாம் துடைக்க வேண்டும்னு செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்திலும் காணப்படுற எல்லா பிரச்சனைகள் கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் விடுதலை தர முடியாது செபிக்கிறோம். கொரோனா கொள்ளை நோயிலிருந்து விடுதலை கொடுங்க சப்பா மேக்கரான் வியாதியிலிருந்து விடுதலை தாங்க. யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ ஒவ்வொருவரையும் குணமாக்கிருங்க சப்பா, குணமாக்கிருங்க சப்பா. அன்பின் ஆண்டவரே, நீங்க தான் சுகமாக்கணுமே. டெங்கு காய்ச்சல கஷ்டப்படுற மக்களையும் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ விதத்துல கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா. அவங்க கஷ்டத்தெல்லாம் மாத்துங்க, கண்ணீர்லாம் துடைங்க, பிரச்சனையால் நீக்கிருங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்ய முடியாய் உண்மை நோக்கி நம்ம அன்றாடி செபிக்கிறோம் ஐயா. அதிசயங்களா அற்புதங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்ய சப்பா. வேண்டி குளிர்த்திற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியிக்கிறேன் பரம தகப்பனை. கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வீசிங்க வியாதியை குணமாக்குங்கப்பா. வீசிங்கனாலே எத்தனை பேர் மூச்சு விட முடியாம கஷ்டப்படுறாங்க சப்பா. குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க சப்பா. கெஞ்சி கேட்கிறேன் சப்பா, கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. இப்படி வல்லமை அவங்களுக்கு இறங்கி குணமாக்குங்கப்பா. 107 சங்கீதம் 20 வசனத்துல சொன்னீரேன், வசனத்தை அனுப்பி குணமாக்குன்னு சொன்னீரப்பா. குணமாக்க முடியாது செபிக்கிறோம் கத்தாவே. குணமாக்குங்க தலைவலியை, குணமாக்க தலைப்பாரத்தை குணமாக்கப்பா ஆண்டவரே. தலைவலியை குணமாக்க, நரம்பு பலவீனப்பட்ட மக்களை குணமாக்க. நரம்புலால எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்களப்பா. லாங் குணமாக்குங்க சப்பா, குணமாக்குங்க சப்பா, குணமாக்குங்க சப்பா. பரலோக தேவனே, ஒரு வீசம் வல்லமை அவங்கள மூடட்டு, அக்கினி மூடட்டு ராஜா. ஐயாமை துதிக்கிறோம் தகப்பனையுமே ஸ்தோத்திர. வேலையில பரமோசன மக்களுக்காக செபிக்கிறோம். வேலையில பிரமோசன் கிடைக்கணும். வேலை கன்ஃபார்மாகாத மக்களுக்காக செபிக்கிறோம். வேலை கன்ஃபார்மாக்கணும். கஷ்டப்படுற மக்களுக்காக செபிக்கிறோம். கஷ்டத்தெல்லாம் மாத்துங்க, கண்ணீர்லாம் தொடங்க சப்பா. கத்துடைய பிரசனம் மூடிக்கொள்ளும்படியா செபிக்கிறோம் தகப்பனையுமே. நூக்கி நாங்கள் கெஞ்சுக்கிறோம் ஐயா. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்காக செபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்தை தாங்க. வேலை இல்லாத மக்களுக்காக செபிக்கிற வேலையை தாங்கப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவி செய்யப்பா. கடன் பிரச்சனை தவிக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்ய, உதவி செய்ய சப்பா. அண்டு வரே கடன் பிரச்சனை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. உள்ளத்திலையும் வெளியிறங்குமா அற்புதத்தை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். வியாதியை குணமாக்குங்க சப்பா. பலவீனத்தை குணமாக்குங்கப்பா. தொழிற்சிற மக்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்யற மக்களை ஆசீர்வதிங்க. காத்துக்கோங்கப்பா. குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்கப்பா. குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும், பராமரித்துக் கொள்ளும். தேவைக்குருவ எல்லாரையும் சுகந்து கொள்ளட்டும். ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. கரன் அப்பாமே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்துல வெளியிறங்கமா இருப்பது செய்யப்பா. எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்க. குடும்பத்துல எத்தனை குடும்பங்களை சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்லப்பா. அன்றைய எத்தனையோ வேலையை கிடைச்சி வேலையை இழந்திருக்காங்கப்பா. அவங்களுக்கு எல்லாம் நோக்கி செபிக்கிறோம், வேலை கொடுங்கப்பா, பிரச்சனையை மாத்திருங்க ஏசப்பா. எல்லா மக்களும் செபிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா மாற்றுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் மக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சரை ஆஸ்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுக்கிறோம் பரமபிதாபி. ஆமி கர்த்தர் நம்ம செபத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
3: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கு உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானா வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேத நமக்கு சொல்லுகிறது.
3: உங்கள் மொபைல் போனில் 9384-8414-1399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட் ஆகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 வசனம், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவரே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினை தருவாரு. எல்லாவற்றிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
3: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
4: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431-1, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101 நெல்கிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website
6: handofjesus.in. God bless you.

0: கத்தரோடு இணைஞ்சிருக்கணும். பாரு, யோசப்பாத்து கத்தரோடு இருந்தாங்க, யூதர் சனங்க கத்தரோடு இருந்தாங்க, அது சாத்த ஓடியே போயிட்டான். ஹலேலூயா. நம்மளும் ஒவ்வொருவரும் கத்தரோட இணைஞ்சிருக்கணும், பைபிள் வாசிக்கணும், நல்ல மனசுல வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் பைபிள் நல்லா வாசிக்கணும், வசனம் தியானிக்கணும். அது மாத்திரல என்ன செய்யணும், பைபிள் வாசிக்கணும், உபவாசம் இருக்கணும். மாசம் வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் உபவாசம் இருக்கணும். நம்ம சரியா ஐயோ பலவீனமாயிருமே பலவீனமாயிரும், ஐயோ நான் பாஸ்டிங் பலவீனம் இருக்குதுன்னு இருக்கக்கூடாது. பலவீனம் இருந்தாலும் பாஸ்டிங் இருக்கணும். அப்புறம் என்ன செய்யணும், செபிக்கணும். ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கண்ணீரோட பாவத்தை அறிக்கிட்டு செபிக்கணும். ஏதோ செவ்வாய் இல்ல, ஆண்டவர் என் பிள்ளைகளை காப்பாத்துங்க, என் பேரம்பத்தை காப்பாத்துங்க, குடும்பம்லாம் ஆசிரியக்கணும். அது மட்டும் இல்ல, எத்தனை சனங்களை நம்ம கண்ணுக்கு முன்னால அழிஞ்சு போயிட்டு இருக்காங்க, எத்தனை சனங்களை பாவத்துல ஜீவிச்சிட்டு இருக்காங்க, அவங்களை பார்க்கும்போது உங்க உள்ளத்துல கண்ணீர் வரும், கண்ணில் கண்ணீர் வரணும். அப்படி ஜெபிக்கணும், என் குடும்பத்தை ஆசிரியம் ஆண்டவரே, என் பிள்ளைகளை ஆசிரியங்க, என் பேரம்பேத்தையை ஆசிரியங்க. அது இல்ல ஜெபம், நம்ம என்ன செய்யணும், மற்றவங்களை பார்க்கும்போது நம்ம உள்ளத்துல கண்ணீர் வரணும், வேதனை வரணும். அவங்களை பத்தி பின்னால் போய் பேசக்கூடாது, பாருங்க அவங்க வீடு எப்ப பாரு சண்டை, அவங்க சரியில்லைங்க, அவங்க ரொம்ப மோசம் அப்படின்னு குறை சொல்லக்கூடாது. அவங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிச்சிங்கன்னா கத்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்யறது உறுதி. ஹல்லேலூயா. 27வது வசனம் ஆசிங்க, ரெண்டு நாளாகமோ 20:27 வசனம்.
1: பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் களிகூற செய்தபடியால் யூத மனுஷர் யாவரும்
0: எருசலேம்
1: ஜனங்களும்

0: மகிழ்ச்சியோடே எருசலேமுக்கு திரும்பினார்கள்.
1: அல்லேலூயா. இவங்க என்ன செஞ்சாங்க, எல்லாம் உபவாசம் ஜெபிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. கர்த்தர் எப்படி அவங்க திரும்ப பண்ணாரா? மகிழ்ச்சியோடே. யாராரு? யூதர்களோ எருசலேம் குடிகள்லாம் யோசபத்துல எப்படி போனாங்க? அந்த இடத்துக்கு போகும்போது மகிழ்ச்சியோடு தினம் வேதனையோடு ஆலய தேவனுடைய ஆலயத்தில் ஜெபிச்சாங்க. மகிழ்ச்சியோடு தேவன் போக செய்தார். நம்ம வாழ்க்கையில் அப்படிதான் செய்வாரு. ஹலேலூயா. கர்த்தரோடு இணைஞ்சிருக்கணும். உலக காரியத்தில் விடுதலை பெறணும். உலகமே வேணும், எனக்கு இது வேணும், அது ஒன்றும் இல்லை. கர்த்தருக்காக பெரிது அதான் சொல்லி, நான் உலகத்தை நல்லத போல உலகத்தில் அல்லன்னு சொல்லியிருக்காரு. உலக காரியத்தோடு இருந்த ஏசாமிக்கு நமக்கு பிரியமா இருக்க முடியாது. கர்த்தருக்காக வாழ வேண்டும். ஹலேலூயா. நம்ம தான் யாரை பார்த்தோம்? தாவீதுக்கு என்ன செஞ்சாரு? போன இடத்துல கர்த்தர் காப்பாத்தினார். சவுல் கையில தேவன் என்ன தாவீத ஒப்பு கொடுக்கவே இல்லை. மகிமுள்ளர் மேல என்ன உண்டா இருந்துச்சு? காவல் உண்டா இருந்துச்சு. ஹலேலூயா. ரெண்டாவது என்ன கொடுத்தாரு? சம்போரை கொடுத்தாரு. ஆலயத்துல யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறாரு. அப்புறம் மட்டும் என்ன சொல்ல என்ன பேரீம் நதியினால கர்த்தர் என்ன செஞ்சாரு? தாகத்தை தீர்த்தாரு. அவரு கர்த்தருடைய சனங்களை கர்த்தர் என்ன செஞ்சாரு? நான் அழிக்கும் நன்மையினால திருப்தி ஆக்கினாரு. மூன்றாவதாக யோசபாத்துக்கு விரோதமாக அம்மோன் சாதி மோவாபி சாதி அதுக்கு அப்போல உள்ளவங்களாம் வந்தாங்க. இவங்கெல்லாம் கண்ணீர் ஓடி செபிச்சாங்க. முழங்க உபாசம் இருந்து செபிச்சாங்க. அவங்க ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே சொல்லி தன்னை தாழ்த்தினாரு. என்ன செய்ய தெரியலன்னு சொல்லி கண்ணுதான் போய் நோய் பார்க்குறேன்னு சொன்னாரு. கர்த்தர் சொன்ன நீங்க பயப்பட வேண்டாம், யுத்தம் செய்ய நீங்களும் இல்லை அப்படின்னு சொல்லி அன்றை சொல்லி என்ன செஞ்சாரு? அவங்களுக்காக யுத்தம் செய்து எல்லா இவங்க போய் ஸ்தோத்திரம் பண்ணாங்க, துதிச்சாங்க. அவ்வளவுதான். அவங்கள என்ன செஞ்சாங்க? ஒருத்தருக்குரோதமா வெட்டுண்டு விழுந்தாங்க. யோசை பார்த்தோம். அந்த யூதர்களும் எருசலேம் குடிகளும் போகும்போது எப்படி துக்கத்தில் போனாங்களா? மகிழ்ச்சியோட போனாங்க. ஹலேலூயா. நம்மளுக்கு அன்ற ஆசீர்வாதத்தை தரதுதான் இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹலேலூயா. நம்ம இந்த வாக்கு தத்தை தந்திருக்கிறாருன்னா கர்த்தர் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யறது தான் தேவன் அந்த மாதிரி கொடுக்கிறாரு. அதை நம்ம விட்டுறோம். இந்த காலையில் கேட்டு இந்த காலையில் விட்டுட்டு போயிடுறோம். கடைசியாக அப்போஸ்தலன் நடவடிக்கை புஸ்தகம் 22:17. எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க.
0: பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவ ஆலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன்.
1: பாத்தீங்களா? ஏன்னா கர்த்தர் எங்க இருக்கிறாரு? தேவனுடைய ஆலயத்துல இருக்கிறாரு. பரிசுத்த பவுல் அங்க வந்திருக்காரு, ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. என்ன செஞ்சாரா? ஞான சிருஷ்டி அடைந்து அப்படின்னு தீர்க்க தரிசனம் வரங்கள பெற்றுட்டாரு. ஹலேலூயா. பவுல் என்ன செஞ்சாரு? தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணாரு. அவருக்கு என்ன கிடைச்சது? கண் திறக்கப்பட்டுச்சு, தீர்க்க தரிசனம் சொன்னாரு. ஹலேலூயா. நீங்களும் நானும் கூட தேவனுடைய ஆலயத்தில் உண்மையாகவே நம்ம செய்வோம்னால் கட்டாயம் நம்ம கர்த்தர் என்ன செய்வார்? தீர்க்க தரிசன ஆவியை நம்ம தருவார். அன்று சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவைகளும் உங்களுக்கு கூட கொடுப்போம். நிறைய பேர் தனியா வந்து செபிக்கிறீங்க, நல்லது. நீங்க என்ன செபிக்கிறீங்கன்னா இப்ப முக்கியம். நீங்க கர்த்தர் நோக்கி கேளுங்க, ஆண்டவரே என்ன பரிசுத்தமான என் குடும்பம் ஆசிரியப்படணும், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே அந்த வீடு பக்கத்துல இவங்க கஷ்டப்படுறாங்க, ஆண்டவரே இவங்க எல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாம் பேர் பேரா சொல்லி பாருங்க. உங்க குடும்பம் தன்னாலே ஆசிரியப்படும். அதான் ஆண்டு சொல்ல முதலாவது என்ன செய்யுங்க? தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்படி இவங்களெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதல்ல நம்மளை ஆண்டவரை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே என் பாவங்கள் தடையா இருக்குதாப்பா, எல்லாம் மன்னியும் ஆண்டவரே. என் பாவங்களெல்லாம் மன்னியும், என் பாவங்களெல்லாம் மன்னியும் ஆண்டவரே. முதல்ல நான் பாவத்தை அறிக்கிடணும், தோத்திரம் பண்ணணும். அப்புறம் நம்ம மக்கள் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு அவன் செவிச்சு, கடைசியில் உங்க குடும்பத்துக்கு அவன் செவிச்சு பாருங்க. நிச்சயமா தேவன் ஆசீர்வதிப்பார். ஹலேலூயா. ஹலேலூயா. கட்டாயம் ஆசீர்வதிப்பார். பவுல் போய் செவிச்சாரு, என்ன செஞ்சாரா? ஞான சிருஷ்டி அடைந்தார். அவரை கண்கள் திறக்கப்பட்டது. அவர் கண்கள் திறக்கப்பட்டது. நம்மளும் தேவனோக்கி செபிச்சா கர்த்தர் நிச்சயமா நம்ம கண்களை திறப்பார். முதல் நம்ம பாவத்தை அறிக்கிடும். காரணம் என்ன? நம்ம தேவன் செவி கொடுக்காதபடிக்கு எது நம்மளை மறைக்குது? யாசாயின் புஸ்தகம் 59:2.
0: உங்கள் அக்கிரமங்களே,
1: உங்கள் அக்கிரமங்களே
0: உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும்
1: உங்க தேவனுக்கும்
0: நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது.
1: பாத்தீங்களா? உங்களுக்கும் உங்க தேவன் நடுவா என்ன என்ன உண்டாக்குது? நம்ம அக்கிரம் தான் நம்மளையும் தேவன் இப்படி பிரிக்குது.
0: உங்கள் பாவங்களே,
1: உங்கள் பாவங்களே
0: அவர் உங்களுக்கு செவி கூடாதபடி,
1: அவர் உங்களுக்கு செவி கூடாதபடி
0: அவருடைய

0: முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது.
1: நம்ம பாவம் நமக்கு இருந்தா மறைக்குது, அதனாலதான் முதல்ல ஆண்டுட்டு அறிக்கிட்டு இருந்தோம். இன்னொரு வசனம் சொல்றாரு, விகிதியா செவமன்னா கூட நாம என்ன செய்ய மாட்டேன், உங்க செவத்தை கேட்க மாட்டேன்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம பாவம் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம மிகுதியா செவமன்னா கூட கத்து நம்ம கேட்க மாட்டாராம். வாஸ்து பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 1:15.
0: நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும,
1: நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும்
0: என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன்.
1: நீங்கள் உங்கள் கைகளை விரிச்சு கெவிச்சாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன்.
0: நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன்.
1: நீங்க மிகுதியாய் ஜெபம் பண்ணா கூட என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். அதுதான் முதல்ல பாவத்தை அறிக்கிடணும், முதல்ல ஆண்டை ஸ்தோத்தரிக்கணும், ரெண்டாவது பாவத்தை அறிக்கிடணும், மூணாவது ஒருத்தருக்கா நீங்க செவிச்சீங்கன்னா கட்டாயம் ஆண்டை அற்புதம் செய்வார். ஹலேலூயா, ஹலேலூயா. ஏன்னா கத்திர எங்க இருக்கிறாரு, ஆலயத்துல இருக்கு. பரிசுத்த பவுல் வந்து ஆண்டவர் ஆலயத்துல செவிச்சார், என்ன செஞ்சார், ஞான திருஷ்டி கண்கள் திறக்கப்பட்ட தீர்க்கு தரிசனம் கிடைச்சிச்சு. நம்மளும் கத்திர நோக்கி செவிக்கணும், செவிச்சா நமக்கு ஆண்டவர் தருவார். அப்படில இருந்தா அவர தாவீது ராஜா சொல்றாரு, இங்கே தாவீது சொல்றாரு பாருங்க, 17:15.
0: நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன்,
1: நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன்,
0: நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தி ஆவேன்.
1: நான் தூங்கி முழிக்கும் போது உம்முடைய சாயனால திருப்தி, இரவெல்லாம் ஒரு ஆத்தும தேவன் நோக்கி செவிச்சிட்டு இருக்குது. அதனாலதான் சொல்றாரு, நான் விழிக்கும் போது சாயலால் திருப்தி ஆகும். ஆண்டவர் பாக்குறாரு அவர் ஆத்தும திருப்தி ஆகுதுன்னு சொல்றாரு. நம்ம அந்த அளவுக்கு தேவனோடு இணைந்து வாழ வேண்டும். இங்கே அதான் சொல்றாரு பாருங்க, 139:18.
0: நான் விழிக்கும் போது,
1: நான் விழிக்கும் போது
0: இன்னும் உம் மண்டையில் இருக்கிறேன்,
1: இன்னும் மண்டையில் இருக்கிறேன். பாத்தீங்களா, நான் விழிச்சாலும் ஆண்டவர் உங்க இடத்துல இருக்கேன், உங்கள்ட்ட பிரியல. உலகத்துக்கு நான் போகல ஆண்டவரே, நான் உங்களுக்குள்ளதானா இருக்கிறேன் ஆண்டவரே, உலக என்னை தொடல ஆண்டவரே, நான் விழிக்கும் போது உங்களிடத்துல இருக்கிறேன் ஆண்டவரே, நான் எங்கேயுமே போகல. எவ்வளவு பெரிய பெரிய பாக்கியம் பாத்தீங்களா. நம்ம செவிச்சுட்டே படுத்து அந்த நம்ம எந்திரிக்கும் அந்த துதி நம்ம வாயில இருந்துட்டே இருக்கும். அதான் சொல்ற, விழிக்கும் போது உம்மண்டதான் இருக்கிற, உலகத்துக்குள்ள போகலான்ற, உலக என்ன தொடவே இல்லை, நான் தூங்கி முழிச்சு ஆனாலும் உம்மண்டதான் இருக்கிறேன்றாரு. நமக்கு எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது யோசிச்சு பாருங்க, நம்ம எப்படி இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போம். ஹலேலூயா, ஹலேலூயா. 80:3.
0: உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும்,
1: உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும்,
0: அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம்.
1: உம்முடைய அப்பொழுது ரட்சிக்கப்படும், முகத்தை பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே, அப்பதான ரட்சிக்கப்படும். முகத்தை பிரகாசிக்க பண்ணும் ஐயா. இன்னொரு இடத்துல கேட்கிற, கர்த்தாவே முகத்தின் வழி என் மேல் பிரகாசிக்க பண்ணும்னு கேட்பாரு. 67 நினைக்கிறேன்.
0: தேவரீர் எங்களுக்கு இறங்கி,
1: தேவரீர் எங்களுக்கு இறங்கி
0: எங்களை ஆசீர்வதித்து,
1: எங்களை ஆசீர்வித்து
0: உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும்,
1: முகத்தை எங்கள் மேல பிரகாசிக்க பண்ணும். நம்ம ஆண்டு முகம் நம்ம மேல பிரகாசிக்கணும். அப்படியே நம்ம ஆண்டு எந்த அளவுக்கு நெருங்கி வைக்கணும் யோசிச்சு பாருங்க. கத்தடி முகம் நம்ம மேல பிரகாசிக்கணும், அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரோடு இருக்கணும். ஹலேலூயா, ஹலேலூயா. கர்த்தர் ஆலயத்தில் இருக்கார். பரிசுத்த பவுல் தேவனை தரிசிச்சார், ஞான சிருஷ்டி அடைஞ்சாரு, தீர்க்கதரிசனம் கிடைச்சிச்சு, அவர் கண்கள் திறக்கப்பட்டது. நமக்கு அந்த பாக்கியத்தை தரணும். ஏதோ வந்தோம் போனோம், 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டோம் போயிட்டோம், இல்லை உள்ளத்தை உடைச்சி கண்ணீரோடு கத்தெடுத்து உப்பு கொடுக்கணும். ஆண்டவரை பார்த்துட்டு இருக்கிறாரு, செவிக்கணும். 89:15.
0: அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள்,
1: அவர்கள் முகத்தின் வெளிச்சத்துல நடப்பாங்க, கர்த்தருடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பாங்க. அந்த அளவு கர்த்தரோடு இணைஞ்சிருந்தா அவர் முகத்தின் வெளிச்சத்தில் நடக்க முடியும். கர்த்தர் ஒப்பு கொடுப்போமா. முதக்கு தாவியதை பார்த்தோம், தாவிய என்ன செஞ்சாரு, போற இடத்துல எல்லாம் கர்த்தர் காப்பாத்தினாரு. ரெண்டாவது திருப்தி ஆகும். மூணாவது போகும்போது என்ன எப்படி பண்ணாங்க, துக்கமா பண்ணாங்களா, மகிழ்ச்சி. நாலாவது ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்தை நம்ம கேட்போம். ஆண்டவர்கிட்ட எல்லாரும் எழுந்துட்டு உண்மையாகவே ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவர், ஏதோ ஒரு கேட்டு கேட்டு போயிடுற ஆண்டவரே. நாளைக்கு நம்மளே எல்லாருமே நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். எங்க பாருங்க, பயங்கரமான ஆபத்துகளும் கொள்ளை நோய்களும், எங்க பாருங்க கொள்ளை நோய், நல்லா இருக்காங்க என்ன ஆகுதுன்னு தெரியறது இல்ல, கேன்சருன்றாங்க எங்க பார்த்தாலும், திங்க காய்ச்சலுன்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க, எப்ப என்ன ஆகும் நமக்கு தெரியறதில்ல. நம்ம நாளைக்கு நாளைக்கு நம்முடைய இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த இந்த தரம் அதான் சகரம் பாடுது போல, உன் தருணம் இதுவென்றே உணர்ந்திடுவா. அந்த பாட்டு பாடி இன்னொரு ஒப்பு கொடுக்கலாமா.

0: கர்த்தருடைய சபைக்கு நாம் வரும்பொழுது, கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு நாம் வரும்பொழுது, கர்த்தருடைய பாதத்திற்கு வரும்பொழுது எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்பதை தான் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஒரு மனிதன் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வரும்பொழுது, அவன் கர்த்தருடைய சபைக்கு வரும்பொழுது, கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு வரும்பொழுது, அவன் கர்த்தரை தொழுது கொள்ள ஆராதிக்க வரும்பொழுது எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்பதை தான் நாம் பார்த்தோம். உதாரணமாக தாவீது, தாவீது மகிழ்ச்சியோடு கூட ஆலயத்தை நோக்கி ஓடி சென்றார். மகிழ்ச்சியோடு கூட அவர் ஆலயத்திற்கு வந்தார். அவர் சொன்னார், நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும், அவருடைய ஆலயத்திற்குள் சென்று அவருடைய மகிமை பார்க்கும்படியாகவும், ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், என் ஜீவன் இந்த உலகத்தில் இருக்கிற நாள் பரியந்தம் நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று சொல்லி அவர் வாஞ்சையோடு கூட அறிக்கை செய்தார். வேதம் என்ன சொன்னது? தீங்கு நாளிலே தாவீதை கர்த்தர் மறைத்தார். சவுளுடைய கைக்கு, சதிகாரன் சவுளுடைய கைக்கும், பலிகாரன் சவுளுடைய கைக்கும் ஆண்டவராய் கர்த்தர் தாவீதை மறைத்து பாதுகாத்தார். இன்றைக்கும் கூட நம்ம அர்ப்பணிப்போம், ஆண்டவரே நான் ஆலயத்துக்கு வந்து எத்தனையோ நான் விளையாடினேன், ஆலயத்திற்கு வந்து நான் ஒரு கவனம் இல்லாமல் உட்கார்ந்தேன், என் நடையை காத்துக்கொள்ள நான் மறந்தேன், ஆலயத்திற்கு வந்து துதிக்க மறந்து போனேன், ஆலயத்திற்கு வந்து நீர் எனக்கு தந்த கிருபையை நான் சிந்திக்க மறந்து போனேன் அப்பா, என்னை மன்னியும் ஆண்டவரே. தாவீதை போல மகிமை பார்க்க இன்றைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அப்ப ஆலயத்துல வந்து ஜெபிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன், ஆலயத்துல வந்து ஆராய்ச்சி செய்ய, வசனத்தை ஆராய்ச்சி செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம். தாவீது போன இடத்துல எல்லாம் தாவீதை கர்த்தர் காப்பாற்றியது போல நம்மையும் இன்றைக்கு காப்பாற்ற போகிறார். நாம் அர்ப்பணம் செய்து ஜெபம் பண்ணுவோம். இரண்டாவதாக, கர்த்தருடைய ஆலயத்தின் நன்மையால் நாம் திருப்தியாகும். கர்த்தர் சொன்னார், என் ஜனங்கள் நான் அளிக்க நன்மையினாலே திருப்தியாவார்கள், ஆலயத்திலிருக்க சம்பூரத்தினால் நான் திருப்தி ஆக்குவேன், பேரின்ப நதியினாலும் நான் தாகத்தை தீர்ப்பேன் என்று சொன்னார். இன்றைக்கு சொல்வோமா, ஆண்டவரே தாகத்தோடு வந்திருக்கிறேன், எதிர்பார்ப்போடு வந்திருக்கேன், வேதனையோடு வந்திருக்கேன், கவலையோடு வந்திருக்கேன், இன்றைக்கு என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி நம்ம கர்த்தரை நோக்கி பார்த்து நாம ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கு ஆண்டவராக
1: நான் ஒமேகாவும் முதலும் கடைசியும் ஆக இருக்கிறான்.
2: இப்பாக்குறதா ஒரு சுருள் எழுது, அது ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு.
1: பயப்படாத, நான் முதலும் நான் உயிரோடு இருப்பம, நான் இருந்த ஆனா பார்,
2: நான் என்றென்றும் உயிரோடு இருக்கிற,
1: நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சாவி வைத்திருக்கிறேன். இதன் காரணமாக நீ கண்ட காட்சிகளையும் தற்போது நிகழ்ந்து கொண்டிருப்பவற்றையும் இனிமேல் நடக்க போகும் காரியங்களையும் தெளிவாக எழுது.
2: பின்னர் கிறிஸ்து எனக்கு அந்த தரிசனங்கள் குறியீட்டு செய்திகளாக இருப்பதை வெளிப்படுத்தினார். அந்த 7 விளக்கு தூண்கள் அந்த காலத்தில் இருந்த 7 சபைகளை குறித்தன. ஏன் இயேசு இப்படி பூஷணம் அணிந்து வாலிலிருந்து ஒரு வால் வரும்படி தோன்றுகிறார் என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். இதை விரைவில் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வீர்கள். தயவு செய்து என்னுடன் இருங்கள். முதல்ல கிறிஸ்து எனக்கு 7 கடிதங்களை எழுத உத்தரவிட்டார். அதாவது அதிகாரங்கள் 2 மற்றும் 3, 7 சபைகளுக்கான கடிதம். வெளிப்படுத்தின புத்தகத்தின் முத்திரைகளை திறப்பதற்கு முன் இயேசு ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எச்சரிக்கை செய்கிறார். ஆனா இயேசு 7 சபைகளுக்கே மட்டும் பேசவில்லை, அவர் எல்லா சபைகளுக்கும் பேசினார். அந்த காலத்தவருக்கும் இன்றையவருக்கும் இன்னும் வரம் இருப்பவர்களுக்கும் இங்கே ஒரு மறைமுகமான செய்தி உள்ளது. 7 என்ற எண் விபத்தாக இல்லை. இந்த வெளிப்படுத்தின புத்தகத்துல மட்டும் 54 முறை இந்த எண் வருகிறது. எபிரேயத்துல 7 ஷவா என்பது முழுமை, பரிபூரணம், நிறைவு ஆகியவற்றை குறிக்கும். 7 கடிதங்கள், 7 தீர்ப்புகள் மற்றும் 7 வாக்குறுதிகள் எல்லா காலங்களிலும் உள்ள அனைத்து சபைகளுக்கும். முதல் கடிதம் எபேசு சபைக்காக, வெளிப்படையா பார்ப்பதற்கு சிறப்பாகவும் கடுமையாகவும் உழைக்கும் சபை. ஆனா இயேசு அவர்களுக்கு எச்சரிக்கை கூடிதான்,
1: நீங்கள் முதல்ல கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டீர்கள்.
2: அவர்கள் ஆர்வத்தை வழக்கமான செயல்களுக்கு மாற்றிவிட்டார்கள். நினைவில் கொள், மனமுழும முதல்ல செஞ்ச செயல்களுக்கு திரும்ப. இரண்டாவது ஸ்மிர்னா சபை, ஒடுக்குமுறையால் நசுங்கிய ஒரு 7 சபை, அது தோல்வியாக தோன்றியது. ஆனால் கிறிஸ்து அவர்களுக்கு வாக்குறுதி அளித்தார்,
1: மரணத்திற்கு வரை விசுவாசமாக இரு, நான் உனக்கு ஜீவ கிரீடம் அளிப்பேன்.
2: தேவனுடைய பார்வையில அவர்கள் அளவிட முடியாத செல்வம் கொண்டவர்கள். பேர்கமோன் அடுத்ததாக வந்தது, அங்கு சியூசின் பலிப்பீடம் இருந்தது.
1: நீங்கள் வசிக்கும் இடத்தை எனக்கு தெரியும், அங்கு சாத்தானின் சிங்காசனம் உள்ளது.
2: அதன் பின் தியாத்ரா சபை வந்தது, மிகவும் கடுமையான எச்சரிக்கை.
1: நீங்கள் அந்த பெண் எசபேலை பொறுத்துக் கொள்கிறீர்கள். அவள் என் ஊழியர்களை பாலியல் தவறுகளிலும் விக்கிரகங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவை உண்ணவும் கற்றுத்தந்து மோசடியில் ஈடுபட வைக்கிறார்.
2: அவர்கள் ஊழல உள்ளே புகுந்துவிட அனுமதித்து விட்டார்கள். அதிக ஆபத்தான விஷம் வெளியில் இருந்து அல்ல, உள்ளிருந்து வருகிறது.
1: மனம் திரும்புங்க, இல்லையரு நான் விரைவில் உங்களிடம் வருவேன்.
2: சார்திசையா அவர் வாழ போன கூறிய வார்த்தைகளால் எழுப்பினார்.
1: நீங்கள் உயிருடன் இருப்பவர்களாக பெயர் பெற்றவர்கள், ஆனால் நீங்கள் இறந்தவர்களாக இருக்கிறீர்கள்.
2: இது வெறும் வெளிப்படையான தோற்றங்களுக்கு எதிரான எச்சரிக்கை. பிலாதெல்பியா சபைக்கு கிறிஸ்து ஒரு வாக்குறுதியை வழங்கினார்.
1: நான் உங்களுக்காக ஒரு திறந்த கதவை வைத்திருக்கிறேன், அதை யாரும் மூட முடியாது.
2: இது ஒரு சிறிய விசுவாசமான சபையின் நிலைத்தீர்ப்புக்கு கிடைத்த வெகுமதி. லவோதியா சபைக்கு அவர் கடைசியாக பேசும்போது மிகவும் பயமுறுத்தும் தீர்ப்பு.
1: நீங்க வெப்பமில்லாதவர்களாய் இருப்பதா, நான் உங்களை வாயிலிருந்து வாந்தி எடுப்பேன்.
2: அவர்கள் தேவையற்ற

0: பெற்றவர்களாகவும் தன்னிறைவு பெற்றவர்களாகவும் நினைத்தனர். ஆனால் உண்மையில் தங்கள் குருடர்கள் என்பதை உணரவில்லை. இருப்பினும் லவோதிக்கியா சபைக்கும் இயேசு நம்பிக்கையை வழங்கினார்.
1: கவனித்து பாருங்க, நான் கதவின் மிகவும் நெருக்கமாக நின்று தட்டி கொண்டிருக்கிறேன்.
0: அப்போது அந்த மர்ம தெளிவாடியது. அனைத்து சபைகளுக்கும் 7 எச்சரிக்கைகள் இருந்தன. ஆவலின இடத்தில் துன்புறுத்தலை பயப்படுதல், உலகத்துடன் சமாதானம் செய்து கொள்வது, பொய்யான போதனைகளை பொறுத்துக் கொள்வது, வெளிப்படையான தோற்றத்திற்காக வாழ்தல், சிறியதை இகழ்தல் மற்றும் குருடான தன்னிறைவு.
1: காது உள்ளவன் ஆவி சபைகளுக்கு என்ன சொல்கிறது என்பதை கேட்கட்டும்.
0: 4வது அதிகாரம், தேவனின் சிங்காசனம். எதிர்பாராத விதமாக ஏதோ ஒன்று அமைதியை உடைச்சுக. வானத்துல ஒரு கதவு திறக்கப்பட்டது. ஒரு குரல் கட்டளையிட்டது,
1: இங்கே வா, இதற்கு பிறகு நடக்க வேண்டியவற்றை உனக்கு காண்பிப்பேன்.
0: உடனே நான் ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். நான் மனித வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒன்றை கண்டேன். என் கண்களுக்கு முன் தேவனின் சிங்காசனம் கணிப்பதற்கும் அப்பாற்பட்ட மகிமையுடன் நின்றது. அந்த சிங்காசனத்துல ஒருவர் அமர்ந்திருந்தார். ஆனா அவருடைய தோற்றம் விவரிக்க முடியாதது. அவர் யாஸ்பர் மற்றும் கார்னேலியன் போன்ற ஒளியுடன் பிரகாசித்தார். பச்சை மரகத ஒளியுடன் ஒரு வானவில் சிங்காசனத்தை சுற்றி இருந்தது. ஆனால் அந்த சிங்காசனத்தில் அமர்ந்தவர் தனியாக இல்ல. அதன் சுற்றிலும் 24 சிங்காசனங்கள் இருந்தன. அவற்றில் வெள்ளையாடைகளுடன் 24 மூப்பர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்களின் தலைவரில் அவர்கள் தங்க கிரீடங்களை அணிந்திருந்தார்கள். இந்த மர்மமான அரசர்கள் யாகு? அவர்களின் அடையாளம் தேவனின் மனித குலத்திற்கான முழுமையான திட்டத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த 24 மூப்பர்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களும் அதோடு 12 திருத்தூதர்களும் ஆவர். தேவனுடைய மக்கள் அனைவரும் இறுதியில் அவரிடம் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள். இயேசு ஏற்கனவே வாக்குறுதி அளித்தார்,
2: நீங்கள் 12 சிங்காசனங்களில் அமர்ந்து தீர்ப்பு வழங்குவீங்க.
0: அந்த சிங்காசனத்திலிருந்து ஒரு அடக்கி வைத்த புயல், மின்னல், சத்தங்கள் மற்றும் இடியுடன் வெளிப்பட்டது. சிங்காசனத்தின் முன்பாக 7 எரியும் விளக்குகள் தேவனுடைய 7 ஆவிகள் பரிசுத்த ஆவியின் முழுமையை வெளிப்படுத்தின. அவரது காலடியில் நிலம் பூமி அல்ல, ஆனா கண்ணாடி போன்ற ஒரு கடல், பளிச்சிடும் தெளிவும் முற்றிலும் அமைதியும் கொண்டது. இது முழுமையான சமாதானத்தின் ஒரு படமாகும். ஆனா அப்போது நான் ஒரு அதிசயமானதை பார்த்தேன். சிங்காசனத்திற்கு அருகில் 4 உயிருள்ள பிராணிகள் இருந்தன. அவை முன்பும் பின்னும் கண்களால் மூடப்பட்டிருந்தன. அவற்றின் பார்வையில் இருந்து எதுவும் தப்பிக்க முடியாது. மொத ஒன்னு சிங்கத்து போல உள்ளது. 2வது ஒன்று ஒரு இளம் காளைய போல உள்ளது. 3வது ஒன்றுக்கு மனித முகம் உள்ளது. 4வது ஒன்று கழுதியை போல பறக்கிறது. இந்த உயிரினங்கள் என்ன அர்த்தம் கொண்டவை? மொத காலத்து கிறிஸ்தவர்கள் இதுல 4 நற்செய்திகளுக்கான தீர்க்க தரிசனத்தை பார்த்தாங்க. அவை இயேசுவை வெளிப்படுத்துகின்றன. மத்தேயு சிங்கம், கிறிஸ்து அரசன், மார்க்கு கன்று, கிறிஸ்து ஊழியக்காரன், லூக்கா மனிதன், கிறிஸ்து மனிதருள் ஒருவர், யோவான் கழுகு, கிறிஸ்து தெய்வீகம். இருப்பினும் இந்த உயிரினங்கள் இரவும் பகலும் ஒருபோதும் வாயவில்லை. அவர்களின் குரல்கள் ஒரு பாடலாக ஒலித்தது. அது வானத்தின் அடித்தளங்களையே அதிர வைத்தது.

0: அந்த பாடல் ஒவ்வொரு முறையும் எழும்பும் போது அதிசயமான ஒன்று நிகழ்ந்தது. 24 மூப்பர்கள் எழுந்து தலை வணங்கி தங்கள் பொன்னாடைகளை ஆசனத்தின் முன் வீசி, கர்த்தாவே, மகிமையும் மரியாதையும் அதிகாரமும் பெற உங்களுக்கு தகுதி உண்டு, ஏனெனில் நீங்கள் எல்லாவற்றையும் படைத்தீர்கள், உங்கள் சித்தத்தினால் அவை இருக்கின்றன மற்றும் படைக்கப்பட்டன என்று அறிவிப்பார்கள். ஆகவே தீர்ப்பிற்கு முன் எல்லாவற்றும் ஆசனத்திலிருந்து துவங்குகிறது. தேவன் ஆள்கிறார், தேவன் படைக்கிறார், தேவன் நிலைநிறுத்துகிறார், வரப்போகும் எதுவும் அவர் அசைக்க முடியாது. 5 அதிகாரம் 7 முத்திரைகள். ஆசனத்தை பார்த்த பிறகு என் கண்கள் வேறொன்றை நோக்கி இழுக்கப்பட்டன. ஆசனத்தில் அமர்ந்திருந்தவரின் வலது கையில உள்ளும் புறமும் எழுதப்பட்ட ஒரு சுருள் இருந்தது. அதை 7 முத்திரைகள் மூடியிருந்தன. அது சாதாரண சுருள் அல்ல. அதில் பிரபஞ்சத்தின் விதியும் கடைசி காலத்திற்கான தேவனின் திட்டமும் இருந்தது. ஆனா அது மூடப்பட்டிருந்தது, முத்திரையிடப்பட்டிருந்தது. அப்போது ஒரு வல்லமையான தூதர் கூவினார், யார் யார் அந்த சுருளை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் தகுதியானவர்? பதில் அமைதியே. ஒரு கனமான முழுமையான அமைதி. தேடல் முழுமையானது. மண்ணில் அரசர்களும் ஞானிகளும் இடையே அவர்கள் தேடினார்கள். அவர்கள் பூமி கீழ் இறந்தவர்களின் உலகிலும் தேடினார்கள். யாருல்ல?
1: கர்த்தாவே, நாங்க எல்லா படைப்பையும் பூமியின் ஆழமான பகுதிகளையும் அரசர்களிடமோ எளியவர்களிடமோ தேடியும், ஆனா யாரையும் காணவில்லை. யாரும் தகுதியற்றவர்கள்.
0: அப்போது எனக்கு புரியணுமே, யாரும் அந்த புத்தகத்தை திறக்க தகுதி இல்லையெனில் தேவனின் திட்டம் என்றென்றும் மறைந்தே இருக்கும். அப்பொழுது கதைக்கு அர்த்தமே இருக்காது, நீதியும் ஒருபோதும் வராது. அப்புறம் என்ன உலகம் எப்படி ஆதான்? வானங்களை தேடுங்க, அங்க யாராவது இருக்க வேண்டும். ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் தேடுங்க. அவர்கள் வானங்களில் உயர்ந்த தூதர்களிடையே தேடினார்கள். யார் அந்த சுருளை திறக்க தகுதியோடு? யாரும் இல்ல.
1: நாங்க எங்கும் தேடினோம், யாரும் தகுதியானவராக காணப்படவில்லை.
0: ஆன்ம செதறி போலே. நான் ஆறாதபடி அழுத. ஆனா அப்போது மூப்பர்களில் ஒருவர் என்னிடம் வந்து சொன்னார்,
2: அழவாய்டா, பார், யூதாவின் கோத்திரத்திலிருந்து வந்த சிங்கம் வெற்றி பெற்றிருக்கிறது. அவர் அந்த சுருளை திறக்க முடியா?
0: நான் என் கண்களை உயர்த்தி ஒரு மகத்தான வல்லமை வாய்ந்த உயிரினத்தை பார்க்கும் என எதிர்பார்த்தேன். ஆனா எனக்கு எந்த சிங்கமும் தெரியவில்லை. நான் ஒரு ஆட்டுக்குட்டிய பார்த்தேன். அது நின்று கொண்டிருந்தது கொல்லப்பட்டது போல். அதற்கு 7 கொம்புகளும் 7 கண்களும் இருந்தன. அவன் பலி அளித்ததின் சிங்கங்களே சுமந்திருந்தான். ஆனாலும் அவன் நின்று கொண்டிருந்தான். அவன் ஒரே நேரத்துல இறந்து உயிரோடு இருப்பது எப்படி? வெற்றியாளர் வேட்டையாடுபவன் அல்ல, ஆனா ஒரு பலியா இருந்தான். ஜெயம் பெற்றவன் ஒரு பலியா இருங்க. பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய வெற்றி முழுமையான பலவீனத்தின் உருவத்துல எப்படி வெளிப்பட முடியும்? ஆட்டுக்குட்டி முன்னே வந்து அமைதியானோ முழுமையான அதிகாரத்தோடும் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தவரின் வலது கையிலிருந்து சுருளை எடுத்த போது அந்த மர்மம் தெளிவாகியது. அப்போது பரலோகம் முழுவதும் அதிர்ந்தது. 4 உயிரினங்களும் 24 மூப்பர்களும் தங்கள் முழங்காலில் விழுந்தனர். அவர்கள் கையிலே வீணைகளும் தங்க பாத்திரங்களிலும் தூபமும் வைத்திருந்தனர். அந்த நேரத்துல ஒரு புதிய பாடல் படைப்புல முழுவதும் பரவியது.

அங்கேதான் பதில் இருக்கிற. அந்த ரத்தமே விசையாக இருந்தது. விலை செலுத்திய ஒருவரால் மட்டுமே அந்த சுருளை திறக்க முடியும். ஆட்டுக்குட்டி கொள்ளும் வலிமைக்காக அல்ல, மறித்து மீட்கும் சக்திக்காகவே தகுதியானவன் ஆனா. அவ அர்ப்பணம் தானே, எதிர்காலத்தை வெளிப்படுத்தும் உரிமைய வாங்கிய வேலை. பூஜை ஒரு அடக்க முடியாத அலை போல பெருகியது. அல்லாயிரக்கணக்கான தேவதூதர்கள் ஒன்றா சேர்ந்து ஒரே குரலில் கூவி பாடினர்.

ஏழு தெய்வீக பண்புகள், ஏழு பரிபூரண அறிவிப்புகள், அது பரிபூரணத்தின் எண். இறுதியில படைப்பு முழுவதும் இதுல கலந்து கொண்டது. பரலோகத்திலையும் பூமியிலும் பூமியின் கீழேயும் கடலிலும் உள்ள ஒவ்வொரு உயிரினமும் உள்ள அனைத்தும் ஒரே சத்தத்துல கூவி அழைத்தன.

0: இந்த கதையின் முடிவை எழுத தகுதியான ஒரேவர் அதற்காக தன்னை அர்ப்பணித்தவனே. கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி மட்டுமே அந்த ஏழு முத்திரைகளையும் திறக்க முடிஞ்சவன். அவனது வெளிப்படையான தோல்விதான் இறுதி வெற்றியாக இருந்தது. அத்தியாயம் 6. நான்கு குதிரை வீரர்கள் பரலோகத்தில் எதிர்பார்ப்பு நிறைந்த அமைதி நிலவியது. ஆட்டுக்குட்டி அந்த சுருளை எடுத்துக்கொண்டு முதல் முத்திரையை உடைச்சான். அந்த கணத்துல நான்கு உயிருள்ளவைகள்ல ஒருவர் என்னிடம் சொன்னார்,
1: வா பார்த்து அறிந்து கொள்.
0: நான் ஒரு வெள்ள குதிரையை பார்த்த, அதன் சவாரிக்கார ஒரு வில்லையோ ஒரு கிரீடமோ அணிந்திருந்தான். முத பார்வையில அவன் ஒரு விடுதலைக்காரராகவும் அமைதி மற்றும் ஒழுங்குக்கான வாக்குறுதியாகவும் தோன்றினான். ஆனா ஏதோ தவறா என்னிட, இது சுவிசேஷத்தின் மூலம் வெற்றி பெறும் கிறிஸ்துவா அல்லது ரட்சகராக நடிக்கும் ஏமாற்றமா? பின்னர் ஆட்டுக்குட்டி இரண்டாவது முத்திரையை உடைத்தான். அப்போது புதிதாக சிந்திய இரத்தம் போல் ஆழமான சிவப்பு நிறமான ஒரு குதிரை வெளிப்பட்டது. அதன் சவாரிக்கார ஒரு பெரிய வாள அசைத்தான். அவனுக்கு பூமியிலிருந்து அமைதி எடுத்துக்கொள்ள அதிகாரம் வழங்கப்பட்டது. ஏமாற்றம் வெளிப்படையா புலப்பட்டது. மொத சவாரிக்காரனின் வெற்றி உண்மையான அமைதி அல்ல, முழுமையான போர் ஏற்பட வழிவகுக்கும் ஒரு பொய் மட்டுமே. பொய்யான ஒற்றுமை சிதறியது. பூமி முழுவதும் வன்முறையால் நிரம்பியது. ஜாதிகள் ஒன்றுக்கு ஒன்று முடிவில்லாத கொலைகளில் எழுந்தன. சகோதரன் சகோதரனுக்கு எதிராகவும் நாடு நாட்டுக்கு எதிராகவும் போரிட்டது. அந்த தருணத்துல அங்கே எழுதப்பட்டவை வெறும் வார்த்தைகள் அல்ல, மனித குலத்தின் விதியே என்பதை நாம் புரிஞ்சுகிட்ட. பின்னர் ஆட்டுக்குட்டி மூன்றாவது முத்திரையை திறந்தான். அப்போது ஒரு கருப்பு குதிரை தோன்றியது. ஆனா அதன் சவாரிக்காரன் எந்த ஆயுதமும் இல்லாம கையில் ஒரு தராசை மட்டும் வச்சிருந்தான். எதிர்பாராத விதமா ஒரு குரல் ஒரு டெனாரியஸுக்கு ஒரு குவாட் கோதுமை மற்றும் ஒரு டெனாரியஸுக்கு மூணு குவாட் பார்லி என்று அறிவித்தது. இதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள, டெனாரியஸ் என்பது ஒரு முழுநாள் ஊதியம் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஒரு நபருக்கு தின்ற உணவை வாமுவதற்காக விடியற் காலை முதல் மாலை வரை உழைக்க வேண்டிய நிலையை நினைத்து பாருங்கள். அதே சமயம் அதிகாரம் கொண்டவர்களின் சுகவிலாசங்கள் எண்ணெயும் திராட்சை மதமும் பாதிக்கப்படாமல் இருக்கின்றன. இது பொருளாதார அநியாயம். ஏழைகள் நசுக்கப்பட அதிகாரிகள் விருந்து கொண்டாடுகிறார்கள். ஆனா ஆட்டுக்குட்டி நான்காவது முத்திரையை உடைத்த போது அதற்கு பிறகு வந்தது எல்லா பயங்கரவர்களின் கூட்டுத்தொகையா இருந்தது. நான் ஒரு குதிரையை பார்த்தேன். அது அழகிய இறைச்சியின் மங்கலான மஞ்சள் பச்சை நிறத்துல இருந்தது. அதன் சவாரிக்காரனுக்கு மர என்று பெயர். மேலும் இறந்தவர்களின் உலகமான ஹாடிஸ் அவனை பின்தொடர்ந்தது. பசிக்குள்ள நாய் போன, வால் பசிப்பு மற்றும் தொற்று நோயால் பாதிக்கப்பட்டவர்களை பிடிக்க தயாராக இருந்தது. அவர்கள் பூமியின் நான்கில் ஒரு பங்குக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. தீர்ப்பு இனி தனியாததாகிவிட்டது. இது வெறும் இறப்பல்ல, நம்பிக்கை இல்லாம இறப்பது, இருள இழுத்து செல்லப்படுவது. பிறகு ஆட்டுக்குட்டி அஞ்சாவது முத்திரையை திறந்த போது திடீரென காட்சி மாறியது. நான் இனி பூமியில இல்ல, வானத்தில் இருந்த வானகோயிலின் பலிபீடத்தின் கீழ் தங்கள் விசுவாசத்திற்காக கொல்லப்பட்டவர்களின் ஆன்மாக்களை நான் பார்த்தேன். திடீரென இதயத்தை உருக்கும் ஒரு அழுகை அமைதியை சிதறடிச்சது. எவ்வளவு நேரம் ஆண்டவரே? மரண சாட்சிகள் ஆன்மாக்கள் அழைத்தனர். அவர்கள் நீதிக்காக இயங்கினார்கள். நீரோவின் தீக்குண்டுகள்ல ஒவ்வொரு கிறிஸ்தவரும் எரிக்கப்பட்டார். கொலோசியத்துல ஒவ்வொரு விசுவாசியும் சிங்கங்களால விழுந்தப்பட்டார். அனைவரும் அதே கேள்வியே கேட்டவில்ல, ஏன் கடவுள் தீமை வெற்றி பெறும் போல் அனுமதிக்கா? அந்த பதில் அவர்கள் அதிர்ச்சியில் ஆழ்த்திருவ. இன்னும் சிறிது நேரம் காத்துருங்க. உங்களுக்காக கொல்லப்பட வேண்டிய உங்கள் சக ஊழியர்களும் சகோதரர்களும் எண்ணிக்கை நிறைவடையும் வர மேலும் மரணம் மேலும் மேலன. ஆம், மரண சாட்சிகளின் பங்கு இன்னும் நிறைவடையவில்லை. ஆனால் அவர்களின் வேதனை வீணானதல்ல, அது ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியா இருந்தது. ஏனெனில் கடவுளின் நீதிக்கு நியமிக்கப்பட்ட தருணம் வரும் வரை காத்திருந்தது. பின்னர் அந்த ஆட்டுக்குட்டி ஆறாவது முத்திரையை திறந்தது. அப்போது முழு பிரபஞ்சமும் நடுங்கியது. இது சாதாரண தீர்ப்பல்ல, இது முடிவின் தொடக்கம். அந்த நிலநடுக்கம் மிகவும் பயங்கரமா இருந்தது. அது மலைகளையும் தீவுகளையும் தங்கள் இடத்தில் இருந்து நகர்த்தியது. சூரியன் கருப்பாக மாறியது, சந்திரன் ரத்தம் போன்ற சிவப்பாக மாறியது. நட்சத்திரங்கள் புயலில அத்திமரத்தில் இருந்து விழும் பழங்களைப் போல வானிலிருந்து விழுந்தன. வானமே ஒரு சுரளி போல சுருண்டது. பயம் எல்லா இடங்களிலும் பரமியது. அரசர்களும் அடிமைகளும் பணக்காரர்களும் ஏழைகளும் எல்லோரும் குகைகளுக்குள் ஓடி மறைந்தனர். மலைகளிடம் எங்களை மேல் விழுந்து சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பவரின் முகத்தில் இருந்து எங்களை மறைத்து விடுங்கள் என்று கூச்சலிட்டனர். மற்றும் அந்த ஆட்டுக்குட்டியின் கோபத்தில் அண்ணோ, அவர்கள் இனி அந்த குதிரையோட்டிகளையோ மரணத்தையோ பயப்படவில்லை. அவர்கள் கடவுளையே பயந்தனர். ஆனா அந்த குழப்பத்தின் நடுவுல நான் அந்த சுருளை நோக்கி பார்த்தேன். ஏழாவது முத்தில இன்னும் திறக்கப்படவில்லை. ஏழாம் அதிகாரம் 14,000 பேர் முத்திரையிடப்பட்டவர்கள். வானம் புகழ்ச்சியில வெடிச்சது. ஆயிரக்கணக்கான குரல்கள் ஒன்றா எழுந்தன, இடியோசை போல. பூதர்கள் முழங்காலில் விழுந்தனர், மூப்பர்கள் தாழ்ந்து வணங்கினர், உயிருள்ள பிராணிகள் தங்கள் முகங்களை தாழ்த்தினர். அனைவரும் வானங்களை நடந்து செய்த ஒரு இசைக்குழுவில் வணங்கினார்கள்.
1: ஆமே, ஆசீர்வாதம், மகிமை, ஞானம், நன்றி, மரியாதை, அதிகாரம் மற்றும் வலிமை எங்கள் தேவருக்கு என்றென்றும் உண்டாகட்டும். அந்த
0: ஒரு பரிபூர்ண தேவனுக்கா ஏழு பரிபூர்ண புகழ்ச்சிகள். ஆனா ஒரு கேள்விய மனதில் எரிந்து கொண்டிருந்தது, இவர்கள் வெள்ளாடைகள் அணிந்தவர்கள்தான். ஒரு மூப்பர் அருகில் இருந்தா அவர் என் கண்களை நேரா பார்த்து சொன்னா,
2: இவர்கள் தான் பெரிய உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அவர்கள் தங்கள் ஆடைகளை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துல கழுவி சுத்தப்படுத்தினாங்க.
0: அப்போதே எனக்கு புரிந்தது, அவர்கள் மறைமுகமாக கொல்லப்பட்டவர்கள், துன்புறுத்தப்பட்டவர்கள், மரணம் வரை விசுவாசமாக இருந்தவர்கள். ஆட்டுக்குட்டியான இயேசுவின் ரத்தம் ஒரு கரை அல்ல, ஆனால் பாவத்தை முழுமையாக அழித்து ஆன்மாவை சுத்தப்படுத்தும் ஒரே பலியாகும். அவரது பலி அவர்களை பரிபூர்ணமாக்கியது. இப்போது அவர்களின் பூமியில் அனுபவித்த துன்பம் முடிந்துவிட்டது. என்றும் நிலைக்கும் வாக்குறுதி அவர்களை காத்திருக்கிறது. இனி வேதனை இல்ல, இனி ஏக்கவும் இல்ல. அந்த காட்சியின் உள்ளத்தை உடக்குது. அவர்கள் இனி பசிக்க மாட்டார்கள், தாகிக்கவும் மாட்டார்கள். சூரியன் இனி அவர்களை எரிக்காது. ஆட்டுக்குட்டி அவர்களை என்றும் மேய்க்கும். தேவன் தானே அவர்களின் கண்களில் உள்ள ஒவ்வொரு கண்ணீரையும் துடைப்பார். இது உயிருள்ள தேவனின் பரிபூர்ண திட்டம். இன்று துன்பப்படுபவர்கள் நாளை ஆட்சி செய்வார்கள். இப்போது அழுப்பவர்கள் என்றும் சிரிப்பாவல. கிறிஸ்துவுக்காக உயிர் கொடுப்பவர்கள் என்றும் வாழ்வார்கள். நியாயத்திற்பு அவர்களை காத்திருந்தது. கோபத்தின் நடுவுல இரக்கம் வெற்றி பெற்றது. ஏழாவது முத்திரைக்கு முன்பாக, முடிவுக்கு முன்பாக தேவன் தன் சொந்த மக்களை முத்திரையிட்டார். அத்தியாயம் 8, ஏழாவது முத்திரையும் ஏழு கரணைகளும். ஆட்டுக்குட்டி ஏழாவது முத்திரையை உடைத்த போது யாரும் எதிர்பார்க்காத ஒன்று நடந்தது. மின்னல் இல்ல, குரல்கள் இல்ல, இதுவே மொட்டை இருந்தது. சொர்க்கத்துல சுமார் அரை மணி நேரம் அமைதி நடியல். மில்லியன் கணக்கான தேவதூதர்கள் அமைதியாகிவிட்டாங்க. சொர்க்கமே முற்றிலும் அமைதியாகிவிட்டது. இது வரப்போகும் மிக கொடிய புயலுக்கு முன்பான அமைதியா இருந்தது. அப்போது நான் தேவனின் முன்பாக நிற்கும் ஏழு தேவதூதர்களையும் அவர்களுக்கு ஏழு கரணைகள் கொடுக்கப்பட்டதையும் பார்த்தேன். ஏழாவது முத்திரை விழும் தீர்ப்பல்ல, அது இன்னும் மோசமான ஒன்றுக்கான கதவாயிருந்தது. ஏழு தீர்ப்புகள், ஏழு கரணைகள். எதிர்பாராத விதமாக ஒரு தேவதூதர் பொன்னான புகையிலை பாத்திரத்துடன் பலிபீடத்திற்கு வந்தார். அவருக்கு அனைத்து பரிசுத்தர்களின் ஜபங்களுடன் சேர்க்க அதிகமான தூபம் கொடுக்கப்பட்டது. தூபத்தின் புகை எல்லா ஜபங்களோடும் சேர்ந்து தேவனிடம் எழுந்தது. ஒவ்வொரு ஜபமும், நீதிக்காக எழுந்த ஒவ்வொரு வேண்டுகோளும், நூற்றாண்டுகளாக விசுவாசிகள் சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் அங்க தேவனின் சிங்காசனத்தின் முன் சேர்க்கப்பட்டிருந்தது. ஒன்று இழக்கப்படுதுக. ஆனா எதிர்பாராத விதமா அதே தேவதூதர் ஒரு பயங்கரமான காரியத்தை செய்தார். அவர் தூப பாத்திரத்தை எடுத்து பலிபீடத்திலிருந்து நெருப்பு நிரப்பி அதை பூமிக்கு தூக்கி எறிந்தார். உடனே இடியோச, மின்னல் மற்றும் ஒரு கடும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. எனக்கு உடல் நடுங்கியது. வானத்துல ஆராதனையின் அடையாளமா இருந்த அந்த சித்த நெருப்பு பூமியில தீர்ப்பு தூண்டும் வெடிகுண்டாக மாறியது. அந்த அறிகுறியை பார்த்து ஏழு தேவதூதர்களும் தங்களை தயாரித்துக் கொண்டார்கள். எச்சரிக்கையின் காலம் முடிந்தது. வானமே மூச்சை தடுத்து கொண்டது போல உணர்ந்த அப்போது முதல் தேவதூதர் முதல் கரணை ஊதினார். நெருப்பும் பனியுமாக ரத்தத்துடன் கலந்தது வானத்திலிருந்து விழுந்தது. பூமி எரிந்தது. மூன்றில் ஒரு பகுதி மரங்கள் எரிந்தன. எல்லா பசுமை புல்வெளியும் அழிந்தது. மனிதர்களுக்காக, நன்மைக்காக தேவன் படைத்த படைப்பு அழிக்கப்பட்டது. மனிதன் பாதுகாக்க வேண்டிய பூமி அவனது பாவத்தால் கெடுபிடிக்கப்பட்டு விட்டது. இது பழமையான எகிப்தின் பயங்கரமான ஒளிப்பின்னல் போல் இருந்தது. ஆனா இதுல ஒரு முக்கியமான வித்தியாசம் இருந்தது. தீர்ப்பு முழுமையா இல்ல, மூன்றில் ஒரு பகுதியே தேவன் எச்சரித்தா அழிச்சு விடவில்லை. இன்னும் நேரம் இருந்தது. ஆனா திடீரென இரண்டாவது தேவதூதர் இரண்டாவது கரணை ஊதினார். ஒரு பெரிய மலை எரிந்து கடலில் வீசப்பட்டதை போல நான் பார்த்தேன். கடல் சிவப்பா மாறியது. மூன்றில் ஒரு பகுதி கடல் ரத்தமாக மாறியது. மூன்றில் ஒரு பகுதி கடல் உயிரினங்கள் இறந்தல. கப்பல்கள் மூழ்கின. உலகின் வர்த்தகம், அதன் முக்கிய நரம்புகள் முற்றிலும் சிதைஞ்சன. மீண்டும் இது எகிப்தின் ஒளிப்பின்னல் போல் இருந்தது. ஆனா உலகளாவிய அளவில் வர்த்தகத்தையும் நாடுகளின் சக்தியையும் குறிக்கும் கடல் இரத்தம் சிந்த தொடங்கியது. கடல் இரத்த சிந்தும் போது பேரரசுகளும் சோர்ந்து போகும். முதல் தீர்ப்பு நிலத்தில் விழுந்தது. இப்போது தீர்ப்பு கடலையும் தாக்கியது. பின்னர் மூன்றாவது தேவதூதர் மூன்றாவது கரணி ஊதினான். ஒரு பெரிய நட்சத்திரம் ஒரு விளக்கேற்று போல ஜொலித்து வானிலிருந்து விழுந்தது. அதன் பெயர் வெண்மொழி, அதாவது கசப்பு என்று பொருள். இந்த முறையில் அது நிலத்திலும் கடலிலும் விழவில்லை. அது பசுமை நீர்களில், ஆறுகளிலும், ஊற்றுகளிலும், அமைதியாக எழும் உயிரின் ஊற்றுகளிலும் விழுந்தது. அவை நகரங்கள், ஊர்கள், நாடுகளை வாழ வைத்தன. ஒரு காலத்துல பயிர்களுக்கு, மிருகங்களுக்கு, மக்களுக்கு உயிர் கொடுத்தது இப்போது மரணத்தை கொண்டு வந்தது. மூன்றில் ஒரு பகுதி நீர்கள் விஷமாயிருக்க அவை கசப்பமானின. வெண்முள்ளியாகி அவற்றை குடித்த பலர் உயிரிழந்தனர். பூமி காயமடைந்தது. கடல் ரத்தத்தால் கரைப்பட்டது. பசுமை நீர்கள் விஷமடைந்தன. ஆனா நான்காவது தேவதூதர் தனது கரணையை ஊதிய போது பிரபஞ்சமே நடுங்கியது. உலகின் ஒளி மங்கியது. சூரியனின் மூன்றில் ஒரு பகுதி, சந்திரனின் மூன்றில் ஒரு பகுதி, நட்சத்திரங்களின் மூன்றில் ஒரு பகுதி தாக்கப்பட்டது. இரவை ஒளியூட்டிய சந்திரன் இருண்டது. வானத்தை வழி நடத்திய நட்சத்திரங்கள் அணைந்தன. சூரியனும் மூன்றில் ஒரு பகுதி இருண்டது. பகல ஆளும் ஒளி தாக்கப்பட்டது. இனி அது பழைய போல் பிரகாசிக்கவில்லை. இனி அது பழைய போல் வெப்பத்தையும் தரவில்லை. இரவு இன்னும் அடர்த்தியாகியது. பகல் இன்னும் குளிர்ந்தது. மூன்றில் ஒரு பகுதி நேரம் நிழல்ல மூழ்கியது. மனிதர்கள் தங்களது இயற்கை கடிகாரத்தை இழந்தனர். சுழற்சிகள் குழப்பமடைங்க. வானிலை பாதிக்கப்பட்டதில் அருவங்கள் தெளிவில்லாமல் மங்கிலா. விவசாயம் பாதிக்கப்பட்டது. மனித உடல் தன் இயல்பான ஒத்திசைவை கலைந்தது. மற்றும் குழப்பகம் உலகை ஆட்கொண்டது. இது வெறும் இருட்டல்ல, இது ஒரு மறுபடியும் உருவாக்கம் இல்லாத நிலா. தேவ ஆதி ஆகமத்தை பின்னோக்கி நகர்த்துவது போல அந்த கணத்தில் எனக்கு புரிஞ்சது. இந்த தீர்ப்புகள் அர்த்தமற்ற குழப்பம் அல்ல, இது ஒரு புதிய விளையாட்டோ. ஒவ்வொரு கம்பையும் ஒரு விக்கிரகத்திற்கு எதிரான தாக்குதலா இருந்தது. முத கம்ப மக்கள் வழிபடும் பூமிக்கு எதிராக, இரண்டாவது கடலுக்கு எதிராக, அது வணிகத்தின் கடவுள், மூன்றாவது உயிர் தரும் நீர்களுக்கு எதிராக, நான்காவது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வழிபடப்பட்ட சூரியனும் சந்திரனும் போன்ற வான ஒளிகளுக்கு எதிராக. ஆனா அந்த இருளின் நடுவுல நான் வானில் ஒரு வல்லமை வாய்ந்த குரலை கேட்ட. மேல உயர்ந்து பறக்கும் ஒரு கழுகு கூவி பூமியில் வாழும் மக்களுக்கு இன்னும் ஒலிக்கவிருக்கும் கம்பை ஒளிகளுக்காக ஐயோ ஐயோ ஐயோ என்று அழைத்தது. அந்த செய்தி தெளிவாக இருந்துங்க. மிகவும் மோசமானது இன்னும் வரவே உள்ளது. அத்தியாய 9, 5வது மற்றும் 6வது கம்பை ஒளிகள். 5வது தூதன் தனது கம்பையை ஊதிய போது என் கண்கள் விவரிக்க முடியாத ஒரு பயங்கரத்தை கண்டன. நான் வானிலிருந்து பூமிக்கு ஒரு நட்சத்திரம் விழுவதை கண்ட. ஆனா அது சாதாரண நட்சத்திரம் அல்ல, அது ஒரு விழுந்த தூதன். அது தரையில் விழுந்த போது பூமி பிளந்து நரகத்திற்கே ஒரு பிளவு உருவானது. அந்த அகழி பூமியில வெளிப்பட்டது. அவன் அந்த அகழியின் துருவை திறந்தான். அந்த துருவிலிருந்து புகை எழுந்தது. அது ஒரு பெரிய அடுப்பின் புகைய போல இருந்தது. சூரிய மறைஞ்சு விட்டுச்சு. காற்று மூச்சு விட முடியாததாக மாறியது. ஆனா அந்த அது வெறும் ஆரம்பமே. அந்த புகையிலிருந்து ஏதோ வண்டிகள் போன்றவை தோன்றின. அத போன்றத நான் ஒருபோதும் பார்த்ததில்லை. அவ போர் குதிரைகளை போல போருக்கு தயார் நிலையில இருந்தன. போலியான தங்க கிரீடங்களும் மனித முகங்களை போலவே உருவாக்கப்பட்ட முகங்களும் இருந்தன. அவர்களுக்கு பெண்களின் நீளமான முடி போல முடியும், சிங்கத்தின் பற்கள் போல பற்களும் இருந்தன. அவர்களின் இறக்கைகளின் சத்தம் போர் ரதங்கள் படையெடுக்கும் போது எழும் இடிமுழக்கம் போல இருந்தது. அவர்களுக்கு ஒரு அரசன் இருந்தான், அது அகழியின் தூதன். அவனது பெயர் எப்ரேயில் அபாடோன், கிரேக்கத்தில் அபோலியோன். ஆனா இரண்டுமே ஒரே பொருள், அழிப்பலா. அவர்கள் பாம்புகளுக்கு இருக்கும் சக்தியை போல ஒரு பயங்கரமான சக்தியையும் மிகவும் குறிப்பிட்ட ஒரு கட்டளையும் வைத்திருந்தார்கள். பூமியின் புல்லையோ பச்சை நிறம் உள்ள எதையுமோ எந்த மரத்தையோ சேதப்படுத்தக் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டது. ஆனால் தங்கள் நெற்றியில் தேவனுடைய முத்திரை இல்லாதவர்களை மட்டுமே. ஆனா அவர்களின் நோக்கம் கொல்வதல்ல, அது அதைவிட மோசமானது. 5 நீண்ட மாதங்களுக்கு துன்மார்க்கர்களை துன்புறுத்த அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. அந்த வலி தாங்க முடியாததா இருந்தது. சதைக்குள் ஊடுருவும் தேளின் கொட்டு போல. அந்த நாட்கள்ல மக்கள் மரணத்தை தேடுவார்கள், ஆனா அதை கண்டடைய மாட்டார்கள். அவர்கள் இறக்க விரும்புவார்கள், ஆனால் மரணம் அவர்களிடம் இருந்து தப்பியோடும். அந்த வேதனை மிக அதிகமா இருந்ததால அவர்கள் இறக்க விரும்பினார்கள், ஆனால் முடியவில்லை. ஆனா முத பேராபத்து கடந்து விடுவேன், இதற்கு பிறகு இன்னும் 2 பேராபத்துகள் வரப்போகின்றன என்று பாருங்கள். 6வது தூதன் தன் கருணையை ஊதிய போது ஒருபடி திறக்கப்படப்பட்டது. அது ஒருபோதும் திறக்க கூடாதது. புன்னாலான பலிபீடத்திலிருந்து ஒரு குரல், பெரிய யூப்ரதேஸ் ஆற்றிலே கட்டப்பட்டுள்ள 4 தூதர்களை விடுவிக்கவும் என்று கட்டளையிட்டது. யூப்ரதேஸ் ஒரு சாதாரண ஆறு அல்ல, இது ரோம பேரரசையும் கிழக்கில பயங்கரமான பார்த்திய பேரரசையும் பிரிக்கும் எல்லையா இருந்தது. அது அறியப்பட்ட உலகத்தின் எல்லையாக இருந்தது. அங்கிருந்து எதையாவது விடுவிப்பது ஒரு விசித்திரமான மற்றும் அழிவுக்குரிய சக்தியை வெளிப்படுத்துவது பொருள்படும். இவர்கள் ஒடியின் தூதர்கள் அல்ல, இவர்கள் கைதிகள். அந்த மணி, அந்த நாள், அந்த நாள், அந்த ஆண்டுக்காக தயார் செய்யப்பட்டவர்கள். மனிதர்கள் ஒரு 3 ஒருவரை கொல்ல தெய்வீகமான துண்டியோ எதுவும் விதிப்படி நடக்கிறோங்க. அவர்கள் விடுவிக்கப்பட்ட போது ஒரு பேய் கட்சி அவர்களுடன் சேர்ந்தது. அந்த இராணுவத்தின் அளவு என் ரத்தத்தை உறைய வைத்தது. 200 மில்லியன், கருத முடியாத ஒரு எண்ணிக்கை. அந்த குதிரை ஓட்டைகள் சாத்தியமில்லாத நிறங்கள்ல மார்பு கவசம் அணிந்திருந்தார்கள். பீ சிவப்பு, ஹயாசின்த் நீலம், சல்பர் மஞ்சள். அவர்களின் குதிரைகளுக்கு சிங்கத்தின் தலை இருந்தது. அவர்களின் வாயிலிருந்து 3 பேரழிவுகள், தீ, புகை மற்றும் சல்பர் வெளியே வந்தன. இந்த 3 பேரழிவுகளால் மனிதர்களில் ஒரு 1/3 ஒருவர் கொல்லப்பட்டார். ஆனா அதற்கு பிறகு வந்தது மிக கொடூரமான ஒன்று. அது அழிவோ இல்ல, பில்லியன்கள் உயிரிழந்ததோ இல்ல. மிக கொடூரமானது என்னவென்றால், இந்த பேரழிவுகளால் கொல்லப்படாத மனிதர்களில் மீதமுள்ளவர்கள் இன்னும் மனம் திரும்பவில்லை என்பது. பூமியில நரகம் வெளிப்பட்டதை பார்த்த பிறகும் அவர்கள் பேய்கள், தங்கம் மற்றும் வெள்ளி சிலைகள், பார்க்கவும் கேட்கவும் நடக்கவும் முடியாத பொருட்கள் ஆகியவற்றை வழிபட தொடர்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கொலைகள், மாயாஜாலங்கள், பாலியல் ஒழுங்கின்மை, திருட்டு ஆகியவற்றில் இருந்து விலகவில்லை. மனித மனம் கல்லவிட கடினமானது. வானிலிருந்து வரும் தீயும் சுற்றிலும் நடக்கும் மரணமும் கூட அவர்களை கடவுளிடம் திரும்ப வைக்க முடியவில்லை. இரண்டாவது பேராபத்து கடந்துவிட்டன. இன்னும் ஒன்றை மட்டும் மீதமுள்ளது. அத்தியாயம் 10, தூதரும் சிறிய புத்தகமும். எதிர்பாராத விதமாக நான் வலிமையான ஒரு தூதரை பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதை பார்த்தேன். அவர் மேகத்தில் மூடப்பட்டிருந்தாரு. அவரது தலையில் வானவில் கிரீடமாக இருந்தது. அவரது முகம் சூரியனை போல பிரகாசித்தது. மேலும் அவரது கையில் ஒரு சிறிய திறந்த புத்தகம் இருந்தது. பின்னர் அந்த தூதர் ஒரு அதிசயமான காரியத்தை செஞ்சார். அவர் தனது வலது கால கடல்ல வச்சார், இடது கால கரையில வச்சார். இது முழுமையான ஆட்சி காட்டும் செயல். கடவுள் அனைத்து படைப்புகளிலும் முழுமையான கட்டுப்பாட்டில் இருந்தார். அந்த தூதர் சிங்கம் போல கர்ஜித்தார். அந்த கணத்துல ஒரு மர்மமான நிகழ்வு நடந்தது. 7 இடியொலிகள் பரலோகத்திலிருந்து பதில் அளித்தன, ஒவ்வொன்றும் தனித்தனி குரலுடன். அந்த மர்மமான செய்தியின் ஒவ்வொரு வார்த்தையையும் எழுத தயாராக என் பேனாவை எடுத்தேன். ஆனா முதல் எழுத்தை எழுதும் முன்பே பரலோகத்திலிருந்து ஒரு குரல் என்னை நிறுத்தி,
2: அந்த 7 இடியொலிகள் சொன்னத மூடிவை, அதை எழுதாத.
0: கடவுளுக்கே சொந்தமான ரகசியங்கள் இருக்கின்றன. அவர் தீர்மானிக்கும் வரை நாம் அறியக்கூடாத மர்மங்கள் உள்ளன என்பதை நான் புரிந்து கொண்டேன். பின்னர் அந்த தூதர் இன்னும் கடலிலும் நிலத்திலும் நின்றபடியே தனது கையை பரலோகத்துக்கு உயர்த்தினார். எல்லாவற்றையும் படைத்த என்றென்றும் வாழும் ஒருவரை சத்தியமாக அவர் உறுதிமொழி எடுத்தார். அவர் எடுத்த அந்த உறுதிமொழி எக்ஸே அடித்தளங்களை நடுங்க வைத்தது.
2: இனி தாமதம் இருக்காது.
0: இந்த சொல்காலம் நிற்கும் என்ற அர்த்தம் அல்ல, ஆனால் அதைவிட அதிகமாக அதிர்ச்சி தரும் ஒன்றை குறிக்கிறது. இனி தாமதம் இருக்காது, காத்திருப்ப முடிஞ்சுத. கடவுளின் மறைந்த திட்டம் நூற்றாண்டுகளாக அவர் தீர்க்கதரிசிகள் மூலம் அறிவிக்கப்பட்டது நிறைவேறப் போகிறது. பின்னர் அதே வானொலி மீண்டும் என்னிடம் பேசியது. அந்த தூதரின் கையில திறந்திருக்கின்ற சிறிய சுருளை எடுத்து வா. நான் கியூ பண்ணின. நான் அந்த மகத்தான தூதரிடம் அருகில் சென்று அந்த சுருளை தருமாறு கேட்டேன். அவர் என்னை பார்த்து ஒரு கலக்கம் தரும் வார்த்தையை சொன்னார்.
2: அதை எடுத்து சாப்பிடு, அது உன் வயிற்றில் கசப்பாக இருக்கும், ஆனா உன் வாயில தேனிலே போல் இனிப்பாக இருக்கும்.
0: நான் தயங்கினாலும் கீழ்ப்படின. நான் அதை வாயில எடுத்து சாப்பிட்டேன். தூதர் சொன்னபடியே அதன் சுவை ஆச்சரியமாக இனிப்பாக இருந்தது, தூய தேன் போல. இது கடவுளின் வெளிப்பாட்டை நேரடியாக பெறும் இனிமை, அவருடைய உண்மையை அறியும் இனிமை. ஆனா அதை விழுங்கியவுடன் ஒரு ஆழமான கூர்மையான கசப்பு என் வயித்த பிடிச்சது. அந்த தருணத்துல எனக்கு எல்லாமும் புரிஞ்சல. கடவுளின் வார்த்தை இனிமையாக இருக்கிறது, ஏனெனில் அது உண்மை மற்றும் ரட்சிப்பு. ஆனால் அது கசப்பாகவும் இருக்கிறது, ஏனெனில் அது தீர்ப்பு, வேதனை மற்றும் கேட்க விரும்பாத உலகிற்கு அதை அறிவிக்கும் கடுமையான பொறுப்பையும் அறிவிக்கிறது. அதை உணர்ந்த முதல் நபர் நாய்ய. எசக்கியல் தீர்க்கதரிசியும் கடவுளின் செய்தியுள்ள ஒரு சுருளை உண்டார். அதே இரட்டை உணர்வையும் அனுபவித்தார். இறுதியில அந்த பணி எவ்வளவு பாரமானது என்பதை நான் உணர்ந்தேன்.
2: நீ பல ஜனங்கள், நாடுகள், மொழிகள், அரசர்களை பற்றி மீண்டும் தீர்க்க தரிசனம் செய்ய வேண்டும்.
0: அந்த புத்தகம் முடிவல்ல, அது துவக்கம். என் அடுத்த கட்ட பணிக்கான எரிபொருள். நான் என் புதிய கட்டளைகளை பெற்றேன். அத்தியாயம் 11, 2 சாட்சிகள் மற்றும் 7வது காரணம். பின்னர் ஒரு அளவுகோல் போல் ஒரு நாணல் எனக்கு கொடுக்கப்பட்டது. அதோடு தெளிவான ஒரு கட்டளையும் வந்தது.
2: எழுந்து தேவாலயத்தையும் பலிபீடத்தையும் அங்கே வழிபடுகிறவர்களையும் அளவு போடு. ஆனால் தேவாலயத்திற்கு வெளியே உள்ள முற்றத்தை விட்டுவிடு. அதை அளவிடாதே, ஏனெனில் அது ஜென்டைல்களுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பரிசுத்த நகரத்தை 42 மாதங்கள் மிதிக்கப் போகிறார்கள்.
0: காரணத்தை உடனே புரிஞ்சு வந்த. அளவிடுவது பாதுகாப்புக்கான ஒரு செயல். தேவன் தன் விசுவாசமான ஜனங்களை முத்திர வச்சு பாதுகாத்தார். இதற்கு மாறாக வெளிப்புற முற்றம் உலகத்தை குறிக்கிறது. அது குழப்பத்திற்கு ஒப்படைக்கப்பட்டு 42 மாதங்கள் மிதிக்கப்படும். இந்த கால அளவு முக்கியமானது மற்றும் தீர்க்க தரிசனங்கள்ல மீண்டும் மீண்டும் வருகிறது. இந்த 42 மாதங்கள் என்பது முற்றிலும் 3 மற்றும் அரை ஆண்டுகள். இது தீர்க்கதரிசி தானியல் குறிப்பிடும் பெரிய உபத்திரவத்தின் கால அளவாகும். இது முடிவுக்கு முன் வரும் சோதனை காலம். அந்த குழப்பத்தின் நடுவிலேயே இரு மர்மமான உருவங்கள் தோன்றுவார்கள், இரு சாட்சிகள். அவர்கள் யார், அவர்களின் பணி என்ன எனக்கு கூறப்பட்டது.
2: நான் என் இரு சாட்சிகளுக்கு 1260 நாட்கள் புனித ஆடையில் தீர்க்க தரிசனம் செய்ய அனுமதிப்பேன்.
0: 1260 நாட்கள் என்பது மீண்டும் அதே 42 மாதங்கள் தான். அவர்களின் பணி தெளிவா இருந்தது. தேவனை நிராகரிக்கும் உலகத்துல அவருக்காக சாட்சி சொல்ல வேண்டும். ஆனா இந்த சாட்சிகள் யார், அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. அவர்கள் பூமியின் ஆண்டவரின் முன் நிற்கும் இரண்டு ஒலிவு மரங்களாகவும் இரண்டு விளக்கு தூண்களாகவும் விவரிக்கப்பட்டுள்ளனர். அந்த உருவம் செக்கரியா நான்கில் இருந்து வருகிறது. அங்கு ஒலிவ மரங்கள் தூய ஆவியின் தொடர்ச்சியான ஓட்டத்தை குறிக்கின்றன. அவர்களின் சக்தி அவர்களுடைய அல்ல, அது நேரடியா தேவனிடமிருந்து வந்தது. மேலும் அவங்களுடைய சக்தி முழுமையானது. யாராவது அவர்களுக்கு தீங்கு செய்ய முயன்றா அவர்களின் வாயிலிருந்து தீவெளி வந்து எதிரிகளை அழித்துவிடும். அவர்கள் வானத்தை மூடி வச்சு மழை பெய்யாம செய்ய முடிஞ்சது. எப்படியோ தீர்க்கதரிசி எலியாவும் செஞ்சார் போல. அவர்கள் அகாப் ராஜாவின் நாட்கள்ல வானத்தை மூட முடிந்தது. மேலும் மோசே எகிப்தில் செய்தது போல நீரை ரத்தமாக மாற்றவும் முடிந்தது. அவர்கள் சட்டத்தையும் தீர்க்கதரிசிகளையும் தேவனின் முழு சாட்சியையும் பிரதிபலித்தார்கள். ஆனால் அவர்களின் சாட்சி முடிவுக்கு வந்தது. பிறகு ஆழத்தில் இருந்து எழும் மிருகம் அவர்களுடன் போர் செய்து அவர்களை வென்று அவர்களை கொன்றது. அவர்களின் உடல்கள் அந்த பெரிய நகரத்தின் சதுக்கத்தில வெளிப்படையாக கிடந்தன. அது சோதோ மற்றும் எகிப்து என்று உருவகமாக அழைக்கப்படும் இடம், ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட இடம், அதாவது எருசலேம். உலகம் முழுவதும் அவர்களின் மரணத்தை கொண்டாடியது. இந்த தீர்க்கதரிசிகள் இனி தங்களை வேதனைப்படுத்த மாட்டார்கள் என்று மகிழ்ச்சியுடன் மக்கள் ஒருவருக்கொருவர் பரிசுகளை அனுப்பினார்கள். தீமை வெற்றி பெற்றது போல தோன்றியது. ஆனா அந்த அமைதி மூணு நாள் அரைநாள் மட்டுமே நீடித்தது. எதிர்பாராத விதமாக தேவனிடமிருந்து உயிரின் மூச்சு அவர்களுக்குள் நுழைந்து அவர்கள் தங்கள் கால்களில் எழுந்தார்கள். அவர்களை பார்த்தவர்கள் பயத்தில் உறைந்தாடு. கொண்டாட்டம் பயமா மாறியது. அப்போது திடீரென வானத்திலிருந்து ஒரு வல்லமையான குரல் முழங்கியது.
2: இங்கே கேளுந்து வருங்க.
0: அவர்களின் எதிரிகளின் அதிர்ச்சி நிறைந்த பார்வையின் முன் அவர்கள் மேகத்தில வானத்துக்கு ஏறி சென்றார்கள். அந்த நிமிடத்திலேயே பூமி நடுங்கியது. ஒரு பேரழிவான நிலநடுக்கம் அந்த நகரத்தின் 10 இலக்கு ஒரு பகுதியை அழித்து 7000 பேரை கொன்றது. ஆனால் முதன்முறையாக உயிர் வாழ்ந்தவர்கள் வானத்தின் தேவனுக்கு மகிமை அளித்தார்கள். அந்த செய்தி தெளிவாக இருந்தது. தேவனுடைய குரலை யாராலும் அடக்க முடியாது. இரண்டாவது பேராபத்து கடந்து விட்டது. ஆனால் மூன்றாவது வரப்போகிறது. பின்னர் 7வது தூதர் 7வது கம்போடிய வானத்துல ஒரு அறிவிப்பு ஒழித்தது. அது அனைத்தையும் மாற்றியது. வல்லமையான குரல்கள் அறிவித்தல. உலகத்தின் ராஜ்யங்கள் இப்போது எங்கள் ஆண்டவருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் சொந்தமானவை. அவர் என்றென்றும் ஆட்சி செய்வார். இறுதி வெற்றி அறிவிக்கப்பட்டது. வானத்தில் உள்ள 24 மூப்பர்கள் கீழே விழுந்து வழிபட்டார்கள். அந்த தருணம் வந்துவிட்டது. இறந்தவர்கள் நியாயம் செய்யப்படுவார்கள், விசுவாசிகள் வெகுமதி பெறுவார்கள், அழிப்பவர்கள் அழிக்கப்படுவார்கள். இறுதியாக வானத்தில் தேவாலயம் அகலமாக திறக்கப்பட்டதை நான் பார்த்தேன். அதற்குள் பல காலமாய் யாரும் காணாத தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டியை நான் பார்த்தேன். அத்தியாயம் 12, பெண் மற்றும் பாம்பு. எதிர்பாராத விதமா வானில் ஒரு விசித்திரமானதை நான் பார்த்தேன். சூரியனை உடைய அணிந்த ஒரு பெண், அவளது காலடியில் நிலா, அவளது தலையில் 12 நட்சத்திரங்களாலான ஒரு கிரீடம். அவள் தூய ஒளியாக இருந்தா. ஆனா அந்த பெண் கர்ப்பமாக இருந்தால் பிரசவ வேதனையில கத்தி கொண்டிருந்தா, குழந்தைய பெற்றெடுக்கும் வேதனையில தவித்தா. பிறகு நான் ஆச்சரியப்பட்டேன், இந்த மர்மமான பெண் யார் என்று. அந்த காட்சியில் வந்த பெண் அனைத்தையும் ஒன்றாக இணைக்கும் ஒரு சின்னம் என்பதை நான் உணர்ந்தேன். அவள் இஸ்ரேல் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தினாள். அவர்கள் நூற்றாண்டுகளாக மெசியாவுக்காக காத்திருந்தார்கள். அதே போல் தேவனுடைய புதிய ஜனமாகிய திருச்சபையையும் குறிக்கிறாள். 12 நட்சத்திரங்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை குறிக்கின்றன. யோசேப்பு இந்த சின்னங்களை நூற்றாண்டுகளுக்கு முன்பு கனவில் கண்டிருந்தார். அப்போது சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரங்கள் அவருக்கு முன்பு வணங்கின. அந்த பெண் வேதனைப்பட்டாள். ஏனெனில் மனித குலத்தின் ரட்சிப்பு திட்டம் பகைமையுள்ள உலகில் பிறக்கப் போகிறது. ஆனால் திடீரென மற்றொரு அடையாளம் வானில் தோன்றியது. அது ஒரு பரந்த சிவப்பு நிறமான அரக்கன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதிகாரமும் ஆற்றலும் கொண்ட ஒரு மிருகம். அதன் வால் ஒரே தடவையில வீச அது வானிலிருந்து 1/3 பகுதி நட்சத்திரங்களை கிழிச்சு எடுத்து பூமிக்கு வீசிவிட்டது. இது சாதாரணமான ஒரு ராட்சசம் அல்ல என்பதை நான் புரிந்து கொண்டேன். இது பழமையான பாம்பு, சாத்தானே. அவன் தன்னுடன் கிளர்ச்சியில் இழுத்து வந்த விழுந்த நட்சத்திரங்கள், அவன் தூதர்கள் அரக்கன் நின்று விட்டான். அவன் அந்த பெண்ணின் முன்பாகவே தன்னை நிலைநிறுத்தினான். அவனுடைய நோக்கம் தெளிவும் பயங்கரமோ. அந்த குழந்தை பிறந்தவுடன் அதை விழுங்க வேண்டும் என்பதே. அந்த பதட்டம் தாங்க முடியாததா இருந்தது. அந்த பெண் ஒரு மகனை பெற்றால் அவன் இரும்பு கோளால் அனைத்து ஜாதிகளையும் ஆளப்போகிறவன். அவனை பார்த்ததும் அரக்க அந்த குழந்தையை பிடிக்கத்தான். ஆனா அரக்கனின் வாய்கள் மூடுவதற்கு முன் எதிர்பாராத ஒன்று நடந்தது. அந்த கணத்துல அந்த குழந்தை பிடிக்கப்பட்டு நேராக தேவனுடைய சிங்காசனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. மேசியா கிறிஸ்து இயேசு பாதுகாப்பாக இருந்தார். அரக்கன் தோல்வி அடைஞ்சதால் அவன் அந்த பெண்ணை நோக்கி திரும்பி அவளை துரத்தினான். ஆனா அந்த பெண் காட்டுல ஓடி போனா அங்கு தேவன் தானே அவளுக்காக ஒரு பாதுகாப்பான இடத்தை தயார் செய்து 1260 நாட்கள் அவளை பாதுகாக்கவும் வாழ வைக்கும் இடமாக அமைத்திருந்தார். அந்த பெண்ணை அழிக்க முயன்றதுல தோல்வி அடைந்த அரக்கன் ஒரு பயங்கரமான முடிவெடுத்தான். அவன் பரலோகத்திற்கு ஏறி போர் தொடங்கியது. இஸ்ரவேலின் காவலர் பிரதான தூதர் மிகேல் மற்றும் அவனுடைய தூதர்கள் அரக்கன் மற்றும் அவனுடைய படைகளை நேரடியாக எதிர்கொண்டார்கள். போர் முழுமையா நடந்தது, ஆனா கிளர்ச்சியாளர்கள் வெற்றி பெற முடியல. அவர்களுக்கு இனி பரலோகத்தில் இடம் கிடைக்கவில்லை. பெரிய குற்றம் சாட்டுபவன் சாத்தான் வெளியேற்றப்பட்டு பூமிக்கு தள்ளப்பட்டான். பரலோகத்துல ஒரு வல்லமையான குரல் வெற்றியை அறிவித்து தீமையை வெல்லும் இரகசியத்தை வெளிப்படுத்தியது. அவர்களை அவரை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தாலும் தங்களது சாட்சியின் வார்த்தையாலும் என்றார்கள். அவர்கள் வாள்களால் அல்ல, நம்பிக்கையாலும் தியாகத்தாலும் என்றார்கள். பரலோகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு தனது தோல்வியிலே கொந்தளித்துக் கொண்டிருந்த அந்த பாம்பு இன்னும் அவனது அடையக்கூடிய ஒரே இலக்கான அந்த பெண்ணை நோக்கி தனது கோபத்தை முழுமையா திருப்பினான். அவ அவளை விடாம துரத்தினான். ஆனா அவளுக்கு பெரிய கழுகின் இரு இறக்கைகள் கொடுக்கப்பட்டு காட்டில் உள்ள தன் அடைக்கலத்திற்கு பறக்க அனுமதிக்கப்பட்டா. தடுக்கப்பட்ட பாம்பு கடைசியாக ஒரு பரிதாபகரமான தாக்குதலை முயற்சித்தான். அவன் தன் வாயிலிருந்து ஒரு ஆற்ற பீசி அந்த பெண்ணை மூழ்கடிக்க முயன்றான். ஆனால் பூமி தானே அவளுக்காக தன்னை திறந்து அந்த வெள்ளத்தை விழுங்கி அவளை காப்பாற்றியது. பாம்பு மீண்டும் தோல்வி அடைந்தது. அவன் குழந்தையே விழுங்க முடியல, பெண்ணையும் அழிக்க முடியல. அப்போது பாம்பின் கோபம் உச்சக்கட்டத்தை எட்டியது. அவன் தாயை அடைய முடியாவிட்டால் அவளது மற்ற பிள்ளைகளை துரத்த முடிவு செய்தான். அதனால் அவன் அவளது மற்ற சந்ததியினருக்கு எதிராக போர் செய்ய புறப்பட்டான். அவர்கள் யார்? அது நான் தான். தேவனுடைய கட்டளைகளை காத்து இயேசு கிறிஸ்துவின் சாட்சியை வச்சிருப்பவர்கள். இந்த போர் ஒவ்வொரு விசுவாசிக்கும் எதிரான தனிப்பட்ட யுத்தமா மாறியது. மேலும் பாம்பு அடுத்த தாக்குதல்ல தனியா இருக்க போவதில்லை. அத்தியாயம் 13. இரண்டு மிருகங்கள். நான் கடற்கரையில மணலில் நின்றிருந்தேன். காற்று குளிரா இருந்தது. எதிர்பாராத விதமா மீன்கள் கொந்தளித்து சீற்றமடைஞ்சன. ஆழத்திலிருந்து ஏதோ ஒன்று எழுந்து வந்தது. ஒரு பெரும் மிருகம் மேற்பரப்பை உடைத்து வெளிவந்தது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகள்ல 10 கிரீடங்கள் இருந்தன. அதன் தலைகளில் தேவனை அவமதிக்கும் பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. அது கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு உயிரினமா இருந்தது. உடல் புலி போல், கால்கள் கரடி போல், சிங்கத்தின் வாய். இருப்பினும் அதை உடனே நான் அறிந்த அது தீர்க்கதரிசி தானியேலின் தரிசனங்களில் வந்த மிருகம். ஒவ்வொரு பகுதியும் ஒரு பேரரசு குறித்தது. பாபிலோன், பாரசீகம், கிரேக்கம். ஆனா இந்த உயிரினும் அவற்றை அனைத்தையும் ஒன்றா சேர்த்தது. ஆனா அதன் சக்தி அது சொந்தமானது அல்ல. நான் பார்த்த அந்த பழமையான பாம்பு சாத்தான் அதற்கு தன் சிங்காசனத்தையும் அதிகாரத்தையும் கொடுத்தான். பிறகு நான் ஒரு விசித்திரமானதை பார்த்தேன். அதன் தலைகளில் ஒன்று மரணத்துக்கு ஆளானது போல தெரிஞ்சது. அது இறந்திருக்க வேண்டும். ஆனா அந்த காயம் அதிசயமா குணமடைந்தது. அந்த போலியான அதிசயம் உலகத்தை முழுவதும் ஏமாற்றியது. மனிதர்கள் அதனால் மயங்கினார்கள். கூட்டம் கூச்சலிட்டது. மிருகத்தை போல் யார் இருக்க முடியும்? யார் அதற்கு எதிராக போர் செய்ய முடியும்? பிறகு அந்த மிருகம் தன் வாயை திறந்து தேவனை, அவ வாசஸ்தலத்தையும், பரலோகத்துல வாழும் அனைவரையும் நிந்தித்து அவமதித்தது. அதற்கு 42 மாதங்கள், அதாவது 3 ஆண்டுகள் மற்றும் அரையாண்டு நேரம் செயல்பட அதிகாரம் வழங்கப்பட்டது. அதே கால அளவு கிறிஸ்துவின் ஊழியத்துக்கும் இருந்தது. ஆனா இது காப்பாற்ற அல்ல, அழிக்கவே பயன்படுத்தப்பட்டது. அதன் ஆட்சி உலகளாவியதாக இருந்தது. அது விசுவாசிகளுக்கு எதிராக போர் செய்து அவர்களை வென்று ஒவ்வொரு பழங்குடி மக்கள் மற்றும் தேசத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. ஆட்டுக்குட்டியின் ஜீவனின் புத்தகத்துல பெயர்கள் எழுதப்பட்டிருந்தவர்கள் மட்டுமே அதை வணங்க மறுத்தார்கள். பிறகு நான் பரலோகத்திலிருந்து ஒரு குரல் கூவுவதை கேட்டேன். யாருக்காவது செவி இருந்தால் அவர் கேட்கப்பாவும். இது ஒரு எச்சரிக்கை. பீடிப்பவர்கள் தாமும் பீடிக்கப்படுவாது. வாளால் கொல்லும் ஒருவர் வாளால் தான் மரணிப்பார். பரிசுத்தர்களின் பொறுமை சோதிக்கப்படும். இந்த பயங்கரம் முடிந்து விட்டது என்று நினைத்த அந்த நேரத்துல பூமியிலிருந்து இன்னொரு மிருகம் எழுந்ததை நான் பார்த்தேன். அதன் தோற்றம் ஏமாற்றும் வகையில இருந்தது. அதற்கு ஆட்டுக்குட்டியின் போல 2 கொம்புகள் இருந்தன. அது ஆபத்தற்றதாக தோன்றினாலும் அதன் குரல் அதை வெளிப்படுத்தியது. அது பாம்பு போல பேசியது. இந்த இரண்டாவது மிருகம் முதலாவது மிருகத்தின் வாயை அதே இருந்தது. உலகம் கடலிலிருந்து வந்த அந்த பிசாச வணங்க செய்வதே அதன் பணி. அதை சாதிக்க அது மோசடியில நம்பிக்கை வச்சது. அது அதிசயமான அடையாளங்களை செய்தது. வானிலிருந்து தீயக்கூட கீழே வரவழைத்தது. பிறகு இரண்டாவது மிருகம் முதலாவது மிருகத்தின் உருவத்தை உருவாக்க உத்தரவிட்டது. அந்த உருவத்திற்கு உயிர் கொடுக்கப்பட்ட போது அந்த சிலை உயிருடனாகி அதை வணங்க மறுப்பவர்களை யாரும் கொல்லப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டது. நடக்க முழுமையாக அகல. அந்த மிருகம் யாரும் விலகாம பணக்கார, ஏழை, சுதந்திர, அடிமை, சுதந்திர என அனைவரும் வலது கையில அல்லது நெற்றியில ஒரு குறி பெற வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியது. அந்த குறி இல்லாம யாரும் வாங்கவோ விற்கவோ முடியல. அனைவரும் தேர்வு செய்ய வேண்டிய நிலை மிருகத்தை வணங்குவது அல்லது பசிக்கொள்வது. இப்போது கவனமா கேளுங்கள், ஏனெனில் இதைத்தான் நான் பார்த்தேன். உணர்வு உள்ளவர் மிருகத்தின் எண்ணை கணக்கிடட்டும், ஏனெனில் அது ஒரு மனிதனின் எண். அதன் எண் 666. 6 என்பது மனிதனின் எண். அது முழுமையற்றதின் குறி. அதனால் 666 என்பது குறைபாட்டின் உச்சம். மனிதன் தன்னை கடவுளாக நடிப்பது. இது குறைபாட்டின் முழுமை, இறுதியில் தோல்வி அடையவே தீரும். மனிதன் கடவுளுக்கு எதிரான கிளர்ச்சியின் உச்ச வெளிப்பாடு. அத்தியாயம் 14. தீர்ப்பின் அறிவிப்பு. எதிர்பாராத விதமாக காட்சி மாறியது. என் கண்கள் சியோன் மலைய தேவனின் பரிசுத்த ஸ்தலத்தை நோக்கி நிலை பெற்றன. அங்கே வெற்றி கொண்டு நின்றிருந்தவர் ஆட்டுக்குட்டி. அவருடன் அவருடைய பெயரும் அவருடைய பிதாவின் பெயரும் தங்கள் நெற்றியில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேர் இருந்தனர். இவர்கள் முன்பே பாதுகாப்புக்காக முத்திரை போடப்பட்டவர்களே என்று எனக்கு புரிந்தது. முன்பு அவர்கள் சோதனைக்கு தயாராகி கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். இப்போது அவர்கள் மகிமையில் மெசியாவுடன் சேர்ந்து வெற்றி பெற்றவர்களாக இருப்பதை நான் கண்டேன். சியோன் மலையில தாவீதின் நகலிலும் நித்திய ராகியத்தின் சின்னத்திலையும் அவர்கள் இருப்பது அவர்களின் இறுதி வெற்றிக்கு சான்றாக இருந்தது. எதிர்பாராத விதமா வானம் முழுவதும் ஒரு ஒளி பரவியது. அது பல நீரின் பெருமுழக்கம் போலவோ வலிமையான இடியோசை போலவோ இருந்தது. அந்த 144,000 பேர் வேறு யாரும் கற்றுக்கொள்ள முடியாத ஒரு புதிய பாடலை பாடினார்கள். அவர்கள் மட்டுமே அதை பாட முடிந்தது. ஏனெனில் அவர்களின் வாயில் பொய் எதுவும் காணப்படவில்லை. அதே நேரத்துல ஒரு தூதர் அவசரமா வானத்தை கடந்து பறந்து செல்லும் காட்சியை நான் பார்த்தேன். அவன் ஒரு சுவிசேஷத்தை எடுத்து சென்றான். மேலும் ஒரு எச்சரிக்கையும் அறிவித்தான்.
3: கடவுளை பயந்து அவருக்கு மகிமை அழியுங்கள், ஏனெனில் அவருடைய தீர்ப்பின் நேரம் வந்து விட்டது.
0: அது இறுதி அழைப்பு, கடைசி வாய்ப்பு. உடனே இரண்டாவது தூதர் பின்தொடர்னா, ஆனா அவனுடைய செய்தி ஒரு தீர்ப்பாக இருந்தது.
3: விழுந்தது விழுந்தது பாபிலோன், அந்த மகா நகரம்.
0: ஆனா பொறு, எந்த பாபிலான்? அது பழைய நகரம் அல்ல என்று எனக்கு தெரிஞ்சது. அது ஒரு சிண்டம். அது முழு கிளர்ச்சி கொண்ட உலக அமைப்பையும் ஊழல் நிறைந்த அரசியல் அதிகாரத்தையும்

0: இங்கே நடுநிலை எதுவும் இல்லை. நீங்கள் கடவுளுக்கே சேர்ந்தவரா இருக்கலாம், இல்லையெனில் மிருகத்தையே பின்பற்றும் ஒருவராக இருக்கலாம். மிருகத்தை பின்பற்றுபவர்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை என்றா என்னாலும் முடிவில்லாத வேதனை, தீயும் கந்தகமும் பகலும் இரவும் ஓய்வில்லாம. ஆனா அந்த பயங்கரமான சூழ்நிலையிலேயே வானத்திலிருந்து ஒரு குரல் அவர்கள் போராட்டத்திற்கு ஆறுதலும் நோக்கமும் அளித்தது. அது அறிவித்தது,
1: கர்த்தருக்குள் இறக்கும் இறந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டனர்.
0: அந்த நேரத்துல ஒரு பெரிய வெள்ள மேகம் திடீரென தோன்றியது. அதன் மேல் மனிதகுமாரனை போல ஒருவர் அமர்ந்திருந்தார். அவர் தங்க கீடம் அணிந்தும் கூரிய அரிவாளை தாங்கியும் இருந்தார். கிறிஸ்துவே தானாகவே அறுவடை செய்ய வந்தார். அவர் தான் அரிவாளை ஊண்டினார். நீதிமான்கள் அனைவரும் சேர்க்கப்பட்டனர். கோதுமை அறுத்தெடுக்கப்பட்டது. இதுவே முதல் அறுவடை, நீதிமான்கள் சேர்க்கப்பட்ட நிகழ்வு. ஆனா இன்னொரு அறுவடை இருந்தது. மற்றொரு தூதர் தோன்றினார். அவரும் கூரிய அரிவாளுடன். மூன்றாவது தூதர் அவருக்கு கட்டளையிட்டார்,
1: உன் கூறிய அறிவாள ஊன்றி பூமியின் திராட்சை தொட்டிகளிலிருந்து கொத்துகளை சேகரி, ஏனெனில் அதன் பழங்கள் பழுத்து விட்டன.
0: இந்த முறையில தீமையின் திராட்சை பழங்கள் தேவனுடைய கோபத்தின் பெரிய திராட்சை சார் சுத்தியில் வீசப்பட்டன. அந்த காட்சி பயங்கரமா இருந்தது. அந்த சுத்தியில மிதிக்கப்பட்ட போது அதிலிருந்து ஒரு பெரும் ரத்த நதி வெளியேறியது. அது குதிரைகளின் வாய்க்கவசம் வரை ஒரு 1600 ஸ்டாடியா தூரம் பரவியது. அது சுமார் 300 கிலோமீட்டர் ஆகும். இது தீயவர்களின் தீர்ப்பு இப்போது முழுமையாக பழுத்துவிட்டது, உலகளாவியதும் இறுதியுமானதும். அத்தியாயம் 15. 7 தூதர்கள். பின்னர் என் கண்களுக்கு முன் வானம் திறக்கப்பட்டது. 7 தூதர்கள் தோன்றினார்கள். ஒவ்வொருவரும் ஒரு நோய் எடுத்து சென்றார்கள். தேவனுடைய கோபத்தை நிறைவு செய்யும் 7 நோய்கள். உலகின் மீது இறைவனுடைய தீர்ப்பின் இறுதி உச்சக்கட்டம் வரப்போகிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆனா அப்போது நான் ஒரு அதிசயமானதை பார்த்தேன். என் முன் ஒரு கண்ணாடி பெருங்கடல் விரிந்திருந்தது. அது சாதாரண கடல் அல்ல, அது தீயுடன் கலந்திருந்தது. தீர்ப்பும் தூய்மைப்படுத்தலும் பிரதிபலித்தது. அந்த கடற்கரையில் வெற்றி பெற்றவர்கள் நின்றிருந்தார்கள். அவர்கள் மிருகத்தையும் அதன் அமைப்பையும் வென்று அதன் முத்திரையை ஏற்க மறுத்தவர்கள். அவர்கள் மிருகத்தின் முத்திரையை நிராகரித்தாரே. அவர்கள் கடைசி வரை தாங்கி மிகப்பெரிய விலையை செலுத்தினார்கள். ஆனால் இப்போது அவர்கள் தேவனுடைய யாழ்களை பிடித்திருந்தார்கள். வெற்றி அவர்களுடையது. இது மோசேயின் பாடலும் ஆட்டுக்குட்டியின் பாடலும் ஒரே குரலில் இரண்டு விடுதலைகள். இஸ்ரேல் செங்கடலை கடந்த போது மோசே பாடினார். இப்போது மீட்கப்பட்டவர்கள் மற்றொரு கடலின் அருகே பாடினார்கள். வரலாறு மீண்டும் நிகழ்ந்தது. ஆனால் இந்த முறையில் அது பிரபஞ்ச அளவில் நடந்தது. பின்னர் பரலோக ஆலயம் திறக்கப்பட்டது. சாதாரண இடம் அல்ல, மிகவும் பரிசுத்தமான இடம், சாட்சியின் கூடாரம். அதற்குள் இருந்து 7 தூதர்கள் வெளியே வந்தார்கள். அவர்கள் தூய பருத்தி உடையில் பொன்னால் உளிரும் பட்டைகளுடன் இருந்தார்கள். தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன் 4 உயிருள்ள விலங்குகளில் ஒருவன் அவர்களுக்கு 7 பொன் பாத்திரங்களை கொடுத்ததை நான் பார்த்தேன். ஆனா அவர்கள் கையில திராட்சை மதுவோ அல்லது தண்ணீரோ இல்ல. அவை முழுமையா தேவனுடைய கோபத்தால் நிரம்பியிருந்தன. அந்த நிமிஷத்துல ஆலயம் புகையால் நிரம்பியது. அது தீயின் புகை அல்ல, தேவனுடைய மகிமையும் வல்லமையும் நிறைந்த புகை. தெய்வீக இருப்பு மிகவும் வலிமையா இருந்ததால் யாரும் ஆலயத்தில் நுழைய முடியவில்லை. அந்த தருணம் வந்து விட்டது. கருணையின் காலம் முடிந்து விட்டது. மீதமிருந்தது தீர்ப்பே. இப்போது இறுதி 7 பேரழிவுகள் ஊற்றப்படவிருக்கின்றன. அவை முடிந்ததும் தேவனுடைய தீர்ப்பு முழுமையாக நிறைவேறும். 16 அதிகாரம். 7 பாத்திரங்கள் ஊற்றப்படுகின்றன. எச்சரிக்கைகளுக்கான காலம் முடிந்து விட்டமே. எதிர்பாராத விதமாக நான் பரலோக ஆலயத்திலிருந்து ஒரு குரல் முழங்குவதை கேட்டேன். அது 7 தூதர்களுக்கு தெளிவான இறுதியான கட்டளையை வழங்கியது.
2: போங்கள், பூமியில் தேவனுடைய கோபத்தின் 7 பாத்திரங்களையும் ஊற்றுங்கள்.
0: ஏன் இதயம் நின்று விட்டது? இப்போது திரும்பி செல்ல வழி இல்ல. இறுதி தீர்ப்பு ஆரம்பமாகிவிட்டது. முத தூதர் முன்னே வந்து தம் பாத்திரத்தை பூமியில ஊற்றினார். உடனே மிருகத்தின் முத்திரை வைத்திருந்த அனைவரின் தோல்ல தீவிரமான வேதனையூட்டும் புண்கள் தோன்றின. இது சாதாரண தொற்று நோய் அல்ல. இது முத்திரை வைத்தவர்களை தேவனுடைய நீதியால் குறியிடும் நிகழ்வாய் இருந்தது. மறுமொழி எதிரி உருவத்தை வணங்கியவர்களின் தோளில ஒவ்வொரு புண்ணும் தீய போல இருந்தது. அவர்கள் விசுவாசத்தின் சின்னம் அவர்களின் தண்டனையின் மூலமாக மாறியது. இந்த பரிதாபமான விஷயம் கொடூரமான பரிகாசமா இருந்தது. பிறகு 2வது தூதர் தன் பாத்திரத்தை கடல்ல ஊற்றினார். வாழ்க்கையின் ஆதாரமான நீர் அடர்த்தியாகவும் இருண்டதாகவும் மாறி இறந்த மனிதனின் ரத்தமாக மாறியது. கடல் ஒரு சடலத்தின் இரத்தம் போல அடர்த்தியானதா மாறியது. முன்பு தீர்ப்புகள்ல 3ல் ஒரு பகுதி மட்டுமே பாதிக்கப்பட்டிருந்தது. ஆனா இப்போது முழுவதும் பாதிக்கப்பட்டது. கடல் ஒரு திரவ சமாதியா மாறியது. அதில் இருந்த ஒவ்வொரு உயிரும் அழிந்தது. மரணத்து வாசனை காய்ச்சி நிரப்பியது. ஆனா இது ஆரம்பம் மட்டுமே. 3வது தூதர் வந்தார். அவர் தன் பாத்திரத்தை நதிகளிலும் ஊற்றினார், ஊற்று நீரிலும் ஊற்றினார். பூமியில் உள்ள அனைத்து குடிநீரும் ரத்தமாக மாறியது. முழு உலகமோ குடிக்க நீர் இல்லாம விட்டு வைக்கப்பட்டது.

0: அந்த தாங்க முடியாத துர்நாற்றத்துல தூதரின் தூய்மையான குரல்ல இந்த பயங்கர செயலுக்கான காரணத்தை அறிவித்ததை நான் கேட்டேன்.
1: அவர்கள் பரிசுத்தர்களும் தீர்க்கதரிசிகளும் ரத்தத்தை சிந்தினார்கள், அதனால் நீ அவர்களுக்கு ரத்தத்தை குடிக்க கொடுத்திருக்கிற. அவர்கள் இதற்கு தகுதியானவர்கள்.
0: நியாயம் கவிதை போலும் ஆனா பயங்கரமானதா இருது. அப்பாவி ரத்தத்தை சிந்துவதுல மகிழ்ந்த உலகம் இப்போது குடிக்க வேறு எதுவும் இல்லாம போனது. பின்னர் நான்காவது தூதர் தன் கைய வானத்தை நோக்கி உயர்த்தி தன் பாத்திரத்தை சூரியன்ல ஊற்றினார். ஒளியும் வெப்பமும் வழங்கும் சூரியன் இப்போது ஒரு சித்திரவதை கருவியாக மாறியது. தாங்க முடியாத வெப்பம் மனிதர்களை எரிச்சது, அவர்களை நெருப்பால் சுட்டது, நிலத்தை வறட்சி செய்தது. ஆனா அவர்கள் வேதனையில் இருந்த போதிலும் இரக்கம் கேட்காம அவர்கள் தேவனுடைய நாமத்தை அவமதித்து மனம் திரும்பவில்லை. அவர்களின் பெருமை அவர்களின் வழிய விட வலிமையானதா இருந்தது. தேவன் பூமியின் பாவத்தை எரித்து அழித்தார். ஐந்தாவது தீர்ப்பு தீமையின் அதிகாரத்தின் இதயத்தையே தாக்கியது. ஐந்தாவது தூதர் தன் பாத்திரத்தை மிருகத்தின் சிங்காசனத்தின் மீது ஊற்றினார். ஒரே கணத்துல ஒருபோதும் தோற்க முடியாதது போல இருந்த எதிர்கிறிஸ்துவின் பேரரசு முழுமையான மூடுபணியான இருளிலும் மூழ்கியது. அவருடைய அனுயாயர்கள் நிழல்களில் சிக்கிக்கொண்டு தங்களுடைய புண்களால் ஏற்படும் வேதனையில் முழுமையா விழுங்கப்பட்டு தங்கள் நாவை கடித்து கடும் வேதனையில் தேவனை சபித்தார்கள். எதிர்கிறிஸ்துவின் அதிகாரம் அவனுடைய சொந்த சிங்காசனத்துல அவமானப்படுத்தப்பட்டது. ஆனா இது இறுதி போல அல்ல, இது வெறும் முன்னோட்டம் மட்டுமே. இதைவிட மோசமானது என்ன இருக்க முடியும்? அதற்கான பதில் ஆறாவது தூதருடன் வந்தது. ஆறாவது தூதர் தன் பாத்திரத்தை மகா யூப்ராத் நதியில ஊற்றினார். உடனே அந்த வல்லரசு நதியின் நீர் முழுமையாக உலர்ந்தது. கிழக்கிலிருந்து வரும் அரசர்களுக்காக ஒரு நெடுஞ்சாலையே திறந்தது. அப்போது பாம்பு, மிருகம் மற்றும் பொய்யான தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து தவளைகளைப் போல தோற்றமுடைய மூன்று பேயாவிகள் வெளியே வந்தன. அவர்கள் செய்யும் பணி உலகின் அனைத்து தலைவர்களையே ஏமாற்றி கடைசி போற தேவனுக்கு எதிராக நடத்த ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு அழைப்பதுதான். அந்த இடம் என்றென்றும் ஒலிக்கும் ஒரு பெயரை கொண்டது, ஆர்மகெட்டோன். எபிரேயில் மெகித்தோ மலை என்று பொருள். அங்கே அந்த பள்ளத்தாக்கில் இஸ்ரவேல் அதன் வரலாற்றுல மிக கொடிய போர்களை நடத்தியுள்ளது. அந்த நேரத்திலேயே நான் ஒரு குரல் எச்சரிக்கையாக பேசுவதை கேட்டேன்.
2: இதோ நான் திருடன் போல வருகிறேன், விழிப்புடன் இருப்பவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன்.
0: அப்போது ஏழாவது தூதர் வந்தார். அவர் தம் பாத்திரத்தை நிலத்தில் அல்லது கடல்ல ஊற்றவில்லை, அவர் அத காற்றில் முழு வானிலையிலையும் ஊற்றினார். எதிர்பாராத விதமாக பரலோகத்தில் தேவனின் சிங்காசனத்திலிருந்து ஒரு குரல் முழு அதிகாரத்துடன் இடித்தது.
2: அது முடிந்தது.
0: அந்த கணத்துல உலகம் முடிஞ்சது. முழு பிரபஞ்சமே திடீரென நடுங்கியது போல இருந்துச்சு. வரலாற்றிலேயே மிக மோசமான நிலநடுக்கம் அந்த பெரிய நகரத்தை மூன்று பகுதிகளா பிரிச்சது. பாபிலோன் மகாநகரம் ஒவ்வொரு ஊழல் உலக அமைப்பின் சின்னமா இருந்தது, இறுதியா விழுந்தது. தீவுகள் நீருக்கடியில மறைந்தன, மலைகள் செதறி விழுந்தன, வானிலிருந்து பெரும் பனிக்கட்டிகள் இடிந்து விழுந்தன. அந்த நேரத்திலையும் கூட மனிதன் அளவுக்கு பெரிய பனிக்கட்டிகளை தவிர்த்து தங்கள் உலகம் சிதறி விழுவதை கண்ட போதும் உயிர் வாழ்ந்தவர்கள் வானத்தை நோக்கி தங்கள் கையையும் உயர்த்தி தேவனை நிந்தித்தார்கள். இறுதி வர கிளர்ச்சி மனம் கொண்ட மனித இறுதியும் மனம் திரும்புவதை விட சபிப்பதையே தேர்ந்தெடுத்தது. ஏழு பாத்திரங்களும் ஊற்றப்பட்டு விட்டன. தேவனுடைய கோபம் வெளிப்படுத்தப்பட்டது, ஆனால் தீர்ப்பு இன்னும் முடிவடையவில்லை. பதினேழாம் அதிகாரம் மகாவேசித்தனம். ஏழு பாத்திரங்களை வைத்திருந்த ஏழு தூதர்களில் ஒருவன் என்னிடம் வந்து சொன்னான்,
2: வா, நான் உனக்கு பல நீர்களின் மீது அமர்ந்திருக்கும் அந்த மகாவேசித்தனத்தின் தீர்ப்பை காண்பிப்பேன்.
0: நான் அவனை பின்தொடர்ந்தேன். அவள் என்னை ஒரு மர்மமான பெண்ணிடம் அழைத்து சென்றான். அவள் ஜனங்களையும் முழு நாடுகளையும் ஆட்சி செய்தாள். பூமியின் அரசர்கள் அவளால் கெடுப்புக்குள்ளானார்கள் என்று தூதர் விளக்கினார். அவளது கவர்ச்சியின் திராட்சையரசில் முழு உலகமும் மதுபானம் போல் மயங்கிவிட்டது. அவள் ஒரு நபர் அல்ல, ஆனா ஒரு அமைப்பு. உலக அதிகாரம், செல்வம் மற்றும் கடவுளுக்கு எதிரான கிளர்ச்சி ஆகியவற்றின் உருவாக்கம். அப்போது அந்த தரிசனம் என்ன ஆழமாக பாதிச்சது. ஆவி என்ன வனாந்தரத்திற்கு அழைத்து சென்றது. அங்கே நான் அவளை பார்த்தேன். அவள் ஒரு செம்பு நிற கழிற்றின் மீது அமர்ந்திருந்தாள். அந்த உயிரினம் கடவுளை நிந்திக்கும் பெயர்களால மூடப்பட்டிருந்தது. அதற்கு ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் இருந்தன. அந்த பெண் ஊதா மற்றும் செம்பு நிற ஆடையில் அலங்கரிக்கப்பட்டிருந்தாள். தங்கம் மற்றும் முத்துகளால் ஜொலித்தாள். அவளது கையில் ஒரு பொன்னாடை இருந்தது, ஆனால் அதில் திராட்சரசம் இல்ல, அக்கிரமங்களும் அருவிறுப்புகளும் மட்டுமே இருந்தன. அவளது நெற்றியில் நான் ஒரு பெயரை தீயில் பதிக்கப்பட்டதை பார்த்தேன். மர்மம், மகா பாபிலோன், விபச்சாரங்களின் தாய். பின்னர் நான் பார்த்தது ரத்தத்தை உரைய வச்சல. அந்த பெண் குடித்துக் கொண்டிருந்தால், ஆனால் அது திராட்சை ரசம் இல்ல, அது பரிசுத்தர்களின் ரத்தமும் சாட்சிகளின் ரத்தமும் தான். ஆச்சரியம் மிக அதிகமாயிருந்ததா, தேவதூதர் என்னிடம் சொன்னார்,
2: நீ ஏன் அதிசயப்படுகிறாய்? அந்த பெண்ணின் மர்மத்தையும் அவனை ஏந்தி கொண்டு வரும் மிருகத்தின் மர்மத்தையும் நான் உனக்கு சொல்கிறேன்.
0: முதல்ல அவர் எனக்கு அந்த மிருகத்தை பத்தி பேசினார்.
2: நீ பார்த்த மிருகம் இருந்தது, இப்போது இல்ல. ஆனா அது விரைவில் ஆழத்திலிருந்து எழும்.
0: அது தோற்கடிக்கப்பட்டதாக தோன்றிய ஒரு அதிகாரம், ஆனால் மீண்டும் எழும். உயிரின் புத்தகத்தில் பெயர் எழுதப்படாத அனைவரையும் ஏமாற்றும் சக்தி. பிறகு அவர் அந்த சின்னங்களை விறக்கிறார். அந்த ஏழு தலைகள், பெண் அமர்ந்திருக்கும் ஏழு மலைகள். என் மனது ரோமிங் ஏழு மலைகளை நினைச்சது. ஆனா தேவதூதர் தொடர்ந்தார்.
2: அவை ஏழு அரசர்கள், ஐந்து விழுந்து விட்டனர். ஒன்று உள்ளது, மற்றொன்று இன்னும் வரவில்லை.
0: நான் பேரரசுகளின் தொடர்ச்சியை நினைத்தேன். எகிப்து, அசீரியா, பாபிலோன், பாரசீகம், கிரேக்கம், அப்போது ரோம் ஆட்சி செய்தது. இன்னும் ஒண்ணு வரப்போகிறது. ஆனா தேவதூதர் எனக்கு இன்னொரு கடைசி சின்னத்தை தந்தார். அந்த பட்டு கொம்புலில்
2: இன்னும் ராஜ்யம் பெறாத பத்து அரசர்கள்.
0: அவர்கள் இறுதியா ஒரு கூட்டமைப்பாக, அதிகாரத்தின் கூட்டமைப்பாக உருவாகி தங்கள் அதிகாரத்தை மிருகத்திற்கு ஒப்படைப்பார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே நோக்கில் ஒன்றிணைவார்கள். பிறகு அனைத்தையும் மாற்றும் ஒரு அறிவிப்பு வந்தது.
2: அவர்கள் ஆட்டுக்குட்டியுடன் போர் புரிவார்கள், ஆனால் ஆட்டுக்குட்டி அவர்களை வெல்லுவான். ஏனெனில் அவர் ஆண்டவர்களில் ஆண்டவர், அரசர்களில் அரசன்.
0: அவர்களின் விதி தோல்வினார். யாரும் கிறிஸ்துவுக்கு எதிராக நிற்க முடியாது. அவரோடு இருப்பவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், விசுவாசமானவர்கள். பூமியின் அனைத்து அதிகார அமைப்பும் நேரடியாக கிறிஸ்துவை எதிர்கொண்டு தோல்வியடையும். ஆனா என் மனசுல இன்னொரு கடைசி கேள்வி எழுந்தது. அந்த பெண்ணுக்கு பாபிலோனுக்கு என்ன ஆர்வம்? அவளது கூட்டாளிகள் தோல்வியடைந்தால் அவளது விதி என்ன? அப்போது தேவதூதர் பதிலளித்தார்.
3: நீங்கள் அந்த மிருகத்தின் மீது பார்த்த பத்து கொம்புகள், அவை அந்த வேசியே வெறுக்கும்.
0: அவ கட்டிய அமைப்பே அவளுக்கு எதிராக திருந்தோம். அவளது கூட்டாளிகள் அவளை அழித்து விடுவார்கள். அவர்கள் அவளை வெறுமையாக விட்டுவிட்டு அவளை விழுங்கி தீயில் எரித்து விடுவார்கள்.
3: தேவன் நோக்கத்தை நிறைவேற்ற அவர்கள் உள்ளத்துல வைத்துள்ளார்.
0: தீமை தானாகவே தன்னை அழித்து தெரியாம தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும். ஆனால் அந்த தூதர் அவளது அடையாளத்தை வெளிப்படுத்த எனக்கு ஒரு கடைசி வெளிப்பாட்டை தந்தார்.
3: நீங்கள் பார்த்த அந்த பெண் பூமியின் அரசர்களாலும் மகாநகரம் தான்.
0: அப்போதெல்லாம் தெளிவாகிவிட்டங்க. பாபிலோன் மகாநகரம், உலகளாவிய அதிகாரம், ஊழல், மதம் மற்றும் வர்த்தகத்தின் இயந்திரம் வெளிப்புற எதிரிகளால் அல்ல, அவளது சொந்த கூட்டாளிகளின் துரோகத்தால் வீழும். இது எல்லாம் தேவனுடைய அதிகாரத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டு ஆட்டுக்குட்டியின் ராஜ்யத்திற்கு வழி செய்யும். ஊழல் அதிகாரங்கள் தோற்க முடியாதவை போல தோன்றும். அவ ஜாதிகளை கவர்ந்து பரிசுத்தர விழுங்கினாலும் அவற்றின் முடிவு ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டி எப்போதும் வெற்றி பெறுவான். அத்தியாயம் 18. பாபிலோனின் வீழ்ச்சி. காட்சி மீண்டும் மாறியது. நான் ஒரு தூதர் வானிலிருந்து இறங்குவதை பார்த்தேன். அவனுடைய சக்தி மிகப்பெரியது. அது முழு பூமியையும் ஒளிரச் செய்தது. மேலும் அவன் அமைதியாக வரவில்லை. ஒரு வல்லமையான குரலில் அவன் கூறினான்,
4: வீழ்ந்தது, வீழ்ந்தது பாபிலோன் மகானாரோ.
0: இந்த செய்தி எனக்கு கடுமையா தாக்கியது. ஆனாலும் உடனே இது ஒரு குறியீடு என்பதை நான் அறிந்தேன். பாபிலோன் நூற்றாண்டுகளுக்கு முன்பே விழுந்து விட்டது. அது கடவுளுக்கு எதிராக தன்னை எழுப்பும் ஒவ்வொரு உலகாட்சியின் சின்னமாக இருந்தது. அதிகாரம், பேராசை மற்றும் விக்கிரகாராதனையில கட்டப்பட்டது. ஜாதிகள் அவளது கெட்ட திராட்சரசை குடித்தன. அரசர்கள் அவளுடன் விபச்சாரம் செய்தார்கள். வணிகர்கள் அவளது சுகவிலாசங்களில் செல்வம் சேர்த்தார்கள். உண்மையில ஒரு முழு அமைப்பு முற்றில் இழிந்து விழுந்தது. பிறகு மற்றொரு குரல் வானிலிருந்து இடிமுழக்கமாக ஒலித்தது.
3: என் மக்களே, அவளை விட்டு வெளியேறுங்கள். அவள் பாவங்களில பங்கெடுக்காதீர். அவளது துன்பங்களில சிக்காதிருங்கள்.
0: அந்த செய்தி தெளிவாகவும் அவசரமாகவும் இருந்தது. ஆபாயம் பாபிலோனின் அழிவில மட்டும் இல்ல, அவளோட இணைந்திருப்பதில் உள்ள ஆபத்து இருந்தது. அவளது பாவங்கள் வானத்தை தொடும் கோபுரமா குவிந்திருந்தன. கடவுள் அவற்றை நினைவில் வைத்திருந்தார். பாபிலோனின் பெருமை அவளது விதியை முடிவு செய்தது. ஆனா கடவுள் எப்போதும் தன் ஜனங்களை எச்சரிக்கிறார். தண்டனை விரைவாக வருவது.
3: ஒரே நாள்ல அவளுக்கு வேதனைகள் வரும். மரணம், புலம்பல், பஞ்சம் மற்றும் தீ.
0: நூற்றாண்டுகள் எடுத்து கட்டியத ஒரு மணி நேரத்துல இடிந்து விழும். ஆனால் திடீரென காட்சி மாறியது. பூமியின் அரசர்கள், அவளது செல்வ சுகங்களில் மகிழ்ந்தவர்கள், நகரம் தீயில் எரிந்து கருப்பு புகை எழும் காட்சிய தொலைவில் நின்று பார்த்தார்கள். அவர்கள் அருகில் வந்து உதவவில்லை. பயம் அவர்களை முடக்கிவிட்டது. அவர்களின் புலம்பல் சுயநலமானதாக இருந்தது. அவர்கள் சொன்னாங்க,
3: ஐயோ ஐயோ, மகத்தான நகரமான பாபிலோன், வல்லமையான நகரம், ஒரே மணி நேரத்தில் உன் தீர்ப்பு வந்துவிட்டது.
0: பிறகு நான் உலகின் மிக செல்வந்தர்களான வணிகர்களை தங்கள் அழிந்த வர்த்தகத்தை பார்த்து அழுது புலம்புவதை கண்ட. அவர்களின் இழப்புகளின் பட்டியல் முடிவில்லாதது. தங்கம், வெள்ளி, முத்துக்கள், பட்டு, வாசனை பொருட்கள் மற்றும் வைன். அந்த பட்டியலின் முடிவுல எல்லாவற்றிலும் மிக கொடூரமான பொருள் மனிதர்களின் உடலும் ஆன்மாக்களும். பாபிலோன் எல்லாவற்றிலும், மனித உயிர்களிலும் கூட வர்த்தகம் செய்தது. அவ மனிதர்களை வெறும் பொருட்களா மாத்திவிட்டா. ஆனா பூமியில் அழுது இருந்த போது பரலோகத்துல வெற்றி பாடல் ஒலித்தது. அவளுக்காக மகிழுங்க பரலோகம். நீங்களும் பரிசுத்தர், தூதர்கள், தீர்க்கதரிசிகள். ஏனெனில் கடவுள் உங்களுக்கு நீதியை வழங்கியுள்ளார். அழுத்தும் அதிகாரத்தின் வீழ்ச்சி அடக்குமுறைக்கு உள்ளானவர்களுக்கு மகிழ்ச்சிக்கான காரணமாய் இருந்தது. இறுதியா கடவுளின் நீதிதான் வந்தடைந்தது. அதன் முடிவில் எந்த சந்தேகமும் இருக்காம செய்ய ஒரு வல்லமையான தூதர் ஒரு சின்னமானதும் பயங்கரமானதும் செயல்பாட நிகழ்த்தினார். அவர் ஒரு அரைச்சல் கல்லளவு பெரிய கல்லை எடுத்து அதனை இடிமுழக்கத்துடன் கடலில் எறிந்தார்.
3: அதே வலிமையுடன் பாபிலோன் என்ற மகா நகரம் கீழே வீசப்படும். அது இனி ஒருபோதும் காணப்படாது.
0: அந்த நகரம் மறக்கப்பட்டு மூழ்கியது. அங்கு இனி ஒருபோதும் திருவிழாக்களின் இசை கேட்கப்படாது. தொழிலாளியின் வேலை சத்தமோ புதுமண தம்பதிகளின் சிரிப்பும் இல்ல. மௌனம் மற்றும் வெறிச்சோடிய நிலை மட்டுமே இருக்கும். இறுதியில அந்த தூதர் இவ்வளவு பேரழிவான தீர்ப்புக்கான முக்கிய காரணத்தை வெளிப்படுத்தினார். அது ஒரு இரத்த கடன்.
3: ஏனெனில் அவளில் தீர்க்குதரிசிகளின் ரத்தமும் பரிசுத்தர்களின் ரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவரின் ரத்தமும் காணப்பட்டது.
0: நான் அசையாம நின்று அந்த தரிசனத்தை மனதில் பதித்துக் கொண்டிருந்தேன். பாபிலோன் என்பது வெறும் ரோம் மட்டும் அல்ல. அது தன்னை வெல்ல முடியாததாக நினைக்கும் ஒவ்வொரு அமைப்பும் பலவீனர்களை சுரண்டும், நீதிமான்களை துன்புறுத்தும், பணத்தை உயிரை விட மேலாக மறிக்கும் ஒவ்வொரு அமைப்பும் ஆகும். பாபிலோன் வீழ்ந்தது, அதனுடன் உலகத்தின் அகந்தையும் வீழ்ந்தது. அத்தியாயம் 19. ராஜாதிராஜாவின் வெற்றி. இதற்கு பிறகு பரலோகம் கொண்டாட்டத்துல விழிச்சது. ஆயிரக்கணக்கான குரல்கள் ஒன்றாக கூவி ஹல்லேலூயா என்று சொன்னன. கடவுள் நீதிய வரந்தனா. பெரும் வேசியாகிய பாபிலோன் உலகத்தை முழுவதும் கெடுப்பதற்கு காரணமான அந்த அமைப்பு இறுதியா விழுந்தது. பின்னர் நான் அவளது தீர்ப்பின் புகை என்றென்றும் எழுந்து கொண்டிருப்பதை பார்த்தேன். தீமைக்கு கடைசி காலத்தில் வெற்றி கிடையாது என்பதற்கான நிலையான நினைவாக அது இருந்தது. 24 மூப்பர்கள் கூட தங்கள் முழங்காலில் விழுந்தனர். அரியணைக்கு அருகில் உள்ள 4 உயிருள்ள உயிரினங்களும் தாழ்ந்து வணங்கி ஆமேன் ஹல்லேலூயா என்று கூறினார்கள். இது நீண்ட போர் முடிவாக தோன்றியது. ஆனா உண்மையில இது இன்னும் பெரிய ஒன்றின் தொடக்கமே. அதிகார நிறைந்த அரியணையில் இருந்து திடீரென ஒரு குரல் பேசியது. எங்கள் கடவுளை புகழுங்கள், அவருடைய ஊழியர்களே அனைவரும். உண்மையில கடவுளுக்கு புகழ் தேவையில்லை, நாம் தான் அவரை புகழ வேண்டியவையில. பெருவிழாவின் உண்மையான காரணம் அப்போது வெளிப்பட்டது. ஒரு பெரிய அருவி அல்லது சக்தி வாய்ந்த இடியொலி போல் ஒலி பரலோகம் எங்கும் பரவியது. இது வெற்றி பெற்ற போருக்கான வெற்றி கூச்சல் அல்ல, ஆனால் தொடங்கவிருக்கும் திருமணத்திற்கு மகிழ்ச்சியோடு எழுந்த கூச்சல். ஹல்லேலூயா, ஏனெனில் எங்கள் ஆண்டவர் சக்தி வாய்ந்த கடவுள் ஆட்சி செய்கிறார். நாம் மகிழ்ச்சி அடையவும் சந்தோஷப்படவும் அவருக்கு மகிமை அளிக்கவும் வேண்டும். ஏனெனில் ஆட்டுக்குட்டியின் திருமணம் வந்துவிட்டது. அவனுடைய மணமகள் தன்னை தயாராக வைத்திருக்கிறார். ஆட்டுக்குட்டியா? தம், இயேசு கிறிஸ்து தன் மணமகளான திருச்சபையுடன் இணைக்கப்படவிருந்தார். என் முழு உடம்பிலும் ஒரு அதிர்ச்சி ஓடியல. என் முன் வரலாற்றிலே மிக முக்கியமான தருணம் இருந்தது. அதாவது கடவுளும் அவருடைய ஜனங்களும் இடையே நிகழும் பரிபூர்ணமான ஒன்றினை. அப்போது ஒரு தேவதூதர் என்னிடம் வந்து சொன்னார்,
3: இதை எழுது, ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்துக்கு அழைக்கப்படுபவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
0: அது எனக்கு தாங்க முடியாத அளவுக்கு அதிகமா இருந்தது. அந்த தருணத்தின் மகிமையாலும் தூதரின் பெருமையாலும் நான் ஆழ்ந்து விட்டேன். அவனது காலடியில் விழுந்து அவனை வணங்க முயன்றேன். ஆனா தேவதூதர் உடனே என்னை தடுத்து கூச்சலிட்டார்.
3: அப்படி செய்யாத, நானும் உங்களும் உங்கள் சகோதரர்களும் போலவே ஒரு ஊழியன். கடவுளையே மட்டும் வணங்குங்க.
0: மிகவும் மகிமை மிக்க தேவதூதர்களும் வெறும் ஊழியர்களே. வணங்கப்பட தகுதியானவர் ஒருவரே. பிறகு இதையெல்லாம் புரிந்து கொள்ள இறுதி விசையை அவர் எனக்கு கொடுத்தார்.
5: இயேசுவின் சாட்சியே தீர்க்க தரிசனத்தின் ஆலி.
0: அந்த கணத்துல எல்லாமே எனக்கு தெளிவாகிவிட்டது. தீமையின் வீழ்ச்சி, பரலோகத்தில் கொண்டாட்டம், திருமண விருந்து விழா, இவை அனைத்தும் ஒரே நபரை சுட்டிக்காட்டின, இயேசுவை. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வர அவரே கதையின் மையம், கொண்டாட்டத்தின் காரணம், தீர்க்க தரிசனங்களின் இதயம். எதிர்பாராத விதமாக வான ஒரு திரை போல் இரண்டாக பிளந்து ஒரு வெள்ள குதிரையில ஒரு சவாரிக்காரர் தோன்றினார். அவர் விசுவாசமும் உண்மையும் உடையவர். அவரது கண்கள் தீப்பொறிகள் போல ஜொலிக்கல. அவரது பார்வை அனைத்தையும் ஊடுருவி பார்த்தது. அவரது தலையில் ஒன்றல்ல பல பட்டங்கள் இருந்தன. இது முழுமையான அதிகாரத்தின் அடையாளம். மேலும் அவரே தவிர யாரும் அறியாத ஒரு பெயர் அவரிடம் எழுதப்பட்டிருந்தது. அந்த இரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவரது ஆடை ஆழமான சிவப்புல நனைந்திருக்குது. அது ரத்தத்துல முழுகியது போல் தெரிந்தது. ஆனா அது போரி ரத்தம் அல்ல, அது பல வருடங்களுக்கு முன் ஒரு சிலுவையில சிந்தப்பட்ட இரத்தம். அவரது பெயர் தேவனுடைய வார்த்தை. நான் அவரை உடனே அறிந்த. அது என் சுவிசேஷத்தை தொடங்கிய அதே பெயர், அதே இயேசு. ஆனா இப்போது மாற்றப்பட்டவராக அவருக்கு பின்னால் பரலோக இராணுவங்கள் வெள்ள குதிரைகள்ல ஏறி வந்தன. அவர்கள் அணிந்திருந்த ஆடைகள் மிகச்சிறந்த பருத்தி, பளிச்சிடும் வெள்ள. இது தேவனுடைய வார்த்தையின் ரத்தத்தில் நனைந்த ஆடையுடன் தெளிவான வேறுபாட்டை காட்டியது. அந்த சவாரிக்காரரின் வாயிலிருந்து போர்க்கூச்சல் எதுவும் வரவில்லை. ஆனால் அதைவிட பயங்கரமான ஒன்று, ஒரு கூரிய வாள் வந்தது. அது இரும்பு வாள் அல்ல, அவருடைய வார்த்தையின் சக்தி. அது பேசப்பட்ட அந்த நிமிடத்துல தெய்வீக தீர்ப்பு நிறைவேற்றப்படுகிறது. பிறகு நான் அவருடைய ஆடையிலும் தொடையிலும் ஊசி தையால் எழுதியிருந்த அவரது இறுதி பட்டத்தை பார்த்தேன். அது அனைத்தையும் சொல்லும் ஒரு பெயர், அரசர்களின் அரசர், ஆண்டவர்களின் ஆண்டவர். அந்த தரிசனத்தை நான் உணர்ந்து கொண்டிருந்த போது ஒரு தூதர் திடீரென சூரியன் மீது நின்று தோன்றினார். அவரது குரல் இடியென ஒலித்தது. ஆனா அதை நான் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனெனில் அது மனிதர்களுக்காக அல்ல, ஆகாய பறவைகளுக்காகவே இருந்தது. அவர் வானில் உள்ள எல்லா பறவைகளையும் ஒரு பயங்கரமான அழைப்புடன் வரவழைத்தார்.
5: தேவனுடைய மகாவிருந்துக்கு வாருவல்.
0: எனக்கு உடம்பு நடுங்கியது. இது சாதாரண உணவு அல்ல, இது சடலங்களின் விருந்து. அரசர்கள், தளபதிகள், வல்லமையுடையோர், அவர்களில் ஒவ்வொருவரும் கழுதுகளுக்கான உணவாக மாறுவார்கள்.
5: வாருங்கள், அரசர்கள், தளபதிகள், பலசாலிகள், சுதந்திரர், அடிமை, சிறியோர், பெரியோர் என அனைவரின் மாமிசத்தையும் உண்ணுங்கள்.
0: இதற்கிடையில் பூமியில் மிருகமும் அரசர்களும் அவர்களது படைகளும் ஒன்றிணைந்தனர். உலகளாவிய கூட்டணி, அந்த சவாரிக்காரனும் அவனது சேனையும் எதிர்த்து இறுதி போர் நடத்த தயாரானது. மிருகம், பூமியில் உள்ள ஒவ்வொரு படையுடனும் அரசர்களும் நாடுகளும் கோடிக்கணக்கான சிப்பாய்களும் தோன்றியது. இறுதி போர் உடனடியா நடக்க போகும் போல இருந்தது. இது வரலாற்றிலேயே மிகப்பெரிய போராக இருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் அங்கு எந்த போரும் நடந்ததே இல்லை. அது எதிர்பாராத வகையில எவ்வளவு விரைவாக துவங்கியதோ அதே போல் விரைவாக முடிந்துவிட்டது. உலகத்தை அச்சுறுத்திய தீமையின் சக்தி எளிதாக அழிக்கப்பட்டது. போர் துவங்குவதற்கு முன்பே முடிந்துவிட்டது. கிறிஸ்துவுக்கு போரிட தயாரில்லை. மிருகமும் பொய்யான தீர்க்க தரிசியும் ஒரு கணத்துல பிடிபட்டன. அங்கு எந்த விசாரணையும் பாதுகாப்பும் முறையீடும் இல்லை. இருவரும் உயிரோடு நெருப்பு குளத்தில் எரியப்பட்டனர். மீதமுள்ள படைகள் சவாரிக்காரனின் வாயிலிருந்து வந்த வாளால் கொல்லப்பட்டனர். தூதரின் அழைப்பை கேட்டு பறவைகள் கீழே இறங்கி தங்களை திருப்திப்படுத்திக் கொண்டன. நான் நடுங்கிக்கிட்டே இருந்தேன். ஆசிரியராக அறிந்த இயேசுவும், பலி கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக பார்த்தவரும், இப்போது வெல்ல முடியாத போராளியாகவும் ராஜாதிராஜராகவும் நின்றார். அந்த கூட்டணி நசுக்கியது. உலகம் என்றும் இரண்டாக பிரிந்தது. ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் மற்றும் பறவைகளுக்கு போஜனமாக ஆனவர்கள். 20வது அதிகாரம், 1000 ஆண்டுகள். எதிர்பாராத விதமாக ஒரு தூதர் வானிலிருந்து மின்னல் போல் கீழே பாய்ந்தார். அவர் ஒரு சாவி மற்றும் ஒரு கனமான சங்கிலியை கொண்டிருந்தார். ஒரே வேகமான உறுதியான இயக்கத்துல அவர் அந்த பெரிய நாகத்தையும் பழமையான பாம்பையும் சாத்தானாகிய பிசாசையும் பிடித்தார். பின்னர் அந்த தூதர் அவன சங்கிலியால் இறுக்கமா கட்டி அவன ஆழ்குழியில் எரிந்து வாயிலை கடுமையா மூடி இனி அவன் தேசங்களை ஏமாற்ற முடியாதபடி செய்தார். இப்போது 1000 ஆண்டுகளுக்கான சிறை வாழ்க்கை தொடங்கியது. தீமை சங்கிலியில கட்டப்பட்டிருந்தது. ஒரு ஆழமான அமைதி பூமியில நிலை பெற்றது. நான் ஒரு நிம்மதிய உணர்ந்த. ஆனா தீர்க்க தரிசனம் ஒரு எச்சரிக்கையை காட்டுல தொங்க விட்டது, கதையில ஒரு முடிக்கப்படாத நூலாக. இந்த அமைதிக்கு ஒரு காலாவதி தேவி இருந்தது. சாத்தா 1000 ஆண்டுகள் சிறையில வைக்கப்படுவான். ஆனா அதற்கு பிறகு சிறிது நேரம் அவனை விடுவிக்க வேணும். அப்படி என்றால் தீமை மீண்டும் விடுவிக்கப்பட்டால் என்ன நடக்கும்? எதிர்பாராத விதமாக அந்த தரிசனம் என சிங்காசனங்கள் இருந்த ஒரு மண்டபத்திற்குள் அழைத்து சென்றது. நீதிபதிகள் அந்த சிங்காசனங்களில் அமர்ந்தனர். மேலும் நான் மறைசாட்சிகளின் ஆன்மாக்களை பார்த்தேன். அவர்கள் வார்த்தைக்காக கொல்லப்பட்டவர்கள். அவர்கள் மிருகத்தை வணங்க மறுத்தவர்கள், அதன் முத்திரையை ஏற்க மறுத்தவர்கள், இயேசுவுக்காக தலையெடுக்கப்பட்டவர்கள். பூமியில் அவர்கள் அனுபவித்த வேதனை வீணாகவில்லை. ஏனெனில் இப்போது அவர்கள் கிறிஸ்துவுடன் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து ஆட்சி செய்தார்கள். அப்போது இதுவே முதல் உயிர்த்தெழுதல்னே எனக்கு புரிந்தது. அப்போது ஒரு குரல் அறிவித்தது.
5: முதல் உயிர்த்தெழுதல்ல பங்கு பெறும் ஒருவர் ஆசீர்வதிக்கப்பட்டவரும் பரிசுத்தரும் ஆவார். இவர்களுக்கு 2வது மரணம் எந்த அதிகாரமும் இல்லை.
0: அவர்களுக்கு மரணமும் தீர்ப்பும் என்ற சுழற்சி முடிந்தது. அவர்கள் என்றென்றும் பாதுகாப்பாக இருந்தார்கள். அவ்வாறு 1000 ஆண்டுகள் கடந்தது. நீண்ட சமாதானமும் நீதியும் நிறைந்த காலம். ஆனால் எச்சரிக்கை இன்னும் நிலைத்திருந்தது. 1000 ஆண்டுகள் முடிந்ததும் ஆழத்தின் முத்திரை உடைக்கப்பட்டது. சாத்தான் தனது சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டான். மீண்டும் ஒரு முறை சுதந்திரமானவன் அவன் ஒரு பசிக்குள்ள மிருகம் போல் வெளிவந்தான். அவனது இயல்பு ஏமாற்றுவதுதான். அதைத்தான் அவன் செய்தான். அவன் உலகம் முழுவதும் பரவி பூமி 4 மூலைகளிலிருந்தும் ஜாதிகளை, கோக் மற்றும் மேகோகை கடைசி ஒரு துடிப்பான கிளர்ச்சிக்காக திரட்டினான். கோக் மற்றும் மேகோக் என்பது நேரடி பெயர்கள் அல்ல, ஆனால் எசேக்கியல் புத்தகத்திலிருந்து எடுத்த பெயர்கள். அவ கடவுளுக்கு எதிரான எல்லா தொலைவில் உள்ள சக்திகளையும் குறிக்கின்றன. அவர்கள் கடற்கரையில் மணல் எத்தனை இருக்கிறதோ அந்த அளவுக்கு எண்ணிக்கையற்ற ஒரு படையை திரட்டுவதை நான் பார்த்தேன். அவர்கள் பரிசுத்த முகாமை சுற்றி வளைத்தாருங்க. இறுதி தருணம் வந்துவிட்டது. தீமாத உச்சியில கடவுளின் மக்களை மூளக்கொண்டியது. இது ஒரு காவியமான இறுதி போர் தொடக்கமாக தோன்றியது. ஆனால் மீண்டும் எந்த போரும் நடந்ததே இல்ல. அந்த தாக்குதலின் அதே கணத்துல கடவுளின் பதில் தெளிவா இருந்தது. வானிலிருந்து தீ விழுந்து அவர்களை விழுங்கியது. வரலாற்றிலேயே மிகப்பெரிய கிளர்ச்சி ஒரு தெய்வீக நீதியின் செயலில் ஒரே முறையில் அளிக்கப்பட்டது. அந்த முடிவில்லா அச்சம், நிலைத்திருக்கும் அச்சுறுத்தல் என்றென்றும் தீர்க்கப்பட்டது. பின்னர் இதற்கெல்லாம் காரணமான சாத்தானோ ஒரு முறை என்றும் பிடிபட்டான். அவன் தீ மற்றும் கந்தக குளத்துல வீசப்பட்டான். திருத்த முடியாத தீமைக்கு ஒதுக்கப்பட்ட இறுதி விதி அது. அங்கே அவன் மிருகத்தையும் பொய்யான தீர்க்க தரிசியையும் ஏமாற்றத்தில் அவனுடன் இருந்த பழைய கூட்டாளிகளையும் சந்தித்தான். தீர்ப்பு என்றென்றும் நிலைத்தது. அவர்கள் நாளும் இரவும் என்றென்றும் வேதனைப்படுவார்கள். அது எல்லாவற்றுக்கும் முடிவாக இருந்தது. இனி ஏமாற்றங்களும் இல்ல, போர்களும் இல்ல. தீமையின் கதம் முடிவடையும். இதை என்றென்றும் திரும்ப முடியாது. எதிர்பாராத விதமா எல்லாம் நின்றுவிட்டது. ஒரு பெரிய வெள்ள சிங்காசனம் தோன்றியது. அளவில்லாதது, பிரகாசமானது. அதில் அமர்ந்திருந்தவர், அவருடைய பரிசுத்தம் மிகவும் தூய்மையானது, முற்றிலும் முழுமையானது. அதனால் பிரபஞ்சமே அதை தாங்க முடியவில்லை. தேவனுடைய பரிசுத்தம் அவ்வளவு தீவிரமா இருந்தது, பிரபஞ்சமே நிலைத்திருக்க முடியல. அந்த தரிசனம் மிகவும் அதிர்ச்சிகரமாக இருந்ததால் அவருடைய முன்னிலையில் பூமியும் ஆகாயமும் ஓடி போனது. அவற்றுக்காக எங்கும் இடம் காணப்படவில்லை. நாம் அறிந்த அனைத்தும் நீதிபதியின் முன் மறைந்து விட்டது. ஆனா படைப்புகள் எல்லாம் ஓடி போன போது யார் தீர்ப்பு பெற இருக்கிறார்கள்? பின்னர் வரலாற்றிலேயே மிக கடுமையான காட்சி தொடங்குது. மரணமடைந்தவர்கள் அனைவரும், பெரியவர்களும் சிறியவர்களும், பணக்காரர்களும் ஏழைகளும், அரசர்களும் பிச்சைக்காரர்களும் அனைவரும் தோன்றினார்கள். ஒருவரும் குறைவாக இல்ல. அனைவரும் கூடிய போது புத்தகங்கள் திறக்கப்பட்டன. பல புத்தகங்கள் திறக்கப்பட்டன. ஒவ்வொரு பக்கமும், ஒவ்வொரு வாழ்க்கையும் குறைபாடற்ற பதிவையும், எடுக்கப்பட்ட ஒவ்வொரு முடிவையும், பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையையும் சுமந்திருந்தது. ஒவ்வொரு வாழ்க்கையின் பாரமும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டது. யாரும் தாங்கள் செய்ததை மறுக்க முடியவில்லை. புத்தகங்களில் எழுதப்பட்டிருந்தவற்றின் படி, அவர்கள் செயல்களின் படி இறந்தவர்கள் தீர்ப்பு பெற்றார்கள். தடலும் தன்னுடைய இறந்தவர்களை வெளியிட்டது. மரணமும் பாதாளமும் தங்களுடையவர்களை ஒப்படைக்கிறது. இது விதிவிலக்கில்லாத ஒரு உலகளாவிய கூடுகை. ஒவ்வொருவரும் தங்கள் செயல்களின் படி தீர்ப்பு பெற்றார்கள். ஆனா வேறொரு புத்தகம் உள்ளது. அது ஜீவ புத்தகம். இது செயல்களின் கணக்கு புத்தகம் அல்ல, ஆனா பெயர்களின் பட்டியல். ஆட்டுக்குட்டிக்கு சொந்தமானவர்களின் பெயர் பட்டியல். இதுவே தீர்ப்பின் முக்கியமான பகுதி. செயல்கள் ஒவ்வொருவரின் நிலையை வெளிப்படுத்தின. ஆனா ஜீவ புத்தகம் அவர்களின் இறுதி விதியை வெளிப்படுத்தியது. அப்போது ஒரு அதிசயமான விஷயம் நடந்தது. மரணமே தீர்ப்பு பெற்றது. மரணமும் பாதாளமும் நெருப்பு குளத்தில் எரியப்பட்டன. இதுவே இரண்டாவது மரணமா? இறுதி எதிரி என்றென்றும் அழிக்கப்பட்டது. இது உடமின் மரணம் அல்ல, ஆனால் கடவுளிடமிருந்து நிலையான பிரிவு. அந்த தருணத்துல எனக்கு புரிஞ்சது, செயல்களின் புத்தகங்கள் தீர்ப்பின் நீதியை வெளிப்படுத்தின, ஆனா ஜீவ புத்தகம் இறுதி விதியை தீர்மானிச்சது. இதற்கு பிறகு இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டது, தெளிவாகவும் முறையீடு இல்லாம. ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர் யாரும் நெருப்பு குளத்தில் எரியப்பட்டார். ஒரு ஆழமான அமைதி நிலவியது. முழு வரலாற்றின் வளைவு அதன் முடிவை எட்டியது. சாத்தானின் இறுதி கிளர்ச்சி நசுக்கப்பட்டது. கிறிஸ்துவின் சமாதான ராஜ்யம் நிறைவேறியது. இப்போது அந்த கெரிய வெள்ளையாசன தீர்ப்பில் எல்லாம் இரண்டு பதிவுகளால் உறுதிப்படுத்தப்பட்டது. ஒவ்வொருவரும் செய்த செயல்கள் மற்றும் ஜீவ புத்தகம். அந்த அமைதிக்கு பிறகு, அந்த இறுதி தீர்ப்புக்கு பிறகு ஒரே ஒரு விஷயம் மட்டுமே தொடர முடியும். ஒரு புதிய வானம், ஒரு புதிய பூமி. அங்கு இனி மரணம் இருக்காது. 29 அதிகாரம், புதிய எருசலேம். எல்லாமும் மறைஞ்சு விட்டது. நான் அறிந்த உலகம் இனி இல்ல. முத வானமும் முத பூமியும் கடந்து போயின. கடலும் என்றென்றும் மறைஞ்சு விட்டன. பழையவ அனைத்தும் அதன் வலி மற்றும் காயங்களுடன் மறைந்து விட்டன. அமைதி மட்டுமே மீதம் இருந்ததே. அந்த நேரத்துல நான் அதை பார்த்தேன். ஒரு புதிய வானமும் ஒரு புதிய பூமியும் நான் பார்த்தேன். என் கண்களுக்கு விவரிக்க முடியாத ஒன்றாக புதிய எருசலேம், பரிசுத்த நகரம், தூய கிறிஸ்டல் போல பிரகாசித்தது. அது காதலாக ஒரு நகரமாக மாறியது. திருமணத்திற்கு தயார் செய்யப்பட்ட மணப்பெண் போல ஒளிரும், தூய்மையானதும் பிரகாசமானதும், கணவருக்காக அலங்கரிக்கப்பட்டதும். அது தேவனுடைய நகரம். பின்னர் அரியாசனத்திலிருந்து ஒரு வல்லமையான குரல் இடித்தது. எல்லாவற்றிலும் அழகான வாக்குறுதியை அறிவித்தது. இதோ தேவனின் வாசஸ்தலம் மனிதர்களுடன் இருக்கிறது. அவர் அவர்களுடன் வாழ்வார். அவர்கள் அவர்களுடைய ஜனமாக இருப்பார்கள். தேவன் அவர்களுடன் அவர்களுடைய தேவனாக இருப்பார். இந்த வாக்குறுதி தெளிவாக இருந்தது. இப்போது தேவனின் வீடு அவருடைய ஜனங்களுக்குள் இருந்தது. நடையில் யாரும் முடிந்து விட்டது. இனி தேவன் தொலைவில் இருக்க மாட்டார். அவர் எப்போதும் தனது ஜனங்களுக்குள் வாசம் செய்வார். பின்னர் நான் வரலாற்றில் உள்ள ஒவ்வொரு புண்ணையும் குணப்படுத்தும் வார்த்தைகளை கேட்டேன். தேவன் அவர்களுடைய கண்களில் உள்ள ஒவ்வொரு கண்ணீரையும் துடைப்பார். இனி மரணம் இருக்காது. துக்கமும் இல்ல, அழுகையும் இல்ல, வேதனையும் இல்லை. ஏனெனில் பழையவை எல்லாம் கடந்து விட்டன. முதலாவது அழுகையிலிருந்து கடைசி வரை மனிதர்களின் அனைத்து வேதனையும் அழிக்கப்பட்டது. மற்றும் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தவர் நித்தியத்தின் குரலுடன் பேசினார். இதோ நான் எல்லாவற்றையும் புதியதாக ஆக்குகிறேன். பின்னர் அவர் எனக்கு கட்டளையிட்டு,
6: இதை எழுதிவை, ஏனெனில் இந்த வார்த்தைகள் நம்பிக்கைக்குரியதும் உண்மையானதும் ஆகும்.
0: நான் கீழ்படியின, என் கைகள் நடுங்கினாலும் எழுதின உணர்ச்சியில மூழ்கி மற்றும் முழுமையான உறுதிப்பாட்டுடன் அவர் அறிவித்தார்,
6: முடிஞ்சது. நான் ஆல்பாவும் ஒமேகாவும், ஆரம்பமும் முடிவும். தாகம் உள்ளவர்களுக்கு நான் உயிரை நீரூற்றிலிருந்து இலவசமாக கொடுப்பேன்.
0: வாக்குறுதி தெளிவா இருந்தது. ஆதாமியரின் தோட்டத்தில் இழந்தது என்றென்றும் நீடிக்கும் ஜீவநீரை இப்போது எந்த செலவும் இன்றி இலவசமாக வழங்கப்படுகிறது. மற்றும் அந்த குரல் மேலும் சொன்னது,
6: வெற்றி பெறும் ஒருவன் அனைத்தையும் உரிமையாக்குவான், நான் அவனுக்கு தேவனாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான்.
0: நான் நடுங்கிற நம்பிக்கை உள்ளவர்களின் இலக்கு வெறும் உயிர் வாழ்வதல்ல, முழுமையையும் உரிமையாக்கி பிதாவுடன் மகனாக என்றென்றும் உறவாவிடுதுதான். இருப்பினும் இந்த மகத்தான வாக்குறுதிக்கு ஒரு கடுமையான அவசியமான எச்சரிக்கை இணைந்திருந்தது.
6: ஆனா பயப்படுகிறவர்களும் நம்பிக்கை இல்லாதவர்களும் அருவறுப்பானவர்களும் கொலைகாரர்களும் பாலியல் ஒழுங்கின்மை உள்ளவர்களும் மந்திரவாதிகளும் விக்கிரகாராதகரும் எல்லா பொய்யர்களும் தீயும் கந்தகமும் எரிகின்ற ஏரியில தங்களுக்கான பங்கை காண்பார்கள். இதுவே இரண்டாவது மரணம்.
0: பரிசுத்தமும் தீமையும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. அவர் பாவத்தோடு எந்த விதமான சலுகையும் செய்ய மாட்டார். பின்னர் கடைசி பூதங்களால் நிரப்பப்பட்ட ஏழு பாத்திரங்களை வைத்திருந்த ஏழு தூதர்களில் ஒருவன் என்னிடம் வந்து, வா, நான் உனக்கு திருமணமானவரை ஆட்டுக்குட்டியின் மனைவியை காண்பிப்பேர் என்று சொன்னான். அப்போது அந்த ஏழு தூதர்கள் ஒருவன் என்னிட அருகில் வந்தான். அவன் சாதாரண தூதர் அல்ல, அவன் பூமியில இறுதி பூதங்களை ஊற்றியவர்களில ஒருவன். அவனது இருப்பு அதிகாரமிக்கதா இருந்தது. மேலும் தெளிவான குரலில் அவன் சொன்னான்,
6: வா, நான் உனக்கு திருமணமானவரை ஆட்டுக்குட்டியின் மனைவியை காண்பிப்பேன்.
0: என் இதய நின்றது. ஆனா ஆட்டுக்குட்டியின் மனைவி ஒருவர் அல்ல, கிறிஸ்துவும் அவரால் மீட்கப்பட்ட ஜனங்களும் சேர்ந்துள்ள அந்த பரிபூர்ண ஒன்றிணைவு என்பதை நினைவுபடுத்திக் கொண்டேன். ஒரு கணத்துல ஆவி என்னை தூக்கி ஒரு உயரமான மலை உச்சிக்கு அழித்து சென்றது. அங்கிருந்து என் கண்கள் சாத்தியமற்றதை பார்த்தல. நான் ஒரு பெண்ண பாக்கங்கி, நான் அதை விட பெரிய ஒன்ன பார்த்தேன். ஒரு பரிசுத்த நகரம் புதிய எருசலேம், அது விண்ணிலிருந்து தேவனுடைய சந்நிதியிலிருந்து இறங்கி வந்தது. அது இந்த உலகத்துக்கு சொந்தமான ஒளி அல்லாத ஒளியால் பிரகாசித்தது. குறைபாடற்ற வைரம் போல், ஜாஸ்பர் கல்ல போல, சுத்தமான கிறிஸ்டல் போல ஜொலித்தது. அந்த நகரம் ஒரு பெரிய மதிலால் பாதுகாக்கப்பட்டது. அதில் 12 வாசல்கள் இருந்தன. அவற்றில் இஸ்ரவேல் ஜனங்களின் 12 கோத்திரங்களின் பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. ஆனா அந்த மதில் வெறுமையில தொங்கி கிடக்கவில்லை என்று நான் பார்த்தேன். அது 12 அடித்தளங்களின் மீது அமைந்திருந்தது. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. எல்லாம் திடீரென்று தெளிவாகிவிட்டது. அந்த நகரம் ரட்சிப்பின் வரலாற்றை கட்டிட வடிவில் வெளிப்படுத்தியது. அது இஸ்ரவேல் அல்ல, தேவாலயமும் அல்ல. இவை இரண்டும் ஒன்றாக தேவனுடைய முழுமையான திட்டம் என்றும் இணைக்கப்பட்டிருந்தது. பின்னர் தேவதூதர் தங்கத்தால் ஆன ஒரு அளவுகோலை எடுத்துக்கொண்டு நகரத்தை அளக்க தொடங்கினார். அதன் பரிமாணங்கள் ஏன் இவ்வளவு முக்கியம்? அதன் மர்மா அதன் வடிவத்தில் இருந்தது. அந்த நகரம் ஒரு சரியான கனசதுரமா இருந்தது. அதன் நீளம், அகலம், உயரம் அனைத்தும் ஒரே மாதிரியா 12,000 ஸ்டேடியா, ஒரு முழுமையான கனசதுரம். உடனே எனக்கு பழைய ஆலயத்தில் இருந்த பரிசுத்த ஸ்தலம் நினைவுக்கு வந்தது. அங்கு தேவனுடைய சந்நிதி தங்கியிருந்த அந்த கனசதுர அறை. ஆனா இது ஆலயத்தில் உள்ள ஒரு சிறிய அறை அல்ல, முழு நகரமே பரிசுத்த ஸ்தலமா இருந்தது. எல்லோரும் தேவனுடைய நேரடி சந்நிதியில என்றென்றும் வாழ்வார்கள். அந்த நகரத்தின் பொருட்கள் என் மூச்சை பிடுங்கின. சுவர் ஜாஸ்பரில் செய்யப்பட்டிருந்தது. நகரம் தூய தங்கத்தில் ஆனது. ஆனால் நான் இதுவரை பார்த்திராத வகை தங்கம், படிகம் போல தெளிவா இருந்தது. வீதிகள் மிகவும் தூய தங்கத்தில் செய்யப்பட்டிருந்ததா, அது கண்ணாடி போல தெரிஞ்சது. அடித்தளங்கள் 12 விதமான ரத்தினங்களின் வண்ணங்கள்ல பிரகாசித்தன. அந்த 12 வாசல்கள் மரம் அல்லது உலோகம் அல்ல, அவ 12 பெரிய முத்துக்கள். ஒவ்வொரு வாசலும் ஒரு பெரிய முத்து. மேலும் பிரதான வீதி, எல்லோருடைய காலடியில் இருக்கும் பாதை, கண்ணாடி போல தெளிவான தங்கத்தில் ஆனது. நம் உலகம் மிகப்பெரிய செல்வமாக மதிப்பது சொர்க்கத்துல வெறும் காலடியில் இருக்கும் பொருளா இருந்தது. ஆனா அந்த மகிமையை மனம் புரிந்து கொள்ள முயன்ற போது ஏதோ ஒன்று இல்லை என நான் உணர்ந்தேன். எந்த ஒரு பரிசுத்த நகரத்திலும் மிக முக்கியமான கட்டிடத்தை நான் தேடியேன், ஆனா அது அங்கே இல்ல. ஆலயம் அங்க. அப்போது நான் இன்னொரு இல்லாமே கவனிக்க, ஆகாயத்துல சூரியனோ சந்திரனோ இல்ல. அப்படி என்றால் அந்த பிரகாசமான ஒளி எங்கிருந்து வந்தது? அந்த ஒளி ஒவ்வொரு மூளையையும் எப்படி ஒளிர செய்தது? இரண்டு மர்மங்களுக்கும் பதில் ஒன்றே, அது மிகுந்த அதிர்வா இருந்தது. நகரத்தில் ஆலயம் எதுவும் இல்லை, ஏனெனில் கர்த்தராகிய தேவனும் ஆட்டுக்குட்டியும் அதன் ஆலயமாக இருக்கிறார்கள். இனி தேவனுக்கும் மனிதருக்கும் இடையில் எந்த கட்டணமும் தேவையில்லை, ஏனெனில் தேவன் தாமே அவர்களுடன் வாழ்வார். அந்த நகரத்திற்கு சூரியனோ சந்திரனோ தேவையில்லை, ஏனெனில் தேவனுடைய மகிமே அதை ஒளிரச் செய்தது. ஆட்டுக்குட்டி அதன் விளக்காக இருந்தார். அந்த ஒளிப்படைப்பிலிருந்து வரவில்லை, படைத்தவரிடமிருந்து வந்தது. நான் தேசங்கள் அந்த தெய்வீக ஒளியில நடக்கவும் பூமியின் அரசர்கள் தங்கள் மரியாதையை அந்த நகரத்துல கொண்டு வரவும் பார்த்தேன். அதன் வாசல்கள் ஒருபோதும் மூடப்படாது, ஏனெனில் அங்கே இருள் இல்ல, அங்கே இரவு இருக்காது. இந்த அளவில்லாத திறந்த தன்மை மற்றும் மகிமையின் நடுவிலும் ஒரு இறுதி நிபந்தனை, ஒரு நித்திய எல்லை இருந்தது. எல்லோரும் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது.
6: அதற்குள் எந்த அசுத்தமோ அருவறுப்பான செயல்களையோ பொய்யையும் செய்வோரும் ஒருபோதும் நுழைய முடியாது. ஆட்டுக்குட்டியின் ஜீவனின் புத்தகத்தில பெயர் எழுதப்பட்டவர்களே மட்டும் நுழைய முடியும்.
0: அந்த தருணத்துல நான் இறுதி உண்மைய புரிஞ்சுகிட்டேன். புதிய எருசலேமின் அழகு அதன் தங்கத்திலோ ரத்தினங்களிலோ மட்டும் இல்ல, அதன் முழுமையான தூய்மையில தான் அது இருக்கிறது. தேவனுடைய பரிசுத்தம் வெறும் ஒரு விதி அல்ல, அது அந்த நித்திய இடத்துல சுவாசிக்கப்படும் காற்றே ஆகும். அத்தியாயம் 22, புதிய எருசலேம். எல்லாவற்றின் முடிவும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அது ஒரு புதிய தொடக்கமா இருந்தது. எதிர்பாராத விதமாக நான் ஒரு நதியை பார்த்தேன். அது ஜீவனின் நீர், படிகம் போல தெளிவாக தேவனும் ஆட்டுக்குட்டியும் அமர்ந்திருக்கும் சிங்காசனத்திலிருந்து பாய்ந்து வந்தது. ஆனால் அந்த நீர் வெறும் நீராக இல்லை என்று எனக்கு புரிந்தது. அது நித்திய ஜீவன், தூய்மையானது, எந்த களங்கமும் இல்லாதது. அது பிரபஞ்சத்தின் இதயத்திலிருந்து நேராக பாய்ந்தது. ஒவ்வொரு துளியிலையும் தேவனுடைய சாராம்சமே இருந்தது. பிறகு அதை விட அதிசயமான ஒன்றை நான் பார்த்தேன். நகரத்தின் பிரதான தெருவின் நடுவிலும் நதியின் இருபுறங்களிலும் ஜீவ விருட்சம் நின்றிருந்தது. அதே ஏதேன் தோட்டத்துல இருந்த மரம், ஆதாமும் ஏவாளும் தங்களது கீழ்ப்படியாமையால் இழந்த மரம். பிரபஞ்சத்தை உருவாக்கியவர் அதை மீண்டும் அமைத்திருந்தா. எந்த நிழலும் எந்த அச்சமும் இல்லாம. ஆனா இதுல ஏதோ வித்தியாசம் இருந்தது. அது 12 விதமான பழங்களை தந்தது, ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒன்று. அதன் இலைகள் ஒரு புனித நோக்கத்திற்காக இருந்தன, ஜாதிகளின் குணமாக்கலுக்காக. மனித குலத்தின் பழமையான புண்ணு சொர்க்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டது, இறுதியாக மூடப்பட்டது. அதனுடன் அந்த புண்ணின் விளைவுகளும் மறைந்து விட்டன.
6: இனி சாபம் இருக்காது,
0: இனி வேதனை இல்ல, மரணம் இல்ல, பிரிவோ இல்ல. நகரத்தின் மையத்துல தேவனின் சிங்காசனம் நின்றது. தேவனுடைய ஊழியர்கள் எந்த மனிதரும் செய்ய முடியாததை செய்கிறார்கள். அவர்கள் தேவனின் முகத்தை பார்க்கிறார்கள். அவர்கள் தங்களது நெற்றியில் அவருடைய பெயரை சுமந்ததை நான் பார்த்தேன். அந்த சொந்தத்தின் அடையாளத்தை யாராலும் அளிக்க முடியாது. அங்க இரவு என்றே இல்ல. அவர்கள் சூரிய ஒளியையும் விளக்கு ஒளியையும் தேவையில்லை. ஆண்டவர் தாமே அவர்களுக்காக ஒளியாக இருந்தார். அவர்கள் அவருடன் என்றென்றும் ஆட்சி செய்தார்கள். அந்த தரிசனம் மிகவும் அதிர்வுபடுத்தியது. ஒரு கணம் அது உண்மையா இல்ல ஒரு மகத்தான கனவா என்று நான் சந்தேகித்தேன். அந்த நேரத்துல என்னை வழி நடத்திய தூதர் உறுதியா சொன்னார்,
6: இந்த வார்த்தைகள் நம்பிக்கைக்குரியதும் உண்மையானதும் ஆகும். தீர்க்கதரிசிகளின் ஆவிகளின் தேவனாகிய ஆண்டவர் தமது தூதரை அனுப்பி விரைவில் நடக்கவிருக்கும் நிகழ்வுகளை தமது ஊழியர்களுக்கு காண்பிக்க செய்தார்.
0: அந்த நேரத்துல எனக்குள் ஒரு வலிமையான குரல் இடிமுழக்கமா ஒலித்தது. அது கிறிஸ்துவின் குரலாகவே ஒலித்தது, மேலும் அறிவித்தது,
6: இதோ நான் விரைவில் வருகிறேன். இந்த புத்தகத்தின் தீர்க்கதரிசி வார்த்தைகளை காத்துக்கொள்ளும் ஒருவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்.
0: உணர்ச்சி என்ன ஆட்கொள்தல்லே. நான் யோவா இவை அனைத்தையும் பார்த்தும் கேட்டும் இருக்கிறேன். அதிக உணர்ச்சியில நான் தூதரின் காலடியில் விழுந்து அவரை வழிபட முயன்றேன். ஆனால் அவர் உடனே என்னை தடுத்தார் மற்றும் எச்சரித்தார்.
6: அப்படி செய்யாத, நானும் உன்னுடன் சேர்ந்து ஊழியம் செய்யும் ஒருவன், தேவனை மட்டுமே வழிபடு,
0: அவர் மேலும் கூறினார்.
6: இந்த புத்தகத்தின் தீர்க்கதரிசி வார்த்தைகளை மூடி வைக்காத, ஏனெனில் காலம் அருகில் உள்ளது.
0: பழைய கால தீர்க்கதரிசிகளை போல எதிர்காலத்திற்காக மறைத்து வைக்க வேண்டியவை அல்ல. இது உடனடியாக அறிவிக்க வேண்டிய அவசரமான செய்தி. ஆனா அந்த குரல் மீண்டும் பேசியது. அது சொன்னது என் எலும்புகளையும் உரைய வைத்தது. அந்த குரல் அறிவித்தது,
6: தவறாக செய்பவன் தொடர்ந்து தவறாக செய்யட்டும், அசுத்தமானவன் அசுத்தமாகவே இருக்கட்டும், நீதிமான் தொடர்ந்து நியாயமாக செய்யட்டும், பரிசுத்தர் தங்களை பரிசுத்தமாகவே வைத்துக் கொள்ளட்டும்.
0: இறுதி என்பது முடிவெடுக்க வேண்டிய நேரம் அல்ல. நாம் ஏற்கனவே யார் என்பதை உறுதிப்படுத்தும் தருணம் என்பதை நான் உணர்ந்தேன். விளைச்சல் நேரம் வந்துவிடும். ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்நாளில் விதைத்த விதையின் பழத்தை அறுவடை செய்வார்கள். தீர்ப்பு நாள் மனிதர்களை மாற்றுவதில்லை, அவர்கள் எப்போதும் யார் என்று வெளிப்படுத்தும். ஒவ்வொருவரும் என்று மாற்றம் இல்லாமல் நிலைத்து விடுவார்கள்.
6: பின்னர் அந்த குரல் இந்த தீர்ப்புக்கான காரணத்தை எனக்கு விளக்கியது. இதோ நான் விரைவில் வருகிறேன், என் வெகுமதியும் என்னுடன் இருக்கிறது, ஒவ்வொருவரும் அவர்கள் செய்த செயல்களுக்கு ஏற்ப நான் அவர்களுக்கு பலன் அளிப்பேன்.
0: இறுதியில அந்த குரல் தானாகியவர் யார் என்பதை வெளிப்படுத்தினார்.
6: நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆரம்பமும் முடிவும் ஆக இருக்கிறேன்.
0: கிரேக்க எழுத்து முறையில ஆல்பா என்பது முதல் எழுத்து, ஒமேகா என்பது கடைசி எழுத்து. கிறிஸ்து முழு இருப்பையும் உள்ளடக்கியறார். பின்னர் அவரது குரல் மனிதர்களை இரண்டு குழுக்களாக பிரித்தது.
6: தங்கள் ஆடைகளை துவைக்கும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் வாழ்வின் மரத்தில் உரிமை பெற்றும் நகரத்திற்குள் நுழையவும் முடியும்.
0: பிறகு மற்றொரு குழு,
6: வெளியில் நாய்கள், மந்திரவாதிகள், பாலியல் ஒழுங்கின்மையுடையவர்கள், கொலைகாரர்கள், விக்கிரக ஆராதகர்கள் மற்றும் பொய்யை நேசித்து அதை செய்பவர்கள் அனைவரும் இருக்கிறார்கள்.
0: வாதிகள் கரும்பாட்டினால் சுத்திகரிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே திறந்திருந்தன. தேவனின் அன்பு வெளியே வாழ தேர்ந்தெடுத்தவர்கள் தாங்கள் தேர்ந்தெடுத்த இடத்திலேயே இருப்பாங்க. யார் பேசுகிறார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லாம இருக்க அவர் தன் முழு அதிகாரத்துடன் முன்னே வந்தார்.
7: நான் இயேசு, இந்த சாட்சியத்தை உங்களுக்கு வழங்க என் தூதன அனுப்பினேன். நான் தாவீதின் வேர் மற்றும் சந்ததி, பிரகாசமான காலை நட்சத்திரம்.
0: பிறகு ஒரு அதிசயமான நிகழ்வு நடந்தது. பரிசுத்த ஆவியும் தேவாலயமும் ஏங்கும் மணமகளாக ஒரே குரலில் வாரும் என்று சொன்னார்கள். அந்த ஒளி பரவியது. கேட்பவர் வாரும் என்று சொல்லட்டும், தாகமுள்ளவர் வாருங்கள், விரும்புபவர் யாரும் உயிரின் நீரை இலவசமாக எடுத்துக் கொள்ளட்டும். இது இறுதி அழைப்பு. எல்லோருக்கும் வழங்கப்பட்ட ஒரு பரிசு. எந்த விதமான நிபந்தனைகளும் இல்ல, விலை இல்ல, முன்பதிவும் இல்ல. தாகமுடன் மட்டும் வாருங்க. ஆனா அந்த அழைப்புடன் கூட மிக கடுமையான எச்சரிக்கையும் வந்தது. எல்லாவற்றிலும் மிக முக்கியமானது, இந்த தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகள்ல யாராவது சேர்த்தாலோ அல்லது குறைச்சாலோ அந்த நபருக்கு இதில் விவரிக்கப்பட்டுள்ள பேரழிவுகளை தேவன் வரவழைப்பார். அவருடைய பெயரை உயிரின் புத்தகத்திலிருந்து நீக்குவார் என்று சாட்சி சொல்லும்படி எனக்கு கட்டளையிடப்பட்டது. இந்த செய்தி பரிசுத்தமானதோ தொட முடியாததோ ஆகும். இது தேவனின் இறுதி வார்த்தை. மீண்டும் ஒரு முறை இயேசு தெளிவாக உறுதிப்படுத்தினார்,
7: நிச்சயமாக நான் விரைவில் வருகிறேன்.
0: என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து காத்திருப்பவர்களுக்காக நான் பதிலளித்தேன், ஆமென், ஆம் வாரும் கர்த்தராகிய இயேசுவே. தெரிவிப்பு முடிந்தது. கிருபை மட்டுமே மீதம் இருந்தது. எங்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவருடனும் இருப்பதாக. ஆமா, நீங்கள் முடிவு அடைந்துள்ளீர்கள். பைபிளின் கடைசி புத்தகத்தின் கடைசி வசனத்தை மற்றும் நீங்கள் இப்போது ஒரு தனித்துவமான ஒன்றை பெற்றுள்ளீர்கள். வெளிப்படுத்தல் என்பது முழு வேதாகமத்திலையும், அத வெறும் வாசிப்பவர்களுக்கு அல்லாம அதை வாசித்து கேட்டு இதயத்தில் மதிப்பிடுபவர்களுக்கு ஒரு சிறப்பு ஆசீர்வாதத்தை வாக்குறுதி அளிக்கும் ஒரே புத்தகம்.
7: இந்த தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகளை வாசிப்பவரும் கேட்பவர்களும் அதில் எழுதப்பட்டவற்றை காத்துக் கொள்பவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
0: முதற்கால கிறிஸ்தவர்கள் இந்த புத்தகத்தை மனப்பாடம் செய்தார்கள். ரோமா அவர்களை துன்புறுத்தும் போது அவர்கள் இந்த புத்தகத்தை குகைகள்ல உரைத்தார்கள். அவர்கள் இதில் சக்தி இருக்கிறது என்பதை அறிவார்கள். அதாவது ஜெயிக்கவும் எல்லாம் இழந்தது போல தோன்றும் போது நிலைத்திருக்கவும் சக்தி. இப்போது நீங்களும் அதை அறிந்துள்ள இந்த ஆசீர்வாதத்தை உங்கள் அன்புக்குரியவர்களும் பெறும் வகையில் இந்த வீடியோவை அவர்களுடன் பகிருங்கள். நீங்க மனித வார்த்தைகள் அல்ல, விரைவில் நடக்க போகும் ஒரு உயிருள்ள தீர்க்க தரிசனத்தை கேட்டிருக்கீங்க. நேரம் போயிடு. அறிகுறிகள் அதிகரித்து வருகின்றன. நாம் அனைவரும் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு உள்ளது. அதனாலதான் இந்த முழு புத்தகம் அதன் முத்திரைகள், கம்பிகள், தீர்ப்புகள் ஆகியவற்றுடன் உங்களை இந்த தருணத்திற்கு இறுதி முடிவிற்கு கொண்டு வந்துள்ளது. ஏனெனில் இரண்டு வகையான மனிதர்கள் மட்டுமே உள்ளனர், புனித நகரமான புதிய எருசலேமில் உள்ளவர்கள் அல்லது அதற்கு வெளியே உள்ளவர்கள். ஆட்டுக்குட்டியுடன் இருக்கலாம் அல்லது அவருக்கு எதிராக இருக்கலாம். நடுவில் இடமில்லை, கதவு மூடப்படும். நீங்க எந்த பக்கத்தில் இருக்கிறீர்கள் என்று கருத்துகளில் எழுதுங்க. மேலும் நீங்கள் லைக் செய்தால் இந்த வீடியோ உலகம் முழுவதும் உள்ள மற்ற விசுவாசிகளிடம் சென்றடைய உதவும். இந்த செய்தியை ஆதரிப்பதன் மூலம் ஒரு வாழ்க்கை மாற்றப்படலாம். இந்த மாதிரியான அதிக முயற்சி மற்றும் அர்ப்பணிப்பு தேவைப்படும் உள்ளடக்கங்களை உருவாக்க நாம் தொடர உங்கள் ஆதரவு மிகவும் அவசியம். இப்போது இந்த புத்தகம் உங்கள் வாழ்கிறது. வாக்குறுதியான ஆசீர்வாதம் ஏற்கனவே உங்களுடையது. அதை பொக்கிஷமாக காக்கவும் பகிரவும் வாழவும், ஏனெனில் அவர் விரைவில் வருகிறார். எங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்க அனைவருடனும் இருப்பதாக. ஆமென். வெளிப்படுத்தல் என்பது உலக முடிவு பற்றியது மட்டும் அல்ல, இது மகிமையுடன் இயேசு கிறிஸ்துவின் இறுதி வெளிப்பாடு மற்றும் அவருடைய இரண்டாவது வருகை. ஆனா அந்த இயேசு யார் என்பதை உண்மையில் புரிந்து கொள்ள ராஜாவாகவும் நீதிபதியாகவும் வாளுடன் திரும்பி வருகிறவரை நீங்கள் இப்போது திரையில் காணும் யோவான் சுவிசேஷம் பற்றிய வீடியோவை பார்க்க வேண்டும். வெளிப்படுத்தல்ல அதிகாரத்துடனும் தீர்ப்புடனும் வருகிற இயேசுவும், யோவானில் உலகத்தின் பாவத்தை அகற்ற அன்புடன் வருகிற இயேசுவும் ஒரேவர் என்பதை காண்பீர்கள். யோவான் பூமியில் இயேசுவை பார்த்த கோணத்தை பார்க்காம வெளிப்படுத்தல முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்க. அதை முழுமையா புரிந்து கொள்ள இதுதான் குறைவான துண்டு. அதை நீங்கள் தவற விட விரும்ப மாட்டீர்கள்.

ஓ நாடுகளே, ஓ மக்களே, இந்த பூமியில் நடந்த ஒவ்வொரு உயிரும் எழுங்கள். தீர்ப்பின் நாள் வந்துவிட்டது. நேரம் அதன் கதவுகளை மூடிவிட்டது. மனமாறுவதற்கு இனி நாளை இல்லை. அனைவரும் படைப்பாளியின் முன் நின்று தங்களை எதிர்கொண்டு மாற்ற முடியாத நித்திய விதியை எதிர்கொள்ள வேண்டும். இங்கு பெருமை எதுவும் இல்லை. சொர்க்கம் அல்லது நரகம் மட்டுமே உள்ளது.

அருமை மக்களே, நீங்கள் அனைவரும் இப்போது விழித்தெழுந்து நில்லுங்கள். இதோ நான் பிறப்பிக்கும் இந்த முக்கியமான கட்டளையை உங்கள் செவி கொடுத்து கவனமாக கேளுங்கள். நாம் நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த உன்னதமான தருணம் இதோ இப்போது நம் கண்முன்னே வந்துவிட்டது. காலம் கனிந்து விட்டது. விதியானது தன் கதவுகளை திறந்து விட்டது. எனவே சற்றும் தாமதிக்காமல் முழு கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் எழுந்து நின்று நான் சொல்ல போகும் ஒவ்வொரு வார்த்தையையும் உங்கள் இதயத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இது சாதாரணமான நேரம் அல்ல. இது ஒரு மாபெரும் மாற்றத்திற்கான தொடக்கம். உங்கள் உறக்கத்தை களைந்து சோம்பலை நீக்கி ஒரு வீரனைப் போல நிமிர்ந்து நின்று என் ஆணையை ஏற்று செயல்பட தயாராகும். இதோ அந்த வரலாற்று சிறப்பு.

ஓ, குற்றம் மூலம் செல்வம் சேர்த்தவர்களே, நீங்கள் தடை செய்யப்பட்ட பொருட்களில் கடத்தலில் ஈடுபடுகிறீர்கள். அடிமையை பரப்பி உயிர்களை அழிக்கிறீர்கள். தங்கம் மற்றும் அதிகாரம் பெறுவதற்காக நீங்கள் மற்றவர்களை மெதுவாக கொன்று கொண்டிருப்பதை அறிவீர்கள். இருந்தும் நீங்கள் தொடர்ந்தீர்கள். பணம் உங்கள் மனசாட்சியை மாற்றியது. நீங்கள் அழித்த உடைந்த ஆன்மாக்கள் இப்போது உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல எழுகின்றன. தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. நீங்கள் நரகத்தில் வீசப்பட்டுள்ளீர்கள்.

அசுத்தமானவனே. ஓ, சொகுசில் மூடப்பட்டு உள்ளே உறைந்தவரே, உனக்கு போதுமானதை விட அதிகம் இருந்தும் அதிகாரம் பெறுவதற்காக ஏழைகளை நசுக்கியாய். இந்த உண்மையை நீ மறந்துவிட்டாய். படைப்பாளியின் முன் அனைவரும் சமம். நீ அடக்கி வைத்த அழுகுரல்கள் இப்போது முடிவில்லாமல் எழுகின்றன. நீதி விழித்திருக்கிறது. நீங்கள் நரகத்தில் வீசப்பட்டுள்ளீர்கள்.

போ, பிறரின் சுதந்திரத்தை திருடியவனே. நீ அவர்களின் உடலை கட்டி போட்டு குற்றமற்ற ஆன்மாக்களில் பயத்தை விதைத்து மனித உயிர்களை ஒரு பொருளாகவே பார்த்தாய். நீ இருளில் மறைந்திருந்தாலும் இருள் பாவத்தை மறைக்க முடியாது. உண்மை இப்படி வெளிப்படையாக நிற்கிறது. நீங்கள் நரகத்தில் வீசப்பட்டுள்ளீர்கள்.

போர், செல்வம், மதுபானம், ஆசை, அழிவு ஆகியவற்றால் மயங்கியவனே. நீ அதனை சுதந்திரம் என்று அழைத்தாய். ஆனால் அது பொன்னால் பூசப்பட்ட சங்கிலிகள் மட்டுமே. இப்போது பரலோகத்தின் கதவுகள் மூடப்பட்டுள்ளன. உன் முன் எரியும் அகழ் மட்டுமே உள்ளது. மீண்டும் திரும்பும் வழி இல்லை. நீங்கள் நரகத்தில் வீசப்பட்டுள்ளீர்கள்.

இருக்கிறாயோ, நீர் தீயில் நுழைந்தவர், அது உன் உயிரை எடுத்திருக்க கூடியது. பயம் உன் கண்களில் இருந்தது, ஆனால் நீ பின்னோக்கி செல்லவில்லை. நீங்கள் உங்கள் உயிர் மூச்சை விடவும் உங்கள் பாதுகாப்பை விடவும் பிறரின் உயிர்களை தேர்ந்தெடுத்தீர்கள். இப்போது தீர்ப்பின் இருக்கையின் முன் நீங்கள் பரலோகத்தில் வரவேற்கப்படுகிறீர்கள்.

காணப்பட வேண்டும் என்று நாடாமல் கொடுத்தவர் நீங்கள். பணக்காரர் அல்ல. இருப்பினும் உங்கள் இதயம் கருணையால் நிரம்பியது. பூமியின் எல்லா செல்வங்களையும் விட ஒவ்வொரு சிறிய நற்கருமமும் அதிகமாக பிரகாசிக்கிறது. கருணை வழியை திறந்துவிட்டது. நீங்கள் பரலோகத்தில் வரவேற்கப்படுகிறீர்கள்.

போகவோ நீங்கள் திரும்பி போகவில்லை. மரணம் அருகில் வந்த போது நீங்கள் அபாயத்தை நோக்கி ஓடினீர்கள். மற்றவர்கள் ஓடி சென்ற போது நீங்கள் உங்கள் உயிரை வைத்தீர்கள். மற்றொருவரின் உயிருக்காக நீங்கள் காப்பாற்றிய அந்த உயிர் உங்கள் பெயரை நித்திய புத்தகத்தில் எழுதியுள்ளது. நீங்கள் பரலோகத்தில் வரவேற்கப்படுகிறீர்கள்.

ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் பெயர் வைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு செயலும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இனி எந்த காரணமும் இல்லை. நேரம் முடிவடைந்து விட்டது. இப்போது நித்திய தீர்ப்பே மட்டுமே உள்ளது. என்றும் நிலைக்கும் ஒளியில் பரலோகத்திற்குள் நுழையவோ அல்லது இருள் ஒருபோதும் குறையாத நரகத்தில் வீசப்படவோ இந்த தீர்ப்பு உங்களின் தேர்வுகளில் தான் உள்ளது. நீங்கள் தேர்வு செய்யும் ஒவ்வொரு செயலிலும், ஈவன் சிறிய செயல்களிலும் ஒரு கணம் நின்று யோசிக்கவும், சிந்திக்கவும், மாறவும், சிறந்த வாழ்க்கையை வாழ தேர்வு செய்யவும், நீங்கள் செய்தவற்றுக்காக வருத்தமின்றி வாழவும். இவ்வாறு இறுதி நாளில் நாம் மீண்டும் பரலோகத்தில் சந்திக்கலாம்.

0: ஆண்டு சர்ச்சை வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரத்தை அது வந்து சொல்லி வச்சிருக்காரு. ஜெயம் கொள்ள வேண்டும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், அதுல வந்து நம்ம ஜெயம் கொண்டு போக வேண்டும். ஜெயம் கொண்டு ஜெயிச்சா தான் நான் பரலோகத்துக்கு போக முடியும். நான் ஊழியம் செஞ்சுட்டேன், கண் தெரியாமல் ஊழியம் செஞ்சுட்டேன், அதனால பரலோகத்துக்கு போன போக முடியாது. ஆண்டு கருத்து கீழ்ப்படுத்த ஆண்டு சித்தத்தை செய்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். ஆண்டு கருத்துல ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் எனக்கு வர்ற பிரச்சனையில் நான் ஜெயம் கொள்ளணும். ஆண்டவரே, நான் ஜெயம் கொள்ளணும், இந்த கிருபை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டு கருத்துல அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுமா? ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு அந்த மன்னிக்கு சுபாவத்தை கண்ணீரோடு கேட்கணும். கேட்டால் தான் தருவார், கேட்கட்ட தரமாட்டார், கேட்கணும். எனக்கு மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை தாங்கப்பா, என்னை எப்படியாவது மன்னிங்க, எனக்கு இந்த கிருபை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி ஆண்டு பாத்திர கண்ணீரோடு கேட்கணும். கர்த்தர் நம்மளே மாற்றுவார், கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.
1: நம் கேட்ட முதலாவது வார்த்தைக்காக யாராவது முன்பாக வந்து ஆண்டவரே எங்களுக்கு அந்த மன்னிப்பின் சுபாவத்தை தாரும் என்று சொல்லி எல்லாரும் தயவு செய்து கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, அந்த மன்னிக்கிற அன்பு எங்க உள்ளத்துல வர வேண்டும். ஆண்டவரே, அந்த மன்னிக்கிற அன்பை எனக்கும் எங்களுக்கும் தாரும் என்று சொல்லி ஒரு உங்கள் சார்பாக ஒரு முன்பாக ஜெபிக்கும் பொழுது நம் அனைவர் சார்பாக ஒரு ஜெபிக்கும் நீங்களும் ஜெபிக்கணும். தயவு செய்து கண்ணுகளை திறந்து பார்த்துட்டு இருக்காதீங்க, கண்ணு மூடி ஜெபம் பண்ணுங்க. கண்ணை கட்டுப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க. கண்ணை திறந்து பார்த்துட்டு இருக்காதீங்க, தயவு செய்து ஜெபத்தோடு ஆண்டவரை நோக்கி பாருங்க.
2: ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்பா உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த நாளிலும் ஆண்டவரே என்னை கரங்கள் அர்ப்பணிக்கிறப்பா, தயவாய எனக்கு மன்னிக்கக்கூடிய சுவாபத்தை எனக்கு தர வேண்டுமாயே, உடைய சமூகத்துல கெஞ்சி கேட்கிறப்பா. நீங்க வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராகி நீர் ஆண்டவரே எல்லாரையும் மன்னிச்சிங்கப்பா. அந்த போர் சேவர்கள் முழுவதும் கூடி வர செய்து அப்பா அவங்களை அடித்தபோது நீங்க அவர்கள மன்னிச்சிங்கப்பா. ஆனா பாவியாகி நான் யாரையும் மன்னிக்கிறது இல்லப்பா. நான் பேசுறதான் பெருசுன்னு பேசுறது தகப்பனே, தயவாய என்னை மன்னித்தள்ள வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறேன்ப்பா. அப்பா, நீங்க என்னுடைய பாவங்களை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் நான் எப்படி இந்த பூவில நான் வாழ முடியும் இயேசுப்பா? அதை நான் மறந்து அப்பா நான் யாரையும் மன்னிக்காமல் அவர்களே வேறுக்கு குடிவளாய் இருக்கிறேன் இயேசுப்பா. தயவா என்னை மன்னிச்சிருங்க, உம்முடைய அடிச்சு விடுகளை பின்பற்றி நடக்கக்கூடியவளா என்னை மாற்றுங்க இயேசுப்பா. நீங்க எல்லாம் மாதிரி வைத்து போனீங்கப்பா, உம்மை போல என்னை மாற்றுங்க. இனி வரும் நாட்கள் நான் எல்லாரையும் மன்னித்து எல்லாரையும் நேசித்து வாழக்கூடியவளா என்னை மாற்றுங்க தகப்பனே. இந்த நாளிலும் என்னை உம்முடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறேன், என்னை அப்படியே மாற்றுங்க, பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. நீங்க விதமாய் செய்யறதான கிருபைக்காய் நன்றி செலுத்துறப்பா. எங்க இயேசுப்பா நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன், ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே.
1: இப்பொழுது ஒரு பாடலை நாம் கேட்போம்.

தொடர்ந்து ஜபம் பண்ணுவோம். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இப்பொழுது உடைய வார்த்தைகளை நாங்கள் மீண்டும் தியானம் செய்யும் பொழுது எங்களோடு கூட ஆவியன் பேசுங்க. உடைய வார்த்தையின் மூலமாக எங்களோட இடைப்பிடுங்க அப்பா. இந்த வேத வார்த்தைகள் இந்த பிள்ளை எல்லாருக்கும் எனக்கும் எங்களுக்கும் பிரயோஜனமாயிருக்க உதவி செய்யுங்க. இது குரதமாக எலும்பரப்பொல்லாத ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்திலே கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் உண்டுகிறோம் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையடைவதாக. இரண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தையை நாம் தியானம் செய்கிறோம். பரிசுத்த லூக்கா சுவிசேஷம் 23 அதிகாரம் 43 வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 23 வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று. மீண்டும் எல்லாம் சத்தமா வாசிக்கலாம் எடுத்துட்டீங்களா? லூக்கா சுவிசேஷம் 23 வசனத்தை மீண்டும் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். நாம் அடிக்கடி வருட வருடம் இந்த வேத வசனத்தை நாம் தியானம் செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவை சிலையில் அறையும் பொழுது அவருக்கு அருகே மற்ற 2 குற்றவாளிகளையும் அவர்கள் சிலுவையில் அறைந்ததாக நாம் பார்க்கின்றோம். அதிலே ஒருவன் இயேசு கிறிஸ்துவை அவன் இகழ்ந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் சொல்கிறான், நீர் தேவனுடைய குமாரனே, ஆனால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள், நாம் ஏன் இப்படி கஷ்டப்பட வேண்டும் என்று ஒருவன் சொல்கிறான். இன்னொருவன் தன்னை உணர்ந்தவனாக ஆண்டவர் சமூகத்திலே, ஆண்டவரே நீர் ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியனை நினைத்தரலும் என்று அவன் ஜெபித்ததாக இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி அவன் ஜெபித்த பொழுதுதான், ஆண்டவர் நோக்கி கூப்பிட்ட பொழுதுதான், இங்கு கர்த்தர் அந்த மனிதனை பார்த்து அவர் சொல்கிறார் பாருங்க, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு என்னுடன் கூட பரதேசிலே இருப்பாய். அப்ப இந்த பரதேசி என்பதை குறித்தான் நாம் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகின்றோம். இந்த கல்லன், பொதுவாக அவனை நல்ல கல்லன் என்று அழைக்கிறோம். இப்போ கல்லனில் நல்ல கல்லன் கெட்ட கல்லன் என்று அல்ல இல்லையா? திருடரில் நல்ல திருடன் கெட்ட திருடன் என்று அல்ல. அவன் ஒரு குற்றவாளி, சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். ஆனால் இந்த இடத்திலே அவன் அவ்வளோ நாட்கள் ஒருவேளை திருடனாக வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் கடைசி நேரத்தில் அவன் தன்னை உணர்ந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, அவன் அருகே இருந்த தன்னுடைய

0: இருந்த அவனுடைய நண்பனை மற்ற குற்றவாளி அவன் கடிந்து கொண்டு, ஏன் இப்படிலாம் சொல்ற, நாம வந்து செய்த தப்பிதத்திற்கு ஏற்ற தண்டனை அடைந்திருக்கிறோம், ஆனா இவரோ ஒன்றுமே செய்யவில்லை, தகாத எதுவும் செய்யவில்லையே என்று அவன் அவனை கடிந்து கொண்டுதான் சொல்றான். ஆண்டவரே, நீ நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தான். அப்பதான் அவனை பார்த்தா ஆண்ட சொல்றான், நீ என்னோட கூட இன்றைக்கு எங்க பரதேசிலே. பரதேசி என்பது பரலோகத்திலே, அது பரலோகத்தில் செல்வதற்கு முன்பதாக இருக்கின்ற ஒரு பகுதி. ஆகவே இந்த பரதேசு, பாரடைஸ் அப்படின்னு சொல்றோம், அந்த பரதேசு இந்த இடத்திற்கு இன்றைக்கே என்னோடு கூட இருப்பான் என்று இயேசு அந்த மனிதனுக்கு வாக்கு கொடுத்தார். இந்த பரதேசை குறித்து இன்னும் இரண்டு இடங்களிலே இன்னும் நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் இரண்டாவது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் விசேஷம் இரண்டாம் அதிகாரம் எடுத்து பாருங்க, ஏழாவது வசனம். வெளிப்படுத்தல் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்க, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவரிச்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. அப்ப பரதேசு ஜெயம் கொள்கிறவர்களுக்கு தேவன் வாக்கு பண்ணின ஒரு இடத்தை குறித்தும், அங்கிருக்கிற ஜீவருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றும் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல பரதேசு என்ற அந்த வார்த்தை குறிக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டு கொரிந்தியர் புஸ்தகத்தை வாசித்து பார்த்தோம்னா, ரெண்டு கொரிந்தியர் புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் பவுலடிகள் சொன்ன ஒரு காரியத்தை நாம் இங்க பார்க்கிறோம். ரெண்டு கொரிந்தியர் புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனமும் மூன்றாவது வசனமும் ஒரு காரியத்தை நமக்கு சுட்டி காண்புகிறது. வாசிக்கலாம், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்திற்கு முன்னே மூன்றாம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறமே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். பவுல் சொல்கிறார், மூன்றாம் வானம் வரைக்கும் ஒரு மனிதன் எடுக்கப்பட்டான். அவர் தன்னை குறித்து அவர் சொல்கிறார், சொல்லிட்டு சொல்றார் பாருங்க, அந்த மனுஷன் பரதேசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கேட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அடுத்து சொல்றார், சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அப்ப அது அவரை குறித்து சொல்கிறார். அப்ப இந்த ரெண்டு வசனத்துல சொல்லப்பட்டிருக்க ஒரு காரியத்தை வைத்து நாம் ஒரு யூகிக்க முடிகிறது. மூன்றாம் வானம், இந்த மூன்றாம் வானத்தில் ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதிக்கு என்ன பேரு, என்ன பேரு போட்டிருக்கு, பரதேசு. அப்ப அந்த பரதேசிற்குள்ளே பரலோகம் என்று போடப்படல, என்ன போட்டிருக்காங்க, பரதேசு என்று போடப்பட்டிருக்குது. அப்ப அந்த பகுதிக்கு தான் இந்த தன்னை உணர்ந்த அந்த கள்ளன் என்று அழைக்கப்படுற குற்றவாளி அவன் மன்னிப்பை பெற்று, இன்றே என்னோடு கூட நீ வான் வீட்டில் இருப்பாய், பரதேசில் இருப்பாய் என்று இயேசு சொன்னதை நம்ம கேட்டோம். தூங்காங்க, கவனிங்க, தூங்கக்கூடாது, நல்லா கொஞ்சம் வெளியே போய் கொஞ்சம் தண்ணி எடுத்து ஃப்ரெஷ்ஷாக, வயலில் தண்ணி இருக்குது, கொஞ்சம் நல்லா எடுத்து ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் முகத்தை கண்ணெல்லாம் கழுவிட்டு வந்து உட்காருங்க. ரொம்ப நேரம் பிரசங்கம் இல்லை, எல்லாம் சுருக்க சுருமா முடிச்சு மூணு கூட்டம் முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் ஓகே, இங்கே உட்காந்து தூங்கி வலிஞ்சிங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. தூக்கம் வந்தால் கீழே போய் முகத்தை கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக மேலே வந்து உட்காரு, தூங்கிட்டு இருக்கேன், தயவுசெய்து தூங்காதீங்க. அப்போ இங்கே என்ன பட்டு, அப்போ இதில் என்ன எழுதப்பட்டிருக்குதுன்னா, நம்ம இன்றைக்கு பார்க்குற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்துக்கு முன்னே மூன்றாம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான் சொல்லிட்டு மூன்றாம் வசனம் சொல்றான். அந்த மனுஷன் எங்க போனான்னு போட்டிருக்கு, பரதேசுக்குள்ளே அவன் எடுக்கப்பட்டான். அன்பானவர்களே, இன்றைக்கு அந்த பரதேசத்துக்குள்ளே நாம் செல்ல வேண்டும் என்றால், அந்த பரலோகத்தின் ஒரு பகுதியாக இருக்கிற அந்த பரதேசத்துக்குள்ளே நீங்களும் நானும் செல்ல வேண்டும் என்றால், அங்க ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படியாப்பட்ட மனிதன் அவன், கிறிஸ்துவுக்குள்ளான மனிதன். அல்லேலூயா சொல்லாமா, நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்தா அந்த பரதேசத்துக்குள்ள போக முடியாது. எப்படி இருக்கணுமா, கிறிஸ்துவுக்குள்ளான மனுஷன். அவன் அந்த குற்றவாளி கள்ளன் கடைசி டைம்ல மனம் திருந்திட்டானே, நான் கடைசி டைம்ல ஆண்டுக்குள்ள வந்துடலான்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. கடைசி நேரத்தில் நினைவிலிருந்து போகலாம் சிலருக்கு, சிலருக்கு பேச்சு வராது, சொல்வது புரியாது, என்ன போய் சொன்னால் அவங்களால் விளங்காது, எவ்வளவு பேர் மரணத்தை நம்ம கண்கூட பார்க்கிறோம், கூட இருந்து பார்க்கிறோம். எல்லாருக்கும் தெரியும், உங்க உறவினர்கள் உங்க நண்பர்கள் மரிக்கும் போது நீ கூட இருந்து பார்த்திருப்பீங்க. சொல்வது விளங்காது, ஞாபக சக்தி இருக்காது, என்னென்றே புரியாது. கடைசி நேரத்தில் ஒருவன் இயேசு கிறிஸ்துவிடம் வர முடியாது. இன்றைக்கு தான் ரட்சணை நாள். இங்க போட்டிருக்கு, யார் அந்த பரதேசுக்குள் போனா, பவுல் தன்னை குறித்து சொல்கிறார், கிறிஸ்துக்கு கிறிஸ்துக்குள்ளான ஒரு மனிதனை அறிவேன். அவன் மூன்றாம் வான வரைக்கும் என்ன பண்றது, மூன்றாம் வான வரைக்கும் அவன் எடுக்கப்பட்டான். அதே சொல்லிட்டு அந்த மூன்றாம் வானத்துக்கு சொல்லும்போது சொல்றாரு, அந்த மனுஷன் என்ன செஞ்சா, பரதேசிற்குள்ளே எடுக்கப்பட்டான். அப்ப அந்த பரதேசம் எங்க இருக்கிறது, அந்த மூன்றாம் வானத்துக்குள்ளே இருக்கிறது. பரலோகத்திற்கு போகிற அந்த பகுதியிலே அது இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட மேலான இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால், அதற்கு ஒரு கண்டிஷன், அது எப்படி இருக்கணும், நம்ம கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கணும். கிறிஸ்து வெளியே இருக்கிற ஒன்றும் செய்ய முடியாது. நல்லா நினைச்சு பாருங்க, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் வீட்டுக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அப்ப வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் வீட்டுக்குள்ள வெளியே இருக்கிறவங்களுக்கு சத்தம் கேட்கும். இங்க இருக்கிற அந்த பிரசன்னத்தை அவங்களா என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது. ஆகவே தான் அன்பானவர்களே, இன்றைக்கு நம்ம ஆண்டவரை கேட்கணும், இந்த வருஷம் ஒரு புதிய சிந்தனை, நான் கிறிஸ்துக்குள்ளா இருக்கணும். அதனால தான் 2 கொரிந்தியர் 5 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கலாமா? ஒருவன் கிறிஸ்துக்குள்ள எப்படி இருக்கிறானா, பொது சிஷ்யாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் பாருங்க. அப்ப கிறிஸ்துக்குள் நம்ம வருகணும், வாழ்க்கை என்ன ஆயிடணும், என்ன ஆகணும், புதிதாக மாறணும். எல்லாம் பாருங்க, கிறிஸ்துக்குள் இருக்கிறான், எப்படி இருக்கிறான், புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம். அந்த மனிதன் கிறிஸ்துக்குள்ள வந்தான், அந்த கல்லன் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் போய் அவன் வந்து சிலுவையில் இறங்கி போய் அவன் திருடனா மாறினான் என்று இல்லை, அவன் மரித்தான். அப்ப எதை குறிக்கிறது, ஒரு மனிதன் கிறிஸ்துக்குள் வந்தவுடன் இந்த உலகத்திற்கு அவன் மரிக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம எவ்வளவு பேர் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம், நீங்க ஆண்டுக்குள்ள வந்துட்டாருங்க, இவர் அண்ணாச்சி ஆண்டுக்குள்ள வந்துட்டாரு சொல்றாங்களா, அண்ணாச்சி ஆண்டுக்குள்ள வந்துட்டாரு, இந்த அக்கா ஆண்டுக்குள்ள வந்துட்டாங்க, இதோ அந்த பாப்பா ஆண்டுக்குள்ள வந்துருச்சு. ஐயோ பாருங்க, ரொம்ப எப்படி ஆண்டுக்குள்ள வந்து, எப்படி ஆண்டுக்குள்ள இருக்கிறாங்க பாருங்க, ட்ரெஸ் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க, எப்படி இருக்கிறாங்க பாருங்க சொல்றோம், பாரு எப்படி இருக்காங்க பாருங்க ஆண்டுக்குள்ள வந்து, நம்ம அதை வைத்து இடப்படுறோம். ஆனா எங்க சொல்றாரு, ஒரு மனிதன் கிறிஸ்துக்குள் இருந்தால் எப்படி இருக்கிறாங்க, பொது வாழ்க்கை பழைய வாழ்க்கை மாறும். எங்க நம்ம வாழ்க்கை பழைய வாழ்க்கை மாறலையே, அப்படியே தான் இருக்கணும். பழைய வாழ்க்கை மாறல, புது வாழ்க்கை வரல. இன்னைக்கு நம்ம கேட்கணும், ஆண்டவரே அந்த பரதேசுக்குள்ள அந்த மனிதன் எடுக்கப்பட்டான், நீங்களும் நானும் பரதேசுக்குள்ள போகணும்னா இங்க நமக்கு யாரு, பால் நமக்கு ஒரு மாதிரி, பவுல் நமக்கு ஒரு மாதிரி. பாருங்க அவர் அங்க போனாருன்னு போடப்பட்டிருக்கு. அவர் நான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்ல என்ன சொல்றார், கிறிஸ்துக்கு குள்ளான ஒரு மனிதன் அறிவே. நீங்களும் நான் கிறிஸ்துக்குள்ளான இருக்க வாழ்க்கை வரணும். கிறிஸ்தவர்லாம் இல்ல, கிறிஸ்துவில் நாம் வாழ வேண்டும். அல்லையிலே சொல்லாமா, கிறிஸ்துவ பேர் தெரிவித்திருக்கிறதுனால ஒன்றும் அல்ல, அவன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். அப்ப நம்ம இன்றைக்கு யோசனை பண்ண, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கோமா, நம்ம வாழ்க்கை பழைய வாழ்க்கை மாறி இருக்குதா, சிந்திச்சு பாருங்க. ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் கலாத்தியர் புஸ்தகத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, 6வது அதிகாரம் எடுத்து பாருங்க. கலாத்தியர் புஸ்தகம் 6:15-16 ஒரு காரியம் சொல்லுது பாருங்க. கிறிஸ்து இயேசுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமல் ஒன்றுமில்லை, எது புது சிருஷ்டியே காரியம், புதுசா மாறணும் சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்த வசனம், இந்த பிரமாணத்தின்படி நடந்து கொள்கிறவர்கள் எவர்களோ. இந்த புது பிரமாணம், என்ன பிரமாணம் சொல்லுங்க, என்ன புது பிரமாணம், எது எது, புது சிருஷ்டியே காரியம். ஆண்டவரே கேட்கலாமா, புதுசா நான் மாறணும் ஆண்டவரே, என்ன மாற்றுங்கப்பா. நம்ம அப்படி அதுக்கு தான் நம்ம போறோம், பழைய வாழ்க்கையில தான் இருக்கிறோம். ட்ரெஸ் புதுசா மாறி இருக்குது, நம்முடைய வாழ்க்கை மாறலையே, நம்ம பேச்சு மாறலையே, நம்ம சிந்தை மாறலையே, செயல் மாறலையே. நம்ம இன்னைக்கு கர்த்தட்டு கேட்கணும், நான் புது சிருஷ்டியா மாற, என்னை மாற்று ஆண்டவரே. கிறிஸ்துக்குள்ள இருக்க எப்படி இருக்கிறானா, அதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவங்க 14 வருஷம் எங்க எடுக்கப்பட்டான், அவன் 3வது வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அப்புறம் எங்க எடுக்கப்பட்டான், அங்க இருக்க பரதேசுக்குள்ள அவன் எடுக்கப்பட்டான். அந்த கல்லன் தன்னை உணர்ந்த கல்லனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, இன்றைக்கு என்னோடு கூட நீ அந்த பரதேசு பாத்தீங்களா, அங்க நீங்க போகணும், நம்ம எல்லாரும் போகணும். அப்படின்னா அதற்கு கிறிஸ்துக்குள்ளானவர்களாய் நான் மாற வேண்டும். இதுதான் பவுல் சபைக்கு சொல்லும்போது சொல்றாரு. பாருங்க, எபேசியர் புஸ்தகத்தை 4வது அதிகாரம் வாசித்து பாத்தீங்கன்னா, எபேசியர் புஸ்தகம் 4:22-23 24 எல்லாம் சேர்ந்து இந்த வசனத்தை சப்தமா வாசிக்கலாம். எபேசியர் புஸ்தகம் 4:22-24. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய சத்தம் வாசிக்கலாமா, மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனசரை நீங்கள் என்ன செய்யணுமா, கலைந்து போட்டு. அந்த மனுஷன் பழைய வாழ்க்கை, அது என்ன பேர் போட்டிருக்கு, கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள். தரித்து கொண்டீங்கன்னு சொல்ல, தரித்து கொள்ளுங்கள். நாம தான் கேட்கணும், புது மனுஷனை நான் தரிச்சு, என் வாழ்க்கை புதுசா மாறணும், எனக்குள்ள புதிய பாருங்க, உங்க உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ள, பழைய ஆவி இல்ல. இப்ப பாருங்க, பழைய ஆவிதான், பழைய வாழ்க்கை பழையது, எல்லாம் மாறின மாதிரி தெரியலையே. அப்ப நம்ம கேட்கணும், கிறிஸ்துக்குள்ளாக நாங்க மாறணும், ஆண்டவர் கிறிஸ்துக்குள்ளாக வரணும். யாருக்கு பரதேசி, சிந்திச்சு பாருங்க, எல்லாருக்கும் பரதேசி இல்லை. அந்த கல்லாம் கடைசியில மனம் திரும்பிட்டாங்க, அவன் ஞானசன் எடுத்தாங்களா என்னங்க, நான் கடைசியில மனம் திரும்ப, நான் கடைசியில ஆண்டவருக்குள்ள வந்துடுறேங்க, நான் அப்படி இருக்கிறேங்க, எப்படி இருக்கிறேங்க, கடைசியில பேச்சு வராது, நாக்கு வராது, ஒண்ணுமே செய்ய முடியாது. சில நாட்கள் முன்பு ஒரு இல்லத்துக்கு போகும்பொழுது ஒரு சகோதரன் சொன்னாரு, என்னுடைய சகோதரி திருமணம் பண்ணி போன இடத்துல என்னுடைய அவங்களுடைய மாமியார் துவக்கத்தில் ஒரு கடின குணமுள்ளவர்களாக அவங்க இருந்தாங்க, ஆனால் போக போக போக என் தங்கை அவங்க புரிந்து கொண்டாங்க. அப்போ உண்மையாக இருக்கிறவங்க யாரு, வேஷம் போடுறவங்க யாருன்னு சொல்லி எங்களுடைய அந்த என் தங்கையுடைய மாமியார் வந்து அவங்களை விளங்கிட்டாங்க. கடைசியில் அவங்க சொன்னாங்க, இறக்க போகிற நேரம் வந்து போவோம் சொன்னாங்க, வந்து ஐயோ நீ இவ்வளோ அன்புள்ளவோன்னு சொல்லி எனக்கு தெரியலம்மா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுடைய நாக்கு விழுந்துருச்சு, பேச முடியல. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, தன்னுடைய எல்லா காரியத்தையும் என்னோட மருமகளுக்கு கொடுங்கன்னு சொல்லி சொல்ல வர்றாங்க, ஆனா என்ன செய்ய முடியல, அவங்களால பேச முடியல, மற்றவர்களுக்கு அது விளங்கல, அப்படியே மறித்து போயிட்டாங்க. கடைசியில வந்து ஒரு மனுஷன் மனம் திரும்ப முடியாது. 2 Corinthians 6:2 இன்றைக்கே ரட்சணை, இன்னைக்குதான் அது, இன்னைக்குதான் பழைய. அப்ப ஆண்டவர் கேட்கணும், பழைய மனுஷன் என்ன விட்டு சொல்லுங்க, பழைய மனுஷன் என்ன விட்டு வெளியே போற, என்ன வேணும், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு புது மனசை நான் தரிச்சுக்கணும் ஆண்டவரே, ஒரு புதிய வாழ்க்கை வரணும், நான் அப்படி இருந்த வண்ணமா இருப்பதல்ல ஆண்டவரே, இனிய வாழ்க்கை மாறலையே, பேச்சு மாறலையே, சிந்தனை செயல் மாறலையே, நான் அப்படியே டோட்டலா அப்படித்தானே இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம அதை கேட்கணும். அப்ப அந்த 2வது வார்த்தையிலிருந்து நாம் அறிந்து கொள்ற ஒரு காரியம் என்ன, புதிதான ஆவி உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். அதுக்கு பிறகு இந்த கல்லாக இறந்துட்டு அவ்வளவுதான், அது எதை குறிக்கிறது, ஒரு மனிதன் இந்த உலகத்திற்கு அவன் இறக்க வேண்டும். அதுக்கப்புறம் அவன் பழைய வாழ்க்கையில் அவன் அதை இறந்துட்டானே. இன்றைக்கு நாம பழைய காரியத்துக்கு என்ன செய்யணும், இறந்து போகணும், மறிக்கணும். ஆண்டவரே கேட்கலாமா, ஆண்டவரே நானும் பரதேசுக்குள்ள வரணும், நான் கிறிஸ்துக்குள்ளானவனா மாறணும். அப்புறம் என்ன அர்த்தம், என் பழைய சுபாவம், பழைய வாழ்க்கை, பழைய காரியம் எல்லாமே எங்களை விட்டு என்ன செய்யணும், எல்லாமே எங்களை விட்டு போகணும், ஒரு புது வாழ்க்கை தாரும் என்று சொல்லி நம்ம கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா. எல்லாரும் அர்ப்பணம் செய்வோம், ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணுங்கப்பா. நாங்களும் அந்த கிறிஸ்துக்குள்ளாகி அந்த பரதேசுகள் வந்த பவுளை போகல நாங்களும் வரணும் ஆண்டவர். அப்பதான் ஆண்டவர் ஜெயம் கொள்ளும் பொழுது நமக்கு அன்றாடம் வருகிற பாவ சோதனைகள், பிரச்சனை, உபத்திரம் இல்லாம இருக்குமா, கஷ்டம் இல்லாம இருக்குமா, பிரச்சனை இல்லாம இருக்குமா, போராட்டம் இல்லாம இருக்குமா, இதெல்லாம் என்ன செய்யணும், அனுதினம் என்ன செய்யணும், நம்ம ஜெயம் கொள்ள வேண்டும். ஜெயம் கொள்கிறவன் எவனும் அவனுக்கு என்ன செய்வாரா, தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற அந்த ஜீவரட்சத்தின் சொல்லுங்க, அந்த ஜீவரட்சத்தின் கனியை தான் ஒரு நாள் ஆண்டவர் மறைச்சு வச்சாரு. எங்க மறைச்சு வச்சாரு, ஆதாம் ஏவாளுக்கு மறைச்சு வச்சாரு. ஏன்னா அவங்க வந்து ஆண்டவர் கட்டளை மீறின பிறகு எங்களா போய் இந்த கனியை பறிச்சு சாப்பிட்டு எண்டெண்டுக்கு உயிரோடு இருந்துருவாங்களோன்னு சொல்லி என்ன செஞ்சிடறாரு, இப்ப இந்த கனியை என்ன செய்யறாரு, அதை மரத்தை மறைச்சு வைக்கிறார். ஆனா ஒரு மனுஷன் அனுதினம் வாழ்க்கையில வருகிற பாவம், பிரச்சனை, சோறு எல்லாற்றையும் போராட்டம் ஜெயிச்சு அவன் போகும் பொழுது அந்த பரதேசுக்குள் போறது மாத்திரம் அங்க இருக்க என்ன கொடுக்கிறார், நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தருகிறார், ஜீவரட்சத்தின் கனியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா சொல்லாமா. ஆகவே இன்றைக்கு அனுசமூகத்தில் ஆண்டவரே நான் கிறிஸ்துக்குள்ளா வரணும், கிறிஸ்தவனா இருந்த பிரயோஜனம் இல்ல, ஊழியக்காரன் பிரயோஜனம் இல்ல, கிறிஸ்துக்குள்ளனா இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தாரும் என்று அர்ப்பணித்து நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா. யாராவது முன்பா வந்து அதற்காக கருத்த பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க, அது பிறகு பேர் சொல்லுவாங்க, யார் பேர் சொல்றாங்களோ வந்து நீங்க பாடலாம் பாடலாம்.
1: துதிக்கிறோம் அப்பா. நீங்க கொடுத்த இரண்டாம் வார்த்தைக்காய் கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆம் தகப்பனே, நாங்கள் வெறுமனையா இருக்கிறது பிரயோஜனம் இல்லப்பா. ஆம் தகப்பனே, மக்கள் நாங்கள் வாழ வேண்டிய சப்பா தெய்வா, எங்களை மன்னித்தருளும்படியா, என்னை மன்னித்தருளும்படியா பார்த்து நோக்கிஞ்சு ஜபிக்கிறோம் அப்பா. இவ்வளவு நாள் நாங்கள் வெறுமையா இருந்துட்டேப்பா தகப்பனே, தெய்வா என்னை மன்னித்தருளும்படியா பார்த்து நோக்கிஞ்சு ஜபிக்கிறோம் அப்பா. ஆம் தகப்பனே, நாங்கள் நிம்மளமையாய் மாற்றுங்க மாட்டுங்கப்பா, மக்கள் மாற்றுங்கப்பா. புதிய ஆண்டவரே, பழைய மனிதனை கலைந்து போட்ட ஆண்டவரே, புதிய ஆவி ஆண்டவரே பெற்றுக்கொள்ள கிருபை தரும்படியாய் பார்த்து நோக்கிஞ்சு ஜபிக்கிறோம் அப்பா. இயேசுவே, எனக்கு இறங்குங்க, எங்களுக்கு இறங்கும்படியாய் பார்த்து நோக்கிஞ்சு ஜபிக்கிறோம் அப்பா. எப்பொழுதும் மக்கள் வாழக்கூடிய கிருபை தரும்படியாய் பார்த்து நோக்கிஞ்சு ஜபிக்கிறோம் அப்பா. ஆம் தகப்பனே, உம்மை போல வாழக்கூடிய கிருபை தரும்படியாய் பார்த்து நோக்கிஞ்சு ஜபிக்கிறோம் அப்பா. இயேசுவே, இறங்குங்க இறங்குங்கப்பா. ஆம் தகப்பனே, அபரபரிப்பா இயேசுவே, இறங்கும்படியாய் பார்த்து நோக்கிஞ்சு ஜபிக்கிறோம் அப்பா. அவளை போல அல்லப்பா, உம்மை போல நீ மாற்றும்படியாய் பார்த்து நோக்கிஞ்சு ஜபிக்கிறோம் அப்பா. உம்மை போல மாற்றுங்க, நீ மாற்றுங்க, எங்களை மாற்றும்படியாய் பார்த்து நோக்கிஞ்சு ஜபிக்கிறோம் அப்பா. புது சிருஷ்டியாய் என்னை மாற்றுங்க, மக்குள்ளாய் மாற்றுங்கப்பா. புதியாவி தரித்து கொள்ளபடி கிருபை தரும்படியாய் பார்த்து நோக்கிஞ்சு ஜபிக்கிற சப்பா. சகன வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க சப்பா. அப்படியா நீங்க செய்ய போற கிருபைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, துதிக்கிறோம் ஆண்டவரே. துதி கன மகிமையா முக்கிய செலுத்துறோம் அப்பா. இயேசு கிறிஸ்து மூல ஜபிக்கிறது நல்ல பிதாவே.
2: இப்பொழுது சௌதரி எஸ்தர் மேகலா அவர்கள் வந்து பாடலை பாடுவார்கள்.

0: அடுத்ததாக மூன்றாவது வார்த்தையை நாம் தியானம் செய்ய போகிறோம். அக்கவர்கள் மூன்றாவது வார்த்தையை கொண்டு வருவார்கள்.
1: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்வில மிளிர்ந்த மூன்றாவது வார்த்தை, தன் தாயை பார்த்து சீசன் கையில் கோப்பு கொடுத்து அதோ உன் தாய் என்று சொன்னார். நமக்கும் தேவனுக்கு எவ்வளோ மாற்றிட்டு பாருங்க. நம்ம கொடுத்த நாட்களில் தாய் தகப்பனா எவ்வளோ கடன் பண்ணியிருக்கோமா? நாங்களாம் கடன் பண்ணாமல் போயிட்டோம். இனிமேல் உள்ளவங்களாவது தாய் தகப்பனை கடன் பண்ணணும். யோவான் சுவிசேஷம் 19:25-27 வரைக்கும் வாசிப்போம்.
2: இயேசுவின் சிலுவை அருகே
1: அவருடைய தாயும்
2: அவருடைய தாயின் சகோதரி கிளியோப்பா மரியாளும் மக்தலேனா மரியாளும்
1: நின்று கொண்டிருந்தார்கள்.
2: அப்பொழுது இயேசு
1: தம்முடைய தாயையும்
2: அருகே நின்ற
1: தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு
2: தம்முடைய தாயை நோக்கி
1: ஸ்திரியே
2: அதோ உன் மகன் என்றார்.
1: பின்பு
2: அந்த சீஷனை நோக்கி
1: அதோ உன் தாய் என்றார்.
2: அந்நேரம் முதல்
1: அந்த சீசன்
2: அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். பார்த்தீங்களா பிரியமானவர்களே, எங்களுக்கு அந்த பாக்கி கிடைக்கல. இனிமேல் வர்ற பிள்ளைகள், வர்ற அம்மா அப்பா இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் என்ன செய்யணும்? அம்மா அப்பாவை நம்ம வந்து சின்ன சின்ன அன்பு கூற வேண்டும். அம்மா அப்பாவை எவ்வளோ அன்பு கூறுறோமோ அவங்களுக்கு அந்த பாக்கியம். அம்மா வெடுக்குன்னு பேசுறதுனாலையோ, அம்மா நீ உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்கிறனாலே பிரயோஜனம் இல்லை. ஆண்டவரை இயேசுக்கு சிலுவில் அறைந்து தொங்குறாரு. அவங்க அருகே அருமையான தாயும் அவங்க சி மாதிரி அவங்க சகோதரி மரியாலும் மதுளை மரியாலும் நின்றுட்டுருக்காங்க. அவங்கள பார்த்துன்னு சொல்கிறாரு. தாயை பற்றி சொல்லி அந்த இதோ அதோ உன்னுடைய மகன் சிறியே அதோ உன்னுடைய மகன் அந்த அன்பான சீசனை பார்த்து அன்பாக இருந்த சீசனை பார்த்து சொல்லி எல்லார் கையில் ஒரு ஒப்பு கொடுக்கல. யார் அம்மா பார்த்துக்கோங்க, அந்த அன்பை அறிஞ்சு தான் அன்பான சீசனை பார்த்து அதோ உன்னுடைய தாயின்னு சொல்ல உடனே அவர் சேர்த்து கொண்டார். நம்ம தாய் தகப்பனு செய்ய வேண்டிய கடமை கட்டாயம் செய்யணும். உங்களுக்கெல்லாம் இந்த பாக்கியம் நிறைய பேருக்கு இருக்குது, அது கலந்துடாதீங்க. கலந்துட்டிங்கன்னா ஒரு நாளுக்கு அழுதாலும் கிடைக்காது, எத்தனை தான் அழுதாலும் கிடைக்காது. அம்மா அப்பா இருக்கிறவங்க அம்மா அப்பா கணம் பண்ண வேண்டும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தமானது அல்ல. நம்ம எப்படியாவது கற்றுட்டு கேட்கணும், ஆண்டவரே உங்கள் சித்தத்தின்படி நாங்கள் செய்ய, நீர் எங்களை என்ன விரும்புகிறீரோ அதன்படி செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களுக்கு அந்த பாக்கியத்தை தாங்கப்பா. நமக்கு ஆண்டவரை இயேசுக்கு எல்லாமே மாதிரியைத்தான் நான்கு சுவிசேஷத்தை வாசித்து பார்த்தா கர்த்தருக்கு எல்லாமே மாதிரியத்தை வைத்து போகிறார். நிறைய பேர் என்னென்னா இந்த சுவிசேஷத்தை அறிவி இந்த வசனத்தை வாசித்து மற்றவங்களுக்கு போய் சொல்லணும். அவங்களுக்கு தான் எடுத்துக்கிறோம் முத நமக்கு. அதை இருவரம் கற்குள்ள பட்டயம் மத ஆண்டவர் அதைத்தான் சொல்ல சொன்னார். ஏன்னா ஒன்றாவது வாரத்தில் அதுதான் தேவன் சொல்ல சொன்னார். ஏன்னா நிறைய பேர் என்ன செய்கிறோம்னா பைபிள் வாசிக்கிறோம், இன்னைக்கு போய் உங்களுக்கு இது சொல்லணும் அதுக்கு வாசிக்கிறோம், அதனால் பிரயோஜனமே இல்லை. அதனால் பிரயோஜனமே இல்லை. வசனத்தை வாசித்து அவங்களுக்கு போய் சொல்லணும், இவங்களுக்கு போய் சொல்லணும், அதை வந்து ஆண்டவர் பிரியப்படவே மாட்டார். நம்ம தாய்க்கு என்ன செய்கிறோம்? நமக்கு ஆண்டவர் எல்லாம் மாதிரியத்தை வைத்து போயிருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு என்ன செஞ்சுருக்கோம்? நம்ம தாய்க்கு என்ன செஞ்சுருக்கோம்? தாயை நான் எப்படி நடத்துகிறோம்? என்ன சாப்பாடு கொடுத்தா போதுமா? அவங்கள அன்பாக கவனிக்கணும், அன்பாக அவங்க கூட பேசணும். நிறைய பேர்லாம் என்ன செஞ்சுறாங்க, தாய்மாரை கொண்டு
1: பணக்காரங்க முதியோர் இல்லத்தில் வந்து விட்டுறாங்க. விட்டா அவங்க மனசு சந்தோஷமா இருக்குமா? தாய் மனசு ஒரு 10,000-8,000 செலவு பண்ணி முதியோர் இல்லத்தில் விட்டுறாங்க, அவங்க உள்ள சந்தோஷமா இருக்குமா? உள்ள உடையத்தான் செய்யும். நானும் ஒரு காலம் அப்படிப்பட்டவளாக இருந்தேன். எனக்கு அப்ப எனக்கு அத்தரை பத்தி தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. இப்ப மன்னிப்பு கேட்கனா கூட எங்க அம்மா இல்லை.
3: ஆசைப்படுத்தானே ஒவ்வொரு நாளும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறேன்.
1: நாள்கள் பொல்லாதான் எப்படின்னால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். 7 வார்த்தை கேட்டோம், முடிஞ்சு வச்சுன்னு அதோட இருக்கக்கூடாது. 7 வார்த்தை கேட்டோம், அடுத்த வாரம் அடுத்த வருஷம் இப்போ கேட்போம், அடுத்த வருஷம் யாராவது இருக்குமா இல்லையான்னு தெரியாது. கற்றுக் கொடுத்த தருணத்தை நம்ம பயன்படுத்த வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயை பார்த்து அன்பார்ந்த சீசனை பார்த்து இதோ உன்னுடைய தாய் அப்படின்னு சொன்னார். சீசனை அன்பார்ந்த சீசனை பார்த்து அதோ உன்னுடைய தாய் தாயை பார்த்து அதோ உன்னுடைய மகன் அப்படின்னு சொன்னார். அந்த நாளிலிருந்து அந்த சீசன் தாயை தம்மோடு சேர்த்து கொண்டாருன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம தாய்க்காக என்ன கொடுத்து செய்திருக்கிறோம்? சோறு சாப்பாடு கொடுத்த போதுமா? அவங்க இடத்துல அன்பை பேசணும், சந்தோஷமாக அவங்கள வச்சுக்கணும். நீங்கள் இப்போ ஒரு நாள் கிட்ட அழுதாலும் கிடைக்காது, என்ன மாதிரி அழுதாலும் கிடைக்காது. பார்க்கணும், ஐயோ நான் நல்லா பார்க்காம போயிட்டேன், இப்போ இன்னும் கொஞ்ச நாள் கொடுத்தாங்கன்னா நல்லா பார்த்துருப்பேனே சொல்லி அழுதாலும் கிடைக்காது. அந்த அன்பு பெரிய அன்பு. மாதம் ஆண்டு வரை இயேசு கிறிஸ்து, ரெண்டாவது நம்ம தாயின் அன்பு. நம்மளுக்கு அசட்டே இருந்துட்டு அப்புறம் அழுது அழுது அழுது அழுது கேட்டாலும் கிடைக்காது. இது வந்து நாட்கள் பொன்னால் ஆண் பிள்ளைகள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். கொலோசியர் புஸ்தகம் 1:20 3:20
4: பிள்ளைகளே
1: உங்கள் பெற்றோருக்கு
4: எல்லா காரியத்திலேயும்
1: கீழ்ப்படியுங்கள்.
4: இது கர்த்தருக்கு பிரியமானது.
1: பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு என்ன செய்யணும்? எல்லா காரியத்திலையும் கீழ்படியுங்க. அது என்னதான் கர்த்தருக்கு பிரியமானது? எது கர்த்தர் பிரியம்? பிள்ளைகளே உங்க பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்க. அது என்ன செய்யுது? தேவனுக்கு பிரியமானது. கீழ்படுகிறம்மா. இந்த வார்த்தை இன்னைக்கூட இப்படி கேட்டுட்டு அப்படியே இன்னொரு காதில் விட்டுட்டு போயிடுறோம்மா. அருமையான சகோதரி சகோதரியே, இந்த காரியத்தை நம்ம வந்து என்ன செய்யணும்? பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாங்கள் இன்றைக்கி அழுதாலும் விடி விடிய உட்கார்ந்த அழுதாலும் எங்கள் அம்மா வரப்போறதுல மன்னிப்பு எங்கள் அம்மாட்ட கேட்கவும் முடியாது. நீங்கள் மன்னிப்பு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கொடுத்த காலங்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. எபேசியர் புஸ்தகம் 6:1-3 வரைக்கும்.
4: பிள்ளைகளே
1: உங்கள் பெற்றோருக்கு
4: கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள்.
1: உங்கள் பெற்றோருக்கு சில பெற்றோர்லாம் அங்கே போ இப்படி போ அப்படி போனுவாங்க, சீனா பாட்டு பாரு அதெல்லாம் என்ன தப்பா அதெல்லாம் செய்யலான்னு சொல்லுவாங்க. அதில் என்ன செய்வோம்? கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படிய வேண்டும். அதை நல்லா வச்சுக்கோங்க. பெற்றவங்க தாய் தப்பின்னு சொல்லிட்டாங்கன்னு கீழ்படி ஆண்டு சொல்லலை. என்ன சொல்கிறாரு? கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படியணும். கர்த்தருக்கு பிரியமா இருக்கா? அம்மா அப்பா சொல்கிறது கர்த்தருக்குள்ளே தான் கீழ்ப்படியணும். எதை ஒன்று கீழ்ப்படியக்கூடாது. நம்ம அலசி பார்க்க வேண்டும். அம்மா சொல்கிறது கரெக்டா, அப்பா சொல்கிறது கரெக்டா, யோசித்து பார்த்து கர்த்தருடைய வசனத்தை வச்சு நம்ம தியானிக்கணும். கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படியணும். அப்பா அம்மா சொல்கிறாங்க நீ போய் அவங்க கூட சண்டை போட்டு வா அப்படின்னு போகலாமா? அம்மா அப்பா சொல்கிறாங்க நீ போய் சண்டை போட்டு வா, என்ன நீ அமைதியாக இருக்கே அப்படின்னு சொல்கிறவங்க போய் சண்டை போடக்கூடாது. அதான் சொல்கிறார் கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படி. பிள்ளைகளை எப்படி கீழ்ப்படியணுமா? கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படி. இந்த நேரத்தில் கொஞ்சம் நேரம் செபிக்கிற நேரத்தில் கொஞ்சம் தூங்கிக்கோ. சரி என்ன தானே செவிச்சுட்டு தானே இருக்கு, இப்போ கொஞ்ச நேரம் தூங்கிக்கணும் சொன்னால் கேட்க முடியுமா? கற்றுக் கொடுக்க வேண்டிய நேரத்தை கற்றுக் கொடுக்கணும். அதான் சொல்கிறாரு இப்போ பிள்ளைகளே நீங்கள் என்ன செய்வாங்க அம்மா அப்பாவுக்கு கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படிங்க.
4: இது நியாயம்,
1: இது நியாயம், இதுதான் நியாயம். கர்த்தருக்குள் கீழ்ப்படிதல் நியாயம்.
4: உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும்,
1: உனக்கு நன்மை உண்டாயிருக்கும், உன் வாழ்க்கையில் நன்மை வேணுமா? நன்மை உண்டாயிருக்கிறதுக்கும்,
4: பூமியிலே
1: பூமியிலே
4: உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும்,
1: உன் வாழ்க்கையில் நன்மை உண்டாயிருக்கணுமா? உன் வாழ்க்கையில என்ன செய்யணும்? வயசு நாட்கள் நீடித்திருக்கணுமா? வயசு அதிகமாகணுமா? வயசு அதிகமாகணுமா?
4: உன் தகப்பனையும்
1: உன் தகப்பனையும்
4: உன் தாயையும்
1: உன் தாயையும்
4: கனம் பண்வாயாக என்பதே,
1: கனம் பண்வாயாக என்பதே
4: வாக்குத்தத்தம் உள்ள,
1: வாக்குத்தத்தம் உள்ள
4: முதலாம் கற்பனையாயிருக்கிறது.
1: முதலாம் கற்பனையாயிருக்கிறது. முதல் நம்ம வாழ்க்கையில் நன்மை, நம்ம வாழ்க்கை முதல் என்ன செய்யணும்? நன்மை கிடைக்கணும். நமக்கு நீடி தாய் இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? தாய் தகப்பன் என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். அல்லேலூயா. எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, அதனால தான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்ல முடியும். அது இங்கே கர்த்தர் முதல்ல பரிசுத்த பவுல் எழுதுறாரு. எப்படி கீழ்ப்படியணுமா? கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படியணும். கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படியணும். எங்கள் அப்பா அம்மா தான் சொன்னாங்க, அதனால தான் இப்படி செஞ்சேன்னு சொல்ல முடியாது. கர்த்தர் வேதம் திட்டமும் தெளிவாக சொல்லு. கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும். கர்த்தருக்குள்ளே அம்மா அப்பா சொல்றது கரெக்டா சொல்லி அதை பார்த்து தான் கீழ்ப்படியணும். நீதிபதி புஸ்தகம் 23:22
4: உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு,
1: உன் பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு.
4: உன் தாய் வயது சென்றவள் ஆகும் போது,
1: உன் தாய் வயது சென்றவள் ஆகும் போது
4: அவளை அசட்டை பண்ணாதே.
1: அவங்களை என்ன செய்யுங்க? என்ன சொன்னாலும் என்ன செஞ்சிடக்கூடாது? போமா, உனக்கு எல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது? அதை அசட்டை செய்யாதே. தாய் தகப்பன் அசட்டை செய்யாதீங்க. அவங்க சொன்னா கத்திற்குள்ள எது உண்மையா இருக்குதோ அதுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்குள்ள தான் நம்ம கீழ்ப்படியணும். நம்ம எப்படினாலும் கீழ்ப்படிய, எப்படி வேணாலும் வாழணும், வாழக்கூடாது. கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும். அவங்க வயசான பிறகு அவங்களை என்ன செஞ்சிடக்கூடாது? நம்ம என்ன செய்யக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. கர்த்தருடைய வேதம் அப்படித்தான் நமக்கு சொல்லுகிறது. தாய் வயசான பிறகு அவங்களை என்ன செஞ்சாதீங்க? அசட்டை பண்ணாதீங்க, அசட்டை செய்யாதீங்க. வாசி பண்ண இருக்க.
4: உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு,
1: உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு.
4: உன் தாய் வயது சென்றவள் ஆகும் போது,
1: உன் தாய் வயது சென்றவள் ஆகும் போது
4: அவளை அசட்டி பண்ணாதே.
1: அவளை என்ன செய்யாதீங்க? என்ன செய்யாதீங்க? அசட்டை பண்ணக்கூடாது. அசட்டை பண்ணக்கூடாது. அசட்டை பண்ண கத்துரு ஒரு நாள் நம்மகிட்ட கணக்கு கேட்பார். அசட்டை பண்ணக்கூடாது. சொன்ன உடனே கீழ்ப்படியணும். யோசிப்பு பாருங்க, ஆதியாகம புஸ்தகம் 47:12
4: யோசிப்பு தன் தகப்பனையும்
1: தன் தகப்பனையும்
4: தன் சகோதரரையும்
1: தன் சகோதரரையும்
4: தன் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும்
1: தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும்
4: அவரவர்கள்
1: அவரவர்கள்
4: குடும்பத்திற்கு தக்கதாய்
1: குடும்பத்திற்கு தக்கதாய்
4: ஆகாரம் கொடுத்து
1: ஆகாரம் கொடுத்து
4: ஆதரித்து வந்தான்.
1: ஆதரித்து ஆகாரம் கொடுத்து என்ன செஞ்சாரா? ஆதரித்து தகப்பனையும் சகோதரையும் தகப்பனுடைய குடும்பத்தர் அனைவரையும் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தாரா? எல்லாருக்கும் நம்மளால முடிஞ்ச உதவி நம்ம செய்யணும். நமக்கு திராணிக்கு மேல செய்ய முடியாது. நமக்கு திராணி இருக்கு, எவ்வளவு முடியும் அவ்வளவுதான். அதுக்குன்னு கடன் வாங்கி கஷ்டப்பட்டுலாம் கொடுக்கக்கூடாது. அதுக்கு அடுத்த பெரியவங்களா காரியம். நம்ம எவ்வளோ செய்ய முடியும் நம்மளால் அந்த அளவுக்கு செய்யணும். யோசேப்பு மாதிரியாக இருக்கு, மாதிரியாக இருந்திருக்காரு. ஆண்டவரை ஏசுக்கிறது மாதிரியாக தான் இருந்திருக்கிறாரு. எல்லாமே நீங்கள் நாலு சுவிசேஷத்தை நல்லா நிறுத்தி நிதானமாக வாசித்து பாருங்கள். அப்போ தான் ஆண்டவர் வழியை நம்ம கை கொள்ள முடியும். 1 Peter 2:21
4: இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள்.
1: இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள்.
4: ஏனெனில்
1: கிறிஸ்துவும்
4: உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை
1: நீங்கள் மற்றவங்க அடிச்சுவடு தம்முடைய கிறிஸ்துவோட அடிச்சுவடுகளை
4: தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார்.
1: உங்களுக்கு என்ன வச்சு இருக்கிருக்காரு? மாதிரியை பின்வைத்து போனார். அவர் அடிச்சுவடு தொடர்ந்து வரும்படி மாதிரியை பின்வைத்து போனார். அவர் தாய்க்கு ஒரு புகழடை கொடுத்தாரு தன்னுடைய அன்பான சீசனை பார்த்து. அது மாத்திரல,
2: அவர் மன்னிச்சாரு. பிதாவைகள் செய்கிற பாவங்கள் இன்னதுன்னு அறியாமல் செய்கிறாங்க, இவங்களுக்கு இவங்களுக்கு பாவங்கள் எங்களுக்கு மன்னியும் சரி போச்சேரு முழுமாய் சேர்ந்து அடித்தாங்க. பாருங்க பிதாவை என்ன போய் அடிச்சிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லலை. என்ன சொன்னார், பிதாவே இவர்களுக்கு செய்கிறது அறியாமல் செய்கிறவங்க பாவங்களை மன்னிமினார். அவர் மன்னித்தார். அது மாத்திர தாய்க்கு ஒரு புகழ கடன் கொடுத்தாரு. அது மாத்திரல அவர் எல்லாமே நம்ம மாதிரியாக அன்பு, அவரோட அன்பு தேவன் அன்பாகவே அன்பாவாகவே அன்பாகவே இருக்கிறார். அது மாத்திரல ஆத்மா பாரமுள்ளவராக இருந்தார், கண்ணீரோடு இருந்தார், கெட்டுங்களை கெட்டு பாறங்களை பார்த்து கண்ணீர் வெடித்தார். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, மற்றவங்களை பற்றி பாறை இருக்கா, நம்ம குடும்பத்தை மட்டும்தான் நம்ம பாறை இருக்கா? சுவிசேஷத்தை அறிவிச்சிடலாம், அறிவிச்சதே லேசான காரியம். அந்த ஆத்மாவுக்காக நம்ம என்ன செய்கிறோம் அதுதான் முக்கியம். சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு போயிடுறோம், அவங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறோமா, அவங்களுக்காக அழுகிறோமா? ஆண்டவரே இந்த ஆத்மா ரசிக்கப்படலப்பா, இந்த ஆத்மா இன்னுமே தூரமாக இருக்குதப்பா, அவங்களுக்கு அழுகிறோமா? ஆண்டவர்கிட்ட என் குடும்பத்துக்கு அது வேணும் இது வேணும் இதே தான் செவமாக இருக்கம்மா, நம்ம செவை எப்படி இருக்குது? கர்த்தர் சொன்னார், மற்ற பக்களை பார்த்து கண்ணீர் வடித்தார், மற்ற பக்களை பார்த்து கண்ணீர் வடித்தார். நம்ம கண்ணீர் வடிக்கிறோமா, செபிக்கிறோமா? இயேசுவை போல ஊக்கமாக செபித்தார், நெத்தி வேர்வை கீழே விழுற அளவுக்கு செபித்தார். அதான் நமக்காய் மாதிரி வைத்து போயிருக்காரு அருமையானவர்களே. அவர் அடிச்சோடைய பின்பற்றி வர்றம்மா, அன்புள்ளவராக இருந்தார், தாகமுள்ளவராக இருந்தார், நமக்காக கண்ணீர் வடித்தார். இன்னைய மகன் மறந்துருமில்லையே, இன்னைய மகன் மறந்துருமில்லையேன்னு சொல்லி நமக்காக கண்ணீர் வடித்தார். நம்ம சிவசேத்தை நாலு பேர் சொன்னால் போதும், ரெண்டு கைப்பற்றி கொடுத்தா போதும். நம்ம அப்படி தான் இருக்கிறோம், ரெண்டு கைப்பற்றி கொடுத்துருக்கோமா போதும், நம்ம பெரிய வேலை செஞ்சிட்டோன்னு வச்சுக்கிறோம். அதெல்லாம் பெரியமானவர்களே, ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் கண்ணீர் வடிக்க வேண்டும். நம்ம சொந்தக்காரர்கள் மாத்திரல, நம்ம குடும்பத்தாருக்கு மாத்திரல, உலகத்தில் எத்தனை பேர் பாவத்தை நோக்கி போய் கொண்டிருக்காங்க, எத்தனை பேர் கண்ணீர் எடுத்து கொண்டிருக்காங்க, எத்தனை பேர் தாகத்தோடு இருக்கிறாங்க, சாப்பாட்டு கூட தாகத்தோடு இருக்காங்களா? அவங்கள பார்த்து நம்ம கண்ணீர் வடிக்கிறோமா? அவங்களுக்காக நம்ம எதையாவது செய்கிறோமா? அவர் பரிசுத்தமாக இருந்தார், நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோமா? அது சொல்லிக்கொண்டே போனேன், எவ்வளவோ சொல்லலாம். அதுதான் அடிச்சோடைய மாதிரியை பின்வைத்து போனார். அவர் வைத்து போன ஒவ்வொரு அடிச்சோலையும் பின்பற்றி வர வேண்டும். அந்த ஆண்டு சொன்னார், அவர் தாய்க்கு புகழிடம் கொடுத்தார், மன்னிப்பு கேட்டார். ஆண்டவரே இவர்களை மன்னியும் பொறிச்சவர் முழுவதுமாக அவர் சேர்த்து அடித்தாங்க. ஆண்டவர்களை அறியாமல் செய்கிறாங்க, இவர்களுக்கு மன்னியும் கேட்டார். நம் வாழ்க்கையே எப்படி இருக்கோம்? திருடனை பார்த்து சொன்னார், எகழ்ந்தார் திருடன், அவனை பார்த்தேன்னு சொன்னார். இந்த திருடன் சொன்னப்ப நீ இன்னைக்கு பரதேசில் என்னோட கூட இருப்ப, அந்த நல்ல குற்றத்தை உணர்ந்து கேட்ட திருடனை பார்த்து சொன்னார். அந்த குற்றவாளியை பார்த்து சொன்ன, இன்றைக்கு நீ பரதேசில் என்ன செய்வ, என்னோடு இருப்பாயின்னு சொன்னார். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்மளை பற்றியே செஞ்சிட்டு இருக்குமா? நம்ம குடும்பத்தை பற்றியே செஞ்சிட்டு இருக்குமா? நம்ம உலகத்தை பற்றி சிந்திச்சிட்டு இருக்கோமா? எனக்கு அது இல்லை இதுலேயும் நினச்சிட்டு இருக்கிறோமா? கத்தர் நோக்கி பார்க்க வேண்டும். கத்தர் எப்படி அடிச்சோடு இருப்போம், நமக்கு மாதிரி வைத்து போனார், அவரை பார்க்க வேண்டும். வேறு யாரையும் பார்க்கக்கூடாது, இயேசு பார்த்து அவரை பின்பற்றி நாம் போக வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அவளை போல பரிசுத்தமாக வாழ வேண்டும், அவரை போல அன்புள்ளவளாக வாழ வேண்டும், அவரை போல ஆத்மா பாரமுள்ளவளாய் மாற வேண்டும், அவரை போல நம்ம கண்ணீர் வடிக்க வேண்டும். அழுகணும், புலமணும், இரவும் பகலும் புலமணும். எத்தனை குடும்ப வேதனையோடு இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? அவங்களுக்காக நம்ம இன்னும் செய்ய முடியாட்டி நம்மளால் அழுகிறோம் அவங்களுக்காக. ஆண்டவரே இந்த ஆத்மா இப்படி போகுதப்பா, எப்பப்பா ரட்சிக்கப்படுவாங்க, எப்போ ஆண்டவரை முடித்துட்டு வருவாங்க, அவங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறோமா? அவங்க மேலே நம்ம ஆத்மா பாறை இருக்குதா? அன்னைக்கு ஆண்டர் கேட்போம், ஆண்டர் உண்மை போல அந்த அன்பை தாரும். நீ தாய்க்கு ஒரு எப்படி ஒரு புகழிடத்தை உண்டாக்கு நீரப்பா, நாங்கள் அப்படி செய்யணும். கத்திற்குள் கீழ்படியும் போது தேவன் அவர்கள் பிரியமா இருந்தார், நம்ம மேல் தேவன் பிரியமா இருக்காரா? நம்ம யோசித்து கத்திருத்தர் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுமா?
0: இந்த மூன்றாவது வார்த்தைக்காக யாராவது முன்பாக வந்து, ஆண்டவரே நானும் என் பெற்றோர் மீது கரிசனை உள்ளவளாக நான் இருக்கணும் ஆண்டவரே, அந்த அன்பை தேவன் சமூகத்திலே நாம் கேட்போம். ஆண்டவரே என் பெற்றோர் மீது, என் தாய் தந்தையர் மீது எனக்கு ஒரு அன்பை தாரும் ஆண்டவரே, ஒரு கரிசனையை தாரும். இயேசு நமக்கு இந்த கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தையை நினைவுக்கு வந்தவர்களாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். யோசேப்பை குறித்து வாசித்தோம், யோசேப்பு தன்னுடைய தகப்பனை, ஏன் தாயை போல தாயப்பையில் இறந்துட்டாங்க, தாயை பற்றி சொல்லாங்க, தகப்பனையும் தன் உடன் பிறந்தவர்களையும் பராமரித்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சிந்தித்து பாருங்க, யாராவது ஒன்று வந்து ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு அன்பை எங்களுக்குள்ள வைங்க ஆண்டவரே என்று சொல்லி முன்பா யாராவது வந்து இந்த மூன்றாவது வார்த்தைக்காக நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்க யாரும் இல்லையா? எல்லாம் பெற்றோர் கவனிச்சுட்டு இருக்கீங்களா? ஒருத்தர் கூடவா ஜெபிக்கிறதுக்கு இல்ல?
5: ஸ்தோத்திரமே சப்பா, துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளை கொடுத்தக்காம் கோடான கோடி நன்றியே சப்பா. அன்பின் பரலோக பிதாவே, முற்றிலுமா என்னை தொடுங்க ஏசப்பா. கர்த்தாவே என் தாய் தகப்பனுக்கு நான் கீழ்ப்படிந்த பிள்ளையாய் இருக்கணும் ஏசப்பா. முத வார்த்தையை கேட்டு ஆண்டவரே கீழ்ப்படுகிற பிள்ளையாய் மாற்றுங்க ஏசப்பா. ஒரு கால ஆண்டவரே ஏசப்பா கர்த்தாவே அவங்களுக்கு கீழ்ப்படியாம இருக்கவே கூடாது ஏசப்பா. கர்த்தாவே நீ தான் ஆண்டவரே எங்களை தொட வேண்டுமாய் கூட செபிக்கிறோம் ஏசப்பா. எத்தனையோ காரியங்களை நான் அலட்சியமா பேசினது உண்டு ஏசப்பா, கீழ்ப்படியாம போனது உண்டு ஏசப்பா. கிருபையா என்னை மன்னித்து ஏசப்பா, இந்நாளிலிருந்து என்னை மாற்ற வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சொல்லுகிற காரியத்துக்கு கீழ்ப்படியணும் ஏசப்பா, உமக்கு உகந்த பிள்ளையாய் வாழணும் ஏசப்பா. அப்பா பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்குள் கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கன்னு சொல்லியிருக்கீங்க, அப்படியாய் உங்களுக்குள்ளாக நான் கீழ்ப்படியணும் ஏசப்பா. என் தாய் தகப்பனை நான் கனப்படுத்தணும் ஏசப்பா. கிருபையா இப்பொழுதே என்னை நீங்க தொடுங்க ஏசப்பா, உங்க பரிசுத்த கரத்தினால என்னை மாற்றுங்க ஏசப்பா. அவங்கள நான் கோபப்படுத்த கூடாது ஏசப்பா, அவங்க சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படையணும் ஏசப்பா. உமக்குள்ளாகவும் நான் கீழ்ப்படையணும் ஏசப்பா. மகிமையாய் நீங்க இறங்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. என்னை மறுரூபம் ஆக்குங்க ஏசப்பா, உமக்கு உகந்த பிள்ளையாய் மாற்றுங்க ஏசப்பா. கர்த்தாவே அப்பா நீங்க மனம் இறங்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. கர்த்தாவே தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து உமக்கு சித்தமான வழியில நடக்கணும் ஏசப்பா. கர்த்தாவே நீர் தான் ஆண்டவரே என்னை பொறுப்பெடுத்துக் கொள்ளணும் ஏசப்பா, என்னை வழி நடத்தணும் ஏசப்பா. அப்பா நீங்க ஆண்டவரே என்னை முற்றிலுமாய் ஆண்டவரே ஏசப்பா தொட வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். உங்க ரத்தத்தை தெளித்து ஏசப்பா கர்த்தாவே நீங்க என்னை புதுப்பிக்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கும் சொல்லியிருக்கீங்கப்பா. உங்க ரத்தத்தினால் என்னை கழுவி உங்க ரத்த கோட்டைக்குள்ள என்னை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இன்றையிலிருந்து நான் ஒரு புது வாழ்க்கை வாழணும் ஏசப்பா, உமக்கு உகந்த வாழ்க்கையாய் வாழணும், பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த வாழ்க்கையே வாழணும். கர்த்தாவே நீங்க அப்படியாய் செய்ய போறதுக்காக நன்றி, என்னை மாற்றுவதற்காக நன்றி ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெப கேட்கு ஜீவன் நல்ல பிதாவே.
6: இப்பொழுது சகோதரன் ஜோயல் அவர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள்.

ஜெபம் செய்வோம். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற அன்பின் கர்த்தாவே, மூன்று வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. நாங்களும் மற்றவர்களை மன்னிக்க, புதிய படைப்பாய் நாங்கள் மாற, கிறிஸ்துக்குள்ளாக எங்களுக்கு நீ கொடுத்திருக்க தலையாகிய கடமை எங்கள் பெற்றோரை கவனிக்க, அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை தாரும். இந்த நான்காவது வார்த்தைக்கு நேரம் செல்கிறோம். எங்களோடு கர்த்தர் பேசும், என்னை மறைத்துக் கொள்ளும். இதை குரதமாய் எழும்புற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மை உண்டுகிறோம் பிதாவே. நான்காவதாக மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம், 45வது வசனத்தையும் 46வது வசனத்தையும் நாம் இப்பொழுது சேர்ந்து வாசிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம், 45வது வசனமும் 46வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாகும். நான்காவதாக ஒரு காரியத்தை பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன நான்காவது வார்த்தை, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். அப்ப தேவன் இயேசுவை கைவிட்டாரா என்ற ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்திலே எழுகிறது. இயேசு கிறிஸ்து பல இடங்களிலே சொன்ன சம்பவங்கள் ஒவ்வொன்றாக நான் வாசித்து பார்த்தோம்னா, மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் தோன்றி சொல்கிறது பாருங்கள். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்றவர். அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து இயேசு இந்த உலகத்திலே ஒரு மனித அவதாரம் எடுத்து அவர் இந்த உலகத்திலே வரும் பொழுது அவரை குறித்து பிதாவாகிய தேவன் சாட்சி கொடுக்கிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். அதே போல மத்தேயு சுவிசேஷம் 17வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கேயும் இதே காரியத்தை வாசிக்கின்றோம். மத்தேயு 17:5 பார்த்தீங்கன்னா, அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அப்போ எல்லா இடத்திலையும் பார்க்கும் பொழுது இவர் என் நேசகுமாரன் என்று பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து குறித்து சாட்சியிட்டதை பார்க்கிறோம். இதை நேரில் பார்த்த பரிசுத்த பேதுரு அவர்கள் தன் நிருபத்தை எழுதும் பொழுது அவர் இவ்விதமா எழுதுறாரு. பாருங்க, 2 பேதுரு புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, 1வது அதிகாரம் எடுத்து பாருங்க. 2 பேதுரு புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கு ஒரு காரியம் சொல்றார் பேதுரு, சொல்றார் பாருங்க, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி, பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற பொழுது. அப்ப இன்னொரு சாட்சி பாரு, சொல்றாரு, இவரே என்னுடைய நேசகுமாரன் என்று சொன்னார் என்று இந்த காரியத்தை யார் சொல்றார்? பேதுரு பிற்காலத்தின் நிருபத்தில் எழுதுகிறார். இப்படி எல்லாம் நேசகுமாரன் பிரியமா இருக்கிறேன்னு சொன்ன இந்த இயேசு கிறிஸ்து அங்க சிலுவையில் கைவிடப்படுவாரா என்ற ஒரு கேள்வி நம்ம எல்லாருள்ளத்திலும் எழுகிறது. இயேசுவும் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். பாருங்க, யோவான் 10வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்து பார்த்தோம்னா, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று அவர் அங்கு எழுதுகிறார். வாசித்து பாருங்க, யோவான் 10வது அதிகாரம் 30வது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னா, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். அதே போல யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசித்து பார்த்தோம்னா, அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க, யோவான் புஸ்தகம் 8வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவில் நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. தனியே இருக்க விடல, அப்போ பிதா இயேசுவோடு கூட இருந்தார், ஒன்றா இருந்தாங்க. இன்னும் சில வசனங்கள் கூட பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்க, யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 32வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா,
அங்க எழுதுறாரு பாருங்க, இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்திற்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்குது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னோடு கூட இருக்கு. இப்படிலாம் சொல்றது, பிதா என் கூட தான் இருக்கிறாரு. அவ்வளோ ஒரு நெருங்கிய, ஏன்னா அவரு தான் சொல்ற, அவரே நித்தி, அவருக்கு இன்னொரு இயேசு கிறிஸ்துக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேர் அவருக்கு? நித்திய பிதா. வாசிக்கிறோம் இல்லையா கிறிஸ்துமஸ் நேரங்களில் இந்த வசனம் வாசிப்போம். என்னது அவர் பேர், அவர் நாமங்கள் என்னது? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா. அப்ப நித்திய அவரே பிதா, நித்திய பிதா. அந்த உலகத்தில் அவர் மனிதனாக அவர் இறங்கி வருகிறார், ஒன்றா இருக்கிறார். ஏன் இப்ப இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்லணும்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு மனித அவதாரம் எடுத்து ரட்சணைய யாத்திரேகத்தை நிறைவேற்ற வந்தாலும் அவருக்குள்ளே ஒரு வாஞ்சை இருந்து கொண்டே இருந்தது. என்ன வாஞ்சை பாருங்க, யோவான் புஸ்தகத்தை வாசித்து பாத்தீங்கன்னா 17 21 வசனத்தை வாசித்து பாருங்க. யோவான் 17:21 வாசித்து பாத்தீங்கன்னா, அவர்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக, நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல. பாருங்க, பிதா யாருக்குள்ள இருந்தாரு? இயேசு கிறிஸ்துக்குள்ள. இயேசு கிறிஸ்து யாருக்குள்ள இருந்தாரு? அவள் பிரிக்க முடியாது. அதான் ஒரு திரியேகம், பிதா குமாரன் பரிசுத்தாவி என்ற ஒரு திரியேகம். அடுத்தது பாத்தீங்கன்னா அதே அதிக 22 வாசித்து பாருங்க, நாம் ஒன்றாயிருக்கிறது போல. அப்ப எப்படி இருந்தாங்க அவங்க? ஒன்றாயிருந்தார்கள். தொடர்ந்து வாசிங்க 23 வசனத்தை வாசித்து பாருங்க. பாருங்க, ஒருமைப்பாட்டில்

ஆட்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவரிலும் அன்பாயிருக்கிறதை உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க அவருடைய ஜபம் கூட என்னது, பிதாவே நீ எனக்குள்ள இருக்கும், நானும் அப்படி ஒன்றா இருந்தேன். ஆனா இந்த இடத்துல சொல்றேன், என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டு பாத்தீங்களா. அப்ப இதுல என்ன நமக்கு ஒரு சிறு ஒரே ஒரு காரியம் என்னன்னா, ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரத்தை வாசித்து பார்த்தோம்னா, இவ்வளவு நெருக்கமா இருந்த இயேசு கிறிஸ்து ஏன் இந்த வார்த்தை சொல்லணும், ஏன் அந்த இடத்துல தனித்து விடப்பட்டார் என்ற ஒரு கேள்வி வரும் பொழுது, ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் வாசித்து பாருங்க. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் அவர்கிட்ட எந்த பாவம் இல்லை, அவர் பிதாவுக்கு பிரியமானதை தான் செஞ்சாரு. அப்ப இங்க ஒரு கைவிடப்பட்ட நிலை, அப்ப என்ன அர்த்தம், இப்ப எத்தனை வசனம் வாசித்தோம் பாருங்க, எல்லாம் சொல்றேன், நான் உங்களை இருக்கும் நீங்க ஐக்கியம் பிதாவாகி தேவனுடைய குமாரனாகிய அந்த ஐக்கியம் இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ இங்க இப்ப ஏசு கிறிஸ்து கைவிடப்பட்டது போல ஒரு காட்சியை நம்ம இங்க பார்க்கிறோம்னா, அவர் ஏசு கைவிடப்படல, நம்ம எல்லாருடைய பாவம் அக்கிரமங்களும் இப்ப யார் மேல வருது, அவர் ஏசு கிறிஸ்து மேல வருகிறது. சர்வலோகத்தின் பாவமும் அவர் மேல வரும் பொழுது பிதாவுக்கு ஒரு அவருடைய குண லட்சணங்களிலே ஒன்று என்னன்னா, எபிரேயர் ஏழாவது அதிகாரம் 26வது வசனம் சொல்கிறது பாருங்க, பிதாவினுடைய குண லட்சணங்களை பற்றி வேதம் இப்படியா சொல்லுகிறது. எபிரேயர் 7:26 வசனம் என்ன சொல்லுது பாருங்க, பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவர். அவர் பாவிகளுக்கு விலகிடுவார். பாவம் ஒரு மனிதன் மேல் இருக்குது, பாவம் ஒரு மனிதனை தேவனை விட்டேனாயிரும் பிரித்து விடும். இன்னைக்கு நம்ம யாரா இருக்கலாம், பிரசங்கம் என்ற இப்ப நான் இருக்கிறேன், கேட்கிற நீங்க இருக்கிறீங்க, நம் யாராக இருந்தாலும் சரி, பாவம் என்று வரும் பொழுது அது தேவனை நம்மை விட்டு பிரித்துவிடும் என்பதை மறந்து போயிடக்கூடாது. இயேசு அப்படியே பிதாவு கூட ஒன்றா இருந்தாரு, நானும் பிதா ஒன்றா இருக்கிறோம், நான் அவர்ல இருக்கிறேன், அவர் என்னில் இருக்கிறாரு, அவர் என்ன நீங்களான விட்டுருவீங்க, அவரை தனித்து விட மாட்டாரு, இப்படிலாம் சொல்லி கொண்டு வந்தவர். அந்த கல்வாரி சிலுவில அவர் மறிக்கிற நேரத்துல நம் எல்லாருடைய பாவம் சாபம் வியாதி பலவீனம் அக்ரமம் எல்லாம் யார் மேல இறங்குது, இயேசு கிறிஸ்து மேல இறங்குது. இப்ப என்ன ஆயிடுச்சு, பிதாவுக்கு ஒரு குண லட்சணத்துல ஒண்ணு என்னது, அவர் எப்படிப்பட்டவர், அவரு பரிசுத்தரும் குற்றமற்றவரும் பாவிகளுக்கு பாவத்துக்கு 1:13 சொல்லுது, தீமையை பார்க்க மாட்டாத. நீ யாராக இருந்தாலும் சரி, ராஜாவா இருந்தாலும் சரி, மந்திரியாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும், நீ எவ்வித மனிதனாக மனுஷியாக இருந்தாலும் சரி, பாவம் இன்றைக்கு நமக்குள் வரும் பொழுது, நம் மேல் வரும்போது, நமக்குள் வரும் பொழுது, அது யாரோட சமூகத்தை பிரிச்சிடும், அது தேவ சமூகத்தை பிரித்துவிடும் என்பது எல்லவும் சந்தேகம் கிடையாது. இதை உணர்த்து தான் இந்த காட்சி இங்கே காட்டப்படுகிறது. சொல்றாரு பார்த்தீங்களா, என் தேவனை என் தேவனை ஏன் என்னை, அவ்வளோ பெரிய அந்தகாரம் உண்டாயிற்று. கிறிஸ்துக்கள் அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நம்ம யார் வேண்டுமான யாராக வேண்டுமானால் இருக்கலாம், ஆனால் பாவம் வராதபடிக்கு நம்மை நாம் என்ன செய்யணும், காத்துக்கொள்ள வேண்டும். ஏசாயா புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 59வது அதிகாரம் என்ன சொல்லுது பாருங்க, 2வது வசனம். ஏசாயா புஸ்தகம் 59வது அதிகாரம் என்ன சொல்லுது, 2வது வசனம் ஒரு அருமையான காரியத்தை நமக்கு அங்கு காண்பிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். 59:2 பாருங்க, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிக்கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு. அப்ப இயேசு பாவம் செய்தாரோ, பாவம் செய்யவில்லை, அவர் வாயில வஞ்சனை காணப்படவில்லை. நம்ம எல்லாருடைய பாவம் யார் மேல இறங்குது. அப்ப இன்றைக்கு நம்ம சிந்திச்சு பாருங்க, என்ன பாவத்துக்கு துணிகிறோமா, மறைவா மறைவிடங்கள்ல பாவத்துக்கு அடிமையா இருக்கிறோமா, அது எந்த பாவம்னா எல்லாம் ஒரே லிஸ்ட்தான் வருது. கலாத்தியர் 6 எடுத்து 5 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே லிஸ்ட்தான் வருது. வாசிக்கலாமா, நம்ம என்னடா பாவம் எனக்குள்ள இருக்கு நம்ம நினைக்கலாம். இந்த லிஸ்ட்டை வாசித்து பார்த்தா நமக்கு தெரியும். வாசித்து பாருங்க, கலாத்தியர் 5:19 வாசிக்கலாம், அதுல இருந்து வாசிக்கலாமா, எல்லாம் சத்தமா வாசிங்க, எடுத்துக்கொள்ளுங்க. புதிய ஏற்பாடுல 262வது பக்கம் சத்தமா வாயை திறந்து நம்ம வாசிக்கணும்.

0: கலாத்தியர் 5 19 வாசிக்கலாமா? இதுல ஏதாச்சும் பாவம் இருக்கா இல்லையா நம்ம அலசி பார்த்தா நமக்கே தெரியும். பாருங்க சொல்றாரு, பாருங்க, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவை அவன் என்னது? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், எல்லாம் ஒரே லைன்ல தான் எழுதியிருக்கிறாரு. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், அப்புறம் விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவன் ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு இந்த பட்டியலை எடுத்து வாசித்து பாருங்க. எத்தனை பாவம் வந்து சென்னீங்களா? எவ்வளோ? இத்தனை பாவங்கள்ல எந்த பாவம் இருந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியாது, தேவனுடைய முகத்தை நமக்கு மறைச்சிரும். நம்ம வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், கர்த்தருக்குள்ள வரணும்னு ஆசைப்படுகிறோமா? நம்ம எதையாவது சாதிக்க வேண்டும் என்று சாதனையாளர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம், ஆனால் கர்த்தருக்குள் வளர வேண்டும் என்ற ஆத்மா குறித்த ஒரு எண்ணம் நமக்கு இருக்கிறதா? கர்த்தருக்குள் வளர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்குள் இருக்கிறதா? தேவனுடைய முகம் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது தெரிகிறதா? நம்ம ஜெபித்தா ஜபத்தான்னு கேட்கிறாரா? நமக்கும் தேவனுக்கும் பிரிவினை இருக்குதா? அவர் முகம் மறைக்கப்பட்டது போல ஃபீலிங் உணர்றீங்களா? சிந்தித்து பாருங்க. இந்த பாவம், எந்த பாவம் நமக்குள் இருந்தாலும் தேவன் முகத்தை நமக்கு மறைச்சிடும். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம் சொல்றாரு இல்லையா? விக்கிரக ஆராதனை, அப்புறம் என்ன சொல்றாரு? வாசிங்க பாருங்க, விக்கிரக ஆராதனை, அப்புறம் என்ன சொல்றாரு? பில்லி சோனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டு, இத்தனை காரியம், இத்தனை 17 காரியம் சிந்திச்சு பாருங்க. இதுல இன்னைக்கு நம்ம கேட்கலாம், ஆண்டவரே இந்த பாவம் நமக்குள்ள இருக்குதா? ஆண்டவரே எஸ்அப்பா எடுத்து போடு, ஆண்டவரே உங்க முகம் எனக்கு மறைக்க கூடாது. இயேசுக்கு எதுவுமே அவர் வழி கூட அவருக்கு தெரியல பாருங்க, அவ்வளோ வழி. இரவு முழுதும் 2 வார்த்தையிலே முதல் வார்த்தையில கேட்டோம், போர்ச்சர் முழுதும் சேர்ந்து அடிச்சாங்க. ரோம போர்ச்சர் எல்லாம் வலிமை நிறைந்தவர்கள், பயிற்சி பெற்றவர்கள், திடகாத்திரமானவர்கள், ஒருத்தர் அடிச்சாலும் தாங்க முடியாது. அங்க போர் சேவர் முழுவதும் சேர்ந்து அடிச்சாங்க, அவ்வளோ வேதனை. தண்ணி இல்லை, தண்ணி கேட்டா காடிய கொண்டு போய் கொடுக்குறானுங்க. நினைச்சு பாருங்க எவ்வளோ கொடுமை. பிலாத்துட்டு போனா நீதி கிடைக்கல, ஏறுதுட்டு போனா பரியாசம் செய்து அனுப்பப்படுகிறார். ஒருபுறம் பார்த்தா இயேசு நின்று கொண்டிருக்கும் பரபாச விடுதலை செய்யும் என்று மக்கள் கூச்சல் எடுக்கிறாங்க. அதனால அற்புதம் பெற்றவர்களை பார்த்து நம்ம இவ்வளவு பேர் உங்களை பார்த்து சந்தோஷப்பட முடியாது. இயேசு கிறிஸ்து பிரசங்கத்தை கேட்டு விடுறத விடுவா? நீங்க இப்ப நாங்க பிரசங்கம் போனது நீங்க கேட்க போறீங்க? இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம், அந்த பிரசங்கத்தை கேட்டவங்க, 2 மீன் 5 அப்பத்தை சாப்பிட்டவங்க, சிந்திச்சு பாருங்க, 2 மீன் 5 அப்பம். அதே போல இன்னொரு முறையும் இன்னொரு இடத்துலையும் அந்த 7 அப்பங்கள் அங்க பெறுகிறது, இன்னொரு இடத்துல பெறுகிறது. அந்த அப்பத்தை சாப்பிட்டவங்க, வயிறார சாப்பிட்டவங்க, வீட்டுக்கு எடுத்துட்டு போனவங்க, சிந்திச்சு பாருங்க, மீன் கிடைச்சா விடுவாங்களா? அவ்வளோ சாப்பிட்டு போனவங்க, எடுத்துட்டு போனவங்க, சுகம் பெற்றவங்க, பார்வை அடைஞ்சவங்க, பேரலிஸ்டா இருந்து எழுந்து நடந்தவங்க, கை வராம நடந்தவங்க, செத்து போனவங்க, உயிரோடு எல்லாம் அவ்வளோ கூட்டம் அங்க கூடி இருக்குது. எவ்வளவு பேர் ஒருத்தராது போயிட்டு பிலாத்துல போய் சொன்னாங்களா, ஐயா அவர் ஒண்ணு செய்யல, ஐயா ஒருத்த வாங்கி திறந்திருப்பானா? எல்லாம் காசு காசப்பட்டு என்ன சொல்றாங்க, இப்போ பரவாசை விடுதலை செய்யும், பரவாசை விடுதலை செய்யும், பரவாசை விடுதலை செய்யும். இயேசு சிலுவையில் அறையும். யாரு? சுகம் வாங்கி கொடுத்தவரு, சுகம் கொடுத்தவரு, போஷித்தவரு, நன்மை செஞ்சவரு, பிசாசன்களை விடுவிச்ச. அப்ப இயேசு கிறிஸ்து பிரசங்கத்தை கேட்டவங்களே அந்த மாதிரி இருக்கும் பொழுது இங்க பிரசங்கத்தை கேட்கறவங்களை குறித்து நம்ம எதையுமே நம்ம நிர்ணயிக்க முடியாது. அவருக்கு அவர்கிட்ட பிரசங்கம் கேட்டாங்க ஒருத்தவங்க நினைச்சு நிக்கல, சிந்திச்சு பாருங்க. அதுக்கு தான் சொல்றது, ஆண்டவரே பாவம் எங்களுக்குள் வராதபடிக்கு நீங்க எங்களை காத்துக்குள் நம்ம ஜெபிக்கணும். அந்த இடத்துல பிதாவின் முகம் மறை, அவருக்கு அந்த வழியை குறித்து கவலைப்படல. கொஞ்ச நேரம் என்ன ஆயிடுச்சு, நம்ம பாவம் அவர் மேல போகணும், என்ன ஆயிடுச்சு இப்போ பிதாவின் முகம் என்ன ஆயிடுச்சு இப்போ மறைக்க. அதில் தான் அவர் காத்தாரு, ஏன் தேவனே என்னை கைவிட்டு, இது வேதனை கூட எனக்கு பெருசு இல்லை, ஆனால் அவங்க முகம் எனக்கு மறைக்கப்பட்டுருச்சேன்னு காத்தாடுறார். கிறிஸ்துவ அருமையானவர்ல இன்றைக்கு நம்ம சிந்திச்சு பாருங்க, இந்த வாஸ்த பட்டியல்ல ஒரு பாவம் கூட நம்மள்கிட்ட இல்லை. இருந்தால் ஆண்டுகிட்ட சொல்லி தெரிந்திருங்க, ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என் வாழ்க்கையை மாத்திருங்க, உங்க முகம் எனக்கு மறைக்கக்கூடாது. உங்க இந்த உலகத்தில் என்ன இல்லைனாலும் கூட எனக்கு பரவாயில்ல. பக்கா குறிச்சு உங்க அடிக்கடி சொல்லு, கண்ணெல்லாம் வாழ்ந்துட்டாங்க, அவங்க கண் பார்வையெல்லாம் இவ்வளோ வருஷம் வாழ்ந்துட்டாங்க, அப்பா அம்மா அவங்க பாதி வயதுல இறந்து போனாங்க, வாழ்ந்துட்டாங்க. சிந்திச்சு பாருங்க, அவங்களுக்கு தான் அவங்க கஷ்டம் தெரியும். ஒரு அடி எடுத்து வைக்கணும்னா எவ்வளவு கஷ்டம், அவங்களுக்கு தான் அவங்கள பத்தி தெரியும். அவங்க கூட பிறந்தவங்க எல்லாம் வாழ்ந்துட்டாங்க, அப்பா அம்மா எல்லாம் வாழ்ந்துட்டாங்க. கண் பார்வை கொஞ்சம் கண்ணை மட்டும் நடந்து பாருங்க, தெரியும் உங்களுக்கு. இந்த நம்ம ஊர்ல நடந்து பாருங்க, கண் பார்வை இல்லாம இவ்வளவு வருஷம் வாழ்ந்துட்டாங்க, ஆனா இயேசு இல்லாம வாழ முடியாது, இயேசுவோடு வாழ்றாங்க. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கை எப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நம்ம வாழ்க்கை நம்ம மாற்ற ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எது இல்லைனாலும் வாழணும் அந்த உலகத்தில். அம்மா எல்லாம் வாழ்ந்துடலாம், அப்பா எல்லாம் வாழ்ந்துடலாம், நமக்கு ஒரு சாட்சியாவே சவாலா சாட்சி என்று சவாலா வைத்திருக்கிற. கண் பார்வை இல்லாம அவங்க ரெண்டு கண் பார்வை இல்லாம வாழ்ந்து சவாலா ஊழியம் செய்யறாங்க. சிந்திச்சு பாருங்க, எது இல்லைனாலும் வாழ்ந்துடலாம். கூட ஒரு ஆர்தத்தில் கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. ஒருத்தர் உதவிக்கு ஒருத்தர் உதவிக்கு சரி மாதிரி ஒவ்வொருத்தருடைய அந்த அவங்களுடைய காரியத்தை பார்க்கும்போது அவங்க உள்ள உடைஞ்சிருவாங்க. மக்கள் அப்படி இருப்பாங்க. ஆனா அப்படி இல்லைனா கூட அவங்களால வாழ முடியும். ஒரு நேரம் கவலையா இருந்தா ஒரு நேரம் அவங்க ஆண்டை தேட்டிடுவா. ஆனா இயேசு இல்லாம இந்த உலகத்துல வாழவே முடியாது. ஆமென். நம்ம கேட்கணும், ஆண்டவரே உங்களையும் எங்களையும் பிறக்கிற எந்த காரியம் எங்க வாழ்க்கையில வரக்கூடாது. ஆண்டவர் கேட்கலாமா இல்ல எழுந்து நின்று இந்த நான்காவது வார்த்தையின் மூலமா நம்ம கற்றுக்கொள்றோம். ஆண்டவரே உங்களையும் என்னையும் பிரிக்கிற எதுவா இருந்தாலும் வரக்கூடாது. உன் நண்பனான இடையில வரக்கூடாது, உங்க குடும்பமான இடையில வரக்கூடாது. இயேசு உன்னையும் பிரிக்கிற எந்த காரியம் வரக்கூடாது. யாரா இருக்கட்டும், அது நீ பழகினவர்களா இருக்கலாம், உங்க நண்பர்களா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், உங்க பணமா இருக்கலாம் உங்க வியாபாரமா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், இயேசுவிட்ட போக முடியாத தடுக்க எதுவா இருந்தாலும் அதை நீங்க சரி செய்து கொள்வது உங்களுக்கு நல்லது. சொல்றார்ல, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும், நாளை இல்ல இன்னைக்கு உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகியும் உன்னுடைய சமாதானமான வாழ்க்கை ஏற்றினை சிந்தித்துக் கொண்டால் உனக்கு, ஏன்னா சில காரியம் உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கண்ணி விட்டு அழுது சொன்னார். சும்மா சொல்ல இந்த வார்த்தையை இன்னைக்கு யோசனை பண்ணி பாருங்க. அன்பானவர்களே, இன்னைக்கு கண்கள் மணி கேட்கலாமா, உங்களும் என்ன எதுவுமே பிரிக்க கூடாது. பிரிக்கிற பாவம் இருக்குதா, கத்தர சொல்லி மனவருந்தி மன்னிப்பு சும்மா கத்தி ஐயோ ஐயன் கத்து கூச்சல் போறதில்ல, வெளியே வரணும். இயேசு கிறிஸ்து செலவில் அடிபட்டு போகும் பொழுது எல்லாருதாங்க அவர் சொன்னாரு, எருசலேம் குமாரத்தில் நீங்க எனக்காக நீங்க அழாதீங்க, நீங்க யாருக்கு அழுகணும், உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காக அழுங்க. பாத்தீங்களா, அவருக்கு தெரியும், உங்களுக்கு எனக்கு நம்ம ஏன் பிறந்த நமக்கு தெரியும், இயேசுக்கு தெரியும். உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்தில் பிறப்பது போன பேர் தெரியாது, இயேசுக்கு பேர் தெரியும். இந்த உலகத்தில் நீங்களும் நான் பிறக்கணும், அப்பா அம்மா யாருன்னு தெரியும், இயேசுக்கு யாருன்னு தெரியும். அவர் எதுக்காக பிறந்தாரோ அவருக்கு தெரியும். ஆனா அவர் அதை குறித்து அவருக்கு கவலைப்படல. ஆனா அவருக்கு ஒரே ஒரு கவலை என்ன, பிதாவின் முகம் என்ன சேர்ந்த இடத்துல. இன்னைக்கு அன்ப சகோதரனே சகோதரியே சிந்திச்சு பாருங்க, இயேசுக்கும் நமக்கும் நிறைய தொடர்பு இல்லைனா இன்னைக்கு புதுப்பிச்சு எத்தனை நாளைக்கு தள்ளி போயிட்டே இருப்போம். நாளை நம்முடையதல்ல, நாளைக்கு என்ன வேணா நடக்கலாம், எது வேணாலும் நடக்கலாம். ஆகவே எல்லாம் தயவு செய்து ஜபம் பண்ணுங்க. ஆண்டு சமூகத்தில் அர்ப்பணம் செய்வோமா. கண்ணுங்க மூணு, தம்பிங்க திரும்ப விளையாண்டக்கூடாது, இப்படி திரும்ப எல்லாம் இங்க பாருங்க. கண்ண முடி எல்லாம் தயவு செய்து, சின்ன பிள்ளை எல்லாம் விளையாடக்கூடாது, எல்லாம் கண்ண முடி ஜபம் பண்ணணும். எல்லாம் பெரியவங்க எல்லாம் ஜபிக்கலாமா. ஆண்டவரே உங்களை என்னை பிரிக்கிற எந்த பாகம் வந்தால் அப்புறப்படுத்துவாங்க. ஜபம் செய்வோம்.
1: ஸ்தோத்ரே சப்பா, மே நன்றியோடு கூட துதிக்கிறமே சப்பா, பரிசுத்த ராஜாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே மே துதிக்கிறோம், ஐயா மே துதிக்கிறோம். எங்களுடைய பாவங்கள் அப்பா உங்களோட அப்பா ஏசப்பா பிதாவின் முகத்தை பார்க்க முடியாதபடி ஆண்டவர் எங்களோட பாவங்கள் மறைக்கப்பட்டது ஏசப்பா. தேவனே ஐயா எங்களோட பாவங்களை மன்னிக்க வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்களோட பாவங்கள் ஆண்டவரே ஐயா உங்களோட முகத்தை பார்க்க முடியாதபடி ஆண்டவரே ஐயா எங்களுக்கு மறைவாய் இருக்காதபடி ஆண்டவரே இந்த பாவங்களிலிருந்து எங்களை தயவாய் விடுதலை செய்ய வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தேவனே நீங்க பிதாவோடு எப்படியாய் ஒன்றாய் இருந்தீரோ அதே போல ஏசப்பா நாங்களும் உங்களோடு கூட ஒன்றா இருக்கக்கூடிய கிருபைகளை தயவை தர வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒரு நாளும் ஆண்டவரே உங்களோட முகம் எங்களுக்கு மறைக்கப்படக்கூடாதப்பா. எங்களோட பாவங்கள் ஆண்டவரே ஐயா அதுக்கு தடையாய் ஆயிரக்கூடாது ஏசப்பா. எங்களை முற்றிலுமாய் பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் அப்பா. உங்க திரு ரத்தத்தால என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவினை பரிசுத்தப்படுத்தி உங்களோட கூட எப்பொழுதுமே உங்க முகத்தை பார்க்கக்கூடிய அந்த கிருபைகளை தந்து தேவரீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா உங்க சமூகத்துல கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்களை முழுமையா நீங்க பொறுப்பெடுக்க வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம். நீங்க இப்படி கூட செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. துதி கன மகிமை செலுத்துறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி ஜெபிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென்.
2: இப்பொழுது சகோதரி கிருபா அவர்களும் ஒரு பாடலை பாடுவார்கள்.

0: ஐந்தாவது வார்த்தைக்கு நேராக நாம் செல்ல போகின்றோம்.
1: ஒரு நிமிஷம் கண்களை முடிச்சோம் போனோம். எங்கள் அன்பாரியை சித்து வழி நடத்துகிற எங்கள் பரம தகப்பனே, கொட ஆன கொடு ஸ்தோத்திரம். என்னை மறைத்து பேசுங்க அப்பா, அவங்க நாமத்தை மக்கியப்படுத்துங்க. அன்று வரையும் நாங்களும் உங்களுடைய அன்பை நாங்கள் ருசித்து பார்க்க அதான் சங்கீதத்தில் சொன்னது போல, கத்த நல்ல ரொம்ப ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியம் வந்து சொன்னேரு. நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் ருசித்து பார்க்க எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுக்குள்ளே நாங்கள் நெருங்கி செவிக்க எங்களுக்கு கிருபை தாரு. வாசல் எல்லாருக்குள்ளும் ஓடிடு சொல்லட்டும் ஐயா, பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா தூதி கனமாக்கியும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துகிறோம். யாஸ்பா நாமத்து தாழ்மையாய் பெஞ்சுறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் அஞ்சாவதாக கர்த்தர் கல்வாரியில் சிலுவையில் தொங்கின போது கர்த்தர் சொன்ன வார்த்தை யோவான் சுவிசேஷம் 19:28.
2: அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று
1: இயேசு அறிந்து
2: வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார்.
1: எல்லாம் முடிந்தது அறிஞ்சிட்டார் தேவன். அறிஞ்சு என்ன சொல்றாரு, எல்லாம் முடிஞ்சிச்சு, இந்த உலகத்து வந்தத நான் எல்லாம் செய்து முடிச்சிட்டேன் அப்படின்னு தேவன் அறிஞ்சிட்டு என்ன சொல்றாரு, எல்லாம் முடிஞ்சது அறிஞ்சிட்டாரு. ஆனால் என்ன சொல்கிறேன், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக நான் தாகமாயிருக்கிறேன். அப்படி ஒரு தாகம் தான் நமக்கு வேண்டும். ஆத்துமாக்களை பார்க்கும்போது நம்ம தாகம், ஆத்துமாக்களுக்கு ஆண்டை வெட்டி உலகத்துக்குள்ளே ஓடும்போது ஒரு தாகம். எத்தனை சனங்கள் ஆண்டுக்குள்ளே இல்லாமல் எங்கேயோ ஓடிட்டுருக்காங்க, எங்கெங்கேயோ போகிறாங்க, மனம் போல வாழ்கிறாங்க. என் கிறிஸ்தவங்களே எத்தனை பேர் குடி கடையை தேடி ஓடுறாங்க. அவங்கள பார்த்தவங்களுக்கு தாகம் இருக்குதா? அவங்கள பார்த்து ஆத்மா பாரு வருதா? பாரு, குடிச்சிட்டு வந்து நைட்டுக்கு வந்து இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுறாங்க நம்ம சொன்ன சொல்லிட்டு இருக்கம்மா. அவங்க மேலே உள்ள ஒரு தாகனமா, அவங்க உள்ள அவங்க மேலே நம்ம உள்ளத்தில் ஒரு தாகம் வருதா? ஆண்டவரே, இந்த சனம் மீட்டு கொள்ளுமாப்பா. ஆண்டு சொன்னார், வேத வாக்கியம் நிறைவேறும்படி நான் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார். நம்ம ஊர்லேயே நம்ம நாட்டிலேயே 143 crore சனங்கள் இருக்கிறாங்க. எத்தனை சனங்கள் பாவத்திலையும் சாபத்திலையும் இருக்கிறாங்க. அறியாமை சேரவங்க எத்தனை பேர், அறிஞ்சு சேரவங்க எத்தனை பேர். இவங்களுக்காக நம்ம உள்ளத்தில் தாக வருதா? அவங்களுக்காக நம்ம பாரம் எடுக்கிறோமா, கண்ணீர் வடிக்கிறோமா, அழுது பள்ளம் வருமா? யோசிச்சு பாருங்க. நினச்சின ஆண்டோடு கேட்போம், ஆண்டவரே உங்களுக்கு இருந்த வேத வாக்கியத்தின் மேலே தாகம் இருந்தது, அப்போ எங்களுக்கு அந்த தாகத்தை தாரு சொல்லி நம்ம கேட்போம். எரேமியன் புஸ்தகம் 31:20.
2: எப்ராயீம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ.
1: எப்ராயீமை பார்த்து சொல்றாரு, எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ.
2: அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ.
1: எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ.
2: அவனுக்கு விரோதமாய்
1: பேசினது முதல்
2: அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன்.
1: அவனை நினைத்து அவருக்கு விரோதம் பேசியிருக்கார் ஆண்டவர். அது வந்து ஓசியாவில் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். விரோதமாக பேசினது
2: நினைத்துக்கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது.
1: கொதிக்கிறது.
2: அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
1: கர்த்தர் சொல்லிட்டாரு. இதுல பாத்தீங்கன்னா, ஓசியல பாத்தீங்கன்னா தெரியும் எப்ராயீம் பத்தி என்னெல்லாம் சொல்றான்னு. திருப்பி போடாத அப்பன்லாம் சொல்லி நிறைய சொல்றாரு. அவங்க கீழ்படியாம அப்படி போயிடுறாங்க. ஆனாலும் சொல்றாரு, அவங்களுக்காக பேச நாள் நினைத்து கொண்டு இருக்கிறேன். அவங்களுக்கே அவனுக்காக என் உள்ளம் கொதிக்கிறது. பார்த்தீங்களா, நமக்கு அந்த ஆத்மா பாற இருக்கா? அவங்கள குறை சொல்லிகிட்டே இருக்கோமா, இப்படி செய்கிறாங்களே அப்படி செய்கிறாங்களே இப்படி செய்கிறாங்களே, குறை சொல்லிகிட்டே இருக்கிறோமா? அவங்களுக்காக உள்ள கொதிக்கதா நமக்கு? ஐயோ, இன்னும் ஆத்மா ரசிக்கப்படலையே, இன்னும் மனம் திரும்பலையே, இன்னும் ஆண்டவருக்குள் வரலையேன்னு சொல்லி நம்ம உள்ளம் கொதிக்குதா? அவங்களுக்காக நமக்கு ஆத்மா பாற வருதா? அருமையானவுளே, அப்படி இல்லைன்னா நம்ம கற்றுட்டுக்கே பாண்டவரே, உண்மை போல எனக்கு வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக நான் தாகமாக இருக்கணும். அந்த தாகத்தை தாரும், அந்த தாகத்தை தாரும் அப்பா. ஏதோ ஒரு ரூலிங் செய்தால் முக்கியம் இல்லை சுவாமி, இந்த ஆத்ம பாரத்தை எனக்கு கொடுங்கப்பா, உங்கள் உள்ளத்திலிருந்த பாரத்தை எனக்கு வைங்க, உங்குள்ளத்தில் எத்தனை ஆத்ம பாரம் எனக்குள்ள அந்த ஆத்ம பாரத்தை வைங்க ஏசப்பான்னு சொல்லி நம்மளுக்கு அதுரை கேட்க வேண்டும். எஸ் நீதிமொழியின் புஸ்தகம் 23:26
2: என் மகனே,
1: என் மகனே
2: உன் இருதயத்தை எனக்கு தா,
1: உன் இருதயத்தை எனக்கு தா மகனே, எனக்கு உன்னோட பொண்ணை கொடுத்துரு, பொருளை கொடுத்துரு, உன் வீட்டில் இருக்க சொத்து சவத்தெல்லாம் கொடுத்துன்னு கேட்கல. ஆண்டு என்ன கேட்குறாரு, மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. நம் இருதயத்தை தான் தேவன் கேட்குறாரு, நம் இருதயத்திலிருந்து வாசம் பண்ணுறதுக்காக தான் தேவன் கேட்குறாரு. நம் இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் ஒப்பு கொடுக்காம அந்த இருதயத்தில் என்ன இருக்குது யோசித்து பாருங்க, நம்ம ஒவ்வொரு இருதயத்தில் என்ன இருக்குது, ஆண்டவர் பிரியமில்லாத காரியம் என்னென்ன இருக்குது, அதிலிருந்து ஆண்டுகிட்ட கேட்கணும். ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுங்கப்பா, விடுதலை கொடுங்க, என்னை உங்களிடத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என் இருதயம் முகத்தான் சொந்தம், ஒப்பு கொடுத்துருக்குறம்மா, என் இருதயம் முகத்தான் சொந்தம் ஆண்டவரே, நீர்தான் எனக்குள்ளேருந்து வாசம் பண்ணு, இந்த இருதயத்தில் வாசம் பண்ணு ஆண்டவரே, எனக்கு இருதயத்தில் நீ தங்கியிருக்கணும். ஆண்டு சொல்கிறாரு வெளிப்படுத்தும் விசேஷம் 23:21
2: மேலும்
1: மேலும்
2: பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரு சத்தத்தை கேட்டேன்,
1: பரலோகத்திலும் உண்டான பெரு சத்தத்தை கேட்டேன்,
2: அது
1: அது
2: இதோ மனுஷர்களிடத்திலே,
1: இதோ மனுஷர்களிடத்திலே
2: தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது.
1: எங்க இருக்குது தேவனுடைய வாசஸ்தலம் எங்க இருக்குது? மனுஷரிடத்தில் வாசத்தில் இருக்கிறது.
2: அவர்களிடத்திலே,
1: அவர்களிடத்திலே
2: அவர் வாசமாய் இருப்பார்,
1: அவரிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார்,
2: அவர்களும்
1: அவர்களும்
2: அவருடைய ஜனங்களாய் இருப்பார்,
1: அவருடைய ஜனங்களாய் இருப்பார்.
2: தேவன் தாமே,
1: தேவன் தாமே
2: அவர்களோட கூட இருந்து,
1: அவர்களோட கூட இருந்து
2: அவர்களுடைய தேவனாய் இருப்பார்,
1: அவருடைய தேவனாய் இருப்பார். நமக்குள்ள தேவன் வாசம் பண்றாரா? தேவன் வாசல் நமக்குள்ள இருக்குதா? தேவன் நமக்குள்ள இருக்கிறாரா? நம்ம உள்ளத்தை அலசி பார்க்க வேண்டும். ஆண்டவர் வேற எதையும் கேட்கல, என்ன கேட்கற மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் இருந்தா எனக்கு வேண்டும் மகனே, மகளே உன் இருந்தா வேண்டும். ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்துருந்தா நம்ம ஆண்டு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் நம்ம பேச மாட்டோம். ஆண்டு பிரியமில்லாத காரியம் நம்மளால் பேச முடியாது, பேச மாட்டோம் இல்லை, பேச முடியாது. நமக்குள்ள ஆண்டு இருக்கிறாரா? இல்லைன்னா நம்ம ஆண்டு கேட்பா, ஆண்டவரே என் உள்ளத்தில் இருந்து வாசம் பண்ணுமப்பா, என் இதயத்தில் வாசம் பண்ணுமப்பா, எனக்குள்ள வந்து வாசம் பண்ணுங்க, எனக்குள்ள நீங்கள் தங்கிருங்க, எனக்குள்ள தங்கிருங்கன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் 4:8
2: அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய,
1: சமாரியா நாட்டாளாகிய
2: ஒரு ஸ்திரீ,
1: ஒரு ஸ்திரீ
2: தண்ணீர் மொள்ள வந்தார்,
1: தண்ணீர் மொள்ள வந்தார்.
2: இயேசு அவளை நோக்கி,
1: இயேசு அவளை நோக்கி
2: தாகத்துக்கு தாய் என்றார்,
1: தாகத்துக்கு தாய் என்றார். அவற்ற படம் ஒண்ணுமே இல்லை, ஆனாலும் கேட்கிறார் தாகத்துக்கு தா. எதை கேட்கிறார், எதை கேட்கிறார் தாகத்துக்கு தான், இருதயத்தை கேட்கிறார். இன்னைக்கு ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போம்மா, ஆண்டவரே நீர் இருதயத்துக்குள்ள வாசம் பண்ண ஆண்டவரே, நீ எனக்குள்ள வரணும் அப்பா, என்னை நீர் பொறுப்பெடுக்கணும் ஆண்டவரே, நீர் முழுமையானக்குள்ள வாங்க, முழுமையானக்குள்ள வாசம் பண்ணுங்க அப்பா, முழுமையானக்குள்ள தங்கிருங்க சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கண்ணீர் ஓடி கேட்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்க இருதயத்து மேலே, என்னுடைய இருதயத்து மேலே தான் தாகமா இருக்கிறாரு. நம்ம முழுமையாக அவர் கையில் அர்ப்பணிக்க வேண்டும்னு சொல்லி தாகமா இருக்கிறாரு. நம்ம எப்படியா இருந்தாலும் வாழ்ந்தா பரலோகத்துக்கு போயிடலாம்னு சொல்லி நம்ம நம்ம ஏமாற்றி கொள்ளக்கூடாது. ஒரே ஒரு வாழ்க்கை, அது இயேசுக்காக வாழ வேண்டும். அது இயேசுக்காக வாழ வேண்டும். உன்னத பாட்டில் வாசிக்கிறோம் 2:10-13.
2: என் நேசர் என்னோட பேசி,
1: என் நேசர் என்னோட பேசி,
2: என் பிரியமே,
1: என் பிரியமே, நம்மளை பார்த்தேன் சொல்றாரு, என் பிரியமே,
2: என் ரூபவதியே,
1: என் ரூபவதியே,
2: எழுந்து வா,
1: எழுந்து வா,
2: இதோ
1: இதோ
2: மாரிக்காலம் சென்றது.
1: நம்ம சொல்றோம்ல மழை வந்து, இப்ப என்ன வந்துருச்சு, யுத்தம் வந்துருச்சு, அப்புறம் என்ன வந்துருச்சு, பஞ்சம், கொள்ளை நோய் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றோம்ல, அதான் இங்க சொல்றாரு ஆண்டவர், என் பிரியமே ரூபவதியே எழுந்து வா,
2: இதோ
1: இதோ
2: மாரிக்காலம் சென்றது,
1: மாரிக்காலம் சென்றுச்சு,
2: மழை பெய்ந்து ஒளிந்தது,
1: மழை பெய்ந்து ஒளிந்துச்சு,
2: பூமியிலே
1: பூமியிலே
2: புஷ்பங்கள் காணப்படுகிறது,
1: புஷ்பங்கள் காணப்படுகிறது,
2: குருவிகள் பாடும் காலம் வந்தது,
1: குருவிகள் பாடும் காலம் வந்தது,
2: காட்டு புறாவின் சத்தம்,
1: காட்டு புறாவின் சத்தம்
2: நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது,
1: காட்டு புறாவின் சத்தம் நம்ம தேசத்துல கேட்கப்படுகிறது,
2: அத்திமரம் காய் காய்த்தது,
1: அத்திமரம் காய் காய்த்தது,
2: திராட்சை கொடிகள்,
1: திராட்சை கொடிகள்
2: பூ பூத்து வாசனை பரிமளிக்கிறது,
1: பூ பூத்து வாசனை பரிமளிக்கிறது,
2: என் பிரியமே,
1: என் பிரியமே,
2: என் ரூபவதியே,
1: என் ரூபவதியே,
2: நீ எழுந்து வா,
1: நீ எழுந்து வா. எல்லாம் சரிஞ்சு போய் சரியாயிடுச்சு. இன்னும் நீ எதுக்கு உட்கார்ந்த இடத்துல உட்காந்துருக்க? இன்னும் பாமான இடத்துலயா உட்கார்ந்துருக்க? எழுந்து வா. அதே போல இளையகுமாரி எழுந்து வந்தார். எல்லாருக்கும் தெரிஞ்சதே லூக்கான் சுவிசேஷம் 15 அதிகாரம் 15 20 வரைக்கும் வாசிக்க கேட்போம்.
2: அவனுக்கு புத்தி தெளிந்த போது,
1: அவன்
2: என் தகப்பனுடைய கூலிக்கார்,
1: என் தகப்பனுடைய கூலிக்கார்,
2: கூலிக்காரர்,
1: கூலிக்காரர்
2: எத்தனையோ பேருக்கு,
1: எத்தனையோ பேருக்கு
2: பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது,
1: பூர்த்தியாய் சாப்பாடு இருக்கிறது,
2: நானும் பசியினால் சாகிறேன்,
1: நானும் பசியினால சாகிறேன்,
2: நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய்,
1: என் தகப்பனிடத்திற்கு போய்,
2: தகப்பனே,
1: தகப்பனே,
2: பரத்துக்கு விரோதமாகவும்,
1: பரத்துக்கு விரோதமாகவும்,
2: உமக்கு முன்பாகவும்,
1: உமக்கு முன்பாகவும்
2: பாவம் செய்தேன்,
1: பாவம் செய்தேன்,
2: இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு,
1: உம்முடைய குமாரன் சொல்லப்படுவதற்கு
2: நான் பாத்திரன் அல்ல,
1: நான் பாத்திரன் அல்ல,
2: உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக,
1: கூலிக்காரின் ஒருவனாக
2: என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி,
1: என்பேன் என்று சொல்லி
2: எழுந்து புறப்பட்டு
1: பாதர் அதை பார்த்தான் சொல்றாரு. இங்க பாத்தீங்களா, குருவி குருவி சத்தம் கேக்குது, மழை பெஞ்சு ஓஞ்சிருச்சு, எல்லாம் ஓஞ்சிருச்சு. இப்ப இன்னொரு தடவை வச்சுக்கலாமா? முன்னர் பட்டு 2:13
2: என் நேசர் என்னோட பேசி,
1: என் நேசர் என்னோட பேசி,
2: என் பிரியமே,
1: என் பிரியமே,
2: என் ரூபவதியே,
1: என் ரூபவதியே,
2: எழுந்து வா,
1: எழுந்து வா,
2: இதோ மாரிக்காலம்
1: எழுந்து வா. இந்த புக்காந்த எடுத்துட்டு எழுந்து வா, பாவமான காரியத்துட்டு எழுந்து வா. ஆண்டவர் உங்க மேலதான் தாகமா இருக்கிறாரு, என் மேலதான் ஆண்டவர் தாகமா இருக்கிறாரு. நம்ம எந்த பாவத்துக்கு அடிமையா இருக்கிறோம், அந்த பாவத்துட்டு எழுந்து வா.
2: இதோ மாரிக்காலம் சென்றது,
1: மாரிக்காலம் சென்றுச்சு,
2: மழை பெய்து ஒளிந்தது,
1: மழை பெய்ந்து ஒளிஞ்சிருச்சு,
2: பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது,
1: பஞ்சம் வந்துருச்சு, பஞ்சம் வந்துருச்சு, கொள்ளை நாய் வந்துருச்சு, யுத்தங்கள் வந்துருச்சு, அன்பில்லாத காலம் வந்துருச்சு,
2: குருவிகள் பாடும் காலம் வந்தது.
1: இப்ப நிறைய பேர் எங்க பார்த்தாலும் ஆண்டவர் பாடி துதிக்கிற காலம் வந்துருச்சு.
2: காட்டுப்புறாவின் சத்தம்,
1: காட்டுப்புறாவின் சத்தம்
2: நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது.
1: எல்லாம் ஆண்டு பத்தி சொல்லி காய்பறி கொடுத்து தெருவில் பாடுற சத்தம் கேட்கப்படுகிறது.
2: அத்திமரம் காய் காய்த்தது.
1: இஸ்ரேல் மக்கள் வந்து என்ன சொல்லி எல்லாம் ஒன்னா ஆயிட்டாங்க. அத்திமரம் காய் காய்த்தது,
2: திராட்சை கொடிகள்
1: ஆண்டு சொன்ன இஸ்ரேலை கவனித்து பாருங்க சொல்லி இருக்கிறாரு. திராட்சை செடிகள்
2: பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது,
1: வாசனையும் பரிமளிக்கிறது,
2: என் பிரியமே,
1: என் பிரியமே,
2: என் ரூபவதியே,
1: என் ரூபவதியே,
2: நீ எழுந்து வா.
1: அந்த இளையகுமாரனை போல நம்ம எழுந்து வர வேண்டும். இன்னும் பாவமான காரியத்தில் உட்கார்ந்துருக்கிறோமா? இன்னும் கோழி குத்திட்டு சண்டை போட்டுட்டு இன்னும் அங்கே இங்கே சொல்லிக்கிட்டு காரியங்களை வேஸ்ட்டை பண்ணுறோமா? அறியாத காலத்தில் ஒரு காலம் அப்படி இருந்தோம், அல்ல அப்படி தான் இருந்தேன். அங்கே சொல்கிறது, கோழி சொல்கிறது, இங்கே சொல்கிறது, அதை பேசுறது, இதை பேசுறது, இன்னொன்று அப்படித்தான் இருந்தேன். இப்போ கர்த்தரை கொஞ்சம் மாற்றி கொண்டிருக்கிறார். கர்த்தரத்தை நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே நீ மாற்றும், என்னை மாற்றுமையா கர்த்தாவே, நீர்மணி மாற்றும் என் உள்ளத்தில் வாசம் பண்ணுங்கப்பா. நீங்கள் வந்தால் தான் எனக்கு முடியும். எழுந்து வா என்று சொல்லி கூப்பிடுகிறார் அந்த இளையகுமாரன். நானே பசியில் சாவறேன், ஏன் இருக்கு நான் என் பரத்துக்கு உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு பாவம் செஞ்சேன் சொல்லி அவர்கிட்ட போய் கூலிக்கல என்னை ஒருத்தராக வச்சுக்கோங்க ஆண்டவர்னு கேட்பேன்னு சொல்லி எழுந்து போனா. நாம் எழுந்திருக்கிறோமா? எந்த பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோம், எந்த எண்ணத்துக்கு அடிமையாக இருக்கிறோம்? விட்டு எழுந்து வர வேண்டும். எழுந்து வந்தால் தான் பரலோகத்துக்கு நாம் போக முடியும். நம்ம அந்த இடத்துலயே உட்கார்ந்துருந்தோம்னால் நம்ம எழுந்து பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டவர்கிட்ட சொல்லணும், என்னை எழுந்து வர கிருவச்சாங்கப்பா. ஆண்டவர் கேட்குறாரு, எழுந்து வா. உங்கள் கதை தட்டி கொண்டே இருக்கிறாரு. வெளிப்படுத்தும் விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருதராசனம் கதை தட்டி கொண்டே இருக்கிறார். நீங்க கதை திறக்காட்டார் உள்ள அவரே வரமாட்டாரு, கதை தட்டி கொண்டே இருக்கிறார்.
2: இதோ வாசப்படியிலே நின்று தட்டுகிறேன்.
1: வாசல் இருந்து உள்ள வரமாட்டீங்க, வான் கூப்பிட்டாதான் வருவாரு. அதான் வாசல் இருந்து கதை தட்டி கொண்டு இருக்கிறேன்.
2: ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், அவனிடத்தில் நான் பிரவேசித்து,
1: நம்ம நினைக்கிற நான் என்ன படைச்சவர் தானே உருவாக்குறேன், அவரே உள்ள வரட்டும் அப்படின்னா வரமாட்டாரு. வாசல்ல இருந்து கதை தட்டிட்டு இருக்கிறாரு. அவன் சத்தத்தை கேட்டு கதை திறந்தால் உள் பிரவேசித்து
2: அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான்,
1: அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். கதை தட்டுறாரு, திறக்கணும். அதான் ஆண்டு நமக்கு செவத்தை சொல்லி கொடுத்துருக்காரு. தேவனே என் உள்ளத்தில் வாங்க, நம் பாவங்களாக மன்னிங்க. அவரை கூப்பிட்டாத்தான் வருவார், கூப்பிடாம அமைதியே வரமாட்டார். கூப்பிடணும், இயேசுவே என் மனசுக்குள்ள வாங்கப்பா, என் இதயத்துக்குள்ள வாங்கப்பா, என் பாவங்கள்லாம் மன்னிங்கப்பா, நான் கதை திறக்கிறேன்டவரே. இதுக்காக இதுவரைக்கும் நான் உலகத்துக்காக வாழ்ந்து கொண்டிருந்தாண்டவரே, இதுக்காக நான் உலகத்துக்காக உலக காரியத்துக்காக வாழ்ந்திருந்தாண்டவரே, இனிமே வேண்டாண்டவரே, நீர் எனக்குள்ள வரணும், உள்ளத்தில் வாங்கப்பா, என் மனசுக்குள்ள வாங்கப்பா, என் இதயத்துக்குள்ள வாங்கப்பா, வாங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, கூப்பிட்டவங்களைத்தான் கர்த்தர் உள்ளத்தில் வருவார். கதை தட்டி கொண்டிருக்கிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதை திறந்து அவனுக்குள்ள பிரவேசித்து அவனோடு நான் போஷணும், அவன் என்னோட போஷணம் பண்ணுவான் சொல்லியிருக்கிறாரு. கதவு திறக்க வேண்டிய இறுதி கதவை திறக்கணும். நம்ம கதவு எங்க இருக்கு, நம்ம இறுதி எங்க இருக்குது? உலகத்துக்கு பொறுத்திருக்கோமா, காரியத்தில் இருக்கோமா? என்னை கேட்டு நம்ம ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே என் இதயத்துக்குள்ளே வாங்க, என் பாவங்கள்லாம் மன்னிங்க. அப்போ தான் சொல்கிறாரு, என் இதயத்தை என் நாமத்தில் ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக முடியாதவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறாரு. நம்ம காது திறந்து நமக்குள்ளே வந்தால் தான் அவர் பிள்ளைங்கிற அதிகாரத்தை நம்ம கொடுக்குறாரு. யோவான் சுவிசேஷம் 1:12.
2: அவருடைய நாமத்தின் மேல்,
1: விசுவாசம்
2: உள்ளவர்களா,
1: அவரை
2: ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ,
1: ஏற்றுக்கொண்டவர் வல்லத்துல வாங்கன்னு சொல்லி யாரெல்லாம் கூப்பிட்டீங்களே, ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ
2: அத்தனை பேர்களும், தேவனுடைய பிள்ளைகளாகும்படி, அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்.
1: அவர்களுக்கு என்ன செய்ய என்ன கொடுத்திருக்காரு, அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இப்ப காத்துட்டு ஒப்பு கொடுப்போமா, ஆண்டவரே என்னை உங்களுக்கு கருத்தில் பிடிக்க எனக்கு உள்ளத்துக்குள்ளே வாங்கப்பா, எனக்குள்ளே வாசம் பண்ணுங்க, எனக்கு மனசில் கடத்திருந்தாலும்ப்பா உங்கள் வாசத்தில் இருக்குன்னு சொன்னீங்க, எனக்குள்ள வாங்க. என் கதை நீங்கள் சட்ட சத்தம் கேட்டு நம்ம கூப்பிட்றப்பா, வாங்கப்பா, வாங்கப்பான்னு வருந்தி அழைக்கணும். ஜீசர்கள் ரெண்டு பேர் போயிட்டு இருந்தாங்க, போகும்போது அவருக்கு அவங்க எப்போ இடம் வந்துருச்சு, நான் போயிட்டு வரேனாரு. இவங்க சீசர் வச்சினாங்க, வருந்தி அழைச்சாங்க. அப்போ தான் அவர் கூட போனார். வாசித்து பாருங்கள், யோபான் லூக்காவின் சுவிசேஷம் 28:29 வாசித்து பாருங்கள். லூக்காவின் சுவிசேஷம் 24:28-29. கூப்பிட்டாதான் வருவார், நம்ம கூப்பிடாம நம்ம என்ன செவிச்சாலும் என்ன செஞ்சாலும் நமக்கு வரமாட்டார், கூப்பிடணும்.
2: அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்திற்கு சமீபமானார்,
1: சமீபமானார்கள்.
2: அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார்,
1: இயேசு கிறிஸ்து அப்புறம் போற காண்பித்தார்.
2: அவர்கள் அவரை நோக்கி,
1: நீர்
2: எங்களுடனே தங்கியிரும்,
1: சாயங்காலமாயிற்று,
2: பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள்.
1: வருந்தி கேட்கணும், இயேசுவேனுக்குள்ள வாங்கப்பா, இயேசுவேன்பா அவங்களை மணி என படைச்சவர் தானே வந்துடுறாரு, வரமாட்டாரு. வருந்தி கேட்டுக்கொண்டார்கள்.
2: அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார்.
1: வருந்தி கேட்கணும், சும்மா இயேசுவின் மனசுக்குள்ள வாங்க, பாவங்களை மன்னிங்க, சும்மா கழிப்பிள்ளை மாதிரி இயேசுவின் உலகத்தில் வாயினால, இயேசுவின் உலகத்தில் வாங்க, பாவங்களை மன்னிங்க, உங்க ரத்தத்தால் கழுவுங்க, அப்படிலாம் கழுவ மாட்டாரு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிட வேண்டும், உளுதியத்தோடு கூப்பிட வேண்டும். அவர்கிட்ட எப்படி அன்பு கோரணுமா, மொழியத்தோடு வாசிங்க. மத்தியான சுவிசேஷம்
3: 22 அதிகாரம் 37 38 39 40.
2: இயேசு அவனை நோக்கி,
3: இயேசு அவனை நோக்கி,
2: உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்,
3: தேவனாகிய கர்த்தர், நாம் எப்படி கூப்பிடணும், சும்மா ஆண்டவரே இயேசுவே உள்ளத்துக்கு வாங்க, இயேசுவே உள்ளத்துக்கு வரமாட்டார் அவரு. தேவன் அவனை நோக்கி,
2: இயேசு அவனை நோக்கி,
3: இயேசு அவனை நோக்கி,
2: உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்,
3: உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்,
2: உன் முழு இருதயத்தோடும்,
3: முழு இருதயத்தோடும்,
2: உன் முழு ஆத்மாவோடும்,
3: முழு ஆத்மாவோடும்,
2: உன் முழு மனதோடும்,
3: உன் முழு மனதோடும்,
2: அன்பு கூறுவாயாக,
3: அன்பு கூறுவாயாக,
2: இது முதலாம் பிரதான கற்பனை,
3: இதுதான் முதலாவது பிரதான கற்பனை.
2: இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால்,
3: இதுக்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால்,
2: உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல,
3: உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல,
2: பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே.
3: பிறனிடத்தில் ஒன்னிடத்தில் நம்ம நம்மிடத்துல நம்ம எப்படி அன்பு கூறுறோம், நான் நல்லா இருக்கணும், அதே மாதிரி பிறரிடத்தில் அன்பு கூறுவாயின்னு சொன்னார். கர்த்தரிடம் முழுவதோடும் ஆத்மத்தோடும் மனதோடு அவர்கிட்ட அன்பு கூற வேண்டும். அன்பு கூர்ந்து இயேசுவே மனசுக்குள்ள வாங்கப்பான்னு உள்ளத்தை உடைச்சி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ நம்ம உள்ளத்தில் வாசம் பண்ணுவார், அப்போ நம்மளேருந்து புது சுட்டியாக மாற்றுவார். அப்போ தான் அவர் ஆத்மா, அப்போ தான் நம்ம மாதிரி இருக்கிற தாகம் அவர் குறையும். வேத வாக்கியம் நிறைய நிறைவேறும்படி அவர் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார். ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறப்பா, இந்த 2024 என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி யாராலும் அர்ப்பணிப்போமோ, அப்போ தான் தேவனை சந்தோஷம் உள்ளத்தை சந்தோஷப்படுத்த முடியும். நம்ம அதை கொடுத்து இதை கொடுத்து தான் தேவனை சந்தோஷப்படுத்த முடியாது. தேவரே நிறுத்த முடத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா, என் நிறுத்தத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா, எனக்குள்ளே வாசம் பண்ணுங்கப்பா, நீங்கள் தான் எனக்குள்ளே வாசம் பண்ணணும், நீங்கள் தான் என்னை மாற்றணும், நீங்கள் தான் என்னை பரிசுத்தப்படுத்தணும்னு சொல்லி அர்ப்பணிப்போமா.

0: இந்த ஐந்தாவது வார்த்தைக்காக யாராவது முன்பாக வந்த ஆண்டவரே, எங்களுக்கும் ஆத்மாக்களை குறித்து ஒரு தாகத்தை கொடுங்கப்பா, இந்த பாரத்தை கொடுங்க ஆண்டவரே. செபிக்கலாமா? நான் எழுந்து நின்று நபச்சோம், ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டோம், எல்லாம் எழுந்து நின்று கத்து நோக்கி பார்த்த ஆண்டவரே, எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தாரும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுவோமா?
1: எனக்குள்ள நீங்க வாங்க ஆண்டவரே. அப்ப எத்தனையோ அசதிகள் நிர்விசாரங்கள் மூலம் ஆண்டவரே உண்மை விட்டு எவ்வளவு ஆண்டவரே பின்வாங்கி தூரமா இருக்கிறப்பா தங்கப்பனே, தயவாய் மனம் இறங்கி எனக்குள்ள வந்து ஆண்டவரே நம்மளோட தாகத்தை தீர்க்கிற பிள்ளையாய் அசதியினாலும் நிர்விசாரம் உண்மை விட்டு பிரிந்து விலகிருக்க என்னை கர்த்தர் எப்படியாவது மாற்றி ஆண்டவரே எனக்குள்ள நீங்க வந்து தாகத்தை தீர்க்கும்படியாக ஆண்டவரே அப்பா ஆத்ம பாரத்தோடு ஊழியம் செய்யத்தக்கதாக ஆண்டவரே எனக்கு கிருபை பெற்று வாழ முடியும் தகப்பனே, உம்முடைய சித்தத்தை நான் செய்ய முடியும் தகப்பனே. எப்படியாவது எனக்குள்ள வாங்கப்பா, என் மேல் நீ தாகமா இருக்கிற தகப்பனே, அதை நான் புரிந்து கொள்ளாதபடி எவ்வளவு உணர்வற்ற நிலையில் இருந்திருக்கிறேன் அப்பா. என் தேவனே தயவா என் சோர்வுகளை ஆண்டவரை எடுத்து போடுங்கப்பா. என் தேவனே எப்படியாவது உம்மிடத்துல ஆண்டவரே அப்பா முன்பு போல ஐக்கியமா இருக்கத்தக்கதாக ஆண்டவரே தேவனே என் கிருபை செய்ய வேணுமா கெஞ்சுகிறேன் அப்பா. நீங்க எனக்குள்ள வந்து உங்க பிரியமான மகளை மாற்றிக்கொள்ளுங்க ஏசப்பா. தேவனே தயவா நீ எனக்குள்ள வந்து ஆண்டவரே உங்களை சித்தம் செய்யக்கூடிய கிருபலை தர வேணுமா கெஞ்சுகிற ஆண்டவரே. எனக்குள்ள வந்து எனக்குள்ள ஆண்டவரே என்றும் தங்க முடியாக ஆண்டவரே உமக்கு பிரியமான பிள்ளை என்னை மாற்ற முடியாது நாங்கள் கெஞ்சு ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தேவனே இன்னும் ஒருபோதும் விட்டு விலகாதபடி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்க அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். துதி கன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென்.
0: உட்காரலாம்.
2: அடுத்ததாக சகோதரன் ஜான் ராபர்ட் அவர்கள் வந்து ஒரு பாடலை பாடுவார்.

0: ஜெபம் செய்வோம். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கின்றோம். மீண்டுமாக ஆறாத வார்த்தைக்கு நேராக நாங்கள் செல்லும் பொழுது கர்த்தர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே, உன் நாம ஒன்றே உயர்த்தப்படட்டும். அப்பா, எங்கள் வாழ்க்கையில் மன்னிப்பு சிந்தையை தருவீராக. புதிய சிருஷ்டியாய் எங்களை கிறிஸ்துக்குள்ளானவர்களாய் உணரக்கூடியவர்களாய் எங்களை மாற்றுவீராக. எங்கள் பெற்றோர் மீது ஒரு கரிசனை அன்பை தருவீராக. பாவம் எங்களுக்குள் வந்து உம்மையும் என்னையும் பிரித்து விடாதபடிக்கு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை தருவீராக. ஆத்மாக்கள் குறித்த ஒரு தாகத்தையும், எங்கள் மேல் தாகமாயிருக்கிற உம்முடைய தாகத்தை தீர்க்கக்கூடியவர்களாகவும் எங்களை மாற்றும் ஆண்டவரே. தொடர்ந்து எங்கள் தியான வேலையை ஆசீர்வதியும். ஒவ்வொரு உற்சாகத்தினாவின நிரப்பும், தூக்கங்கள், சோர்வுகள், கலக்கங்கள் இயேசுவி நாமத்தில் மாற்றப்படுவதாக. கர்த்தர் பொறுப்பெடுங்க, கிரியை செய்யுங்க. இயேசுவி நாமத்திலே தாழ்மை வேண்டுகிறோம் பிதாவே. ஆறாவதாக பரிசுத்த யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம், யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனத்தை நம்மள சேர்ந்து வாசிக்க போறோம். யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனம், இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடித்தார். எனவேதான் அவர் ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறார். பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா, யோவான் 17வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இப்படியே வாசிக்கிறோம். யோவான் 17வது அதிகாரம் 4வது வசனம், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை. பாருங்க, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துக்கு இந்த வேலையை கொடுத்திருக்கிறார். இந்த வேலையை செய்து முடித்தார். அப்ப அவருடைய வேலை என்னன்னா, இந்த உலகத்திலே வந்து எல்லா ஜனங்களுக்காகவும் தன்னுடைய உயிரை கொடுக்க வேண்டும், மக்களுடைய பாவங்களை தாமே சுமந்து கொள்ள வேண்டும், ஜனனுடைய அக்கிரமங்களை சுமந்து கொள்ள வேண்டும், பலவீனங்களை சுமந்து கொள்ள வேண்டும், நோய்களை சுமந்து கொள்ள வேண்டும், சாபங்களை சுமந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு பெரிய மகத்தான பணியை கொடுத்துதான் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு இந்த உலகத்திலே அனுப்பினார். இந்த காரியத்தை இயேசு என்ன செய்தாரா, செய்து முடித்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் நம்ம கொடுத்திருக்கிறத என்ன செய்யணும், செய்து முடிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலையில மறிக்கிற நேரம் வந்த பொழுது கொஞ்ச நேரம் அவர் போயிட்டு பிதாவிட்ட ஜெபம் பண்ணப்பார். அவர் போயிட்டு, நான் பார்க்கல, 100 வருஷம் டைம் கொடுங்க ஆண்டவரே என்று அவர் கேட்கல. ஜெபித்தார், இந்த பாத்திரம் சித்தமானால் என்னை நீங்க கூடுமானால் நீங்க முடிக்க செய்யும் ஆண்டவர், இன்னும் எனக்கு 2 வருஷம் கொடுங்க, முடிச்சுட்டு வரேன்னு சொல்லல. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எவ்வளோ பொறுப்புகளை கொடுக்கிறார், வேலைகளை கொடுக்கிறார், நம்மை நம்பி எவ்வளோ காரியங்களை கொடுக்கிறார். ஆனால் அதை நம்ம செய்து முடித்தது பாடு இல்லை. பிதாவுடைய அந்த உன்னத சித்தம், அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது யோவான் 4வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, யோவான் புஸ்தகம் 4வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசித்து பார்த்தா, யோவான் 4:34 பாருங்க, இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அப்போ தேவன் நமக்கென்று நியமித்து செய்து முடிக்க வேண்டும். சொல்லுவாங்க, ஏதாவது யாரும் செய்யலாங்களே, சொல்றேன், ஏதாவது செய்யுங்கப்பா, ஏதாவது செய்யலாமே, நீங்க ஏதாவது செய்யலாமே, ஏதாவது செய்யலாம், ஏதாவது செய்யக்கூடாது. தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து, அது ஒரு வழக்க சொல்ல வந்துருச்சு, ஏதாவது நீங்க ஆண்டவருக்கு செய்யலாம், உங்களுக்காக உயிரை கொடுத்த ஆண்டவருக்காக ஏதாவது நீங்க செய்யலாமே. சில சொல்லு, ஏதாவது ஆண்டவருக்காக செய்யணும் பிரதர், ஏதாவது நான் செய்யணும், ஏதாவது செஞ்சிடாதீங்க, இடக்கு முடுக்கா. இவர் சொல்றாரு, என் பிதா என்னை அனுப்பின அவருடைய கிரியையை செய்து முடிப்பதுதான். இன்றைக்கு தேவன் உங்களை என்னை நம்பி கொடுத்தது என்ன செஞ்சிருக்கோம், 6வது வார்த்தை நமக்கு சுட்டி காண்பிக்கிற ஒரு காரியம், ஏதாவது ஒன்று செய்யறதில்ல, அவர் செய்ய சொன்னது செய்யணும். ஆதியாகம் 6வது அதிகாரம் 22வது வசனத்தில் பார்க்கிறோம், நோவா ஏதாவது செய்யவில்லை, அவர் என்ன செஞ்சார பாருங்க. ஆதியாகமம் 6:22 பார்த்தோம்னா, நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்ட படியெல்லாம் அவன் செய்து முடித்தான். சேம் வந்து, அப்பா கொஞ்சம் மாத்திக்கலாம், இந்த பேட்டர்னா மாத்தி செய்யலாமே, இந்த பேலைக்கு கதவை இங்கே வைக்கலாமே. ஒருவேளை காம் வந்து, கதவை வேண்டாம், யாப்பேத் வந்து, அப்பா நம்ம இதை செய்யலாம் அப்படி செய்யலாம், அவர் எதையும் செய்யலாங்க. அங்க சொல்லப்பட்டிருக்குது நோவா அப்படியே செய்தான், தேவன் தன் கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். அன்பானவர்களே, இங்க வந்திருக்கு நீங்க நான் எல்லாரும், தேவன் என்ன கொடுத்து செஞ்சிருக்கிறோமா? செஞ்சே முடிக்கலையே. சிந்திச்சு பாருங்க, பவுல் சொல்கிறார் 2 தீமோத்தேயு 4 ஓட்டத்தை முடித்தேன், நல்ல போராட்டம் போறேன். அவர் ஓட்டத்தை முடிக்கிறாரு. இவர் என்ன செய்யறாரு சொல்ற, இவர் என்ன செய்யறாரு இங்க, இவர் பேழையை கட்டி முடிக்கிறாரு. நெகேமியா வாழ்க்கையை பாத்தீங்கன்னா, நெகேமியா புஸ்தகம் 6 எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா, நெகேமியா புஸ்தகம் 6:15 வாசித்து பார்த்தோம்னா அங்க பாருங்க, அவர் அலங்கத்தை கட்டி முடிக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்க, நெகேமியா புஸ்தகம் 6:15 வாசித்து பார்த்தோம்னா அங்க நம்ம பார்க்கிறோம், அப்படியே அலங்கமானது 52 கட்டப்பட்டு எழுல் மாதம் 25 முடிந்தது. ஒவ்வொரு வித்தியாச வித்தியாசமான வேலை பாத்தீங்களா. நெகேமியா என்ன கட்டுறாரு அவரு சொல்லுங்க, என்ன கட்டுறாரு அவரு, அலங்கத்தை கட்டி முடித்தார். அங்கே நோவா பேலையை கட்டி முடித்தார், பவுல் தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்தார், இயேசு பிதா தனக்கு கொடுத்தவருடைய கிரியை செய்து முடித்தார். எல்லாம் முடிந்தது என்று சொன்னேன். இன்னைக்கு நீங்களும் நானும் ஏதாவது ஆண்டருக்காக செய்யணும் பிரதர், ஏதாவது நான் பாருங்க, நான் ரசித்தாரா, எனக்கு இவ்வளோ பணம் கொடுத்தாரா, எனக்கு என் பிள்ளைகளை படிக்க வச்சாரா, இதை பாஸ் பண்ண வச்சாரா, ஏதாவது உங்களை கொண்டு செய்யுங்களேன். ஏதாவது நான் ஏதாவதுலாம் செய்யக்கூடாது, ஆண்டவருக்கு சித்தத்தை தான் செய்யணும். ஹலிலே சொல்லாமா? அதனால தான் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போகும் பொழுது அவர் சொல்றார் இல்லையா, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிற பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பரலோகத்தில். அப்ப கர்த்தரை சித்தம், அப்ப இதுல என்ன நம்ம குறித்த தேவ சித்தம் என்பதை நீங்கள் நிறைய பேர் தெரிந்து காசு எனக்கு என்ன சொல்றாரு என்ன சொல்லிட்டார், என்ன செய்ய போறீங்க, அதை திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். சிந்திச்சு பாருங்க, அவங்க செய்யறதா நீங்க செய்யணும் இல்ல. இப்ப பவுல் வந்து சரி சரி வாங்க எல்லாரும் வாங்க, பவுல் சீலா பர்னபா எல்லாம் வாங்கப்பா, பவுல் சீலா பர்ன எல்லாம் வாங்க, மார்க் வாங்க, யோவான் மார்க் என்ற யோவான் நீங்க வாங்க, தேமா எல்லாம் வாங்க, நம்ம நோவா மாதிரி ஒரு பேலை கட்டுவோம். கதை மாறி இருக்கோங்க, பேலை கட்டுவோம், நோவா தாத்தா பேலை கட்டின மாதிரி நம்மலாம் ஒரு பேலை கட்டுவோம், விட்டுக்கடா மரத்தை சொல்லி தோமா தேமா அவரு மார்க்கு எல்லாம் போய் மரத்தை வெட்டிட்டு வந்து. அப்ப ஆண்டு வந்து கேட்கிறார், பவுல் நான் உன்னை எதுக்கு கூப்பிட்டேன், இல்லாண்டவரு நோவா பேலை கட்டின மாதிரியே நான் இப்ப பேலை கட்ட போறேன், உடனே பர்ணவன் சீலாவான இப்ப நீங்களாம் போய் காட்டில் போய் எல்லா மிருகத்தை கூப்பிட்டு வாங்க, சிறுத்தை கூப்பிட்டு வாங்க, குரங்க வேணா ஈஸியாக பிடிச்சிடலாம், சிறுத்தை பிடிக்க முடியுமா, சிங்கத்தை பிடிக்க முடியுமா, சிந்திச்சு பாருங்க. எல்லாம் நம்ம பேலையை கட்டுவோம், ஏன்னா பைபிள் இருக்குது நோவா பேலையை கட்டினாரு, அவர் வேலை வேற இவர் வேலை வேற, அலங்கத்தை கட்டுறேன். அப்ப அவர் வந்து சரிப்பா, நெகேமியா வந்து அலங்கத்தை கட்டினார், உடனே பவுல் நம்ம எல்லாம் அலங்கத்தை கட்டுவோம், எல்லாம் எடுங்க செங்கல் எடுங்க எல்லாம் கட்டுவோம், அவர் வேலை வேற இவர் வேலை வேற. அதைத்தான் சொல்ற உங்களை குறித்த கர்த்தருடைய சித்தம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் சானகம் உலகத்துல வந்தார், 2 என்ன ஒரு 6 டிஃபரன்ஸ் தான் இல்லையா, கொஞ்சம் அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் இருக்கும், அவரும் பிறந்தார் இவர் 2 முன் சொல்லி பிறந்தார்கள். பாருங்க, 2 முன்னுரைக்கப்பட்டது யார் வந்து சொல்றாங்க பிறப்பாங்க சொல்லி, யார் யார் சொல்ற வந்து யார் சொன்னா கேட்க மாட்டேன், ஃபேன் ஊர்ல ஒண்ணுமே கேட்க மாட்டேன், யார் சொன்னா, அதான் சூர்தா எந்த தூதர் சொன்னாரு, மிகாவேலா கப்ரேலா ராபேலா லூசிபரா காபிரேல். அப்ப 2 தாயாருக்கும் போய் சொன்னது யாரு, அங்க இங்க தாயாருக்கு சொல்றாங்க, அங்க சகரியாட்டு தகப்பட்ட போய் பேசுறாங்க, இங்க தாயாட்டு பேசுறாங்க, 2 பிறப்பும் முன் சொல்லி உரைக்கப்பட்ட பிறப்பு, 2 பேர் சொன்னவங்க, யோவான் என்ன பெயரிடுவாயாக, இவங்க இயேசு என்ன பெயரிடுவாயாக, ஒரே மாதிரி இருக்கா, 2 ஒரே இடத்துல மீட் பண்றாங்க, இந்த அம்மா போய் வாழ்த்துறாங்க, என்ன சொல்றாங்க, அந்த எலிசபெத்தை வாழ்த்தின போது அவங்க வயிற்று இருக்கிற பிள்ளை என்னச்சா அப்படியே துள்ளுச்சான். இன்னைக்கு நம்ம ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது புள்ள துள்ளுதா, அவ்வளவு ஐயோ அந்த அக்கா முகத்தம் திரும்பி பாப்பா அந்த அக்கா முகத்தம் பாத்துறாதேன்னு.
1: சரி,
0: அப்ப பாரு ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி வார்த்தை சொல்லப்படுது, சொன்னவங்க ஒரே தூதர் தான். இப்ப யோவான பிறந்தாரு இயேசுவும் இந்த உலகத்துல எவ்வளவு வித்தியாசம் இருக்க போகுது, ஒரு 6.5 மாசம். இப்போ யோவான் வந்து நான் சிலுவையில் மறிக்க போகிறேன்,

0: ஃபாலோ பண்ணிவாங்கன்னு சொல்லல. இவர் வேலை வேற,
1: அவள் வேற.
0: தான் சொல்றது, ஆண்டுகிட்ட போங்க, ஏசா பாட்டை கேளுங்க, அப்பா என்ன அனுப்பின திட்டம் என்ன. இயேசுவா அந்த உலகத்துக்கு வரல, வேதம் சொல்லுகிறது. பாருங்க, யோவான் சுவிசேஷத்தை வாஸ்து பார்த்தோம்னா 17வது அதிகாரம் எடுத்து பாருங்க. யோவான் 17:16 நம்ம வாஸ்து பார்த்தோம்னா நம்ம தெரியும். யோவான் 17:16 வாசிக்கலாமா, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? நான் உலகத்தான் அல்லாது போல. அப்ப இயேசு யாரு? இந்த உலகத்தானவர் அல்ல. அதே அதிகாரம் 16:18 வாசித்து பாருங்க, 17:18. நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல. பிதா அனுப்பினால்தான் இயேசு உலகத்துக்கு வந்தாரு. அப்ப அதனாலதான் பிலாத்து சொல்லும் போது சொல்றாரு, என் ராஜ்யம் இந்த உலகத்திற்கு உரியதல்ல. 18:36 என் ராஜ்யம் இந்த உலகத்துக்கு உரியதல்ல, ராஜ்யம் பரலோக ராஜ்யம். அப்படின்னா பிதா ஒரு பர்பஸ்க்காக அனுப்பியிருக்காரு. அதே போல உலகத்துல நீங்க இன்னாருக்கு மகனா பிறந்திருக்கீங்க, இன்னாருக்கு மகளா பிறந்திருக்கீங்க, இன்னாருக்கு நீங்க கணவனா இருக்கிறீங்க, இன்னொருக்கு நீங்க மனைவியா இருக்கிறீங்க. அப்படின்னா ஏதோ ஒரு நோக்கத்தோட உலகத்தை ஆண்டவர் அனுப்பியிருக்கிறதுனாலதான். அப்போஸ்தலன் நடபடி புஸ்தகத்தை வாசித்து பார்த்தோம்னா 17வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. 17வது அதிகாரம் எடுத்து பார்த்தோம்னா 26வது வசனத்துல பவுல் சொல்றாரு, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் என்ன செய்யறாரா, ஒரே ரத்தத்தினால தோன்ற பண்ணி பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து. பாத்தீங்களா, பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து. இயேசுதான் உங்களை குடியிருக்க வைக்கிறாரு. நீ என்னாருக்கு பிறக்கணும்பா? நான் ஏன் பிறந்த, நான் ஏன் பிறந்தேன் எனக்கே தெரியல. சொல்றாங்கல்ல, நான் ஏன் பிறந்தேன், எதுக்கு பிறந்தேன். நீங்க பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, ஹலேலூயா சொல்லாமா? நீ இன்னாருக்கு தான் மகனா இருக்கணும், இன்னாருக்கு தான் நீங்க கணவரா இருக்கணும், இன்னொரு தான் நீங்க பிள்ளைகளா இருக்கணும், இவங்க தான் அப்படின்ற ஒரு திட்டம், ஒரு ப்ரீ பிளான் பண்ணி தான் கர்த்தர் இந்த உலகத்துல நம்மை அனுப்பியிருக்காரு. இயேசு பிதா இயேசுவை உலகத்தில் அனுப்பினார். இப்ப இயேசு சொல்ற, நானும் நீர் என்ன அனுப்பினது போல நானும் இவர்கள் அனுப்புறேன். நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாலேயே எல்லா எல்லையெல்லாம் நியமிச்சா வந்துருக்காரு. இப்போ என்ன செய்யணும் கேட்கணும். நீங்க ஆண்டுகிட்ட போய் பைபிள்ல நிறைய நம்ம நம்மளை குறிச்ச திட்டம் இருந்தால் உங்களை குறித்த ஒரு பர்சனலான திட்டம் என்ன அதை நீங்க இயேசுகிட்ட இதான் சொன்னார் இல்லையா, இதுதான் நீ அனுப்பியிருக்கேன். அவர் சொன்னார், நீர் என்னை அனுப்பின கிரியைகளை என்ன செய்து முடித்தேன், இதோ இடத்திற்கு வருகிறேன். பாருங்க, யோவான் 17வது அதிகாரம் ஒரு அருமையான அதிகாரம். அதிகாரம் நீ வாஸ்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். யோவான் 17வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா 4வது வசனம் வாசிக்கலாமா, மீண்டும் வாசிக்கலாமா? செய்து முடித்தேன். பாத்தீங்களா, உலகத்தில் நீரின் அனுப்பின காரியத்தை நான் செய்து முடித்தேன். இன்றைக்கு நம்ம ஆண்டோட்ட அப்படிப்பட்ட வார்த்தை சொல்ல முடியுமா சொல்லுங்க? இன்னைக்கு கர்த்தட்டி கேட்கணும், ஆண்டவரே நீர் எனக்கு என்ன கொடுத்துருக்கிறீங்களோ ஆண்டவரே நான் அதை செஞ்சு முடிக்கணும். ஆண்டவரே செஞ்சு முடிச்சிருத்தான்ப்பா நான் அங்கே உங்கள்கிட்ட வரணும். அதனால தான் நம்ம சில உதாரணத்தை நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? நோவாவை குறித்து நம்ம பார்த்தோம். அப்புறம் யாரை பார்த்தோம்? நெகேமியாவை குறித்து பார்த்தோம். அப்புறம் யாரை பார்த்தோம் சொல்லுங்க? அப்புறம் யாரை பார்த்தோம்? பவுலை குறித்து பார்த்தோம். இதெல்லாம் செய்து முடிச்சுட்டு தான் இப்போ இயேசு பிதாட்ட சொல்றாரு. யோவான் 17வது அதிகாரம் எடுத்து வாசித்து பாருங்க. யோவான் புஸ்தகம் 17வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாமா? இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். ஹல்லேலூயா. பாத்தீங்களா, நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். நம்ப அடிக்கடி சொல்லிடுறோம், நான் வந்து வர வந்துடுறேன். நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம பிரச்சனை இப்ப தாங்க முடியும், நான் உங்கள்கிட்ட வந்துடுறேன்ப்பா, நான் உங்கள்கிட்ட வந்துடுறேன்ப்பா. நம்ம எல்லாம் சொல்றோம், அடிக்கடி சொல்றோம். ஆனா இயேசு எப்ப சொன்னார் பாருங்க, நீர் எனக்கு செய்ய அனுப்பின கிரியை நான் செய்து முடித்தேன். 4வது வசனம் 13வது வசனத்தை சொல்றாரு. இப்போ நான் இப்பொழுது உம்மிடத்திற்கு வருகிறேன். பாத்தீங்களா, முடிச்சாதான் பரலோகத்துக்குள்ள போக முடியும். கத்திட்டு கேட்கணும், ஆண்டவரே நான் அவங்க செய்யற மாதிரி செய்யறேன், இவங்க மாதிரி செய்யற அதெல்லாம் செய்ய உங்களை குறிச்சு என்ன செய்யணும் அதை நீங்க நினைச்சு பாருங்க. யோவனுடைய வேலை வேற. யோவனுடைய வேலை என்ன சொல்லுங்க? யோவன் சானுடைய வேலை இல்ல, பைபிள்ல வாசிக்கிறோம். இயேசு யோவனை குறிச்சு வரும்போது சொல்றாரு, யோவான் ஒரு அற்புதத்தை கூட செய்யவில்லை. ஆனா அவர் யாரு? தீர்க்கதரிசி. எலியா முந்தி வர வேண்டும் என்று சொல்லுகிறார்களே கேட்டா அவர் சொன்னார், எலியா முந்தி

0: வந்தாயிற்று. பல ஏற்பாடுல எலியா செய்த அற்புதம் வேற, பயங்கரமான அற்புதம். அந்த எலியா தான் எங்க யார் யார் மாதிரி வந்திருக்காரு, இப்போ யோவான் ஸ்தானன் மாதிரி வந்திருக்கிறார். இவ யோவான் ஒரு அற்புதம் கூட செய்யல. அவரோட வேலை என்ன, ஒரே ஒரு வேலை என்னன்னா, அந்த ஞானசனை எடுத்து இயேசு கரையேறும் பொழுது இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற, அதை காமிக்கிறதுக்காக தான் அவர் அதுக்கு தான் புறப்பட்டு வந்தார். அதுதான் ஞானசனம் கொடுத்துட்டே இருக்கிறார். ஏன்னா ஞானசனம் கொடுக்குறப்பதான் அவர் வருமல் தான் சொல்ல முடியும், இவர் தான். அப்போ யோவானோட வேலை என்னது, இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ, அதை செஞ்சிட்டார். வேலை முடிஞ்சு தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது அவன் மரித்தான் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தல நடைபடி புஸ்தகத்தை வாசித்து பார்த்தோம்னா 13வது அதிகாரம் எடுத்து வாசித்து பாருங்க. அப்போஸ்தல நடைபடி புஸ்தகம் 13வது அதிகாரத்தில் வார்த்தை மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 13:25 வாசித்து பாருங்க. பாருங்க 24:25, இவர் வெளிப்படுவதற்கு முன்னே மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து யோவான் இஸ்ரவேலர் யாவருக்கும் பிரசங்கித்தான். யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது பாத்தீங்களா, அப்படின்னு அர்த்தம். நம்ம இன்னொரு வெர்ஷன்ல சொன்னா என்ன சொல்லலாம், யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை ஓடி முடிக்கிற போது. இயேசுவை காண்பிச்சுட்டு அவர் வேலை முடிஞ்சு. இன்னைக்கு உங்க வேலை என் வேலை யாரை காண்பிச்சுட்டு இருக்கிறோம், சிந்திச்சு பாருங்க. நம்ம இந்த துணி கடையை சொல்றோம், இந்த இந்த டாக்டரை பத்தி சொல்றோம், இவங்களை பத்தி சொல்றோம், அவங்களை பத்தி சொல்றோம், ஆனா இயேசுவை மறந்துடுறோம். நம்ம எல்லாருடைய ஸ்லாங் அப்படித்தானே இருக்குது, அவங்கள பத்தி சொல்றோம், இவங்களை பத்தி சொல்றோம், அவங்க இப்படி இப்படி இதுன்றோம் அதுன்றோம். ஆனா யோவான் இயேசுவை மாத்திரம் காட்டி கொடுத்து அந்த வேலையை முடிந்தது அவருக்கு. இன்னைக்கு கேள்வி, ஆண்டவர் நான் எதுக்கு இந்த உலகத்துல என்ன அனுப்புனீங்க, அந்த நோக்கத்தை செய்து முடிக்கலன்னா பிரயோஜனமே இல்லை, ஓடி முடிக்க வேண்டும். பவுல் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இதோ எனக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கு, ஜீவகிரீடமா, நீதி கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா, அந்த நிலைக்கு நான் வரவேன். சரி, அப்படி என்னங்க ஆண்டவர் எனக்கு செஞ்சு சொன்னதை செஞ்சு முடிச்சா எனக்கு என்னங்க கிடைக்கும் என்ற ஒரு ஏக்கம் உங்க உள்ளத்துல வருகிறது. என்ன உண்டாகுமா, வாசித்து பாருங்க. யாத்ராகம் புஸ்தகத்தை வாசித்து பார்த்தோம்னா 40வது அதிகாரம் வாசித்து பாருங்க. யாத்ராகம் புஸ்தகம் 40வது அதிகாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா 40வது அதிகாரம் 33வது வசனம் 34வது வசனத்தை நாம் வாசிக்க போகின்றோம். யாத்திரை 40:33-34. பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தை நிறுத்தி பிரகாரத்தின் தொங்கு திரையை தொங்க வைத்தான். விதமாய் மோசே வேலையை முடித்தான். ஹல்லேலூயா சொல்லாமா, மோசே வேலையை முடித்தான். அடுத்து என்ன நடந்துச்சு பாருங்க, அப்பொழுது ஒரு மேகம். எப்பொழுது, என்னைக்கு வேலையை முடிக்கிறோமோ அப்பொழுது ஒரு மேகம் பாருங்க, ஒரு மேகம் ஆசரிப்பு கூடத்தை மூடினது, கத்துடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. பாத்தீங்களா, அவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அன்பானவர்களே. தேவோட மகிமை உங்க அப்பதான் மூட ஆரம்பிக்கும், தேவடைய பாதுகாவலங்களுக்கு உண்டாகும். அதோட மகிமை அந்த ஆலயத்தை அந்த ஆசரிப்பு கூடத்தை மூடியது. இன்னைக்கு தேவன் உனக்கும் எனக்கும் நமக்கும் கொடுத்தது என்னன்னு பாருங்க, முதல்ல அது கேட்டு கற்றுக்கொள்ளுங்க. என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன், நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு மறுவுத்தருவு கொடுத்து உனக்கு உனக்கு அறியாதது உனக்கு எட்டாவது பாருங்க, உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்வேனா. ஏன்னா அழகா சொல்றீங்க பாரு வசந்த, செய்வேனா, அப்படி ஃபிங்கர் டிப்ல வசனம் வச்சிருக்கீங்க, பரவாயில்லையே. வாசிங்க ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு நீ அறியாததும் நான் உனக்கு என கொடுப்பேன், உத்தரவு கொடுப்பேன். நீ அறியாததும் ஒண்ணு, உனக்கு எட்டாததுமான பெரிய காயில உனக்கு அறிவு. பாத்தீங்களா, நம்ம கேட்கணும், போய் அவர்கிட்ட போய் சாஷ்டாங்கமா விழுந்து கிடக்கணும். நாம என்ன நினைக்கிறோம், அப்படி ஒன்று கேட்ட உடனே பதில் வரும்னு நினைக்கிறோம். அவர்கிட்ட பார்த்துல மணிக்கணக்கா விழுந்து கிடக்கணும், ஜபம் பண்ணணும், அவர் பிரசன்னத்தை நாடணும். அப்பொழுதான் அங்க உத்தரவு சொல்ற, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு தெரியும், நீ அறியாததான் உனக்கு எட்டாவது தான், ஆனா அந்த பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன். அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு அந்த ஞானத்தை நம்ம கேட்கணும். இதைதான் சுட்டி காண்பிக்கிறார் இயேசு. என்ன சொல்றார்? எல்லாம் முடிந்தது. உங்களை குறிச்சு எல்லாம் முடிஞ்சிருக்குது சொல்லுங்க. உங்களுக்கு என்ன முடிஞ்சிருக்கு? எதுவுமே முடியலையே நம்ம குறிச்சு. நம்ம எதுவுமே செய்து முடிக்கலையே சொல்லுங்க. ஒரு கட்டடத்தை கட்ட ஆரம்பிச்சு பாதியில் விட்டுட்டோம்னா அவங்க என்ன பேர் சொல்லுவாங்க? இயேசு சொல்றாரு இல்லையா, வாஸ்து பாருங்க, லூக்கா 14 அதிகாரத்தை எடுத்து பாருங்க. ஒரு உதாரணம் சொல்றாரு பாருங்க. லூக்கா 14 அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது சொல்றாரு பாருங்க. முப்பதாம் வசனம் வாசித்து பாருங்க, சாரி 28 வசனத்தை வாசித்து 14:28 வாசித்து பாருங்க. உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திவாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால், பார்க்கிற எல்லாரும் இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணுவார். இந்த வேலையை ஆரம்பிச்சு உனக்கு கட்ட முடியல, உனக்கு கரெக்டா ஊழியம் செய்ய முடியல, உனக்கு கரெக்டாக வேலையை செய்ய முடியல, ஆண்டு கொடுத்த காரியத்தை செய்ய முடியல, என்ன சொல்லுவாங்க? எல்லாம் உன்னை பார்த்து என்ன சொல்லுவாங்க? முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று பரியாசம் பண்ணுவார்கள். நினைச்சு பாருங்க, பிசாசு உன்னை பார்த்து பரியாசம் பண்ணும், கட்ட திராணி இல்லாதவன், கட்டி முடிக்க திராணி இல்லாதவன், முடிக்க திராணி இல்ல வார்த்தை பத்தி, முடிக்க திராணி இல்லாதவன் என்று மத்த எல்லாம் பார்த்து என்ன செய்வாங்களோ அவங்க நம்ம பார்த்து பரியாசம் பண்ணுவார்கள். அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் உட்கார்ந்து என்ன செய்யணுமா, பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்ட தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? அன்று பார்த்துல உட்காருங்க, கேளுங்க, ஜபம் பண்ணுங்க, காத்துருங்க, அந்த திட்டம் கொடுப்பாரு, செஞ்சு முடிக்க ஆண்டு பேலன் கேள். சும்மா நம்ம கட்டி முடிக்க செய்து முடிக்க திராணி இல்லாதவர்களாக நம்ம ஒரு போதும் இருக்கவே கூடாது. நமக்கு முன்மாதிரி யாரு? இயேசு எல்லாம் செய்து முடித்தார். பல ஏற்பாடு பரிசுத்தவான்களை பத்தி பார்த்தோம்னா நிறைய காரியம் நம்ம அவங்கள மாதிரி வாழ முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் சொல்லுங்க. உண்மை தானே, அவங்கள மாதிரி வாழ முடியாது. இப்போ நோவா பார்க்கிறோம், கட்டி முடித்தார், ஆனா திராட்சை ரசம் குடித்து வஸ்திரம் விலகி படுத்திருந்தார். நானும் ஒரு பாட்டில் வாங்கி குடிச்சிட்டு துணியெல்லாம் படுத்துருச்சா முடியுமா? நல்ல காரியத்தை எடுத்துக்கொள்ள முடியும். நினைச்சு பாருங்க, நல்ல காரியத்தை எடுத்துக்கொள்ள முடியும். தாவீதுக்கான அவர் தேவனுக்கு இதயத்துக்கு ஏற்றவனாக அவர் வாழ்ந்தார் என்று நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். தாவீது ஒரு போய் கொலை செய்தான், இன்னொரு மனைவி அபகரிப்பதற்கு அவன் கொலை செய்தான். அப்ப நம்ம செய்ய முடியுமா? போய் கொலை செய்ய முடியுமா? நான் தாவீதை போல என்னை மாற்றமாறு அப்படி கேட்கணும் அவசியம். நம்ம யாரை போல மாறணும்? இயேசுவை போல மாறணும். ஹலிலே சொல்லாமா? சொல்லுங்க, ஹலிலே சொல்லாமா? ஆபிரகாம் தேவ சிநேகிதனா, நம்ம தேவ சிநேகிதனா இருக்கணும். ஆபிரகாமாறு மாற முடியாது. ஆபிரகாமுடைய வாழ்க்கை வேற, நம்முடைய வாழ்க்கை வேற, அல்ல இல்லையா? அதனால ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவர் எனக்கென்று நீ நியமித்தன செய்து முடிக்கணும். ஜெபம் பண்ணலாமா எல்லாரும்? ஆண்டவரே எவ்வளோ நான் செஞ்சு முடிக்கலப்பா, எவ்வளோ எனக்கு கிருபை கொடுத்தீங்க, எவ்வளோ எனக்கு அழைப்பு கொடுத்தீங்க, எவ்வளோ எனக்கு வரம் கொடுத்தீங்க, எவ்வளோ எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, எவ்வளோ என்னை நம்பி நீங்க நம்பினார் பாரு, நம்மளை எவ்வளோ நம்பினார் நம்மளை, நம்ம நம்பி ஒரு வேலையை கொடுத்தாரு, நம்ம நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்தாரு, நம்ம நம்பி இந்த காரியத்தை செய்ய சொன்னார், நம்மளை நம்பினாரு. அந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணலாமா? நம்ம என் பிள்ளை நம்பி ஒரு மணி நேரம் ஜெபிக்கும் தானே அவனை பொறுப்பு கொடுத்தாரு, என் பிள்ளை இப்படிலாம் செய்யணும் தானே நம்பி அழைக்கிறாரு, நம்ம அவருக்கு துரோகம் செய்யலாமா? முடிக்க திராணி இல்லாமல் போகலாமா? தேவன் நம்ம நம்பினாரே பாருங்க. ஒரே டைம் நீங்க ஜெபத்துக்கு வந்தீங்க, ஆனா அவன் கூட வந்தவன் இல்லையே, அவன் எங்கே பாருங்க உலகத்துல இருக்கா? நீங்க இங்க இருக்கிறீங்களே, 4 வந்த 3 இல்லையே, 3 இன்னைக்கு குடிச்சிட்டு இருக்காங்களே, பாவத்தில் இருக்காங்களே, ஒருத்தர் உலகத்துல இல்லையே, ஆனா உன்னை மாத்தான் நினைச்சிருக்கிறார் தானே தேவன், உன்னை என்னை நம்புறாரு. சிந்திச்சு பாருங்க. கலையிலேயே சொல்லாமா? ஒரே நேரம் தொழில ஆரம்பிச்சு இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கீங்க, அவங்க எங்க இருக்கிறாங்க? தேவன் உன் நம்பினாரே, ஏன் நம்பினாரு? என் பிள்ளை இருந்தா இதை இப்படி இருக்கும், என் பிள்ளை இருந்த ஊழியத்தில் இப்படி இருக்கும், என் பிள்ளை இருந்த சபையில ஒரு தூணா இருக்கும், சபையில தூணா வச்சாரு அவனே, சபையில உங்களை ஒரு முக்கியமான கருவி வச்சாரு. என்ன செய்யறீங்க, என்ன செய்யறோம் நம்ம? நினைச்சு பாருங்க. உசியா பலப்பட்ட போதான் மேட்டிமையானான், 26:2 நல்லா வந்தான், பலப்பட்ட வரைக்கும் எல்லாம் போற இடத்துல அது இது எல்லாம் கிடைக்குது, ஆனா பலப்பட்ட போது என்ன ஆயிட்டான்? மேட்டுமையானான். அந்த நிலைக்கு நம்ம யாரும் போயிடாதபடிக்கு ஆவியானவரே என்னை நடத்துங்கப்பா, என் ஓட்டத்தை நான் ஓடி சொல்லுங்க முடிக்கணும் ஆண்டவரே, ஓடி முடிக்கணும் ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபையை தாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாம் அந்த வசனத்தை வாசித்து நம்ம எல்லாம் எழுந்து நின்று நம்ம ஜெபம் பண்ண போறோம். பவுலுடைய ஒரு வாஞ்சை தான் நம்முடைய வாஞ்சையாக இருக்கணும். வாசித்து பாருங்க, அப்போஸ்தலர் 20:24 எல்லாம் எழுந்து நின்று வாசிக்கலாமா? எழுந்து எழுங்க பார்க்கலாம். 20:24 ஆகிலும் வாசிக்கலாமா? ஆகிலும் அப்படின்னா என்ன? ஆகிலும் அப்படின்னா என்ன? எதை குறி சொல்றாரு? நான் அதுக்கு முன்னால வசனத்தை பாருங்க, 25:23 சொல்றாரு பாருங்க, கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று யார் சொல்றா? பரிசுத்தாவியான பட்டணங்கள் தோறும் தெரிவிக்கிறது மாத்திரம் அறிந்துக்க சொல்றாரு. இப்ப அவ்வளவு உனக்கு அங்க கட்டு இருக்குப்பா, உனக்கு அங்க உபத்திரம் இருக்குதுப்பா, உனக்கு அங்க பிரச்சனை இருக்குப்பா, ஆனா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, ஆகிலும் அடுத்த வசனம், அவைகள் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக என்னேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும். ஹல்லேலூயா சொல்லாமா? தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுவோமே விரும்புகிறேன். விருப்பம் இருக்குதா? நமக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டா அவ்வளவுதான், அவர் ஜபத்தை விட்டுருவாங்க, இயேசுவை விட்டுருவாங்க, கடவுள் இல்லை, அவர் என்ன அங்கே இருக்கிறாரு, எங்கள் கடவுள் இருந்து அவர் செய்வாரா? கடவுளை மறந்துடும், இயேசுவை மறந்துடும், ஜபத்தை மறந்துடும், பைபிளை மறந்துடும், எல்லாம் தூக்கி போட்டுடுறோம் சொல்கிறாரு. எதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், என் பிராணனை கூட அருமையா என்ன மாட்டேன், என் ஓட்டத்தை என்ன செய்வேன், எப்படி சந்தோஷத்தோடே ஓடி முடிக்குவேன். ஆமென். அதுதான் பவுலை பற்றி இன்னும் பேசுகிறோம். பர்ணவை பற்றி அவ்வளோ பேசுறது இல்லையே, நம்ம கூட இந்த சீலாவை குறித்து அவ்வளோ பேசுறது இல்லையே, கூட இந்த தேமாவை குறித்து அவ்வளோ பேசுறது இல்லையே, கூட திமேத்தி பற்றி அவ்வளோ பேசுறது இல்லையே, பரிசுத்த திமேத்தை நம்ம யாரும் சொல்றது இல்லையே, பரிசுத்த சீலான்னு சொல்றது இல்லையே, பரிசுத்த பர்ணமானு சொல்றது இல்லையே. ஆனால் பவுல் மாதிரி என்ன சொல்றோம்? பரிசுத்த பவுல் அப்படின்றோம். ஏன் பிடிச்சார் ஓடி? இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுத்துருக்க திட்டம், தேவன் கொடுத்துருக்க அழைப்பு, தேவன் கொடுத்த வரம், தேவன் கொடுத்த கிருபை, தேவன் கொடுத்த ஊழியம், தேவன் கொடுத்த பொறுப்பு, குடும்பத்தில் அப்பா அம்மான்ற ஸ்தானத்தை வச்சிருக்கிறாரா? பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும் போய் கேட்குறாங்க. மனோவா, மனோவாவை பார்த்து சொன்னார் ஆண்டவர் சொன்னார், மனோவா அந்த அம்மா ரெண்டு பேர்ட்டு சொல்கிறார், இந்த மாதிரி ஒரு குழந்தைய கொடுப்பேன். அப்போது அந்த ஐயா கேட்குறார், இப்போ ஞானத்தை கேட்குறார், ஆண்டவரே குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும்? எப்பயாவது பிள்ளைகிட்ட ஜெபிச்சிருக்கீங்களா? பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுக்கு என்ன ஆகாரத்தை கொடுக்க வேண்டும், இந்த பிள்ளைகள்ட்ட எப்படி எஸ்கேப் ஆகி வெளியே போக வேண்டும், அதுக்கு தான் டெக்னிக்ஸ். நாம வந்து டெக்னிக் நிறைய கத்துக்கிறோம். ஆனா இவங்க போய் கேட்கறாங்க, ஆண்டவரே பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி பெற்றோர்கள் எல்லாரும் கவனிக்கணும், ஆண்டவரை எப்படி நடத்தணும். அவங்க நம்பி தானே கொடுத்துருக்குற குழந்தைங்களை, எவ்வளவு பேர் குழந்தை இல்லாம அழுகிறவங்க இருக்காங்க தெரியுமா? உங்களுக்கு குழந்தை எல்லாம் வருத்தப்படுறவங்க இருக்காங்க தெரியுங்களா? ஆனா குழந்தை கொடுத்துருக்கிறார்ல, என்ன பண்ண, எப்படி நடத்தணும், எப்படி அவங்கள போ ஞானத்தை கேளுங்க. எப்படியும் குழந்தை வளர்க்க கூடாது. ஏலியக்கு சொல்லப்பட்டிருக்கு, தன் பிள்ளைகளை அடக்காமல் போன பாவத்தை நிமித்தம் பிள்ளைகளை அடக்காமல் போனார். அவர் யாரு? ஏலி. சாபம் வந்துச்சு, ஒரே நாள் எல்லாம் போயிட்டாங்க. அப்போ அவ பிள்ளைகள் என்ன செய்யணும், பெற்ற என்ன செய்யணும் சொல்லுங்க, அடக்கணும். நீ சொல்றல நம்ம பாருங்க, நடத்தணும், வளர்க்கணும். அந்த ஏலி பிள்ளைகள் என்ன செஞ்சாரா? அவர் அடக்காமல் போன பாவத்தை நிமித்தம் ஒரு பெரிய சாபம் அந்த குடும்பத்தில் வந்துச்சு. தன் மேல் சாபத்தை வரும் என்று ஏலி அறிந்திருந்த பிள்ளை அவன் கண்டிக்கல, அடக்காம போனான். நடந்தது பாத்தீங்களா? ஏலி அந்த பிரதான ஆசாரியா இல்லாத வம்சம் பின்னால் அது ஒண்ணுலாம் போயிருச்சு. தயவு செய்து அன்பானவர்ல, பிள்ளை நடத்த வேண்டிய இடத்துல எப்படி நடத்தணும், எப்படி வளர்க்கணும். அடுத்தது கண்டிக்க வேண்டிய இடத்துல பெற்றோர்களுக்கு, பிள்ளைகளுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டாங்க இல்லையா, எப்படி அவங்க பெற்றோர்கிட்ட அன்பா இருக்கணும்னு சொல்லி. இதெல்லாம் நம்ம கேட்கணும். ஊழியத்தில் எப்படி செய்யணும், என்ன ஊழியம் செய்யணும், எதை எல்லாம் இப்ப இவர் சேர்ந்தா செய்ய முடியுமா? பக்கா எல்லாருக்கும் தீர்க்கதரிசனம் சொல்றாங்கன்னா சொல்ல முடியுமா? சொன்னா சொல்லலாம். இப்ப அவங்க சொல்ற மாதிரி அவங்க சிலாங்க நான் சொல்ல முடியுமா? என்ன எதுக்கு வச்சு நான் அதை தான் சொல்ல முடியும். அது மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களை எதுக்கு ஆண்டு தெரிஞ்சுட்டா, எதுக்கு பிடிச்சாரு? பவுல் சொல்றாரு, தேவன் எதை எனக்கு எதற்காக என்னைய பிடிச்சாரோ அதை நோக்கி ஆசையாக நான் தொடர்கிறேன். அலிலியா சொல்லாமா? எதற்காக தேவன் உன்னை பிடிச்சார், எதுக்காக பிடிச்சார் சிந்திச்சு பாருங்க, எதுக்காக பிடிச்சார்? பேதுரு பாஸ்டர், உங்களை வந்து மீன் பிடிக்கிறதல்ல, உங்களை மனிதர்களை பிடிக்கிறா மாற்றுவேன் பாருங்க. அதை கடைசி வரைக்கும் நிறைவேற்றி பின் வாங்கினாங்க தான், ஆனால் அதை நிறைவேற்றி முடிச்சிட்டாங்க. பேதுருவை சிலுவையில் அடிக்க கொண்டு போனாங்க, பேதர் சொன்னார், இல்ல இல்ல என்னுடைய எஜமான் தான் நேரா சிறு அரைஞ்சாங்க, நான் அப்படி இல்லாத தகுதி இல்லை, என்ன தலைகில அரைங்க. தலைகளாக அவரை அரையர்ந்து அவர் மறித்தார். அந்திரேயா எல்லாமே சிறுவில் அறையப்பட்டு பரபாஸ் ஒரு காலம் அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். சேனல்ல போ, பரபாஸ் படம் போடும் பாருங்க, வாழ்க்கை சரித்திருத்தார், உண்மையான சம்பவம். அவரும் தன் உயிரை இயேசுக்காக கொடுத்தான். கடைசியில் எனக்காக ஒருத்தர் மறிச்சார், நான் அவருக்காக மறிக்கிறேன்னு சொல்லி கடைசியில் மனம் திறந்துறாரு பரபாஸ் பாருங்க. எல்லாம் அவங்க வேலையை முடிக்கிறாங்க, நீங்கள் நான் என்ன செய்யறோம்? இன்னைக்கு அர்ப்பணித்து ஜபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னை குறித்து நான் என்ன செஞ்சு முடிக்கணுமோ செய்து முடிக்க எனக்கு கிருபை கொடுங்கப்பா. ஒரு யாராவது ஜபம் பண்ணுவோம். பிரைஸ் காட், எல்லாம் ஜபம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்னை மாற்றம் ஆண்டவரே ஜபம் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க.
1: தகப்பனே, இந்த ஆறாவது வார்த்தையின்படியா என் தேவன் ஆண்டவரே காடி வாங்கின பின்பு முடிந்தது என்று சொன்னீங்க. ஆமாண்டவரே, பிதாவும் அப்பா அனுப்பின காரியத்தை நீர் முடித்து முடிந்ததுன்னு சொன்னீங்கப்பா. ஆனால் நீங்க அப்பா நாங்கள் எத்தனையோ காரியங்களை எனக்கு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. நீங்க ஆண்டவரே என்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நான் அப்பா உணராம ஆண்டவரே நீர் சொன்ன எந்த கட்டளையும் கீழ்படியாம எத்தனையோ காரியங்களும் தவறி போய் ஆண்டவரே அப்பா துன்மார்க்கமா வாழ்ந்து கொண்டது என்னையும் நீர் ஆண்டவரே அப்பா இந்த செய்வேன் என்று சொல்லி போ ஆண்டவரே அப்படியே செய்த
2: இப்பொழுது சகோதரர் ஜான் பாஸ்கோ அவர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள்.

ஜெபம் செய்வோம். பரலோகத்திலே வாசமா இருக்கிற அன்பின் கர்த்தாவே, மீண்டுமாக ஏழாவது வார்த்தையை நாங்கள் தியானம் செய்யும் பொழுது கர்த்தரங்களோடு கூட பேசி எங்களை உமோடு இணைத்துக் கொள்ளுங்கப்பா. மக்கள் கூர்ந்து கவனித்து ஒப்பு கொடுக்க எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். வேத தியானத்துக்கு விரதமாய் இடம்பெற அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. கர்த்தர் கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். ஏழாவதாக பரிசுத்த லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம் 46வது வசனத்தை நாம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம் 46வது வசனம். இயேசு எடுத்துறீங்களா? இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இயேசு கடைசியாக தமது ஆவியை பிதாவின் கையிலே அவர் ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவர் சத்தமிட்டு சொன்னார், பிதாவே உம்முடைய கைகளின் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு பிதாவின் கையிலே தனது ஆவியை ஒப்புக் கொடுப்பதற்கு பல சத்தியங்கள், பலவிதமான கோணங்களிலே நாம் தியானிக்கலாம். பல காரியங்கள் இருக்கிறது, எல்லாவற்றையும் நாம் பார்க்க நேரம் இல்லை. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம், அவர் இயேசு பிதாவின் கையிலே தன்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுத்த போது நடந்த ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் பார்த்து, இதன் மூலம் எனக்கும் உங்களுக்கும் என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது, நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு காரியத்தை நாம் பார்த்து ஜபம் பண்ண போகிறோம். இங்க நாம் பார்க்கிறோம், மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார், இப்படி சொல்லி என்ன செஞ்சாரா? ஜீவனை விட்டார். அவர் உயிர் பிரிந்தது. பிதாவின் கையிலே தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். அப்படி அந்த காரியம் நடந்த பிற்பாடு என்ன அடைந்தது, என்ன நடந்ததை பாருங்க. அந்த காரியம் இயேசு சொல்லி முடித்த பிறகு வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த மத்தேயு சுவிசேஷத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம், லூக்காவுக்கும் மத்தேயுக்கும் என்ன வித்தியாசம்? லூக்கா அவர் ஒரு மருத்துவர், பவுல் கூடவே இருந்து அவர் ஊழியம் செய்து நடந்த சரித்திரத்தை அவர் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி எழுதினவர். மத்தேயு யார்? அவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய சீசர்களில் ஒருவன் மத்தை. அப்போ அந்த மத்தை என்ன எழுதுறாரு பாருங்க, 27வது அதிகாரம் 50லிருந்து நம்ம வாசித்தோம்னா, எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம் 50லிருந்து வாசிக்கலாம் சத்தமா. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவி விட்டு, அங்க ஆவியை பிதான் கையில கொடுத்தார், ஆவி விட்டார் என்று, ஜீவனை விட்டார் என்று பாருங்க. அதே தான் இங்கேயும் மத்தேயு சொல்றாரு, கூப்பிட்டு மகா சுத்தமாய் கூப்பிட்டு சார் ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரை சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. பெரிய பூமி அதிர்ச்சி உண்டானது, கண்மலை பிளக்குது, கல்லறைங்க திறக்குது. அடுத்த வசனம் சொல்லுது பார், கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான சரீரங்களும் எழுந்திருந்தது. பாத்தீங்களா? இப்போ அந்த கல்லறை என்பது எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்களா? அப்போ கல்லறையில் அது வரையிலும் இருந்த பரிசுத்தவான்கள் அங்கதான் இருக்கிறார்கள். தாவீது மறித்து தன் பிதாக்களோட அடக்கம் செய்யப்பட்டான், யாக்கோபு மறித்து தன் பிதாக்களோட அடக்கம் செய்யப்பட்டான், வாசிக்கிறோம் இல்லையா? பாருங்க, இங்க பார்க்கிறோம் இயேசு பிதாவின் கையில தன் ஆவியை கொடுத்து ஜீவனை விடும் பொழுது ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டாகிறது. பூமி அதிர்கிறது, கண்மலைகள் பிளக்கிறது, எல்லாம் ஒரு பெரிய சத்தம் உண்டாகிறது, கல்லறையெல்லாம் திறந்துருச்சு. வசனம் சொல்லுது என்ன, மரித்து போன, வாசிக்கலாம் மீண்டும், கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தமான சரீரங்களும் எழுந்திருந்துச்சு. பாத்தீங்களா? சொல்லாம அலையிலே சொல்லாமா? சொல்லுங்க சத்தமா, சொல்லாம அலையிலவையா? அது வரைக்கும் அவங்க எங்கெங்க இருந்தாங்க? ஆபிரகாம் அவரோடு இருந்திருக்கலாம், ரெண்டு பேர் உயிரோடு போனது நமக்கு தெரியும். யாரு? ஏனோக்கு தேவன் எடுத்துக்கொண்டார். எலியா உயிரோடு கூட பரலோகத்திற்கு எழுந்தருளி போனார். அதுதான் நம்ம பார்க்கிறோம். அப்புறம் மோசே என்ன செய்தாரு? தேவன் என்ன செய்தார்? போய் அவரை சொல்லுங்க, என்ன செய்யறாரு? அடக்கம் பண்ணினார். அப்போ இந்த மூன்று பேரை குறித்து நம்ம பார்க்கிறோம். இயேசு சொன்ன
அவர் உச்சரித்த பரிசுத்தவன் நிறைய பேரை நம்ம பார்க்கலாம். இயேசு யார் யார் பேர்லாம் பழைய பேர்ல சொல்லியிருக்காரு அவர் பிரசங்கத்தில், ஞாபகம் இருக்கா? இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செஞ்சப்போ நிறைய பேர் பழைய பரிசுத்தவான்கள் நிறைய பேர் சொல்லியிருப்பார். யார் யார் பேர் சொல்லியிருக்காரு? தாவீதை பற்றி சொல்லியிருப்பாரு, தாவீது, அப்புறம் ஆபிரகாம் பற்றி, ஆபிரகாம் சொல்லியிருப்பார். அவர் யாரை பற்றி சொன்னார்? சொல்லிட்டீங்களே வேற. இது கண்ண முடி யோசிக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, கேஷில் வரணும். வேற யார யார சொன்னாரு? அது வெளியே சொன்னாங்களேப்பா, எலியா, சாலமோனு, அப்புறம் சேபா ராஜஸ்திரி, அப்புறம் வேற யார் சொன்னாரு? லோத்தை பத்தி சொன்னாரு. அப்புறம் லோத்தனா ஒன்றது வந்துடணும் கூட, வேற யார் சொன்னாரு? நோவா பத்தி சொன்னாரு. அப்புறம் வேற பத்தி யார் பேசினாரு சொல்லுங்க? மோசே. அப்புறம் ஆனாக்கா எனக்கு எனக்கு அப்படிப்பட்ட கண் பார்வை வச்சிருக்கேன், இங்கே ஆனா கண்டுபிடிக்கிற அளவுக்கு கண்ணில் தெரிஞ்சு வர இருக்குது. நீ யாரு எப்படி எனக்கு தெரியும்? யாரு? தெரியலையே. ஏசு சொன்னாரா யோபதி? யாக்கோபு சொல்லியிருக்காரு, யோனா, அப்புறம் தானியேல், அப்புறம் சொல்லுங்கம்மா, அவ்வளவுதான் சொல்லியிருக்காரா? பட்டியல் போட்டு பாருங்க. யாக்கோபு பத்தி சொல்றாரு, மோசேயை பத்தி சொல்றாரு, யோனாவை பத்தி சொல்றாரு, தாவீதை பத்தி சொல்றாரு, எரேமியா சொல்றாருல, எரேமியா, எரேமியா பத்தி சொல்றாரு, சாலமோனை பத்தி சொன்னாரு, அப்புறம் எலியாவை பத்தி சொன்னாரு, எலிசா பத்தியும் சொன்னார். சொன்னாரா இல்லையா சொல்லுங்க? சொன்னாரா இல்லையா? எங்க சொல்லியிருக்காரு? தலையாரி சொன்னாரு, எங்க சொல்லியிருக்காரு? சொன்னாரு தாங்க, என்ன பண்றது? எலியா பத்தி சொன்னாரு, சொல்றாருல, எலிசா காலத்துல அநேக குஷ்டராகி இருந்தாங்க, ஆனா நாகமானத்தோட யாரும் சுகமா. அப்ப எலிசா பத்தி சொல்லியிருக்காரு. வேற யார பத்தி சொன்னாரு? தானியேல பத்தி சொல்லியிருக்காரு, சேப ராஜஸ்திரியை பத்தி சொல்லியிருக்காரு. சொல்லுங்க, அவ்வளவுதானா? அப்ப இவ்வளவு பெருசுத்தவன் பத்தி சொல்லி. ஆனா இதுல வந்து நல்லா பாத்தீங்கன்னா அந்த மகிமையில வந்து நின்றவங்களை பார்த்தா யாரு? ரெண்டே ரெண்டு பேர். யார் நிக்கிறாங்க? மோசேயும் எலியா உயிரோடு பரலோகத்துக்கு போனாலும் வந்துட்டாரங்க. மோசே தேவனை அடக்கம் பண்ணாலும் அவரும் அங்க வந்துட்டாரு. வேற யாரும் வரல. அப்ப மத்தவங்களும் எங்க இருந்தாங்க? இப்ப பாக்க இயேசு தன் ஆவிய பிதாவின் கையில கொடுத்த பிறகு என்ன நடக்குது? போ, கல்லறைகள் எல்லாம் திறந்தது. அந்த மரித்து போன பரிசுத்தவன் எல்லாம் என்ன செய்யறாங்க? போ, எழுந்திருக்கு, உயிர் அடைஞ்சிட்டாங்க. ஆனா என்ன ஒரு விஷயம்னா, வெளியே வரல, உள்ளதான் இருக்கிறாங்க. வெளியே வரலங்க இருக்காங்க, போ, உள்ளதான் இருக்கிறாங்க. அடுத்த வசனம் சொல்லுது, அவர் உயிர் தெளிந்த பின்பு அவர்கள் இவர்கள் கல்லர்களை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்த அநேகருக்கு காணப்பட்டார்கள். அப்ப உயிரோடு எழுந்த அது வரைக்கும் எங்க இருக்கிறாங்க? இப்ப இயேசு வந்து பரலோகம், இப்போ பிதாவே இவன் கையில் ஆவி ஒப்பு கொடுத்துட்டார், இப்போ கல்லறை திறந்து இவங்களை கல் உயிரோ எங்க இருக்கிறாங்க? எல்லாரும் இப்போ கல்லறைக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஐயோ, இயேசு எப்படா உயிர் தெளிவாரு? அவர் உயிர், நம்பையும் உயிராயிட்டோம், அவர் என்ன செய்ய போறாங்க? எல்லாரும் அருமித்தா உரானாக்கிய வாசிக்கிறல, யாரு? யோசேப்பு, நிக்கத்தோமோ எல்லாம் கொண்டு போய் வேணும் செய்ய கல்றையில அடக்கம் செய்ய போறாங்க. மூன்றாம் நாள்ல உயிர் தர. அப்ப ரெண்டு நாள் இன்னும் வெயிட் பண்ணும். இயேசு வேற இப்ப இறந்துட்டாரு, அவர் இறந்துட்டா நம்மளும் உயிர் தெளிந்துட்டோம். இப்ப வெளியே வர முடியும், எங்க இருக்கணும் இப்ப எல்லாரும்? உயிரோடு கல்றக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. கல்றக்குள்ளே என்ன செஞ்சாங்க தெரியல, நான் அந்த டைம்ல இல்லை, எனக்கு தெரியல. கல்றக்குள்ளேயே இருக்கிறாங்க அவங்க. என்ன பேசினாங்களோ, என்ன ஜெபம் பண்ணாங்களோ நமக்கு தெரியாது. அப்போ இயேசு கிறிஸ்து உயிர் தெளிந்த பின்பு இவங்க என்ன கல்லறை வீட்டில் சேர வெளியே புறப்பட்டு வராங்க. எல்லாருக்கும் பார்க்குற, என்னடா எருசலேமு எப்படி மாறிடுச்சுப்பா, இந்த பக்கம் வந்தா என்ன பிரதர், என்ன மாறிடுச்சு, என்ன கட்டடம், இந்த இறைவனை ஆண்டு நாங்கள் இருந்தப்போ எப்படிலாம் இருந்துச்சு, இப்போ எப்படி சொல்கிறாங்க. அப்போ எருசலேமுக்கு வந்து ஆபிரகாம் பார்த்து, என்னயா இப்படி ஆயிடுச்சு எருசலேமு, தாவீது பார்த்துருப்பார், நான் அரசாண்ட எருசலேமா இது, அவர் ஒரு அங்கே ஒரு வீட்டு போட்டிருப்பாரு. அப்போ பாருங்க,
பரிசுத்தவான்கள் போட்டிருக்க சாலம் பத்தி சொல்ல தெரியல. அப்போ ஒருவேளை எல்லாம் வந்து பார்த்துருப்பாங்க, ஒருவேளை எப்படி இருந்திருக்கும். அப்போ எல்லாம் என்ன விளங்குது, இயேசு பிதாவின் கையில் தன் ஆவி கொடுத்தனால தான் என்ன ஆகுது, இப்போ எல்லாரும் பல்லோத்திற்கு போகிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அது வரைக்கும் அவங்களை எங்க இருக்கிறாங்க சொல்றேன், எங்க இருக்கிறாங்க, கள்ளத்தில் இருந்தாங்க. இப்படித்தானே பைபிள் சொல்லுது, சொல்லுங்க அலையிலே சொல்லுங்க அலையிலூயா. அவர் உயிர் தந்த முதலாவது நாங்கள் பரலோகத்துக்கு போகணும். அதான் மரியால் போய் அப்படி அப்படி ஒரு பாத்திரம் தொட போறாங்க, சொல்றாரு மரியால என்ன நீ தொடாதே, இன்னும் பரலோகம் பிதாவிட்ட இன்னும் நான் ஏறி போகல. அதை மூன்றால் என்னங்க செஞ்சாரு அவர், இயேசு போய் தூங்கிட்டு இருந்தாரா, அவர் தூங்கிட்டு இல்லாரு, என்ன செஞ்சாரா, ஒன்னு பேதில் வாசித்து பாருங்க. இங்க இருக்கிறவங்கலாம் தூங்குறவங்களாம் செத்து போனவங்களாம் உயிரோட எழுப்பி விட்டுட்டு இவங்க எல்லாம் கல்லறையில் உட்காந்து இருக்கிறாங்க. இவர் என்ன பண்றாரு பாருங்க, மரித்து அவர் கல்லறையிலே இருக்குல்ல, அவர் எங்க போனாரு பாருங்க. மூன்றாம் அதிகாரம், ஒன்னு பேதர் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா 18-19 வாசிக்கலாமா. ஏனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவ நிமித்தம் ஒரு தடம் பாடுபட்டார், அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவிலே விற்பிக்கப்பட்டார். அந்த ஆவிலே அவர் போய் எங்க சொல்றாரு, காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கம். அந்த ஆவிகள் யாரு சொல்றாரு பாருங்க, அந்த ஆவிகள் யாருன்னா, பூர்வத்தில் நோவா பேலை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே நீ தேவ நேடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்படியாமல் போனவைகள். பாருங்க, அது வரைக்கும் நோவா காலத்தை சொல்ற எல்லாரும் வலிஞ்சு போயிட்டாங்க, தண்ணீர்ல போயிட்டாங்க, இந்த எல்லாரையும் கொண்டு போய் எங்க அடைக்கிறாங்கப்பா, காவல் வீட்டில் அடைச்சி வைக்கிறாங்க. அவங்களுக்கு இயேசு பத்தி தெரியாது, அவங்க ரத்தம் இயேசு ரத்தம் சிந்தை பண்ணல. இப்போ இயேசு போறாரு, இப்போ இயேசு அன்பை பாருங்க எப்படின்னு மறித்து உயிர் இப்போ இங்க அடக்கம் பண்ணிடுறாங்க. இங்க இருக்கவங்களாம் பரிசுத்தவான்லாம் ஒரு பக்கம் என்ன செஞ்சுட்டாங்க, உயிரோட எழுந்து வெளியே வரல. எங்க இருக்கிறாங்க இப்போ எல்லாரும், கல்றக்குள்ளே உட்காந்துருக்குறாங்க. அப்புறம் உட்காந்துருப்பார் ஒரே எல்லாம் எல்லாம் ஒரே கல்றையில் எப்படி இருந்திருக்கும் பாரு, குடும்ப கல்றை வேற, குடும்ப கல்றை எப்படி இடம் பத்துச்சோ தெரியல, அதில் அவர் அந்த காலத்து கல்றை வேற மாதிரி இருக்கோ நமக்கு தெரியாது. குடும்ப கல்றை வேற எல்லாம் ஒன்றா உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க, ரெண்டு நாள் எப்படி தான் வெயிட் பண்ணாங்க, என்ன சாப்பிட்டாங்களோ தெரியல, உட்காந்துருக்காங்க. இவர் என்ன செஞ்சார், எந்திரிச்சு இப்போ போய் காவலில் ஆவிகளுக்கு போ அங்கே போறாரு. எல்லாம் இவங்கெல்லாம் யாரு, நோவா காலத்தில் அவ்வளோ பேர் வாழ்ந்துருப்பாங்க, அந்த ஆவிலாம் உட்காந்துட்டு இருக்குதுங்க, எல்லாம் கட்டப்பட்டுருக்குது, இருளில் உட்காந்துருக்கு. இப்போ போய் அவர் சொல்றாரு, உங்களுக்காக நான் மறித்தேன், உங்களுக்காக என் ஜீவனை கொடுத்தேன் என்றது. இந்த சத்தியத்தை என்ன செய்யற, அந்த மக்களுக்கு அங்க போய் பிரசங்கித்தார். நோவா பிரசங்கிச்சு 120 வருஷம் திருந்தாதவங்க, இப்போ ஒருவேளை இயேசு போய் என்ன சரி, இப்போ காவுள்ள ஆவிகளுக்கு போய் பிரசங்கிக்கிறார், அவ்வளவுதான் அங்க போடப்பட்டிருக்குது. அந்த மக்கள் ஒருவேளை மனம் திரும்பியிருக்கலாம், இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஐயோ, இந்த நோவா காலம் எங்க இருக்கு, இயேசு காலம் எங்க இருக்கு, எவ்வளவு நூற்றாண்டு கடந்துருச்சியா. ஒருவேளை அந்த இருள நெருப்புல இருள கஷ்டப்பட்டு, ஐயோ இந்த இடம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சம்பாதித்து வைத்த ரட்சிப்பை நாங்க இன்றைக்கு ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்லி எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டாங்களோ நமக்கு தெரியாது. ஏற்றுக்கொண்டிருக்கலாம், பிரசங்கிச்சுக்கார்ல அவ்வளவு கூட்டத்துல ஒரு கூட்டம் மக்கள் ஏற்றுக்கொண்டிருந்திருக்கலாம். அதை குறித்த சரித்திரம் பைபிள்ல போடப்படல, இருக்கலாம் இல்லையா. இப்போ அப்ப அதுல ஒரு கூட்டம் மேல பரலோகத்து போயிருக்குமா, எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. இப்போ மூன்றாம் நாள் ஆயிருது, இயேசு உயிர் தெழுந்துட்டாரு. ஹலேலூயா சொல்லுங்க, ஹலேலூயா. இப்போ இங்க பார்க்கிறோம் பாருங்க, இவங்கெல்லாம் உயிர் தெழுந்து என்ன செஞ்சாங்கன்னா, பரிசுத்த நகரத்தில் என்ன பண்ணாங்க, அவங்க பிரவேசித்து 52-53 மறுபடியும் மாசிகள் 52 கல்லறைகளும் திறந்தது, நித்திரடைந்திருந்த அநேக பரிசுத்தமான சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர் தெழுந்த பின்பு அவர்கள் கல்லறை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து என்ன செய்தாராம், அநேகருக்கு காணப்பட்டார்கள். இல்லையா சொல்லுங்க, அநேகருக்கு என்னங்க, அது செத்து போன ஆள்லாம் எழுந்து உயிரா எழுந்து அங்கங்கா காணப்படுறாங்க. இப்ப நினைச்சு பாருங்க, இந்த உயிர் இந்த குட் ஃப்ரைடே ஆறத முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் பாக்குறீங்க, திடீர்னு பார்த்தா கட்டில உங்க அப்பா உட்காந்துட்டு இருக்கிறாரு, என்ன செய்வீங்க, சோத்திரம்பான்னு சொல்லுவீங்களா, ஓடியாருவீங்களா, ஐயோ இயேசு நாமத்தில் பிரைஸ் காட். எவ்வளவு பேர் நம்ம சொல்லும், எவ்வளவு பேர் நம்ம சொல்லுவோம், கட்டுக்கிறேன் நீ பரலோகத்தில் இருக்கிற இங்க உட்காந்துருக்கியா. எத்தனை பேர் 40 நாள் போய் எல்லாருக்கும் எது வரைக்கும், இயேசு மேல பரலோகத்துக்கு சொல்லுங்க போற வரைக்கும். அப்ப எங்கெல்லாம் சுத்திருப்பாங்க, என்னெல்லாம் பார்த்திருப்பாங்க, எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும்ல. இப்போ இயேசு 40 நாட்கள் இந்த உலகத்தில் இருந்து சீசர்களுக்கு தன்னை என்ன விடி காமிக்கிறாரு, உயிருள்ளவராக காண்பித்து இப்போ போறாரு பரலோகத்துக்கு. அவர் போறாரு, அங்கே போனா பரலோகத்துக்கு போறாங்க, அங்கே சொல்றாங்க இல்லையா,
நம்பிக்கையுடைய சொல்றல கதவுகளே நீங்க வாசித்து பாருங்க, 24 சங்கீதம் வாசித்து பாருங்க. சங்கீதம் 24 ஒரு ஒரு முன்னறியா மாதிரி கொடுக்கப்பட்டிருக்காங்க பாருங்க. 7 வாசல்களே உங்கள் தலைகளை அனாதி கதவுகளே உயரங்கள், மகிமின் ராஜா உட்பிரவேசிப்பா. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமை பராக்கிரம் உள்ள கர்த்தர், யுத்தத்தில் பராக்கிரம் உள்ள கர்த்தராமே. உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமின் ராஜா. யார் இந்த மகிமின் ராஜா? அவர் சேனையின் கர்த்தரானவர், அவரே மகிமின் ராஜா. இந்த மகிமின் ராஜா பரலோகத்தை திறந்து அவர் உள்ளே போகிறார். ஹலே லூயா. அவருக்கு பின்னால கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா அந்த கடல எழுதாங்கல்ல, எல்லாம் பரலோகத்துக்குள்ள போறாங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாத்தீங்களா? ஹலே லூயா. அந்த இயேசு அதுக்காக தான் உங்களுக்கு எனக்கு இப்போ ஜீவனை கொடுத்திருக்கிறார், உயிரை கொடுத்திருக்கிறாரு. அவர் முன்னால போயிட்டாரு, பரிஸ்தவன்லாம் போயிட்டாங்க. இப்ப நம்மளும் என்ன செய்யணும்? எல்லாரும் இப்போ நாமும் போகணும். அந்த கடலாம் திறந்து பரிசுத்தவான் எழுந்தது போல இப்போ ஒரு சம்பவம் நடைபெற போகுது. கடைசிய காலம் துணிக்கும். கிறிஸ்துக்களை மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக என்ன செய்வோம்? மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்படுவோம், அவரோடு கூட இருப்போம். எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த சம்பவம் நடைபெற போய் இதற்காக தான் இயேசு தன்னுடைய ஆவி யார் கையில் கொடுத்தாரு சொல்லுங்க. பரலோகத்துக்குள்ள நம்ம ஈஸியா நுழைய முடியாது, அங்க ஒரு அதிகாரி இருக்கிறாரு. இங்க எப்படி சிறை திரைச்சீலை கிழிக்கப்பட்டதோ அது எதற்கு அடையாளம்னா ஒரு மாம்சத்துக்கு அடையாளம். பாருங்க, நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் போக முடியாது பரலோகத்துக்குள்ள. அங்க ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு என்ன பேர் தெரியுமா? வாசித்து பாருங்க, எபிரேயர் புஸ்தகம் 10:21 வாசிக்கிறோம். அப்படியா எபிரேயர் 10:21, தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரிய நமக்கு ஒருவர். அந்த தேவ வீட்டுக்கு யார் அதிகாரி? ஜீசஸ் தான் அதிகாரி. அந்த வீட்டுக்கு போனா அவரை தாண்டி போக முடியாது. அல்லேலூயா. அங்க பரலோகத்துக்கு போனா அவரை தாண்டி தான் உள்ளே போக முடியும். அந்த பரலோக வீட்டுக்கு அதிகாரி யாரு சொல்லுங்க? அப்ப அந்த அதிகாரி நீங்க போய் பேசாம உள்ள போக முடியுமா? இங்கே பழக்கலாம், அங்க போனா யார் பாரு? அப்படியா கத்தாவே கத்தாவே அப்படியா, யாரு தெரியலையே, உன்னை பார்த்த மாதிரி இல்லையே. ஆண்டவரே நான் திருவிருந்துக்கு வந்தேன், ஆண்டவரே எங்க தெருவிலேயே நடந்து போனீரே, ஆண்டவரே உங்களோடு போஜனம் பண்ணிடுமே ஆண்டவர். அப்படியா, யாருன்னு தெரியலையாப்பா உன்னை. அவர் அதிகாரி உட்கார்ந்து இருப்பாரு. இந்த அதிகாரி கிராஸ் பண்ணி தான் உள்ளேயே போக முடியும். நானே வழியும் சத்தியமும் அவரெல்லாம் உள்ள என்ன இல்லாமல் ஒரு பிதாவிடத்துல அவரை தான். அப்ப அதுதான் சொல்றது, அவர் தான் அதிகாரி. இந்த அதிகாரி இல்லாமல் உள்ள போக முடியாது. புரிந்ததுங்களா? இப்ப புரிந்ததா சொல்லுங்க. என்ன இல்லாமல் ஒரு யார்கிட்ட வர முடியாது? பிதாட்ட பரலோகத்துக்குள்ள போகணும். அந்த பிதாவாக்கி தேவன் அந்த ஒளிமயமான அந்த கர்த்தர்கிட்ட போய் ஒருத்தன் சேரணும்னா அந்த வீட்டுக்கு அதிகாரி தான் யார்? இப்போ இயேசு. ஹலேலூயா. அந்த இயேசு தான் அவருடைய உயிரை கொடுத்தது மாத்திர, ரத்தத்தை இங்க சிந்தினாரு, ஆவியை பிதா கையில கொடுத்தாரு. ஹலேலூயா. ரத்தம் எனக்கும் உனக்கும் நமக்கு, அந்த ஆவி அங்க பிதா கையில கொடுத்ததுனால தான் எல்லாம் செத்து போறவங்களாம் உயிரா எழுந்து எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ கடையில் ஐயோ இயேசுவே சீக்கிரம் வாங்கப்பா பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டீங்களா, மக்களுக்கு பொறுமை இருக்காது இல்ல, நினைச்சு பாருங்க. நம்மள மாதிரி தான் அவங்களும் இப்பவே பொறுமை இறந்துட்டோமே, என்னடா எப்படியே கொடுப்பாங்க, போய் சேரல அப்போ மழை வர மாதிரி இருக்குது. சில அடிச்சு சொல்லுவோம், குட் ஃப்ரைடேக்கு மழை வரும் பிரதர் அப்படின்வாங்க. மழை காணும், மழை வரும், சீக்கிரம் விட்டா போதுமே, நான் பொறுமை இறந்தோம். அதனால தான் இப்போ ரத்த சாட்சிலாம் பாருங்க என்ன செய்யறாங்க. ஆண்டவரே எது வரைக்கும் நீங்க பேசாம இருப்பீங்க, சீக்கிரம் இறங்க ஆண்டவரே, ஏன்னா அடிச்சவன்லாம் இப்போ அடிக்க ஜெபிக்க பொறுமை மக்கள் இழந்துடுறாங்க. அவங்க சொல்றாங்க, நீ கொஞ்சம் காலம் நீங்க இன்னும் கொஞ்சம் இலைப்பார வேணும், ரத்த சாட்சி எண்ணிக்கை நிறைவேறு, கொஞ்சம் பொறுமையா இருங்க சொல்றாங்க பாத்தீங்களா. அப்ப இவங்க 2 எப்படித்தான் கலரக்குள்ள உட்காந்துருந்தாங்க. நம்ம இங்க ஃபேன் காத்துல உட்கார முடியலங்க நம்மளால. எருசலேம் நினைச்சுப்பாங்க, எவ்வளவு வெயிலான காலம் வேற. இப்ப நம்ம ஏப்ரல் மாசம் அங்க எப்படி இருக்கும், இதே மாதிரிதான் அங்க வெயில் இருக்கும். எப்படித்தான் அந்த எருசலேம்ல கலரக்குள்ள குடும்பம் கலரைக்குள்ள எப்படித்தான் அத்தனை பேரு உட்காந்துட்டு இருந்தாங்களோ தெரியாது. எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க, எப்படா வருவார் இயேசு, எப்ப உயிர் தெளிவாரு, நோவா காலத்துல அத்தனை மக்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, எப்படா வருவார், எப்படா வரும் பாத்துட்டு இருந்தாங்க. 3 கல்லறை வெடித்தது. ஹலேலூயா. இயேசு வெளியே வந்தார். அப்படியே எல்லாருக்கும் அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு, இவங்க எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. பார்த்தா என்னடா அது, எருசலேம் எப்படி இருக்குன்னு சொல்லியா, அவங்கவுங்க உலாவிட்டு 40 எவ்வளவு ஜாலியாக இருந்திருக்கும். பரலோகத்துக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போறதுக்காக தான் இயேசு தன்னுடைய ஆவியையே சொல்லுங்க யார் கையில் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு நீங்க அது விசுவாசித்தீங்கன்னா கலத்தின் 3:4 சொல்லப்பட்டிருக்குது, 6 அந்த ஆவியை உங்களுக்குள்ள எனக்குள்ள அனுப்புகிறார் பாருங்க. 4
ஆறாவது வசனத்தை வாசித்து பாருங்க. மேலும் நீங்கள் புத்திரனாயிருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்புவார். அந்த ஆவியை அனுப்புவார். நம்ம ஜபம் பண்ணுவோம், நம்ம ஆண்டுக்குள்ள வருவோம், பரலோகத்துக்கு ஒரு நாள் போய் சேர்வோம். ஆமென் சொல்லுவோமா? ஆனா எல்லாருக்கும் ஒரு ஒரு வீடு இருக்கிறது. ரெண்டு குந்த 5:1 சொல்றாரு, கைகளால் கட்டப்பட்ட, சொல்லுங்க, கைகளால் கட்டப்பட்ட வீடா கையில் கட்டப்படாத வீடா? வாசிங்க 2 Corinthians 5:1. ஜெபமணி முடிக்க போறோம். 2 Corinthians 5:1. பூமிக்குரிய குளிரமாகி நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு. அந்த நித்திய வீட்டுக்கு அதிகாரி தான் யாரு? இயேசு. அவர் எல்லாம் உள்ள போக முடியாது. என்ன இல்லாமல் ஒரு தமிழத்தில் வரான். அதுங்களா, இயேசு இல்லைன்னு, இயேசு இல்லாமல் நேரம் போயிடலான்னு போக முடியாது. அவர் தான் வழியும் சத்தியம் ஜீவன். அவர் தான் நானே வாசல் என்றார்ல, அவர் தான் சொல்றாரு நித்திய வீடு. அதனால தான் இங்க வாசிக்கிறோம். வாசித்து பாருங்க, பிரசங்கி புஸ்தகத்தில் வாசித்து பாத்தீங்கன்னா, மனுஷனுக்கு கொஞ்ச நாள் தாங்க உலகத்தில் இருக்க முடியும். அப்புறம் மனுஷன் புறப்பட்டு போகணும்ல, எங்க போகணும்னு சொல்றது பாருங்க. பிரசங்கி 12 வாசிக்கிறோம் பாருங்க, 5 வசனம். மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி வாதுமை மரம் பூ பூத்து வெட்டி கிளியும் பாரமாகி பசித்தீவனமும் அற்று போகிறதற்கு முன்னும். பாத்தீங்களா, நம்ம என்னது வாத மரம் பூ பூக்குது எல்லாம் பாருங்க, முடியலா கலராயி வெட்டுக்கிளி மேல உட்காந்த கூட ஐயோ பாரமா இருக்குதுப்பா, இந்த லுங்கி கூட தினால மேல பிடிச்சிட கூட போத்த முடியலப்பா, இதை கொஞ்சம் எடுத்துருங்கப்பா. வெட்டுக்கிளி கூட பாரமாகும். அப்புறம் என்னது, பசி பசி தீபனமும் சாப்பிட மனசே இல்லைங்க, பசியே இல்லை சொல்றல, பசியே இல்லை. ஒரு சின்ன பிடிச்சு கூட போத்த முடிய மாட்டேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா. வாதம் மாதிரி என்னாகுதான், போ பூ பூக்குது, எல்லாம் பூ பூக்குது, நினைச்ச முடிவு வருது, அவ்வளவுதான் ஆயிட்டே இருக்குது, போயிட்டு எல்லாம் மாறிட்டே இருக்குது. சொல்லிட்டு அற்றுப்போகு முன்னும் மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனால் துக்கம் கொண்டாடுகிற வழியிலே தெரியாததற்கு முன்னும் ஆண்டவர் நினைச்சிருங்க என்றார். நித்திய வீடு பாத்தீங்களா, அந்த நித்திய வீட்டுக்கு போகணும். அந்த நித்திய வீட்டுக்கு தான் ஆசாரியர் யாரு, அதிகாரி யாரு, இயேசு. அங்க போகணும். என்ன பண்ணிருக்க, அந்த வீட்டுக்கு போகணும், அந்த வீட்டுக்கு போகணும். கர்த்தர்ட்ட கேட்கிற ஆண்டவரே, அந்த வீட்டுக்கு எங்களை நீங்க ஆயத்தப்படுத்துங்க. பாத்தீங்களா, அதான் சொல்றாரு பவுல் சொல்றாரு, நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்குது, அந்த இடத்துக்கு போறதுக்கு தான் நம்ம ஆசைப்படணுங்க. எங்க வேணா அந்த உலகத்துல போயிடலாம், காசு கொடுத்தா மேல போக முடியாது. செபிக்கலாமா ஆண்டவர்ட்ட, ஆண்டவரே எவ்வளோ பெரிய பாக்கியத்தை வச்சுருக்கிறீங்கப்பா, அந்த ஆவி எங்களுக்குள்ள தாங்க, நாங்களும் உண்மை போகல மாறணும் ஆண்டவரே, அந்த பரலோகத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ளணும் ஆண்டவரே. இயேசு சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில், அதுக்கு பேர் தான் வருகை, ரகசிய வருகைன்னு சொல்றோம். ஹலே லூயா. அதுதான் நெருங்கி கொண்டிருக்குது, இப்போ பக்கத்தில் இருக்குது. நம்முடைய காலத்தை நம்ம காண போறோம், அந்த வருகையில போறோமா இருக்கிறோமா என்பது நம்ம கையில தான் இருக்குது. ரகசிய வருகை அப்படியே திடீரென்று காணப்படாமல் போ. இதோ ரகசியத்தை சொல்கிறேன், கடைசி காலம் தொடிக்கும். அப்புறம் என்ன செய்வாங்களாம், மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்க நாம ஒரு கண் இமை பொழுதுல என்ன செய்வோம், எல்லாரும் நம்ம மர்ரூமாக்கப்படுவோம். கண் இமைக்கும் நேரத்தில் மர்ரூமாக்கப்படுவோம், பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள. அந்த பரலோகத்துக்கு போக ஆசை இருக்கிறதா உங்களுக்கு, ஆசை இருக்கிறதா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட உங்களை அர்ப்பணம் செய்யுங்க. அதுக்கு தான் ஆண்டவர் என் பிள்ளைங்க என்று என்ட்ட வரணும். அதனால தான் இயேசு பிதாவோட ஜெபம்னு சொல்றாரு, ஆண்டவரே நான் இருக்கிற இடத்துல எவரிலும் இருக்க முடியவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். பாத்தீங்களா, இயேசு நரகத்துக்கு போக விரும்பல. தேவன் மிரட்டுகிற தேவன் அல்ல, நீ இப்படி பண்ணனா உன் வெட்டிடுவேன் குத்திடுவேன் அப்படி பண்ணுறனு தேவன் அல்ல. அவர் விருப்பம்லாம் என்ன, நான் எங்க இருக்கிறேனோ அங்கே இவர்களையும் இருக்கும்படி இவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். பார்த்தீங்களா, அவர் இருக்கிற இடத்துக்கு போகணும். அந்த வீட்டுக்கு அதிகாரி அவர் தான், அவர் ரத்தத்தை சிந்தி தான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த வீட்டுக்கு போகணும், அவர் ரத்தத்தால் கழுவுப்படணும், அவர் கேட்ட ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழணும், அவர் ஆவியால் நிரப்பப்படணும். பிதாவின் சித்தம் செய்தா அவர் பரலோகத்துக்குள்ள போக முடியும், சதா காலம் இயேசுவோடு கூட வாழ முடியும். இந்த இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார், த
தனக்கு அருமையானவர்களை இப்ப இங்க இருக்கிற இத்தனை பேர் நம்ம எல்லாம் இருக்கிறோம், எவ்வளவு பேர் பூமியில காத்திருக்கிறாங்க, இவங்க எல்லாம் மறுபடியும் கல்றக்குள்ள இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் கூப்பிட்டு கிறிஸ்துக்கள் மறித்தவர் முதல்ல எழுந்திருப்பாங்க, நம்ம எல்லாம் ஒரு கூட்டத்தை கூட்டி போய் 7 வருஷம் அங்க இருப்பாங்க. அதுக்குள்ள அந்தி கிறிஸ்து உலகத்தை கைப்பற்றி அவன் ஒரே நாடு ஒரே ஆட்சி ஒரே உலகம் சொல்லி அவன் அரசாட்சி செய்து கொண்டிருக்க அந்த நேரத்தில் மீண்டும் இயேசு இறங்கி வருவார். அந்தி கிறிஸ்தன் ஆட்சியை அப்புறப்படுத்தி இயேசு ராஜாதி ராஜாவாய் 1000 வருஷம் அந்த உலகத்தில் அரசாட்சி செய்வார். ஹலிலோயா, இயேசு வரப்போகிறார், இயேசு அரசாட்சி செய்ய போகிறார். ஹலிலோயா, இயேசு நேசிக்கிறார் என்று சொல்வதை போலவே இயேசு இந்த உலகத்தை ஆளப்போகிறார், இயேசு இந்த உலகத்தில் அரசாட்சி செய்ய போகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 1000 வருஷம் அரசாட்சி செய்ய போகிறார். அந்த அரசாட்சி நீங்களும் நானும் அவரோடு கூட இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. இதுதான் நம்ம பெரிய ஒரு மனிதனை குறித்த ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிறாரு. 1000 வருஷம் அரசாட்சி நடக்க போகுது, எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அதற்கு பிறகு எல்லாம் சாத்தான் கட்டப்பட்டு அவன் 1000 வருஷம் காவலில் இருப்பான். அந்த கிறிஸ்து தீர்க்கது எல்லாம் அந்த அக்னிக்கல்ல தூக்கி எறியப்படுவாங்க. கொஞ்ச நாள் பிசாசு கட்டவிழ்க்கப்படுறான், மீண்டும் அவர் கூட்டத்தை கூட்டி சேர்ப்பான், இவங்க எல்லாரையும் கட்டி மறுபடியும் அந்த அக்னி கடலில் போடுவார். எல்லாம் புதிய வானம் புதிய பூமி எல்லாம் உண்டாயிரும். இந்த பூமி சூரிய குடும்பத்தோடு இருக்கிற பூமி பரலோக குடும்பத்தோடு இணைக்கப்படும். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய காரியம் நடக்க போகிறோம். இதெல்லாம் எப்போ நடக்க போகுது, நாம் வாழ்கிற காலம் நடக்க போதுங்க. எவ்வளோ பெரிய சந்தோஷம், பல ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோட இப்போ இருக்கிற பரிசுத்தவான்ல நேமெல்லாம் எப்படிப்பட்டவங்க, நம்ம பெரிய பாக்கியவானுங்க. அதனால தான் எப்படி 12 சொல்லுது, நம்மை எல்லாமல் அவங்களாம் பூர்ணராகாதபடிக்கு. எப்படி 11 சொல்றாரு, நம்ம இல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷ நன்மையான ஒன்றை வைத்தார். நீ விசேஷித்தவங்க. ஆமேன், நான் விசேஷித்தவங்க. ஹல்லேலூயா. இயேசுரத்தினால் கழுவப்படுற ஒவ்வொருத்தரும் விசேஷித்தவங்க. ஆபிரகாம் இயேசுரத்தினால் கழுவப்படல, தாவீது இயேசுரத்தினால் கழுவப்படல, தானியேல் கர்த்தரை பார்த்தாரு இயேசுரத்தினால் கழுவப்படல. நினைச்சுப்பா எத்தனை பரிசுத்தவான் உலகத்துல வாழ்ந்தாங்க இயேசு ரத்தத்தினால் கழுவப்படல. நீங்களும் நானும் தான் யாரு, இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்டவங்க. அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்குது. ஹல்லேலூயா. அவங்க சாதாரண பரிசுத்தவானுங்க, நான் இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்ட பரிசுத்தவானுங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் காத்திருக்குது பாத்தீங்களா. ஆகவே இது விசுவாசிக்கிறவங்க எழுந்து நின்று, ஆண்டவரே அந்த மகிமையின் ஆவி எனக்குள்ள தாங்க, ஆண்டவரே ஐயா எனக்கு இப்படிப்பட்ட பாக்கியத்தை தாங்கப்பா, ஆவியான எனக்குள்ள வர வேண்டும் என்று சொல்லி வாஞ்சோடு கூட கேட்போமா. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு தன் ஆவி எப்படி கொடுக்கிறாரு, பரிசுத்தாவி மூலமா இந்த ஆவியானவரை நமக்குள்ள கொண்டு வருகிறார். இயேசுவின் ஜீவனுள்ள ஆவி, அந்த ஜீவன் நமக்குள்ளே வருகிறது. பிரேஸ் கா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம் எல்லாரும். ஹல்லேலூயா. கடைசியா நம்ம ஜெபம் பண்ணி நிறைவு செய்ய போகின்றோம். 5 நிமிஷம் தான் கலைஞ்சு போகாது, இருங்க, 5 நிமிஷம் தான் கூட்ட முடியும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தரை நோக்கி பார்த்த ஆண்டவரே, எவ்வளோ பெரிய காரியங்கள் ஏற்படுத்தி வச்சிருக்கீங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்கப்பா என்று சொல்லி அக்கா ஜெபம் பண்ண போறாங்க. அவ்வளோ ஒரு கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் நம்ம ஜெபம் பண்ண போறோம்.

0: மகிமையினாவியே உங்க ஆவி எங்களுக்குள்ள தாங்க. அக்கா கூட சேர்ந்து எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம்.
1: ஸ்தோத்தரிக்கிற சப்பா நன்றியோடு மே துதிக்கிறோம். மகத்துமில்ல ராஜாவே மே துதிக்கிறோம். எங்கள் தேவனாய் கர்த்தர் உயிருள்ளவராய் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா அமை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு வசனமும் எங்கள் உள்ளத்தில் பதித்தொருளும் விலை அப்போ எழுதி கொடுக்க முடியாது. கெஞ்சுகிறோம் ஆண்டவரே, கெஞ்சுகிறோம் அப்பா ஆண்டவரே. மே ஸ்தோத்திரம் நீ வரப்போகிறீர் ஆண்டவரே. நம்மளை அறியக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. அப்பா பிதாவேன் கூப்பிடக்கூட குமார் ஆவி எங்கள் இதயத்தில் அனுப்ப வேண்டுமா செபிக்கிறோம். சிக்கபாலா சிக்கபாலா ரீக்கபாலா ரீக்கபாலா ரீக்கபாலா ரீக்கபாலா ரீக்கலவா பர்சம் நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. பிதாவின் ஒப்பு கொடுத்தீங்களா பர்சுத்தாவின் அபிஷேகம் குமாரோட ஆவின் அபிஷேகம் இதயத்தில் பதித்தரல முடியாது செபிக்கிறோம். எங்களுக்கு தங்கியிருக்க முடியாது செபிக்கிறோம். நீர் எப்படி ஆண்டவரே எழுந்த உடனே மற்றவங்களுக்காக சத்தியத்தை சொல்ல போனீரே கேத்தாவே. அப்பா நாங்களும் அந்த ஆத்மா பாரமுள்ளவர்களா இருக்கணும் ஆண்டவரே. நீ பலாக்காரபா ஷீபாரதாலக்காரம் எரிக்கப்பா ஆண்டவரே. எழுந்த உடனேயும் நீ பத்தியத்த அப்பா மீ ஸ்தோத்திரம் ஐயா கீழ்படியாத ஆவி மக்கள் மத்தியில் போய் சொன்னீரே அப்பா. அந்த ஆத்மா பாரு, அந்த ஆத்மா தாகம், அந்த அப்பா மீ ஸ்தோத்திரம் உமக்குள்ள இந்த தாகம் வாஞ்ச எங்களுக்கு பெருக்கெடுத்து ஓடட்டும் ஆண்டவரே. கெஞ்சிரமையா கெஞ்சிரமையா. நாங்கள் வசவசம் சத்தியத்தை கேட்டுட்டு விட்டுறக்கூடாதப்பா. எங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிதாக்கப்பட வேண்டிய நேரம் ஆண்டவர். பரலோகத்தின் தேவனேவை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் செபிக்கிறோம் ஐயா. பரிசுத்தவன் அபிஷேகத்தால் நாங்கள் சம்பூர்ணம் நிரப்போம் நிரப்போம் நிரப்போம் நிரப்போம் நிரப்போம். அக்கில் நிரப்பு வல்லமேல் நிரப்போம், தே பிரசலத்தில் நிரப்போம், தே மகிமேல் நிரப்போம். கத்துடைய வல்லமில் கரை செயலாட்டபடியாக செபிக்கிறோம். ஒவ்வொரு குள்ளி அந்த வாழ்க்கை ஆண்டவரையுமே ஸ்தோத்திரம். நீ உயிர் தெரிந்த வல்லமை எங்களை நிரப்பட்டு நீ உயிரோடு இருக்கிறோயா. மறித்து தேவர் அல்லாண்டர் மறித்தேன், ஆனால் இதோ சதா காலம் உயிரோடு இருக்குன்னு சொன்னீரே. அந்த உயிர் தெரிந்த வல்லமை எங்களை முழுமையாக நிரப்பட்டு காத்துக்கொள்ளும் மகிமுள்ள கத்த மகத்தான காரியத்தை செய்யுங்க. உங்கள் நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. அன்றைய ஆச்சு இன்னும் வல்லமையை பயன்படுத்துங்க. கத்தோடைய வக்காரம் தாங்கட்டும். எல்லாரும் கேட்டு ஒரு காலி விட்டக்கூடாதப்பா. எங்களுக்குள்ள வைத்து நாங்கள் அதை கை கொண்டு உங்க சித்தத்தை செய்ய எங்களுக்கு பலன் கொடுங்க. கத்துக்கோங்க, செபித்தவங்க, பாட்டு பாடினவங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நாம் மகிழ்ப்படுத்தும் எல்லா துதிகனமாக்கும் செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேட்டுக்கிற
0: பரவாயில்லை. உட்காரலாம். பொழுது காணிக்க நேரம். க்ரூஸ் அவர்கள் பாடல் பாடும் பொழுது காணிக்க சேகரிப்படும். ஈஸ்டருக்கு அவர் காணிக்க இருக்கிறது. வாங்கி கொள்ளாதோ நீங்கள் பெற்றுக்கொண்டு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் உங்கள் காணிக்கையில் நீங்கள் படைக்கலாம்.

அவர் வாங்கிக் கொள்ளாத வாங்கிக் கொள்ளுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, முதல் ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும், இரண்டாவது ஆராதனை காலை 9 மணிக்கு நடைபெறும். ஆகவே இந்த ஈஸ்டர் ஆராதனையில் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகையினால் ஈஸ்டர் என்ற வார்த்தையை உச்சரிப்பதில் ஒரு சின்ன காரியம் இருக்கிறது. அதனால கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகை, அந்த பண்டிகையின் முதல் ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும், இரண்டாவது ஆராதனை 9 மணிக்கு நடைபெறும், மூன்றாவது ஆராதனை கட்டாயம் நடைபெறாது, 11 மணிக்கு வந்துடாதீங்க, 7 மணிக்கு 9 மணிக்கு அவ்வளவுதான். இப்பொழுது காணிக்க நேரம், கவர் வாங்காதவங்க வாங்கிக் கொள்ளுங்க.

0: காணிக்கை படைத்தவர்களுக்காக வசந்தி அக்கா அவர்கள் ஜெபிப்பார்கள்.
1: ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் ராஜாங்கள். பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. தொடக்கம் முதல் முடி வரைக்கும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்தீங்களேப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. இந்த வேளையிலும் படைக்கப்பட்ட காணிக்கை ஆசீர்வதிங்கப்பா, உற்சாகமாக உதாரத்தமாக கொடுத்த எல்லா குடும்பங்களுக்கும் ஆயிரம் மடங்காக திரும்ப தந்து நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. எங்களையும் உங்களோட கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஐயா. நீங்களே பலப்படுத்தி சிறப்படுத்தி ஆட்கொண்டு எங்களையும் ஆண்டவர் உங்களோட கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். முழுமையாய் பொருட்படுத்த ஆட்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென்.
0: கடைசியாக நம்ம எழுந்து நின்று இந்த கூட்டத்தை நாம் ஜெபித்து நிறைவு செய்ய போகின்றோம். வருகின்ற 1ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 6:30 நமது ஜப வீட்டில் மாதத்தின் முதல் நாள் ஜப கூட்டம் நடைபெறும். காலை 6:30 ஈஸ்டர் தான் இருக்குதுப்பா, ஈஸ்டர் ஆராதனைக்கெல்லாம் வந்துட்டோம், நல்லா மூச்சு முட்டை சாப்பிட்ருவோமே, அடுத்த நாள் எழுந்திருக்க முடியுமா?

0: நினைக்காதீங்க. ஒன்றாம் தேதி காலை இந்த மாதம் பாருங்க, இந்த 31ஆம் தேதி இந்த ஞாயிற்றுக்கிழமையோடு நிறைவு பெறுகிறது. ஒரு புதிய நாள் வருகின்ற திங்கட்கிழமை துவங்குறது காலை 6:30 மணிக்கு. ஏன்னா நமக்கு ஆராதனை முடிஞ்சிருது, 9 மணிக்கே முடிஞ்சிருது இல்லையா, 7, 9, 11 மணிக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வீட்டில் தானே இருக்க போறீங்க, நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து ஜெபம் பண்ணி அடுத்த நாள் காலை ஆராதனைக்கு 6:30 to 7:30 வரையிலும் ஆராதனை இருக்கும். இந்த ஆராதனையில் நீங்கள் யாவரும் குடும்பமாக பங்கு பெற அன்போடு கூட உங்களை அழைக்கின்றோம். கடைசி ஜெபத்தை சகோதரன் கையெடுக்கும்போதாக ஊழியத்தை தாங்குற குடும்பங்களுக்காக ஒரு சிறு ஜெபம் செய்து நாம் கூட்டத்தை நிறைவு செய்ய போகிறோம். பரலோகத்திலே வாசமாயிருக்கின்ற அன்பின் நல்ல தகப்பனே, நமது இயேசுங்கிற ஊழியங்களை அன்போடு தாங்க நீர் எழுப்பின ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறோம். அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, 1000 மடங்கு அவர்களுக்கு திரும்ப கொடுங்கப்பா. கிடைக்கின்ற ஒரு பகுதியில் ஊழியத்துக்கு கொடுக்கிறார்களப்பா, அந்த அன்பை கொடுத்திருக்கிறீர். எல்லா தரப்பு ஜனங்களையும் அதிகமாய் அபரிதமாய் ஆசீர்வதிக்கணும்னு ஜெபிக்கிறோம். எம்முடைய எங்களோடு நடத்தினீரே கோடி நன்றிகள் அப்பா, தொடர்ந்து பொறுப்படுத்துகிறோம் இயேசுவி நாமத்தோடுகிறோம் பிதாவே.
1: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியுடைமை துதிக்கிறோம் ராஜா. பல்லவத்தில் வாசிக்கிற பரிசுத்த பிதாவே, நன்றியுடைமை துதிக்கிறோம். இந்த புனித வெள்ளி தினத்திலே ஆண்டவரே அப்பா 7 வார்த்தைகளை தியானிக்க தேவனுக்கு கிருபை கொடுத்தீரே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அந்த வார்த்தையின் சத்தியங்கள் எல்லாவற்றையும் கிரகித்துக் கொள்ளத்தக்கதான கிருபைகளை கொடுத்து தேவக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அவர்களை பற்றி செய்யத்தக்கதான கிருபையும் பெறனை உத்தாசிக்கு தட்டிட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த பலத்தால் நிரப்ப முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வல்லமேல் மூடி மறைக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வார்த்தைகள் தொடர்ந்து நாங்கள் தியானித்துக் கொண்டே இருக்கத்தக்கதான கிருபையை கட்டிட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் கிரி நடப்பிப்பீராக, தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடக்கம் முதல் இதுவரை முதல் வல்லமையான பிரசன்னத்தால் நிரப்பின தயவுக்காக நன்றி. துதி கன மகிமை அனைத்தும் செலுத்துகிறோம் இவற்றின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மிகுந்த மனத்தாழ்மையை கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல வரன் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதா காலமும் நீடித்து நிலைத்திருப்பதாக, ஆமேன்.

நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உடைந்து போயிருக்கிற நம்மை அவரால் உருவாக்க கூடும். எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்ட நம்மை அவர் தலைவனாக்க கூடும். முடிவிலிருந்து ஒரு புதிய ஆரம்பத்தை அவரால் கொடுக்கக்கூடும்.

தேவன், பெருக்கத்தின் தேவன். He is a God of multiplication. இன்றைக்கு சிறியவனை ஆயிரமாய் மாற்ற முடியும் என்றால் உன்னையும் என்னையும் அவர் ஆயிரம் மடங்காக ஆசீர்வதிக்க முடியும். நம் நெருக்கத்தை பெருக்கமாகவும் வறட்சியை மகிழ்ச்சியாகவும் நம் தேவனால் மாற்ற முடியும்.

கண்கள் கண்டதுமல்ல, காதால் கேட்டதுமல்ல, நம் இருதயத்தில் தோன்றாத காரியங்களை நம் தேவனால் செய்ய முடியும். நினைப்பதை விட, வேண்டிக் கொள்வதை விட மிகவும் அதிகமாக.

0: கண்களுக்கு முன்னால் அந்த நிகழ்வு மிக மெதுவாகவும் நேர்த்தியாகவும் அரங்கேறி கொண்டிருக்கிறது. அந்த தருணம் பார்ப்பதற்கு மிகவும் ரம்மியமாகவும் மனதை கவரும் வகையிலும் அவ்வளவு அழகாக காட்சியளிக்கிறது.
1: வானம் திறந்திருக்கிறது.
0: ஐயோ என் இறைவா, இப்போது என்ன செய்வது என்று தெரியாமல் நான் மிகவும் திகைத்து போய் நிற்கிறேன். தயவு செய்து எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டி என்னை காப்பாற்றுங்கள் கடவுளே.

0: உனக்கு என்ன ஆயிற்று?
1: வேண்டாம், தயவு செய்து நிறுத்துங்க.
0: ஆஹா, என்ன ஒரு பிரமாமோ! என்ன நடக்கிறது?
2: ஐயோ கடவுளே, என்ன நடக்கிறது?

0: ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே,
1: ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே,
2: ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே.
3: அங்கே மேல பாரு.
0: அது என்ன?
4: என்ன நடக்குது?

0: ஏய், தயவு செய்து என்னை இப்போது தனியாக விட்டு விடுங்க. யாரிடமும் பேச எனக்கு விருப்பம் இல்ல. அதனால் என்னை அமைதியாக இருக்க விடுங்க. என்னை மற்றவர்களிடமிருந்து முழுமையாக ஒதுக்கி வைத்து விடுங்க. எனக்கு இப்போது எந்த தொடர்பும் தேவையில்லை. நான் தனிமையில் இருக்கவே விரும்புகிறேன். தயவு செய்து என் உணர்வுகளை புரிந்து கொண்டு என்னை யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இப்போது தேவைப்படுவதெல்லாம் இந்த தனிமை மட்டுமே. எனவே என்னை அமைதியாக இருக்க விடுங்க. என்னை சுற்றி யாரும் இருக்க வேண்டாம். நான் இப்போது மிகவும் சோர்வாக உணர்கிறேன். அதனால் என்னை யாரும் அழைக்க வேண்டாம். என்னை முழுமையாக தனிமைப்படுத்தி விடுங்க.
1: வினைப்போ,

0: இந்த இடத்திலிருந்து உன்னால் எப்படி இவ்வளவு பெரிய காரியத்தை இவ்வளவு நேர்த்தியாகவும் மிக சிறப்பாகவும் செய்து முடிக்க முடிந்தது என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை.
1: இது எனக்கு எளிது என்று நினைக்கிறாயா?

0: ஒரு கணத்துல எல்லாம் இது மாறிவிட்டது. அது
1: உலக தலைவர் இன்றைக்கு மதியம் உரையாற்ற உள்ளார்.
0: இது அந்த நேரம் என்றால் நாங்கள் எங்கள் உயிரை அர்ப்பணிக்க வேண்டும். எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே,
1: தயவு செய்து சுட வேண்டாம். நாங்கள் வெறும் அமைதியான நம்பிக்கையாளர்கள் தான்.
0: நாங்கள் மோசமான குடிமக்கள் அல்ல. நாங்கள் சட்டப்படி அமெரிக்கா குடிமக்கள். நகரங்கள், நீங்கள் அதை அமைச்சரிடம் விளக்க வேண்டும். எதற்காக நீங்கள் எலி போல குழிகளில் வாழ விரும்புகிறீர்கள்? கிறிஸ்தவர்களே, ஏன் இதை விரும்புகிறீர்கள்? எளிய சட்டங்களை பின்பற்றாததால் உங்களை இயேசுவிடமே அனுப்புகிறோம். இது உங்களுக்கு கடைசி வாய்ப்பு. யார் இயேசுவை மறுக்கிறார்கள்? நடந்து கொண்டே இருங்கள், நிற்காதீர்கள்.
1: இந்த வழியாக வாருங்கள்.
0: குப்பைகளை கவனியுங்கள். நாம் வெளியே வந்துவிட்டோம். ஆனால் இதை பாருங்கள். என் கடவுளே, நகரம் இல்ல. இது புரிந்து கொள்ள முடியாத ஒன்று. நாம் செய்தியை வெளியே சொல்ல வேண்டும். ஆனால் பறக்க பாதுகாப்பா? ஹெலிகாப்டர் அங்கே இருக்க, இதை பாதுகாப்பா தெரிகிறது. இப்ப வந்து அபாயமும் முடிஞ்சிருச்சு.

யூபிராட்டிஸ் நதி வறண்டு விட்டது. இப்படி நான் பார்த்ததே இல்லை. அணைகளால் என்கிறார்கள், ஆனால் இது வேறாக தெரிகிறது. சில கிசுகிசுக்களை கேட்டேன். இது ஏதோ பெரிய விஷயம். ஒரு அறிகுறி. எதுக்கான அறிகுறி? முடிவுக்கா?

0: மழை இடிக்குது.
1: ஒரு பெரிய காமெட் கடலில் விழுந்த பிறகு முழு நகரங்கள் அலைகளால் விழுங்கப்பட்டு விட்டன. பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை மில்லியன்களில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வெப்பம் என்னை கொன்று விடுகிறது.
0: சொல்லவே வேண்டாம், என் மூளை இங்கே வெந்து போய்விடுகிறது. அதை என்னிடம் சொல்ல வேண்டாம். சோனா மாதிரி இருக்கு.
1: மரிகளிடம் முறிஞ்சுள்ள எங்கும் பரவுகிறத.
0: உறுதி வெப்பம் விரிகிறது. இதை கவனிக்கவும். எல்லாமும் போய்விட்டது.
1: காற்றும் உதவவில்லை, இன்னும் அதிகமாக உலர்த்துகிறது.
0: இதிலிருந்து எதுவும் கிடைக்கப் போவதில்லை. நாம் காத்திருக்கவே தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது.
2: அது எவ்வளவு பெரியதாக இருக்கிறது என்று பாருங்கள்.
1: அது வேகமாக வளர்கிறது. நாம் நகர வேண்டும். நாம் எங்கே போவது? நாம் இங்கே வெளிப்படையாக இருக்கிறோம்.
0: புயல் கணிக்கப்பட்டதை விட வேகமாக விரிவடைகிறது.
1: அறிக்கைகள் மிகவும் மோசமாக இருக்கின்றன.
0: இது பைத்தியமாக இருக்கிறது. நாம் இப்போது போக வேண்டும்.
1: எங்கே? தெருக்கள் அனைத்தும்
0: அடைக்கப்பட்டுள்ளன. நாம் முயற்சி பெய்யணும்.
1: வானத்தை பாருங்கள், அது மேலும் மோசமாகிறது.
0: மேகங்கள் சுழன்று கொண்டிருக்கின்றன. ஒரு சுழற்சி உருவாகிறது.
1: நம் பாதுகாப்பான இடம் கண்டுபிடிக்க வேண்டும். இப்போதே
0: ஜெனரல், இது உலகம் முழுவதும் நடக்கிறது என்று நீங்கள் சொன்னீங்களா? ஆம் சார், நிர்வாக தலைவரே. நான்
1: இது நடக்கின்றது என்பதை நம்ப முடியவில்லை. மற்ற
0: நீங்கள் சொன்னீங்க, இந்த மறைவுகளுக்கு காரணம் என்ன? நாங்கள் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை ஐயா. அது
3: மில்லியன்கள் மறைந்தது வெறும் தொடக்கமே ஆகும். இந்த
0: கோடிக்கணக்கானோர் பூமியில் இருந்து மறைந்ததால் உலகம் பேரதிர்ச்சியில் உள்ளது.
3: இதற்கு பின் நடப்பவை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் வேதங்களில் வெளிப்படுத்தப்பட்ட நிகழ்வுகளின் தொடராகும்.
0: ஒற்றை உலக ஆணையத்தின் ஜனாதிபதியாக இந்த உலகை மீண்டும் கட்டி எழுப்பி அதை மீண்டும் சிறப்பாக மாற்றுவோம் என்று உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன்.
3: பிரதிவேரானின் எழுச்சி.
0: கலப்பகுதிக்கு அமைதி. இஸ்ரேல் வாழ்க.
3: அந்த மிகப்பெரிய உபத்திரவம் இயேசு கிறிஸ்துவின் திரும்புவதை மற்றும் கிறிஸ்துவின் 1000 ஆண்டுகள் ஆட்சி. என் புதிய மின்னூல் இறுதி கவுண்டவுன் இல் ராப்சர் முதல் புதிய பரலோகத்து வரை இந்த நிகழ்வுகளின் முழுமையான வேத கால வரிசையை 29 சக்தி வாய்ந்த அதிகாரங்களில் நான் விளக்குகிறேன். நீங்கள் அதை உடனடியாக பல வடிவங்களில் பதிவிறக்கம் செய்து எந்த சாதனத்திலும் படிக்க தொடங்கலாம். மேலும் இது சிறப்பு ஒன்று. முதல் 100 வாங்குபவர்களின் பெயர்கள் எங்கள் அடுத்த திரைப்படத்தின் கிரெடிட்ஸில் இடம்பெறும். மேலும் ஒரு அற்புதமான விஷயம், வழக்கமான $9 மற்றும் 99% விலைக்கு பதிலாக நீங்கள் அதை அறிமுக விலையான $4 மற்றும் 99% பெறலாம். உங்கள் பிரதியை இன்று பெற்றுக் கொள்ளுங்கள். கீழே உள்ள விளக்கத்தில் இணைப்பு உள்ளது. மேலும் கவுண்டவுன் ஏற்கனவே துவங்கிவிட்டது.

0: உலக சந்தைகள் பெரிய ஏற்ற இறக்கத்தை சந்திக்கின்றன. பொருளாதார சரிவு குறித்து நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். மத்திய வங்கிகள் நிலைமையை உன்னிப்பாக கவனிக்க மந்தநிலை அச்சம் அதிகரிக்கிறது. கூடுதல் விவரங்கள் விரைவில்.
1: பல பகுதிகளில் பதற்றங்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். அதே சமயம் உலகத் தலைவர்கள் இதை ஒற்றுமை மற்றும் ஒத்துழைப்பின் புதிய யுகமாக அழைக்கின்றனர். ஒரு ஒழுங்கு உணர்வு இறுதியாக மீண்டும் திரும்பி வருகிறது என்பது தெளிவாக உள்ளது. புதியதாக உருவான ஒரு சர்வதேச கூட்டணி அமைதி, பாதுகாப்பு மற்றும் பொருளாதார மீட்பு ஆகியவற்றை உறுதி செய்ய விரிவான திட்டத்தை வெளியிட்டுள்ளது. உலகளாவிய அளவில் அனைத்து நாடுகளிலும் உணவு வழங்கல் மீண்டும் நிலை பெறுகிறது.
2: மற்றும் சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் காணப்படும். பூமியில் நாடுகளுக்கு குழப்பத்துடன் கூடிய துயரம் இருக்கும். கடலும் அலைகளும் பெருமூச்சுடன் எழும். இவை சீரற்ற நிகழ்வுகள் அல்ல சகோதரர்களே. இவை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சொற்கள் நம்முடைய கண்களுக்கு முன்னால் நிறைவேறுகின்றன. உலகம் இதை நிலைமை என்று அழைக்கும் போது நாம் ஆவியால் இதை தயாரிப்பாக உணர்கிறோம்.
1: இப்போது நீ தூங்க வேண்டிய நேரம்.
2: ஆனா அம்மா, டிவியில சொல்றதை கேட்டீங்களா?
1: கவலைப்படாத, எல்லாம் நல்லா இருக்கும். இப்போது படுக்க செல்ல.
2: ஜெனரல், ஏனென்றால் நாம இந்த நிலைமையை கட்டுப்படுத்த முடியாமல் போய்விட்டோம். அமெரிக்கா முழுவதும் நாம் பலவீனமாகி வருகிறோம் போல தெரிகிறது. சார், எங்கள் குழு தரையில் உள்ளது. இப்போது இதை செய்து கொண்டிருக்கிறோம் சார். நாம எல்லா குடிமக்களுக்கும் பொறுப்பும் பாதுகாப்பும் உறுதி செய்ய ஒருங்கிணைந்த அடையாளம் மற்றும் வள விநியோக அமைப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும். நல்லாக புரிந்தது சார். புதிய உத்தரவுகளை எல்லா பொதுமக்களும் பின்பற்ற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துவோம்.

0: இப்போது ஆட்டுக்குட்டி சீலை ஒன்றை திறக்கும் போது நானும் நான்கு உயிரினங்களில் ஒருவன் வா பார் என்று சொல்வதை கேட்டேன். ஆரம்பமாகிறது. இதோ ஒரு வெள்ளை குதிரை. அதில் அமர்ந்திருந்தவர் ஒரு வில்லுடன் இருந்தார். அவருக்கு ஒரு கிரீடம் வழங்கப்பட்டது. அவர் வெற்றி கொண்டு மேலும் வெற்றி பெறச் சென்றார். உலக மக்களே, நாம் நெருப்பை கடந்து வந்தோம், ஆனாலும் இன்னும் நின்றிருக்கிறோம். ஒரு கணத்தில் எல்லாம் மாறிவிட்டது. அன்புக்குரியவர்கள் இல்லாமல் போனார்கள். அமைப்புகள் அதிர்ந்தன. ஆனால் இன்றைக்கு நாம் எழுகிறோம். நம்மை பிரிக்க நினைச்சது இப்போது நம்மை ஒன்றிணைக்கும். இனிமேலே சண்டையை உருவாக்கும் எல்லை வரம்புகள் இல்லை. யாரும் மறக்கப்படாத உலகை நாம் கட்டுவோம்.
1: இன்று மத்திய கிழக்கில் உலக நிலை தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒப்பந்தம் நடைபெறுகிறது. உலக தலைவர் பலராலும் ஒரு பார்வையாளர் அமைதியாளர் என பாராட்டப்பட்டுள்ளார். இன்று பிற்பகலில் உலக தலைவர் உலக மக்களுக்கு உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பலர் இதை மனித குலத்திற்கு புதிய பாதை என குறிப்பிடுகின்றனர். நிகழும் நேரத்தில் அவோ நேரடி தகவல்களை உங்களுக்கு கொண்டு வருவோம். இது முடிந்துவிட்டது. நம்ம சுதந்திரமாயிவிட்டோம்.
0: நான் உன்னை காதலிக்கிறேன்.
1: நானும் உன்னை காதலிக்கிறேன்.
0: மத்திய கிழக்கில் இனி போர் இல்லை. இஸ்ரேலியர்களும் பஸ்தீனியர்களும் இனி போர் இல்லை. நான் உங்கள் முன் நிற்கிறேன். ஒரு தலைவராக மட்டுமல்ல, இந்த புதிய யுகத்தின் ஒரு பணியாளராகவும். நாம் ஒன்றாக நியாயம், வழங்கல் மற்றும் அமைதி கொண்ட ஒரு அமைப்பை உருவாக்கப் போகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடம் உண்டுன்றதை உறுதி செய்யும் அமைப்பு. எங்களுடன் நிற்க தேர்வு செய்பவர்கள் தங்களை விட பெரிய ஒன்றின் ஒரு பகுதியாக இருப்பார்கள். ஒரு புதிய உலகம், நிலையான அமைதி. என்னை பின்தொடருங்கள். நாம் ஒன்றாக எதிர்காலத்துக்குள் நுழையப் போகிறோம்.

0: ஜெனரல், இந்த குழப்பத்தை கட்டுப்படுத்த நாம் இராணுவ சட்டம் விதிக்க வேண்டாமா? ஐயா, இப்போது கட்டுப்பாட்டை பயன்படுத்துவோம். நேரம் வந்ததும் நாம் வலிமைக்கு மாறுவோம். நான்
1: அமைப்புகளை விட நம் நம்பிக்கைகளே பெரிய தடை, மதமே முக்கிய தடையாக இருக்கும் என நினைக்கிறேன். நாம்
0: முதலில் அதை மதிப்பிழக்க செய்வோம், அப்பிறகு பயனுள்ளதை எடுத்துக்கொள்வோம். மக்களுக்கு உண்மை தேவையில்லை, நம்பிக்கைக்குரிய ஏதாவது வேண்டும்.
1: சும்மா இரு, நான் உன்னை காப்பாற்றுகிறேன். என்னுடன் நெருக்கமாயிரு.
0: எனக்கு பயமாக இருக்கிறது.
1: நான் அறிவேன், வழியாக பிடித்துக் கொள்.

0: அது எனது ஓன், அதை இங்கே கொடு. இல்ல, நாங்கள் அதை மீண்டும் பெறலை, நான் அதை எடுத்துக் கொள்கிறேன்.
1: வாதம் செய்யாதீர்கள், எதுவும் மீதமில்லை.
0: இங்கே எதுவுமே இல்ல, வேற எங்காவது போய் தேடிப்பார். இங்கிருந்து விலகிப்போ, விலகிப்போ. அது என்னுடைய சொந்தமானது.
1: இல்ல, பின்வாங்கு, பின்வாங்கு.
0: நிறுத்து, போதுமானது இல்ல. அதை பெற நான் உன்னுடன் சண்டையிடுவேன்.
1: இதுக்கு யார் செலவு செய்ய முடியும்? இது மிகவும் அதிகம்.
2: எனக்கு தெரியும், இது அத்துமீறல். இத தொடர்ந்து சமாளிக்க முடியாது.
1: இந்த விலைகளை பார், இது நீடிக்க கூடியது அல்ல.
2: இது மாற்றப்பட வேண்டும். உணவு பற்றாக்குறை இப்போது உலகளாவிய அளவில் பரவுகிறது. ஒரு காலத்தில் பில்லியன்களை ஆதரித்த விநியோக சங்கிலிகள் இப்போது முன்னெப்போதும் இல்லாத அழுத்தத்தில் உள்ளன. பல நாடுகளில் விநியோக மையங்களுக்கு வெளியே நீண்ட வரிசைகள் பிளசன்டில் உருவாகியுள்ளன. அமைதி காக்குமாறு பொதுமக்களை கேட்ட அதிகாரிகள் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்க மையப்படுத்தப்பட்ட அமைப்பு உருவாக்கப்படுவதாக உறுதியளிக்கின்றனர்.

0: அழுத்தம் குறைந்து வருகிறது. கிராஷ் கார்ட்டை கொண்டு வா.
1: நான் வருகிறேன். நிலைமை என்ன? ஐயா, எனது குரல் கேட்குமா? என்னுடன் இருங்கள்.
0: நாடி பலவீனமாக உள்ளது. நாம் இப்போது இன்டியூபேட் பண்ண வேண்டும். சரி, புரிஞ்சது. இன்டியூபேட் பண்றேன்.
1: இந்த லைனை நகர்த்துவோம்.
2: புரிஞ்சது. அரை 12 தயார் நிலையில் உள்ளது.

0: என் மகனே, இயேசு உங்களுக்காக இங்கே இருக்கிறார். என்னை பின்தொடர்ந்து சொல்லுங்கள். கர்த்தராகிய இயேசுவே, நான் ஒரு பாவி, நான் என் பாவங்களை மனம் திரும்புகிறேன். மன்னித்து என்னிடம் மனம் திறந்து பேசுங்கள்.
1: வருந்துகிறேன், என்னை மன்னித்து விடுங்கள்.
0: பரலோக தந்தையே, உம் ஊழியரை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அவருக்கு உம் சமாதானத்தையும் அன்பையும் தாரும். இப்போது அவரை இயேசுவிடம் ஒப்படைத்து உம் இரக்கத்தை நாடுகிறோம்.
2: கர்த்தாவே, சகல வல்லமையுள்ள தேவனே, எங்கள் அடைக்கலம், எங்கள் கோட்டையாகியவரே, உம்மில் நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். தந்தையே, இந்த இருளினுள் நேரத்தில் உங்கள் சிறகுகளின் நிழலில் எங்களை மறைத்து வைத்திருங்கள்.
1: கர்த்தாவே, பயம் எங்களை ஆட்கொள்ள விடாதீர். நாங்கள் சமரசம் செய்யாதிருக்க செய்யும். எங்கள் உயிரை மரணம் வரை நேசிக்காதிருக்க செய்யும். நாங்கள் உயிரை அர்ப்பணிக்க நேரிட்டால் எங்களை ஏற்றுக்கொள்ளும்.
3: தயவு செய்து சுடாதீர்கள். நாங்கள் வெறும் அமைதியான விசுவாசிகள் தான்.
1: நாங்கள் கெட்ட குடிமக்கள் அல்ல. நாங்கள் சட்டப்படி அமெரிக்கா குடிமக்கள்.
0: நகருங்கள். அதை அமைச்சரிடம் நீங்களே விளக்க வேண்டும். எதற்காக நீங்கள் எலி போல குழிகளில் வாழ விரும்புகிறீர்கள்? நீங்கள் கிறிஸ்தவர்கள், அதை ஏன் விரும்புகிறீர்கள்? நீங்கள் எளிய சட்டங்களை பின்பற்ற விரும்பவில்லை என்பதால் உங்களை உங்கள் இயேசுவிடம் அனுப்புகிறோம். இது உங்களுக்கு கடைசி வாய்ப்பு. யார் இயேசுவை மறுக்கிறாங்க? உங்கள் இயேசு உங்களுக்கு என்ன கொடுக்கிறார்? அவர் உங்களை விட்டுவிட்டார். அவர் உங்களை வெறுக்கிறார். அவர் உங்களுக்கு என்ன தருகிறார்? நான் உங்களை விடுவிக்க சக்தி கொண்டவன். நீங்கள் ஏன் இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறீர்கள்?
4: கர்த்தாவே, இனிமேல் எப்படி தொடங்குவது என எனக்கு தெரியவில்லை. நீங்கள் உங்கள் ஆடுகளை போச சொன்னீர்கள், ஆனால் நான் அவற்றை அலறவிட்டேன். பாதிக்கப்படுகிறேன். நான் அவர்களை இறக்க கண்டேன். இங்கே நான் உடைந்திருக்கிறேன். அவர்களின் முகங்களையும் அவர்களின் விசுவாசத்தையும் நினைவு கூர்கிறேன். அவர்கள் இறக்கும் வரை உங்களை மறுக்கவில்லை. என்னில் எஞ்சியதை உங்கள் கைகளில் வைக்கிறேன். இங்கே என்ன நடக்கிறது, நீங்கள் அதை உணர்ந்தீர்களா?
2: ஆம், உணர்ந்தேன். இது ஒரு லேசான நில அதிர்வாக உணர்கிறது.
1: நிலம் பிளக்கிறது. எவ்ரிவன் அப்படி விலகுங்க.
3: பின்னால் செல்லுங்கள்.
1: நிறுத்தாமல் நகருங்கள், தொடருங்கள்.
2: இந்த வழியாக, விரைவாக.
1: சிதறிய பொருட்களை கவனியுங்கள்.
3: நாம் இப்போது இலக்கை நெருங்கிவிட்டோம். நீங்கள் தொடர்ந்து நகர வேண்டும். அது கீழே விழுகிறது.
0: இரத்தம் நிறைந்த சந்திரன் எழுகுகிறது. தீர்ப்பு நேரம் வந்துவிட்டது.

0: சொல்கிறது. ஆபத்து இன்னும் முடிவடையவில்லை. நாம் வெளியே வந்துவிட்டோம். ஆனால் இதை பாருங்கள், என் கடவுளே, நகரம் இல்லாமல் போய்விட்டது. இது புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு உள்ளது. நாம் இந்த செய்தியை வெளியே சொல்ல வேண்டும். நாம் இப்போது போக வேண்டும். ஆனால் பழப்பது பாதுகாப்பானதா? ஹெலிகாப்டர் தான் நமக்கு ஒரே விருப்பம். தீ பரவுகிறது, நப்பாய் நகர விடும். இந்த வழியாக விரைவாக. இதுல பறப்பது பாதுகாப்பானதா? நமக்கு வேற வழி இல்ல. நாம் இப்படி போக வேண்டும். ஹெலிகாப்டர் வந்துவிட்டது, அது பாதுகாப்பாக தெரிகிறது.
1: நாம் நகரலாம். கூட்டம் நம்மை நோக்கி நெருங்குகிறது.

இந்த அமைதி என்பது அமைதி அல்ல, இது தீர்ப்புக்கு முன் நிலவும் அமைதி. கர்த்தாவே, இந்த உடைந்த உலகிற்கு உதவி செய்யும். வரப்போகும் நிகழ்வுகளை எதிர்கொள்ள நமக்கு வலிமை அளி. வானகத்தந்தையே, நிலைத்திருக்கவும் ஓடி போகாமல் இருக்கவும் எனக்கு வலிமை அளி. அழிவுக்கு பிறகு மீதமுள்ள கூட்டத்தை நான் விட்டுவிடாமல் இருக்க எனக்கு உதவி செய்யும்.

0: மாதிரிகள் முழுமையாக முறிந்து எங்கும் பரவுகின்றன.
1: கடினமான பகுதிகள் வேகமாக விரிகின்றன.
0: அடுத்த காலாண்டு கணிப்புகள் என்ன? பேரழிவுகள், விடுதலை, மூடி நிமிடங்கள்.
1: உலகளாவிய குழுக்களுடன் இணையுங்கள். கணிப்புகள் அதிகரிப்பதால் உடனடி நடவடிக்கை தேவை.
0: உண்மைதான், ஆப்பிரிக்க ஆசிய தோல்விகள் பேரழிவானவை. இது பெரிய இடப்பெயர்வை உண்டாக்கும்.
1: உதவி அனுப்பணும். ஐநாவை கூப்பிடுறேன். நாம் எல்லாவற்றையும் இயக்குகிறோம்.

ஒரு பெரிய கோள் கடலில் மோதி விழுந்ததன் பிறகு பேரழிவான சுனாமிகள் பல கண்டங்களின் கரையோரங்களை அழிக்கின்றன. முழு நகரங்கள் அலைகளால் விழுங்கப்பட்டுள்ளன. இழப்புகள் மில்லியன்களில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரே உலக அரசாங்கமும் உடனடியாக உயரமான இடங்களுக்கு நகர வேண்டும், ஏனெனில் பிந்தைய அதிர்வுகள் மற்றும் இரண்டாம் அலைகள் மீதமுள்ளவற்றை தொடர்ந்து அச்சுறுத்துகின்றன.

0: என்ன நடக்கிறது? கோட் என்ன ஆகிவிட்டு? நான்
1: எனக்கு தெரியல, அது வெறும் நீர் தான்.
0: யாராவது உதவுங்கள் தயவு செய்து.
1: இதை வேற யாராவது உணர்கிறீர்களா? அவளுக்கு என்ன ஆயிற்று?
0: ஓ சார், நான் இந்த நீர் மாசுபடுது அப்படின்னு சொல்லினேன், யாரும் அதை குடிக்க கூடாது.
1: மாசுபட்டதா? அனைவரையும் எச்சரிக்கணும், அவள் அசையல, உதவுங்க.
0: நீங்கள் தாகமாக இருக்கலாம், ஆனால் இந்த நீர் பாதுகாப்பானது இல்லை. இது மக்களை கொன்று விடுகிறது. மக்களை கொல்கிறதா? ஆம், நம் கவனமாக இருக்க வேண்டும். சூரியன் மங்கிக் கொண்டிருக்கிறது.
2: ஆமாம், நான் அதை பார்க்கிறேன். இயற்கையானது இல்ல, வானத்தை பார். இது போல இது மங்கிக் கொண்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு இடைவெளிக்காக வேட்டை.
0: ஏதோ ஒன்று வரப்போகிறது. என்னோட வா.
2: இருக்க வேண்டும்.
0: சில சில அதிகம் இங்கே இல்ல. நான்
2: தெரியும், நம்ம கவனமாக இருக்க வேண்டும்.
0: என்ன நினைக்கிற?
2: இது பிரச்சனையாக தெரிகிறது.
0: சரி, நாம் போய் பார்ப்போம்.
2: வாங்க போகலாம். இது என்ன உலகம்? இப்போது இருட்டாகிறது. நான் அதை பார்க்கிறேன். இது சரியில்லை.
0: இது ஏற்கனவே இரவு மாதிரி இருக்குது. வானத்தை பார்.
2: நாம் உள்ளே செல்ல வேண்டும். இப்பதே நாம் அவனை கண்டுபிடிக்க வேண்டும். நிலைமை நாம் நினைச்சதை விட மோசமாக இருக்கிறது.
0: தெரியும், ஆனா நாம் தேட ஆரம்பிக்க வேண்டிய இடம் எது? அவன் அப்படியே மறைஞ்சு விட மாட்டான். அவன் ஒரு தடம் விட்டு சென்று இருக்கிறான், பழைய களஞ்சிய பகுதி. அங்கேதான் நாம் செல்ல வேண்டும்.
2: வாங்க நகரலாம். எல்லாமும் போயிட்டுச்சு.
0: காற்று உதவவில்லை, அது இன்னும் அதிகமாக உலர்த்துகிறது.
2: இதிலிருந்து எதுவும் கிடைக்க போவதில்லை. நாம் செய்யக்கூடியது காத்திருக்க மட்டுமே. இந்த வறட்சி நம்மை அழித்து விட்டது. விவசாய பயிர்களை மீட்க முடியாத நிலை. நாம் இப்படியே தொடர முடியாது.
0: விவசாயம் தோல்வியடையும்.
2: நமக்கு இப்போது உதவி தேவை. அரசு ஏதேனும் வாக்குறுதி அளித்திருக்கிறதா? அவங்க மெதுவாராங்க, இனி காத்திருக்க இயலாது.
0: வெயில் மங்குகிறது, சூரிய கிரகணம் போலிருக்கு.
2: சூரியனில் ஒரு நிழல் நகர்வது தெரிகிறது.
0: சென்சார்கள் சரிபார்க்கப்பட்டன. உறுதி பரவுகிறது. மின்கட்டமைப்பு பாதிப்பு.
2: இயல்பற்ற வேகம்.
0: காரணத்தை கண்டுபிடிக்கவும். இதுவே அது. இந்த செய்தியை முதல்ல நாம் தான் வெளியிட வேண்டும்.
2: நான் இதை கவனிக்கிறேன். முக்கிய நோக்கம் என்ன?
0: உண்மைகளை சேகரிக்கவும். நாம் இப்போது செயல்பட வேண்டும்.
2: புரிஞ்சது.
0: நன்று, நான் டெஸ்டுக்கு செல்றேன். அந்த
2: வெயில் மங்கிக் கொண்டிருக்கிறது. இது இயற்கையானது அல்ல. முழு டெஸ்டும் கிடைக்கவில்லை. இது சிக்கலானது. சூரியன் மணி நேரமாக மங்குகிறது. இது நடக்க கூடாது. நாம் என்ன செய்வது? பதிலளித்தோம், ஆனால் எங்களை அவமானப்படுத்தி விட்டீர்கள். அதை ஒப்புக்கொள். நாங்கள் மட்டும் உங்களை நம்பினோம். நீங்கள் அவர்களுக்கு என்ன சொன்னீர்கள்? நான் உங்களை துரோகம் செய்யவில்லை. நாம் அல்ல பொய்யாளர். நாங்கள் உங்களை அவர்களோட பார்த்தோம். நீங்கள் தவறா நினைக்கிறீர்கள். நான் விளக்கு பணத்தை விளக்கவும்

0: ஐயோ, அங்கே யாராவது இருக்கிறீங்களா? யாராவது உயிரோடு இருக்கிறீங்களா? தயவு செய்து எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கள். என்னால் எதையுமே தெளிவாக பார்க்க முடியவில்லை.
1: நான் பார்க்க முடியல. நாம் இப்போது நகர வேண்டும். என்னுடன் இரு, பிடித்துக்கொள்.
2: வலிக்கிறது. நாம் நகர வேண்டும். அவர்கள் திரும்பி வருகிறார்கள். என்னால் அவனை விட்டு பிரிய முடியாது. பிறகு அவனை தூக்கி செல்ல எனக்கு உதவுங்கள். இப்போது
3: வலிக்கிறது. பிடித்து வை. அவர் சொல்றது சரிதான். சாபி இல்ல
2: இல்ல, அனுப்பு. நான் அவனை மோத விடுகிறேன். தயவு செய்து அதை செய்யுங்கள். உதவி எம் கே, தொடர்ந்து செயல்படுங்கள். தயவு செய்து யாராவது உதவுங்கள். நான் தொடர்ந்து செல்ல வேண்டும். ஓ, இரவு இரவு. அது

0: வயலா, நான் உன்னோட இருக்கிறேன்.
1: எனக்கு பயமாக இருக்கிறது. என்னுடன் இரு.
0: நம்ம நகர வேண்டும். நாம் எங்கே போகிறோம்?
2: பாதுகாப்பான இடம் எங்கேயாவது.
0: காத்திரு தயவானே. சரி, எல்லாம் சரிதான். இப்போதைக்கு நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம்.
2: நான் பயமா இருக்கு.
0: எனக்கு தெரியும். அருகிலிரு, நாம் நகர வேண்டும்.
1: நாம் எங்கே போகிறோம்?
0: பாதுகாப்பான இடம் எங்கேயாவது. நான் வாக்குறுதி அளிக்கிறேன்.
3: அமைதியாக இரு என் மகனே. கர்த்தாவே, தொடர எனக்கு வலிமை அளி. அதை

0: அது எவ்வளவு பெரியதாக இருக்கிறது என்று பார்.
1: அது வேகமாக வளர்கிறது. நாம் நகர வேண்டும். நாம் எங்கே போவோம்? நாம் இங்கே வெளிப்படையாக இருக்கிறோம். காற்று
0: வீசுகிறது, அது இந்த வழியாக வருகிறது.
1: எவ்ரிவன் ஒன்னா இறங்க.
0: அது மிகப்பெரியது, அதை போல எதையும் நான் பார்த்ததில்லை. தூசி
1: வரவுகிறது. நாம் அதிக நேரம் இங்கே இருக்க முடியாது. அந்த வரம்பை பார், மேலும் தூசி வருகிறது. நாம்
0: அது எங்களை அடைமுன் நகர வேண்டும். புயல் புயல் எதிர்பார்த்ததை விட வேகமாக விரிவடைகிறது. ஐயா,
1: அறிக்கைகளின்படி தூசி அளவு மிக மோசம்.
0: மக்கள் வெளியேற்றத்தை வேகப்படுத்து. நேரம் என்ன? வெறும் சில மணி நேரம் தான்.
1: வழிமாற்றுகிறேன்.
0: தொடர்ந்து தெரிவியுங்கள். பதிவுகளில் இடைவெளி உள்ளது. எப்படி தவறவிட்டோம்? அந்த அணி இப்பொழுது பதிவுகளை ஒப்பிடுகிறது. இது கணினி பிழையா இருக்குமா?
1: இல்ல, இது திட்டமிட்டது. அதை கண்டுபிடி.
0: ஏற்கின்ற.
2: நாம் இதை முன்னுரிமை அளிப்போம்.
0: நம் நகரலாம். வேகமா, அவர்கள் நம்மை விரைவாக அடைகிறார்கள். நான் அவர்களை பார்க்கிறேன். நம்ம நிக்க முடியாது. அந்த மேட்டுக்கு செல்லுங்கள். அது நமக்கு ஒரே வாய்ப்பு. புரிஞ்சது. நான் பின்னால் பாதுகாப்பேன். இது பைத்தியமாக இருக்குது. நாம் இப்போது போக வேண்டும்.
3: எங்கே? தெருக்கள் அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளன.
0: ஷே, குவாயில நம்ம முயற்சி செய்ய வேண்டும். பார் பாலம், நாம் அதை அடைய முடியும். அவர் சொல்றது சரி, நம்ம நகரலாம்.
3: சரி, நாம் போக வேண்டும்.
0: நான் தெரியும் இந்த வழி. நீ
3: உனக்கு நிச்சயமாக தெரியுமா?
0: என்ன நம்பு. ஓடு மட்டும். கிட்டத்தட்ட வந்து விட்டோம்.
3: நான் என் சத்தம் கேட்கிறதா?
0: போ போ போ. என்ன
3: நடக்குது?
0: ஓடு மட்டும்.

0: நாம் இப்போது நகர வேண்டும். திட்டம் என்ன? எனக்கு எதுவும் தெரியல. என்ன பின்தொடர், வெளியேறும் வழி இந்த பக்கம். உனக்கு நிச்சயமாக தெரியுமா? புகை எல்லா இடத்திலும் உள்ளது. வாங்க போகலாம். நான் தாழ்ந்து செல்ல வேண்டும்.
1: என்ன, நீ இதைத்தான் சொன்ன? இதுதான் நிஜம். கோட் கோயின்ஸ் கிட்டத்தட்ட வந்து விட்டோம்.

0: நீ பயப்படுகிறாய் என்று எனக்கு தெரியும். நாம் எல்லோரும் அப்படித்தான். ஆனா அப்படி நம்பிக்கையில ஒன்னா இருந்தால் நாம் பலமாக இருப்போம். இது நம் பழப்பா இருக்கட்டும். கடவன் நம்முடன் இருக்கிறார். நம்ம தெரியாவல்ல. அண்ணன் தங்கைமார்களே, இந்த இருண்ட இடத்தில் நாம் நம் நம்பிக்கையை மீண்டும் உறுதிப்படுத்த ஒன்றாக கூடுகிறோம். இருள் நம்மை சோதிக்கிறது, ஆனால் நம் ஒற்றுமையும் பிரார்த்தனைகளும் வழியை ஒளிரச் செய்யும். உங்கள் குரல்கள் எழட்டும், தடுமாறாதீர்கள். மீட்பு அருகில் தான் உள்ளது.
1: அருகில் இருங்கள், இது பாதுகாப்பானது இல்லை.
2: நான் பயமாக இருக்கிறது.
1: நாம் தெரியும், நாம் தொடர்வோம்.
2: வெளியில ஒளி இருக்குதா?
1: கிட்டத்தட்ட. என் பின்னால் இரு. நகர்ந்து கொண்டே இரு. நம்ம கிட்டத்தட்ட வந்துவிட்டோம்.
2: நான் களைப்பாய் இருக்கிறேன். இது ரொம்பவும் தொலைவில் உள்ளது.
1: தெரியும், ஆனால் நாம் தொடர்ந்து காண வேண்டும்.
2: சரி,
1: அதுதான் என் தைரியமான பையன்.

0: இந்த நாள் வருவா என்று எனக்கு தெரியும். எல்லாமும் மாறிவிட்டது. இப்போதை நாம் திரும்ப முடியாது. அவங்க வெளியே இருக்கிறாங்க, இருளில் காத்திருக்கிறாங்க. நாம் நகர வேண்டும். விதிகள் மிக துல்லியமாக இருந்தன. ஒவ்வொரு அமைப்பும் உடனடியாக பதிலளித்தது. இப்போது எல்லாம் தோல்வி அடைகிறது. மானிட்டர்கள் இருண்டு விட்டன. இடைமுகம் பதிலளிக்கவில்லை. நாம் இங்கிருந்து டயக்னோஸ்டிக்ஸ் ஓட்டுவோம். அது ரொம்ப செயல்திறனாகவும் இருந்தது.
1: ஹலோ, யாராவது இருக்கிறீங்களா? நீங்க வந்து என்ன கேட்க முடியுமா?
2: தயவு செய்து எனக்கு உதவி வேண்டும்.
1: சிக்னல் துண்டிக்கிறது. யாராவது எனக்கு உதவ முடியுமா?
3: தயவு செய்து பதிலளிக்கவும்.
0: ஏன் ஆண்டவரே, இந்த வேதனை ஏன்? எங்கள் வீடுகள், எங்கள் வாழ்க்கைகள் எல்லாம் போய்விட்டது. பாவமற்றவர்கள் எங்களிடமிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டனர். மீண்டும் கட்டமைக்க எங்களுக்கு வலிமை அளிக்கவும். எங்களை வலுப்படுத்தும் சோதனைகளுக்கும் நிலைத்திருக்கும் நம்பிக்கைக்கும் நான் எல்லாவற்றிலும் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி ஆண்டவரே. நான் தீயில் ஓடினேன். அதிக சிரமமாக வெளியே வந்தேன்.
1: நானும் அதே போல். கட்டிடம் எங்கள் மேல் விழுந்தது. நான்
0: மணல் மற்றும் கற்கள் அடியில் பல மணி நேரம் சிக்கிக் கொண்டிருந்தேன். நாம் உயிருடன் தப்பினோம். அதுவே முக்கியம். இது இப்படியே தொடர முடியாது. நாம் இதை எதிர்கொள்ள வேண்டும். நீங்கள் என்ன சொல்றீங்க? என்ன வரப்போறது? அறியாத ஒன்று. அதை நான் பயப்படுகிறேன். நம்ம இங்கே வெறுமனே காத்திருக்க முடியாது. ஆனால் நாம் எங்கே போவது? நாம் நகர வேண்டும். இங்கே தங்குவது மரணம். இது
1: நம்ப முடியாதது. இது போர் நடக்கும் இடம் போல இருக்கிறது.
0: நான் தெரியும். நாம் உயிர் தப்பியவர்களை கவனிக்க வேண்டும். நான் அங்கே யாரோ நகரும் மொசுபிள் பார்த்தேன். அங்கே அந்த காரின் அருகில்
2: வாங்க போகலாம்.
1: நம்ம அவர்களுக்கு உதவ வேண்டும். நீங்கள் இவ்வளவு விபத்தில் இருந்து எப்படி உயிர் தப்பினீர்கள்?
2: நான்
0: ஒரு பாதுகாப்பான இடம் கண்டுபிடித்தேன். நீங்கள்? நான்
2: ஓடினேன்.
1: நாம் உயிருடன் இருப்பதை நம்ப முடியவில்லை. நாம்
0: நகர்ந்து மற்றவர்களை தேடணும்.
2: வாங்க போகலாம்.
0: என் நண்பர்களே, இந்த இருண்ட காலங்களில் நாம் நம்பிக்கையை இழக்க கூடாது. நம் நம்பிக்கையே நம் பலம். நாம் ஒன்றாக இணைந்து எந்த தடையையும் கடக்க முடியும். அந்த நம்பிக்கையை பிடித்து வைத்திருங்கள். அது நம் வழியை ஒளிரச் செய்யும். நாம் வெள்ளங்களையும் தீயினையும் தப்பித்து உயிர் வாழ்ந்தோம். ஆனால் இன்னும் மோசமானது வரவே உள்ளது. நீங்கள் எப்படி உறுதியா சொல்றீங்க? நாம ரொம்ப இழந்து விட்டோம். பைபிள் நமக்கு சொல்கிறது. வெளிப்படுத்தல் புத்தகம் இன்னும் பெரிய துன்பங்களை பற்றி பேசுகிறது.
1: என்ன நாம் என்ன செய்ய வேண்டும்? ராவான்மாக்கள் என்ன இங்க என்னாச்சு? கொஞ்சம் சொல்ல முடியுமா?
3: நாம்
0: சிக்கிக் கொண்டோம். உணவு, தண்ணீர் இல்லை. என் குடும்பம் அவர்களின் உயிருடன் தப்பிக்கவில்லை.
1: ரொம்ப வருந்துக்கிறேன். நீங்கள் எப்படி உயிர் தப்பினீர்கள்? சாரன் இல்லை. அவர் என் வாரிசையும் நம்பும். என்ன தெரியுமா, நீங்கள் எந்த வன்முறைக்கும் எதிராக தங்களை வெல்ல வேண்டும். இகோர் சொன்னார், லா வோய்டெகுலோஸ், நீங்கள் விழித்துக் கொள்வீர்களா என்று. அது நான் செய்தது அல்ல. அது
0: பைபிள் வரவிருக்கிற விஷயங்களை எச்சரிக்கிறது. வெளிப்படுத்தல் புத்தகத்துல 7வது கம்பை, அது தீர்ப்பின் நேரத்தை குறிக்கிறது. நம் அறிந்த உலகின் முடிவு அது. மன்னிப்பு கேளுங்கள். இப்பதான் உங்க பாவங்களை விட்டு விலகி உங்கள் ஆன்மாக்களை தயார் செய்யுங்கள். என் அன்பான நண்பர்களே, இந்த சவாலான காலங்களில் கடவுளின் எல்லையற்ற அன்பை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அவரது அன்பு எப்போதும் நம்மை சுற்றி இருக்கிறது. அது நமக்கு வலிமையும் நம்பிக்கையும் அளிக்கிறது. கடவுளின் அன்பு நிலைத்ததும் என்றும் நிலைத்திருப்பதும் ஆகும். தயவு செய்து சுட வேண்டாம். நாங்கள் சரணடைகிறோம். கைகள் மேலே. நீங்கள் எல்லோரும் என்ன,
1: உங்களுக்கு என்ன வேண்டும்?
0: நடுவில் செல்லுங்கள்.
1: இரவு பேசுகிறேன்.
0: மச்சியாயிருங்கள். நடந்து கொண்டே இருங்கள். நீங்கள் யார்? நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள்?
1: என் பக்கத்தில் இருந்து விலகுங்கள்.
0: இது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட பகுதி. ஜான், பெயர்களை இப்போது சொல்.
1: நாம் இன்னும் பாவங்களில் இருக்கிறோம். இப்போது தங்குங்கள். கர்த்தாவே, வரவிருக்கும் தொற்று நோயிலிருந்து எங்களை காப்பாற்றும்.
0: அம்மே,
1: நாம் தாங்கும் வலிமையை அளி. நோய் எங்கள் வீட்டை தாண்டி செல்லச் செய்.
0: அப்பாவிகளை காப்பாற்றும். எங்களை பாதுகாப்பாக வழி நடத்து. கவனியுங்கள், அறிகுறிகள் எங்கும் இருக்கின்றன. 7வது கம்பை ஊத போறது. 7வது, பைபிள் சொல்றது இதுவே முடிவுன்னு. இறுதி தீர்ப்பு
1: என்ன? இதனால் என்ன? அடுத்து என்ன?
0: அதை எதிர்கொள். நாம் அதற்காக தயாராகிறோம்.

0: பைபிளில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் உண்மையா? இவ்வளவு காலத்துக்கு பிறகு
1: பேயஸ் மற்றும் ஹைபன் மார்ட்ஸ் இதுவரைக்கெல்லாம் வந்து உண்மையாக இருந்திருக்கலாம்.
0: நான் யாரையாவது சொல்லணும்?
2: முடிவு வந்துவிட்டது. வெள்ளங்கள், தீப்பிடிப்புகள், நிலநடுக்கங்கள் ஆகியவற்றுக்கு பிறகு வானமே சுழற்சி எடுக்க தொடங்கியது. இந்த சுழற்சி குறிப்பு அர்மகெட்டானின் அலறலை முடிவடைய செய்யும். இப்போது நாம் நம் கணக்கை எதிர்கொள்ள வேண்டும்.
1: வானத்தை பார், அது மேலும் மோசமாகிறது. மேகங்கள்
2: சுழன்று கொண்டிருக்கின்றன. ஒரு சுழற்சி உருவாகிறது. நாம்
1: இப்போது பாதுகாப்பான இடம் தேட வேண்டும். செல்ல எங்கும் இல்லை. இதுவே முடிவு. பாதை ஆபத்தானது. ஆனால் நமக்கு வேறு வழி இல்லை. ஆனால் இது ஒரு வலை என்றால் அப்பொழுது நாம் அதை ஒன்னால் எதிர்கொள்வோம். அசையாமல் நிற்பது நிச்சயமான மரணம்.
2: அவள் சொல்வது சரி. இப்போது நாம் நகர வேண்டும். நிரந்தரமாக நகர வேண்டும். உதவி மேலே யாராவது உதவுங்கள். யாராவது இருக்கிறீங்களா? இங்க எனக்கு உதவி தேவை. யாராவது. நான் இதை தனியாக செய்ய முடியாது.

0: இந்த வளாகம் ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் அழிக்கப்பட்டது. சுவர்கள் முறிந்தன, உபகரணங்கள் கீழே விழுந்தன. என்ன
1: இங்க என்ன நடந்தது? அது திடீரென நடந்தது, நிலம் அதிர்ந்தது. காயமா, விளக்க முடியுமா? ஏன்
0: காயமுறிஞ்சு விட்டது, எனக்கு உதவி தேவை, உதவி வருகிறது. நான்
1: இதை பதிவு செய்கிறேனா? இந்த முடிவு நம்மை பின்தொடரும் என்று எனக்கு பயமா இருக்கிறது. நமக்கு வேறு வழி இல்லை, நீங்களே அதை அறிவீர்கள். ஆனால் எந்த விலைக்கு நாம் தொடர்ந்து நகர வேண்டும். இன்னும் பலர் வருவார்கள், என்ன நம்புங்க.

0: நாம வந்து இப்ப பொலிசினோப்பான இடம் தேட வேண்டும். கப்பல்
1: கப்பல் தீயுடன் அது மிகவும் ஆபத்தானது. வேறு
0: வேண்டாம், ஆயுதமேந்தி நகர்வோம். நான் முன்னிலை வகிக்கிறேன்.
1: அருகில் இருங்கள், நாம் ஒருவராக நகர வேண்டும். கப்பல் மிகவும் தொலைவில் இருக்குது.
0: இந்த தூரம் நாம் நீந்த முடியாது.
1: அது தற்கொலை.
0: இப்ப போங்க, வேற ரூம் போவோம். சுற்றுலா.
1: இந்த நீர்ல என்ன நடக்குது? இந்த நீர் முற்றிலும் கெட்டு போய்விட்டது. நான் வெளியே தூய நீரை கண்டுபிடிக்க வேண்டும். இங்கே எல்லாம் அழிந்து விட்டது. அந்த குடத்தை எனக்கு கொடு. என் பிள்ளைகள் தூசாக இருக்கிறது.
2: பின்னால் பொங்கல் நமக்கு எல்லாருக்கும் தேவை.
1: நான் எடுத்துக்கொண்டேன். நகருங்கள்.
0: இது நியாயம் அல்ல.
1: நமக்கும் அது தேவை. என்னை அனுமதியுங்கள்.
2: தயவு செய்து,
1: தயவு செய்து அமைதியாக இருங்கள்.
2: அதை ஊற்றுங்கள்.
1: இது கனமா இருக்கு. அமைதியாக வைத்திருங்கள். இது சிவப்பாக மாறுகிறது. நீர்
2: இங்கே என்ன நடந்தது?
0: எனக்கு தெரியவில்லை.
2: அது வெறும் நீராக மாறிவிட்டது.
1: காத்திரு என் காதலி, இன்னும் கொஞ்சம்தான்.
2: நான் ரொம்பவும் சோர்ந்துட்டேன் அம்மா.
1: சரி, விரைவில் ஓய்வெடுப்போம்.
2: நானும் கொஞ்சம் வாங்கலாமா?

0: இங்க நடந்தது எல்லாமே மிகவும் திடீர்னு நடந்தது. நான் அதை பற்றி யோசிப்பதை நிறுத்த முடியவில்லை.
1: ஐயோ, இந்த வெப்பம் என்னை கொன்றுவிடும்.
0: உண்மையிலேயே என் மூளை இங்கே வெந்து போய்விடுகிறது. அதை பற்றி எனக்கு சொல்ல வேண்டாம். இது ஒரு சோனா மாதிரி உணர்கிறது. இந்த பாதை என் காலடியில் உருகி கொண்டிருக்கிறது.
1: இங்கே எல்லாமே எரிகிறது.

0: இந்த இருள் இயற்கை அல்ல, இது பகல் நேரம், தீ பரவி கொண்டிருக்கிறது, நாம் நகர வேண்டும். புகையில ஏதோ இருக்கிறது, நான் ஏதோ அசைவை கேட்டேன். அருகில் இரு, நாம் சேர்ந்து இதை கடக்க வேண்டும். ஏன் இவ்வளவு இருட்டாக இருக்கிறது பகலின் நடுவில்? எனக்கு தெரியவில்லை. வானம் புகையால் கருப்பாக இருக்கிறது, தீக்கள் சூரியனை மறைக்க முடியாது. என்ன நடக்கிறது என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அருகில் இரு, நாம் பார்க்க முடியல. இது
1: இருட்டுது, கை தெரியல.
0: இந்த வழி, இங்கே ஒரு பாதை இருக்குது என்று நினைக்கிறேன். நிறுத்து, அதை கேட்டியா? வெறும்
1: நடந்து கொண்டே இரு, அமைதியாக.
0: இந்த வழி, விரைவாக நகர். எங்கே
1: நாம் போகிறோம்? வெறும்
0: வெளியேறும் வழிக்கு என்னுடன் இரு. நான் அவர்களை கேட்கிறேன், அவர்கள் அருகில் இருக்கிறார்கள். எனக்கு பயமாக இருக்குது. நாம் இவ்வளவு இருட்டாக இருக்க, ஏன் இவ்வளவு இருட்டாக இருக்கிறது? எதையும் பார்க்க முடியலை. இது
1: வெறும் இருட்டில்ல, தப்பா இருக்கு. இது உயிருடன் இருப்பது போல. இந்த
0: இருட்டு இயற்கையற்ற சாரமாக இருக்கிறது. சவாச கண்டுபிடி. ஆனால்
1: அது எதுவும் இல்லைன்னா, நாம் எதிர்க்க முடியாத ஒன்றாக இருந்தால் நாம் இதை செய்ய முடியாது. ரொம்ப ஆபத்தானது.
0: நாம் செய்யண்டும், வேற வழியே இல்ல. ஆனால்
1: எல்லாம் தப்பாக நடந்தால் என்ன? நாம் விரும்பும் அனைத்தையும் இழக்க நேரிடும். ஆனால்
0: என்ன நம்ப,
1: இந்த இருட்டில் என் கேமரா எதையும் பதிவு செய்ய முடியவில்லை.
0: இது இயற்கையற்ற அளவுக்கு தடிமனாக இருக்கிறது. நீ என்ன நினைக்கிற? இது
1: ஒளியையே விழுங்குற மாதிரி இருக்கிறது.
0: இங்கே ஏதோ தவறாக இருக்கிறது. நான்
1: இந்த ஷாட்டை பிடிக்கணும். நான் ஏதோ நகரும் ஒன்றை பார்க்கிறேன். என்ன
0: அது? என்ன?
1: நீ படம் எடுக்க முடியுமா? நான் முயற்சிக்கிறேன். தெளிவா இல்ல. ஒரு டார்ச் பயன்படுத்து. உடை அணிந்து கொள்.
0: ஏன் இவ்வளவு இருட்டாக இருக்கிறது? இது நள்ளிரவு போல உணர்கிறது. இது இயற்கையானது இல்ல. வானம் பல மணி நேரங்களாக இப்படித்தான் இருக்கிறது. இது தீயிலிருந்து வரும் புகையா, அல்லது வேற ஏதாவது? இங்கே ஏதோ மிகவும் தபாய இருக்குது. யூப்ரேடிஸ் நதி முற்றிலும் வறண்டு போய்விட்டது. இதை போல் நான் ஒருபோதும் பார்த்ததில்லை. மேலே உள்ள அணைகள் காரணம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இது வேறு விதமாக உணர்கிறது. சில வதந்திகளை கேட்டேன். இது இன்னும் பெரியது. ஒரு அறிகுறி. எதற்கான அறிகுறி? முடிவின் அறிகுறி. இந்த இடம் நம்மை முழுவதும் விழுங்கும் மாதிரி உணர்கிறது. நம்ம இங்கே என்ன பண்றோம்? ஆணைகள் என்றால் ஆணைகள் தான். ஆனால் நானும் அதே உணர்கிறேன். இது சரியாக இல்ல போல இருக்கிறது. மத்தவங்ககிட்ட பேசணும். ஏதோ தப்பா இருக்கு, ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இப்போது அமைதியாக வைத்துக்கொள். கட்டளை சொல்கிறது தாக்குதல் விடியற் காலையில துவங்கும் என்று. நாம் முதலாவது அலைக்கு தலைமை வகிக்கிறோம். புரிஞ்சது. நான் குண்டுகளை இருமுறை சரிபார்த்து படையை ஒன்று சேர்க்கிறேன். இதுதான் அது. இப்ப திரும்பி போக முடியாது. எச்சரிக்கையாக இரு. நம்ம ஒரு குழுவா போராடுவோம். முன்னேறு. மலைச்சரிவில் எதிரிகள் இருக்கிறார்கள். புரிகிறது. முன்னிலை வகி. வரிசையை இறுக்கமாக வைத்துக் கொள். யாரும் பின்னால் தங்கக்கூடாது.
1: நகல் எடுத்தேன் கூடி பாதுகாப்பானது. வாங்க போகலாம். எதிரி படைகள் நகர்வதை சாரணர்கள் உறுதிப்படுத்தினர். நாம் இப்போது செயல்பட வேண்டும்.
0: சரி, விடியலில் பாதுகாப்பை பலப்படுத்துவோம்.
1: விநியோக பாதைகள் நிலைக்கும். நம்ம போராளிகளை திரட்டணும்.
0: அவர்கள் வெற்றிக்காக தயார். இது இன்னும் முடிவடையல. நம் கடைசி மூச்சு வர போராடுவோம். ஆனா கிங் ஹாமூஸ் எழுந்தால் நமக்கு வேற வழி இல்லை.
1: ஓய், நீங்கள் நிற்கவும்.
0: கூட இரு.
1: நிச்சயமா? ஆனால்
0: நாளை நாம் பார்க்க வேண்டும் என்று எனக்கு வாக்குறுதி அளி.
2: இந்த மெழுகுவர்த்திகளின் ஒளி நம்மை வழிநடத்த நாம் சிலுவையை நோக்கி பார்ப்போம்.

0: என்றான் அருகிலேற. நான்
1: ஸ்கீம் செய்கிறேன், அதை நான்
0: தெரியும். வெறும் நான் என் கையை வச்சிருப்பேன். நம்ம இங்கிருந்து வெளியேற வழி கண்டுபிடிப்போம்.

0: முத்திரைகள் திறக்கப்பட்டு விட்டன, கம்பிகள் முழங்கிவிட்டன. இப்போது கோப கிண்ணங்கள் ஊற்றப்படுகின்றன. தீர்ப்பின் நேரம் நம்மை வந்தடைந்துள்ளது.
1: முதல் முத்திரை புயலுக்கு முன் அமைதியை உடைக்கும் போல் திறக்கப்படுகிறது. அந்த தருணம் வரை சொர்க்கம் அந்த சுருளை பிடித்துக் கொண்டிருந்தது. மூடியிருக்கும் அதனை திறக்க தகுதியுள்ள ஒருவரை அனைத்து படைப்பும் எதிர்பார்த்து காத்திருக்கிறது. பிறகு வெளிப்படுத்தல் நூலில் 6:1 ஆட்டுக்குட்டி முதல் முத்திரையை திறக்கிறது. அப்போது திடீரென ஒரு வெள்ளை குதிரையில் ஒரு சவாரிக்காரன் தோன்றுகிறான். அவனிடம் ஒரு வில் உள்ளது. அவனுக்கு ஒரு கிரீடம் வழங்கப்படுகிறது. அவன் வெற்றி பெறவும் வெற்றி பெறச் செல்கிறான். இது இன்னும் முழுமையான கண்கூடாக காணப்படும் கிறிஸ்துவின் மகிமையான திரும்புவதை அல்ல. ஏனெனில் இயேசு திரும்பி வரும்போது அவர் வெறும் தீர்ப்புகளின் தொடரில் ஒருவராக மட்டும் வரவில்லை, ஆனால் பூமியின் கிளர்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரும் இறுதி அரசராக வருகிறார். இந்த முதல் சவாரிக்காரன் பொய்யான சமாதானம், மோசடியான வெற்றி மற்றும் எழும் ஆதிக்கத்தின் சூழலை எடுத்துச் செல்கிறான். அவன் உலகின் இறுதி மாயையின் தொடக்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறான். அப்போது மனிதர்கள் ஒழுங்குக்காக மிகவும் இயங்கும் நிலையில் வலிமையானதாகவும் புத்திசாலியானதாகவும் வெற்றிகரமானதாகவும் தோன்றும் ஒரு அதிகாரத்தை வரவேற்கிறார்கள். முதலில் இந்த நெருக்கடி பயங்கரமா தெரியாமல் இருக்கலாம். இது ஒரு தீர்வா தோன்றலாம். அதுவே இதை பயமுறுத்துவதாக ஆக்குகிறது. கோளாறு காரணமாக காயமடைந்த உலகம் பாதுகாப்பை வாக்குறுதி அளிக்கும் அதிகாரத்தை பாராட்டும். ஒரு காலத்தில் கட்டுப்பாட்டை எதிர்த்த நாடுகள் நிலைத்தன்மைக்காக தங்களது சுதந்திரத்தை விட்டுக் கொடுக்கும். இந்த சவாரிக்காரனின் வில் மிகவும் கவனத்தை ஈர்க்கும் ஒன்று, ஏனெனில் அம்புகள் பற்றி எந்த குறிப்பிடும் இல்லை. வெளிப்படுத்தல் 6:2 இது வெற்றிகரமான தாக்குதலின் படத்தை உருவாக்குகிறது. அது வெளிப்படையான இரத்த பொழிவால் மட்டுமல்லாமல் பயமுறுத்தல், தூதரவு, சூழ்ச்சி மற்றும் திட்டமிட்ட ஆதிக்கம் மூலமும் துவங்குகிறது. இது மோசடிக்காரன் சவாரி செய்யும் நேரம். ஒளிரும் ஆடையில் வானகம் தீர்ப்பின் முதல் இயக்கமாக காண்பதை உலகம் கொண்டாடும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. மக்கள் இப்போது யாராவது இதை சரி செய்ய முடியும் என்று கூறுவார்கள். ஆனால் அவர்கள் துன்பத்தின் முதல் நிகழ்வை பாராட்டுகிறார்கள் என்பதை உணரமாட்டார்கள். இந்த முத்திரை தண்டனை என்பது துரோகமான மனிதர்களை அவர்கள் எப்போதும் விரும்பிய வகையான ஆட்சி மற்றும் அமைப்பிற்கு ஒப்படைப்பதிலிருந்து துவங்குகிறது என்பதை காட்டுகிறது. உண்மையில்லாத அதிகாரம், கடவுளில்லாத ஒற்றுமை, மனந்திரும்புதல் இல்லாத அமைதி. பின்னர் 2வது முத்திரை உடைக்கப்படுகிறது. முதல் சவாரிக்காரன் கொண்டு வந்த அமைதியின் மாயை உடைந்து போக ஆரம்பிக்கிறது. வெளிப்படுத்தல் 6:3 வெளிப்படுத்தல் 6:4 இல் ஒரு சிவப்பு குதிரையில் சவாரி செய்யும் ஒருவர் வெளிப்படுகிறார். அவருக்கு பூமியில் இருந்து அமைதியை எடுத்துக்கொள்ளும் அதிகாரம் வழங்கப்படுகிறது என்று கூறப்படுகிறது. மக்கள் ஒருவரை ஒருவர் கொல்ல வேண்டும், மேலும் அவருக்கு ஒரு பெரிய வாள் வழங்கப்படுகிறது. இது யுத்தத்தின் இயற்கையான கட்டுப்பாடற்ற வடிவம். தொலைவில் உள்ள நாடுகளுக்கிடையிலான இராணுவ மோதல் மட்டுமல்ல, அமைதி என்பதே அகற்றப்படுகிறது. அந்த சொற்றொடர் நடுங்க வைக்கும். அமைதி என்பது மனிதர்கள் தாங்களாகவே எப்போதும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல. தேவன் அமைதியை எடுத்துக்கொள்ள அனுமதிக்கும் போது நாகரிகம் உடைந்து விழ ஆரம்பிக்கிறது. சிவப்பு குதிரை என்பது இரத்தம், வன்முறை, தீ மற்றும் மனித கோபத்தின் பைத்தியத்தை குறிக்கிறது. அரசியல் வெற்றியும் முதல் முத்திரையும் தொடங்கியதைத் தொடர்ந்து இப்போது அது வெளிப்படையான மோதலாக பரவுகிறது. பழைய வெறுப்புகள் எழுகின்றன, கூட்டணிகள் முறிந்து விடுகின்றன, தெருக்கள் ஆபத்தானவையாக மாறுகின்றன, எல்லைகள் போர்க்கோட்டுகளாக மாறுகின்றன. தன்னிடம் வலுவான தலைமை இருப்பதாக நினைத்த உலகம் அதிகாரம் மனித இதயத்தின் நோயை குணப்படுத்த முடியாது என்பதை இப்போது உணர்கிறது. அது அதை வெளிப்படுத்த மட்டுமே முடியும். 2வது முத்திரை பயமுறுத்துவதாக உள்ளது, ஏனெனில் கட்டுப்பாடு நீக்கப்பட்டவுடன் மனிதர்கள் வெறும் கருத்து வேறுபாடில் முடிவதில்லை, மனிதர்கள் தங்களை தாங்களே அழிக்க ஆரம்பிக்கிறார்கள் என்பதை இது காட்டுகிறது. பெரிய வாழ் என்பது தனிப்பட்ட வன்முறை அல்ல, பரவலான படுகொலைகளை குறிக்கிறது. இது ஒரு பகுதியில் உள்ள ஒரு போர் மட்டுமல்ல, இது போர் என்ற மனநிலையை பூமியில் காட்டுத்தீ போல பரப்புகிறது. குடும்பங்கள் சில மணி நேரங்களில் தலைப்புச் செய்திகளாக மாறும் வதந்திகளை கேட்கும். நகரங்கள் பயத்தில் உறங்கும், சைரன்களின் சத்தத்தில் விழிக்கும். ஆண்கள் உயிர் வாழ்வதற்காக பயிற்சி பெறுவார்கள், தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை இறுக பிடிப்பார்கள், நாடுகள் தங்களை காப்பாற்ற முயற்சிக்கும் போது செல்வத்தையும் இரத்தத்தையும் எரிப்பார்கள். இயேசு போர்களையும் போர் வதந்திகளையும் பற்றி பேசினார், ஆனால் இங்கு அந்த காட்சி உலகளாவிய அதிர்வாக அதிகப்படுத்தப்பட்டதாக உணரப்படுகிறது. பூமி மனிதர்களின் பெருமை, ஆசை, பழிவாங்கும் மனம் மற்றும் அவலத்தின் போர்க்களமாக மாறும் போல உள்ளது. 2வது முத்திரை நமக்கு நினைவூட்டுவது, சமாதானம் என்பது கடவுளிடமிருந்து கிடைக்கும் இரக்கம், மனிதர்கள் தனக்கு தனியாக நிரந்தரமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய சாதனை அல்ல என்பதாகும். 3வது முத்திரை வெளிப்படுத்தல் நூல் 6:5 போர் நிலங்களிலிருந்து காலியான உணவு மேசைகளுக்கு திரும்புகிறது. வெளிப்படுத்தல் நூல் 6:6 ஒரு கருப்பு குதிரை தோன்றுகிறது. அதன் சவாரி ஒருவன் கையில் தராசை பிடித்திருக்கிறான். ஒரு குரல், ஒரு டெனாரியத்திற்கு 1 அளவு கோதுமை, 3 அளவு பார்லி 1 டெனாரியத்திற்கு என்று அறிவிக்கிறது. ஆனால் எண்ணெயும் திராட்சை ரசமும் பாதிக்கப்படக்கூடாது என்று கூறப்படுகிறது. கருப்பு குதிரை பஞ்சம், பற்றாக்குறை மற்றும் பொருளாதார வீழ்ச்சி என்ற நிழலை ஏந்தி வருகிறது. போர் எப்போதும் ஏதோ ஒன்றை பின்னால் விட்டுச் செல்கிறது. இங்கே அதன் கொடூரமான பசிக்கொலையை நாம் பார்க்கிறோம். தராசுகள் என்பது பங்கீடு, கணக்கீடு மற்றும் மீதமுள்ள சிறிதளவையும் வலியுடன் அளவிடுவதை காட்டுகிறது. ஒரு டெனாரியஸ் என்பது சுமார் ஒரு நாள் கூலி, அதாவது ஒரு மனிதன் ஒரு நாளும் உழைத்து வெறும் உயிர் வாழ்வதற்கே தேவையான தானியத்தை மட்டுமே வாங்க முடியும் என்பதை குறிக்கிறது. இது வளம் அல்ல, இது கணிதமாக குறைக்கப்பட்டுள்ள வாழ்வாதாரம். இது உணவு நேரம், கவலையாக மாறும் உலகம், பெற்றோர் துகள்களை எண்ணும் உலகம், ஏழைகள் மேலும் ஆழமாக விழும் உலகம், ஆனால் வலிமை வாய்ந்தவர்கள் இன்னும் சொகுசுகளை பாதுகாத்துக் கொள்ளும் உலகம். எண்ணெயும் திராட்சை இரசமும் சேதப்படுத்தப்படக்கூடாது என்ற கட்டளை பலரும் விளக்க முயற்சிக்கும் போது அவர்களை நிறுத்தி வைத்திருக்கிறது. பொதுவான அத்தியாவசியங்கள் குறைவாகும் போதும் சிலருக்கு செல்வமும் தே இலக்கணமும் இன்னும் நிலைத்திருக்கலாம் என்பதை குறிக்கலாம். வேறு வார்த்தைகளில் சொன்னால், தீர்ப்பு விழும் விதம் சமத்துவமற்ற தன்மையையும் வெளிப்படுத்துகிறது. உம்மும் பணக்காரர்கள் இன்னும் சில வசதிகளை அனுபவிக்க முடியும், ஆனால் பெரும்பான்மையினர் சாப்பிட போராடுகிறார்கள். அந்த நேரத்தின் கசப்பை கற்பனை செய்யுங்கள். கடைகளில் பொருட்கள் குறைவாக, விலைகள் உயர்ந்து, பரபரப்பான வாங்குதல், கருப்பு சந்தைகள் செழித்து, ஆண்கள் சிறிது உணவு கிடைக்கவே கடுமையாக உழைத்து சோர்வடைகிறார்கள். குழந்தைகள் ரொட்டிக்காக கேட்க, பெரியவர்கள் அடுத்த வாரம் எப்படி இருக்கும் என்று அமைதியாக பயப்படுகிறார்கள். மூன்றாவது முத்திரை, மக்கள் மிகவும் நம்பும் அமைப்புகளை, வர்த்தகம், பரிமாற்றம், வழங்கல், தொழில், பணம், தீர்ப்பு தாக்கக்கூடும் என்பதை காட்டுகிறது. வாங்கும் மற்றும் விற்கும் செயல்களை வழிபடும் உலகம் செல்வம் அறுவடையை கட்டளையிட முடியாது என்றும், சந்தைகள் தெய்வீக தீர்ப்புடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது என்றும் உணர்கிறது. பசிக்கே மனித அகந்தையை தாழ்த்தும் தன்மை உள்ளது. ரொட்டி மதிப்பு மிக்கதாக மாறும்போது தன்னிறைவு என்ற மாயை ஒவ்வொன்றும் அழியத் தொடங்குகிறது. நான்காவது முத்திரை அந்த வரிசையில் மிக இருண்ட படங்களுள் ஒன்றாகும், ஏனெனில் பல பயங்களை ஒரே சவாரி காரணில் சேர்க்கிறது. வெளிப்படுத்தல் 6-7 முதல் வெளிப்படுத்தல் 6-8 வரை ஒரு வெளிர் குதிரை வெளிப்படுகிறது. அதன் சவாரிக்காரனின் பெயர் மரணம், அவனை பின்தொடர்கிறவன் ஹேடிஸ். பூமியின் 4-ல் ஒரு பங்கிற்கு வாளால், பசியால், மரணத்தால், பூமியின் விலங்குகளால் கொல்ல அதிகாரம் வழங்கப்படுகிறது. அந்த குதிரையின் நிறம் நோய், அழுகை மற்றும் சடலத்தின் பச்சைமயமான நிறத்தை போன்றது. இது வெற்றியின் கவர்ச்சி அல்ல, அல்லது வெறும் போர் ஏற்படுத்தும் குழப்பமும் அல்ல. இது மரணத்தின் முகம், பூமி எங்கும் பயங்கரமான அளவில் பரவி வருகிறது. மரணம் நேரடியாக பெயரிடப்படுகிறது. ஹேடிஸ் பின்தொடர்கிறான், சாவாரிக்காரனை பின்தொடர்ந்து கல்லறை விழுந்தவர்களை சேகரிப்பது போல. முன்னைய சீல்கள் வழங்கிய தீர்ப்புகள் இப்போது ஒன்றிணைந்து மேலும் தீவிரமாகின்றன. போர் கொள்ளுகிறது, பசி கொள்ளுகிறது, நோய் கொள்ளுகிறது, காட்டு விலங்குகள் கொள்ளுகின்றன. நாகரீகம் இனி வெறும் நிலைமையற்றதாக அல்ல, பிசாசு பிடித்ததாகவும் உணரத் தொடங்குகிறது. பூமியின் 4-ல் ஒரு பங்கு பாதிக்கப்படுவது என்பது மனித மனம் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பெரும் அழிவை குறிக்கிறது. 4வது சீலில் புள்ளி விவரங்கள் தாங்க முடியாததாக மாறுகின்றன. துக்கம் உலகளாவிய மொழியாகிறது. முழு மக்களும் மரணம் வீடு வீடாக, நாடு நாடாக, கண்டம் கண்டமாக நகரும் போல் உணர்வார்கள். மருத்துவமனைகள், அடக்கம் செய்யும் இடங்கள், அகதிகள் பயணிக்கும் பாதைகள் மற்றும் அழிந்த தெருக்கள், ஆல் இவை ஒரே துயரான காட்சியின் பகுதிகளாக மாறுகின்றன. பூமியின் விலங்குகள் பற்றிய குறிப்பே கூட படைப்பே அச்சுறுத்தலாக மாறுவதாக, இயற்கை ஒழுங்கு தீர்ப்பின் கீழ் நடுங்கத் தொடங்குவதாக உணர்த்துகிறது. அனைத்தையும் அறிவியல், அதிகாரம், இராணுவ வலிமை மற்றும் பொருளாதாரம் மூலம் கட்டுப்படுத்த முடியும் என்று நினைத்த உலகம் இப்போது எந்த அரசாங்கமும் முழுமையாக கையாள முடியாத அளவிலான மரணத்தின் முன் உதவியற்றதாக நிற்கிறது. இந்த சீல் பயங்கரமானது, ஏனெனில் இது மனிதர்களை மரணத்தின் முகத்தை நேரடியாக பார்க்க வைக்கிறது. அது தொலைவில் இருக்கும் உறுதியான ஒன்றாக அல்ல, உடனடியாக பூமியில் பாயும் ஓட்டக்காரனாக இருக்கிறது. இது ஒரு கடுமையான நினைவூட்டல். பாவம் எப்போதும் மரணத்தில் தான் முடிகிறது. கடவுள் இல்லாமல் மனிதன் கல்லறையை தாண்டி ஓட முடியாது என்பதையும் உணர்த்துகிறது. 5வது சீல் பூமியிலிருந்து பரலோகத்துக்கு காட்சியை மாற்றுகிறது. மேலும் மனநிலை வெளிப்படையான பேரழிவிலிருந்து புனிதமான துக்கமாக மாறுகிறது. வெளிப்படுத்தல் 6:9 முதல் 6:11 வரை, யோவான் பலிகூடத்தின் கீழ் தேவனுடைய வார்த்தைக்காகவும் தாங்கள் வைத்திருந்த சாட்சிக்காகவும் கொல்லப்பட்டவர்களின் ஆத்துமாக்களை பார்க்கிறார். அவர்கள் உரக்க கூவி, எவ்வளவு நாட்கள் பரிசுத்தரே, உண்மையுள்ளவரே, பூமியில் வாசிக்கிறவர்களிடம் எங்கள் இரத்தத்திற்கு நீ தீர்ப்பு செய்து பழிவாங்குவாய் என்று கேட்கிறார்கள். இந்த சீல் மிகவும் உணர்ச்சி பூர்வமானதாக உள்ளது, ஏனெனில் இது வேதனை காலம், பேரழிவுகளுக்கான காலம் மட்டுமல்ல, கடுமையான துன்புறுத்தலுக்கான காலமும் என்பதை வெளிப்படுத்துகிறது. பிடிப்பக்கு பிறகு பார்வராந்தே விசுவாசத்திற்கு வருவார்கள். அவர்களில் பலர் அந்த விசுவாசத்திற்கு தங்கள் உயிரை கொடுத்து செலுத்த வேண்டியதாக இருக்கும். உலகம் வெளிப்படையாக சிதைந்து போவதோடு மட்டுமல்லாமல், ஆன்மீகமாகவும் கடுமையாகும். இந்த சுனிதிகள் குழப்பத்தில் தொலைந்து போன மறக்கப்பட்ட பலிகள் அல்ல. அவர்கள் காணப்படுகிறார்கள், அறியப்படுகிறார்கள் மற்றும் அவர்கள் பலிபீடத்தின் கீழ் இருக்கிறார்கள். இது தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பலியை குறிக்கும் இடம். அவர்களின் மரணங்கள் அர்த்தமற்றவை அல்ல. பூமியில் அவமதிக்கப்பட்டாலும் அவர்களின் இரத்தம் பரலோகத்தில் மதிப்புமிக்கதாக இருந்தது. அவர்கள் அழைக்கும் எவ்வளவு நேரம் என்ற கேள்வி எல்லா நீதிமான்களின் வேதனையையும் வெளிப்படுத்துகிறது. அது நம்பிக்கையின்மை அல்ல, அது நீதிக்காக வேண்டுதல். அவர்கள் கேட்பதற்காக பரலோகம் அவர்களை கண்டிக்கவில்லை. அதற்கு பதிலாக அவர்களுக்கு வெள்ளை ஆடைகள் வழங்கப்பட்டு அவர்களுக்காக கொல்லப்பட்ட மற்ற ஊழியர்களும் சகோதரர்களும் முழுமையடையும் வரை இன்னும் சிறிது நேரம் ஓய்வெடுக்க சொல்லப்படுகிறார்கள். அந்த பதில் ஒரே நேரத்தில் ஆறுதலாகவும் சிந்திக்க வைக்கும் ஒன்றாகவும் உள்ளது. ஆறுதலாக இருப்பது தேவன் கட்டுப்பாட்டை இழக்கவில்லை என்பதால் தான். சிந்திக்க வைக்கும் ஒன்று, இன்னும் அதிகமான துன்புறுத்தல்கள் வரப்போகின்றன என்பதால் தான். ஐந்தாவது முத்திரை நமக்கு சொல்வது, பூமியின் மிக இருண்ட நேரத்தில் மிக ரோஷனமான விசுவாசம் தோன்றும் என்பதாகும். ஆறாவது முத்திரை திறக்கப்படுகிறது, இப்போது உலகமே தேவனின் தொடுதலால் தடுமாறும் நிலையில் உள்ளது. வெளிப்படுத்தல் 6:12-6:17 வரை ஒரு பெரிய நிலநடுக்கம், சூரியன் பைதுனி போல கருப்பாக மாறுவது, சந்திரன் இரத்தம் போல மாறுவது, வானத்தின் நட்சத்திரங்கள் பூமிக்கு விழுவது, வானம் சுருட்டப்பட்ட சுருளை போல விலகுவது, ஒவ்வொரு மலை மற்றும் தீவும் தங்கள் இடங்களில் இருந்து நகர்த்தப்படுவது ஆகியவற்றை விவரிக்கிறது. இது மொழி விவரிக்க முடியாத அளவுக்கு வலுவான ஒரு காட்சி. பூமி நடுங்குகிறது, வானம் இருண்டு விடுகிறது, படைப்பின் பழக்கமான ஒழுங்கு சிதைவடைய ஆரம்பிக்கிறது மற்றும் திடீரென மனிதர்கள் இது சாதாரண பேரழிவுகளின் ஒரு சுழற்சி அல்ல என்பதை உணர்கிறார்கள். இது கடவுளின் கோபம் தெளிவாக வரலாற்றில் புகுந்திருப்பதை குறிக்கிறது. ஆறாவது முத்திரை என்பது உலகம் தாமதமாக விழித்தெழுவது போல உணரப்படுகிறது. அரசர்கள், பெரியவர்கள், பணக்காரர்கள், தளபதிகள், வலிமை மிக்கவர்கள், அடிமைகள் மற்றும் சுதந்திரமானவர்கள் அனைவரும் மலைகளின் குகைகளிலும் பாறைகளிலும் மறைந்து விடுகிறார்கள். இங்கே அந்தஸ்து எதுவும் அர்த்தமில்லை என்பதை கவனியுங்கள். அதிகாரத்திற்கு பாதுகாப்பு இல்லை. செல்வம் தப்பிக்க வழி தராது. பதவி எந்த விதிவிலக்கையும் வழங்காது. மனிதகுலம் முழுவதும் ஆட்டுக்குட்டியின் கோபம் வந்துவிட்டது என்ற பயங்கர உணர்வின் முன் சமமாக்கப்படுகிறது. அந்த சொற்றொடர் ஆச்சரியப்பட வைக்கும். ஆட்டுக்குட்டியின் கோபம், முதலில் பணிவும் இரக்கமும் தியாகமும் கொண்டு வந்தவர் நீதிமானான நீதிபதியும் ஆவார். ஆட்கள் மலைகளும் பாறைகளும் தங்களை மேல் விழுந்து அவருடைய முகத்திலிருந்து தங்களை மறைக்க வேண்டும் என்று அழுகிறார்கள். அந்த தருணத்தின் பயத்தை நினைத்து பாருங்கள். மக்கள் தாங்கள் நிராகரித்த படைப்பாளியின் முன் நிற்பதை விட படைப்பில் நசுங்குவதையே விரும்புகிறார்கள். இந்த முத்திரை வெறும் உடல் கலக்கம் அல்ல, இது ஆன்மீக வெளிப்பாடு. மனிதகுலம் தலைமுறைகள் முழுவதும் மறுத்து வந்ததை இறுதியாக உணர்கிறது. கடவுள் ஆட்சி செய்கிறார், தீர்ப்பு உண்மையானது மற்றும் பொறுப்பு கூற வேண்டிய நாள் என்றென்றும் தள்ளி வைக்க முடியாது. வெளிப்படுத்தல் 6:17 முடிவில் வரும் அந்த பெரிய கேள்வி ஈடியென ஒலிக்கிறது. யார் நிலைத்து நிற்க முடியும்? அந்த கேள்வியே இந்த நெருக்கடியின் இதயம். உலகம் தனது பெருமை, பொய்யான வழிபாடு மற்றும் கட்டுப்பாட்டின் மாயை ஆகியவற்றை இழந்தபோது பரிசுத்தமான தீர்ப்பின் முன் யார் நிலைத்து நிற்க முடியும்? கடவுளின் இரக்கத்தால் மூடப்பட்டவர்களே மட்டுமே. ஆறாவது முத்திரை பிரபஞ்சத்தையே ஒரு பிரசங்கமாக மாற்றுகிறது. வானம், பூமி, மலைகள் மற்றும் பயந்த மனிதர்களின் முகங்கள் ஆல் ஒரே செய்தியையே அறிவிக்கின்றன. மனிதனின் நாள் ஆண்டவரின் நாளுக்கு முன் சிதைந்து போகிறது. பின்னர் 7வது முத்திரை திறக்கப்படுகிறது. உடனடி சத்தத்திற்கு பதிலாக அமைதி நிலவுகிறது. வெளிப்படுத்தல் அதிகாரம் 8:1 ஆட்டுக்குட்டி 7வது முத்திரையை திறந்த போது சுமார் அரை மணி நேரம் பரலோகத்தில் அமைதி இருந்தது என்று கூறப்படுகிறது. அந்த அமைதி இந்த முழு புத்தகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த தருணங்களில் ஒன்றாக இருக்கலாம். வழக்கமாக வழிபாடு, இடியோசை, பாடல்கள், அறிவிப்புகள் நிறைந்த பரலோகம் திடீரென அமைதியாகிறது. அது அடுத்த தீர்ப்பு அலைக்கு முன் அசம்பாவிதமான பயமுள்ள அமைதி. பரலோகமெல்லாம் ஒரு நிமிடம் நின்று இனி நடக்கப்போகும் விஷயம் மிகவும் கடுமையானது என்பதால் வார்த்தைகள் கூட தற்காலிகமாக தோல்வியடைகின்றன போல. 7வது முத்திரை மற்ற தீர்ப்புகளுக்கு இணையாக ஒரு தீர்ப்பு மட்டுமல்ல, அது தொடர்ந்து வரும் குரல் ஊதல் தீர்ப்புகளுக்கான கதவாக மாறுகிறது. இதன் அர்த்தம், இறுதி முத்திரையின் உள்ளே இன்னும் ஆழமான கோபத்தின் வெளிப்பாடு அடங்கியுள்ளது. ஆனால் குரல் ஊதல் ஒலி வரும் முன் பரலோகம் அமைதியாகிறது. அந்த விவரம் முக்கியமானது. இது தெய்வீக தீர்ப்பு ஒருபோதும் பொறுப்பற்றதாக, குழப்பமாக, கவனக்குறைவாக இருக்காது என்பதை நமக்கு சொல்கிறது. அது அளவிட்டது, பரிசுத்தமானது மற்றும் பயங்கரமானது. அமைதி என்பது புயல் முழுமையாக வெடிக்கும் முன் கடைசி மூச்சை போல உணரப்படுகிறது. கேட்பவருக்கு இந்த முத்திரை வேறொரு விதத்தில் நடுங்கும் உணர்வை ஏற்படுத்த வேண்டும். முதல் முத்திரைகள் குதிரைகள், போர், பசிப்பு, சாட்சிகள் மற்றும் பிரபஞ்ச அச்சம் ஆகியவற்றுடன் நகர்ந்தன. ஆனால் ஏழாவது முத்திரை நமக்கு அமைதியை வழங்குகிறது. சில சமயம் அமைதி சத்தத்தை விட அதிகமாக பயமுறுத்தும். அது தீர்ப்பு வாசிக்கப்படுவதற்கு முன் நீதிமன்றம் அமைதியாகும் தருணம் போன்றது. அது அடுத்த கட்டளை வரும் முன் போர் வெளி நின்றுவிடும் தருணம் போன்றது. அடுத்த கோபத்தின் அடுக்கு தொடங்கும் முன் படைப்பு தன் மூச்சை பிடித்து நிற்கும் தருணம் இது. ஏழாவது முத்திரை நம்மை இன்னும் அதிகமான தீவிரத்தின் விளிம்பில் நிற்க வைக்கிறது. யாராலும் திறக்க முடியாததை ஆட்டுக்குட்டி தொடர்ந்து திறந்து கொண்டிருக்கிறது. வரலாறு இனி வழிமாறாமல் இருக்கவில்லை, அது திறக்கப்படுகிறது. இந்த அமைதி அடுத்ததாக வரப்போகும் பாரத்தை சொர்க்கமே உணர்கிறது என்பதை நமக்கு சொல்கிறது. முத்திரைகள் அனைத்தையும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு பயங்கரமான முன்னேற்றத்தை காட்டுகின்றன. ஏமாற்றுதலே இந்த இயக்கத்தை தொடங்குகிறது. போர் தொடர்ந்து வருகிறது, பசிப்பு பரவுகிறது, இறப்பு எல்லாத்தையும் சுருட்டுகிறது. புனிதர்கள் அழைக்கிறார்கள், பிரபஞ்சம் அதிர்கிறது. பின்னர் அமைதி இன்னும் மோசமானவற்றிற்கு வழி தயாரிக்கிறது. இவை சீரற்ற பேரழிவுகள் அல்ல. இவை வரலாற்றின் மீது அதிகாரம் கொண்ட ஒரேவர் ஆட்டுக்குட்டி தெய்வீக தீர்ப்பை திட்டமிட்டு திறக்கும் செயல்கள். முத்திரைகள் உலகம் உள்ளிருந்து மற்றும் வெளியிலிருந்து ஒரே நேரத்தில் அரசியல், சமூக, பொருளாதார, ஆன்மீக மற்றும் பிரபஞ்ச ரீதியாக சிதைந்து போகும் நிலையை காட்டுகின்றன. இதையெல்லாம் கடந்து ஒரு உண்மை பயத்தை விட மேலாக நிற்கிறது. இதில் எதுவும் தற்செயலாக நடக்கவில்லை. சுருள் தேவனின் கையில் உள்ளது. அதை திறப்பவர் ஆட்டுக்குட்டியே. வாழ்த்து சங்கு பகுதிக்குள் நாமும் செல்லலாம். வெளிப்படுத்தல் அதிகாரம் 8 7 முதல் சங்கு ஒலிக்கும் போது பரலோகத்தின் அமைதி இறுதியாக முறியடிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு நடப்பது பூமி மேலிருந்து தாக்கப்படுவது போல உணரப்படுகிறது. பனித்துளிகள் மற்றும் தீ ரத்தத்துடன் கலந்துவிட்டு பூமியில் வீசப்படுகின்றன. இந்த காட்சிகள் வன்முறையுடனும் இயற்கைக்கு மாறாகவும் உள்ளன. இது வெறும் புயல் அல்ல, உடல் அழிவும் அடையாளமான பாரமும் கொண்ட தீர்ப்பாகும். தீ வானிலிருந்து விழுகிறது, ஆனால் அது தனியாக இல்லை. அது ரத்தத்துடன் கலந்துள்ளது. நடப்பதுடன் நேரடியாக தொடர்புடைய மரணத்தை இது குறிக்கிறது. மூன்றில் ஒரு பகுதி மரங்கள் எரிந்து போகின்றன மற்றும் அனைத்து பசுமை புல்வெளிகளும் முழுமையாக அழிக்கப்படுகின்றன. ஒரு காலத்தில் உயிரால் நிரம்பிய நிலப்பரப்புகள், காடுகள், வயல்கள், விவசாய நிலங்கள் இப்போது எரிந்து புகைப்படிந்து உயிரற்றதாக மாறியதை நீங்கள் கற்பனை செய்யுங்கள். பூமியின் பசுமை கருப்பாக மாறுகிறது. எரியும் செடிகள் மற்றும் மரங்களின் வாசனை காற்றை நிரப்புகிறது. இது வெறும் சுற்றுச்சூழல் சேதம் மட்டுமல்ல, இது உயிரின் அடித்தளத்தை குழப்புவது. மரங்கள் நிலைத்தன்மை, நிழல், வளங்கள் ஆகியவற்றை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. புல் என்பது தினசரி வாழ்வின் ஆதாரத்தை, அமைதியான பின்னணியை குறிக்கிறது. இப்போது இரண்டும் பறிக்கப்பட்டுவிட்டன. விவசாயம் வீழ்ச்சியடையத் தொடங்குகிறது. நாடுகளை உணவளிக்கும் அமைப்புகள் தோல்வியடையத் தொடங்குகின்றன. முதல் கம்பி பூமியின் மேற்பரப்பில் ஒரு காயம் ஏற்படுவது போல உணரப்படுகிறது. படைப்பே தீர்ப்பின் கீழ் இருப்பதாக ஒரு எச்சரிக்கை. மூடியிலிருந்து வானம் கீழே வந்து பூமியை தொடும் போல் உள்ளது. அது எங்கு தொடுகிறதோ அங்கு உயிர் வாடுகிறது. மக்கள் பயத்தில் வானத்தை நோக்கி பார்ப்பார்கள். விழும் விஷயம் சாதாரண வானிலை அல்ல, ஆனால் நோக்கமுடன் அனுப்பப்பட்ட ஒன்றாக இருப்பதை உணர்வார்கள். மனிதர்கள் நீண்ட காலமாக நம்பியிருந்த பூமி மனிதனுக்கு அல்ல, கடவுளுக்கே பதிலளிக்கிறது என்பதை காட்டத் தொடங்குகிறது. பிறகு இரண்டாவது கம்பி வெளிப்படுத்தல் அதிகாரம் 8:8-9 ஒலிக்கிறது. கவனம் நிலத்திலிருந்து கடலுக்கு மாறுகிறது. தீயில் எரியும் ஒரு பெரிய மலை போன்ற ஒன்று கடலில் எரியப்படுகிறது. இந்த விவரிப்பு அதிர்ச்சி அளிக்கிறது. ஒரு பெரும் எரியும் பொருள் நீரில் விழுந்து கடலின் மூன்றில் ஒரு பகுதியை இரத்தமாக மாற்றுகிறது. கப்பல்கள் அழிக்கப்படுகின்றன, மேலும் கடல் உயிரினங்களின் மூன்றில் ஒரு பகுதி இறக்கிறது. பூமியின் பெரும் பகுதியை மூடிக்கொண்டுள்ள எண்ணற்ற உயிரியல் அமைப்புகளையும் பொருளாதாரங்களையும் ஆதரிக்கும் கடல்கள் திடீரென தாக்கப்படுகின்றன. கடல் இரத்தமாக மாறும் காட்சி நேர்மையாகவும் அடையாளமாகவும் உள்ளது. நீரில் உள்ள உயிர்கள் அழியத் தொடங்குகின்றன. ஒரு காலத்தில் வளத்தின் மூலமாக இருந்தது இப்பொழுது மரணத்தினிடமாக மாறுகிறது. வர்த்தகம், பயணம் மற்றும் உலகளாவிய தொடர்பை பிரதிநிதித்துவப்படுத்தும் கப்பல்கள் சிதறி கிடக்கின்றன. வர்த்தகம் மந்தமாகிறது. விநியோக சங்கிலிகள் முறிந்து விடுகின்றன. ஒரு காலத்தில் செயல்பாட்டால் களைகட்டிய துறைமுகங்கள் குழப்பத்தில் விழுகின்றன. மீனவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழக்கின்றனர். கரையோர நகரங்கள் அதிர்ச்சியை உணர்கின்றன. கடல் எப்போதும் சக்தி மற்றும் மர்மத்தின் அடையாளமாக இருந்தது, ஆனால் இப்போது அது தீர்ப்புக்கான சாட்சியாக மாறுகிறது. ஒரு கடற்கரையில் நின்று நீர் எப்படி மாறுகிறது என்பதை பார்த்து அழுகையின் வாசனை எழும்போது ஒரு காலத்தில் உயிர் இருந்த இடத்தில் இப்போது குப்பைகள் மிதந்து கொண்டிருப்பதை கற்பனை செய்யுங்கள். இரண்டாவது கர்ணம் தீர்ப்பு ஒரு பகுதியிலேயே மட்டுப்படவில்லை என்பதை காட்டுகிறது. அது ப்ரோஃபேர்ஸ். உலகத்தை இணைக்கும் அமைப்புகள் சிதைவடைய தொடங்குகின்றன. ஒரு காலத்தில் பரந்த வளத்தின் அடையாளமாக இருந்த கடல் இப்போது இழப்பும் பயமும் நிறைந்த இடமாக மாறுகிறது. பூமியில் எந்த ஒரு பகுதியும் பாதிக்கப்படாமல் இல்லை என்பதை மனிதர்கள் உணரத் தொடங்குகிறார்கள். வெளிப்படுத்தல் அதிகாரம் 8:10-11 மூன்றாவது கர்ணம் முழங்கும் போது வானம் மீண்டும் தாக்கப்படுகிறது. ஆனால் இந்த முறையில் தாக்கம் இன்னும் துல்லியமாகவும் தனிப்பட்டதாகவும் உள்ளது. ஒரு பெரிய நட்சத்திரம் வானிலிருந்து விழுகிறது. அது ஒரு ஜொலிக்கும் தீப்பந்தம் போல எரிகிறது. அது நதிகள் மற்றும் நீரூற்றுகளின் மூன்றில் ஒரு பகுதியின் மீது விழுகிறது. அந்த நட்சத்திரத்தின் பெயர் வெண்முள்ளி என்று அழைக்கப்படுகிறது. அந்த நீர் கசப்பாகி பலர் உயிரிழக்க காரணமாகிறது. இது வெறும் சுற்றுச்சூழல் சேதம் மட்டுமல்ல, இது ஒரு முக்கியமான விஷயமான குடிநீருக்கு நேரடியான தாக்குதலாகும். நதிகள் மற்றும் நீரூற்றுகள் என்பது வாழ்க்கையின் அடிப்படை நிலையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. அவை சமூகங்கள், நகரங்கள் மற்றும் முழு நாடுகளையும் வாழ வைக்கின்றன. இப்போது அந்த மூலங்கள் விஷமாகி விடுகின்றன. வெண்முள்ளி என்ற பெயரே கசப்பு, துயரம் மற்றும் அழுக்கு என்ற கருத்தை கொண்டுள்ளது. ஒரு குழாயை திறந்து இனி வாழ்க்கையை தாங்க முடியாத நீரை பெறுவதை கற்பனை செய்து பாருங்கள். முன்பு புத்துணர்ச்சி அளித்த நதிகள் இப்போது நோயை ஏற்படுத்துவதை கற்பனை செய்து பாருங்கள். மூன்றாவது கர்ணம் மிகவும் நெருக்கமானதாக உணரப்படுகிறது. முதல் கர்ணம் பரவலாக நிலத்தை தாக்கியது. இரண்டாவது கர்ணம் கடல்களை தாக்கியது. ஆனால் இது மக்கள் தினமும் உட்கொள்ளும் ஒன்றை தாக்குகிறது. தாகம் ஒரு அச்சமாக மாறுகிறது. உயிர் வாழ்தல் சந்தேகமாகிறது. தீர்ப்பு தனிநபருக்கு மேலும் நெருக்கமாக வருகிறது. இப்பொழுது இது வெறும் நிலப்பரப்பும் கடல்களும் பற்றியதல்ல, இது மனித உடலில் நுழையும் விஷயத்தை பற்றியது. மக்கள் வந்து தூய்மையான நீரை வெறித்தனமாக தேடுவார்கள் மற்றும் பலர் துன்பப்படுவார்கள். ஏனெனில் ஒரு காலத்தில் உயிரை வழங்கியது இப்போது மரணத்தை கொண்டு வருகிறது. இந்த கம்பி மனிதர்கள் இயற்கை உலகில் வைத்திருக்கும் சார்பு எவ்வளவு நுண்ணியமானது என்பதையும், கடவுள் அனுமதிக்கும் போது அது எவ்வளவு விரைவாக மாறிவிடும் என்பதையும் வெளிப்படுத்துகிறது. பின்னர் வெளிப்படுத்தல் 8:12 4வது கம்பி ஒலிக்கிறது. இப்போது வானமே மங்கியதாக தெரிகிறது. சூரியனின் மூன்றில் ஒரு பகுதி, சந்திரனின் மூன்றில் ஒரு பகுதி மற்றும் நட்சத்திரங்களின் மூன்றில் ஒரு பகுதி தாக்கப்பட்டு அவற்றின் ஒளியின் மூன்றில் ஒரு பகுதி இருண்டு விடுகிறது. பகல் அதன் பிரகாசத்தின் ஒரு பகுதியை இழக்கிறது. இரவு இன்னும் அதிகமாக இருண்டு விடுகிறது. இது ஆழமாக கலக்கம் ஏற்படுத்துகிறது. ஏனெனில் இது வாழ்க்கையின் ஓட்டத்தையே பாதிக்கிறது. ஒளி காலத்தை, பருவங்களை, வளர்ச்சியை மற்றும் மனித செயல்பாட்டை கட்டுப்படுத்துகிறது. இப்பொழுது அந்த ஒளி குறைந்து விட்டதால் நாட்கள் குறுகியதாகவும் குளிராகவும் குறைவான நம்பிக்கையுடனும் உணரப்படுகின்றன. இரவுகள் இன்னும் கனமானதாக, ஆழமான இருளால் நிரம்பியதாக ஆகின்றன. பிரபஞ்சத்தின் கடிகாரம் தடுமாறத் தொடங்கும் போல் தெரிகிறது. மக்கள் இதை உடனடியாக கவனிப்பார்கள். வானில் ஏதோ தவறாக உள்ளது. சூரியன் முன்பு போல பிரகாசிக்கவில்லை. சந்திரனின் ஒளி பலவீனமாக உணரப்படுகிறது. நட்சத்திரங்கள் இனி முன்பு போல் இரவை களையவில்லை. இந்த குரல் வெறும் உடல் சம்பந்தமானது மட்டுமல்ல, இது உணர்ச்சி பழுவை ஏந்துகிறது. இருள் எப்போதும் பயம், குழப்பம் மற்றும் உறுதியின்மை ஆகியவற்றுடன் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது. இப்போது அது நாளாந்த வாழ்க்கையின் ஒரு பகுதியாகிறது. உலகம் உடல்நிலையிலும் ஆன்மீகத்திலும் மங்களாக உணரத் தொடங்குகிறது. இதற்கிடையில் ஒரு தேவதூதன் வானத்தின் நடுவே பறந்து உறக்கக் கூவி பூமியின் வாசிகளுக்கு ஐயோ ஐயோ ஐயோ என்று வெளிப்படுத்தல் 8:13 பதிவு செய்யப்பட்டுள்ளபடி அழைக்கிறார். அந்த எச்சரிக்கை முற்றிலும் சூழ்நிலையை மாற்றுகிறது. இதுவரை நடந்தவை அனைத்தும் அழிவை ஏற்படுத்தினாலும் அடுத்ததாக வரப்போகும் விஷயம் இன்னும் மோசமாக இருக்கும். 4வது குரல் தீர்ப்புகள் கடுமையாகும் ஒரு அறிகுறி போல உள்ளது. பூமி வெறும் அதிர்ச்சி அடைவதல்ல, இது இன்னும் ஆழமான வேதனைக்காக தயார் செய்யப்படுகிறது. வெளிப்படுத்தல் 9:1 முதல் 12:12 வரை 5வது குரல் ஒலிக்கும் போது அந்த காட்சி தாங்க முடியாத அளவுக்கு கடுமையாக மாறுகிறது. ஒரு நட்சத்திரம் வானிலிருந்து பூமிக்கு விழுகிறது. அவனுக்கு ஆழமற்ற குழியின் சாவி கொடுக்கப்படுகிறது. அவன் அதை திறக்கும் போது ஒரு பெரிய அடுப்பிலிருந்து வரும் புகை போல் புகை எழுகிறது. அது சூரியனையும் காற்றையும் இருண்டடிக்கிறது. அந்த புகையிலிருந்து எட்டி போகும் உயிரினங்கள் புழுக்கள் போல விவரிக்கப்படுகின்றன. ஆனால் அவை இயற்கையில் காணப்படும் எதையும் போலல்ல. அவர்களுக்கு செடிகள் அல்லது மரங்களை சேதப்படுத்தும் அதிகாரம் அல்ல, தேவனுடைய முத்திரை தலையில் இல்லாத மனிதர்களை வேதனைப்படுத்தும் அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்களின் வேதனை 5 நீடிக்கும். அது பாம்பின் கொடியின் கடி போல் இருப்பதாக விவரிக்கப்படுகிறது. இந்த காலத்தில் மக்கள் மரணத்தை நாடுவார்கள், ஆனால் அதை அவர்கள் பெற முடியாது. அந்த விவரம் மட்டும் கூட நடுங்க வைக்கும். இவ்வளவு கடுமையான வலியை கற்பனை செய்யுங்கள். மரணம் ஒரு விடுதலையாக தோன்றும், ஆனால் மரணம் கூட அவர்களுக்கு மறுக்கப்படுகிறது. இந்த இடியன் போன்ற உயிரினங்கள், மனித முகம், கிரீடங்கள், பெண்களின் கூந்தல் போன்ற முடி, சிங்கத்தின் பற்கள், போர் செல்லும் ரதங்களின் சத்தம் போல் சத்தமிடும் இறக்கைகள் ஆகியவற்றுடன் விவரிக்கப்படுகின்றன. இது சாதாரணமான மொழி அல்ல, இது மனிதர்களால் ஒப்பிட முடியாத பயத்தை வெளிப்படுத்துவதற்காகவே எழுதப்பட்டுள்ளது. 5வது குரல் உடனடி மரணத்தை அல்லாமல் வேதனையை வழங்கும் வேறுபட்ட தீர்ப்பை அறிமுகப்படுத்துகிறது. இது உளவியல், உடல் மற்றும் ஆன்மீக வேதனைகள் அனைத்தும் ஒன்றாக கலந்ததாகும். அழியாத குழி திறக்கப்படுவது, கட்டுப்படுத்தப்பட்ட தீமை இப்போது செயல்பட அனுமதிக்கப்படுகிறது என்பதை குறிக்கிறது. உலகம் ஒரு கட்டத்திற்கு செல்கிறது. அங்கு பயம் நிலையானதாக மாறுகிறது. காணாதவை காணப்படுகின்றன மற்றும் மனிதர்கள் ஆன்மீக உலகம் நடுநிலையல்ல என்பதை உணர்கிறார்கள். ஐந்தாவது குரல் நரகத்தின் தொடுதலை பூமியில் உணர்த்துகிறது, ஆனால் அதை முழுமையாக எடுத்துக்கொள்ளவில்லை. பிரகடன நூல் 9:13 21 வரை 6வது குரல் ஒலிக்கிறது. இதனால் அழிவின் அளவு மீண்டும் பெரிதாகிறது. பெரிய யூப்ரேதேஸ் ஆற்றில் கட்டப்பட்டிருந்த 4 தூதர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட மணி, நாள், மாதம் மற்றும் ஆண்டுக்காக மனிதர்களில் 1/3 கொல்ல தயார் செய்யப்பட்டுள்ளனர். 200 மில்லியன் பேர் கொண்ட ஒரு படை மிகப்பெரும் சக்தியுடன் நகரும் வகையில் விவரிக்கப்படுகிறது. இந்த காட்சிகள் மிகவும் தீவிரமாக உள்ளன. சிங்கத்தின் தலை கொண்ட குதிரைகள், அவற்றின் வாயிலிருந்து தீ, புகை மற்றும் கந்தகம் மற்றும் அவற்றின் வால் பாம்புகளைப் போல இருக்கின்றன. இது புரிந்து கொள்ள முடியாத அளவிலான அழிவாகும். முன்னதாக ஏற்பட்ட தீர்ப்புகளால் ஏற்கனவே பலவீனமடைந்த உலகம் இப்போது ஒருங்கிணைந்த தடுக்க முடியாத ஒரு படையை எதிர்கொள்கிறது. மனிதர்களில் 1/3 உயிரிழக்கிறார்கள். நகரங்கள் வீழ்கின்றன, நாடுகள் சிதறுகின்றன, பயம் உலகளாவியதாகிறது. இந்த குரல் ஊதல் சம்பவத்தில் மிகவும் சிந்திக்க வைக்கும் பகுதி வெறும் அழிவே அல்ல, அதற்கான மனிதர்களின் பதிலும் தான். எல்லாவற்றையும் எதிர்கொண்ட பிறகும் மக்கள் இன்னும் மனந்திரும்பவில்லை. அவர்கள் இன்னும் விக்கிரகாராதனை, வன்முறை, ஒழுக்கக்கேடு மற்றும் கிளர்ச்சி ஆகியவற்றில் தொடர்கிறார்கள். இந்த விவரம் ஒரு ஆழமான துயரத்தை வெளிப்படுத்துகிறது. தீர்ப்பு மட்டும் மனந்திருப்பை தானாக உருவாக்காது. வெறும் தெளிவான ஆதாரங்கள் இருந்தாலும் கூட மனித இதயம் கடினமாகவே இருக்க முடியும். 6வது குரல் ஊதல் தீர்ப்பின் சக்தியையும் பாவத்தின் பிடிவாதத்தையும் காட்டுகிறது. உலகம் அதிர்கிறது, ஆனால் இன்னும் பலர் திரும்ப மறுக்கின்றனர். பின்னர் வெளிப்படுத்தல் புத்தகத்தின் 11:15 7வது குரல் ஊதல் வருகிறது. உடனடி அழிவு ஏற்படாமல் ஒரு அறிவிப்பு பரலோகத்தில் முழங்குகிறது. இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய ஆண்டவரும் அவருடைய கிறிஸ்துவும் உடைய ராஜ்யங்களாகிவிட்டன. அவர் என்றென்றும் ஆட்சி செய்வார். இந்த குரல் ஊதல் வேறுபட்டது, ஏனெனில் இது ஒரு மாற்றத்தை குறிக்கிறது. இது வெறும் மற்றொரு தீர்ப்பு அலை அல்ல, இது தேவனுடைய ஆட்சி நிச்சயமாகும் என்பதை அறிவிக்கிறது. பரலோகம் ஆராதனையில் வெடிக்கிறது. மூப்பர்கள் தங்கள் முகங்களை தரையில் வைத்து விழுந்து தேவன் தன் மகா அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு ஆட்சி செய்ய தொடங்கியதற்காக நன்றி செலுத்துகிறார்கள். ஆனால் இந்த தருணத்திலும் தீர்ப்பு இன்னும் உள்ளது. ஜாதிகள் கோபமாகின்றன. தேவனுடைய கோபம் வந்துவிட்டது. அவருடைய ஊழியர்களுக்கு வெகுமதி அளிக்கும் காலமும் இறந்தவர்களுக்கு தீர்ப்பு வழங்கும் நேரமும் வந்துவிட்டது. பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்படுகிறது. அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்படுகிறது. அதற்கு பிறகு மின்னல் இடியுடன் நிலநடுக்கம் மற்றும் ஆலங்கட்டி வருகிறது. 7வது குரல் ஊதல் இறுதி கட்டத்தை வெளிப்படுத்தும் போல் உணரப்படுகிறது. பூமி எதிர்த்தது என்னவென்றால் பரலோகம் அறிவிக்கும் அந்த தருணம் இது. தேவன் ஆட்சி செய்கிறார். அவருடைய ராஜ்யம் முழுமையாக வரப்போகிறது. இது நம்பிக்கையையும் பயத்தையும் ஒரே நேரத்தில் கொண்டுள்ளது. அவருக்கு சொந்தமானவர்களுக்கு நம்பிக்கை, அவருக்கு எதிராக

இது இறுதி கட்டமான பாத்திரங்களுக்குள் அழைத்துச் செல்கிறது. ஆனால் இது ஒரு விஷயத்தை தெளிவாக விளக்குகிறது. முடிவில் சந்தேகம் எதுவும் இல்லை. இந்த குரல் ஊதல்கள் அதிகரிக்கும் எச்சரிக்கைகள் போல் நகர்கின்றன. பூமி, கடல், நீர், வானம் ஆகியவற்றை தாக்கி, பின்னர் வேதனை, பெரும் அழிவு ஆகியவற்றை வெளிப்படுத்தி, இறுதியில் தேவனுடைய ஆட்சியை அறிவிக்கின்றன. ஒவ்வொன்றும் உலகம் அதன் அடிப்படையில் அதிரப்படுவதை அதிகமாக உணரச் செய்கிறது. இது சீரற்றதாக அல்ல, பரலோகத்தின் அதிகாரத்தின் கீழ் நடக்கிறது. பாத்திரங்கள் என்பது இறுதி பொழிவாகும். அவை வேறுபட்டதாக, நேரடியாகவும் அதிகமாகவும் கட்டுப்பாடின்றி உணரப்படுகின்றன. இந்த கட்டத்தில் உலகத்திற்கு இனி எச்சரிக்கை வழங்கப்படவில்லை. இப்போது அது இறுதி தீர்ப்புடன் தாக்கப்படுகிறது. வெளிப்படுத்தல் 16:2 முதல் பாத்திரம் ஊற்றப்படும் போது அந்த தீர்ப்பு மிகவும் தனிப்பட்டதாகவும் வேதனையுடனும் மாறுகிறது. மிருகத்தின் முத்திரை வைத்திருப்பவர்களும் அதன் உருவத்தை வணங்குபவர்களும் மீது ஒரு மோசமான மற்றும் அருவறுப்பான புண் வெடிக்கிறது. இது வானில் இருந்து தீ விழுவது அல்லது கடல்கள் மாறுவது போன்ற தொலைவிலான அழிவல்ல. இது மனித உடலிலே நேரடியாக நிகழ்கிறது. தோல் பாதிக்கப்பட்டு குணமாகாத வேதனையூட்டும் புண்களாக வெடிக்கிறது. அந்த இடர்பாடும் எப்போதும் எரியும் உணர்வும் எங்கும் எடுத்துச் செல்லும் அந்த துன்பத்தின் தெளிவான சின்னங்களும் கற்பனை செய்து பாருங்கள். இதை மறைக்க எதுவும் இல்லை. எந்த அமைப்பும் இதை மறைக்க முடியாது. எந்த மருந்தும் இதை விரைவில் நீக்க முடியாது. இந்த பாத்திரம் ஆழமான ஆன்மீக உண்மையை வெளிப்படுத்துகிறது. மிருகத்துடன் தங்களை இணைத்துக் கொண்டவர்கள் அந்த விசுவாசத்திற்கான உடல் விளைவுகளை இப்போது அனுபவிக்கிறார்கள். உள்ளார்ந்த கிளர்ச்சி இப்போது வெளிப்படையாக வெளிக்காட்டப்படுவது போல உள்ளது. ஒரு காலத்தில் பெருமையாக இந்த அமைப்புடன் தங்களை அடையாளப்படுத்திய உலகம் இப்போது அந்த தேர்வின் விலையை தங்களது உடலில் உணரத் தொடங்குகிறது. வேதனை தினசரி துணையாகிறது. நடமாடுவதும் கடினமாகிறது. தூக்கமும் அமைதியற்றதாகிறது. உடல் வேதனையை தாண்டி இது சாதாரண நோய் அல்ல என்பதற்கான உணர்வும் வருகிறது. இது குறிவைக்கப்பட்ட தீர்ப்பு. முதல் பாத்திரம் இது இனி சுற்றுச்சூழல் அல்லது உலகளாவிய அமைப்புகள் பற்றியது மட்டுமல்ல என்பதை தெளிவாக காட்டுகிறது. இது தனிநபர்கள் குறிக்கப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டு தாக்கப்படுவது பற்றியது. பின்னர் 2 வெளிப்படுத்தல் 16:3 ஊற்றப்படுகிறது. அப்போது கடலும் மீண்டும் தாக்கப்படுகிறது. ஆனால் இந்த முறையில் இது முழுமையானது. கடல் இறந்த மனிதனின் இரத்தம் போல ஆகிறது. கடலில் உள்ள ஒவ்வொரு உயிரும் இறக்கிறது. 2 ஊதுகுழல் ஒரு பகுதியை மட்டுமே பாதித்தது போல் அல்ல, இது முழுமையான அழிவாகும். ஒரு காலத்தில் பறந்தும் உயிரால் நிரம்பியும் இருந்த பெருங்கடல்கள் இப்போது உயிரற்றதும் இறப்பால் அடர்த்தியானதும் ஆகின்றன. உயிரை இனி ஆதரிக்க முடியாத நீரின் நிறம், வாசனை, அமைதியை கற்பனை செய்யுங்கள். கரையோரங்கள் தாங்க முடியாத இடங்களாக மாறுகின்றன. அலைகளின் சத்தம் இன்னும் இருக்கலாம், ஆனால் அவை கொண்டு வருவது அழுகை மட்டுமே. மீன்பிடி தொழில்கள் முற்றிலும் முறிந்து விடுகின்றன. கடல் வழி வர்த்தகம் கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாகிறது. முழு பொருளாதாரங்களும் சிதறி விடுகின்றன. ஒரு காலத்தில் வளமும் மர்மமும் குறிக்கோளாக இருந்த கடல் இப்போது முழுமையான தீர்ப்பை பிரதிபலிக்கிறது. முன்பு பகுதியளவில் இருந்தது இப்போது முழுமையாகிவிட்டது என்பதை இந்த பாத்திரம் காட்டுகிறது. கட்டுப்பாடு நீங்கிவிட்டது. எச்சரிக்கையாக தொடங்கியது இப்பொழுது முழுமையான விளைவாக மாறியுள்ளது. உலகம் அதன் மிகப்பெரிய வளங்களில் ஒன்றானது ஒரு கல்லறையாக மாறுவதை பார்த்துக் கொண்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 16:4-7 3 பாத்திரம் ஊற்றப்படும் பொழுது நதிகள் மற்றும் ஊற்று நீரும் இரத்தமாக மாறுகின்றன. இப்போது தஞ்சம் எதுவும் இல்லை, கடல்கள் இல்லை, குடிநீரும் இல்லை. மக்கள் ஒரு காலத்தில் உயிர்க்காக நம்பியிருந்தவை இப்போது பயன்படுத்த முடியாதவையாகிவிட்டன. அப்போது ஒரு குரல் குறிப்பிடத்தக்கதாக ஒரு விஷயத்தை அறிவிக்கிறது. இந்த தீர்ப்பு நீதியானது, ஏனெனில் பூமியில் வாழ்வர்கள் பரிசுத்தர்களும் தீர்க்கதரிசிகளும் இரத்தத்தை சிந்தியுள்ளனர். இப்போது அவர்களுக்கு இரத்தம் குடிக்க வழங்கப்பட்டுள்ளது. இது செயலும் அதன் விளைவும் நேரடி தொடர்புடையதாகும். அப்பாவி இரத்தத்தை சிந்திய உலகம் இப்போது அது செய்ததை பிரதிபலிக்கும் ஒரு தீர்ப்பை எதிர்கொள்கிறது. இந்த பாத்திரம் அழிவை மட்டுமல்லாமல் நீதியின் உணர்வையும் கொண்டுள்ளது. இது சீரற்றதாக இல்லை, இது அளவிடப்பட்டதாகும். அந்த காலத்தின் அவல நிலையை கற்பனை செய்து பாருங்கள். மக்கள் இந்த தூய்மையான நீரை தேடி எங்கும் எதையும் காணாமல் தவிக்கிறார்கள். தாகம் தாங்க முடியாததாக மாறுகிறது. உயிர் வாழும் நம்பிக்கை குறையும் போது பதட்டம் அதிகரிக்கிறது. இது வெறும் அசௌகரியம் அல்ல, இது வாழ்வின் அடிப்படை தேவையின் முற்றிலும் முறிவு. 3 பாத்திரம் மனிதர்கள் தேவன் வழங்கியவற்றை தவிர உயிர் வாழ முடியாது என்பதை உணர்த்துகிறது. அந்த வழங்கல்கள் திரும்ப பெறப்பட்டால் உயிரை தாங்க எதுவும் மீதம் இருக்காது. பின்னர் 4 வெளிப்படுத்தல் 16:8 9 ஊற்றப்படுகிறது. அப்போது சூரியனே தீர்ப்பின் கருவியாக மாறுகிறது. அதற்கு மனிதர்களை மிகுந்த வெப்பத்தால் எரிக்க அதிகாரம் வழங்கப்படுகிறது. ஒரு காலத்தில் ஒளியும் வெப்பமும் வழங்கிய அதே சூரியன் இப்போது கடுமையாக எரிகிறது. வெளியில் செல்லும் போது வெப்பம் வெறும் அசௌகரியம்.

இல்லாமல் தாங்க முடியாததாக இருப்பதை கற்பனை செய்து பாருங்கள். அந்த வெப்பம் தோலை எரிக்கிறது, சக்தியை உறிஞ்சுகிறது, உயிர் வாழ்வதை கடினமாக்குகிறது. நிழல் கூட சிறிது நிவாரணம் மட்டுமே தருகிறது. காற்று கனமாக உணரப்படுகிறது, நிலம் வெப்பத்தை வெளிப்படுத்துகிறது. மக்கள் சோர்வடைந்து நீரிழந்து அவலமாகிறார்கள். ஆனால் இதில் மிகவும் கவனிக்கத்தக்கது அவர்களின் பதில்தான், மனம் திரும்புவதற்கு பதிலாக இந்த பேரழிவுகளுக்கு அதிகாரம் கொண்ட தேவனின் நாமத்தை மக்கள் துயர்த்துகிறார்கள். அந்த விவரம் ஒரு உணர்ச்சி மிகுந்த உண்மையை வெளிப்படுத்துகிறது. நேரடி தீர்ப்புக்குள்ளாகினாலும் மனித இதயம் கடினமாகவே இருக்க முடியும். வழி தானாகவே மனம் திரும்புவதற்கு வழிவகுப்பதில்லை. பலருக்கு அது கோபத்தையே உண்டாக்குகிறது. நான்காவது பாத்திரம் ஒரு உலகம் தீர்ப்பின் தீவிரத்தால் வேதனைப்படுவதை காட்டுகிறது. ஆனால் இன்னும் திரும்ப மறுக்கிறது. சூரியன் ஒரு சின்னமாக மாறுகிறது. ஒரு காலத்தில் உயிரை ஆதரித்தது, இப்பொழுது கிளர்ச்சியையும் வேதனையையும் வெளிப்படுத்துகிறது மற்றும் ஆழப்படுத்துகிறது. வெளிப்படுத்தல் 16:10-11 வசனங்களில் ஐந்தாவது பாத்திரம் ஊற்றப்படும் போது மிருகத்தின் ராஜ்யத்தில் இருள் வீழ்கிறது. இது சாதாரண இருள் அல்ல. இது கனமானது, அழுத்தமானது, கிட்டத்தட்ட தொடக்கூடியது போல உள்ளது. மிருகத்தை பின்தொடர்ந்த உலகம் இப்போது தன்னை இருளால் மூடப்பட்டதாக உடல் மற்றும் ஆன்மீக ரீதியாக உணர்கிறது. மக்கள் தங்கள் நாவை வலியால் கடிக்கின்றனர். அந்த விவரம் மிகவும் தெளிவாக உள்ளது. அது விரக்தி, வேதனை மற்றும் உதவியற்ற நிலையை பேசுகிறது. இந்த இருள் வெறும் ஒளி இல்லாமை அல்ல. இது துன்பத்தின் இருப்பை குறிக்கிறது. ஒரு காலத்தில் சக்தி வாய்ந்ததும் நம்பிக்கை அளிப்பதும் போல் தெரிந்த ராஜ்யம் இப்போது மூச்சு திணறும் அளவுக்கு உள்ளது. அமைப்புகள் தோல்வியடைகின்றன, பார்வை இழக்கப்படுகிறது, பயம் அதிகரிக்கிறது. இன்னும் மனம் திரும்புவதற்கு பதிலாக மக்கள் கடவுளை திட்டுவதை தொடர்கிறார்கள். இந்த பாத்திரம் எவ்வளவு ஆழமாக கிளர்ச்சி வேரூன்றியுள்ளது என்பதை வெளிப்படுத்துகிறது. அவர்கள் நம்பியிருந்த அமைப்பு தங்களுக்கு சுற்றிலும் சிதறத் தொடங்கினாலும் கூட அவர்கள் அதிலிருந்து விலக மறுக்கின்றனர். இருள் என்பது தீர்ப்பும் உலகின் ஆன்மீக நிலையின் பிரதிபலிப்பும் ஆகிறது. இருளை தேர்ந்தெடுத்த உலகம் இப்போது அதில் முழுமையாக வாழ்கிறது. பின்னர் ஆவிடும் 6வது பாத்திரம் வெளிப்படுத்தல் 16:12-16 வரை ஊற்றப்படுகிறது மற்றும் கவனம் இறுதி கூடுகைக்கு திரும்புகிறது. மிகப்பெரிய யூபிரதேஸ் 6 உலர்த்தப்படுகிறது. கிழக்கிலிருந்து வரும் அரசர்களுக்கான வழி தயார் செய்யப்படுகிறது. ஒரு காலத்தில் இயற்கை தடையாக இருந்தது அகற்றப்படுகிறது. நகர்வுக்கும் ஒன்றிணைவதற்குமான பாதை திறக்கப்படுகிறது. பின்னர் தவளைகள் போல் விவரிக்கப்பட்ட அசுத்த ஆவிகள், பாம்பு, மிருகம் மற்றும் பொய்யறிவாளர் ஆகியோரின் வாயிலிருந்து வெளியே வருகின்றன. இவை மோசடிக்கான ஆவிகள் பூமியின் அரசர்களிடம் சென்று அவர்களையெல்லாம் தேவனாகிய சர்வ வல்லபரின் மகா நாளுக்கான போர் ஒன்றுக்காக ஒன்று சேர்க்கின்றன. இது வெறும் இராணுவ இயக்கம் அல்ல, இது ஆன்மீக கட்டுப்பாடு. முன்னணியில் உள்ளவர்கள் பாதிக்கப்பட்டு இழுக்கப்பட்டு இறுதி மோதலுக்கு தூண்டப்படுகிறார்கள். படைகள் ஒன்று திரள்கின்றன, பண்பு அதிகரிக்கிறது. உலகம் ஒரே மோதல் தருணத்தை நோக்கி நகர்கிறது. அந்த இடம் அர்மகத்தோன் என்று அழைக்கப்படுகிறது. 6வது பாத்திரம் முடிவுக்கு முன் இறுதி நிலைப்பாட்டை உருவாக்குவது போல் உணரப்படுகிறது. எல்லாமும் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. முன்பு தனித்தனியாக செயல்பட்ட சக்திகள் இப்போது ஒரே மோதலுக்காக ஒன்றிணைந்து நகர்கின்றன. மேடை தயார் செய்யப்பட்டுள்ளது. மனிதர்கள் மோசடியில் சிக்கி போருக்கு தயாராகின்றனர். ஆனால் அவர்கள் தேவனின் திட்டம் நிறைவேறுவதற்குள் நேரடியாக செல்கின்றனர் என்பதை உணரவில்லை. பின்னர் 7வது பாத்திரம் வெளிப்படுத்தல் 16:17-16:21 வரை ஊற்றப்படுகிறது. அப்போது வானத்திலிருந்து ஒரு குரல் முடிந்தது என்று அறிவிக்கிறது. அந்த வார்த்தைகள் இறுதி முடிவை கொண்டுள்ளன. நியாய தீர்ப்பு அதன் உச்சக்கட்டத்தை அடைகிறது. மின்னல் பளபளக்கும் இடியுடன் கூடிய பெரும் சத்தம் கேட்கிறது. மனித வரலாற்றிலேயே மிகப்பெரிய நிலநடுக்கம் பூமியை அதிர வைக்கிறது. நகரங்கள் இடிந்து விழுகின்றன. அந்த பெரிய நகரம் பிரிக்கப்படுகிறது. ஜாதிகள் வீழ்கின்றன, தீவுகள் மறைந்து போகின்றன. மலைகள் இனி காணப்படவில்லை, பூமியின் அமைப்பே மாற்றப்படுகிறது. பின்னர் வானிலிருந்து ஒவ்வொன்றும் ஒரு தாளந்து எடையுள்ள பெரிய ஆலங்கட்டிகள் மனிதர்களின் மீது விழுகின்றன. அந்த தாக்கத்தின் சக்தி கற்பனைக்கே அப்பாற்பட்டது. கட்டிடங்கள் சிதறி விழுகின்றன. அடைக்கலம் பெறுவது அரிதாகிறது. இங்கேயும் கூட ஆலங்கட்டியின் பேரழிவினால் மக்கள் கடவுளை நிந்திக்க தொடர்கிறார்கள். 7வது பாத்திரம் என்பது முழுமையான தீர்ப்பை வெளிப்படுத்துவது. அதிரக்கூடிய அனைத்தும் அதிர்க்கப்படுகிறது. இது உலகம் அறிந்திருந்த எல்லாவற்றையும் முற்றிலும் உடைக்கும் தருணம். அமைப்புகள், கட்டமைப்புகள், புவியியல் எல்லாமும் இடிந்து விழுகின்றன. முடிந்தது என்ற அறிவிப்பு இந்த தீர்ப்பு கட்டத்தின் முடிவாக ஒலிக்கிறது. இந்த பாத்திரங்கள் குழப்பத்துடன் அல்ல, நிறைவுடன் முடிவடைகின்றன. பாத்திரங்கள் சீல்கள் மற்றும் குரல்கள் விட வேறுபட்ட தீவிரத்துடன் நகர்கின்றன. இங்கு தாமதமும் கட்டுப்பாடும் குறைவாக, நேரடி தாக்கம் அதிகமாக உள்ளது. வலி, மரணம், இருள், வெப்பம், ஏமாற்று, அழிவு, இவை அனைத்தும் விரைவாக ஒன்றிணைகின்றன. இது இறுதி ஊற்றாக உணரப்படுகிறது. முன்பு பகுதியளவில் இருந்தது, இப்போது முழுமையாகிறது. இதையெல்லாம் கடந்து ஒரு உண்மை மட்டும் அசைக்கப்படாமல் நிற்கிறது.
சுருளை திறக்கத் தொடங்கியவரே அனைத்தையும் அதன் நியமிக்கப்பட்ட முடிவிற்கு கொண்டு செல்பவரும் ஆவார்.

0: அவர் பார்த்ததை அவர் புரிஞ்சுக்கவில்லை என்பதும் இருக்கலாம். வெளிப்படுத்தல் புத்தகம் நீங்கள் நினைப்பதல்ல. இந்த தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகளை உரக்க வாசிப்பவரும் அதை கேட்டு அதில் எழுதப்பட்டதை மனதில் கொள்ளுபவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஏனெனில் காலம் அருகில் உள்ளது. அத்தியாயம் முன்ன இயேசு மகிமையில தோன்றுகிறார். என் பேர் யோவான். நீங்க என்ன அப்போஸ்தலர் யோவான் என்று அறிந்திருக்கலாம். பத்மோஸ் தீவுல நிர்பந்தமா இருந்த போது நான் திடீரென ஆவியில ஆழ்ந்தேன்.
1: நான் ஆல்பாவும் ஒமேகாவும் முதலும் கடைசியும் ஆக இருக்கிறேன்.
0: நீ பாக்குறத ஒரு சுருள் எழுது, அது ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு.
1: பயப்படாத, நான் முதலும் கடைசியும், நான் உயிரோடு இருப்பம, நான் இருந்த ஆனா பார்,
0: நான் என்றென்றும் உயிரோடு இருக்கிற,
1: நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சாவி வைத்திருக்கிறேன். இதன் காரணமாக நீ கண்ட காட்சிகளையும் தற்போது நிகழ்ந்து கொண்டிருப்பவற்றையும் இனிமேல் நடக்க போகும் காரியங்களையும் தெளிவாக எழுது.
0: பின்னர் கிறிஸ்து எனக்கு அந்த தரிசனங்கள் குறியீட்டு செய்திகளாயிருப்பதை வெளிப்படுத்தினார். அந்த 7 விளக்கு தூண்கள் அந்த காலத்தில் இருந்த 7 சபைகளை குறித்தன. ஏன் இயேசு இப்படி பூஷணம் அணிந்து வாளிலிருந்து ஒரு வாள் வரும்படி தோன்றுகிறார் என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். இதை விரைவில் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வீர்கள். தயவு செய்து என்னுடன் இருங்கள். முதல்ல கிறிஸ்து எனக்கு 7 கடிதங்களை எழுத உத்தரவிட்டார். அதாவது அதிகாரங்கள் 2 மற்றும் 3, 7 சபைகளுக்கான கடிதம். வெளிப்படுத்தின புத்தகத்தின் முத்திரைகளை திறப்பதற்கு முன் இயேசு ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எச்சரிக்கை செய்கிறார். ஆனா இயேசு 7 சபைகளுக்கே மட்டும் பேசவில்லை, அவர் எல்லா சபைகளுக்கும் பேசினார். அந்த காலத்தவருக்கும் இன்றையவருக்கும் இன்னும் வரம் இருப்பவர்களுக்கும் இங்கே ஒரு மறைமுகமான செய்தி உள்ளது. 7 என்ற எண் விபத்தாக இல்ல. இந்த வெளிப்படுத்தின புத்தகத்துல மட்டும் 54 முறை இந்த எண் வருகிறது. எபிரேயத்துல 7 ஷெவா என்பது முழுமை, பரிபூரணம், நிறைவு ஆகியவற்றை குறிக்கும். 7 கடிதங்கள், 7 தீர்ப்புகள் மற்றும் 7 வாக்குறுதிகள் எல்லா காலங்களிலும் உள்ள அனைத்து சபைகளுக்கும். முதல் கடிதம் எபேசு சபைக்காக, வெளிப்படையா பார்ப்பதற்கு சிறப்பாகவும் கடுமையாகவும் உழைக்கும் சபை. ஆனா இயேசு அவர்களுக்கு எச்சரிக்கை கூறினார்,
1: நீங்கள் முதல்ல கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டீர்கள்.
0: அவர்கள் ஆர்வத்தை வழக்கமான செயல்களுக்கு மாற்றிவிட்டார்கள். நினைவில் கொள், மனமுழுமு, முதல்ல சென்ற செயல்களுக்கு திரும்ப. 2வது ஸ்மிர்னா சபை, ஒடுக்குமுறையால் நசுங்கிய ஒரு 7 சபை, அது தோல்வியாக தோன்றியது. ஆனால் கிறிஸ்து அவர்களுக்கு வாக்குறுதி அளித்தார்,
1: மரணத்திற்கு வரை விசுவாசமாக இரு, நான் உனக்கு ஜீவ கிரீடம் அளிப்பேன்.
0: தேவனுடைய பார்வையில அவர்கள் அளவிட முடியாத செல்வம் கொண்டவர்கள். பேர்கமோன் அடுத்ததாக வந்தது. அங்கு சீயுசின் பலிப்பீடம் இருந்தது.
1: நீங்கள் வசிக்கும் இடத்தை எனக்கு தெரியும், அங்கு சாத்தானின் சிங்காசனம் உள்ளது.
0: அதன் பின் தியாத்ரா சபை வந்தது, மிகவும் கடுமையான எச்சரிக்கை.
1: நீங்கள் அந்த பெண் எசபேலை பொறுத்துக் கொள்கிறீர்கள், அவள் என் ஊழியர்களை பாலியல் தவறுகளிலும் விக்கிரகங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவை உண்ணவும் கற்று தந்து மோசடியில் ஈடுபட வைக்கிறார்.
0: அவர்கள் ஊழல உள்ளே புகுந்துவிட அனுமதித்து விட்டார்கள். அதிக ஆபத்தான விஷம் வெளியில் இருந்து அல்ல, உள்ளிருந்து வருகிறது.
1: மனம் திரும்புங்க, இல்லையிரு, நான் விரைவில் உங்களிடம் வருவேன்.
0: சார்திசையா அவர் வாழ போல கூறிய வார்த்தைகளால் எழுப்பினார்,
1: நீங்கள் உயிருடன் இருப்பவர்களாக பெயர் பெற்றவர்கள், ஆனால் நீங்கள் இறந்தவர்களாக இருக்கிறீர்கள்.
0: இது வெறும் வெளிப்படையான தோற்றங்களுக்கு எதிரான எச்சரிக்கை. பிலாதெல்பியா சபைக்கு கிறிஸ்து ஒரு வாக்குறுதியை வழங்கினார்,
1: நான் உங்களுக்காக ஒரு திறந்த கதவை வைத்திருக்கிறேன், அதை யாரும் மூட முடியாது.
0: இது ஒரு சிறிய விசுவாசமான சபையின் நிலைத்தீர்ப்புக்கு கிடைத்த வெகுமதி. லவோதியா சபைக்கு அவர் கடைசியாக பேசும்போது மிகவும் பயமுறுத்தும் தீர்ப்பு.
1: நீங்க வெப்பமில்லாதவர்களாய் இருப்பதா, நான் உங்களை வாயிலிருந்து வாந்தி எடுப்பேன்.
0: அவர்கள் தேவையற்றவர்களாகவும் தங்கிறைவு பெற்றவர்களாகவும் நினைத்தனர், ஆனால் உண்மையில் தங்கள் குருடர்கள் என்பதை உணரவில்லை. இருப்பினும் லவோதிக்கியா சபைக்கும் இயேசு நம்பிக்கையை வழங்கினார்.
1: கவனித்து பாருங்க, நான் கதவின் மிகவும் நெருக்கமாக நின்று தட்டி கொண்டிருக்கிறேன்.
0: அப்போது அந்த மர்மம் தெளிவாடியது. அனைத்து சபைகளுக்கும் 7 எச்சரிக்கைகள் இருந்தன. ஆவலினை இழத்தல், துன்புறுத்தலை பயப்படுதல், உலகத்துடன் சமாதானம் செய்து கொள்வது, பொய்யான போதனைகளை பொறுத்துக் கொள்வது, வெளிப்படையான தோற்றத்திற்காக வாழ்தல், சிறியதை இகழ்தல் மற்றும் குருடான தன்னிறைவு.
2: காது உள்ளவன் ஆவி சபைகளுக்கு என்ன சொல்கிறது என்பதை கேட்கட்டும்.
0: 4வது அதிகாரம், தேவனின் சிங்காசனம். எதிர்பாராத விதமாக ஏதோ ஒன்று அமைதியை உடைச்சுக. வானத்துல ஒரு கதவு திறக்கப்பட்டது, ஒரு குரல் கட்டளையிட்டது,
2: இங்கே வா, இதற்கு பிறகு நடக்க வேண்டியவற்றை உனக்கு காண்பிப்பேன்.
0: உடனே நான் ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்டு நான் மனித வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒன்றை கண்டேன். என் கண்களுக்கு முன் தேவனின் சிங்காசனம் கணிப்பதற்கும் அப்பாற்பட்ட மகிமையுடன் நின்றது. அந்த சிங்காசனத்தில் ஒருவர் அமர்ந்திருந்தார், ஆனா அவருடைய தோற்றம் விவரிக்க முடியாதது. அவர் யாஸ்பர் மற்றும் கார்னேலியன் போன்ற ஒளியுடன் பிரகாசித்தார். பச்சை மரகத ஒளியுடன் ஒரு வானவில் சிங்காசனத்தை சுற்றி இருந்தது. ஆனால் அந்த சிங்காசனத்தில் அமர்ந்தவர் தனியாக இல்ல, அதன் சுற்றிலும் 24 சிங்காசனங்கள் இருந்தன. அவற்றில் வெள்ளையாடைகளுடன் 24 மூப்பர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்களின் தலைவரில் அவர்கள் தங்க கிரீடங்களை அணிந்திருந்தார்கள். இந்த மர்மமான அரசர்கள் யாகு? அவர்களின் அடையாளம் தேவனின் மனித குலத்திற்கான முழுமையான திட்டத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த 24 மூப்பர்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களும் அதோடு 12 திருத்தூதர்களும் ஆவர். தேவனுடைய மக்கள் அனைவரும் இறுதியில் அவரிடம் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள். இயேசு ஏற்கனவே வாக்குறுதி அளித்தார்,
3: நீங்கள் 12 சிங்காசனங்களில் அமர்ந்து தீர்ப்பு வழங்குவீங்க.
0: அந்த சிங்காசனத்திலிருந்து ஒரு அடக்கி வைத்த புயல், மின்னல், சத்தங்கள் மற்றும் இடியுடன் வெளிப்பட்டது. சிங்காசனத்தின் முன்பாக 7 எரியும் விளக்குகள், தேவனுடைய 7 ஆவிகள், பரிசுத்த ஆவியின் முழுமையை வெளிப்படுத்தின. அவரது காலடியில் நிலம் பூமி அல்ல, ஆனா கண்ணாடி போன்ற ஒரு கடல், பளிச்சிடும் தெளிவும் முற்றிலும் அமைதியும் கொண்டது. இது முழுமையான சமாதானத்தின் ஒரு படமாகும். ஆனா அப்போது நான் ஒரு அதிசயமானதை பார்த்து, சிங்காசனத்திற்கு அருகில் 4 உயிருள்ள பிராணிகள் இருந்தன. அவை முன்பும் பின்னும் கண்களால் மூடப்பட்டிருந்தன. அவற்றின் பார்வையில் இருந்து எதுவும் தப்பிக்க முடியாது. முதல் ஒன்று சிங்கத்து போல உள்ளது, 2வது ஒன்று ஒரு இளம் காளைய போல உள்ளது, 3வது ஒன்றுக்கு மனித முகம் உள்ளது, 4வது ஒன்று கழுதி போல பறக்கிறது. இந்த உயிரினங்கள் என்ன அர்த்தம் கொண்டவை? முத காலத்து கிறிஸ்தவர்கள் இதுல 4 நற்செய்திகளுக்கான தீர்க்க தரிசனத்தை பார்த்தாங்க. அவை இயேசுவை வெளிப்படுத்துகின்றன. மத்தேயு சிங்கம், கிறிஸ்து அரசன், மார்க்கு கன்று, கிறிஸ்து ஊழியக்காரன், லூக்கா மனிதன், கிறிஸ்து மனிதருள் ஒருவர், யோவான் கழுகு, கிறிஸ்து தெய்வீகம். இருப்பினும் இந்த உயிரினங்கள் இரவும் பகலும் ஒருபோதும் வாயவில்லை. அவர்களின் குரல்கள் ஒரு பாடலாக ஒலித்தது, அது வானத்தின் அடித்தளங்களையே அதிர வைத்தது.

0: அந்த பாடல் ஒவ்வொரு முறையும் எழும்பும் போது அதிசயமான ஒன்று நிகழ்ந்தது. 24 மூப்பர்கள் எழுந்து தலை வணங்கி தங்கள் பொன்னாடைகளை ஆசனத்தின் முன் வீசி, கர்த்தாவே, மகிமையும் மரியாதையும் அதிகாரமும் பெற உங்களுக்கு தகுதி உண்டு, ஏனெனில் நீங்கள் எல்லாவற்றையும் படைத்தீர்கள், உங்கள் சித்தத்தினால் அவை இருக்கின்றன மற்றும் படைக்கப்பட்டன என்று அறிவிப்பார்கள். ஆகவே தீர்ப்பிற்கு முன் எல்லாவற்றும் ஆசனத்திலிருந்து துவங்குகிறது. தேவன் ஆள்கிறார், தேவன் படைக்கிறார், தேவன் நிலைநிறுத்துகிறார், வரப்போகும் எதுவும் அவர் அசைக்க முடியாது. 5 அதிகாரம் 7 முத்திரைகள். ஆசனத்தை பார்த்த பிறகு என் கண்கள் வேறொன்றை நோக்கி இழுக்கப்பட்டன. ஆசனத்தில் அமர்ந்திருந்தவரின் வலது கையில உள்ளும் புறமும் எழுதப்பட்ட ஒரு சுருள் இருந்தது. அதை 7 முத்திரைகள் மூடியிருந்தன. அது சாதாரண சுருள் அல்ல. அதில் பிரபஞ்சத்தின் விதியும் கடைசி காலத்திற்கான தேவனின் திட்டமும் இருந்தது. ஆனா அது மூடப்பட்டிருந்தது, முத்திரையிடப்பட்டிருந்தது. அப்போது ஒரு வல்லமையான தூதர் கூவினார், யார் யார் அந்த சுருளை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் தகுதியானவர்? பதில் அமைதியே. ஒரு கனமான முழுமையான அமைதி. தேடல் முழுமையானது. மண்ணில் அரசர்களும் ஞானிகளும் இடையே அவர்கள் தேடினார்கள். அவர்கள் பூமி கீழ் இறந்தவர்களின் உலகிலும் தேடினார்கள். யாருள்ள
1: கர்த்தாவே, நாங்க எல்லா படைப்பையும் பூமியின் ஆழமான பகுதிகளையும் அரசர்களிடமோ எளியவர்களிடமோ தேடியும், ஆனா யாரையும் காணவில்லை, யாரும் தகுதியற்றவர்கள்.
0: அப்போது எனக்கு புரியணுமே, யாரும் அந்த புத்தகத்தை திறக்க தகுதி இல்லை எனல் தேவனின் திட்டம் என்றென்றும் மறைந்தே இருக்கும். அப்பொழுது கதைக்கு அர்த்தமே இருக்காது, நீதியும் ஒருபோதும் வராது. அப்புறம் என்ன உலகம் எப்படி ஆதான்? வானங்களை தேடுங்க, அங்க யாராவது இருக்க வேண்டும். ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் தேடுங்க. அவர்கள் வானங்களில் உயர்ந்த தூதர்களிடையே தேடினார்கள். யார் அந்த சுருளை திறக்க தகுதியோடு? யாரும் இல்ல.
1: நாங்க எங்கும் தேடினோம், யாரும் தகுதியானவராக காணப்படவில்லை.
0: என் ஆன்மா செதறி போலே. நான் ஆறாதபடி அழுத. ஆனா அப்போது மூப்பர்களில் ஒருவர் என்னிடம் வந்து சொன்னார்,
2: அழவாய்டா, பார், யூதாவின் கோத்திரத்திலிருந்து வந்த சிங்கம் வெற்றி பெற்றிருக்கிறது, அவர் அந்த சுருளை திறக்க முடியா?
0: நான் என் கண்களை உயர்த்தி ஒரு மகத்தான வல்லமை வாய்ந்த உயிரினத்தை பார்க்கும் என எதிர்பார்த்தேன். ஆனா எனக்கு எந்த சிங்கமும் தெரியவில்லை. நான் ஒரு ஆட்டுக்குட்டிய பார்த்தேன், அது நின்று கொண்டிருந்தது கொல்லப்பட்டது போல். அதற்கு 7 கொம்புகளும் 7 கண்களும் இருந்தன. அவன் பலி அளித்ததின் சிங்கங்களை சுமந்திருந்தான், ஆனாலும் அவன் நின்று கொண்டிருந்தான். அவன் ஒரே நேரத்துல இறந்து உயிரோடு இருப்பது எப்படி? வெற்றியாளர் வேட்டையாடுபவன் அல்ல, ஆனா ஒரு பலியா இருந்தான். ஜெயம் பெற்றவன் ஒரு பலியா இருங்க. பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய வெற்றி முழுமையான பலவீனத்தின் உருவத்துல எப்படி வெளிப்பட முடியும்? ஆட்டுக்குட்டி முன்னே வந்து அமைதியானோ முழுமையான அதிகாரத்தோடும் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தவரின் வலது கையிலிருந்து சுருளை எடுத்த போது அந்த மர்மம் தெளிவாகியது. அப்போது பரலோகம் முழுவதும் அதிர்ந்தது. 4 உயிரினங்களும் 24 மூப்பர்களும் தங்கள் முழங்காலில் விழுந்தனர். அவர்கள் கையிலே வீணைகளும் தங்க பாத்திரங்களிலும் தூபமும் வைத்திருந்தனர். அந்த நேரத்துல ஒரு புதிய பாடல் படைப்புல முழுவதும் பரவியது.

அங்கேதான் பதில் இருக்கிற. அந்த ரத்தமே விசையாக இருந்தது. விலை செலுத்திய ஒருவரால் மட்டுமே அந்த சுருளை திறக்க முடியும். ஆட்டுக்குட்டி கொல்லும் வலிமைக்காக அல்ல, மறித்து மீட்கும் சக்திக்காகவே தகுதியானவன் ஆனா. அவ அர்ப்பணம் தானே, எதிர்காலத்தை வெளிப்படுத்தும் உரிமையா வாங்கிய வேலை. பூஜை ஒரு அடக்க முடியாத அலை போல பெருகியது. அல்லாயிரக்கணக்கான தேவதூதர்கள் ஒன்றா சேர்ந்து ஒரே குரலில் கூவி பாடினர்.

ஏழு தெய்வீக பண்புகள், ஏழு பரிபூரண அறிவிப்புகள், அது பரிபூரணத்தின் எண். இறுதியில படைப்பு முழுவதும் இதுல கலந்து கொண்டது. பரலோகத்திலையும் பூமியிலும் பூமியின் கீழேயும் கடலிலும் உள்ள ஒவ்வொரு உயிரினமும் உள்ள அனைத்தும் ஒரே சத்தத்துல கூவி அழைத்தன.

0: இந்த கதையின் முடிவை எழுத தகுதியான ஒரேவன் அதற்காக தன்னை அர்ப்பணித்தவனே. கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி மட்டுமே அந்த ஏழு முத்திரைகளையும் திறக்க முடிஞ்சவன். அவனது வெளிப்படையான தோல்விதான் இறுதி வெற்றியாக இருந்தது. அத்தியாயம் ஆறு. நான்கு குதிரை வீரர்கள் பரலோகத்தில் எதிர்பார்ப்பு நிறைந்த அமைதி நிலவியது. ஆட்டுக்குட்டி அந்த சுருளை எடுத்துக்கொண்டு முதல் முத்திரையை உடைச்சான். அந்த கணத்துல நான்கு உயிருள்ளவைகள்ல ஒருவர் என்னிடம் சொன்னார்,
1: வா பார்த்து அறிந்து கொள்.
0: நான் ஒரு வெள்ள குதிரையை பார்த்த, அதன் சவாரிக்கார ஒரு வில்லையோ ஒரு கிரீடமோ அணிந்திருந்தான். முத பார்வையில அவன் ஒரு விடுதலைக்காரராகவும் அமைதி மற்றும் ஒழுங்குக்கான வாக்குறுதியாகவும் தோன்றினான். ஆனா ஏதோ தவறா என்னிட, இது சுவிசேஷத்தின் மூலம் வெற்றி பெறும் கிறிஸ்துவா அல்லது ரட்சகராக நடிக்கும் ஏமாற்றமா? பின்னர் ஆட்டுக்குட்டி இரண்டாவது முத்திரையை உடைத்தான். அப்போது புதிதாக சிந்திய இரத்தம் போல் ஆழமான சிவப்பு நிறமான ஒரு குதிரை வெளிப்பட்டது. அதன் சவாரிக்கார ஒரு பெரிய வாழ அசைத்தான். அவனுக்கு பூமியிலிருந்து அமைதி எடுத்துக்கொள்ள அதிகாரம் வழங்கப்பட்டது. ஏமாற்றம் வெளிப்படையா புலப்பட்டது. முதல் சவாரிக்காரனின் வெற்றி உண்மையான அமைதி அல்ல, முழுமையான போர் ஏற்பட வழிவகுக்கும் ஒரு பொய் மட்டுமே. பொய்யான ஒற்றுமை சிதறியது, பூமி முழுவதும் வன்முறையால் நிரம்பியது. ஜாதிகள் ஒன்றுக்கு ஒன்று முடிவில்லாத கொலைகளில் எழுந்தன. சகோதரன் சகோதரனுக்கு எதிராகவும் நாடு நாட்டுக்கு எதிராகவும் போரிட்டது. அந்த தருணத்துல அங்கே எழுதப்பட்டவை வெறும் வார்த்தைகள் அல்ல, மனித குலத்தின் விதியே என்பதை நாம் புரிஞ்சுகிட்டேன். பின்னர் ஆட்டுக்குட்டி மூன்றாவது முத்திரையை திறந்தான். அப்போது ஒரு கருப்பு குதிரை தோன்றியது. ஆனா அதன் சவாரிக்காரன் எந்த ஆயுதமும் இல்லாம கையில் ஒரு தராசு மட்டும் வச்சிருந்தான். எதிர்பாராத விதமா ஒரு குரல் ஒரு டெனாரியஸுக்கு ஒரு குவாட் கோதுமை மற்றும் ஒரு டெனாரியஸுக்கு மூணு குவாட் பார்லி என்று அறிவித்தது. இதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள, டெனாரியஸ் என்பது ஒரு முழுநாள் ஊதியம் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஒரு நபருக்கு தின்ற உணவு வாமுவதற்காக விடியற் காலை முதல் மாலை வரை உழைக்க வேண்டிய நிலையை நினைத்து பாருங்கள். அதே சமயம் அதிகாரம் கொண்டவர்களின் சுகவிலாசங்கள் எண்ணெயும் திராட்சை மதமும் பாதிக்கப்படாமல் இருக்கின்றன. இது பொருளாதார அநியாயம். ஏழைகள் நசுக்கப்பட அதிகாரிகள் விருந்து கொண்டாடுகிறார்கள். ஆனா ஆட்டுக்குட்டி நான்காவது முத்திரையை உடைத்த போது அதற்கு பிறகு வந்தது எல்லா பயங்கரவர்களின் கூட்டுத்தொகையா இருந்தது. நான் ஒரு குதிரையை பார்த்தேன். அது அழகிய இறைச்சியின் மங்கலான மஞ்சள் பச்சை நிறத்துல இருந்தது. அதன் சவாரிக்காரனுக்கு மர என்று பெயர். மேலும் இறந்தவர்களின் உலகமான ஹாடிஸ் அவனை பின்தொடர்ந்தது. பசிக்குள்ள நாய் போன வால் பசிப்பு மற்றும் தொற்று நோயால் பாதிக்கப்பட்டவர்களை பிடிக்க தயாராக இருந்தது. அவர்கள் பூமியின் நான்கில் ஒரு பங்குக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. தீர்ப்பு இனி தனியாததாகிவிட்டது. இது வெறும் இறப்பல்ல, நம்பிக்கை இல்லாம இறப்பது, இருள இழுத்து செல்லப்படுவது. பிறகு ஆட்டுக்குட்டி அஞ்சாவது முத்திரையை திறந்த போது திடீரென காட்சி மாறியது. நான் இனி பூமியில இல்ல, வானத்தில் இருந்த வான கோயிலின் பலிபீடத்தின் கீழ் தங்கள் விசுவாசத்திற்காக கொல்லப்பட்டவர்களின் ஆன்மாக்களை நான் பார்த்தேன். திடீரென இதயத்தை உருக்கும் ஒரு அழுகை அமைதியை சிதறடிச்சது. எவ்வளவு நேரம் ஆண்டவரே? மரண சாட்சிகள் ஆன்மாக்கள் அழைத்தனர். அவர்கள் நீதிக்காக இயங்கினார்கள். நீரோவின் தீக்குன்றுகள்ல ஒவ்வொரு கிறிஸ்தவரும் எரிக்கப்பட்டார். கொலோசியத்துல ஒவ்வொரு விசுவாசியும் சிங்கங்களால விழுந்தப்பட்டார். அனைவரும் அதே கேள்வியே கேட்டவல்ல, ஏன் கடவுள் தீமை வெற்றி பெறும் போல் அனுமதிக்கா? அந்த பதில் அவர்கள் அதிர்ச்சியில் ஆழ்த்திருவேன். இன்னும் சிறிது நேரம் காத்துருங்க. உங்களுக்காக கொல்லப்பட வேண்டிய உங்கள் சக ஊழியர்களும் சகோதரர்களும் எண்ணிக்கை நிறைவடையும் வர மேலும் மரணம் மேலும் மேறன. ஆம், மரண சாட்சிகளின் பங்கு இன்னும் நிறைவடையவில்லை. ஆனால் அவர்களின் வேதனை வீணானதல்ல, அது ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியா இருந்தது. ஏனெனில் கடவுளின் நீதிக்கு நியமிக்கப்பட்ட தருணம் வரும் வரை காத்திருந்தது. பின்னர் அந்த ஆட்டுக்குட்டி ஆறாவது முத்திரையை திறந்தது. அப்போது முழு பிரபஞ்சமும் நடுங்கியது. இது சாதாரண தீர்ப்பல்ல, இது முடிவின் தொடக்கம். அந்த நிலநடுக்கம் மிகவும் பயங்கரமா இருந்தது. அது மலைகளையும் தீவுகளையும் தங்கள் இடத்தில் இருந்து நகர்த்தியது. சூரியன் கருப்பாக மாறியது, சந்திரன் ரத்தம் போன்ற சிவப்பாக மாறியது. நட்சத்திரங்கள் புயலில அத்திமரத்தில் இருந்து விழும் பழங்களைப் போல வானிலிருந்து விழுந்தன. வானமே ஒரு சுரளி போல சுருண்டது. பயம் எல்லா இடங்களிலும் பரவியது. அரசர்களும் அடிமைகளும் பணக்காரர்களும் ஏழைகளும் எல்லோரும் குகைகளுக்குள் ஓடி மறைந்தனர். மலைகளிடம் எங்களை மேல் விழுந்து சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பவரின் முகத்திலிருந்து எங்களை மறைத்து விடுங்கள் என்று கூச்சலிட்டனர். மற்றும் அந்த ஆட்டுக்குட்டியின் கோபத்தில் அண்டோ, அவர்கள் இனி அந்த குதிரையோட்டிகளையோ மரணத்தையோ பயப்படவில்லை. அவர்கள் கடவுளையே பயந்தனர். ஆனா அந்த குழப்பத்தின் நடுவில் நான் அந்த சுருளை நோக்கி பார்த்தேன். ஏழாவது முத்திலே இன்னும் திறக்கப்படவில்லை. ஏழாம் அதிகாரம் 14,000 பேர் முத்திரையிடப்பட்டவர்கள். வானம் புகழ்ச்சியில வெடிச்சது. ஆயிரக்கணக்கான குரல்கள் ஒன்றா எழுந்தன, இடியோசை போல. பூதர்கள் முழங்காலில் விழுந்தனர், மூப்பர்கள் தாழ்ந்து வணங்கினர், உயிருள்ள பிராணிகள் தங்கள் முகங்களை தாழ்த்தினர். அனைவரும் வானங்களை நடந்து செய்த ஒரு இசைக்குழுவில் வணங்கினார்கள்.
1: ஆமா, ஆசீர்வாதம், மகிமை, ஞானம், நன்றி, மரியாதை, அதிகாரம் மற்றும் வலிமை எங்கள் தேவருக்கு என்றென்றும் உண்டாகட்டும்.
0: ஒரு பரிபூர்ண தேவனுக்கா ஏழு பரிபூர்ண புகழ்ச்சிகள்? ஆனா ஒரு கேள்விய மனதில் எரிந்து கொண்டிருந்தது. இவர்கள் வெள்ளாடைகள் அணிந்தவர்கள்தான். ஒரு மூப்பர் அருகில் இருந்தா அவர் என் கண்களை நேரா பார்த்து சொன்னா,
2: இவர்கள் தான் பெரிய உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அவர்கள் தங்கள் ஆடைகளை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துல கழுவி சுத்தப்படுத்தினாங்க.
0: அப்போதே எனக்கு புரிந்தது, அவர்கள் மறைமுகமாக கொல்லப்பட்டவர்கள், துன்புறுத்தப்பட்டவர்கள், மரணம் வரை விசுவாசமாக இருந்தவர்கள். ஆட்டுக்குட்டியான இயேசுவின் ரத்தம் ஒரு கரை அல்ல, ஆனால் பாவத்தை முழுமையாக அழித்து ஆன்மாவை சுத்தப்படுத்தும் ஒரே பலியாகும். அவரது பலி அவர்களை பரிபூர்ணமாக்கியது. இப்போது அவர்களின் பூமியில் அனுபவித்த துன்பம் முடிந்துவிட்டது. என்றும் நிலைக்கும் வாக்குறுதி அவர்களை காத்திருக்கிறது. இனி வேதனை இல்ல, இனி ஏக்கவும் இல்ல. அந்த காட்சியை உள்ளத்தை உடக்குது. அவர்கள் இனி பசிக்க மாட்டார்கள், தாகிக்கவும் மாட்டார்கள். சூரியன் இனி அவர்களை எரிக்காது. ஆட்டுக்குட்டி அவர்களை என்றும் மேய்க்கும். தேவன் தானே அவர்களின் கண்களில் உள்ள ஒவ்வொரு கண்ணீரையும் துடைப்பார். இது உயிருள்ள தேவனின் பரிபூர்ண திட்டம். இன்று துன்பப்படுபவர்கள் நாளை ஆட்சி செய்வார்கள். இப்போது அழுப்பவர்கள் என்றும் சிரிப்பாவல. கிறிஸ்துவுக்காக உயிர் கொடுப்பவர்கள் என்றும் வாழ்வார்கள். நியாயத்திற்பு அவர்களை காத்திருந்தார்கள். கோபத்தின் நடுவுல இரக்கம் வெற்றி பெற்றது. ஏழாவது முத்திரைக்கு முன்பாக, முடிவுக்கு முன்பாக தேவன் தன் சொந்த மக்களை முத்திரையிட்டார். அத்தியாயம் 8, ஏழாவது முத்திரையும் 7 கரணைகளும். ஆட்டுக்குட்டி ஏழாவது முத்திரையை உடைத்த போது யாரும் எதிர்பார்க்காத ஒன்று நடந்தது. மின்னல் இல்ல, குரல்கள் இல்ல, இதுவே மட்டும் இருந்தது. சொர்க்கத்துல சுமார் அரை மணி நேரம் அமைதி நடியது. மில்லியன் கணக்கான தேவதூதர்கள் அமைதியாகிவிட்டாங்க. சொர்க்கமே முற்றிலும் அமைதியாகிவிட்டது. இது வரப்போகும் மிக கொடிய புயலுக்கு முன்பான அமைதியா இருந்தது. அப்போது நான் தேவனின் முன்பாக நிற்கும் 7 தேவதூதர்களையும் அவர்களுக்கு 7 கரணைகள் கொடுக்கப்பட்டதையும் பார்த்தேன். ஏழாவது முத்திரை விழும் தீர்ப்பல்ல, அது இன்னும் மோசமான ஒன்றுக்கான கதவாயிருந்தது. 7 தீர்ப்புகள், 7 கரணைகள். எதிர்பாராத விதமாக ஒரு தேவதூதர் பொன்னான புகையிலை பாத்திரத்துடன் பலிபீடத்திற்கு வந்தார். அவருக்கு அனைத்து பரிசுத்தர்களின் ஜபங்களுடன் சேர்க்க அதிகமான தூபம் கொடுக்கப்பட்டது. தூபத்தின் புகை எல்லா ஜபங்களோடும் சேர்ந்து தேவனிடம் எழுந்தது. ஒவ்வொரு ஜபமும், நீதிக்காக எழுந்த ஒவ்வொரு வேண்டுகோளும், நூற்றாண்டுகளாக விசுவாசிகள் சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் அங்க தேவனின் சிங்காசனத்தின் முன் சேர்க்கப்பட்டிருந்தது. ஒன்று இழக்கப்படுதுக. ஆனா எதிர்பாராத விதமா அதே தேவதூதர் ஒரு பயங்கரமான காரியத்தை செய்தார். அவர் தூப்பு பாத்திரத்தை எடுத்து பலிபீடத்திலிருந்து நெருப்பு நிரப்பி அதை பூமிக்கு தூக்கி எறிந்தார். உடனே இடியோச, மின்னல் மற்றும் ஒரு கடும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. எனக்கு உடல் நடுங்கியது. வானத்துல ஆராதனையின் அடையாளமா இருந்த அந்த சித்த நெருப்பு பூமியில தீர்ப்பு தூண்டும் வெடிகுண்டாக மாறியது. அந்த அறிகுறியை பார்த்து 7 தேவதூதர்களும் தங்களை தயாரித்துக் கொண்டார்கள். எச்சரிக்கையின் காலம் முடிந்தது. வானமே மூச்சை தடுத்துக் கொண்டது போல உணர்ந்த அப்போது முதல் தேவதூதர் முதல் கர்ணை ஊதினார். நெருப்பும் பனியுமாக ரத்தத்துடன் கலந்தது வானத்திலிருந்து விழுந்தது. பூமி எரிந்தது. மூன்றில் ஒரு பகுதி மரங்கள் எரிந்தன. எல்லா பசுமை புல்வெளியும் அழிந்தது. மனிதர்களுக்காக, நன்மைக்காக தேவன் படைத்த படைப்பு அழிக்கப்பட்டது. மனிதன் பாதுகாக்க வேண்டிய பூமி அவனது பாவத்தால் கெடுபிடிக்கப்பட்டு விட்டது. இது பழமையான எகிப்தின் பயங்கரமான ஒளிப்பின்னல் போல் இருந்தது. ஆனா இதுல ஒரு முக்கியமான வித்தியாசம் இருந்தது. தீர்ப்பு முழுமையா இல்ல, மூன்றில் ஒரு பகுதியே தேவன் எச்சரித்தா அழிச்சு விடவில்லை. இன்னும் நேரம் இருந்தது. ஆனா திடீரென இரண்டாவது தேவதூதர் இரண்டாவது கரணை ஊதினார். ஒரு பெரிய மலை எரிந்து கடலில் வீசப்பட்டதை போல நான் பார்த்தேன். கடல் சிவப்பா மாறியது. மூன்றில் ஒரு பகுதி கடல் ரத்தமாக மாறியது. மூன்றில் ஒரு பகுதி கடல் உயிரினங்கள் இறந்தல. கப்பல்கள் மூழ்கின. உலகின் வர்த்தகம், அதன் முக்கிய நரம்புகள் முற்றிலும் சிதைஞ்சன. மீண்டும் இது எகிப்தின் ஒளிப்பினல் போல் இருந்தது. ஆனா உலகளாவிய அளவில் வர்த்தகத்தையும் நாடுகளின் சக்தியையும் குறிக்கும் கடல் இரத்தம் சிந்து தொடங்கியது. கடல் இரத்தம் சிந்தும் போது பேரரசுகளும் சோர்ந்து போகும். முதல் தீர்ப்பு நிலத்தில் விழுந்தது. இப்போது தீர்ப்பு கடலையும் தாக்கியது. பின்னர் மூன்றாவது தேவதூதர் மூன்றாவது கரணி ஊதினான். ஒரு பெரிய நட்சத்திரம் ஒரு விளக்கேற்று போல ஜொலித்து வானில் இருந்து விழுந்தது. அதன் பெயர் வெண்மொழி, அதாவது கசப்பு என்று பொருள். இந்த முறையில் அது நிலத்திலும் கடலிலும் விழவில்லை. அது பசுமை நீர்களில், ஆறுகளிலும், ஊற்றுகளிலும், அமைதியாக எழும் உயிரின் ஊற்றுகளிலும் விழுந்தது. அவை நகரங்கள், ஊர்கள், நாடுகளை வாழ வைத்தன. ஒரு காலத்துல பயிர்களுக்கு, மிருகங்களுக்கு, மக்களுக்கு உயிர் கொடுத்தது இப்போது மரணத்தை கொண்டு வந்தது. மூன்றில் ஒரு பகுதி நீர்கள் விஷமாயிருக்க அவை கசப்பமானின. வெண்முள்ளியாகி அவற்றை குடித்த பலர் உயிரிழந்தனர். பூமி காயமடைந்தது. கடல் ரத்தத்தால் கரைப்பட்டது. பசுமை நீர்கள் விஷமடைந்தன. ஆனா நான்காவது தேவதூதர் தனது கர்ணையை ஊதிய போது பிரபஞ்சமே நடுங்கியது. உலகின் ஒளி மங்கியது. சூரியனின் மூன்றில் ஒரு பகுதி, சந்திரனின் மூன்றில் ஒரு பகுதி, நட்சத்திரங்களின் மூன்றில் ஒரு பகுதி தாக்கப்பட்டது. இரவை ஒளியூட்டிய சந்திரன் இருண்டது. வானத்தை வழி நடத்திய நட்சத்திரங்கள் அணைந்தன. சூரியனும் மூன்றில் ஒரு பகுதி இருண்டது. பகல ஆளும் ஒளி தாக்கப்பட்டது. இனி அது பழைய போல் பிரகாசிக்கவில்லை. இனி அது பழைய போல் வெப்பத்தையும் தரவில்லை. இரவு இன்னும் அடர்த்தியாகியது. பகல் இன்னும் குளிர்ந்தது. மூன்றில் ஒரு பகுதி நேரம் நிழல்ல மூழ்கியது. மனிதர்கள் தங்களது இயற்கை கடிகாரத்தை இழந்தனர். சுழற்சிகள் குழப்பமடைங்க. வானிலை பாதிக்கப்பட்டதில் அருவங்கள் தெளிவில்லாம மங்கிலா. விவசாயம் பாதிக்கப்பட்டது. மனித உடல் தன் இயல்பான ஒத்திசைவை கலைந்தது. மற்றும் குழப்பகம் உலகை ஆட்கொண்டது. இது வெறும் இருட்டல்ல, இது ஒரு மறுபடியும் உருவாக்கம் இல்லாத நிலா. தேவ ஆதி ஆகமத்தை பின்னோக்கி நகர்த்துவது போல அந்த கணத்தில் எனக்கு புரிஞ்சது. இந்த தீர்ப்புகள் அர்த்தமற்ற குழப்பம் அல்ல, இது ஒரு புதிய விளையாட்டோ. ஒவ்வொரு கம்பையும் ஒரு விக்கிரகத்திற்கு எதிரான தாக்குதலா இருந்தது. முத கம்ப மக்கள் வழிபடும் பூமிக்கு எதிராக, இரண்டாவது கடலுக்கு எதிராக, அது வணிகத்தின் கடவுள், மூன்றாவது உயிர் தரும் நீர்களுக்கு எதிராக, நான்காவது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வழிபடப்பட்ட சூரியனும் சந்திரனும் போன்ற வானவொலிகளுக்கு எதிராக. ஆனா அந்த இருளின் நடுவுல நான் வானில் ஒரு வல்லமை வாய்ந்த குரலை கேட்ட. மேல உயர்ந்து பறக்கும் ஒரு கழுகு கூவி பூமியில் வாழும் மக்களுக்கு, இன்னும் ஒலிக்கவிருக்கும் கம்பை ஒளிகளுக்காக ஐயோ ஐயோ ஐயோ என்று அழைத்தது. அந்த செய்தி தெளிவாக இருந்தது. மிகவும் மோசமானது இன்னும் வரவே உள்ளது. அத்தியாயம் 9, 5வது மற்றும் 6வது கம்பை ஒளிகள். 5வது தூதன் தனது கம்பையை ஊதிய போது என் கண்கள் விவரிக்க முடியாத ஒரு பயங்கரத்தை கண்டன. நான் வானிலிருந்து பூமிக்கு ஒரு நட்சத்திரம் விழுவதை கண்ட. ஆனா அது சாதாரண நட்சத்திரம் அல்ல, அது ஒரு விழுந்த தூதன். அது தரையில் விழுந்த போது பூமி பிளந்து நரகத்திற்கே ஒரு பிளவு உருவானது. அந்த அகழி பூமியில வெளிப்பட்டது. அவன் அந்த அகழியின் துருவை திறந்தான். அந்த துருவிலிருந்து புகை எழுந்தது. அது ஒரு பெரிய அடுப்பின் புகைய போல இருந்தது. சூரிய மறைஞ்சு விட்டுச்சு. காற்று மூச்சு விட முடியாததாக மாறியது. ஆனா அந்த அது வெறும் ஆரம்பமே. அந்த புகையிலிருந்து ஏதோ வண்டிகள் போன்றவை தோன்றின. அத போன்றத நான் ஒருபோதும் பார்த்ததில்லை. அவ போர் குதிரைகளை போல போருக்கு தயார் நிலையில இருந்தன. போலியான தங்க கிரீடங்களும் மனித முகங்களை போலவே உருவாக்கப்பட்ட முகங்களும் இருந்தன. அவர்களுக்கு பெண்களின் நீளமான முடி போல முடியும், சிங்கத்தின் பற்கள் போல பற்களும் இருந்தன. அவர்களின் இறக்கைகளின் சத்தம் போர் ரதங்கள் படையெடுக்கும் போது எழும் இடிமுழக்கம் போல இருந்தது. அவர்களுக்கு ஒரு அரசன் இருந்தான். அது அகழியின் தூதன். அவனது பெயர் எபிரேயில் அபாடோன், கிரேக்கத்தில் அபோலியோன். ஆனா இரண்டுமே ஒரே பொருள், அழிப்பலா. அவர்கள் பாம்புகளுக்கு இருக்கும் சக்தியை போல ஒரு பயங்கரமான சக்தியையும் மிகவும் குறிப்பிட்ட ஒரு கட்டளையும் வைத்திருந்தார்கள். பூமியின் புல்லையோ பச்சை நிறம் உள்ள எதையுமோ எந்த மரத்தையோ சேதப்படுத்தக் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டது. ஆனால் தங்கள் நெற்றியில் தேவனுடைய முத்திரை இல்லாதவர்களை மட்டுமே. ஆனா அவர்களின் நோக்கம் கொல்வதல்ல, அது அதைவிட மோசமானது. 5 நீண்ட மாதங்களுக்கு துன்மார்க்கர்களை துன்புறுத்த அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. அந்த வலி தாங்க முடியாததா இருந்தது. சதைக்குள் ஊடுருவும் தேளின் கொட்டு போல. அந்த நாட்கள்ல மக்கள் மரணத்தை தேடுவார்கள், ஆனா அதை கண்டடைய மாட்டார்கள். அவர்கள் இறக்க விரும்புவார்கள், ஆனால் மரணம் அவர்களிடமிருந்து தப்பியோடும். அந்த வேதனை மிக அதிகமா இருந்ததால அவர்கள் இறக்க விரும்பினார்கள், ஆனால் முடியவில்லை. ஆனா முத பேராபத்து கடந்து விடுவேன். இதற்கு பிறகு இன்னும் 2 பேராபத்துகள் வரப்போகின்றன என்று பாருங்கள். 6வது தூதன் தன் கர்ணையை ஊதிய போது ஒருபடி திறக்கப்படப்பட்டது. அது ஒருபோதும் திறக்க கூடாதது. புன்னாலான பலிபீடத்திலிருந்து ஒரு குரல், பெரிய யூப்ரேதேஸ் ஆற்றிலே கட்டப்பட்டுள்ள 4 தூதர்களை விடுவிக்கவும் என்று கட்டளையிட்டது. யூப்ரேதேஸ் ஒரு சாதாரண ஆறு அல்ல. இது ரோம பேரரசையும் கிழக்கில பயங்கரமான பார்த்திய பேரரசையும் பிரிக்கும் எல்லையா இருந்தது. அது அறியப்பட்ட உலகத்தின் எல்லையாக இருந்தது. அங்கிருந்து எதையாவது விடுவிப்பது ஒரு விசித்திரமான மற்றும் அழிவுக்குரிய சக்தியை வெளிப்படுத்துவது பொருள்படும். இவர்கள் ஒடியின் தூதர்கள் அல்ல, இவர்கள் கைதிகள். அந்த மணி, அந்த நாள், அந்த நாள், அந்த ஆண்டுக்காக தயார் செய்யப்பட்டவர்கள். மனிதர்கள் ஒரு 3 ஒருவரை கொள்ள தெய்வீகமான துண்டியம். எதுவும் விதிப்படி நடக்கறங்க. அவர்கள் விடுவிக்கப்பட்ட போது ஒரு பேய் கட்சி அவர்களுடன் சேர்ந்தது. அந்த இராணுவத்தின் அளவு என் ரத்தத்தை உறைய வைத்தது. 200 மில்லியன், கருத முடியாத ஒரு எண்ணிக்கை. அந்த குதிரை ஓட்டைகள் சாத்தியமில்லாத நிறங்கள்ல மார்புக வசம் அடைந்திருந்தார்கள். பீ சிவப்பு, ஹயாசின்த் நீலம், சல்பர் மஞ்சள். அவர்களின் குதிரைகளுக்கு சிங்கத்தின் தலை இருந்தது. அவர்களின் வாயிலிருந்து 3 பேரழிவுகள், தீ, புகை மற்றும் சல்பர் வெளியே வந்தன. இந்த 3 பேரழிவுகளால் மனிதர்களில் ஒரு 1/3 ஒருவர் கொல்லப்பட்டார். ஆனா அதற்கு பிறகு வந்தது மிக கொடூரமான ஒன்று. அது அழிவோ இல்ல, பில்லியன்கள் உயிரிழந்ததோ இல்ல. மிக கொடூரமானது என்னவென்றால், இந்த பேரழிவுகளால் கொல்லப்படாத மனிதர்களில் மீதமுள்ளவர்கள் இன்னும் மனந்திரும்பவில்லை என்பது. பூமியில நரகம் வெளிப்பட்டதை பார்த்த பிறகும் அவர்கள் பேய்கள், தங்கம் மற்றும் வெள்ளி சிலைகள், பார்க்கவும் கேட்கவும் நடக்கவும் முடியாத பொருட்கள் ஆகியவற்றை வழிபட தொடர்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கொலைகள், மாயாஜாலங்கள், பாலியல் ஒழுங்கின்மை, திருட்டு ஆகியவற்றில் இருந்து விலகவில்லை. மனித மனம் கல்லவிட கடினமானது. வானிலிருந்து வரும் தீயும் சுற்றிலும் நடக்கும் மரணமும் கூட அவர்களை கடவுளிடம் திரும்ப வைக்க முடியவில்லை. இரண்டாவது பேராபத்து கடந்துவிட்டன. இன்னும் ஒன்றை மட்டும் மீதம் உள்ளது. அத்தியாயம் 10, தூதரும் சிறிய புத்தகமும். எதிர்பாராத விதமாக நான் வலிமையான ஒரு தூதரை பரலோகத்தில் இருந்து இறங்கி வருவதை பார்த்தேன். அவர் மேகத்தில் மூடப்பட்டிருந்தாரு. அவரது தலையில் வானவில் கிரீடமாக இருந்தது. அவரது முகம் சூரியனை போல பிரகாசித்தது. மேலும் அவரது கையில் ஒரு சிறிய திறந்த புத்தகம் இருந்தது. பின்னர் அந்த தூதர் ஒரு அதிசயமான காரியத்தை செஞ்சார். அவர் தனது வலது கால கடல்ல வச்சார், இடது கால கரையில வச்சார். இது முழுமையான ஆட்சி காட்டும் செயல். கடவுள் அனைத்து படைப்புகளிலும் முழுமையான கட்டுப்பாட்டில் இருந்தார். அந்த தூதர் சிங்கம் போல கர்ஜித்தார். அந்த கணத்துல ஒரு மர்மமான நிகழ்வு நடந்தது. 7 இடியொலிகள் பரலோகத்திலிருந்து பதில் அளித்தன, ஒவ்வொன்றும் தனித்தனி குரலுடன். அந்த மர்மமான செய்தியின் ஒவ்வொரு வார்த்தையையும் எழுத தயாராக என் பேனாவை எடுத்தேன். ஆனா முதல் எழுத்தை எழுதும் முன்பே பரலோகத்திலிருந்து ஒரு குரல் என்னை நிறுத்தி,
2: அந்த 7 இடியொலிகள் சொன்னத மூடிவை, அதை எழுதாத.
0: கடவுளுக்கே சொந்தமான ரகசியங்கள் இருக்கின்றன. அவர் தீர்மானிக்கும் வரை நாம் அறியக்கூடாத மர்மங்கள் உள்ளன என்பதை நான் புரிந்து கொண்டேன். பின்னர் அந்த தூதர் இன்னும் கடலிலும் நிலத்திலும் நின்றபடியே தனது கைய பரலோகத்துக்கு உயர்த்தினார். எல்லாவற்றையும் படைத்த என்றென்றும் வாழும் ஒருவரை சத்தியமாக அவர் உறுதிமொழி எடுத்தார். அவர் எடுத்த அந்த உறுதிமொழி எக்ஸே அடித்தளங்களை நடுங்க வைத்தது.
2: இனி தாமதம் இருக்காது.
0: இந்த சொல்காலம் நிற்கும் என்ற அர்த்தம் அல்ல, ஆனால் அதைவிட அதிகமாக அதிர்ச்சி தரும் ஒன்றை குறிக்கிறது. இனி தாமதம் இருக்காது, காத்திருப்பு முடிஞ்சுத. கடவுளின் மறைந்த திட்டம் நூற்றாண்டுகளாக அவர் தீர்க்கதரிசிகள் மூலம் அறிவிக்கப்பட்டது நிறைவேறப் போகிறது. பின்னர் அதே வானொலி மீண்டும் என்னிடம் பேசியது. அந்த தூதரின் கையில திறந்திருக்கின்ற சிறிய சுருளை எடுத்து வா. நான் கியூ படினேன். நான் அந்த மகத்தான தூதரிடம் அருகில் சென்று அந்த சுருளை தருமாறு கேட்டேன். அவர் என்னை பார்த்து ஒரு கலக்கம் தரும் வார்த்தையை சொன்னார்.
2: அதை எடுத்து சாப்பிடு, அது உன் வயிற்றில் கசப்பாக இருக்கும், ஆனா உன் வாயில தேனிலே போல் இனிப்பாக இருக்கும்.
0: நான் தயங்கினாலும் கீழ்படின. அதை என் வாயில எடுத்து சாப்பிட்டேன். தூதர் சொன்னபடியே அதன் சுவை ஆச்சரியமாக இனிப்பாக இருந்தது, தூய தேன் போல. இது கடவுளின் வெளிப்பாட்டை நேரடியாக பெறும் இனிமை, அவருடைய உண்மையை அறியும் இனிமை. ஆனா அதை விழுங்கியவுடன் ஒரு ஆழமான கூர்மையான கசப்பு என் வயிற்றை பிடிச்சது. அந்த தருணத்துல எனக்கு எல்லாமும் புரிஞ்சல. கடவுளின் வார்த்தை இனிமையாக இருக்கிறது, ஏனெனில் அது உண்மை மற்றும் ரட்சிப்பு. ஆனால் அது கசப்பாகவும் இருக்கிறது, ஏனெனில் அது தீர்ப்பு, வேதனை மற்றும் கேட்க விரும்பாத உலகிற்கு அதை அறிவிக்கும் கடுமையான பொறுப்பையும் அறிவிக்கிறது. அதை உணர்ந்த முதல் நபர் நாய. எசக்கியல் தீர்க்கதரிசியும் கடவுளின் செய்தியுள்ள ஒரு சுருளை உண்டார். அதே இரட்டை உணர்வையும் அனுபவித்தார். இறுதியில அந்த பணி எவ்வளவு பாரமானது என்பதை நான் உணர்ந்தேன்.
2: நீ பல ஜனங்கள், நாடுகள், மொழிகள், அரசர்களை பற்றி மீண்டும் தீர்க்க தரிசனம் செய்ய வேண்டும்.
0: அந்த புத்தகம் முடிவல்ல, அது துவக்கம். என் அடுத்த கட்ட பணிக்கான எரிபொருள். நான் என் புதிய கட்டளைகளை பெற்றேன். அத்தியாயம் 11, 2 சாட்சிகள் மற்றும் 7வது காரணம். பின்னர் ஒரு அளவுகோல் போல் ஒரு நாணல் எனக்கு கொடுக்கப்பட்டது. அதோடு தெளிவான ஒரு கட்டளையும் வந்தது.
2: எழுந்து தேவாலயத்தையும் பலிபீடத்தையும் அங்கே வழிபடுகிறவர்களையும் அளவு போடு. ஆனால் தேவாலயத்திற்கு வெளியே உள்ள முற்றத்தை விட்டுவிடு. அதை அளவிடாதே, ஏனெனில் அது ஜென்டைல்களுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பரிசுத்த நகரத்தை 42 மாதங்கள் மிதிக்கப் போகிறார்கள்.
0: காரணத்தை உடனே புரிஞ்சு வந்தேன். அளவிடுவது பாதுகாப்புக்கான ஒரு செயல். தேவன் தன் விசுவாசமான ஜனங்களை முத்திர வச்சு பாதுகாத்தார். இதற்கு மாறாக வெளிப்புற முற்றம் உலகத்தை குறிக்கிறது. அது குழப்பத்திற்கு ஒப்படைக்கப்பட்டு 42 மாதங்கள் மிதிக்கப்படும். இந்த கால அளவு முக்கியமானது மற்றும் தீர்க்க தரிசனங்கள்ல மீண்டும் மீண்டும் வருகிறது. இந்த 42 மாதங்கள் என்பது முற்றிலும் 3 மற்றும் அரை ஆண்டுகள். இது தீர்க்கதரிசி தானியல் குறிப்பிடும் பெரிய உபத்திரவத்தின் கால அளவாகும். இது முடிவுக்கு முன் வரும் சோதனை காலம். அந்த குழப்பத்தின் நடுவிலேயே 2 மர்மமான உருவங்கள் தோன்றுவார்கள், 2 சாட்சிகள். அவர்கள் யார், அவர்களின் பணி என்ன எனக்கு கூறப்பட்டது.
2: நான் என் 2 சாட்சிகளுக்கு 1260 நாட்கள் புனித ஆடையில் தீர்க்க தரிசனம் செய்ய அனுமதிப்பேன்.
0: 1260 நாட்கள் என்பது மீண்டும் அதே 42 மாதங்கள் தான். அவர்களின் பணி தெளிவா இருந்தது. தேவனை நிராகரிக்கும் உலகத்துல அவருக்காக சாட்சி சொல்ல வேண்டும். ஆனா இந்த சாட்சிகள் யார்? அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. அவர்கள் பூமியின் ஆண்டவரின் முன் நிற்கும் இரண்டு ஒலிவு மரங்களாகவும் இரண்டு விளக்கு தூண்களாகவும் விவரிக்கப்பட்டுள்ளனர். அந்த உருவம் செக்கரியா 4 இருந்து வருகிறது. அங்கு ஒலிவ மரங்கள் தூய ஆவியின் தொடர்ச்சியான ஓட்டத்தை குறிக்கின்றன. அவர்களின் சக்தி அவர்களுடைய அல்ல, அது நேரடியா தேவனிடமிருந்து வந்தது. மேலும் அவங்களுடைய சக்தி முழுமையானது. யாராவது அவர்களுக்கு தீங்கு செய்ய முயன்றா அவர்களின் வாயிலிருந்து தீவெளி வந்து எதிரிகளை அழித்துவிடும். அவர்கள் வானத்தை மூடி வச்சு மழை பெய்யாம செய்ய முடிஞ்சது. எப்படியோ தீர்க்கதரிசி எலியாவும் செஞ்சார் போல. அவர்கள் அகாப் ராஜாவின் நாட்கள்ல வானத்தை மூட முடிந்தது. மேலும் மோசே எகிப்தில் செய்தது போல நீரை ரத்தமாக மாற்றவும் முடிந்தது. அவர்கள் சட்டத்தையும் தீர்க்கதரிசிகளையும் தேவனின் முழு சாட்சியையும் பிரதிபலித்தார்கள். ஆனால் அவர்களின் சாட்சி முடிவுக்கு வந்தது. பிறகு ஆழத்தில் இருந்து எழும் மிருகம் அவர்களுடன் போர் செய்து அவர்களை வென்று அவர்களை கொன்றது. அவர்களின் உடல்கள் அந்த பெரிய நகரத்தின் சதுக்கத்திலே வெளிப்படையாக கிடந்தன. அது சோதோ மற்றும் எகிப்து என்று உருவகமாக அழைக்கப்படும் இடம், ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட இடம், அதாவது எருசலேம். உலமம் முழுவதும் அவர்களின் மரணத்தை கொண்டாடியது. இந்த தீர்க்கதரிசிகள் இனி தங்களை வேதனைப்படுத்த மாட்டார்கள் என்று மகிழ்ச்சியுடன் மக்கள் ஒருவருக்கொருவர் பரிசுகளை அனுப்பினார்கள். தீமை வெற்றி பெற்றது போல தோன்றியது. ஆனா அந்த அமைதி 3 நாள் 6 நாள் மட்டுமே நீடித்தது. எதிர்பாராத விதமாக தேவனிடமிருந்து உயிரின் மூச்சு அவர்களுக்குள் நுழைந்து அவர்கள் தங்கள் கால்களில் எழுந்தார்கள். அவர்களை பார்த்தவர்கள் பயத்தில் உறைந்தாடு. கொண்டாட்டம் பயமா மாறியது. அப்போது திடீரென வானத்தில் இருந்து ஒரு வல்லமையான குரல் முழங்கியது.
2: இங்கே கிளந்தவங்க.
0: அவர்களின் எதிரிகளின் அதிர்ச்சி நிறைந்த பார்வையின் முன் அவர்கள் மேகத்தில வானத்துக்கு ஏறி சென்றார்கள். அந்த நிமிடத்திலேயே பூமி நடுங்கியது. ஒரு பேரழிவான நிலநடுக்கம் அந்த நகரத்தின் 10 இலக்கு ஒரு பகுதியை அழித்து 7000 பேரை கொன்றது. ஆனால் முதன்முறையாக உயிர் வாழ்ந்தவர்கள் வானத்தின் தேவனுக்கு மகிமை அளித்தார்கள். அந்த செய்தி தெளிவாக இருந்தது. தேவனுடைய குரலை யாராலும் அடக்க முடியாது. 2வது பேராபத்து கடந்து விட்டது. ஆனால் 3வது வரப்போகிறது. பின்னர் 7வது தூதர் 7வது கம்ப ஊழியர் வானத்துல ஒரு அறிவிப்பு ஒழித்தது. அது அனைத்தையும் மாற்றியது. வல்லமையான குரல்கள் அறிவித்தல. உலகத்தின் ராஜ்யங்கள் இப்போது எங்கள் ஆண்டவருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் சொந்தமானவை. அவர் என்றென்றும் ஆட்சி செய்வார். இறுதி வெற்றி அறிவிக்கப்பட்டுமே வானத்தில் உள்ள 24 மூப்பர்கள் கீழே விழுந்து வழிபட்டார்கள். அந்த தருணம் வந்துவிட்டது. இறந்தவர்கள் நியாயம் செய்யப்படுவார்கள், விசுவாசிகள் வெகுமதி பெறுவார்கள், அழிப்பவர்கள் அழிக்கப்படுவார்கள். இறுதியாக வானத்தில் தேவாலயம் அகலமாக திறக்கப்பட்டதை நான் பார்த்தேன். அதற்குள் பல காலமாய் யாரும் காணாத தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டியை நான் பார்த்தேன். அத்தியாயம் 12, பெண் மற்றும் பாம்பு. எதிர்பாராத விதமா வானில் ஒரு விசித்திரமானதை நான் பார்த்தேன். சூரியனை உடைய அணிந்த ஒரு பெண், அவளது காலடியில் நிலா, அவளது தலையில் 12 நட்சத்திரங்களாலான ஒரு கிரீடம். அவள் தூய ஒளியாக இருந்தா. ஆனா அந்த பெண் கர்ப்பமாக இருந்தால் பிரசவ வேதனையில கத்தி கொண்டிருந்தா, குழந்தைய பெற்றெடுக்கும் வேதனையில தவித்தா. பிறகு நான் ஆச்சரியப்பட்டேன், இந்த மர்மமான பெண் யார் என்று. அந்த காட்சியில் வந்த பெண் அனைத்தையும் ஒன்றாக இணைக்கும் ஒரு சின்னம் என்பதை நான் உணர்ந்தேன். அவள் இஸ்ரேல் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தினாள். அவர்கள் 100 ஆண்டுகளாக மெசியாவுக்காக காத்திருந்தார்கள். அதே போல் தேவனுடைய புதிய ஜனமாகிய திருச்சபையையும் குறிக்கிறாள். 12 நட்சத்திரங்கள் இஸ்ரேலின் 12 கோத்திரங்களை குறிக்கின்றன. யோசேப்பு இந்த சின்னங்களை 100 ஆண்டுகளுக்கு முன்பு கனவில் கண்டிருந்தார். அப்போது சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரங்கள் அவருக்கு முன்பு வணங்கின. அந்த பெண் வேதனைப்பட்டாள். ஏனெனில் மனித குலத்தின் ரட்சிப்பு திட்டம் பகைமையுள்ள உலகில் பிறக்கப் போகிறது. ஆனால் திடீரென மற்றொரு அடையாளம் வானில் தோன்றியது. அது ஒரு பரந்த சிவப்பு நிறமான அரக்கன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதிகாரமும் ஆற்றலும் கொண்ட ஒரு மிருகம். அதன் வால் ஒரே தடவையில வீச அது வானிலிருந்து 1/3 நட்சத்திரங்களை கிழிச்சு எடுத்து பூமிக்கு வீசிவிட்டது. இது சாதாரணமான ஒரு ராட்சசம் அல்ல என்பதை நான் புரிந்து கொண்டேன். இது பழமையான பாம்பு, சாத்தானே. அவன் தன்னுடன் கிளர்ச்சியில் இழுத்து வந்த விழுந்த நட்சத்திரங்கள், அவன் தூதர்கள் அரக்கன் நின்று விட்டான். அவன் அந்த பெண்ணின் முன்பாகவே தன்னை நிலை நிறுத்தினான். அவனுடைய நோக்கம் தெளிவும் பயங்கரமோ. அந்த குழந்தை பிறந்தவுடன் அதை விழுங்க வேண்டும் என்பதே. அந்த பதட்டம் தாங்க முடியாததா இருந்தது. அந்த பெண் ஒரு மகனை பெற்றால் அவன் இரும்பு கோளால் அனைத்து ஜாதிகளையும் ஆளப்போகிறவன். அவனை பார்த்ததும் அரக்க அந்த குழந்தையை பிடிக்கத்தான். ஆனா அரக்கனின் வாய்கள் மூடுவதற்கு முன் எதிர்பாராத ஒன்று நடந்தது. அந்த கணத்துல அந்த குழந்தை பிடிக்கப்பட்டு நேராக தேவனுடைய சிங்காசனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. மேசியா கிறிஸ்து இயேசு பாதுகாப்பாக இருந்தார். அரக்கன் தோல்வி அடைஞ்சதால் அவன் அந்த பெண்ணை நோக்கி திரும்பி அவளை துரத்தினான். ஆனா அந்த பெண் காட்டுல ஓடி போனா அங்கு தேவன் தானே அவளுக்காக ஒரு பாதுகாப்பான இடத்தை தயார் செய்து 1260 நாட்கள் அவளை பாதுகாக்கவும் வாழ வைக்கும் இடமாக அமைத்திருந்தார். அந்த பெண்ணை அழிக்க முயன்றதுல தோல்வி அடைந்த அரக்கன் ஒரு பயங்கரமான முடிவெடுத்தான். அவன் பரலோகத்திற்கு ஏறி போர் தொடங்கியது. இஸ்ரவேலின் காவலர் பிரதான தூதர் மிகேல் மற்றும் அவனுடைய தூதர்கள் அரக்கன் மற்றும் அவனுடைய படைகளை நேரடியாக எதிர்கொண்டார்கள். போர் முழுமையா நடந்தது, ஆனா கிளர்ச்சியாளர்கள் வெற்றி பெற முடியல. அவர்களுக்கு இனி பரலோகத்தில் இடம் கிடைக்கவில்லை. பெரிய குற்றம் சாட்டுபவன் சாத்தான் வெளியேற்றப்பட்டு பூமிக்கு தள்ளப்பட்டான். பரலோகத்துல ஒரு வல்லமையான குரல் வெற்றியை அறிவித்து தீமையை வெல்லும் இரகசியத்தை வெளிப்படுத்தியது. அவர்களை அவரை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தாலும் தங்களது சாட்சியின் வார்த்தையாலும் என்றார்கள். அவர்கள் வாள்களால் அல்ல, நம்பிக்கையாலும் தியாகத்தாலும் என்றார்கள். பரலோகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு தனது தோல்வியிலே கொந்தளித்துக் கொண்டிருந்த அந்த பாம்பு இன்னும் அவனது அடையக்கூடிய ஒரே இலக்கான அந்த பெண்ணை நோக்கி தனது கோபத்தை முழுமையா திருப்பினான். அவ அவளை விடாம துரத்தினா, ஆனா அவளுக்கு பெரிய கழுகின் இரு இறக்கைகள் கொடுக்கப்பட்டு காட்டில் உள்ள தன் அடைக்கலத்திற்கு பறக்க அனுமதிக்கப்பட்டா. தடுக்கப்பட்ட பாம்பு கடைசியாக ஒரு பரிதாபகரமான தாக்குதலை முயற்சித்தான். அவன் தன் வாயிலிருந்து ஒரு ஆற்ற பீசி அந்த பெண்ணை மூழ்கடிக்க முயன்றான். ஆனால் பூமி தானே அவளுக்காக தன்னை திறந்து அந்த வெள்ளத்தை விழுங்கி அவளை காப்பாற்றியது. பாம்பு மீண்டும் தோல்வி அடைந்தது. அவன் குழந்தையே விழுங்க முடியல, பெண்ணையும் அழிக்க முடியல. அப்போது பாம்பின் கோபம் உச்சக்கட்டத்தை எட்டியது. அவன் தாயை அடைய முடியாவிட்டால் அவளது மற்ற பிள்ளைகளை துரத்த முடிவு செய்தான். அதனால் அவன் அவளது மற்ற சந்ததியினருக்கு எதிராக போர் செய்ய புறப்பட்டான். அவர்கள் யார்? அது நான் தான். தேவனுடைய கட்டளைகளை காத்து இயேசு கிறிஸ்துவின் சாட்சியை வச்சிருப்பவர்கள். இந்த போர் ஒவ்வொரு விசுவாசிக்கும் எதிரான தனிப்பட்ட யுத்தமா மாறியது. மேலும் பாம்பு அடுத்த தாக்குதல்ல தனியா இருக்க போவதில்லை. அத்தியாயம் 13. இரண்டு மிருகங்கள். நான் கணக்கரையில மணலில் நின்றிருந்தேன். காற்று குளிரா இருந்தது. எதிர்பாராத விதமா மீன்கள் கொந்தளித்து சீற்றமடைஞ்சன. ஆழத்திலிருந்து ஏதோ ஒன்று எழுந்து வந்தது. ஒரு பெரும் மிருகம் மேற்பரப்பை உடைத்து வெளிவந்தது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகள்ல 10 கிரீடங்கள் இருந்தன. அதன் தலைகளில் தேவனை அவமதிக்கும் பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. அது கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு உயிரினமா இருந்தது. உடல் புலி போல், கால்கள் கரடி போல், சிங்கத்தின் வாய். இருப்பினும் அதை உடனே நான் அறிந்த அது தீர்க்கதரிசி தானியேலின் தரிசனங்களில் வந்த மிருகம். ஒவ்வொரு பகுதியும் ஒரு பேரரசு குறித்தது. பாபிலோன், பாரசீகம், கிரேக்கம். ஆனா இந்த உயிரினும் அவற்றை அனைத்தையும் ஒன்றா சேர்த்தது. ஆனா அதன் சக்தி அது சொந்தமானது அல்ல. நான் பார்த்த அந்த பழமையான பாம்பு சாத்தான் அதற்கு தன் சிங்காசனத்தையும் அதிகாரத்தையும் கொடுத்தான். பிறகு நான் ஒரு விசித்திரமானதை பார்த்தேன். அதன் தலைகளில் ஒன்று மரணத்துக்கு ஆளானது போல தெரிஞ்சது. அது இருந்திருக்க வேண்டும், ஆனா அந்த காயம் அதிசயமா குணமடைந்தது. அந்த போலியான அதிசயம் உலகத்தை முழுவதும் ஏமாற்றியது. மனிதர்கள் அதனால் மயங்கினார்கள். கூட்டம் கூச்சலிட்டது. மிருகத்தை போல் யார் இருக்க முடியும்? யார் அதற்கு எதிராக போர் செய்ய முடியும்? பிறகு அந்த மிருகம் தன் வாயை திறந்து தேவனை, அவ வாசஸ்தலத்தையும், பரலோகத்துல வாழும் அனைவரையும் நிந்தித்து அவமதித்தது. அதற்கு 42 மாதங்கள், அதாவது 3 ஆண்டுகள் மற்றும் அரை ஆண்டு நேரம் செயல்பட அதிகாரம் வழங்கப்பட்டது. அதே கால அளவு கிறிஸ்துவின் ஊழியத்துக்கும் இருந்தது. ஆனா இது காப்பாற்ற அல்ல, அழிக்கவே பயன்படுத்தப்பட்டது. அதன் ஆட்சி உலகளாவியதாக இருந்தது. அது விசுவாசிகளுக்கு எதிராக போர் செய்து அவர்களை வென்று ஒவ்வொரு பழங்குடி மக்கள் மற்றும் தேசத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. ஆட்டுக்குட்டியின் ஜீவனின் புத்தகத்துல பெயர்கள் எழுதப்பட்டிருந்தவர்கள் மட்டுமே அதை வணங்க மறுத்தார்கள். பிறகு நான் பரலோகத்திலிருந்து ஒரு குரல் கூவுவதை கேட்ட. யாருக்காவது செவி இருந்தால் அவர் கேட்கப்பாம். இது ஒரு எச்சரிக்கை. பீடிப்பவர்கள் தாமும் பீடிக்கப்படுவாது. வாளால் கொல்லும் ஒருவர் வாளால் தான் மரணிப்பார். பரிசுத்தர்களின் பொறுமை சோதிக்கப்படும். இந்த பயங்கரம் முடிந்து விட்டது என்று நினைத்த அந்த நேரத்துல பூமியிலிருந்து இன்னொரு மிருகம் எழுந்ததை நான் பார்த்தேன். அதன் தோற்றம் ஏமாற்றும் வகையில இருந்தது. அதற்கு ஆட்டுக்குட்டியின் போல 2 கொம்புகள் இருந்தன. அது ஆபத்தற்றதாக தோன்றினாலும் அதன் குரல் அதை வெளிப்படுத்தியது. அது பாம்பு போல பேசியது. இந்த இரண்டாவது மிருகம் முதலாவது மிருகத்தின் வாயே அதே இருந்தது. உலகம் கடலிலிருந்து வந்த அந்த பிசாச வணங்க செய்வதே அதன் பணி. அதை சாதிக்க அது மோசடியில நம்பிக்கை வச்சது. அது அதிசயமான அடையாளங்களை செய்தது. வானிலிருந்து தீய கூட கீழே வரவழைத்தது. பிறகு இரண்டாவது மிருகம் முதலாவது மிருகத்தின் உருவத்தை உருவாக்க உத்தரவிட்டது. அந்த உருவத்திற்கு உயிர் கொடுக்கப்பட்ட போது அந்த சிலை உயிருடனாகி அதை வணங்க மறுப்பவர்களை யாரும் கொல்லப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டது. நடக்க முழுமையாக அகல. அந்த மிருகம் யாரும் விலகாம பணக்கார, ஏழை, சுதந்திர, அடிமை, சுதந்திர என அனைவரும் வலது கையில அல்லது நெற்றியில ஒரு குறி பெற வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியது. அந்த குறி இல்லாம யாரும் வாங்கவோ விற்கவோ முடியல. அனைவரும் தேர்வு செய்ய வேண்டிய நிலை மிருகத்தை வணங்குவது அல்லது பசிக்கொள்வது. இப்போது கவனமா கேளுங்கள், ஏனெனில் இதைத்தான் நான் பார்த்தேன். உணர்வு உள்ளவர் மிருகத்தின் எண்ணை கணக்கிடட்டும், ஏனெனில் அது ஒரு மனிதனின் எண். அதன் எண் 666. 6 என்பது மனிதனின் எண். அது முழுமையற்றதின் குறி. அதனால் 6:60:60 என்பது குறைபாட்டின் உச்சம். மனிதன் தன்னை கடவுளாக நடிப்பது. இது குறைபாட்டின் முழுமை. இறுதியில் தோல்வியடையவே தீரும். மனிதன் கடவுளுக்கு எதிரான கிளர்ச்சியின் உச்ச வெளிப்பாடு. 14 தீர்ப்பின் அறிவிப்பு. எதிர்பாராத விதமாக காட்சி மாறியது. என் கண்கள் சியோன் மலைய தேவனின் பரிசுத்த ஸ்தலத்தை நோக்கி நிலை பெற்றன. அங்கே வெற்றி கொண்டு நின்றிருந்தவர் ஆட்டுக்குட்டி. அவருடன் அவருடைய பெயரும் அவருடைய பிதாவின் பெயரும் தங்கள் நெற்றியில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேர் இருந்தனர். இவர்கள் முன்பே பாதுகாப்புக்காக முத்திரை போடப்பட்டவர்களே என்று எனக்கு புரிந்தது. முன்பு அவர்கள் சோதனைக்கு தயாராகி கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். இப்போது அவர்கள் மகிமையில் மெசியாவுடன் சேர்ந்து வெற்றி பெற்றவர்களாக இருப்பதை நான் கண்டேன். சியோன் மலையில தாவீதின் நகலிலும் நித்திய ராகியத்தின் சின்னத்திலையும் அவர்கள் இருப்பது அவர்களின் இறுதி வெற்றிக்கு சான்றாக இருந்தது. எதிர்பாராத விதமா வானம் முழுவதும் ஒரு ஒளி பரவியது. அது பல நீரின் பெருமுழக்கம் போலவோ வலிமையான இடியோசை போலவோ இருந்தது. அந்த 144,000 பேர் வேறு யாரும் கற்றுக்கொள்ள முடியாத ஒரு புதிய பாடலை பாடினார்கள். அவர்கள் மட்டுமே அதை பாட முடிந்தது. ஏனெனில் அவர்களின் வாயில் பொய் எதுவும் காணப்படவில்லை. அதே நேரத்துல ஒரு தூதர் அவசரமா வானத்தை கடந்து பறந்து செல்லும் காட்சியை நான் பார்த்தேன். அவன் ஒரு சுவிசேஷத்தை எடுத்து சென்றான். மேலும் ஒரு எச்சரிக்கையும் அறிவித்தான்.
3: கடவுளை பயந்து அவருக்கு மகிமை அழியுங்கள், ஏனெனில் அவருடைய தீர்ப்பின் நேரம் வந்து விட்டது.
0: அது இறுதி அழைப்பு, கடைசி வாய்ப்பு. உடனே 2வது தூதர் பின்தொடர்னா, ஆனா அவனுடைய செய்தி ஒரு தீர்ப்பாக இருந்தது.
3: விழுந்தது விழுந்தது பாபிலோன், அந்த மகா நகரம்.
0: ஆனா பொறு, எந்த பாபிலான்? அது பழைய நகரம் அல்ல என்று எனக்கு தெரிஞ்சது. அது ஒரு சின்னம். அது முழு கிளர்ச்சி கொண்ட உலக அமைப்பையும் ஊழல் நிறைந்த அரசியல் அதிகாரத்தையும் பேராசையில கட்டப்பட்ட பொருளாதாரத்தையும் உண்மையான கடவுளை விட்டு விலகச் செய்யும் பொய்யான மதத்தையும் குறிக்கிறது. அதன் வீழ்ச்சி என்பது கடவுள் இல்லாத ஒரு நாகரிகத்தின் முழுமையான முற்றுப்புள்ளி என்று அர்த்தம். அதற்கு பிறகு மிகவும் பயங்கரமான எச்சரிக்கை வந்தது. 3வது தூதர் தோன்றினான். இதுவரை கூறப்பட்ட மிக கொடூரமான அறிவிப்பை எடுத்துக்கொண்டேன்.
3: யாராவது மிருகத்தையும் அதன் உருவத்தையும் வணங்கி தங்கள் நெற்றியிலும் கையிலும் அதன் குறியை பெற்றுக் கொண்டால் அவர்களும் கடவுளின் கோபத்தின் திராட்சை ரத்தினை குடிப்பார்கள்.
0: அந்த செய்தி மிக கடுமையாக தெளிவாக இருந்தது. இங்கே நடுநிலை எதுவும் இல்ல. நீங்கள் கடவுளுக்கே சேர்ந்தவராக இருக்கலாம், இல்லையெனில் மிருகத்தையே பின்பற்றும் ஒருவராக இருக்கலாம். மிருகத்தை பின்பற்றுபவர்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை என்றா என்னாலும் முடிவில்லாத வேதனை, தீயும் கந்தகமும் பகலும் இரவும் ஓய்வில்லாம. ஆனா அந்த பயங்கரமான சூழ்நிலையிலேயே வானத்திலிருந்து ஒரு குரல் அவர்கள் போராட்டத்திற்கு ஆறுதலும் நோக்கமும் அளித்தது. அது அறிவித்தது,
3: கர்த்தருக்குள் இறக்கும் இறந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டனர்.
0: அந்த நேரத்துல ஒரு பெரிய வெள்ள மேகம் திடீரென தோன்றியது. அதன் மேல் மனிதகுமாரனை போல ஒருவர் அமர்ந்திருந்தார். அவர் தங்க கீடம் அணிந்தும் கூரிய அறிவாளை தாங்கியும் இருந்தார். கிறிஸ்துவே தானாகவே அறுவடை செய்ய வந்தார். அவர் தன் அறிவாளை ஊண்டினார். நீதிமான்கள் அனைவரும் சேர்க்கப்பட்டனர். கோதுமை அறுத்தெடுக்கப்பட்டது. இதுவே முதல் அறுவடை, நீதிமான்கள் சேர்க்கப்பட்ட நிகழ்வு. ஆனா இன்னொரு அறுவடை இருந்தது. மற்றொரு தூதர் தோன்றினார். அவரும் கூரிய அறிவாளுடன். 3வது தூதர் அவருக்கு கட்டளையிட்டார்.
3: உன் கூரிய அறிவாள ஊன்றி பூமியின் திராட்சை தொட்டிகளில் இருந்து கொத்துகளை சேகரி, ஏனெனில் அதன் பழங்கள் பழுத்து விட்டன.
0: இந்த முறையில தீமையின் திராட்சை பழங்கள் தேவனுடைய கோபத்தின் பெரிய திராட்சை சார் சுத்தியில் வீசப்பட்டன. அந்த காட்சி பயங்கரமா இருந்தது. அந்த சுத்தியில மிதிக்கப்பட்ட போது அதிலிருந்து ஒரு பெரும் ரத்த நதி வெளியேறியது. அது குதிரைகளின் வாய்க்கவசம் வரை 1600 ஸ்டாடியா தூரம் பரவியது. அது சுமார் 300 கிலோமீட்டர் ஆகும். இது தீயவர்களின் தீர்ப்பு இப்போது முழுமையாக பழுத்துவிட்டது. உலகளாவியதும் இறுதியுமானதும். 15 7 தூதர்கள். பின்னர் என் கண்களுக்கு முன் வானம் திறக்கப்பட்டது. 7 தூதர்கள் தோன்றினார்கள். ஒவ்வொருவரும் ஒரு நோய் எடுத்து சென்றார்கள். தேவனுடைய கோபத்தை நிறைவு செய்யும் 7 நோய்கள். உலகின் மீது இறைவனுடைய தீர்ப்பின் இறுதி உச்சக்கட்டம் வரப்போகிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆனா அப்போது நான் ஒரு அதிசயமானதை பார்த்தேன். என் முன் ஒரு கண்ணாடி பெருங்கடல் விரிந்திருந்தது. அது சாதாரண கடல் அல்ல. அது தீயுடன் கலந்திருந்தது. தீர்ப்பும் தூய்மைப்படுத்தலும் பிரதிபலித்தது. அந்த கடற்கரையில் வெற்றி பெற்றவர்கள் நின்றிருந்தார்கள். அவர்கள் மிருகத்தையும் அதன் அமைப்பையும் வென்று அதன் முத்திரையை ஏற்க மறுத்தவர்கள். அவர்கள் மிருகத்தின் முத்திரையை நிராகரித்தாரே. அவர்கள் கடைசி வரை தாங்கி மிகப்பெரிய விலையை செலுத்தினார்கள். ஆனால் இப்போது அவர்கள் தேவனுடைய யாழ்களை பிடித்திருந்தார்கள். வெற்றி அவர்களுடையது. இது மோசேயின் பாடலும் ஆட்டுக்குட்டியின் பாடலும் ஒரே குரலில் 2 விடுதலைகள். இஸ்ரேல் செங்கடலை கடந்த போது மோசே பாடினார். இப்போது மீட்கப்பட்டவர்கள் மற்றொரு கடலின் அருகே பாடினார்கள். வரலாறு மீண்டும் நிகழ்ந்தது. ஆனால் இந்த முறையில் அது பிரபஞ்ச அளவில் நடந்தது. பின்னர் பரலோக ஆலயம் திறக்கப்பட்டது. சாதாரண இடம் அல்ல, மிகவும் பரிசுத்தமான இடம், சாட்சியின் கூடாரம். அதற்குள்ளிருந்து 7 தூதர்கள் வெளியே வந்தார்கள். அவர்கள் தூய பருத்தி உடையில் பொன்னால் ஒளிரும் பட்டைகளுடன் இருந்தார்கள். தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன் 4 உயிருள்ள விலங்குகளில் ஒருவன் அவர்களுக்கு 7 பொன் பாத்திரங்களை கொடுத்ததை நான் பார்த்தேன். ஆனா அவர்கள் கையில திராட்சை மதுவோ அல்லது தண்ணீரோ இல்ல, அவை முழுமையா தேவனுடைய கோபத்தால் நிரம்பியிருந்தன. அந்த நிமிஷத்துல ஆலயம் புகையால் நிரம்பியது. அது தீயின் புகை அல்ல, தேவனுடைய மகிமையும் வல்லமையும் நிறைந்த புகை. தெய்வீக இருப்பு மிகவும் வலிமையா இருந்ததால் யாரும் ஆலயத்தில் நுழைய முடியவில்லை. அந்த தருணம் வந்து விட்டது. கருணையின் காலம் முடிந்து விட்டது. மீதமிருந்தது தீர்ப்பே. இப்போது இறுதி

0: தீர்ப்பு முழுமையாக நிறைவேறும். 16வது அதிகாரம், 7 பாத்திரங்கள் ஊற்றப்படுகின்றன. எச்சரிக்கைகளுக்கான காலம் முடிந்துவிட்டமே. எதிர்பாராத விதமாக நான் பரலோக ஆலயத்திலிருந்து ஒரு குரல் முழங்குவதை கேட்டேன். அது 7 தூதர்களுக்கு தெளிவான இறுதியான கட்டளையை வழங்கியது.
1: போங்கள், பூமியில் தேவனுடைய கோபத்தின் 7 பாத்திரங்களையும் ஊற்றுங்கள்.
0: ஏ, இதயம் நின்று விட்டது. இப்போது திரும்பி செல்ல வழியில்ல. இறுதி தீர்ப்பு ஆரம்பமாகிவிட்டது. முத தூதர் முன்னே வந்து தம் பாத்திரத்தை பூமியில ஊற்றினார். உடனே மிருகத்தின் முத்திரை வைத்திருந்த அனைவரின் தோல்ல தீவிரமான வேதனையூட்டும் புண்கள் தோன்றின. இது சாதாரண தொற்று நோய் அல்ல. இது முத்திரை வைத்தவர்களை தேவனுடைய நீதியால் குறியிடும் நிகழ்வாய் இருந்தது. மறுமொழி எதிரி உருவத்தை வணங்கியவர்களின் தோலில ஒவ்வொரு புண்ணும் தீய போல இருந்தது. அவர்கள் விசுவாசத்தின் சின்னம் அவர்களின் தண்டனையின் மூலமாக மாறியது. இந்த பரிதாபமான விஷயம் கொடூரமான பரிகாசமா இருந்தது. பிறகு 2வது தூதர் தன் பாத்திரத்தை கடல்ல ஊற்றினார். வாழ்க்கையின் ஆதாரமான நீர் அடர்த்தியாகவும் இருண்டதாகவும் மாறி இறந்த மனிதனின் ரத்தமாக மாறியது. கடல் ஒரு சடலத்தின் இரத்தம் போல அடர்த்தியானதா மாறியது. முன்பு தீர்ப்புகள்ல 1/3 மட்டுமே பாதிக்கப்பட்டிருந்தது. ஆனா இப்போது முழுவதும் பாதிக்கப்பட்டது. கடல் ஒரு திரவ சமாதியா மாறியது. அதில் இருந்த ஒவ்வொரு உயிரும் அழிந்தது. மரணத்து வாசனை காய்ச்சி நிரப்பியது. ஆனா இது ஆரம்பம் மட்டுமே. 3வது தூதர் வந்தார். அவர் தன் பாத்திரத்தை நதிகளிலும் ஊற்றினார், ஊற்று நீரிலும் ஊற்றினார். பூமியில் உள்ள அனைத்து குடிநீரும் ரத்தமாக மாறியது. முழு உலகமோ குடிக்க நீர் இல்லாம விட்டு வைக்கப்பட்டது. அந்த தாங்க முடியாத துர்நாற்றத்துல தூதரின் தூய்மையான குரல்ல இந்த பயங்கர செயலுக்கான காரணத்தை அறிவித்ததை நான் கேட்டேன்.
2: அவர்கள் பரிசுத்தர்களும் தீர்க்கதரிசிகளும் ரத்தத்தை சிந்தினார்கள். அதனால் நீ அவர்களுக்கு ரத்தத்தை குடிக்க கொடுத்திருக்கிற. அவர்கள் இதற்கு தகுதியானவர்கள்.
0: நியாயம் கவிதை போலும் ஆனா பயங்கரமானதா இருந்தது. அப்பாவி ரத்தத்தை சிந்துவதுல மகிழ்ந்த உலகம் இப்போது குடிக்க வேற எதுவும் இல்லாம போனது. பின்னர் 4வது தூதர் தன் கைய வானத்தை நோக்கி உயர்த்தி தன் பாத்திரத்தை சூரியன்ல ஊற்றினார். ஒளியும் வெப்பமும் வழங்கும் சூரியன் இப்போது ஒரு சித்திரவதை கருவியாக மாறியது. தாங்க முடியாத வெப்பம் மனிதர்களை எரிச்சது, அவர்களை நெருப்பால் சுட்டது, நிலத்தை வறட்சி செய்தது. ஆனா அவர்கள் வேதனையில் இருந்த போதிலும் இரக்கம் கேட்காம அவர்கள் தேவனுடைய நாமத்தை அவமதித்து மனம் திரும்பவில்லை. அவர்களின் பெருமை அவர்களின் வழிய விட வலிமையானதா இருந்தது. தேவன் பூமியின் பாவத்தை எரித்து அழித்தார். 5வது தீர்ப்பு தீமையின் அதிகாரத்தின் இதயத்தையே தாக்கியது. 5வது தூதர் தன் பாத்திரத்தை மிருகத்தின் சிங்காசனத்தின் மீது ஊற்றினார். ஒரே கணத்துல ஒருபோதும் தோற்க முடியாதது போல இருந்த எதிர்கிறிஸ்துவின் பேரரசு முழுமையான மூடுபணியான இருளிலும் மூழ்கியது. அவருடைய அனுயாயர்கள் நிழல்களில் சிக்கிக்கொண்டு தங்களுடைய புண்களால் ஏற்படும் வேதனையில் முழுமையா விழுங்கப்பட்டு தங்கள் நாவை கடித்து கடும் வேதனையில் தேவனை சபித்தார்கள். எதிர்கிறிஸ்துவின் அதிகாரம் அவனுடைய சொந்த சிங்காசனத்துல அவமானப்படுத்தப்பட்டது. ஆனா இது இறுதி போல் அல்ல. இது வெறும் முன்னோட்டம் மட்டுமே. இதைவிட மோசமானது என்ன இருக்க முடியும்? அதற்கான பதில் 6வது தூதருடன் வந்தது. 6வது தூதர் தன் பாத்திரத்தை மகா யூப்ராத் நதியில ஊற்றினார். உடனே அந்த வல்லரசு நதியின் நீர் முழுமையாக உலர்ந்தது. கிழக்கிலிருந்து வரும் அரசர்களுக்காக ஒரு நெடுஞ்சாலையே திறந்தது. அப்போது பாம்பு, மிருகம் மற்றும் பொய்யான தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து தவளைகளைப் போல தோற்றமுடைய 3 பேயாவிகள் வெளியே வந்தன. அவர்கள் செய்யும் பணி உலகின் அனைத்து தலைவர்களையே ஏமாற்றி கடைசி போற தேவனுக்கு எதிராக நடத்த ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு அழைப்பதுதான். அந்த இடம் என்றென்றும் ஒலிக்கும் ஒரு பெயரை கொண்டது. ஆர்மகெட்டோன், எபிரேயில் மெகித்தோ மலை என்று பொருள். அங்கே அந்த பள்ளத்தாக்கில் இஸ்ரவேல் அதன் வரலாற்றில் மிக கொடிய போர்களை நடத்தியுள்ளது. அந்த நேரத்திலேயே நான் ஒரு குரல் எச்சரிக்கையாக பேசுவதை கேட்டேன்.
1: இதோ நான் திருடன் போல வருகிறேன், விழிப்புடன் இருப்பவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன்.
0: அப்போது 7வது தூதர் வந்தார். அவர் தம் பாத்திரத்தை நிலத்தில் அல்லது கடல்ல ஊற்றவில்லை. அவர் அத காற்றில் முழு வானிலையிலையும் ஊற்றினார். எதிர்பாராத விதமாக பரலோகத்தில் தேவனின் சிங்காசனத்திலிருந்து ஒரு குரல் முழு அதிகாரத்துடன் இடித்தது.
1: அது முடிந்தது.
0: அந்த கணத்துல உலகம் முடிஞ்சது. முழு பிரபஞ்சமே திடீரென நடுங்கியது போல இருந்துச்சு. வரலாற்றிலேயே மிக மோசமான நிலநடுக்கம் அந்த பெரிய நகரத்தை 3 பகுதிகளா பிரிச்சது. பாபிலோன் மகாநகரம் ஒவ்வொரு ஊழல் உலக அமைப்பின் சின்னமா இருந்தது. இறுதியா விழுந்தது. தீவுகள் நீருக்கடியில மறைந்தன. மலைகள் செதறி விழுந்தன. வானிலிருந்து பெரும் பனிக்கட்டிகள் இடிந்து விழுந்தன. அந்த நேரத்திலும் கூட மனிதன் அளவுக்கு பெரிய பனிக்கட்டிகளை தவிர்த்து தங்கள் உலகம் சிதறி விழுவதை கண்டபோதும் உயிர் வாழ்ந்தவர்கள் வானத்தை நோக்கி தங்கள் கையையும் உயர்த்தி தேவனை நிந்தித்தார்கள். இறுதி வர கிளர்ச்சி மனம் கொண்ட மனித இறுதியும் மனம் திரும்புவதை விட சபிப்பதையே தேர்ந்தெடுத்தது. 7 பாத்திரங்களும் ஊற்றப்பட்டு விட்டன. தேவனுடைய கோபம் வெளிப்படுத்தப்பட்டது. ஆனால் தீர்ப்பு இன்னும் முடிவடையவில்லை. 17வது அதிகாரம்

0: மகா வேசித்தனம். ஏழு பாத்திரங்களை வைத்திருந்த ஏழு தூதர்களில் ஒருவன் என்னிடம் வந்து சொன்னான்,
1: வா, நான் உனக்கு பல நீர்களின் மீது அமர்ந்திருக்கும் அந்த மகா வேசித்தனத்தின் தீர்ப்பை காண்பிப்பேன்.
0: நான் அவனை பின்தொடர்ந்து அவ என்னை ஒரு மர்மமான பெண்ணிடம் அழைத்து சென்றான். அவள் ஜனங்களையும் முழு நாடுகளையும் ஆட்சி செய்தாள். பூமியின் அரசர்கள் அவளால் கெடுப்புக்குள்ளானார்கள் என்று தூதர் விளக்கினார். அவளது கவர்ச்சியின் திராட்சையரசில் முழு உலகமும் மதுபானம் போல் மயங்கிவிட்டது. அவள் ஒரு நபர் அல்ல, ஆனா ஒரு அமைப்பு. உலக அதிகாரம், செல்வம் மற்றும் கடவுளுக்கு எதிரான கிளர்ச்சி ஆகியவற்றின் உருவாக்கம். அப்போது அந்த தரிசனம் என்ன ஆழமாக பாதிச்சது. ஆவி என்ன வனாந்தரத்திற்கு அழைத்து சென்றது. அங்கே நான் அவளை பார்த்தேன். அவள் ஒரு செம்பு நிற கழுத்தின் மீது அமர்ந்திருந்தாள். அந்த உயிரினம் கடவுளை நிந்திக்கும் பெயர்களால மூடப்பட்டிருந்தது. அதற்கு ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் இருந்தன. அந்த பெண் ஊதா மற்றும் செம்பு நிற ஆடையில் அலங்கரிக்கப்பட்டிருந்தாள். தங்கம் மற்றும் முத்துகளால் ஜொலித்தாள். அவளது கையில் ஒரு பொன்னாடை இருந்தது. ஆனால் அதில் திராட்சரசு இல்ல, அக்கிரமங்களும் அருவிருப்புகளும் மட்டுமே இருந்தன. அவளது நெற்றியில் நான் ஒரு பெயரை தீயில் பதிக்கப்பட்டதை பார்த்தேன். மர்மம், மகா பாபிலோன், விபச்சாரங்களின் தாய். பின்னர் நான் பார்த்தது ரத்தத்தை ஒரே வச்சுல. அந்த பெண் குடித்துக் கொண்டிருந்தால், ஆனால் அது திராட்சை ரசம் இல்ல, அது பரிசுத்தர்களின் ரத்தமும் சாட்சிகளின் ரத்தமும் தான். என் ஆச்சரியம் மிக அதிகமாயிருந்ததா, தேவதூதர் என்னிடம் சொன்னார்,
1: நீ ஏன் அதிசயப்படுகிறாய்? அந்த பெண்ணின் மர்மத்தையும் அவளை ஏந்தி கொண்டு வரும் மிருகத்தின் மர்மத்தையும் நான் உனக்கு சொல்கிறேன்.
0: முதல்ல அவர் எனக்கு அந்த மிருகத்தை பத்தி பேசினார்.
1: நீ பார்த்த மிருகம் இருந்தது, இப்போது இல்ல, ஆனா அது விரைவில் ஆழத்திலிருந்து எழும்.
0: அது தோற்கடிக்கப்பட்டதாக தோன்றிய ஒரு அதிகாரம், ஆனால் மீண்டும் எழும். உயிரின் புத்தகத்தில் பெயர் எழுத்தப்படாத அனைவரையும் ஏமாற்றும் சக்தி. பிறகு அவர் அந்த சின்னங்களை விறக்கிறார். அந்த ஏழு தலைகள், பெண் அமர்ந்திருக்கும் ஏழு மலைகள். என் மனது ரோமிங் ஏழு மலைகளை நினைச்சது. ஆனா தேவதூதர் தொடர்ந்தார்,
1: அவை ஏழு அரசர்கள், ஐந்து விழுந்து விட்டனர், ஒன்று உள்ளது, மற்றொன்று இன்னும் வரவில்லை.
0: நான் பேரரசுகளின் தொடர்ச்சியை நினைத்தேன். எகிப்து, அசீரியா, பாபிலோன், பாரசீகம், கிரேக்கம், அப்போது ரோம் ஆட்சி செய்தது. இன்னும் ஒண்ணு வரப்போகிறது. ஆனா தேவதூதர் எனக்கு இன்னொரு கடைசி சின்னத்தை தந்தார், அந்த பட்டு கொம்புலில்.
1: இன்னும் ராஜ்யம் பெறாத பத்து அரசர்கள்.
0: அவர்கள் இறுதியா ஒரு கூட்டமைப்பாக, அதிகாரத்தின் கூட்டமைப்பா உருவாகி தங்கள் அதிகாரத்தை மிருகத்திற்கு ஒப்படைப்பார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே நோக்கில் ஒன்றிணைவார்கள். பிறகு அனைத்தையும் மாற்றும் ஒரு அறிவிப்பு வந்தது.
1: அவர்கள் ஆட்டுக்குட்டியுடன் போர் புரிவார்கள், ஆனால் ஆட்டுக்குட்டி அவர்களை வெல்லுவான், ஏனெனில் அவர் ஆண்டவர்களில் ஆண்டவர், அரசர்களில் அரசன்.
0: அவர்களின் விதி தோல்வினார். யாரும் கிறிஸ்துவுக்கு எதிராக நிற்க முடியாது. அவரோடு இருப்பவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், விசுவாசமானவர்கள். பூமியின் அனைத்து அதிகார அமைப்பும் நேரடியாக கிறிஸ்துவை எதிர்கொண்டு தோல்வியடையும். ஆனா என் மனசுல இன்னொரு கடைசி கேள்வி எழுதுது, அந்த பெண்ணுக்கு பாபிலோனுக்கு என்ன ஆர்வம்? அவளது கூட்டாளிகள் தோல்வி அடைந்தால் அவளது விதி என்ன? அப்போது தேவதூதர் பதிலளித்தார்,
2: நீங்கள் அந்த மிருகத்தின் மீது பார்த்த பத்து கொம்புகள், அவை அந்த வேசியே வெறுக்கும்.
0: அவ கட்டிய அமைப்பே அவளுக்கு எதிராக திருந்தோம். அவளது கூட்டாளிகள் அவளை அழித்து விடுவார்கள். அவர்கள் அவளை வெறுமையாக விட்டுவிட்டு அவளை விழுங்கி தீயில் ஏற்றி விடுவார்கள்.
2: தேவன் நோக்கத்தை நிறைவேற்ற அவர்கள் உள்ளத்தில் வைத்துள்ளார்.
0: தீமை தானாகவே தன்னை அழித்து தெரியாம தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும். ஆனால் அந்த தூதர் அவளது அடையாளத்தை வெளிப்படுத்த எனக்கு ஒரு கடைசி வெளிப்பாட்டை தந்தார்.
2: நீங்கள் பார்த்த அந்த பெண் பூமியின் அரசர்களாலும் மகாநகரம் தான்.
0: அப்போதெல்லாம் தெளிவாகிவிட்டங்க. பாபிலோன் மகாநகரம், உலகளாவிய அதிகாரம், ஊழல், மதம் மற்றும் வர்த்தகத்தின் இயந்திரம் வெளிப்புற எதிரிகளால் அல்ல, அவளது சொந்த கூட்டாளிகளின் துரோகத்தால் வீழும். இது எல்லாம் தேவனுடைய அதிகாரத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டு ஆட்டுக்குட்டியின் ராஜ்யத்திற்கு வழி செய்யும். ஊழல் அதிகாரங்கள் தோற்க முடியாதவை போல தோன்றும். அவ ஜாதிகளை கவர்ந்து பரிசுத்தர விழுங்கினாலும் அவற்றின் முடிவு ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டி எப்போதும் வெற்றி பெறுவான். அத்தியாயம் 18. பாபிலோனின் வீழ்ச்சி. காட்சி மீண்டும் மாறியது. நான் ஒரு தூதர் வானிலிருந்து இறங்குவதை பார்த்தேன். அவனுடைய சக்தி மிகப்பெரியது. அது முழு பூமியையும் ஒளிரச் செய்தது. மேலும் அவன் அமைதியாக வரவில்லை. ஒரு வல்லமையான குரலில் அவன் கூறினான்,
2: வீழ்ந்தது, வீழ்ந்தது பாபிலோன் மகாநாரோ.
0: இந்த செய்தி எனக்கு கடுமையா தாக்கியது. ஆனாலும் உடனே இது ஒரு குறியீடு என்பதை நான் அறிந்தேன். பாபிலோன் நூற்றாண்டுகளுக்கு முன்பே விழுந்து விட்டது. அது கடவுளுக்கு எதிராக தன்னை எழுப்பும் ஒவ்வொரு உலகாட்சியின் சின்னமாக இருந்தது. அதிகாரம், பேராச மற்றும் விக்கிரகாராதனையில கட்டப்பட்டது. ஜாதிகள் அவளது கெட்ட திராட்சரசை குடித்தன. அரசர்கள் அவளுடன் விபச்சாரம் செய்தார்கள். வணிகர்கள் அவளது சுகவிலாசங்களில் செல்வம் சேர்த்தார்கள். உண்மையில ஒரு முழு அமைப்பு முற்றில் இழிந்து விழுந்தது. பிறகு மற்றொரு குரல் வானிலிருந்து இடிமுழக்கமாக ஒலித்தது,
2: என் மக்களே, அவளை விட்டு வெளியேறுங்கள். அவள் பாவங்களில பங்கெடுக்காதீர். அவளது துன்பங்களில சிக்காதிருங்கள்.
0: அந்த செய்தி தெளிவாகவும் அவசரமாகவும் இருந்தது. ஆபாயம் பாபிலோனின் அழிவில மட்டும் இல்ல, அவளோட இணைந்திருப்பதில் உள்ள ஆபத்து இருந்தது. அவளது பாவங்கள் வானத்த தொடும் கோபுரமா குவிந்திருந்தன. கடவுள் அவற்றை நினைவில் வைத்திருந்தார். பாபிலோனின் பெருமை அவளது விதியை முடிவு செய்தது. ஆனா கடவுள் எப்போதும் தன் ஜனங்களை எச்சரிக்கிறார், தண்டனை விரைவாக வருவது.
2: ஒரே நாள்ல அவளுக்கு வேதனைகள் வரும், மரணம், புலம்பல், பஞ்சம் மற்றும் தீ.
0: நூற்றாண்டுகள் எடுத்து கட்டியத ஒரு மணி நேரத்துல இடிந்து விழும். ஆனால் திடீரென காட்சி மாறியது. பூமியின் அரசர்கள், அவளது செல்வ சுகங்களில் மகிழ்ந்தவர்கள், நகரம் தீயில் எரிந்து கருப்பு புகை எழும் காட்சிய தொலைவில் நின்று பார்த்தார்கள். அவர்கள் அருகில் வந்து உதவவில்லை. பயம் அவர்களை முடக்கிவிட்டது. அவர்களின் புலம்பல் சுயநலமானதாக இருந்தது. அவர்கள் சொன்னாங்க,
2: ஐயோ ஐயோ, மகத்தான நகரமான பாபிலோன், வல்லமையான நகரம், ஒரே மணி நேரத்தில் உன் தீர்ப்பு வந்துவிட்டது.
0: பிறகு நான் உலகின் மிக செல்வந்தர்களான வணிகர்களை தங்கள் அழிந்த வர்த்தகத்தை பார்த்து அழுது புலம்புவதை கண்ட. அவர்களின் இழப்புகளின் பட்டியல் முடிவில்லாதது. தங்கம், வெள்ளி, முத்துக்கள், பட்டு, வாசனை பொருட்கள் மற்றும் வைன். அந்த பட்டியலின் முடிவுல எல்லாவற்றிலும் மிக கொடூரமான பொருள் மனிதர்களின் உடலும் ஆன்மாக்களும். பாபிலோன் எல்லாவற்றிலும், மனித உயிர்களிலும் கூட வர்த்தகம் செய்தது. அவ மனிதர்களை வெறும் பொருட்களா மாற்றிவிட்டா. ஆனா பூமியில் அழுது இருந்தபோது பரலோகத்துல வெற்றி பாடல் ஒலித்தது. அவளுக்காக மகிழுங்க, பரலோகம், நீங்களும் பரிசுத்தர், தூதர்கள், தீர்க்கதரிசிகள், ஏனெனில் கடவுள் உங்களுக்கு நீதியை வழங்கியுள்ளார். அழுத்தும் அதிகாரத்தின் வீழ்ச்சி அடக்குமுறைக்கு உள்ளானவர்களுக்கு மகிழ்ச்சிக்கான காரணமா இருந்தது. இறுதியா கடவுளின் நீதி தான் வந்தடைந்தது. அதன் முடிவில் எந்த சந்தேகமும் இருக்காம செய்ய ஒரு வல்லமையான தூதர் ஒரு சின்னமானதும் பயங்கரமானதும் செயல்பாட நிகழ்த்தினார். அவர் ஒரு அரைச்சல் கல்லளவு பெரிய கல்லை எடுத்து அதனை இடிமுழக்கத்துடன் கடலில் எறிந்தார்.
2: அதே வலிமையுடன் பாபிலோன் என்ற மகா நகரம் கீழே வீசப்படும். அது இனி ஒருபோதும் காணப்படாது.
0: அந்த நகரம் மறக்கப்பட்டு மூழ்கியது. அங்கு இனி ஒருபோதும் திருவிழாக்களின் இசை கேட்கப்படாது. தொழிலாளியின் வேலை சத்தமோ, புதுமண தம்பதிகளின் சிரிப்போ இல்ல. மௌனம் மற்றும் வெறிச்சோடிய நிலை மட்டுமே இருக்கும். இறுதியில அந்த தூதர் இவ்வளவு பேரழிவான தீர்ப்புக்கான முக்கிய காரணத்தை வெளிப்படுத்தினார். அது ஒரு இரத்த கடன்.
2: ஏனெனில் அவளில் தீர்க்கதரிசிகளின் ரத்தமும் பரிசுத்தர்களின் ரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவரின் ரத்தமும் காணப்பட்டது.
0: நான் அசையாம நின்று அந்த தரிசனத்தை மனதில் பதித்துக் கொண்டிருந்தேன். பாபிலோன் என்பது வெறும் ரோம் மட்டும் அல்ல. அது தன்னை வெல்ல முடியாததாக நினைக்கும் ஒவ்வொரு அமைப்பும் பலவீனர்களை சுரண்டும், நீதிமான்களை துன்புறுத்தும், பணத்தை உயிரை விட மேலாக மதிக்கும் ஒவ்வொரு அமைப்பும் ஆகும். பாபிலோன் வீழ்ந்தது, அதனுடன் உலகத்தின் அகந்தையும் வீழ்ந்தது. அத்தியாயம் 19, ராஜாதிராஜாவின் வெற்றி. இதற்கு பிறகு பரலோகம் கொண்டாட்டத்துல விடிச்சது. ஆயிரக்கணக்கான குரல்கள் ஒன்றாக கூவி ஹல்லேலூயா என்று சொன்னன. கடவுள் நீதியை வரந்தனா. பெரும் வேசியாகிய பாபிலோன் உலகத்தை முழுவதும் கெடுப்பதற்கு காரணமான அந்த அமைப்பு இறுதியா விழுந்தது. பின்னர் நான் அவளது தீர்ப்பின் புகை என்றென்றும் எழுந்து கொண்டிருப்பதை பார்த்தேன். தீமைக்கு கடைசி காலத்தில் வெற்றி கிடையாது என்பதற்கான நிலையான நினைவாக அது இருந்தது. 24 மூப்பர்கள் கூட தங்கள் முழங்காலில் விழுந்தனர். அரியணைக்கு அருகில் உள்ள 4 உயிருள்ள உயிரினங்களும் தாழ்ந்து வணங்கி ஆமேன், ஹல்லேலூயா என்று கூறினார்கள். இது நீண்ட போர் முடிவாக தோன்றியது. ஆனா உண்மையில இது இன்னும் பெரிய ஒன்றின் தொடக்கமே. அதிகார நிறைந்த அரியணையில் இருந்து திடீரென ஒரு குரல் பேசியது, எங்கள் கடவுளை புகழுங்கள், அவருடைய ஊழியர்களே அனைவரும். உண்மையில கடவுளுக்கு புகழ் தேவையில்லை, நாம் தான் அவரை புகழ வேண்டியவையில. பெருவிழாவின் உண்மையான காரணம் அப்போது வெளிப்பட்டது. ஒரு பெரிய அருவி அல்லது சக்தி வாய்ந்த இடியொலி போல் ஒலி பரலோகம் எங்கும் பரவியது. இது வெற்றி பெற்ற போருக்கான வெற்றி கூச்சல் அல்ல, ஆனால் தொடங்கவிருக்கும் திருமணத்திற்கு மகிழ்ச்சியோடு எழுந்த கூச்சல். ஹல்லேலூயா, ஏனெனில் எங்கள் ஆண்டவர் சக்தி வாய்ந்த கடவுள் ஆட்சி செய்கிறார். நாம் மகிழ்ச்சி அடையவும் சந்தோஷப்படவும் அவருக்கு மகிமை அளிக்கவும் வேண்டும். ஏனெனில் ஆட்டுக்குட்டியின் திருமணம் வந்துவிட்டது. அவனுடைய மணமகள் தன்னை தயாராக வைத்திருக்கிறார். ஆட்டுக்குட்டியா? தம், இயேசு கிறிஸ்து தன் மணமகளான திருச்சபையுடன் இணைக்கப்படவிருந்தார். என் முழு உடம்பிலும் ஒரு அதிர்ச்சி ஓடியல. என் முன் வரலாற்றிலே மிக முக்கியமான தருணம் இருந்தது. அதாவது கடவுளும் அவருடைய ஜனங்களும் இடையே நிகழும் பரிபூர்ணமான ஒன்றினை. அப்போது ஒரு தேவதூதர் என்னிடம் வந்து சொன்னார்,
2: இதை எழுது, ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்துக்கு அழைக்கப்படுபவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
0: அது எனக்கு தாங்க முடியாத அளவுக்கு அதிகமா இருந்தது. அந்த தருணத்தின் மகிமையாலும் தூதரின் பெருமையாலும் நான் ஆழ்ந்து விட்டேன். அவனது காலடியில் விழுந்து அவனை வணங்க முயன்றேன். ஆனா தேவதூதர் உடனே என்னை தடுத்து கூச்சலிட்டார்.
2: அப்படி செய்யாத, நானும் உங்களும் உங்கள் சகோதரர்களும் போலவே ஒரு ஊழியன், கடவுளையே மட்டும் வணங்குங்க.
0: மிகவும் மகிமை மிக்க தேவதூதர்களும் வெறும் ஊழியர்களே, வணங்கப்பட தகுதியானவர் ஒருவரே. பிறகு இதையெல்லாம் புரிந்து கொள்ள இறுதி விசையை அவர் எனக்கு கொடுத்தார்.
3: இயேசுவின் சாட்சியே தீர்க்க தரிசனத்தின் ஆலி.
0: அந்த கணத்துல எல்லாமே எனக்கு தெளிவாகிவிட்டது. தீமையின் வீழ்ச்சி, பரலோகத்தில் கொண்டாட்டம், திருமண விருந்து விழா, இவை அனைத்தும் ஒரே நபரை சுட்டிக்காட்டின, இயேசுவை. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வர அவரே கதையின் மையம், கொண்டாட்டத்தின் காரணம், தீர்க்க தரிசனங்களின் இதயம். எதிர்பாராத விதமாக வானம் ஒரு திரை போல் இரண்டாக பிளந்து ஒரு வெள்ள குதிரையில ஒரு சவாரிக்காரர் தோன்றினார். அவர் விசுவாசமும் உண்மையும் உடையவர். அவரது கண்கள் தீப்பொறிகள் போல ஜொலிக்கல. அவரது பார்வை அனைத்தையும் ஊடுருவி பார்த்தது. அவரது தலையில் ஒன்றல்ல பல பட்டங்கள் இருந்தன. இது முழுமையான அதிகாரத்தின் அடையாளம். மேலும் அவரே தவிர யாரும் அறியாத ஒரு பெயர் அவரிடம் எழுதப்பட்டிருந்தது. அந்த இரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவரது ஆடை ஆழமான சிவப்புல நனைந்திருந்தது. அது ரத்தத்துல முழுகியது போல் தெரிந்தது. ஆனா அது போரி ரத்தம் அல்ல, அது பல வருடங்களுக்கு முன் ஒரு சிலுவையில சிந்தப்பட்ட இரத்தம். அவரது பெயர் தேவனுடைய வார்த்தை. நான் அவரை உடனே அறிந்த, அது என் சுவிசேஷத்தை தொடங்கி அதே பெயர், அதே இயேசு. ஆனா இப்போது மாற்றப்பட்டவராக அவருக்கு பின்னால் பரலோக இராணுவங்கள் வெள்ள குதிரைகள்ல ஏறி வந்தன. அவர்கள் அணிந்திருந்த ஆடைகள் மிகச்சிறந்த பருத்தி, பளிச்சுடும் வெள்ள. இது தேவனுடைய வார்த்தையின் ரத்தத்தில் நனைந்த ஆடையுடன் தெளிவான வேறுபாட்டை காட்டியது. அந்த சவாரிக்காரரின் வாயிலிருந்து போர்க்கூச்சல் எதுவும் வரவில்லை. ஆனால் அதைவிட பயங்கரமான ஒன்று, ஒரு கூரிய வாள் வந்தது. அது இரும்பு வாள் அல்ல, அவருடைய வார்த்தையின் சக்தி. அது பேசப்பட்ட அந்த நிமிடத்துல தெய்வீக தீர்ப்பு நிறைவேற்றப்படுகிறது. பிறகு நான் அவருடைய ஆடையிலும் தொடையிலும் ஊசி தையால் எழுதியிருந்த அவரது இறுதி பட்டத்தை பார்த்தேன். அது அனைத்தையும் சொல்லும் ஒரு பெயர், அரசர்களின் அரசர், ஆண்டவர்களின் ஆண்டவர். அந்த தரிசனத்தை நான் உலர்ந்து கொண்டிருந்த போது ஒரு தூதர் திடீரென சூரியன் மீது நின்று தோன்றினார். அவரது குரல் இடியென ஒலித்தது. ஆனா அதை நாம் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனெனில் அது மனிதர்களுக்காக அல்ல, ஆகாய பறவைகளுக்காகவே இருந்தது. அவர் வானில் உள்ள எல்லா பறவைகளையும் ஒரு பயங்கரமான அழைப்புடன் வரவழைத்தார்.
2: தேவனுடைய மகாவிருந்துக்கு வாருவல்.
0: எனக்கு உடம்பு நடுங்கியது. இது சாதாரண உணவல்ல, இது சடலங்களின் விருந்து. அரசர்கள், தளபதிகள், வல்லமையுடையோர், அவர்களில் ஒவ்வொருவரும் கழுதுகளுக்கான உணவாக மாறுவார்கள்.
2: வாருங்கள், அரசர்கள், தளபதிகள், பலசாலிகள், சுதந்திரர், அடிமை, சிறியோர், பெரியோர் என அனைவரின் மாமிசத்தையும் உண்ணுங்கள்.
0: இதற்கிடையில் பூமியில் மிருகமும் அரசர்களும் அவர்களது படைகளும் ஒன்றிணைந்தனர். உலகளாவிய கூட்டணி, அந்த சவாரிக்காரனும் அவனது சேனையும் எதிர்த்து இறுதி போர் நடத்த தயாரானது. மிருகம் பூமியில் உள்ள ஒவ்வொரு படையுடனும் அரசர்களும் நாடுகளும் கோடிக்கணக்கான சிப்பாய்களும் தோன்றியது. இறுதி போர் உடனடியா நடக்க போகும் போல இருந்தது. இது வரலாற்றிலேயே மிகப்பெரிய போராக இருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் அங்கு எந்த போரும் நடந்ததே இல்லை. அது எதிர்பாராத வகையில எவ்வளவு விரைவாக தோங்கியதோ அதே போல் விரைவாக முடிந்துவிட்டது. உலகத்தை அச்சுறுத்திய தீமையின் சக்தி எளிதாக அழிக்கப்பட்டது. போர் துவங்குவதற்கு முன்பே முடிந்துவிட்டது. கிறிஸ்துவுக்கு போரிடத்தையா இல்ல. மிருகமும் பொய்யான தீர்க்க தரிசியும் ஒரு கணத்துல பிடிபட்டனர். அங்கு எந்த விசாரணையும் பாதுகாப்பும் முறையீடும் இல்ல. இருவரும் உயிரோடு நெருப்பு குளத்தில் எரியப்பட்டனர். மீதமுள்ள படைகள் சவாரிக்காரனின் வாயில் இருந்து வந்த வாளால் கொல்லப்பட்டனர். தூதரின் அழைப்பை கேட்டு பறவைகள் கீழே இறங்கி தங்களை திருப்திப்படுத்திக் கொண்டன. நான் நடுங்கிக்கிட்டே இருந்தேன். ஆசிரியராக அறிந்த இயேசுவும், பலி கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக பார்த்தவரும், இப்போது வெல்ல முடியாத போராளியாகவும் ராஜாதிராஜராகவும் நின்றார். அந்த கூட்டணி நசுக்கியது. உலகம் என்றும் இரண்டாக பிரிந்தது. ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் மற்றும் பறவைகளுக்கு போஜனமாக ஆனவர்கள். 20வது அதிகாரம் 1000 ஆண்டுகள். எதிர்பாராத விதமாக ஒரு தூதர் வானிலிருந்து மின்னல் போல் கீழே பாய்ந்தார். அவர் ஒரு சாவி மற்றும் ஒரு கனமான சங்கிலியை கொண்டிருந்தார். ஒரே வேகமான உறுதியான இயக்கத்துல அவர் அந்த பெரிய நாகத்தையும் பழமையான பாம்பையும் சாத்தானாகிய பிசாசையும் பிடித்தார். பின்னர் அந்த தூதர் அவனை சங்கிலியால் இறுக்கமா கட்டி அவன் ஆழ்குழியில் எரிந்து வாயிலை கடுமையா மூடி இனி அவன் தேசங்களை ஏமாற்ற முடியாதபடி செய்தார். இப்போது 1000 ஆண்டுகளுக்கான சிறை வாழ்க்கை தொடங்கியாக. தீமை சங்கிலியில கட்டப்பட்டிருந்தது. ஒரு ஆழமான அமைதி பூமியில நிலை பெற்றது. நான் ஒரு நிம்மதிய உணர்ந்தேன். ஆனால் தீர்க்க தரிசனம் ஒரு எச்சரிக்கையை காட்டுல தொங்க விட்டது, கதையில ஒரு முடிக்கப்படாத நூலாக. இந்த அமைதிக்கு ஒரு காலாவதி தேதி இருந்தது. சாத்தா 1000 ஆண்டுகள் சிறையில வைக்கப்படுவான். ஆனா அதற்கு பிறகு சிறிது நேரம் அவனை விடுவிக்க வேணும். அப்படி என்றால் தீமை மீண்டும் விடுவிக்கப்பட்டால் என்ன நடக்கும்? எதிர்பாராத விதமாக அந்த தரிசனம் என சிங்காசனங்கள் இருந்த ஒரு மண்டபத்திற்குள் அழைத்து சென்றது. நீதிபதிகள் அந்த சிங்காசனங்களில் அமர்ந்தனர். மேலும் நான் மறைசாட்சிகளின் ஆன்மாக்களை பார்த்தேன். அவர்கள் வார்த்தைக்காக கொல்லப்பட்டவர்கள். அவர்கள் மிருகத்தை வணங்க மறுத்தவர்கள், அதன் முத்திரையை ஏற்க மறுத்தவர்கள், இயேசுவுக்காக தலையெடுக்கப்பட்டவர்கள். பூமியில் அவர்கள் அனுபவித்த வேதனை வீணாகவில்லை. ஏனெனில் இப்போது அவர்கள் கிறிஸ்துவுடன் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து ஆட்சி செய்தார்கள். அப்போது இதுவே முதல் உயிர்த்தெழுதல்னே எனக்கு புரிந்தது. அப்போது ஒரு குரல் அறிவித்தது.
2: முதல் உயிர்த்தெழுதல்ல பங்கு பெறும் ஒருவர் ஆசீர்வதிக்கப்பட்டவரும் பரிசுத்தரும் ஆவார். இவர்களுக்கு 2வது மரணம் எந்த அதிகாரமும் இல்லை.
0: அவர்களுக்கு மரணமும் தீர்ப்பும் என்ற சுழற்சி முடிந்தது. அவர்கள் என்றென்றும் பாதுகாப்பாக இருந்தார்கள். அவ்வாறு 1000 ஆண்டுகள் கடந்தது. நீண்ட சமாதானமும் நீதியும் நிறைந்த காலம். ஆனால் எச்சரிக்கை இன்னும் நிலைத்திருந்தது. 1000 ஆண்டுகள் முடிந்ததும் ஆழத்தின் முத்திரை உடைக்கப்பட்டது. சாத்தான் தனது சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டான். மீண்டும் ஒரு முறை சுதந்திரமானவன் அவன் ஒரு பசிக்குள்ள மிருகம் போல் வெளிவந்தான். அவனது இயல்பு ஏமாற்றுவதுதான். அதைத்தான் அவன் செய்தான். அவன் உலகம் முழுவதும் பரவி பூமி 4 மூலைகளில் இருந்தும் ஜாதிகளை கோக் மற்றும் மேகோகை கடைசி ஒரு துடிப்பான கிளர்ச்சிக்காக திரட்டினான். கோக் மற்றும் மேகோக் என்பது நேரடி பெயர்கள் அல்ல, ஆனால் எசேக்கியல் புத்தகத்திலிருந்து எடுத்த பெயர்கள். அவ கடவுளுக்கு எதிரான எல்லா தொலைவில் உள்ள சக்திகளையும் குறிக்கின்றன. அவர்கள் கடற்கரையில் மணல் எத்தனை இருக்கிறதோ அந்த அளவுக்கு எண்ணிக்கையற்ற ஒரு படையை திரட்டுவதை நான் பார்த்தேன். அவர்கள் பரிசுத்த முகாமை சுற்றி வளைத்தார்கள். இறுதி தருணம் வந்துவிட்டது. தீ மாத உச்சியில கடவுளின் மக்களை மூலக்கொண்டியது. இது ஒரு காவியமான இறுதி போர் தொடக்கமாக தோன்றியது. ஆனால் மீண்டும் எந்த போரும் நடந்ததே இல்ல. அந்த தாக்குதலின் அதே கணத்துல கடவுளின் பதில் தெளிவா இருந்தது. வானிலிருந்து தீ விழுந்து அவர்களை விழுங்கியது. வரலாற்றிலேயே மிகப்பெரிய கிளர்ச்சி ஒரு தெய்வீக நீதியின் செயலில் ஒரே முறையில் அளிக்கப்பட்டது. அந்த முடிவில்லா அச்சம், நிலைத்திருக்கும் அச்சுறுத்தல் என்றென்றும் தீர்க்கப்பட்டது. பின்னர் இதற்கெல்லாம் காரணமான சாத்தானோ ஒரு முறை என்றும் பிடிப்பட்டான். அவன் தீ மற்றும் கந்தக குளத்துல வீசப்பட்டான். திருத்த முடியாத தீமைக்கு ஒதுக்கப்பட்ட இறுதி விதி அது. அங்கே அவன் மிருகத்தையும் பொய்யான தீர்க்கதரிசியையும் ஏமாற்றத்தில் அவனுடன் இருந்த பழைய கூட்டாளிகளையும் சந்தித்தான். தீர்ப்பு என்றென்றும் நிலைத்தது. அவர்கள் நாளும் இரவும் என்றென்றும் வேதனைப்படுவார்கள். அது எல்லாவற்றுக்கும் முடிவாக இருந்தது. இனி ஏமாற்றங்களும் இல்ல, போர்களும் இல்ல. தீமையின் கதம் முடிவடைந்தது. என்றென்றும் திரும்ப முடியாது. எதிர்பாராத விதமா எல்லாம் நின்றுவிட்டது. ஒரு பெரிய வெள்ள சிங்காசனம் தோன்றியது. அளவில்லாதது, பிரகாசமானது. அதில் அமர்ந்திருந்தவர், அவருடைய பரிசுத்தம் மிகவும் தூய்மையானது, முற்றிலும் முழுமையானது. அதனால் பிரபஞ்சமே அதை தாங்க முடியவில்லை. தேவனுடைய பரிசுத்தம் அவ்வளவு தீவிரமா இருந்தது, பிரபஞ்சமே நிலைத்திருக்க முடியல. அந்த தரிசனம் மிகவும் அதிர்ச்சிகரமாக இருந்ததால் அவருடைய முன்னிலையில் பூமியும் ஆகாயமும் ஓடி போனது. அவற்றுக்காக எங்கும் இடம் காணப்படவில்லை. நாம் அறிந்த அனைத்தும் நீதிபதியின் முன் மறைந்து விட்டது. ஆனா படைப்புகள் எல்லாம் ஓடி போன போது யார் தீர்ப்பு பெற இருக்கிறார்கள்? பின்னர் வரலாற்றிலேயே மிக கடுமையான காட்சி தொடங்குது. மரணமடைந்தவர்கள் அனைவரும், பெரியவர்களும் சிறியவர்களும், பணக்காரர்களும் ஏழைகளும், அரசர்களும் பிச்சைக்காரர்களும் அனைவரும் தோன்றினார்கள். ஒருவரும் குறைவாக இல்ல. அனைவரும் கூடிய போது புத்தகங்கள் திறக்கப்பட்டன. பல புத்தகங்கள் திறக்கப்பட்டன. ஒவ்வொரு பக்கமும், ஒவ்வொரு வாழ்க்கையும் குறைபாடற்ற பதிவையும், எடுக்கப்பட்ட ஒவ்வொரு முடிவையும், பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையையும் சுமந்திருந்தது. ஒவ்வொரு வாழ்க்கையின் பாரமும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டது. யாரும் தாங்கள் செய்ததை மறுக்க முடியவில்லை. புத்தகங்களில் எழுதப்பட்டிருந்தவற்றின் படி, அவர்கள் செயல்களின் படி இறந்தவர்கள் தீர்ப்பு பெற்றார்கள். தடலும் தன்னுடைய இறந்தவர்களை வெளியிட்டது. மரணமும் பாதாளமும் தங்களுடையவர்களை ஒப்படைக்கின. இது விதிவிலக்கில்லாத ஒரு உலகளாவிய கூடுகை. ஒவ்வொருவரும் தங்கள் செயல்களின் படி தீர்ப்பு பெற்றார்கள். ஆனா வேறொரு புத்தகம் உள்ளது. அது ஜீவ புத்தகம். இது செயல்களின் கணக்கு புத்தகம் அல்ல, ஆனா பெயர்களின் பட்டியல். ஆட்டுக்குட்டிக்கு சொந்தமானவர்களின் பெயர் பட்டியல். இதுவே தீர்ப்பின் முக்கியமான பகுதி. செயல்கள் ஒவ்வொருவரின் நிலையை வெளிப்படுத்தின. ஆனா ஜீவ புத்தகம் அவர்களின் இறுதி விதியை வெளிப்படுத்தியது. அப்போது ஒரு அதிசயமான விஷயம் நடந்தது. மரணமே தீர்ப்பு பெற்றது. மரணமும் பாதாளமும் நெருப்பு குளத்தில் எரியப்பட்டன. இதுவே 2வது மரணமா? இறுதி எதிரி என்றென்றும் அழிக்கப்பட்டது. இது உடமின் மரணம் அல்ல, ஆனால் கடவுளிடமிருந்து நிலையான பிரிவு. அந்த தருணத்துல எனக்கு புரிஞ்சது. செயல்களின் புத்தகங்கள் தீர்ப்பின் நீதியை வெளிப்படுத்தின. ஆனா ஜீவ புத்தகம் இறுதி விதியை தீர்மானிச்சது. இதற்கு பிறகு இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டது, தெளிவாகவும் முறையீடு இல்லாம. ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர் யாரும் நெருப்பு குளத்தில் எரியப்பட்டார். ஒரு ஆழமான அமைதி நிலவியது. முழு வரலாற்றின் வளைவு அதன் முடிவை எட்டியது. சாத்தானின் இறுதி கிளர்ச்சி நசுக்கப்பட்டது. கிறிஸ்துவின் சமாதான ராஜ்யம் நிறைவேறியது. இப்போது அந்த கெரிய வெள்ளையாசன தீர்ப்பில் எல்லாம் 2 பதிவுகளால் உறுதிப்படுத்தப்பட்டது. ஒவ்வொருவரும் செய்த செயல்கள் மற்றும் ஜீவ புத்தகம். அந்த அமைதிக்கு பிறகு, அந்த இறுதி தீர்ப்புக்கு பிறகு ஒரே ஒரு விஷயம் மட்டுமே தொடர முடியும். ஒரு புதிய வானம், ஒரு புதிய பூமி. அங்கு இனி மரணம் இருக்காது. 29வது அதிகாரம், புதிய எருசலேம். எல்லாமும் மறைஞ்சு விட்டது. நான் அறிந்த உலகம் இனி இல்ல. முத வானமும் முத பூமியும் கடந்து போயின. கடலும் என்றென்றும் மறைஞ்சு விட்டன. பழையவ அனைத்தும் அதன் வலி மற்றும் காயங்களுடன் மறைந்து விட்டன. அமைதி மட்டுமே மீதம் இருந்ததே. அந்த நேரத்துல நான் அதை பார்த்தேன். ஒரு புதிய வானமும் ஒரு புதிய பூமியும் நான் பார்த்தேன். என் கண்களுக்கு விவரிக்க முடியாத ஒன்றாக புதிய எருசலேம், பரிசுத்த நகரம், தூய கிறிஸ்டல் போல பிரகாசித்தது. அது காதலாக ஒரு நகரமாக மாறியது. திருமணத்திற்கு தயார் செய்யப்பட்ட மணப்பெண் போல ஒளிரும், தூய்மையானதும் பிரகாசமானதும், கணவருக்காக அலங்கரிக்கப்பட்டதும், அது தேவனுடைய நகரம். பின்னர் அரியாசனத்திலிருந்து ஒரு வல்லமையான குரல் இடித்தது, எல்லாவற்றிலும் அழகான வாக்குறுதியை அறிவித்தது. இதோ தேவனின் வாசஸ்தலம் மனிதர்களுடன் இருக்கிறது, அவர் அவர்களுடன் வாழ்வார், அவர்கள் அவர்களுடைய ஜனமாக இருப்பார்கள், தேவன் அவர்களுடன் அவர்களுடைய தேவனாக இருப்பார். இந்த வாக்குறுதி தெளிவாக இருந்தது. இப்போது தேவனின் வீடு அவருடைய ஜனங்களுக்குள் இருந்தது. நடையில் ஏற முடிந்துவிட்டது. இனி தேவன் தொலைவில் இருக்க மாட்டார், அவர் எப்போதும் தனது ஜனங்களுக்குள் வாசம் செய்வார். பின்னர் நான் வரலாற்றில் உள்ள ஒவ்வொரு புண்ணையும் குணப்படுத்தும் வார்த்தைகளை கேட்டேன். தேவன் அவர்களுடைய கண்களில் உள்ள ஒவ்வொரு கண்ணீரையும் துடைப்பார். இனி மரணம் இருக்காது, துக்கமும் இல்ல, அழுகையும் இல்ல, வேதனையும் இல்லை. ஏனெனில் பழையவை எல்லாம் கடந்து விட்டன. முதலாவது அழுகையிலிருந்து கடைசி வரை மனிதர்களின் அனைத்து வேதனையும் அழிக்கப்பட்டது. மற்றும் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தவர் நித்தியத்தின் குரலுடன் பேசினார். இதோ நான் எல்லாவற்றையும் புதியதாக ஆக்குகிறேன். பின்னர் அவர் எனக்கு கட்டளையிட்டு,
2: இதை எழுதிவை, ஏனெனில் இந்த வார்த்தைகள் நம்பிக்கைக்குரியதும் உண்மையானதும் ஆகும்.
0: நான் கீழ்ப்படியின, என் கைகள் நடுங்கினாலும் எழுதின உணர்ச்சியில மூழ்கி மற்றும் முழுமையான உறுதிப்பாட்டுடன் அவர் அறிவித்தார்.
2: முடிஞ்சது. நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆரம்பமும் முடிவும். தாகம் உள்ளவர்களுக்கு நான் உயிரை நீரூற்றிலிருந்து இலவசமாக கொடுப்பேன்.
0: வாக்குறுதி தெளிவாயிருந்தது. ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் இழந்தது என்றென்றும் நீடிக்கும் ஜீவநீரை இப்போது எந்த செலவும் இன்றி இலவசமாக வழங்கப்படுகிறது. மற்றும் அந்த குரல் மேலும் சொன்னது,
2: வெற்றி பெறும் ஒருவன் அனைத்தையும் உரிமையாக்குவான். நான் அவனுக்கு தேவனாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான்.
0: நான் நடுங்கிறேன். நம்பிக்கை உள்ளவர்களின் இலக்கு வெறும் உயிர் வாழ்வதல்ல, முழுமையையும் உரிமையாக்கி பிதாவுடன் மகனாக என்றென்றும் உறவாவிடுதுதான். இருப்பினும் இந்த மகத்தான வாக்குறுதிக்கு ஒரு கடுமையான அவசியமான எச்சரிக்கை இணைந்திருந்தது.
2: ஆனா பயப்படுகிறவர்களும் நம்பிக்கை இல்லாதவர்களும் அருவறுப்பானவர்களும் கொலைகாரர்களும் பாலியல் ஒழுங்கின்மை உள்ளவர்களும் மந்திரவாதிகளும் விக்கிரகாராதகரும் எல்லா பொய்யர்களும் தீயும் கந்தகமும் எரிகின்ற ஏரியில தங்களுக்கான பங்கை காண்பார்கள். இதுவே இரண்டாவது மரணம்.
0: பரிசுத்தமும் தீமையும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. அவர் பாவத்தோடு எந்த விதமான சலுகையும் செய்ய மாட்டார். பின்னர் கடைசி பூதங்களால் நிரப்பப்பட்ட ஏழு பாத்திரங்களை வைத்திருந்த ஏழு தூதர்களில் ஒருவன் என்னிடம் வந்து, வா, நான் உனக்கு திருமணமானவரை ஆட்டுக்குட்டியின் மனைவியை காண்பிப்பேர் என்று சொன்னான். அப்போது அந்த ஏழு தூதர்கள் ஒருவனிடம் அருகில் வந்தான். அவன் சாதாரண தூதர் அல்ல, அவன் பூமியில இறுதி பூதங்களை ஊற்றியவர்களில ஒருவன். அவனது இருப்பு அதிகாரமிக்கதா இருந்தது. மேலும் தெளிவான குரலில் அவன் சொன்னான்,
2: வா, நான் உனக்கு திருமணமானவரை ஆட்டுக்குட்டியின் மனைவியை காண்பிப்பேன்.
0: இதயம் நின்றது. ஆனா ஆட்டுக்குட்டியின் மனைவி ஒருவர் அல்ல, கிறிஸ்துவும் அவரால் மீட்கப்பட்ட ஜனங்களும் சேர்ந்துள்ள அந்த பரிபூர்ண ஒன்றிணைவு என்பதை நினைவுபடுத்திக் கொண்டேன். ஒரு கணத்துல ஆவி என்ன தூக்கி ஒரு உயரமான மலை உச்சிக்கு அழித்து சென்றது. அங்கிருந்து என் கண்கள் சாத்தியமற்றத பார்த்தல. நான் ஒரு பெண்ணை பாக்கங்களி, நான் அதை விட பெரிய ஒன்ன பார்த்தேன். ஒரு பரிசுத்த நகரம், புதிய எருசலேம். அது விண்ணிலிருந்து தேவனுடைய சன்னதியிலிருந்து இறங்கி வந்தது. அது இந்த உலகத்துக்கு சொந்தமான ஒளி அல்லாத ஒளியால் பிரகாசித்தது. குறைபாடற்ற வைரம் போல், ஜாஸ்பர் கல்ல போல, சுத்தமான கிறிஸ்டல் போல ஜொலித்தது. அந்த நகரம் ஒரு பெரிய மதிலால் பாதுகாக்கப்பட்டது. அதில் 12 வாசல்கள் இருந்தன. அவற்றில் இஸ்ரவேல் ஜனங்களின் 12 கோத்திரங்களின் பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. ஆனா அந்த மதில் வெறுமையில தொங்கி கிடக்கவில்லை என்று நான் பார்த்தேன். அது 12 அடித்தளங்களின் மீது அமைந்திருந்தது. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. எல்லாம் திடீரென்று தெளிவாகிவிட்டது. அந்த நகரம் ரட்சிப்பின் வரலாற்றை கட்டிட வடிவில் வெளிப்படுத்தியது. அது இஸ்ரவேல் அல்ல, தேவாலயமும் அல்ல. இவை இரண்டும் ஒன்றாக தேவனுடைய முழுமையான திட்டம் என்றும் இணைக்கப்பட்டிருந்தது. பின்னர் தேவதூதர் தங்கத்தால் ஆன ஒரு அளவுகோலை எடுத்துக்கொண்டு நகரத்தை அளக்க தொடங்கினார். அதன் பரிமாணங்கள் ஏன் இவ்வளவு முக்கியம்? அதன் மர்மா அதன் வடிவத்தில் இருந்தது. அந்த நகரம் ஒரு சரியான கனசதுரமா இருந்தது. அதன் நீளம், அகலம், உயரம் அனைத்தும் ஒரே மாதிரியா 12,000 ஸ்டேடியா. ஒரு முழுமையான கனசதுரம். உடனே எனக்கு பழைய ஆலயத்தில் இருந்த பரிசுத்த ஸ்தலம் நினைவுக்கு வந்தது. அங்கு தேவனுடைய சந்நிதி தங்கியிருந்த அந்த கனசதுர அறை. ஆனா இது ஆலயத்தில் உள்ள ஒரு சிறிய அறை அல்ல, முழு நகரமே பரிசுத்த ஸ்தலமா இருந்தது. எல்லோரும் தேவனுடைய நேரடி சந்நிதியில என்றென்றும் வாழ்வார்கள். அந்த நகரத்தின் பொருட்கள் என் மூச்சை பிடுங்கின. சுவர் ஜாஸ்பரில் செய்யப்பட்டிருந்தது. நகரம் தூய தங்கத்தில் ஆனது. ஆனால் நான் இதுவரை பார்த்திராத வகை தங்கம், படிகம் போல தெளிவா இருந்தது. வீதிகள் மிகவும் தூய தங்கத்துல செய்யப்பட்டிருந்ததா, அது கண்ணாடி போல தெரிஞ்சது. அடித்தளங்கள் 12 விதமான ரத்தினங்களின் வண்ணங்கள்ல பிரகாசித்தன. அந்த 12 வாசல்கள் மரம் அல்லது உலோகம் அல்ல, அவ 12 பெரிய முத்துக்கள். ஒவ்வொரு வாசலும் ஒரு பெரிய முத்து. மேலும் பிரதான வீதி எல்லோருடைய காலடியில் இருக்கும் பாதை கண்ணாடி போல தெளிவான தங்கத்திலானது. நம் உலகம் மிகப்பெரிய செல்வமாக மதிப்பது சொர்க்கத்துல வெறும் காலடியில் இருக்கும் பொருளா இருந்தது. ஆனா அந்த மகிமையை மனம் புரிந்து கொள்ள முயன்ற போது ஏதோ ஒன்று இல்லை என நான் உணர்ந்தேன். எந்த ஒரு பரிசுத்த நகரத்திலும் மிக முக்கியமான கட்டடத்தை நான் தேடியேன், ஆனா அது அங்கே இல்ல. ஆலயம் அங்க. அப்போது நான் இன்னொரு இல்லாமே கவனிக்க, ஆகாயத்துல சூரியனோ சந்திரனோ இல்ல. அப்படி என்றால் அந்த பிரகாசமான ஒளி எங்கிருந்து வந்தது? அந்த ஒளி ஒவ்வொரு மூலையையும் எப்படி ஒளிர செய்தது? இரண்டு மர்மங்களுக்கும் பதில் ஒன்றே. அது மிகுந்த அதிர்வா இருந்தது. நகரத்தில் ஆலயம் எதுவும் இல்லை, ஏனெனில் கர்த்தராகிய தேவனும் ஆட்டுக்குட்டியும் அதன் ஆலயமாக இருக்கிறார்கள். இனி தேவனுக்கும் மனிதருக்கும் இடையில் எந்த கட்டணமும் தேவையில்லை, ஏனெனில் தேவன் தாமே அவர்களுடன் வாழ்வார். அந்த நகரத்திற்கு சூரியனோ சந்திரனோ தேவையில்லை, ஏனெனில் தேவனுடைய மகிமை அதை ஒளிரச் செய்தது. ஆட்டுக்குட்டி அதன் விளக்காக இருந்தார். அந்த ஒளி படைப்பிலிருந்து வரவில்லை, படைத்தவரிடமிருந்து வந்தது. நான் தேசங்கள் அந்த தெய்வீக ஒளியில நடக்கவும் பூமியின் அரசர்கள் தங்கள் மரியாதையை அந்த நகரத்துல கொண்டு வரவும் பார்த்தேன். அதன் வாசல்கள் ஒருபோதும் மூடப்படாது, ஏனெனில் அங்கே இருள் இல்ல, அங்கே இரவு இருக்காது. இந்த அளவில்லாத திறந்த தன்மை மற்றும் மகிமையின் நடுவிலும் ஒரு இறுதி நிபந்தனை, ஒரு நித்திய எல்லை இருந்தது. எல்லோரும் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது.
3: அதற்குள் எந்த அசுத்தமோ அருவறுப்பான செயல்களையோ பொய்யையும் செய்வோரும் ஒருபோதும் நுழைய முடியாது. ஆட்டுக்குட்டியின் ஜீவனின் புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களே மட்டும் நுழைய முடியும்.
0: அந்த தருணத்துல நான் இறுதி உண்மையை புரிஞ்சுகிட்டேன். புதிய எருசலேமின் அழகு அதன் தங்கத்திலோ ரத்தினங்களிலோ மட்டும் இல்ல, அதன் முழுமையான தூய்மையில தான் அது இருக்கிறது. தேவனுடைய பரிசுத்தம் வெறும் ஒரு விதி அல்ல, அது அந்த நித்திய இடத்துல சுவாசிக்கப்படும் காற்றே ஆகும். அத்தியாயம் 22, புதிய எருசலேம். எல்லாவற்றின் முடிவும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அது ஒரு புதிய தொடக்கமா இருந்தது. எதிர்பாராத விதமாக நான் ஒரு நதியை பார்த்தேன். அது ஜீவனின் நீர், படிகம் போல தெளிவாக தேவனும் ஆட்டுக்குட்டியும் அமர்ந்திருக்கும் சிங்காசனத்திலிருந்து பாய்ந்து வந்தது. ஆனால் அந்த நீர் வெறும் நீராக இல்லை என்று எனக்கு புரிந்தது. அது நித்திய ஜீவன், தூய்மையானது, எந்த களங்கமும் இல்லாதது. அது பிரபஞ்சத்தின் இதயத்திலிருந்து நேராக பாய்ந்தது. ஒவ்வொரு துளியிலையும் தேவனுடைய சாராம்சமே இருந்தது. பிறகு அதை விட அதிசயமான ஒன்றை நான் பார்த்தேன். நகரத்தின் பிரதான தெருவின் நடுவிலும் நதியின் இருபுறங்களிலும் ஜீவ விருட்சம் நின்றிருந்தது. அதே ஏதேன் தோட்டத்துல இருந்த மரம், ஆதாமும் ஏவாளும் தங்களது கீழ்ப்படியாமையால் எழுந்த மரம். பிரபஞ்சத்தை உருவாக்கியவர் அதை மீண்டும் அமைத்திருந்தார், எந்த நிழலும் எந்த அச்சமும் இல்லாம. ஆனா இதுல ஏதோ வித்தியாசம் இருந்தது. அது 12 விதமான பழங்களை தந்தது, ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒன்று. அதன் இலைகள் ஒரு புனித நோக்கத்திற்காக இருந்தன, ஜாதிகளின் குணமாக்கலுக்காக. மனித குலத்தின் பழமையான புண்ணு சொர்க்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டது, இறுதியாக மூடப்பட்டது. அதனுடன் அந்த புண்ணின் விளைவுகளும் மறைந்து விட்டன.
3: இனி சாபம் இருக்காது,
0: இனி வேதனை இல்ல, மரணம் இல்ல, பிரிவோ இல்ல. நகரத்தின் மையத்துல தேவனின் சிங்காசனம் நின்றது. தேவனுடைய ஊழியர்கள் எந்த மனிதரும் செய்ய முடியாதவரை செய்கிறார்கள். அவர்கள் தேவனின் முகத்தை பார்க்கிறார்கள். அவர்கள் தங்களது நெற்றியில் அவருடைய பெயரை சுமந்ததை நான் பார்த்தேன். அந்த சொந்தத்தின் அடையாளத்தை யாராலும் அளிக்க முடியாது. அங்க இரவு என்றே இல்லை. அவர்கள் சூரிய ஒளியையும் விளக்கு ஒளியையும் தேவையில்லை. ஆண்டவர் தாமே அவர்களுக்காக ஒளியாக இருந்தார். அவர்கள் அவருடன் என்றென்றும் ஆட்சி செய்தார்கள். அந்த தரிசனம் மிகவும் அதிர்வுபடுத்தியது. ஒரு கணம் அது உண்மையா இல்ல ஒரு மகத்தான கனவா என்று நான் சந்தேகித்தேன். அந்த நேரத்துல என்னை வழி நடத்திய தூதர் உறுதியா சொன்னார்,
3: இந்த வார்த்தைகள் நம்பிக்கைக்குரியதும் உண்மையானதும் ஆகும். தீர்க்க தரிசிகளின் ஆவிகளின் தேவனாகிய ஆண்டவர் தமது தூதரை அனுப்பி விரைவில் நடக்கவிருக்கும் நிகழ்வுகளை தமது ஊழியர்களுக்கு காண்பிக்க செய்தார்.
0: அந்த நேரத்துல எனக்குள் ஒரு வலிமையான குரல் இடிமுழக்கமா ஒலித்தது. அது கிறிஸ்துவின் குரலாகவே ஒலித்தது, மேலும் அறிவித்தது,
3: இதோ நான் விரைவில் வருகிறேன். இந்த புத்தகத்தின் தீர்க்கதரிசி வார்த்தைகளை காத்துக் கொள்ளும் ஒருவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்.
0: உணர்ச்சி என்ன ஆட்கொள்தல்லே. நான் யோவா இவை அனைத்தையும் பார்த்தும் கேட்டும் இருக்கிறேன். அதிக உணர்ச்சியில நான் தூதரின் காலடியில் விழுந்து அவரை வழிபட முயன்றேன். ஆனால் அவர் உடனே என்னை தடுத்தார் மற்றும் எச்சரித்தார்,
3: அப்படி செய்யாத, நானும் உன்னுடன் சேர்ந்து ஊழியம் செய்யும் ஒருவன், தேவனை மட்டுமே வழிபடு.
0: அவர் மேலும் கூறினார்,
3: இந்த புத்தகத்தின் தீர்க்கதரிசி வார்த்தைகளை மூடி வைக்காத, ஏனெனில் காலம் அருகில் உள்ளது.
0: பழைய கால தீர்க்கதரிசிகளை போல எதிர்காலத்திற்காக மறைத்து வைக்க வேண்டியவை அல்ல. இது உடனடியாக அறிவிக்க வேண்டிய அவசரமான செய்தி. ஆனா அந்த குரல் மீண்டும் பேசியது. அது சொன்னது என் எலும்புகளையும் உரைய வைத்தது. அந்த குரல் அறிவித்தது,
3: தவறாக செய்பவன் தொடர்ந்து தவறாக செய்யட்டும், அசுத்தமானவன் அசுத்தமாகவே இருக்கட்டும், நீதிமான் தொடர்ந்து நியாயமாக செய்யட்டும், பரிசுத்தர் தங்களை பரிசுத்தமாகவே வைத்துக் கொள்ளட்டும்.
0: இறுதி என்பது முடிவெடுக்க வேண்டிய நேரம் அல்ல, நாம் ஏற்கனவே யார் என்பதை உறுதிப்படுத்தும் தருணம் என்பதை நான் உணர்ந்தேன். விளைச்சல் நேரம் வந்துவிடும். ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்நாளில் விதைத்த விதையின் பழத்தை அறுவடை செய்வார்கள். தீர்ப்பு நாள் மனிதர்களை மாற்றுவதில்லை, அவர்கள் எப்போதும் யார் என்று வெளிப்படுத்தும். ஒவ்வொருவரும் என்றும் மாற்றம் இல்லாமல் நிலைத்து விடுவார்கள்.
3: பின்னர் அந்த குரல் இந்த தீர்ப்புக்கான காரணத்தை எனக்கு விளக்கியது. இதோ நான் விரைவில் வருகிறேன், என் வெகுமதியும் என்னுடன் இருக்கிறது, ஒவ்வொருவரும் அவர்கள் செய்த செயல்களுக்கு ஏற்ப நான் அவர்களுக்கு பலன் அளிப்பேன்.
0: இறுதியில அந்த குரல் தானாகியவர் யார் என்பதை வெளிப்படுத்தினார்.
3: நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆரம்பமும் முடிவும் ஆக இருக்கிறேன்.
0: கிரேக்க எழுத்து முறையில ஆல்பா என்பது முதல் எழுத்து, ஒமேகா என்பது கடைசி எழுத்து. கிறிஸ்து முழு இருப்பையும் உள்ளடக்கியார். பின்னர் அவரது குரல் மனிதர்களை இரண்டு குழுக்களாக பிரித்தது.
3: தங்கள் ஆடைகளை துவைக்கும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் வாழ்வின் மரத்தில் உரிமை பெற்றும் நகரத்திற்குள் நுழையவும் முடியும்.
0: பிறகு மற்றொரு குழு,
3: வெளியில் நாய்கள், மந்திரவாதிகள், பாலியல் ஒழுங்கின்மையுடையவர்கள், கொலைகாரர்கள், விக்கிரக ஆராதகர்கள் மற்றும் பொய்யை நேசித்து அதை செய்பவர்கள் அனைவரும் இருக்கிறார்கள்.
0: வாதிகள் கரும்பாட்டினால் சுத்திகரிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே திறந்திருந்தன. தேவனின் அன்பு வெளியே வாழ தேர்ந்தெடுத்தவர்கள் தாங்கள் தேர்ந்தெடுத்த இடத்திலேயே இருப்பாங்க. யார் பேசுகிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லாம இருக்க அவர் தன் முழு அதிகாரத்துடன் முன்னே வந்தார்.
3: நான் இயேசு, இந்த சாட்சியத்தை உங்களுக்கு வழங்க என் தூதன அனுப்பினேன். நான் தாவீதின் வேர் மற்றும் சந்ததி, பிரகாசமான காலை நட்சத்திரம்.
0: பிறகு ஒரு அதிசயமான நிகழ்வு நடந்தது. பரிசுத்த ஆவியும் தேவாலயமும் ஏங்கும் மணமகளாக ஒரே குரலில் வாரும் என்று சொன்னார்கள். அந்த ஒளி பரவியது. கேட்பவர் வாரும் என்று சொல்லட்டும், தாகமுள்ளவர் வாருங்கள், விரும்புபவர் யாரும் உயிரின் நீரை இலவசமாக எடுத்துக் கொள்ளட்டும். இது இறுதி அழைப்பு. எல்லோருக்கும் வழங்கப்பட்ட ஒரு பரிசு. எந்த விதமான நிபந்தனைகளும் இல்ல, விலை இல்ல, முன்பதிவும் இல்ல. தாகமுடன் மட்டும் வாருங்க. ஆனா அந்த அழைப்புடன் கூட மிக கடுமையான எச்சரிக்கையும் வந்தது, எல்லாவற்றிலும் மிக முக்கியமானது. இந்த தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகள்ல யாராவது சேர்த்தாலோ அல்லது குறைச்சாலோ அந்த நபருக்கு இதில் விவரிக்கப்பட்டுள்ள பேரழிவுகளை தேவன் வரவழைப்பார், அவருடைய பெயரை உயிரின் புத்தகத்திலிருந்து நீக்குவார் என்று சாட்சி சொல்லும்படி எனக்கு கட்டளையிடப்பட்டது. இந்த செய்தி பரிசுத்தமானதோ தொட முடியாததோ ஆகும். இது தேவனின் இறுதி வார்த்தை. மீண்டும் ஒரு முறை இயேசு தெளிவாக உறுதிப்படுத்தினார்,
3: நிச்சயமாக நான் விரைவில் வருகிறேன்.
0: என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து காத்திருப்பவர்களுக்காக நான் பதிலளித்தேன், ஆமென், ஆம் வாரும் கர்த்தராகிய இயேசுவே. தெரிவிப்பு முடிந்தது, கிருபை மட்டுமே மீதம் இருந்தது. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவருடனும் இருப்பதாக. ஆமா, நீங்கள் முடிவு அடைந்துள்ளீர்கள். பைபிளின் கடைசி புத்தகத்தின் கடைசி வசனத்தை மற்றும் நீங்கள் இப்போது ஒரு தனித்துவமான ஒன்றை பெற்றுள்ளீர்கள். வெளிப்படுத்தல் என்பது முழு வேதாகமத்திலையும், அதை வெறும் வாசிப்பவர்களுக்கு அல்லாம அதை வாசித்து கேட்டு இதயத்தில் மதிப்பிடுபவர்களுக்கு ஒரு சிறப்பு ஆசீர்வாதத்தை வாக்குறுதி அளிக்கும் ஒரே புத்தகம்.
3: இந்த தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகளை வாசிப்பவரும் கேட்பவர்களும் அதில் எழுதப்பட்டவற்றை காத்துக் கொள்பவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
0: முதற்கால கிறிஸ்தவர்கள் இந்த புத்தகத்தை மனப்பாணம் செய்தார்கள். ரோமா அவர்களை துன்புறுத்தும் போதே அவர்கள் இந்த புத்தகத்தை குகைகள்ல உரைத்தார்கள். அவர்கள் இதில் சக்தி இருக்கிறது என்பதை அறிவார்கள். அதாவது ஜெயிக்கவும், எல்லாம் இழந்தது போல தோன்றும் போது நிலைத்திருக்கவும் சக்தி. இப்போது நீங்களும் அதை அறிந்துள்ளீர்கள். இந்த ஆசீர்வாதத்தை உங்கள் அன்புக்குரியவர்களும் பெறும் வகையில் இந்த வீடியோவை அவர்களுடன் பகிருங்கள். நீங்க மனித வார்த்தைகள் அல்ல, விரைவில் நடக்க போகும் ஒரு உயிருள்ள தீர்க்க தரிசனத்தை கேட்டிருக்கீங்க. நேரம் போய் அறிகுறிகள் அதிகரித்து வருகின்றன. நாம் அனைவரும் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு உள்ளது. அதனாலதான் இந்த முழு புத்தகம், அதன் முத்திரைகள், கம்பிகள், தீர்ப்புகள் ஆகியவற்றுடன் உங்களை இந்த தருணத்திற்கு, இறுதி முடிவிற்கு கொண்டு வந்துள்ளது. ஏனெனில் இரண்டு வகையான மனிதர்கள் மட்டுமே உள்ளனர், புனித நகரமான புதிய எருசலேமில் உள்ளவர்கள் அல்லது அதற்கு வெளியே உள்ளவர்கள். ஆட்டுக்குட்டியுடன் இருக்கலாம் அல்லது அவருக்கு எதிராக இருக்கலாம். நடுவில் இடமில்லை, கதவு மூடப்படும். நீங்க எந்த பக்கத்தில் இருக்கிறீர்கள் என்று கருத்துகளில் எழுதுங்க. மேலும் நீங்கள் லைக் செய்தால் இந்த வீடியோ உலகம் முழுவதும் உள்ள மற்ற விசுவாசிகளிடம் சென்றடைய உதவும். இந்த செய்தியை ஆதரிப்பதன் மூலம் ஒரு வாழ்க்கை மாற்றப்படலாம். இந்த மாதிரியான அதிக முயற்சி மற்றும் அர்ப்பணிப்பு தேவைப்படும் உள்ளடக்கங்களை உருவாக்க நாம் தொடர உங்கள் ஆதரவு மிகவும் அவசியம். இப்போது இந்த புத்தகம் உங்கள் வாழ்கிறது. வாக்குறுதியான ஆசீர்வாதம் ஏற்கனவே உங்களுடையது. அதை பொக்கிஷமாக காக்கவும் பகிரவும் வாழவும், ஏனெனில் அவர் விரைவில் வருகிறார். எங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்க அனைவருடனும் இருப்பதாக. ஆமென். வெளிப்படுத்தல் என்பது உலக முடிவு பற்றியது மட்டும் அல்ல, இது மகிமையுடன் இயேசு கிறிஸ்துவின் இறுதி வெளிப்பாடு மற்றும் அவருடைய இரண்டாவது வருகை. ஆனா அந்த இயேசு யார் என்பதை உண்மையில் புரிந்து கொள்ள ராஜாவாகவும் நீதிபதியாகவும் வாளுடன் திரும்பி வருகிறவரை நீங்கள் இப்போது திரையில் காணும் யோவான் சுவிசேஷம் பற்றிய வீடியோவை பார்க்க வேண்டும். வெளிப்படுத்தல்ல அதிகாரத்துடனும் தீர்ப்புடனும் வருகிற இயேசுவும், யோவானில் உலகத்தின் பாவத்தை அகற்ற அன்புடன் வருகிற இயேசுவும் ஒரேவர் என்பதை காண்பீர்கள். யோவான் பூமியில் இயேசுவை பார்த்த கோணத்தை பார்க்காம வெளிப்படுத்தல முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்க. அதை முழுமையா புரிந்து கொள்ள இதுதான் குறைவான துண்டு, அதை நீங்கள் தவற விட விரும்ப மாட்டீர்கள்.

ஓ நாடுகளே, ஓ மக்களே, இந்த பூமியில் நடந்த ஒவ்வொரு உயிரும் எழுங்கள். தீர்ப்பின் நாள் வந்துவிட்டது. நேரம் அதன் கதவுகளை மூடிவிட்டது. மனமாறுவதற்கு இனி நாளை இல்லை. அனைவரும் படைப்பாளியின் முன் நின்று தங்களை எதிர்கொண்டு மாற்ற முடியாத நித்திய விதியை எதிர்கொள்ள வேண்டும். இங்கு பெருமை எதுவும் இல்லை. சொர்க்கம் அல்லது நரகம் மட்டுமே உள்ளது.

மக்களே, நீங்கள் அனைவரும் இப்போது விழித்தெழுந்து நில்லுங்கள். இதோ நான் பிறப்பிக்கும் இந்த முக்கியமான கட்டளையை உங்கள் செவி கொடுத்து கவனமாக கேளுங்கள். நாம் நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த உன்னதமான தருணம் இதோ இப்போது நம் கண்முன்னே வந்துவிட்டது. காலம் கனிந்துவிட்டது. விதியானது தன் கதவுகளை திறந்துவிட்டது. எனவே சற்றும் தாமதிக்காமல் முழு கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் எழுந்து நின்று நான் சொல்லப்போகும் ஒவ்வொரு வார்த்தையையும் உங்கள் இதயத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இது சாதாரணமான நேரம் அல்ல. இது ஒரு மாபெரும் மாற்றத்திற்கான தொடக்கம். உங்கள் உறக்கத்தை கலைந்து சோம்பலை நீக்கி ஒரு வீரனைப் போல நிமிர்ந்து நின்று என் ஆணையை ஏற்றுச் செயல்பட தயாராகும். இதோ அந்த வரலாற்று சிறப்பு.

ஓ, குற்றம் மூலம் செல்வம் சேர்த்தவர்களே, நீங்கள் தடை செய்யப்பட்ட பொருட்களில் கடத்தலில் ஈடுபடுகிறீர்கள். அடிமையை பரப்பி உயிர்களை அழிக்கிறீர்கள். தங்கம் மற்றும் அதிகாரம் பெறுவதற்காக நீங்கள் மற்றவர்களை மெதுவாக கொன்று கொண்டிருப்பதை அறிவீர்கள். இருந்தும் நீங்கள் தொடர்ந்தீர்கள். பணம் உங்கள் மனசாட்சியை மாற்றியது. நீங்கள் அழித்த உடைந்த ஆன்மாக்கள் இப்போது உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல எழுகின்றன. தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. நீங்கள் நரகத்தில் வீசப்பட்டுள்ளீர்கள்.

0: என்னிடமிருந்து விலகியிரு, நீ அசுத்தமானவனே.
1: ஓ சொகுசில் மூடப்பட்டு உள்ளே உறைந்தவரே, உனக்கு போதுமானதை விட அதிகம் இருந்தும் அதிகாரம் பெறுவதற்காக ஏழைகளை நசுக்கியாய். இந்த உண்மையை நீ மறந்துவிட்டாய். படைப்பாளியின் முன் அனைவரும் சமம். நீ அடக்கி வைத்த அழுகுரல்கள் இப்போது முடிவில்லாமல் எழுகின்றன. நீதி விழித்திருக்கிறது. நீங்கள் நரகத்தில் வீசப்பட்டுள்ளீர்கள்.

பிறரின் சுதந்திரத்தை திருடியவனே, நீ அவர்களின் உடலை கட்டி போட்டு குற்றமற்ற ஆன்மாக்களில் பயத்தை விதைத்து மனித உயிர்களை ஒரு பொருளாகவே பார்த்தாய். நீ இருளில் மறைந்திருந்தாலும் இருள் பாவத்தை மறைக்க முடியாது. உண்மை இப்படி வெளிப்படையாக நிற்கிறது. நீங்கள் நரகத்தில் வீசப்பட்டுள்ளீர்கள்.

ஓ செல்வம், மதுபானம், ஆசை, அழிவு ஆகியவற்றால் மயங்கியவனே. நீ அதனை சுதந்திரம் என்று அழைத்தாய். ஆனால் அது பொன்னால் பூசப்பட்ட சங்கிலிகள் மட்டுமே. இப்போது பரலோகத்தின் கதவுகள் மூடப்பட்டுள்ளன. உன் முன் எரியும் அகழ் மட்டுமே உள்ளது. மீண்டும் திரும்பும் வழி இல்லை. நீங்கள் நரகத்தில் வீசப்பட்டுள்ளீர்கள்.

ஓ, நீர் தீயில் நுழைந்தவர். அது உன் உயிரை எடுத்திருக்க கூடியது. பயம் உன் கண்களில் இருந்தது, ஆனால் நீ பின்னோக்கி செல்லவில்லை. நீங்கள் உங்கள் உயிர் மூச்சை விடவும், உங்கள் பாதுகாப்பை விடவும் பிறரின் உயிர்களை தேர்ந்தெடுத்தீர்கள். இப்போது தீர்ப்பின் இருக்கையின் முன் நீங்கள் பரலோகத்தில் வரவேற்கப்படுகிறீர்கள்.

ஓ காணப்பட வேண்டும் என்று நாடாமல் கொடுத்தவர் நீங்கள். பணக்காரர் அல்ல. இருப்பினும் உங்கள் இதயம் கருணையால் நிரம்பியது. பூமியின் எல்லா செல்வங்களையும் விட ஒவ்வொரு சிறிய நற்கருமமும் அதிகமாக பிரகாசிக்கிறது. கருணை வழியை திறந்துவிட்டது. நீங்கள் பரலோகத்தில் வரவேற்கப்படுகிறீர்கள்.

ஓ, நீங்கள் திரும்பி போகவில்லை. மரணம் அருகில் வந்தபோது நீங்கள் அபாயத்தை நோக்கி ஓடினீர்கள். மற்றவர்கள் ஓடிச் சென்ற போது நீங்கள் உங்கள் உயிரை வைத்தீர்கள். மற்றொருவரின் உயிருக்காக நீங்கள் காப்பாற்றிய அந்த உயிர் உங்கள் பெயரை நித்திய புத்தகத்தில் எழுதியுள்ளது. நீங்கள் பரலோகத்தில் வரவேற்கப்படுகிறீர்கள்.

ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் பெயர் வைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு செயலும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இனி எந்த காரணமும் இல்லை. நேரம் முடிவடைந்து விட்டது. இப்போது நித்திய தீர்ப்பே மட்டுமே உள்ளது. என்றும் நிலைக்கும் ஒளியில் பரலோகத்திற்குள் நுழையவோ அல்லது இருள் ஒருபோதும் குறையாத நரகத்தில் வீசப்படவோ இந்த தீர்ப்பு உங்களின் தேர்வுகளில் தான் உள்ளது. நீங்கள் தேர்வு செய்யும் ஒவ்வொரு செயலிலும், ஈவன் சிறிய செயல்களிலும் ஒரு கணம் நின்று யோசிக்கவும், சிந்திக்கவும், மாறவும், சிறந்த வாழ்க்கையை வாழ தேர்வு செய்யவும், நீங்கள் செய்தவற்றுக்காக வருத்தமின்றி வாழவும். இவ்வாறு இறுதி நாளில் நாம் மீண்டும் பரலோகத்தில் சந்திக்கலாம்.

0: பன்னெண்டு சேர்ச்சை வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரத்தை அது வந்து சொல்லி வச்சிருக்காரு. ஜெயம் கொள்ள வேண்டும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், அதில் வந்து நம்ம ஜெயம் கொண்டு போக வேண்டும். ஜெயம் கொண்டு ஜெயிச்சா தான் நான் பரலோகத்துக்கு போக முடியும். நான் ஊழியம் செஞ்சுட்டேன், கண் தெரியாமல் ஊழியம் செஞ்சுட்டேன், அதனால் பரலோகத்துக்கு போனால் போக முடியாது. ஆண்டு வார்த்தை கீழ்ப்படுத்த ஆண்டு சித்தத்தை செய்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஆண்டு கருத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் எனக்கு வர்ற பிரச்சனையில் நான் ஜெயம் கொள்ளணும். ஆண்டவரே, நான் ஜெயம் கொள்ளணும், இந்த கிருபை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டு கருத்தில் அர்ப்பணித்து உச்சவம் பண்ணுமா? ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு அந்த மன்னிக்க சுபாவத்தை கண்ணீரோடு கேட்கணும். கேட்டால் தான் தருவார், கேட்கட்ட தரமாட்டார், கேட்கணும். எனக்கு மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை தாங்கப்பா, என்னை எப்படியாவது மன்னிங்க, எனக்கு இந்த கிருபை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி ஆண்டு பாத்திர கண்ணீரோடு கேட்கணும். கர்த்தர் நம்மளே மாற்றுவார், கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.
1: நம் கேட்ட முதலாவது வார்த்தைக்காக யாராவது முன்பாக வந்து ஆண்டவரே எங்களுக்கு அந்த மன்னிப்பின் சுபாவத்தை தாரும் என்று சொல்லி எல்லாரும் தயவு செய்து கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, அந்த மன்னிக்கிற அன்பு எங்க உள்ளத்துல வர வேண்டும். ஆண்டவரே, அந்த மன்னிக்கிற அன்பை எனக்கும் எங்களுக்கும் தாரும் என்று சொல்லி ஒரு உங்கள் சார்பாக ஒரு முன்பாக ஜெபிக்கும் பொழுது நம் அனைவர் சார்பாக ஒரு ஜெபிக்கும் நீங்களும் ஜெபிக்கணும். தயவு செய்து கண்ணுகளை திறந்து பார்த்துட்டு இருக்காதீங்க, கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. கண்ணை கட்டுப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க. கண்ணை திறந்து பார்த்துட்டு இருக்காதீங்க, தயவு செய்து ஜெபத்தோடு ஆண்டவரை நோக்கி பாருங்க.
2: ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்பா உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த நாளிலும் ஆண்டவரே என்னை கரங்கள் அர்ப்பணிக்கிறப்பா, தயவாய எனக்கு மன்னிக்கக்கூடிய சுவாபத்தை எனக்கு தர வேண்டுமாய், சமூகத்துல கெஞ்சி கேட்கிறப்பா. நீங்க வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராகி நீர் ஆண்டவரே எல்லாரையும் மன்னிச்சிங்கப்பா. அந்த போர் சேவர்கள் முழுவதும் கூடி வர செய்து அப்பா அவங்களை அடித்தபோது நீங்க அவர்கள மன்னிச்சிங்கப்பா. ஆனா பாவியாகி நான் யாரையும் மன்னிக்கிறது இல்லப்பா. நான் பேசுறதான் பெருசுன்னு பேசுறது தகப்பனே, தயவாய் என்னை மன்னித்தள்ள வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறேன்ப்பா. அப்பா, நீங்க என்னுடைய பாவங்களை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் நான் எப்படி இந்த பூவில நான் வாழ முடியும் இயேசுப்பா? அதை நான் மறந்து அப்பா நான் யாரையும் மன்னிக்காமல் அவர்களை வேறுக்கு குடிவளாய் இருக்கிறேன் இயேசுப்பா. தயவாய் என்னை மன்னிச்சிருங்க, உம்முடைய அடிச்சு விடுகளை பின்பற்றி நடக்கக்கூடியவளாய் என்னை மாற்றுங்க இயேசுப்பா. நீங்க எல்லாம் மாதிரி வைத்து போனீங்கப்பா, உம்மை போல என்னை மாற்றுங்க. இனி வரும் நாட்கள் நான் எல்லாரையும் மன்னித்து எல்லாரையும் நேசித்து வாழக்கூடியவளாய் என்னை மாற்றுங்க தகப்பனே. இந்த நாளிலும் என்னை உம்முடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறேன், என்னை அப்படியே மாற்றுங்க, பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. நீங்க விதமாய் செய்யறதான கிருபைக்காய் நன்றி செலுத்துறப்பா. எங்க இயேசுப்பா நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன், ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே.
1: இப்பொழுது ஒரு பாடலை நாம் கேட்போம்.

தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இப்பொழுது உடைய வார்த்தைகளை நாங்கள் மீண்டும் தியானம் செய்யும் பொழுது எங்களோடு கூட ஆவியன் பேசுங்க. இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு இடைப்படுங்க அப்பா. இந்த வேத வார்த்தைகள் இந்த பிள்ளை எல்லாருக்கும் எனக்கும் எங்களுக்கும் பிரயோஜனமாயிருக்க உதவி செய்யுங்க. இது குரதமாக எலும்பர பொல்லாத ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்திலே கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் உண்டுகிறோம் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையடைவதாக. இரண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தையை நாம் தியானம் செய்கிறோம். பரிசுத்த லூக்காஸ் விசேஷம் 23 அதிகாரம் 43 வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். லூக்காஸ் விசேஷம் 23 அதிகாரம் 43 வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று. மீண்டும் எல்லாம் சத்தம் வாசிக்கலாம் எடுத்துட்டீங்களா? லூக்காஸ் விசேஷம் 23 அதிகாரம் 43 வசனத்தை மீண்டும் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். நாம் அடிக்கடி

இயேசு கிறிஸ்துவை சிலையில் அறையும் பொழுது அவருக்கு அருகே மற்ற ரெண்டு குற்றவாளிகளையும் அவர்கள் சிலுவையில் அறைந்ததாக நாம் பார்க்கின்றோம். அதிலே ஒருவன் இயேசு கிறிஸ்துவை அவன் இகழ்ந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் சொல்கிறான், நீர் தேவனுடைய குமாரனே, ஆனால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள், நாம் ஏன் இப்படி கஷ்டப்பட வேண்டும் என்று ஒருவன் சொல்கிறான். இன்னொருவன் தன்னை உணர்ந்தவனாக ஆண்டவர் சமூகத்திலே, ஆண்டவரே, நீர் ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியனை நினைத்தரலும் என்று அவன் ஜெபித்ததாக இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி அவன் ஜெபித்த பொழுதுதான், ஆண்டவர் நோக்கி கூப்பிட்ட பொழுதுதான், இங்கு கர்த்தர் அந்த மனிதனை பார்த்து அவர் சொல்கிறார், பாருங்க, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு என்னுடன் கூட பரதேசிலே இருப்பாய். அப்ப இந்த பரதேசி என்பதை குறித்தான் நம்ம ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகின்றோம். இந்த கல்லன், பொதுவாக அவனை நல்ல கல்லன் என்று அழைக்கிறோம். இப்ப கல்லன்ல நல்ல கல்லன் கெட்ட கல்லன் என்று அல்ல, இல்லையா? திருடர்ல நல்ல திருடன் கெட்ட திருடன் என்று அல்ல. அவன் ஒரு குற்றவாளி, சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். ஆனால் இந்த இடத்திலே அவன் அவ்வளோ நாட்கள் ஒருவேளை திருடனாக வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் கடைசி நேரத்தில் அவன் தன்னை உணர்ந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, அவன் அருகே இருந்த தன்னுடைய கூட இருந்த அவனுடைய நண்பனை, மற்ற குற்றவாளியை அவன் கடிந்து கொண்டு, ஏன் இப்படிலாம் சொல்ற, நாம வந்து செய்த தப்பிதத்திற்கு ஏற்ற தண்டனை அடைந்திருக்கிறான், ஆனா இவரோ ஒன்றுமே செய்யவில்லை, தகாத எதுவும் செய்யவில்லையே என்று அவன் அவனை கடிந்து கொண்டுதான் சொல்றான், ஆண்டவரே, நீ நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தான். அப்பதான் அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றான், நீ என்னோட கூட இன்றைக்கே எங்க பரதேசிலே. பரதேசி என்பது பரலோகத்திலே, அது பரலோகத்துக்கு செல்வதற்கு முன்பதாக இருக்கின்ற ஒரு பகுதி. ஆகவே இந்த பரதீசு, பேரடைஸ் அப்படின்னு சொல்றோம், அந்த பரதீசு இந்த இடத்திற்கு இன்றைக்கே என்னோடு கூட இருப்பான் என்று இயேசு அந்த மனிதனுக்கு வாக்கு கொடுத்தார். இந்த பரதீசு குறித்து இன்னும் இரண்டு இடங்களிலே இன்னும் நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் இரண்டாவது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் விசேஷம் இரண்டாம் அதிகாரம் எடுத்து பாருங்க, ஏழாவது வசனம். வெளிப்படுத்தல் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்க, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவரிச்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. அப்ப பரதீசு, ஜெயம் கொள்கிறவர்களுக்கு தேவன் வாக்கு பண்ணின ஒரு இடத்தை குறித்தும், அங்கிருக்கிற ஜீவவிருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றும் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல பரதீசு என்ற அந்த வார்த்தை குறிக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டு கொரிந்தியர் புஸ்தகத்தை வாசித்து பார்த்தோம்னா, ரெண்டு கொரிந்தியர் புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் பவுலடிகள் சொன்ன ஒரு காரியத்தை நாம் இங்க பார்க்கிறோம். ரெண்டு கொரிந்தியர் புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனமும் மூன்றாவது வசனமும் ஒரு காரியத்தை நமக்கு சுட்டி காண்புகிறது. வாசிக்கலாம், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்திற்கு முன்னே மூன்றாம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறமே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். பவுல் சொல்கிறார், மூன்றாம் வானம் வரைக்கும் ஒரு மனிதன் எடுக்கப்பட்டான். அவர் தன்னை குறித்து அவர் சொல்கிறார், சொல்லிட்டு சொல்றார், பாருங்க, அந்த மனுஷன் பரதேசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கேட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அடுத்து சொல்றார், சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அப்ப அது அவரை குறித்து சொல்கிறார். அப்ப இந்த ரெண்டு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க ஒரு காரியத்தை வைத்து நாம் ஒரு யூகிக்க முடிகிறது. மூன்றாம் வானம், இந்த மூன்றாம் வானத்தில் ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதிக்கு என்ன பேரு, என்ன பேரு போட்டிருக்கு, பரதேசு. அப்ப அந்த பரதேசிற்குள்ளே, பரலோகம் என்று போடப்படல, என்ன போட்டிருக்காங்க, பரதேசு என்று போடப்பட்டிருக்குது. அப்ப அந்த பகுதிக்கு தான் இந்த தன்னை உணர்ந்த அந்த கல்லன் என்று அழைக்கப்படும் குற்றவாளி, அவன் மன்னிப்பை பெற்று, இன்றே என்னோடு கூட நீ வான் வீட்டில் இருப்பாய், பரதேசில் இருப்பாய் என்று இயேசு சொன்னதை நம்ம கேட்டோம். தூங்காங்க கவனிங்க,

0: தூங்கக்கூடாது. நல்லா கொஞ்சம் வெளியே போய் கொஞ்சத்து கொஞ்சம் தண்ணி எடுத்து ஃப்ரெஷ்ஷாக, பயில தண்ணி இருக்குது கொஞ்சம் நல்லா எடுத்து ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் முகத்தை கண்ணெல்லாம் கழுவிட்டு வந்து உட்காருங்க. ரொம்ப நேரம் பிரசங்கம் இல்லை, எல்லாம் சுருக்க சுருமாக முடிச்சு மூணு மூணுகளுக்குள் கூட்டம் முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் ஓகே இங்கே உட்காந்து தூங்கி வலிஞ்சிங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. தூக்கம் வந்தால் கீழே போய் முகத்தை கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக மேலே வந்து உட்காரு, தூங்கிட்டு இருக்காங்க, தயவுசெய்து தூங்காதீங்க. அப்போ இங்கே என்ன பட்டு, அப்போ இதில் என்ன எழுதப்பட்டிருக்குதுன்னா, நம்ம இன்றைக்கு பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னே மூன்றாம் பானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான் சொல்லிட்டு மூன்றாம் வசனம் சொல்றான். அந்த மனுஷன் எங்க போனான்னு போட்டிருக்கு, பரதீசுக்குள்ளே அவன் எடுக்கப்பட்டான். அன்பானவர்களே, இன்றைக்கு அந்த பரதீசத்துக்குள்ளே நாம் செல்ல வேண்டும் என்றால், அந்த பரலோகத்தின் ஒரு பகுதியாக இருக்கிற அந்த பரதேசத்துக்குள்ளே நீங்களும் நானும் செல்ல வேண்டும் என்றால், அங்கே ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படியாப்பட்ட மனிதன் அவன்? கிறிஸ்துவுக்கு குள்ளான மனிதன். அல்லேலூயா சொல்லாமா? நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்தால் அந்த பரதேசத்துக்குள்ளே போக முடியாது. எப்படி இருக்கணுமா? கிறிஸ்துவுக்குள்ளான மனுஷன். அவன் அந்த குற்றவாளி கள்ளன் கடைசி டைமில் மனம் திருந்திட்டானே, நான் கடைசி டைமில் ஆண்டுக்குள்ளே வந்துடலான்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. கடைசி நேரத்தில் நினைவிலிருந்து போகலாம் சிலருக்கு, சிலருக்கு பேச்சு வராது, சொல்வது புரியாது, என்ன போய் சொன்னால் அவங்களால் விளங்காது. எவ்வளோ பேர் மரணத்தை நம்ம கண்கூடாக பார்க்குறோம், கூட இருந்து பார்க்குறோம், எல்லாருக்கும் தெரியும். உங்கள் உறவினர்கள், உங்கள் நண்பர்கள் மரிக்கும் போது நீ கூட இருந்து பார்த்துருப்பீங்க, சொல்வது விளங்காது, ஞாபக சக்தி இருக்காது, என்னென்றே புரியாது. கடைசி நேரத்தில் ஒருவன் இயேசு கிறிஸ்துவிடம் வர முடியாது. இன்றைக்கு தான் ரட்சணை நாள். இங்கே போட்டிருக்கு, யார் அந்த பரதேசத்துக்குள் போனால், பவுல் தன்னை குறித்து சொல்கிறார், கிறிஸ்துக்கு கிறிஸ்துக்குள்ளான ஒரு மனிதனை அறிவேன். அவன் மூன்றாம் வான வரைக்கும் என்ன பண்றது, மூன்றாம் வான வரைக்கும் அவன் எடுக்கப்பட்டான். அதே சொல்லிட்டு அந்த மூன்றாம் வானத்துக்கு சொல்லும்போது சொல்றாரு, அந்த மனுஷன் என்ன செஞ்சான், பரதீசருக்குள்ளே எடுக்கப்பட்டான். அப்ப அந்த பரதீசம் எங்க இருக்கிறது? அந்த மூன்றாம் வானத்துக்குள்ளே இருக்கிறது. பரலோகத்திற்கு போகிற அந்த பகுதியிலே அது இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட மேலான இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால், அதற்கு ஒரு கண்டிஷன், அது எப்படி இருக்கணும், நம்ம கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கணும். கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிற ஒன்றும் செய்ய முடியாது. நல்லா நினைச்சு பாருங்க, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் வீட்டுக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அப்ப வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் வீட்டுக்குள்ள வெளியே இருக்கிறவங்களுக்கு சத்தம் கேட்கும். இங்க இருக்கிற அந்த பிரசன்னத்தை அவங்களால என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது. ஆகவே தான் அன்பானவர்களே, இன்றைக்கு நம்ம ஆண்டவரை கேட்கணும், இந்த வருஷம் ஒரு புதிய சிந்தனை, நான் கிறிஸ்துக்குள்ளா இருக்கணும். அதனால தான் 2 கொரிந்தியர் 5 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 17 வசனத்தில் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கலாமா? ஒருவன் கிறிஸ்துக்குள்ள எப்படி இருக்கிறானா, புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் பாருங்க. அப்ப கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கணும், வாழ்க்கை என்ன ஆயிடணும், என்ன ஆகணும், புதிதாக மாறணும். எல்லாம் பாருங்க, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான், எப்படி இருக்கிறான், புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம். அந்த மனிதன் கிறிஸ்துவுக்குள்ள வந்தான், அந்த கல்லன் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் போய் அவன் வந்து சிலுவையில் இறங்கி போய் அவன் திருடனா மாறினான் என்று இல்லை, அவன் மரித்தான். அப்ப எதை குறிக்கிறது, ஒரு மனிதன் கிறிஸ்துக்குள் வந்தவன் இந்த உலகத்திற்கு அவன் மறிக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம எவ்வளவு பேர் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம், நீங்க ஆண்டுக்குள்ள வந்துட்டாருங்க, இவர் அண்ணாச்சி ஆண்டுக்குள்ள வந்துட்டாரு சொல்றாங்களா, அண்ணாச்சி ஆண்டுக்குள்ள வந்துட்டாரு, இந்த அக்கா ஆண்டுக்குள்ள வந்துட்டாங்க, அதான் அந்த பாப்பா ஆண்டுக்குள்ள வந்துருச்சு, ஐயோ பாருங்க ரொம்ப எப்படி ஆண்டுக்குள்ள வந்து, எப்படி ஆண்டுக்குள்ள இருக்கிறாங்க பாருங்க, ட்ரெஸ் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க, எப்படி இருக்கிறாங்க பாருங்க சொல்றோம், பாரு எப்படி இருக்காங்க பாரு ஆண்டுக்குள்ள வந்து, நம்ம அதை வைத்து இடப்படுறோம். ஆனா இங்க சொல்றாரு, ஒரு மனிதன் கிறிஸ்துக்குள் இருந்தால் எப்படி இருக்கிறாங்க, பொது வாழ்க்கை பழைய வாழ்க்கை மாறும். எங்க நம்ம வாழ்க்கை பழைய வாழ்க்கை மாறலையே, அப்படியே தான் இருக்கணும். பழைய வாழ்க்கை மாறல, புது வாழ்க்கை வரல. இன்னைக்கு நம்ம கேட்கணும், ஆண்டவரே அந்த பரதேசுக்குள்ள அந்த மனிதன் எடுக்கப்பட்டான், நீங்களும் நானும் பரதேசுக்குள்ள போகணும்னா இங்க நமக்கு யாரு, பால் நமக்கு ஒரு மாதிரி, பவுல் நமக்கு ஒரு மாதிரி. பாருங்க அவர் அங்க போனாருன்னு போடப்பட்டிருக்கு, அவர் நான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்ல என்ன சொல்றார், கிறிஸ்துக்கு குள்ளான ஒரு மனிதன் அறிவே. நீங்களும் நான் கிறிஸ்துக்குள்ளான இருக்க வாழ்க்கை வரணும். கிறிஸ்தவர்லாம் இல்ல, கிறிஸ்துவில் நாம் வாழ வேண்டும். அல்லையிலே சொல்லாமா, கிறிஸ்துவ பேர் தெரிவித்திருக்கிறதுனால ஒன்றும் அல்ல, அவன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். அப்ப நம்ம இன்றைக்கு யோசனை பண்ண, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கோமா, நம்ம வாழ்க்கை பழைய வாழ்க்கை மாறி இருக்குதா, சிந்திச்சு பாருங்க. ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் கலாத்தியர் புஸ்தகத்துல வாசித்து பாத்தீங்கன்னா 6வது அதிகாரம் எடுத்து பாருங்க, கலாத்தியர் புஸ்தகம் 6 15-16 ஒரு காரியம் சொல்லுது பாருங்க. கிறிஸ்து இயேசுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமல் ஒன்றுமில்லை. எது? புது சிருஷ்டியே காரியம், புதுசா மாறணும் சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்த வசனம், இந்த பிரமாணத்தின்படி நடந்து கொள்கிறவர்கள் எவர்களோ. இந்த புது பிரமாணம், என்ன பிரமாணம் சொல்லுங்க, என்ன புது பிரமாணம் எது? எது? புது சிருஷ்டியே காரியம். ஆண்டவரே கேட்கலாமா, புதுசா நான் மாறணும் ஆண்டவரே, என்ன மாற்றுங்கப்பா. நம்ம அப்படி அதுக்கு தான் நம்ம போறோம், பழைய வாழ்க்கையில தான் இருக்கிறோம். ட்ரெஸ் புதுசா மாறி இருக்குது, நம்முடைய வாழ்க்கை மாறலையே, நம்ம பேச்சு மாறலையே, நம்ம சிந்தை மாறலையே, செயல் மாறலையே. நம்ம இன்னைக்கு கர்த்தட்டு கேட்கணும், நான் புது சிருஷ்டியா மாற, என்னை மாற்று ஆண்டவரே. கிறிஸ்துக்குள்ள இருக்க எப்படி இருக்கிறானா, அதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவங்க 14 எங்க எடுக்கப்பட்டான்? அவன் 3 வரைக்கும் எடுக்கப்பட்டான். அப்புறம் எங்க எடுக்கப்பட்டான்? அங்க இருக்க பரதீசுக்குள்ள அவன் எடுக்கப்பட்டான். அந்த கல்லன் தன் உணர்ந்த கல்லனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, இன்றைக்கு என்னோடு கூட நீ அந்த பரதீசு பாத்தீங்களா, அங்க நீங்க போகணும், நம்ம எல்லாரும் போகணும். அப்படின்னா அதற்கு கிறிஸ்துக்குள்ளானவர்களாய் நாம் மாற வேண்டும். இதுதான் பவுல் சபைக்கு சொல்லும்போது சொல்றாரு. பாருங்க, எபேசியர் புஸ்தகத்தை 4 வாசித்து பாத்தீங்கன்னா, எபேசியர் புஸ்தகம் 4:22-23-24 எல்லாம் சேர்ந்து இந்த வசனத்தை சப்தமா வாசிக்கலாம். எபேசியர் புஸ்தகம் 4:22-23-24 அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய சதவாசிக்கலாமா, மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனசரை நீங்கள் என்ன செய்யணுமா, கலைந்து போட்டு. அந்த மனுஷன் பழைய வாழ்க்கை, அது என்ன பேர் போட்டிருக்கு, கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள். தரித்து கொண்டீங்கன்னு சொல்ல, தரித்து கொள்ளுங்கள். நாம தான் கேட்கணும், புது மனுஷனை நான் தரிச்சு, என் வாழ்க்கை புதுசா மாறணும், எனக்குள்ள புதிய பாருங்க, உங்க உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ள, பழைய ஆவி இல்ல. பாருங்க, பழைய ஆவி தான், பழைய வாழ்க்கை பழையது, எல்லாம் மாறின மாதிரி தெரியலையே. அப்ப நம்ம கேட்கணும், கிறிஸ்துக்குள்ளாக நாங்க மாறணும் ஆண்டவர், கிறிஸ்துக்குள்ளாக வரணும். யாருக்கு பரதேசி, சிந்திச்சு பாருங்க, எல்லாருக்கும் பரதேசி இல்ல. அந்த கல்லாம் கடைசியில மனம் திரும்பிட்டாங்க, அவன் ஞானசன் எடுத்தாங்களா, என்னங்க, நான் கடைசியில மனம் திரும்ப, நான் கடைசியில ஆண்டவருக்குள்ள வந்துடுறேங்க, நான் அப்படி இருக்கிறேங்க, எப்படி இருக்கிறேங்க, கடைசியில பேச்சு வராது, நாக்கு வராது, ஒண்ணுமே செய்ய முடியாது. சில நாட்கள் முன்பு ஒரு இல்லத்துக்கு போகும்பொழுது ஒரு சகோதரன் சொன்னாரு, என்னுடைய சகோதரி திருமணம் பண்ணி போன இடத்துல என்னுடைய அவங்களுடைய மாமியார் துவக்கத்துல ஒரு கடின குணமுள்ளவர்களாக அவங்க இருந்தாங்க, ஆனா போக போக போக என் தங்கை அவங்க புரிந்து கொண்டாங்க. அப்போ உண்மையா இருக்கிறவங்க யாரு, வேஷம் போடுறவங்க யாருன்னு சொல்லி எங்களுடைய அந்த என் தங்கையுடைய மாமியார் வந்து அவங்களை விளங்கிட்டாங்க. கடைசியில் அவங்க சொன்னாங்க, இறக்க போற நேரம் வந்து போவோம் சொன்னாங்க, வந்து ஐயோ நீ இவ்வளோ அன்புள்ளவோன்னு சொல்லி எனக்கு தெரியலம்மா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுடைய நாக்கு விழுந்துருச்சு, பேச முடியல. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, தன்னுடைய எல்லா காரியத்தையும் என்னோட மருமகளுக்கு கொடுங்கன்னு சொல்ல வராங்க, ஆனா என்ன செய்ய முடியல, அவங்களால பேச முடியல, மற்றவர்களுக்கு அது விளங்கல, அப்படியே மறித்து போயிட்டாங்க. கடைசியில வந்து ஒரு மனுஷன் மனம் திரும்ப முடியாது. 2 Corinthians 6:2 இன்றைக்கே ரட்சணை, இன்னைக்குதான் பழைய. அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கணும், பழைய மனுஷன் என்ன விட்டு சொல்லுங்க, பழைய மனுஷன் என்ன விட்டு வெளியே போற, என்ன வேணும், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு புது மனுஷன் நான் தரிச்சுக்கணும் ஆண்டவரே, ஒரு புதிய வாழ்க்கை வரணும், நான் அப்படி இருந்த வண்ணமா இருப்பதல்ல ஆண்டவரே, இனிய வாழ்க்கை மாறலையே, பேச்சு மாறலையே, சிந்தனை செயல் மாறலையே, நான் அப்படியே டோட்டலா அப்படித்தானே இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம அதை கேட்கணும். அப்ப அந்த 2 வார்த்தையிலிருந்து நாம் அறிந்து கொள்ற ஒரு காரியம் என்ன, புதிதான ஆவி உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். அதுக்கு அப்புறம் இந்த கல்லாவை இறந்துட்டு அவ்வளவுதான். அது எதை குறிக்கிறது, ஒரு மனிதன் இந்த உலகத்திற்கு அவன் இறக்க வேண்டும். அதுக்கப்புறம் அவன் பழைய வாழ்க்கையில் அவன் அதை இறந்துட்டானே. இன்றைக்கு நாம பழைய காரியத்துக்கு என்ன செய்யணும், இறந்து போகணும், மரிக்கணும். ஆண்டவரே கேட்கலாமா, ஆண்டவரே நானும் பரதேசுக்குள்ள வரணும், நான் கிறிஸ்துக்குள்ளானவனா மாறணும். அப்புறம் என்ன அர்த்தம், என் பழைய சுபாவம், பழைய வாழ்க்கை, பழைய காரியம் எல்லாமே எங்களை விட்டு என்ன செய்யணும், எல்லாமே எங்களை விட்டு போகணும், ஒரு புது வாழ்க்கை தாரும் என்று சொல்லி நம்ம கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா. எல்லாரும் அர்ப்பணம் செய்வோம், ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணுங்கப்பா. நாங்களும் அந்த கிறிஸ்துக்குள்ளாகி அந்த பரதீசுகள் வந்த பவுலை போகல நாங்களும் வரணும் ஆண்டவரே. அப்பதான் ஆண்டவர் ஜெயம் கொள்ளும் பொழுது நமக்கு அன்றாடம் வருகிற பாவ சோதனைகள், பிரச்சனை, உபத்திரம் இல்லாம இருக்குமா, கஷ்டம் இல்லாம இருக்குமா, பிரச்சனை இல்லாம இருக்குமா, போராட்டம் இல்லாம இருக்குமா, இதெல்லாம் என்ன செய்யணும், அனுதினம் என்ன செய்யணும், நம்ம ஜெயம் கொள்ள வேண்டும். ஜெயம் கொள்கிறவன் எவனும் அவனுக்கு என்ன செய்வாரா, தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற அந்த ஜீவரட்சத்தின், சொல்லுங்க, அந்த ஜீவரட்சத்தின் கனியை தான் ஒரு நாள் ஆண்டவர் மறைச்சு வச்சார். எங்க மறைச்சு வச்சாரு, ஆதாம் ஏவாளுக்கு மறைச்சு வச்சார். ஏன்னா அவங்க வந்து ஆண்டவர் கட்டளை மீறின பிறகு எங்களா போய் இந்த கனியை பறிச்சு சாப்பிட்டு எண்டெண்டுக்கு உயிரோடு இருந்துருவாங்களோன்னு சொல்லி என்ன செஞ்சாரு, இப்ப இந்த கனியை செய்யறாரு, அந்த மரத்தை மறைச்சு வைக்கிறார். ஆனா ஒரு மனுஷன் அனுதின வாழ்க்கையில வருகிற பாவம், பிரச்சனை, சோறு எல்லாற்றையும் போராட்டம் ஜெயிச்சு அவன் போகும் பொழுது அந்த பரதேசுக்குள் போறது மாத்திரம் அங்க இருக்க என்ன கொடுக்கிறார் நமக்கு, ஒரு புதிய வாழ்க்கையை தருகிறார், ஜீவரட்சத்தின் கனியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா சொல்லாமா? ஆகவே இன்றைக்கு அனுசமூகத்தில் ஆண்டவரே நான் கிறிஸ்துக்குள்ளா வரணும், கிறிஸ்தவனா இருந்த பிரயோஜனம் இல்ல, ஊழியக்காரன் பிரயோஜனம் இல்ல, கிறிஸ்துக்குள்ள நான் இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தாரும் என்று அர்ப்பணித்து நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? யாராவது முன்பா வந்து அதற்காக கருத்த பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. அது பிறகு பேர் சொல்லுவாங்க, யார் பேர் சொல்றாங்களோ வந்து நீங்க பாடல பாடலாம்.
1: துதிக்கிறோமாப்பா, நீங்க கொடுத்த இரண்டாம் வார்த்தைக்காய் கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆம் தகப்பனே, நாங்கள் வெறுமனையா இருக்கிறது பிரயோஜனம் இல்லப்பா. ஆம் தகப்பனே, மக்கள் நாங்கள் வாழ வேண்டும், எங்களை மன்னித்தருளும்படியா, என்னை மன்னித்தருளும்படியா பார்த்து நோக்கிஞ்சு ஜபிக்கிறோமாப்பா. இவ்வளவு நாள் நாங்கள் வெறுமையா இருந்துட்டேப்பா, தகப்பனே தயவா என்னை மன்னித்தருளும்படியா பார்த்து நோக்கிஞ்சு ஜபிக்கிறோமாப்பா. ஆம் தகப்பனே, நாங்க நிம்மளமையாய் மாற்றுங்க, மாற்றுங்கப்பா மக்குள், மாற்றுங்கப்பா. புதிய ஆண்டவரே, பழைய மனிதனை களைந்து போட்ட ஆண்டவரே, புதிய ஆவி ஆண்டவரே பெற்றுக்கொள்ள கிருபை தரும்படியாய் பார்த்து நோக்கிஞ்சு ஜபிக்கிறோமப்பா. இயேசுவே எனக்கு இறங்குங்க, எங்களுக்கு இறங்கும்படியாய் பார்த்து நோக்கிஞ்சு ஜபிக்கிறோமப்பா. எப்பொழுதும் மக்குள் வாழக்கூடிய கிருபை தரும்படியாய் பார்த்து நோக்கிஞ்சு ஜபிக்கிறோமப்பா. ஆம் தகப்பனே, உம்மை போல வாழக்கூடிய கிருபை தரும்படியாய் பார்த்து நோக்கிஞ்சு ஜபிக்கிறோமப்பா. இயேசுவே இறங்குங்க, இறங்குங்கப்பா. ஆம் தகப்பனே, அபரபரிப்பா இயேசுவே இறங்கும்படியாய் பார்த்து நோக்கிஞ்சு ஜபிக்கிறோமப்பா. அவளை போல அல்லப்பா, உம்மை போல நீ மாற்றும்படியாய் பார்த்து நோக்கிஞ்சு ஜபிக்கிறோமப்பா. உம்மை போல மாற்றுங்க, நீ மாற்றுங்க, எங்களை மாற்றும்படியாய் பார்த்து நோக்கிஞ்சு ஜபிக்கிறோமப்பா. புது சிருஷ்டியாய் நீ மாற்றுங்க, மக்குள்ளாய நீ மாற்றுங்கப்பா. புதியாவி தரித்து கொள்ளபடி கிருபை தரும்படியாய் பார்த்து நோக்கிஞ்சு ஜபிக்கிறேன் செப்பா. சகன வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க செப்பா. அப்படியா நீங்க செய்ய போற கிருபைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக நமகிமையா முக்கிய செலுத்துறோம் அப்பா. இயேசு கிறிஸ்து மூலம் ஜபிக்கிறது நல்ல பிதாவே.
2: இப்பொழுது சௌதரி எஸ்தர் மேகலா அவர்கள் வந்து பாடலை பாடுவார்கள்.

0: அடுத்ததாக மூன்றாவது வார்த்தையை நாம் தியானம் செய்ய போகிறோம். அக்காவர்கள் மூன்றாவது வார்த்தையை கொண்டு வருவார்.
1: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் விழுந்த மூன்றாவது வார்த்தை, தன் தாயை பார்த்து சீசன் கையில் கோப்பு கொடுத்து அதோ உன் தாய் என்று சொன்னார். நமக்கும் தேவனுக்கு எவ்வளோ மாற்றிட்டு பாருங்க. நம்ம கொடுத்த நாட்களில் தாய் தகப்பெல்லாம் எவ்வளோ கடன் பண்ணியிருக்கோமா? நாங்களாம் கடன் பண்ணாமல் போயிட்டோம். இனிமேல் உள்ளவங்களாவது தாய் தகப்பனை கடன் பண்ணணும். யோவான் சுவிசேஷம் 19 அதிகாரம் 25-27 வரைக்கும் வாசிப்போம்.
2: இயேசுவின் சிலுவை அருகே
1: அவருடைய தாயும்
2: அவருடைய தாயின் சகோதரி கிளியோப்பா மரியாளும் மக்தலேனா மரியாளும்
1: நின்று கொண்டிருந்தார்கள்.
2: அப்பொழுது இயேசு
1: தம்முடைய தாயையும்
2: அருகே நின்ற
1: தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு
2: தம்முடைய தாயை நோக்கி
1: ஸ்திரீயே
2: அதோ உன் மகன் என்றார்.
1: பின்பு
2: அந்த சீஷனை நோக்கி
1: அதோ உன் தாய் என்றார்.
2: அந்நேரம் முதல்
1: அந்த சீசன்
2: அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். பார்த்தீங்களா பிரியமானவர்களே, எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. இனிமேல் வர்ற பிள்ளைகள், வர்ற அம்மா அப்பா இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் என்ன செய்யணும்? அம்மா அப்பாவை நம்ம வந்து சின்ன சின்ன அன்பு குறைண்டோம். அம்மா அப்பாவை எவ்வளோ அன்பு குறமோ அவங்களுக்கு அந்த பாக்கியம். அம்மா வெடுக்குன்னு பேசுறதுனாலேயோ, அம்மா நீ உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்கிறனாலே பிரயோஜனம் இல்லை. ஆண்டவரை இயேசுக்கிறது சிலுவில் அறைந்து தொங்குறாரு. அவங்க அருகே அருமையான தாயும் அவங்க சி மாதிரி அவங்க சகோதரி மரியாளும் மதுரை மரியாளும் நின்றுட்டுருக்காங்க. அவங்கள பார்த்தேன்னு சொல்கிறாரு. தாயை பற்றி சொல்லி அந்த இதோ அதோ உன்னுடைய மகன் சிறியே அந்த அன்பான சீசனை பார்த்து, அன்பார்ந்த சீசனை பார்த்து சொல்லி எல்லார் கையில் ஒரு ஒப்பு கொடுக்கல. யார் அம்மா பார்த்துக்குவாங்கன்னு அந்த அன்பை அறிஞ்சு தான் அன்பான சீசனை பார்த்து அதோ உன்னுடைய தாயின்னு சொல்ல உடனே அவர் சேர்த்து கொண்டார். நம்ம தாய் தகப்பு செய்ய வேண்டிய கடமை கட்டாயம் செய்யணும். உங்களுக்குலாம் இந்த பாக்கியம் நிறைய பேருக்கு இருக்குது, அது கலந்துடாதீங்க. கலந்துட்டிங்கன்னா ஒரு நாளுக்கு அழுதாலும் கிடைக்காது, எத்தனை தான் அழுதாலும் கிடைக்காது. அம்மா அப்பா இருக்கிறவங்க அம்மா அப்பா கணம் பண்ண வேண்டும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தமானது அல்ல. நம்ம எப்படியாவது கத்துட்டு கேட்கணும், ஆண்டவரே உங்கள் சித்தத்தின்படி நாங்கள் செய்ய நீர் எங்களை என்ன விரும்புகிறீரோ அதன்படி செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களுக்கு அந்த பாக்கியத்தை தாங்கப்பா. நமக்கு ஆண்டவரை இயேசுக்கு எல்லாமே மாதிரியைத்தான் நான்கு சுவிசேஷத்தை வாசித்து பார்த்தா கர்த்தரமுக்கு எல்லாமே மாதிரியத்தை வைத்து போகிறார். நிறைய பேர் என்னென்னா இந்த சுவிசேஷத்தை அறிவி இந்த வசனத்தை வாசித்து மற்றவங்களுக்கு போய் சொல்லணும். அவங்களுக்கு தான் எடுத்துக்கிறோம் முதல் நமக்கு. அதை இருவரம் கற்குள்ள பட்டயம் மத ஆண்டவர் அதைத்தான் சொல்ல சொன்னார். ஏன்னா ஒன்றாவது வாரத்தில் அதுதான் தேவன் சொல்ல சொன்னார். ஏன்னா நிறைய பேர் என்ன செய்கிறோம்னா பைபிள் வாசிக்கிறோம், இன்னைக்கு போய் உங்களுக்கு இது சொல்லணும் அதுக்கு வாசிக்கிறோம், அதனால் பிரயோஜனமே இல்லை. அதனால் பிரயோஜனமே இல்லை. வசனத்தை வாசித்து அவங்களுக்கு போய் சொல்லணும், இவங்களுக்கு போய் சொல்லணும், அதை வந்து ஆண்டவர் பிரியப்படவே மாட்டார். நம்ம தாய்க்கு என்ன செய்கிறோம்? நமக்கு ஆண்டவர் எல்லாம் மாதிரியத்தை வைத்து போயிருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு என்ன செஞ்சுருக்கோம், நம்ம தாய்க்கு என்ன செஞ்சுருக்கோம், தாயை நம்ம எப்படி நடத்துகிறோம்? என்ன சாப்பாடு கொடுத்தா போதுமா? அவங்கள அன்பாக கவனிக்கணும், அன்பாக அவங்க கூட பேசணும். நிறைய பேர்லாம் என்ன செஞ்சுறாங்க, தாய்மாரை கொண்டு
1: பணக்காரங்க முதியோர் இல்லத்தில் வந்து விட்டுறாங்க. விட்டால் அவங்க மனசு சந்தோஷமாக இருக்குமா? தாய் மனசு ஒரு 10,000, 8,000 செலவு பண்ணி முதியோர் இல்லத்தில் விட்டுறாங்க, அவங்க உள்ள சந்தோஷமாக இருக்குமா? உள்ள உடையத்தான் செய்யும். நானும் ஒரு காலம் அப்படிப்பட்டவளாக இருந்தேன். எனக்கு அப்போ எனக்கு அத்தரை பற்றி தெரியாது, ஒன்றுமே தெரியாது. இப்போ மன்னிப்பு கேட்குனா கூட எங்கள் அம்மா இல்லை. யாசப்படுத்த ஒவ்வொரு நாளும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். நாள்கள் பொல்லாதான் எப்படின்னால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். 7 வார்த்தை கேட்டோம், முடிஞ்சு வச்சுன்னு அதோடு இருக்கக்கூடாது. 7 வார்த்தை கேட்டோம், அடுத்த வாரம் அடுத்த வருஷம் இப்போ கேட்போம், அடுத்த வருஷம் யாராவது இருக்குமா இல்லையான்னு தெரியாது. கற்றுக் கொடுத்த தருணத்தை நம்ம பயன்படுத்த வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயை பார்த்து அன்பார்ந்த சீசனை பார்த்து இதோ உன்னுடைய தாய் அப்படின்னு சொன்னார். சீசன் அன்பார்ந்த சீசனை பார்த்து அதோ உன்னுடைய தாய் தாயை பார்த்து அதோ உன்னுடைய மகன் அப்படின்னு சொன்னார். அந்த நாளிலிருந்து அந்த சீசன் தாயை தம்மோடு சேர்த்து கொண்டாருன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம தாய்க்காக என்ன கொடுத்து செய்திருக்கிறோம்? சோறு சாப்பாடு கொடுத்த போதுமா? அவங்க இடத்துல அன்பை பேசணும், சந்தோஷமாக அவங்கள வச்சுக்கணும். நீங்கள் இப்போ ஒரு நாள் கிட்ட அழுதாலும் கிடைக்காது, என்ன மாதிரி அழுதாலும் கிடைக்காது. பார்க்கணும், ஐயோ நான் நல்லா பார்க்காம போயிட்டேன், இப்போ இன்னும் கொஞ்ச நாள் கொடுத்தாங்கன்னா நல்லா பார்த்துருப்பேனே சொல்லி அழுதாலும் கிடைக்காது. அந்த அன்பு பெரிய அன்பு. மாதம் ஆண்டு வரை இயேசு கிறிஸ்து, ரெண்டாவது நம்ம தாயின் அன்பு. நம்மளுக்கு அசட்டே இருந்துட்டு அப்புறம் அழுது அழுது அழுது கேட்டாலும் கிடைக்காது. இது வந்து நாள்கள் பொன்னால் ஆண்பிள்ளைகள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். கொலோசியர் புஸ்தகம் 1:20 3:20
3: பிள்ளைகளே
1: உங்கள் பெற்றோருக்கு
3: எல்லா காரியத்திலேயும்
1: கீழ்ப்படியுங்கள்.
3: இது கர்த்தருக்கு பிரியமானது.
1: பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு என்ன செய்யணும்? எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்க. அது என்னதான் கர்த்தருக்கு பிரியமானது? எது கர்த்தர் பிரியம்? பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படுங்க. அது என்ன செய்யுது? தேவனுக்கு பிரியமானது. கீழ்ப்படுகிறம்மா. இந்த வார்த்தை இன்னைக்கூட இப்படி கேட்டுட்டு அப்படியே இன்னொரு காதில் விட்டுட்டு போயிடுறம்மா. அருமையான சகோதரிய சகோதரியே, இந்த காரியத்தை நம்ம மேல் நம்ம வந்து என்ன செய்யணும்? பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாங்கள் இன்றைக்கி அழுதாலும் விடிபிடியே உட்காந்து அழுதாலும் எங்கள் அம்மா வரப்போகிறதுல மன்னிப்பு எங்கள் அம்மாட்ட கேட்கவும் முடியாது. நீங்கள் மன்னிப்பு, நீங்கள் ஆண்டவர்கிட்ட கொடுத்த காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. எபேசியர் புஸ்தகம் 6:1-3 வரைக்கும்.
3: பிள்ளைகளே
1: உங்கள் பெற்றோருக்கு
3: கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள்.
1: பெற்றோருக்கு சில பெற்றோர்லாம் நீ அங்கே போ இப்படி போ அப்படி போனுவாங்க. சீனா பாட்டு பாரு, அதெல்லாம் என்ன தப்பா, அதெல்லாம் செய்யலான்னு சொல்லுவாங்க. அதில் என்ன செய்வாங்க? கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படிய வேண்டும். அது நல்லா வச்சுக்கோங்க. பெற்றவங்க தாய் தப்பின்னு சொல்லிட்டாங்கன்னு கீழ்ப்படியான் சொல்லலை. என்ன சொல்கிறாரு? கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படியணும். கர்த்தருக்கு பிரியமாக இருக்கா அம்மா அப்பா சொல்கிறது? கர்த்தருக்குள்ளே தான் கீழ்ப்படியணும். எதோ ஒன்று கீழ்ப்படியக்கூடாது. நம்ம அலசி பார்க்க வேண்டும். அம்மா சொல்கிறது கரெக்டா, அப்பா சொல்கிறது கரெக்டா, யோசித்து பார்த்து கர்த்தருடைய வசனத்தை வச்சு நம்ம தியானிக்கணும். கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படியணும். அம்மா அப்பா அம்மா சொல்கிறாங்க நீ போய் அவங்க கூட சண்டை போட்டு வா அப்படின்னு போகலாம்மா. ஆ அம்மா அப்பா சொல்கிறாங்க நீ போய் சண்டை போட்டு வா, என்ன நீ அமைதியாக இருக்கே அப்படின்னு சொல்கிறவங்க போய் சண்டை போடக்கூடாது. அதான் சொல்கிறார் கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படி. பிள்ளைகளை எப்படி கீழ்ப்படியணுமா? கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படி. இந்த நேரத்தில் கொஞ்சம் நேரம் செபிக்கிற நேரத்தில் கொஞ்சம் தூங்கிக்கோ. சரி, என்ன தானே செவிச்சுட்டு தானே இருக்கு, இப்போ கொஞ்ச நேரம் தூங்கிக்கணும் சொன்னால் கேட்க முடியுமா? கற்றுக் கொடுக்க வேண்டிய நேரத்தை கற்றுக் கொடுக்கணும். அதான் சொல்கிறாரு இப்போ பிள்ளைகளே நீங்கள் என்ன செய்வாங்க அம்மா அப்பாவுக்கு கற்றுக்குள்ளே கீழ்ப்படிங்க. ஆ
3: இது நியாயம்,
1: இது நியாயம், இதுதான் நியாயம். கர்த்தருக்குள் கீழ்ப்படிய நியாயம்.
3: உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும்,
1: உனக்கு நன்மை உண்டாயிருக்கும், உன் வாழ்க்கையில் நன்மை வேணுமா? நன்மை உண்டாயிருக்கிறதுக்கும்,
3: பூமியிலே
1: பூமியிலே
3: உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும்,
1: உன் வாழ்க்கையில் நன்மை உண்டாயிருக்கணுமா? உன் வாழ்க்கையில என்ன செய்யணும்? வயசு நாட்கள் நீடித்திருக்கணுமா? வயசு அதிகமாகணுமா? வயசு அதிகமாகணுமா?
3: உன் தகப்பனையும்,
1: உன் தகப்பனையும்,
3: உன் தாயையும்,
1: உன் தாயையும்
3: கனம் பண்வாயாக என்பதே,
1: கனம் பண்வாயாக என்பதே
3: வாக்குத்தத்தம் உள்ள,
1: வாக்குத்தத்தம் உள்ள
3: முதலாம் கற்பனையாய் இருக்கிறது.
1: முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. முத நம்ம வாழ்க்கையில் நன்மை, நம்ம வாழ்க்கை முத என்ன செய்யணும்? நன்மை கிடைக்கணும். அங்கே நீடி தாய் இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? தாய் தகப்பன் என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். அல்லேலூயா. எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, அதனால தான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுங்க கர்த்தர் முதல்ல பரிசுத்தபவுல் எழுதுறாரு. எப்படி கீழ்ப்படியணுமா? கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படியணும். கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படியணும். எங்கள் அப்பா அம்மா தான் சொன்னாங்க, அதனால தான் இப்படி செஞ்சேன்னு சொல்ல முடியாது. கர்த்தர் வேதம் திட்டமும் தெளிவாக சொல்லு. கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும். கர்த்தருக்குள்ளே அம்மா அப்பா சொல்றது கரெக்டா சொல்லி அதை பார்த்து தான் கீழ்ப்படியணும். நீதிபதி புஸ்தகம் 23:22.
3: உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு,
1: உன் பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு.
3: உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது,
1: உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது
3: அவளை அசட்டை பண்ணாதே.
1: அவங்க என்ன செய்யுங்க? என்ன சொன்னாலும் என்ன செஞ்சிடக்கூடாது? போமா, உனக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது? அதட்டை அசட்டை செய்யாதே. தாய் தகப்பன் அசட்டை செய்யாதீங்க. அவங்க சொன்னா கத்திற்குள்ளே எது உண்மையா இருக்குதோ அதுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்குள்ள தான் நம்ம கீழ்ப்படியணும். நம்ம எப்படி வேணாலும் கீழ்ப்படிய, எப்படி வேணாலும் வாழணும், வாழக்கூடாது. கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும். அவங்க வயசான பிறகு அவங்களை என்ன செஞ்சிடக்கூடாது? நம்ம என்ன செய்யக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. கர்த்தருடைய வேதம் அப்படித்தான் நமக்கு சொல்லுகிறது. தாய் வயசான பிறகு அவங்களை என்ன செஞ்சாதீங்க? அசட்டை பண்ணாதீங்க, அசட்டை செய்யாதீங்க. வாசி பண்ணிருக்க.
3: உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு,
1: உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு.
3: உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது,
1: உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது
3: அவளை அசட்டை பண்ணாதே.
1: அவளை என்ன செய்யாதீங்க? என்ன செய்யாதீங்க? அசட்டை பண்ணக்கூடாது. அசட்டை பண்ணக்கூடாது. அசட்டை பண்ண கத்துற ஒரு நாள் நம்மகிட்ட கண்ணை கேட்பாரு. அசட்டை பண்ணக்கூடாது. உடனே கீழ்ப்படியணும். யோசிப்பு பாருங்க, ஆதியாகம புஸ்தகம் 47:12.
3: யோசிப்பு தன் தகப்பனையும்,
1: தன் தகப்பனையும்,
3: தன் சகோதரரையும்,
1: தன் சகோதரரையும்,
3: தன் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும்,
1: தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும்,
3: அவரவர்கள்
1: அவரவர்கள்
3: குடும்பத்திற்கு தக்கதாய்,
1: குடும்பத்திற்கு தக்கதாய்
3: ஆகாரம் கொடுத்து,
1: ஆகாரம் கொடுத்து
3: ஆதரித்து வந்தான்.
1: ஆதரித்து ஆகாரம் கொடுத்து என்ன செஞ்சாரா? ஆதரித்து தகப்பனையும் சகோதரையும் தகப்பனுடைய குடும்பத்தர் அனைவரையும் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தாரா? எல்லாருக்கும் நம்மளால முடிஞ்ச உதவி நம்ம செய்யணும். நமக்கு திராணிக்கு மேல செய்ய முடியாது. நமக்கு திராணி இருக்கு, எவ்வளவு முடியும் அவ்வளவுதான். அதுக்குன்னு கடன் வாங்கி கஷ்டப்பட்டுலாம் கொடுக்கக்கூடாது. அது கர்த்தர் பெரியமில்லாத காரியம். நம்ம எவ்வளோ செய்ய முடியும் நம்மளால் அந்த அளவுக்கு செய்யணும். யோசேப்பு மாதிரியாக இருந்திருக்காரு. ஆண்டவர் இயேசுக்கிறது மாதிரியாக தான் இருந்திருக்கிறாரு. எல்லாமே நீங்கள் 4 சுவிசேஷத்தை நல்லா நிறுத்தி நிதானமாக வாசித்து பாருங்கள். அப்போ தான் ஆண்டவர் வழியை நம்ம கை கொள்ள முடியும். 1 பேதுரு 2:21.
3: இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள்,
1: இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள்.
3: ஏனெனில் கிறிஸ்துவும்,
1: கிறிஸ்துவும்
3: உங்களுக்காக பாடுபட்டு,
1: உங்களுக்காக பாடுபட்டு
3: நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை,
1: நீங்கள் மற்றவங்க அடிச்சுவடுகளை, தம்முடைய கிறிஸ்துவுடைய அடிச்சுவடுகளை
3: தொடர்ந்து வரும்படி,
1: தொடர்ந்து வரும்படி
3: உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார்.
1: உங்களுக்கு என்ன வச்சு இருக்கிருக்காரு? மாதிரியை பின்வைத்து போனார். அவர் அடிச்சுவடு தொடர்ந்து வரும்படி மாதிரியை பின்வைத்து போனார். அவர் தாய்க்கு ஒரு புகழடம் கொடுத்தாரு, தன்னுடைய அன்பான சீசனை பார்த்து. அது மாத்திரல அவர் மன்னிச்சாரு. பிதாவை இவர்கள் செய்கிற பாவங்கள் இன்னது என்று அறியாமல் செய்கிறாங்க. இவங்களுக்கு இவங்க பாவங்கள் எங்களுக்கு மன்னியும் சொல்லி போச்சேரு முழுமாய் சேர்ந்து அடித்தாங்க. பாருங்க பிதாவை என்ன போய் அடிச்சிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லலை. என்ன சொன்னார்? பிதாவே இவர்களுக்கு செய்கிறது அறியாமல் செய்கிறவங்க பாவங்களை மன்னிமினார். அவர் மன்னித்தார். அது மாத்திர தாய்க்கு ஒரு புகழகடன் கொடுத்தார். அது மாத்திரல அவர் எல்லாமே நம்ம மாதிரியா அன்பு அவரிடத்தில் அன்பு தேவன் அன்பாகவே அன்பாவாகவே அன்பாகவே இருக்கிறார். அது மாத்திரல ஆத்மா பாரமுள்ளவராக இருந்தார். கண்ணீரோடு இருந்தார். கெட்டுங்களை கெட்டு பாறங்களை பார்த்து கண்ணீர் வெடித்தார். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? மற்றவங்களை பற்றி பாறை இருக்கா? நம்ம குடும்பத்தை மட்டும்தான் நம்ம பாறை இருக்கா? சுவிசேஷத்தை அறிவிச்சிடலாம். அறிவிச்சதே லேசான காரியம். அந்த ஆத்மாவுக்காக நம்ம என்ன செய்கிறோம் அதுதான் முக்கியம். சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு போயிடுறோம். அவங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறோமா? அவங்களுக்காக அழுகிறோமா? ஆண்டவரே இந்த ஆத்மா ரசிக்கப்படலப்பா, இந்த ஆத்மா இன்னுமே தூரமாக இருக்குதப்பா, அவங்களுக்காக அழுகிறோமா? ஆண்டவர்கிட்ட என் குடும்பத்துக்கு அது வேணும் இது வேணும் இதே தான் செவமாக இருக்கம்மா, நம்ம செவம் எப்படி இருக்குது? கர்த்தர் சொன்னார். மற்ற மக்களை பார்த்து கண்ணீர் வடித்தார். மற்ற மக்களை பார்த்து கண்ணீர் வடித்தார். நம்ம கண்ணீர் வடிக்கிறோமா? செபிக்கிறோமா? இயேசுவை போல ஊக்கமாக செபித்தார். நெத்தி வேர்வை கீழே விழுற அளவுக்கு செபித்தார். அதான் நமக்காய் மாதிரி வைத்து போயிருக்கார் அருமையான அவர்களே. அவர் அடிச்சோட பின்பற்றி வர்றம்மா. அன்புள்ளவராக இருந்தார். தாகமுள்ளவராக இருந்தார். நமக்காக கண்ணீர் வடித்தார். இன்னைய மக மறந்துருமலையே, இன்னைய மக மறந்துருமலையேன்னு சொல்லி நமக்காக கண்ணீர் வடித்தார். நம்ம சிவசேத்த நாலு பேர் சொன்னால் போதும், ரெண்டு காய்பறி கொடுத்தா போதும். நம்ம அப்படி தான் இருக்கிறோம். ரெண்டு காய்பறி கொடுத்துருக்கோமா போதும், நம்ம பெரிய வேலை செஞ்சிட்டோம்னு வச்சுக்கிறோம். அதெல்லாம் பெரியமானவர்களே, ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் கண்ணீர் வடிக்க வேண்டும். நம்ம சொந்தக்காரர்கள் மாத்திரல, நம்ம குடும்பத்தாருக்கு மாத்திரல, உலகத்தில் எத்தனை பேர் பாவத்தை நோக்கி போய் கொண்டிருக்காங்க, எத்தனை பேர் கண்ணீர் எடுத்து கொண்டிருக்காங்க, எத்தனை பேர் தாகத்தோடு இருக்கிறாங்க, சாப்பாட்டு கூட தாகத்தோடு இருக்காங்களா? அவங்கள பார்த்து நம்ம கண்ணீர் வடிக்கிறோமா? அவங்களுக்காக நம்ம எதையாவது செய்கிறோமா? அவர் பரிசுத்தமாக இருந்தார். நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோமா? அது சொல்லிக்கொண்டே போனேன், எவ்வளவோ சொல்லலாம். அதுதான் நமக்கு அடிச்சோடைய மாதிரியை பின்வைத்து போனார். அவர் வைத்து போன ஒவ்வொரு அடிச்சோலையும் பின்பற்றி வர வேண்டும். அந்த ஆண்டு சொன்னார். அவர் தாய்க்கு புகழிடம் கொடுத்தார். மன்னிப்பு கேட்டார். ஆண்டவரே இவர்களை மன்னியும் பொறிச்சவர் முழுவதுமாக அவர் சேர்த்து அடித்தாங்க. ஆண்டவர்களை அறியாமல் செய்கிறாங்க, இவர்களுக்கு மன்னியும் கேட்டார். நம் வாழ்க்கை எப்படி இருக்கும்? திருடனை பார்த்து சொன்னார், எகழ்ந்தார் ஒரு திருடன், அவனை பார்த்தேன்னு சொன்னார். இந்த திருடன் சொன்னப்போ நீ இன்னைக்கு பரதேசில் என்னோட கூட இருப்ப, அந்த நல்ல குற்றத்தை உணர்ந்து கேட்டு திருடனை பார்த்து சொன்னார். அந்த குற்றவாளியை பார்த்து சொன்ன, இன்றைக்கு நீ பரதேசில் என்ன செய்வ, என்னோடு இருப்பாயின்னு சொன்னார். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்மளை பற்றியே செஞ்சிட்ருக்குமா? நம்ம குடும்பத்தை பற்றியே செஞ்சிட்ருக்குமா? நம்ம உலகத்தை பற்றி சிந்திச்சிட்ருக்கோமா? எனக்கு அதில் இதுலேயும் நினச்சிட்ருக்குறோமா? கர்த்தர் நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தர் எப்படி அடிச்சோடு நமக்கு மாதிரி வைத்து போனார் அவரை பார்க்க வேண்டும். வேறு யாரையும் பார்க்கக்கூடாது. இயேசுவை பார்த்து அவரை பின்பற்றி நாம் போக வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அவளை போல பரிசுத்தமாக வாழ வேண்டும். அவரை போல் அன்புள்ளவளாக வாழ வேண்டும். அவரை போல் ஆத்மா பாரமுள்ளவளாய் மாற வேண்டும். அவரை போல் நம்ம கண்ணீர் வடிக்க வேண்டும். அழுகணும், புலமணும், இரவும் பகலும் புலமணும். எத்தனை குடும்ப வேதனையும் இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? அவங்களுக்காக நம்ம எதுவும் செய்ய முடியாது. நம்மளால் அழுகிறோம் அவங்களுக்காக. ஆண்டவரே இந்த ஆத்மா இப்படி போகுதப்பா, எப்பப்பா ரட்சிக்கப்படுவாங்க, எப்போ ஆண்டவரை முடித்து வருவாங்க? அவங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறோமா? அவங்க மேலே நம்ம ஆத்மா பாறை இருக்குதா? ஏன்னா அன்னைக்கு ஆண்டவர் கேட்போம், ஆண்டவர் உண்மை போல் அந்த அன்பை தாரும்.
2: நீ தாய்க்கு ஒரு எப்படி ஒரு புகழிடத்தை உண்டாக்கு நீரப்பா, நாங்கள் அப்படி செய்யணும். கர்த்தருக்குள் கீழ்படியும் போது தேவன் அவர் மேல் பிரியமா இருந்தார், நம்ம மேல் தேவன் பிரியமா இருக்காரா? நம்ம யோசித்து கர்த்தர் தர அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுமா?
0: இந்த மூன்றாவது வார்த்தைக்காக யாராவது முன்பாக வந்து, ஆண்டவரே நானும் என் பெற்றோர் மீது கரிசனை உள்ளவனாக நான் இருக்கணும் ஆண்டவரே, அந்த அன்பை தேவன் சமூகத்திலே நாம் கேட்போம். ஆண்டவரே என் பெற்றோர் மீது, என் தாய் தந்தையின் மீது எனக்கு ஒரு அன்பை தாரும் ஆண்டவரே, ஒரு கரிசனையை தாரும். இயேசு நமக்கு இந்த கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தையை நினைவு கொண்டவர்களாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். யோசேப்பை குறித்து வாசித்தோம், யோசேப்பு தன்னுடைய தகப்பனையும், ஏன் தாயை போல தாயை பையில இறந்துட்டாங்க, தாயை பத்தி சொல்றாங்க, தகப்பனையும் தன் உடன் பிறந்தவர்களையும் பராமரித்தான். நம்முடைய வாழ்க்கை சிந்தித்து பாருங்க, யாராவது ஒன்று வந்து ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு அன்பை எங்களுக்குள்ள வைங்க ஆண்டவரே என்று சொல்லி முன்பா யாராவது வந்து இந்த மூன்றாவது வார்த்தைக்காக நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்க யாரும் இல்லையா? எல்லாம் பெற்றோர் கவனிச்சுட்டு இருக்கீங்களா? ஒருத்தர் கூட ஜெபிக்கிறதுக்கு இல்ல.
4: ஸ்தோத்திரம் ஏசப்பா, துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளை கொடுத்தக்காம் கொடான கொடி நன்றி ஏசப்பா. அன்பின் பரலோக பிதாவே, முற்றிலுமா என்னை தொடுங்க ஏசப்பா. கர்த்தாவே, என் தாய் தகப்பனுக்கு நான் கீழ்படிந்த பிள்ளையாய் இருக்கணும் ஏசப்பா. முத வார்த்தையை கேட்டு ஆண்டவரே கீழ்படுகிற பிள்ளையாய் மாற்றுங்க ஏசப்பா. ஒரு கால ஆண்டவரே ஏசப்பா, கர்த்தாவே அவங்களுக்கு கீழ்படியாம இருக்கவே கூடாது ஏசப்பா. கர்த்தாவே நீதான் ஆண்டவரே எங்களை தொட வேண்டுமாய் கூட செபிக்கிறோம் ஏசப்பா. எத்தனையோ காரியங்களை நான் அலட்சியமாய் பேசினது உண்டு ஏசப்பா, கீழ்படியாம போனது உண்டு ஏசப்பா. கிருபையாய் என்னை மன்னித்து ஏசப்பா, இந்நாளிலிருந்து என்னை மாற்ற வேண்டுமாய் கூட செபிக்கிறோம் ஏசப்பா. சொல்லுகிற காரியத்துக்கு கீழ்படியணும் ஏசப்பா, உமக்கு உகந்த பிள்ளையாய் வாழணும் ஏசப்பா. அப்பா பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்குள் கர்த்தருக்குள் கீழ்படிங்கன்னு சொல்லியிருக்கீங்க, அப்படியாய் உங்களுக்குள்ளாக நான் கீழ்படியணும் ஏசப்பா. என் தாய் தகப்பனை நான் கனப்படுத்தணும் ஏசப்பா. கிருபையா இப்பொழுதே என்னை நீங்க தொடுங்க ஏசப்பா, உங்க பரிசுத்த கரத்தினால என்னை மாற்றுங்க ஏசப்பா. அவங்கள நான் கோபப்படுத்த கூடாது ஏசப்பா, அவங்க சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்படியணும் ஏசப்பா. உமக்குள்ளாகவும் நான் கீழ்படியணும் ஏசப்பா. மகிமையாய் நீங்க இறங்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. என்னை மறுரூபம் ஆக்குங்க ஏசப்பா, உமக்கு உகுந்த பிள்ளையாய் மாற்றுங்க ஏசப்பா. கர்த்தாவே அப்பா நீங்க மனம் இறங்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. கர்த்தாவே தாய் தகப்பனுக்கு கீழ்படிந்து உமக்கு சித்தமான வழியில நடக்கணும் ஏசப்பா. கர்த்தாவே நீர் தாமாண்டவரே என்னை பொறுப்பெடுத்துக் கொள்ளணும் ஏசப்பா, என்னை வழி நடத்தணும் ஏசப்பா. அப்பா நீங்க ஆண்டவரே என்னை முற்றிலுமாய் ஆண்டவரே ஏசப்பா தொட வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். உங்க ரத்தத்தை தெளித்து ஏசப்பா, கர்த்தாவே நீங்க என்னை புதுப்பிக்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கும் சொல்லிருக்கீங்கப்பா. உங்க ரத்தத்தினால் என்னை கழுவி உங்க ரத்த கோட்டைக்குள்ள என்னை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இன்றையிலிருந்து நான் ஒரு புது வாழ்க்கை வாழணும் ஏசப்பா, உமக்கு உகந்த வாழ்க்கையாய் வாழணும், பெற்றோருக்கு கீழ்படிந்த வாழ்க்கையை வாழணும். கர்த்தாவே நீங்க அப்படியாய் செய்யப்போறதுக்காக நன்றி, என்னை மாற்றுவதற்காக நன்றி ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெப கேட்கும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.
5: இப்பொழுது சகோதரன் ஜோயல் அவர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள்.

ஜெபம் செய்வோம். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற அன்பின் கர்த்தாவே, மூன்று வார்த்தைகள் மூலமா எங்களோடு பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. நாங்களும் மற்றவர்களை மன்னிக்க, புதிய படைப்பாய் நாங்கள் மாற, கிறிஸ்துக்குள்ளாக எங்களுக்கு நீர் கொடுத்திருக்க தலையாகிய கடமை எங்கள் பெற்றோரை கவனிக்க, அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை தாரும். இந்த நான்காவது வார்த்தைக்கு நேரம் செல்கிறோம். எங்களோடு கர்த்தர் பேசும், என்னை மறைத்துக் கொள்ளும். இதை குரதமாய் எழும்புற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மை உண்டுகிறோம் பிதாவே. நான்காவதாக மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம் 45வது வசனத்தையும் 46வது வசனத்தையும் நாம் இப்பொழுது சேர்ந்து வாசிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம் 45வது வசனமும் 46வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். நான்காவதாக ஒரு காரியத்தை பார்க்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன நான்காவது வார்த்தை, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அப்ப தேவன் இயேசுவை கைவிட்டாரா என்ற ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்திலே எழுகிறது. இயேசு கிறிஸ்து பல இடங்களிலே சொன்ன சம்பவங்கள் ஒவ்வொன்றாய் நான் வாசித்து பார்த்தோம்னா, மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் தோன்றி சொல்கிறது பாருங்கள், அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்ற ஒரு. அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து இயேசு இந்த உலகத்திலே ஒரு மனித அவதாரம் எடுத்து அவர் இந்த உலகத்திலே வரும் பொழுது அவரை குறித்து பிதாவாகி தேவன் சாட்சி கொடுக்கிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். அதே போல மத்தேயு சுவிசேஷம் 17வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கேயும் இதே காரியத்தை வாசிக்கின்றோம். மத்தேயு 17:5 பார்த்தீங்கன்னா, அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்ற அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அப்போ எல்லா இடத்திலையும் பார்க்கும் பொழுது இவர் என் நேசகுமாரன் என்று பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியிட்டதை பார்க்கிறோம். இதை நேரில் பார்த்த பரிசுத்த பேதுரு அவர்கள் தன் நிருபத்தை எழுதும் பொழுது அவர் இவ்விதமாக எழுதுறார் பாருங்க. 2 பேதுரு புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, 1வது அதிகாரம் எடுத்து பாருங்க. 2 பேதுரு புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கு ஒரு காரியம் சொல்ற பேதுரு சொல்றார் பாருங்க, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி, பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற பொழுது. அப்ப இன்னொரு சாட்சி பாரு சொல்றாரு, இவரே என்னுடைய நேசகுமாரன் என்று சொன்னார் என்று இந்த காரியத்தை யார் சொல்றார்? பேதுரு காலத்தின் தன் நிருபத்தில் எழுதுகிறார். இப்படிலாம் நேசகுமாரன் பிரியமா இருக்கிறேன்னு சொன்ன இந்த இயேசு கிறிஸ்து அங்க சிலுவையில் கைவிடப்படுவாரா என்ற ஒரு கேள்வி நம்ம எல்லாருள்ளத்திலும் எழுகிறது. இயேசுவும் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார் பாருங்க. யோவான் 10வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்து பார்த்தோம்னா, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று அவர் அங்கே எழுதுகிறார். வாசித்து பாருங்க, யோவான் 10வது அதிகாரம் 30வது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னா, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். அதே போல யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசித்து பார்த்தோம்னா, அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. யோவான் புஸ்தகம் 8வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவில் நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. தனியே இருக்க விடல, அப்போ பிதா இயேசுவோடு கூட இருந்தார், ஒன்றா இருந்தாங்க. இன்னும் சில வசனங்கள் கூட பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்க, யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 32வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா,
அங்க எழுதுறாரு பாருங்க, இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்திற்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்குது, ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னோடு கூட இருக்கு. இப்படிலாம் சொல்றது, பிதா என் கூட தான் இருக்கிறாரு. அவ்வளோ ஒரு நெருங்கிய, ஏன்னா அவரு தான் சொல்ற, அவரே நித்தி, அவருக்கு இன்னொரு பேர், ஏசு கிறிஸ்துக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேர் அவருக்கு? நித்திய பிதா. வாசிக்கிறோம் இல்லையா கிறிஸ்துமஸ் நேரங்களில் அந்த வசனம் வாசிப்போம். என்னது அவர் பேர், அவர் நாமங்கள் என்னது? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா. அப்ப நித்திய அவரே பிதா, நித்திய பிதா. அந்த உலகத்தில் அவர் மனிதனாக அவர் இறங்கி வருகிறார், ஒன்றா இருக்கிறார். ஏன் இப்ப இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்லணும்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு மனித அவதாரம் எடுத்து ரட்சணைய யாத்திரீகத்தை நிறைவேற்ற வந்தாலும் அவருக்குள்ளே ஒரு வாஞ்சை இருந்து கொண்டே இருந்தது. என்ன வாஞ்சை பாருங்க, யோவான் புஸ்தகத்தை வாசித்து பாத்தீங்கன்னா 17 அதிகாரம் 21 வசனத்தை வாசித்து பாருங்க. யோவான் 17:21 வாசித்து பாத்தீங்கன்னா, அவர்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல. அப்பாருங்க, பிதா யாருக்குள்ள இருந்தாரு? இயேசு கிறிஸ்துக்குள்ள. இயேசு கிறிஸ்து யாருக்குள்ள இருந்தாரு? அவங்களை பிரிக்க முடியாது, அதான் ஒரு திரியேகம். பிதா குமாரன் பரிசுத்தாவி என்ற ஒரு திரியேகம். அடுத்தது பாத்தீங்கன்னா அதே அதிகம் 22 வாசித்து பாருங்க, நாம் ஒன்றாயிருக்கிறது போல. அப்ப எப்படி இருந்தாங்க அவங்க? ஒன்றாயிருந்தார்கள். தொடர்ந்து வாசிங்க 23 வசனத்தை வாசித்து பாருங்க. பாருங்க, ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதை உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க, அவருடைய ஜபம் கூட என்னது? பிதாவே நீ எனக்குள்ள இருக்கும், நானு அப்படி ஒன்றா. ஆனா இந்த இடத்துல சொல்ற, என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டு பாத்தீங்களா? அப்ப இதுல என்ன நமக்கு ஒரு சிறு ஒரே ஒரு காரியம் என்னன்னா, 1 யோவான் 3 அதிகாரத்தை வாசித்து பார்த்தோம்னா, இவ்வளவு நெருக்கமா இருந்த இயேசு கிறிஸ்து ஏன் இந்த வார்த்தை சொல்லணும், ஏன் அந்த இடத்துல தனித்து விடப்பட்டார் என்ற ஒரு கேள்வி வரும் பொழுது, 1 யோவான் 3 அதிகாரம் எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா 5 வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 1 யோவான் 3 அதிகாரம் 5 வசனம் வாசித்து பாருங்க. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் அவர்கிட்ட எந்த பாவம் இல்லை, அவர் பிதாவுக்கு பிரியமானதை தான் செஞ்சாரு. அப்ப இங்க ஒரு கைவிடப்பட்ட நிலை, அப்ப என்ன அர்த்தம்? இப்ப எத்தனை வசனம் வாசித்தோம் பாருங்க, எல்லாம் சொல்றேன், நான் உங்களை இருக்கும், நீங்க என்ன இருக்கு, நான் ஒன்னா இருக்கும், நாம் ஒன்னா இருக்கும், நாம் ஒன்னா இருக்கணும். அதுதான் அப்ப இதுல தான் விளங்கிக் கொள்ற ஒரு விசுவாசியுடைய அந்த உறவு எப்படி இருக்கணும், யார் கூட அதிகம் உறவு இருக்கணும், தேவன் கூட, இயேசு கூட, தேவன் கூட, உங்க கூட நான் இருக்கணும், உங்க கூட இருக்கணும், அப்படி நம்ம ஜபம் இருக்கணும். ஐக்கியம் பிதாவாகி தேவனுடைய குமாரனாகிய அந்த ஐக்கியம் இருந்துகிட்டே இருக்கணும். அப்ப இங்க இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்டது போல ஒரு காட்சியை நம்ம இங்க பார்க்கிறோம். அவர் இயேசு கைவிடப்படல, நம்ம எல்லாருடைய பாவம் அக்கிரமங்கள் இப்ப யார் மேல வருது? அவர் இயேசு கிறிஸ்து மேல வருகிறது. சர்வலோகத்தின் பாவமும் அவர் மேல வரும் பொழுது பிதாவுக்கு ஒரு அவருடைய குண லட்சணங்களிலே ஒன்று என்னன்னா, எபிரேயர் 7:26 சொல்லுகிறது பாருங்க. பிதாவினுடைய குண லட்சணங்களை பற்றி வேதம் இப்படியா சொல்லுகிறது. எபிரேயர் 7:26 என்ன சொல்லுது பாருங்க, பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவர். அவர் பாவிகளுக்கு விலகிறவர். பாவம் ஒரு மனிதன் மேல் இருக்குது, பாவம் ஒரு மனிதனை தேவனை விட்டேனாயிரும் பிரித்து விடும். இன்னைக்கு நம்ம யாரா இருக்கலாம், பிரசங்கம் பண்ற இப்ப நான் இருக்கிறேன், கேட்கிற நீங்க இருக்கிறீங்க, நம்ம யாராக இருந்தாலும் சரி, பாவம் என்று வரும் பொழுது அது தேவனை நம்மை விட்டு பிரித்து விடும் என்பதை மறந்து போயிடக்கூடும். இயேசு அப்படியே பிதா கூட ஒன்றா இருந்தாரு, நானும் பிதா ஒன்றா இருக்கிறோம், நான் அவர்ல இருக்கிறேன், அவர் என்னில் இருக்கிறாரு, அவர் என்ன நீங்களும் விட்டுருவீங்க, அவரை தனித்து விட மாட்டாரு, இப்படிலாம் சொல்லி கொண்டு வந்தவர். அந்த கல்வாரி சிலுவில அவர் மறிக்கிற நேரத்துல நம்ம எல்லாருடைய பாவம் சாபம் வியாதி பலவீனம் அக்ரமம் எல்லாம் யார் மேல இறங்குது? இயேசு கிறிஸ்து மேல இறங்குது. இப்ப என்ன ஆயிடுச்சு, பிதாவுக்கு ஒரு குண லட்சணத்துல ஒண்ணு என்னது, அவர் எப்படிப்பட்டவர், அவரு பரிசுத்தரும் குற்றமற்றவரும் பாவிகளுக்கு பாவத்தை அவருக்கு 1:13 சொல்லுது, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த விலகிட்ட.
அப்ப இதை நமக்கு என்ன, இதுல இருந்து நம்ம என்ன விளங்குகிறது என்று சொன்னா, நீ யாராக இருந்தாலும் சரி, ராஜாவாக இருந்தாலும் சரி, மந்திரியாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும், நீ எவ்வித மனிதனாக மனுஷியாக இருந்தாலும் சரி,

பிரிச்சிடும். அது தேவ சமூகத்தை பிரித்துவிடும் என்பது எல்லவும் சந்தேகம் கிடையாது. இதை உணர்த்துத்தான் இந்த காட்சி இங்க காட்டப்படுகிறது. சொல்றாரு பார்த்தீங்களா, என் தேவனை என் தேவனை ஏன் என்னை, அவ்வளோ பெரிய அந்தகாரம் உண்டாயிற்று. கிறிஸ்துக்கள் அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நம்ம யார் வேண்டுமான யாராக வேண்டுமானால் இருக்கலாம், ஆனால் பாவம் வராதபடிக்கு நம்மை நாம் என்ன செய்யணும், காத்துக்கொள்ள வேண்டும். ஏசாயா புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 59வது அதிகாரம் என்ன சொல்லுது பாருங்க, 2வது வசனம். ஏசாயா புஸ்தகம் 59வது அதிகாரம் என்ன சொல்லுது, 2வது வசனம் ஒரு அருமையான காரியத்தை நமக்கு அங்கு காண்பிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். 59:2 பாருங்க, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு. அப்ப இயேசு பாவம் செய்தாரோ, பாவம் செய்யவில்லை, அவர் வாயில வஞ்சனை காணப்படவில்லை. நம்ம எல்லாருடைய பாவம் யார் மேல இறங்குது? அப்ப இன்றைக்கு நம்ம சிந்திச்சு பாருங்க, என்ன பாவத்துக்கு துணிகரமா, மறைவா, மறைவிடங்கள்ல பாவத்துக்கு அடிமையா இருக்கிறோமா? அது எந்த பாவம்னா எல்லாம் ஒரே லிஸ்ட்ல தான் வருது. கலாத்தியர் 6:5 வாசித்து பார்த்தீங்க, எல்லாம் ஒரே லிஸ்ட்ல தான் வருது. வாசிக்கலாமா? நம்ம என்னடா பாவம் எனக்குள்ள இருக்கு நம்ம நினைக்கலாம். இந்த லிஸ்ட வாசித்து பார்த்தா நமக்கு தெரியும். வாசித்து பாருங்க, கலாத்தியர் 5:19 வாசிக்கலாம். அதுல இருந்து வாசிக்கலாமா? எல்லாம் சத்தமா வாசிங்க, எடுத்துக்கொள்ளுங்க. புதிய ஏற்பாடுல 262 பக்கம் சத்தமா வாயை திறந்து நம்ம வாசிக்கணும். கலாத்தியர் 5:19 வாசிக்கலாமா? இதுல ஏதாச்சும் பாவம் இருக்கா இல்லையா நம்ம அலசி பார்த்தா நமக்கு தெரியும். பாருங்க, சொல்றாரு பாருங்க, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவை அவன் என்னது, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், எல்லாம் ஒரே லைன்ல தான் எழுதியிருக்கிறாரு. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், அப்புறம் விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவன் ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு இந்த பட்டியலை எடுத்து வாசித்து பாருங்க. எத்தனை பாவம் வந்து சென்னனிங்களா? எவ்வளோ? இத்தனை பாவங்கள்ல எந்த பாவம் இருந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியாது, தேவனுடைய முகத்தை நமக்கு மறைச்சிரும். நம்ம வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், கர்த்தருக்குள்ள வரணும்னு ஆசைப்படுகிறோமா? நம்ம எதையாவது சாதிக்க வேண்டும் என்று சாதனையாளர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம், ஆனால் கர்த்தருக்குள் வளர வேண்டும் என்ற ஆத்மாவு குறித்த ஒரு எண்ணம் நமக்கு இருக்கிறதா? கர்த்தருக்குள் வளர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கிறதா? தேவனுடைய முகம் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது தெரிகிறதா? நம்ம ஜபத்தான்னு கேட்கிறாரா? நமக்கும் தேவனுக்கும் பிரிவினை இருக்குதா? அவர் முகம் மறைக்கப்பட்டது போல ஃபீலிங் உணர்றீங்களா? சிந்தித்து பாருங்க, இந்த பாவம் எந்த பாவம் நமக்குள்ள இருந்தாலும் தேவன் முகத்தை நமக்கு மறைச்சிடும். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம் சொல்றாரு இல்லையா? விக்கிரகாராதனை, அப்புறம் என்ன சொல்றாரு வாசிங்க பாருங்க, விக்கிரகாராதனை, அப்புறம் என்ன சொல்றாரு, பில்லிசோனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டு, இத்தனை காரியம், இத்தனை 17 காரியம் சிந்திச்சு பாருங்க. இதுல இன்னைக்கு நம்ம கேட்கலாம், ஆண்டவர் இந்த பாவம் நமக்குள்ள இருக்குதா? ஆண்டவரேசப்பா எடுத்து போடும் ஆண்டவரே, உங்க முகம் எனக்கு மறைக்க கூடாது. இயேசுக்கு எதுவுமே அவர் வழி கூட அவருக்கு தெரியல பாருங்க, அவ்வளோ வழி. இரவு முழுதும் 2வது வார்த்தையிலே முதல் வார்த்தையில கேட்டோம், போர்ச்சர் முழுதும் சேர்ந்து அடிச்சாங்க. ரோம போர்ச்சவர்லாம் வலிமை நிறைந்தவர்கள், பயிற்சி பெற்றவர்கள், திடகாத்திரமானவர்கள், ஒருத்தர் அடிச்சாலும் தாங்க முடியாது. அங்கே போர் சேவர் முழுவதும் சேர்ந்து அடிச்சாங்க, அவ்வளோ வேதனை. தண்ணி இல்லை, தண்ணி கேட்டால் காடியை கொண்டு போய் கொடுக்குறானுங்க. நினைச்சு பாருங்க எவ்வளோ கொடுமை. பிலாத்துட்டு போனா நீதி கிடைக்கல, ஏறுதிட்டு போனா பரியாசம் செய்து அனுப்பப்படுகிறார். ஒருபுறம் பார்த்தா இயேசு நின்று கொண்டிருக்கும் பரவாச விடுதலை செய்யும் என்று மக்கள் கூச்சல் இடுகிறாங்க. அதனால அற்புதம் பெற்றவர்களை பார்த்து நம்ம இவ்வளவு பேர் உங்களை பார்த்து சந்தோஷப்பட முடியாது. இயேசு கிறிஸ்து பிரசங்கத்தை கேட்டு விடுறத விடுவா? நீங்க இப்ப நாங்க பிரசங்கம் போனது நீங்க கேட்க போறீங்க? இயேசு கிறிஸ்து மலை பிரசங்க அந்த பிரசங்கத்தை கேட்டவங்க, 2 மீன் 5 அப்பத்தை சாப்பிட்டவங்க, சிந்திச்சு பாருங்க, 2 மீன் 5 அப்பம். அதே போல இன்னொரு முறையும் இன்னொரு இடத்துலையும் அந்த 7 அப்பங்கள் அங்க பெறுகிறது, இன்னொரு இடத்துல பெறுகிறது. அந்த அப்பத்தை சாப்பிட்டவங்க, வயிறார சாப்பிட்டவங்க, வீட்டுக்கு எடுத்துட்டு போனவங்க, சிந்திச்சு பாருங்க, மீன் கிடைச்சா விடுவாங்களா? அவ்வளோ சாப்பிட்டு போனவங்க, எடுத்துட்டு போனவங்க, சுகம் பெற்றவங்க, பார்வையடைஞ்சவங்க,
பேரலிஸ்டாக இருந்து

0: நடந்தவங்க கை வராம நடந்தவங்க செத்து போன உயிரோடு எல்லாம் அவ்வளோ கூட்டம் அங்கே கூடியிருக்குது. எவ்வளோ பேர் ஒருத்தராவது போயிட்டு பிலாத போய் சொன்னாங்களா, ஐயா அவர் ஒன்றும் செய்யலை ஐயா, ஒருத்தம் ஆகி திறந்துருப்பானா? எல்லாம் காசுக்கு ஆசைப்பட்டு என்ன சொல்றாங்க, இப்போ பரவாசை விடுதலை செய்யும், பரவாசை விடுதலை செய்யும், பரவாசை விடுதலை செய்யும். இயேசு சிலுவையில் அறையும். யாரு சுகம் வாங்கி கொடுத்தவர், சுகம் கொடுத்தவர், போஷித்தவர், நன்மை செஞ்சவர், பிசாசன்களை விடுவிச்ச? அப்போ இயேசு கிறிஸ்து பிரசங்கத்தை கேட்டவங்களே அந்த மாதிரி இருக்கும் பொழுது இங்க பிரசங்கத்தை கேட்கிறவங்களை குறித்து நம்ம எதையுமே நம்ம நிர்ணயிக்க முடியாது. அவருக்கு அவர்கிட்ட பிரசங்கம் கேட்டவங்க ஒருத்தவங்க நினைச்சு நிக்கல, சிந்திச்சு பாருங்க. அதுக்கு தான் சொல்றது, ஆண்டவரே பாவம் எங்களுக்குள் வராதபடிக்கு நீங்க எங்களை காத்துக்குள் நம்ம ஜெபிக்கணும். அந்த இடத்துல பிதாவின் முகம் மறைக்க அவருக்கு அந்த வழியை குறித்து கவலைப்படல. கொஞ்ச நேரம் என்ன ஆயிடுச்சு, நம்ம பாவம் அவர் மேல போகணும், என்ன ஆயிடுச்சு இப்போ பிதாவின் முகம் என்ன ஆயிடுச்சு இப்போ
1: வாழ்ந்துட்டாங்க. அப்பா அம்மா அவங்க பாதி வயதில் இறந்து போனாங்க, வாழ்ந்துட்டாங்க. சிந்திச்சு பாருங்க, அவங்களுக்கு தான் அவங்க கஷ்டம் தெரியும். ஒரு அடி எடுத்து வைக்கணும்னா எவ்வளவு கஷ்டம், அவங்களுக்கு தான் அவங்கள பத்தி தெரியும். அவங்க கூட பிறந்தவங்க எல்லாம் வாழ்ந்துட்டாங்க, அப்பா அம்மா எல்லாம் வாழ்ந்துட்டாங்க. கண் பார்வை கொஞ்சம் கண்ணை மண்ணி நடந்து பாருங்க, தெரியும் உங்களுக்கு. இந்த நம்ம ஊர்ல நடந்து பாருங்க, கண் பார்வை இல்லாம இவ்வளவு வருஷம் வாழ்ந்துட்டாங்க, ஆனா இயேசு இல்லாம வாழ முடியாது, இயேசுவோடு வாழ்றாங்க. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கை எப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நம்ம வாழ்க்கை நம்ம மாற்ற ஆண்டுட்டு கேட்கணும். எது இல்லைனாலும் வாழலாம் அந்த உலகத்தில், அம்மா எல்லாம் வாழ்ந்துடலாம், அப்பா எல்லாம் வாழ்ந்துடலாம். நமக்கு ஒரு சாட்சியாவே சவாலா, சாட்சின்னு சவாலா வைத்திருக்கிறது. கண் பார்வை இல்லாம அவங்க ரெண்டு கண் பார்வை இல்லாம வாழ்ந்து சவாலா ஊழியம் செய்யறாங்க. சிந்திச்சு பாருங்க, எது இல்லைனாலும் வாழ்ந்துடலாம். கூட ஒரு ஆர்தத்தில் கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. ஒருத்தர் உதவிக்கு ஒருத்தர் உதவிக்கு செல்லும்பொழுது ஒவ்வொருத்தருடைய அந்த அவங்களுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது அவங்க உள்ள உடைஞ்சிருவாங்க, மக்கள் அப்படி இருப்பாங்க. ஆனா அப்படி இல்லைனா கூட அவங்களால வாழ முடியும். ஒரு நேரம் கவலையா இருந்தா ஒரு நேரம் அவங்க ஆண்டு தேற்றிடுவா. ஆனா இயேசு இல்லாம இந்த உலகத்துல வாழவே முடியாது. ஆமென். நம்ம கேட்கணும், ஆண்டவரே உங்களையும் எங்களையும் பிறக்கிற எந்த காரியம் எங்க வாழ்க்கையில வரக்கூடாது. ஆண்டவர் கேட்கலாமா இல்ல எழுந்து நின்று இந்த நான்காவது வார்த்தையின் மூலமா நம்ம கற்றுக்கொள்றோம், ஆண்டவரே உங்களையும் என்னையும் பிரிக்கிற எதுவா இருந்தாலும் வரக்கூடாது. உன் நண்பனா இருந்த இடையில வரக்கூடாது, உங்க குடும்பமான இடையில வரக்கூடாது. இயேசு உன்னையும் பிரிக்கிற எந்த காரியம் வரக்கூடாது, யாரா இருக்கட்டும், அது நீ பழகினவர்களா இருக்கலாம், உங்க நண்பர்களா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், உங்க பணமா இருக்கலாம், உங்க பணமா இருக்கலாம், உங்க வியாபாரமா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், இயேசுவிட்ட போக முடியாத தடுக்க எதுவா இருந்தாலும் அதை நீங்க சரி செய்து கொள்வது உங்களுக்கு நல்லது. சொல்றார்ல, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும், நாளை இல்ல இன்னைக்கு உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன்னுடைய சமாதானமான வாழ்க்கையை சிந்தித்துக் கொண்டால் உனக்கு, ஏன்னா சில காரியம் உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கண்ணி விட்டு அழுது சொன்னார், சும்மா சொல்ல இந்த வார்த்தையை. இன்னைக்கு யோசனை பண்ணி பாருங்க அன்பானவர்களே, இன்னைக்கு கண்கள் மணி கேட்கலாமா, உங்களும் என்னை எதுவுமே பிரிக்க கூடாது. பிரிக்கிற பாவம் இருக்குதா, கத்தரை சொல்லி மனம் வருந்தி மன்னிப்பு, சும்மா கத்தி ஐயோ ஐயன் கத்து கூச்சல் போறதில்ல, வெளியே வரணும். இயேசு கிறிஸ்து செலவில் அடிக்கட்டு அடிபட்டு போகும் பொழுது எல்லாருதாங்க அவர் சொன்னாரு, எருசலேம் குமாரத்தில் நீங்க எனக்காக நீங்க அழாதீங்க, நீங்க யாருக்கு அழுகணும், உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காக அழுங்க. பாத்தீங்களா, அவருக்கு தெரியும் உங்களுக்கு எனக்கு நம்ம ஏன் பிறந்த, நமக்கு தெரியும், இயேசுக்கு தெரியும். உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்துல பிறப்பது போன பேர் தெரியாது, இயேசுக்கு பேர் தெரியும். இந்த உலகத்துல நீங்களும் நான் பிறக்கணும், அப்பா அம்மா யாருன்னு தெரியும், இயேசுக்கு யாருன்னு தெரியும். அவர் எதுக்காக பிறந்தாரு அவருக்கு தெரியும், ஆனா அவர் அதை குறிச்சு அவருக்கு கவலைப்படல. ஆனா அவருக்கு ஒரே ஒரு கவலை என்ன, பிதாவின் முகம் என்ன சேர்ந்த இடத்துல. இன்னைக்கு அன்பு சகோதரனே சகோதரியே சிந்திச்சு பாருங்க, இயேசுக்கும் நமக்கும் நெருங்க தொடர்பு இல்லனா இன்னைக்கு புதுப்பிச்சு எத்தனை நாளைக்கு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். நாளை நம்முடையதல்ல, நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், எது வேணாலும் நடக்கலாம். ஆகவே எல்லாம் தயவு செய்து ஜபம் பண்ணுங்க, ஆண்டு சமூகத்தில் அர்ப்பணம் செய்வோமா. கண்ணு மூணு தம்பி விளையாடக்கூடாது, திரும்ப எல்லாம் இங்கே பாருங்க, கண்ண முடி எல்லாம் தயவு செய்து, சின்ன பிள்ளை எல்லாம் விளையாடக்கூடாது, எல்லாம் கண்ண முடி ஜபம் பண்ணணும். எல்லாம் பெரியவங்க எல்லாம் ஜபிக்கலாமா, ஆண்டவரே உங்களை என்னை பிரிக்கிற எந்த பாகமும் தான் அப்புறப்படுத்துவாங்க, ஜபம் செய்வோம்.
2: ஸ்தோத்ரே சப்பா, மே நன்றியோடு கூட துதிக்கிறமே சப்பா, பரிசுத்த ராஜாவே மே ஸ்தோத்ரிக்கிறமப்பா. தகப்பனே, மீ துதிக்கிறோம் ஐயா, மீ துதிக்கிறோம். எங்களுடைய பாவங்கள் அப்பா உங்களோட அப்பா ஏசப்பா பிதாவின் முகத்தை பார்க்க முடியாதபடி ஆண்டவர் எங்களோட பாவங்கள் மறைக்கப்பட்டது ஏசப்பா. தேவனே ஐயா, எங்களோட பாவங்களை மன்னிக்க வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்களோட பாவங்கள் ஆண்டவரே ஐயா உங்களோட முகத்தை பார்க்க முடியாதபடி ஆண்டவரே ஐயா எங்களுக்கு மறைவாய் இருக்காதபடி ஆண்டவரே இந்த பாவங்களிலிருந்து எங்களை தயவாய் விடுதலை செய்ய வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தேவனே, நீங்க பிதாவோடு எப்படியாய் ஒன்றாய் இருந்தீரோ அதே போல ஏசப்பா நாங்களும் உங்களோடு கூட ஒன்றா இருக்கக்கூடிய கிருபைகளை தயவை தர வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒரு நாளும் ஆண்டவரே உங்களோட முகம் எங்களுக்கு மறைக்கப்படக்கூடாதப்பா. எங்களோட பாவங்கள் ஆண்டவரே ஐயா அதுக்கு தடையாய் ஆயிரக்கூடாது ஏசப்பா. எங்களை முற்றிலுமாய் பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் அப்பா. உங்க திரு ரத்தத்தால் என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவினை பரிசுத்தப்படுத்தி உங்களோடு கூட எப்பொழுதுமே உங்க முகத்தை பார்க்கக்கூடிய அந்த கிருபைகளை தந்து தேவரீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா உங்க சமூகத்துல கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்களை முழுமையா நீங்க பொறுப்பெடுக்க வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம். நீங்க இப்படி கூட செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. துதி கன மகிமை செலுத்துறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி ஜெபிக்கிறேன் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமேன்.
3: இப்பொழுது சகோதரி கிருபா அவர்களிருந்து ஒரு பாடலை பாடுவார்கள்.

0: ஐந்தாவது வார்த்தைக்கு நேராக நாம் செல்ல போகின்றோம்.
1: ஒரு ஒரு நிமிஷம் கண்களை முடிச்சோம் போனோம். எங்களை அன்பாரியை சித்து வழி நடத்துகிற எங்கள் பரம தகப்பனே, கொட ஆன கொடு ஸ்தோத்திரம். என்னை மறைத்து பேசுங்க அப்பா, அவங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. அன்றுவரை நாங்களும் உங்களுடைய அன்பை நாங்கள் ருசித்து பார்க்க அதான் சங்கத்தை சொன்னது போல, கத்த நல்லவர் வந்து ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கி வந்து சொன்னேன். நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் ருசித்து பார்க்க எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அன்றுவரே உங்களுக்குள்ள நாங்கள் நெருங்கி செவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். வசனம் எல்லாருக்குள்ளும் ஓடி சொல்லட்டும் ஐயா, பெரிய காரியத்தை செய்ய எல்லா துதி கனமாக்கியுமே மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தை தாழ்மையாய் பெஞ்சிடும் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் அஞ்சாவதாக கர்த்தர் கல்வாரியில் சிலுவையில் தொங்கணும் போது கர்த்தர் சொன்ன வார்த்தை யோவான் சுவிசேஷம் 19:28.
2: அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து
1: வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக
2: தாகமாயிருக்கிறேன் என்றார்.
1: எல்லாம் முடிந்தது அறிஞ்சிட்டார் தேவன். அறிஞ்ச என்ன சொல்றாரு, எல்லாம் முடிஞ்சிச்சு, இந்த உலகத்து வந்ததை நான் எல்லாம் செய்து முடிச்சிட்டேன் அப்படின்னு தேவன் அறிஞ்சிட்டு என்ன சொல்றாரு, எல்லாம் முடிஞ்சது அறிஞ்சிட்டாரு. ஆனால் என்ன சொல்கிறேன், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக நான் தாகமாயிருக்கிறேன். அப்படி ஒரு தாகம் தான் நமக்கு வேண்டும். ஆத்மாக்களை பார்க்கும்போது நம்ம தாகம், ஆத்மாக்களுக்கு ஆண்டு வெட்டி உலகத்துக்குள்ளே ஓடும்போது ஒரு தாகம். எத்தனை சனங்கள் ஆண்டுக்குள்ளே இல்லாமல் எங்கேயோ ஓடிட்டுருக்காங்க, எங்கெங்கேயோ போகிறாங்க, மனம் போல வாடுறாங்க. என் கிறிஸ்தவங்களே எத்தனை பேர் குடி கடையை தேடி ஓடுறாங்க. அவங்கள பார்த்தவங்களுக்கு தாகம் இருக்குதா, அவங்கள பார்த்து ஆத்மா பாறை வருதா? பாரு, குடிச்சிட்டு வந்து நைட்டுக்கு வந்து இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுறாங்க நம்ம சொன்ன சொல்லிகிட்டு இருக்கம்மா. அவங்க மேலே உள்ள ஒரு தாகனமா, அவங்க உள்ள அவங்க மேலே நம்ம உள்ளத்தில் ஒரு தாகம் வருதா? ஆண்டவரே இந்த சனம் மீட்டு கொள்ளுமாப்பா. ஆண்டு சொன்னார், வேத வாக்கியம் நிறைவேறும்படி நான் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார். நம்ம ஊர்லேயே நம்ம நாட்டிலேயே 143 crore சனங்கள் இருக்கிறாங்க. எத்தனை சனங்கள் பாவத்திலையும் சாபத்திலையும் இருக்கிறாங்க. அறியாமைச்சரவங்க எத்தனை பேர், அறிஞ்சிச்சரவங்க எத்தனை பேர். இவங்களுக்காக நம்ம உள்ளத்தில் தாக வருதா? அவங்களுக்காக நம்ம பாரம் எடுக்கிறோமா, கண்ணீர் வடிக்கிறோமா, அழுது பள்ளம் வருமா? யோசித்து பாருங்க. லென்ஷன் ஆண்டோடு கேட்போம், ஆண்டவரே உங்களுக்கு இருந்த வேத வாக்கியத்தின் மேலே தாகம் இருந்தது, அப்போ எங்களுக்கு அந்த தாகத்தை தாரும் சொல்லி நம்ம கேட்போம். எரேமியன் புஸ்தகம் 31:20.
2: எப்ராயீம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ.
1: எப்ராயீமை பார்த்து சொல்றாரு, எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ.
2: அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ.
1: எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ.
2: அவனுக்கு விரோதமாய்
1: பேசினது முதல்
2: அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன்.
1: அவனை நினைத்து அவருக்கு விரோதம் பேசியிருக்காரு ஆண்டவர். அது வந்து ஓசியால வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், விரோதமாய் பேசினது
2: நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது.
1: கொதிக்கிறது.
2: அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
1: கர்த்தர் சொல்லிட்டாரு. இதுல பாத்தீங்கன்னா, ஓசியல பாத்தீங்கன்னா தெரியும் எப்ராயீம் பத்தி என்னெல்லாம் சொல்றாருன்னு. திருப்பி போடாத அப்பன்லாம் சொல்லாரே சொல்றாரு. அவங்க கீழ்படியாம அப்படி போயிடுறாங்க. ஆனாலும் சொல்றாரு, அவங்களுக்காக பேச நாள் நினைத்து கொண்டு இருக்கிறேன். அவங்களுக்கே அவனுக்காக என் உள்ளம் கொதிக்கிறது. பார்த்தீங்களா, நமக்கு அந்த ஆத்மா பாறை இருக்கா? அவங்களை குறை சொல்லிகிட்டே இருக்கோமா, இப்படி செய்கிறாங்களே அப்படி செய்கிறாங்களே இப்படி செய்கிறாங்களே, குறை சொல்லிகிட்டே இருக்கிறோமா? அவங்களுக்காக உள்ள கொதிக்கதை நமக்கு, ஐயோ இன்னும் ஆத்மா ரசிக்கப்படலையே, இன்னும் மனம் திரும்பலையே, இன்னும் ஆண்டவருக்குள் வரலையேன்னு சொல்லி நம்ம உள்ளம் கொதிக்குதா? அவங்களுக்காக நமக்கு ஆத்மா பாறை வருதா? அருமையானவளே, அப்படி இல்லைன்னா நம்ம கத்துட்டுக்கே பாண்டவரே, உண்மை போல எனக்கு வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக நான் தாகமாக இருக்கணும். அந்த தாகத்தை தாரும், அந்த தாகத்தை தாரும் அப்பா. ஏதோ ஒரு ஊழியம் செய்தாலும் முக்கியம் இல்லை சுவாமி, இந்த ஆத்மா பாரத்தை எனக்கு கொடுங்கப்பா, உங்கள் உள்ளத்திலிருந்து பாரத்தை எனக்கு வைங்க, உங்கள் உள்ளத்தில் எத்தனை ஆத்மா பாரு எனக்குள்ளே அந்த ஆத்மா பாரத்தை வைங்க சப்பான்னு சொல்லி நம்மளுக்கு அதுரை கேட்க வேண்டும். எஸ் நீதிமொழியின் புஸ்தகம் 23:26
2: என் மகனே,
1: என் மகனே
2: உன் இருதயத்தை எனக்கு தா,
1: உன் இருதயத்தை எனக்கு தா மகனே, எனக்கு உன்னோட பொண்ணை கொடுத்துரு, பொருளை கொடுத்துரு, உன் வீட்டில் இருக்க சொத்து சவத்தெல்லாம் கொடுத்துன்னு கேட்கல. ஆண்டவர் என்ன கேட்குறாரு, மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. நம்ம இருதயத்தை தான் தேவன் கேட்குறாரு, நம்ம இருதயத்திலிருந்து வாசம் பண்ணுறதுக்காக தான் தேவன் கேட்குறாரு. நம்ம இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் ஒப்பு கொடுக்காம அந்த இருதயத்தில் என்ன இருக்குது யோசித்து பாருங்க, நம்ம ஒவ்வொரு இருதயத்தில் என்ன இருக்குது, ஆண்டவர் பிரியமில்லாத காரியம் என்னென்ன இருக்குது அதிலிருந்து ஆண்டுகிட்ட கேட்கணும். ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுங்கப்பா, விடுதலை கொடுங்க, என்ன மடத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என் இருதயம் முகத்தான் சொந்தம், ஒப்பு கொடுத்துருக்குறம்மா, என் இருதயம் முகத்தான் சொந்தம் ஆண்டவரே, நீ தான் எனக்கு குழந்தை வாசம் பண்ணு, இந்த இருதயத்தில் வாசம் பண்ணு ஆண்டவரே, எனக்கு இருதயத்தில் நீ தங்கியிருக்கணும். ஆண்டு சொல்கிறாரு வெளிப்படுத்தும் விசேஷம் 21:3
2: மேலும்
1: மேலும்
2: பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன்,
1: பரலோகத்தில் உண்டான பெரும் சத்தத்தை கேட்டேன்,
2: அது
1: அது
2: இதோ மனுஷர்களிடத்திலே,
1: இதோ மனுஷர்களிடத்திலே
2: தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது.
1: எங்க இருக்குது தேவனுடைய வாசஸ்தலம் எங்க இருக்குது? மனுஷரிடத்தில் வாசத்தில் இருக்கிறது.
2: அவர்களிடத்திலே,
1: அவர்களிடத்திலே
2: அவர் வாசமாயிருப்பார்,
1: அவரிடத்தில் அவர் வாசமாயிருப்பார்,
2: அவர்களும்
1: அவர்களும்
2: அவருடைய ஜனங்களாய் இருப்பார்,
1: அவருடைய ஜனங்களாய் இருப்பார்.
2: தேவன் தாமே,
1: தேவன் தாமே
2: அவர்களோட கூட இருந்து,
1: அவர்களோட கூட இருந்து
2: அவர்களுடைய தேவனாய் இருப்பார்,
1: அவருடைய தேவனாய் இருப்பார். நமக்குள்ள தேவன் வாசம் பண்றாரா? தேவன் வாசல் நமக்குள்ள இருக்குதா? தேவன் நமக்குள்ள இருக்கிறாரா? நம்ம உள்ளத்தை அலசி பார்க்க வேண்டும். ஆண்டவர் வேற எதையும் கேட்கல, என்ன கேட்கிற மகளை, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் இருந்தா எனக்கு வேண்டும் மகனே, மகளை உன் இருந்தா வேண்டும். ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்துருந்தா நம்ம ஆண்டு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் நம்ம பேச மாட்டோம். ஆண்டு பிரியமில்லாத காரியம் நம்மளால் பேச முடியாது, பேச மாட்டோம்ல, பேச முடியாது. நமக்குள்ள ஆண்டு இருக்கிறாரா இல்லைன்னா நம்ம ஆண்டு கேட்போம், ஆண்டவரே என் உள்ளத்தில் இருந்து வாசம் பண்ணுமப்பா, என் இதயத்தில் வாசம் பண்ணுமப்பா, எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுங்க, எனக்குள்ளே நீங்கள் தங்கிருங்க, எனக்குள்ளே தங்கிருங்கன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் 4:8
2: அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய
1: ஒரு ஸ்திரீ
2: தண்ணீர் மொள்ள வந்தாள்.
1: இயேசு அவளை நோக்கி
2: தாகத்துக்கு தாய் என்றார்.
1: அவற்றுக்கு படம் ஒண்ணுமே இல்லை, ஆனாலும் கேட்கிறார் தாகத்துக்கு தா, எதை கேட்கிறார், எதை கேட்கிறார் தாகத்துக்கு தான்னு இதை கேட்கிறார். இன்னைக்கு ஆண்டு ஒப்பு கொடுப்போம்மா, ஆண்டவரே நீர் இருத்துக்களை வாசம் பண்ணு ஆண்டவரே, நீ எனக்குள்ள வரணும் அப்பா, என்னை நீ பொறுப்பெடுக்கணும் ஆண்டவரே, நீர் முழுமையானக்குள்ள வாங்க, முழுமையானக்குள்ள வாசம் பண்ணுங்க அப்பா, முழுமையானக்குள்ள தங்கிருங்க சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு கேட்க வேண்டும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து உங்க இருதயத்து மேலே, என்னுடைய இருதயத்து மேலே தான் தாகமா இருக்கிறாரு, நம்ம முழுமையா அவர் கையில அர்ப்பணிக்க வேண்டும்னு சொல்லி தாகமா இருக்கிறாரு. நம்ம எப்படியா இருந்தாலும் வாழ்ந்தா பரலோக போயிடலாம் சொல்லி நம்ம ஏமாத்தி கொள்ளக்கூடாது. ஒரே ஒரு வாழ்க்கை, அது இயேசுக்காக வாழ வேண்டும், அது இயேசுக்காக வாழ வேண்டும். உன்னத பாட்டில் வாசிக்கிறோம் 2:10-13.
2: என் நேசர் என்னோட பேசி,
1: என் நேசர் என்னோட பேசி,
2: என் பிரியமே,
1: என் பிரியமே, நம்மளை பார்த்தா சொல்றாரு, என் பிரியமே,
2: என் ரூபவதியே,
1: என் ரூபவதியே,
2: எழுந்து வா, இதோ
1: இதோ
2: மாரிக்காலம் சென்றது.
1: நம்ம சொல்றோம்ல, மழை வந்து இப்ப என்ன வந்துருச்சு, யுத்தம் வந்துருச்சு, அப்புறம் என்ன வந்துருச்சு, பஞ்சம், கொள்ளை நோய் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றோம்ல, அதான் இங்க சொல்றாரு ஆண்டவர், என் பிரியமே ரூபவதியே எழுந்து வா, இதோ
2: மாரிக்காலம் சென்றது,
1: மாரிக்காலம் சென்றுச்சு,
2: மழை பெய்ந்து ஒளிந்தது,
1: பூமியிலே
2: புஷ்பங்கள் காணப்படுகிறது,
1: குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம்
2: நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது, அத்திமரம் காய்காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனை பரிமளிக்கிறது. என் பிரியமே,
1: என் ரூபவதியே,
2: நீ எழுந்து வா.
1: எல்லாம் சரிஞ்சு போய் சரியாயிடுச்சு. இன்னும் நீ எதுக்கு உட்கார்ந்த இடத்துல உட்காந்துருக்க? இன்னும் பாவமான இடத்துலயா உட்காந்துருக்க? எழுந்து வா. அதே போல இளையகுமாரி எழுந்து வந்தார். எல்லாருக்கும் தெரிஞ்சதே லூக்கான் சுவிசேஷம் 15 அதிகாரம் 15 20 வரைக்கும் வாசிக்க கேட்போம்.
2: அவனுக்கு புத்தி தெளிந்த போது
1: அவன்
2: என் தகப்பனுடைய கூலிக்காரர் கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. நானும் பசியினால் சாகிறேன்.
1: நான் எழுந்து
2: என் தகப்பனிடத்திற்கு போய்
1: தகப்பனே,
2: பரத்துக்கு விரோதமாகவும்
1: உமக்கு முன்பாகவும்
2: பாவம் செய்தேன்.
1: இனிமேல்
2: உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு
1: நான் பாத்திரனல்ல
2: உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு
1: பாதர் அதை பார்த்தா சொல்றாரு. இங்க பாத்தீங்களா, குருவி சத்தம் கேக்குது, மழை பெஞ்சு ஓஞ்சிருச்சு, எல்லாம் ஓஞ்சிருச்சு. இப்ப இன்னொருத்தோட வச்சுக்கலாமா? முன்னர் 2:13
2: என் நேசர் என்னோட பேசி
1: என் பிரியமே,
2: என் ரூபவதியே,
1: எழுந்து வா.
2: இதோ மாரிக்காலம்
1: எழுந்து வா. இந்த புக்காந்த எடுத்துட்டு எழுந்து வா. பாவமான காரியத்துட்டு எழுந்து வா. ஆண்டவர் உங்க மேலதான் தாகமா இருக்கிறாரு, என் மேலதான் ஆண்டவர் தாகமா இருக்கிறாரு. நம்ம எந்த பாவத்துக்கு அடிமையா இருக்கிறோம், அந்த பாவத்தை விட்டு எழுந்து வா.
2: இதோ மாரிக்காலம் சென்றது,
1: மாரிக்காலம் சென்றுச்சு,
2: மழை பெய்து ஒளிஞ்சிருச்சு, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது,
1: பஞ்சம் வந்துருச்சு, கொள்ளை நாய் வந்துருச்சு, யுத்தங்கள் வந்துருச்சு, அன்பில்லாத காலம் வந்துருச்சு,
2: குருவிகள் பாடும் காலம் வந்தது.
1: இப்ப நிறைய பேர் எங்க பார்த்தாலும் ஆண்டவர் பாடி துதிக்கிற காலம் வந்துருச்சு.
2: காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது.
1: எல்லாம் ஆண்டரை பத்தி சொல்லி கைப்பறி கொடுத்து தெருவில் பாடுற சத்தம் கேட்கப்படுகிறது.
2: அத்திமரம் காய் காய்த்தது.
1: இஸ்ரேல் மக்கள் வந்து என்ன சரி எல்லாம் ஒன்னா ஆயிட்டாங்க. அத்திமரம் காய் காய்த்தது.
2: திராட்சை கொடிகள்
1: ஆண்டர் சொன்ன இஸ்ரேல கவனித்து பாருங்கள் சொல்லி இருக்கிறாரு. திராட்சை செடிகள்
2: பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே,
1: என் ரூபவதியே,
2: நீ எழுந்து வா.
1: அந்த இளையகுமாரனை போல நாம் எழுந்து வர வேண்டும். இன்னும் பாவமான காரியத்தில் உட்கார்ந்து இருக்கிறோமா? இன்னும் கோழி குத்திட்டு சண்டை போட்டுட்டு இன்னும் அங்கங்கே சொல்லிக்கிட்டு காரியங்களை வேஸ்ட் பண்றோமா? அறியாத காலத்தில் மறுக்காள் அப்படி இருந்தோம். அல்ல, அப்படிதான் இருந்தேன். அங்கே சொல்றது, கோழி சொல்றது, இங்க சொல்றது, அதை பேசுறது, இதை பேசுறது, இன்னொன்னு அப்படித்தான் இருந்தேன். இப்ப கர்த்தரையில கொஞ்சம் மாற்றி கொண்டிருக்கிறார். கர்த்தரத்தை நான் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீ மாற்றும், என்னை மாற்றுமையா கர்த்தாவே, நீர் மாற்றும் என் உள்ளத்துல வாசம் பண்ணுங்கப்பா. நீங்க வந்தா தான் எனக்கு முடியும். எழுந்து வா என்று சொல்லி கூப்பிடுகிறார் அந்த இளைய குமாரன். நானே பசியில சாவரன், ஏன் இருக்கு நான் என் பரத்துக்கு உமக்குரதமாகவும் பரத்துக்குற பாவம் செஞ்சேன் சொல்லி அவர்கிட்ட போய் கூலிக்கல்ல என்னை ஒருத்தராக வச்சுக்கோங்க ஆண்டவர் கேட்பேன்னு சொல்லி எழுந்து போனா. நாம் எழுந்திருக்கிறோமா? எந்த பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோம், எந்த எண்ணத்துக்கு அடிமையாக இருக்கிறோம்? விட்டு எழுந்து வர வேண்டும். எழுந்து வந்தால் தான் பரலோகத்துக்கு நாம் போக முடியும். நம்ம அந்த இடத்துலேயே உட்கார்ந்துருந்தோம்னால் நம்ம எழுந்து பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டவர்கிட்ட சொல்லணும், என்னை எழுந்து வர கிருவச்சாங்கப்பா. ஆண்டவர் கேட்குறாங்க, எழுந்து வா. உங்கள் கதவை தட்டி கொண்டே இருக்கிறாரு. வெளிப்படுத்தும் விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருதராசனம் கதை தட்டி கொண்டே இருக்கிறார். நீங்க காது தர காட்டார், உள்ள அவரே வரமாட்டாரு. கதை தட்டி கொண்டே இருக்கிறார்.
2: இதோ வாசப்படியிலே நின்று தட்டுகிறேன்.
1: வாசலிருந்து உள்ள வரமாட்டீங்க, வாங்கி கூப்பிட்டாதான் வருவாரு. அதான் வாசலிருந்து கதை தட்டி கொண்டு இருக்கிறேன்.
2: ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து,
1: நம்ம நினைக்கிறேன் நான் என்ன படைச்சவர் தானே உருவாக்குறவர், அவரே உள்ள வரட்டும் அப்படின்னா வரமாட்டாரு. வாசலிருந்து கதை தட்டிட்டு இருக்கிறாரு. அவன் சத்தத்தை கேட்டு கதை திறந்தால் உள் பிரவேசித்து
2: அவனோடைய போஜனம் பண்ணுவேன்,
1: அவனோட போஜனம் பண்ணுவேன்,
2: அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான்,
1: அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். கதை தட்டுறாரு, திறக்கணும். அதான் ஆண்டு நமக்கு ஒரு செவத்தை சொல்லி கொடுத்துருக்காரு. தேவனே என் உள்ளத்தில் வாங்க, என் பாவங்களாம் மன்னிங்க. அவரை கூப்பிட்டாத்தான் வருவார், கூப்பிடாம அநீதே வரமாட்டார். கூப்பிடணும், இயேசுவே என் மனசுக்குள்ள வாங்கப்பா, என் இதயத்துக்குள்ள வாங்கப்பா, என் பாவங்களாம் மன்னிங்கப்பா, நான் கதை திறக்கிறேன்டவரே. இதுக்காக ஒரு இதுவரைக்கும் நான் உலகத்துக்காக வாழ்ந்து கொண்டிருந்தாண்டவரே, இதுக்காக நான் உலகத்துக்காக உலக காரியத்துக்காக வாழ்ந்துருந்தாண்டவரே, இனிமே வேண்டாண்டவரே, நீர் எனக்குள்ள வரணும், நீர் எனக்குள்ள வரணும். உள்ளத்தில் வாங்கப்பா, என் மனசுக்குள்ள வாங்கப்பா, மனசுக்குள்ள வாங்கப்பா, என் இதயத்துக்குள்ள வாங்கப்பா, வாங்கப்பா வாங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, கூப்பிட்டவங்களை தான் கர்த்தர் உள்ளத்தில் வருவார். கதை தட்டி கொண்டிருக்கிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதை திறந்து அவனுக்குள்ள பிரவேசித்து அவனோடு நான் போஷணம், அவன் என்னோட போஷணம் பண்ணுவான்னு சொல்லியிருக்கிறாரு. கதவு திறக்க வேண்டிய இறுதி கதை திறக்கணும். நம்ம கதவு எங்கே இருக்கு, நம்ம இறுதி எங்கே இருக்குது? உலகத்துக்கு பொறுத்திருக்கோமா, காரியத்தில் இருக்கமா? என்னை கேட்டு நம்ம ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுப்பா, ஆண்டவரே என் இதயத்துக்குள்ள வாங்க, என் பாவங்கள்லாம் மன்னிங்க. அப்போ தான் சொல்கிறாரு, என் இதயத்தை என் நாமத்தில் ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக முடியாதவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறேன். நம்ம காது திறந்து நமக்குள்ள வந்தால் தான் அவர் பிள்ளைங்கிற அதிகாரத்தை நம்ம கொடுக்குறாரு. யோவான் சுவிசேஷம் 1:12.
2: அவருடைய நாமத்தின் மேல்,
1: அவருடைய நாமத்தின் மேல்
2: விசுவாசம் உள்ளவர்களா,
1: விசுவாசம் உள்ளவர்களா,
2: அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள்,
1: ஏற்றுக்கொண்டவர் வல்லத்துல வாங்கன்னு சொல்லி யாரெல்லாம் கூப்பிட்டீங்களோ, ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ
2: அத்தனை பேர்களும்,
1: அத்தனை பேர்களும்
2: தேவனுடைய பிள்ளைகளாகும்படி,
1: தேவனுடைய பிள்ளைகளாகும்படி
2: அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்.
1: அவர்களுக்கு என்ன செய்ய என்ன கொடுத்திருக்காரு, அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இப்ப காத்துட்டு ஒப்பு கொடுப்போமா, ஆண்டவரே என்னை உங்களுக்கு கருத்தில் பிடிக்க எனக்கு உள்ளத்துக்குள்ள வாங்கப்பா, எனக்குள்ள வாசம் பண்ணுங்க, எனக்கு மனுஷர் கடத்திருந்தாலும்ப்பா உங்கள் வாசத்தில் இருக்குன்னு சொன்னீங்க, எனக்குள்ள வாங்க. என் கதை நீங்கள் சட்ட சத்தம் கேட்டு நம்ம கூப்பிட்றப்பா, வாங்கப்பா வாங்கப்பான்னு வருந்தி அழைக்கணும். சீசர்கள் ரெண்டு பேர் போயிட்டு இருந்தாங்க, போகும்போது அவருக்கு அவங்க போகிற இடம் வந்துருச்சு, நான் போயிட்டு வரேன்னாரு. இவங்க சீசர் அழைச்சினாங்க, வருந்தி அழைச்சாங்க. அப்போ தான் அவர் கூட போனார். வாசித்து பாருங்க, யோவான் லூக்காவின் சுவிசேஷம் 24:28 வாசி பாருங்க. லூக்காவின் சுவிசேஷம் 24:28. கூப்பிட்டாதான் வருவார். நம்ம கூப்பிடாம நம்ம என்ன செவிச்சாலும் என்ன செஞ்சாலும் நமக்கு வரமாட்டார், கூப்பிடணும்.
2: அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்திற்கு சமீபமானார்கள்,
1: தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமாயிருந்து
2: சமீபமானார்கள்.
1: அப்பொழுது
2: அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார்,
1: இயேசு கிறிஸ்து அப்புறம் போற காண்பித்தார்.
2: அவர்கள் அவரை நோக்கி,
1: நீர்
2: எங்களுடனே தங்கியிரும்,
1: நீங்க எங்களுடனே தங்கியிரும்,
2: சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள்.
1: வருந்தி கேட்கணும், இயேசுவேனுக்குள்ள வாங்கப்பா, இயேசுவேன் பாவங்களை என படைச்சவர் தானே, வந்துடுவார், வரமாட்டாரு. வருந்தி கேட்டுக்கொண்டார்கள்.
2: அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார்.
1: வருந்தி கேட்கணும். சும்மா இயேசுவேன் மனசுக்குள்ள வாங்க, பாவங்களை மன்னிங்க, சும்மா கழிப்பிள்ளை மாதிரி இயேசுவேன் குலத்தில் வாயினால இயேசுவேன் குலத்தில் வாங்க, பாவங்களை மன்னிங்க, உங்க ரத்தத்தால் கழுவுங்க, அப்படிலாம் கழுவ மாட்டாரு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிட வேண்டும், முழுதியத்தோடு கூப்பிட வேண்டும். அவற்றை எப்படி அன்பு கோரணுமா, முழுதியத்தோடு வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம்
3: இருபத்தி ரெண்டாம் அதிகாரம்
1: 37, 38, 39, 40.
2: இயேசு அவனை நோக்கி,
1: இயேசு அவனை நோக்கி,
2: உன் தேவனாகிய கர்த்தரிடத்து,
1: தேவனாகிய கர்த்தர், நம்ம எப்படி கூப்பிடணும், சும்மா ஆண்டவரே இயேசுவே உள்ளத்துக்குவாங்க, இயேசுவே உள்ளத்துக்கு வரமாட்டார் அவரு. தேவன் அவனை நோக்கி,
2: இயேசு அவனை நோக்கி,
1: இயேசு அவனை நோக்கி,
2: உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்,
1: உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்,
2: உன் முழு இருதயத்தோடும்,
1: முழு இருதயத்தோடும்,
2: உன் முழு ஆத்மாவோடும்,
1: முழு ஆத்மாவோடும்,
2: உன் முழு மனதோடும்,
1: முழு மனதோடும்,
2: அன்பு குருவாயாக,
1: அன்பு குருவாயாக,
2: இது முதலாம் பிரதான கற்பனை,
1: இதுதான் முதலாவது பிரதான கற்பனை.
2: இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால்,
1: இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால்,
2: உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல,
1: உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல,
2: பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே.
1: பிறனிடத்தில் ஒன்னிடத்தில் நம்ம நம்பிடத்தில் நம்ம எப்படி அன்பு கூறுறோம், நான் நல்லா இருக்கணும், அதே மாதிரி பிற இடத்துல அன்பு கூறுவாயின்னு சொன்னார். கர்த்தரிடம் முழுவியத்தோடும் ஆத்மத்தோடும் மனதோடு அவர்கிட்ட அன்பு கூற வேண்டும். அன்பு கூர்ந்து இயேசுவே மனசுக்குள்ளாங்கப்பான்னு உள்ளத்தை உடைச்சி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ நம்ம உள்ளத்தில் வாசம் பண்ணுவார், அப்போ நம்மளேருந்து புது சுட்டியாக மாற்றுவார். அப்போ தான் அவர் ஆத்மா, அப்போ தான் நம்ம மாதிரி இருக்கிற தாகம் அவர் குறையும். வேத வாக்கியம் நிறைய நிறைவேறும்படி அவர் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார். ஆண்டவரே நீ அர்ப்பணிக்கிறப்பா, இந்த 2024 என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி யாராலும் அர்ப்பணிப்போமோ, அப்போ தான் தேவனை சந்தோஷ உள்ளத்தை சந்தோஷப்படுத்த முடியும். நம்ம அதை கொடுத்து இதை கொடுத்து தான் தேவனை சந்தோஷப்படுத்த முடியாது. தேவனே நிறுத்தம் உள்ளத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா, என் நிறுத்தத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா, எனக்குள்ளே வாசம் பண்ணுங்கப்பா, நீங்கள் தான் எனக்குள்ளே வாசம் பண்ணணும், நீங்கள் தான் என்னை மாற்றணும், நீங்கள் தான் என்னை பரிசுத்தப்படுத்தணும் சொல்லி அர்ப்பணிப்போமா.

0: இந்த ஐந்தாவது வார்த்தைக்காக யாராவது முன்பாக வந்த ஆண்டவரே, எங்களுக்கும் ஆத்மாக்களை குறித்து ஒரு தாகத்தை கொடுங்கப்பா, இந்த பாரத்தை கொடுங்க ஆண்டவரே. ஜெபிக்கலாமா? நான் எழுந்து நின்று நபச்சோம், ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டோம், எல்லாம் எழுந்து நின்று கத்த நோக்கி பார்த்த ஆண்டவரே, எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தாரும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுவோமா?
1: எனக்குள்ள நீங்க வாங்க ஆண்டவரே. அப்ப எத்தனையோ அசதிகள் நிர்விசாரங்கள் மூலம் ஆண்டவரே உண்மை விட்டு எவ்வளவு ஆண்டவரே பின்வாங்கி தூரமா இருக்கிறப்பா தங்கப்பனே, தயவாய் மனம் இறங்கி எனக்குள்ள வந்து ஆண்டவரே நம்மளோட தாகத்தை தீர்க்கிற பிள்ளையாய் அசதியினாலும் நிர்விசாரம் உண்மை விட்டு பிரிந்து விலகிருக்க என்னை கர்த்தர் எப்படியாவது மாற்றி ஆண்டவரே எனக்குள்ள நீங்க வந்து தாகத்தை தீர்க்கும்படியாக ஆண்டவரே அப்பா ஆத்ம பாரத்தோடு ஊழியம் செய்யத்தக்கதாக ஆண்டவரே எனக்கு கிருபை பெற்று வாழ முடியும் தகப்பனே, உம்முடைய சித்தத்தை நான் செய்ய முடியும் தகப்பனே, எப்படியாவது எனக்குள்ள வாங்கப்பா, என் மேல் நீ தாகமா இருக்கிற தகப்பனே, அதை நான் புரிந்து கொள்ளாதபடி எவ்வளவு உணர்வற்ற நிலையில் இருந்திருக்கிறேன் அப்பா, என் தேவனே தயவை என் சோர்வுகளை ஆண்டவரை எடுத்து போடுங்கப்பா, என் தேவனே எப்படியாவது உம்மிடத்துல ஆண்டவரே அப்பா முன்பு போல ஐக்கியமா இருக்கத்தக்கதாக ஆண்டவரே தேவனே என் கிருபை செய்ய வேணுமா கெஞ்சுகிறேன் அப்பா, நீங்க எனக்குள்ள வந்து பிரியமான மகளை என்னை மாற்றிக்கொள்ளுங்க ஏசப்பா, தேவனே தயவை நீ எனக்குள்ள வந்து ஆண்டவரே உங்களுக்கு சித்தம் செய்யக்கூடிய கிருபலை தர வேணுமா கெஞ்சுகிற ஆண்டவரே, எனக்குள்ள வந்து எனக்குள்ள ஆண்டவரே என்றும் தங்க முடியாக ஆண்டவரே உமக்கு பிரியமான பிள்ளை என்னை மாற்ற முடியாது நாங்கள் கெஞ்சு ஜெபிக்கிறேன் ஏசப்பா, தேவனே இன்னும் ஒருபோதும் விட்டு விலகாதபடி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே, நீங்க அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன், துதி கன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென்.
0: உட்காரலாம்.
2: அடுத்ததாக சகோதரன் ஜான் ராபர்ட் அவர்கள் வந்து ஒரு பாடலை பாடுவார்.

ஜெபம் செய்வோம். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கின்றோம். மீண்டுமாக ஆறாவது வார்த்தைக்கு நேராக நாங்கள் செல்லும் பொழுது கர்த்தர் எங்களோடு கூட பேசும். ஆண்டவரே, உன் நாம ஒன்றே உயர்த்தப்படட்டும். அப்பா, எங்கள் வாழ்க்கையில் மன்னிப்பு சிந்தையை தருவீராக. புதிய சிருஷ்டியாய் எங்களை கிறிஸ்துக்குள்ளானவர்களாய் உணரக்கூடியவர்களாய் எங்களை மாற்றுவீராக. எங்கள் பெற்றோர் மீது ஒரு கரிசனை அன்பை தருவீராக. பாவம் எங்களுக்குள் வந்து உம்மையும் என்னையும் பிரித்து விடாதபடிக்கு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை தருவீராக. ஆத்மாக்கள் குறித்த ஒரு தாகத்தையும், எங்கள் மேல் தாகமாயிருக்கிற உம்முடைய தாகத்தை தீர்க்கக்கூடியவர்களாகவும் எங்களை மாற்றும். ஆண்டவரே, தொடர்ந்து எங்கள் தியான வேலையை ஆசீர்வதியும். ஒவ்வொரு உற்சாகத்தினாவின நிரப்பும். தூக்கங்கள், சோர்வுகள், கலக்கங்கள் இயேசுவி நாமத்தில் மாற்றப்படுவதாக. கர்த்தர் பொறுப்பெடுங்க, கிரியை செய்யுங்க. இயேசுவி நாமத்திலே தாழ்மை வேண்டுகிறோம் பிதாவே. ஆறாவதாக பரிசுத்த யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம், யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்க போறோம். யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடித்தார். எனவேதான் அவர் ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறார். பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா, யோவான் 17வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இப்படியா வாசிக்கிறோம். யோவான் 17வது அதிகாரம் 4வது வசனம், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை. பாருங்க, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துக்கு இந்த வேலையை கொடுத்திருக்கிறார். இந்த வேலையை செய்து முடித்தார். அப்ப அவருடைய வேலை என்னன்னா, இந்த உலகத்திலே வந்து எல்லா ஜனங்களுக்காகவும் தன்னுடைய உயிரை கொடுக்க வேண்டும், மக்களுடைய பாவங்களை தாமே சுமந்து கொள்ள வேண்டும், ஜனனுடைய அக்கிரமங்களை சுமந்து கொள்ள வேண்டும், பலவீனங்களை சுமந்து கொள்ள வேண்டும், நோய்களை சுமந்து கொள்ள வேண்டும், சாபங்களை சுமந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு பெரிய மகத்தான பணியை கொடுத்துதான் பிதாவாகிய தேவன் குமாரனா இயேசு இந்த உலகத்திலே அனுப்பினார். இந்த காரியத்தை இயேசு என்ன செய்தாரா, செய்து முடித்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் நம்ம கொடுத்திருக்கிறத என்ன செய்யணும், செய்து முடிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலையில மறிக்கிற நேரம் வந்த பொழுது கொஞ்ச நேரம் அவர் போயிட்டு பிதாவிட்ட ஜெபம் பண்ணப்பார். அவர் போயிட்டு, நான் பார்க்கல, 100 வருஷம் டைம் கொடுங்க ஆண்டவரே என்று அவர் கேட்கல. ஜெபித்தார், இந்த பாத்திரம் சித்தமானால் என்னை நீங்க குடும்பமானால் நீங்கும் படிக்க செய்யும். ஆண்டவர் இன்னும் எனக்கு 2 வருஷம் கொடுங்க, முடிச்சுட்டு வரேன்னு சொல்லல. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எவ்வளோ பொறுப்புகளை கொடுக்கிறார், வேலைகளை கொடுக்கிறார், நம்மை நம்பி எவ்வளோ காரியங்களை கொடுக்கிறார். ஆனால் அதை நம்ம செய்து முடித்தது பாடு இல்லை. பிதாவுடைய அந்த உன்னத சித்தம். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது யோவான் 4வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, யோவான் புஸ்தகம் 4வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசித்து பார்த்தோம். யோவான் 4:34 பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அப்போ தேவன் நமக்கென்று நியமித்தது செய்து முடிக்க வேண்டும். சொல்லுவாங்க, ஏதாவது யாரும் செய்யலாங்களே, சொல்றேன், ஏதாவது செய்யுங்கப்பா, ஏதாவது செய்யலாமே, நீங்க ஏதாவது செய்யலாமே, ஏதாவது செய்யலாம், ஏதாவது செய்யக்கூடாது. தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து, அது ஒரு வழக்க சொல்ல வந்துருச்சு, ஏதாவது நீங்க ஆண்டவருக்கு செய்யலாம், உங்களுக்காக உயிரை கொடுத்த ஆண்டவருக்காக ஏதாவது நீங்க செய்யலாமே. சில சொல்லு, ஏதாவது ஆண்டருக்கா செய்யணும் பிரதர், ஏதாவது நான் செய்யணும், ஏதாவது செஞ்சிடாதீங்க, இடக்கு முடுக்கா. இவர் சொல்றாரு, என் பிதா என்னை அனுப்பின அவருடைய கிரியையை செய்து முடிப்பதுதான். இன்றைக்கு தேவன் உங்களை என்னை நம்பி கொடுத்தது என்ன செஞ்சிருக்கோம், ஆறாவது வார்த்தை நமக்கு சுட்டி காண்பிக்கிற ஒரு காரியம், ஏதாவது ஒண்ணு செய்யறதில்ல, அவர் செய்ய சொன்னது செய்யணும். ஆதியாகம் 6வது அதிகாரம் 22வது வசனத்துல பார்க்கிறோம், நோவா ஏதாவது செய்யவில்லை, அவர் என்ன செஞ்சாரா பாருங்க. ஆதியாகமம் 6:22 பார்த்தோம்னா, நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்ட படியெல்லாம் அவன் செய்து முடித்தான். சேம் வந்து, அப்பா கொஞ்சம் அதை மாத்திக்கலாம், இந்த பேட்டர்னா மாத்தி செய்யலாமே, இந்த பேலைக்கு கதவை இங்கே வைக்கலாமே. ஒருவேளை காம் வந்து, கதவை வேண்டாம், யாப்பைத்து வந்து,
அப்பா நம்ம இதை செய்யலாம் அப்படி செய்யலாம், அவர் எதையும் செய்யலாங்க. அங்க சொல்லப்பட்டிருக்குது நோவா அப்படியே செய்தான், தேவன் தன் கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். அன்பானவர்களே இங்க வந்திருக்கு நீங்கள் நான் எல்லாரும், தேவன் என்ன கொடுத்து செஞ்சிருக்கிறோமா? தானும் செஞ்சே முடிக்கலையே. சிந்திச்சு பாருங்க, பவுல் சொல்கிறார் 2 தீமோத்தேயு 4 ஓட்டத்தை முடித்தேன், நல்ல போராட்டம் போறேன். அவர் ஓட்டத்தை முடிக்கிறாரு. இவர் என்ன செய்யறாரு சொல்ற, இவர் என்ன செய்யறாரு இங்க, இவர் பேழையை கட்டி முடிக்கிறாரு. நெகேமியா வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, நெகேமியா புஸ்தகம் 6 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, நெகேமியா புஸ்தகம் 6:15 வாசித்து பார்த்தோம்னா அங்க பாருங்க, அவர் அலங்கத்தை கட்டி முடிக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்க நெகேமியா புஸ்தகம் 6:15 வாசித்து பார்த்தோம்னா அங்க நம்ம பார்க்கிறோம், அப்படியே அலங்கமானது 52 கட்டப்பட்டு 7 மாதம் 25 முடிந்தது. ஒவ்வொரு வித்தியாச வித்தியாசமான வேலை பாத்தீங்களா. நெகேமியா என்ன கட்டுறாரு அவரு சொல்லுங்க, என்ன கட்டுறாரு அவரு, அலங்கத்தை கட்டி முடித்தார். அங்கே நோவா பேலையை கட்டி முடித்தார், பவுல் தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்தார், இயேசு பிதா தனக்கு கொடுத்தவருடைய கிரியை செய்து முடித்தார். எல்லாம் முடிந்தது என்று சொன்ன இன்னைக்கு நீங்களும் நான் ஏதாவது ஆண்டுக்கா செய்யணும் பிரதர், ஏதாவது நான் பாருங்க ஆண்டு ரசித்தாரா, எனக்கு இவ்வளவு பணம் கொடுத்தாரா, எனக்கு என் பிள்ளைகளை படிக்க வச்சாரா, இதை பாஸ் பண்ண வச்சாரா, ஏதாவது உங்களை கொண்டு செய்யுங்களேன், ஏதாவது நான் ஏதாவதுலாம் செய்யக்கூடாது, ஆண்டவருக்கு சித்தத்தை தான் செய்யணும். ஹலிலே சொல்லாமா? அதனால தான் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போகும் பொழுது அவர் சொல்றார் இல்லையா, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே கூப்பிடுகிறவன் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான், பரலோகத்தில் இருக்கிற பிதாவுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பரலோகத்தில். அப்ப கர்த்தரை சித்தம், அப்ப இதெல்லாம் என்ன நம்ம குறித்த தேவ சித்தம் என்பதை நீங்கள் நிறைய பேர் தெரிந்து காசு எனக்கு என்ன சொல்றாரு என்ன சொல்லிட்டார் என்ன செய்ய போறீங்க, அதை திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். சிந்திச்சு பாருங்க, அவங்க செய்யதான் நீங்க செய்யணும்ன்ற இல்ல. இப்ப பவுல் வந்து சரி சரி வாங்க எல்லாரும் வாங்க, பவுல் சீலா பர்னபா எல்லாம் வாங்கப்பா, பவுல் சீலா பர் எல்லாம் வாங்க, மார்க் வாங்க, யோவான் மார்க் என்ற யோவான் நீங்க வாங்க, தேமா எல்லாம் வாங்க, நம்ம நோவா மாதிரி ஒரு பேலை கட்டுவோம். கதை மாறி இருக்குவாங்க, பேலை கட்டுவோம், நோவா தாத்தா பேலை கட்டின மாதிரி நம்மலாம் ஒரு பேலை கட்டுவோம், விட்டுக்கடா மரத்தை சொல்லி தோமா தேமா அவரு மார்க்கு எல்லாம் போய் மரத்தை வெட்டிட்டு வந்து அப்ப ஆண்டு வந்து கேட்கிறார், பவுல் நான் உன்னை எதுக்கு கூப்பிட்டேன், இல்லாண்டவரு நோவா பேலை கட்டின மாதிரியே நான் இப்ப பேலை கட்ட போறேன், உடனே பர்ணவம் சீலாவான இப்ப நீங்கெல்லாம் போய் காட்டில் போய் எல்லா மிருகத்தை கூட்டுட்டு வாங்க, சிறுத்தை கூட்டுவாங்க, குரங்க வேணா ஈஸியா பிடிச்சிடலாம், சிறுத்தை பிடிக்க முடியுமா, சிங்கத்தை பிடிக்க முடியுமா, சிந்திச்சு பாருங்க, எல்லாம் நம்ம பேலையை கட்டுவோம். ஏன்னா பைபிள் இருக்குது நோவா பேலையை கட்டினாரு, அவர் வேலை வேற இவர் வேலை வேற, அலங்கத்தை கட்டுறேன். அப்ப அவர் வந்து சரிப்பா, நெகேமியா வந்து அலங்கத்தை கட்டினார், உடனே பவுல் நம்ம எல்லாம் அலங்கத்தை கட்டுவோம், எல்லாம் எடுங்க செங்கல் எடுங்க எல்லாம் கட்டுவோம், அவர் வேலை வேற இவர் வேலை வேற. அதைத்தான் சொல்ற, உங்களை குறித்த கர்த்தருடைய சித்தம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் சானகன் உலகத்துல வந்தார், ரெண்டு பேருக்கு என்ன ஒரு 6 டிஃபரன்ஸ் தான் இல்லையா, கொஞ்சம் அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் இருக்கும், அவரும் பிறந்தார் இவர் ரெண்டு பேரும் முன் சொல்லி பிறந்தார்கள். பாருங்க ரெண்டு பேருக்கு அந்த முன்னுரைக்கப்பட்டது யார் வந்து சொல்றாங்க, பிறப்பாங்க சொல்லி யார் யார் சொல்ற வந்து யார் சொன்னா கேட்க மாட்டேன், ஃபேன் ஓரில் ஒண்ணுமே கேட்க மாட்டேன், யார் சொன்னா, அதான் தூர்தா எந்த தூதர் சொன்னாரு, மிகாவேலா கப்ரேலா ராபேலா லூசிபரா காபிரேல், அப்ப ரெண்டு பேருடைய தாயாருக்கும் போய் சொன்னது யாரு, அங்க இங்க தாயாருக்கு சொல்றாங்க, அங்க சகரியாட்டு தகப்பன்ட்ட போய் பேசுறாங்க, இங்க தாயாட்டு பேசுறாங்க, ரெண்டு பேரும் பிறப்பு முன் சொல்லி உரைக்கப்பட்ட பிறப்பு, ரெண்டு பேருக்கும் பேர் சொன்னவங்க, யோவான் என்ன பேரிடுவாயாக, இவங்க இயேசு என்ன பேரிடுவாயாக, ஒரே மாதிரி இருக்கா, ரெண்டு தாயான ஒரே இடத்துல மீட் பண்றாங்க, இந்த அம்மா போய் வாழ்த்துறாங்க, என்ன சொல்றாங்க, அந்த எலிசபெத்தை வாழ்த்தின போது அவங்க வயிற்று இருக்க பிள்ளை நினைச்சா அப்படியே துள்ளுச்சான். இன்னைக்கு நம்ம ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது புள்ள துள்ளுதா,
அவ்வளவு ஐயோ அந்த அக்கா முகத்தம் திரும்பி பாப்பா அந்த அக்கா முகத்தம் பாத்துறாதேன்னு. சரி, அப்ப பாரு ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி வார்த்தை சொல்லப்படுது, சொன்னவங்க ஒரே தூதர் தான். இப்ப யோவான பேரன்ட்டாரு இயேசுவும் இந்த உலகத்துல எவ்வளவு வித்தியாசம் இருக்க போகுது, ஒரு 6.5 மாசம். இப்போ யோவான் வந்து நான் சிலுவையில் மறைக்க போகிறேன், அவர்கிட்ட போய் இயேசுவே நீங்க மெசியான எனக்கு தெரியும், ஆனால் நான் முதல்ல சிலுவையில் மறைச்சிடறேன், நீங்க அதுக்கப்புறம் என்ன ஃபாலோ பண்ணிவாங்கன்னு சொல்லு. இவர் வேலை வேற, அவள் வேற, அதான் சொல்ற ஆண்டுகிட்ட போங்க, இயேசப்பாட்ட கேளுங்க, அப்பா என்ன அனுப்பின திட்டம் என்ன. இயேசுவா அந்த உலகத்துக்கு வரல, வேதம் சொல்லுகிறது. பாருங்க யோவான் சுவிசேஷத்தை வாசித்து பார்த்தோம்னா 17வது அதிகாரம் எடுத்து பாருங்க. யோவான் 17வது அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னா நம்ம தெரியும். யோவான் 17வது அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாமா, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? நான் உலகத்தான் அல்லாது போல. அப்ப இயேசு யாரு? இந்த உலகத்தானவர் அல்ல. அதே அதிகாரம் 16வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பாருங்க. 17:18 நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல. பிதா அனுப்பினால்தான் இயேசு உலகத்துக்கு வந்தாரு. இந்த அப்பதான் பிலாத்து சொல்லும் சொல்றாரு, என் ராஜ்யம் இந்த உலகத்திற்கு உரியதல்ல. 18வது அதிகாரம் 36 இந்த என் ராஜ்யம் இந்த உலகத்துக்கு உரியதல்ல, ராஜ்யம் பரலோக ராஜ்யம். அப்படின்னா பிதா ஒரு பர்பஸ்க்காக அனுப்பியிருக்காரு. அதே போல உலகத்துல நீங்க இன்னாருக்கு மகனா பிறந்திருக்கீங்க, இன்னாருக்கு மகளா பிறந்திருக்கீங்க, இன்னாருக்கு நீங்க கணவனா இருக்கிறீங்க, இன்னொருக்கு நீங்க மனைவியா இருக்கிறீங்க. அப்படின்னா ஏதோ ஒரு நோக்கத்தோட உலகத்தை ஆண்டவர் அனுப்பியிருக்கிறதுனாலதான் அப்போஸ்தலன் நடவடிக்கை புஸ்தகத்தை வாசித்து பார்த்தோம்னா 17வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. 17வது அதிகாரம் எடுத்து பார்த்தோம்னா 26வது வசனத்துல பவுல் சொல்றாரு, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் என்ன செய்யறாரா, ஒரே ரத்தத்தினால தோன்ற பண்ணி பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து. பாத்தீங்களா, பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து. இயேசுதான் உங்களை குடியிருக்க வைக்கிறாரு. நீ என்னாருக்கு பிறக்கணும்பா? நான் ஏன் பிறந்த, நான் ஏன் பிறந்தேன் எனக்கே தெரியல. சொல்றாங்கல்ல, நான் ஏன் பிறந்தேன், எதுக்கு பிறந்தேன். நீங்க பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, இல்லையா? சொல்லாமா, நீ இன்னாருக்கு தான் மகனா இருக்கணும், இன்னாருக்கு தான் நீங்க கணவரா இருக்கணும், இன்னொரு தான் நீங்க பிள்ளைகளா இருக்கணும், இவங்க தான் அப்படின்ற ஒரு திட்டம், ஒரு ப்ரீ பிளான் பண்ணி தான் கர்த்தர் இந்த உலகத்துல நம்மை அனுப்பியிருக்காரு. இயேசு பிதா இயேசுவை உலகத்தில் அனுப்பினார். இப்ப இயேசு சொல்ற, நானும் நீர் என்ன அனுப்பினது போல நானும் இவர்கள் அனுப்புறேன். நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாலேயே எல்லா எல்லையெல்லாம் நிமிஷம் வந்துருக்காரு. இப்போ என்ன செய்யணும் கேட்கணும். நீங்க ஆண்டுகிட்ட போய் பைபிள்ல நிறைய நம்மளை குறிச்ச திட்டம் இருந்தால் உங்களை குறித்த ஒரு பர்சனலான திட்டம் என்ன அதை நீங்க இயேசுகிட்ட இதான் சொன்னார் இல்லையா, இது தான் நீ அனுப்பியிருக்கேன். அவர் சொன்னார், நீர் என்னை அனுப்பின கிரியலை நான் செய்து முடித்தேன், இதோ இடத்திற்கு வருகிறேன். பாருங்க யோவான் 17வது அதிகாரம் ஒரு அருமையான அதிகாரம். அந்த அதிகாரம் நீ வாஸ்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். யோவான் 17வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா 4வது வசனம் வாசிக்கலாமா, மீண்டும் வாசிக்கலாமா? செய்து முடித்தேன். பாத்தீங்களா, உலகத்தில் நீரின் அனுப்பின காரியத்தை நான் செய்து முடித்தேன். இன்றைக்கு நம்ம ஆண்டோட்ட அப்படிப்பட்ட வார்த்தை சொல்ல முடியுமா சொல்லுங்க? இன்னைக்கு கர்த்தர் கேட்கணும், ஆண்டவரே நீர் எனக்கு என்ன கொடுத்துருக்கிறீங்களோ ஆண்டவரே நான் அதை செஞ்சு முடிக்கணும் ஆண்டவரே.

பார்த்தோம், என்ன பார்த்தோம், நோவாவை குறித்து நம்ம பார்த்தோம், அப்புறம் யாரை பார்த்தோம், நெகேமியாவை குறித்து பார்த்தோம், அப்புறம் யாரை பார்த்தோம் சொல்லுங்க, அப்புறம் யாரை பார்த்தோம், பவுலை குறித்து பார்த்தோம். இதெல்லாம் செய்து முடிச்சிட்டு தான் இப்போ இயேசு பிதாட்ட சொல்றாரு. யோவான் 17 அதிகாரம் எடுத்து வாசித்து பாருங்க. யோவான் புஸ்தகம் 17 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கலாமா? இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். ஹலேலூயா. பாத்தீங்களா, நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். நம்ப அடிக்கடி சொல்லிடுறோம், நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம பிரச்சனை இப்ப தாங்க முடியும், உங்கள்கிட்ட வந்துடுறேன்ப்பா, நான் உங்கள்கிட்ட வந்துடுறேன்ப்பா, ஆமா, நம்ம எல்லாம் சொல்றோம், அடிக்கடி சொல்றோம். ஆனா இயேசு எப்ப சொன்னார் பாருங்க, நீர் எனக்கு செய்ய அனுப்பின கிரியை நான் செய்து முடித்தேன். 13 வசனத்தை சொல்றாரு. இப்போ நான் இப்பொழுது உம்மிடத்திற்கு வருகிறேன். பாத்தீங்களா, முடிச்சாதான் பரலோகத்துக்குள்ள போக முடியும். கத்தட்டை கேட்கணும், ஆண்டவரே நான் அவங்க செய்யற மாதிரி செய்யறேன், இவங்க மாதிரி செய்யறேன், அதெல்லாம் செய்ய உங்களை குறிச்சு என்ன செய்யணும் அதை நீங்க நினைச்சு பாருங்க. யோவனுடைய வேலை வேற. யோவனுடைய வேலை என்ன சொல்லுங்க? யோவான் சானோட வேலையில பைபிள்ல வாசிக்கிறோம், இயேசு யோவானை குறிச்சு வரும்பொழுது சொல்றாரு, யோவான் ஒரு அற்புதத்தை கூட செய்யவில்லை. ஆனா அவர் யாரு? தீர்க்கதரிசி. எலியா முந்தி வர வேண்டும் என்று சொல்லுகிறார்களேன்னு கேட்டா அவர் சொன்னார், எலியா முந்தி வந்தாயிற்று. பல ஏற்பாடுல எலியா செய்த அற்புதம் வேற, பயங்கரமான அற்புதம். அந்த எலியா தான் எங்க யார் மாதிரி வந்திருக்காரு? இப்போ யோவான் ஸ்தானன் மாதிரி வந்திருக்கிறாரு. இவ யோவான் ஒரு அற்புதம் கூட செய்யல. அவரோட வேலை என்ன? ஒரே ஒரு வேலை என்னன்னா, அந்த ஞானசனை எடுத்து இயேசு கரையேறும் பொழுது இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற, அதை காண்பிக்கிறதுக்காக தான் அவர் அதுக்கு தான் புறப்பட்டு வந்தார். அதுதான் ஞானசனம் கொடுத்துட்டே இருக்கிறார். ஏன்னா ஞானசனம் கொடுக்குறப்பதான் அவர் வரும்போது தான் சொல்ல முடியும் இவர் தான். அப்போ யோவானோட வேலை என்னது? இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ, அதை செஞ்சிட்டார, வேலை முடிஞ்சு தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது அவன் மரித்தான் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலன் நடைபடி புஸ்தகத்தை வாசித்து பார்த்தோம்னா 13 அதிகாரம் எடுத்து வாசித்து பாருங்க. அப்போஸ்தலன் நடைபடி புஸ்தகம் 13 அதிகாரத்தில் வார்த்தை மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 13:25 வாசித்து பாருங்க, 24:25. இவர் வெளிப்படுவதற்கு முன்னே மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து யோவான் இஸ்ரவேலர் யாவருக்கும் பிரசங்கித்தான். யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது, பாத்தீங்களா, அப்படின்னு அர்த்தம். நம்ம இன்னொரு வெர்ஷன்ல சொன்னா என்ன சொல்லலாம், யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை ஓடி முடிக்கிற போது. இயேசுவை காண்பிச்சுட்டு அவர் வேலை முடிஞ்சு. இன்னைக்கு உங்க வேலை என் வேலை யாரை காண்பிச்சுட்டு இருக்கிறோம் சிந்திச்சு பாருங்க. நம்ம இந்த துணி கடையை சொல்றோம், இந்த இந்த டாக்டரை பற்றி சொல்கிறோம், இவங்களை பற்றி சொல்கிறோம், அவங்கள பற்றி சொல்கிறோம், ஆனால் இயேசுவை மறந்துடுறோம். நம்ம எல்லாருடைய ஸ்லாங் அப்படி தானே இருக்குது, அவங்கள பற்றி சொல்கிறோம், இவங்களை பற்றி சொல்கிறோம், அவங்க இப்படி இப்படி இதுன்றோம் அதுன்றோம். ஆனால் யோவான் இயேசுவை மாத்திரம் காட்டி கொடுத்து அந்த வேலையை முடிந்தது அவருக்கு. என்னைக்கு கேள்வி, ஆண்டவர் நான் எதுக்கு இந்த உலகத்தில் என்னை அனுப்புனீங்க? அந்த நோக்கத்தை செய்து முடிக்க முடிக்கலைன்னா பிரயோஜனமே இல்லை, ஓடி முடிக்க வேண்டும். பவுல் சொன்ன நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இதோ எனக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கு, ஜீவகிரீடமா, நீதி கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா, அந்த நிலைக்கு நான் வர வேண்டும். சரி, அப்படி என்னங்க ஆண்டவர் எனக்கு செஞ்சு சொன்னதை செஞ்சு முடிச்சா எனக்கு என்னங்க கிடைக்கும் என்ற ஒரு ஏக்கம் உங்க உள்ளத்துல வருகிறது. என்ன உண்டாகுமா வாசித்து பாருங்க. யாத்ராகம் புஸ்தகத்தை வாசித்து பார்த்தோம்னா 40 அதிகாரம் வாசித்து பாருங்க. யாத்ராகம் புஸ்தகம் 40 அதிகாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா 40 அதிகாரம் 33 வசனம் 34 வசனத்தை நாம் வாசிக்க போகின்றோம். யாத்திரை 40:33-34. பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தை நிறுத்தி பிரகாரத்தின் தொங்கு திரையை தொங்க வைத்தான். விதமாய் மோசே வேலையை முடித்தான். ஹலீல சொல்லாமா, மோசே வேலையை முடித்தான். அடுத்து என்ன நடந்துச்சு பாருங்க, அப்பொழுது ஒரு மேகம். எப்பொழுது? என்னைக்கு வேலையை முடிக்கிறோமோ அப்பொழுது ஒரு மேகம் பாருங்க, ஒரு மேகம் ஆசரிப்பு கூடத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. பார்த்தீங்களா, அவ்வளோ பெரிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அன்பானவர்களே, தேவனுடைய மகிமை உங்க அப்பதான் மூட ஆரம்பிக்கும், தேவனுடைய பாதுகாவலங்களுக்கு உண்டாகும். அதோட மகிமை அந்த ஆலயத்தை அந்த ஆசரிப்பு கூடத்தை மூடியது. இன்னைக்கு தேவன் உனக்கும் எனக்கும் நமக்கும் கொடுத்தது என்னன்னு பாருங்க. முதலுக்கு அது கேட்டு கற்றுக்கொள்ளுங்க.
என்னை நோக்கி கூப்பிடு.

0: நான் உனக்கு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன், நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு மறுவு தெருவு கொடுத்து உனக்கு உனக்கு அறியாதது உனக்கு எட்டாவது, பாருங்க, உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்வனா. என்ன அழகா சொல்றீங்க பாரு வசந்த, செய்வனா அப்படி பிங்கர் டிபிள் வசனம் வச்சிருக்கீங்க, பரவாயில்லையே. வாசிங்க பார்க்க, வாசிங்க பார்க்கலாம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு நீ அறியாததும் நான் உனக்கு என கொடுப்பேன், உத்தரவு கொடுப்பேன், நீ அறியாததும் ஒண்ணு உனக்கு எட்டாததுமான பெரிய காயில் உனக்கு அறிவு. பாத்தீங்களா, நம்ம கேட்கணும், போய் அவர்கிட்ட போய் சாஷ்டாங்கமா விழுந்து கிடக்கணும். நாம என்ன நினைக்கிறோம், அப்படி ஒண்ணு கேட்ட உடனே பதில் வரும்னு நினைக்கிறோம். அவர்கிட்ட பார்த்துல மணிக்கணக்கா விழுந்து கிடக்கணும், ஜபம் பண்ணணும், அவர் பிரசன்னத்தை நாடணும். அப்பொழுதான் அங்க உத்தரவு சொல்ற, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு தெரியும், நீ அறியாததான் உனக்கு எட்டாததான், ஆனா அந்த பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன். அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு அந்த ஞானத்தை நம்ம கேட்கணும். இதை தான் சுட்டி காண்பிக்கிறார் இயேசு. என்ன சொல்றார், எல்லாம் முடிந்தது. உங்களுக்கு குறிச்சு எல்லாம் முடிஞ்சிருக்குது சொல்லுங்க, உங்களுக்கு என்ன முடிஞ்சிருக்கு? எதுவுமே முடியல நம்ம குறிச்சு, நம்ம எதுவுமே செய்து முடிக்கலையே சொல்லுங்க. ஒரு கட்டடத்தை கட்ட ஆரம்பிச்சு பாதியில் விட்டுட்டோம்னா அவங்க என்ன பேர் சொல்லுவாங்க? இயேசு சொல்றாரு இல்லையா, வாசித்து பாருங்க, லூக்கா 14 அதிகாரத்தை எடுத்து பாருங்க, ஒரு உதாரணம் சொல்றாரு பாருங்க. லூக்கா 14 அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, முப்பதாம் வசனம் வாசித்து பாருங்க, சாரி 28 வசனத்தை வாசித்து, 14:28 வாசித்து பாருங்க. உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திவாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால், பார்க்கிற எல்லாரும் இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணுவார். இந்த வேலையை ஆரம்பிச்சு உனக்கு கட்ட முடியல, உனக்கு கரெக்டா ஊழியம் செய்ய முடியல, உனக்கு கரெக்டா வேலையை செய்ய முடியல, ஆண்டு கொடுத்த காரியத்தை செய்ய முடியல, என்ன சொல்லுவாங்க? எல்லாம் உன பார்த்து என்ன சொல்லுவாங்க? முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று பரியாசம் பண்ணுவார்கள். நினைச்சு பாருங்க, பிசாசு உன்னை பார்த்து பரியாசம் பண்ணும், கட்ட திராணி இல்லாதவன், கட்டி முடிக்க திராணி இல்லாதவன், முடிக்க திராணி இல்ல வார்த்தை பத்தி, முடிக்க திராணி இல்லாதவன் என்று மத்த எல்லாம் பார்த்து என்ன செய்வாங்க, நம்மளை பார்த்து பரியாசம் பண்ணுவார்கள். அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் உட்கார்ந்து என்ன செய்யணுமா, பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்ட தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? அன்று பார்த்துல உட்காருங்க, கேளுங்க, ஜபம் பண்ணுங்க, காத்துருங்க, அந்த திட்டம் கொடுப்பாரு செஞ்சு முடிக்க. அன்று பேலன் கேள், சும்மா நம்ம கட்டி முடிக்க செய்து முடிக்க திராணி இல்லாதவர்களாக நம்ம ஒரு போதும் இருக்கவே கூடாது. நமக்கு முன்மாதிரி யாரு? இயேசு எல்லாம் செய்து முடித்தார். பல ஏற்பாடு பரிசுத்தவான்களை பத்தி பார்த்தோம்னா நிறைய காரியம் நம்ம அவங்கள மாதிரி வாழ முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் சொல்லுங்க, உண்மை தானே? அவங்கள மாதிரி வாழ முடியாது. இப்போ நோவா பார்க்கிறோம், கட்டி முடித்தார், ஆனால் திராட்சரசம் குடித்து வஸ்திரம் விலகி படுத்திருந்தார். நானும் இன்னைக்கு ஒரு பாட்டில் வாங்கி குடிச்சிட்டு துணியெல்லாம் படுத்துட்டு செய்ய முடியுமா? நல்ல காரியத்தை எடுத்துக்கொள்ள முடியும், நினைச்சு பாருங்க, நல்ல காரியத்தை எடுத்துக்கொள்ள முடியும். இப்ப தாவீது தேவனுக்கு இதயத்துக்கு ஏற்றவனாக அவர் வாழ்ந்தார் என்று நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். தாவீது ஒரு போய் கொலை செய்தான், இன்னொரு மனைவி அபகரிப்பதற்கு அவன் கொலை செய்தான். அப்ப நம்ம செய்ய முடியுமா? அப்ப கொலை செய்ய முடியுமா? நான் தாவீதை போல என்னை மாற்றமாறு அப்படி கேட்கணும் அவசியம். நம்ம யாரை போல மாறணும்? இயேசுவை போல மாறணும். ஹலிலே சொல்லாமா? சொல்லுங்க, ஹலிலே சொல்லாமா? ஆபிரகம் தேவ சிநேகிதனா, நம்ம தேவ சிநேகிதனா இருக்கணும். ஆபிரகமாறு மாற முடியாது. ஆபிரகாமுடைய வாழ்க்கை வேற, நம்முடைய வாழ்க்கை வேற, அல்ல இல்லையா? அதனால ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவர் எனக்கென்று நீ நியமித்தன செய்து முடிக்கணும். ஜெபம் பண்ணலாமா எல்லாரும்? ஆண்டவரே எவ்வளோ நான் செஞ்சு முடிக்கலப்பா, எவ்வளோ எனக்கு கிருபை கொடுத்தீங்க, எவ்வளோ எனக்கு அழைப்பு கொடுத்தீங்க, எவ்வளோ எனக்கு வரம் கொடுத்தீங்க, எவ்வளோ எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, எவ்வளோ என்னை நம்பி நீங்க நம்புனா இருப்பாரு நம்மளை. நம்பினார் நம்மள, நம்ம நம்பி ஒரு வேலையை கொடுத்தாரு, நம்ம நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்தாரு, நம்ம நம்பி இந்த காரியத்தை செய்ய சொன்னார், நம்மளை நம்பினார. அந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணலாமா நம்ம? என் பிள்ளை நம்பி ஒரு மணி நேரம் ஜெபிக்கும் தானே அவனை பொறுப்பு கொடுத்தாரு, என் பிள்ளை இப்படிலாம் செய்யணும் தானே நம்பி அழைக்கிறாரு, நம்ம அவருக்கு துரோகம் செய்யலாமா? முடிக்க திராணி இல்லாமல் போகலாமா? அவன் தேவன் நம்ம நம்பினாரே. பாருங்க, ஒரே டைம் நீங்க ஜபத்துக்கு வந்தீங்க, ஆனா அவன் கூட வந்தவன் இப்ப இல்லையே, அவன் எங்கயோ பாருங்க உலகத்துல இருக்கா, நீங்க இங்க இருக்கிறீங்களே. நாலு பேர் வந்த மூணு பேர் இல்லையே, மூணு பேர் இன்னைக்கு குடிச்சிட்டு இருக்காங்களே, பாவத்தில் இருக்காங்களே, ஒருத்தர் உலகத்துல இல்லையே, ஆனா உன்ன மாத்த நினைச்சிருக்கிறார் தானே தேவன், உன்னை என்னை நம்புறாரு. சிந்திச்சு பாருங்க, அலையிலேயே சொல்லாமா? ஒரே நேரம் தொழில ஆரம்பிச்சு இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கீங்க, அவங்க எங்க இருக்கிறாங்க? தேவன் நம்பினாரே. ஏன் நம்பினாரு? என் பிள்ளை இருந்தா இதை இப்படி இருக்கும், என் பிள்ளை இருந்த ஊழியத்தில் எப்படி இருக்கும், என் பிள்ளை இருந்த சபையில ஒரு தூணா இருக்கும. சபையில தூணா வச்சாரு அவனே, சபையில உங்களை ஒரு முக்கியமான கருவி வச்சாரு. என்ன செய்யறீங்க, என்ன செய்யறோம் நம்ம? நினைச்சு பாருங்க. உசியா பலப்பட்ட போதன் மேட்டிமையான 26:2 நல்லா வந்தான், பலப்பட்ட வரைக்கும் எல்லாம் போறதுல அது இது எல்லாம் கிடைக்குது, ஆனா பலப்பட்ட போது என்ன ஆயிட்டான், மேட்டிமையானான். அந்த நிலைக்கு நம்ம யாரும் போயிடாது. அதுபடி ஆவியானவரே என்னை நடத்துங்கப்பா, என் ஓட்டத்தை நான் ஓடி சொல்லுங்க முடிக்கணும் ஆண்டவரே, ஓடி முடிக்கணும் ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபையை தாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாம் அந்த வசனத்தை வாசித்து நம்ம எல்லாம் எழுந்து நின்று நம்ம ஜெபம் பண்ண போறோம். பவுலுடைய ஒரு வாஞ்சை தான் நம்முடைய வாஞ்சையாக இருக்கணும். வாசித்து பாருங்க, அப்போஸ்தலர் 20:24 எல்லாம் எழுந்து நின்று வாசிக்கலாமா? எழுந்து இல்லைங்க பார்க்கலாம். 20:24 ஆகிலும் வாசிக்கலாமா? ஆகிலும் அப்படின்னா என்ன? ஆகிலும் அப்படின்னா என்ன, எதை குறி சொல்றாரு? நான் அதுக்கு முன்னால வசனத்தை பாருங்க, 23 சொல்றாரு பாருங்க, கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று யார் சொல்றா? பரிசுத்தாவியான பட்டணங்கள் தோறும் தெரிவிக்கிறத மாத்திரம் அறிந்து சொல்றாரு. இப்ப அவ்வளவு உனக்கு அங்க கட்டு இருக்குப்பா, உனக்கு அவங்க உபத்திரம் இருக்குதுப்பா, உனக்கு அங்க பிரச்சனை இருக்குப்பா, ஆனா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, ஆகிலும் அடுத்த வசனம், அவைகள் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக என்னேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும். அல்லையிலே சொல்லாமா? தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுவோமே விரும்புகிறேன். விருப்பம் இருக்குதா நமக்கு? கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டா அவ்வளவுதான், அவர் ஜபத்தை விட்டுருவாங்க, இயேசுவை விட்டுருவாங்க. கடவுள் இல்லை, அவர் என்ன அங்க இருக்கிறாரு, எங்க கடவுள் இருந்து அப்படி செய்வாரா? கடவுளை மறந்துடும், இயேசுவை மறந்துடும், ஜபத்தை மறந்துடும், பைபிளை மறந்துடும், எல்லாம் தூக்கி போட்டுடுறோம் சொல்றாரு. எதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், என் பிராணனு கூட அருமையா நான் என்ன மாட்டேன், என் ஓட்டத்தை என்ன செய்வேன், எப்படி சந்தோஷத்தோடே ஓடி முடிக்குவேன். ஆமென். அதான் பவுலை பத்தி இன்னும் பேசுறோம், பர்ணவை பத்தி அவ்வளவு பேசுறது இல்லையே, நம்ம கூட இருந்த சீலாவை குறிச்சு அவ்வளவு பேசுறது இல்லையே, கூட இருந்த தேமாவை குறிச்சு அவ்வளவு பேசுறது இல்லையே, கூட திமேத்தி பத்தி அவ்வளவு பேசுறது இல்லையே, பரிசுத்த திமேத்தி நம்ம யாரும் சொல்றது இல்லையே, பரிசுத்த சீலான்னு சொல்றது இல்லையே, பரிசுத்த பர்ணமான்னு சொல்றது இல்லையே. ஆனா பவுல பார்த்து என்ன சொல்றோம், பரிசுத்த பவுல் அப்படின்றோம். ஏன் குடிச்சார் ஓடி? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தேவன் கொடுத்திருக்க திட்டம், தேவன் கொடுத்திருக்க அழைப்பு, தேவன் கொடுத்த வரம், தேவன் கொடுத்த கிருபை, தேவன் கொடுத்த ஊழியம், தேவன் கொடுத்த பொறுப்பு, குடும்பத்துல அப்பா அம்மான்ற ஸ்தானத்தை வச்சிருக்கிறாரா? பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும் போய் கேக்குறாங்க. மனோவா, மனோவாவை பார்த்து சொன்னாரு ஆண்டவர், சொன்னாரு மனோவா அந்த அம்மா ரெண்டு பேர்ட்ட சொல்ற இந்த மாதிரி ஒரு குழந்தைய கொடுப்பேன். அப்போ அந்த ஐயா கேக்குறாரு, இப்ப ஞானத்தை கேட்கிறாரு, ஆண்டவரே குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும், எப்பயாவது பிள்ளைகிட்ட ஜெபிச்சிருக்கீங்களா? பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுக்கு என்ன ஆகாரத்தை கொடுக்க வேண்டும், இந்த பிள்ளைகிட்ட எப்படி எஸ்கேப் ஆகி வெளியே போக வேண்டும், அதுக்கு தான் டெக்னிக்ஸ், நாம அந்த டெக்னிக் நிறைய கத்துக்கிறோம். ஆனா இவங்க போய் கேட்கிறாங்க, ஆண்டவரே பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி பெற்றோர்கள் எல்லாரும் கவனிக்கணும், ஆண்டவரை எப்படி நடத்தணும். நம்பி தானே கொடுத்துருக்கிற குழந்தைங்களை, எவ்வளவு பேர் குழந்தை இல்லாம அழுகிறவங்க இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு, குழந்தைலாம் வருத்தப்படுறவங்க இருக்காங்க தெரியுங்களா? ஆனா குழந்தை கொடுத்துருக்கிறார்ல, என்ன பண்ண, எப்படி நடத்தணும், எப்படி அவங்கள போ ஞானத்தை கேளுங்க. எப்படியும் குழந்தை வளர்க்க கூடாது. ஏலியக்கு சொல்லப்பட்டிருக்கு, தன் பிள்ளைகளை அடக்காமல் போன பாவத்தை நிமித்தம் பிள்ளைகளை அடக்காமல் போனார் அவர். யாரு? ஏலி. சாபம் வந்துச்சு, ஒரே நாள் எல்லாம் போயிட்டாங்க, அப்போ அவ பிள்ளைகள் என்ன செய்யணும், பெற்ற என்ன செய்யணும் சொல்லுங்க, அடக்கணும். நீ சொல்றல பாருங்க, நடத்தணும், வளர்க்கணும். அந்த ஏலி பிள்ளைகள் என்ன செஞ்சாரா, அவர் அடக்காமல் போன பாவத்தை நிமித்தம் ஒரு பெரிய சாபம் அந்த குடும்பத்துல வந்துச்சு. தன் மேல் சாபத்தை வரும் என்று ஏலி அறிந்திருந்த பிள்ளை அவன் கண்டிக்கல, அடக்காம போனா. நடந்தது பாத்தீங்களா, ஏலி அந்த பிரதான ஆசாரியனா இல்லாத வம்சம் பின்னால அது ஒண்ணு போயிருச்சு. தயவு செய்த அன்பானவர்ல, பிள்ளை நடத்த வேண்டிய இடத்துல எப்படி நடத்தணும், எப்படி வளர்க்கணும். அடுத்தது கண்டிக்க வேண்டிய இடத்துல பெற்றோர்களுக்கு, பிள்ளைகளுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டாங்க இல்லையா, எப்படி அவங்க பெற்றோர்கிட்ட அன்பா இருக்கணும்னு சொல்லி. இதெல்லாம் நம்ம கேட்கணும், ஊழியத்தில் எப்படி செய்யணும், என்ன ஊழியம் செய்யணும், எதை எல்லாம். இப்ப இவர் சேர்ந்தா செய்ய முடியுமா, பக்கா எல்லாருக்கும் தீர்க்கதரிசனம் சொல்றாங்கன்னா சொல்ல முடியுமா, சொன்னா சொல்லலாம். இப்ப அவங்க சொல்ற மாதிரி அவங்க செய்யலாங்க நான் சொல்ல முடியுமா, என்ன எதுக்கு வச்சு நான் அதை தான் சொல்ல முடியும். அது நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களை எதுக்கு ஆண்டு தெரிஞ்சுட்டா, எதுக்கு பிடிச்சாரு. பவுல் சொல்றாரு, தேவன் எதை எனக்கு எதற்காக என்னைய பிடிச்சாரோ அதை நோக்கி ஆசையாக நான் தொடர்கிறேன். அல்லேலூயா சொல்லுமா, எதற்காக தேவன் உன்னை பிடிச்சார், எதுக்காக பிடிச்சார் சிந்திச்சு பாரு, எதுக்காக பிடிச்சார். பேதுரு பாஸ்டர், நீ உங்களை வந்து மீன் பிடிக்கிறவல்ல, உங்களை மனிதர்களை பிடிக்கிறா மாற்றுவேன் பாருங்க. அதை கடைசி வரைக்கும் நிறைவேற்றி பின் வாங்கினாங்க தான், ஆனால் அதை நிறைவேற்றி முடிச்சிட்டாங்க. பேதுருவை சிலுவையில் அடிக்க கொண்டு போனாங்க. பேதுரு சொன்னார், இல்லை இல்லை, என்னுடைய எஜமான் தான் நேராக சிலுவையில் அரைஞ்சாங்க, நான் அப்படி இல்லாத தகுதி இல்லை, என்னை தலைகளை அரைங்க. தலைகளாக அவரை அரையிருந்து அவர் மறித்தார். அந்திரேயா எல்லாமே சிலுவையில் அறையப்பட்டு பரபாஸ் ஒரு காலம் அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். சேனலில் போ, பரபாஸ் படம் போடும் பாருங்க, வாழ்க்கை சரித்திருத்தார், உண்மையான சம்பவம். அவரும் தன் உயிரை இயேசுக்காக கொடுத்தான் கடைசியில். எனக்காக ஒருத்தர் மறிச்சார், நான் அவருக்காக மறிக்கிறேன்னு சொல்லி கடைசியில் மனம் திறந்துறாரு பரபாஸ் பாருங்க. எல்லாம் அவங்க வேலையை முடிக்கிறாங்க, நீங்கள் நான் என்ன செய்கிறோம். இன்னைக்கு அர்ப்பணித்து ஜபம் பண்ணுவோம், ஆண்டவரே என்னை குறித்து நான் என்ன செஞ்சு முடிக்கணுமோ செய்து முடிக்க எனக்கு கிருபை கொடுங்கப்பா. ஒரு யாராவது ஜபம் பண்ணுவோம், பிரைஸ் காட், எல்லாம் ஜபம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்னை மாற்றம் ஆண்டவரே ஜபம் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க.
1: தகப்பனே, இந்த ஆறாவது வார்த்தையின்படியா என் தேவன் ஆண்டவரே, காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொன்னீங்க. ஆமாண்டவரே, பிதாவும் அப்பா அனுப்பின காரியத்தை நீர் முடித்து முடிந்ததுன்னு சொன்னீங்கப்பா. ஆனால் நீங்கள் அப்பா நாங்கள் எத்தனையோ காரியங்களை எனக்கு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரே என்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நான் அப்பா உணராம ஆண்டவரே, நீர் சொன்ன எந்த கட்டளையும் கீழ்ப்படியாமல் எத்தனையோ காரியங்களும் தவறி போய் ஆண்டவரே அப்பா துன்மார்க்கமாக வாழ்ந்து கொண்டதை என்னையும் நீர் ஆண்டவரே அப்பா இந்த செய்வேன் என்று சொல்லி போ ஆண்டவரே அப்படியே செய்த உமை போல என்னை மாற்றுங்க. நீர் அப்பா நீர் செய்த அப்பா நீர் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் நான் கீழ்படிஞ்சு உமக்கு பிரியமாய் வாழக்கூடிய கிருபையும் பாக்கியத்தை எனக்கு தாங்க அப்பா. முழுமையாய் உங்க கரத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. பொறுப்படுத்து காத்துக்கொள்ளுங்க. துதிகன மகிம நீர் எடுத்துக்கொள்ளும். ஏசு கிறிஸ்துவினே நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
2: இப்பொழுது சகோதரர் ஜான் பாஸ்கோ அவர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள்.

ஜெபம் செய்வோம். பரலோகத்திலே வாசமா இருக்கிற அன்பின் கர்த்தாவே, மீண்டுமாக ஏழாவது வார்த்தையை நாங்கள் தியானம் செய்யும் பொழுது கர்த்தரிங்களோடு கூட பேசி எங்களை உமோடு இணைத்துக் கொள்ளுங்கப்பா. மக்கள் கூர்ந்து கவனித்து ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். வேத தியானத்துக்கு விரதமாய் இருமுற அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. கர்த்தர் கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். ஏழாவதாக பரிசுத்த லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம் 46வது வசனத்தை நாம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம் 46வது வசனம். இயேசு எடுத்துறீங்களா? இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இயேசு கடைசியாக தமது ஆவியை பிதாவின் கையிலே அவர் ஒப்புக் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவர் சத்தமிட்டு சொன்னார், பிதாவே உம்முடைய கைகளின் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு பிதாவின் கையிலே தனது ஆவியை ஒப்புக் கொடுப்பதற்கு பல சத்தியங்கள், பலவிதமான கோணங்களிலே நாம் தியானிக்கலாம். பல காரியங்கள் இருக்கிறது, எல்லாவற்றையும் நாம் பார்க்க நேரம் இல்லை. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம், அவர் இயேசு பிதாவின் கையிலே தன்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுத்த போது நடந்த ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் பார்த்து, இதன் மூலம் எனக்கும் உங்களுக்கும் என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது, நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு காரியத்தை நாம் பார்த்து ஜபம் பண்ண போகிறோம். இதை பார்க்கிறோம், மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி என்ன செஞ்சாரா? ஜீவனை விட்டார், உயிர் பிரிந்தது. பிதாவின் கையிலே தன்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுத்தார். அப்படி அந்த காரியம் நடந்த பிற்பாடு என்ன அடைந்து என்ன நடந்ததை பாருங்க. அந்த காரியம் இயேசு சொல்லி முடித்த பிறகு வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த மத்தேயு சுவிசேஷத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம், லூக்காவுக்கும் மத்தேயுக்கும் என்ன வித்தியாசம்? லூக்கா அவர் ஒரு மருத்துவர், பவுல் கூடவே இருந்து அவர் ஊழியம் செய்து நடந்த சரித்திரத்தை அவர் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி எழுதினவர். மத்தேயு யார்? அவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய சீசர்களில் ஒருவன் மத்தேயு. அப்போ அந்த மத்தேயு என்ன எழுதுறாரு பாருங்க, 27வது அதிகாரம் 50லிருந்து நம்ம வாசித்தோம்னா, எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம் 50லிருந்து வாசிக்கலாம் சத்தமா. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவி விட்டு, அங்க ஆவியை பிதான் கையில கொடுத்தார், ஆவி விட்டார் என்று, ஜீவனை விட்டார் என்று பாருங்க. அதே தான் இங்கேயும் மத்தேயு சொல்றாரு, கூப்பிட்டு மகா சத்தமாய் கூப்பிட்டு சார் ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரை சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. பெரிய பூமி அதிர்ச்சி உண்டானது, கண்மலை பிளக்குது, கல்லறைங்க திறக்குது. அடுத்த வசனம் சொல்லுது பார், கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்கள் சரீரங்களும் எழுந்திருந்தது. பாத்தீங்களா? கல்லறை என்பது எவ்வளவு முக்கியம் பாத்தீங்களா? அப்போ கல்றையில் அது வரையிலும் இருந்த பரிசுத்தவான்கள் அங்கதான் இருக்கிறார்கள். தாவீது மறித்து தன் பிதாக்களோட அடக்கம் செய்யப்பட்டான், யாக்கோபு மறித்து தன் பிதாக்களோட அடக்கம் செய்யப்பட்டான், வாசிக்கிறோம் இல்லையா? பாருங்க, இங்க பார்க்கிறோம் இயேசு பிதாவின் கையில தன் ஆவியை கொடுத்து ஜீவனை விடும் பொழுது ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டாகிறது. பூமி அதிர்கிறது, கண்மலைகள் பிளக்கிறது, எல்லாம் ஒரு பெரிய சத்தம் உண்டாகிறது, கல்லறையெல்லாம் திறந்துருச்சு. வசனம் சொல்லுது, என்ன மறித்து போன, வாசிக்கலாம் மீண்டும், கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தமான சரீரங்களும் எழுந்திருந்துச்சு. பாத்தீங்களா? சொல்லாமா இல்லையா? சொல்லாமா சொல்லுங்க, சத்தமா சொல்லாமா இல்லையா? அது வரைக்கும் அவங்க எங்கெங்க இருந்தாங்க? ஆபிரகாம் அவரோடு இருந்திருக்கலாம், ரெண்டு பேர் உயிரோடு போன நமக்கு தெரியும். யாரு? ஏனோக்கு தேவன் எடுத்துக்கொண்டார். எலியா உயிரோடு கூட பரலோகத்திற்கு எழுந்தருளி போனார். அதுதான் நாம பார்க்கிறோம். அப்புறம் மோசே என்ன செய்தாரு? தேவன் என்ன செய்தார்? போய் அவரை சொல்லுங்க, என்ன செய்யறாரு? அடக்கம் பண்ணினார். அப்போ இந்த மூன்று பேரை குறித்து நாம பார்க்கிறோம். இயேசு சொன்ன
அவர் உச்சரித்த பரிசுத்தவன் நிறைய பேரை நம்ம பார்க்கலாம். இயேசு யாரார் பேர்லாம் பழைய ஏற்பாடு சொல்லியிருக்காரு அவர் பிரசங்கத்தில். ஞாபகம் இருக்கா, இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செஞ்சப்போ நிறைய பேர் பழைய பரிசுத்தவன் நிறைய பேர் சொல்லியிருப்பார். யாரார் பேர் சொல்லியிருக்காரு? தாவீதை பற்றி சொல்லியிருப்பார், தாவீது, அப்புறம் ஆபிரகாம் பற்றி, ஆபிரகாம் சொல்லியிருப்பார். அவர் யாரை பற்றி சொன்னார்? சொல்லிட்டீங்களே வேற. இது கண்ண முடி யோசிக்கிறதுல ஒன்றும் இல்லை, கேஷில் வரணும். வேற யாரை யாரை சொன்னார்? அது வெளியே சொன்னாங்களேப்பா, எலியா, சாலமோனு, அப்புறம் சேபா ராஜஸ்திரி, அப்புறம் வேற யார் சொன்னார்? லோத்தை பத்தி சொன்னாரு. அப்புறம் லோத்துனா உன்னது வந்துடணும் கூட, வேற யார் சொன்னாரு? நோவா பத்தி சொன்னாரு. அப்புறம் வேற பத்தி யார பேசினாரு சொல்லுங்க? மோசே. அப்புறம் ஆனாக்கா எனக்கு எனக்கு அப்படிப்பட்ட கண் பார்வை வச்சிருக்கேன், இங்கே ஆனா கண்டு பிடிக்கிற அளவுக்கு கண்ணிலே தெரிக்கிற சில வர இருக்குது. நீ யாரு எப்படி எனக்கு தெரியும்? யாரு? அப்புறம் தானியேல், அப்புறம் சொல்லுங்கம்மா, அவ்வளவுதான் சொல்லியிருக்காரா? பட்டியல் போட்டு பாருங்க. யாக்கோபு பத்தி சொல்றாரு, மோசே பத்தி சொல்றாரு, யோனாவை பத்தி சொல்றாரு, தாவீது பத்தி சொல்றாரு, எரேமியா சொல்றாரு, எரேமியா எரேமியா பத்தி சொல்றாரு, சாலமன் பத்தி சொன்னாரு, அப்புறம் எலியாவை பத்தி சொன்னாரு, எலிசா பத்தியும் சொன்னார். சொன்னாரா இல்லையா சொல்லுங்க? சொன்னாரா இல்லையா? எங்க சொல்லியிருக்காரு? தலையாட்டி சொன்னாரு. எங்க சொல்லியிருக்காரு? சொன்னார் தாங்க, என்ன பண்றது? எலியா பத்தி சொன்னாரு, சொல்றாருல்ல, எலிசா காலத்துல அநேக குஷ்டராகி இருந்தாங்க, ஆனா நாகமானத்தோட யாரும் சுகமா. அப்ப எலிசா பத்தி சொல்லியிருக்காரு. வேற யார பத்தி சொன்னாரு? தானியல பத்தி சொல்லியிருக்காரு, சேப ராஜஸ்திரி பத்தி சொல்லியிருக்காரு. சொல்லுங்க, அவ்வளவுதானா? அப்ப இவ்வளவு பெருஸ்தவன் பத்தி சொல்லி. ஆனா இதுல வந்து நல்லா பாத்தீங்கன்னா, அந்த மகிமையில வந்து நின்றவங்களை பார்த்தா யாரு? ரெண்டே ரெண்டு பேர். யார் நிக்கிறாங்க? மோசேயும் எலியா உயிரோடு பரலோகத்துக்கு போனாலும் வந்துட்டாரங்க. மோசே தேவனை அடக்கம் பண்ணாலும் அவரும் அங்க வந்துட்டாரு. வேற யாரும் வரல. அப்ப மத்தவங்கள எங்க இருந்தாங்க? இப்ப பாக்க, இயேசு தன் ஆவிய பிதாவின் கையில கொடுத்த பிறகு என்ன நடக்குது? இப்போ கல்லறைகள் எல்லாம் திறந்தது. அந்த மரித்து போன பரிசுத்தவங்க என்ன செய்யறாங்க? இப்போ எழுந்திருக்கு, உயிர் அரைஞ்சிட்டாங்க. ஆனா என்ன ஒரு விஷயம்னா, வெளியே வரல, உள்ளதான் இருக்கிறாங்க. வெளி வரலங்க இருக்காங்க, இப்போ உள்ளதா இருக்கிறாங்க. அடுத்த வசனம் சொல்லுது, அவர் உயிர் தெழுந்த பின்பு அவர்கள் இவர்கள் கல்லர்களை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்த அநேகருக்கு காணப்பட்டார்கள். அப்ப உயிரோடு எழுந்த அது வரைக்கும் எங்க இருக்கிறாங்க? இயேசு வந்து பரலோகம், இப்போ பிதாவே இவர் கையில் ஆவி ஒப்பு கொடுத்துட்டாரு. இப்போ கல்லறை திறந்து இவங்க உயிரோ எங்க இருக்கிறாங்க? எல்லாரும் இப்போ கல்றக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கிறான். ஐயோ, இயேசு எப்படா உயிர் தெழுவாரு? அவர் உயிர், நம்பையும் உயிராயிட்டோம், அவர் இப்போ என்ன செய்ய போறாங்க? எல்லாரும் அருமித்தா உரானாக்கிய வாசிக்கிறல்ல, யாரு? யோசேப்பு, நிக்கத்தோமோ எல்லாம் கொண்டு போய் என்ன செய்ய, கல்றையில அடக்கம் செய்ய போறாங்க. மூன்றாம் நாளில் உயிர் தெரு. அப்ப ரெண்டு நாள் இன்னும் வெயிட் பண்ணும். இயேசு வேற இப்போ இறந்துட்டாரு, அவர் இறந்துட்டா நம்மளும் உயிர் தெழுந்துட்டோம். இப்ப வெளியே வர முடியும், எங்க இருக்கணும் இப்ப எல்லாரும்? உயிரோடு கல்றக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. கல்றக்குள்ள என்ன செஞ்சாங்க தெரியல, நான் அந்த டைம்ல இல்லை, எனக்கு தெரியல. கல்றக்குள்ளேயே இருக்கிறாங்க அவங்க. என்ன பேசினாங்களோ, என்ன ஜபம் பண்ணாங்களோ நமக்கு தெரியாது. அப்போ இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு இவங்க என்ன கல்லறை விட்டு என்ன செய்ய, வெளியே புறப்பட்டு வராங்க. எல்லாருக்கும் பார்க்குற, என்னடா எருசலேமு எப்படி மாறிடுச்சுப்பா, இந்த பக்கம் வந்தா என்ன பிரதர், என்ன மாறிடுச்சு, என்ன கட்டடம், இந்த இறைவனை ஆண்டு நாங்க இருந்தப்போ எப்படிலாம் இருந்துச்சு, இப்போ எப்படி சொல்கிறாங்க. அப்போ எருசலேமுக்கு வந்து ஆபிரகாம் பார்த்து, என்னயா இப்படி ஆயிடுச்சு எருசலேமு, தாவீது பார்த்துருப்பாரு, நான் அரசாண்ட எருசலேமா இது, அவர் ஒரு அங்கே ஒரு வீட்டு போட்டிருப்பாரு. அப்போ பாருங்கள்,
பரிசுத்தவான்கள் போட்டிருக்காரு, சாலம் பத்தி சொல்ல தெரியல. அப்போ ஒருவேளை எல்லாம் வந்து பார்த்துருப்பாங்க, ஒருவேளை எப்படி இருந்திருக்கும். அப்போ எழுதி என்ன விளங்குது, இயேசு பிதாவின் கையில் தன் ஆவி கொடுத்தனால தான் என்னாகுது, இப்போ எல்லாரும் பரலோகத்திற்கு போகிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அது வரைக்கும் அவங்க எங்க இருக்கிறாங்க சொல்றேன், எங்க இருக்கிறாங்க, கள்ளத்தில் இருந்தாங்க. இப்படித்தானே பைபிள் சொல்லுது, சொல்லுங்க, அலையில சொல்லுங்க, அலையிலூயா. அவர் உயிர் தந்த முதலாவது நாங்க பரலோகத்துக்கு போகணும். அதான் மரியாள் போய் அப்படி அப்படி ஒரு பாத்திரம் தொட போறாங்க, சொல்றாரு மரியாள, என்ன நீ தொடாதே, இன்னும் பரலோக பிதாவிட்ட நான் ஏறி போகல. அது மூணு நாள் என்னங்க செஞ்சாரு, அவரு இயேசு போய் தூங்கிட்டு இருந்தாரா, அவர் தூங்கிட்டு இல்ல, என்ன செஞ்சாரா, ஒண்ணு பேதில் வாசித்து பாருங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாம் தூங்குறவங்க எல்லாம் செத்து போனவங்க எல்லாம் உயிரோட எழுப்பி விட்டுட்டு இவங்க எல்லாம் கல்லறையில உட்காந்து இருக்கிறாங்க. இவர் என்ன பண்றாரு பாருங்க, மரித்து அவர் கல்லறையில இருக்குல்ல, அவர் எங்க போனாரு பாருங்க. மூன்றாம் அதிகாரம், ஒன்னு பேதில் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் எடுத்து பாத்தீங்கன்னா 18-19 வாசிக்கலாமா. ஏனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவ நிமித்தம் ஒரு தடம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவிலே அவர் போய் எங்க சொல்றாரு, காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்க. அந்த ஆவிகள் யாரு சொல்றாரு பாருங்க, அந்த ஆவிகள் யாருன்னா, பூர்வத்தில் நோவா பேலை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே நீ தேவ நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்படியாமல் போனவைகள். பாருங்க, அது வரைக்கும் நோவா காலத்தை சொல்ல எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்க, தண்ணீர்ல போயிட்டாங்க, இந்த எல்லாரையும் கொண்டு போய் எங்க அடைக்கிறாங்கப்பா, காவல் வீட்டில் அடைச்சி வைக்கிறாங்க. அவங்களுக்கு இயேசு பத்தி தெரியாது, அவங்க ரத்தம் இயேசு ரத்தம் சிந்த பண்ணல. இப்போ இயேசு போறாரு, இப்போ இயேசு அன்பை பாருங்க எப்படின்னு, மறித்து உயிர்த்த இப்போ இங்க அடக்கம் பண்ணிடுறாங்க. இங்க இருக்கவங்க பரிசுத்தவான்லாம் ஒரு பக்கம் என்ன செஞ்சுட்டாங்க, உயிரோட எழுந்து வெளியே வரல. எங்க இருக்கிறாங்க இப்போ எல்லாரும், கல்றக்குள்ளே உட்காந்துருக்குறாங்க. அப்புறம் உட்காந்துருப்பார் ஒரே எல்லாம் எல்லாம் ஒரே கல்றையில் எப்படி இருந்திருக்கும் பாரு, குடும்ப கல்ற வேற, குடும்ப கல்றை எப்படி இடம் பத்துச்சோ தெரியல, அதில் அவர் அந்த காலத்து கல்ற வேற மாதிரி இருக்கோ நமக்கு தெரியாது. குடும்ப கல்ற வேற, எல்லாம் ஒன்றா உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க, ரெண்டு நாள் எப்படி தான் வெயிட் பண்ணாங்க, என்ன சாப்பிட்டாங்களோ தெரியல, உட்காந்துருக்காங்க. இவர் என்ன செஞ்சார், எந்திரிச்சு இப்போ போய் காவலில் ஆவிகளுக்கு போ, அங்கே போறாரு. எல்லா இவங்கெல்லாம் யாரு, நோவா காலத்தில் அவ்வளோ பேர் வாழ்ந்துருப்பாங்க, அந்த ஆவிலாம் உட்காந்துட்டு இருக்குதுங்க, எல்லாம் கட்டப்பட்டு இருக்குது, இருளில் உட்காந்து. இப்போ போய் அவர் சொல்றாரு, உங்களுக்காக நான் மரித்தேன், உங்களுக்காக என் ஜீவனை கொடுத்தேன். இந்த சத்தியத்தை என்ன செய்யறார், அந்த மக்களுக்கு அங்க போய் பிரசங்கித்தார். நோவா பிரசங்கிச்சு 120 வருஷம் திருந்தாதவங்க, இப்போ ஒருவேளை இயேசு போய் என்ன சரி, இப்போ காவல் ஆவிகளுக்கு போய் பிரசங்கிக்கிறார், அவ்வளவுதான் அங்க போடப்பட்டிருக்குது. அந்த மக்கள் ஒருவேளை மனம் திரும்பி இருக்கலாம், இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஐயோ, இந்த நோவா காலம் எங்க இருக்கு, இயேசு காலம் எங்க இருக்கு, எவ்வளவு நூற்றாண்டு கடந்துருச்சு. ஒருவேளை அந்த இருள நெருப்புல இருள கஷ்டப்பட்டு, ஐயோ இந்த இடம் எங்களுக்கு வேண்ட ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சம்பாதித்து வைத்த ரட்சிப்பை நாங்க இன்றைக்கு ஏற்றுக்கொள்கிறோம் சொல்லி எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டாங்களோ நமக்கு தெரியாது. ஏற்றுக்கொண்டிருக்கலாம், பிரசங்கிச்சுக்கார்ல அவ்வளவு கூட்டத்துல ஒரு கூட்டம் மக்கள் ஏற்றுக்கொண்டிருந்திருக்கலாம். அதை குறித்து சரித்திரம் பைபிள்ல போடப்படல, இருக்கலாம் இல்லையா. இப்போ அப்ப அதுல ஒரு கூட்டம் மேல பரலோகத்துக்கு போயிருக்குமா, எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. இப்போ மூன்றாம் நாள் ஆயிருது, இயேசு உயிர் தெழுந்துட்டாரு, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இப்போ இங்க பார்க்கிறோம் பாருங்க, இவங்கெல்லாம் உயிர் தந்து என்ன செஞ்சாங்களா, பரிசுத்த நகரத்தில் என்ன பண்ணாங்க, அவங்க பிரவேசித்து 52-53 மறுபடியும் மாசிக்கலாம், 52 கல்லறைகளும் திறந்தது, நித்திரடைந்திருந்த அநேக பரிசுத்தமான சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர் தெழுந்த பின்பு அவர்கள் கல்லறை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து என்ன செய்தாராம், அநேகருக்கு காணப்பட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அநேகருக்கு. என்னங்க அது, செத்து போனாலாம் எழுந்து உயிரா எழுந்து அங்கங்கே காணப்படுறாங்க. இப்போ நினைச்சு பாருங்க, இந்த உயிர் இந்த குட் ஃப்ரைடே ஆறத முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் பார்க்குறீங்க, திடீர்னு பார்த்தா கட்டில் உங்கள் அப்பா உட்காந்துட்டு இருக்கிறாரு, என்ன செய்வீங்க, சோத்திரம்பான்னு சொல்லுவீங்களா, ஓடியாருவீங்களா, ஐயோ இயேசு நாமத்தில் பிரைஸ் காட். எவ்வளோ பேர் நம்ம சொல்லும், எவ்வளோ பேர் நம்ம சொல்லுவோம், கட்டுக்கிறேன் நீ பரலோகத்தில் இருக்கிறனா இங்கே உட்காந்துருக்கியா. இத்தனை பேர் 40 நாள் போய் எல்லாருக்கும் எது வரைக்கும், இயேசு மேலே பரலோகத்துக்கு சொல்லுங்க போகிற வரைக்கும். அப்போ எங்கெல்லாம் சுற்றிருப்பாங்க, என்னெல்லாம் பார்த்துருப்பாங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும்ல. இப்போ இயேசு 40 நாட்கள் இந்த உலகத்தில் இருந்து சீசர்களுக்கு தன்னை என்ன விடி காமிக்கிறாரு, உயிருள்ளவராக காண்பித்து இப்போ போறாரு பரலோகத்துக்கு. அவர் போறாரு, அங்கே போனா பரலோகத்துக்கு போறாங்க, அங்கே சொல்றாங்க இல்லையா,
நம்பிக்கையுடைய சொல்றல கதவுகளே நீங்க வாசித்து பாருங்க, 24 சங்கீதம் வாசித்து பாருங்க. சங்கீதம் 24 ஒரு ஒரு முன்னறியா மாதிரி கொடுக்கப்பட்டிருக்காங்க பாருங்க. 7 வாசல்களே உங்கள் தலைகளை அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமின் ராஜா உட்பிரவேசிப்பா. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமை பராக்கிரமுள்ள கர்த்தர், யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமின் ராஜா. யார் இந்த மகிமின் ராஜா? அவர் சேனையின் கர்த்தரானவர், அவரே மகிமின் ராஜா. இந்த மகிமின் ராஜா பரலோகத்தை திறந்து அவர் உள்ளே போகிறார். ஹலேலூயா. அவருக்கு பின்னால கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா அந்த கடல எழுதாங்கல்ல, எல்லாம் பரலோகத்துக்குள்ள போறாங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாத்தீங்களா? ஹலேலூயா. அந்த இயேசு அதுக்காக தான் உங்களுக்கு எனக்கு இப்போ ஜீவனை கொடுத்திருக்கிறார், உயிரை கொடுத்திருக்கிறார். அவர் முன்னால போயிட்டாரு, பரிஸ்தவன்லாம் போயிட்டாங்க. இப்போ நம்மளும் என்ன செய்யணும்? எல்லாரும் இப்போ நாமும் போகணும். அந்த கடலாம் திறந்து பரிசுத்தவான் எழுந்தது போல இப்போ ஒரு சம்பவம் நடைபெற போகுது. கடைசிய காலம் துணிக்கும். கிறிஸ்துக்களை மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக என்ன செய்வோம்? மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்படுவோம், அவரோடு கூட இருப்போம். எவ்வளவு பெரிய பாக்கியம் அந்த சம்பவம் நடைபெற போகுது. இதற்காக தான் இயேசு தன்னுடைய ஆவி யார் கையில் கொடுத்தாரு சொல்லுங்க. பரலோகத்துக்குள்ள நம்ம ஈஸியாக நுழைய முடியாது, அங்க ஒரு அதிகாரி இருக்கிறாரு. இங்க எப்படி சிறை திரைச்சீலை கிழிக்கப்பட்டதோ அது எதற்கு அடையாளம்னா ஒரு மாம்சத்துக்கு அடையாளம். பாருங்க, நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் போக முடியாது பரலோகத்துக்குள்ள. அங்க ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு என்ன பேர் தெரியுமா? வாசித்து பாருங்க, எபிரேயர் புஸ்தகம் 10:21 21 வாசிக்கிறோம். அப்படியா எபிரேயர் 10:21 தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர். அந்த தேவ வீட்டுக்கு யார் அதிகாரி? ஜீசஸ் தான் அதிகாரி. அந்த வீட்டுக்கு போனா அவரை தாண்டி போக முடியாது. அல்லேலூயா. அங்க பரலோகத்துக்கு போனா அவரை தாண்டி தான் உள்ளே போக முடியும். அந்த பரலோக வீட்டுக்கு அதிகாரி யாரு சொல்லுங்க? அப்ப அந்த அதிகாரிட்ட நீங்க போய் பேசாம உள்ள போக முடியுமா? இங்கேயே பழக்கலன்னா அங்க போனா யார் பாது? அப்படியா கத்தாவே கத்தாவே அப்படியா, யாரும் தெரியலையே, உன்னை பார்த்த மாதிரி இல்லையே. ஆண்டவரே நான் திருவிருந்துக்கு வந்தேன், ஆண்டவரே எங்க தெருவிலேயே நடந்து போனீரே, ஆண்டவரே உங்களோட போஜனம் பண்ணிடுமே ஆண்டவர். அப்படியா, யாருன்னு தெரியலையாப்பா உன்ன. அவர் அதிகாரம் உட்கார்ந்து இருப்பாரு. இந்த அதிகாரி கிராஸ் பண்ணி தான் உள்ளேயே போக முடியும். நானே வழியும் சத்தியமும் அவரெல்லாம் உள்ள என்ன எல்லாம் ஒரு பிதாவிடத்துல அவரை தான். அப்ப அதுதான் சொல்றது, அவர் தான் அதிகாரி. இந்த அதிகாரம் இல்லாம உள்ள போக முடியாது. புரிந்ததுங்களா? இப்ப புரிந்ததா சொல்லுங்க. என்ன இல்லாமல் ஒரு யார்ட்ட வர முடியாது? பிதாட்ட வரும், பரலோகத்துக்குள்ள போகணும். அந்த பிதாவாக்கி தேவன் அந்த ஒளிமயமான அந்த கர்த்தர்ட்ட போய் ஒருத்தன் சேரணும்னா அந்த வீட்டுக்கு அதிகாரி தான் யார்? இப்போ இயேசு. ஹலேலூயா. அந்த இயேசு தான் அவருடைய உயிரை கொடுத்தது மாத்திரம், ரத்தத்தை இங்க சிந்தினாரு, ஆவிய பிதா கையில கொடுத்தாரு. ஹலேலூயா. ரத்தம் எனக்கும் உனக்கும் நமக்கு அந்த ஆவி அங்க பிதா கையில கொடுத்ததுனால தான் எல்லாம் செத்து போறவங்களாம் உயிரா எழுந்து எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ கடையில் ஐயோ இயேசுவே சீக்கிரம் வாங்கப்பா பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டிங்களா, மக்களுக்கு பொறுமை இருக்காது இல்ல, நினைச்சு பாருங்க. நம்மளை மாதிரி தான் அவங்களும் இப்பவே பொறுமை இறந்துட்டோமே, என்னால எப்படியே கொடுப்பாங்க, போய் சேரல, அப்போ மழை வர மாதிரி இருக்குது. சரி அடிச்சு சொல்லுவோம், குட் ஃப்ரைடேக்கு மழை வரும் பிரதர் அப்படின்வாங்க. மழை காணும், மழை வரும், சீக்கிரம் விட்டா போதுமே, நான் பொறுமை இறந்துடும். அதனால தான் இப்போ ரத்த சாட்சிலாம் பாருங்கன்னு செய்றாங்க. ஆண்டவரே எது வரைக்கும் நீங்க பேசாம இருப்பீங்க, சீக்கிரம் இறங்குங்க ஆண்டவரே. ஏன்னா அடிச்சவன்லாம் அடிக்க ஜபிக்க பொறுமை மக்கள் இழந்துடுறாங்க. அவங்க சொல்றாங்க, நீ கொஞ்சம் காலம் நீங்க இன்னும் கொஞ்சம் இலைப்பாரவன் ரத்த சாட்சி எண்ணிக்கை நிறைவேறு, கொஞ்சம் பொறுமையா இருங்க சொல்றாங்க பாத்தீங்களா. அப்ப இவங்க 2 எப்படித்தான் கலரக்குள்ள உட்காந்துருந்தாங்க. நம்ம இங்க ஃபேன் காத்துல உட்கார முடியலங்க நம்மளால. எருசலேம் நினைச்சுப்பாங்க, எவ்வளவு வெயிலான காலம் வேற. இப்ப நம்ம ஏப்ரல் மாசம் அங்க எப்படி இருக்கும்? இதே மாதிரி தான் அங்க வெயில் இருக்கும். எப்படித்தான் அந்த எருசலேம்ல கலரக்குள்ள குடும்பம் கலரைக்குள்ள எப்படித்தான் அத்தனை பேர் உட்காந்துட்டு இருந்தாங்களோ தெரியாது. எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, எப்படா வருவார் இயேசு, எப்ப உயிர் தெளிவாரு, நோவா காலத்தில் அத்தனை மக்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார், எப்படா வருவார், எப்படா வரும் பார்த்துட்டு இருந்தாங்க. 3 கல்லறை வெடித்தது. ஹலேலூயா. இயேசு வெளியே வந்தார். அப்படியே எல்லாருக்கும் அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு, இவங்க எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. பார்த்தா என்னடா அது, எருசலேம் எப்படி இருக்குன்னு சொல்லியா, அவங்கவுங்க உலாவிட்டு 40 எவ்வளவு ஜாலியாக இருந்திருக்கும். பரலோகத்துக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போறதுக்காக தான் இயேசு தன்னுடைய ஆவியையே சொல்லுங்க யார் கையில் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு நீங்க அது விசுவாசித்தீங்கன்னா கலத்தின் 3:4 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, 6 அந்த ஆவியை உங்களுக்குள்ள எனக்குள்ள அனுப்புகிறார் பாருங்க. 4
ஆறாவது வசனத்தை வாசித்து பாருங்க. மேலும் நீங்கள் புத்திரனாய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவி உங்கள் இருதயங்களிலே அனுப்புவார், அந்த ஆவி அனுப்புவார். நம்ம ஜபம் பண்ணுவோம், நம்ம ஆண்டுக்குள்ள வருவோம், பரலோகத்துக்கு ஒரு நாள் போய் சேர்வோம். ஆமென் சொல்லுவோமா? ஆனா எல்லாருக்கும் ஒரு ஒரு வீடு இருக்கிறது. 2 Corinthians 5:1 சொல்றாரு, கைகளால் கட்டப்பட்ட, சொல்லுங்க, கைகளால் கட்டப்பட்ட வீடா கையில் கட்டப்படாத வீடா? வாசிங்க 2 Corinthians 5:1, ஜெபமணி முடிக்க போறோம். 2 Corinthians 5:1. பூமிக்குரிய குளிரமாகி நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு. அந்த நித்திய வீட்டுக்கு அதிகாரி தான் யாரு? இயேசு. அவர் எல்லாம் உள்ள போக முடியாது, என்ன இல்லாமல் ஊருன் பிதாவிடத்துல வரான். இயேசு இல்லைன்னு, இயேசு இல்லாம நேரா போயிடலான்னு போக முடியாது. அவர் தான் வழியும் சத்தியம் ஜீவன், அவர் தான் நானே வாசல், அவர் தான் சொல்றாரு நித்திய வீடு. அதனால தான் இங்க வாசிக்கிறோம், வாசித்து பாருங்க. பிரசங்க புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா மனுஷன் கொஞ்ச நாள் தான் உலகத்தில் இருக்க முடியும். அப்புறம் மனுஷன் புறப்பட்டு போகணும்ல, எங்க போகணும்னு சொல்றது பாருங்க. பிரசங்கி 12 Corinthians வாசிக்கிறோம் பாருங்க, 5 வசனம். மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி வாதுமை மரம் பூ பூத்து வெட்டிக்கிளையும் பாரமாகி பசித்தீவனமும் அற்று போகிறதற்கு முன்னும் பாத்தீங்களா? நம்ம என்னது, வாத மரம் பூ பூக்குது, எல்லாம் பாருங்க முடியலா கலராயி, வெட்டுக்கிளி மேல உட்காந்த கூட ஐயோ பாரமா இருக்குதுப்பா, இந்த லுங்கி கூட தன்னால மேல பெடிச்சிட கூட போத்த முடியலப்பா, இதை கொஞ்சம் எடுத்துருங்கப்பா, வெட்டுக்கிளி கூட பாரமாகும். அப்புறம் என்னது, பசி பசி தீபனமும் சாப்பிட மனசே இல்லைங்க, பசியே இல்லை சொல்றல, பசியே இல்லை, ஒரு சின்ன பிடிச்சு கூட போத்த முடிய மாட்டேந்து சொல்றாங்க பாத்தீங்களா. வாதம் மாதிரி என்னாகுதான், போ பூ பூக்குது, எல்லாம் பூ பூக்குது, நினைச்ச முடிவு வருது, அவ்வளவுதான் ஆயிட்டே இருக்கு, போயிட்டு எல்லாம் மாறிட்டே இருக்குது. சொல்லிட்டு அற்று போகுது முன்னும் மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனால் துக்கம் கொண்டு அழுகிற வழியிலே தெரியாததற்கு முன்னும் ஆண்டவரை நினைச்சிருங்க என்றார். நித்திய வீடு பாத்தீங்களா, அந்த நித்திய வீட்டுக்கு போகணும். அந்த நித்திய வீட்டுக்கு தான் ஆசாரியர் யாரு, அதிகாரி யாரு, இயேசு. அங்க போகணும், என்ன பண்ணிருக்க, அந்த வீட்டுக்கு போகணும், அந்த வீட்டுக்கு போகணும். கத்தட்டு கேட்கிற ஆண்டவரே, அந்த வீட்டுக்கு எங்களை நீங்க ஆயத்தப்படுத்துங்க பாத்தீங்களா. அதான் சொல்றாரு பவுல், சொல்றாரு நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்குது, அந்த இடத்துக்கு போறதுக்கு தான் நம்ம ஆசைப்படணுங்க. எங்க வேணா அந்த உலகத்துல போயிடலாம், காசு கொடுத்தா மேல போக முடியாது. செபிக்கலாமா ஆண்டவர்ட்ட, ஆண்டவரே எவ்வளோ பெரிய பாக்கியத்தை வச்சிருக்கிறீங்கப்பா, அந்த ஆவி எங்களுக்குள்ள தாங்க, நாங்களும் உண்மை போகல மாறணும் ஆண்டவரே, அந்த பரலோகத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளணும் ஆண்டவரே. இயேசு சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில், அதுக்கு பேர் தான் வருகை, ரகசிய வருகைன்னு சொல்றோம். ஹலேலூயா, அதுதான் நெருங்கி கொண்டிருக்குது, இப்போ பக்கத்தில் இருக்குது. நம்முடைய காலத்தை நம்ம காண போறோம், அந்த வருகையில போறோமா இருக்கிறோமா என்பது நம்ம கையில தான் இருக்குது. ரகசிய வருகை அப்படியே திடீரென்று காணப்படாமல் போ. இதோ ரகசியத்தை சொல்கிறேன், கடைசி அக்காலம் தொடிக்கும், அப்புறம் என்ன செய்வாங்களாம், மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், உயிரோடு இருக்க நாம ஒரு கண் இமை பொழுதுல என்ன செய்வோம், எல்லாரும் நம்ம மர்வமாக்கப்படுவோம், கண் இமைக்கும் நேரத்தில் மர்வமாக்கப்படுவோம், பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும். அந்த பரலோகத்துக்கு போக ஆசை இருக்கிறதா உங்களுக்கு, ஆசை இருக்கிறதா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட உங்களை அர்ப்பணம் செய்யுங்க. அதுக்கு தான் ஆண்டவர் என் பிள்ளைங்க என்று என்ற வரணும். அதனால தான் இயேசு பிதாவோட ஜெபம்னு சொல்றாரு, ஆண்டவரே நான் இருக்கிற இடத்துல எவரிலும் இருக்க முடியும், இவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். பாத்தீங்களா, இயேசு நரகத்துக்கு போக விரும்பலை, தேவன் மிரட்டுகிற தேவன் அல்ல, நீ இப்படி பண்ணணும் உன்னை வெட்டிடுவேன் குத்திடுவேன் அப்படி பண்ணுறனு தேவன் அல்ல. அவர் விருப்பம்லாம் என்ன, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே இவர்களையும் இருக்கும்படி இவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் பார்த்தீங்களா. அவர் இருக்கிற இடத்துக்கு போகணும், அந்த வீட்டுக்கு அதிகாரி அவர் தான், அவர் ரத்தத்தை சிந்தி தான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த வீட்டுக்கு போகணும், அவர் ரத்தத்தை நல்ல கழுவுப்படணும், அவர் கேட்ட ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழணும், அவர் ஆவியால் நிரப்பப்படணும். பிதான் சித்தம் செய்தா அவர் பரலோகத்துக்குள்ளே போக முடியும், சதா காலம் இயேசுவோடு கூட வாழ முடியும். இந்த இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார்,
தனக்கு அருமையானவர்களை இப்ப இங்க இருக்கிற இத்தனை பேர் நம்ம எல்லாம் இருக்கிறோம், எவ்வளவு பேர் பூமியில காத்திருக்கிறாங்க, இவங்க எல்லாம் மறுபடியும் கல்றக்குள்ள இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் கூப்பிட்டு கிறிஸ்துக்களை மறித்தவர் முதல்ல எழுந்திருப்பாங்க, நம்ம எல்லாம் ஒரு கூட்டத்தை கூட்டி போய் 7 வருஷம் அங்க இருப்பாங்க. அதுக்குள்ள அந்தி கிறிஸ்து உலகத்தை கைப்பற்றி அவன் ஒரே நாடு ஒரே ஆட்சி ஒரே உலகம் சொல்லி அவன் அரசாட்சி செய்து கொண்டிருக்க அந்த நேரத்தில் மீண்டும் இயேசு இறங்கி வருவார். அந்தி கிறிஸ்தன் ஆட்சியை அப்புறப்படுத்தி இயேசு ராஜாதி ராஜாவாய் 1000 வருஷம் உலகத்தில் அரசாட்சி செய்வார். ஹலிலோயா, இயேசு வரப்போகிறார், இயேசு அரசாட்சி செய்ய போகிறார். ஹலிலோயா, இயேசு நேசிக்கிறார் என்று சொல்வதை போலவே இயேசு இந்த உலகத்தை ஆள போகிறார், இயேசு இந்த உலகத்தில் அரசாட்சி செய்ய போகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 1000 வருஷம் அரசாட்சி செய்ய போகிறார். அந்த அரசாட்சி நீங்களும் நானும் அவரோடு கூட இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இதுதான் நமக்கு பெரிய ஒரு மனிதனை குறித்த ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிறாரு. 1000 வருஷம் அரசாட்சி நடக்க போகுது, எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. அதற்கு பிறகு எல்லாம் சாத்தான் கட்டப்பட்டு அவன் 1000 வருஷம் காவலில் இருப்பான். அந்த கிறிஸ்து தீர்க்கது எல்லாம் அந்த அக்னிக்கல்ல தூக்கி எறியப்படுவாங்க. கொஞ்ச நாள் பிசாசு கட்டவிழ்க்கப்படுறான், மீண்டும் அவர் கூட்டத்தை கூட்டி சேர்ப்பான், இவங்க எல்லாரையும் கட்டி மறுபடியும் அந்த அக்னி கடலில் போடுவாரு. எல்லாம் புதிய வானம் புதிய பூமி எல்லாம் உண்டாயிரும். இந்த பூமி சூரிய குடும்பத்தோடு இருக்கிற பூமி பரலோக குடும்பத்தோடு இணைக்கப்படும். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியம் நடக்க போறோம். இதெல்லாம் எப்ப நடக்க போகுது? நாம் வாழ்ற காலம் நடக்க போதுங்க. எவ்வளவு பெரிய சந்தோஷம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோட இப்ப இருக்கிற பரிசுத்தவான்ல எப்படிப்பட்டவங்க நம்ம பெரிய பாக்கியவான்கள். அதனாலதான் எப்படி 12 சொல்லுது, நம்மை இல்லாமல் அவங்கெல்லாம் பூர்ணராகாதபடிக்கு. எப்படி 11 சொல்றாரு, நம்ம இல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை வைத்தார். நீ விசேஷித்தவங்க. ஆமேன். நான் விசேஷித்தவங்க. ஹலேலூயா. இயேசுரத்தினால் கழுவப்படுற ஒவ்வொருத்தரும் விசேஷித்தவங்க. ஆபிரகாம் இயேசுரத்தினால் கழுவப்படல, தாவீது இயேசுரத்தினால் கழுவப்படல, தானியேல் கர்த்தரை பார்த்தாரு இயேசுரத்தினால் கழுவப்படல. நினைச்சுப்பா எத்தனை பரிசுத்தவான் உலகத்தில் வாழ்ந்தாங்க இயேசு ரத்தத்தினால் கழுவப்படல. நீங்களும் நானும் தான் யாரு? இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டவங்க. அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்குது. ஹலேலூயா. அவங்க சாதாரண பரிசுத்தவானுங்க, நான் இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட பரிசுத்தவானுங்க. ஹலேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் காத்திருக்குது பாத்தீங்களா. ஆகவே இது விசுவாசிக்கிறவங்க எழுந்து நின்று, ஆண்டவரே அந்த மகிமையின் ஆவி எனக்குள்ளே தாங்க, ஆண்டவரே ஐயா எனக்கு இப்படிப்பட்ட பாக்கியத்தை தாங்கப்பா, ஆவியான எனக்குள்ள வர வேண்டும் என்று சொல்லி வாஞ்சோடு கூட கேட்போமா. ஆமென். ஹலேலூயா. இயேசு தன் ஆவி எப்படி கொடுக்கிறாரு? பரிசுத்தாவி மூலமா இந்த ஆவியானவரை நமக்குள்ள கொண்டு வருகிறார். இயேசுவின் ஜீவனுள்ள ஆவி, அந்த ஜீவன் நமக்குள்ளே வருகிறது. பிரேஸ் கா ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம் எல்லாரும். ஹல்லேலூயா. கடைசியா நம்ம ஜெபம் பண்ணி நிறைவு செய்ய போகின்றோம். 5 நிமிஷம் தான் கலைஞ்சு போகாது, இருங்க. 5 நிமிஷம் தான் கூட்ட முடியும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கத்த நோக்கி பார்த்தாண்டவரே எவ்வளவு பெரிய காரியங்கள் ஏற்படுத்தி வச்சிருக்கீங்க அப்பா, எங்களை ஆசீர்வதிங்கப்பா என்று சொல்லி அக்கா ஜெபம் பண்ண போறாங்க. அவ்வளோ ஒரு கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் நம்ம ஜெபம் பண்ண போறோம்.

0: பார்க்கலாமா? மகிமையின் ஆவியே, உங்க ஆவி எங்களுக்குள்ள தாங்க. அக்கா கூட சேர்ந்து எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம்.
1: ஸ்தோத்தரிக்கிற சப்பா, நன்றியோடு மே துதிக்கிறோம். மகத்தும்ல ராஜாவே மே துதிக்கிறோம். எங்கள் தேவனாய் கர்த்தர் உயிருள்ளவராய் எங்கள் மத்தியில் இருக்கிறீராண்டவரே. அப்பாமே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு வசனமும் எங்கள் உள்ளத்தில் பதித்தருளும். வேலையே அப்பா எழுதி கொடுக்க முடியா? கெஞ்சுகிறோம் ஆண்டவரே, கெஞ்சுகிறோம் அப்பா. ஆண்டவரே மே ஸ்தோத்திரம், நீ வரப்போறீராண்டவரே. நம்மளை அறியக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. அப்பா பிதாவேன் கூப்பிடக்கூடிய குமாரம் ஆவி எங்கள் இதயத்தில் அனுப்ப வேண்டுமா செபிக்கிறோம். சிக்கபாலர் சிக்கபாலர் ஈக்கபாலர் ஈக்கபாலர் ஈக்கபாலர் ஈக்கபாலர் ஈக்கலவா பர்சம் நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. பிதாவின் ஒப்பு கொடுத்தீங்களா? பரிசுத்தாவின் அபிஷேகம், குமாருடைய ஆவின் அபிஷேகம் இதயத்தில் பதித்தள்ள முடியாது செபிக்கிறோம். எங்களுக்கு தங்கியிருக்க முடியாது செபிக்கிறோம். நீர் எப்படி ஆண்டவரே எழுந்த உடனே மற்றவங்களுக்காக சத்தியத்தை சொல்ல போனீரே கர்த்தாவே. அப்போ நாங்களும் அந்த ஆத்மா பாரமுள்ளவர்களாக இருக்கணும் ஆண்டவரே. நீ பலாக்காரபா ஷீபா ரதாலக்காரம் எரிக்கப்பா ஆண்டவரே. எழுந்த உடனேயும் அன்றைய பத்தியத்த அப்பா மீ ஸ்தோத்திரம் ஐயா. கீழ்படியாத ஆவி மக்கள் மத்தியில் போய் சொன்னீரே அப்பா. அந்த ஆத்மா பாரு, அந்த ஆத்மா தாகம், அந்த அப்பா மீ ஸ்தோத்திரம் உமக்கு வெள்ள இந்த தாகம் வாஞ்ச எங்களுக்கு பெருக்கெடுத்து ஓடட்டும் ஆண்டவரே. கெஞ்சிரமையா கெஞ்சிரமையா. நாங்கள் வசவசம் சத்தியத்தை கேட்டுட்டு விட்டுறக்கூடாதப்பா. எங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிதாக்கப்பட வேண்டிய நேரம் ஆண்டவர். பரலோகத்தின் தேவனேவை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் செபிக்கிறோம் ஐயா. பரிசுத்தவன் அபிஷேகத்தால் நாங்கள் சம்பூர்ணம் நிரப்போம் நிரப்போம் நிரப்போம் நிரப்போம் நிரப்போம். அக்கில் நிரப்பு வல்லமல் நிரப்போம், தே பிரசலத்தில் நிரப்போம், தே மகிமல் நிரப்போம். கத்துடைய வல்லமல கரை செயலாட்டபடியாக செபிக்கிறோம். ஒவ்வொரு குள்ளி அந்த வாக்கு ஆண்டவரையுமே ஸ்தோத்திரம். நீ உயிர் தெரிந்த வல்லமை எங்களை நிரப்பட்டு. நீ உயிரோடு இருக்கிறையா? மறித்த தேவர் அல்லாண்டர், மறித்தேன் ஆனால் இதோ சதா காலம் உயிரோடு இருக்குன்னு சொன்னீரே. அந்த உயிர் தெரிந்த வல்லமை எங்களை முழுமையான நிரப்பட்டு காத்துக்கொள்ளும். மகிமுள்ள கர்த்தர் மகத்தான காரியத்தை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க சப்பா. அன்றைய ராஜா இன்னும் வல்லமையை பயன்படுத்துங்க. கத்துடைய வக்காரம் தாங்கட்டும். எல்லாரும் கேட்டு ஒரு காலி விட்டக்கூடாதப்பா. எங்களுக்குள்ள வைத்து நாங்கள் அதை கை கொண்டு உங்க சித்தத்தை செய்ய எங்களுக்கு பலன் கொடுங்க. கத்துக்கோங்க, செபித்தவங்க, பாட்டு பாடினவங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நாம் மகிப்படுத்தும் எல்லா துதிகனமாக்கும் செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேட்கிறோம்
0: பரவாயில்லாம். காணிக்க நேரம் குரூஸ் அவர்கள் பாடல் பாடும் பொழுது காணிக்க சேகரிப்படும். ஈஸ்டருக்கு அவர் காணிக்க இருக்கிறது, வாங்கி கொள்ளாதோ நீங்கள் பெற்றுக்கொண்டு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் உங்கள் காணிக்கையில் நீங்கள் படைக்கலாம்.

கவர் வாங்கிக் கொள்ளாத வாங்கிக் கொள்ளுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, முதல் ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும், இரண்டாவது ஆராதனை காலை 9 மணிக்கு நடைபெறும். ஆகவே இந்த ஈஸ்டர் ஆராதனையிலே கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகையினால் ஈஸ்டர் என்ற வார்த்தையை உச்சரிப்பதில் ஒரு சின்ன காரியம் இருக்கிறது. அதனால கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகை, அந்த பண்டிகையின் முதல் ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும், இரண்டாவது ஆராதனை 9 மணிக்கு நடைபெறும், மூன்றாவது ஆராதனை கட்டாயம் நடைபெறாது, 11 மணிக்கு வந்துடாதீங்க, 7 மணிக்கு 9 மணிக்கு அவ்வளவுதான். இப்பொழுது காணிக்க நேரம், கவர் வாங்காதவங்க வாங்கிக் கொள்ளுங்க.

0: காணிக்கை படைத்தவர்களுக்காக வசந்தி அக்கா அவர்கள் ஜெபிப்பார்கள்.
1: ஸ்தோத்திரமாப்பா, துதிக்கிறோம் ராஜாங்கள். பரலோக பரிசுத்த பிதாவே, உன் அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. தொடக்கம் முதல் முடி வரைக்கும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்தீங்களேப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. இந்த வேளையிலும் படைக்கப்பட்ட காணிக்கை ஆசீர்வதிங்கப்பா, உற்சாகமாக உதாரத்தமாக கொடுத்த எல்லா குடும்பங்களுக்கும் ஆயிரம் மடங்காக திரும்ப தந்து நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. எங்களையும் உம்மோட கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஐயா. நீங்களே பலப்படுத்தி சிறப்படுத்தி ஆட்கொண்டு எங்களையும் ஆண்டவரே உம்மோட கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். முழுமையாய் பொருட்படுத்த ஆட்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென்.
0: கடைசியாக நம்ம எழுந்து நின்று இந்த கூட்டத்தை நாம் ஜெபித்து நிறைவு செய்ய போகின்றோம். வருகின்ற 1ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 6:30 நமது ஜப வீட்டில் மாதத்தின் முதல் நாள் ஜப கூட்டம் நடைபெறும். காலை 6:30 ஈஸ்டர் தான் இருக்குதுப்பா, ஈஸ்டர் ஆராதனைக்கு வந்துட்டோம், நல்லா மூச்சு முட்டை சாப்பிட்ருவோமே, அடுத்த நாள் எழுந்திருக்க முடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க. 1ஆம் தேதி காலை இந்த மாதம் பாருங்க, 31ஆம் தேதி இந்த ஞாயிற்றுக்கிழமையோடு நிறைவு பெறுகிறது. ஒரு புதிய நாள் வருகின்ற திங்கட்கிழமை துவங்குறது காலை 6:30 நமக்கு ஆராதனை முடிஞ்சிருது, 9 மணிக்கே முடிஞ்சிருது இல்லையா, 7, 9, 11 மணிக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வீட்டில் தானே இருக்க போறீங்க, நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து ஜெபம் பண்ணி அடுத்த நாள் காலை ஆராதனைக்கு 6:30 to 7:30 ஆராதனை இருக்கும். இந்த ஆராதனையில் நீங்கள் யாவரும் குடும்பமாக பங்கு பெற அன்போடு கூட உங்களை அழைக்கின்றோம். கடைசி ஜெபத்தை சகோதரன் கையெடுக்கும்போதாக ஊழியத்தை தாங்குகிற குடும்பங்களுக்காக ஒரு சிறு ஜெபம் செய்து நாம் கூட்டத்தை நிறைவு செய்ய போகிறோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கின்ற அன்பின் நல்ல தகப்பனே, நமது இயேசுங்கிற ஊழியங்களை அன்போடு தாங்க நீர் எழுப்பின ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறோம். அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, 1000 மடங்கு அவர்களுக்கு திரும்ப கொடுங்கப்பா. கிடைக்கின்ற ஒரு பகுதியில் ஊழியத்துக்கு கொடுக்கிறார்களப்பா, அந்த அன்பை கொடுத்திருக்கிறீர். எல்லா தரப்பு ஜனங்களையும் அதிகமாய் அபரிதமாய் ஆசீர்வதிக்கணும்னு ஜெபிக்கிறோம். நம்முடைய எங்களோடு நடத்தினீரே கோடி நன்றிகள் அப்பா, தொடர்ந்து பொறுப்படுத்துவோம். இயேசுவின் நாமத்தை விடுகிறோம் பிதாவே.
2: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம் ராஜா. பல்லவத்தில் வாசிக்கிற பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம். இந்த புனித வெள்ளி தினத்திலே ஆண்டவரே அப்பா, 7 வார்த்தைகளை தியானிக்க தேவனுக்கு கிருபை கொடுத்தே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தையின் சத்தியங்கள் எல்லாவற்றையும் கிரகித்துக் கொள்ளத்தக்கதான கிருபைகளை கொடுத்து தேவக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அவர்களை இப்படி செய்யத்தக்கதான கிருபையும் பெறனை உத்தாசிக்கு தட்டிட முடியாது நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த பலத்தால் நிரப்ப முடியாது நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. வல்லமேல் மூடி மறைக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. வார்த்தைகள் தொடர்ந்து நாங்கள் தியானித்துக் கொண்டே இருக்கத்தக்கதான கிருபையை கட்டிட முடியாது நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் கிரி நடப்பிப்பீராக, தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக நாங்கள் செபிக்கிறோம். தொடக்கம் முதல் இதுவரை முதல் வல்லமையான பிரசன்னத்தால் நிரப்பின தயவுக்காக நன்றி. துதி கன மகிமை அனைத்தும் செலுத்துகிறோம் இவற்றின் ஆண்டராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மிகுந்த மன தலைமையை கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இனாத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்ரி. இனாத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல வரன் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அவனுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதா காலமும் நீடித்து நிலைத்திருப்பதாக, ஆமேன்.

0: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
2: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை ஒன்று அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேத நமக்கு சொல்லுகிறது.
1: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவார். எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
1: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: மத்தியில் சுவிசேஷம் நம்ம ஆசிக்கப்பட்ட 24:36.
1: அந்த நாளையும்
2: அந்த நாளையும்
1: அந்த நாளிகையையும்
2: அந்த நாளிகையும்
1: என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான்.
2: அது ஒருவனும் அறியா.
1: பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள்.
2: பரலோகத்தில் உள்ள தூதர்கள் கூட அறிய மாட்டாங்க. அந்த நாளை யார் மட்டும்தான் அறிய முடியும்? பிதாவாகிய தேவன் மட்டும்தான் அறிய முடியும். அதனால நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தத்தோட ஆண்டு சந்திக்க ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். எப்போ ஆண்டு வருவார் நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் இப்போ என்ன இது நிறைவேறி கொண்டிருக்குது. வாசித்து பாருங்க. மத்தியான சுவிசேஷம் 24:37-39
1: நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும்.
2: இது ஆண்டவர் இயேசுகிட்டே சொன்னாரு. நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். பாருங்க எப்படியே
1: ஜல பிரளயத்திற்கு முன்னான காலத்திலே
2: நோவா
1: பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜல பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும்.
2: அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இப்ப ஆண்டு சொன்னாரு, பெண் கொண்டு பெண் கொடுத்து குடித்து குடித்து புசித்து என்னத்தை உண்போம். இப்ப பாருங்க, இப்ப எல்லாம் பாருங்க, நிறைய பேரெல்லாம் வீட்டுல எல்லாம் சாப்பாடு செய்யறது இல்லை. என்ன செஞ்சாங்க? ஹோட்டல்ல போய்.
1: எப்படி எனில் ஜல பிரளயத்திற்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும்
2: பாத்தீங்க, ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? புசிக்கிறது, என்னத்தை குடிக்கலாம், அங்க போலாம் இங்க போலாம், விட்டு அங்க போயிட்டு இருந்து என்னத்தை புசிக்கலாம், அப்புறம் புசித்து குடித்து. இப்ப அப்படிதான் இருக்காங்க பாத்தீங்களா. ஜல பிரளயம் வாரி கொண்டு போறதுக்கு வரைக்கும் என்ன செய்யல, சென்னங்களை என்ன செய்யாம இருந்தாங்க, உணராம இருந்தாங்க. இப்ப மனுஷகுமார காரத்திலயும் அப்படி அது கடைசி அது வாசியமா,
1: அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும்.
2: அப்படியே உணராம இருக்கிற போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலயும் அப்படியே நடக்கும். உணர்வு இல்லை, சென்னங்களுக்கு உணர்வே கிடையாது. புசித்து குளித்து பெண் கொண்டு பெண் கொடுத்து சென்னங்கள் அப்படியேதான் இருக்கிறாங்க. ஆத்தி வப்பத்தி கவலைப்படுறது இல்லை. இன்னைக்கு நம்ம அரிச்சா எங்க போவோம்னு சொல்லி யோசிக்கிறது இல்லை. அதை பத்தியே கவலை இல்லை. இந்த உலகத்திற்கு மேல் பூசிட்டு குடிச்சு பெண் கொண்டு பெண் கொடுத்து இதுதான் உலகத்தில் நடக்க உணர்வு இல்லை. ஜனங்களுக்குள்ள உணர்வே இல்லை. எப்போ ஆண்டவர் வருவாரே, நம்ம ஆண்டவர் தேடணும், ஆண்டவர் ஆட்சிக்கு போகணும். இந்த ஆத்மா பற்றி யாருக்குமே அந்த கவலையே கிடையாது. நம்ம பாருங்க, பிற்காலத்துக்கு நம்ம என்ன செய்யணும், பின்னால் எதை செய்ய நம்ம எப்படி வாழ்வோன்னு சொல்லிட்டு பேங்கில் பணத்தை போட்டு வச்சிடறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஆத்மா குறித்து யாருக்கு என்ன இல்லை, இல்லைகள் என்ன இல்லை, கவலையே கிடையாது. நாளைக்கு இப்போ நாளைக்கு வேணும், நம்ம பின்னால் எப்படி நம்ம பிள்ளைங்க பார்ப்பாங்களோ பார்க்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி இப்பயே பணத்தை போட்டு சேர்த்து வச்சிடறாங்க. ஆனால் பின்னால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம போவோமா போக மாட்டோமான்னு அதை குறித்து என்ன சொல்லணும், மக்களுக்குள்ள உடைய ஒரு உணர்வு இல்லாமல் இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணும், நம்ம அப்படி இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. நம்ம கர்த்தர் ராஜ்யத்துக்கு எல்லாரும் என்ன செய்யணும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் எப்போ வருவாரோ நமக்கு தெரியாது. அதே சொல்லிட்டேன், பிதா ஒருவனை தவிர யாரும் அறிய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறுது. மத்தியின் சுவிசேஷம் நம்ம வாசிக்க கட்ட 24 அதிகாரம் 7 வசனம்.
3: ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும்,
2: சலத்துக்கு விரோதமாய் ஜனமும். இப்போ ஒருத்தர் பார்த்தா என்ன செய்யல, ஒருத்தருக்கு பிடிக்கிறது இல்ல. சலத்துக்கு விரோதமாய் ஜனமும்,
3: ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும்.
2: இப்ப பாத்தீங்களா, ராஜ்யத்துக்கு விரோதம் ராஜ்யம், உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும், அப்புறம் இப்ப சீனா நம்ம தேசத்து மேல, தைவான் தேசம், இப்படி நிறைய பிரச்சனைகள் தொடங்கி கொண்டிருக்குது. அதான் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும்,
3: பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும்,
2: பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும்,
3: பூமி அதிர்ச்சிகளும்,
2: பூமி அதிர்ச்சியும்
3: பல இடங்களில் உண்டாகும்.
2: பல இடங்களில் உண்டாகும். பூமி அதிர்ச்சி இல்லாத வாரமே கிடையாது. நாலு நூறு சொல்ல, எங்க பார்த்தாலும் பூமி அதிர்ச்சி அதிகமா உண்டாகிட்டு தான் இருக்குது. பஞ்சங்கள் சிலோல, பஞ்சம் பாகிஸ்தான்ல, பஞ்சம் நம்ம நாட்டிலேயே கூட திருப்பூர்ல எல்லாம் வேலையை நிப்பாட்டி ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. வேலை நிறைய பேர் வேலையெல்லாம் நிப்பாட்டிட்டாங்களாம், நிறைய மெல்லாம் மூடி இருக்காங்க. அப்படிலாம் இருக்குது நம்ம தேசத்துலேயும். இந்த பொருளாதாரம் ரொம்ப சரிஞ்சு கொண்டிருக்குது. இப்போ எல்லாமே நடந்து கொண்டிருக்குது. நம்ம என்ன செய்யணும், கத்திர தேடணும். ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு தேட வேண்டும். ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறுது. கொள்ளை நோய் எவ்வளவு 2 மேலே பாடாத பாடு எல்லாம் மட்டும் இன்னொரு கொள்ளை நோய் வரும்னு சொல்லி ஆண்டு வெளிப்படுத்தியிருக்காரு இல்லையா. இப்படிப்பட்ட நாட்கள் கடைசி விளநாடியில் நம்ம இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்கணும், துதிக்கணும், பைபிள் வாசிக்கணும், வீட்டில் எல்லாம் குடும்பச்சம் பண்ணணும். அது மாத்திரல, நல்லா எப்பயுமே ஆண்டு சந்திக்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக இருக்கணும். நம்ம எதில் இன்னும் மனம் திரும்பணும், என்னெல்லாம் செய்யணுங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் நினச்சி ஆண்டு வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச நாள் தான். நம்ம எங்கே தான் ரொம்ப நாள் வாழ போகிறோம், பரலோகத்தில் தான் யுக யுகமாக யுக யுகமாக வாழ போகிறோம். அதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். சொல்கிறாங்களா, பிற்காலத்துக்கு ஏதாவது சேமிச்சு வைக்கணும் பணத்தை பேங்கில் சேமிச்சு வைக்கணும். இல்லை பின்னால் யார் பார்ப்பா, பிள்ளைங்க பார்ப்பாங்க, நம்ம முடியுமா அந்த காலத்து பிள்ளைங்களை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத கேட்குறோம். ஆனால் அது கரெக்டு தான். அதோட நம்ம பரலோகத்தில் வாழணுமே, அங்கே என்ன நம்ம சேர்த்து வச்சுருக்கோம், என்ன கற்றுக்காக என்ன செஞ்சுருக்கோம், ஏதாவது ஊழியம் செஞ்சுருக்கோமா, இல்லை ஏதாவது கத்திற்காக நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்கியிருக்கிறோமா, இல்லை நம்ம இப்போ ஆண்டவருக்காக எதாவது செஞ்சுருக்கிறோமா, ஜெபம் பண்ணியிருக்கிறோமா, பைபிள் அதிகமாக வாசிக்கிறோமா, குடும்பச்சவம் வீட்டில் நடக்குதா, சிந்திச்சு பாருங்கள். எத்தனை குடும்பத்தில் குடும்பச்சவம் இல்லை, எத்தனை குடும்பத்தில் அது வாங்கணும் இது வாங்கணும் தான் நினைக்கிறோம். கத்திர ராஜ்யத்துக்கு பாருங்க நம்ம என்ன செஞ்சுருக்கோம், யோசிச்சு பாருங்கள். அன்று சொல்லுங்கள் பொக்கிசத்தை இங்கே சேர்த்து வைக்க வாசித்து பாருங்க. சங்கீதம் சாரி மத்தியம் சுவிசேஷம் 6 19 வசனம்.
3: பூமியிலே உங்களுக்கு பொக்கிசங்களை சேர்த்து வைக்க வேண்டாம்.
2: பூமியிலே உங்களுக்கு பொக்கிசங்களை என்ன செய்யாதீங்க, சேர்த்து வைக்க வேண்டாம்.
3: இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும்.
2: இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும்.
3: இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள்.
2: இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள்.
3: பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிசங்களை சேர்த்து வையுங்கள்.
2: பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிசங்களை சேர்த்து வையுங்கள்.
3: அங்கே பூச்சியாவது,
2: அங்கே பூச்சியாவது,
3: துருவாவது,
2: துருவாவது,
3: கெடுக்கிறதும் இல்லை,
2: கெடுக்கிறதும் இல்லை.
3: அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை.
2: அங்கே திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை.
3: உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ,
2: உங்க பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ
3: அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும்.
2: எங்க பொக்கிஷம் சேர்த்து பரலோகத்தில் சேர்த்து வச்சிருக்கீங்களா? அப்ப நம்ம இறுதி என்ன செய்யும்? ஆண்டவரோடு சஞ்சித்து கொண்டே இருக்கும், ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருப்போம். ஏன்னா கடைசி வினாடியில் இருக்கிறோம். ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நம்ம ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். ஆண்டு சந்திக்க ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் தான் பார்க்க போறோம். முதலா பார்க்கிறோம், வாசிக்க கேட்ட ரெண்டு பேரின் புஸ்தகம் 3:9.
3: தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி,
2: தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி
3: கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து,
2: கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து
3: தாமதமாயிராமல்
2: ஒருவரும் கெட்டு போகாமல்
3: எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி,
2: எல்லாரும் எதுக்கு இன்னும் அமைதியா இருக்காரு சொன்ன வாக்கு நிறைவேறதுன்னு பார்த்தா, நம்ம ஒருத்தர் கெட்டு போக கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் விரும்பி,
3: நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார்.
2: நம்ம என்ன செய்யறோம்? ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும் சொல்லி விரும்பி நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம மனம் திரும்பி இருக்கிறோமா? இல்லைன்னா ஆண்டவரே கேட்ப, ஆண்டவரே மனம் திரும்ப உதவிச்சிங்கப்பா, நான் எதுலேருந்து திரும்பினேன் ஆண்டவரே, நான் எப்படி மாறணும் எனக்கு உதவிச்சிங்கப்பா, சர்ச்சைக்கு வரேன், காணிக்கெல்லாம் தரேன், எல்லாம் செய்கிறேன், ஆனால் நான் எதில் மனம் திரும்பின ஆண்டவரே எனக்கு உதவிச்சிங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டா ஆண்டவர் நமக்கு சொல்லித்தருவாரு. எதுலேருந்தெல்லாம் மனம் திரும்பணும், எதுலேருந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குது இன்னும் சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டால் அவர் சொல்லித்தருவார். கேட்கும் நம்ம, கேட்டால் ஆண்டவர் கட்டாயம் சொல்லித்தருவார். இங்கே அதே தான் ஆண்டவர் சொல்கிறாரு. மத்தியில் சுவிசேஷம் 4:17.
3: அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம்
2: சமீபித்திருக்கிறது
3: என்று பிரசங்கிக்க தொடங்கினார்.
2: மனம் திரும்ப வேண்டும், பரலோக ராஜ்யம் சமயமாயிருச்சு, சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறிச்சு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமா இருக்கு. நம்ம ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார். எதுல இருந்து? நம்ம கோபம், ஆண்டவரே இனிமேல் கோவப்படக்கூடாது, புறம் வரக்கூடாது, கசப்பு வரக்கூடாது, வெறுப்பு வரக்கூடாது, ஆண்டவரே உன் பிரிமில்லாத காரியம் நான் செய்யக்கூடாது. ஆண்டவரே நமக்கு எல்லாமே தெரியும், எது இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆண்டவர்கிட்ட கேட்டால் நமக்கு இன்னும் அதிகமாக சொல்லித்தருவார். அவர்கிட்ட கேட்க வேண்டும். நமக்கு தெரிஞ்ச கொஞ்சம்தான், ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டவர் நமக்கு எல்லாமே சொல்லித்தருவார். ஏன்னா முந்தி உள்ள காலங்களில் ஆண்டவர் அறியாதவர்கள் போற இருந்தார். நம்ம பாவம் செஞ்ச காலங்களிலாம் அப்போ ஆண்டவர் அறியாத போகிறது. இப்பொழுது எல்லாரும் எங்கும் உள்ள ஜனங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும் சொல்லி கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். மத்திய அப்போஸ்தலன் நடவடிக்கை புஸ்தகம் 17:30.
3: அறியாமை உள்ள காலங்களை,
2: நம்ம எங்கள் காலத்தில் அறியாது உள்ள காலம். அப்பெல்லாம் என்ன செஞ்சாரு? தேவன் காணவரை போல இருந்தார்.
3: தேவன் காணாதவர் போல இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள எல்லா மனுஷருக்கும் கட்டளையிடுகிறார்
2: மனம் திரும்ப வேண்டும். எதில் கர்த்தர் பிரியமில்லாத காரியம் இருக்கு. அந்த காரியம் நமக்குள்ள இருந்தா கர்த்தர்கிட்ட நம்ம வர முடியாது. அதான் சொல்றேன், எந்தெந்த காரியத்துல மனம் திரும்ப வேண்டும் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். நம்ம எது எந்தெந்த காரியத்தில் திரும்ப வேண்டும் சொல்லி அந்தந்த காரியத்தில் திரும்பிட்டேன்னு சொன்னா நான் பரலோகத்துக்கு போக முடியும். அது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குது. நம்ம போன முடிந்த உலக நம்ம சொந்தரில் உலகத்தில் 70 வருஷம் இல்லாட்டி 80 வருஷம் பலத்தின் மிகுதியில் 70 இல்லாட்டி 80 வருஷம் அவ்வளோதான். பரலோகத்தில் நம்ம எவ்வளோ நாள் வாழ போகிறோம்? நித்திய நித்திய காலமாக பரலோகம். ஆண்டு சொன்ன வாக்குத்தத்தின்படி நடந்தால் பரலோகம், அன்று வாக்குத்தத்தின்படி நடக்காட்டா எங்க போவோம்? யோசிச்சு பாருங்க. அந்த ஆண்டவர் சொன்னார். நம்ம சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், சங்கீத புஸ்தகம் 9:17.
3: துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்.
2: பார்த்தீங்களா? துன்மா இருக்கிறோம், தேவனை மறக்கிறவங்க, செபிக்காம துதிக்காம அவரை மறந்து, சரி அடுத்த வாரம் ஜெசிப்பரை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மறந்து ஆண்டவரை மறந்து உலக காரியத்தில் அதிகமாக ஈடுபடுவோமானால் என்ன செய்ய முடியாது? கர்த்தர்களுக்கு போக முடியாது. அதுதான் கர்த்தர் திட்டமாக சொல்லி வச்சிருக்கிறாரு. துன்மா இருக்கிற அனைவரும் தேவனை மறக்கிற எல்லா சாதியரும் எங்க பண்ணுவாங்களா? உலகத்துல தள்ளப்பட்டோம். நம்ம அப்படி இருக்கக்கூடாது, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரோடு நம்ம இறுதி அணைக்கப்பட்டிருக்கணும். ஆண்டவர் மறந்து வாழ்ந்தனால் போதும், ஏதோ சர்ச்சை போயிட்டு வந்துட்டோம், இதோட முடிஞ்சிருச்சு, அப்போ அடுத்த தரம் பார்த்துக்கலாம், அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், தேவனை மறக்கிற எல்லா சாதியாரும் யாராக இருந்தாலும் சரி, எல்லா சாதியாரும் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் மறக்காம ஆண்டவரோடு எப்போது இருக்க எனக்கு உதவிச்சிங்கப்பா, உங்களோடு நான் எப்போது இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார், அறியாத காலத்தில் தேவன் எப்படி இருந்தாரா? காணாத போல். இப்பொழுதோ என்ன செய்யணும்? எல்லா சாதிகளும் மனம் திரும்ப வேண்டும் சொல்லி,
3: இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று,
2: மனம் திரும்ப வேண்டும் என்று
3: எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும்,
2: எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும், இங்க மாத்திரல உலகம் முழுவதற்கு பட்ட எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும்
3: கட்டளையிடுகிறார்.
2: பாத்தீங்களா, எங்கும் உள்ள எல்லா மனுஷருக்கும் தேவன் கட்டளையிடுற, மனம் திரும்புங்க. ஏன்னா மனம் திரும்ப இருக்கணும். எத்தனை பேர் செபிக்காம இருக்கிறோம்? 5 நிமிஷம் எத்தனை பேர் செபிக்கிறோம்? 10 நிமிஷம் எத்தனை பேர் செபிக்கிறோம்? செபிக்காமே நம்ம நாட்கள் எத்தனை பேர் வேஸ்ட் பண்றோம்? வீட்டில் குடும்பச்சோல் இல்லை, செபிக்கிறது இல்லை, எத்தனை குடும்பங்கள் கஷ்டப்படுறோம். ஆண்டவர் சொன்னார், தேவனை மறக்கிற எல்லா சாதிகளும் நரகத்தில் பண்ண, அந்த நிலையை போயிடக்கூடாது. நம்ம இன்னைக்கு செபிப்போம்னு சொல்லி மனம் திரும்பி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இதுவரை என் வாழ்க்கை இப்படித்தான் இருந்துச்சப்பா, இந்த நாளில் இருந்து நான் செபிப்பேன் ஆண்டவரே. நம்ம ராஜ்யத்துக்கு வரணப்போ அந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை, உலகத்தின் வேஷம் என்ன செய்ய ஒரு நாள் கடந்து போயிடும். நம்ம செபிக்கணும். ரெண்டாவதாக நான் பரலோகத்துக்கு போன என்ன செய்யணும்? மத்தேயு சுவிசேஷம் 25:13 முதல்ல மனம் திரும்பணும். ரெண்டாவது என்ன செய்யணும்?
3: மனுஷகுமாரன் வரும் நாளையாவது,
2: மனுஷகுமார் வரும் நாளையாவது,
3: நாளிகையாவது,
2: நாளிகையாவது,
3: நீங்கள் அறியாமிருக்கிறபடியா,
2: நீங்க அறியாம இருக்கிறபடியா
3: விழித்திருங்கள்,
2: விழித்திருங்கள், விழித்திரு தூங்காமையா, டெய்லி விழித்திருக்க, டெய்லி விழித்து விழித்து இருக்க முடியுமா? இல்லை, தூங்கணும். அதுதான் உன்னத பாட்டில் வாசிக்கிறோம், நானோ நான் நித்திரை செய்ய இருதயமோ விழித்திருந்து,
3: நான் நித்திரை பண்ணினேன்,
2: நான் நித்திரை பண்ணினேன்,
3: என் இதயமோ விழித்திருந்தது,
2: என் இதயமோ விழித்திருக்கு. உன்னத பாட்டு 5:2
3: நான் நித்திரை பண்ணினேன்,
2: நித்திரை பண்ணினேன்,
3: என் இதயமோ விழித்திருந்தது,
2: என் இதயமோ. நித்திரை பண்ணணும், நம்ம இறுதி விழிப்பா இருக்கணும். இது வரைக்கும் ஆண்டவர் வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவீங்களா? எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறங்களை பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு மே துதிக்கிறோமே, சோத்திரிக்கிறோமே. ஐயா, ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமாக இருப்பது செங்கப்பா, ஆசீர்வித்து உயர்த்துங்க. தேவைகளை சந்திக்க முடியாது செபிக்கிறோம், மகத்தான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம், ஆராய்ந்து முடியாது பெரிய காரியத்தை எண்ணி முடியாது செய்யுங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நீர் அதிசயங்களை செய்கிறவர் ஆண்டவரே. ஐயா, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்கப்பா. அப்பா மே துதிக்கிற, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா, என்ன பலம் இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா. மந்திரம் செய்வனி பெல்லிசனி அழித்து போடுங்கப்பா, அதமாக்கி போடுங்கப்பா. உழித்துக்குறமா கூட கிரீச்சர் சாத்து அழிக்கப்பட்டு போட்டு ஏசுக்கிறது நாமத்தில், வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க ஏசப்பா. திருமணமாகாத மக்களுக்கு திரும்ப நடக்கணும், குழந்தை பைக்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பை தாங்க ஏசப்பா. கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும் ஐயா. அப்பா எல்லா முகத்தில் கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்கப்பா, கண்ணீர் துடைச்சிருங்க, கஷ்டங்களை மாற்றிடுங்க, கண்ணீர் துடைச்சிருங்க, அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வத்தை உயர்த்துங்க, நன்மை செய்யுங்க ஏசப்பா. அப்பா அமை துதிக்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூரமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி சோதியின் பிதாவத்தை இறங்கி வருகிறது, மாறுதல் வேற்றுமான நிழலில் சொன்னீரே, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. தகப்பனே மே ஸ்தோத்திரம், உடைய வார்த்தை கேட்குற ஒவ்வொரு மேலையும் தேவையான ஆவியானவர் இறங்கி அப்பா ஒவ்வொருவரும் ஆளுகை செய்ய செபிக்கிறோம். தீர்க்க தரிசிகள் எழுப்புங்க, சுவிசேஷர் எழுப்புங்க ஆண்டவரே. அப்பா மே ஸ்தோத்திரம், அப்போ சில எழுப்புங்க ஆண்டவரே, உங்கள் பிரயோஜனமான பிள்ளைகளை எழுப்புங்கப்பா, எழுப்புங்க. நேசருடைய கரம் தாங்கட்டும், ஊழிஞ்சல் ஒவ்வொருவரும் வல்லமையாய் பயன்படுத்துங்க, அக்கின் சுவாலையாக மாற்றுங்க. நேசுடைய காரன் தாங்கட்டும், அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக ரனாக இருந்து வழி நடத்துங்க, காத்துக்கோங்க. எல்லா துதிக்காக நாம் மகிமுக்கு செலுத்துகிறோம், ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கத்தர் அமைச்சத்தை கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.
3: காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி, இயேசுவின் கரம் ஊழியங்கள். 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆஃப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் BARB00COONOO, அக்கவுண்ட் நம்பர் 1049001000002229. மே காட் பிளஸ் யூ. கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நீலகிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
0: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர் 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address acvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
2: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கிட்ட உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமானால் வாதை உன் அணுகாதுன்னு சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
1: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்கள் வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்கள் கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாவற்றிலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
1: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: பரிசுத்த பவுல் எழுதுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க.
3: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
2: ஸ்தோத்திரத்தோட என்ன செய்யணும்? ஜெபத்தில் விழித்திருக்கணும்.
4: கண்டினியூ earnestly in prayer, being vigilant in it with thanksgiving.
2: ஸ்தோத்திரத்தை கர்த்தர் ரொம்ப விரும்புகிறார்.
4: The Lord, he desires the thanksgiving. The Lord said,
2: இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன்.
4: I created these people for me.
2: இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்னு சொன்னார்.
4: They will proclaim my praises.
2: கர்த்தர் உங்களை என்ன உருவாக்கின நோக்கம் என்ன தெரியுமா?
4: What is the reason the Lord created us?
2: ஏசாயா புத்தகம் 43:21
4: 22nd verse.
3: இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்.
4: These people will proclaim my praises.
2: நம்ம செபிக்கிறதான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிற உலகத்துல.
4: The Lord keeping us to pray to him.
2: துதிக்க வேண்டும்.
4: We must praise him.
2: அதனால தாவீஸ் ராஜா சொன்னாரு.
4: So King David said,
2: கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்திருப்பார், துதி எப்போதும் என் வாயில இருக்குன்னு
4: சொன்னாரு. I praise the Lord at all times, his praise will be in all times in my mouth.
2: 40 வருஷமா 6 மாசம் ராஜாவா இருந்தாரு.
4: He was a king of 40 years and 40 months.
2: அவர் வேலை இருந்திருக்குமா இருந்திருக்காதா?
4: He had many works.
2: அந்த சூழ்நிலையில தான் சொன்னாரு.
4: In that situation he said,
2: கர்த்தர் எக்காலத்தில் ஸ்தோத்திருப்பார், அவர் துதி எப்போது என் வாயில இருக்குன்னு சொல்லி.
4: I praise the Lord at all times, his praise will be in my mouth always.
2: இரண்டாவது என்ன செய்ய வேண்டுமா?
4: Second, what should we do?
2: முதல் நம்ம ஜெபம் பண்ண வேண்டும்.
4: First we must pray.
2: ஜெபத்தில் உறுதியாய் தரித்து.
4: We must be steadfast in our prayers.
2: இரண்டாவதாக,
4: Second,
2: பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும்னா என்ன செய்யணும்?
4: What should we do to in order to stand against Satan?
2: 1 பேதுரு புத்தகம்
4: 5th chapter 9th verse.
3: விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
2: விசுவாசத்தில் உறுதியா இருந்தா அவருக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
4: Resist him steadfast in faith.
2: அதான் சொன்னே, பரலோகத்தில் குடியிருக்கிறவங்க களி கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிற உங்களுக்கு ஐயோ, விசுவாசன் கொஞ்ச காலம் விட்டு மாற்று உண்டு உங்களுக்கு இறங்கினபடியா உங்களுக்கு ஆபத்தரும் என்று சொல்ல கேட்டேன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்க கேட்டோம்.
4: Rejoice, O heavens, and you who dwell in them. Woe to the inhabitants of the earth and the sea, for the devil has come down to you having great wrath, because he knows that he has a short time.
2: முதலாவது ஜெபத்தில் உறுதியா இருக்க வேண்டும்.
4: First we must steadfast in our prayers.
2: இரண்டாவது விசுவாசத்தில் உறுதியா இருக்க வேண்டும்.
4: Second we must steadfast in our faith.
2: ஆண்டவரே விசுவாச கேட்கணும்.
4: Let us ask the Lord our faith.
2: அவர்தான் விசுவாசத்தை தொடங்குறவரும் முடிக்கிறவரும்.
4: He is the creator and finisher of the faith.
2: விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே.
4: Lord give me the faith.
2: விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே சொல்லி கேட்க வேண்டும்.
4: Lord give me the faith. We must ask that.
2: யூதாவின் புத்தகம்
4: Jude
2: ஒன்றாம் அதிகாரம்
4: First chapter
2: ஒரே அதிகாரம் தான்.
4: There is only one chapter.
2: 20வது வசனம்
4: 20th verse.
3: நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல்
2: மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல்
3: உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு
2: விசுவாசம் என்ன செய்யணுமா நம்மள என்ன செஞ்சோம்னா உறுதிப்படுத்தி கொண்டு
3: பரிசுத்த ஆவிக்குள் ஜபம் பண்ணி
4: But you, beloved, building yourselves upon your most holy faith, praying in the Holy Spirit.
2: மகா பரிசுத்த விசுவாசமால உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு
4: We must build ourselves on the most high faith.
2: நம்ம விசுவாசத்தை உறுதியா இருக்க வேண்டும்.
4: We must be strong in on our faith.
2: ஆண்டவரே விசுவாசத்தை தாரும்.
4: Lord give me the faith.
2: எனக்கு விசுவாசத்தை தாரும்.
4: Lord give me the faith.
2: நீங்க தாங்க தரணும் ஆண்டவரே.
4: You can only give this faith to me Lord.
2: அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும்.
4: We must ask the Lord like this.
2: விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம்.
4: That is not a pleasure to Lord without our faith.
2: விசுவாசம் மிக மிக மிக அவசியம்.
4: Faith is very very important for us.
2: ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்கன்னு சொல்லி கேட்கணும்.
4: We must ask the Lord, Lord give me the faith.
2: எனக்கு விசுவாசம் இல்லாம தேவனுக்கு என்ன செய்ய முடியாது பிரியமா இருக்க முடியாது.
4: We will not please the Lord without a faith.
2: ஒன்றாம் அதிகாரம் 18 and 19 verses.
3: குமாரனாகிய தீமோத்தேயுவே
2: உன்னை
3: குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசிகளின் படியே நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன் நீ விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவனாயிரு இந்த நல்மனசாட்சியை
2: சிலர்
3: தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள்
4: This charge I commit to you, son Timothy, according to the prophecies previously made concerning you, that by them you may wage the good warfare, having faith and a good conscience, which some having rejected concerning the faith have suffered shipwreck.
2: சொல்றங்கள அனசாட்சியே இல்ல உங்களுக்கு.
4: People are saying that there is no conscience in them. They are doing like this.
2: அப்படி சொல்றங்கள இல்லையா?
4: People say like this.
2: நாம் மனசாட்சியை காத்து கொள்ள வேண்டும்.
4: We should keep our conscience.
2: மனசாட்சி கர்த்தருடைய தீ கட்டுகிற தீபம்.
4: The lamp, the conscience is the Lord's given lamp for us.
2: அதுதாங்க சொல்றாரு. அத மட்டும் கடைசியா வாசிப்பா. மனசாட்சியை தள்ளிவிட்டு
3: இந்த நல்மனசாட்சியை சில தள்ளிவிட்டு
2: மனசாட்சி மட்டும் இல்ல நல் மனசாட்சியை தள்ளிவிட்டு
3: விசுவாசமாக கப்பலை சேதப்படுத்தினார்கள்
2: விசுவாசமாக கப்பலை என்ன விசுவாசம் எதை குறிக்கிறது கப்பலுக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார்
4: The faith denotes as a ship.
2: நல் மனசாட்சி என்ன செஞ்சிடக்கூடாது தள்ளிடக்கூடாது
4: We should not reject the conscience.
2: நம்ம ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கேட்கணும்
4: We must ask the Lord daily.
2: ஆண்டவரே எனக்கு நல் மனசாட்சி தாங்கப்பா
4: Lord give me the good conscience.
2: என் மனசாட்சி வந்து எந்த குறை இராதபடி என்னை காத்துக்கொள்ளும்
4: There must not be lack in my conscience Lord.
2: விசுவாசமாக கப்பலை சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும்
4: Concerning faith have suffered shipwreck not happened in my life Lord.
2: நம்ம அறியாம அந்த நல் மனசாட்சி கரப்படுத்த பேசாத பாப்பா
4: Satan will make to defile the good conscience.
2: நல் மனசாட்சியை நாம காத்துக்கொள்ளணும்.
4: We must keep the good conscience.
2: விசுவாசமாய் கப்பல் நாம காத்துக்கொள்ளணும்.
4: We must keep the faith as a ship.
2: விசுவாசத்தை பரிசுத்த பவுல் எதற்கு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார்?
4: Paul denotes the faith to what?
2: கப்பலுக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார்.
4: The faith is like a ship.
2: அப்ப நான் ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை தாங்கன்னு சொல்லி கேட்போம்.
4: So we must ask the Lord, please give me the faith.
2: Second
4: Timothy
2: 1st
4: chapter
2: 5th verse
3: அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும்
5: உன் தாயாகிய ஐநேக்கேளுக்குள்ளும்
3: நிலைத்திருக்கிறது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன்.
5: உனக்குள்ளே நிலைத்திருக்கின்ற நீ நிச்சயித்திருக்கிறேன் சொல்லுகிறார்.
4: When I call to remembrance the genuine faith that is in you, which dwelt first in your grandmother Lois and your mother Eunice, and I am persuaded in you is in you also.
5: நமக்கு நல்மனசாட்சியை நம்ம சேதப்படுத்தக்கூடாது.
4: We should not spoil our good conscience.
5: விசுவாசத்தை சேதப்படுத்தக்கூடாது.
4: We should not spoil our faith.
5: விசுவாசம் எப்படி இருக்கணுமா?
4: How should we must be in our faith?
5: உறுதியா இருக்க வேண்டும்.
4: We must strong, steadfast in the faith.
5: விசுவாசத்துல உறுதியா இருந்தா அவனுக்கு எது தின்றாலும் ஓடி போயிருவா.
4: When we steadfast in our faith, Satan will flee away from us.
5: முதல் ஜெபத்தில் உறுதியா இருக்க வேண்டும்.
4: First we must be strong in our prayer.
5: இரண்டாவது விசுவாசத்தில் உறுதியா இருக்க வேண்டும்.
4: Second we must steadfast in our faith.
5: மூன்றாவது எதில் உறுதியா இருக்க வேண்டுமா?
4: Third in what we must steadfast.
5: நம்ம வாசிக்க கேட்ட புஸ்தகம்
4: we hear the words.
5: ரெண்டு பேதுரு புஸ்தகம் 1 Peter 1:12.
4: Second Peter 1:12.
3: இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும்
4: Therefore, I will not be negligent to remind you always of these things, though you know them and are established in the present truth.
5: நம்ம சத்தியன புள்ள பைபிள் வாசிக்கலையே.
4: We did not even read completely the Bible, no?
5: எப்படி நான் உறுதியா இருக்க முடியும் நினைக்கிறீங்களா?
4: How can I be strong in this? You are thinking?
5: பரிசுத்த பேதுரு எழுதுறாரு.
4: Peter writes.
5: நீங்க அறிந்திருக்கிற சத்தியத்துல உறுதியை தரித்திருங்கன்னு சொல்றாரு.
4: Established in the present truth which you know.
5: இப்ப எது வரைக்கும் அறிஞ்சிருக்கோம்?
4: How much we knew?
5: அதுல உறுதியா இருக்க வேண்டும்.
4: சத்தியத்துல உறுதியா இருக்க வேண்டும். All these truths.
5: முதல்ல ஜெபத்தில் உறுதியா இருக்கணும்.
4: First we must steadfast in our prayers.
5: இரண்டாவது எதில உறுதியா இருக்கணும்?
4: In what we should
5: விசுவாசத்துல உறுதியா இருக்கணும்.
4: In faith we must steadfast.
5: மூன்றாவது
4: third
5: சத்தியத்துல உறுதியா இருக்கணும்.
4: We must steadfast in our truth.
5: நிறைய பேர் சத்தியத்தை வாசிக்கிறது இல்ல.
4: Many people are not reading the truthful Bible.
5: அப்படி இருக்கவே கூடாது.
4: We should not be like that.
5: கர்த்தர் வேதம் சொல்லுகிறது.
4: The Bible says.
5: நீதிமொழி புத்தகம்
4: Proverbs
5: 28th
4: chapter
5: 9th verse.
4: 9th verse.
3: வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கருடைய ஜெபமும்
5: அருவருப்பானது.
4: One who turns away his ear from hearing the law, even his prayer shall be an abomination.
5: நாம் வசனத்தை கேட்க வேண்டும்.
4: We must hear the verses.
5: வாசிக்க வேண்டும்.
4: We must read the verses.
5: தேவன் அறிந்து கொள்ள வேண்டும்.
4: We must know about the Lord.
5: இப்ப ஒருத்தர் யாராவது இருக்காங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமான்னு கேக்குறாங்க.
4: Somebody asks us what kind of man he is. What will we say? Even if we knew about them a little, but we say he is good.
5: இப்ப இயேசுக்கு எப்படிப்பட்டவன் தெரியுமா என்ன செய்ய வேண்டும்?
4: If you want to know about the Lord Jesus Christ, what should we do?
5: Bible adhigama vaasikka vendum.
4: We must read the Bible more and more.
5: Vaasikkiruk maatharalla,
4: not only reading the Bible.
5: Adane dhyanikka vendum.
4: We must meditate all the verses of the Bible.
5: Dhyanikkiruk maatharalla,
4: not only meditating the reading.
5: Vasanthu vala vaange vara vendum.
4: We must have longing on the verses.
5: Thaaga vara vendum.
4: We must have thirst on the verses.
5: Vasanthal thaagam vaangillaatta aandanal vittuvaru.
4: Without thirst and longing on the verses, the Lord will leave us.
5: Adane vasanam kaalgal deevam paadai kelichom.
4: So the Bible says that the verses of the Lord is a lamp for our feet.
5: கர்த்தருடைய பரலோகத்துக்கு போறது கர்த்தருடைய வசனம் தான் காலில் தீவம் பாதை கெளிச்சோம்.
4: To go to the heaven, the verses of the Bible is the lamp and the light.
5: வசனம் அதிகமாக வாசிக்க வேண்டும்.
4: We must read the Bible more and more.
5: சத்தியத்தில் என்ன செய்ய உறுதியா இருக்க வேண்டும்.
4: We must establish in our truth.
5: மத ஜெபத்தில் உறுதியா இருக்கணும்.
4: First we must be strong in our prayer.
5: இரண்டாவது விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும்.
4: Second we must be steadfast in our faith.
5: மூன்றாவது என்ன செய்யணும்?
4: Third what should we do?
5: சத்தியத்தில் உறுதியா இருக்க வேண்டும்.
4: We must be strong in the truth.
5: தீத்தின் புத்தகம்
4: Titus
5: 1:9.
4: First chapter
5: 9th verse.
3: ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும்.
5: ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லணும்.
4: Holding fast the faithful word.
5: ஆரோக்கியமான உபதேசம்.
4: That is a faithful word.
5: நாம் மற்றவங்களுக்கு புத்தி சொல்லணும் சொன்னா ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்ல வேண்டும்.
4: When we want to counsel others, we must give the counsel with the faithful word.
5: ஆரோக்கியமான உபதேசம் மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும்.
4: We should give the teaching of the faithful word.
5: ஏதோ ஒன்னு சொல்லிரக் கூடாது.
4: We should not say this and that.
5: ஆரோக்கியமான உபதேசம் சொல்ல வேண்டும்.
4: We must give the faithful word to the people.
5: அதான் பரிசுத்த யோவான் எழுதுகிறாரு.
4: So John says,
5: யோவான் சுவிசேஷம்
4: the gospel of John
5: 8th அதிகாரம்
4: 8th chapter
5: 32nd வசனம்
4: 32nd verse.
3: சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார்.
4: And you shall know the truth and the truth shall make you free.
5: சத்தியத்தை அறிஞ்சாதான் சத்தியம் நம்மளை விடுதலையாக்க முடியும்.
4: When we know this truth, then it will deliver us.
5: பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து சத்தியத்தை ஒன்று மாத்திருந்தா நம்மளை விடுதலையாக்க முடியும்.
4: The truth can free us from all evil things. So the Lord Jesus Christ said,
5: சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொல்லி.
4: And you shall know the truth and the truth shall make you free.
5: சத்தியவசனம் நமக்குள்ள இல்லைன்னா எப்படி நம்மளை விடுதலையாக்க முடியும்?
4: If there is not the truthful word in our heart, how can we be free?
5: சகோதர சகோதரி தாய்மார்களே தகப்பன்மார்களே,
4: my beloved brothers and sisters, fathers and mothers,
5: உறுதியா இருக்க வேண்டும்.
4: We must be established in the truth.
5: மதச்சபத்தில் உறுதியா இருக்க வேண்டும்.
4: First we must steadfast in our prayer.
5: இரண்டாவது விசுவாசத்தில் உறுதியா இருக்க வேண்டும்.
4: Second in faith.
5: மூன்றாவது சத்தியத்தில் உறுதியா இருக்க வேண்டும்.
4: Third in truth.
5: கர்த்தர் யாரை நோக்கி பார்ப்பாரா?
4: Who will the Lord look?
5: ஏசாயின் புத்தகம்
4: ஐசாயா
5: 66 அதிகாரம்
4: 6th chapter
5: 2nd verse.
4: Second verse.
3: என் வசனத்திற்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன்.
5: என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன்.
4: I will look who trembles at my word.
5: வசனத்தை வாசிக்கிறவங்களோட இங்க சொல்லல.
4: He is not saying that read the Bible.
5: என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன்.
4: I will look the people who tremble at my word.
5: கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும் போது நடுக்க நமக்கு வரணும்.
4: We must have tremble on the word of the Lord.
5: ஆண்டவரே பிரியமானே செய்ய கற்றுத்தாரும் ஆண்டவரே.
4: Lord, teach me according to do according to your will, Lord.
5: உம்முடைய நல்ல ஆவியினால் என்னை செம்மையான பாதையில் நடத்துங்க ஆண்டவரே.
4: Kindly guide me in

0: விசுவாசத்தில் உறுதியா இருக்க
1: வேண்டும். ஸ்டெட்ஃபாஸ்ட் இன் ஃபெய்த்.
0: மூன்றாவது
1: third
0: சத்தியத்தில் உறுதியா இருக்க வேண்டும்.
1: இன் ட்ரூத் யூ மஸ்ட் பி ஸ்டெட்ஃபாஸ்ட்.
0: கடைசியாக
1: ஃபைனலி
0: சபை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்.
1: ஹவ் ஷுட் தி சர்ச் மஸ்ட் பி.
0: பிலிப்பியர் புத்தகம்
1: பிலிப்பியன்ஸ்
0: ஒன்றாம் அதிகாரம்
1: ஃபர்ஸ்ட் சாப்டர்
0: 27th வசனம்
1: 27th வெர்ஸ்.
2: நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும்
0: நீங்கள்
2: ஒரே ஆவிலே உறுதியாய் நின்று.
0: நம்ம எல்லாம் சரிமா சபையில எல்லாரும் ஒரே ஆவில எப்படி இருக்கணுமா? உறுதியா இருக்க வேண்டும்.
1: Only let our conduct be worthy of the gospel of Christ, so that whether I come and see you or am absent, I may hear your affairs, that you stand fast in one spirit and with one mind, striving together for the faith of the gospel.
0: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்ட நாம் இப்பொழுது செபிக்க போறோம். எங்களுடைய செபிக்கீங்களா? எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மை துதிக்கிறோம். சீனுள்ள பிதாவே, மை நோக்கி நாங்கள் கெஞ்சுறோம் அப்பா, கெஞ்சுறோம். பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வராய்த்தாங்க, செவிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க, மை ஆராதிக்க உதவிச்சிங்க, அறிந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா. ஒவ்வொருவரும் வியாதியும் குணமாக்குங்க சப்பா, நோய் குணமாக்குங்க சப்பா, பலவீனத்தை குணமாக்குங்க சப்பா. அன்பின் ஆண்டவரையும் மை துதிக்கிறோம். கால்வழியை குணமாக்குங்க சப்பா. ஐயாமை துதிக்கிறோம். தகப்பனையும் மை ஸ்தோத்திரம். எத்தனையோ கொள்ளை நோய் வருதுப்பா, அதிலிருந்தெல்லாம் நீ பிள்ளைகளை விடுவித்து காத்து கொள்ளுங்கப்பா. பந்தரம் செய்வனைகளை உடைத்து போடுங்க சப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை தாங்க சப்பா. திருமணமாகாத மக்களுக்கு திரும்ப நடக்கணும் சப்பா. குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாங்க சப்பா. சமா இல்லாத மக்களுக்கு சமாளி தாங்க அப்பா. குடிக்கிற குடும்பங்களை விடுதலையாக்குங்க சப்பா. ஐயாமை துதிக்கிற வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க சப்பா. கத்துடைய கரம் தாங்கணும் ஐயா. தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. கேஸில் இருக்க மக்கள் வெற்றி தாரும். உங்கள் மகத்தும்ல நாமத்தை மகிப்படுத்துங்க. தேவ பிரசனத்தில் நிரப்ப வேண்டும் என்று செபிக்கிறோம். அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க சப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. சமானத்தை கொடுங்க, சந்தோஷம் கொடுங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியிச்சிரு தேவன் நீங்கப்பா. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளை பாதுகாத்துக்கணும், நல்லா படிக்கணும். எல்லா பிள்ளைகளாலும் செபிக்கிற பிள்ளைகளா, துதிக்கிற பிள்ளைகளா ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. அன்றுவரே உண்மை நோக்கி கூப்பிடும் போது அவங்களை நிச்சயமா ஆசீர்விப்பீங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. எல்லா துதி கன மகிமை மகத்தூட்டி உமக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையை கேட்கிறோம் பரம பிதாவே. ஆமே. கத்து நம்ம சேர்த்து கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.
3: காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆஃப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் PARB0 COONOO. அக்கவுண்ட் நம்பர் 1409-100-00-00-00-22-22-9. மே காட் பிளஸ் யூ.
4: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
3: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81-44-192-192.

0: 192 8144192 8144192
1: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
2: எங்களின் ஏசிலும் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. In English, Hand of Jesus Ministries, Toll Bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 75-98-11-2435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.
4: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தமிழ் டிவி.
5: ஏன் இயேசு தமது மரணத்திற்கு பிறகு நரகத்திற்கு இறங்க வேண்டியிருந்தது? சிலுவையில இயேசுவை பார்த்தபோது அவருடைய அன்புக்குரியவர்கள் மனம் உடைந்து அவருடைய வேதனை முடிவடைய வேண்டும் என்றும் அவருடைய ஆவி விண்ணுக்கு ஏற வேண்டும் என்றும் ஆவலுடன் விரும்பினார்கள். ஆனா அப்படி நடக்கவில்லை. 3 நாட்கள் அவர் காணவில்லை. அந்த இருண்ட வெள்ளிக்கிழமை அவர் இறந்ததிலிருந்து அவர் உரியத்தெழுந்த பிரகாசமான ஞாயிறு வரை அவர் எங்கே இருந்தார் என்று யாருக்கும் தெரியவில்லை. இயேசு தமது மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இடையில் அந்த 3 நாட்களில் என்ன செய்தார் என்பது என்ன? பலருக்கும் பதில் தெரியாது. ஆனா அது வேதாகமத்தில் மறைந்திருக்கிறது. வேதாகமோ நரகத்தின் விசைகள், சிறையில் உள்ள ஆவிகள் மற்றும் மரணத்தின் அதிகாரம் பற்றிய மர்மமான குறிகளை வழங்குகிறது. ஆனா இவையெல்லாம் உண்மையிலே என்ன அர்த்தம்? இயேசுவின் உடல் கல்லறையில இருந்தபோது அவர் எங்கே இருந்தார்? இயேசு தான் இறக்கும் முன் அந்த 3 நாட்கள்ல என்ன நடக்கும் என்று முன்கூட்டிய தீர்க்க தரிசனம் செய்தார். மனிதகுமார 3 நாட்கள் மற்றும் 3 இரவுகள் பூமியின் உள்ளாரத்தில் இருப்பார். பூமியின் உள்ளாரம் என்றால் என்ன என்பது ஒரு மர்மம். ஆனா பவுல் அதை தெளிவுபடுத்துகிறார். இயேசு மறுபடியும் உயிர்த்தெழுவதற்கு முன் அவர் முதல்ல பூமியின் கீழ்ப்பகுதிகளுக்கு இறங்கினார் என்று அவர் விளக்குகிறார். இந்த 2 தொடர்புடைய வசனங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை வெளிப்படுத்துகின்றன. இயேசு தமது மரணத்திற்கு பிறகு உடனே பிதாவிடம் செல்லவில்லை. இயேசு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு இறங்கினா, ஆனா அந்த இடம் உண்மையிலே நரகமா? இயேசு ஏன் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டியது ஏற்பட்டுங்க? ஒரு மர்மமான வசனம் அந்த இடத்துல சிறையில் உள்ள ஆவிகள் இருந்ததாக விளக்குகிறது. மாம்சத்தில் கொல்லப்பட்ட கிறிஸ்து சிறையில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். சிறையில் உள்ள ஆவிகள் என்ற சொற்றொடர் இயேசுவின் நோக்கத்தை பற்றி ஒரு குறிகாட்ட வழங்குகிறது. ஆனா இயேசு அந்த சிறையில் உள்ள ஆவிகளை விடுவிக்கவே அங்கு சென்றார் என்று நீங்கள் நினைத்தால் அது உண்மையல்ல. இதற்கான பதில் இன்னும் ஆச்சரியப்படும் வகையில் உள்ளது. ஆனா அதை உண்மையில் புரிந்து கொள்ள முதல்ல அந்த காலத்தில் யூதர்களின் புரிதலை ஆராய வேண்டும். இந்த இடம் பூமியின் உள்ளாரம் பழங்காலத்தில் ஒரு பெயர் கொண்டிருந்தது. எபிரேய பழைய ஏற்பாட்டுல அதை ஷியோல் என்று அழைத்தனர். புதிய ஏற்பாட்டுல இது கிரேக்கத்தில் எழுதப்பட்டதால் ஹாடிஸ் என்று அழைக்கப்பட்டது. பைபிள் ஷியோல் அல்லது ஹாடிஸ் என்று குறிப்பிடும் போது நாம் இன்று கற்பனை செய்யும் எப்போதும் எரியும் நரகத்தை மட்டும் அர்த்தப்படுத்தவில்லை. அந்த கால யூதர்களின் எண்ணத்துல ஷியோல் என்பது இறந்தவர்களின் பொது வாசஸ்தலமா இருந்துச்சு. நல்லவர்களும் தீயவர்களும் உட்பட பெரும்பாலானோர் இறந்த பிறகு அவர்களின் ஆன்மாக்கள் அங்கு சென்று இறுதி தீர்ப்பை எதிர்பார்த்திருந்தன. சில யூத மரபுகள்ல இந்த உலகில் வெவ்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டது என்று நம்பப்பட்டது. ஒன்று நல்லவர்களுக்கு அது ஆறுதலான இடமாகவும் சில சமயம் ஆபிரஹாமின் மடியில் என்று அழைக்கப்பட்டது. மற்றொன்று தீயவர்களுக்கு அது வேதனை மற்றும் துயரத்தின் இடமாக இருந்தது. இது சிறையில் உள்ள ஆவிகள் யார் என்பதை நமக்கு புரிய உதவுகிறது. அவர்கள் சாத்தான் அல்லது விழுந்த தேவதூதர்கள் போன்ற பேய்கள் அல்ல. அவர்கள் கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பு இறந்த மனிதர்களின் ஆன்மாக்கள். அவர்கள் இந்த இறப்பின் உலகத்தில் அடைக்கலமாக இருந்ததால் தாங்களாக வெளியே வர முடியாமல் சிறையில் இருந்தனர். அவர்கள் தீர்வு கிடைக்கும் வரை காத்திருக்கிறார். இயேசு ஆன்மாவாக இந்த இறந்தவர்களின் உலகமான ஹேடிஸ்க்கு இறங்கினார். அங்கு காத்திருந்த மனித ஆன்மாக்கள் நிறைந்திருந்தன. பேதுருவின் வசனம் அவர் அங்கு சென்று பிரசங்கித்தார் என்று சொல்கிறது. அவர் இறங்கியதற்கான நோக்கம் தண்டனை அனுபவிப்பதற்காக அல்ல. அது ஒரு பணி, ஆனால் அது எளிதான பணி அல்ல. அது எதிரியின் பிரதேசத்தில் நுழைவு. அங்கு அவரை எதிர்க்கும் சக்தி வாய்ந்த காவலர் இருந்தார். எபிரேயர் புத்தகம் காட்டுவது போல அந்த காவலர் சாத்தான். அவரது மரணத்தின் மூலம் மரணத்தின் அதிகாரத்தை வைத்திருப்பவனின் சக்தியை உடைச்சு விடலாம். அதுவே பிசாசு. இந்த வசனத்துல பைபிள் சாத்தான் மரணத்தின் அதிகாரத்தை வைத்திருக்கிறது என்று சொல்கிறது. இதன் பொருள் சாத்தானின் அதிகாரம் உயிரோடு இருப்பவர்களை சோதிப்பதில் மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை. அவரது சக்தி மனிதர்களின் விதிய மரணத்திற்கு பிறகும் தொடர்ந்தது. அவர் இந்த உலகில் அதிகாரம் பெற்றிருந்தார் மற்றும் ஆன்மாக்களை மரணத்தின் அதிகாரத்தில் சிறையில் வைத்திருந்தார். அங்கு சென்றவர்களில் யாரும் தங்களது சொந்த வலிமையா தப்பிக்க முடியல. ஆகையால் இயேசு நேரடி எதிர்ப்புல தன் மிகப்பெரிய எதிரியின் ஆட்சி கொண்ட ஒரு ராஜ்யத்துக்குள் இறங்கினார். இங்கேதான் இன்னொரு முக்கியமான குறிப்பு தோன்றுகிறது. வெளிப்படுத்தல் புத்தகத்துல உயிர்த்தெழுந்த இயேசுதானே தன் வெற்றியை உறுதியான வார்த்தைகளில் அறிவிக்கிறார். நான் இருந்தேன், ஆனால் பாருங்கள், நான் என்றென்றும் உயிரோடு இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சாவி என் கையில் உள்ளது. சாவிகள் என்பது சக்தி வாய்ந்த அதிகாரத்தையும் முழுமையான கட்டுப்பாட்டையும் குறிக்கின்றன. ஒருவன் ஒரு இடத்தின் சாவிகளை வைத்திருந்தா அவன் விரும்பும் போதெல்லாம் அதன் கதவுகளை திறக்கவும் மூடவும் முழு அதிகாரம் பெற்றிருப்பான். முன்பு சாத்தான் மரணத்தின் பேரரச வைத்திருந்தா, இப்போது இயேசு மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சாவிகளை வைத்திருக்கிறான்னா அந்த மூன்று நாட்கள்ல ஒரு நேரடி மோதல் நடந்திருக்க வேண்டும். இயேசுவின் இறக்கும் ஒரு போர் நடவடிக்கையாகவும் சாத்தானிடமிருந்து அவனது அதிகாரத்தை பறிக்கும் ஒரு படையெடுப்பாகவும் இருந்தது. ஆனால் சாத்தான் இந்த அதிகாரத்தை ஏன் பெற்றான்? மேலும் இயேசு அதை ஏன் பறிக்க முடிவு செய்தா? இயேசு சாத்தானிடமிருந்து மரணத்தின் கட்டுப்பாட்டை ஏன் பறிக்க வேண்டியதாக இருந்தது என்பதை புரிந்து கொள்ள முதல்ல சாத்தான் அதை எப்படி பெற்றான் என்பதை அறிய வேண்டும். இந்த அதிகாரத்தின் தோற்றம் ஆதிகாலம் ஏதேன் தோட்டத்துக்கே செல்லும். ஆதாம் மற்றும் ஏவால் தேவனை கேளாத போது பாவம் உலகில் புகுந்தது. இந்த விஷயத்துல வேதாகமும் மிகவும் தெளிவாக கூறுகிறது, பாவத்தின் நேரடி விளைவு மரணமே. ஒரு மனிதனின் மூலம் பாவம் உலகில் வந்தது, பாவத்தின் மூலம் மரணம் வந்தது, இதன் மூலம் மரணம் எல்லா மனிதர்களுக்கும் வந்தது. பாவத்தை அறிமுகப்படுத்திய முதன்மை சோதனையாளர் சாத்தான் மரணத்தின் அதிகாரத்தை பெற்றவனாக ஆனான். ஆனா இயேசு வேறுபட்டவரா இருங்க? மனிதர்களை போல அல்லாம அவர் பாவமற்றவர். ஆனா அவருடைய வெற்றி முழுமையடைய மரிக்கிறதே போதுமானதல்ல. மரணத்தின் ஆட்சி ஒரு கோட்டையா இருந்தது. அந்த கோட்டைக்குள் செல்ல ஒரே வழி மறிக்க வேண்டும் என்பதே. இயேசு தாமாகவே இதை உறுதிப்படுத்துகிறார். நான் என் உயிரை விடுகிறேன், அதை மீண்டும் எடுத்துக்கொள்ளும் பொருட்டு யாரும் அதை என்னிடமிருந்து எடுத்துக் கொள்வதில்லை. நான் என் விருப்பத்தின்படி அதை விடுகிறேன். மரணம் பாவிகளை கட்டுப்பிடிக்க முடியும், ஆனா இயேசு போன்ற பாவமற்றவரை அது கட்டுப்படுத்த முடியாது. இயேசு ஒரு வெற்றிகரமான வெற்றியாளராக உள்ளே நுழைகிறார். பவுல் அவருடைய வெற்றியை பற்றி பேசுறார். மரணமே உன் கூர்மைங்க. மரணத்தின் கூர்மை பாவமே. தேவன் நமக்கு வெற்றியை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அளிக்கிறார். இங்கே ஒரு ஆச்சரியமானதும் மிகவும் முக்கியமானதும் ஒரு விபரம் உள்ளது. பைபிள் இயேசுவை உயிர்த்தெழுதலின் முதற்பழம்னு அழைக்கிறது. இதன் பொருள் அவர் மரணத்தை நிரந்தரமாக முதலில் வென்றவர். மேலும் அவரை நம்புகிற அனைவரும் அதையே வெல்வார்கள் என்பதற்கான உறுதியும் அவரே. இயேசுவின் ஹாரிஸ்ல பெற்ற வெற்றி முழுமையானதாக இருந்தது. அவர் நரகத்தில் காத்திருந்த ஆவிகளுக்கு பிரசங்கித்தார், மரணத்தின் விசைகளை எடுத்தார் மற்றும் காத்திருந்த நீதிமான்களை விடுவித்தார். இதனுடன் இந்த கதை முடிவுக்கு வந்துவிட்டது போல தெரிகிறது. ஆனா சாத்தான் தீர்மானமான போரில் தோற்கடிக்கப்பட்டாலும் சரணடையவில்லை. நித்திய மரணத்தின் மீது அவருடைய அதிகாரம் முற்றிலும் முடிஞ்சு விட்டுக. ஆனால் உலகிலே ஏமாற்றவோ வேதனை ஏற்படுத்தவோ அவனுக்கு இருந்த திறன் இன்னும் மாறாம இருந்தது. சாத்தானின் புதிய போர் பூமியின் ஆழங்களில் அல்ல, அதன் மேற்பரப்பில் மனிதர்களின் மனங்களில் நடக்கும். உயிர்த்தெழுதலின் அதே கால அவன் முதல் நடவடிக்கையை எடுத்தான். இயேசுவின் உடல் கல்லறையில இனி இல்ல. அவரது ஆன்மா ஹேடிஸில் இருந்து வெற்றியுடன் திரும்பி வந்தது. சாத்தானி அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. ஆகவே அவனுடைய ஒரே பாதுகாப்பு பொய் சொல்லுவது. மத்தையுனர் செய்தி, மத தலைவர்கள் தங்கள் அவசரத்துல கல்லறையை காவல் காக்கும் படையினருக்கு பணம் கொடுத்ததை விவரிக்கிறது. இயேசுவின் சீடர்கள் இரவில் வந்து உடலை திருடி சென்றதாக பொய்யான கதையை பரப்புமாறு அவர்கள் அவர்களுக்கு உத்தரவிட்டனர். இந்த யுக்தி தெளிவா இருந்தது. மக்கள் உடல் உயிர் தேடுதல நம்பவில்லை என்றா மரணத்தின் மீது கிடைத்த வெற்றிக்கு அவர்களுக்கு எந்த அர்த்தமும் இருக்காது. ஹேடிஸ் வென்றது ஒரு ரகசியமாவே இருந்து ஆதாரம் இல்லாத கதையாகவே இருக்கும். ஆனா அந்த பொய் அவனுடைய ஒரே பதிலாக இருக்கவில்லை. அவன் தோல்வியை அவனை கோபத்தாலும் நிரப்பியது. வெளிப்படுத்தல் புத்தகம் சாத்தானை ஒரு பெரிய பாம்பாக விவரிக்கிறது. கிறிஸ்துவை அழிக்க முடியாம போனதா இயேசுவின் அநுயாயர்கள் மீது அவன் தனது கோபத்தை முழுமையா செலுத்துகிறான். பின்னர் அந்த பாம்பு மிகவும் கோபம் அடைஞ்சு தேவனுடைய கட்டளைகளை காத்து இயேசுவின் சாட்சியை பிடித்திருப்பவர்களுடன் போர் செய்ய புறப்பட்டான். இதுதான் அடுத்த ஆண்டுகளிலும் நூற்றாண்டுகளிலும் நடந்ததை விளக்குகிறது. அதாவது தூதர்களும் ஆரம்ப தேவாலயமும் கடுமையா துன்புறுத்தப்பட்டனர். சாத்தான் இனிமேல் விசுவாசிகளுக்காக மரணத்தை இறுதி சிறையா பயன்படுத்த முடியவில்லை. அதனால் அவர் அதை பயங்கரவாத ஆயுதமாக வாழ்க்கையில பயன்படுத்த முயன்றார். அவர்கள் தங்கள் விசுவாசத்தை கைவிட செய்ய இப்போது நித்திய ஜீவனின் வாக்குறுதியை சுமந்தவர்கள் மீது அவனுடைய பாதுகாப்பு பழிவாங்கும் தாக்குதலா மாறியது. அந்த வாக்குறுதிய அவன் ஒரு காவலரா இழந்து விட்டான். அதனால் இயேசுவின் ஹேடிஸில் பெற்ற வெற்றி பூமியில அமைதியை கொண்டு வரவில்லை. மாறாக அது ஒரு புதிய வகை மோதலின் தொடக்கமாக அமைந்தது. இது விசுவாசம், உண்மை மற்றும் விசுவாசிகளின் நிலைத்தன்மைக்கான ஒரு போர். இந்த மோதல் வேதாகமத்தின்படி தீர்ப்பு நாள் வரை தொடரும். அப்போது சாத்தானே தீர்க்கப்படுவான். அவனது தோல்வி முழுமையாகவும் நித்தியமாகவும் இருக்கும். ஆனா நரகத்தின் மீது பெற்ற வெற்றிக்கு இன்னொரு உடனடி விளைவும் இருந்தது. இயேசு இறந்த அந்த கணத்துல இறந்தவர்கள் எழுந்து எருசலேமின் கல்லறையிலிருந்து வெளியே வந்தாங்க. மத்தேயு இதை உறுதிப்படுத்துற. கல்லறைகள் திறக்கப்பட்டன. இறந்திருந்த பல பரிசுத்த மனிதர்களின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன. அவர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கல்லறைகளில் இருந்து வெளியே வந்து பரிசுத்த நகரத்துல சென்று பலருக்கு தோன்றினார்கள். இயேசு இறப்பின் உலகத்திற்குள் இறங்கியிறங்க இது தனிப்பட்ட ஒரு விளக்கமாக மட்டும் இல்ல, உண்மையில இது மிகவும் முக்கியமானதா இருந்ததால அது கிறிஸ்துவ மதத்தின் மிக பழமையான மற்றும் மதிப்பிற்குரிய உரைகளில் ஒன்றான திருத்தூதர்களின் நம்பிக்கை உரையில சேர்க்கப்பட்டது. திருத்தூதர்களின் நம்பிக்கை உரை பைபிளில் உள்ள ஒரு புத்தகம் அல்ல. இது ஒரு சுருக்கம், மிகவும் பழமையான நம்பிக்கையின் அறிவிப்பு. இதன் ஆரம்ப காலத்தை 2ஆம் நூற்றாண்டுல ரோம்ல கண்டறிய முடிகிறது. ஒருவர் தங்களை நம்பிக்கையுடன் காட்டுவதற்காக தண்ணீர் திலகத்தில் ஈடுபடுவதற்கு முன் அவர்கள் பொதுவாக அறிவிக்க வேண்டிய சொற்கள் இவை. இதன் நோக்கம் தெளிவாக இருந்தது. நம்பிக்கையின் அடிப்படைகளை சுருக்கமாகவும் நேரடியாகவும் வரையறுக்க. மேலும் ஆரம்ப காலத்தில் இயேசு உண்மையில் பிறந்தவர், துன்புற்றவர், இறந்தவர் என்பதை மறுக்கும் தவறான போதனைகளில் இருந்து தேவாலயத்தை பாதுகாக்கும் வகையில் இருந்தது. ஆனா இதன் பெயரை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது. இத திருத்தூதர்களின் நம்பிக்கை உரை என்று அழைப்பதற்கு காரணம் அவர்கள் அனைவரும் சேர்ந்து இதை எழுதியதால் அல்ல. இதன் பெயர் ஒரு மிகவும் பிரபலமான பழமையான புராண கதையிலிருந்து வந்தது. உலகம் முழுவதும் பறந்து செல்லும் முன் 12 திருத்தூதர்களும் இந்த நம்பிக்கை உரையின் ஒவ்வொரு பகுதியையும் ஒன்றொன்று சேர்த்து வழங்கினார்கள் என்று கூறப்பட்டது. இன்று இது வரலாற்று ரீதியாக சரியானது அல்ல என்பதை நாம் அறிந்தாலும் அந்த பெயர் நிலைத்துவிட்டது. இதன் உள்ளடக்கம் திருத்தூதர்கள் வழங்கிய அடிப்படை போதனைகளில் அடிப்படையாக உள்ளது என்பதை இது பிரதிபலிக்கிறது. இன்று கூட கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் உரைப்பவர்களாக இருக்கும் இந்த நம்பிக்கை உரை ரட்சிப்பின் கதையை சொல்கிறது. இந்த கதையின் மையத்துல இயேசு இருந்த பிறகு என்ன செய்தார் என்பதை குறித்து ஒரு தெளிவான கூற்றை நாம் காண்கிறோம். நம்பிக்கை உரையில இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், இறந்தார், அடக்கம் செய்யப்பட்டார், அவர் பாதாளத்திற்கு இறங்கினார், 3ஆம் நாளில் மறுபடியும் உயிர்த்தெழுந்தார் என்று கூறப்படுகிறது. ஆனால் பாதாளத்திற்கு இறங்கினார் என்ற சொற்றொடர் இந்த நம்பிக்கை உரையின் ஆரம்ப கால பதிவுகள்ல இல்ல. 4ஆம் நூற்றாண்டு முதல் இது பிற நம்பிக்கை உரைகளிலும் அதிகமாக தோன்ற தொடங்கியது மற்றும் பரவலாக பயன்படுத்தப்பட்டது. காலப்போக்கில் இயேசு உண்மையிலே பாதாளத்தின் சாவிகளை வைத்திருக்கிறாரா என்ற கேள்விகள் அதிகரிக்க தொடங்கின. அந்த சந்தேகங்களை நீக்கவே இந்த கூற்று நம்பிக்கை உரையில் சேர்க்கப்பட்டது. ஆனா திருத்தூதர்களின் நம்பிக்கை உரை மட்டுமல்ல, இந்த நம்பிக்கையை கொண்டிருக்கும் பழமையான உரை. மற்ற சில ஆரம்ப கிறிஸ்தவ உரைகள் இதை இன்னும் வலுவாக உறுதிப்படுத்தின. அவற்றில் மிகவும் முக்கியமான ஒன்று அத்தனாசிய நம்பிக்கை உரை என்று அழைக்கப்படுகிறது. இந்த நம்பிக்கை உரை வேறுபட்டல. இது ஒரு தத்துவ கையேடு போலவே கிறிஸ்தவ நம்பிக்கைகளை ஆழமாகவும் துல்லியமாகவும் விளக்கும் உரை. இது 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த முக்கியமான நபர் புனித அத்தனாசியஸின் பெயரை சுமக்கிறது. அத்தனாசியஸ் அலெக்சாண்டிரியாவின் ஆயராகவும் தன் காலத்தில் பரவலாயிருந்த ஆபத்தான கருத்தான ஆரியனிசத்திற்கு எதிராக கிறிஸ்தவ நம்பிக்கையை மிக வலுவாக காத்தவராகவும் இருந்தார். இந்த கற்றல் இயேசு தந்தை தேவனுக்கு சமமாக உண்மையில் தேவன் அல்ல ஆனால் ஒரு படைக்கப்பட்ட உயிர் என்று கூறியது. அத்தனாசியஸ் தான் வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவின் முழுமையான தெய்வீகத்துவத்தை பாதுகாக்க போராடினார். அதனாலதான் அவருடைய பெயரை சுமக்கும் இந்த நம்பிக்கை உரை மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இந்த நம்பிக்கை உரை இந்த தவறான போதனைகளுக்கு எதிராக சக்தி வாய்ந்ததும் விரிவானதுமான பாதுகாப்பாக உருவாக்கப்பட்டது. திருத்துவத்திலும் கிறிஸ்துவின் இரட்டை இயல்பிலும் தெய்வீகமும் மனிதமும் உள்ள நம்பிக்கைய முழுமையாக தெளிவாக வரையறுக்கிறது. இந்த நம்பிக்கை உரையில இயேசு நம்முடைய ரட்சிப்புக்காக பாடுபட்டார், பாதாளத்தில் இறங்கினார், மூன்றாம் நாளில் இறந்தவர்களிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று தெளிவாக கூறப்படுகிறது. ஆனா இயேசு பாதாளத்தில் இறங்கியதை விவரிக்கும் மற்றொரு பழமையான கிறிஸ்தவ கதையும் உள்ளது. அது நிக்கோதேமு நற்செய்தி என்று அழைக்கப்படும் மிகவும் பிரபலமான ஒரு பழமையான நூல். இது அப்போக்ரிஃபா என கருதப்படுகிறது. ஆனால் நடுத்தர யுகம் முழுவதும் மிகுந்த தாக்கமும் மரியாதையும் பெற்றது. இந்த நற்செய்தியின் இரண்டாம் பகுதி இயேசு ஹாரிஸில் இறங்கினார் என்று மட்டும் சொல்லவில்லை, அது எப்படி நடந்தது என்பதை காவியமான விவரங்களுடன் விவரிக்கிறது. இந்த கதை இறந்தவர்களின் உலகில் உள்ள இருளில் ஒரு பெரிய ஒளி வெடித்தது, சாத்தானும் ஹாரிஸும் முழுவதும் பதற்றத்தில் ஆழ்த்தப்பட்டது என்று விவரிக்கிறது. இயேசு இடிமுழக்கம் போன்ற குரல்ல வாசல்கள் திறக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அவை கீழ்ப்படையவில்லை என்றால் அவை அவற்றை நொறுக்கி உடைக்கிறார் என்று இது சொல்கிறது. இந்த விவரிப்பு இயேசு சாத்தானை கட்டி போட்டு பிறகு முதல் மனிதனான ஆதாமிடம் தன் கையை நீட்டுகிறார் என்று கூறுகிறது. அவர் ஆதாமை எழுப்பி இருளில் இருந்து வெளியே அழைத்து செல்கிறார். அவருக்கு பின்னால் ஒரு பெரிய பேரணியாக பழைய ஏற்பாட்டில் அபிரகாமின் மடியில் அவரை எதிர்பார்த்திருந்த அனைத்து பிதா மக்கள், தீர்க்கதரிசிகள் மற்றும் நீதிமான்களும் வெளிப்படுகிறார்கள். அபிரகாமின் மடி என்பது ஹாரிஸ்ல உள்ள ஒரு சிறப்பு பகுதி. இந்த கருத்து இயேசு சொன்ன ஒரு ஓமையிலிருந்து வருகிறது, அதாவது பணக்காரரும் பிச்சைக்கார லாசருவும் பற்றிய ஓமை. அந்த கதையில நீதிமானான லாசரு இறந்ததும் தேவதூதர்கள் அவரை அபிராகமின் மடிக்கு, அந்த பெரிய பிதாமகனின் அருகில் மரியாதையும் ஓய்வும் உள்ள இடத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். ஆனா அந்த பணக்கார வேதனையுள்ள இடத்துல இருக்கா. இந்த ஓமையில குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு விசித்திரமான விஷயம் என்னவென்றால், ஒரு பெரிய பள்ளத்தாக்கு அந்த இரண்டு இடங்களையும் பிரித்திருந்தது. ஒருவரும் ஒரு பக்கத்திலிருந்து மற்றொரு பக்கத்திற்கு செல்ல முடியாது. நீதிமான்கள் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் இருந்தாங்க. ஆனா அவர்கள் இன்னும் இறந்தவர்களின் உலகத்துலதான் இருந்தாங்க. அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அந்த காத்திருக்கும் இடத்தில் அந்நியர்கள் யாரும் இல்ல. இஸ்ரவேல் வரலாற்றில் உள்ள அனைத்து பெரியவர்களும் அங்கே இருந்தார்கள். ஆதாம், நோயி, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ராஜா தாவீது, தீர்க்கதரிசி எசையா, யோவான் நன்செய்யப்பட்டவர் மற்றும் தேவனின் வாக்குறுதிகளில் நம்பிக்கையுடன் இருந்த அனைத்து பரிசுத்தரும் தீர்க்கதரிசிகளும். அவர்கள் விசுவாசத்துல வாழ்ந்து இருந்தாங்க. ஆனா பரலோகத்திற்கான இறுதி கதவு இன்னும் திறக்கப்படவில்லை. அவர்கள் சிலர் நூற்றாண்டுகளாக கூட காத்திருந்தார்கள் மெசியாவின் வருகைக்காக, இறுதியில் அவர்களை வெளியே அழைத்து செல்லும் வாக்குறுதியான விடுவிப்பவருக்காக. ஆனா சிலுவையில ஒரு விஷயம் நடந்தது, அது இதுவரை நாம் சொன்ன அனைத்தையும் முரணாக தோன்றுகிறது. இயேசு ஹேடிஸுக்கு இறங்கினார் என்பதை மறுக்க வல்லுநர்கள் பயன்படுத்தும் வாதங்கள்ல இதுவும் ஒன்று. இயேசுவின் பக்கத்துல சிலுவையில் அறையப்பட்ட திருடன்கள்ல ஒருவர் இறப்பதற்கு முன்பு மனம் திரும்பினார். அவருக்கு இயேசு ஒரு அதிசயமான வாக்குறுதியா அளித்தார். உண்மையாக உனக்கு சொல்கிறேன், இன்று நீ என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பாய். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. இயேசுவின் ஆவி ஹாரிஸ்க்கு இறங்கினா அந்த சிந்தடி நாள்ல திருடருடன் சொர்க்கத்துல எப்படி இருக்க முடிஞ்சது? அந்த காலத்து யூதர்களின் சிந்தனையில சொர்க்கம் என்ற சொல் அபிரகாமின் மடியில் இருப்பதை குறிக்கவும் பயன்படுத்தப்பட்டது என்பதே முக்கியமானது. அதாவது ஹாரிஸில் நீதிமான்கள் அமைதியாக காத்திருந்த பகுதியை சொல்வது. அது வேதனையின் பகுதியுடன் ஒப்பிடும் போது சொர்க்கமா இருந்தது. மரணத்தின் ஆட்சியில அமைதியான ஓய்விடம் போல இருந்தது. இயேசு அந்த திருடரிடம் நீதிமான்கள் இறந்த பின் அமைதியாக இருக்கும் இடத்தில் அவர்கள் இருவரும் அந்த சேர்ந்த நாளில் சந்திப்பார்கள் என்று வாக்குறுதி அளித்தார். காரணம், இயேசு ஹாரிஸை வெல்ல இறங்க போகிறார் என்பது. இந்த வசனத்தின் மொழிபெயர்ப்பு சுற்றி ஒரு சுவாரஸ்யமான விவரமும் உள்ளது. பைபிளின் பழமையான கிரேக்க கைப்பிரதிகள்ல கமா அல்லது பிற நிறுத்துக்குறிகள் இல்ல. இவை நூற்றாண்டுகளுக்கு பிறகு மொழிபெயர்ப்பாளர்களால் சேர்க்கப்பட்டவை. சிலர் இந்த வாசகத்தை வேறு விதமாக வாசிக்கலாம் என்று கூறுகிறார்கள். உண்மையாக நான் இன்று உனக்கு சொல்கிறேன், என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பாய். இந்த விளக்கத்துல இன்று என்பது இயேசு வாக்குறுதி அளிக்கும் நாள், அது நிறைவேறும் நாள் அவசியம் இல்ல. இது மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விளக்கம் அல்ல என்றாலும் ஒரு சிறிய விவரம் எவ்வாறு புதிய புரிதல்களுக்கு வழிவகுக்க முடியும் என்பதை இது காட்டுகிறது. இயேசு ஹேடிஸில் பெற்ற வெற்றி மற்றும் அவரது உயிர்த்தெழுதல் ஒரு திருப்புமுனையை குறித்தது. இறக்கும் விசைகள் அவரிடம் இருந்ததால் இயேசு இறந்தவர்களின் உலகின் ஆண்டவராக ஆனார். விசைகள் இருந்தா நீங்கள் விரும்பிய போது சிறை கதவுகளை திறக்கவும் மூடவும் முடியும். இயேசு நீதிமான்களை விடுவிக்க இதையே செய்தார். ஆனா இதனால் சிறை முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம் இல்ல. இறப்பு மற்றும் ஹாரிஸ் என்ற கருத்துக்களின் அமைப்பு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகும் தொடர்ந்தே இருந்தது. பைபிளின் படி அவற்றின் இறுதி அழிவு காலத்தின் முடிவிற்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. வெளிப்படுத்தல் நூல் இதை மிகவும் தெளிவாக விவரிக்கிறது. அது அனைத்து மனிதர்களுக்கும் இறுதி தீர்ப்ப பெரிய வெள்ளை ஆசன தீர்ப்பு என்று அழைக்கப்படுவதை பற்றி பேசுகிறது. இந்த ஆசனத்தின் முன் எல்லா காலங்களிலிருந்தும் பெரியவர்களும் சிறியவர்களும் உட்பட அனைத்து இறந்தவர்களும் தீர்ப்பு பெற அழைக்கப்படுகிறார்கள். இங்க இரக்கும் மற்றும் ஹாரிஸ் தங்களது கடைசி மற்றும் தீர்மானமான பங்கினை வகிக்கின்றன. உரையில கடலும் அதில் இருந்த இறந்தவர்களையும் இரக்கும் மற்றும் ஹாரிஸும் தங்களிடம் இருந்த இறந்தவர்களையும் விட்டுவிட்டன. ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த செயல்களின் படி தீர்ப்பு பெற்றார்கள் கூறப்படுது. இந்த தருணத்துல இரக்கும் மற்றும் ஹாரிஸ் இனி சிறைச்சாலையாளர் அல்ல. அவர்கள் தங்களிடம் இருந்த எல்லா கைதிகளையும் கடம்புலின் இறுதி தீர்ப்பை எதிர்கொள்ள கட்டாயமா முழுமையா விடுவிக்கிறாங்க. அவர்களின் நோக்கம் முடிவடைந்துவிட்டு அவர்கள் தங்களது கடைசி கைதிகளை ஒப்படைத்தவுடன் இரக்கும் மற்றும் ஹேடிஸின் விதி முடிவாக முடிவடைகிறது. அவர்களுக்கு இனி வாழ்வதற்கான காரணமே இல்லை. அவர்கள் வெற்றி கொள்ளப்பட வேண்டிய கடைசி எதிரிகள். வெளிப்படுத்தல் இது ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் முடிவான படமா விவரிக்கிறது. பின்னர் இரக்கும் மற்றும் ஹாரிஸ் தீக்குளத்தில் எரியப்பட்டன. இதுவே இரண்டாவது மரணம். இதுவே கதையின் முடிவு. இறப்பு தானே அழிக்கப்படுகிறது. இது பைபிள் இரண்டாவது மரணம் என்று அழைக்கும் அழிவும் கடைசி முறையாக கடவுளிடம் இருந்து பிரிவும் ஆகிய நிலைக்கு எரியப்படுகிறது. புதிய படைப்புல மரணம் என்ற கருத்தே முற்றிலும் அழிக்கப்படுகிறது. இயேசுவின் வெற்றி பல கட்டங்களை கொண்ட திட்டமாக இருந்தது. அதன் நஞ்சான பாவம் சிலுவையில் அகற்றப்பட்டது. அதன் விசைகளான அதிகாரம் அவர் இறங்கியதும் உயிர்த்தெழுந்ததும் எடுத்துமொள்ளப்பட்டது. மேலும் இறுதி தீர்ப்பில் அதன் இருப்பே முற்றிலும் அழிக்கப்படும். அதனால கடவுள் வாக்குறுதி அளித்துள்ள புதிய வானமும் புதிய பூமியிலும் மரணம் இனி இருக்காது. இயேசு பாதாளத்தில் பெற்ற வெற்றி மற்றும் நீதிமான்களை விடுவித்தது அவர் நரகத்தில் செய்த பணியை முழுமையாக்கியது போல தெரிகிறது. ஆனா மனித ஆன்மாக்கள் மட்டும்தான் பாதாளத்தில் சிறைப்பட்டிருந்தாங்களா? பைபிள் மனிதர்களை விட மிகவும் பழமையானதும் சக்தி வாய்ந்ததுமான மற்ற கைதிகள் இருந்ததாக சுட்டிக்காட்டுகிறது. யூதா மற்றும் இரண்டு பேதுரு போன்ற பிற புதிய ஏற்பாட்டு கடிதங்கள் இதை பற்றி நேரடியாக பேசுகின்றன. அவர்கள் தங்கள் அதிகார நிலையை காக்காம தக்க இடத்தை விட்டு விலகிய தேவதூதர்களை பற்றி குறிப்பிடுகின்றனர். உரை கூறுகிறது, கடவுள் அவர்களை இருளில் நித்திய சங்கிலிகளால் கட்டி மகா நியாய தினத்தில் தீர்ப்பு பெற வைத்திருக்கிறார். பேதுருவின் இரண்டாவது கடிதம், கடவுள் அவர்களை நரகத்திற்கு அனுப்பி இருளின் சங்கிலிகளில் கட்டி தீர்ப்புக்காக வைத்திருக்கிறார் என்று கூட சொல்கிறது. இவர்கள் மனித ஆவிகள் அல்ல. இவர்கள் மிகவும் பழமையான வானக துரோகத்திலிருந்து வந்த தேவதூதர்கள். அவர்கள் ஆபிரகாமின் மடியில் உள்ள காத்திருப்பு அறையில் இல்ல. அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு இறுதி தண்டனையை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். இயேசு ஹேடிஸ்ல நுழைந்த போது அவர் ஆபிரகாமின் மடிக்கு மட்டும் ஒளிய கொண்டு வந்ததில்லை. அவரது வெற்றிகரமான இருப்பு இருளின் இந்த சிறைகளிலும் அவரது அதிகாரத்தை கொண்டு வந்திருக்கும். அவர்களுக்கு மன்னிப்பு வழங்க அல்ல, ஏனெனில் அவர்களது தீர்ப்பு அவர்களது துரோகத்திலிருந்தே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அவர்களுக்காக ஒரு பயங்கரமான செய்தியை அறிவிக்க, அதாவது அவர்களது தலைவன் சாத்தான் இப்போதுதான் தோற்கடிக்கப்பட்டு விட்டான் என்று. இந்த நிகழ்வை பத்தி பழைய புத்தகங்கள்ல சில தீர்க்க தரிசனங்கள் உள்ளன. முத கிறிஸ்தவர்கள் இந்த நிகழ்வை பழமையான தீர்க்க தரிசனங்களின் நேரடி நிறைவேற்றமாகவே பார்த்தனர். அதில் மிக முக்கியமானது பழைய ஏற்பாட்டுல சங்கீதம் 16 காணப்படுகிறது. அங்க தீர்க்க தரிசியாக பேசும் ராஜா தாவீது தேவனிடம், நீ என் ஆவியை மரண உலகில் விட்டுவிட மாட்டாய், உன் விசுவாசியானவன் அழுகையை காணவிட மாட்டாய் என்று சொல்கிறார். நூற்றாண்டுகள் கழித்து இயேசு விண்ணேற்றம் பெற்ற பிறகு பெந்தகோஸ்தே நாளில் திருச்சபை வரலாற்றில் முதல் பொது சொற்பொழிவில் திருப்பெயர் பேதுரு இந்த வசனத்தையே பயன்படுத்தினார். அவரது தர்க்கம் மிகவும் வலுவானதா இருந்தது. சங்கீதத்தை எழுதிய ராஜா தாவீது உண்மையிலே இறந்து விட்டார் என்பதை பேதுரு கூட்டத்தாருக்கு நினைவூட்டினார். அதனால தாவீது தன்னை பற்றியே பேச முடியாது. ஒரு தீர்க்கதரிசியாக அவர் எதிர்கால மெசியாவை பற்றியே பேசினார். கிறிஸ்துவின் ஆன்மா ஹேடிஸ்ல கைவிடப்பட மாட்டாது என்றும், அவர் மீண்டும் உயிர்த்தெழுவதால் அவரது உடல் அழியாது என்றும் அவர் தீர்க்க தரிசனம் செய்தார். நாசரேத்து இயேசுவே அந்த மெசியா என்று பேதுரு முடிவுக்கு வந்தார். இந்த தீர்க்கதரிசி நிறைவேறியது என்பதற்கான சான்றாக அவரது உயிர்த்தெழுதல் இருந்தது. மற்ற சில உரைகள் அங்கு நடந்தத நேரடி மோதலும் ஒரு அதிரடியான வெற்றியும் விவரிக்கின்றன. திருப்பெயர் பவுல் கொலோசியர் மக்களுக்கு எழுதிய கடிதத்துல மிகவும் வலுவான இராணுவ சொற்களை பயன்படுத்துகிறார். கிறிஸ்துவின் வெற்றியை அவர் இப்படி சொல்கிறார், அதிகாரங்களையும் அதிகாரங்களையும் ஆயுதம் இல்லாதவர்களாக ஆக்கி அவர் அவர்களை எல்லோருக்கும் முன்பாக வெட்கப்படுத்தி சிலுவையின் மூலம் அவர்களை வென்றார். அதிகாரங்களும் அதிகாரங்களும் என்பது பிசாசு சக்திகளின் படை சாத்தானின் இராணுவம் என்பதாகும். பவுல் சொல்வது, கிறிஸ்து அவர்களை ஆயுதம் இல்லாதவர்களாக ஆக்கியார். அதாவது எதிரி சிப்பாயின் ஆயுதங்களையும் கவசத்தையும் பறித்து விடுவது போல அவர்களை ஆயுதம் இழக்க செய்தார். அது மட்டுமல்ல, அவர் அவர்களை ஆயுதம் இழக்க செய்ததோடு நிற்கவில்லை, அவர் அவர்களை எல்லோருக்கும் முன்பாக வெட்கப்படுத்தினார். இது ஒரு ரோம படை தலைவரின் வெற்றி பேரணியை நினைவூட்டுகிறது. அதில் வெற்றி பெற்ற தளபதி ரோமாவின் தெருக்கல்ல ஊர்வலமாக சென்று தோற்கடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட எதிரிகளை மக்கள் அனைவருக்கும் காட்டுவார். பவுல் சொல்வது, கிறிஸ்து அதையே செய்தார் என்பதாகும். அவர் தீய ஆவிகளின் சக்திகளை எல்லோருக்கும் முன்பாக அவமானப்படுத்தி அவர்கள் வென்றெடுக்கப்பட்டவர்கள் என்பதை படைப்பில் அனைவருக்கும் காட்டினார். மற்றும் எதிரியை வென்று விசைகளை எடுத்த பிறகு வெற்றி பெற்ற ராஜா கைதிகளை விடுவிக்கிறார். இந்த தருணத்தை பற்றி பவுல் எபேசியருக்கு எழுதிய கடிதத்திலும் விவரிக்கிறார். மற்றொரு சங்கீதத்தை மேற்கோள் காட்டி இயேசுவை பற்றி அவர் உயரத்தில் ஏறிய போது சிறைப்பட்டவர்களை சிறைப்படுத்தினார் என்று சொல்கிறார். பழமையான நூல்கள்ல விவரிக்கப்படும் இயேசுவின் இறங்கும் கதையை கவனிச்சா அது தெளிவா தெரிகிறது. ஆனா பல நூற்றாண்டுகளாக இந்த நிகழ்வின் சரியான அர்த்தத்தை கிறிஸ்தவர்கள் ஆழமா சிந்தித்து வந்துள்ளனர். அனைவரும் இதை ஒரே மாதிரியாகவே விளக்கவில்லை. முக்கியமான வேறுபாடுகள், பழைய தேவாலயங்கள், உதாரணமா கத்தோலிக்க மற்றும் ஆர்த்தோடாக்ஸ் மற்றும் புரட்சி மூலம் உருவான பல தேவாலயங்கள் ஆகியவற்றின் பார்வையில காணப்படுகின்றன. கத்தோலிக்க மற்றும் ஆர்த்தோடாக்ஸ் தேவாலயங்களுக்கு அந்த இரக்கம் ஒரு நேரடி மற்றும் வெற்றிகரமான நிகழ்வாக இருந்தது. கிறிஸ்து தமது ஆன்மாவிலும் தெய்வீகத்துடன் ஒன்றிணைந்தும் நரகத்திற்கோ அல்லது ஹேடிஸிற்கோ இறங்கினார். ஆனால் துன்பப்படுவதற்காக அல்ல. அவரது துன்பம் ஏற்கனவே சிலுவையில் ஊன்றிவிட்டது. அவர் ஒரு வெற்றியாளராக இருளில் ஒளியாக இறங்கினார். ஆனா பல புரட்சி சார்ந்த தேவாலய அறிஞர்கள் இதை வேறுபட்ட மூலையில பார்த்தனர். அவர்களுக்கு அந்த நம்பிக்கை உரையில் உள்ள நரகத்திற்குள் இறங்கினார் என்ற சொற்றொடர் மரணத்திற்கு பிறகு ஒரு இடத்திற்கு சென்றதை அவசியமாக விவரிப்பதில்லை. அவர்கள் இதை ஒரு சக்தி வாய்ந்த உவமையாக இயேசு சிலுவையில் அனுபவித்த மிகப்பெரிய ஆன்மீக வேதனையை விவரிக்கும் ஒரு வழியாக பார்க்கிறார்கள். இந்த கோணத்துல இயேசுவுக்கான உண்மையான நரகம் என்பது மனித குலத்தின் பாவத்தின் முழு பாரத்தையும் அனுபவிப்பதும் கடவுள் தந்தையால் விட்டுவிடப்படுவதும் தான். இது எந்த உடல் வேதனையை விட அதிகமான ஆன்மாவின் வேதனை. அதனால இந்த பார்வையில வெற்றி முழுமையாக சிலுவையில நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆழமான நம்பிக்கை புத்தகங்களையும் விவாதங்களிலும் மட்டும் நிலைத்திருக்கவில்லை. இது கிறிஸ்தவ ஆண்டின் மிக முக்கியமான கொண்டாட்டமான ஈஸ்டர் விழாவின் இதயமாக மாறியது. அதாவது உயிர்த்தெழுதலை கொண்டாடும் இரவு. சிலுவை ஏறுதல் அல்லது நல்ல வெள்ளிக்கிழமை மற்றும் உயிர்த்தெழுதல் அதாவது ஈஸ்டர் ஞாயிறு ஆகிய இரண்டிற்கும் இடைப்பட்ட நாளை புனித சனிக்கிழமை என்று அழைக்கப்படுகிறது. இது திருச்சபை வழிபாட்டு முறையில ஆழமான அமைதி, நிசப்தம் மற்றும் காத்திருப்பின் நாள். இந்நாளில் கிறிஸ்துவின் உடல் கல்லறையில் ஓய்வெடுத்திருப்பதை திருச்சபை தியானிக்கிறது. அதே சமயம் மரணத்தின் உலகில் அவர் மேற்கொள்ளும் மர்மமான செயலில் கவனம் செலுத்துகிறது. இது அரசன் எதிரியின் கோட்டையிலிருந்து விடுதலைக்கான தனது பணியை நிறைவேற்றும் நாள். இந்த தியானம் குறிப்பாக கிழக்கு கிறிஸ்தவ திருச்சபை மரபில் மிக தெளிவாகவும் கவிதை பூர்வமாகவும் வெளிப்படுகிறது. நல்ல வெள்ளிக்கிழமை மற்றும் புனித சனிக்கிழமை வழிபாடுகள்ல மிகவும் பழமையான பாடல்கள் பாடப்படுகின்றன. இந்த பாடல்கள் அந்த காட்சியை நாடகமயமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் விவரிக்கின்றன. பல நேரங்களில் அவை உரையாடல் வடிவில் வழங்கப்படுகின்றன. அந்த பாடல்களில் மரணத்தின் காவலராக உருவகப்படுத்தப்பட்ட ஹேடிஸ் தன் இருண்ட உலகில் ஒருபோதும் புகாத ஒளி புகுந்ததை பார்த்து பயத்தில கத்துகிறான். தாம் விழுங்கிவிட்டதாக நினைத்தவரே உண்மையில் உயரின் படைப்பாளி, தனது இராஜ்யத்தை அழிக்க வந்திருக்கிறார் என்பதால் ஹேடிஸ் வருந்துகிறான். இது நரகத்தை வென்ற கதை விசுவாசிகள் கவிதை பூர்வமா பாடும் பாடல். ஆகவே தியாலஜிக்கல் விளக்கங்கள் வேறுபட்டாலும் மையமான நம்பிக்கை நிலைத்திருக்கிறது. பண்டைய நம்பிக்கை உரைகளில் இருந்தும் இன்றும் பாடப்படும் கீர்த்தனைகளில் இருந்தும் கிறிஸ்தவ விசுவாசம் இயேசுவின் மரணம் ஒரு சோர்வான முடிவாக இல்லை என்று உறுதிப்படுத்துகிறது. இது வெற்றிகரமான ஒரு பணி ஆழங்களில் தொடங்கியது. அதன் வெற்றியை நாம் ஒவ்வொரு ஆண்டும் உயிர்த்தெழுதலின் ஒளியில கொண்டாடுகிறோம். முழு கதையும் தேவதூதர்கள், விசைகள், இராஜ்யங்கள் இவை எல்லாம் கடந்த காலத்தின் சிக்கலான தியாலஜி மட்டும் அல்ல. இவை நம் இன்றைய வாழ்வுக்கு நேரடி மற்றும் ஆழமான தாக்கங்களை கொண்டுள்ளன. இது உயர்த்தெழுதல் குறித்து நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது. ஈஸ்டர் கால காலி கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டது இயேசுவின் வெற்றியின் தொடக்கம் அல்ல. இது பொதுவாக வெளிப்பட்ட நிகழ்வு, ஆன்மீக உலகின் ஆழங்களில் ஏற்கனவே வென்ற போரின் தெளிவான விளைவு. நாம் கடவுளை காணாத போது அவர் செயல்படுவது போல இயேசுவா அதே செய்தார். இந்த வெற்றி நம் மரணத்துடன் உள்ள உறவை முற்றிலும் மாற்றுகிறது. இந்த பணி காரணமாக விசுவாசிகள் இனி மரணத்தை இருண்ட முடிவாகவோ அல்லது அறியாத ஒன்றில் குதிப்பதாகவோ பயப்பட வேண்டியதில்லை. ஏசு விசைகளை பிடித்திருக்கிறார் என்றால் மரணத்தின் கதவை இனி எதிரி கட்டுப்படுத்தவில்லை என்பதை குறிக்கிறது. இது நம்முடைய இரட்சகரால் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆகவே மரணம் இனி கடக்க முடியாத சுவரா இல்ல, இது ஒரு நுழைவாயிலாக இந்த வாழ்க்கையிலிருந்து அடுத்த வாழ்க்கைக்கு செல்லும் எளிய வழியாக கிறிஸ்துவின் உடனடி முன்னிலையில் நம்மை அழைத்து செல்லும் பாதையா மாறிவிட்டது. இந்த வெற்றியும் விடுதலையும் கொண்ட செயலே நாம் கடவுளை நேரடியாக அணுக முடியும் காரணமாகும். அடுகளத்தின் கதவுகள் உடைக்கப்பட்டன, நம்மை பிரித்திருந்த தடைகள் அகற்றப்பட்டன. இந்த 3 நாட்களை பற்றி புரிந்து கொண்ட பிறகு பலர் தங்கள் வாழ்க்கை பார்வை எப்படி மாற்றப்பட்டது என்று பகிர்ந்துள்ளனர். அவர்கள் இறப்பையும் இறுதி கிரியைகளையும் ஒரு துயரான இறுதி விடை என்று பார்க்குவதை நிறுத்திவிட்டார்கள். அவர்கள் அதை ஒரு பின்ன சந்திப்போ என்ற பார்வையில பார்க்க ஆரம்பிச்சாங்க. பரலோகம், அதாவது கடவுளின் முன்னிலை இருக்கும் இடம், இப்போது விசுவாசத்தில் இருந்த நீதிமான்கள் அனைவராலும் நிரம்பி திறந்திருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அது திறந்திருக்கிறது ஏனெனில் கிறிஸ்து முதலில் இறங்கி அந்த வழியை தயார் செய்தார். இறுதியில நரகத்துக்குள் இறங்கிய கதை கடவுளின் அற்புதமான அன்பின் ஆழத்தை நமக்கு காட்டுகிறது. அது நமக்காக சிலுவையில உயிர் துறக்க மட்டுமல்லாம இருளின் ஆழமான இடங்களுக்கே இறங்கும் அன்பை வெளிப்படுத்துகிறது. இந்த பகுதிகள் உங்கள் கவனத்தை ஈர்த்திருந்தா தயாராகுங்கள். நீங்க இப்போ பார்த்தது சாத்தானும் மரணமும் பற்றிய கதையின் ஆரம்பமே. சாத்தா மரணத்தின் மீது தனது பிடியை இழந்து விட்டாலும் இன்னும் பூமியில் சுற்றி கொண்டிருக்கிறான். கிறிஸ்து திரும்பி வருவர அவன் அப்படியே தொடர்வான். கடவுள் அவனை இவ்வளவு காலம் ஏன் இருக்க அனுமதிக்கிற? அடுத்த வீடியோவில் நீங்கள் அதை தெரிந்து கொள்வீங்க. உங்கள் திரையில் இருக்கும் தம்ப்நெயில தட்டுங்க, அந்த மறைக்கப்பட்ட செய்தியும் மற்ற அற்புத ரகசியங்களும் வெளிப்படும்.
4: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தமிழ் டிவி.
6: பூமி இன்னும் இளம் நிலையில் இருந்தது, ஆனாலும் மரணம் ஏற்கனவே மனிதர்களிடையே அமைதியான தீர்ப்பாக நடமாட்டிக் கொண்டிருந்தது. அதெல்லாம் மொத குற்றமற்ற இரத்தம் பூமியை தொடுவதிலிருந்து துவங்கியது. அதற்கு பிறகு தலைமுறைகள் பிறந்து காற்றுத தூசி போல் மறந்தன. மனிதர்கள் கட்டிக்கொள்ள கற்றுக்கொண்ட அளவுக்கு அதிகமா அழிக்கவும் கற்றுக்கொண்டார்கள். வெளிப்புறத்துல அது வளர்ந்த போதெல்லாம் உள்ளுக்குள் அது அழகியது. ஆனா இந்த சூழ்நிலையில தான் கடவுள் ஒரு புறக்கணிக்க முடியாத அடையாளத்தை எழுப்பினார். மதுசலா அனைத்து ஒரு கால துவங்கியது. அப்போது எல்லாம் மாறிவிட்டது. இனோக்கின் மகம் பிறந்தான். மொத அழுக குடிலின் அமைதிய உடைச்சது. குழந்தை மென்மையானவனாக இருந்தாலும் இரவு போன்ற கருமையான ஆழமான கண்களை திறந்தது. இனோக்கு சாதாரணமான பயமல்லாத ஒரு பயத்தை உணர்ந்தார். இனோக்கின் மனைவி இன்னும் மூச்சை தேடிக்கொண்டிருந்த போதும் குழந்தைய மார்பில் அணைத்துக் கொண்டு மௌனமாக கேட்டார், பேர் என்னவாயிருக்குவா? இனோக்கு ஒரு நிமிஷம் நின்றார். பிளரும் நெருப்பை தாண்டி ஏதோ ஒன்றை கேட்கிறார் போல. உன் பெயர் மதுசரா ஆகும். அடுத்த நாள் மங்களான பனிக்குள் சிவப்பாக சூரியன் உதயமானது. கிராம துருத்திகள் இழுக்கப்படும் கற்கள் என்ற சத்தத்துடன் விழித்தது. வேலைகள் குறித்து வாதாடும் குரல்கள். இனோக்கு குழந்தைய தன்னுடைய கைகளில் பாஞ்சிவிட்டு நடந்தார். தொலைவில் ஆண்கள் கோபமாக வாதாடுவதை பார்த்தார். ஒரு தற்காலிக கத்தியின் ஒளி வெளிச்சத்தை வெட்டியது. வன்முறை இன்னும் சிறியதா இருந்தது, ஆனா அது கொடியா வளர்ந்து கொண்டிருந்தது. இரவில் இனோக்கு கனவு கண்டார். எல்லை இல்லாத நீர் எழுந்து அனைத்தையும் மூடியது. வீடுகள் மறைந்தன, குரல்கள் விழுங்கப்பட்டன, முழு உலகமும் மீண்டும் குழப்பத்திற்கு திரும்பியது போல இருந்தது. இனோக்கு மூச்சத்தை நிறைய வீத்தார். வானம் மிக தெளிவா இருந்தது. அவர் வெளியே சென்றார். மென்மையான காற்றில் மரங்கள் முறுக்கும் சத்தத்தை கேட்டார். மனிதர்களால் அல்ல, கடவுளால் கேட்கப்பட வேண்டும் என்பது போல் பேசினார். நீ இன்னும் அருகில் இருந்தா என் அடிகள் செல்லும் பாலைய வரி நடத்தும். மின்னல் இல்ல, இடியோ இல்ல, ஆனா திடீர்னு ஒரு நிலையான அமைதி, கண்களுக்கு தெரியாத ஒரு கை இதயத்தின் மீது வைத்தது போல இருந்தது. இனோக்கு திரும்பினார். இனி அவரது வாழ்க்கை பழையபடி தொடராது என்பதை அறிந்திருந்தார். அந்த இரவுக்கு பிறகு வெளிப்படையில அவர் அதே போல இருந்தார். கையில் மண், விடியற் காலையில முன் நெருப்பு. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு புதிய பயணம் தொடங்குச்சு. அவர் விடியற்காலையில வெளியே செல்ல தொடங்கினார் மற்றும் காற்று சுதந்திரமாக வீசும் மலைக்கு ஏறினார். அங்கே எல்லா சத்தங்களில் இருந்தும் தொலைவில் அந்த அமைதி இரவு காட்டிலும் பெரிதாக இருந்தது. இன்னோக்கு காணாதவரிடம் பேசினார். அருகில் யாரோ இருப்பது போல. அங்கு எந்த வெளிப்பாடும் இல்ல, ஆனா ஒரு திசை இருந்துக்க. காலப்போக்கில் எல்லோரும் உணர்ந்தாண்டு அவர் கடவுளுடன் நடந்தார். இதுதான் அவரை வேறுபடுத்தியது. கிராமத்துல பதற்றங்கள் அதிகரிச்சு நிலம் மற்றும் எல்லைகள் குறித்து வாதங்கள் நடந்து கொண்டிருந்த போது இனோக்கு நீதியை நாடினார். அவர் கூச்சலிடவில்லை, ஆனா வழிகாட்டமர். அவர் படைப்பாளிய ஒரு வதந்தியாக அல்ல, ஒரு இருப்பாகவே பேசினார். சிலர் சிரித்தார்கள், சிலர் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள், சிலர் ரகசியமா வந்து சேர்ந்தார்கள், குற்ற உணர்வால் சோர்ந்து எதிர்காலத்தை பயந்து. ஜாரட் அவர் எகிட்டு, இப்படி வாழ்பவர்களை உலகம் விரும்பாது. நான் உண்மையாவே இருக்க விரும்புகிறேன், ஆனா காலம் ஒரு பரந்த நதி போல் நிறுத்த முடியாதபடி நகர்ந்தது. மெதுசலா வளர்ந்து ஒரு ஆணாகி, பின்னர் மூதாட்டாராகி, இறுதியில் கிராமத்தினர் பெயரிட முடியாத ஒன்றாக மாறினார். அதே வான்கீழ் மக்கள் பிறந்து இறந்தார்கள். அவர் ஒரு அரசனாகவோ போராளியாகவோ இல்லாம ஒரு சாட்சியாகவே இருந்தார். காலம் அவரை சுற்றி நகர்ந்தது. வீடுகளும் சாலைகளும் வளர்ந்தன, ஆசைகளும் வளர்ந்தன. வன்முறை ஒரு விதிவிலக்கா இல்லாம ஒரு முறையா மாறியது. அநியாயம் ஒரு பழக்கமாகிவிட்டது. வலிமைசாலிகள் தங்களுக்கு வேண்டியதை எடுத்துக் கொடுத்தாங்க. வஞ்சகர்கள் தங்கள் ஏமாற்றத்தை புத்திசாலித்தனம்னு அழைத்தனர். பலவீனர்கள் மறைந்து வழக்கத்துக் கொண்டார்கள். ஆசை தேர்வுகளை வழிநடத்த தொடங்கியது. காலியான சொற்கள் மீண்டும் மீண்டும் கூறப்பட்டன. நான் என்ன வேணுமோ அதை எடுத்துக் கொள்கிறேன். நான் அதற்கு தகுதியால, நான் முடியும். ஏனோக்கு எல்லாவற்றையும் பார்த்தார். தொலைவில் வெள்ளம் உருவாகும் போல் இருட்டில் பழகிய கண்களுக்கு ஒளி எவ்வாறு தொந்தரவளிக்குமோ அவ்வாறே அவரது உறுதி தொந்தரவளித்தது. ஒரு கால ஏனோக்கு தனது மகனை மலையேற அழைத்த. அங்கே வரிசையாயிருந்த கற்கள் காற்றால் குலைந்த காலத்தை குறித்தன. இதை நான் நினைவில் வைத்திருக்க வேண்டும். தேவன் நமக்கு தரும் ஒவ்வொரு கணமும் மதிப்பு மிக்கது. நேர முடிவடையலாம். மெதுசேலா கீழே பார்த்தா 10க்கும் மேற்பட்ட தீயிலிருந்து புகை எழுவது தெரிஞ்சது. அவர் சிரிப்பும் வாதங்களும் கேட்டார். நூற்றாண்டுகளின் பாரம் தன்னுள் குடியிருப்பதை உணர்ந்தார். அப்பா, தேவ எவ்வளவு காலம் பொறுமை காட்டுனா? தேவைப்படும் வர, ஆனா என்றைக்கும் அல்ல. அந்த இரவு மெதுசேலா தொலைவில் ஒரு வாதம் முடிந்து திடீரென அமைதியாகிவிட்டதை கேட்டார். அவர் தந்தையின் கனவு எல்லையில்லா நீர்கள் என்பதையும், முதன்முறையாக தன் நீண்ட ஆயுள் ஒரு வெகுமதி அல்ல, ஒரு எச்சரிக்கை என்பதை புரிஞ்சுகிட்டார். விடியற்காலை முன் அவர் புறப்பட்டார். இருளை எதிர்கொண்டார் மற்றும் மேலிருந்து கேட்கப்படுவோம் என்ற நம்பிக்கையில் மௌனமா கிசுகிசுத்தார். இன்னும் நேரம் இருந்தா அதை பயன்படுத்துங்க. அதனால அவர் கல்லில் இன்னொரு குறியை இட்டார். வானத்தின் கடிகாரம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை பதிவு செய்தார். காற்று திசை மாற்றம் பெற்றது, அதனுடன் உலகத்தின் ஒளி மாறியது. கிராமம் இனி வெறும் குடிசைகளின் தொகுப்பா இல்ல, அது பல உயிர்கள், விருப்பங்கள் மற்றும் சண்டைகளின் குழப்பமாக இருந்தது. ஒரு காலத்துல அமைதி இருந்த இடத்துல இப்ப சத்தம் இருந்தது. பனியல் கத்தல்கள், மிக அதிகமான சிரிப்புகள், குற்ற உணர்வை மூட முயற்சிக்கும் இசை. மெதுசலா வீடுகளுக்கு நடுவே நடந்தார். இது இனி அவருக்கு சொந்தமான நினைவாக இல்லாமல் போனதை போல. அவர் இன்னும் வலுவாக இருந்தாலும் அவரது தோள்களில் இருந்தது வயதின் பாரம் அல்ல, சாட்சியின் பாரம். மலைமேல் இருந்த கற்கள் அங்கேயே இருந்தன. அவர் அப்பப்போ திரும்பி வந்து மற்றவற்றையும் ஒழுங்குபடுத்துவார். தன் கைகளால் கடவுளின் பொறுமையை குறிக்க முடியும் என்பது போல் ஒவ்வொரு குறியீடும் ஒரு எச்சரிக்கையான அந்த திரும்பும் நேரங்களில் ஒன்றில் தான் அவர் அறிந்தார் அவரது மனைவி கர்ப்பமாக இருந்தார். இந்த செய்தி மகிழ்ச்சியை தர வேண்டியது, அது தரவும் செய்தது. ஆனா அது ஒரு பயத்தையும் கொண்டு வந்தது. ஒவ்வொரு பிறப்பும் ஒரு புதிய நூல், உலகத்தை ஒரு பயங்கரமான எதிர்காலத்துடன் கட்டி வைக்கும் நினைவூட்டலாக இருந்தது. மெதுசேலா அவளது வயிற்றை மெதுவா தழுவுனா ஒரு குழந்தைய மட்டுமல்ல இன்னும் அதிகமானதை பாதுகாக்கும் போல். ஒரு வாய்ப்பை பாதுகாக்கும். குழந்தை பிறந்த போது அவ அழுக வீடெங்கு ஒலித்தது. ஒரு கணம் எல்லாவற்றையும் மூடிவிட்டது. மெதுசேலா அவனை தன் கைகள்ல எடுக்க அவன் தோல் இன்னும் ரத்தமும் பாலும் மணந்தது. சிறிய விரல்கள் காற்றுல மூடிக்கொண்டன, ஏதாவது பிடிக்க முயற்சித்தன. அந்த தந்தை புதிதாக திறந்த கண்கள்ல பார்த்து ஒரு விசித்திரமான உணர்வு அவர் ஆட்கொண்டது. அது வெறும் பாசம் மட்டும் இல்ல, அந்த சிறுவன் யாரும் பார்க்க கூடாத விஷயங்களை பார்க்க போறான் என்ற உறுதி அது. லாமக் செழிப்பான காலத்துல வளர்ந்தோம். அங்க அதிகமான உணவு, அதிகமான இசைக்கருவிகள், அதிகமான விருந்துகள், அதிகமான வாக்குறுதிகள் இருந்தன. அதே நேரத்துல அதிகமான சுரண்டல், அதிகமான பொறாம, அதிகமான கொடூரமும் இருந்தது. மெதுசேலா இளைஞர்கள் வெற்றி பெறுவதில் பெருமை கொள்வதை பார்த்தார். வெற்றி என்பது ஒரு புனித உரிமை என்று நினைப்பது போல். நான் ஆண்கள் மக்களின் மதிப்பை நிர்ணயிப்பதை பார்த்தேன், அது ஒரு விலங்கின் விலையை நிர்ணயிப்பது போல். அழுது கொண்டு சத்தமாக அழைப்பது ஏற்கனவே ஆபத்தானது என்பதால் பெண்கள் அமைதியாக அழுததை நான் பார்த்தேன். தம் மகனுக்கு ஏனோக்கு கற்றது போல் நேராக நடக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க முயன்றார். ஆனா கற்றது கடினமான நிலத்தில் விதவிதைப்பது போல இருந்தது. சில நேரங்கள்ல அவை முளைத்தன, சில நேரங்கள்ல முளைக்கவில்லை. ஒரு பிற்பகல்ல லாமைக்கு இன்னும் இள வயதுல இருந்த போது முகத்தில் அடையாளங்களும் உடையில அழுக்கும் கொண்டு வீட்டிற்கு வந்தான். மெதுசேலா அவனை நெருப்பின் ஒளிக்கு பக்கத்துல இழுத்தாள். என்ன நடந்தது? லாமக் தயங்கினார். ஒவ்வொரு வார்த்தையையும் தேர்ந்தெடுப்பது போல. ஒரு மனிதன் தன் சொந்தமானதல்லாததை எடுத்துக்கொள்ள விரும்பினான். நான் அவரை தடுத்து மெதுசேலா தனது மகனின் கைகள் நடுங்குவதை பார்த்தார். பயங்காரணமாக அல்ல, அடக்கி வச்ச கோபத்தால். அவர் ஆழமா மூச்சு விட்டார். கோபம் எளிது, நியாயம் கடினோ. யாரும் நியாயம் விரும்பாத போது கடவுள் என்ன செய்கிறார்? லாம கேட்டார். அவரது குரல் உடைந்து மெதுசேலா அமைதியால இருங்கார். உள்ள அதே பழமையான காட்சி கிளம்பியது. தண்ணீர் உயர்ந்தது, குரல்கள் விழுங்கப்பட்டன. கடவுள் சிறிது நேரம் காத்திருக்கிறார். லாமே தலைய குளிங்க. அந்த செயல்ல ஒரு போராட்டம் இருந்தது. அது கெட்ட மனிதர்களுக்கு எதிராக மட்டுமல்ல, நல்லவனாக இருப்பதை விட்டுவிடும் ஆசைக்கு எதிராகவும் இருந்தது. ஆண்டுகள் கடந்தவர் யார் எது இறந்தார், பலர் இறந்தார்கள், மற்றவர்கள் பிறந்தார்கள். மெதுசேலா தொடர்ந்தார். சிலர் அவரை ஒரு புராணமாவே பார்த்தார்கள், மற்றவர்கள் அவரை ஒரு அபசகுணம் போல தவிர்த்தார்கள். குழந்தைகள் அவரை திரித்து கிசுகிசுத்தார்கள். மூதாட்டிகள் மூதாதையர்கள் அவரை மரியாதையுடன் பார்த்தார்கள். அவருடைய இருப்பே ஒரு உயிருள்ள கேள்வி போல இருந்தது. ஏன் கடவுள் இதை இன்னும் அனுமதிக்கிறா? ஏனோக்கு மாறாக பூமிக்கு குறைவாகவே சேர்ந்தவர் போல தோன்றினார். அவர் நடக்கும்போது மெல்ல நடக்கிறவர் போலவும், பூமி அவர் மீது அதிகாரம் எழுந்துவிட்டது போலவும் இருந்தது. சில சமயம் அவர் நாட்கள் முழுவதும் மறைந்து விடுவார். திரும்புகையில் கண்கள் கசிந்து உலகிற்கு அப்பாற்பட்ட ஒளியுடன் வருவார். அவர் பேசும்போது எளிமையாகவே பேசினார், ஆனால் அதில் ஒரு விதி உணர்வு இருந்தது. உங்கள் கண்கள் ஆசைப்படுவதை நம்பாதீங்க, கடவுள் சொல்வதையே நம்புங்க. சிலர் மட்டும் கேட்டார்கள், பலர் சிரித்தார்கள், சிலர் கோபப்பட்டார்கள். மெதுசேலா உணர்ந்தார், வானமும் மனிதர்களும் இடையே உள்ள தூரம் கடவுளின் குறைபாடல்ல, அது மனிதர்களின் மறுப்பர. காலங்கள் விரைவாக கடந்தன. மக்கள் இனி எதிர்காலத்தை பயத்தோடு பேசவில்லை, அவர்கள் ஆவலோட பேசினார்கள். கிராம வளர்ந்தது. பாதைகள் மக்கள் கூட்டத்தால நிரம்பின. இரவு கொண்டாடல்களால ஆட்சி செய்யப்பட்டது. அவை சண்டைகளிலும் உடைந்த வாக்குறுதிகளிலும் முடிந்தன. மேதுசலா எல்லாவற்றையும் பார்த்தார். ஆரம்பத்தையும் முடிவும் நெருங்குவதை உணரும் ஒருவரின் சோர்வான பொறுமையுடன். ஆனா ஏனோக் மட்டும் வேறுபட்டவராகவே இருந்தார். உலக சத்தமாகிக் கொண்டிருக்க அவர் மேலும் அமைதியாகி வந்தார். யாரும் கேட்காத பாத சப்தங்கள் அவர் கேட்பது போல சில நேரங்களில் அவர் நின்று கொண்டிருந்தார். ஒரு கால சூரியன் முழுமையாக உதிக்கும் முன் ஏனோக் மேதுசலாவை அழைத்தார். அது பெரிதாக கூப்பிடுதல் இல்ல, கதவை கவனமா பார்த்து அந்த உரையாடல் நடக்க வேண்டியது உறுதி என்ற உணர்வே இருந்தது. என்னுடன் வா. அவர்கள் கல்மலைக்கு சென்றார்கள். காற்று குளிராக இருந்தது, வானம் சாம்பலாக இருந்தது. மேதுசலாவுக்கு தந்தை இலகுவாக இருப்பது போல் பூமி அவரை பிடித்திருக்கும் வலிமை குறைந்தது போல தோன்றியது. ஏனோக் தனது மகனின் தோள்ல கைவேட்டார். எனக்கு அதிக நேரம் மீத அல்ல, யாரும் விரும்பாத போதும் நீ நடக்க தொடரு. உன் பிள்ளைக்கு ஒரு நிலத்துக்காக தங்கள் ஆன்மாவை விற்கக்கூடாது என்று கற்றுக்கொடு. மற்றவர்களுக்கெல்லாம் நேரம் கொடுக்கப்படுவதுதான், எடுத்துக்கொள்ளப்படுவது இல்லைன்னு நினைவூட்டு. அவர்கள் திருந்தி வந்த போத கிராமம் ஏற்கனவே விழுத்திருந்தது. மக்கள் கூட எடுத்துக்கொண்டு போய்கொண்டிருந்தார்கள். விலைகளை பற்றி பேசிக்கொண்டும் சிரித்தும் இருந்தார்கள். அந்த காலை எவ்வளவு பாரமாக இருந்தது என்று யாரும் கவனிக்கவில்லை. வானம் இன்னும் அருகில் இருந்ததுன்னு யாரும் கவனிக்கவில்லை. அடுத்த நாட்கள்ல ஏனோக் தனியாக நடக்க ஆரம்பிச்சார். அவர் அதிகாலையில கிளம்பி இரவு தாமதமா திரும்புவார். சில சமயம் திரும்பவே மாட்டார். மெதுசலா அவரை பார்த்துக் கொண்டிருந்தார். நிறுத்த முடியாம அது காற்ற பிடிக்க முயற்சிப்பது போல அவனு. அந்த மதியம் வந்தது. ஏனோக் சென்றார், திரும்பவில்லை. சூரியன் மறைந்தது. நிழல்கள் நீழ்ந்தன. குளிர் இடைவெளிகளில் ஊடுருவியது. ஏனோக்கின் மனைவியா அவரை பற்றி ஒருமுறை கேட்டார். பிறகு இரண்டாவது முறையும் கேட்டார். மெதுசலா அமைதியாக நடித்து பதிலளித்தார். அவர்கள் ஏற்கனவே வருகிறார்கள். ஆனா உள்ளுக்குள் அந்த அமைதியின்மை அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. இரவு வந்ததும் மெதுசலா ஒரு விளக்கை எடுத்துக்கிண்டு மலைக்கே ஏறினார். பிறகு அவர் பள்ளத்தாக்கில் இறங்கி உலகம் அவரை கேலி செய்யுமோ என்று பயந்து தந்தைய மௌனமா அழைத்தார். மற்ற சிலர் ஆர்வத்தால் முதல்ல, பின்னர் அசௌகரியத்தால் சேர்ந்தனர். சிலர் சிரித்தார்கள். நேர்மையானவர்கள் இறுதியில் தங்கள் பாதையை இழந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். மற்றவர்கள் அமைதியாயிருந்தார்கள். ஏனெனில் அந்த இல்லாதிருப்பு மரணமாக தோன்றவில்லை. மெதுசலா விடியற்காலை வரை தேடினார். அவர் பாதைகள், கற்கள், புதர்களை ஆராய்ந்தார். ஒரு உடலையோ இரத்தத்தையோ சண்டையின் எந்த சுவடையும் அவர் காணவில்லை. வழி முடிவடையும் இடத்துல முடிந்துவிட்ட பாதச்சுவடுகள் மட்டுமே இருந்தன. அது ஒரு காணாத கதவு வழியாக பாதை துண்டிக்கப்பட்டது போல. விடியற்காலை சோறுடன் அவர் திரும்ப மக்கள் ஒரு எளிய விளக்கத்தை விரும்பினர். மனிதர் வாயில் பொருந்தும் ஒரு கதை வேண்டும் என்று. மெதுசலா உண்மையே சொல்ல முடிங்குது. அது ஒரு சில யாரோ ஒருவர் பதிலளித்தார். அப்போ அவர் இறந்து விட்டாரா? இல்ல, அவர் இறந்திருந்தா நான் அவரை கண்டுபிடிச்சிருப்பேன். அவசூசு பரணியரு. சிலர் அதை பைத்தியமாக கூறினார்கள். மற்றவர்கள் அதை ஒரு கதையாக கூறினார்கள். ஆனா ஆழத்துல எல்லோருக்கும் ஒரு பழமையான பயம் தோன்றியது. கடவுள் மிக அருகில் வந்து விட்டார் என்று புறக்கணிக்க முடியாத அளவுக்கு. மதியத்துக்கு முன் லாமேக் அவரிடம் வந்தார். முகத்தில் பதட்டம். எல்லோரும் ஏற்கனவே சந்தேகித்தது வெளிப்படையா சொல்ல பயப்படுவது போல. சுற்றிலும் சில ஆண்கள் தீயதை தடுக்க சின்னம் காட்டினார்கள். மற்றவர்கள் முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. இந்த செய்தி வெறும் இழப்பா மட்டும் இல்ல, அது ஒரு எச்சரிக்கை. கடவுள் ஒருவரை தன்னிட எடுத்துக்கொள்ள முடிஞ்சா உலகத்தையே தீர்ப்புக்காக எடுத்துக்கொள்ளவும் முடியும். அந்த இரவு மெதுசாலா மலை மேல் கற்பல் முன் தனியாக நின்றார். காற்று அவற்றை ஊடறுத்து ஒரு விடைவிரல் கிசுகிசுப்பா ஒழித்தது. அவர் முழங்கால் விழுந்து நிலத்தை தொட அது நடுங்கியது என்பதை உணர்ந்தார். அது குளிரால் அல்ல, மரியாதையாய். எனக்கு காணப்படவில்லை என்றால் உயிர் மரணம் இன்றி முடிவடையலாம். அது சாத்தியம் என்றால் தீர்ப்பு உண்மை என்பதும் சாத்தியமே. மெதுசலா மெதுவா எழுந்து வானத்தை நோக்கினார். நீங்க எங்கிடமிருந்து என்ன விரும்புகிறீர்களே? வார்த்தைகள்ல பதில் இல்ல, ஆனா ஒரு உறுதி இருந்தது. நேரம் வேகமா நகர்ந்து கொண்டிருந்தது. மற்றொரு இடத்துல எதிர்காலம் ஏற்கனவே ஒரு சிறுவனின் பெயரை தயாரித்துக் கொண்டிருந்தது. அவன் ஓய்வுக்கான வாக்குறுதியாய் பிறக்கவிருந்தான். எனோக்காலால ஏற்பட்ட வெற்றிடம் மூடப்படாகி அது கிராமத்தின் மீது யாரும் கடக்க துணியாத திறந்த கதவாக மிதந்து கொண்டிருந்தது. சிலர் எதுவும் நடக்கவில்லை என்று நடித்து மீண்டும் விருந்துகளுக்கும் ஒப்பந்தங்களுக்கும் நில தகராறுகளுக்கும் திரும்பினார். மற்றவர்கள் மௌனமா பேச தொடங்கினர். ஏனெனில் நீதிமானின் இல்லாமை வானம் இன்னும் கவனிச்சுக் கொண்டிருக்கிறது என்பதை நினைவூட்டியது. மெதுசலா வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் இப்போது அவர் ஒரு புண்ணுடன் வாழ்ந்தார். அது வெறும் ஏக்கம் அல்ல, அது எப்போதும் உள்ள ஒரு முன்னறிவிப்பு போல இருந்தது. தேவ ஒரு மனிதனை எந்த தடயமும் இல்லாம அழைச்ச செல்ல முடிஞ்சா தேவ ஒரு முழு காலத்தையும் முடிவு கொண்டு வரவும் முடியும். அந்த காலம் ஒவ்வொரு தலைமுறையிலையும் சிதைஞ்சு கொண்டிருந்தது. லாமக்கு அதிகப்படியான உலகில பெரியவராக ஆனார். அவர் மனிதர்கள் வன்முறைய ஒரு உரிமையாகவும் பேராசைய ஒரு வெற்றியாகவும் அழைக்கும் காட்சியை பார்த்தார். அவர் பொய் மூலம் உடன்படிக்கைகள் செய்யப்பட்டதும், பெருமையால் குடும்பங்கள் உடைந்ததும், குற்றமற்றவர்கள் பலவீனமாக கருதப்பட்டதும் பார்த்தார். இருப்பினும் லாமைக்கின் உள்ளத்துல ஒரு போராட்டம் இருந்தது. சுற்றிலும் அனைத்தும் சிதைந்து கொண்டிருக்க அவன் முழுமையாவே இருக்க விரும்பினார். மெதுசேலா அவரை கவனித்தார். சில நேரங்கள்ல தன் மகனில் ஒரு சிறிய ஆனா உண்மையான எதிர்ப்பு ஒளியை கண்டார். அதனால லாமாக் தீமைய ஒரு சுழற்சி போல மீண்டும் மீண்டும் நிகழ்வதை பார்த்து பல ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு அவரது மனைவி கர்ப்பமாகினார். இந்த செய்தி வீட்டுல தீ போல பரவியது. நீண்ட நாட்களுக்கு பிறகு முதன்முறையா மெதுசேலா நம்பிக்கையை போன்ற ஒரு உணர்வை உணர்ந்தார். அது மடமையான நம்பிக்கை அல்ல, ஆனா பாலைவனத்துல தண்ணீர் கிடைத்தது போல ஒரு அவசரமான நம்பிக்கை. இறப்பு கொண்ட இரவுல வானம் கனமா இருந்தது மற்றும் காற்று சூடாக தூசிய கொண்டு வந்தது. லாமைக்கின் மனைவி கத்தினார். ஒவ்வொரு அலறலும் உலகையே சவால் செய்யும் போல இருந்தது. குழந்தையின் அழுகை இறுதியாக அறையை நிரப்பிய போது அந்த ஒளி ஒரு பிளவு போலவோ முடிவின் நடுவில் ஒரு தொடக்கம் போலவோ இருந்தது. லாமேக் தம் மகனை நடுங்கும் கைகளால பிடிச்சார். அந்த சிறுவன் சிறியவனா இருந்தாலும் அவனில் அமைதியான ஒரு வலிமை இருந்தது. அவனது கண்கள் திறந்தன, விளக்கின் தீய பிரதிபலித்தன. ஒரு கணம் லாமேக் அசையாம நின்றார். அவர் இழந்த அனைத்தையும் நினைவு கூறும் போல், மற்றும் இன்னும் இழக்கக்கூடிய அனைத்தையும். மெதுசலா அருகில் வந்தா அவர் ஏற்கனவே பல பிறப்புகளை பார்த்திருந்தார். ஆனா இது வேறுபட்டலாக தோன்றியது. பார்க்கக்கூடிய ஒரு அதிசயத்தால் அல்ல, சூழ்நிலையால். உலகம் மிகவும் நோயுற்றிருந்ததால் பிறப்பு வெறும் வழக்கமான ஒன்றா இருக்க முடியல. லாமே காழமாக மூச்சை இழுத்து நம்பிக்கையின்மைக்கு எதிராக ஒரு போர் அறிவிப்பு போல் பேசினார். அவனுக்கு நோவா என்று பெயர் வைக்கப்படும். வீடு அமைதியாகிவிட்டது. அந்த பெயர் மிக குறுகியதாக இருந்தாலும் அதில் மிகுந்த பாரம் இருந்தது. லாமேக் தன் மகனை மார்பில் அணைத்துக் கொண்டு இருண்ட மேல் மாடத்தை நோக்கி ஆன்ஷின் நம்பிக்கையிலிருந்து வந்த வார்த்தைகளை பேசினார். நிலம்தானே நிவாரணம் வேண்டி அழைக்கும் போல். இந்த பையன் சபிக்கப்பட்ட நிலம் மனித கைகளுக்கு கொடுத்த கடின உழைப்பும் வலியிலிருந்தும் நிம்மதியை கொண்டு வருவான் என்று. மெதுசலா அதை கேட்டதும் அவனது கண்கள் எரிய தொடங்கின. ஒரு குழந்தை நூற்றாண்டுகளாக உள்ள ஊழலை அழிப்பதாக நம்பியதால் அல்ல, ஆனால் கடவுள் இன்னும் அடையாளங்களை விதைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அவன் அறிந்ததால். அடுத்த நாட்கள்ல நோவா கலந்த பார்வைகளுக்குள் வளர்ந்தான். சிலர் அந்த பேரை கேலி செய்தார்கள். ஆறுதல் என்றதே இல்லை என்று இந்த உலகம் வலிமையுடையவர்களுக்கே சொந்தம் என்று சொன்னார்கள். மற்றவர்கள் சோர்வடைந்தவர்கள் அது உண்மையாக இருந்தால் போதும் என்று விரும்பினார்கள். லாமேக் தனது மகனுக்கு வேலை செய்யவும் கேட்கவும் கொடூரத்துக்கு

மெதுசலா ஏற்கனவே நூற்றாண்டுகள் வாழ்ந்தவர் அந்த சிறுவனை மனிதர் அல்லாத கவனத்தோடும் பார்த்தார். ஒரு வறண்ட புல்வெளியில ஒரு தீப்பொறிய பார்த்துக்கிட்டு போற போல, ஆனா சுற்றியுள்ள நிலம் தொடர்ந்து கீழே இறங்கிக் கொண்டே இருந்தது. ஒவ்வொரு பருவத்திலையும் தீமை புதிய வடிவங்களை எடுத்துக்கொண்டது போல இருந்தது. அது வெறும் இரத்தம் மட்டும் அல்ல, அது இதயத்தின் விகிதாசாரம். ஆண்கள் பெண்களை பொருட்களை போல எடுத்துக்கிட்டாங்க. கொடுத்த வாக்கு எதுவும் அர்த்தமில்ல. பெக்கம் பின்தங்கிய தன்மையாக கருதப்பட்டது. அதைவிட மோசமாக பலர் அதை சுதந்திரம் என்று அழைத்தார்கள். மெதுசலா திருக்களில் நடந்தார். காலியான கண்களை பார்த்தார். அவர் குழந்தைகள் மிக விரைவாக பொய் சொல்ல கற்றுக்கொள்வதை பார்த்தார். அவர் கடுமையான வயதான ஆண்களையும் அகந்தையுடன் இருக்கும் இளைஞர்களையும் பார்த்தார். ஆனா அஞ்சல் எதுவும் இல்லை. சில நேரங்களில் அவர் ஏனோக்கையும் தந்தை கடவுளை பற்றி பேசும்போது அவருக்கு இருந்த ஒளியையும் நினைத்தார். கிராமத்தின் பிரகாசம் பளபளப்பான உலோகத்திலும் கட்டுப்பாடற்ற ஆசைகளிலும் இருந்து வந்தது. ஒரு பிற்பகலில் மெதுசலா வீட்டின் வெளியே தரையில பார்த்துக் கொண்டிருக்கும் லாமக்கை பார்த்தார். அருகில் நோவா சின்ன கற்களை சேகரித்து விளையாடிக் கொண்டிருந்தான். நோவா ஒரு கல்லை எடுத்து மற்றொன்றின் மீது வைத்தான். ஒரு சிறிய கோபுரம் உருவாக்கினான். அந்த செயல் எளிமையானது, குழந்தை போன்றது. அது போல இருந்தாலும் மெதுசலா ஒரு முன்னறிவிப்பை பார்த்தது போல உணர்ந்தார். குழப்பத்தின் நடுவில் ஒருவன் பொறுமையா கட்டி எழுப்புகிறான். அந்த இரவு எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்த போது மெதுசலா மீண்டும் மலைக்கு சென்று பழைய கற்களை தொடினார். அவர் இன்னொரு கல்ல மெதுவா சேர்த்தார். இறுதி எச்சரிக்கையை வழங்குவது போல வானத்தை நோக்கி நெட்டி பார்த்த போது ஏனோ காணாமல் போனது முதல் தன்னை பின்தொடர்ந்த அந்தசுத்த உறுதி அவர் உணர்ந்தார். நேரம் இன்னும் இருந்தது, ஆனா அது விரைவில் முடிவடைய போகிறது. தூரத்துல மழை இல்லாத இடத்துல இடியொலி எதிர்பார்த்தது. மெதுசலா கண்களை மூடிக்கொண்டு புரிந்து கொண்டார். கடவுள் ஒருவர் அழைத்தார். அது அமைதியில நோவாவாக இருக்க போகிறது. தீமை ஒரே நேரத்தில் வந்ததில்ல. அவ புகை போல் பரவி பிளவுகளுக்குள் நுழைந்து கண்களுக்கு பழகிவிட்டாள். முன்பு அதிர்ச்சி அளித்தது சாதாரணமாகிவிட்டது. முன்பு வெக்கமாக இருந்தது இப்போது ஒரு நகைச்சுவையா மாறிவிட்டது. இரவு விழும்போது இருண்டது வெறும் வானம் மட்டும் அல்ல, அது மனதின் நோக்கம் கூட தான். மெதுசலா தெருக்களை கடந்தார். அதே காட்சி புதிய முகமூடிகளுடன் மீண்டும் மீண்டும் நிகழ்ந்ததை பார்த்தார். வலிமையான ஆண்கள் விதிகளை தீர்மானித்தன. மதுபானத்தில் மயங்கிய குரல்கள் கொடூரத்தை உரிமை என அழைத்தன. குடும்பங்கள் தங்களது மரியாதையை பாதுகாப்புக்காக விற்றன. நிலம் வளமா இருந்தது போல இருந்தது, ஆனா மனிதர்களின் இதயம் மட்டும் அப்படி இல்லை. அந்த நேரத்துலதான் வான அமைதியா படைப்பின் மீது பாரமா இருந்தது. அந்த நேரத்துல நோயா ஏற்கனவே ஒரு பெரிய மனிதராக இருந்தார். மற்றவர்களின் பார்வையில அவர் சிறப்பானவர் இல்ல, ஆனா அவரில் ஒரு அரிய தன்மை இருந்தது, ஒரு எல்லை. எவ்ரி ஒன் அதிகப்படியானது விரும்பும் போது அவர் ஒரு படி பின்னோக்கி நின்றார். எல்லோரும் பயத்தை கேலி செய்த போது அவர் அந்த பயத்தை தக்க வைத்தார். அதனால் அவர் தனிமையில் இருந்தார். ஒரு அமைதியான கால காற்று வயல்களில் தூசியை வீசும் போது நோயா ஓய்வெடுக்கவில்லை, ஆனால் அந்த தாக்கத்தால் நின்றார். ஒரு இருப்பு அவரது மூச்சை பறித்தது போல இருந்தது. அவர் எந்த உருவத்தையும் காணவில்லை, மனித குரலையும் கேட்கவில்லை, ஆனால் கடவுள் பேசுகிறார் என்பதை அவர் புரிந்து கொண்டார். இந்த புரிதல் அவரது முழங்கால்களை வளைக்கும் அளவுக்கு ஒரு பாரத்தை கொண்டு வந்தது. அந்த செய்தி ஆறுதல் அல்ல, அது உண்மை. கடவுள் பார்த்தார், கடவுள் அளந்தார், கடவுள் அவர் தொலைவில் இல்ல. அவர் பார்த்தது முழுமையா அழுக்கடைந்த உலகம், மொழியாக வன்முறையும் எண்ணங்கள் தீங்கிற்கு சாய்ந்திருந்தன. பண்டைய உலகம் உயிர் மலிவாவும் பெருமை ஒரு பலிபீடமாகவும் இருந்த இடமாக மாறிவிட்டது. நோயா வீட்டிற்கு வெண்மையான முகத்துடன் சென்றார். மனைவி ஏதோ மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை கவனித்தார். ஆனால் அவர் உடனே அதை விளக்க முடியல. ஒரு வாக்கியத்தின் ஒளிய வார்த்தைகள்ல எப்படி சொல்லுவது? ஒருமையின் காலத்துக்கு ஒரு முடிவு தேதி இருந்தது என்பதை எப்படி சொல்லுவது?

அந்த இரவு மெதுசலா அவரை தேடி வந்தார். பழைய மனிதர் தன் பார்வையில நூற்றாண்டுகளை சுமந்தார். நோயாவின் முகபாவனையில ஒரு காலத்துல ஏனோக்கை எரித்த அதே முன்னறிவிப்பை அவர் அறிந்தார். மெதுசலா ஒரு கணம் கண்களை மூடினார். அவரது ஒரு பகுதி அதை மறுக்க விரும்பியது, மற்றொரு பகுதி மறுப்பு என்பது அவமதிப்பாக இருக்கும் என்பதை அறிந்தது. அவர் கண்களை திறந்து எளிமையாக கேட்டார், கடவுள் என்ன கட்டளையிட்டார் என்று. நோயா ஆழமா மூச்சை இழுத்தார். ஒவ்வொரு வார்த்தையும் கல்ல ஊடறுப்பது போல. ஒரு பெட்டி அந்த வார்த்தை வித்தியாசமா ஒலித்தது, வேறு உலகத்திலிருந்து வந்தது போல். ஆனா அதே நேரத்துல அது எளிமையானதாக இருந்தது. ஒரு பாதுகாப்பு இடம், நீர்ப்பின் நடுவில் ஒரு ரட்சிப்பு வடிவம். கடவுள் முடிவை மட்டுமல்ல ஒரு வழியையும் வழங்கினார். நோயா அந்த திட்டத்தை உள்ளே பதிவு செய்யப்பட்டதை போலவே விவரித்தார். அளவுகளுடன், பிரிவுகளுடன், மூடிய கதவுடன், ஒளிக்காக ஒரு திறப்புடன் செய்யப்பட்ட ஒரு பெரிய மரக்கட்டிடம். அங்கே எதுவும் மனம் வந்தபடி செய்யப்படவில்லை. எல்லாமே ஒழுங்காக இருந்தது. அந்த ஒழுங்குடன் ஒரு சோகமான வாக்குறுதியும் வந்தது. தண்ணீர் வரும், உலகம் கட்டாயமா கழுவக்கூடும், மனிதர்கள் விதைத்த வன்முறை வெள்ளமாக திரும்புவோம். மதுசலேம் தரையே மறந்து போனதாக உணர்ந்தார். ஒரு கணம் அவர் பழைய காட்சியை பார்த்தார். இப்போது மூடுபணி இல்லாம மூழ்கிய வீடுகள், விளங்கப்பட்ட கத்தல்கள், முழுமையான அமைதி. அந்த நடுவில் தொலைவில் ஒரு தீக்கணல். அதே தீக்கணல் ஏனோக்கு கனவில பார்த்தரு. இப்போது அதற்கு ஒரு பெயர் எழுகுது, பேரோடு. கடவுள் ஒரு உடன்படிக்கையை பற்றியும் பேசினார். அது கூட்டத்துடன் செய்த ஒப்பந்தமாக அல்ல, உலகம் முழுவதும் சிரிக்க விரும்பும் போது கீழ்படிய தயாராக இருந்த ஒருவருடன் செய்த ஒப்பந்தமாக இருந்தது. நோவா தனக்காக மட்டும் இல்ல, அவனது குடும்பத்திற்காக, அவனது மனைவி, பிள்ளைகள் மற்றும் அவர்களது மனைவிகளுக்காகவும் கட்ட வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டார். அந்த திட்டத்துல ரட்சிப்பு ஒருவரது முதுகில் நம்பிக்கையை சுமப்பது போல பரிச்சயமாவும் பாரமாவும் இருக்கும். பின்னர் வந்த விவரம், அது நோவாவின் நினைவில் பதிவு செய்யப்படவில்லை என்றால் யாரும் நம்ப முடியாத ஒன்று. ஜீவிகள் பாதுகாக்கப்படுவார்கள், எல்லா வகையான விலங்குகளும் உள்ளே நுழைவார்கள். அது சாதாரண உள்ளுணர்வால் அல்ல, ஆனால் கட்டளையால் வழிநடத்தப்படும் ஒரு தர்க்கத்தால். பேரோட்டம் ஒரு பாதுகாப்பிடம் மட்டுமல்ல, கடவுள் தாம் படைத்ததை இழக்காம புதிதாக தொடங்க முடியும் என்பதற்கான சாட்சியாகவும் இருக்கும். நோவா கேட்டார் மற்றும் ஏற்றுக்கொண்டார். அந்த ஏற்றுக்கொள்வது வழி அளித்தது, ஏனெனில் அது நீர் வருவதற்கு முன்பே பழைய உலகிற்கு விடை கொடுப்பதை அர்த்தப்படுத்தியது. அடுத்த கால நோவா தொடங்கினாரு, அதிசயமாக அல்ல, ஆனால் கீழ்ப்படிதலுடன். அவர் மரத்து தேர்ந்தெடுத்தார், நிலத்தை குறித்தார், இடத்தை அளந்தார், முதல் கட்டங்களை எழுப்பினார். ஒவ்வொரு கருவி ஓசையும் ஒரு அறிவிப்பாக இருந்தது. அண்டையவர்கள் வந்து பார்த்தார்கள், முதல்ல ஆர்வமாக, பின்னர் கேலி செய்தார்கள். அவர்கள் நோவாவ பைத்தியக்காரன், பயபக்தி இல்லாதவன், பழைய கதைகள்ல சிக்கிக்கிட்டமா என்று அழைத்தார்கள். சிலர் தங்களது இதயத்தின் சத்தத்தை கேட்காம இருக்க சிரித்தார்கள். நோவா வாதம் செய்யவில்லை, அவர் தொடர்ந்தார். மெதுசலா தொலைவில் இருந்து பார்த்தபோது வருத்தத்துடன் புரிந்து கொண்டார். மிகப்பெரிய பிரிவு பணக்காரரும் ஏழைகளும் இடையே இருக்காது, வலிமை மற்றும் பலவீனம். அது தேவனுடைய வார்த்தையை சக்தமாகவே பார்க்கிறவர்களுக்கும் அதை உயிராகவே பார்க்கிறவர்களுக்கும் இடையே இருக்கும். அந்த மாலை கற்கள் மலையில மெதுசலா இன்னொரு குறியை சேர்த்தார். அவரது கை நடுங்கியது பலவீனத்தால் அல்ல, விழிப்புணர்வால். நேரம் குறைந்து கொண்டிருந்தது. முதன்முறையாக அவர் ஏன் இவ்வளவு நாட்கள் வாழ்ந்தார் என்று தன்னைத்தான் கேட்கவில்லை. அவர் புரிந்து கொண்டார், திட்டம் உயிர் பெறுவதை காணவே அவர் வாழ்ந்தார். அந்த வளைவு ஆர்க் மக்களுக்கு சிறியதாக தோன்றியது, ஆனால் காலப்போக்கில் அது மிகப்பெரியதாக மாறியது. ஆரம்பத்தில் அது வெறும் ஒரு மனித வறண்ட நிலத்தில் ஏதோ ஆடம்பரமான ஒன்றை கட்டுகிறான் போலவே தெரிந்தது. பின்னர் கட்டை தூண்கள் உயர்ந்தன, பக்கங்கள் எழுந்தன. அந்த கட்டமைப்பு முன்பு தூசி மற்றும் வெயில் மட்டுமே இருந்த இடத்துல ஒரு நிழலை உருவாக்க தொடங்கியது.
ஒவ்வொரு நாளும் நோவா செய்த காரியத்திற்கு மேலும் முக்கியத்துவம் சேர்த்தது அதை பார்த்தவர்களின் அவமதிப்பை ஒரு புதிய அடுக்கு உரித்தெடுத்தது. முதல்ல அணுகியவர்கள் ஆர்வம் உள்ளவர்கள் தான். அவர்கள் மெதுவாக அங்கு போனார்கள், அளவுகளை மதிப்பீடு செய்தார்கள், தர்க்கத்தை புரிந்து கொள்ள முயன்றார்கள். சிலர் போலி நிர்பலாதத்துடன் கேள்வி கேட்டாம, நோவா நீ என்ன கட்டிக் கொண்டிருக்கிறாய்? மாபெரும் மனிதர்களுக்கான வீடா? அவர் எந்த நாடகமும் இன்றி பதிலளித்தார். ஒரு புகலிடம். எதிலிருந்து புகலிடம்? நோவா ஒரு கணம் தாமதித்தார். நேர்மையையும் கேலி செய்யப்படுவதையும் எடை போட்டு பார்த்தது போல. பின்னர் அவர் சொன்ன, நியாய தீர்ப்பிலிருந்து அந்த ஒரு வார்த்தையவே போதும் தீப்பொறியாக. சிரிப்பு, கூச்சலான சிரிப்பு, கொடூரமான சிரிப்பு, பதட்டமான சிரிப்பு, பயத்தை உள்ளே தள்ள முயற்சிக்கும் அந்த வகை சிரிப்பு பேரோக்கு பேசும் பொருளாக மானியது. முன்பு அவர்கள் அறுவடையை பற்றி பேசின இடங்கள்ல இப்போது அந்த பைத்தியக்கார மரக்காரனை பற்றி தான் பேசினாங்க. முன்பு அவர்கள் வியாபாரம் பற்றி பேசினாங்க. இப்போது நோவாவை கேலி செய்ய கதைகள் உருவாக்கினார்கள். சிலர் அவர் ஒரு கப்பலின் அரசனாக இருக்க விரும்புகிறார் என்று சொன்னாங்க. மற்றவர்கள் அவர் ஓசைகள் கேட்டதாக சொன்னார்கள். இன்னும் சிலர் இது அதிக வேலைக்காரர்களை பெறும் ஒரு தந்திரம் என்று கூறினார்கள். அனைத்திலும் நடுவில் நோவா தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். சுத்தி, கயிறு, வெட்டு, பொறுத்து, கீழ்படிதல். மெதுசலா அமைதியா பார்த்துக் கொண்டிருந்தார். மனிதர்கள் எல்லா விதமான கருவிகள், வேலிகள், ஆயுதங்கள் உருவாக்குவதை அவர் ஏற்கனவே பார்த்துவிட்டார். ஆனா வானத்துக்கே பதில் சொல்லும் ஒருவரின் உறுதியுடன் யாரும் கட்டியதை அவர் ஒருபோதும் பார்த்ததில்லை. கேலி செய்தாலும் கூட காலப்போக்கில் அது துன்புறுத்தலாக மாறியது. சிலர் வேலைக்கு இடையூறு செய்ய ஆரம்பித்தார்கள். அவர்கள் கருவிகளை திருடினார்கள், கயர்கள் அவிழ்த்தார்கள், மரக்கட்டைகளை கீழே தள்ளினார்கள். நோவா எல்லாவற்றையும் திரட்டி மீண்டும் ஆரம்பித்தார். அது சோம்பல் அல்ல, அது விடாமுயற்சி. ஒவ்வொரு தாக்குதலும் உலகம் கடவுளின் நினைவை கொண்டிருக்க முடியாது என்பதை காட்டியது போல இருந்தது. ஒரு முறை மாலை நேரத்தில் ஒரு குடிகாரர் குழு வந்தது. ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டு கட்டமைப்பில் சிறிய கற்களை எறிந்தார்கள். அவர்களில் ஒருவர், நோவா அந்த நீர் வந்தால் என்னை கூப்பிடு என்று கூச்சலிட்டார். நான் நீச்சல் போடுன. மற்றவர்கள் சிரித்தார்கள். நோவா அசையாமல் நின்று அவர்களை பிழைத்தாள். ஒரு கணம் அவரது அமைதி எந்த உரையையும் விட கனமா இருந்தது. அதனால் அவர் வெறும், நான் பிறகு கூப்பிட முடியாது என்றார். சிரிப்பு குறைஞ்சது, ஆனா அது வருத்தமாக மாறவில்லை, அது எரிச்சலாக மாறியது. ஆண்கள்ல ஒருவர் தரையில துப்பிவிட்டு சென்றான். படகு பெரிதாகிய போது ஒரு விசித்திரமான விஷயம் நடக்க ஆரம்பிச்சது. சிலர் முன்னால் கேலி செய்தவர்கள் மரியாதையால் அல்ல, ஆனால் ஒரு விதமான சங்கடத்தால் அந்த வழியாக செல்ல தவிர்க்க ஆரம்பித்தார்கள். நோவாவும் மாறினார். அவர் மேலும் தெளிவாக குறைவாக பேசினார், குறைவாக தூங்கினார். அவரிலிருந்து சோர்வு உடலிலிருந்து வந்ததல்ல, ஆனால் முழு உலகத்தின் முன்பாக தனியாக கீழ்ப்படியும் பாரத்திலிருந்து வந்தது. அவரது குடும்பம் உதவினர். ஆனா ஆன்மீக தனிமை அவருடையது. இருந்தாலும் அவர் தொடர்ந்து சென்றார். மெதுசலா தனது நீண்ட ஆயுள சிறிய போர்களுக்கும் பெரும் பெருமைக்கும் ஆட்கள் இறந்ததை பார்த்திருந்தார். இப்போது ஒரு ஆள் ஒரு கட்டளைக்காக வாழ்ந்தார். இது எந்த நீண்ட ஆயுளையும் விட அரிதாரமே. படகு உலகிற்கு எதிர்மறையானது. உலக ஆதிக்க செலுத்த கட்டமைக்கப்பட்ட போது நோவா தீமையின் ஆதிக்கத்திலிருந்து தப்பிக்க கட்டமைத்தார். அப்போது அந்த ஒளிகள் வந்தன. வானிலிருந்து வரும் ஒளிகள் அல்ல, பூமியிலிருந்து வரும் ஒளிகள். முன்பு வீடுகளுக்கு அருகே வராத விலங்குகளின் ஒளிகள், காற்றில் மெதுவான காலடி சப்பன, மாலை நேரத்தில் இறக்கைகள் அசையும் சப்பம், தூரத்தில் கஜினக. முதல்ல யாரும் புரிந்து கொள்ளவில்லை. அது ஒரு தற்செயலாக நடந்ததுன்னு நினைத்தார்கள். அது மிகைப்படுத்தப்பட்டதாக நினைத்தார்கள். ஆனா அந்த அறிகுறிகள் மீண்டும் மீண்டும் நிகழ்ந்து கொண்டே இருந்தன. மெதுசேலா முதலில் கவனித்தவர்களில் ஒருவராக இருந்தார். மனிதர்கள் கட்டளையிட முடியாத ஒரு ஒழுங்கினால் படைப்பு இயக்கப்பட்டது.
உலகம் முழுவதும் கடவுள் மட்டுமே அறிந்த ஒரு நிகழ்வுக்காக ஒத்திசைவாக இருந்தது. ஒரு பிற்பகல்ல அவர் கல்மலைக்கு ஏறி ஹொரைசனை நோக்கி பார்த்தார். வீடுகளிலிருந்து புகை எழுந்தது. மக்கள் வாழ்ந்தார்கள், சிரித்தார்கள், பரிமாறிக்கொண்டார்கள். நேரம் முடிவில்லாதது போல அவர் உள்ளுக்குள் ஒரு ஆழமான இருக்கத்தை உணர்ந்தார். யாரோ ஒருவர் தன்னறியாம ஒரு பாறை ஓரத்துக்கு நடக்கும் போது பார்க்கும் உணர்வை போல. அவர் கீழே இறங்கும் போது பப்ளின் அருகே சென்றார். அங்கு நோயா அமைதியாக வேலை செய்து கொண்டிருந்தார். ஒரு பால் அவரது முகம் கடினமாக இருந்தது. மெதுசேலா அருகில் சென்றார். நீண்ட நாட்களுக்கு பிறகு முதன்முறையாக பேசினார். யாரும் புரிந்து கொள்ள முடியாத ஒன்றை ஒப்புக்கொள்வது போல, இத பார்க்க நான் மிகவும் நீண்ட நாட்கள் வாழ்ந்து விட்டேன், ஆனாலும் இது சிறிதாகவே தோன்றுகிறது. நோயா நின்று அவரை பார்த்து பதிலளித்தார். நேரம் எப்போதும் போதுமானதாக தோன்றும், அது முடிவடையும் நாள் வரை. மாலை நேரத்துல வானம் ஒரு விசித்திரமான நிறமாக மாறியது, எரிந்த வெண்கலத்தை போல. காற்று நிலத்துடன் பொருந்தாத ஈரமான வாசனையை கொண்டு வந்தது. தொலைவில் இடியொலி கேட்டது. அது நாடகமாடும் மிரட்டலாக அல்ல, மெதுவாக மூடப்படும் கதவு போல். பப்பல் கிட்டத்தட்ட தயார் நிலையில் இருந்தது. மற்றும் கேலி இன்னும் உயிருடன் இருந்தாலும் அது மெதுவாக பலவீனமாக ஒலிக்க தொடங்கியது. மக்கள் நம்பியதால் அல்ல, ஆனா காற்றே மாறிக்கொண்டிருந்தது. ஒவ்வொரு இடியிடும் இடைவெளியில் நிலவும் அமைதியில் நோயா வெறும் மரத்தை மட்டும் கட்டவில்லை. கடவுளின் பொறுமைக்கு எல்லை உண்டு என்பதை ஒப்புக்கொள்ள மறுக்கும் உலகிற்கு கடைசி வாய்ப்பை கட்டிக்கொண்டிருந்தார். உலகம் அதன் வீழ்ச்சியை காண நிற்கவில்லை. கால ஒரு தடையற்ற சடங்கு போல அது தொடர்ந்து வாழ்ந்தது. விருந்துகள் இன்னும் நடந்து கொண்டிருந்தன, ஒப்பந்தங்கள் இன்னும் நடந்து கொண்டிருந்தன, சிறிய காரணங்களுக்காக சண்டைகள் இன்னும் விடுத்துக் கொண்டிருந்தன. ஆனால் பேழ வெறும் ஒரு அமைப்பு அல்ல, அது ஒரு இருப்பு. புறக்கணிக்க முடியாத அளவுக்கு உயரமானது, மறக்க முடியாத அளவுக்கு அமைதியானது. அப்படியிருந்தும் பெரும்பாலானோர் அது வெறும் மரம் என்று பாசாங்கு செய்யவே விரும்பினர். நோமா காயமடைந்த கழிகளா இறுதி வேலைகளை முடித்தார். பேழையின் மேற்பரப்புல வேலை செய்த தடங்கள் புண்கள் போல இருந்தன. ஒவ்வொரு இணைப்பும் மிக துல்லியமா செய்யப்பட்டிருந்தது. ஒவ்வொரு பிரிவும் ஒரு காரணத்துக்காகவே இருந்தது. கதவு உறுதியானதாகவும் வெறும் நுழைவாயிலாக இருக்க அதிகமாகவும் இருந்தது. அது இரண்டு இடங்களுக்கு இடையே ஒரு கோடு போல இருந்தது. அந்த நாட்கள்ல காற்று வேறுபட்ட விதத்துல வந்தது. சில நேரங்கள்ல அது ஈரமா மழை வரும் வாக்குறுதி போல வீசியது. சில நேரங்கள்ல அது உலர்ந்தும் சூடாகவும் இன்னும் சாதாரணமா இருக்க முயற்சிக்கும் உலகின் கடைசி மூச்சு போல வீசியது. சில இரவுகள்ல வானம் கீழே வந்தது போல தோன்றியது. சில அதிகால நேரங்கள்ல அமைதித்த மூச்சு பிடிச்சு கொண்டது போல இருந்தது. பிறகு அவர்கள் வர ஆரம்பித்தார்கள். எல்லோரும் ஒரே நேரத்தில் அல்ல, கண்கவர் நிகழ்வாகவும் அல்ல, ஆனா தவிர்க்க முடியாத விதத்துல. விலங்குகள் பாதைகள்ல தோன்றின, வயல்களை கடந்தன, புரியாம பார்த்து கொண்டிருந்த மனிதர்களை கடந்து சென்றன. சில விலங்குகள் சிறியதும் வேகமானதும், சில பெரியதும் மெதுவானதும். சில ஜோடிகள் ஒன்றாக நடந்து வந்தார்கள். அது உள்ளுணர்வில் இருந்து அல்ல, ஆனால் ஒரு கட்டளையில் இருந்து வந்த அழைப்பு போல. மக்கள் முதல்ல ஆர்வத்தா பின்னர் கவலையா கூடினாங்க. சிலர் சிரித்தார்கள். இப்போது நோவா விலங்குகளின் மெய்ப்பனாகிவிட்டார் என்று கூறினார்கள். மற்றவர்கள் அமைதியாக இருந்தார்கள், ஏனெனில் அதற்கு மனிதர்களால் விளக்கம் அளிக்க முடியாத ஒன்று அது. மெதுசலா ஒரு மந்தைய தூளில் தடுமாறாம நேராக பாறைக்கு செல்லும் போது பார்த்தார். அன்று முதியவரின் பார்வை உறுதியா இருந்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர் உணராத ஒன்றை உணர்ந்தார். தூய பயம், இறப்பின் பயம் அல்ல, கடமுளின் பயம். அது காணாத தொடுதல காணக்கூடியதா பாக்குற மாதிரி இருந்தது. லாமைக்கு ஏற்கனவே பலவீனமாயிருட்டார். வயது இறுதியில அவரை எட்டி விட்டுரு.
அவர் தொலைவில் இருந்து பார்த்துக் கொண்டிருந்தார். வெளிப்படையாக கேட்க துணியாத ஒரு கேள்விய உள்ளுக்குள் மென்று கொண்டிருந்தார். இது உண்மை என்றால் என்ன ஆகும்? ஏனோக்குடன் நெருக்கமாக வாழ்ந்ததா கடவுள் ஒரு வதந்தி அல்ல என்பதை அவர் அறிவார். ஆனா பயத்திலிருந்து போதுமான தூரத்தில் வாழ்ந்ததா உலகத்தின் சத்தத்துக்கு பழகிவிட்டார். இப்போது அந்த சத்தம் மங்கிக் கொண்டிருந்தது. நோவா தனது குடும்பத்தை சேர்க்க அந்த தருணத்துல எந்த மனித மரியாதையும் இல்ல. அது எளிமையாகவும் காய்ந்ததாகவும் இருந்தது. வார்த்தைகள் போதாது, நரந்தடைகள் தான் முக்கியம்னு தோன்றியது. உள்ளே வாருங்க. மனைவி அவரை கண்ணீர் நிறைந்த கண்களுடன் பார்த்தார். அது வெறும் பயத்தால் மட்டுமல்ல, பாரத்தாலும் கூட. உள்ளே செல்லும் என்பது பழக்கப்பட்ட அனைத்தையும் விட்டு விலக வேண்டும் என்பதை குறிக்கும். அண்டைவர்கள், பாதைகள், இயற்கை காட்சிகள், நினைவு, மேலும் உலகம் திரும்ப முடியாததாகிவிட்டதையும் ஒப்புக்கொள்வதையும் அர்த்தம் கொண்டது. நோவாவின் மகன்களும் அவர்களது மனைவிகளும் அமைதியாக உள்ளே சென்றார்கள். அவர்களின் முகங்கள்ல எந்த வெற்றி உணர்வும் இல்ல. அங்கு கடமை மட்டுமே இருந்தது. திரும்பி வர முடியாது என்று தெரிந்தும் ஒரு கதவை கடந்து செல்லும் போல் அது இருந்தது. வெளியில் மக்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். சிலர் இன்னும் கேலி செய்தார்கள். ஆனா அது மிகவும் பலவீனமான கேலி, தங்களையே நம்பாத ஒருவரின் சிரிப்பை போல. மற்றவர்கள் அசையாம பேசாம நின்றார்கள். மேலும் சிலர் அருகில் வர விரும்பினார்கள். ஆனா தங்களது வாழ்க்கையை விட்டுவிடும் தைரியம் அவர்களுக்கு இல்ல. அழகு நிரம்பு தொடங்கியது. விலங்குகள், உணவு, பயன்பாட்டு பொருட்கள், அந்த ஒழுங்கு விசித்திரமா இருந்தாலும் அதுதான் ஒழுங்கு. தேவன் அழிப்பதற்கு முன் குழப்பத்தை ஒழுங்குபடுத்துவது போல. மெதுசேலா அந்த கட்டமைப்பை நோக்கி நடந்தார். பின்னர் நின்றார். காற்று அவரது ஆடையை அசைத்தது. அவர் கதவை பார்த்து அந்த தருணத்தின் முக்கியத்துவம் தன் நூற்றாண்டுகளை கடந்துவிட்டதாக உணர்ந்தார். அவரது நீண்ட வாழ்நாள் முழுவதும் அது மனித பெருமைக்காக அல்லாம அந்த இடத்தை நோக்கி செல்லும் ஒரு பாதையாகவே இருந்தது. ஒரு எல்லை வர பொறுமையின் கடைசி கோடு. அவர் உள்ளே செல்லவில்லை. உலகின் வரலாறு அவருடைய உள்ளே சென்ற அடிகளை பதிவு செய்யவில்லை. உலகம் அவர் 1990 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்பதையே மட்டும் பதிவு செய்கிறது. ஆனா அந்த தருணத்துல அவர் ஒரு எண்ணிக்கையை விட அதிகமாயிருந்தார். அவர் அந்த காலத்தின் சின்னமாகவே இருந்தார். அது உண்மை. மெதுசேலா படக பார்த்தா பிறகு கிராமத்தின் எல்லைக்கோட்டை கவனித்தார். அங்கே வாழ்க்கை தொடர்ந்தது. புகை எழுந்தது, குரல்கள் வாதாடின, குழந்தைகள் ஓடின. அதுவே இதை இன்னும் அதிகமாக பயங்கரமாக்கியது. உலகம் விரைவில் தொடர் செய்யப்பட இருக்கிறது. ஆனாலும் அது அமைதியாகவே தெரிந்தது. நோவா உள்ளேதான் இருந்தார். கதவும் இன்னும் சிறிது நேரம் திறந்தே இருந்தது. வானம் இன்னும் ஒரு கடைசி வாய்ப்பை வழங்கும் போல். நாட்கள் ஒரு நீட்டப்பட்ட நூலா கடந்து சென்றன. 1, 2, 3 படகு அசையாமல் நின்றது. மக்கள் பார்த்து பார்த்து சோண்டனர். சிலர் தங்கள் வழக்கமான வேலைகளுக்கு திரும்பினர். சிலர் தூங்கிக் கொண்டிருந்தனர். இது அவர்களின் கடைசி தூக்கமாய் இருக்கலாம் என்று கனவிலும் நினைக்கவில்லை. பின்னர் 7வது நாள்ல ஏதோ ஒண்ணு மாறியது. காற்று கனமாஜியது. முன்பு போல இல்ல, உண்மையில மிகவும் கனமா இருந்தது. வான விழப்போகும் மாதிரி மேகங்கள் தோன்றின. அவை கலைந்து விடவில்லை. அவை ஒன்று சேர்ந்து தடிமனாகி இருண்டன. காற்று பழமையான நீரின் வாசனையை கொண்டு வந்தது. அது பூமியின் உள்ளார்ந்த பகுதிகளில் இருந்து வந்தது போல ஆழமாக இருந்தது. ஆண்கள் மேலே பாத்திர. சிலர் சிரிச்சிலர் நிம்மதி அணிதல. ஆனா அந்த நிம்மதி அதிக நேரம் நீடிக்கவில்லை. ஏனெனில் அந்த மேகம் சாதாரணமா தெரியவில்லை. அது உயிருடன் இருப்பது போலவும் உறுதியுடன் இருப்பது போலவும் தெரிந்தது. மெதுசேலா கடைசிய கல்மலைக்கு ஏறினார். அவரது அடிகள் மெதுவாக இருந்தாலும் உறுதியாக இருந்தன. அவர் கீழே பார்த்து பெட்டகத்தை ஒரு பெரிய நிழலாக கண்டார். மக்களை கலக்கமடைந்த எறும்புகள் போலவும் வானத்தை உடைந்து விழும் கூரையாகவும் பார்த்தார். ஒரு கள்ள தொடி கேட்க முடியாத அளவுக்கு மெதுவா அவர் கிசுகிசுத்தார். கடவுள் தாமதித்த அனைத்தும் இப்போது வந்துவிட்டது. தொலைவில் இடியொலி எச்சரிக்கையாக அல்ல,
ஆனால் ஒரு தொடக்கமாக இருந்தது. பழமையான உலகம் அறியாமலேயே அதன் கடைசி சாதாரண நிமிடத்திற்குள் நுழைந்தது. அந்த நாள் நிறமில்லாமல் விடிந்தது. வானம் தெளிவாக இல்லை. இரவு கருப்பிலிருந்து ஒரு தடித்த சாம்பல் நிறமாக படைப்புல சாம்பல் சிதறியது போல் அதன் நிறம் மட்டும் மாறியது. மேகங்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. கீழே கனமாக அவசரமின்றி இரக்கமின்றி காற்று ஈரமாகவும் குளிராகவும் வீசியது. அந்த வறண்ட நிலத்திற்கு உரியதல்லாத ஒரு பழமையான நீரின் வாசனையை கொண்டு வந்தது. உலகம் மூழ்குவதற்கு முன் மூச்சை இழுத்துக் கொண்டது போல இருந்தது. பேரோட்டம் அசையாம இருந்தது. ஆனா இப்போது அது வேறுபட்டதாக தோன்றியது. அது மாறியதால் அல்ல, அதை சுற்றியுள்ள காற்று மாறியதா? இப்போது அது வெறும் மரம் அங்க, அது ஒரு எல்லையாக இருந்தது. அது ஒரே அளவில் தீர்ப்பும் இரக்கமும் ஆனது. வெளியில மக்கள் இன்னும் வாழ முயற்சித்துக் கொண்டிருந்தனர். சிலர் பட்டாசு வெடித்தனர், மற்றவர்கள் விலைகளை விவாதித்தனர். மற்றவர்கள் மீண்டும் ஒரு முறை நோவாவை கிண்டல் செய்ய சேர்ந்து நகைத்தன. அந்த நகைச்சுவை வானத்தை அதன் செயலை நிறுத்த வைக்கும் என்று நினைத்தது போல. ஆனா அந்த நகைச்சுவையும் தளர்ந்தது. மனித குரல் கூட அந்த கனமான சூழல்ல பலவீனமாவே கேட்டது. அப்போது இந்த சத்தம் வந்தது. அது மெதுவாக விழும் துளிகளின் இனிய சத்தம் அல்ல, அது பூமி உள்ளிருந்து பிளந்தது போல ஒரு ஆழமான இடிமுழக்கம். தூரத்திலிருந்து எழும் அதிகரிக்கும் பூமி கடியில் ஓங்கும் ஒரு கர்ஜன என் காலடியில நிலத்தாதரவைத்தது. மக்கள் நின்று ஒருவரை ஒருவர் பார்க்கிற சிலர் இது சாதாரணம் என்று நடிக்க முயன்றனர். ஆனா யாரும் வெற்றி பெறவில்லை. மேல இடி என்று பெரும் சத்தத்தில் இடிமுழக்கம் எழுந்தது. காற்றே உடைஞ்சது போல இருந்தது. ஒரு மின்னல் வானில் விரைந்து ஒரு கணம் உலகத்தை வெள்ள மட்டும் கடுமையான ஒளியில் ஒளிரச் செய்தது. வீடுகள், முகங்கள், பெட்டகம், காலியான கைகள், குழப்பமான கண்கள். அதற்கு பிறகு தண்ணீர் ஆரம்பித்தது. முதல்ல மழை தடித்தது, குளிர்ந்தது, கனமானது. வானம் திரவ கற்களை ஊற்று மாதிரி சில வினாடிகள்ல தரை சேற்றாக மாறியது. சில நிமிடங்கள்ல பாதைகள் சிறிய நதிகளா மாறின. கிராமம் ஒட்டுமொத்தமா அடைக்கலம் தேடி ஓடியது. ஆனால் மழை விரைவில் நிற்க போவதில்லை. அவளுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அதோடு யாரும் எதிர்பாராதது அவ கொண்டு வந்தா. கீழிருந்து நீர் மேல எழுந்தது. தர கரகரப்பா ஒலித்தது. கிணறுகள் நிரம்பி வழிந்தன, பிளவுகள் திறந்தன. நூற்றாண்டுகளாக இரத்தம், வியர்வை, வன்முறையை உறிஞ்சி அந்த நிலம் இப்போது தீர்ப்பாக தண்ணீரை திருப்பி கொடுத்தது. முழு உலகமே செதறி விழும் மாதிரி இருந்தது. கத்தல்கள் எழுந்தன. அவை போர்க்குரல்கள் அல்ல, ஆனால் ஆச்சரிய குரல்கள். அதற்கு பிறகு பயத்தின் அலறல்கள் கேட்டன. நோவாவை கேலி செய்தவர்கள் எல்லோரும் பெட்டிக்குள் ஓடினார்கள். அவர்கள் ஓடினார்கள், வழுக்கி தடுமாறி, கண்கள் பெரிதாக. ஒரு நாள் சிரித்த அந்த மனிதன் இப்போது நீச்சல் போடுவேன் என்று சொன்னவன் இப்போது கைகளில் இரத்தம் ஒழுக மரத்தில் தட்டினான். நோவா தரத்தர மற்றவர்களும் சேர்ந்தனர். வேண்டிக் கொண்டு வாக்குறுதி அளித்தனர். தேவனை ஒரு வதந்தி என்று சொன்ன அதே வாய் இப்போது வானத்துடன் பழகர் முயன்றது. ஆனா கதவு அசையவில்லை. உள்ளே நோவா கேட்ட. அந்த தட்டம் சத்தம் இதயத்தில் சுத்தியலால் அடிப்பது போல இருந்தது. அவர் தனது கையும் இறுக்கிக் கொண்டார். அவரது குடும்பம் அமைதியாக அவரை சுற்றி நின்று ஒலி இல்லாமல் அழுதனர். அவர்கள் கொண்டாடவில்லை, வெற்றி எதுவும் இல்ல. ஒரு பாரம் இருந்தது, வலி இருந்தது. ரட்சிப்பு என்பது ஒரு கொண்டாட்டம் அல்ல, அது ஒரு தீர்ப்புக்குள் உள்ள ஒரு புகழினம். பிறகு மனித கைகள் இல்லாமல் அந்த தருணம் முடிந்தது. கதவு பூட்டப்பட்டது. வெளி உலகம் வெளியேதான் இருந்தது. தண்ணீர் உயங்குது. அது வீதிகளை ஏறி வீடுகளை ஊடுருவி மரப்பொருட்களை கிழிச்சு மண் சுவர்களை இடிச்சது. அந்த ஓட்டம் சாதாரண பொருட்களை ஒண்ணுமில்லாதது போல இழுத்து சென்றது. மட்பாண்டங்கள், துணிகள், கருவிகள், பொம்மைகள். பண்டைய உலகின் முழு வாழ்க்கையும் மிதக்கும் சிதைவாக மாறியது. மக்கள் கூரைகள், மரங்கள், உயரமான கற்கள் மீது ஏற முயன்றார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் பிடித்து வைத்துக் கொள்ள முயன்றார்கள். ஆனால் தண்ணீரின் சக்தி அவர்களை பிடிச்சு விட்டது. மழை நின்றதே இல்லை.
அது வேகமாகியதா தோன்றியது? பானம் இரக்கம் இல்லாம பொழிஞ்சது, பூமி கருணை இல்லாம திரும்பியது. கற்கள் மலையில மெதுசலான் நின்ற காற்று அவர் பள்ளியது. மழை அவருடைய முகத்துல சவுக்கடி போல் பட்டது. கிராமம் விழுங்கப்படுவதை அவர் பார்த்தார். வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒன்று உணர்ந்தார். அது வெறும் சோகம் மட்டும் அல்ல, அது புரிதல். தேவனுடன் நடந்த தந்தையை அவர் நினைக்கார். அமைதியை நிமித்தார், குறியிட்ட கற்களை நினைச்ச. அவரது வாழ்க்கை எப்போதும் ஒரு இடைவேளை என்பதை உணர்ந்த. 99 ஆண்டுகளாக ஒரு இடைவேளை, மனிதர்கள் மனம் திரும்புவதற்காக வழங்கப்பட்ட காலம், சாத்தியம் இல்லாத அளவுக்கு நீட்டிக்கப்பட்ட காலம், உரிமைய பலவீனம் என்று சொல்லி பலர் வீணாக்கிய காலம். தண்ணீர் ஏற்கனவே மலையடிவாரத்தை தொட ஆரம்பிச்சது. மெதுசலா ஒரு கணம் கண்களை மூடினார். அவரது கடைசி வார்த்தைகளும் அவர் விழுந்ததையும் பற்றிய எந்த பதிவும் இல்லை. ஆவணும் அவர் ஒரு எண் போல எளிமையா குறிப்பிடுகிறது. அந்த எளிமை கொடூரமானது. அவர் வாழ்ந்தார், இழந்தார். ஆனால் திரைப்படம் கூறப்படாததை உருவாக்காம அந்த சின்னத்தை புரிஞ்சுகிறது. அவருக்கு இறுதியா ஒரு உரை தேவையில்ல. நீதிமன்றத்தின் முன் அவர் அமைதியாயிருப்பதே செய்தி. தொலைவில் பெட்டகம் நகர தொடங்கியது. எளிதாக மிதந்து அது தரையிலிருந்து எழுந்தது. அது வேறொரு உயிரினும் போலவே ஆணைய கரைத்தது. உலகம் முழுவதும் மூழ்கிக் கொண்டிருக்க அது நீருக்கு மேல் எழுந்தது. நாட்கள் சூரியன் இல்லாம கடந்தன. தண்ணீர் வயல்களை மூடியது, பாதைகளை மூடியது, மலைகளை மூடியது, நினைவுகளை மூடியது, பெருமையை மூடியது, பெயர்களை மூடியது. முன்பு தொலைவில் இருந்த ஆகாயம் இப்போது ஒருவரது மூச்சு போல நெருக்கமா தோன்றியது. கடவுள் மாறிவிட்டார் என்பதற்காக அல்ல, மனிதன் தன்னை திசை திருப்பிக் கொண்டிருந்த அனைத்தையும் இழந்து விட்டதா? பெட்டகம் புயல கடந்து சென்றது. உள்ளே அமைதி, மூச்சு, உயிர் பாதுகாக்கப்பட்டது. அழுக்குக்குள் இழுத்துச் செல்லப்பட்ட படைப்பு இப்போது மரமும் நம்பிக்கையும் காக்கப்பட்டது. பழைய உலகம் நீர்ல மறைந்த போதும் ஒரு உண்மை வெள்ளத்துக்கு மேல இறுதி ஒலியாக தங்கியது. கடவுள் பலவீனமடைந்ததால் தாமதிக்கவில்லை. அவர் தாமதித்தது அவர் பொறுமையுடன் இருந்ததார். 99 ஆண்டுகள் வாழ்ந்த மெதுசலா ஒரு மனித சாதனை மட்டும் இல்ல, வானம் காத்திருந்தது என்பதற்கான உயிருள்ள சான்று அவர்தான். அந்த வெள்ளமே இறுதி சான்று. வானம் முடிவு செய்தா அதை நிறைவேற்றும். அந்த நீர் தொடர்ந்தது. பழைய உலகத்தின் காலம் முடிந்தது. பாராட்டும் இல்ல, விளக்கமும் இல்ல, முழுமையான அமைதியோடு முடிந்தது. அந்த அமைதிக்கு மேலாக மிதக்கும் பெட்டகம் வார்த்தைகள் இல்லாம சொன்னது, கடவுள் இன்னும் புதிதாக தொடங்க முடியும் என்று.

0: கர்த்துடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
1: பிரபுவுக்கே பவித்ரம், நாம் கீ ஜய ஹோ.
0: நிகழ்ச்சி பார்த்துக் கொண்டு ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
1: ஹம் யேசு மசீஹ் கே நாம் பர் ஷோ தேக்னே வாலே சபீ லோகோ கா ஸ்வாகத் கர்த்தே ஹை.
0: கர்த்தர் தந்த வசனம்,
1: பரமேஸ்வர் த்வாரா தியா கயா ஸ்லோக்,
0: வெளிப்படுத்தின விசேஷம் 22:7.
2: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்,
0: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்.
1: பிரகாஷித் வாக்கிய 22:7 தேக் மே சீக்கிர ஆனே வாலா ஹூ.
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தமும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது.
1: பிரபு யேசு மசீஹ் த்வாரா கியா கயா ஹர் வாதா பூரா ஹோ ரஹா ஹை.
0: லூக்காஸ் விசேஷம் 21:11.
1: லூக்கா கா சுசமாச்சார் 21:11.
2: பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும்
0: பஞ்சங்களும்
2: கொள்ளை நோய்களும் உண்டாகும்.
1: ஓர் படே படே பூய் டோல் ஹோங்கே ஓர் ஜகே ஜகே அகால் ஓர் மரியா படேங்கி ஓர் ஆகாஷ் மே பயங்கர் பாத்தே ஓர் படே படே சின்ன பிரதட் ஹோங்கே.
0: ஆம் அருமையானவர்களே,
1: பிரிய பாயும் ஓர் பெஹனோ,
0: ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தும் நிறைவேறி கொண்டு வருகிறது.
1: பிரபு கா ஹரேக் வச்சன் பூரா ஹோ ரஹா ஹை.
0: நம்ம ஒவ்வொரு நாள் ஆயத்தமா இருக்க வேண்டும்.
1: ஹமே ஹர் தின் தயார் ரஹனா சாஹியே.
0: ஆண்டவர் எப்போ வருவார் நமக்கு தெரியாது.
1: ஹம் நஹி ஜான்தே கி பிரபு கப் ஆயங்கே.
0: ஆண்டு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுது.
1: பரமேஸ்வர் கா வச்சன் அப் பூரா ஹோ கயா ஹை.
0: நம்ம ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும்.
1: ஹமே தயார் ரஹனா சாஹியே.
0: யோவான் சுவிசேஷம் 14:3.
2: நான் போய் உங்களுக்காக
0: ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு
2: நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன்.
1: யூஹன்னா கா அத்யாய சுசமாச்சார் 14:3. ஓர் யதி மே ஜாகர் தும்ஹாரே லியே ஜகஹ் தயார் கரூ தோ ஃபிர் ஆகர் தும்ஹே அப்னே யஹான் லே ஜாஊங்கா கி ஜஹா மே ரஹூங்கா வஹான் தும் பீ ரஹோ.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, எங்களுடைய அன்ப
1: கியா தும்னே தேகா பிரிய பாயும் ஓர் பெஹனோ,
0: நம்ம வந்து அவர் கூட இருக்க வேண்டும் தான் அந்த விரும்புகிறார்.
1: பிரபு சாஹதா ஹை கி ஹம் உஸ்கே சாத் ரஹே.
0: நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாள் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும்.
1: தோ ஹமே ஜோ கர்னா ஹை வே ஹர் தின் தயார் ரஹனா ஹை.
0: ஆண்டவர் வரப்போறாரு பாத்தீங்களா.
1: கியா தும்னே தியான் தியா கி பிரபு ஆ ரஹே ஹை.
0: அவர் சந்திக்கல் நம்ம என்ன செய்யணும்,
1: உஸ்ஸே மில்னே கே லியே ஹமே கியா கர்னா சாஹியே.
0: லூக்கான் சுவிசேஷம் 21:36.
2: ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
1: லூக்கா கா சுசமாச்சார் 24. இஸ்லியே ஜாகதே ரஹோ ஓர் ஹர் சமய பிரார்த்தனா கர்தே ரஹோ கி தும் இன் சப் ஆனே வாலி கட்னாவோ சே பச்னே ஓர் மனுஷ்ய கே புத்ர கே சாம்னே கடே ஹோனே கே யோக்ய பனோ.
0: அவருக்கு முன்பாக நிற்கணும்னா என்ன செய்யணும், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க
1: வேண்டும். உஸ்கே சாம்னே கடே ஹோனே கே லியே க்யா கர்னா ஹோகா, ஹமே ஹமேஷா பிரார்த்தனா கர்னி சாஹியே ஓர் தேக்னா சாஹியே.
0: ஏன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாதிரியே எல்லாம் ஜெபித்து போனார்.
1: கியூகி பிரபு யேசு நே ஏக் ஆதாஷ் கே ரூப் மே ஹமாரே லியே பிரார்த்தனா கி.
0: அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும்.
1: சதைவ் பிரார்த்தனா கரே,
0: எப்போதும் ஜெபிக்க வேண்டும்.
1: சதைவ் பிரார்த்தனா கரே,
0: ஜெபிச்சாதான் அவர் அருகே நம்ம போக முடியும். அதனால ஜெபிக்கணும்.
1: கேவல் பிரார்த்தனா கே மாத்யம் சே ஹி ஹம் உன்கே குப் ஆகமன் மே ஷாமில் ஹோ சக்தே ஹை.
0: எப்படி ஜெபிக்கணும் பாருங்க,
1: தேகே பிரார்த்தனா கேசே கரே.
0: குலோசேர் புஸ்தகம் 4:2.
2: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்.
0: ஸ்தோத்திரத்துடன்
2: ஜெபத்தில் விழித்திருங்கள்.
1: குருசியோ 4:10. பிரார்த்தனா மே லகே ரஹோ ஓர் தன்யவாத் கே சாத் உஸ்மே ஜாக்ரித் ரஹோ.
0: நீங்க நினைக்கலாம், நாங்க வேலைக்கெல்லாம் போகணுமே, நாங்க ஆபீஸ் போகணும், எப்படி நாங்க ஜெபிக்க முடியும் இடைவிடாம.
1: ஆப் சோச் சக்தே ஹே கி ஹமே காம் பர் ஜானா ஹோகா, ஹமே ஆஃபீஸ் ஜானா ஹே, ஹம் பினா ருகே பிரார்த்தனா கேசே கர் சக்தே ஹே.
0: நம்ம கை வேலை செய்து இருதயத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும்.
1: ஹமாரே ஹாத் காம் கர் ரஹே ஹே, ஹமே அப்னே பீதர் பிரபு யேசு மசீஹ் சே பாத் கர்தே ரஹனா சாஹியே.
0: அத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை விழித்திருங்கன்னு சொன்னார்.
1: பிரபு யேசு மசீஹ நே யூம் கஹா, நிரந்தர் பிரார்த்தனா கர்தே ரஹோ, தன்யவாத் கே சாத் பிரார்த்தனா மே ஜாக்தே ரஹோ.
0: தாவீது சொன்னார் 34:1.
2: கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி
0: எப்போதும்
2: என் வாயில் இருக்கும். அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும்.
1: ஸ்துதி ஒரு ஸ்துதி கர்னி சாஹிய 40 டேவிட் நே கஹா பஜன் சம்ஹிதா 34வா மே ஹர் சமய யெகோவா கோ தன்ய கஹா கருங்கா உஸ்கி ஸ்துதி நிரந்தர் மேரே முக் சே ஹோதி ரஹேகி. பிரிய பாயும் ஓர் பெஹனோ,
2: தாவீது ராஜா பெரிய ராஜாவா இருந்தாரு.
1: தாவூத் ஏக் மகான் ராஜா தா.
2: அவர் சொல்றாரு எக்காலத்திலும் கர்த்தர் ஸ்தோத்திரிப்பா, அவர் துதி எப்போது வாயில இருக்குன்னு.
1: மே சர்வதா யெகோவா கி ஸ்துதி கர்த்தா ரஹுங்கா ஓர் உஸ்கி ஸ்துதி சதைவ் மேரே முக் சே ஹோதி ரஹேகி.
2: அப்ப நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கணும், ஜெபிச்சா அவருக்கு முன்பா நிற்க முடியும்.
1: இஸ்லியே ஹமே பி பிரார்த்தனா கர்னி சாஹியே, யதி ஹம் பிரார்த்தனா கர்த்தே ஹேன் தோ ஹம் உஸ்கே சாம்னே கடே ஹோ சக்தே ஹேன்.
2: என்னதான் ஜெபிக்கிறது,
1: ஹமே கிஸ்லியே பிரார்த்தனா கர்னி சாஹியே.
2: இமேஜின் புஸ்தகம் 2:1-2.
3: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும்
2: பண்ண வேண்டும்
3: நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும்
2: கலகமில்லாமல்
3: அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு
2: ராஜாக்களுக்காகவும்
3: அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும்
1: ஏக் திமுக்தியுஸ்கி புஸ்தக் ஹே அத்யாய 2:1-2. அப் மே சப்சே பஹிலே யே உபதேஷ் தேதா ஹூ கி பின்தி ஓர் பிரார்த்தனா ஓர் நிவேதன் ஓர் தன்யவாத் சப் மனுஷ்யோ கே லியே கியே ஜாயே ராஜாஓ ஓர் சப் ஊஞ்சே பத் வாலோ கே நிமித் இஸ்லியே கி ஹம் விஸ்ராம் ஓர் தன் கே சாத் சாரி பக்தி ஓர் கம்பீர்தா சே ஜீவன் பிதாயே.
2: பாத்தீங்களா அருமையானவர்களே,
1: பாயும் ஓர் பெஹனோ,
2: எல்லா மனுஷருக்காக பண்ணணும்.
1: ஹமே சபி மனுஷியோ கே லியே பிரார்த்தனா கர்னி சாஹியே.
2: உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கணும்,
1: உன்கி ஸ்துதி கர்னி சாஹியே.
2: நம்ம அமைதியில இருக்கணும், அமைதியில நம்ம சமாதானமான உலகத்துல வாழணும்னு சொன்னா.
1: அகர் ஹமே இஸ் துனியா மே சாந்தி சே ரஹனா ஹே,
2: பிரதமருக்காக ஜெபிக்கணும்,
1: பிரதான மந்திரி கே லியே பிரார்த்தனா கரே.
2: நம்ம எல்லா அதிகாரங்கள ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கணும்,
1: ஹமே சத்தா மே பேட்டே லோகோ கே லியே பிரார்த்தனா கர்னி சாஹியே.
2: நம்ம அத்தியமைச்சர்களுக்காக ஜெபிக்கணும்,
1: ஹமாரே கேந்திரிய மந்திரியோ கே லியே பிரார்த்தனா கரே.
2: நம்ம எல்லா மாநில அமைச்சர்களுக்காக ஜெபிக்கணும்,
1: ஹமே சபி ராஜ்ய மந்திரியோ கே லியே பிரார்த்தனா கர்னி சாஹியே.
2: நம்ம கலெக்டருக்காக ஜெபிக்கணும்,
1: ஹமே அப்னே ஜிலா கலெக்டர் கே லியே பிரார்த்தனா கர்னி சாஹியே.
2: எல்லாருக்காகவும் நம்ம ஜெபிக்கணும்,
1: ஹமே சப் கே லியே பிரார்த்தனா கர்னி சாஹியே.
2: நம்ம இடவிடாம செபிக்கணும்,
1: சமஸ்த மானவ ஜாதி கே லியே பிரார்த்தனா கரே.
2: ஸ்தோத்திரத்தோட செபத்தில் விழித்திருக்கணும்,
1: தன்யவாத் கே சாத் பிரார்த்தனா மே ஜாக்தே ரஹோ.
2: எல்லா மனிதருக்காவும் செபிக்கணும்,
1: ஜாதி கே லியே பிரார்த்தனா கரே.
2: அதிகாரங்கள் யாவருக்காவும் செபிக்கணும்,
1: உன் லோகோ கே லியே பிரார்த்தனா கரே ஜின்கே பாஸ் அதிகார் ஹே.
2: நம்ம பிரதமருக்காவும் செபிக்கணும்,
1: ஹமே அப்னே பிரதான மந்திரி கே லியே பி பிரார்த்தனா கர்னி சாஹியே.
2: அது மாத்திரம் இல்ல, எபேசியன் புஸ்தகம் 6:18
3: இந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி
1: இப்பிசியோ கி புஸ்தக் கா 6:18 பிரகார் சே ஆத்மா மே பிரார்த்தனா ஓர் பிந்தி கர்தே ரஹோ ஓர் இசிலியே ஜாக்தே ரஹோ கி சப் பவித்ர லோகோ கே லியே லகாதார் பிந்தி கியா கரோ.
2: பாத்தீங்களா
1: பாயும் ஓர் பெஹனோ,
2: பரிசுத்தவான்களுக்கு ஜெபிக்கணும்,
1: சந்தோ கே லியே பிரார்த்தனா கர்னி சாஹியே.
2: நம்ம என்ன நினைக்கிறோம்னா,
1: ஹம் ஜோ சோச்சதே ஹேன்,
2: நமக்காக பரிசுத்தவான்கள் ஜெபிக்கணும், ஊழியக்கார் ஜெபிக்கணும், அப்படிதான் நம்ம விரும்புறோம்.
1: சந்தோ பிரபு கே சேவகோ கோ ஹமாரே லியே பிரார்த்தனா கர்னி சாஹியே.
2: அப்படி இல்ல, ஊழியக்காருக்காக பரிசுத்தவான்களுக்கு நம்ம ஜெபிக்க வேண்டும்,
1: ஹமே சேவகோ ஓர் சந்தோ கே லியே பிரார்த்தனா கர்னி சாஹியே.
2: கட்டடி வேதம் சொல்லுகிறது, மன உறுதியோடு ஜெபிக்கணுமா, ஆவில் நிறங்கி ஜெபிக்கணுமா.
1: பிரபு கா தர்ம கிரந்த் கேதா ஹே ஹமே ஆத்மா கே சாத் பிரார்த்தனா கர்னி சாஹியே.
2: அப்படி நம்ம செபிக்கும் போது ஆண்டவர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும்.
1: ஜப் ஹம் இஸ் தரஹ பிரார்த்தனா கர்தே ஹேன் தோ ஹம் பிரபு கே ராஜ்ய மே ஜா சக்தே ஹேன்.
2: இரண்டாவதாக எபிரேயன் புஸ்தகம் 10:37-38
3: வருகிறவர்
2: இன்னும்
3: கொஞ்ச காலத்திலே வருவார், தாமதம் பண்ணார் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால்
2: அவன்
3: மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்கிறார்,
1: தூசரா இப்ரானியோ கி புஸ்தக் 10:37-38 சமய ரஹ கயா ஹே ஜப்கி ஆனே வாலா ஆயேகா ஓர் தேர் ந கரேகா ஓர் மேரா தர்மீ ஜனவரி விஸ்வாஸ் சே ஜீவித் ரஹேகா ஓர் யதி வே பீச்சே ஹட் ஜாயே தோ மேரா மன் உஸ்ஸே பிரசன்ன ஹோகா.
2: ஹமாரே மியானவர்களே,
1: பாயியோ ஓர் பெஹனோ,
2: ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து கொஞ்ச காலத்துக்கு வர போறாரு,
1: பிரபு யேசு மசீஹ் ஷீக்ரஹி ஆயங்கே.
2: சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது.
1: உன்கா வாதா பூரா ஹோ ரஹா ஹை.
2: நம்ம விசுவாசத்தில் இருக்கணும், விசுவாசத்தில் நிலைச்சிருக்கணும்.
1: ஹமே விஸ்வாஸ் மே திருட் ரஹனா சாஹியே.
2: நம்ம ஆத்மா பின்வாங்கி போயிட்டா நம்ம ஆண்டவருடைய ஆத்மா நம்ம பிரியமா இருக்காது.
1: மா பீச்சே ஹட்டி ஹை தோ பிரபு கி ஆத்மா ஹம்சே பிரசன்ன நஹி ஹோகி.
2: ஆண்டவரே என் விசுவாசை தாங்க. ஆண்டவரே
1: ஹே பிரபு முஜே விஸ்வாஸ் தோ.
2: நம்ம விசுவாச நாளுக்கு சோர்ந்து போயிடுறோம்.
1: ஹம் தின் ப தின் விஸ்வாஸ் சே தக்தே ஜாதே ஹை.
2: வருகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் பார்த்து சோர்ந்துடுறோம்.
1: ஹம் ஆனே வாலி சமஸ்யாவும் ஓர் சங்கர்ஷம் சே தக் ஜாதே ஹை.
2: விஸ்வாசத்துல உறுதியா இருக்கணும்.
1: ஹமே விஸ்வாஸ் மே திருட் ரஹனா சாஹியே.
2: நம்ம பின்வாங்கி போயிடக்கூடாது.
1: ஹமே பீச்சே நஹி ஹட்னா சாஹியே.
2: நம்ம பின்வாங்கினா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆத்மா நம்மளுக்கு பிரியமா இருக்காது.
1: யதி ஹம் பீச்சே ஹட்டேங்கே தோ ஹமாரே பிரபு யேசு மசீஹ் கா ஆத்மா ஹம்சே பிரசன்ன ஹோகா.
2: ஆண்டவரே கேப்போ, ஆண்டவரே விஸ்வாசி தாங்கே சப்பா.
1: ஆவ் ஹம் பிரபு சே பிரார்த்தனா கரே, பிரபு முஜே விஸ்வாஸ் தோ.
2: எபிரேயன் புஸ்தகம் 12 அதிகாரம் 1 வசனம்.
3: விசுவாசத்தை துவங்குகிறவரும்
2: விசுவாசை துவங்குறவரும்
3: முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி,
2: இயேசுவை நோக்கி
3: நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில்,
2: நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில்
3: பொறுமையோட ஓடக்கடவோம்,
2: பொறுமையோட ஓடக்கடவோம்.
1: இப்ரானியோ அத்தியாய 12 ஸ்லோக் 1. இஸ் காரண் ஜப்கி கவாஹோ கா ஐசா படா பாதல் ஹம்கோ கேரே ஹுவே ஹை.
2: ஆண்டவராக இயேசுக்கு நமக்கு என்று ஓட்டத்தை நியமித்திருக்கிறார்.
1: ஹமாரே லியே ஏக் மார்க் நிர்தாரித் கியா ஹை.
2: ஒவ்வொருத்தருக்கும் வேற மாதிரி ஓட்டம்.
1: ஹர் கிசி கா பிரவாஹ் அலக் ஹோதா ஹை.
2: விசுவாசத்தை தொடங்குறவர் அவர் தான். அவரை நோக்கி நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்கு நியமித்த ஓட்டத்துல பொறுமையோடு ஓடணும். ஏன்னா கர்த்தர் வரப்போறாரு.
1: வஹி ஹை ஜோ விஸ்வாஸ் கி ஷுருவாத் கர்த்தா ஹை, ஜிஸ்கே பிரதி ஹமே அப்னி நியத் ஜாதி மே ஹர் தின் தைரியே கே சாத் தௌட்னா சாஹியே, க்யோங்கி பிரபு ஆ ரஹா ஹை.
2: அவர் வரும்போது நம்ம அவர் அருகே ஆயத்தமா இருக்கணும் இல்லையா?
1: வ ஆயே தோ க்யா ஹமே உஸ்கே லியே தயார் நஹி ரஹனா சாஹியே.
2: ஆண்டவரே கேக்கணும், ஆண்டவரே விசுவாசத்தை தாங்க சப்பா.
1: பிரபு சே பிரார்த்தனா கரே, பிரபு முஜே விஸ்வாஸ் தோ.
2: நீங்க எங்களுக்காக நியமித்த ஓட்டத்துல பொறுமையோடு ஓடி முடிக்க எங்களுக்கு பலன் கொடுங்க சப்பா.
1: யேசு ஆப்னே ஹமாரே லியே ஜோ தௌட் நியுக்த் கி ஹை உஸ்மே தைரிய கே சாத் தௌட்னே மே ஹமாரி மதத் கரே.
2: எனக்கு விசுவாசமே வரமாட்டேங்குதே, என்ன செய்யலாம் நினைக்கிறீங்களா? நம்ம ஒன்னு செய்யலாம்.
1: முஜே கோயி விஸ்வாஸ் நஹி ஹை, தும்ஹே க்யா லக்தா ஹை மே க்யா கர்த்தா ஹூ.
2: 2 புஸ்தகம் 4 அதிகாரம் 13 வசனம்.
3: விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி,
2: ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி
3: நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாயிருந்து,
2: விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாயிருந்து
3: விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம்,
2: விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம்.
1: 2 அத்தியாய 4 13 और इसलिए कि हम में वही विश्वास की आत्मा है जिसके विषय में लिखा है कि मैंने विश्वास किया इसलिए मैं बोला, सो हम भी विश्वास करते हैं इसीलिए बोलते हैं।
2: विश्वास से ना भी पेट्रू को लेंगे।
1: हमें विश्वास की भावना प्राप्त करनी चाहिए।
2: असुते ना भी चेंग तांग है सपा, यंग विश्वास से ना भी तांग पा, अपुरा मुझारिये के लाये तमर कमुडियो, नम उपर नाल के कुनो।
1: पवित्र आत्मा के अभिषेक के लिए प्रार्थना करें, हमें विश्वास की भावना के लिए प्रार्थना करनी चाहिए, तभी हम आपकी यात्रा के लिए तैयार हो सकते हैं। हमें प्रतिदिन सुनना चाहिए।
2: கர்த்தர் நிச்சயமா தருவார்,
1: பிரபு அவசிய தேங்கே.
2: மொத பார்த்தோம்,
1: சப்சே பெஹலே ஹம்னே தேகா.
2: நம்ம எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும்,
1: பிரார்த்தனா கர்த்தே ரஹனா சாஹியே ஔர் ஜாகதே ரஹனா சாஹியே.
2: ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தில் உறுதியா இருக்கணும்.
1: தன்யவாத் கே சாத் பிரார்த்தனா மே ஸ்திர் ரஹோ.
2: அது மாத்திரல, எல்லாத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணணும்.
1: கேவல் இத்னா ஹி நஹி பல்கி ஹமே சபி கே லியே பிரார்த்தனா கர்னி சாஹியே.
2: ராஜாக்களுக்காக, அதிகாரம்ல யாவருக்காக ஜெபம் பண்ணணும்.
1: ராஜாவும் ஔர் சத்தா மே பேட்டே லோகோ கே லியே பிரார்த்தனா கரே.
2: ரெண்டாவது,
1: தூஸ்ரா,
2: நம்ம விசுவாசத்துல உறுதியா இருக்கணும்.
1: விஸ்வாஸ் மே திருட் ரஹோ.
2: விசுவாசம் கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா நம்ம ஆத்மா பின்வாங்கிரும்.
1: விஸ்வாஸ் தோடா பி கம் ஹோ ஜாயே தோ ஹமாரி ஆத்மா பீச்சே ஹட் ஜாயேகி.
2: கர்த்தர் ஆத்மா நம்ம பிரியமா இருக்காது.
1: நிச்சய பரமேஸ்வர் கா ஆத்மா ஹம்சே பிரசன்ன நஹி ஹை.
2: அதனால விசுவாசம் ஒவ்வொரு நாள் நம்ம கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும்.
1: அதா ஹமே விஸ்வாஸ் மாங்கனா சாஹியே ஔர் உசே பிராப்த் கர்னா சாஹியே.
2: ஆண்டவரே எனக்கு விசுவாச தாங்க சப்பா, சொல்லி நம்ம கேட்கணும்.
1: பிரபு முஜே விஸ்வாஸ் தோ, ஹமே பிரார்த்தனா கர்னி சாஹியே.
2: வழித்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆசீர்வதியும்
1: சபி கோ ஆசீர்வாத் தே,
2: பலப்படுத்துங்க,
1: மஜ்பூத் கர்னா ஹோகா,
2: சமானத்தை கொடுங்க,
1: சாந்தி தோ,
2: சந்தோஷத்தை கொடுங்க,
1: குஷி தோ.
2: நீங்க தான் கொடுக்க முடியும் ஆண்டவரே.
1: பிரபு ஆப் ஹி தே சக்தே ஹை.
2: ஒவ்வொரு பலவீனத்தை மாற்றி போடுங்க.
1: சப்கி கம்ஜோரி பத்லோ,
2: நோய்களை குணமாக்குங்க சப்பா.
1: ரோகம் கோ டீ கர்னா சாஹியே,
2: கட்டு உடச்சி போடுங்க சப்பா.
1: யேசு ஜாது தோடோ.
2: தலைவலி குணமாக்குங்க சப்பா.
1: சிர் தர்த் ठीक करना होगा.
2: கை கால் வலி குணமாக்குங்க சப்பா.
1: யேசு கோ ஹாத்தோ ஆர் பேரோ கே தர்த் கோ ठीक करना होगा.
2: கொரோனா வியாதினால கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் குணமாக்குங்க சப்பா.
1: கொரோனா பிமாரி சே பீடித் சபி லோகோ கோ ठीक करें.
2: அன்பின் ஆண்டவரே அற்புதங்களை செய்ய முடியாது செப்பிக்கிறோம்.
1: பிரேம் கே பரமேஸ்வர் ஹம் பிரார்த்தனா கரே கி ஆப் சமத்கார கரேங்கே.
2: அதிசயங்களை செய்ய முடியாது செப்பிக்கிறோம்.
1: ஹம் சமத்காரோ கே லியே பிரார்த்தனா கரே ஹே.
2: எங்க மக்களுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் ஆண்டவரே.
1: ஹே பிரபு ஹமாரி லோகோ கே ஆசூ பூஞ்ச் தே.
2: நீங்க தான் செய்ய முடியுமே சப்பா.
1: கேவல் ஆப் ஹி யே கர் சக்தே ஹே. யேஷு
2: நாங்க யார்ட்ட போவோம் யே சப்பா.
1: ஹம் கிஸ்கே பாஸ் ஜாயே. யேஷு
2: உம்மை தவிர இந்த உலகத்துல யாரும் இல்ல சப்பா.
1: இஸ் துனியா மே ஆப்கே அலாவா கோய் நஹி ஹே. யேஷு
2: உண்மையிலதான் எங்களுக்கு விருப்பமா இருக்கிறான்.
1: ஹம் ஆப்சே பியார் கரே ஹே.
2: நீங்க தான் இறங்கணும் சப்பா.
1: ஹம் பர் கேவல் தயா கரே.
2: கண்பார்வை குறவுள்ள உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கண்பார்வை தாரும் சப்பா.
1: யேசு கோ உன் லோகோ கோ திருஷ்டி தேனி ஹோகி ஜின்கி திருஷ்டி சலி கை ஹே.
2: காது கேட்காத உங்களுக்கு காது கேட்க உதவி செய்யுங்க சப்பா.
1: யேசு கோ பஹரோ கோ சுன்னே மே மதத் கர்னி சாஹியே.
2: மந்திரம் செய்வன உடைச்சி போடுங்க சப்பா.
1: யேசு கோ ஜாது டோனா தோடனா ஹோக்.
2: கடன் பிரச்சனோடு இருக்க மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்யுங்க.
1: கர்ஸ் கி சமஸ்யா சே ஜூஜ் ரஹே லோகோ கோ உன்கா கர்ஸ் சுகானே மே மதத் கரே.
2: குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பைக்கத்தை தாங்க சப்பா.
1: யேசு நி சந்தான் லோகோ கோ சந்தான் தோ.
2: மாறதான் முடியும்.
1: கேவல் ஆப் ஹி யே கர் சக்தே ஹே பிரபு.
2: தொழிற்சிற மக்களை ஆசீர்வதிங்க சப்பா.
1: யேசு கோ உன் லோகோ கோ ஆசீர்வாத் தேனா சாஹியே ஜோ வியாபார் கர்த்தே ஹே.
2: வியாபாரம் செய்யற மக்களை ஆசீர்வதிங்க.
1: வியாபார் கர்னே வாலே லோகோ கோ ஆசீர்வாத் தே.
2: வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க.
1: துமே உன் லோகோ கோ கர் தேனா சாஹியே ஜோ பேகர் ஹே.
2: கேஸ்ல இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க.
1: ஆப்கோ லோகோ கோ முகத்மே மே சஃபல்தா திலானி ஹோகி.
2: படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க சப்பா.
1: படனே வாலே பச்சோ கோ சத்புத்தி தோ.
2: எங்கள் வாடியூர்லாம் செவிக்கினே சப்பா.
1: பிதா ஹமாரே சபி யுவாவோ கோ பிரார்த்தனா கர்னி சாஹியே.
2: திருப்பிள்ளையும் செவிக்கினே சப்பா.
1: பிதாஜி பச்சோ கோ பி பிரார்த்தனா கர்னி சாஹியே.
2: பெரியவங்களும் செவிக்கினே சப்பா.
1: பிதாஜி வயஸ்கோ கோ பி பிரார்த்தனா கர்னி சாஹியே.
2: யாரு செவிக்காம இருக்கவே கூடாது சப்பா.
1: கோய் பி வியக்தி பிரார்த்தனா கே பினா நஹி ரஹனா சாஹியே.
2: நீர் அப்படி செய்யப்பதற்காக நன்றி சப்பா.
1: ஆப்கி தயாலுதா கே லியே யேசு கோ தன்யவாத்.
2: எல்லா துதிகான மகிமையும் உமக்கே செலுத்துறோம்.
1: ஹம் ஆப்கி பூரி பிரசம்சா கர்த்தே ஹே.
2: யேசு நாமத்துல தாழ்மையா கெஞ்சுற பிதாவே ஆமென்.
1: பிதா ஹம் விநம்ரதா பூர்வக யேசு கே நாம் பர் ஆப்சே விண்ணப்பம் கர்த்தே ஹே. ஆமீன்.
2: கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: பிரபு துமே ஆசீர்வாத் தே.
2: நம்ம சேவத்தை கேட்டாரு.
1: உஸ்னே ஹமாரி பிரார்த்தனா சுனி.
2: கண்ணீர் துடைச்சிக்கோங்க.
1: ஆசு போச்சோ.
4: நமது கஸ்டமர் கேர் எண், வாடிக்கை சேவை மைய எண், இந்த எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டால் நமது ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ளலாம். ஏதாவது ஒன்றை நீங்கள் கேட்கணும், அல்லது ஒரு ஜபக்குறிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது எங்களுக்கு ஏதாவது ஒருவேளை காணிக்கை அனுப்ப வேண்டும் நினைக்கலாம், பத்திரிகை பற்றி தெரிந்து கொள்ளலாம், அது டிவி ஊழியங்களை குறித்து தெரிந்து கொள்ளலாம், இதை போன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு எண்ணை உங்களுக்கு சொல்கிறேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 81 44 77 77 96 குறிச்சிட்டீங்களா? 81 44 77 77 96 இந்த எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டவுடனே இயேசுவின் கரம் ஊழியங்கள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது என்று சொல்லி உங்களுக்கு ஒவ்வொரு அறிவிப்பாக ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு தகவல்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. நீ எந்த தகவல் பெற்றுக்கொள்ள விரும்பினால் ஒருவர் பத்திரிகை குறித்து தெரியணுமா, அதற்குரிய நம்பரை அழுத்துங்க, அல்லது ஏதாவது காணிக்கை அனுப்ப ஒருவேளை கர்த்தர் உள்ளத்தில் ஏவினால் அதற்குரிய தகவல்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா, அதற்குரிய எண்ணை நீங்கள் அழுத்தலாம். அல்லது ஒருவேளை டிவி ஊழியங்கள் எந்தெந்த நேரத்தில் டிவி நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா, அதற்கு ஒரு எண் கொடுக்கப்பட்டிருக்கும். வெப் டிவி, எஃப்எம் ரேடியோ போன்ற காரியங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்குரிய எண் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்குரிய எண் கொடுக்கப்பட்டிருக்கும். ஜபுக்குறிப்புகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்குரிய ஒரு எண் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆகவே இந்த கஸ்டமர் கேர் எண்ணை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். வாடிக்கை சேவை மைய எண் 81 44 77 76 81 44 77 76. இதெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
2: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் பாதை ஒன்று அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
6: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: வாக்குத்தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணீர்லேருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்கள் பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவார். எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணீர்லிருந்து விடுதலை.
6: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
4: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கத்துடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
6: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192.
7: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த

0: இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
1: எங்களின் ஏசியம் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி ஏசியம் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. In English, Hand of Jesus Ministries, Toll Bar 80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers 944-30-780-19 and 7598-112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.
3: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தமிழ் டிவி.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி காலங்களிலே காணப்படக்கூடிய நம்முடைய வாழ்க்கையினுடைய முறைமைகள், இதுல ஆண்டவராகிய தேவன் தெளிவு பெற்ற ஒரு மனிதர்களாக நீங்களும் நானும் விளங்க வேண்டும் என்கிறதை மைய கருத்தாக வைத்துக் கொண்டு கர்த்தர் பல விஷயங்களை நம்மோடு கூட தெளிவாய் பேசிக்கொண்டு வர துவங்க ஆரம்பிக்கின்றார். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளின் ஆழ்ந்த காரியங்களை கற்றுக்கொள்கிறது மட்டுமல்ல, அதுல என்ன விஷயத்தை ஆண்டவராகிய தேவன் தெளிவுபடுத்த ஆண்டவராகிய கர்த்தர் சித்தம் கொள்ள ஆரம்பிக்கிறாரோ அவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் தெளிவான விதத்தில் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த காலங்களை நீங்களும் நானும் சரிவர ஆசிரிக்க நம்மால் முடியும். தெளிவற்ற ஒரு பார்வை நம்முடைய பார்வையாய் இருக்கிறது உண்டானால், தெளிவற்ற நிலை நம்முடைய நிலையாய் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், நிச்சயமாகவே எந்த விதமான மகிமையான காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாது. இப்ப அந்த ஆரம்ப நாட்களிலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான ஆவிக்குரிய ஜனங்களும் கூட தங்களுடைய வாழ்க்கையினுடைய கருத்துக்கள் எதுதான் என்பதை அவர்கள் தெளிவாய் தெரிந்து கொள்ள ஆரம்பிச்சாங்க. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை கர்த்தராகிய தேவன் தொட்ட மாத்திரத்துல ஆண்டவராகிய தேவனை நோக்கி அவர் ஜெபிக்க துவங்க ஆரம்பிச்சார். ஆண்டவரே நான் என்ன செய்யணும், கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையிலே வந்த மாத்திரத்துல அவைகளை பற்றிதான ஒரு தெளிவை தன்னுடைய வாழ்க்கையிலே ஆழமாய் அவர் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தார். மற்ற எத்தனையோ விதமான காரியங்கள் அவருக்கு முன்பதாக உருவாக்கப்பட ஆரம்பித்தால் தாங்கள் கற்ற அந்த கல்வியின் மூலமாக பெருமைகளை தேடித்தரக்கூடிய அநேக விதமான சூழ்நிலைகள் அவருடைய வாழ்க்கைக்கு முன்பதாய் வர ஆரம்பித்தாலும் கூட எதையும் தன்னுடைய கண்களை கொண்டு ஏறெடுத்து கூட பார்க்க துணியாம தனக்கு ஆண்டவராக தேவன் வைத்திருக்கக்கூடிய பாதையை மட்டும் தெளிவாய் கண்டு அவைகளை ஆண்டவருடைய நாமத்தினாலே பின்பற்றி கடந்து போக ஆரம்பிச்சு அவருடைய வழிகளை கெட்டுப்போக பண்ணக்கூடிய அளவிற்கு நிறைய பக்க வழிகள் அவருடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்த பொழுதிலும் கூட சில நேரங்கள் அப்போஸ்தலர்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே அநேக விதமான வாக்குவாதங்கள் வந்த மாத்திரத்திலும் கூட எந்த விஷயத்திலும் தாங்கள் முன்னெடுத்த அந்த காரியத்தை விட்டு விலகாம தெளிவான மார்க்கத்தின் ஊடாக அவர்கள் பயணப்பட ஆரம்பிச்சாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு தெளிவு, இதுக்குதான் நான் பிடிக்கப்பட்டிருக்கிறேன், இதை நோக்கி நான் மெய்யாகவே பயணப்பட வேண்டும், இந்த ஒரு தெளிவு நம்முடைய வாழ்க்கையில வர ஆரம்பிச்சா மட்டும்தான் தேவன் உங்களின் மூலமாய் தம்முடைய மகிமையை விளங்க பண்ண முடியும். தெளிவு இல்லாம எந்த விதமான ஒரு காரியத்தின் ஊடாக நம்ம கடந்து போகிறது உண்டான உங்களுக்கே தெரியும், ஏதாச்சும் ஒரு வேலையை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் மனதிலே பல விதமான குழப்பங்களோடு கூட ஒரு வேலையை நீங்க செஞ்சு பாருங்க, அந்த வேலையை முழுமையமா செய்ய முடியாது. ஒரு தெளிந்த மனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போதுதான் எந்த விதமான வேலையும் தெளிவான விதத்தில் செய்து முடிக்க நம்மளால முடியும். ஒரு குழப்பம், ஒரு வேதனை வருகிறது உண்டா நம்ம என்ன செய்யணும் சொல்லி நமக்கே தெரியாது. ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்கிறதற்கு பதிலாக வேற ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுட்டு ஆரம்பிப்போம். ஏனென்றால் ஒரு குழப்பம், ஒரு தெளிவான ஒரு மனம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கும் பொழுதுதான் இதுதான் நான் செய்ய வேண்டிய வழி, இதுதான் நான் போக வேண்டிய மார்க்கம், இதுதான் எனக்கு தேவனாகிய கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறைகள், இவைகளை பற்றியதான ஒரு ஆழமான ஒரு புரிந்து கொள்ளுதல், ஒரு தெளிவு நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை மக்கள் நம்முடைய கால்களை வழுவ போகக்கூடிய அளவிற்கான காரியங்களை உருவாக்க ஆரம்பித்தாலும் ஒரு விஷயத்திலும் இடறி போகாத ஒரு மக்களாக நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையின் நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதனாலதான் கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல ஆரம்ப நாட்களில் காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையை பாருங்க, நிறைய பக்க வழிகள் அவருடைய வாழ்க்கையில வர ஆரம்பித்தாலும் கூட எதிலும் அவருடைய கால்களிலே அவர்கள் சிக்குண்டு போகாத அளவிற்காக தங்கள் வழிகளிலே அவர்கள் சரியாய் நடந்து தேவன் வைத்திருக்கக்கூடிய இலக்கை அடையும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான தேவை என்னன்னு சொன்னா, ஒரு தெளிந்த பார்வை நம்முடைய வாழ்க்கையிலே காண்பிக்கப்பட வேண்டியது அவசியம். தெளிவான பார்வை என்கிறதை பற்றி பல நிலைகளை நம்முடைய தியானத்தின் வழிவாக கற்றுக்கொண்டு வருகின்றோம். இன்னைக்கு சில முக்கியமான கருத்துக்களை நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். கொஞ்சம் ஆழமாக இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் இந்த ஒரு விஷயத்திற்காக எதிர்பார்க்கிறேன். கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல பலவிதமான தெளிவுகளை பற்றி கர்த்தர் நம்ம கூட வந்து பேச துவங்க ஆரம்பித்தாலும் ஒரு காரியத்தை பற்றி கர்த்தராகிய தேவன் ரொம்ப ஆழமான புரிந்து கொள்ளுதலோடு கூட ஒவ்வொரு ஆவிக்குரிய மனிதனும் இயங்க வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் திட்டம் வைக்க ஆரம்பிக்கின்றார். இதற்கு நல்ல ஒரு வசனமாக வேதம் சொல்லக்கூடிய வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 19வது அதிகாரம் 42-43 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. லூக்கா 19வது அதிகாரம் 42-43 ஆகிய வசனங்களை நான் கொஞ்சம் நிதானமா வாசிக்கிறேன், கவனிங்க. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. 43வது வசனம், உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு
உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி. கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் ஒரு காரியத்தை நமக்கு வலியுறுத்த ஆரம்பிக்கின்றார். சில காலங்கள் ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்படக்கூடிய காலங்கள், அந்த காலத்தை நீங்களும் நானும் சரியான விதத்தில் பயன்படுத்த வேண்டியது அவசியம். காலம் கழிந்து எதையாச்சும் ஒரு காரியத்தை செய்தாலும் கூட முழு பலனை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் செய்ய முடியாது. வசனத்தில் என்ன போட்டு பாருங்க, ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை தான் வெள்ளித்தட்டிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொன் பழங்களுக்கு சமம். காலம் கடந்து அந்த வார்த்தையை சொன்னா பிரயோஜனம் ஒண்ணும் இல்லை. சரியான நேரத்துல சரியான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சா தான் அந்த வார்த்தைகளுக்குரிய முழு பலனை நாம் மெய்யாகவே பெற்றுக்கொள்ள முடியும். காலம் தப்பி அநேகம் ஆலோசனை நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறது உண்டான சில ஜனங்கள் வந்து தீர்க்க தரிசனம் என்கிற பேர்ல கர்த்தருடைய நாமத்தினாலே வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிப்பாங்க. இப்ப நடைபெறக்கூடிய அநேக விதமான, அதாவது அந்த சண்டைக்குரிய காரியங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உதாரணமா வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், சண்டைக்குரிய காரியங்களை பற்றி ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே எத்தனையோ ஒரு ஒரு ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்பதாக கர்த்தர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். இந்த மாதிரி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் விரோதமாக மகா பெரிய சண்டைக்குரிய காரியம் உருவாக்கப்பட போகிறதாக கர்த்தர் என்னோடு கூட பேச ஆரம்பிச்சார். ஏங்க 7 வருஷத்துக்கு முன்னால பேசின கர்த்தருடைய வார்த்தையை ஏன் நீங்க சொல்லாம விட்டீங்க? சண்டை நடந்த பிறகு அந்த வார்த்தையை சொல்லுகிறதுனால பிரயோஜனம் இல்லை. வரதுக்கு முன்னால நீங்க சொல்லிருந்தீங்கன்னா அந்த சண்டை வராமல் நீங்களும் நானும் ஜபத்தின் மூலம் அந்த ஒரு காரியத்தை தவிர்த்து இருக்கலாம். காலம் தப்பி நீங்க சொல்லுகிறதுனால பிரயோஜனம் ஒண்ணு இல்லை. அந்தந்த காலங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை நாம் பயன்படுத்துவேன். இப்ப கர்த்தர் ஒரு காலத்தை பற்றி சொல்லுகின்றார், உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினாலும் சொல்ற. ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவராகிய தேவன் சந்திக்கும் ஒரு காலம் இருக்கிறது. நல்லா நீங்க விளங்கிக்கோங்க, ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா மனிதனுக்கும் ஒரு நாள் ஒன்று குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாளிலே ஆண்டவராகிய தேவனை ஒவ்வொரு மனிதனும் குழுவாக அல்ல, குடும்பமாக அல்ல, ஒரு கிராமமாக அல்ல, நகரமாக அல்ல, தனித்தனியாய் நாம் கர்த்தராகிய தேவனை சந்திக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தராகிய தேவன் சந்திக்க ஒரு நாள் ஒன்று வச்சிருக்கிறார். அந்த நாளை நீங்களும் நானும் அறிந்து அந்த நாளுக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக்கப்பட வேண்டியது அவசியம். ஆயத்தம் இல்லாம அந்த நாளை நீங்களும் நானும் சந்திக்கிறது முடியாது. அந்த நாளிலே எதை எதையெல்லாம் கர்த்தராகிய தேவன் இடத்தை எதிர்பார்க்க போகிறார் தெரியும். என்னென்னலாம் ஆண்டவராகிய தேவனால் அந்த ஒரு காலங்கள் எனக்கு முன்பதாக வகையறுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது எனக்கு தெரியாது. என்னென்ன விஷயங்களெல்லாம் கர்த்தராகிய தேவன் என்ற வந்து அநேக விதமான கேள்வியின் வடிவில் ஆகிலோ, அல்லது ஏதாகிலும் ஒரு சூழ்நிலைகளின் வடிவில் ஆகிலோ, கர்த்தர் எதை பற்றி என் கூட பேச போகின்றார் எனக்கு தெரியாது. ஆகவே எந்த காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அதற்குரிய ஆயத்தத்தை இப்பவே நீங்க உங்க வாழ்க்கையில உருவாக்கணும். ஊழியம் ஒரு பக்கம் இருக்கணும், கர்த்தருடைய நாமத்தினாலே செய்ய வேண்டிய எல்லா விதமான பணிகளும் ஒரு பக்கம் இருக்கணும், நல்ல கிரியைகளை ஒரு பக்கம் நீங்க செய்யணும், எல்லா விதமான காரியங்களின் ஊடாக கடந்து போக வேண்டும், ஜெபிக்கணும், உபவாசம் பண்ணணும், வேத தியானத்தின் ஊடாக கடந்து போகணும், கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே செய்ய வேண்டிய பள்ளிகளுக்குள்ளாக நீங்க கடந்து போக வேண்டும், ஆலயம் எல்லாமே செய்யணும் என்றாலும் தேவனை சந்திக்கக்கூடிய அந்த ஆயத்த நிலைகளை ஒவ்வொரு நாளும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்க ஆசிரியர். இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் என்னை தேடி வருகிறது உண்டானால் அவரை பார்க்க நான் தகுதி உள்ளவனா இருக்கிறதான் பாருங்க. ஒவ்வொரு நாளையும் ஆண்டவராகிய தேவனுக்குள் துவங்கும் பொழுதும் முடிக்கும் பொழுதும் இந்த நாளிலே ஆண்டவராகிய தேவனுக்கு உரதமாய் செய்த காரியங்கள் என்ன, இந்த நாளிலே கர்த்தராகிய தேவனுக்கு உரதமாய் நினைவிலே கொண்ட அந்த நினைவுகள் என்ன, இந்த நாளிலே கர்த்தராகிய தேவனால் பிரியப்படுத்தப்படாத அல்லது அருவறுக்கப்படக்கூடிய அந்த நிலைகள் என்ன, ஒவ்வொரு நாளையும் அந்த நாளிலே அந்த நாளினுடைய துவக்கம் துவங்கி முடிவு பரியந்தும் நீங்க செஞ்சிருக்கக்கூடிய எல்லா விதமான அக்கௌண்டை நீங்க வந்து கிளியர் பண்ணி முடிச்சு பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய மக்கள்கிட்ட நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும், அந்தந்த நாளுக்குரிய அக்கௌண்ட் அன்னைக்கு அவங்க வந்து கிளியர் பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு கிளியரன்ஸ் ஒவ்வொரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையிலும் வர வேண்டியது அவசியமான ஒன்று. இன்றைக்கு ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தில் நாளை தினம் அந்த மீதி கணக்கு நாளைக்கு பாத்துக்கிறேன்னு சொன்னா, இன்றைக்கு ராத்திரி ஒருவேளை கர்த்தராகிய தேவன் உங்களை சந்திக்க வந்துட்டாருன்னா எல்லா கணக்கையும் ஒண்ணுமில்லாம போயிடும். ஆகவே வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனதுனால என்ன விஷயம் நடந்தது என்று கர்த்தராகிய தேவன் பேசுகிறார் பாருங்க. தொடர்ந்து அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனதுனாலே உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி, அடுத்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கிறேன், உன்னையும் உன்னிலே உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்று கர்த்தர் சொல்லுங்க. நீ கஷ்டப்பட்டு கட்டின பத்தியா
எல்லாம் சத்ருவினால் தரை மட்டும் ஒன்றுமில்லாமல் இடித்து இடிக்கப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போவோம். எதனால? நீங்களும் நானும் நிர்விசாரமாய் காணப்படக்கூடிய காரியத்தின் நிமித்தமாக, காலங்களை பற்றிதான் உணர்வற்ற அந்த நிலைகளின் நிமித்தமாக, காலங்களை பற்றிதான யோசனைகளை நீங்களும் நானும் செய்ய மனமற்ற ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சதுனால, காலங்கள் தான் இன்னொரு நாள் நம்ம பார்த்துக்கல், இன்னொரு ஒரு காலம் பார்க்க மனந்திருப்பதற்கு இன்னும் நிறைய சந்தர்ப்பங்கள் உண்டு. கர்த்தராக தேவனை சந்திக்க இன்னும் அநேக நாட்கள் உண்டு. ஆண்டவராக தேவனுடைய வருகையின் காலத்திற்கு முன்பதாக நான் என்னுடைய நிலைகளை ஆயத்தமடைய பண்ணினா போ, இல்லை இல்லை, ஒருவேளை இன்றைக்கு இரவிலே கர்த்தராக தேவன் சந்திக்கிறது உண்டானால் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கக்கூடிய தகுதி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று பாருங்க. அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில இந்த ஒரு உணர்வு, இந்த ஒரு தெளிவான பார்வை என்னுடைய வாழ்க்கையில இல்லாதிருக்கிறது உண்டானால், சத்துரு நீங்கள் கஷ்டப்பட்டு கட்டியிருக்கும் எல்லா ஆவிக்குரிய கட்டுமான பணிகளை தரை மட்டுமாய், வசனத்தில் போடுக்கு, ஒரு கல்லில் மேல் ஒரு கல் இல்லாத அளவிருக்கா, அதாவது ஓரளவு இடிச்சா கூட பரவாயில்ல. இப்ப சாத்தான் வந்து இடிக்கும் போது மேல இருக்கக்கூடிய, அதாவது அந்த, அதாவது அந்த அந்த ஜன்னலுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பகுதி இடிச்சு போனான்னு வச்சுங்க, திரும்ப நம்ம வந்து அந்த ஒரு போர்ஷன் மட்டும் நம்ம கட்டிடலாம். ஆனா சாத்தா என்ன செய்யலாம் பாருங்க, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாம எல்லாத்தையும் அப்படி வந்து தனித்தனியா சிதற பண்ணக்கூடிய அளவு இருக்கா. நீங்க மீண்டும் நீங்கள் கட்ட வேண்டும் என்று சொன்னால் முதல்ல இருந்து எல்லா விதமான காரியத்தையும் செய்யக்கூடிய அளவிற்காக சாத்தான் எல்லா நிலைகளையும் தரை மட்டுமாய் அடித்து வீழ்த்தக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சு. அப்ப ஒரு முறை நீங்கள் கட்டி கஷ்டப்பட்டு, அதாவது ஒரு வீட்டை ஒரு முறை நீங்கள் கட்டி மேல வரைக்கும் வந்து எல்லா பூச்சிக்குரிய காரியங்கள் வரக்கூடிய நேரத்துல எல்லா விதமான கட்டடங்களும் தவிடுபொடி ஆக்கப்பட்டு ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு அந்த காரியங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது உண்டானால், மீண்டும் எவ்வளவு காலத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்த வேண்டும் என்று யோசிப்பாங்க. அந்த கட்டடத்தை கட்ட எவ்வளவு நாள் நீங்க வந்து பிரயாசப்பட்டிருப்பீங்க, எத்தனை பொருள் வாங்கியிருப்பீங்க, எல்லாம் வேஸ்டா போயிருச்சு. அப்ப இவ்வளவு நாள் செஞ்ச ஜெபம், இவ்வளவு நாள் செஞ்ச ஃபாஸ்டிங், இவ்வளவு நாள் செஞ்ச ஊழியம், இவ்வளவு நாள் செஞ்ச ஆண்டவராக தேவருக்குன்னு வயிறாக எல்லாமே போச்சு. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல ஒவ்வொரு நாளும் நீ தேவனாகிய கர்த்தரை சந்திக்கும் ஆயத்தம் உள்ளவனாய் ஒவ்வொரு நாளும் நீ காத்திருக்க வேண்டியது அவசியம். ரொம்ப ஜாக்கிரதையாயிருங்க. இன்னைக்கு ஒருவேளை கர்த்தர் வந்துட்டான், இப்ப வந்துட்டான்னா, நாளைக்கு வந்துட்டான்னா, இல்லைக்கு இன்னைக்கு மத்தியானம் வந்துட்டான்னா, இந்த ஆராதனைக்கு பிறகு கர்த்தர் வந்துட்டான்னா, ஒவ்வொரு முறையும் இந்த காத்திருக்கக்கூடிய நிலை நம்முடைய வாழ்க்கையில வர ஆரம்பித்தால் தான் சத்ருவனுடைய எந்த விதமான தன்மைகளுக்கும் இடமளியாத ஒரு மனிதனாக, உங்களுடைய கட்டடங்கள் பாதுகாக்கப்பட்டதாக விளங்கக்கூடிய நிலைகளை உருவாக்க வேண்டும் என்றால் உங்களை பற்றியதான எல்லா விதமான நினைவுகளிலும் நிர்விசாரம் இல்லாதவர்களாய் நீங்கள் காணப்படுங்கள். இப்ப சாத்தான் செய்யக்கூடிய தந்திரத்தை பாருங்க, நிர்விசாரமான நிலைகளை சாத்தான் பூமி எங்கிலும் உலாவை பண்ணிக்கொண்டு வர ஆரம்பிக்கிறார். வேலையினுடைய பழுக்களின் நிமித்தமாக உங்களை பத்தி உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை நிமித்தமாக உங்களை பத்தி உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அநேக விதமான தேவைகளுக்காக நீங்கள் அழக்கூடிய அந்த அழுகைக்காக உங்களை பத்தி யோசிக்க உங்களுக்கு நேரம் இருக்காது. எல்லா விதமான சூழ்நிலைகளுக்காக நீங்களும் நானும் படக்கூடிய கவலை நிமித்தம் உங்களுடைய கட்டுமானங்களை பற்றியதான யோசனை உங்களை வாழ்க்கை விட்டு போயிடும். இப்படிதான் சாத்தான் மறைமுகமாக அநேகம் தந்திரங்களை உருவாக்க ஆரம்பிக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. எதை இழந்தாலும் உங்களுடைய கட்டுமானங்களை நீங்கள் இழக்கிறது உண்டானால் மீண்டும் முதலிருந்து அஸ்திபாரத்தை தோண்டி மீண்டும் முதலிருந்து எல்லா விதமான காரியங்களையும் உருவாக்க வேண்டியது அவசியம். ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல ஒரு தெளிவு என்னுடைய வாழ்க்கை, எதுக்காக நான் வந்தேன், எதுக்காக கர்த்தராக தேவனால் நான் தொடப்பட்டேன், எதற்காக கர்த்தராக தேவன் என்னை அழைத்தார், இந்த அழைப்பை நான் ஒரு நாளும் இழந்து போகாத அளவிற்கு. ஒரே ஒரு முக்கியமான ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம். இப்ப இருக்கக்கூடிய அநேக விதமான ஜனங்கள், ஏராளமான இப்போ வந்திருக்கக்கூடிய புதிய ஜென்ரேஷன், உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த ஒரு காரியம் இது ஒரு எச்சரிக்கையான ஒரு வார்த்தையும் கூட. உங்களுக்கு பின்பதாக இருக்கக்கூடிய அநேக விதமான சந்ததிகள், இப்ப உங்களுடைய இடம் ஒருவேளை காலியாக்கப்படுகிறது உண்டானால் உங்கள் இடத்தை பூர்த்தியாக்க நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க விழுந்துட்டீங்க, அந்த இடத்துல ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அடுத்த நபர் ரெடியா காத்திருக்கிறான். எந்த இடம் நமக்கு மெய்யாகவே வேக்கண்ட் ஆக்கப்பட போகிறது, எந்த இடம் எனக்கு காலியாக்கப்பட போகிறது, அந்த காலியை பூர்த்தி செய்ய ஒரு காலத்துல வந்து ஒரு வேலை வாய்ப்புக்கு ஒரு மனுஷன் போய் நிற்பான், ஒரு வேலை வாய்ப்புக்கு ரெண்டு பேர் போய் நிற்பான். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலங்களை பாருங்க, ஒரே ஒரு வேலைக்கு 10,000 அப்ளிகேஷன் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏராளமான மக்கள் வேலைக்காக காத்திருக்கிறாங்க. அதே மாதிரி உங்கள் அழைப்புக்காக நீங்க இந்த அழைப்பை உதாசீனப்படுத்துகிறது உண்டானால் உங்கள் அழைப்பை ஈடுகட்ட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வெயிட் பண்ணி இருக்கிறாங்க. நீங்க ஒரு முறை உங்கள் கால்கள் சறுக்குகிறது உண்டானால் திரும்ப உங்களுடைய வழியில் நீங்க வரவே முடியாது, அதை ஃபுல்ஃபில் பண்ணுற இன்னொரு ஆள் வந்துடும்.
ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல உங்கள் கட்டடங்கள் கர்த்தருடைய நாமத்தினால் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றார். உங்களுடைய எல்லா விதமான பிரயாசங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றார். எல்லா நேரங்களிலும் தேவன் உங்களை சந்திக்கும் நாளுக்காக ஆயத்தமாய் காத்திருக்க வேண்டியது அவசியம். எப்ப கர்த்தர் வருவார் எனக்கு தெரியாது. எந்த வேளையிலே கர்த்தர் வருவார், காலையில் வருவாரா, மத்தியானம் வருவாரா, சாயங்காலம் வருவாரா, ராத்திரி விடுவாரா, மதிய எனக்கு தெரியாது. எந்த நேரமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் சகோதரர் நல்ல ஒரு ஜெப குறிப்பு ஒன்று சொன்னார். எல்லா நேரத்திலும் விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய காரியத்தை பத்தி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர் வந்து ஜெப குறிப்பு சொன்னார். எல்லா நேரத்திலும் விழிப்பாய் காத்திருக்கக்கூடியவன் பாக்கியவன். ஏன்னா எந்த நேரத்தில் கர்த்தர் வருவார் நமக்கு தெரியாது. ஆகவேதான் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் வெறும் விழிப்பு மட்டும் போதாது, எதிலே விழிப்பு இருக்க வேண்டும், உன்னை சந்திக்கும் காலத்திலே தேவனுக்கு முன்பதாக நிற்கத்தகுந்ததான ஒரு விழிப்பை நீ உடையவனாக காண்பிக்கப்பட வேண்டியது அவசியம். இது வீடு கட்டுக்க இருக்கக்கூடிய காலங்கள் கிடையாது, வயல் வாங்க காலம் கிடையாது, அநேகம் விதமான தேவையற்ற காரியங்களுக்காக நேரத்தை போக்க வேண்டிய காலமும் இது கிடையாது. இது கர்த்தராக தேவனை சந்திக்க வேண்டிய ஒரு காலம். இந்த காலத்துல நீங்க தகுதியான ஆயத்த நிலைகளின் ஊடாக கடந்து போனா மட்டும்தான் வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால் தகுதியான இடத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப வேதம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை நாம் ஆழமான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு தெளிவு தாங்க ஆண்டவரே, எல்லா விதமான காரியங்களை பற்றி தான் ஒரு புரிந்து கொள்ளுதல் எனக்கு தாங்க. ஒரு வினாடி நான் மெய்யாகவே இழறி போகிறது உண்டானால் என் இடத்தை நிரப்ப நிறைய மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய இடத்தை நான் ஒருபோதும் இழந்து போகாத அளவிற்கு என் இடத்தை பற்றி நான் ஜாக்கிரதையா இருக்கணும். என்னுடைய ஊழியத்தை பற்றி நான் ஜாக்கிரதையா இருக்கணும். என்னுடைய அழைப்பு பத்தி ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருடைய நாமத்தினால இந்த ஒரு ஊழியத்தை ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால் என் கையில கர்த்தராக தேவன் தந்திருக்கின்றான். இந்த ஊழியத்தை நான் சற்று என்னுடைய வாழ்க்கையிலே நிர்விசாரமா இந்த ஊழியத்தினுடைய காரியங்களை நான் செயல்படுத்துகிறது உண்டானா, உங்களுடைய பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணுகிறதுக்கு நிறைய ஜனங்கள் வெயிட் பண்றாங்க. ஆகவே உங்கள் அழைப்பையும் உங்களுடைய ஓட்டங்களையும் இழந்து போகாத அளவிற்காக ரொம்ப ஜாக்கிரதையாய் உங்கள் நிலைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இந்த இடத்துல ஆண்டவருடைய வேத புஸ்தகம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை மீண்டும் ஒருமுறை வாசிக்கிறேன். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. சில நேரங்களில் கர்த்தராகிய தேவன் கொடுக்கக்கூடிய தருணங்களை நீங்களும் நானும் மீண்டும் ஒரு முறை தந்தால் நான் அந்த காரியத்தை சரியா செஞ்சிருவேன் கேட்க முடியாது. ஒரு முறை கொடுக்கப்பட்டால் அது போனா போனதுதான், அது திரும்ப வராது. அந்த காரியங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு முறை எந்த நாளிலும் உங்களாலும் என்னாலும் பார்க்க கூட முடியாது. அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில ஒரு முறை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தருணம், ஒரு முறை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலம், அந்த அந்த வசனத்தில் என்ன போட்டு உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்ற அந்த காரியங்களை பற்றியதான காலங்களை நீ யோசிக்காமல் விடக்கூடிய அந்த காரியங்களின் நிமித்தமாகத்தான் இவ்வளவு பெரிய ஆபத்து உன்னுடைய வாழ்க்கை. அந்த நாளிலே நீ வந்து சமாதானத்துக்குள்ள உரிய காரியத்தை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே நீ வந்து மெய்யாகவே சேர்த்து வச்சிருக்கணும். சமாதானத்துக்கு உண்டான எல்லா விதமான நன்மைகளை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே தக்க வச்சிருக்கணும். ஆனால் அவைகளை பற்றி அக்கறை இல்லாமல் காணப்பட ஆரம்பிச்சதுனால இப்பொழுது அவைகள் எல்லாம் உன்னுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டு போயிற்று. இப்ப நீ அந்த காரியங்கள் யாவற்றையும் தேடினால் கூட அவைகளை நீ ஒரு நாளும் உன்னுடைய கண்களினால் கண்டுகொள்ள முடியாது. அப்ப ஒரு முறை என்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பை நான் விட்டுட்டேன்னா அதை நான் மீண்டும் ஒரு விஷயம் தேடினால் கூட அது என்னுடைய கண்களுக்கு தென்படாது, மறைஞ்சு போயிடும். ஆகவேதான் கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில பெற்றிருக்கக்கூடிய அந்த காரியங்களிலே உறுதியாய் நீங்கள் உங்கள் நிலைகளை பாதுகாத்துங்க. எந்த விஷயத்திலும் எந்த காரியத்தையும் இழக்காத அளவிற்காக ரொம்ப ஜாக்கிரதையாக எந்த விஷயத்திலும் நான் என்னுடைய கரங்களிலே கொடுக்கப்படக்கூடிய பொறுப்பு. இன்னைக்கு சபைக்குள்ளாக வரக்கூடிய நேரத்துல பலவிதமான தேவனுடைய பிள்ளைங்க உங்களுடைய கரங்கள்ல நிறைய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆரம்ப காலம். ஆனா எத்தனை பொறுப்பை நம்ம விட்டுட்டோம் பாருங்க. ஆனால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில ஒரு விஷயத்தை நீங்க விட்டுட்டீங்கன்னா திரும்ப நீங்கள அவைகளை பெறுகிறது ரொம்ப கடினம், முடியாது, அது உங்களுடைய வாழ்க்கையில வராது. அந்த வசனத்தில் என்ன போட்டுக்கு, நீ அவைகள் யாவற்றையும் தேட ஆரம்பித்தால் கூட அவைகள் உன்னுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டு போயும், அது அது உன்னுடைய கண்களுக்கு முன்பதாக வராது. ஆகவேதான் கர்த்தர் சொல்லக்கூடிய காரியத்தின் அடிப்படையில் ஒரு முறை ஒரு காரியத்தை கர்த்தர் தருகிறது உண்டானால் அதை விடாமல் எருக பற்றிக் கொள்ளும் ஒரு மனிதனாக நீ உன் நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்று கர்த்தர் சொல்ல. இதுல ஒரு தெளிவு என்னுடைய வாழ்க்கையில வரும். எதெல்லாம் கர்த்தர் தருகிறாரோ அதை நான் என்னுடைய வாழ்க்கையில நான் உறுதியாக என்னுடைய வாழ்க்கையில நான் பிடித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். எதை எதெல்லாம் கர்த்தராக தேவன் எனக்கு காண்பித்தாரோ அவைகள் எல்லாவற்றிலும் ஒரு உறுதி. எவை எவைகளை எல்லாம் கர்த்தராக தேவன் எனக்கு தர ஆரம்பித்தார் எல்லாவற்றிலும் ஒரு உறுதி. எதையும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே லேசாக எடுத்துக்கொள்ள கூடாது. எதையும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சர்வசாதாரணமாய் அவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையை ஆசரிக்க கூடாது. ஒரு ஜபம் தானங்க, ஒரு ஊழியம் தானங்க, ஏதாவது ஒரு காரியம் தானங்க. இந்த ஒரு வாரம் இல்லை என்று சொன்னால் இன்னொரு வாரத்தில் இந்த ஒரு காரியத்தை நான் செய்து முடிக்க முடியும் என்று சொல்லக்கூடிய நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் வரக்கூடாது.
அன்னன்னைக்குரிய காரியத்தை அன்னைக்கு நீ செஞ்சு முடிக்கணும். நான் பல முறை சொல்லியிருக்கக்கூடிய இந்த சம்பவத்தை நான் திரும்ப உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அந்த நாட்கள்ல லண்டன் மகாநகரத்துல ரோடுகள் போடக்கூடிய அந்த பணிகள் செய்யக்கூடிய பணியாளர்கள், ரோடுனா இப்போ வந்து ரோடு போடுறாங்க, அந்த நாட்கள்ல வந்து அநேக விதமான அதாவது இந்த சிமெண்ட் கற்களை வந்து பதித்து இந்த ரோடுகள் யாவற்றையும் போடுகிறது வழக்கம். இப்பதான் வந்து தார் சாலை போடுறாங்க, அந்த நாட்கள்ல வந்து சிமெண்ட் கற்களை வச்சுதான் வந்து அந்த ரோடு போடுகிறது வழக்கம். ஒரு பணியாள் அவன் வந்து காலையில இருந்து வேலை பார்த்துட்டே வரான், அதாவது அந்த ஸ்ட்ரீட் முழுசும் வந்து அவன் முடிக்க வேண்டும், முடிக்க வேண்டிய அந்த காரியத்தை நிமித்தமாக ஒவ்வொரு அதாவது அந்த அந்த அதாவது அந்த அந்த தளக்கற்கள் யாவற்றையும் அந்த மனுஷன் வந்து பதித்துக்குள்ளே வர ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, மாலை வேலை ஆயிடுச்சு, மாலை ஒரு 6:30 ஆயிடுச்சு, இருட்டி போக போகுது. இருட்டி போகக்கூடிய நேரத்தில் இன்னும் ஒரு 2 ஸ்டெப்பு தான் பாக்கி. இந்த 2 ஸ்டெப்புக்கு பிறகு அதுக்கப்புறம் வந்து அந்த வேலையெல்லாம் வந்து முடிஞ்சு போகுது. இவன் பார்க்குறேன் 6:30 ஆயிடுச்சு, இனியும் போய் நான் எப்போ எவ்வளோ நேரம் போய் வேலை பார்க்கறது, நான் என்னுடைய வீட்டுக்கு போனால் கூட பரவாயில்ல, நாளைக்கு வந்து இந்த வேலைக்குரிய காரியங்கள் யாவற்றையும் நான் முடித்துக் கொள்வேன் என்று சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சேன். ரெண்டு வருஷம் போட்டாலே முடிஞ்சிடும், அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடும். ஆனால் இந்த 2 வருஷம் போடாமல் அவன் என்ன செஞ்சுட்டான், விட்டுட்டு போயிட்டான். அன்னைக்கு இரவிலே என்ன ஒரு காரியம் நடந்தது என்று சொன்னால், அந்த பகுதியிலே வசிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நில சுவாந்தார், அதாவது லேண்ட்லார்ட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மனிதனுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, தூர இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில் மகா பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு காரியம். இந்த பிரச்சனையை தீர்க்கும்படிக்காக இந்த லேண்ட்லார்டு வந்து தன்னுடைய குடும்பத்தோடு கூட பயணப்படுகின்றார். அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய ஒரே ஒரு வயதுக்கு வந்த மகளும் மொத்தம் 3 பேரும் டிராவல் பண்ணுறாங்க. டிராவல் பண்ணக்கூடிய நேரத்தில் என்ன விதமான ஒரு காரியம் உருவாக்கப்படுகிறதுன்னு சொன்னால், அந்த நாட்களில் வந்து பஸ் எல்லாம் கிடையாது, அந்த நாட்களில் வந்து அதாவது இந்த இது இந்த சேரட்டை வச்சு தான் போவாங்க, குதிரையை பூட்டியிருக்கக்கூடிய வண்டியில் தான் அவங்க வந்து கடந்து போகிறது வழக்கு. இந்த மனிதன் ஒரு நள்ளிரவு நேரம் அவசரமாக அங்கிருந்து அழைப்பு வர ஆரம்பிச்சதுனால வேறு வழி இல்லாமல் உடனே கிளம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை. விளக்குகள் ஆங்காங்கே எரியக்கூடிய அந்த நிலைகளில் இவர் தன்னுடைய குதிரை வண்டியை பூட்டி சேரட்டை பூட்டி தன்னுடைய மனைவியை தன்னுடைய மகளை அருகாமையில் உட்கார வைத்துக் கொண்டு சேரட்டை ஓடி போறாரு. போகும் பொழுது இந்த பாதையின் வழியாக போக வேண்டியது அவசியம், இந்த வழியை தான் போகணும். அவங்க மெயின் ரோடுக்கு போகணும்னா போகக்கூடிய நேரத்தில் என்ன விதமான ஒரு காரியம் ஒன்று நடந்தது, வேகமாக போகக்கூடிய குதிரை அதில் வந்து பதிக்கப்பட்டிருக்காது இருக்கக்கூடிய அந்த சிமெண்ட்டினுடைய கற்கள் பதிக்கப்பட்டிருக்காது இருக்கக்கூடிய அந்த இடைவெளியிலே தன்னுடைய காலை வச்சிச்சு. அவ்வளவுதான், அப்படி வந்து குதிரை அப்படி பல்ட் அடிச்சு கீழே விழுந்துச்சு. அந்த வண்டியோடு கூட அத்தனை விதமான மக்களும் தூக்கி எறியப்பட்டார்கள். அந்த நில சுவாந்தார் ஸ்பாட்லேயே அவுட் ஆகிட்டாரு. அவருடைய மனைவியும் கொஞ்ச நேரத்தில் செத்து போயிட்டாங்க. அவருடைய ஒரே ஒரு மகள் வாலிப பிள்ளை மட்டும் கைவிடப்பட்டாங்க. மற்ற 2 பேரும் அந்த ஸ்பாட்ல இறந்து போயிட்டாங்க. இறந்து போன அந்த காரியத்தை நிமித்தமாக அக்கம் பக்கத்தில் ஏதோ சத்தம் கேட்கறது, எங்களை பற்றியதான ஜனங்கள் ஓடி வந்தாங்க. 2 பேரும் இறந்து போன அந்த காரியங்கள் யாவற்றையும் கேள்விப்பட்ட மாத்திரத்தில் வேறு வழி இல்லாமல் அவர்களை அடக்கம் பண்ணக்கூடிய முறைமைகளின் ஊடாக கடந்து போனாங்க. சொந்த பந்தங்கள் எல்லா விதமான மக்களும் இந்த ஒரே ஒரு வாலிபுல தான் இருக்கு. ஆகவே இந்த பிள்ளையை ஏமாற்றி எல்லா சொத்துக்கள் யாவற்றையும் தன்வசமாக்கி கொண்டார். இவளோ இப்பொழுது நடுத்தருவிலே விடப்பட்டு ஒரு விபச்சார பெண்ணாக அவள் பெய்யாகவே தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை ஆசிரிக்க ஆரம்பிச்சு. இப்போ இந்த பெண் இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு பாதைக்கு போனதற்கு யார் காரணம் நீங்க நினைக்கிறீங்க? அந்த ஒரு மனுஷன் ஒரே ஒரு அந்த அதாவது அந்த கல் வரிசையை போட்டிருந்தான்னா இந்த ஆக்சிடென்ட்டே நடந்திருக்காது. இவர்களும் தங்களுடைய பயணத்துல எந்த விதமான சேதம் இல்லாம வைப்பாங்க. ஒரு கொஞ்ச நேரம் அவன் மெய்யாகவே காலதாமதம் பண்ணி நாளைக்கு காலையில வந்து செய்வேன்னு சொல்லலாம் பாத்தீங்களா, அதனால் அந்த ஒரு ஒட்டுமொத்த குடும்பமும் பாதிக்கப்பட்டு அந்த பெண் விபச்சாரியாய் மாற்றப்பட்டு குடும்பமே நடுத்தருவில் கடந்து போகக்கூடிய நிலையின் மூலமாக கடந்து போயிடுச்சு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான நேர்மை சாரமும் அது உங்களை மட்டுமல்ல உங்களை சார்ந்த அநேக மக்களையும் பாதிக்கக்கூடிய ஒன்று. நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க, ஒரு கிறிஸ்தவன் அவன் தனிப்பட்ட வாழ்க்கை வாழும்படி உருவாக்கப்பட்டவன் அல்ல, அவன் செய்யும் ஒரு தவறு அநேகம் ஜனங்களை சந்ததிகளையும் பாதிக்கக்கூடிய அளவு காணப்படக்கூடிய ஒன்று. இதை விளக்கிறதுக்கு வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல முடியும். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆகான் என்கின்ற ஒரே மனிதன் செய்த அந்த ஒரு தவறு தன்னுடைய வாழ்க்கையிலே அவங்க அதாவது அந்த எரிகோ அந்த கோட்டையினுடைய காரியங்கள் யாவற்றையும் தகர்த்து முடிந்த பிறகு கர்த்தருடைய நாமத்தினால் எல்லா ஜனங்களும் அந்த கோட்டைக்குள்ளாக உள்ள ஏறி கடந்து போறாங்க. எல்லா விதமான அந்த கோட்டையிலே காணப்படக்கூடிய எல்லா விதமான நிலைகள் யாவற்றையும் நிர்மூலப்படுத்தி போட்டாங்க. அந்த தேசத்தை அவர்கள் சுட்டரிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. கர்த்தருடைய நாமத்தினால் அடுத்த பட்டணத்திற்குள்ளாக சண்டைக்கு போகக்கூடிய நேரத்திலே மகா பெரிய தோல்வி. எல்லா ஜனங்களாலும் இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியல. யோசுவாவுக்கு முன்பதாக வந்து சொல்றாங்க, சாதாரணமான ஒரு அதாவது எரிகோ கோட்டையை தகர்க்கக்கூடிய அளவிற்கு கர்த்தராக தேவன் வலிமையை தந்தார், ஆனால் அந்த சின்ன பட்டணத்தை ஜெயிக்க எங்களால் முடியவில்லை. உடனே கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த சூழ்நிலைகள் எல்லா விதமான நிலைகளிலும் எல்லா விதமான காரியங்களிலும் என்ன விஷயம் உருவாக்கப்பட்டது அப்படின்னா வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அந்த ஒரு சின்ன பட்டணத்திற்கு முன்பதாக அந்த ஜனங்கள் தோற்று போனாங்க.
காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு காரணம் தான், எல்லா விதமான மக்களுடைய தோல்விக்கும் யார் காரணம் என்றால் அந்த ஒரு மனிதன் செய்திருக்கக்கூடிய ஒரே ஒரு தவறு. யாருக்குமே தெரியாம செஞ்ச தவறு, எல்லாருக்கும் சொல்லி செய்யல, அந்த மனிதன் செய்த ஒரே ஒரு குற்றம் அத்தனை பேரையும் தோல்விக்கு உட்படுத்தக்கூடியதாய் விளங்க செய்ய ஆரம்பிச்சு. எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்க, நீங்க செய்யும் அந்த ரங்கத்துல செய்யும் ஒரு சின்ன தவறு கூட ஒட்டுமொத்த சமுதாயத்தையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்று. அதனாலதான் கர்த்தர் சொல்கிறார், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஒரு கிறிஸ்தவன் சமுதாயத்தோடு கூட பிணைந்து வாழக்கூடிய ஒரு மனிதன், அவனை சார்ந்து எல்லா விதமான மக்கள் இருக்கிறான். நீ செய்யக்கூடிய ஒரு தவறு, நீ கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபிக்காதிருக்கக்கூடிய ஒரு ஜெபம் எத்தனையோ ஜனங்களை பாதிக்கக்கூடிய அளவுக்காக மாறிடும். அதனாலதான் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் கையில கொடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு பொறுப்புக்கும் உத்தரவாதம் பண்ணக்கூடியவனாய் விளங்கு, ஜாக்கிரதையாயிரு. எல்லா விதமான காரியத்திலையும் ஒரு கேர்ஃபுல்னஸ், எந்த விதமான காரியத்தையும் பற்றி விட்டு விலகாதிருக்கக்கூடிய ஒரு தன்மை, இது ஆண்டவராக தேவனால் கொடுக்கப்பட்டு ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவருடைய நாமத்தினால இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலையோடு கூட வருகிறது உண்டான, இல்லைங்க இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு, இல்ல இல்ல, அந்த நாளையும் அந்த நேரத்தை நீங்களும் ஒதுக்கக்கூடாது. ஏனென்றால் அந்த காரியத்தின் நிமித்தம் எத்தனை பேருக்கு ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால் தேவன் நன்மையை தரப்போகிறார் நமக்கு தெரியாது. ஒரு நாள் நீங்க அந்த காரியத்தை நீங்க வந்து போஸ்ட்போன் பண்ணுகிறது உண்டான, எத்தனை இழப்புகளை ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பார். அதனால கர்த்தராகிய தேவனால் முன் உரைக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் போஸ்ட்போன் பண்ணாத அளவிற்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. அந்த நேரத்தில் அந்த காரியத்தை செஞ்சு முடிங்க. அதன் மூலமா எல்லா விதமான சூழ்நிலைகளும் கர்த்தருடைய நாமத்தினால் மாற்றத்தின் ஊடாக வருகிறத பார்க்க முடியும். நான் செய்யக்கூடிய ஒரு தவறு, நான் செய்யக்கூடிய ஒரு அசதி, நான் செய்யக்கூடிய ஒரே ஒரு விழுகை, நான் செய்யக்கூடிய ஒரே ஒரு தவறு சமுதாயத்தையே பாதிக்கக்கூடிய அளவிற்காக விளங்கிவிடும். ஆகவேதான் கர்த்தர் சொல்கிறார், நிர்விசாரம் இல்லாத ஒரு மக்களாய் ரொம்ப ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லா இருங்க. அந்தந்த காலங்களை நீங்க பயன்படுத்துங்க. இந்த காலத்துல கர்த்தர் உங்களுக்கு என்ன தந்திருக்கிறார் அந்த காலத்தை பயன்படுத்து. இந்த காலத்துல கர்த்தர் என்ன ஒரு எந்த விதமான ஓட்டத்தை கர்த்தர் தந்திருக்கிறார் அந்த ஓட்டத்தை ஓடுங்க. இனி ஒரு காலத்திற்கு நான் மெய்யாகவே ஆயத்தப்படுகிறேன், இல்லை இல்லை, அந்த காலம் உங்களுக்கு எனக்கு வருமோ வராது நமக்கு தெரியாது. ஆகவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தையும் இந்த வினாடியையும் நீங்களும் நானும் சரியான விதத்தில் பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுங்க. இதுல ஒரு தெளிவு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். எனக்கு என்னென்ன காரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ, சில நேரங்கள்ல இந்த ஒரு தெளிவற்ற ஒரு நிலை நிமித்தமாக நாம் என்ன காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறோம், மற்ற மக்களோடு கூட நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை கம்பேர் பண்ண ஆரம்பிக்கும். அவனுக்கு நல்லா கொடுத்துருக்கீங்க, எனக்கு மாத்திரம் ஒண்ணுமே கொடுத்து, இப்படி கம்பேர் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்படக்கூடிய நேரம் கிடையாது. இந்த நேரத்தை நீ விட்டுட்டீங்கன்னா இந்த காரியத்தை பெறுகிறதுக்கு அநேகம் விதமான சந்ததிகள் பின்னால் நிக்கிறாங்க. இந்த ஓட்டத்தை நீ விட்டுட்டேன்னா உன்னுடைய ஓட்டத்தை தொடர்ந்து ஓட ஏராளமான மக்கள் காத்திருக்கிறார். ஆகவே உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அசைவையும் நகர்வையும் இழக்க கொடுக்காத அளவிற்கு ஜாக்கிரதையாய் உங்கள் நிலைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். இரண்டாவது ஒரு தெளிவை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். லூக்கா எழுதுகிற சுவிசேஷத்துல அதுல 2:32 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. லூக்கா எழுதுகிற சுவிசேஷம் 2:32 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். இரண்டாவது காரியமாக கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறதுன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே சிமியோன் என்கிற மனிதன் ஒரு முறை ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடியவனாய் விளங்கினான். தேவ எத்தனமாய் கர்த்தர் அவனோடு கூட பேசினார். தேவனுடைய இரட்சணத்தை பார்க்காம நீ உன்னுடைய ஜீவனை விட மாட்டப்பான். கர்த்தராகிய தேவனுடைய அந்த முதல் வருகைக்காக நீ காத்திருக்க வேண்டும். எப்ப கர்த்தராகிய தேவனுடைய முகத்தை நீ பார்க்கிறையோ அதன் பின்பு நீ சமாதானத்தோடு கூட நித்திரையின் ஊடாக கடந்து போய்விடுவாய் என்று கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளை அவன் பெற்றிருக்க ஆரம்பிச்சான். ஒவ்வொரு முறையும் அவன் ஆலயத்திற்கு வருவார். வரக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு கர்த்தராகிய தேவனை பார்த்துட முடியுமா? இவ்வளவு தள்ளாத வயதுக்குள்ள போயிட்டேன், இவ்வளோ நாளாயிடுச்சு, ரொம்ப நாளாயிடுச்சு, வருடங்கள் போய்கொண்டே இருக்கிறது. என்னுடைய அதாவது அந்த இயலாமையை, என்னுடைய முதுமையை தாங்க என்னால முடியல. இளமையான ஒரு வாழ்க்கைன்னா அது வேற, ஆனால் முதுமை வர வர வர வர நம்மை அறியாத ஒரு ஓய்வு நம்முடைய வாழ்க்கையில தேவைப்பட ஆரம்பிச்சது. போதும், என்னுடைய வாழ்க்கையெல்லாம் போதுங்க, எல்லா விதமான தன்மைகளையும் நான் பெற்றிருக்கக்கூடிய தன்மையெல்லாம் போதும், நான் எல்லா விதமான காரியங்களையும் ஓய்ச்சிட்டு கர்த்தருடைய சமூகத்திற்கு நான் கடந்து போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இது எல்லா விதமான முதியவர்களும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. நான் எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டிய காரியத்தில் செஞ்சு முடிச்சிட்டேன்பா, இனி நான் கர்த்தருடைய நாமத்தினாலே நல்ல முறையில் நான் என்னுடைய வாழ்க்கையில கண்ண போடனா போதும், பரலோகத்துல போய் நான் என்னுடைய கண்களை விழித்தால் போதும். இப்ப கர்த்தர் இந்த மனுஷனும் அப்படிதான் ஜெபம் பண்ண இருப்பாரு. என்ன விதமான காரியத்திற்காக கர்த்தருடைய சமூகத்திற்கு ஜெபிக்க ஆரம்பிச்சாரு? கர்த்தருடைய வார்த்தைகளை அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில கேட்க ஆரம்பிச்சார். அவர் சொன்னாரு, தேவனுடைய ரட்சணத்தை பாராமல் நீ உன்னுடைய கண்களை மூட மாட்டாய் என்று கர்த்தர் பேசிட்டார். அப்ப ஒவ்வொரு நாளும் இந்த மனிதன் என்ன செய்வார்? தேவனுடைய ஆலயத்துக்கு தள்ளாத வயசுல வருவார்.
தடுமாறி வரக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பார். இன்னைக்காச்சும் கர்த்தராக தேவனுடைய ரட்சணத்தை பார்ப்பேன்னா, இன்னைக்காச்சும் கர்த்தராக தேவனுடைய அந்த மகிமையினுடைய கண்கள் பார்க்குமா, இன்றைக்காகலும் என்னை ஆண்டவராக தேவன் சமாதானத்தோடு கூட தம்முடைய ராஜ்யத்திற்குள்ளாக அழைத்துக் கொண்டு போவாரா? ஒவ்வொரு முறையும் ஏங்கி ஏங்கி ஏங்கி அந்த மனுஷன் ஆலயத்துக்குள்ளாக கடந்து வரும். அந்த ஒரு நாள், குறிப்பிட்ட ஒரு நாள் வந்தது. அந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்தினால் ஆலயத்திற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குழந்தை வடிவிலே அழைத்துக் கொண்டு போகப்பட்டார். தூக்கி கொண்டு போகக்கூடிய நேரத்துல இந்த மனுஷன் தள்ளாத வயதுல உள்ள வர்றார். வழக்கம் போல எல்லா நாளிலும் வருகிறது மாதிரி அன்னைக்கும் அந்த மனுஷன் உழவுகிறார். இன்னைக்காகிலும் அந்த ஆண்டவராகி தேவனுடைய ரட்சணத்தை நான் என்னுடைய கண்களில் பார்ப்பனா என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட வரக்கூடிய மனுஷனுடைய கைகளில் அந்த பாலகனாகி இயேசு கிறிஸ்துவை அந்த மனிதன் தன்னுடைய கரங்களிலே ஏந்தின மாத்திரத்துல அவன் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டான். இவர்தான் ரட்சிக்கக்கூடிய ரட்சகர் என்பதை கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சான். எப்படி பாருங்க, அது எப்படி? யாருமே சொல்லல, இவர் தான் ரட்சகர்னு சொல்லல, இவர் தான் ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால் அதாவது உலகத்தை ரட்சிக்கக்கூடிய மெசியா என்கிறதை பற்றி யாருமே சொல்லல. இந்த மனிதன் கையினால் தொட்ட மாத்திரத்தில் இவர்தான் வரக்கூடிய மெசியா என்பதை புரிந்து கொண்டு அவர் சொல்லுகின்றார், இதோ உம்முடைய ரட்சணத்தினுடைய கண்களினால் நான் கண்டுபிட்டேன், இப்பொழுது நான் சமாதானத்தோடு கூட கடந்து போவேன் என்று சொல்லி அந்த மனிதன் கர்த்தருடைய நாமத்தினால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய நாய் விளங்க ஆரம்பிச்சு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தரை சந்திக்கக்கூடிய வழிமுறைகள், வேத புஸ்தகத்துல என்ன காரியத்தை பார்க்க வேண்டும், கர்த்தர் ஒவ்வொரு ஜபத்திலும் நம்முடைய வாழ்க்கையை சந்திக்கும்படிக்காய் வருகிறார். கர்த்தருக்கு பேர் என்ன தெரியுமா? ஜபத்தை கேட்கிறவர் என்கிற ஒரு பெயர். ஒவ்வொரு ஜபம் பண்ணக்கூடிய வேலையில நீங்க தப்பா ஜெபம் பண்ணீங்களோ ரைட்டா ஜெபம் பண்ணி என்ன ஜெபம் பண்ணாலும் சரி, நீங்கள் ஜபிக்கக்கூடிய நேரங்கள் எல்லாவற்றிலும் உங்களை சந்திக்க கர்த்தர் வந்துவார். ஆனால் கர்த்தரின் சந்திப்பை உணரும் இருதயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். இந்த மனுஷன் கர்த்தராக தேவனுடைய இந்த சரீரத்தை தொட்ட மாத்திரத்தில் இதோ ரட்சணியத்தை நான் என்னுடைய கண்களில் நான் பார்த்துட்டேன், இவர்தான் வரக்கூடிய ரட்சகர் என்பதை நான் புரிந்து கொள்ள, இந்த ஒரு உணர்வு அவன் வாழ்க்கையில் இருக்கும். என்ன உணர்வு இருக்கணும்? என் தேவன் என்னை சந்திக்க வந்திருக்கக்கூடிய கர்த்தரை நான் சந்தித்தேன், நான் பார்த்துட்டேன், என்னை ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் சந்திக்கும்படிக்காய் வரக்கூடிய கர்த்தர் இவ்வளவு நாள் வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறார்னு கூட எனக்கு தெரியல, என்னுடைய ஊழியத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார்னு கூட தெரியல, எனக்கு பக்கத்துல கர்த்தர் இருக்கிறார்னு கூட தெரியல. காரணம் என்ன? உணர்வற்ற இருதயம் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறது. வேத புஸ்தகத்தை நம்ம வாசிக்கிறது மாதிரி எவன் எவனை ஆண்டவராக தேவன் தம்முடைய ஆவியினால் நிரப்பினார், எவன் எவனை கர்த்தராக தேவன் தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தாரோ அவனை விட்டு கர்த்தர் விலகுவதும் இல்லை, அவனை கர்த்தராக தேவன் கைவிடுகிறதும் இல்லை. எல்லா நேரத்திலும் அவனை சூழ பாளையமாய் நின்று தம்முடைய தூதர்களினால் அவனை ஆண்டவராக தேவன் பாதுகாக்கும் தேவனாய் விளங்க ஆரம்பிக்கும். நிறைய நேரத்தில் நம்ம வந்து செய்யக்கூடிய தப்பு என்ன? எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்த்தரை பத்தி எனக்கு தெரியல, என் கூட வரக்கூடிய ஆண்டவராகிய தேவனை பற்றிதான எந்த விதமான உணர்வும் இல்லாமல் காணப்பட ஆரம்பிக்கிறதுனாலதான் துணிகரமான பாவம், துணிகரமான அக்கிரமம், துணிகரமான மீறுதல். இந்த மனுஷன் தள்ளாத வயதிலே அந்த ஒரு சிறு குழந்தையினுடைய சரீரத்தை தொட்ட மாத்திரத்தை இதோ நான் வரக்கூடிய மேசியாவியனுடைய கண்களினால் நான் கண்டுபிட்டேன், நான் பார்த்துட்டேன், இப்பொழுது நான் என்னுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தோடு கூட நான் கடந்து போய்விடேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படை

காணப்படுகிறது. கர்த்தர் என்னை சந்திக்கும்படிக்காய் வரக்கூடிய ஒரு தேவன், கர்த்தர் என்னை பார்க்கும் ஒரு தேவன். ஆகாரனுடைய வாழ்க்கையில உணர்வு எவ்வளவு நேரங்களை சோதிச்சு பாருங்க. கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் ஊற்று கண்கள் திறக்கப்பட்ட பிறகுதான் நீர் என்னை காண்கிற தேவன் என்பதை பற்றி அவர் பேச ஆரம்பிச்சார். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு பக்கத்திலே வரும் பொழுதே உங்கள் ஆவிக்குரிய உணர்விலே கர்த்தரை நீங்கள் உணர ஆரம்பிக்கிறது உண்டானால், தேவனுடைய மகிமையை நீங்கள் ருசிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், சமாதானத்தினுடைய மகிமையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு முறையும் நம்மை சந்திக்கும் தேவன், ஒவ்வொரு முறையும் நம்மை மெய்யாகவே கைவிடாத ஒரு தேவன், ஒவ்வொரு முறையும் நம்மை பாதுகாக்கும் தேவன், ஒவ்வொரு முறையும் நம்மை நடத்தும் தேவன், ஒவ்வொரு நேரத்தில் நமக்கு ஆலோசனை தரும்படிக்காக நமக்கு பக்கத்துல வராது. சில நேரங்களில் நம்ம வந்து கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் உட்கார்ந்துருக்கக்கூடிய நேரத்தில், ஒரு குழம்பி போன ஒரு நிலைகளில் உட்கார்ந்துருக்கக்கூடிய நேரத்தில், அடுத்த கட்ட நடவடிக்கை நான் என்ன செய்ய போகிறேன் எனக்கு தெரியல, கர்த்தர் யோசனை கர்த்தராக தள கர்த்தராக பக்கத்துல உட்கார்ந்துருப்பா எனக்கு தெரியாது. நான் உணராமல் பல யோசனைகளின் ஊடாக நான் கடந்து போக ஆரம்பிக்கிறேன். பக்கத்துல உட்கார்ந்திருக்கக்கூடிய கர்த்தராக தேவனை உணராமல் நீயும் நானும் இருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில பெறுகிறது. இரண்டாவது தெளிவு என்ன இருக்க வேண்டும் என்றால், என்னை எந்த நாளிலும் கைவிடாத தேவன் எனக்கு உண்டு என்பதை பற்றியதான ஒரு தெளிவு எனக்கு இருக்கும். எல்லா நாளிலும் என்னை பாதுகாக்கும் தேவன், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் என்னை விட்டு விலகாத கர்த்தர் எங்கூட தான் இருக்கிறார். அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை கட்டாயம் தேற்றக்கூடியதாய் விளங்கி விடுகிறதை பார்க்க முடியும். எந்த காரியங்கள் வர ஆரம்பித்தாலும், மனிதர்கள் என்னை விட்டு விலக ஆரம்பித்தாலும், சூழ்நிலைகள் எனக்கு எதிராய் கடந்து வர ஆரம்பித்தாலும், எனக்கு விரோதமாய் உலகமே எழுப்பி வர ஆரம்பித்தாலும், என்னை உண்டாக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த ஒரு நினைவு உணர்வு என் வாழ்க்கையில வருகிறது உண்டானால், சமாதானத்திற்கு ஏற்றவைகள் என்னுடைய வாழ்க்கையில வந்து அதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லார். ஒரு தெளிவு நம்முடைய வாழ்க்கையில வரணும். ஆரம்ப நாட்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில பலவிதமான நெருக்கங்கள் வந்த பொழுதிலும் கூட, பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல கர்த்தருடைய நாமத்தினால் அந்த மனிதனை கொண்டு போட்டு விடுவார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய கலகம் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல். கர்த்தருடைய நாமத்தினாலே விசாரிக்கும்படிக்காக பவுலை கொண்டு போய் நிறுத்துறாங்க. அப்ப பேசக்கூடிய நேரத்திலே பவுல் என்கிற மனிதன் சொல்கின்றான், நான் பரிசேயனுடைய மகனாய் இருக்கின்றேன், கர்த்தருடைய நாமத்தினால் உயிர் தருதலுக்காக இப்படிப்பட்ட பாடுகளின் ஊடாக நான் கடந்து போகிறேன். இந்த வார்த்தைகள் சொன்ன மாத்திரத்துல கலவரம் அந்த பகுதியிலே மூட ஆரம்பித்த பொழுது மேல இருக்கக்கூடிய ஜனங்கள் பயந்துட்டாங்க. எங்க இந்த மக்கள் கலவரத்தை நிமித்தம் பவுலை கொன்றுவாங்கன்னு சொல்லி பயந்து போக ஆரம்பிச்சாங்க. அத்தனை கலவரங்களிலும் கூட எந்த விஷயத்திலும் பவுல் என்கிற மனிதன் தயங்காமல் தைரியமாய் கடந்து போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரணம் தான், கர்த்தருடைய நாமத்தினாலே கப்பல்ல வந்து பயணப்படுறாங்க. பயணப்படக்கூடிய நேரத்திலே கப்பலே மூழ்கக்கூடிய அளவிற்கு பெரிய சேதத்துக்குரிய காரியம் உருவாக்கப்பட ஆரம்பிச்சு, பெரிய அலைகளும் பெரிய காற்றுகளும் வரக்கூடிய நேரத்தில் கப்பலே மூழ்கி போகக்கூடிய அளவிற்கான சூழ்நிலைகள். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தினாலே ஆண்டவராகிய தேவனை நோக்கி பவுல் ஜெபிக்கின்றான். ஜெபிக்கும் போது கர்த்தராகிய தேவன் அவன் கூட வந்து வார்த்தை பேசுகின்றார், நீ பயப்படாத, நீ ராயனுக்கு முன்பதாக போய் நிற்கும்படிக்காக நான் உனக்கு தயவு பாராட்டியிருக்கிறேன். உன்னுடைய காரியங்களின் நிமித்தம் இந்த அலைவும் இந்த சேதமும் எந்த விதமான மனிதர்களையும் பாதிக்காத அளவிற்காக உன் நிமித்தம் நான் இந்த ஜனங்களுக்கு தயவு பாராட்ட ஆரம்பிச்சேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் எல்லா நாளிலும் அடைக்கலமாய் காணப்பட ஆரம்பிக்கிறார். எந்த சூழ்நிலைகள் உங்களை வந்து மெய்யாகவே கொல்லும்படிக்காய் வர ஆரம்பிச்சோம், உங்களை எதிர்க்கும்படிக்கான காரியங்கள் உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும், உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கர்த்தர் அவைகளை மெய்யாகவே பார்த்துக்கொண்டு இருக்க ஆரம்பிக்கிறார். எந்த சேதம் உங்களை தலையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு முடி கூட கீழே விழ விடாத அளவிற்காக உங்களை பாதுகாக்கும் கர்த்தர், அதுதான் கர்த்தருடைய வேதம். இந்த ஒரு உணர்வு என் வாழ்க்கையில வரணும், இந்த ஒரு தெளிவு. எந்த காரியங்கள் எல்லை மீறக்கூடிய அளவிற்காய் வர ஆரம்பித்தாலும் கூட, எல்லைகளை வடிவமைக்கும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். சமுத்திரங்களை பார்த்து கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், உன் அலைகளின் பெருமை இத்தோடு கூட அடங்க கடவுள் என்று சொல்லி எல்லைகளை வகுத்த கர்த்தர் என் கூட இருக்கிறார். எல்லா விதமான காரியத்திற்கும் எல்லைகளை உருவாக்கக்கூடிய கர்த்தர் அவர் எங்கூட இருக்கும்போது நான் எதற்காக நான் கவலைப்பட? இது ஒரு தெளிவு என்னுடைய வாழ்க்கையில வருகிறது உண்டானால், எவைகளையும் பற்றிதான பயமற்றவனாய் ஆண்டவராகிய தேவனுக்குள் இயங்கும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறேன். அப்ப இந்த தெளிவு இல்லாம போகும்போதுதான் நிறைய நேரங்களில் கலக்கும், நிறைய நேரங்களில் எதிர்காலத்தை பற்றிதான சூழ்நிலை. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது மாதிரி காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரங்களில் இருக்கிறது. நீங்க ஏன் காலத்தை பத்தி உங்களுடைய வாழ்க்கையில வந்து கவலைப்படும்? எல்லா விதமான விஷயங்களையும் கர்த்தராகிய தேவன் பார்த்துக் கொள்ளக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கின்றார். ஒரு எலியாவுடைய காலங்களில் கர்த்தருடைய நாமத்தினால் சாரிபாத் என்கிற அந்த ஊரிலே காணப்படுக்கக்கூடிய விதவினுடைய வாழ்க்கையை பாருங்க. தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான தன்மைகளையும் விளந்து போனவள், தனக்கு உண்டான எல்லா விதமான காரியத்தையும் தன்னுடைய வாழ்க்கையிலே அநேக விதமான பஞ்சத்திமித்தம் இழந்து போகக்கூடியவள விளங்க ஆரம்பித்த அந்த ஸ்திரிக்கு கர்த்தராகிய தேவன் எதிர்காலத்திற்கு நல்ல ஒரு திட்டத்தை தரலையா? நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அதே கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்கிறதை போல ஒரு தெளிவு என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால், எதை பற்றியும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே கவலையப்பட மாட்டேன். எந்த சூழ்நிலைகளை பற்றியதான கவலை

என்னுடைய வாழ்க்கையில வராது. கவலை வருகிறதுக்கு என்ன காரணம் என்றால் ஒரு தெளிவற்ற ஒரு குழப்பமான நிலை இன்னும் எனக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். இந்த குழப்பம் இருக்கக்கூடிய வரைக்கும் கவலை வரும், வேதனை வரும், கஷ்டம் வரும், கண்ணீர் வரும், அழுக வரும், துக்கம் வரும், பாடு வரும், எல்லா விதமான காரியம் வரும். என்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே தெளிவு வருகிறது, வசனத்தில் என்ன போட்டிருக்கு, சமுத்திரம் மெய்யாகவே பொங்கி எழக்கூடிய நேரத்தில், அநேகம் விதமான நீர்கள் எல்லாம் கலங்கி இருக்கக்கூடிய நேரத்தில், மக்களுடைய மனதிற்குள் தெளிவற்ற ஒரு சூழ்நிலை, அவைகள் எல்லாம் இறையாமல் அமைதலாய் ஆக்கப்படக்கூடிய நேரத்தில் அவர்கள் விரும்புகிற துறைமுகத்தை சென்று அவர்கள் மெய்யாகவே அடைய ஆரம்பிச்சு. அவ்வளவுதான், இந்த எல்லா விதமான குழப்பங்களும் நின்று போகிறது உண்டானால் விரும்புகின்ற துறைமுகத்தை சென்று அடைய உங்களாலும் என்னாலும் ஆகும். இவ்வளவுதான் கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை. அதுதான் இந்த ஒரு நம்பிக்கை என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தெளிவான ஒரு அஸ்திபாரமாய் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது உண்டானால் எதையும் மேற்கொள்ள நம்மால் முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். மூணாவது ஒரு விஷயத்தை பாருங்கள், வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையாக யோவான் எழுதின சுவிசேஷத்துல 4:35 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 4:35 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறீங்க கவனிங்க, அது என்ன விதமான வார்த்தையை நமக்கு சொல்லுதுன்னு பாருங்க. அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப இந்த இடத்துல வந்து ரெண்டு பேருடைய பார்வையை பற்றி கர்த்தர் பேசுகின்றார். ஒன்று கூட இருக்கக்கூடிய மக்களுடைய பார்வையை பத்தி பேசுறாரு, இரண்டு கர்த்தர் தன்னுடைய பார்வையை பத்தி பேசுறாரு. கூட இருக்கக்கூடிய மக்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது, எல்லா வயல் நிலங்களையும் அவங்க பார்க்கலாம், எல்லா நிலங்களும் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் அவங்களுடைய கண்கள் பார்க்க ஆரம்பித்தது. காலங்கள் இருக்கக்கூடிய தன்மைகளை பற்றி, சூழ்நிலைகளை பற்றி பார்க்கறாங்க. ஆனால் கர்த்தர் பார்க்கக்கூடிய பார்வை எப்படி பார்க்கற பாருங்க, இப்பொழுதே அறுவடைக்கு எல்லா தானியங்களும் ஆயத்தமாய் காணப்படுகிறதாக கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. அப்ப இது ஊழியம் செய்ய வேண்டிய காலங்களை பற்றி கர்த்தர் பேசுகிறார். எந்த காலத்துல ஊழியம் செய்ய வேண்டும், அறுவடைக்கு ஆயத்தமாய் அநேக மணிகள் காணப்படக்கூடிய இந்த நேரத்துல தான் நீங்களும் நானும் இயங்க வேண்டியது அவசியம். காலம் தப்பி நம்ம வந்து ஊழியத்தின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால் வாசல்லாம் அடைக்கப்பட்டுச்சுன்னு வச்சுங்க, இனி நான் கர்த்தருடைய நாமத்தினால டாக்ஸ் எடுத்து நான் ஊழியத்துக்கு போறேன்னு சொன்னா ஒருவனும் உங்களை ஒரு இடத்திற்குள்ளாக அனுமதிக்க போகிறது. இதுதான் காலம். இந்த காலத்தை நான் விட்டுட்டேன்னு வச்சுங்களேன், இனி ஒரு காலம் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் கொடுக்கப்படுகிறது இல்லை. இதுதான் ஊழியங்களை செய்ய வேண்டிய காலம். நம்ம நினைக்கிறது மாதிரி வயது சேர்ந்து விருத்தாப்பியம் ஆக்கப்பட்ட பிறகு நான் ஊழியத்தின் ஊடாக போவேன் என்று சொன்னால் வயது சேர்ந்து விருத்தாப்பியமாக நீங்க மாற்றப்படுவீங்களா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்னுடைய கல்லூரியில் என் கூட படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கிறது வழக்கம். அந்த மாதிரி அறிவிக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு ரொம்ப ஆத்ம நண்பனாய் காணப்படக்கூடிய, அதாவது ஒரு ஒரு ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்த ஒரு நண்பர், அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படிக்காக நான் கடந்து போனேன். தேவனை அறியாத நிறைய மக்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அவங்களாம் வந்து உடனே கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்க. சில பேர் வந்து அதாவது இந்த மாதிரி மீட்டிங்லாம் வந்து அந்த ஜனங்கள் பங்கு பெற ஆரம்பிச்சாங்க. ஆனால் இந்த கிறிஸ்தவ நண்பனுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பற்றி நான் சொல்லும்படிக்காக கடந்து போனேன். கடந்து போகக்கூடிய நேரத்தில் அவனை பார்த்து நான் சொன்னேன், இது ஆண்டவராகிய தேவனுடைய நாள், இந்த நாள் நமக்கு வந்து மீண்டும் வராதுப்பா, இது இந்த நாளில் ஆண்டவராகிய தேவனை உங்களுடைய வாழ்க்கையை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய கிருபைகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும், அபிஷேகத்தை வாங்கணும், ஆண்டவராகிய தேவனுக்கு உண்டான ஆயத்த நிலைகளின் ஊடாக நீ கடந்து போக வேண்டும் என்கிறதை பற்றி அவனோடு கூட நான் பேச ஆரம்பித்தேன். அவன் சொன்னா, வாலிபம் என்கின்ற வயது எல்லா காரியங்களையும் அனுபவிக்கும்படிக்காய் கடவுளினால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு பரிசு இது. இப்ப நீ பேசுற வார்த்தை, இது வயசு ஆன ஆட்கள் பேசக்கூடிய வார்த்தை நீ பேசிட்டு வர. வயசான ஆட்கள் தான் இந்த மாதிரியான காரியத்தை பேசுவாங்க, கடவுள் கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்லி யாரு சொல்லுவா? வயசு முதிர்ந்த மக்கள் தான் பேசுவாங்க. இப்ப வாலிபத்திலே காணப்படக்கூடிய எல்லா விதமான நிலைகள் யாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு வயசை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். ஒருவேளை நீ சொல்றது மாதிரி இதுதான் நான் கடவுளுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு காலமா இருக்கிறது உண்டானால், எனக்கு முதல்லயே நான் வந்து பிறக்கக்கூடிய நேரத்திலே வயதான ஒரு மனுஷனாக என்னை ஆண்டவராக தேவன் இந்த பூமியில அனுப்பியிருக்கலாம். நான் வரும்போது சின்ன குழந்தையா வந்தேன், அதன் பின்பதாக வாலிபனாக வளர்ந்தேன், எல்லா விதமான அந்தந்த காலத்துக்குரிய பருவத்துக்குரிய எல்லா விதமான தன்மைகள் யாவற்றையும் அனுபவிச்சு முடிச்சுட்டு ஓய்ந்து ஒளிந்த பிறகு நான் என்னுடைய ஊழியத்தின் ஊடாக கடந்து போவேன்னு சொன்னேன். நான் அவனை பார்த்து சொன்னேன், இல்லை நமக்கு தருணமும் நேரம் நமக்கு வந்து கொடுக்கப்படுகிறது இல்லைப்பா, ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த காலங்களை நீ உன்னுடைய வாழ்க்கையை ஆசரிக்க வேண்டும். அவன் கேட்ட பாடல், இல்லைப்பா இதுக்கெல்லாம் வந்து இன்னும் காலம் இருக்கிறது, நான் வயது சென்ற பிறகு என்னுடைய வீட்டு வாசலில் ஈசி சேர் போட்டு உட்கார்ந்து கொண்டு பின்பு நான் வேத புஸ்தகத்தை வாசிப்பேன் என்பதை பற்றி பேச ஆரம்பித்தான். நடந்த காரியம் என்ன தெரியுமா, அந்த கல்லூரியுடைய இறுதி காலங்கள் வருகிறதுக்கு முன்பதாக ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான். காலமே கொடுக்கப்படுது, நேரமே கொடுக்கப்படுது. நம்ம நினைக்கிறோம் காலங்கள் நமக்கு உண்டு, நேரங்கள் இல்லை, இல்லை
கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலங்களை வயல்களை இப்பொழுதே முதிர்ந்திருக்கிறது. நீ செய்ய வேண்டிய வேலையை காலதாமதம் பண்ணாம செய்ய வேண்டிய காலம் எது? உன் கண்களை ஏறெடுக்க வேண்டிய காலம் எது? நீ கண்களை ஏறெடுத்து எதை பார்க்கற? வயல்லாம் இருக்குங்கிறத பாக்குறது இல்ல, முதிர்ந்த கதிர்கள் எல்லாவற்றையும் அறுக்க வேண்டிய காலம் எது? நீங்களும் நானும் உழைக்க வேண்டிய காலம் இது. நீங்களும் நானும் சுவிசேஷமான வார்த்தைகளை ஜனங்களுக்கு முன்பதாக பிரசங்கம் பண்ண வேண்டிய காலம். ஒரு அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அறைகளுக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லக்கூடிய மக்களாய் அல்ல, அலைந்து திரிந்து எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்க வேண்டிய காலம் இது. இனி ஒரு நாள் வரும், ஒரு மனிதனாலும் வெளியே சென்று ஊழியம் செய்ய முடியாத ஒரு காலம் வரும் பொழுது அப்ப நீங்க கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படிக்காக புறப்படுகிறது உண்டானால் உங்களாலும் என்னாலும் ஒரு வினாடி கூட அசைவின் கூடாக கடந்து போக நம்மளால முடியாது. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஊழியம் செய்ய வேண்டிய காலத்தில் ஊழியங்களை செய்யுங்க. ஊழியத்தை ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கிறது. எந்தெந்த மனிதனை கர்த்தராகிய தேவன் அபிஷேகப்படுத்தினாரோ, எவன் எவனை கர்த்தராகிய தேவன் தம்முடைய சித்தத்தின்படி செயல்படுத்த ஆரம்பித்தார். இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஊழிய செய்ய வேண்டியது இந்த காலம். ஆனா இந்த காலத்துல நீங்களும் நானும் என்ன செஞ்சுட்டு யோசிப்பாரு, என்னென்ன காரியத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம்? நம்முடைய வயிற்றுக்கு தேவையான, பிழைப்புக்கு தேவையான காரியத்தை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். நம்முடைய தொழிலுக்கு தேவையான காரியத்தை செய்யறோம். இது எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான சம்பாத்தியத்திற்காக நீங்களும் நானும் உழைக்க ஆரம்பிக்கிறோம். நம்முடைய சரீரத்திலே காணப்படக்கூடிய வியாதியை தீர்க்கும்படிக்காக நீங்களும் நானும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டிய காலத்தை எவ்வளவு நீங்கள் நான் வீணடிக்கிறோம் பாரு. ஒரு நாள் வரும், நீங்கள் வீணடித்த ஒவ்வொரு காலத்திற்கும் நீங்கள் கர்த்தருக்கு முன்னால கணக்கு சொல்லும். நான் என் பிள்ளையை நான் வந்து பார்க்கறதுக்குத்தான் ஆண்டவர் இவ்வளவு விதமான வேலையை செஞ்சு அதெல்லாம் நமக்கு எடுபடுறது. கர்த்தருடைய நாமத்தினால் என்னுடைய குடும்பத்தை நான் பராமரிக்கிறதுதான் இவ்வளவு இரவு பகல் பாராமல் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன், எடுபடாது. கர்த்தருடைய நாமத்தினால் நான் வந்து அதாவது அநேக விதமான வீடுகளை கட்டும்படிக்காகத்தான் இப்படிப்பட்ட காரியத்தை நான் செயல்படுத்த ஆரம்பித்து எடுபடாது. கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், நான் உனக்கு கொடுத்த காலத்தில் நீ என்ன செஞ்ச? நான் உன் கையில ஊழியம் செய்ய வேண்டிய காலத்தை தந்தனே, அந்த காலத்தில் நீ செஞ்ச பணிகள் என்ன, என்ன காரியத்தை செஞ்ச? எந்த முகத்தோடு கூட நீ என்னை சந்திக்கும்படிக்காய் வருவாய் என்று கர்த்தர் கேட்கும் அந்த நாளிலே என்ன பதில் சொல்லுவீங்க? ஆகவே வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இதுதான் காலம், இதுதான் நேரம். இனி நமக்கு காலம் கொடுக்கப்படுகிறது இல்லை, நேரம் கொடுக்கப்படுகிறது இல்லை. இனி எல்லா விதமான வாசல்களும் அடைக்கப்படுகிறது உண்டானால் இனி உங்களாலும் என்னாலும் இயங்க முடியாத ஒரு காலம் வரும் பொழுது கர்த்தருடைய நாமத்தினால எதை நீங்களும் நானும் சாதிக்க முடியும்? காலாட்களோடு ஓடும் போதே உங்களை இளைப்படைய பண்ணுகிறது உண்டானால் குதிரைகளோடு கூட நீங்களும் நானும் எப்படி ஓட முடியும்? சமாதானத்திற்குரிய இந்த காலங்களிலேயே நீங்கள் அடைக்கலங்களை தேடுகிறது உண்டானால் வெள்ளம் பிரவாகித்து வரும் பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கர்த்தராகிய தேவன் கேட்கிறார். ரொம்ப ஜாக்கிரதையாயிருங்க. காலங்களை, அந்தந்த காலங்களை பயன்படுத்த பிரயாசப்படுங்க. இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய, நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய காலம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஊழியம் பார்க்கணும், என்னால் செய்ய முடியக்கூடிய அளவுக்கு அந்த காரியத்தை செய்யணும். பரலோகத்தில் நீங்களும் நானும் பொக்கிஷங்களை சேர்க்கக்கூடிய ஒரு மக்களாகவே இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்டு, இந்த உலகத்துக்குரிய பொக்கிஷத்துக்காக அல்ல கர்த்தர் உங்களை உண்டாக்குனது. நீங்களும் நானும் பரலோகத்துக்குள்ளான பொக்கிஷங்களை சேர்க்கும்படிக்காக உண்டாக்கப்பட்டு, ஆனால் நம்ம சேர்க்கிறது உலக ரீதியான பொக்கிஷங்களை தவிர பரலோகத்தை பற்றியதான சிந்தனையே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழுகிறது உண்டானால் பரலோகம் உங்களையும் என்னையும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? யோசிச்சு பாருங்க, எப்படி உங்களை பரலோகத்திலே ஜனங்களை ஏற்றுக்கொள்வார்? எப்படி ஆண்டவராக தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்காக திறக்கப்பட ஆரம்பிச்சிருக்கும்? ஆகவே வேதம் சொல்கிறதை போல இந்த காலங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சரிவர ஆசரிக்க ஆரம்பித்தார். இதில் ஒரு தெளிவு எனக்கு வாழ்க்கையில இருக்கணும். மறு உலகத்திற்காக நான் என்ன சேர்த்து வச்சிருக்கிறேன்? இன்னைக்கே உட்கார்ந்து யோசிப்பாரு, எதிர்கால வாழ்க்கையை பற்றி நம்ம உட்கார்ந்து யோசிக்கிறோம். என் பிள்ளைக்கு எனக்கு உண்டான எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க வச்சுக்கிறோமே, இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு எதிர்கால வாழ்க்கைக்கு நான் என்ன சேர்த்து வச்சிருக்கேன்? இப்பவே உட்காந்து நம்ம ஆரஞ்சு பார்க்கணும், இந்த பிள்ளைகளுடைய படிப்புக்கு நான் என்ன சேர்க்கணும், இந்த பிள்ளைகளுடைய எதிர்கால திருமண வாழ்க்கைக்கு நான் என்ன சேர்க்கணும், இனி அந்த பிள்ளைகளுக்கு கட்டி முடிக்கக்கூடிய அந்த வீட்டுக்குரிய காரியங்களுக்கு நான் என்ன சேர்க்கணும், இவைகளெல்லாம் பிளான் பண்ணக்கூடிய நீங்களும் நானும் மறு உலகத்துக்கு நான் என்ன சேர்த்து வச்சிருக்கிறேன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க இந்த உலகத்துக்கு சேர்த்து வச்சிருக்கீங்க உண்மைதான், கரெக்ட். ஆனால் மறு உலகத்திலே உங்களை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மறு உலகத்துக்கு உண்டான பொக்கிஷனுக்கு என்ன சேர்த்து வச்சிருக்கீங்க? ஒண்ணுமே செய்யாம மறு உலகத்துக்குள்ளாக நீங்களும் நானும் போய் நிற்கிறது உண்டானால் அந்த மறு உலகம் உங்களையும் என்னையும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதுதான் ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை. காலங்களை பயன்படுத்துங்க, பிரயோஜனப்படுத்துங்க. ஊழியம் செய்ய வேண்டிய காலங்களில் ஊழியம் செய்யுங்க, ஜபிக்க வேண்டிய காலங்களை ஜபிங்க, கர்த்தருடைய நாமத்தினால ஃபாஸ்டிங் இருக்க வேண்டிய காலத்துல ஃபாஸ்டிங் இருங்க, கர்த்தருடைய நாமத்தினால என்னென்ன காரியங்களை செய்யக்கூடிய திராணியை இப்ப கர்த்தர் தந்திருக்கிறார் அந்தந்த காரியங்களில் முழு பலனை பயன்படுத்தி அந்தந்த காரியங்களிலே முழு இயக்கத்தின் ஊடாக நீங்கள் கடந்து போக ஆரம்பித்தால் மட்டும்தான் மறுமையிலே நித்தியமான வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக நம்மால் முடியும். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் மத்திய எழுதின சுவிசேஷத்துல 7:3 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்திய எழுதின சுவிசேஷம் 7:3 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க கவனிங்க, அது என்ன போட்டிருக்கு பாருங்க. நீ உன் கண்ணிலே இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன்
கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? பார்வை ரொம்ப லாங்